0: அதுதான் உரை. ஞானிகளுடைய உரைங்கிறது ஆசிரியன் அந்த நூற்பொருளை உரைக்கும் மொழி. ஆசிரியன் ஞானமே வானாக்கனுக்கு வரல. ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அறுத்தற் பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். ஸ்ரீ சிவஞான சித்தியாருக்கு அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரையும் சிவாகிரகர்களுடைய உரை ஞான பிரகாசருடைய உரை அது பெரிய. அது பின்னாடி வந்து திருவிளங்கம் பிள்ளை இவ்வளவுத்தையும் சிவஞான சுவாமிக்கு அப்புறம் தான் அவருடைய அறுவர் உரை மூ திருவிளங்கம்பிள்ளை உரை எழுதுகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆறு உரை இருக்குது. இவருக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரைய அதை எடுத்துட்டு அப்படியே நமக்கு விளக்கிறார் திருவிளங்கம்பிள்ளை. அதனால திருவிளங்கம்பிள்ளையுடைய உரை ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதோட அவருடைய நிறைந்த கல்வி அவருடைய வடமொழி ஆங்கில அறிவு இன்னும் துணை செய்யுது. அதனால எப்பயுமே அந்த பல மொழி பழமை இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா விளக்கிடுவாங்க. அது ஒரு ஆர்ட். அதனால பின்னாடி வந்து ஆறு பேருடைய உரைக்கு அப்புறம் சிறந்த உரை திருவிளங்கம்பிள்ளை உரைதான் சிவஞான சித்தியார். அப்படி ஒரு மாணிப்பாய் உங்க எல்லாம் மாணிப்பாயில தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார் சித்தியார். அது எவ்வளவு பெரிய இப்பேற்பட்ட ஸ்காலர்ஸ் எப்படியெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாரம்பரியம்லாம் தெரியாம தான் நாம வந்து யார் யார் உரையெல்லாம் கேட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுபோல அந்த வர வர அந்த சகிகிரி யோகத்தை செய்யும் பொழுது அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார். நீ ஒழுங்கா சைவனை வழிபட்டு வந்தா உன்னுடைய ஞான குரு உன்னுடைய தவத்திற்கேற்ற குருவை அவர் வந்து அவரே கூட்டு வைப்பார். அவர் வந்து அறிவிக்கணும் உன்னையே நீ அறிவாய் தன்னை அறி எல்லாம் சொன்னாங்களே அதுதான். நம்ம ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிறத ஞான குரு தான் அறிவிக்க முடியும். அது வரும்போது ஆன்மாவுடைய சுரூப லட்சணத்தை அறிய முடியுது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த வகையில் இன்றைக்கு ஓரளவுக்கு பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். அப்புறம் இந்த உதாரண வெண்பாக்கள் நிறைய வரும். உதாரண வெண்பாக்கள்ல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மெய்கண்டாரே அது காட்டல. அதாவது சில உண்மைகளை வந்து ஒரு உலக நடையில வைத்து நமக்கு விளக்குற அப்படி வந்து இதுல நிறைய விஷயங்களை சொல்வேன். அதோடு அந்த இந்த பாட்டில் முக்கியமான குறிப்பு அந்த அன்றே என்பது அசை என்றும் கொள்ளலாம் தமிழ்ல. இல்லைன்னா அன்றே அனாதியே நிற்கும் என்றும் கொள்ளலாம். ரெண்டும் சொல்லியிருக்கேன். அன்றே என்பது அசையாம வரும். அசைங்கிறது செய்யுள் ஓசைக்காக வர்றது, அதுக்கு பொருள் கிடையாது. அப்படி வந்தா இலக்கணம் அதுக்கு பேர் அசை. அது ஓசைக்காக வராது. இல்லைன்னா அந்த சூத்திரத்தில் ஓசை வராது. நிற்கும் அன்றேன்னு சொல்லும்போது அந்த ஓசை நயம் வருது. அதனால அது வந்து அசை என்பது என்னன்னு கேட்டா யாப்புக்கும் ஓசைக்காக வருவது. ஆனா அதற்கு என்று ஒரு பொருள் கிடையாது. ஏன்னா செய்யுள் வரும்போது யாப்பு முக்கியம் ஓசை முக்கியம் ரெண்டையும் வைத்துக் கொடுக்கும். அதெல்லாம் அசை. இந்த அசை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவார் ஈபோனிக் இன்க்ரிமெண்ட் அசை. அது போல இங்கிலீஷ் வார்த்தை ஈபோனிக் இன்க்ரிமெண்ட் EUPHONIC ஈபோனிக் இன்க்ரிமெண்ட் போப்போட டிரான்ஸ்லேஷன். அப்ப என்ன இலக்கணம் படிச்சிருக்காரு பாரு. அது எப்படி எல்லாம் அந்த மொழியை வந்து என்னமா படிச்சிருக்கிறாங்க பாருங்க.
1: அன்றே
0: நிற்கும் அன்றே நிற்கும் என்றால் அனாதியே நிற்கும் அப்படியே சொல்லலாம். அது அது அப்படிதான் சாமி சொல்ற அன்றே நிற்கும் அனாதியே நிற்கும் என்று வைத்துக்கலாம். அசை என்று கொள்ளுவாரும் உடன். அதாவது சிலது என்னும்னா அசை என்று கொண்டாலும் வந்து அந்த எப்பொழுதுமே எப்ப தப்ப சொல்லுவாங்கன்னா சித்தாந்தத்துக்கு விரோதமா பொருள் வந்ததுன்னா அது கூடாதுமாங்க. ஒரே ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அப்படியும் சொல்லலாம். ஆனாலும் அது அன்றே நிற்கும் என்று சொல்வதுதான் சிறப்பு. ஏன் அசை என்று கொள்ளுவாரும் உடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதான் அவர்கிட்ட அந்த கமெண்டேட்டர் சொல்லி அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்றேன். அது கண்டிப்பா சொல்லணுங்கிறக்காக தான் சொல்றேன். ஒரு முறை விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க. விவேகானந்தர் அது இந்த சுவாமிகளுடைய வரலாற்றில் கூட விவேகானந்தர் 1897 என்னவோ சிவையோ சுவாமிகளே சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விவேகானந்தர் வந்து ஜாஃப்னாவுக்கு வரும்பொழுது சிவையோ சுவாமி விவேகானந்தரை மீட் பண்ணதாக வருது. அப்பொழுதே அவர் ஒரு சிங்கம் போல அப்படி சொல்றார். அவர் வந்து மேடையில் இது வந்து ஒரு சிங்கம் உலாவது போல இருந்ததுன்னு சொன்னாராம். யாரு யோகசாமி விவேகானந்தரை பற்றி. அதாவது அவருடைய எருடிஷன், அவருடைய ஸ்காலர்ஷிப்பு அது ரொம்ப சிறப்பு. ஆனா அவர் அவர் வந்த மரபு வந்து கொஞ்சம் அந்த வேதாந்த மரபுலயே லீலாத்வைதம் அப்படிங்கறது, அந்த அத்வைதத்துல அந்த அவர் வந்து இன்னொரு டிஃபரெண்டா பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது லீலாத்வைதம்னு பேரு. எல்லாருமே இந்த அத்வைதத்தை வைத்துக் கொண்டுதான் குடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா உலக நடையில நமக்கு என்ன தோணுதுன்னா அத்வைதம் என்பது ஆதிசங்கர தான் கண்டுபிடிச்ச ஒரு உத்தின்னு சொல்லி பெரும்பாலும் ஒரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஆனா நாம வந்து அந்த வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த மெத்தேடுக்கு தான் சுத்தாத்வைதம்னு பேர். அதை வேணா குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த மூல வசனத்துல வேறுபாடு இல்லை. நான் சொன்னிலே காலில் காமிச்சு அந்த உபனிஷத்துல வர்றது ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அதுல வந்து ஒண்ணு கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய ஆதிசங்கரர் அவர் சொன்ன இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கேவலாத்வீதம். நாங்கள் பேர் கேவலாத்வைதம். இந்த அடை இருக்கே அடை வந்து அவங்க கொடுக்கல, அதாவது அந்த உபனிஷத்துக்கு அடை வரல. ராமானுஜர் இன்டர்பிரேஷன் அதுக்குதான் துவைதம். அப்புறம் நீலகண்ட சிவாச்சாரியார் கொடுத்த இன்டர்பிரேஷனுக்கு தான் சிவாத்விதம். அது சிவாத்விதம் சுத்தாத்விதம் அதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் கொடுத்ததா சுத்தாத்வைதம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, சுத்தாத்வைதம்னா சுத்தமான அத்வைதம்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு விளக்கம் சுத்தாத்வைதம்னா என்னன்னு கேட்டா அத்வைத ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். அத்வை சாந்தோபனிஷத் சொன்னபடி அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்த அத்வைதம் என்பது அடை இல்லை. அத்வைதம் என்ற வார்த்தைக்கு அடை இல்லை. அது என்னன்னு கேட்டா யாதானு ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை அப்படிங்கிறது. அது ஆங்கிலத்தை சொன்னா, அதாவது தமிழ்ல சொல்றது, தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ் சொன்னா புரியும். அவர் என்ன எழுதுவாரு, சுத்தாத்வைதத்துக்கு சுவாமி என்ன எழுதுவாரு, யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை. அதாவது அது இங்கிலீஷ்ல சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைதா ஆஸ் கன்வேட் பை சாந்தோக்கிய உபனிஷத். அத்வைதா ஆஸ் கன்வேட். அந்த சுத்தம் வந்து அத்வைதம் இல்லை. அதை விரிக்கும் போது எப்படி விரிக்கணும்னா, சுத்தாத்வைதம் என்ற வார்த்தையை எப்படி விரிக்கணும்னு கேட்டா, சுத்தமான அத்வைதம் விரிக்க கூடாது, சுத்தம் என்ற அத்வைதம். அலையாஸ், இங்கிலீஷ்ல அலையாஸ் போடுறீங்களா, அலையாஸ். சுப்பிரமணியன் என்ற சுரேஷ், சுப்பிரமணியன் அலையா சுரேஷ் அப்படின்னு ஆள் ரெண்டு இல்ல,
1: ஒண்ணுதான்.
0: அதாவது அந்த அடை இல்லாம, அதனாலதான் தாய்மான சுவாமி சொல்றது புனிதம் என்னும் அத்விதம் என்ன. இதெல்லாம் எப்படி ஞானி இந்த வார்த்தைகளை எப்படி கையாளுற, புனிதம் என்னும் அத்விதம். அது அந்த அந்த உபனிஷத்து எப்படி பொருள் கொள்கிறதோ அதே போல. இப்ப கீதா ஆசிட்டிஸ் எழுதியிருக்கார் இல்லையா, பிரபுபாதா எழுதுகிறார் கீதா பகவத்கீதா ஆசிட்டிஸ். அது அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரியுது இல்லையா, அதே போலதான் அத்வைத ஆசிட்டிஸ்.
2: யாதானும் ஒன்றால்
0: விசேடிக்கப்படாது நிற்றலை.
2: அது உள்ள விஷயப்படி உள்ளது
0: உள்ளது உள்ளபடி அது அதுதான் என்னன்னு கேட்டா, அத்வைதம் நம்ம நம்முடைய சித்தாந்த ஞானிகள் சொன்ன முடிவு என்னன்னா, அத்வைதம் என்பது பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல் இல்லை, சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதற்கு. அத்வைதம்ங்கிற சொல் வந்து இட் பாயிண்ட்ஸ் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட் அண்ட் த சோல். இந்த ரிலேஷன்ஷிப் தான் அத்வைதம் சொன்னாங்க. இவருடைய பொருள் ஒன்னா ரெண்டா அதுக்கு வர்றது இது இல்லை, அது ஏகம். அது ஏகம்ங்கிறது அதுக்கு பொருள் உண்மையை குறிப்பதற்காக வந்த சொல். இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிப்பதற்காக வந்த சொல் என்பதுதான் மெய்கண்டார் கொடுத்த விளக்கம். அதைத்தான் ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இதை கேட்டாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஆரியர்ஸ் ஹவ் இன்வேரட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு விவேகானந்தர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வார். அண்ட் what your European pundits say about the Aryans swooping down from some foreign land, snatching away the lands of aborigines and settling in India by exterminating them are all pure nonsense, foolish talk. Strange that our Indian scholars too say amen to them. ராமாசாமி போட்டாங்களா இந்தியன் ஸ்காலர்ஸ் எப்படி அடிக்கலாம் பாருங்க. ஸ்ட்ரேஞ்ச் தட் அவர் இந்தியன் ஸ்காலர்ஸ் டூ சே ஆமன் டு தம் அண்ட் ஆல் தீஸ் மான்ஸ்டர்ஸ் லைஸ் ஆர் பீயிங் டாட் டு அவர் பாய்ஸ் திஸ் இஸ் வெரி பேட் இண்டி இன் வாட் வேதா இன் வாட் சூப்தா டூ யூ ஃபைண்ட் தட் த ஆரியன்ஸ் கேம் டு இந்தியா ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி கேட்கிற இது வேதம் படிச்சவனு முதல்ல அப்படியே கருத்து சொல்லிடுறாரு. வேதம் படிச்சவனை பார்த்து அடுத்த கேட்கிறேன், இன் வாட் வேதா இன் வாட் சூப்தா டு யூ ஃபைண்ட் தட் த ஆரியன்ஸ் கேம் டு இந்தியா ஃப்ரம் அ ஃபாரின் கண்ட்ரி? வேர் டு யூ கெட் த ஐடியா தட் தே ஸ்லாட்டர்ட் த வைல்ட் அபாரிஜின்ஸ்? வாட் டு யூ கெயின் பை டேக்கிங் பை டாக்கிங் சச் நான் சென்ஸ்? எப்படி அடிக்கிறார் அப்படியே விவேகானந்தர் சொல்லுது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, கொள்கை அளவில் சித்தாந்தத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்குது, ஆனாலும் இந்த விஷயத்தில் இந்தியன் ஸ்காலர்ஸ் யாருமே ஒத்துக்கல. அதாவது நம்ம வந்து ஒரு சயின்ஸுங்கிற அளவில் வைக்கிறோம் இல்லையா, சில பேரை ரிசர்ச்சுங்கிறோம், சில பேரை சயின்ட்டுங்கிறோம். இப்போ சிவேவசாமியை போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? அது வேற, அது இறைவன் அருளால் பேசுறதுங்கிற வேற, ரிசர்ச் பண்றது வேற. அதனால இந்த நாம வைக்கக்கூடிய அந்த அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய வரிசையில வந்து யாருமே அந்த கருத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நாட் ஓன்லி சித்தாந்தா ஸ்காலர்ஸ், வேதாந்தா ஸ்காலர்ஸ் அண்ட் எல்லா ஸ்காலர்ஸுமே அது வந்து ஒரு தவறான கொள்கை. அதை சொன்னவங்க யாரு? யூரோப்பியன் பண்டிட்ஸ்னே சொல்ல இருக்காங்க. யூரோப்பியன் பண்டிட்ஸ் சில பேர் இந்தியாவை பற்றி அறவுரையா படித்தவன் சொல்லி வச்சது. அதை வைத்துக்கொண்டு அதே போலதான் அவர் இயற்கையை தெய்வமாக வணங்கினார். இவன் நினைச்சுக்கிறான் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்றான், இங்கிலீஷ்காரன் என்ன பார்த்தான்னா சூரியனை வணங்குறான்னு நினைச்சுட்டான். அவள இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா இயற்கையவே கடவுளாக வணங்கினார்கள், சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறான், அதை வச்சு ஒரு அர்த்தம் பண்ணிவிட்டான். ஆனா காயத்ரி மந்திரம் அப்படி சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, அங்க காயத்ரி மந்திரம் சொல்லுவது என்ன, தத் சவிதுர்வரேண்யம் தான் சொல்லுது. சூரியனை பார்த்து வணங்கணும், ஆனா சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் வருது, அது சூரியனுக்கு வணக்கம்னு வரல. அது ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு புரியல. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணு, சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொன்னாங்க. இதை பார்த்தவன் இவன் நினைச்சுட்டான், இங்கிலீஷ்காரன் அறவுரையை படிச்சவன் இது சூரியனை தான் வணங்குறாங்கன்னு நினைச்சுட்டான். சூரியனை கடவுளாக நினைச்சு வழிபடுகிறார்கள், ஆகவே இதுதான் ஆரிய வழிபாடு. ஆனா காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது, சூரியனுக்கு வணக்கம்னு இல்லை. என்ன சொல்றதுன்னா, தத் சவிதுர் வரேண்யம் பர்கோதேவசிய தீமை, அந்த சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் இருக்கு. ஆகவே காயத்ரி மந்திரமும் சைவத்துக்கு உடன்பாடுதான். ஆனா காயத்ரி மந்திரம் உபநயனம் பெற்றவர்கள் சொல்வதற்கு, அதான் சைவம் என்ன சொல்றதுன்னா காயத்ரியனுடைய உட்பொருளும் வந்து அது சிவபெருமானதான் புகழுது. அதான் உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாகலின் கரதத்து சிவாச்சாரியர் சொல்ற. காயத்ரி மந்திரமும் யாரு போடுதுன்னா சிவபெருமானதான் புகழுது. ஆனா உபநயன பேருடையாருக்கு சிறப்பு, தீட்சை பேருடையாருக்கு அஞ்சலித்து மந்திரம்,
2: அவ்வளவுதான்.
0: காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகள் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வந்து கலைகளுக்கு அதிபதி. சாவித்ரி ஒரு ரோல் பிளே பண்றா, காயத்ரி ஒரு ரோல் பிளே பண்றா. அதனாலதான் அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகளாக சொல்வது சரஸ்வதி. உலக கலைகளுக்கெல்லாம் சரஸ்வதி தான். ஆனா இப்ப நமக்கு வந்து அந்த பசுவினுடைய சாணத்தை வந்து தாமர இலையில பிடிச்சு அதுல இருந்து விபூதி தயார் பண்றதுங்க கற்பம், உபகற்பம், அனுகற்பம் இருக்கு இல்லையா. அப்ப சொல்லும் பொழுது அந்த பசுவினுடைய சாணத்தை தாமர இலையில தாங்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய மந்திரம் கோ சாவித்ரி மந்திரம். அது சாவித்ரி, அதாவது முக்கியம் அதுக்கு தான் முழுநீர் புசிய முனிவருக்கும் அடியன்னர். முழுநீர்னா என்ன அர்த்தம், முழுங்கிறது அந்த சைஸுக்காக சொன்னது இல்லை. முழுநீர் நெத்தி நிறைய பூசினா முழுநீர் இல்லையா, இப்படி பூசினா அறநீர், இப்படி பூசினா கால் நீர்னு அர்த்தம். குடிநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சேக்கலார் என்ன சொல்றாரு பார்க்கணும். எப்பொழுதும் என்ன பண்ணணும் கேட்டா, அந்த சுந்தரருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாரு அதை பாரு. உனக்கு என்ன தோணுதுன்னு பாக்காத, அதுக்குதான் நூல்கள் படிக்கணுங்கிறது. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த முழுநீர் பூசிய முனிவர் புராணம் அவர் பாடுறார் இல்லையா சேக்கலார். சேக்கலார் என்ன பண்றார் என்றா, அந்த கற்பம் அனுகற்பம் உபகற்பம் அகற்பம் என்று மூன்று வகையாக திருநீர் தயாரிக்கப்படும். அதுல அந்த கற்ப விபூதி இருக்கே அதுதான் அதிக பலனை கொடுக்கும், அதைத்தான் முழுநீர்னு சொல்றார். அந்த சுந்தருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு பெரிய புராணத்தை படிச்சு என்ன குறையினா, எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா என் பெரிய அறிஞராயிருக்கும். அந்த சுந்தர வாக்குக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நான்கு வகையில கற்ப விபூதி மிகவும் சிறந்தது. அந்த கற்ப விபூதி முழு பயனை தரும். அதுல முழு பயனையும் தருகின்ற திருநீர் முழுநீர். முழு பயனையும் தருவது, அது சைஸ் பற்றி வரல, பயன் பற்றி வந்தது. ப்ரொடியூசிங் த டிசையர்டு ரிசல்ட். இங்கிலீஷ்ல எஃபிகேஷியஸ் ஒரு வார்த்தை தெரியுமா, எஃபிகேஷியஸ். ப்ரொடியூசிங் த டிசையர்டு ரிசல்ட்ஸ். அந்த கற்ப விபூதி என்னன்னு கேட்டா, அது வந்து அந்த பசு வந்து அது அட்டணி என்னென்ன திதியில, அட்டணி திதி, அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு வந்து அந்த பசு ஈனுகின்ற கோமயத்தை தாமரை இலையில கீழே விடாமையே பிடிச்சு, அப்பொழுது அந்த அந்த பிடிக்கும் பொழுது அது கோ சாவித்ரி மந்திரத்தை ஜெபித்து அதை எடுத்துக்கொண்டு, அப்புறம் பஞ்சபிரம மந்திரங்கள்னால அந்த உருண்டை எப்படி பிடிக்கணும், எப்படி தகிக்கணும், எப்படி உருண்டை பிடிக்கணும், உருண்டை பிடிச்சப்பதான் தகிக்கணும், உருண்டை பிடிச்சு எப்படி தகித்து எப்படி வந்து அது மாதிரி தயார்பட்ட நீர் இருக்கு பாருங்க, அதான் கற்ப விபூதி. அந்த கற்ப விபூதியை தான் சுந்தரர் என்ன சொல்றாரு, முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேங்கிற. அப்படிதான் சேக்கலார் விளக்கம். அங்க கோ சாவித்ரி மந்திரம். அதே போல காயத்ரி மந்திரங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் காயத்ரி உண்டு. காயத்ரிங்கிறது ஒரு யாப்பு அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட்ல வந்து காயத்ரிங்கிறது 24 எழுத்துல சொல்ற ஒரு மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேரு. அந்த மந்திரத்தினுடைய பலனை கொடுக்கின்ற சக்திக்கு பேரு காயத்ரி தேவி. அதையும் நம்ம ஸ்டைலா வச்சுக்கிறாங்க, காயத்ரிங்கிற பேர் நவீன மாடர்ன் ஸ்டைல் நேம்ல அது ஒண்ணு. இப்போ 24 நம்முடைய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இப்ப கட்டளை கலித்துறைன்னு சொன்னா 16 எழுத்திருக்கணும், 17 எழுத்திருக்கணும் கணக்கு இல்லையா, கட்டளை கலித்துறை அப்படின்னு ஒண்ணு சொன்னா அது நேர செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து, நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து அப்படிலாம் இருக்கணும் கணக்கு இருக்கு. அதே போலதான் காயத்ரி ஒரு யாப்பு. அது அந்த காயத்ரி மந்திரனுடைய பலனை கொடுக்கின்றவள் காயத்ரி தேவி. ஆகவே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி இந்த மூன்று வந்து மூன்று விதமான சக்திகள். அதே போலதான் பிராமி வைஷ்ணவி ரௌத்ரி. அதாவது காலையில நீங்க அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நாம வந்து தியானம் பண்ற வேண்டியது பிராமி தேவி, மத்தியானம் வரும் பொழுது வைஷ்ணவி, இரவுல வந்து ரௌத்ரி. இது அனுஷ்டானத்துல வந்து அந்த தியானத்துல வரும். அதனால ராத்திரின்னு பேரு. நைட்டுக்கு ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது, ரௌத்ரி என்ற சக்தியினாலே இயக்கப்படுறதுனால ராத்திரின்னு பேர். எல்லாமே காரண பெயர் தான், ஒன்னு ரூட்டுக்குள்ள போய் எல்லா ரிலிஜியன் பேஸ்ல தான் வச்சிருக்கிறாங்க, நாம அப்புறம் எப்படி எப்படியோ
2: வச்சுக்கிட்டோம்.
0: அதாவது காயத்ரி மந்திரம் உயர்ந்த மந்திரம் தான், அதுக்குள்ள பொதுவா மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது அந்த அதிதேவதை தியானம் ரொம்ப முக்கியம். அதிதேவதை நினைந்து கொண்டு அதுக்கு உபநயனம் பெற்றுக்கொண்டு, எப்படி நம்ம தீட்சை பெற்றுக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னா சிறப்புன்றோம் இல்லையா, அதே போலதான் உபநயனம் பெற்றுக்கொண்டு ஜெயிப்பது சிறப்பு. அது
2: பிராமணருக்கு தான் உரியது. உபநயனம்ன்றது பிராமணர்
0: இல்ல, உபநயனம் என்பது அதாவது மகாசைவர்கள், ஞானசம்பந்த பெருமானுக்கு உபநயனம் இல்லையா, மகாசைவர்கள் அந்த உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரியவர்கள், மரபு ஒழியாக தான் மகாசைவர்கள் பேரு. அந்த மகாசைவர் குலத்துலதான் ஞானசம்பந்த அவதாரம் பண்றேன். என்னன்னா உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது, ஜாதி பற்றி இல்ல, உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது. பஞ்சாகர மந்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு, தீட்சை இல்லாம சொன்னா பிரேனையில இருந்தா சொல்லியிருக்கு. மறைஞான சம்பந்தர் வைதிகாந்தனர் தான், வைதிகாந்தனராக இருந்து அப்புறம் அதாவது மரபுவழியாக என்னன்னு கேட்டா மரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சைவம். ஆனா அந்த மரபு என்னன்னு சொல்லணும் இல்லையா, மரபு அப்படிங்கும் யாராவது ஏதாவது மரபு தானே பிறந்தாகணும், அந்த மரபு வழியாக வர்றது, அந்த மரபு வழியினால உயிர் வரல, அதான் உள்ள பாயிண்ட்.
2: மெய்கண்டார்,
0: மெய்கண்டார் வேளாண்
2: அவருக்கு உபநயனம்,
0: உபநயனம் கிடையாது, தீட்சை உண்டு. உபநயன பேரு வந்து வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் தான் உபநயனம். ஆனா நமக்கு வந்து நிர்வாண தீட்சையில நமக்கும் வந்து இது உண்டு, உபநயனம் உண்டு. நிர்வாண தீட்சையில கோவில் போட்டுருவாங்க,
2: கோவில் போட்டிருக்க அதை சொல்லும் போது சொன்னாங்க விதி உண்டு.
0: ஆமா, அதாவது அந்த நிர்வாண தீட்சையை பண்ணும்போது பூணல் உண்டு,
2: நிர்வாண தீட்சை உண்டு.
0: மரபுல கிடையாது, எப்பயுமே மரபுங்கிறது நம்முடைய, அதாவது இப்ப நம்ம பிறக்கும் போது நான் வெஜிடேரியனா பிறக்கிறோம், வெஜிடேரியனா மேற்கொள்ற அது ஒரு சிறப்பு தானே. மரபுன்னு ஒண்ணு வரும்ல, தன்னால யாருக்குமே மரபுன்னு ஒண்ணு உண்டு தானே. இப்ப சூளை சோமசுவர நாயக்கர் பாத்தீங்கன்னா ஒரு மரபோடியாக வைணவர், அவர்தான் மறைவழிகளுக்கு சேவை சுதாம் சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஆனா அவர் சைவத்தினுடைய பெருமையை கருதி சைவத்துக்கு வராரு. மரபோடு ஞானம் வந்து மரபுனால ஞானம் வர்றது இல்லைன்னு சித்தாந்தம் சொல்லு. ஆனா ஒரு ஐடென்டிட்டி உண்டு தானே. இப்ப நம்ம இலங்கையில பிறந்தோம், நம்ம பிள்ளை கனடாவில பிறக்கு, அப்ப என்ன ஆகுது, கனடியன் தானே, பை பர்த் கனடியன் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ நியூ மேபி அ ஸ்ரீலங்கன், யுவர் சைல்ட் ஹஸ் பீன் பார்ன் இன் கனடா, அப்ப அதுக்கு சட்டம் என்னது, கனடியன் தானே வரும் இல்லையா, அப்ப ஸ்ரீலங்கன் சொல்ல முடியாது இல்லையா. அதே போலதான் உலகத்துல ஜனிக்கும் போது ஏதாவது ஒரு இதுல நீங்க ஜனிச்சு ஆகணும், ஏதோ ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனங்கிறது தன்னால வரும், அதை வைத்துக்கொண்டு மேன்மை கிடையாது, அதுதான் சைவம் சொல்லு. ஆனா பிறப்பினால ஒரு வேறுபாடு வருமானா, வரும், பிறப்பினால ஒரு வேறுபாடு வரும். ஆனா ஞானம் வந்து அதனால வரும், அதனால அந்த வேறுபாடுனால ஞானம் இல்லை, ஞானம்ங்கிறது அது வேற. அதனாலதான் அதை உறுதிப்படுத்தினதுதான் உயர்ந்த குலம் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மெய்கண்டார் உதித்த குலத்தை விட உயர்ந்த குலம். ஆனா தீட்சை யார்கிட்ட வாங்கிக்கிறாரு, கேட்ட வாங்கிக்கிறாரு. அதே போல காசிவாசி எந்தநாத இருப்பாருங்க, அவர் குலம் உயர்ந்த குலம், ஆனா நாவலரை குருவாக கொள்றார். சுவாமிநாத ஐயர் பிறந்த குலம் அந்தனர் குலம், ஆனா யாரு குருவா கொள்றாரு, மீனாட்சித்திர பிள்ளையை தான் குருவாக கொள்றார். அதனால அந்த பிறப்பினால ஒரு ஒரு ஒரு வேறுபாடு வருமானா, வரும், அது நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாதுல்ல, அது வரும், அது ஒரு சமுதாய அமைப்பு, அந்த சமுதாய அமைப்புல வர்றாங்க. ஆறிதழந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செல்வே ஏரிய மங்கை வாழ்க யானை இதன் அணங்கு வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening his omnipresence, omnipotence, omniscience, and the Lord of evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
2: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanji Kamakoti Peedam.
3: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya mahimigalai therivikkakoodiyathu Sri Rudram. Andha Sri Rudrathai abhishekathum pothu சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம் சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரிய நாராயண ருத்தவர்களிடம் சுரேஷ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், தேஜி சங்கர், நாராயணன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருவையாறு காவிரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருவையாறு. காவிரி கோட்டம் என்று கயிலையாளியாம் ஐயாரப்பர் உரைகோயில் போற்றப்பெறுகிறது. பூலோக கயிலாயம், காசிக்கு நிகரான தலம் என்ற சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஐயாரப்பர் காண்டற்கரிய கடவுளாக தீண்டா திருமேனி கொண்டு விளங்குகின்றார். ஐயாரப்பா என்று ஒருமுறை ஒலித்தால் ஏழு முறை அவ்வொளி அடுக்கி வரும் அற்புதமான பிரகாரமுடைய பதி. ஏழிட திருவூர்களில் முதலாவதாக உள்ளது. அதிகாரநந்திக்கு அருளிய வரலாறு அற்புதமானது. அப்பர் சுவாமிகளுக்கு கைலை காட்சி நல்கிய தலம். சுந்தரர் பெருமானுக்கு காவிரி விலகிய அருள்பாலித்த வரலாறு மெய்சிலிருக்கச் செய்வதாம். ஆட்கொண்டார் சன்னதி, அறுமுகப் பண்ணவன் வில்லேந்திய வேலவனாக அருள்பாலிக்கும் சன்னதி, அறம்வளர்த்த நாயகி சன்னதி, ஒவ்வொன்றும் அளப்பரும் சிறப்பினதாம். ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்தடிகள், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் பாடிப்பரவிய தலம். திருவருட்பிரகாச வள்ளலார் இத்திருத்தல மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்த புலனைந்தும் என்ற பாடலை தனியே எடுத்துப் போற்றும் வரலாறு மிக்க மேன்மையுடையதாம். ஆதிசிவ பிரகாசர் மழையின்றி வான் பொய்த்த காலத்தில் இத்திருத்தல பதிகமாம் புலனைந்தும் எனத் தொடங்கும் பணுவல் மழை பொழியச் செய்து அற்புதம் நிகழ்த்தி அம்பலவாணர் பூசை முட்டின்றி நடக்க தொண்டு செய்தார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்த பெருமான் பாடியருளியுள்ள மேகராக குறிஞ்சி பண்கள் ஏழு. அவற்றில் ஒன்று திருவையாற்று பதிகம். இயற்கை எழில் நலம் செறிந்த இத்திருப்பதிகத்தை புந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை திருப்பதிகம் என்பார் சேக்கிழார் பெருமான். புலனைந்தும் எனத் தொடங்கும் பாடல் பண் மேகராக குறிஞ்சி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஆரே

0: வடுவாவினை வடுவாவண்ணாருமே.
1: அரசு சார்ந்த நிகழ்வுகள் அதுல ஏதாவது தடை இருந்ததுன்னா அது நிறைவேறிடும்.
0: ஞாயிற்றுக்கிழமை
1: திங்கட்கிழமை சுத்தினீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்கன்னா இந்திர பதவி கிட்டும். செவ்வாய்க்கிழமை அந்த மலையை சுத்தி வந்தீங்கன்னா வறுமை பஞ்சம் இதெல்லாம் போயிடும் சார். நிறைய பணம் வரணும். செவ்வாய்க்கிழமை போய் திருவண்ணாமலையே சுத்துங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமைச்சிருக்கு பிரதோஷம். இன்றைக்கு இப்ப நாம எல்லாம் என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த சொற்பொழிவை செறிவெடுத்துக் கொண்டே திருவண்ணாமலையை கிரிவலமாக வர இருக்கிறோம். ஏன்? இந்த சொற்பொழிவு முடிந்த தருணத்திற்குள்ளாக நம்முடைய வறுமை நீங்க வேண்டும். என்ன மன துன்பம் இருக்கிறதோ, எந்த மன கஷ்டம் இருக்கிறதோ, அந்த கஷ்டம் இந்த சொற்பொழிவு முடிகிறதுக்குள்ள விதையிடணும். இப்ப நம்ம கிரிவலத்துக்கு புறப்பட்டாச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இருக்கிறோம். முதல்ல விநாயகர் வணக்கம். அல்லல் போக்கும் விநாயகர். விநாயகர் பேரை பாருங்களேன், அல்லல் போக்கும் விநாயகர். ஆரம்பிக்கும் போதே இதோ முடிச்சுட்டேன். எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை நீக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் ஐந்து கரன் ஆனை முகன் இந்தின் இளம் பிறை ஒன்ற எயிற்றன் நந்தி மகன் ஞான கொழுந்தன். அவனை இப்ப நாம புந்தியில வச்சாச்சு. நம்மளோட புந்தியில யார் இருக்கிறாயோ விநாயக பெருமான் உட்கார்ந்து வழி நடத்துறாரு. இப்ப திருவண்ணாமலையே கிரிவலம் வரப்போறோம். பெரிய வடமொழி நூலார்கள்லாம் சொல்லுவாங்க, மந்திரேச மகாபாக சத்ருவாக ஸ்தம்பநாயச்சா காரியே ஜனபண்டே யுக்தே ஜெயம் தேகி மம பிரபோ கரீஷ வர்ணரூபாய கணேசாய நமோ நம சபாவத்தேது வாக் சித்திம் ஐஸ்வர்யம் தேகிமே பிரபோ. எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடு விநாயகர் பெருமான வணங்கும் போது, ஐஸ்வர்யத்தை கொடு செல்வத்தை கொடு, ஏன் எங்களுடைய பஞ்சமும் வறுமையும் நீங்க வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள், அம்பிகைக்கு உகந்த நாள். உண்ணாமலை அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என போற்றப்படக்கூடிய அண்ணாமலை நாதர் அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர்னு சொன்ன உடனே நினைக்க முப்பி தரும் தலம் இந்த தலம் திரு அண்ணாமலை. யாரும் நெருங்க முடியாத மலை சார். அப்போ அருள்மிகு உண்ணாமலை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முக்தி கிடைச்சிருமா? கிடைச்சிடும், கிடைச்சிடும். ஆனா அதுக்கப்புறம் வேற வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் வேறு வேறு வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன பண்றது, இன்னும் ப்ரமோஷனே வரல, இன்னும் இன்க்ரிமெண்டே கிடைக்கல, பையனுக்கு வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கல, குழந்தை பேர் வாய்க்கல, ஆண்மக பேர் வாய்க்கல, இப்படி வேற வேற பேச்சுகளை இருக்கக்கூடாது. அல்லாத மகாராஜன்கிறவன் ஒரு கதையை சொன்னாங்க, அவனுக்கு சிவபெருமானே அண்ணாமலை நாதரே குழந்தையாக தோன்றி வல்லாள மகாராஜனை ஆட்சி கொண்டிருக்கிறான், அருள் தந்திருக்கிறான். ஏதாவது ஒன்று இல்லை என்று கேட்டால் திரு அண்ணாமலை உடனே தந்துவிடும். கோயில் ஆகம விதிகளின்படி சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒரு தகவலை சொல்லுவாங்க. நிரம்ப கோயில்கள்ல குடமுழுக்கு விழா, திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருவிழாவுக்கு நீங்க போனீங்கன்னா யாகசாலை பூஜை தான் முதல் முதல்ல இருக்கும். முதல்ல பாலாலயம் செய்கின்ற போது அந்த இறைவனினுடைய சக்தியெல்லாம் ஒரு தகட்டுல அல்லது ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு அட்டையில வச்சிருவாங்க. இப்ப என்ன ஆயிருக்கு, சுவாமி பாலாலயம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாலயம் செய்யப்பட்டிருக்கிற கோயில் கருவறைக்குள்ள நாம போகலாம், சட்டையோடையும் போகலாம், சட்டை இல்லாமலும் போகலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம். ஆனா அந்த பாலாலயம் தான் செய்து அந்த ஸ்தபதி ரொம்ப நல்ல உயர்ந்த ஞானனுடைய ஸ்தபதியா இருந்தா நயனோன் மிளனம்னு பேரு. சுவாமியை பிரதிஷ்ட பண்றதுக்கு உடனே நயனோன் மிளனம் அதாவது கண் திறக்கக்கூடிய வைபவம் ஈரத்தோட செய்வாங்க. ஈரத்தோட செய்யக்கூடாது, எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, கடவுள் வணக்கத்தை செய்யக்கூடாது. ஆனா நயனோன் மிளனம் ஈரத்தோட செய்வாங்க. ஸ்தபதியா கண்ணை திறந்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சுவாமி சிலையை பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு முன்பாக அந்த சுவாமி சிலை ஜலவாசம் இருந்திருக்கும், பால் வாசம் இருந்திருக்கும், அந்த தானிய வாசங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த சுவாமியை சிலையை பிரதிஷ்ட பண்ணும் போது கால பூஜை யாகசாலை பூஜை நடைபெறும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, எல்லா அபிஷேக விழாவிலையும் தான் பாக்குறோமே அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் யார் சாக பூஜை வச்சிருக்கிறாங்க? நீங்க இன்றைக்கும் பாருங்க, சுவாமி புறப்பாடு ஆகிறதுக்கு முன்னால யாகசாலைக்கு முன்னால நின்று சுவாமிக்கு உத்தரவு கொடுத்ததற்கு பிறகுதான் சுவாமி புறப்பாடு நடைபெறும். யாகசாலை பூஜைகிட்ட போய் நின்று சுவாமி அந்த சோமாசகந்த வடிவம் அங்க போய் நின்ன உடனே அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் கையில தர்ப்பையும் வைத்துக் கொண்டு கொஞ்சம் போல நெற்பொறியையும் வைத்துக் கொண்டு அப்படி சுவாமி மேல பூவை தூங்குவது போல தூங்குவார்கள். யாகசாலை பூஜை ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு உடனே புறப்பாடு நடக்கும். அப்புறம் தான் கௌரவாசனுக்கு வந்து தீபோதூபங்கள் காட்டப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெறும். என்ன சார் யாகசாலை பூஜைக்கு அவ்வளவு சிறப்பா? அங்கிங்கநாதபடி எங்கும் பறந்து இருக்கக்கூடிய பரம்பொருளை முதல்ல அருவமா இருக்கிற அந்த பரம்பொருளை அருவுருவ நிலைக்கு கொண்டு வரணும். சாலிடா இருக்கிற ஒரு பொருளை செமி சாலிடா ஆக்கணும். செமி சாலிடா ஆனதுக்கு அப்புறம் தான் அது சாலிடா மாற்ற முடியும். கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருளை கண்ணுக்கு தெரியற மாதிரி குடிச்சு வைக்கணும், அதுக்கப்புறமா அதை கட்டி வைக்கணும். அப்படிதான் பண்ணி வச்சிருக்கு. மந்திர ஒலிகளை கொண்டு இறைவனை அந்த கல்லுக்குள்ளாக எழுந்தருள செய்திருக்கிறார்கள் வேத வற்பனர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். அதனால இதுவும் கல்லு அதுவும் கல்லுன்னு சொல்லிடக்கூடாது, அது உயிரூட்ட பெற்ற கல். என்ன சார் மந்திரங்களால் உயிரூட்ட பெற்ற மந்திரங்களால் உயிரூட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நாணித்தம்பமும் நடக்கும். நீங்க கும்பாபிஷேக விழாக்களுக்கு போனீங்கன்னா யாகசாலைக்கும் கருவறைக்குமாக சிவாச்சாரிய பெருமக்கள் வாத்தியங்கள் முழங்க மூன்று முறை போய் போய் வருவாங்க. இடையில யாரும் வரக்கூடாது. யாகசாலைக்கும் கருவறைக்குமா போயிட்டு போயிட்டு வருவாங்க. இடையில யாரும் குறுக்கால வரக்கூடாது. நம்ம நாடு அவ்வளவு நல்ல நாடு, அப்படி போற்றப்பட்ட நாடு. வீட்டுல தயிர் போடுறாங்கல்ல, உர விடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, உர விட்டதுக்கு அப்புறம் அதை நகர்த்த மாட்டாங்க, அதை நகர்த்தி வேற ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. ஏன்? இப்போதான் பாலும் தயிரும் பேசிக்க ஆரம்பிச்சிருக்குது, அது சந்தோஷமா இருக்கும். இப்படிக்கா வந்திருப்பாங்க நல்ல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இரவு பொழுதுல உர விடுவாங்க. கொஞ்சம் பாலுக்கு உர விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் பொழுதுல உர விட்டாங்கன்னா உடனே எடுத்து உள்ள வச்சிருவாங்க, அதை தொடமாட்டாங்க. அதை திறந்து எடுத்தோம்னா இப்போதான் உர விட்டு அதை தொடாது அப்படிவாங்க. அதை எடுக்கக்கூடாது, அதை திறந்து பார்க்கக்கூடாது, பார்த்தா என்னன்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒரு பண்பாடு மிகுந்த பூமி நம்ம பூமி. கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க, நான் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்கறேங்கிறது கிடையாது, பழக்கம் கிடையாது. பாலும் தயிரும் பேசிக்கொண்டிருந்தாலுமே நாம் கேட்க மாட்டோம். கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க, என்ன என்ன பத்தியா பேசுறீங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி சுவாமியை உருவாக்குவதற்காக மந்திர உயிரூட்டப்படுவதற்காக மந்திரத்தின் வழியாக உயிரூட்டுவதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் அப்படி போவாங்க. அதற்கு முன்பாக அந்த அருவமாக இருந்த இறைவனை அருவுருவதற்கு கொண்டு வரக்கூடிய ஒன்று எது தெரியுமா? இருக்கும். சுவாமிக்கு எப்படி ஆவாகனம் பண்ணுவாங்க? நீங்க கொடுக்குற ஏதாவது ஒரு பொருளை கொடுப்பாங்க, பூர்ணாகுதினு நடக்கும். பூர்ணாகுதி போது நீங்க எதையாவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உடனே நடந்துடும். பிரார்த்தனை பண்ணீங்க பூர்ணாகுதி நடக்க போகுது அப்படிம்பாங்க சிவாச்சாரிய பெருமக்கள்லாம். வாசனாதி திரவியங்கள் எல்லாம் ஓம திரவியங்கள் எல்லாம் செலுத்தி பூர்ணாகுதி நடக்கும் போது பிரார்த்தனை பண்ணீங்க. இப்போ இதோ நமக்கு பூர்ணாகுதி நடக்கும் போது திருவண்ணாமலையே வளம் வந்துகிட்டே இருக்கிறோம். இதோ இப்பவே நடந்துருச்சு, நம்முடைய துன்பங்கள் தான் இந்த வினாடி போயிடுச்சு, இனிமே நமக்கு இன்பங்கள் தான் வாய்க்க போகுது. வரது எல்லாமே இன்பமா இருக்க போகுது, எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கூட துன்பம் கிடையாது. இன்பத்தை தவிர வேறொன்று கிடையாது. அந்த பூர்ணாகுதி எதுல தராங்க? தேங்காயை வச்சு, வெத்தலை பாக்கை வச்சு, பழத்தை வச்சு, பட்டு துணியால சுத்தி நெய்ய ஊத்தி எது ஆகுதி செய்கிறார்கள்? நெருப்பிலே இடுகிறார்கள். அக்னியுடைய இரண்டு கரங்களின் வழியாக இறைவன் அவற்றை பெற்றுக் கொள்கிறான் என்பது நியதி அப்படித்தானே சொல்லிட்டு. அப்போ நெருப்பு வடிவம் இறைவன், அவங்ககிட்ட எதை கொடுத்தாலும் போயிடும். நம்ம மகமே என்ன சொல்றது, எல்லாம் எவ்வளவுதான் நான் பாவத்தையே பண்ணியிருந்தாலும் நான் இறந்து போனேன்னா சூரியன் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு எரிச்சுறது தப்புதண்டா எதை எவ்வளவு பண்ணாலும் பரவாயில்ல, சிவபெருமான அக்னி கையில கொடுத்துடுறோம். இந்த உடம்பு செஞ்ச தப்பெல்லாம் இந்த ஆன்மா எடுத்துட்டு போக கூடாது, இந்த உடம்போட போயிடணும், எரிச்சு விட்டுறோம். அதுல இன்னும் சிவபெருமான் இன்னும் மேலானவர்,
0: அந்த சாம்பலை எடுத்து தலையை பார்க்கிறாரு. இன்னைக்காவது ஒரு நாள் இவன் ஓம் நமச்சிவாயா சொல்லிக்கிறானா பார்ப்போம். ஓம் நமச்சிவாயோ கேட்ட ஒரு நாள் கூட சொல்லலையே, ஒரு முறை கூட சொல்லலையே அப்படின்னு விட்டுறாரு. எப்பவாவது ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு வைங்க, ஓம் நமச்சிவாய உள்ளங்கோள் பரவாயில்ல ஒரே ஒன்று சொல்லியிருக்கலாம், பூசிக்கிடுவோம் பூசிக்கிறோம் பூசி பூசி பார்க்கிறாரு. சில பேர் பழக்கம் இருக்கும், வெளியூர்ல இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலா சாப்பிட்டு பார்ப்பாங்க, இந்த ஹோட்டல் நல்லா இருந்தா இந்த ஹோட்டல் நல்லா இருந்தா இந்த ஹோட்டல் நல்லா இருந்தா, அப்புறம் ஒவ்வொரு பதார்த்தமா சாப்பிட்டு பார்ப்பாங்க. அடுத்த ஆள் போகும்போது சொல்லுவாங்க, சார் அந்த ஹோட்டல்ல இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுங்க அங்க அது நல்லா இருக்கும். என்ன கேளுங்க எங்க எது நல்லா இருக்கும், நான் ஒரு பயோமேட்டாவே போட்டு வச்சிருக்கேன். என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அவன்கிட்ட போன் பண்ணி இங்க எது நல்லா இருக்கும் நான் கேட்டுட்டு சாப்பிடுவேன். சரி எந்த ஊருக்கு போனாலும் சரியில்லை, இந்த ஊர்ல என்ன தலை விசேஷம் இருக்கு, அட அது யாருக்கு வேணும், சாப்பாடு தானே நமக்கு முக்கியம், சாமியா முக்கியம். ஏன்னா சாமி கும்பிடலாம் சாப்பாடு கொடுத்துருது, சாமியை வணக்கலாம் சாப்பாடு கிடைச்சிருது. ஆனா எங்க சாப்பாடு கிடைக்குங்கிறத யாராவது ஒருத்தர் தகவலா சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லை இறை வழிபாடு என்பது எப்போதும் செய்யப்பட வேண்டிய ஒன்று, இடைவிடாது செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. அப்போ ஒரே ஒரு முறை அருள்மிகு உண்ணாமலை நாயகி உடனாகிய அண்ணாமலை நாதர்னு சொன்னா புத்தி கிடைச்சிருமானா, கிடைச்சிரும். எப்ப சொல்லணும்னா வாழ்வினுடைய நிறைவுல சொல்லணும். அத ஞாபகம் வருமா வருமா, ஒரு பக்கம் வாய் கோணிட்டு நிற்கும் இல்ல நாக்கு கொழறும், உன்னால எமதூதர்கள் வந்து நின்னா பயமா இருக்கும், இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சது சேர்த்தது வச்சது போனது வர வேண்டியது கொடுக்க வேண்டியது பத்தி கவலை இல்லை, நாளைக்கு யார்கிட்ட கேட்பான் பார்த்துக்கோ. ஆனா வர வேண்டியது தெரிஞ்ச ஒரு நண்பர் கடன் வாங்கிட்டாரு, ஒருத்தர கடன் வாங்கிட்டாரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. நான் உங்களெல்லாம் மறைச்சிக்கிட்டு சாமிய மதிச்சுக்கிட்டு நான் மறைச்சிட்டு இருக்கேன்னா மறைச்சிக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் சில நன்மையினால் சில தீமைந்து கேட்டு இறைவன் புறப்பாட்டினை நம்மளால இப்போது பார்க்க முடியவில்லை. சில நேரங்களில் நானே நமக்கு நம்ம வேலை நம்ம வேலை நான் நிறைய நேரங்களில் பேசியிருப்பேன். பாருங்க என் நிலையை எனக்கு மறைக்கணும் சுவாமி மகிழ்ச்சி. தெரிகின்றவர்கள் புண்ணியசாலிகள், சுவாமியினுடைய பாதம் தெரிஞ்சா புண்ணியம் தானே. 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டார் ஒருத்தட்ட. எல்லா இடத்துலையும் கடன் வாங்குறது ஒருத்தருக்கு என்னென்னலாம் வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு விதமாக முடிச்சுட்டாரு. கடன் முடிஞ்சிருச்சுப்பா அப்பா சாமி, கடன் மிச்சம் இருக்கக்கூடாது, பகை மிச்சம் இருக்கக்கூடாது, நெருப்பு மிச்சம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கடன் போது சில பேரும் சொல்லுவாங்க, ஏ கேஸ் நிறுத்திக்கியா எதுக்கு மெயின் ஆஃப் பண்ணி வச்சுது, நெருப்பு மிச்சம் இருக்கக்கூடாது, அதுபோல பகை மிச்சம் இருக்கக்கூடாது. பகை மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு அழிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, சாமிகிட்ட கொடுத்துணும். மிச்சம் சொச்சம் இல்லாமல் அழிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு, நம்மளால அழிக்க முடியாது. கடன் மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு உட்காந்து ஒரு நாள் சாவகாசமா, இனிமே எங்க அப்பா எனக்கு எல்லா கடனும் வச்சிருந்தாரு, எல்லா கடனையும் அடைச்சுட்டேன், இனிமே எங்க அப்பா வச்சிருக்கிறது எதுவும் இல்லை, இனிமே எனக்கான இனிமே என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனார்ல அவரு வந்தார். சார் அப்பா 50,000 ரூபாய் அப்பா வந்துருச்சு, ஏன் அவர் 2 பை 2 நாள் 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அப்பா 50,000 ரூபாய் சொல்றீங்க, அன்னைக்கே வந்திருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன். இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கணும், எனக்கான வாழ்க்கையை வாழணும் போது நீங்க வந்து இப்ப அப்பா 50,000 ரூபாய் இல்ல தம்பி அதெல்லாம் கிடையாது, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க சரி கொடுங்க என்ன கொடுங்க எவ்வளவு தரணும். இல்ல தம்பி அப்பா எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்குறாரு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு நான் வந்தேன். அப்பா நமக்கான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற போது இறைவன் அதை எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம், தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்பா யாரு நமக்கு, அருள்மிகு கற்பாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலீசரை தவிர வேறொரு தாய் தந்தையர் கிடையாது. இந்த ஆன்மாவுக்கான தாய் தந்தையர்கள் அவர்கள் தான். உடம்புக்கு வேணா நம்ம ஒரு அப்பா அம்மாவை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஹீஸ் மை ஃபாதர் ஹீஸ் மை மதர் எந்த பிறவியில சொல்ல முடியாது. இன்னும் 2-3 பிறப்பை கழிச்சு அவரே நமக்கு பேரனா பெந்தியா வந்து நிற்கலாம்,
1: தெரியாது நமக்கு. நம்ம வீட்டு கொல்லையில கட்டுற பசுமாடா வந்து நிற்கலாம், தெரியாது நமக்கு. நம்ம சமைச்சு போட்ட உடனே காகத்துக்கு வைக்கிறோமே அந்த காகமா வந்து இருக்கலாம், தெரியாது. வீட்டு காவலுக்கு வளர்க்குறோமே அந்த நாயா இருக்கலாம், தெரியாது. எப்படி பரவும் பரப்பு தெரியாது. சில நேரம் வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வர பொசுவா கூட இருக்கும், டப்புன்னு அடிக்கிறோம் எங்க காக்காவை கூட இருப்பான், தெரியாது நமக்கு. எந்த பிறவி எல்லாம் பிறந்து இழைத்தேன் வரும் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பாடல் இயற்றியிருக்கக்கூடிய தலம் இந்த தலம். சரபுதிரிங்களா ரொம்பவே இங்கேதான் ஏற்றிருக்கிறார். மார்கழி மாதத்திற்கு முன்பாகவே இந்த தகவலை சொல்றேன். இப்போ விநாயகரை பத்தி பேசுறோம்னா, விநாயகரை வழிபாடு செய்கின்ற போது பொதுவா முட்டில் பாத்தீங்கன்னா விநாயகரை பத்தி பாடுவார். முருகன் இடத்துக்கு வந்துட்டாரா, முருகன் ஆலயம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரா, முருகனை பத்தி பாடுவார். சிவன் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்துட்டாரா, சிவனை பத்தி பாடுவார். அம்பியை இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்தா அம்பியை பத்தி பாடுவார். பொதுவாக ரோபியுடைய வழக்கம் இது. மார்கழி மாசம் வந்து பாருங்க, எல்லா இடத்துலயும் திருவம்பாவை தான் இசைப்பாங்க. எந்திரிங்களா, மாணிக்க வாசகருக்கு செய்யப்படுகின்ற சிறப்பு அது. அப்போ இவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒன்று இயற்றப்பட்ட தலம் இந்த தலம், திரு அண்ணாமலை தலம். யாராலும் நெருங்க முடியாத ஒரு தலம். திருஞான சம்பந்தர் அங்க பாடியிருக்கிறாரு, அப்பர் பெருமான் என போற்றி பரவக்கூடிய திருநாவுக்கரசரும் அந்த தலத்திலே பாடியிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த தலத்துல நிரம்ப தகவல் இருக்கு. பட்டினத்தார் பாடியிருக்கிறாரு, நக்கீரர் பாடியிருக்கிறாரு, பரணர் பாடியிருக்கிறாரு, கபிலர் பாடியிருக்கிறாரு, திருமால் வந்து பூசிச்சிருக்கிறாரு. இந்த தலத்துல அளவுகள் எல்லாம் நீங்கி போகும். கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. செல்வம் சொன்னது உண்மைதான் போல இருக்குதுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு தகவல் கிடைக்குது. இந்த தலத்துல இப்ப நான் இருக்கிறது ஐப்பசியில. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அங்க ஜோதி ஏற்றப்படுது. இதுதான் தெரியுமே சார், இது என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள். ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகன் ஆகும் தத்துவம் தான் அந்த ஜோதி தரிசனம். எப்படி ஒரு நண்பரை போய் கேட்கிறேன், ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகன் ஆகும் தத்துவம்னா என்ன சார்? அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர் திருவண்ணாமலையில் இருந்து அவர் சொல்றாரு, இங்க என்னதுமா செய்வோம், முதல்ல ஒரு விளக்கு ஏற்றுவோம், அதை வச்சு அஞ்சு விளக்கு ஏற்றுவோம். ஓஹோ, அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சு குடிமரத்துக்கிட்ட வழிபாடு செய்து அந்த ஐந்து விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெயையும் ஒரே விளக்கா ஊத்தி திரியையும் ஒன்னாக்கிடுவோம். ஒன்று பல ஆகி பல ஒன்றாகும் தத்துவம் இந்த இடத்து தத்துவம். அப்போ நாமெல்லாம் யாரு? அந்த ஒன்றில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல தீபங்கள். அப்ப நம்ம உயிர் பிரிஞ்சா எங்க போறோம்? இந்த பல தீபங்கள் எல்லாம் ஒரு தீபம் ஆகிவிடும்ங்கிற தத்துவத்தை வேறு வேறு மதங்கள்ல நமக்கு இப்படி சுட்டி காட்டல. ஒவ்வொரு கார்த்திகைக்கும் தீபத்தை ஏத்தி ஏத்தி வச்சு காட்டுவோம். வீடுகள்ல செய்வாங்க, ஒரு விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா அந்த விளக்கு இருக்கிற எண்ணெயை எரிஞ்சுக்கிட்டு இருக்க இன்னொரு விளக்குல ஊத்திடுவாங்க. என்ன தத்துவம்? தாத்தா இறந்து போயிட்டாருனா பேரனுக்கு தான் சொத்து, வாழ்ந்துகிட்டு இருக்கிற பையன் சொத்தை கொடுத்துடணும், எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்குல எண்ணெயை சேர்த்துடணும். என் சொத்தெல்லாம் எனக்கு நான் தான் சம்பாதிச்சேன், எடுத்துக்கிட்டு போ, என்ன பண்ண முடியும், எவ்வளவு வேணாலும் ஏமாந்து கூடு விட்டு ஆவி போனதில் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். ஏன் திரும்ப திரும்ப சொல்லுவாரு, இலக்கியத்துக்குள்ள போங்க, இலக்கியம் சொல்லுங்க, இலக்கியம் சொல்லுங்க பாரு. இந்த ஆவி போனதுக்கு அப்புறம் யார் அனுப்பிப்பா இந்த பணத்தெல்லாம்? அதனால பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர்னு சொல்லி வைப்போமே, இப்ப சொல்லி வைப்போம், அப்போதை இப்போதே சொல்லி வைத்திருக்கிறேன். உயிர் போகுன்ற தருவாயில என்ன நடக்கும்னு தெரியாது, நாக்கு எப்படி இழுத்துக்கோன்னு தெரியாது, நெஞ்சத்துல யார் வந்து நிற்பான்னு தெரியாது, உள்ளம் எதை நினைத்து இயங்கும் என்பது தெரியாது. அந்த போதுக்காக இந்த போதே சொல்லி வைப்போம். திரு அண்ணாமலை ஒரு மணி நேரம்லாம் பத்தாது, ஒரு மணி நேரம்லாம் பத்தாது. இந்த தகவலை இந்த தரத்தை பத்தின சிறப்பு தான் சொல்றதுக்கு ஒரு மணி நேரம்லாம் பத்தாது. ஒரு மணி நேரம் பத்துங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுசையும் ரெண்டு லைன்ல சொல்லணுங்கிற மாதிரி. ஒரு மணி நேரம் பத்தவே பத்தாது இந்த திருவண்ணாமலை தலத்தை பற்றி சிந்திப்பதற்கு. என்னென்ன நாளில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு. இதை சுற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கின்றன. இந்த மலையை சுற்றி இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் அப்படின்னு எட்டு லிங்கங்கள் இந்த மலையை சுற்றி இருக்கின்றன. அப்படி வரும்போது தான் நாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அவ்வளவுதானா சார்? இந்த மலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. ரமணர் நாம் பார்க்கும்போது புற்றுநோய் வந்துடுச்சு. அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் தான் சொல்றாங்க, உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அறுவை சிகிச்சை செய்யலாங்களா? ஏன் மயக்க மருந்துலாம் தரீங்க? அப்புறம் அவன் நினைப்பு போயிடும். இப்படியே செய்யுங்க. நான் மறந்து எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா அவன் நினைவு போய்விடும் என்று சொன்ன மனிதர் மாமனிதர். தெரியாதனமா எதுல காலை வச்சுக்காரு. நம்மளால என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கால உதறி ஏழு எட்டு ரூபாய் நசுக்கி விடுவோம். அது வாழ்ற வீட்டை இடிச்சுச்சுல, இந்த காலுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நல்லா கடிபடட்டும். சேஷாத்ரி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போன மனிதரை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, இவர் தான் இருந்திருக்கிறாரு. அந்த தூக்கிட்டு போற ஒரு ஆளு சமய வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட, இவர் ஒரு ஆளா தூக்கிட்டு போயிருக்கிறாரு. சேஷாத்ரி சுவாமிகள் யாரோ ஒரு மனிதர் இறந்து போயிருக்கிறாரு, தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த ஒரு வீட்டுல கல்யாணம், பக்கத்துல இருந்தவன சொன்னா ரெண்டு தோல் போடுறான் அப்படின்னு. ரெண்டு தோல் போடுறா என்ன புரியுதுல அவனுக்கு? ஒரே ஆளு ரெண்டு பக்கமும் புடிச்சுட்டு நிக்கிறான். இறந்து போன ஒரு ஆளுடைய உடல இவர் விடு விடுந்து கல்யாணம் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க அண்டால சாம்பார் பொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே சாம்பார் ஒத்த கையால கட கட கட கட பிறட்டி வந்து தரையில அங்க உருட்டி விட்டுட்டு, ஒத்த செத்ததுக்கே தூக்க ஆள் இல்லாம நான் தூக்கிக்கிட்டு திரியிறேன், எல்லாரும் செத்து போயிடுவீங்களேடா, வாழுங்கடா அப்படின்னு எழுந்து போனாராம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்டா சாம்பாரை கவுத்தா என்ன ஆவாங்க? ஓடி வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு இறந்து கிடக்குது. மகான்கள் வெளியே நின்றாலும் கூட ஒரு ஜீவன் உள்ளே கஷ்டப்பட்டால் துன்பப்பட்டால் அந்த மகான்களுக்கு தெரியும். விசிறிசாமியார் யோகிராம சிவகுமாரன் இப்ப நாம பார்த்துருக்கிறோம், என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் ஒரு பிச்சைக்காரன், இந்த இடத்துல எங்கேயாவது பாலகுமாரன் இருந்திருந்தா, எழுத்தாளர் பாலகுமாரன் இருந்திருந்தா இத்தனை நேரம் அழுதுப்பார் சொல்றேன். இந்த நேரத்துக்கு கூட அழுதுப்பார் யோகிராம சிவகுமாரன் சொல்றது கூட அழுதுப்பார். ஏன் பெரிய எழுத்தாளர் எழுத்து சித்தர்னு பாராட்டப்பட முடியும். யோகிராம் யோகின்னு சொல்றது கூட அழுதுவர். மகான் யா மகான், அப்படிப்பட்ட மகோன்னதமான மனிதர்கள். இன்னும் கண்ணுக்கு தெரியல, நமக்கு புலப்படக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்றோம். ஆங்கிலேயர்ல இருந்து பார்க்கறதுக்காக வந்தாங்களாம் ரமணர். ஆங்கிலேயர்லாம் பார்க்க வந்த உடனே ஆங்கிலேயர்களால் கீழே உட்கார முடியாது, ஆங்கிலேயர்களால் கீழே உட்கார முடியாது. இந்த நேரத்தில் நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், நம்ம கோயிலே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரதோஷத்தோடு கொஞ்சம் சேர் போட்டால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. மேலே உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும், முட்டி வலிக்குது சார். பன்னீர் திருமுறைக்கு கூட்டம் வந்ததுன்னா காரணம் சேர் போட்டுருக்காங்க, அதனால கூட்டம் வந்துச்சு சார். நீங்கள் இது சேர் போட சொல்லுங்கன்னு நான் அது பெரிய பெரிய நண்பர்களிடத்தெல்லாம் சொல்லி சேர் போடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பிரதோஷம் என் பேச்சு இல்லை, அன்னைக்கு சேர்லாம் போட்டுருந்தது. ஆனால் மக்கள் யாரும் எங்களுக்கு உட்கார பிடிக்கிற சார், நான் கீழே உட்காந்துருக்கோம் நான். ஏன் அப்படின்னு சேரில் இடமில்லையே உட்காந்துருக்கு, இல்லை இந்த பக்கமாக தான் சுவாமி வந்தாரு, அதனால நாங்கள் அங்கே உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது கீழேன்னு வேணால் நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இந்த பக்கமாக தான் அம்மையும் அப்பனும் உமையோடு வாங்கினாங்க, வந்த இடம் இது. இப்போ அவங்க நீங்கள் சுவாசிக்கிற காற்று எது தெரியுமா? அவங்க சுவாசித்த காற்று. மேலே உட்காந்துருக்கணுங்களுக்காக அவங்களுக்கு சேர் போட்டுக்கிறாங்க. ரமணத்தை வந்து கேட்குறாங்க, சாமி நீங்கள் கீழே இருந்துக்கிட்டு அவங்க மேலே உட்காராங்களே சொன்னாரு. மேல காமிக்கிறாரு, ஒரு குரங்கு மரத்து மேல இருக்குது. இப்போ அது என்ன விட ரொம்ப உயரத்துல இருக்குது. அப்ப அது என்ன விட ரொம்ப உயரமா இல்ல நான் ரொம்ப தாழ்ந்தவனா? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? உயரம்ங்கிறது அதுல இல்ல, உயரம்ங்கிறது அதுல இல்ல, நம்ம மனசுல இருக்குது. வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம், உன் உயர்வு என்பது உன் உள்ளதான். நீ என்ன நினைக்கிறியோ அந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கை. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லவன், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சா உங்க வாழ்க்கை உயர்ந்துடும். யாருக்காவது ரெண்டு பேருக்கு தீங்கு செய்யணும்ன்றதுதான் உயர்ந்தவன் வாழ்க்கை ஒடிந்து விழுந்துவிடும்.
0: இந்த தலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். ஒரு கல்யாண சமையல் நடந்துட்டு அங்க ராமணர் போயிருக்கிறாரு. ராமணர் எங்க இருக்கிறாரு, ராமணர் எங்க இருக்கிறாரு எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்த சாம்பார் அண்டாவை காமிச்சாரு ராமணர். நீ ராமணர் தேடிட்டு இருக்க? ஆமா, இந்த சாம்பார் அண்டாவை காமிக்கிறாரு. சாம்பார் அண்டாவை காட்டுறீங்க? ஆமா, அது ரமண ஆசிரமத்தை சேர்ந்ததுன்னு ரமண அப்படிங்கிற எழுத்து அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இதான ஒரு பேர் வச்சு இந்த ஆன்மா வந்திருக்குது. இதற்கு முந்தைய முந்தைய பிறவிகளில் இது எதுவாக இருந்தது என்பது நமக்கு தெரியாது. அடுத்தடுத்த பிறவிகளில் இது எதுவாகும் என்பதும் தெரியாது. இதுலதான் ஏழு தலைமுறைக்கு வச்சிருந்த வச்சு வச்சு கேவலம் உணவு பொருளை பண்டமா வச்சு பாருங்க. ரெண்டு நாள் வச்சீங்கன்னா மூணாவது நாள் மேல பஞ்சு மாதிரி ஒன்று படரும். வீட்டில் இருக்கிற பையன் சொல்லுவான், முதல்ல அதை தூக்கி வெளில போட்டுட்டு அப்புறம் வா, அந்த ஏனத்தோட போட்டு அந்த பாத்திரத்தோட தூக்கி போட்டு அது இருந்தாலுமே அந்த பூசனை வாசனை அடிக்குது. அப்போ பணத்தை சேர்த்து வைக்கிறவன் கதியெல்லாம் என்ன ஆகும்? பொருளை சேர்த்து வைக்கிறவன் கதியெல்லாம் என்ன ஆகும்? இறங்காதுல, சோறு இறங்கல. நிறைய பேருக்கு வீட்டுக்கிட்டே இருக்குது. என்ன தங்கத்தை இறைச்சி ஊத்து, தங்கம் ஏக்கமா இருக்கும். மண்ணை கரைச்சி ஊத்து, மண்ணு ஏக்கமா இருக்கும். அவ கையாத தண்ணி ஊத்துன்னு சொல்லு, அவ ஏக்கமா இருக்கும். அட, ஏங்கி ஏங்கி இழைத்த பிறப்பு எதற்கு? உண்ணாமலை நாயகி உடனாகிய அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம நம்முடைய வினையை அழிக்கக்கூடிய ஆற்றல், அறுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தலத்துக்கு இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லக்கூடிய பாடல், உண்ணாமலை உமையால் உடனாகிய பெறுவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருவாமணி திகழ மண்ணார்ந்தட வருவித்திறன் மழலை உழவு அதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாமண்ணம் அருமை. கொஞ்சம் கூட மிஸ்ஸே அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர்னு சொன்ன உடனே என் வினையை நோக்கி அம்பு செலுத்துறாரு. முப்புறங்களையே ஒரு கணையால் எய்தவன். இன்னைக்கும் நம்ம கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் அப்படின்னு கோஷ்டத்துல சாமிக்கு பின்னால ஒரு வடிவம் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, என்ன இது, ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது அதுக்குள்ள சாமி இருக்கிறாரு, இப்படி இருக்க இப்படி வளர்க்கு இப்படி கூப்பி இப்படி மேல போயிருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும், கண்ணை இப்படி நேரம் தண்ணி வச்சா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். சாமிக்கு பேர் மேல லிங்கம் பவர்னு எழுதியிருக்கும். என்ன சார் அது? பையன் கேட்பான், அப்பா இது என்னப்பா லிங்கம் பவர்? அப்பா அது ஏப்பா அந்த பேர் வந்துச்சு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. வந்தமா கோயிலுக்கு வந்தமா வாயை முடிக்கிட்டு சாமியை பார்த்தமான்னு வந்துடணும். அப்படிதான் எங்க அப்பா என்ன அழைச்சிட்டு வந்தாரு, நீ நானும் ஒண்ணு அப்படிதான் அழைச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு வயசாக ஆக வேணாம். இந்த லிங்கோத்பவர் வடிவம் தோன்றிய தலம் இந்த தலம், திரு அண்ணாமலை தலம். பிரதோஷம் தோன்றிய தலம் இந்த தலம், திரு அண்ணாமலை தலம். பிரதோஷம்ங்கிறது இல்ல, அது முடிஞ்ச உடனே இந்த லிங்கோத்பவர் காலம் நடந்தது பிரதோஷம் அது. பிரதோஷம் தோன்றிய தலம் திரு வைகாவும் வேற ஒரு தலம். அங்க வேடன் சிவபெருமான் மீது வில்வத்தை போட்டு பூசனை செய்திருக்கிறான். திரு வைகாவோன்னு பேரு அந்த தலம். அதுவும் ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற தலம். இங்க லிங்கோத்பவ மூர்த்தி, லிங்கோத்பவ காலம்னு சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாம் காலத்துக்கு பெயர் லிங்கோத்பவ காலம்னு பெயர். சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாவது காலத்துக்கு பேரு லிங்கோத்பவ காலம்னு பேரு. நீங்க ஒரு கால் தூங்காமல் விழித்திருந்தார், லிங்கோத்பவ காலத்து போது வந்து வழிபாடு செய்தார், துன்பம் விலகி பிரார்த்தனை பதிச்சுது. இந்த லிங்கோத்பவ காலம்ங்கிறது மூன்றாவது காலம். பத்து மணிக்கு முதல் காலம் நடக்கும், பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்கு இரண்டாவது காலம் நடக்கும், மூன்றிலிருந்து மூன்றரை மூணாவது காலம் முடிஞ்சிடும்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கதை சொல்லுங்களே.
1: கதை தானே, சந்தோஷமா சொல்றேன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்லுவாங்க. உனக்கு கதை சொல்றதன் மூலமா இன்னைக்கு பெருமானை பத்தி பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சந்தோஷம்தான். உனக்கு ராஜராஜ சோழன் பத்தின ஒரு கதை சொல்றேன். ராஜராஜ சோழன் பெரிய சிவபக்தர். அவர் வந்து பெருமானுக்கு ரொம்ப பெரிய பெரிய கோயில்கள், நிறைய கோயில்கள் கட்டியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கோயில் திருப்பணி செஞ்சிட்டு இருந்த போது நடந்த கதை இது. இப்போலாம் எக்ஸ்கவேட் பண்ண மாடர்ன் மெஷினரிஸ் இருக்கு, ஹெவி மெட்டீரியல்ஸ் லிஃப்ட் பண்ண கிரேன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ட்ரக்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷனுக்கு மெயில் செல்போன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம அத்திமுகம் கோயில் புனரமைப்பு செஞ்சு கும்பாபிஷேகம் செய்ய 1.5 இயர்ஸ் ஆகும்னு ஸ்தபதி சொல்றாரு. அந்த காலத்துல, இந்த காலத்திலே 1.5 இயர்ஸ் ஆகுதுன்னா, அந்த காலத்துல எல்லாமே மேன் பவர் அனிமல் பவர் தான். அப்போ வேலை எவ்வளவு மெதுவா நடந்திருக்கும்னு யோசிச்சுப்பாரு.
0: ஆமாமா, எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாம அவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் ஆர்கிடெக்சர்ல எப்படி அவங்களால அற்புதமான கோயில கட்ட முடிஞ்சது?
1: அதுதான் ஏன்ஷியன்ட் நாலேஜ். ஏன்ஷியன்ட் நாலேஜுக்கு முன்னால நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நிற்கவே முடியாது. அதை பத்தி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் போதாது ஸ்ருதிமா. அதனால நம்ம கதைக்கு வருவோம். ராஜராஜ சோழன் அற்புதமான கோயில் கட்டும் திருப்பணிய ஆரம்பிச்சாரு. பல ஸ்தபதிகளையும் கல்திச்சர்களையும் பல ஊர்ல இருந்து கோயில் பணிக்காக அழைச்சிட்டு வந்தாரு. அவங்களுக்கெல்லாம் வீடுக்கு, அந்த கோயில் சைட்டுக்கு பக்கத்திலேயே வீடு கட்டி தங்கறதுக்கு ஏற்பாடும் செஞ்சாரு. அவங்களோட எல்லா தேவைகளையும் ராஜா கவனிச்சுட்டாரு. இவங்க கோயில் கட்டி கட்டுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாட்டியம்மா வீடும் இருந்திருக்கு. பாட்டியம்மா ரொம்ப சிறந்த சிவபக்தை. தன்னால கோயில் கட்டுற வேலையில இறங்கி, அது வந்து வேலை வந்து கொஞ்சம் கடினமான வேலை. கல்லு தூக்கணும், மண்ணை தூக்கணும், தூக்கிட்டு நடக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது வந்து இந்த பாட்டியம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால அதெல்லாம் இறங்கி செய்ய முடியாது. அதனால பாட்டியம்மா என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளால வேலை செய்ய முடியாது, ஆனா இந்த கோயில் கட்டுற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நம்மளால என்ன ஹெல்ப் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செய்யணும். அவங்களுக்கு பசிக்கு ஏதாவது கொடுக்கணும், தாகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், அந்த வகையில நம்ம உதவியா இருந்தா போதும் அப்படின்னு அந்த பாட்டியம்மா நினைச்சாங்களாம்.
0: வாவ், அப்ப பாட்டி கோயில் திருப்பணி செஞ்சவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வடை சுட்டு தந்தாங்கன்னு சொல்லுங்க.
1: புத்து, பாட்டினால வடை தான் சுடுவாங்களா? இந்த பாட்டி ரொம்ப எளிமையான பாட்டி, அதனால அவங்க வடை போண்டா பஜ்ஜின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்ததா தெரியல. ஆனா மத்தியான நேரம் வெயில் சுட்டு பொசுக்கும் போது வேலை செய்யறவங்களோட தாகத்தை தணிக்க சீரகம், கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு மணக்க மணக்க நீர்மோர் கலந்து கொடுப்பாங்களாம். கூழ், அதே மாதிரி அவங்களால முடிஞ்ச கம்பங்கூழ், கேப்பக்கூழ், இந்த மாதிரி கூழ் எல்லாம் கிண்டி கொடுப்பாங்களாம். அதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்தபதியும் மற்றவங்களும் டயர்ட்னஸ் தெரியாம வேலை செய்வாங்களாம். இந்த வேலை வந்து பல வருஷம் நடந்திருக்கு. பல வருஷமா பாட்டியம்மாவும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தன் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரெகுலரா நீர்மோரும் தன்னால முடிஞ்ச சாப்பாடும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால ஸ்தபதிக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் பாட்டியம்மா மேல நல்ல பாசமும் அன்பும் வளர ஆரம்பிச்சிருச்சு. கோயில் கட்டி முடிக்கிற நிலைக்கும் வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்தபதி வந்து என்ன நினைச்சாரு, நமக்கு இவ்வளோ நாள் பசியாத்துன இந்த பாட்டியம்மாவுக்கு நம்ம இங்கிருந்து வேலையை, கோயில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது கைமாறு செய்யணும், இந்த பாட்டி ஞாபகமா நம்மளை ஞாபகமா வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போ கோயில் வேலை கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லையா, கோபுரம் எழுப்பியாச்சு. கோபுரத்தின் மேலே வந்து ஒரு வெற்று வெளி இருக்கு. அதாவது அந்த நாலு கோபுரம் வந்து நாலு சைடு இருக்கும் இல்லையா, அந்த நாலு சைடு சுவரும் மேலே எழும்னா அந்த மேலே வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், ஒரு வெற்று வெளி இருக்கும். அந்த ஸ்பேஸ் அடைக்க அங்கே மேலே வந்து ஒரு கல் வைக்கணும். அந்த கல் வச்சு அப்புறம் அதன் மேலே தான் வந்து கலசங்கள் வந்து எழுப்புவாங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த வெற்றுவெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த வெற்றுவெளி தான் இப்போ கீழே வந்து இருக்கிற லிங்கத்திருமேனிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கும். அதனால் அந்த வெற்றுவெளி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கான கல்லை வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த சபதி. தன்கிட்ட இருந்த கல்லெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்ருக்காரு. இதை இது வச்சா சரியாக வருமா? ஒன்று கல் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இல்லை அவருக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. அவர் வந்து சரி புதுசாக நம்ம வந்து மலையிலிருந்து கல்லை பேர்த்து கொண்டு வரலாம், மலையிலிருந்து கல்லை பேர்த்து கொண்டு வந்து அளவு பார்த்து அங்கே கோபுரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்காரு. ஸ்தபதி வந்து இப்படி யோசிச்சுட்டு பாட்டியம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தாகத்துக்கு நீர்மோர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. போகலான்னு இவர் நினச்சிட்டே போகும்போது தான் அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்காக இருக்குது. என்ன விஷயம்னா, பாட்டி வீட்டு திண்ணைக்கு பக்கத்தில் ஏற்கனவே ஒரு உருண்டையான பெரிய கல் இருந்தது. ஸ்தபதிக்கு ஒரே சந்தோஷம், கல்லும் கிடைச்சாச்சு, பாட்டிக்கு பிரதி உபகாரம் செஞ்சாச்சுன்னு ஒரே சந்தோஷம். உடனே ஆளுங்களை அனுப்புறாரு, அந்த கல்லை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்புறாரு. அவங்க அந்த கல்லை எடுத்துட்டு வந்ததும் முதல்ல அந்த கல்லை சுத்தமாக தண்ணி விட்டு கழுவுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அந்த கல் அங்கேயே இருந்தது இல்லையா, அதை புனிதப்படுத்தணும்ல. ஏன்னா அதுதானே கோபுரத்தின் உச்சியில் இருக்க போது, லிங்கத்துக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டாக கோபுரத்தின் உச்சி மேலே அதுதானே இருக்க போது. அதனால் தீர்த்தங்களை எல்லாம் விட்டு கழுவி புனிதப்படுத்தி லேசாக அதை அங்கே இங்கே செதுக்கி கரெக்டான ப்ராப்பர் அளவுக்கு ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகு அதை கோபுரத்தின் மேலே கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி அங்கே உட்காந்துடுச்சு. அதுக்கு பிறகு அதன் மேலே கலசங்கள் எல்லாம் எழுப்பி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சபதிக்கு என்ன சந்தோஷம், நம்ம ஒரு கோயில் வேலை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம், நமக்கு இவ்வளோ நாள் தாகமும் பசியும் தீர்த்த பாட்டிக்கும் கைமாறு செஞ்சிட்டோம். பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், என்னன்னா என் வீட்டு கல் தான் மேலே இருக்கு, கூரையின் மேலே இருக்கு, என் வீட்டு கல் தான் இருக்குன்னு பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். ராஜாவுக்கும் ஒரே சந்தோஷம், என்னன்னா அற்புதமான கோயில் நம்ம கட்டிட்டோம் பெருமானுக்கு அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கு புது கோயில் கிடச்சிருக்கு. அவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தவங்க இனி பக்கத்துலேயே சாமி கும்பிடலாம், ரொம்ப அற்புதமான கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சடனாக ராஜாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்தது. அம்மா என்ன டவுட்னா, நம்ம இவ்வளோ அற்புதமாக கோயில் கட்டியிருக்கோம், ஆனால் இது வந்து பெருமானுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட். இப்போது நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா,

0: பெருமான்கிட்ட கண்ணை மூடிக்கின்னு கேட்குறாரு. பெருமானே, இந்த கோயில் எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே எழுந்தருளி இருக்கிறது நீங்கள். உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எனக்கு எந்த வகையிலையாவது உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட கேட்குறாரு. பெருமானுக்கும் ஒரே சந்தோஷம். மறுநாள் நைட்டு பெருமான் மன்னரோட கனவுல வராரு. வந்து, ராஜராஜா, நீ கட்டின கோயில் ரொம்ப அழகா இருக்கு, சிற்ப வேலைப்பாடுகள் பிரமிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உன் கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் அருமையான கோயில்ல பாட்டியோட நிழல்ல சுகமா இருக்கேன்னு சூசகமா பாட்டி வீட்டு கல்லு தான் கோபுரத்தின் உச்சியை அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு.
1: அச்சோ, சாமி சபதிய போட்டு கொடுத்துட்டாரா?
0: போட்டு கொடுக்க அவங்க என்ன தப்பா செஞ்சாங்க? பாட்டியோட பக்தி உலகுக்கு தெரியணும்னு பெருமான் நினைச்சாரு. அதனால இந்த திருவிளையாடல் மூலமா அத காமிக்கிறாரு.
1: அப்புறம் என்ன ஆச்சுமா?
0: மன்னனுக்கு தூங்கி எழுந்ததும் ஒரே கலக்கம். என்னடா இது, நாம எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கோம், பெருமான் பாட்டி நிழல்ல சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரேன்னு ஒரே கவலை. யார் அந்த பாட்டி? பெருமானுக்கு அவங்க எப்படி நிழல் கொடுத்தாங்க? ஏன் கோயிலுக்குள்ள பாட்டி எப்படி நிழல் கொடுத்தாங்க அப்படின்னு மன்னர் குழம்பி தவிச்சாரு. உடனே தலைமை ஸ்தபதிய கூப்பிட்டு அனுப்புனாரு. தான் பெருமான் கிட்ட கோயில் பிடிச்சிருக்கான்னு கேட்டதையும் தனக்கு கனவுல வந்து பாட்டி நிழல்ல தான் சௌக்கியமா இருக்கிறதா பெருமான் சொன்னதையும் சொல்லி, உண்மையை சொல்லுங்க ஸ்தபதி, என்ன நடந்தது அப்படின்னு மன்னர் ஸ்தபதிய மிரட்டி கேட்டாரு. ஸ்தபதிக்கு ஒரே ஷாக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு பாட்டிக்கு ஃபேவரா செஞ்ச சின்ன ஒரு விஷயத்த பெருமான் இப்படி சொல்லி கொடுத்துட்டாரேன்னு ஒரே வருத்தம் போச்சு. அவ்வளோ புனிதமான ஒரு கோயிலில் பாட்டி வீட்டு திண்ணையில் கிடந்த ஒரு கல்லை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம். இது தெரிஞ்சா ராஜா நம்மளை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. கையை வெட்டுவாரா, காலை வெட்டுவாரா, இல்லை சிறச்சேதம் பண்ணிடுவாரா? இனிமே நீ வந்து சபதியா இருக்கவே கூடாது, சபதி வேலையை இனிமேல் நீ செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை வந்து இந்த வேலையை விட்டு நீக்கிடுவாரா அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னமோ ஒரே குழப்பம். டபக்குன்னு மன்னர் காலில் விழுந்துட்டாரு. மன்னா, என்னை மன்னிச்சிருங்க, பெருமான் சொன்னது உண்மைதான். கருவறையின் மேல கோபுர உச்சியில இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் பசியும் தாகமும் தீர்த்து நீர்மோரும் களியும் கொடுத்த பாட்டி வீட்டு வாசல்ல இருந்த கல்லு தான். பாட்டிக்கு ஃபேவரா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவங்க வந்து வேலை ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் மோரும் கொடுத்து எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, தன் சொந்த பிள்ளைகளாக கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒன்று பிரதி உபகாரம் செய்யணும்னு நினச்சோம். கரெக்டாக கல் வைக்கிற நிலை வந்தது. அப்போ பாட்டி வீட்டில் இருந்த கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. கல்லுக்கு கல்லுமாச்சு, பாட்டிக்கு உபகாரமும் ஆச்சுன்ட்டு நாங்கள் கொண்டு போய் அந்த கல்லை செதுக்கி வச்சுட்டோம். மன்னா, இதை வந்து பெருமான் இப்படி கனவுல சொல்லி கொடுத்துட்டு போவாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாராம். மன்னனுக்கும் ஒரே அதிர்ச்சி. நாம் எவ்வளோ பெரிய கோயில் கட்டினோம், பெருமானுக்கு அது பெருசாக தெரியலை. ஆனால் அங்கே இருந்தவங்க அத்தனை பேரையும், வேலை செய்கிறவங்க அத்தனை பேரையும் தாகத்தையும் பசியும் தீர்த்த பாட்டியோட பணி தான் பெருசாக தெரியுது. பெருமான் பொண்ணையும் பொருளையும் கேட்கலை, நம்மளோட தூய்மையான பக்தியை தான் கேட்குறாரு அப்படின்னு புரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியாகி போய் ராஜராஜ சோழன் உட்கார்ந்துட்டாராம்.
2: ஓம் நமஃ சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. அளவிறந்த வேத ஞானம் கைவரப்பெற்றவரான விசாரசருமர் வேத நாயகனை மனத்துள் இருத்தியபடி சக மறைச்சிறுவர்களுடன் வேத பாடசாலையிலிருந்து தன் இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அப்போது பசுவை மேய்க்கும் ஒருவர் ஒரு கோலினால் பசுவை அடிக்க அதைக் கண்டு மனம்

0: Pesa nada, pues.
1: ¡Ey! போங்க அடியாத மாடு படியாது பெரிய தொல்லையா போச்சுப்பா.
2: பசுக்களின் பெருமையை நீ அறிவாயா? கூறுகிறேன் கேள். புனிதமான இப்பசுக்கள் எல்லா யோனிகளுக்கும் மேலாகிய பெருமைத்தன்மை உடையன. பொங்குகின்ற தூய தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்தப் பெற்றன. பெருமையை உடைய தேவர்களும் முனிவர்களும் சூழ்ந்து இருக்கை கொண்டு பிரியாத அங்கங்களையும் உடையன ஆனினங்கள் அல்லவோ? ஆய சிறப்பினாலே இன்று அன்றே திரு அம்பலத்தில் நடம்புரிகின்ற நாயனாருக்கு அவர் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனமாய ஆனைந்தினையும் கொடுக்கும் உரிமையை உடையன இப்பசுக்கள். எல்லா உலகங்களையும் காக்கின்ற முதற்காரணராகும் திருநீலகண்டராகிய திருக்கூத்துடைய பெருமான் சாத்தும் திருநீற்றை தருகின்ற கோமயம் என்னும் மூலத்தினை தருகின்ற மூர்த்தங்கள் சீலமுடைய இப்பசுக்களே ஆகும் என்றால் முடிவு வேறு என்ன உள்ளது? இனி நினைக்கத்தக்க வேறு தன்மைகளும் உள்ளவோ? நம் சிவபெருமான் தம் பிராட்டியுடனே சேர மிசை கொள்ளும் படியான சினமால் விடைத்தேவரின் குலம் அல்லவா இச்சுரவி குலம்? கன்றுகளுடன் கூடிய இவ்வானிரைகளை இன்பம் தரும் வழியே மேய்த்து காக்கின்ற இதனின் மேல் செய்யத்தக்க கடமை வேறு இல்லை. இதுவே அம்பலக்கூத்தருடைய திருவடிகளை போற்றும் நெறியுமாகும். நீ இந்நிறை மேய்க்கும் தொழிலை ஒழிக. இனி இந்நிறையினை யானே மேய்ப்பன்.
1: மன்னிக்க வேண்டும் ஐயா, யான் அறியாது செய்த பழியை தாங்கள் பொறுத்துள்ள வேண்டும்.
3: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயின

0: நம பார்வதி பதே மகாதேவ. சிவனை செல்வர்களே, இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனை வேண்டும் என்று சில அன்பர்கள் விரும்பின காரணத்தினால். ஆனால் இன்றைக்கு மூன்று கண்கள் என்கின்ற ஒரு தலைப்பு. அந்த மூன்று கண்களின் வழிய வாயிலாக சிவபெருமானுடைய பெருமையை, பொதுவாக சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பது அடியாருடைய வேண்டுகோள். சிவபெருமானுடைய பெருமையை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மூன்று கண்களை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்கள் இருக்கின்றனவோ, சிவபெருமானுக்கு மூன்று கண், திரிலோசனன் என்பது அவருடைய பெயர். மூன்று கண்களை உடையவர். அது ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று அக்னின்னு சொல்வாங்க. அதே போல சிவபெருமானுடைய பெருமையை உணர்கின்ற நமக்கும் மூன்று கண்கள் வேண்டும். நமக்கு என்னென்ன கண்ணெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள். இந்த மூன்று கண்கள் தெளிவாக இருந்தால்தான் சிவபெருமானுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாத்திரங்களை ஓதாது புராணங்களை படித்தாலும் தெரியாது எது உண்மையான புராணம்னு. தெரியாது எந்த புராணத்திற்கு எப்படி தாற்பரியம் கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. அதேபோல் தோத்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தால் அந்த தோத்திரங்களுடைய உண்மையான பொருள் என்பது, திருமுறைகளில் வரக்கூடிய சொற்றொடர்களுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதை சாத்திரத்தை கற்றால்தான் புரிய முடியும். ஆகவே சாத்திரம் ஒரு கண். இப்ப கண் டாக்டர்கிட்ட போறோம், இந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட், அந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட்ங்கிறார். ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் கண்ணு நல்லா தெரியுது. அதே போலத்தான் இந்த மூன்றுல ஒரு கண்ணு குறையா இருந்தா கூட கொஞ்சம் பார்வை குறைஞ்சிடும். அதனால நமக்கு மூன்று கண்கள் சொன்னேன். அது சாத்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஒரு வரையறுக்கப்பட்ட கொள்கை. உங்க சமயத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும். இல்லைன்னா நம்ம சமயம் பெருமையுடைய சைவம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சொல்லிட்டு போனா பிரயோஜனம் இல்ல. ஒரு சைவன் அல்லாதவன் நம்மிடத்திலே வினவினால் சமயத்துக்கு என்ன பெருமை, என்ன கொள்கை என்று கேட்டால், அது திட்டவட்டமான ஒரு கொள்கையை நாம சொல்லணும். இல்லைன்னா அந்த சமயத்தினுடைய பெருமையை நான் உணர்ந்தாலும் ஆக முடியாது. ஆகவே அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சாத்திரங்கள் அல்லது பொருள் நூல்கள். பொருள் நூல்கள், தோத்திரங்கள், புகழ் நூல்கள். என சிவபெருமானை புகழ வேண்டும் என்றால் எப்படி புகழ்வதுன்னு உனக்கு தெரியாது. பொல்லா வினையின் புகழும் ஆறு ஒன்று அறியேன், உன்னை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியலங்கிறார் மாணிக்க வாசகரே. அவருக்கே தெரியலன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். ஆகவே இறைவனை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ வேண்டும், அதான் உண்மையான புகழ்ச்சி. அப்படி அந்த புகழ் நூல்களாக அறுவை செய்தவர்கள் தான் தோத்திரங்கள். அதுக்கு அருமையான தமிழ் சொல்றதா இருந்தா புகழ் நூல்கள், பொருள் சேர் புகழ் திருவள்ளுவருடைய ஆட்சி. மூணாவது புராணங்கள். இந்த புராணம் என்றால் என்ன, இந்த புராணம் என்பதற்கு தமிழ்ச் சொல் என்ன என்று கேட்டால், கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு தமிழ் சொல் சொல்ற, தொல்கதை. அதாவது வரலாற்றுக்கு முந்திய கதை. பழங்கதை என்பது வேறு, தொல்கதை என்பது வேறு. ஒரு கால எல்லை சொல்ல முடியுமானா அது பழமை. ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது, நம்முடைய அறிவினாலே ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது. அப்படின்னா தொல், அது தொன்மையின் பேர். தொன்மை கோலமே சென்றுதாய் கொத்தும்பி, திருவாசகத்தில் வருது இல்லையா? நீ அம்மையும் அப்பனுமாக நின்ற காலம் எதுன்னு சொல்ல முடியுமா, யார்ட்டையா சொல்ல முடியுமா? தொன்மை கோலம் அப்படின்னு திரு கோத்தும்பியில சொல்றாரு இல்லையா? அப்போ தொல் கதை, அதாவது நம்முடைய வரலாற்றுக்கு முற்பட்ட பல சம்பவங்கள் நமக்கு தெரியாது, அவற்றை எல்லாம் புராணங்களின் வாயிலாக நமக்கு வடித்து கொடுத்தார்கள். அந்த புராணங்கள் எல்லாம் ஒரு கால எல்லையிலே நாம் கொண்டு வர முடியாது. எந்த காலத்தில் நடந்தது அது, பிசியா ஏசியா அப்படின்னு கேட்டா, திரிபுர சம்ஹாரம் நிகழ்ந்தது எப்பொழுது, சிவபெருமான் நஞ்சை உண்டாரே எப்பொழுது, அது ஏதாவது பிசி ஏசியில் சொல்ல முடியுமா? கணக்கு சொல்ல முடியாது. அது கால எல்லையே சொல்ல முடியாது. மாணிக்கவாசர் ரொம்ப அருமையா சொல்வார், என்னுடைய மூவர் இராக்கதர்கள் எரிவிழி எரிவிழைத்து கண்ணுதல் எந்தை தலைக்கடைப்பின் நின்றதற்பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்கள் மண்மிசை மால்வளர் மாண்டனர்தான் தோணோக்கம். அந்த திரிபுர சம்ஹாரத்தை எரிச்சாரே இல்லையா? அதாவது அந்த திரிபுரங்கள் மூணையும் எரிச்சார். ஆனா மூணே மூணு அன்பர்கள், அது அன்பர்கள் மூவர்கள். அந்த மூவர் மட்டும் ஊரே தீபிடிச்சு எரியுதுன்னா பாத்துக்கிடுங்க. ஆனா அந்த மூணு பேர் எரியாம இருக்கிறாங்க. ஏன் எரியாம இருக்கிறாங்கன்னா அவர்கள் சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். மிச்சவங்க எல்லாம் சிவபூஜையை கைவிட்டான், ஏற்கனவே சிவபூஜை பண்ணிட்டு இருக்கவன் தான் கைவிட்டான், திரிபுரத்து அசுரர்கள். அந்த மூணு பேர் மட்டும் சிவபூஜையை விடாம வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மூணு பேர் யாருன்னா செங்கியான சாமி சொல்றார் காஞ்சி புராணத்துல, சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. சுதன்மன் சுசீலன் சுபுத்தி என்ற மூன்று அன்பர்கள் மட்டும் சிவபூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினால அவருக்கு அருள் செய்தார் என்பது திரிபுர சம்மாரம் சொல்லாத தேவாரமே கிடையாது. இந்த திரிபுர சம்மாரம் நஞ்சை உண்டது, தட்சிணைக்கு தண்டனை கொடுத்தது, இதெல்லாம் அடிக்கடி வருது தேவாரத்தில். தேவாரத்தில் வராத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அது ஞானசம்பந்த அருமையாக நம்முடைய திருவண்ணாமலை தேவாரத்தை சொன்னார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவினுள் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. நமக்கு தெரிய வேண்டிய செய்தி, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தார். அருமையா சொல்லிட்ட. அந்த மூவர் யாருன்னா அதுதான் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. அதே மாணிக்க வாசர் சொன்னார் அருமையாக, உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் உய்ய வல்லார்கள், ஊரே தீபிடிச்சு எரியும் போது மூணு பேர் மட்டும் தப்பிச்சாங்க கட்டிக்காரங்க இல்லையா, அதாவது அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த எரிச்சவன் இருந்தான் பாருங்க, இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஊரே எரிச்சுட்டு மூணு பேரை மட்டும் எரிக்காம விட்டான். அப்ப இவன் எய்ய வல்லாம், சிவபெருமான் எய்ய வல்லாம், அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த சொல்லாட்சி பாருங்க, அது திருவந்தியாவது அருமையா சொல்ல. ஆகவே இதெல்லாம் எந்த காலம் என்று சொன்னால் சொல்ல முடியாது. அதான் மாளிகா சொன்னாரு, எத்தனையோ பிரம்மர்கள் மால்மிசை மாண்டனர்வான் தோணும். எத்தனை இந்திரர்கள் இந்த சம்பவம் நகழ்ந்த பிறகு எத்தனையோ இந்திரர்கள் எத்தனையோ பிரம்மர்கள் எத்தனையோ திருமால் போயாச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகணக்கில் நான் ஆண்டு கணக்கில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் இதுதான் தொல்கதை புராணங்கள். அந்த புராணங்கள்ல மகாபுராணங்கள் என்று 18 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புராணமும் புராணம் அல்ல, நான் கேட்பதெல்லாம் புராணம் இல்லை. ராமாயணம் புராணமானா இதிகாசம், அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுட்டாங்க. ராமாயண மகாபாரதம் புராணம் இல்லை, அதுக்கு பேர் இதிகாசம்னு பேர், அதுக்கு ஒரு தனி வார்த்தை வச்சிருக்காங்க. புராணங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாம் புராணம்னு சொல்லல, மகாபுராணங்கள்னு ஒரு 18 புராணம் சொல்லிட்டாங்க. அந்த மகாபுராணங்களை நமக்கு தந்தது யார், நான் அடுத்த கேள்வி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த புராண கதாபாத்திரங்களின் மேலே வைத்து நாம் சாத்திரத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன தண்டனை, ஏன் கிடைத்தது, என்ன அருள் எப்படி கிடைத்தது என்பதுக்கு சாத்திரம் சொல்லுவதுதான் நமக்கு பிரமாணம். அதனாலதான் சாத்திரத்தை படிக்காம வேறு கதையை மட்டும் படிக்காத பெரியவங்க சொல்ல காரணம். அது போல திருமுறைகளுக்கு ஓதுங்கள், ஆனா பொருள் சொல்லாதீங்க. தேவாரத்தை ஓதுங்க, தேவாரத்துக்கு இதுதான் அர்த்தம் சொல்லிடாதீங்க. ஏன்னா சாத்திரம் தெரியாமல் அர்த்தம் சொன்னா அது அனர்த்தமாக முடியும். ஆகவே சாத்திரங்கள் புராணங்கள் தோத்திரங்கள் என்ற மூன்று கண்களை நாம ரொம்ப டெஸ்ட் பண்ணி நம்ம கிளீனா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா என்ன தெரியும் என்றால், அவர் முத்துவேலர் சொன்ன மாதிரி, அவன் எவ்வளவு பெருமையை உடையவன், நாம் எவ்வளவு சிறுமையை உடையவர்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா. சிவபெருமானுடைய பெருமை நம்முடைய சிறுமையும் தெரியணும்னா இந்த மூன்று கண்கள் நம்ம தெளிவா இருந்தாதான் தெரியும். இங்க புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த புராணங்களை எல்லாம் யார் சொன்னது, இந்த புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தது. ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி புராண வழக்கில் இருக்கிறார்களும் இருக்குது இல்லையா, பெருமையே தான் சொல்ற. அப்ப இந்த புராணங்களை எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், கந்த புராணத்தில் சொல்றாரு கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அருமையாக புராணங்களை சொல்லும் பொழுது, நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனர்க்குமரன் கூடிட வாதராயன முனி வகுப்ப ஓர் லூனர் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தனன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, புராணங்களை தந்தது நந்தியம்பெருமான், கூறியது சரத்குமாரன், வகுத்தது வியாசன், ஓதியது சூதன். சைவத்துக்கு எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா புராணங்களை, அதாவது சைவம் எந்த புராணங்களை அடிப்படையாக கொள்ளும், ஒரே கதைக்கு ரெண்டு விதமான தாற்பயம் சொல்லுவான். சிவபெருமான் தலையில கங்கை இருக்கு, அதே சிவபெருமான் தலையில கங்கை இருக்குன்னா அவன் என்ன சொல்வான் தெரியுமா, அது விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து வருது, சிவபெருமான் தலையில தாங்கிட்டாருமா. ஆகவே கங்கை உற்பத்தி ஆகிறது திருமாலுடைய பாதத்துல, அதனால தலையால தாங்கிட்டார்னு அவங்க சொல்லுவான் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு எது பிரமாணம்னு தெரியணும். அதான் அதனால என்ன சொன்னாங்கன்னா மகாபுராணங்கள் என்று சொல்லி, அதாவது புராணங்கள் as told by வியாசர் நமக்கு உடன்பாடு அல்ல. இதான் ரொம்ப அழுத்தத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆகவே ரொம்ப அருமையா சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், நாதனால் அருள் பெரு நந்தி தந்திட. அதிகார நந்தி இருக்காரு, அவர் தோத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி, புராணத்துக்கும் அவர் தான் அதிகாரி, சாத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி. இந்த மூணுமே அவர் தான். எப்படி அகத்திய மா முனிவர் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூன்றுக்கும் அவர் தான் அதிகாரி இல்லையா, மூணுமே அவர்கிட்ட தான் வந்து அகத்தியது அப்படின்னு சொல்ல முடியாது பெருமையா. அதே போலத்தான் சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணங்கள் மூன்றையுமே தந்தவன் யார், அதிகார நந்தியின் வழியாகத்தான் வந்து. அதான் சொன்னார், நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட, கோதிலாது உணர் சனற்குமரன் கூறிட, அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனற்குமார மகாமுனிவன். வாதராயண முனி வகுப்ப, வாதராயண முனி என்ன பண்ணாரா, வகுத்து தலைப்பு கொடுத்தார். அவ்வளவுதான், நான் பேசுறேன்னு சொன்னா இதுக்கு தலைப்பு கொடுங்க அப்படின்னா அவருக்கு கொடுக்கிறார். அந்த கொடுக்கிறவருக்கு தலைப்பை உணரணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ல தலைப்பை போட்டுட வேண்டியதான். அதான் சொன்னாரு வாதராயண முனி வகுப்ப. ஆனா அது உண்மை பொருளை ஓதியது யார் என்றால் அவன் சூதன், சூத மகாமுனிவர். அவர் சொன்னார், சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. அப்போ தேவாரத்துல ஒரு புராணம் ஒரு கதை வருதுன்னு சொன்னா, சூத மகாமுனிவர் அந்த புராணத்தை எப்படி உபதேசம் பண்ணாரோ அப்படி வைத்துக் கொண்டுதான் பார்க்கணும் சைவர்கள். வியாசர் எப்படி சொன்னார்னு பார்க்க கூடாது. வியாசருக்கு பிரமாணம் இல்லை, சைவத்திலே வியாசருடைய வார்த்தையை பிரமாணமாக கொள்வது இல்லை. இவ்வளவுக்கு பெரிய மகாபுருஷர் தான் அவர், வேதத்தை தொகுத்தவர் அவர் தான், புராணத்தை தொகுத்தவர் அவர் தான். அதான் ஞாபகம் வச்சுக்கணும், வேதத்தை தொகுத்தவர் புராணத்தை தொகுத்தவர் அவர், கம்பைல் பண்ணவர் தான் வியாசர். ஆகினால சொன்னவர் அவர் இல்லை, தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம். ஆகினாலதான் என்ன சொன்னார்னா, ஒரு அருமையான கதை. ஒரு தடவை காசியில முனிவர்கள் மகாநாடு நடந்தது, அப்பவே மகாநாடு நடக்கும் போல தெரியுது, முனிவர்கள் மகாநாடு. அந்த முனிவர்கள் மகாநாடு நடக்கும் பொழுது அங்க ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் அரட்டை அடிப்போம், அது போல அப்படி கொஞ்சம் அரட்டை அடிச்சாங்க முனிவர்கள் எல்லாம். என்ன அரட்டை வந்ததுன்னு கேட்டா, இந்த வேதத்தின் விழுப்புரலாக இருக்கக்கூடிய வேத விழுப்புரல், திருவம்பாயில் சொல்லலையா விழுப்புரல் என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள், அந்த மகா வாக்கியங்களிலே தத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத் என்ற சொல் யாரை குறிக்கும், ஏன்னா வேதத்துல முக்கியமான மகா வாக்கியத்துல போகும்போது அது எந்த கடவுள் பெயரையும் சொல்லல, அதுன்னு சொல்லிட்டான் மகா வாக்கியம் தத். அது அதான் தாய்மாரை சொல்வார், எது எதுன்னு கேட்பார், அங்கிங்கனாதபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஊர்த்தியா இருந்தது எது, தன் அருள் வழிக்குள்ளே அகில அன்ன கோடி எல்லாம் தங்கும்படிக்கு உயிர் குயிலா வைத்தது எது அப்படிம்பார். எது அது, எது எதுங்கிறது பதில் தான் அது. அதான் மகா வாக்கியங்கள்ல தத், சிவபிரகாசர் 17வது பாட்டுல சொல்வார், தத் என்ற வார்த்தைக்கு சுரூப சிவம்னு அர்த்தம் சொல்வார் சிவபிரகாசர். ஆகினால ஒரு முனிவர்கள் எல்லாம் அப்படி லாபிங் சொல்லுவாங்க அப்படி ஒரு அரட்டை. அப்போ வியாச மகா முனிவர் வந்திருக்கிறார், அப்ப எல்லா முனிவர்களும் சொன்னாங்க, இது வியாசத்தை கேட்டாதான் தெரியும், இங்க வந்திருக்கிறது அவர் தான் பெரிய ஆளு, அவர்கிட்ட கேட்டா தெரியும்னாங்க. அது முனிவர்கள் எல்லாம் போனாங்க, வியாசத்தை போய் கேட்டாங்க, இது கான்பரன்ஸ் ஹாலுக்கு வெளியில அப்படி வச்சுக்கிடுங்களேன், அவங்க தத்தேந்த பொருளினாலே சுட்டப்படுகின்றவன் யார் அப்படின்னு கேட்டார். அப்ப வியாச சொன்னார், மகாவிஷ்ணுவே அப்படின்னார். கேட்ட முனிவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி சாமி உங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா, நம்ம எதிர்பார்த்த பதில் வரல, அவற்றிருந்து ஆனா பெரிய ஆளா இருக்காரு, ஊருக்குள்ள பெரிய ஆளா இருக்காரு. வியாசருக்கு மேல படிச்சவங்க யாருமே இல்ல அந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு மேல படிச்சவங்க யாரும் இல்ல. ஆகினால அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சாமி ஒரு முன்ன வேண்டுகோள், உங்களை மறுத்து பேசுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்க அவ்வளவு தூரம் படிக்கல, நீங்க ரொம்ப படிச்சவர் தான், ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, மகா வாக்கியத்துல தத் என்ற சொல்லினாலே சுட்டப்பட்டவன் மகாவிஷ்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, இதை அந்த விஸ்வநாதர் சன்னிதி முன்னாடி வந்து சொல்லிருங்க போதும். இப்ப அந்த கான்பரன்ஸ் காலுக்கு முன்னாடி சொன்னீங்களே வெளியில, அங்க வந்து சொல்லுங்க. அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு போனான். போய் அங்க என்ன பண்ணாருன்னா, அங்க வந்து சத்தியம் பண்றது, அதாவது பொய் சொல்றது வேற பொய் சத்தியம் பண்றது வேற, ரெண்டுக்கும் கோர்ட்லயே வித்தியாசம் உண்டு. பொய் சொல்லலாம், சட்டமே அனுமதிக்கு தெரியுமா உங்களுக்கு, பொய் சொல்லலாம், ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொல்லக்கூடாது. நீ சட்டம் அப்படிதான் சொல்லுது, நம்ம வேடிக்கையா சட்டமே வாச்சரியமா இருக்கு. சாதாரணமா பொய் சொன்னா லைன்னு பேர் அதுக்கு இங்கிலீஷ்ல, ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொன்னா அதுக்கு பேர் பெருஜூரின்னு பேரு, சட்டத்தை போய் வச்சிருக்கான். அதனால அவர் என்ன சொன்னாரு, அந்த போய் மகாவிஷ்ணு அங்க விஸ்வநாத சன்னிதி முன்னாடி போய் அந்த சத்தியம் பண்ணணும் இல்லையா, அப்படி கையை தூக்கினார். அப்படி கையை தூக்கி, மகாவிஷ்ணுவே சத்திய அந்த வாக்கையினாலே பிரதிபாலிக்கப்பட்டது அப்படின்னார். உடனே சிவபெருமானுக்கு கோபம் வரல, அவருக்கு தான் முக்கோணங்களையும் கடந்தவராச்சு, அவருக்கு கோபம் வருமா? கோபம் யாருக்கு வந்ததுன்னா அதிகார நந்திக்கு வந்தது. ஆகவே அவர் சொன்னார், அந்த பொய் சொன்ன கை அப்படியே நிற்க கடவுது அப்படின்னு. ஆக சத்தியம் பண்ணிட்டு கையை எடுத்தா கையக்கள் எடுக்க முடியல, அப்படியே நிக்குது கை. அதுக்கப்புறம் அவர் விஸ்வநாதரை நினைத்து அப்படி ஏங்கி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ற. விஸ்வநாதர் காட்சி கொடுத்தார், காட்சி கொடுத்து என்ன சொல்லார் தெரியுமா உங்களுக்கு, நான் ஏதாவது உனக்கு சாபம் கொடுத்துட்டு நான் எடுத்து விட்டுருவேன், ஆனா என்னுடைய அன்பன் சாபம் கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னார். அப்புறம் உடனே விசாலாட்சியை நினைச்சு பாடினார், என்னதான் அம்மாவுடைய பணம் கொஞ்சம் இறங்கும் இல்லையா, அம்மா தான் என்ன பண்ணான்னா கடைசியில் அந்த கை வரட்டும், ஆனா ஒன்னே ஒன்னு, இனிமேல் இந்த விஸ்வநாதரை நீ தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கங்கைக்கு அந்த படத்துல இருந்தா வணங்கணும், கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்றான். இந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சா கை ஒழும்னா அம்மா. ஆகினால அந்த காசி விஸ்வநாதர்களுக்கு எழுத்தாப்புல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இது, மகாராஜா பேலஸ் இருக்கும், நீங்க போனீங்கன்னா அங்க வியாசர் வழிபட்ட லிங்கம்னு ஒன்னு வச்சிருப்பான், அதுக்கு பேரு இன்னைக்கு வியாச காசின்னு பேர், அதுக்கு பேரே வியாச காசி. மூணு லிங்கம் இருக்கு. அதான் சொன்னார் இந்த அருமையான கதையை, அவர் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி. சிவஞான சாமி சொல்லிட்டார், ஹரத சிவாச்சாரியார் சொன்னவர், ஹரத சிவாச்சாரியார் தமிழ்ல மொழிபெயர்த்தர் சிவஞான சுவாமிகள், அவர் தான் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி. அதே போல கந்த புராணத்தை சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், அதிகார நந்திக்கு தோத்திரம் சொன்னார். அதாவது புராணங்கள்லாம் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, எந்த புராணமா இருந்தாலும் சிவபெருமானுடைய பெருமையை சொல்ற புராணமா இருந்தா முதல்ல விநாயகர், அதுக்கப்புறம் சுவாமி, அதுக்கப்புறம் அம்பாள், அப்புறம் சுப்பிரமணிய, விநாயகர் சுப்பிரமணிய சொன்ன உடனே அதிகார நந்திக்கு தான் அடுத்த வணக்கம் வரும். எந்த புராணத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் அதிகார நந்திக்கு அப்புறம் அப்புறம் தான் சமய குரவர்கள் சந்தான குரவர்களுக்கு வணக்கம் வரும். சில புராணங்கள் அகத்தியருக்கு தனியா வணக்கம் சொல்லும். இது சைவ மகா புராணங்களுடைய எல்லா புராணங்களும் இதே அமைப்புல தான் இருக்கும். அப்போ தட்சிணாமூர்த்தி அது வேதங்கள் நிறைய சொல்லலாம். ஆமா, அது வந்து சிவபெருமானுடைய வேதங்கள் வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி நடராஜர் அப்படின்னு சொல்லும். சில புராணம் நந்திக்கு முன்னாடி, நந்திக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி நந்திக்கு முன்னாடி தான் வரும் அவர்கள். அதான் சிவ முகூர்த்தங்கள்லாம் முடிஞ்ச பிறகுதான் அப்புறம் தான் அதிகார நந்தி வருவார். அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார், அத என்ன அந்த அவருடைய பெருமையை நந்திக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம், அதிகார நந்திக்கு வணக்கம்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு, கச்சியப்ப சிவாச்சாரியார், ஐரு புராணம் அமலர்க்கு ஓதியும் செய்யவன் மறைகளும் தெரிந்து மாயையால் மெய்யரு சூழ்வுகள் வியாதன் நீட்டிய கையெடு நந்திதன் கடல்கள் கோர்த்துவான். ஒரு அடி அடிச்சார். நீ எல்லா மகாபுராணங்களையும் தொகுத்த, ஆனா மாயினாலே நீ வந்து ஒரு பொய் மெய்யில்லாத பொய்யை சொன்னாய், ஆகவே அப்பேற்பட்ட வியாத முனிவர் நீட்டிய கையை ஸ்தம்பிக்கும்படியாக செய்த அதிகார நந்தியே உனக்கு நமஸ்காரம். அது அதிகார நந்தி சொல்ல வேண்டிய தோத்திரங்கள் அருமையான தோத்திரம். அங்கனன் கையில காக்கும் சிவஞான முனிவருடைய பாடல் காஞ்சி புராணம், அதுவும் ரொம்ப சிறப்பு. அந்த கந்த புராணத்தில் அதிகார நந்திக்கு வரக்கூடிய சிறப்பு நீங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் அதுவும் ரொம்ப சிறப்பு தான். அதிகார நந்தியினுடைய வணக்கத்தை அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும், சில பாடல்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆகையினால அப்பேற்பட்ட அந்த வியாச மகாமுனிவர் அவருக்கு முக்குண வயத்தினால் மதிமயங்கினார். இந்த மூன்று குணம் அவங்களுக்கும் வேலை செஞ்சது, அந்த முனிவருக்குமே. ஆகைய மதிமயங்கி தவறு செய்தார். ஆகையதான் சூத மகாமுனிவர் அவர் தான் ரொம்ப அருமையாக நமக்கு புராணங்களை எல்லாம் நீங்கள் எப்படி நோக்க வேண்டும். ஆக ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுர சொன்னார், சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே. சூத மகாமுனிவருடைய ஒளி மாலை சொன்னார். அவ என்னென்ன சைவத்துல புராணங்கள் நமக்கு இப்படி நந்திகிட்ட இருந்து வந்தா கூட சூத மகாமுனிவர் எப்படி உபதேசம் செய்தாரோ அந்த முறையிலே தான் நாம் புராணங்களையும் வரலாறுகளையும் நோக்க வேண்டும். அப்படி நோக்கினால் நமக்கு அதுல குழப்பமே வராது. அப்படி நோக்காம நீங்க பத்திரிகையில வரக்கூடிய புராணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பெருமை, அவனுடைய பெருமை யாராலும் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லி ஆகணும். சொல்லருக்கு அறியானே சொல்லி மாணிக்க வாசல் என்ன வேடிக்கை. அவன் பெருமையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லருக்கு அறியான், அதுக்காக சொல்லாம விட்டுறாத அப்படின்னா சொல்லருக்கு அறியானே சொல்லி திருவடிக்கு என்ன அருமையா அந்த சொல்ல ஆட்சி பாருங்க. இதெல்லாம் சிவபுராணத்தை ஓதுறோம், அந்த நுட்பங்களை உணர முடியுதா நம்மளால? அவ்வளவு நுட்பமா பேசுறாரு மாணிக்கவாச சுவாமி. ஆகவே அவர் நமக்கு செய்த அந்த ஆன்மாக்களுக்கு அவர் செய்த கருணை என்ன, அதுக்கு பிரதிபலனாக நாம் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அங்கதான் சொல்லுது, உயிர்கள் சிவபெருமானால் படைக்கப்படவில்லை. உயிர்களை சிவபெருமான் படைக்கவில்லை. அவர் படைத்தார் என்று சொன்னால் என்னென்ன சிக்கல்லாம் வருதுன்னு கேட்டா ஏன் படைச்சார்னு ஒரு கேள்வி வரும். நீங்க சிவபெருமான் உயிரை படைச்சார்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் ஞானிகள் எவ்வளவு சிந்திச்சிருக்கிறாங்க பாருங்க. மற்ற மதங்கள் அப்படி சொல்லல, உயிரை கடவுள் படைத்தார்னு சொல்லுது. அப்படி படைத்தார்னு சொல்லியாச்சுன்னா எதுல இருந்து படைத்தார்? ஒரு இல்லாத சூன்யத்திலிருந்து ஒரு பொருள் வர முடியாது. அவர் எதுல இருந்து படைச்சார், ஏன் படைத்தார் அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி வரும். ஆகவேதான் நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க, பதி பசு பாசம் மூன்றும் அனாதி, பதியினை போல் பசுபாசம் அனாதி. ஆனா அப்பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இருட்டு. அதுக்கு தாய்மலர் அருமையா உதாரணம் சொல்வார், இந்த ஆணை எப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த இருட்டிலே கண்ணிலா குழவி போல் கிடந்து ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பிறக்கும் போதே குருடு, அதுவும் ஒரு இருட்டறையில பிரசவம் நடந்திருக்கு. வளர்ந்தா என்ன அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கும் இல்லையா? அதுபோல இருந்தமா இந்த ஆணவ மலம் இந்த இருளிலே இந்த உயிர்கள் எல்லாம் அப்படி இருந்தது. அந்த ஆணவமாகிய இருளிலே இருந்து படைப்பதற்காக, அந்த இருளிலே இருந்து நீக்குவதற்காக கருப்பை, இந்த குழந்தை கருப்பையிலே இருக்கும்போது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆனா ஆணவ மலத்தோடு கட்டிருந்த பொழுது இன்ப துன்ப அனுபவமே அதுக்கு இல்லை, அப்படியே கண்ணிலா குழவி போல அப்படி கிடக்கு. அதனால சுவாமி என்ன பண்றாருன்னா அதற்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பொருள் மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், அந்த மாயை என்று சொல்லக்கூடிய பொருள் இருந்து நமக்கு உடம்பையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம படைப்புங்கிறோம். நமக்கு படைப்புக்கு நமக்கு அர்த்தம் வேற, ஆனா கிறிஸ்தவம் போன்ற சமயங்கள்ல படைப்புக்கு அர்த்தம் வேற. அதுல இருந்து என்ன பண்ணா மூச்சு காத்த ஊத்தினார் வந்தார் நம்ம எல்லாம் பிறந்தவன் வரும். அதுமல்ல எதற்காக படைத்தான்னு கேட்டா தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தாரம்மா இல்லையா? அவர் மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளை எந்த பாடுபடுத்தணுமா இன்னொரு கேள்வி. ஆனா நம்முடைய சமயத்திலேதான் அந்த கேள்விக்கு இடமே இல்லை. நம்முடைய சமயத்தில் கொள்கை விளக்கம் என்பது அந்த கேள்விக்கு இடமே கிடையாது, ஏன் படைத்தாருங்கிற கொஸ்டினே கிடையாது. அவ படைத்தல் என்று சொல்லுவோமே அது என்னவென்றால் இல்லையா, அது ஏற்கனவே இருந்த பொருள் மாயை. மாயை என்பது ஒரு பொருள். அதாவது சைவ சித்தாந்தம் சொல்வதற்கும் மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதற்கும் என்ன வேறுபாடு என்றால் மாயை என்பது ஒரு பொருள், ஆணவம் என்பது ஒரு பொருள், இல்ல ஒரு பொருள்னு சொல்லும். அந்த மாயை என்ற பொருளிலே இருந்து தனு கரண புவன போகங்கள், நமக்குள்ள உடம்பு, நாம் வாழ்வதற்குரிய இடம் எல்லாமே அதில் தான் படைச்சு கொடுக்குற. எல்லாம் மாயா காரியம் தான், உடம்பும் மாயா காரியம் தான், இந்த உலகமும் மாயா காரியம் தான். அது எதற்கு படைத்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால், முத முதல்ல இந்த ஒண்ணுமே தெரியாம இருந்த, அறிவே விளங்காத இருந்த இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அறிவு வரட்டும். ரொம்ப அருமையா சொல்வார். அது எது போலன்னு உதாரணம் கொடுத்தார். திருவருட்பயன்ல இதெல்லாம் சாத்திரம் படிக்கிறீங்க இல்லையா, விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை. அருமையான உதாரணம் சொன்னார். விடிய காலம் சூரியன் வரப்போகுது, சந்தேகம் இல்லை. சூரியன் வர்ற வரைக்கும் நீ சும்மா இருக்காத, அதுக்காக ஒரு மெழுகு வத்தியை வச்சுக்கோ, ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கோ, ஒரு எலக்ட்ரிக் லைட்டை வச்சுக்கோ. ஆனா சூரியன் வந்த பிறகு இந்த டார்ச் லைட்னாலேயோ இந்த 1000 வாட்ஸ் பல்ப் போட்டாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சூரியன் வந்த பிறகு 40 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான், 1000 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான். அதனால சொன்னார், வெடிவாம் அளவும், வெடிகின்ற வரை நாம் எப்படி ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு நம்முடைய காரியங்களை செயலாற்றுகிறோமோ, ஆனா சூரிய ஒளி வந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளி என்பது வேற ஒளி, இந்த ஒளி இல்லை. அதுபோல சொன்னார், வெடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை, வடிவாதி கண்மத்து வந்து என்று மிக அருமையாக சொல்வேன். ஆகவே அதைத்தான் நம்ம படைப்பு என்று சொல்கிறோம். அந்த படைப்பிலே வரும்பொழுது இப்போ ஒரு கேள்வி, இவர் ஐந்து ஒளியை பற்றி எல்லாம் சொல்லணும் சொன்னார். நான் நுட்பமான செய்திகள் ஆனால் லேசா சொல்றேன். ஐந்தொழில் என்பது அந்த ஆணவ மரத்தோடு கூடி கிடந்த உயிர் இருக்கிறது அல்லவா, அதற்கு முதன் முதல்ல சூக்கும சரீரம்னு ஒரு சரீரத்தை கொடுத்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: புலி கரடி சிங்கம் முதலான புலி இருக்கிற காட்டு உத்தரம் துணையில்லாத கடற்கரை ஓரத்துல இருக்கு, ஊர் அப்படித்தான் இருக்கு. அங்க பக்கத்துல ஊர் இல்ல, ஜனம் இல்ல, தனியா அந்த கோயில் கண்ட உடனே ஐயோ சாமி உனக்கு ஆறு உனக்கு இப்படி தனியா இருக்கு அப்படின்னு பாய்ப்பாங்க. கடிதாய் கடற்காற்று வந்து எத்த கடற்காற்று வந்து எத்த கரைவேல் குடிதார் அயலே இருந்தால் குற்றமாமோ. ஒளியின் கண்கள் கண்டன ஒளி குழையில் அடிவேல் யார் துணையாக இங்கே கச்சிலை விழுந்ததோரார் கையில் இருந்த வில்லு கீழே விழுந்திருக்கான். அதை பத்தி நினைவில்
4: காளையார் மீடைந்த பச்சிலையோடு பூம் பறித்திட்டு நீரு வார்த்து மச்சிது செய்தார் யாரோ.
3: அந்த சாமி கிட்ட தண்ணீர் ஈரம் கிடந்துச்சு, ரெண்டு பச்சிலே பூவும் கிடந்துச்சு. இப்படி பச்சிலையும் பூவும் போட்டு தண்ணீரும் விட்டு இருக்கிறார்களே, இது யார் செய்தார்களோ என்றார் அவரா.
4: என்றாலும் மருந்து நின்ற அச்சிலை நானும் நான் இது அறிந்தேன் என்பான்.
3: நான் உடனே சொன்ன, ஆனா நல்வினேன் நானும் நல்வினேன் கூட போய் அந்த அளவு வரையிலும் அவன் உதவி செய்கிறான். போலாம்னு சொன்னானா எங்க போலாம்னா அந்த மலை மேல குடும்பத்தவர் இருப்பாரு, போனா கும்பிடலாம்னு சொன்னானா போன ஒரு பாடி ஒரு அளவில்லாத அனுபவம்னு அதை கட்டி தடுவ முத்தமிட இப்படி இருந்து அதுக்கு மேல நீ ஆர்வ துணையா இருக்கிற இப்படி சிங்கம் புலிகரடி இருக்கிற காட்டிலேன்னு சொல்லி அதுக்கு மேல இந்த மாதிரி பன்னீரும் விட்டு பூவும் பச்சனையும் போட்டிருக்கானே யாரு செய்தாங்களோ அப்படின்னு இவர் சொல்லும் போது இவன் சொன்னா எனக்கு தெரியும்னா யாரு நான் அதான் நல்ல. நானும் உங்க அப்பனும் வேட்டைக்கு வந்த ஒரு நாள் இந்த வந்த போது ஒரு பாப்பா என்ன பண்ண தண்ணீரை கொண்டு வந்து இவரை ஆட்டுன ஊத்தன அதுக்கு மேல இந்த இலையும் பூவும் சூட்டுன அதுக்கு மேல ஊட்டுன அன்றைக்கு ஒரு பிராமணன் இப்படி செய்த அன்னைக்கும் அவன் தான் செஞ்சிருப்பான். யார் சொன்னது? அது நான்
4: வன்பீரந்தையோடு மாவேட்டையாடி பண்டி குந்திடை வந்து உங்களாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி உந்திய இலை பூ சூட்டி
3: சூட்டி பூ சூட்டி
4: ஊட்டி முன் பறைந்தோர் பார்ப்பான் சூட்டினான் ஊட்டினான்.
3: எதுக்கு நல்லா பூ சூட்டினால் உணவு ஊட்டினான், பூ சூட்டினால் அதான் பூசை பூசை அதுதான் பூ சூட்டினால் உணவு ஊட்டி
4: பார்ப்பார் அஞ்சு செய்தான்.
3: ஒரு பார்ப்பான் இப்படி அன்றைக்கு செய்தான், இன்றைக்கும் அவன் தான் செய்ததா இருக்கும்னா நானும் அப்படி சொன்ன உடனே ஊற்றிட்டார். நானும் சொல்றது அப்படி ஊற்றிட்டார். அதுதான் இவருக்கு பிரியமா இருக்குமோ தண்ணி ஊற்றி இந்த இலையை போடுறதா பிரியமா இருக்க மாட்டது.
4: நிறைந்தெழுந்தேனு ஒளிவிந்து யாரில் திருநானார் திருக்காலக்கின் நாயனார்க்கு இனிய செய்ய எண்ணிய இவை போலாம் என்று இது கடைபிடித்துக் கொண்டு
3: இதுதான் இவருக்கு பிரியமா இருக்கும். இந்த தண்ணியை ஊற்றி உப்போடதான் பிரியமா இருக்கும்.
4: கையே இருக்கிறாரு உடம்பில்லாமல் இருக்கிறாரு என்று இவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த பச்சிலையும் தண்ணீர் ஊற்றி இருந்ததும் தெரிந்தது. தண்ணீர் ஊற்றி அந்த ஈரம் இருந்தது, எதையும் பூவும் கடந்தது. அதோ இது யாரு செய்தார்களோ என்று எண்ணினாரு. கேட்டா பேசினா தானா பேசிக்கொண்டா அவரை கூட கேட்கல. இது யாரு செய்தார்களோன்னு கேட்டாரு, நினைத்த பேசினாரு. அதை கேட்டு நானும் சொன்னான்னு ஒரு பார்ப்பான் வந்தான் எதை தண்ணீரை ஊற்றி பூவ போட்டா அது நானும் உங்க அப்பாவும் வந்தப்போ அது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்களா அவன் தான் செஞ்சிருப்பான் தலைவரேன். இன்னைக்கு அந்த பார்ப்பான் தான் இது அப்போ அதுதான் இவருக்கு பிரியமா இருக்குமோ அப்படி உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப அதுக்கு ஒரு பிரியமா இருக்கும் ஒரு பச்சனையோ பூவும் புண்ணியம் செய்வாருக்கு பூவுன்னு பூவும் நீங்க அதுதான் எல்லா நூலையும் பெருசா சொல்லுது. ராமலிங்க செய்கிறோம் பூவும் தண்ணி உன் நிறைந்தெழுந்த தேன் ஒளி விந்து யாரா அன்பில் தின்ன தான். இந்த பச்சிலையும் தண்ணீரும் போடுறதா இவருக்கு பிரியமா இருக்கும் போல இருக்கு என்று அதை கடைபிடித்து கொண்டார். அப்படின்னா நாமும் வந்து இந்த தண்ணீரை ஊற்றி பச்சிலையை போடுவோமே அப்படின்னு, தண்ணீரை ஊற்றி பச்சிலையை போடுவோமே அப்படின்னு நினைச்சா இவரை வீட்டுக்கு பிரிய மனசு அல்லாதை பிரிய மாட்ட அளவில்லாத நீட பிரியறதுக்கு வந்து மனசு இல்லைன்னா பிரிஞ்சுட்டா இவர் தனியா இருப்பாரு துணை இல்லாம இருப்பாரு, பிரிஞ்சுட்டா துணை இல்லாம பிரியலன்னு சொன்னா இவருக்கு சாப்பாடு இல்லாம இருப்பாரு, பிரிஞ்சா துணை இல்லாம இருப்பாரு, பிரியாம நமக்கு நின்றுட்டு இருந்தவனா இவருக்கு வேண்டிய உணவை யாரு உண்டாம இருப்பா. இவர் தாமை கண்டேனுக்கு தனியாராயிருந்தார் என்ன, இவர் நமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை தெரியே இருக்கிறாரு. இவருக்கு உணவுக்காக இறைச்சியும் கொடுக்கிற வாய்ப்பு அதுக்கு இறைச்சி இல்லாம இருக்கிற மாம்சத்துக்கு இறைச்சி இல்லாம கரின்னு வேற இல்லை. கறி என்பது இந்த அவரைக்காய் கத்தரிக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் வாழைக்காய் மாதிரிதான் கறி, வாழைக்காய் கறி கத்தரிக்காய் கறி அதுக்கு இறைச்சி தான் காய் தான் கறி, அதான் காய்கறி காய் கறி. இவர் அவை பிரிய உள்ளாரு அதனால இவர் தனியா இருப்பதனால ஒரு இடத்துக்கு போகக்கூடாது பிரிய முடியாது என்று இவர் நமக்கு இறைச்சி உண்டு கீதமும் வேண்டும் என்று அதனால பிரியவும் முடியல. அதனால பிரியாம இருந்தோம்னா இவருக்கு இறைச்சி உணவு கிடைக்காது அதனால கொண்டு வந்து கொடுத்துதான் ஆகணும் என்று சொன்னாரு. என்னையால கொஞ்ச தூரம் அப்படி நடப்பாரு ஒரு நாள் அப்படி நடப்பாரு மறுபடியும் வந்துருவாரு சாமி கிட்ட சரியா சாமி இருக்கிறாரு.
5: சொன்ன காரணாக
4: இங்கே இருப்ப இல்லாமையினால நான் என்னால போக முடியலையே, உங்களை விட்டுட்டு போக முடியலையே.
5: பார்த்தவராக நீர் இங்கு இருப்பதென்று அகலமாட்டேன்,
4: போக மாட்டேன்.
5: நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லேன். போய் இறைச்சி விட்டுள்ளேன், நீ பசியா இருப்ப, போயிட்டா துணை இல்லாம இருப்ப. சோர்ந்தாரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராய்,
4: இப்படி உடம்பு இல்ல, அதனால துணிஞ்சுட்டார், புறப்பட விட்டு
5: வாசில எடுத்துக்கொண்டு மலர் கையால் துணிந்து கொண்டார். அப்படி துணிந்தார் சென்று இறைச்சி கொண்டு வந்து சுவாமிக்கு ஊட்டணும் என்று சொல்லி புறப்பட்டார், துணிஞ்சிட்டார்.
4: முன்பு நின்று அரிதில் நீங்கி மொய்வரை இடிந்து நானன் பின்பு வந்து அடைய முன்னை பிறதுரை விரட்ட நீங்கி அவன் பின்னடைய வந்தார். நானன் முன்னாடியும்
5: பிறதுரை வெட்டி நீங்கி பிறதுரை வேட்டின் எந்த அசை இல்லாமல் போயிடுச்சு.
4: பிறதுரை தண்ணி இல்லை, தண்ணி குடிக்கணும் வந்தாரெல்லாம் தண்ணி குடிக்கல, பசியா ரெண்டு மணி மூணு மணி ஆச்சா சாப்பிடணும் வந்தாரா, சாப்பிட ஒண்ணும் இல்லை, வேற எந்த ஆசையும் கிடையாது. பிறதுரை வெட்டி நீங்கி
5: அன்பு கொண்டு உயிப்பச்சு
4: அன்பு தள்ளிட்டு
5: அவர் திரு முகலியாற்றின் குன்புரை கரையில் ஏறி புது மலர் காவி காவி காதனை எதிரே சென்று
4: இதையெல்லாம் சுட்டு எல்லாம் பக்குவமா வச்சிருந்தான். காட துணைய வந்தியை சுட்டு நல்ல பக்குவப்படுத்தி எப்படி எப்படி செய்யணுமோ அதெல்லாம் செய்து வச்சிருந்தேன்.
5: காடை அங்க வரும்போதே இவனு முன்னாடி போய் ஏண்டா இவ்வளவு நேரம் விட அவங்களை எதிர்பார்த்து
4: அவனுக்கும் கஷ்டம். அதுல வந்து தலைவர் வந்து தானே சாப்பிடணும், தலைவர் வராம சாப்பிட கூடாதுங்கிற
5: காடனை எதிரே நின்று துடுதுத்தி கடைந்து வைத்தேன். கோடுடைய ஏன உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் மாடு நோக்கி கொண்டோம், இதெல்லாம் எல்லாம் சரியா இருந்தான்னு பார்த்துக்கோம்,
4: உறுப்புகள் எல்லாம் சரியா இருந்தான்னு
5: பார்த்துக்கோம். மறித்து நாம் போகைக்கு இன்று நீட நீர் தாழ்த்ததுன்னோ என்றும் நின்ற நானும்
4: ஊருக்கு போக வேண்டாமா, நேரம் ஒன்று ஊருக்கு போக நேரம் இல்ல, இங்கே இவ்வளவு நேரம் போச்சுன்னா நம்ம ஊருக்கு போறது இல்லையா, அதனாலே வந்து ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு காட்டா காடல் இந்த சின்ன நேரம் ஒண்ணுமே பேச அந்த காடல் எல்லா காடா கேட்கிற அந்த கதை நானும் சொன்னேன். போனாண்டாலே என்ன செஞ்சு
5: என்ன மால் கொண்டாய், என்னடா உனக்கு அப்படி பிரிய வந்துருச்சு என்று குறிப்பிட்டு அவர்களே, அப்படி என்ன எங்கள் முன்வரும் முதலி அல்லையோ? முதலி இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் நீ முதல்வர் அல்லவா, தலைவர் அல்லவா? ஏன இப்படி பேசினான, முகத்தை நோக்கார். அப்படி பேசினவன் ஆகிய காரனுக்கு பதிலும் சொல்லவில்லை, அவன் முகத்தை பார்த்த வன்பரும் பந்தில் என்ன எரியில் வதக்கி மிக்க இங்கூறு தசைகள் வெவ்வேறு அம்பினால் இருந்து கொண்டு அதெல்லாம் அந்த இதுல வாட்டினாரு, வாட்டி அது அம்புல பூத்து கொண்டாரு, அம்புல பூத்து கொண்டாரு, கோலினில் பூத்து காட்சி கொழுந்தத பதத்தில் வேவ நல்லபடியே பக்குவமா சாப்பிட தகுந்த ஆம்பளை வேக வச்சு வாலிய சுவை முன்கான் வாயினில் அதுக்கி பார்த்து அதே வந்து வேக வச்சு பக்குவமா சாப்பிட்ற அளவுக்கு வேக வச்சு அதே வாயில கூட்டு சுவையா இருக்கிறத அதுக்கி பார்த்து சுவை இல்லாதது சாமி கூட்டப்படாது. சாலவ இனிய எல்லாம் நல்ல ருசியா இருக்கிறது, சருகில இறைத்த கல்லை இலைய தேக்கலையே நாளில அஞ்சலையே தச்சு அது கல்லே இருக்கிறது, கல்லை சொல்லுவது அதுல ஏழவே கூலி கூட அதன் விசைவிடுவார். அந்த தேக்கலையில அதை வைத்துக் கொண்டார். மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான் என்னே. அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட குடும்பத்துக்கு புடிச்சு புடிச்சுடா மயங்கிட்டாண்டா குடும்பத்தே அரும்பரல் இறைச்சி காய்ச்சி அதுக்கு வேறு உள்ளார். ருசி இல்லாதது முழுங்கறான், ருசியா இருக்கிறது இதை வச்சுக்கிறான். இவ்வளவு காய் கொஞ்சம் தின்னு தண்ணி இன்னும் குடிக்க மாட்டேன். பெரும்பதி உடையனேனும் பேச்சிலும் பேச்சு எமக்கும் பேரு தரும்பரி சூடான் மற்ற தசை கூட தெரியாருந்தான். அதனால நம்மளையும் சாப்பிட சொல்லல, நம்மளையும் சாப்பிட சொல்லல, அவரும் சாப்பிடல. தேவும் ஆள்கொண்டான் இவன் அந்த குருமித்தேவர் மேல ஆசை வச்சுட்டான். இந்த திருநன்மத்தினை தீர்த்தல் ஆவதொன்று அறியும். இவனே வந்து அந்த குருமித்தேவர் மேல இருக்கிற ஒரு பிரியத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம பேசுறது கேட்டாத்தானு, நம்மளுக்கு முகத்தை திரும்பி பார்த்தாத்தானு. அதனாலே தேவராட்டிய நாகனோடு மேவி நாம் கொண்டு தீர்க்க வேண்டும். தேவராட்டின்னு அந்த வேந்தர் குலத்துக்கு சாமி ஆடுறவோ குறி சொல்றவோ தேவராட்டின்னு வெறியாடுறவன் ஒருத்தர் இருப்பார். வெறியாடும் வேலம், வெறியாடும் வேலம், வெறியாடும் வேலம். அப்புறம் அந்த குறி சொல்ற தேவராட்டி அவரு கடைவி, இந்த ரெண்டு பேரும் இந்த குளத்துக்கு இருப்பாங்க. அதனால நாளைக்கு இன்னைக்கு நாகனோட அந்த தேவராட்டியையும் கூட்டிட்டு வந்து இவரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பேசிக்கிறேன். வேட்டைக்காணி ஏவல் ஆட்களை கொண்டு போதிய நீ போனார். அதனால மற்ற பேரு வேட்டைக்கு வந்தவர்கள் மற்ற பொருளா இருக்கிறோம்ல கூட்டிட்டு நம்ம போய் அந்த நாகனுகிட்ட சொல்லி, இவன் அப்ப நாகனுகிட்ட சொல்லி அந்த நாகனையும் தேவராட்டியும் வர சொல்லுவோம், அது வந்து சொன்னா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போன. அவன் போனதும் தெரியாது, பேசுறதும் அவனுக்கு பேசிக்கிட்டதும் தெரியாது. அந்த மாதிரி ஆக்கி விட்டான் காமெடி பார்வை. அப்படி பண்ண ஒரு புலவர் பாடினாரு, பாலா போனவன் பார்த்த ஐயா, பாலா போனவன் பார்த்தேன், இந்த அம்மா செத்து போனா அப்பா செத்து போனேன்னு சொந்தக்காரன் அத்தனை பேரும் செத்து போனேன், நான் அப்ப அனாதி ஆயிட்டேன். இந்த பாலா போனவன் பார்வையினர், பாலா போனவன் சொல்லுவான் பாழ்னா ஆன்மதத்தும் வித்தியாசத்தோடு சிவத்தோடு மூன்றையும் கடந்து இருக்கிற இடம் பாழ்வு. அப்பாலைக்கு அப்பாலை பாடுவான் ஆன்மதத்துவ பாடல்கள் இல்ல, செடி செத்தை புல்லு புல்லு ஒண்ணுமே இல்லாத இடத்த பால் நிலம்னு சொல்லுவோம் அல்லவா, அது ஒண்ணும் இல்லாத இடம், அது போல ஒன்றும் இல்லாத வெட்ட வெடின்னு சொல்லுவோம். அந்த இடத்தை இருக்கிற சொல்லுவான், தந்தை போய் தாய் போய் தவம் போய் சுத்தம் போய் வெந்தை உரிய ஆகிவிட்டேன் சொன்னவே ஆளாளி நஞ்சுள்ள ஆபத்தகாயம் ஆளாவான் கண்ணு ஏற்பட்டு சென்றுவிடுவார். அதனாலே காணவர் போனதுவரார் கடிதி நீர் கல்லை என்கள் ஊனமது அமைத்துக் கொண்டு மஞ்சளம் காட்டது. அதனாலே இந்த கல்லையில இந்த மாம்சத்தை பத்திரமா வச்சுக்கிட்டார் இந்த இடையில.

சித்த முனி பரட்ட தலை அதுல எல்லாம் வச்சிருக்காரு. இதே பூவத்தரங்களை தலையில கையில இந்த கையில மாமிஷம் வாயில தண்ணி தனு ஒரு கையில் ஒரு கையில சரத்துடன் தாங்கி கல்லை புனிதமில் இறைச்சி நல்ல போனாக உருகை ஏந்தி இனிய எம்பீரானார் சால பசிப்பு சால பசியோட ரொம்ப நேரம் ஆகி போச்சு சாமிக்கு. அதனால பசி ரொம்ப இருக்குமே அப்படின்னு சொல்லி வேகமா இருந்தார். தனி விரைந்து நனி விரைந்து இறைவர்களுக்கு நன்னி நாட்டுனான்தான் பார்த்தா வந்து பார்த்தா சாமி கொஞ்சம் இளைச்சமா இருந்தார். சாப்பாடுகளோட நேரானவர்களும் கொஞ்சம் இளைச்சமாய் முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் கனமா தெரிஞ்சிருந்தாரு. இவருக்கு பொருள் போறதுக்குள்ள இழைச்சு விட்டாரு. நேராய் பிடிச்சிருந்த பாத்தீங்க இழைப்பு

0: முதலைகள், முளைத்த முதலைகள். முடி விதை மலரை காலில் வளைத்த பொற்சிருப்பால் மாற்றி அப்படி போனாரு. இந்த முன்னையே இந்த பார்ப்பா வச்சிருந்தார் அல்லவா ஜாமி ஜனத்தில் இந்த பூ பத்திர, அது வந்து எல்லா இதில் இருக்குது, இதுல மாமட்டம் இருக்குது, வாயில தண்ணி இருக்குது, தலையில பூ இருக்குது, காலுக்கான் சும்மா இருந்துச்சு, செருப்பு காலில் அதை தள்ளி விட்டாரு. செருப்பு காலில் அந்த ஜாமி வந்து தள்ளி அக்கிரமமானது இவருக்கு கிரமமாக இருக்கு, சிவனுக்கு கிரமமாக இருக்கு. கிரமம்னா அந்த வார்த்தைக்கு எப்படிதான் தெரியுமா? அக்கிரமம் தெரியுது, கிரமம் தெரியுமா? அக்கிரமம்னா நியாயம், நியாயம் கிரமம் என்றால் கிரமமாக அக்கிரமமாக ஆடுத்துதான் கிரம முறையா. இந்த காலத்தியப் பொருக்கு அவர் செய்ததெல்லாம் முறையா இருந்துச்சு, கிரமமா இருந்துச்சு. அந்த சிவகுவந்தரி ஆகிய பார்ப்பாருக்கு அக்கிரமமா
1: முளைத்தேடும் முதலை கண்டு முடிவது மலரை காலி வளைத்த பொற்செருப்பால் மாற்றி.
0: அதுக்கு பேரு பொற்செருப்பு வரும், பொற்செருப்பு அந்த தோறு செருப்பு பொற்செருப்பு பொற்செருப்புனா அழகிய செருப்பு. இது திருவாசகத்தில் வரும் செருப்பு, கண்ணப்பருடைய செருப்பு திருவாசகத்தில் வரும், அப்பர் தேவாரத்தில் வரும் கண்ணப்பருடைய செருப்பு இருக்குவா. என்ன சொல்றது,
1: வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி வாயின் மஞ்சான நீ தன்னை விளைத்த அன்பு உள்வாழ்வோர உபதரார் முடிவேறுத்தான்.
0: அன்பை உள்வந்தவன் போல தண்ணீர் எடுத்தார், அபிஷேகம் ஆயிடுச்சு, திருமணம் நல்ல வாசனை தீர்த்த அபிஷேகம். அபிஷேகம் ஒரு பாடு என்ன பண்ணு, அலங்காரம், அலங்காரம்
1: தலை மீசை சுமந்த பள்ளி தாமத்தை தடங்க அழத்தி மலை மீச தம்பீரானார் முடி மீச வணங்கி சாத்தி. சில மீச குளிந்த சிங்கி துண்ணால சேர்த்த கல்லையில மீசை படைத்த ஊரில் திருவமுடி.
0: இதிலே வைத்து அந்த திருவமுக திருவமுடி பன்றி மாமிஷன் திருவமுடி அதை முன்னாடி நல்ல தசையா அத நல்ல பக்குவமா காய்ச்சி அதை நான் வாயில அடுக்கி பார்த்து நாவில சுவைத்து பார்த்து நல்ல சுவையா இருக்கிறத கொண்டு வந்திருக்கிறேன், நீ நிறைய சாப்பிடு.
1: ஒழுவிய தசைகள் எல்லாம் கோலி நிறுத்தறிந்து ஆடல் ஒரு பதத்தின் காட்சி பள்ளியால் அடுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி சார அழகிது நாயனீரே அமுதுதை தரும் என்றாரு.
0: அதனால நீ சாப்பிட முடிஞ்சா
1: அன்னையும்

0: சாப்பிட்டாரா சாப்பிட்டாரா சாப்பிடறது இல்லை, மறைத்து அது என்ன பண்ணுவாரு இவருக்கு சாப்பிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது தாயமாரா இன்னும் வேண்டும் என்ன காதல் உண்டு பன்னெடுங்க அரங்கல் ஊக்கி பகல் அவன் மலையில் தாழ்ந்தார் சுரி இந்த தென்னரப்பு உண்டு அர்த்தமான
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய.
2: ஓம் நமசிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம், பஞ்சருத்ரம், நமகம், ஆறாம் அணுவாகம், மந்திரம் 1, விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. மாலா சூலாக்னி கண்டாமணில் சசக மகா கேதகட்வாங்க பாஷான் வீணாம் ஹேனாம் குஷேந்தோ சகல பரசுதாலால் புதாக்ஷுகஸ்வஹ தோர்பியாம் பிப்ராணமீட்யம் சகலஜனந்தம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருத நடதமனந்த பிரபம் சிந்தையேகம் மகாதேவ சம்போ பரமேஸ்வரா. 5 அணுவாக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணயஜுர்வேதத்திலே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 6வது அணுவாக்கம். பலவிதமான ரூபங்களை ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான் இருக்கிறார், பலவிதமான ரூபம் எடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறத வேதம் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறது. எல்லா விதமான விருத்த பதங்களையும் சொல்லி, நெட்டையாக இருக்கக்கூடியவர், குட்டையாக இருக்கக்கூடியவர், படுத்து கொண்டிருக்கக்கூடியவர், ஓடக்கூடியவர், ரதம் உள்ளவர், ரதம் இல்லாதவர், எல்லா விதமான விருத்த பதங்களையும் சொல்லி இதுவாக ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர் இருக்கிறார் அப்படின்னு வேதம் வந்து ஒரு இதை விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறது. அலை போல் இருக்கக்கூடியவர், ஆழ்கடல் போல் இருக்கக்கூடியவர், பெருவெள்ளம் போல் வரக்கூடியவர், சின்ன ஓடை போல் போகக்கூடியவர் அப்படிங்கிறதாக எல்லா விதமான ரூபங்களையும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறதாக ஆட்ரிபியூட் பண்ணிகிட்டே வர்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ சொல்கிறது. நமோ ஜேஷ்டாய ச கனிஷ்டாய ச நமஃ பூர்வஜாய சாப ரஜாய ச நமோ மத்யமாய சாப கல்பாய ச நமோ ஜ கன்யாய ச புத்னியாய ச நம சோப்யாய ச பிரதிசர்யாய ச நமோ யாம் நமோ யாம்யாய ச க்ஷேம்யாய ச நம உர்வர்யாய ச கல்யாய ச ஜேஷ்டாய. அப்படிங்கிறது வந்து பெரியவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு மூத்த பையன் இருக்கான் அப்படின்னா ஜேஷ்ட புத்திரன் அப்படிங்கிறது சொல்கிறது வழக்கம். ஜேஷ்டாயன பெரியவர், கனிஷ்டாயன சிறியவர். பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான், சின்னவர்களுக்கெல்லாம் சின்னவரும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான். விருத்தாய அப்படின்னு போன அனுவாக்கத்திலேயே சொல்லித்தில்லையா, விருத்தன் வயதானவர், வயது முதிர்ந்தவர், எல்லாவற்றிற்கும் முன்னாடி இருந்தவர் அக்ரியாயன்னு சொல்லிட்டோம். சிருஷ்டிக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கார் அப்படின்னா கேள்வியே கிடையாது. அவர் தான் ஜேஷ்டன், அவர் தான் பெரியவர். பெரியவராகவும் கனிஷ்டாய சிறியவராகவும், ஏன்னா அடுத்தடுத்து என்ன வரப்போகிறதோ அது அவர் தான். அவரை தவிர ஒன்று வரப்போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கிறதோ அடுத்தடுத்து என்னென்ன புதுசு புதுசாக நடக்கிறதோ அது எல்லாமே அவர் தான். அப்போது புதுமைக்கும் புதுமை அவர் தான். புதுமைக்கும் புதுமை வந்து பேர்த்தும பெற்றியனே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வது போல, புதுமைக்கும் புதுமை அவர் தான். பழமைக்கும் பழமை சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தவர், ஆனால் அந்த ஒவ்வொரு புது புது சிருஷ்டி வரதே அந்த புது புது சிருஷ்டியும் அவர் தான் அப்படிங்கும்போது புதுமைக்கு புதுமையாகவும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர் தான் இருக்கிறார். கனிஷ்டாயச்ச மிகவும் சிறியவராக இருக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ தான் பிறக்கிறது ஒரு வஸ்து அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே சின்ன வஸ்துவாக இருக்கும் இல்லையா. இந்த லோகத்தில் இந்த க்ஷணம் ஒரு வஸ்து ஜனிக்கிறது அப்படின்னா அதுதான் சின்ன வஸ்து இந்த க்ஷணத்துக்கு. அப்போ அந்த ஜனிக்கிற வஸ்துவாகவே ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான் இருக்கிறான் அப்படிங்கும்போது எல்லாவற்றிற்கும் சின்னவர் அவர் தான், ஆனால் சிருஷ்டிக்கு முன்பே இருக்கார் அப்படிங்கிறதுனால மிகப்பெரியவரும் அவர் தான். ஜேஷ்டாய ச கனிஷ்டாய நம பூர்வஜாய, எல்லாவற்றிற்கும் முன்னரே தோன்றியவர் பூர்வஜர். யார் பூர்வத்தில் ஜனித்தவரோ அவர் பூர்வஜர். அபரஜாய, எல்லாத்துக்கும் கடைசியில் யார் எல்லாம் தோணினதுக்கப்புறம் யார் அது அபரஜாய அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அப்படிங்கிறதாக அர்த்தம். அதை தான் தமிழ் இன்றைக்கி அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். அப்பற அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதம் இன்றைக்கி தமிழ் அப்புறம் அப்படின்னு மாறி இருக்கு. அபரஜாய, எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, இறுதியாக எல்லாவற்றிலும் முடிந்ததுக்கப்புறமாக தோன்றக்கூடியவர். இப்படி நம்ம இந்த உலகத்துக்கு வந்து ஒரு அழிவு சொல்கிறோம். இந்த உலகம் சிருஷ்டி அப்படின்னு இருந்தால் ஸ்தித்தின்னு ஒன்று இருக்கும், சம்ஹாரம்னு ஒன்று இருக்கும். அந்த சம்ஹாரத்தில் அழிஞ்சிருது உலகம். இந்த காலாகினியாக இருக்கக்கூடியவரும் ருத்ர பரமேஸ்வரன் தான். அபரஜாய, ஏன்னா ஏதோ ஒன்று எஞ்சி இருக்கணும் இல்லையா. இந்த உலகம் சிருஷ்டியாகிறதுனா சிருஷ்டியாகிறதுக்கு ஏதோ ஒரு மூலக்கரு இருக்கணும். அந்த மூலக்கரு அவன் தான். சரி, மூலக்கருவிலேருந்து சிருஷ்டி ஆகிடுத்து, அப்புறம் இப்போ ஸ்திதி ஆகின்னு சம்ஹாரம் ஆகும்பொழுது, அசம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் ஒன்று எஞ்சணும். ஒரு ஹோமத்தில் ஆரம்பிக்கிறோம், அக்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்னிக்கு ஏதோ ஒரு நமக்கு தேவைப்படுறது. ஒரு கற்பூர கட்டி வச்சு நம்ம வந்து அக்னியை உண்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் உள்ளுக்குள்ளே ஆகுதி பண்ணுறோம். பண்ணினதுக்கப்புறம் பஸ்மம் எஞ்சி இருக்கு இல்லையா, அந்த எஞ்சி இருக்கக்கூடிய வஸ்துவும் அபரஜாய, அதுவும் அவர் தான் தோன்றுபவர். அந்த கடைசியாக தோன்றுபவரும் அவர் தான், முதலில் தோன்றியவரும் அவர் தான், கடைசியாக தோன்றுபவரும் அவர் தான். அப்போ நடுவில் இருக்கிறது யாரு? நமோ மத்தியமாய, நடுவில் இருப்பவரும் அவர்தான். முன்னாடி இருக்கிறவும் அவர்தான், நடுவில் இருப்பவரும் அவர்தான், கடைசியாக வருபவரும் அவர்தான். அவரை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற தியானத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதிலே ஆழ பதிய செய்வதற்காக ஒவ்வொரு பதத்தையும் இங்கே மிக கவனமாக வேதமானது பிரயோகிக்கிறது. பூர்வஜாய, அபரஜாய, மத்தியமாய அப்படிங்கிறதாக சொல்கிறது. அபகல்பாயச்ச, அபகல்ப அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ், குழந்தையினுடைய இதில் ஒரு ஸ்டேஜ், பக்குவமடையாத ஒரு ஒரு வயது, இளம் வயது வந்து அபகல்பா அப்படின்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த ரூபத்தில் அந்த ரூபத்திலும் இறைவன் போலா அப்படின்னு பேர். ஹிந்தியில் போலேநாத் அப்படின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. எளிதில் ஏமாற்றி விடலாமா இந்த குழந்தைய, அதனால் போலேநாத் தான். அதனால் இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, என்ன செஞ்சாலும் நமக்கு தான் நல்ல, நமக்காக ரொம்ப பக்தி பண்ணுறாளேன்னு இறங்கி வந்துடுவார். அதனால் போலேநாத், ஜெய் போலே அப்படின்னு தான் சொல்லுவாள். போலேனா ஒன்றும் தெரியாத குழந்தைன்னு அர்த்தம். அந்த அபகல்ப அப்படிங்கிறத அந்த போலே, அந்த போலே வடிவம் அபகல்பாயச்ச. ஜகன்யாய, அதாவது இப்போது ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவிலிருந்து ஒன்று பிறக்கிறது அப்படிங்கிறதாக பார்க்கிறோம். நாலு விதமான சிருஷ்டி இருக்கிறது இந்த உலகத்திலே, நாலு விதமாக பிறக்கும். ஒரு பிரதே ஒரு ஒரு வஸ்துவிலிருந்து இன்னொரு வஸ்து பிறக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்படி தான் நம்ம சிருஷ்டி நடக்கிறது இல்லையா லோகத்தில். அப்படி ஒரு வஸ்துவிலிருந்து பிறப்பவராக இருக்கக்கூடியவர் ஜகன்யர், ஜகன்யாய. புத்னியாய, அடுத்த வார்த்தை புத்னியாயன்னு சொல்கிறது. எப்படி மரங்களுடைய வேர்களிலிருந்து கிளைகள் இருக்கிறதோ அது மாதிரி தோன்றக்கூடியவர் ஜகன்யாய அப்படிங்கிறது. இப்போது மனுஷிய ஜனனம் எப்படி வந்து ஒரு உடலின் இடைப்பிரதேசத்திலிருந்து தோன்றுகிறதோ அது ஜெகன்யாய. புத்னியாய அப்படிங்கிறது கீழே வேறு எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துன்னு போகிறதோ, அவ்வளோக்கு அவ்வளோ மேலே மரம் மேலே எவ்வளோ வளர்ந்துருக்கோ அதை பொறுத்து கீழே இருக்கக்கூடிய வேரும் வேகமாக வளர வளரதா மேலே இருக்கக்கூடிய மரம் வளர்றது இல்லையா, அந்த மாதிரியான வளர்ச்சி. சோப்யாய, அதாவது நம்முடைய கர்ம வினைகள் தொடரும்போது இந்த மானிட உலகிலே பிறப்பவர் நாம் எல்லாருமே சோப்பியர்கள் அப்படின்னு பேர் நமக்கு. உபாப்யாம் ஏவ மனுஷ்யலோகம், நமக்கு ரெண்டுமே இருக்குது. எது? அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தெங்கும் புழுவழுக்கு மூடின்னு சிவபுராணத்தில் சொல்கிறது போல, உபாப்யாம் இரண்டுக்கும் நடுவே, உபாப்யாம் ஏவ மனுஷ்யலோகம், எதா இந்த ரெண்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், வாழணும். எதர் அது பாவமாக இருக்கும் இல்லாட்டி புண்ணியமாக இருக்கும். பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரபீடனம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவும் ஒவ்வொரு வேலையும் ஒன்று புண்ணியமாக இருக்கும் இல்லை பாவமாக இருக்கும். புண்ணியமாக இருந்தாலும் மீண்டும் பிறப்பு, பாவமாக இருந்தாலும் மீண்டும் பிறப்பு. என்றைக்கு அகர்மாவை அடைகிறோமோ, என்றைக்கு அந்த கர்ம கர்த்திருவ பாவத்தை என்றைக்கு நாம் விடுறோமோ, கர்த்தா பாவத்தை என்றைக்கு நாம் விடுகின்றோமோ, அந்த கர்த்தா பாவத்தை விடும்பொழுது தான் நாம் இந்த ஜனநமரண சக்கரத்திலிருந்து வெளியில் போகிறோம். அப்போ இந்த இரு வினை, ஒன்று பாவம் இன்னொன்று புண்ணியம், அப்படி இருக்கக்கூடிய இந்த மானிட உலகில் பிறக்கிறார்னா உபாப்யாம் ஏவ மனுஷ்யலோகம், அதுக்கு தான் சோப்யாய அப்படிங்கிறதாக சொல்கிறது. பிரதிசரியாய, சரஹா அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது, பிரதிசரஹா அப்படிங்கிறது. அதனால தான் இதுக்கு பிரபஞ்சம் அப்படின்னு பேர். இந்த பிரபஞ்சத்துக்கே அதனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது பிரதிசரியாய. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போபவர் பிரதிசரியாய, பிரபஞ்சமாக இருக்கக்கூடியவர். யாம்யாய, யமலோகத்தில் பாபியை சிக்ஷிப்பவர் யாம்யர். க்ஷேம்யாயனா சொர்க்கலோகத்தில் க்ஷேமத்தை உண்டு பண்ணுபவர் க்ஷேம்யர். ரெண்டுமே பரமேஸ்வரன் தான், பாவமும் பரமேஸ்வரன் தான், புண்ணியமும் பரமேஸ்வரன் தான். இந்த அறிவு எப்போ நமக்கு ஏற்பட்டுடுத்தோ அப்போ அந்த கர்த்தாபாவத்தை நாம் விட்டுடுவோம். இது நாம் செஞ்சது, இது நான் செய்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீர்கள் அப்படிங்கிற அகங்கார மமதையானது அழிந்துவிடும். இன்றைக்கி நாம் ஒரு புண்ணிய காரியம் பண்ணினோம் அப்படின்னா புண்ணிய காரியம் அவன் பண்ண வச்சான், அவன் அனுமதி கொடுக்கலேன்னா நம்ம அந்த புண்ணிய காரியத்தை பண்ண முடியுமா? ஒரு பாபகாரியம் பண்ணினோம், அவனுடைய சங்கல்பம் இல்லைன்னா ஒரு பாபகாரியம் நடக்குமா? அதை மேலுக்கு போட்டுக்காம நம்ம அடுத்ததுக்கு நகர்ந்து போயிடணும். அதுக்காக அந்த பாபகாரியத்தை நான் மீண்டும் மேலும் மேலும் பண்ணுவேன், நான் மீண்டும் மீண்டும் அதே பாபகாரியத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னா அது நாம் தெரிந்தே செய்வது தவறு. ஒன்று நடந்துடுத்து அவன் சங்கல்பம் இல்லாமையே நடக்கும் அப்படின்னு மேலுக்கு போட்டுக்காமல் நடந்து போயிடுறது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை உயர்த்தி செல்லும். ஆனால் அதுலேயே நம்ம உட்காந்துட்டு இருந்துட்டோம், இல்லை பரவாயில்ல அவரோட சங்கல்பம் இல்லாமையே நடக்கும் அப்படின்னு மேலும் மேலும் பாபகாரியத்தில் மனதை ஈடுபடுத்துவதுங்கிறது நாம் தெரிந்தே செய்வது அது பாவமாகும், அது குற்றம். அப்போது புண்ணியம் அப்படிங்கிறது வந்து அவனுடைய அனுமதியின் பேரில் தான் நாம் ஒரு புண்ணியம் செய்ய முடியும். அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கும்போது நாம் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் அது இறைவனுடைய அனுகிரகத்தினால்தான், அது இறைவனுடைய திரு உள்ளத்தினால்தான் அப்படிங்கிறத நாம் என்றைக்கு உணர்றோமோ அப்போ நாம் கர்த்தாபாவத்தை விட்டு அவனுடைய கையில் ஒரு கருவியாக நாம் மாறிவிடுவோம். வெறும் தியானம் சிவத்தியானமே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் தவறான காரியம் செய்வதற்கு, சரி தவறுங்கிறதே இது மனசு தானே முடிவெடுக்கிறது. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனேன்னு தானே நமக்கு மணிவாசகர் கூறுகிறார். இப்போ மனம் என்னைக்கு கழியிறதோ அந்த இடத்துல தானே ஈஸ்வரன் தோன்றோம். இப்போ இயற்பகை நாயனார் இருந்தார், அவர் செய்ததை சரின்னு சொல்லுவோமா தவறுன்னு சொல்லுவோமா? நம்முடைய சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தார், சரின்னு சொல்லுவேளா தவறுன்னு சொல்லுவேளா? அப்போது இது சரி தவறு அப்படிங்கிற இந்த இருமைப்பட்ட உலகிலிருந்து மேற்பட்ட உலகத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ சிவத்தியானம், அந்த அளவுக்கு நாம் சிவத்தியான பரர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோமோ அது நாம் செய்யும் கர்மாவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அதுக்குண்டான படிதான் இப்படி இறைவனை நினைப்பது, இறைவனுடைய புகழை பாடுவது, இறைவனை பற்றி சிந்திப்பது, இது எல்லாமே. யாம்யாய க்ஷேம்யாய, யமலோகத்தில் பாவிகளை சிக்ஷித்து சொர்க்கலோகத்தில் புண்ணியாத்மாக்களை க்ஷேமத்தை அடைபவர்களை செய்பவர் அப்படிங்கிறதாகவும் அர்த்தம். க்ஷேம்யாய, உருவரியாய, வயல்களுக்கு வயல்களில் இருப்பவர் உருவரியர். கல்யாய, களத்தில் இருப்பவர். இப்படி இருக்கக்கூடியவராக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறது. நம ஸ்லோக்யாய சாவசான்யாய ச நமோ வன்யாய ச கக்ஷ்யாய ச நமஸ்ரவாய ச பிரதிஸ்ரவாய ச. ஸ்லோக்யாய, மிகவும் புகழ்ந்து பேசப்படக்கூடியவர், வேத மந்திரங்களால் போற்றப்படக்கூடியவர் ஸ்லோக்யாய. அவசான்யாய, வேதமும் வேதத்தின் அந்தமாக வேதாந்தமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் தான் அவசான்யாய. அப்போ இன்னி கூட அவசானம்ங்கிற மலையாள வார்த்தை இருக்குது, அது சம்ஸ்கிருத பதத்திலிருந்து வந்தது தான் அவசான்யாய. வேத முடிவில் இருக்கக்கூடியவர், எல்லாவற்றின் முடிவிலும் இருக்கக்கூடியவர் இறைவன் தானே. வேதத்தின் முடிவு வேதாந்தம்னு மட்டும் ஏன் சொல்லணும், எல்லாவற்றினுடைய முடிவுமே ஸ்ரீருத்ர பரமேஸ்வரன் தான். நமோ வன்யாய, வனத்தில் இருக்கக்கூடியவர். கக்ஷியாய, வனம் மட்டும் கிடையாது, புதர் செடி இந்த செடி கொடி மண்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் இருப்பவர். ஸ்ரவாய, ஒலி வடிவினர். பிரதிஸ்ரவாய, எதிரொலியாக இருப்பவர். இப்படி எல்லா விதமான ரூபங்களாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறதாக சொல்கிறது. வரும் காலத்தில் மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: శర్వాయ నమః. ఓం హాం జ్యేష్ఠాయ నమః. ఓం హాం భూతపాలాయ నమః. ఓం హాం బలిప్రియాయ నమః. ఓం హాం వృషాయ నమః. ఓం హాం వృషధరాయ నమః. ఓం హాం అనంతాయ నమః. ఓం హాం క్రోధనాయ నమః. ఓం హాం మారుతాశనాయ నమః. ఓం హాం గ్రసనాయ నమః. ఓం హాం ఉదుంబరీషాయ నమః. ఓం హాం ఫణీంద్రాయ నమః. ఓం హాం వజ్రిణే నమః. ఓం హాం దంష్ట్రిణే నమః. ఓం హాం శంభవే నమః. ఓం హాం విభవే నమః. ఓం హాం గణాధ్యక్షాయ నమః. ఓం హాం త్ర్యక్షాయ నమః. ఓం హాం త్రిదశేశ్వరాయ నమః. ఓం హాం సంవాహాయ నమః. ఓం హాం వివాహాయ నమః. ఓం హాం నభసే నమః. ఓం హాం లిప్సవే నమః.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: குணங்கள் எவை தெரியுமா? ஆமாம், சத்துவம், ராஜசம், தாமசம். தமிழில சத்துவ ரஜஸ் தமஸ் என்பார்கள். இந்த முக்குணங்கள், கவனிக்க வேண்டும், முக்குணங்கள் மாயையினுடைய குணங்கள், மாயையிலிருந்து தோன்றுகிற குணங்கள், மாயையினுடைய குணங்கள். அந்த 36 தத்துவங்கள் தோன்றுகிற முறையை அறிந்திருப்பீர்கள். அதிலே வருகிறது சத்துவம் என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால், சத்துவ குணம் அமைதி, மென்மை, அறிவு, ஒளி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும். சாந்தம், அறிவு, அறிவு, ஒளி, மென்மை இவையெல்லாம் சத்துவ குணத்தினாலே உண்டாகின்றவை. எனவே மாயையிலிருந்து தோன்றுகிற பொருள்கள் எல்லாவற்றிலும் இந்த சத்துவ குணம் அமைந்திருக்கிறது. இந்த முக்குணங்களும் அமைந்திருக்கும். மாயையிலிருந்து தோன்றுகிற பொருள்கள் எவை? தனு, கரண, புவன, போகந்தான். எனவே நம்முடைய உடம்பிலே இந்த முக்குணங்களும் கலந்திருக்கின்றன. நம்முடைய ஐம்பொறிகளிலே இந்த முக்குணங்கள் கலந்திருக்கின்றன. நம்முடைய மனத்திலே முக்குணங்கள் இருக்கின்றன. நம்முடைய புத்தியிலே முக்குணங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திலே முக்குணங்கள், நுகர்ச்சி பொருள்களிலே முக்குணங்கள். எனவே சுருக்கமாக சொன்னால் உலகமே முக்குண மயம் என்று சொல்லிவிடலாம். எல்லா பொருள்களிலும் இந்த முக்குணங்களும் விரவி இருக்கின்றன. எனவே இது உயிரினுடைய குணங்கள் அல்ல, உயிரினுடைய குணங்கள் அல்ல, மாயையினுடைய குணங்கள். ஆனால் இந்த குணங்களை நாம் அடைகிறோம். இவை நம்முடைய குணங்கள் அல்ல, ஆனாலும் அவற்றை நாம் அடைகிறோம். ஏனென்றால் நாம் இப்போது எதை சார்ந்து இருக்கிறோம்? உடம்பை சார்ந்து உடம்பாகவே இருக்கிறோம் அல்லவா? உடம்பின் தன்மையையே நாம் பெற்றிருக்கிறோம். எனவே உடம்பினுடைய தன்மைகளாகிய இந்த முக்குணங்களையும் நம்முடைய குணங்களாக கொண்டிருக்கிறோம். உடம்பினுடைய குணங்களாகிய இந்த மூன்றையும் நம்முடைய குணங்களாக நாம் பெற்றிருக்கிறோம். இது நமக்கு இயற்கையான குணங்கள் அல்ல, செயற்கையாக நம்மிடத்திலே வந்து பொருந்தி இருக்கின்றன. எனவே யாருடைய உடம்பிலே சத்துவ குணம் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்ல அமைதி உடையவர்களாக, நற்பண்பு உடையவர்களாக, சான்றாண்மை மிக்கவர்களாக, அறிவாளிகளாக இருப்பார்கள். அறிவாளிகளாக சொன்ன கருத்து உடனே அவர்களுக்கு நன்றாக விளங்கும். எனவே புத்தி கூர்மை அவர்களுக்கு சத்துவ குணம் இருந்தால் தான் உடம்பில் இருக்க வேண்டும். உடம்பு நம் கையிலே இருக்கிறது, உடம்பு கிடைப்பது. எனவே இறைவன் தான் நம்முடைய வினைக்கு ஏற்றபடி யாருடைய உடம்பு எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறான். எனவே சத்துவ குணம் உடைய உடம்பு உடையவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கு தான் ஞானத்திலே நாட்டம் உண்டாகும். ஞான நாட்டம் அவர்களுக்கு தான் வரும். ஆக உங்களுக்கெல்லாம் அந்த வந்திருக்கிறது என்றால், ஆமா, நீங்க செய்த புண்ணியம் வேற என்ன. அதே போல ஒளி, இப்ப கண்ணாடி இருக்கிறது பழ பழ என்று, காரணம் அதுல சத்துவ குணம் அமைந்திருக்கு. இந்த மேலே ஒட்டி இருக்கிறார்களே ஒளி உடைய பொருள், அதெல்லாம் அந்த ஒளித்தன்மை இருந்தால் அது சத்துவ குணம் உடையது என்று பொருள். மென்மை மலர், மலர் மென்மையான மலர், அதுல சத்துவ குணம் நிறைந்திருக்கிறது. எனவே உலகத்து பொருள் எல்லாவற்றிலுமே இந்த குணங்கள் இருக்கின்றன. அதே போல அடுத்தது ராஜச குணம், ரஜோகுணம். அதனுடைய இயல்பு என்ன என்றால் ஊக்கம். எந்த செயலையும் ஒரு முனைப்போடு இறங்கி செய்வார்கள், முன்வந்து துணிவோடு செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உடம்புல இந்த ராஜச குணம் நிறைய இருக்கிறது, ஊக்கம். அதே போல மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம், அதுவும் ராஜச குணத்தாலே வருவது. வேகம், வேகம். இப்ப ஆற்றிலே வெள்ளம் வேகமாக ஓடுகிறது என்றால் அந்த வெள்ளத்துல ராஜச குணம் இருக்கிறது. புயல் காற்று சுழன்று அடிக்கிறது, புயலிலே ராஜச குணம் இருக்கிறது. நெருப்பு பற்றி எரிகிறது என்றால் அது ராஜச குணம். இப்படி நாம் எல்லா பொருளிலையும் பார்க்கலாம். எனவே சத்துவ குணத்தோடு ராஜச குணமும் வேண்டி இருக்கிறது இல்லையா? ராஜச குணமும் வேண்டி இருக்கிறது, ஊக்கம் வேண்டுமே. அடுத்து மூன்றாவது குணம் தாமசம், தமோ குணம். அது என்ன தமோ குணம்? தூக்கம்தான், வேற என்ன? ஆமா, மடி, சோம்பல், துயில், இதுக்கெல்லாம் காரணம் தாமசம். அந்த இச்சை, காம இச்சைக்கு காரணம் இந்த தாமச குணம். இச்சை, உலக இச்சை அவர்களுக்கு மிகுதியாக இருக்கும். இருள், இருள் என்ற பொருளிலே இந்த தாமச குணம் மிகுந்திருக்கிறது. இருள், இருட்டுல இந்த தாமச குணம் இருக்கு. கல், பாறங்கள் இருக்கிறதே கல்லிலே தாமச குணம் இருக்கிறது, பாறை. இப்படி இந்த மூன்று குணங்களும் கலந்துதான் இருக்கும் எல்லா பொருளிலையும், ஒன்று மட்டும் இருக்காது. இந்த மூன்று குணங்களும் எல்லா பொருளிலையும் இருக்கிறது, மாறி மாறி இது ஒன்று ஒவ்வொன்று மேம்படும், மாறி மாறி. எல்லா காலத்திலும் ஒரே குணம் தான் மேலோங்கி இருக்கும் என்று இல்லை. ஒரு நேரத்துல ஒரு குணம், இன்னொரு நேரத்துல இன்னொரு குணம், இப்படி இந்த முக்குணங்களும் மாறி மாறி அமையும். அதற்கு ஏற்ப நம்முடைய குணங்களும் மாறுகின்றன. ரொம்ப அமைதி குணம் உடையவர்களும் சில சமயம் கோபப்படுகிறார்களே, அந்த சமயத்தில் அவர்களுக்கு ராஜச குணம் வந்து விடுகிறது. அதே இந்த முக்குணங்களையும் உடையவர்கள் இந்த மூன்று மும்மூர்த்திகளும் நம்மை போலவே. அதுல யாருக்கு எந்த குணம் அதிகம் என்றால் பிரம்மதேவனிடத்துல ராஜச குணம் அதிகம். பிரம்மனுக்கு ராஜச குணம், அதனாலே அவன் செய்கிற தொழில் என்னது? படைத்தல். படைப்பதற்கு அந்த ராஜச குணம் வேண்டும். பிறகு காத்தர் கடவுளாகிய திருமாலுக்கு என்ன குணம் என்றால் சத்துவ குணம். அவருக்கு சத்துவ குணம் திருமாலுக்கு. அளித்தர் கடவுள் உருத்திரனுக்கு தாமச குணம், தாமத குணம், தாமச குணம். என்று வைத்திருக்கிறார்கள். இந்த முக்குணங்களுக்கு மூன்று நிறங்களை சொல்லுவார்கள். சத்துவகுணத்துக்கு நிறம் வெள்ளை, வெண்மை. வெண்மைதான் சத்துவகுணத்துக்கு அடையாளம். ராஜச குணத்துக்கு அடையாளம் செம்மை, செந்நிறம். தாமச குணத்துக்கு அடையாளம் கருமை, கருமை கருப்பு. அந்த முக்குணங்களுக்கு ஏற்ப மூன்று நிறங்கள். அதனால்தான் பிரம்மதேவன் செந்தாமரையில் இருக்கிறான், செம்மை. திருமாலுக்கு வெண்மை நிறம், திருமாலுக்கு நிறமே வெள்ளைதான். திருமாலுடைய நிறம் இயற்கையிலே வெண்மைதான். எப்போது அந்த நீல நிறத்தை அடைந்தா தெரியுமா? அவருக்கு இயல்பான நிறம் வெண்மைதான். அந்த பார்க்கடலிலே நஞ்சு உண்டான போது அந்த நஞ்சினுடைய வேகத்தினால பாவம் அவர் உடம்பு கருத்து விட்டது. அதனால்தான் அவர் நீலம் நிறம் உடையவர். ஆமா, உருத்திரனுக்கு கருமை நிறம் என்று வைத்திருக்கோம். மேலும் இந்த அறம் பொருள் இன்பம் என்று வைத்திருக்கிறோமே, நீதி மூன்று, அதுல அறம், அறத்திற்கு கடவுள் யார் என்றால் திருமால். அறத்திற்கு திருமால், பொருளுக்கு பிரம்மதேவன், இன்பத்திற்கு உருத்திரன். அறம் பொருள் இன்பம் என்று மும்மூர்த்திகளை அந்த மூன்று புருஷார்த்தங்கள் என்பார்களே, அந்த மூன்றுக்கும் தலைவராக வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்களெல்லாம் குணமூர்த்திகள், குணங்களை உடைய குணமூர்த்திகள். சிவபெருமான் குணம் கடந்தவர், குணாதீதர், குண அதீதர், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சிவபெருமானுக்கும் உருத்திரன் என்ற பெயர் உண்டு. இந்த மும்மூர்த்திகளில் ஒருவராகிய உருத்திரனுக்கும் சிவபெருமான் ஆகிய உருத்திரனுக்கும் வேறுபாடு காட்டுவதற்காக இந்த மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய உருத்திரனை குணிருத்திரன் என்பார்கள். மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய உருத்திரன், அவனுக்கு என்ன பேரு? குணிருத்திரன். ஆனால் சிவபெருமான் ஆகிய ருத்திரனுக்கு என்ன பெயர்? மகாருத்திரன். எனவே இப்படி இந்த மூவருமே சிவபெருமானுடைய ஏவலை பெற்று ஒவ்வொரு உலகத்தை ஆட்சி புரிகிறார்கள். ஒவ்வொரு பகுதியை பிரமன் படைக்கிறான், ஒவ்வொரு பகுதியை திருமால் காக்கின்றார், உருத்திரன் ஒவ்வொரு பகுதியைத்தான் அளிக்கின்றான். அதை ஏகதேசம் என்பார்கள். ஏகதேசம்னா பகுதி. பாடுகிறார் இல்லையா, 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்கிறார் அப்பர் சுவாமிகள். எனவே மற்ற எல்லா கடவுளருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு, ஆனால் ஈறு இல்லாதவன் அழிவற்றவன் சிவபெருமான் ஒருவனே. எனவே இங்கே இந்த அந்தம் ஆதி என்ற தொடருக்கு விளக்கம் பார்க்கிற போது மெய்கண்டார் எப்படி சொல்லுகிறார்? இந்த திருமாலை இந்த மூன்று தொழில்களிலே எது சிறந்த தொழில்? படைத்தல் தொழிலா, காத்தல் தொழிலா, அழித்தல் தொழிலா, எது சிறந்த தொழில்? இங்கே மெய்கண்டார் சொல்லுகிறார், அழித்தல் தொழில்தான், அழித்தல் தொழில்தான் மேலானது. எப்படி என்றுதான் இப்ப பார்க்க வேண்டும். இப்போ படைத்தல் கடவுள், அவருக்கு பேரே என்ன? படைத்தற் கடவுள். அவருக்கு படைத்தல் மட்டும்தான் செய்வதற்கு அதிகாரம், அதனால்தான் அவருக்கு அந்த பேரு. காத்தல் கடவுளுக்கு காத்தல் என்ற ஒரு தொழில் மட்டும்தான் உரியது, அதனாலே அவர் காத்தற் கடவுள். அழித்தற் கடவுளாகிய சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்கிற போது எல்லாவற்றையும் ஒடுக்கி விடுகிறார். இந்த இரண்டு பேரையும் சேர்த்து அப்போதுதானே அது சர்வசங்கார காலம் என்று சொல்ல முடியும். அவர்கள் ரெண்டு பேரையும் நிறுத்தி வைத்தால் அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? வேலை இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியுமா? எனவே எல்லா உலகங்களும் ஒடுங்குகிற அந்த ஊழிக் காலத்திலே எல்லா உயிர்களோடு இந்த திருமாலையும் பிரம்மனையும் ஒடுக்கி விடுகிறார். அதுதான் முற்றளிப்பு. அப்படி ஒடுக்கி அவர் ஒருவரே தனியாக எஞ்சி இருக்கிறார். அப்படியானால் மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் அந்த தோற்றுதல் தொழிலை செய்கிறவர் யாரு? யார் அழித்தல் தொழிலை செய்கிறார்களோ அவர்தான் மீண்டும் படைத்தல் தொழிலையும் செய்ய வேண்டும். எனவே அழித்தல் தொழிலிலே படைத்தல் தொழிலும் வந்து விடுகிறதே. இந்த ரெண்டு தொழிலை செய்கிறவர் மூன்றாவது தொழிலை செய்ய மாட்டாரா? காத்தல் தொழில் அவருக்கு என்ன பெரிய காரியமா? எனவே முத்தொழிலையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது அழித்தல் தொழில். அதனாலே அந்த சங்கார கடவுளாகிய சிவபெருமான் தான் தலைமையான கடவுள். அவர்தான் உலகத்திற்கு முதல்வர். இதுதான் மெய்கண்டார் கூறுகிற வாதம். இத்தனை கருத்தையும் ரெண்டே வார்த்தை தான், அந்தம் ஆதி, அவ்வளவுதான். அந்தமே ஆதி என்று மட்டும் சொல்லவில்லை. அடுத்த என்ன சொல்லுகிறார்? என்மனார் புலவர், நான் இப்படி சொல்லவில்லை என்று இவ்வாறு ஆராய்ந்து புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்மனார் புலவர் என்று மெய்கண்டார் முடிக்கிறார் இந்த முதல் நூற்பாவை. எனவே உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் யாரென்றால் அவர் சிவபெருமான் என்று முதலிலே பொதுவாக கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவி அவர் யார் என்று சிறப்பான முறையிலே சிவபெருமான் தான் உலகிற்கு முதற்கடவுள், அளித்தற் கடவுளே முதற்கடவுள் என்று நிறுவினார். இது முதலாவது நூற்பா. மேலும் அந்த அநேகேஸ்வரவாதிகள் என்ன சொல்லுவார்கள்? தங்கள் கொள்கைக்கு ஆதரவாக ஒரு பெரிய தேரை ஒருவராக செய்கிறார்கள். பல தச்சர்கள் கூடி அந்த தேரை செய்வதைப் போல இந்த பெரிய உலகத்தை பல கடவுளர் கூடி படைத்து நடத்துகிறார்கள். ஆகவே பல கடவுளரை நாம் கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்படி பார்த்தாலும் அந்த அத்தனை தச்சர்களும் தங்கள் மனம் போனபடியாக வேலை செய்கிறார்கள். அவர்களிலே ஒரு தலைமை தச்சன் இருக்கிறான், அவனுடைய ஏவலை கேட்டுத்தானே செய்கிறார்கள் மற்ற அனைவரும். அதே போல சிவபெருமானுடைய ஏவலை கேட்டுத்தான் ஏனைய கடவுளர் அந்த ஒவ்வொரு பகுதி உலகத்தை படைக்கிறார்கள், காக்கிறார்கள், அழிக்கிறார்கள் என்ற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதல் நூற்பா, அடுத்த நூற்பாவுக்கு போகலாம். இரண்டாவது சூத்திரம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஐம்பத்தி ஏழாவது பாட்டு, அழிப்பு இழைப்பாற்றல் ஆக்கம் அவரவர் கண்மமெல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்களெல்லாம் மறைப்பு அருள் செய்திதானும் பழிப்பு ஒளி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே எல்லாம். அந்த ஐந்து தொழில்களினுடைய பயனை குறிப்பிடுகிறார். ஐந்தொழில்களின் பயன், ஒவ்வொரு தொழிலும் உயிர்களுக்கு எந்த வகையிலே பயன்படுகின்றன அந்த வரிசை முறையிலே சொல்லவில்லை. ஐந்து தொழில்களையும் முதலிலே அழிப்பு, அந்த அழித்தல் தொழில் என்பது, அழித்தல் தொழில் என்பது உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து ஒடுக்குவது, மாயையிலே ஒடுக்குவது, அது அழித்தல். எதற்காக அவன் அந்த உடம்பு முதலியவற்றை பிரிக்கிறான் என்றால் உயிர்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக.

இதுதான் இறைவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். ஆக அழித்தல் தொழில் என்றாலே அது ஒரு கொடிய தொழில் போல நமக்கு தெரிந்தாலும், ஏனென்றால் இந்த உடம்போடு நாம் எத்தனையோ பிறவிகளில் பழகிவிட்டோம். ஒரு நாள் பழகினாலேயே பேயோடு பழகினாலும் பிரிவது அரிது என்பார்கள். அப்படி இருக்கிற போது இந்த அருமையான உடம்போடு இத்தனை காலம் பழகிவிட்டு திடீரென்று பிரிவது என்றால் மன வராதுதான். ஆனாலும் அந்த உயிர்களுக்கு இழைப்பு தருவதற்காக இந்த நன்மையை செய்கின்றான். எனவே இறைவனுடைய தொழில்கள் எல்லாம் நன்மை குறித்தனவே. ஒன்றாவது கொடுமையான தொழில் இல்லை, அழிப்பு இழைப்பாற்று. அடுத்து ஆக்கம். ஆக்கம் என்றால் தோற்றம், தோற்றுவித்தல், படைத்தல். படைத்தல் தொழிலினுடைய நோக்கம், அதன் பயன் என்ன? ஆக்கம் எதற்காக படைத்தலை செய்கிறான் என்றால், முன்பு செய்த வினைப்பயன்களை அனுபவித்து கழிப்பதற்காக. இந்த பிறவியிலே முன்பு செய்த வினைகளை ஊட்டி அனுபவிக்க வைத்து அவற்றை நீக்குகிறான். ஆக வினை நீக்கத்திற்காகத்தான் இந்த பிறவியை கொடுக்கிறான். ஆக்கம் அவ்வவர் கண்மமெல்லாம் கழித்திடல். பிறகு காப்பது, அந்த குறித்த காலம் வரை இந்த உடம்பு முதலியவற்றை நிலைபெறுத்துவது எதற்காக? காப்பது கண்ம ஒப்பில், அதாவது இருவினை ஒப்பு வரும்படியாக செய்து, அதாவது இந்த உடம்பை இறைவன் நிலைபெறுத்துவதனாலே இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உயிரானது சிறிது சிறிதாக வினை இருவினை ஒப்பை பெற வேண்டும். இந்த வினை துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க கடைசியிலே என்ன முடிவுக்கு வருவோம்? கடைசியிலே எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்முடைய கையில ஒன்று இல்லை என்பது தெரிந்துவிடும். அது தெரியாத வரைக்கும் போராடுவோம். இந்த துன்பத்தை எப்படியாவது விலக்கிக் கொள்ள வேண்டும், தவிர்க்க வேண்டும். நல்ல வழியிலோ தீய வழியிலோ இந்த துன்பம் வரக்கூடாது, இன்பத்தையே பெற வேண்டும் என்று எல்லாவித முயற்சிகளும் செய்து கடைசியிலே ஒரு காலகட்டத்தில் ஆகா இதெல்லாம் நம்முடைய கையிலே ஒன்று இல்லை, எல்லாம் ஈசன் செயல், ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்றாம், அன்றி அது வரினும் வந்தெய்தும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும் என ஆளும் ஈசன் செயல் என்ற உண்மை கடைசியில தெரிகிற போது, சரி இறைவன் என்ன கொடுக்கிறானோ அதை மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவ நிலை வரும். அது அந்த பக்குவம் வருகிற வரை நமக்கு பிறவி வந்து உண்டுதான் இருக்கும். அது வரைக்கும் இந்த உடம்பை கொடுக்கிறான். இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவ நிலையை வருவிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே உடம்பை நிலைநிறுத்தி நம்மை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வைக்கிறான். இந்த வண்ணான் சலவை செய்கிறவன் அந்த அழுக்கு ஆடையை கல்லிலே போட்டு அடி அடி என்று அடிக்கிற போதுதான் அந்த ஆடையை பற்றி கொண்டிருந்த அழுக்கானது நீங்குகிறது. அதுபோல இன்ப துன்பத்திலே மீண்டும் மீண்டும் இந்த உயிரை அழுத்துகிற போது அந்த ஆணவ பலமானது அந்த உயிரை விட்டு இப்ப சிறிது சிறிதாக நீங்கு. ஆக இறைவன் செய்வது அந்த நன்மை கருதி கண்ம ஒப்பில் தெளித்திடல். தெளித்திடல்னா நீக்குதல், மலங்கள் எல்லாம், மலங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர நீக்குதல் தான் இந்த காத்தலினுடைய பயன். பிறகு கண்ம ஒப்பில் அது என்னது? அது மறைப்பு. கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பு. அது மறைத்தல் தொழிலினுடைய பயன். அது மறைத்தல் எங்கே நிகழும்? உயிரிடத்திலே நிகழும். உயிரிடத்திலே இறைவன் மறைந்திருந்து இந்த மும்மலங்களையும் தூண்டி செயல்படுத்தி அந்த மும்மலங்களின் வழியாக உயிர்களுக்கு அந்த திரிபு உணர்ச்சியை விபரீத அறிவை உண்டாக்கி

0: இன்ப துன்பங்களை அதன் வழியாக கொடுத்து அனுபவிக்க வைத்து பக்குவப்படுத்துதல். அப்படி பக்குவப்படுத்தி அந்த மலங்களை நீக்குதல், தெளித்திடல் மலங்கள் எல்லாம் கண்ம ஒப்பில், அது மறைத்தல். பிறகு அருள் செய்திதானம், அருளல் என்ற செயல் என்னவென்றால், அருள் செய்திதானும், செய்தினா செயல், அருட்செயலாவது அந்த பழிப்பு ஒளி நின்றிருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள், அதை கடைசியில் பார்ப்போம். அருள் செய்திதானும் பந்தம் வீடு, அப்படி கூட்ட வேண்டும். அருள் அருட்செயல் என்ன என்றால் பந்தம் வீடு, பந்தத்திலிருந்து விடுவித்தல். ரெண்டையும் சேர்க்க வேண்டும், பந்தத்திலிருந்து வீடு என்றால் விடுவித்தல், கட்டிலிருந்து விடுவித்தல், பந்தம் வீடு, அதுதான் இறைவன் செய்கிற அருட்செயல், அருளல் தொழில். பந்தத்திலிருந்து விடுவித்து பேரின்பத்தை வழங்குதல். பார்த்திடில் அருளே எல்லாம், எல்லா தொழில்களும் முடிவில் அருளல் தான். ஐந்து தொழில்களையும் ஒரே தொழிலே அடக்கிவிடலாம், அருளல் அவ்வளவுதான். இறைவனுடைய செயல் அனைத்துமே அருளல். எனவே விரித்தால் ஐந்தாக விரித்து சொல்லலாம், அடக்கினால் ஒன்றிலே அடக்கிவிடலாம், அருளல். இனி மறைத்தல் அருளல் என்ற இரண்டிலேயும் அடக்கி சொல்லுவார்கள் நம்முடைய திருமுறைகளில் எல்லாம். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்று திருவாசகத்திலே வருகிறது. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. பந்தம் என்றால் மறைத்தல், வீடு என்றால் அருளல். பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு, இப்போ திருப்பூர் சுண்ணத்துல பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆடப்பொர் சுண்ணம் இடித்தும் நாமே என்று வரும். அது எப்படி அடக்குவது என்றால், அந்த மறைத்தல் என்பதிலே முதல் மூன்று தொழில்களை அடக்கிவிடலாம். மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றுமே மறைத்தலிலே அடங்கிவிடும் இல்லையா? ஆக மறைத்தலை எப்போது செய்கிறான், மறைத்தல எப்போது நிகழ்கிறது? இந்த உலக வாழ்க்கையில வாழுகிற போதுதானே படைத்தல் காத்தல் இவையெல்லாம் நிகழ்கிற போதுதான் அந்த மறைத்தலும் உடன் நிகழ்கிறது. எனவே மறைத்தலிலே முதல் மூன்று தொழில்களும் அடங்கிவிடும். அடுத்து அந்த முதல் மூன்று தொழில்களிலே இந்த ஐந்தையும் அடக்குவார்கள். அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதிலே மறைத்தலையும் அருளலையும் அடக்கி சொல்லுவார்கள். அந்த முறையும் உண்டு. இப்ப வேதத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தான் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றிலே இந்த மறைத்தலையும் அருளலையும் அடக்கலாம். அப்படி அடக்குகிற போது மறைத்தல் எதிலே அடங்கும், மறைத்தல் என்பது எதிலே அடக்கலாம், காத்தல். மறைத்தல் என்பது காத்தலிலே, அழித்தல் என்பது அழித்தலை அருளிலே, அருளலை அழித்தலிலே அடக்கலாமா? அருளலை போய் அழித்தலிலே அடக்குவதா? ஆமா, அழித்தலிலே தான் அடக்க வேண்டும், அழித்தலிலே தான் அடக்க வேண்டும். கொஞ்சம் மிரட்டுனா உடனே மிரண்டு. எப்படி என்றால், அந்த அழித்தலுக்கும் அருளலுக்கும் அந்த ஒற்றுமை இருக்கிறது. இப்ப அழித்தலிலே உயிர்கள் போய் ஒடுங்குகின்றன, ஒடுங்கி இருக்கின்றன அழித்தலிலே. அழித்தற காலத்துல, அந்த சங்கார காலத்துல உயிர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஒடுங்கி இருக்கின்றன. அதே போல அருளலிலும் அப்படித்தானே, அருளலிலே இறைவன் அந்த பக்குவப்பட்ட உயிரை தன்னுடைய திருவருள் வியாபகத்துல அடங்கும்படி செய்கிறான். அந்த முத்தி பெற்ற உயிர்கள், அருளலால முத்தி பெற்ற உயிர்கள் இறைவனுடைய திருவடி கீழே அடங்கி இருக்கின்றன. எனவே அதே போல அழித்தலிலே அந்த மும்மலங்களும் செயலற்று இருக்கின்றன. அதே போல அருளலிலே மும்மலங்களும் நீங்கி இருக்கின்றன என்று இப்படியெல்லாம் ஒற்றுமை காட்டலாம். அந்த வகையிலே அருளல் அழித்தலில் அழித்தலிலே அடங்குகிறது. என்று இப்படி அந்த ஐந்து தொழில்களை பலவிதங்களிலே நாம் பார்க்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களிலே ஐந்துள்ளிலும் அடங்கும். பிறகு மறைத்தல், அருளல் என்ற இரண்டு தொழில்களிலே ஐந்துள்ளிலும் அடங்கும். அருளல் என்ற ஒரு தொழிலிலேயும் அடங்கிவிடும் என்று இப்படியாக பார்க்கலாம். எனவே பார்த்திடின் அருளே எல்லாம் அந்த ஒரு வரி விட்டோமே இல்ல, எந்த வரி என்ன? பழிப்பு ஒளி, பழிப்பை ஒழிப்பாயாக. அதாவது இறைவனுடைய செயல்கள் கொடுமையானவை என்று இறைவனை பழித்தலை மட்டும் நீ செய்யாதே, அவனுடைய செயல்களெல்லாம் அருள. எனவே மறைத்தல் என்பது கொடுமையான தொழில், அழித்தல் என்பது கொல்லாத தொழில் என்றெல்லாம் இறைவனை நீ ஏசாதே, அதன் பழித்தலை ஒளி மாணவனே என்று அறிவுரை. அடுத்து இனி அடுத்த பகுதியில இதுவரை இறைவனுடைய ஐந்தொழில்களை சொன்னவர், இந்த ஐந்து தொழில்களை இறைவன் உருவம் கொண்டு திருமேனி கொண்டு செய்கிறானா அல்லது உடம்பு இல்லாமலேயே செய்கிறான்? ஆனா ஒரு தொழிலை செய்ய வேண்டுமென்றால் உடம்பு வேண்டுமே, உடம்பு இல்லாமல் செயல் செய்ய முடியாது. இறைவனுக்கு உடம்பு உண்டா என்ற அந்த வினாவுக்கு இனி விடை. இறைவனுக்கு உடம்பு வடிவம் உண்டா? மாணவருடைய கேள்வி தொடங்க, என்ன கேள்வி? அருவமா? இறைவனுடைய வடிவம் அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ? உரைக்கும் கருத்தா வடிவு எனக்கு உணர்த்து என்று மாணவர் கேட்கிறார். பெருமான், ஆசிரிய பெருமானே, இறைவனுடைய வடிவம் அருவமா? அருவமான புலப்படாத வடிவமா? அருவம் என்றால் புலப்படாத உருவம். அருவம் என்பது புலப்படாதது. வடிவங்கள் மூன்று வகை, வடிவம் மூன்று வகை. அருவம், அரு உருவம், உருவம் என்ற மூன்று வகை. இந்த மூன்றுக்கும் பொதுவான பெயர் வடிவம். இந்த மூன்றுக்கும் பொதுவான பெயர் வடிவம். வடிவத்தினுடைய மூன்று வகைதான் இவை. அருவம் என்பது புலப்படாதது. புலப்படாதது என்றாலும் அது ஒரு வரம்புபட்டு நிற்கும். இறைவன் வரம்பு இல்லாதவன், எல்லையற்றவன். அந்த எல்லையற்ற பரம்பொருள் ஒரு வரம்புபட்டு நிற்கிற போது, புலப்படாமல் நிற்கிற போது அது அருவம். அருவம் அது புலப்படாது. உருவம் என்பது அந்த கை, கால், முகம் முதலிய உறுப்புகளோடு கூடியிருப்பது உருவம், அது புலப்படுவது. அரு உருவம் என்றால் ஒரு கால் புலப்படும், ஒரு கால் புலப்படாது. ஒரு கால் புலப்படும், ஒரு கால் புலப்படாது. அப்படி என்ன பொருள் இருக்கிறது உலகத்தில்? அப்படி பொருள் இருக்கா? இருக்கிறது இல்ல. நமக்கு தெரிந்த பொருள் அது, நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த பொருள் நெருப்பு, தீ இருக்க, தீ இருக்கிறதெல்லாம் விறகுல மறைந்திருக்கிறது, அது புலப்படாமல் இருக்கிறது. சில சமயம் புலப்படுதில்ல, தீக்குச்சியில நெருப்பு மறைந்திருக்கிறது, பொருத்தினால் அது பற்றுகிறது இல்லையா? எனவே நெருப்பு அருவுருவம் என்பார். ஒரு கால புலப்பட்டும் இன்னொரு சமயம் புலப்படாமல் இருக்கும். அதுபோல இறைவன் அந்த ஒளிப்பிழம்பாக இருக்கிறான். ஒளிப்பிழம்பு, ஒளிப்பிழம்பு என்றால் அங்கே முகம் கையாலெல்லாம் இருக்காது, பிழம்பு மட்டும்தான் இருக்கும். அது அரு உருவம். அதுதான் சிவலிங்க, அதனுடைய அடையாளம்தான் அந்த சிவலிங்க வடிவம், ஒளிப்பிழம்பினுடைய அடையாளம். எனவே இப்படி வடிவங்கள் மூன்றாக சொல்லப்படுகின்றன. இந்த மூன்றிலே இறைவனுக்கு உரிய வடிவம் எது என்று மாணவர் கேட்கிறார். ஐயத்தோடு, சந்தேகத்தோடு கேட்கிறார். கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து என்னில். ஆசிரியருடைய விட என்ன? இந்த மூன்றும் தான். இந்த மூன்றுமே இறைவனுக்குரிய வடிவங்கள். அருவமும் ரூபாரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவா. அடுத்த பாட்டுல அடுத்து மாணவர் கேட்கிறார், இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்றால் அவனுக்கு அந்த உருவத்தை படைத்துக் கொடுத்தவன் யார்? எப்படி கேள்வி? இப்ப நமக்கு இந்த உருவம் இருக்கிறது, நம்ம படைத்து கொடுக்க ஒருவன் இருக்கிறான். அது போல இறைவனுக்கும் உருவம் இருக்கிறது என்றால் அதை யார் படைத்து கொடுத்தது? அதுக்கு என்ன விடை கூறுகிற பாருங்க. நன்னிடும் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும். அது கேள்வி. அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை இச்சை. இச்சை என்றால் அந்த இறைவன் தன்னுடைய இச்சையினாலே, தன்னுடைய விருப்பத்தினாலே தானே உருவம் கொள்ளுவான் என்பது ஆசிரியர் விட இச்சை. ஒரே வார்த்தை தான், மற்ற கருத்தையெல்லாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். இச்சை அது இறைவனுடைய விருப்பம் போல நிகழ்வது. ஆக இறைவனுக்கு இன்னொருவன் உருவத்தை படைத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை. உடனே மாணவர் கேட்கிறார், இச்சையேல் இச்சையேல், இறைவன் தன்னுடைய விருப்பப்படி உருவம் கொள்வான் என்றால் பலரும் இச்சை, பலரும் இச்சை என்ன சொல்லுகிறான்? இப்போ இறைவன் தன் விருப்பப்படி உருவம் கொள்ளுகிறான் என்றால் அப்படி வேறு யாராவது தன் விருப்பப்படி உருவம் எடுத்திருக்கிறார்களா? இப்போ இந்த அனுமான அளவை பார்த்தோமே, அந்த அனுமான அளவையில தூரத்துல மலை மேல புகையை கண்ட உடனே நெருப்பு இருப்பதை துணிகிறோம். அதற்கு முன்னாலே அவர்கள் கண்டிருக்கிறார்கள், சமையல் அறையில அந்த நெருப்பையும் புகையையும் கண்ட அனுபவம் இருக்கு. எனவே ஒரு உதாரணம் காட்ட வேண்டும், அப்படி காட்டினால்தான் இது நிறுவப்படும். ஏற்கனவே புகையும் நெருப்பும் விட்டு நீங்காத தொடர்பு உடையவை என்பதை பார்த்திருந்தால்தான் இதை சொல்ல முடியும். அதே போல இறைவன் இச்சையினால் உருவம் கொள்ளுகிறான் என்றால் அதே போல வேறு யாராவது முன்னாலே இச்சையினாலே உருவம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி யாராவது எடுத்திருக்கிறார்களா என்று மாணவர் கேட்கிறார். இச்சையேல் பலரும் இச்சை, பலரும் தங்கள் இச்சைப்படி வடிவம் எடுத்திருக்க வேண்டும். ஒரு முன் உதாரணம் வேண்டுமே, அப்படி யாராவது எடுத்திருக்கிறார்களா? அதற்கு ஆசிரியர் விடை சொல்லுகிறார், கண்ணிய உருவம் கொள்ளேம் யாம், மனிதர்களாகிய நாம் அப்படி இச்சைப்படி உருவம் கொள்ள முடியாது. ஆனால் யோக சித்தர்கள் இருக்கிறார்களே, யோகிகள், அவர்கள் தாங்கள் நினைத்த வடிவத்தை எடுக்கிறார்களே, யோகிகள் போல இறைவனும் தன்னுடைய உருவத்தை எடுப்பான் என்று உதாரணம் காட்டுகிறார். எண்ணிய யோக சித்தர் போல் உரு இசைப்பன் உருவத்தை கொள்வான், யோகிகளை போல நினைத்த வடிவத்தை இறைவன் எடுப்பான் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். உடனே மாணவர் எப்படி மடக்குகிறார், அப்படி அந்த யோகிகளைப் போல இறைவன் வடிவம் எடுப்பான் என்றால் இறைவனை யோகிகளில் ஒருவராகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் ஒரு யோகிதான் என்று சொல்லுகிறான். அந்த பாட்டை பாருங்களேன், 60, வித்தக யோக சித்தர் வேண்டுரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் எண்ணில் அவர்களில் ஒருவனாவான், இறைவன் அவர்களிலே ஒருவனாவான். அதற்கு மேலே அவனை எப்படி கொள்ள முடியும்? அதற்கு ஆசிரியர் விடை கூறுகிறார், இப்படி தடையும் விடையுமாக இந்த செய்யுட்கள் அமைந்திருக்கின்றன. தடை விடை உரையாடல். அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை என்ன? அத்தகையவர்களெல்லாம் ஆக்குவது அருளால். அந்த யோகிகள் தாங்கள் வேண்டிய வடிவத்தை எடுக்கிறார்கள் என்றால் அது இறைவனுடைய அருளாலே. அந்த அருளையே உடையவனாயிற்றே இறைவன், அவன் தன்னுடைய வடிவத்தை தானாக எடுக்க மாட்டானா என்கிறார். அத்தகையவர்களுக்கெல்லாம் ஆக்குவது அருளால், உடனே மாணவர் இன்னொரு கேள்வி அது தொடர்பாக. அப்படி என்றால் வடிவம் என்று வந்துவிட்டாலே அது மாயையிலிருந்துதானே வர வேண்டும். எனவே இறைவன் மாயையிலிருந்து உருவம் எடுக்கிறான் என்றால் அது இப்படி எடுக்கிறான் எப்படியோ, வடிவம் என்றால் மாயைதானே. அப்படி என்றால் மாயை என்ற தலை இறைவனுக்கு வந்துவிட்டதே என்று சொல்லுகிறான். இறைவனும் மாயையிலே அகப்படுவானா? எப்படியெல்லாம் குதர்க்கமாக கேட்கிறான் பாருங்க. வைத்தது மாயை எண்ணில் வடிவெல்லாம் மாயையாமே. அப்பனா எல்லா வடிவமும் மாயைதானே, இறைவனுடைய வடிவமும் மாயையோ? அதற்கு விடை அடுத்த பாட்டில் மறுக்கிறார். நீ அப்படி சொல்லுவது பொருந்தாது, இறைவனுடைய வடிவம் மாயையிலிருந்து வந்தது அன்று. மாயைதான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆக மாயா சரீரமெல்லாம் யாருக்கு வரும் என்றால் ஆணவமலம், ஆணவமலம் காரணமாக. மலத்தை பற்றினா ஆணவமலம் காரணமாக வருவதோர் வடிவமாகும். ஆணவமலம் காரணமாக அதை நீக்குவதற்காக வருகின்ற வடிவமாகும். மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன்? இறைவன் எப்படிப்பட்டவன்? இந்த ஆணவமலம் நீங்கிய முத்தர்களுடைய அறிவிலே இருந்து விளக்கத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன். ஆய ஆணவம் அகன்ற ஆணவமலம் நீங்கிய அறிவோடு அந்த முத்தர்களுடைய அறிவையும் தொழிலையும் ஆர்க்கும்னா செலுத்துகிறார், ஆர்க்கும்னா செலுத்துகிறார். அந்த ஆணவமலம் நீங்கிய முத்தர்களுடைய அறிவையும் அறிவிலே இருந்து அவற்றை செலுத்துகின்றவன் இறைவன். அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே அவன் எல்லா அறிவும் உடையவன். எல்லா ஞானம் முற்றறிவு உடையவன். எல்லா ஞானம் தொழில், எல்லா தொழில் அதாவது எல்லா வல்லமையும் உடையவன். சர்வ வல்லமை படைத்தவன். தொழில் என்றால் வல்லமை. முதல், எல்லா முதன்மையும் உடையவன், முழு முதல்வன். இவ இப்படிப்பட்ட தன்மையை நன்னலாலே இறைவன் பொருந்தி இருப்பதனால் அவன் எல்லா அறிவும் எல்லா வல்லமையும் எல்லா முதன்மையும் உடையவன். ஆதலாலே காயமோ மாயை அன்று. அவனுடைய காயம் உடம்பு மாயா காரியம் அன்று, காண்பது சக்தி தன்னால். காயமோ மாயை அன்று, காண்பது சக்தி தன்னால். இறைவன் எடுக்கின்ற அந்த உருவம் எதனாலே அமைந்தது என்றால் அவனுடைய சக்தி, சக்தியே அவனுக்கு வடிவமாக திருமேனியாக அமைகிறது. அருள் திருமேனி இறைவனுக்கு. அருள் என்றால் அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம்தான் அவனுக்கு வடிவம். எனவே ஞான சொருபியாக அறிவு வடிவமாக இறைவன் இருக்கிறான். அறிவுதான் அவனுக்கு வடிவம். காயமோ மாயை அன்று, காண்பது சக்தி தன்னால். அந்த வரியை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவிலே அந்த மாணவன் ஓய்ந்து விடவில்லை, இன்னமும் அவனுக்கு நிறைவு வரவில்லை. சரி, சக்தியே வடிவமாக இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். வடிவம் என்று வந்து விட்டாலே அது பரிணாமம் தானே. பரிணாமம் ஒன்று இன்னொன்றாக மாறுவது பரிணாமம். இப்ப மாயை நமக்கு உடம்பாக பரிணமித்திருக்கிறது, அதுபோல சக்தியை வடிவமாக இருந்தாலும் அது பரிணாமம் தானே. பரிணாமம் என்றால் தோன்றி அழியக்கூடியது தானே. அப்படி என்றால் இறைவனுடைய வடிவத்துக்கு அழிவு உண்டா என்று கேட்கிறான். அடுத்து 62வது பாட்டுல, சக்தியே வடிவென்றாலும் தான் பரிணாமமாகும். வடிவமெல்லாம் பரிணாமம்தான். அப்படியானால் நித்தமோ அழியும். அந்த நித்தனாகிய இறைவனுக்கு அழிவு உண்டு என்று ஆகும். நித்தமோ அழியும். அத்தால் அதனால், அத்தால்னா அதனால் நின்மலன் அருவே. இவனுடைய முடிவு, மாணவனுடைய முடிவு என்ன? நீங்கள் சொல்வது போல இறைவனுக்கு உருவம் இல்லை. உருவம் இருந்தால் பரிணாமமாகவும் அழியும். எனவே இறைவனுடைய வடிவம் அருவம் என்றுதான் கொள்ள வேண்டும் என்று மாணவர் சொல்லுகிறார். நின்மலன் அருவே என்னில் என்று நீ சொன்னால், அதற்கு அதை மறுக்கிறார் ஆசிரியர். என்ன அந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? ஏதோ எல்லா பொருள்களுடைய இயல்பையும் அறிந்து விட்டவனைப் போல நீ பேசிக்கொண்டு போகிறாயே, எல்லாம் உனக்கு தெரியுமோ? அத்துவா மார்க்கத்து உள்ளா நல்லன், அத்துவா மார்க்கத்து உள்ளா நலன் இவன் அருமை தன்னை புத்தியை உடையாய் போல இருந்தனை, ரொம்ப புத்திசாலி போல பேசுகிறாயே. அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன். அத்துவா மார்க்கம் என்ன? அத்துவா தெரியும் இல்லையா? இந்த ஆறு, இந்த ஆறு எவை? உலகத்தினுடைய கூறுகள். அத்துவாக்கள் என்பவை உலகத்தினுடைய ஆறு கூறுகள். பன்னம் பதமந்திரம் தத்துவம் புவனம் கலை. எனவே அத்துவா மார்க்கம் என்றால் உலகத்தினுடைய இயல்பு. அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன், அவன் உலகத்தினுடைய இயல்பை உடையவன் அல்லன். உலகப் பொருள்களுடைய இயல்பு வேறு, இவனுடைய இயல்பு வேறு. உலகப் பொருளினுடைய இயல்பை வைத்துக் கொண்டு இறைவனை நீ பேசாதே. உலகப் பொருள்களுடைய வடிவம்தான் பரிணாமம், தோன்றி அழியும். இறைவனுடைய வடிவம் அப்படி அன்று. அருமை தன்னை அவனுடைய அரிய இயல்பை சொல்லுகிறேன். புத்தியை உடையை போல இருந்தனை. உடையை போல இருந்தனைனா என்ன அர்த்தம்? நீ புத்திசாலி இல்லை, உடையை போல நீ பேசுகிறாய். பேசுகிறாய் புகழ கேள். நீ நான் சொல்லுவதை கேள், கொஞ்சம் பொறுமையாக கேள். நீ என்ன சொன்னாய்? இறைவனுடைய உருவம் கொள்ளக்கூடாது, இறைவன் அருவம்தான், புலப்படாத அருவம்தான் இறைவனுக்கு உண்டு என்று சொல்லுகிறாய். அது பொருந்தாது. உலகினில் பதார்த்தமெல்லாம், உலகத்திலே காணப்படுகிற பொருட்கள் எல்லாம் ஒன்று உருவமாக இருக்கும், இல்லை என்றால் அருவமாக இருக்கும். உருவம் அருவம் என்ற இரண்டிலே உலகப் பொருள்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று இன்னொன்றாக மாற முடியாது. உருவப் பொருள்கள் அருவப் பொருளாக மாற முடியாது. இப்ப காற்று இருக்கிறது, காற்று அருவம், அது உருவமாக வர முடியுமா? அதே போல உருவப் பொருள் அருவமாக மாற முடியுமா? முடியாது. அது அந்தந்த பொருளுக்கு வரையறுத்த வடிவங்கள், ஒன்று இன்னொன்றாக ஆக முடியாது. எனவே இறைவனும் நீ சொல்வதைப் போல அருவம் என்றால் அவன் நினைத்த வடிவத்தை எடுக்க முடியாது என்ற மாட்டாமை இறைவனுக்கு வந்து உரிமை. எனவே இறைவனை அருவம் என்று நீ வரையறுத்து சொல்லக்கூடாது என்கிறார். உலகினில் பதார்த்தமெல்லாம் பொருள்கள் எல்லாம் உருவமோடு அருவமாகி இந்த ரெண்டு வகைப்பட்டு நிலவிடும், விளங்குகின்றன. ஒன்று ஒன்றாக, இந்த அருவமும் உருவமும் ஒன்று இன்னொன்றாக மாறமாட்டார். நின்ற அந்நிலையே போல அழகிலா எல்லையற்ற அறிவன்தானும் அந்த பேரறிவுடைய இறைவன் அருவமே என்னில். நீ சொல்வது போல அருவப்பொருள் என்றால் குலவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூடுவன், உலகப் பொருள்களிலே ஒருவனாய் இறைவன் ஆகிவிடுவான். குறித்திடாயே, இதை நீ நினைவிலே கொள். அடுத்த பாட்டோட பந்தமும் வீடுமாய பதார்த்தங்கள் அல்லாம், பத பதார்த்தங்கள் அல்லாம். பந்தம்னா கட்டு, வீடுனா முத்தி. கட்டு வீடு என்ற இரண்டு நிலையிலே எல்லா பொருள்களும் அமைந்திருக்கின்றன. பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள், பதம்னா நிலை, பதம்னா நிலை. பந்தம் வீடு என்ற இரண்டு நிலைகளிலே பதார்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. உலகப் பொருள்கள் எல்லாம் இந்த இரண்டு நிலைகளிலே அமைந்திருக்கின்றன. கட்டு நிலையில் உள்ளவை, வீட்டு நிலையில் உள்ளவை. பத அப்படிப்பட்ட பொருள்களிலே ஒருவன் அல்லன் இறைவன். பத பதார்த்தங்கள் அல்லான், அந்தமும் ஆதி இல்லான். அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், முதலும் முடிவும் இல்லாதவன். அளப்பு இலன், அவனை அளவைகளிலே அகப்படுத்த முடியாது, அளவைகளுக்கு அப்பால் பட்டவன். ஆதலாலே எந்த இதான் எம்முடைய தந்தையாகிய இறைவன் ஞானசம்பந்தர் சொல்கிறார் அல்லவா, எந்த யார் அவர் எவ்வகையார் போலோ என்று கேட்பதை போல, எந்த இதான் இன்னன் என்றும் இறைவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியுமா? இன்னன் என்றும் இன்னது ஆம், இன்னது ஆகி வந்திடான், இப்படி வருவான், இப்படி வரமாட்டான் என்றெல்லாம் அவனை நாம் சொல்ல முடியாது. இன்னது ஆம், இன்னது ஆகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கொடு மாற்றம் இன்றே என்று கூறி இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்ய
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருக்கூட்ட சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வழிபாட்டு திருக்கூட்டம், சைவ சித்தாந்த பெருமந்த திருக்கூட்டம், இப்படி எல்லாம் நிறைய திருக்கூட்டங்கள் இருக்கு. இந்த திருக்கூட்டம் என்பதற்கும் இந்த தீனாவை கொஞ்சம் வேறுபட சுவாமிகள் சொல்லக்கூடாது. தீனாவை தேனாவா திருத்தினா எங்கேயோ போயிடும். அந்த கூட்டம் இருக்குதே, அது யாருக்கும் பயன் இல்லாத கூட்டம். அது என்னன்னு கேட்டா, ஏதேனும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா உடனே 10 பேர் கூடிடுவாங்க. கூடனா அதுக்கு என்னன்னு பேரு அப்படின்னு கேட்டா, கூடுகிற இடம் தெரு ஆனதுனால தெருவில கூடிய கூட்டம் சீக்குவல் டு அந்த கூட்டம். அது நம்ம சொல்ல வேண்டாம், பெரியவங்க இருக்கிற இடத்துல அந்த கூட்டம் வேறு. ஆனால் இங்க திருக்கூட்டம் என்று அழைக்கப்படுகின்ற நிலை வேறு. இது இமயமலை மேல இருப்பது போல. இங்க திருக்கூட்டம் என்றால் திருவினை அடைகின்ற கூட்டம். திருக்கூட்டம் திருங்கிறது என்ன என்று கேட்டால், மேலாய பொருள். சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அந்த சிறப்பெண்ணும் செம்பொருளாக இருக்கிற பெரிய திரு. இந்த திருவிற்கு மேலாக உயிர் பெறத்தகந்த எந்த ஒன்றும் இல்லை, பெற வேண்டுவதும் இல்லை. அதான் சென்றடையாத திருவுடையானை திராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிரும் நீ என்று ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அருமையாக சொன்னார். திருவே என் செல்லுமே தேனே வானூர் என்றெல்லாம் நம்முடைய அப்பர் சுவாமி சொன்னார். ஆகவே திரு என்பது இந்த ஆன்மாக்கள் நிறைவாக எய்தப்பெற வேண்டிய முத்திச்செல்வம். அந்த முத்திச்செல்வத்தை வழங்குகின்ற பெருமான் சிவபெருமான். ஆகவே அந்த பெருமானை அடைந்து அந்த முத்திச்செல்வத்தை பெறுகிற கூட்டம் தான் திருக்கூட்டம் என்று சொல்ல முடியும். ஆகவே இங்க கூட்டம் என்பது தொகுதி என்ற பொருள். ஆனா இங்க திருவி அடைகின்ற கூட்டம், இந்த கூட்டம் எதுவாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படியாதவர்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டவர்களாக இருக்கலாம், அயல்நாட்டவர்களாக இருக்கலாம். இதற்கு மொழியோ ஜாதியோ நாடோ மற்றவையோ எதையும் கடந்தது. ஆதலால் தான் பெற்றிருந்த அந்த தொகையிலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாற்ற முடியும். இப்படி ஒரு அழைப்பு இந்த கல்மண்ல தான் சமயத்துக்கு தான் தோன்றிச்சு. அவ்வளவுதான் சொல்லுங்க, கர்வம் அடையக்கூடாது, பெருமிதம் அடையலாம். கர்வம் வேறு, பெருமிதம் வேறு. கர்வம் என்பது இது எங்கேயுமே பரப்பிக்கிட்டு இது தவிர வேற எது என்னாம இருப்பது. பெருமிதம் என்பது உரிய காலத்துல எண்ணி மகிழ்ச்சி கொள்வது. பெருமிதம் சொல்லு, அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாற்றுபடியும் திருக்கூட்டத்தில் நினைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற வேலூர்ல இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு பகுதியில் தஞ்சை மாவட்டத்தில் இருப்பது மட்டும் அல்லது தமிழகத்தில் இருப்பது மட்டும் அல்லது இந்திய பெருநாட்டில் இருப்பது மட்டும் என்று நினைத்து விடாமல் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார் இந்த திருக்கூட்டம் எங்கே இருக்கும் என்று கேட்டால் சுந்தரமூர் சாமி ரொம்ப அருமையா சொன்னார். நாடு, மொழி, இனம் இவற்றையெல்லாம் கடந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஆன்மாக்கள் பிரிவினை அடைகின்ற எண்ணம் உடையதாயிருக்கு அவையெல்லாம் திருக்கூட்டம். அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கு முடியும் என்று சொல்லி அந்த அப்பாலும் அடிசார்ந்தார் என்று இந்த அடிசார்ந்தாருக்கு இலக்கணமும் அவரே சொன்னார். திருத்தொண்டத்துல என்ன செய்யணும், சித்தத்தை சிவன்பாலே வைக்கணும், அப்புறம் பரமனையே பாடணும், அப்பாலும் அடிசாரணும். அப்ப மனத்தை, மொழியை, உடம்பை இந்த மூன்றானும் பெருமானையே நாடி வருகிற கூட்டம் இருக்குதே, அடைந்து வருகிற கூட்டம் இருக்குது, அது திருக்கூட்டம் என்பதை திருத்தொண்ட தொகையை திருத்தொண்ட தொகை ஒரு தனி ஒரு அமைப்புடையது. அந்த ஒரு தொகையை மட்டுமே ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை எண்ணி பார்க்கக்கூடிய அருமையான பாடம். 11 பாட்டும் 11 பாட்டு தான். அதனால் தான் நம்முடைய கேட்கிறார் பெருமான் திருத்தொண்ட தொகையை சொல்லுகின்ற பொழுது மட்டும் ரொம்ப அச்சத்தோடு பக்தியோடு கூறுவார். மாதவம் செய்த செந்திசை வாழ்ந்திட சீதிலா திருத்தொண்ட தொகை தர, இந்த செந்திசை வாழ்ந்திட சீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். சரி, இது எதற்காக செய்தார் சாமியினர்? ஞானம் உய்ய, நாம் உய்ய, நம்பி சைவ நெந்நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகையின் கணித்து பெறுவார். அப்படியே ஒவ்வொன்றா என்ன எண்ணி பாக்குற, இந்த உலகம் உய்ய, உலகம் உலகம்னா என்னையா, நாம் உய்ய, நாம் மட்டுமா, இது அருடைய நம்பி சைவ நெந்நெறியின் சீலம் உய்ய, இந்த சைவ சமய நெறியே பிழைக்குமாறு செய்யணும். இப்படி இந்த திருத்தொண்ட தொகை அணுகின்ற காரணம் அதனுடைய அருமையான அந்த நெறிமுறைகள் தான் நமக்கு. அதுதான் நம்முடைய பெரியபுராணத்துக்கு தொகை நூலாய் முதல் நூலாய் அமைந்து நம்பியாண்டார் நம்பிகள் நூல் அந்தாடி வகை நூலாய் அமைந்து இது விரி நூலாய் அமைந்த ஒரு அருமையான பாங்கு நமக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குதே. அந்த கட்டுக்கோப்பு வேற எந்த பெருங்காப்பியத்திற்கும் இல்லை, இந்த ஒரு பெருங்காப்பியம் தான். அந்த வகையிலே திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்லும்போது திருவை அடைகின்ற கூட்டம் திருக்கூட்டம், அது எங்க இருக்கிறது? அப்பாலும் அடிசார்ந்தும் இருக்கு, அது இங்குதான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அத்துணை பெரிய அருமையான கூட்டம் என்றாலும் இங்கே நமக்கு திருக்கூட்ட சிறப்பு என்று அருளுகின்றது திருவாரூரில் இருக்கின்ற திருக்கூட்டம் என்று வருகிறது. ஏன் என்று கேட்டா, இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற திருக்கூட்டத்தினால் தான் இந்த திருத்தொண்ட தொகையே எழுந்தது. ஆதலால் இங்க பொதுவா எங்கிருந்து பெருமான் வழிபட்டாலும் அவர்கள் எல்லாம் திருக்கூட்டத்தை சார்ந்திருந்தாலும் கூட இங்கே நாம் இந்த பகுதியில் அனுப்பதெல்லாம் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற திருவாரூர் இருக்கின்ற திருக்கூட்டத்திற்கு. ஆதலால் இப்பொழுது வழக்கம் போல் சொல்லுவது சாமியை சொல்றது தப்பு, இருந்தாலும் நாம் எல்லாம் திருவாரூருக்கு சொல்லுகிறோம். திருவாரூர் அங்கே அருமையான தேவாசிரிய மண்டபம், கோயில்ல முன் மண்டபமாக இருக்கிற தேவாசிரிய மண்டபம், அந்த மண்டபத்தில் இருக்கின்ற திருக்கூட்டத்தை பற்றி நம்முடைய சேக்கடா பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகிறார். பாடல் ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் பல அரிய செய்திகளை இங்கே வைத்து நமக்கு பேசுகிறார். பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில், பூங்கோயில் பூங்கோயில் பெருமான் எழுந்தருள் இருக்கிற நம்ம திருவாரூர் இருக்கிற கோயிலுக்கு பூங்கோயில் என்று அருமையானது. பூனா அழகு, மனம், மிக உயர்வு, எல்லாவற்றையும் சொல்லலாம் பூங்கோயிலாக இருக்கிறது. அந்த கோவிலில் நம்முடைய பெருமான் வீற்றிருக்கிறாராம். ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில், ஆதி தேவர்னர் அந்த பெருமான் ஒருவன் தான் என்று கால எல்லைக்கு எட்டாத பரம்பொருளாக இருக்கிறார். எப்ப அந்த ஆதி என்று சொன்னோமோ அதோடு நீ இன்னொரு சொல்லி இணைத்து அந்தமும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆனாலும் இந்த தோற்றத்திற்கு தொடக்கமாக இருக்கிற காரணமாக இருப்பதனால் ஆதி தேவர், அவருக்கு ஒரு ஆதி இல்லை அந்தமும் இல்லை. இந்த உயிர்களுடைய தோற்றம், உயிர்களுக்கு வேண்டிய உலகத்தை படைத்துக் கொடுக்கின்ற அமைப்பிலே அவன் தான் மூல காரணம். யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்று கட்டியப்பட்ட கண்டபுராணத்தில் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்று என்பதனால இந்த ஆதினா எல்லாவற்றையும் மூல காரணமாக இருக்கிற மூர்த்தி ஆதி தேவர். அவர் எங்கே இருக்கிறார்? அமர்ந்த பூங்கோயிலில், அமர்ந்தன்னு சொல்ல இது ஒரு அருமையான சொல், தமிழ் சொல்லவா அதனால ஒன்றும் அமர்தல் என்று சொன்ன உடனேயே நேர நம்முடைய கவனம் தொல்காப்பியத்தில் இருக்கணும். வேற எந்த எந்த நூல்லையும் அது அந்த மாதிரி அந்த பொருளை அப்படி சொல்லவில்லை. ஆனா அந்த பொருளை நாம் எடுத்த அளவுல பின்வாங்கி விட்டோம். சொல்லாப்பையும் படிக்கும் போது ஒரே படிக்கின்ற பொழுது இருக்கிற நினைவு இருக்குமே தவிர பின்னால் வருகின்ற பொழுது சொல்லி எடுத்து அந்த அருமை பாட்டை தொடர்ந்து நாம் நினைவு கூறவில்லைதான். அது நம்முடைய தலைவலுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அமர்தல் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம், இப்ப இந்த உட்கார்ந்து இருப்பது அமர்தல் அப்படின்னு வச்சிடும், அவ்வளவுதான். பரவாயில்ல, அமர்தல்னா உட்கார்ந்து இருப்பதுன்னு ஒரு பொருள் உண்டுதான். ஆனால் சொல்லாப்பி என்ன சொல்றாங்க, விருப்பத்தோடு வீட்டிருக்கின்றது தான் அமர்தல்னு பேர். அமர்தல்னா சில நீங்கள என்ன சார் அங்க உட்காந்து பாப்பா பக்கத்துல ஒவ்வொரு பொருத்துல சார் அவர் ஒரு மணி நேரம் இங்க உட்காருட்டாரு உட்காந்துட்டேன், அது அமர்தல் இல்ல, அதுமா உட்காந்துருதுன்னு இருக்கேன். நீங்க பாருங்க ஒரு மணி நேரம் அங்க போயிருந்தேன் உட்காந்தேன்னு தெரியலீங்க, அவ்வளவு உயர்ந்தது. அந்த மாதிரி விருப்பத்தோடு உட்கார்ந்துருந்தாதான் அமர்தல்னு பேர். அது எப்படி சொன்னா தொல்லாப்பியர் அமர்தல் மேவல், மேவல்னு சொல்லிட்டாரு. மேவல் என்பதற்கு என்ன பொருள் தெரியணும், விருப்போடு வீட்டு இருக்கல் என்று பேர். நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன், பல்கலைக்கழகங்களுடைய காதல ஏறுமா ஏறாதான்னு தெரியாது. உரையோட படித்தால் அன்றி விளங்காது. நாம இங்கே கீழே வந்துட்டோம், ஒதுக்கணும் கைகாட்சி பிறந்தாச்சு பிறந்தாச்சுன்னு. ஆகவே நம்ம தமிழ்லாம் ரொம்ப குடிச்சோரான தமிழா போயிட்டு, இந்த காலத்துல மீண்டும் நாம் அந்த தமிழை தொட வேண்டும் என்ற தொல்காப்பிய தமிழை தொட வேண்டும் என்றால் அங்க இருக்கிற உரையாசிரியர் உரை இல்லைன்னா என்ன தெரிய முடியும். அமர்தல் மேவல்னு சொல்லிட்டாரு, இப்ப மேவல்னாலே விளங்கலையே. அமர்தல் மேவல்னு சொல்லிட்டாரு, உரை விளங்குது. அந்த அவர் காலத்துல கிமு என்பதுல வாழ்ந்த தமிழனுக்கு அமர்தல் என்றால் மேவல்னு சொன்னா போதுமானதா இருந்தது. கிமுல கிபிதான் உண்டான்ல விருப்போடு வீட்டிருத்தல் என்று வழங்கியல என்றது. இப்ப அதுவும் விளங்கல, அது என்ன விருப்போடு வீட்டிருத்தல் அது ஒண்ணும் விளங்கணும், அதுவும் விளங்கலன்னு போட்டோம். ஆசையா உட்கார்ந்து இருக்க பாரு, அதுக்குத்தான் அமர்தல் அப்படி சொல்லுங்க. இதை செய்ய மொழி இப்படியா கீழிறங்கும் என்பது நமக்கு வருத்தமா இருக்கு. அதனால ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில், இந்த தோற்றத்திற்கெல்லாம் உலக தோற்றத்திற்கெல்லாம் மூல காரணமாய் நிற்கின்ற மூர்த்தி விரும்பி எழுந்திரொளி இருக்கின்ற பூங்கோயில், அது எது, திருவாரூர் கோயில். அவர் யாருனாரு, பூதநாயகர். இந்த பூதம் இந்த வரும் வரும்போது பூதம் என்றால் நம்ம வந்து பெரும்பாலும் நிலம் நீர்த்தி வலி வலி இந்த ஐம்பெரும் பூதங்களை பெரும்பாலும் சொல்லிட்டு வரும். அதற்கும் தலைவர் தான், அந்த ஐம்பெரும் பூதங்களுக்கும் தலைவர் தான், அதுல ஒண்ணும் தப்பில்லை. ஆனாலும் பூதம் என்று வருகின்ற பொழுது உயிர்கள் என்ற பொருள் சொல்லுவோம். பூதம் என்பதற்கு உயிர்கள் என்ற பொருள் சிறப்புடையது. இப்ப ஞான சம்பந்தருடைய தோற்றத்தை சொல்லுவார், வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலியே. பூத பரம்பரை பொலியே என்றால் என்னத்தான், உயிருடைய அந்த எண்ணிக்கை இருக்குது, உயிர்கள் காலங்காலமாக காலங்காலமாக தலைத்து செழித்து ஓங்க ஞான சம்பந்தர் அவதாரம் செய்தார் என்று சொல்லும். அந்த பூத பரம்பரை அந்த உயிர்களுடைய வழி வழியாக என்று சொல்லும். ஆகவேதான் இங்கேயும் பூதநாயகர் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமான், புற்று இடம் கொண்டவர். அங்கே புற்றிலேயே நல்ல புற்று, அந்த புற்று இடமாக கொண்டிருக்கிறார், அதுக்கு புற்றிடம் கொண்ட பெருமான் பேர். அதனாலதான் அந்த தலத்தை நம்ம என்ன சொல்றோம், பிருதிவி தலம். பிருதிவி தலம்னா மண், புற்றுங்கிறது மண் தானே, மண்ணுக்குரிய ஐம்பெரும் பூதங்கள்ல மண்ணுக்குரிய பதி திருவாரூர் என்று சொல்றோம். இதே போல காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம், மண்ணுக்குரிய பதி இங்கே காஞ்சிபுரம் சொல்லி பெருமாட்டியே அங்க இருக்கிற அந்த மணலால் எடுத்து பெருமானை வழிபாடு செய்து கழுவக்கூடிய இடம் அது. அதனால இப்ப நீங்க மற்றதுக்கெல்லாம் ஐம்பெரும் பூத தலத்துக்கு இது ஒன்றுக்கு தான் ரெண்டு இருக்கு, ஒன்று திருவாரூர் இன்னொன்று காஞ்சிபுரம் இருக்கு. இப்ப திருவாரூரா காஞ்சிபுரமான அப்படி எல்லாம் நம்ம ஒண்ணு பட்டிமன்றம் போடக்கூடாது. இந்த பேச்சே இந்த சைவத்துக்கு வரக்கூடாது, சமயத்துக்கு வரக்கூடாது, இது முடிந்த முடிவு அல்லவா. இந்த எண்ணமே வரக்கூடாது, எண்ணி ஆராயணும் ஆராயணும். அதாவது மண்ணுக்குரிய திருப்பதியாக ரெண்டு இருப்பதுல ரெண்டு இருக்கும் என்று சொல்லும் போது எதையும் புறக்கணிக்க வேண்டாம். ஆனாலும் என்ன செய்யணும், அது பெருமானுக்குரிய திருப்பதி. இது காஞ்சிபுரம் பெருமாட்டிக்குரியது, அம்மையப்பர் அங்க அப்பாவுக்குரியது அம்மாவுக்குரியது. இது போல பிரதிவிக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற எதுக்கும் இல்ல. இப்ப காற்றுக்கு, காற்றுக்கு என்ன காலத்தி, வானம் விண் சிதம்பரம் ஒன்றுதான், அப்புறம் அப்பு திருவானை காவல் தான், தீ திருவண்ணாமலை. ஆனால் அங்கிலே இப்படி இரண்டும் இருப்பதனால, இரண்டும் காரணமா இருப்பதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேட்டா, அது பெருமானுக்குரியதாக இது பெருமாட்டிக்குரியதாக நாம் வைத்துக் கொண்டோம் அல்லவா. அப்படிதான் அந்த அளவுல நாம் நிறைவு கொள்ளணும். ஆகவே பூதநாயகர் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பவன், புற்றியிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில், சோதி மாமணி நீள் சூடல் முண்டில் சூழ், சோதி மாமணி நீள் சூடல் முண்டில். பெருமானுடைய திருமுன்னிலை இருக்கு, திருமுன்னிலை என்ன அர்த்தம், அவருடைய முன்பு, அந்த முன் எப்படி அதைத்தான் நம்ம என்ன பண்ணப்ப சந்நிதினு வச்சுக்கோம். அருமையான தமிழ் சொல் திருமுன்பு என்பது, அது அருமையான வட சொல் சந்நிதி என்பது. பெருமான் சந்நிதியில, ஏ சந்நிதியில வைக்காதப்பா, எத்தனை இல்லை சந்நிதினா பெருமானுடைய திருமுன்னிலையில் இப்ப திருமுன்னிலைன்னு ஏன் சொல்றோம்? இப்ப நம்ம எல்லாம் தாழ்ல போற முன்னிலை வைப்பாருன்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வெறும் முன்னிலை தான். பெருமாண்ட இடம் திருமுன்னிலை. எப்படி நாமெல்லாம் சேர்ந்தா வெறும் கூட்டம், அறிவர் சேர்ந்தா திருக்கூட்டம் ஆகுதோ, அது போல நமக்கு இருக்கிறத முன்னிலை தான். முன்னிலை வைப்பர் என்ன போடுவோம், திருமுன்னிலைன்னு கிடையாது. பெருமான் எழுந்தருள் இருக்கிறதுக்கு முன்னதான் திருமுன். அதுதான் வட சொல்ல சந்நிதி சந்நிதி சந்நிதின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருமுன்னிலை ஜோதி மாமணி நீள் சூடல் முண்டில் சூழ், அருமையான மணிகள் இழைக்கப்பட்ட அருமையான அந்த திருமுண்டில் அவருடைய பார்வையிலே முன்னிருக்கின்ற இடம். அந்த இடத்துல மூதையில் திருவாயில் முன்னாயது, அந்த மதில்கள் எல்லாம் சொன்ன இடத்துல முன்னே இருக்கிற மண்டபம் தான் இந்த மண்டபம். எது இப்ப இந்த திருக்கூட்டம் இருக்கின்ற இடம் அப்ப இந்த இடத்துல இருக்கிறது. எனவே புத்திரங்குண்டார் கோயிலில் பெருமானுடைய திருமுன்னிலையிலே மதிலை சார்ந்து இருக்கிற இடம் தான் தேவாசிரியர் மண்டபம் என்று சொல்லி ரொம்ப அருமையா அந்த இருக்கையை சொன்னார். பூவாதி செய்மகன் இந்திரன் பூமி செய் மாவாடகரத்து மால் முதல்வானவர் ஓவாது எவரும் இறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம். தேவாசிரிய மண்டபம், தேவாசிரிய மண்டபம் என்ன பொருள்னர் அதை விளக்கிட்டார். அவரே சேர்க்கிறாரே விளக்கிட்டார். ஒண்ணு நீங்க போய் அகராதிகரா இதெல்லாம் பார்த்து கவலைப்பட வேணாம்ப்பா. தேவர்கள் ஆசிரியர்கள்னா தங்குதனத்தம், தேவர்கள் தங்கி வழிபடுகின்ற இடம் தேவாசிரிய மண்டபம். அப்போ திருவாரூர் கோவிலை மன்னவர்கள் மட்டுமின்றி விண்ணவர்களும் வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் விடாம. அதுதான் அப்ப சுவாமி எல்லாம் ரொம்ப அருமையா சொல்லும் போது, ஏப்பா ஐராவணம் ஏராதி, உனக்கு விண்ணுலகத்துல சிவலோகத்துல ஐராவணம்ங்கிற ஒரு யானை இருக்கு, அந்த யானை ரொம்ப 1000 கொம்புகளை உடையது, அந்த யானையில நீ போலாம். அது இருக்க கூட ஆனேரி ரெண்டே கொம்புடைய காலமாட்டிலே இருக்க எவ்வளவு எளிமைப்பான். அமரர் நாடு ஆளாதி, தேவர்கள் கற்பதரவும் காமதேனும் எல்லாம் இருக்கிடம், இந்திரன் மால்விரமன் எல்லாம் இருக்கிறவர்கள், அந்த இடத்து நீ ஆளாமல் ஆரூர் ஆண்டி திருவாரூரை ஆண்டனி பெருமீன எளிமீனர். அப்போ உனக்கு பெரிய யானை ஐராவதம் இருக்கு, அதை நீ விட்டுட்டு இங்க காலமாட்டில பெரிய இடங்கள் தேவலோகத்துல தங்கி இருக்கலாம் அருமையாகவே, ஆனால் இங்க திருவாரூரை ஆடுகிறார். இப்படிப்பட்ட எளிமைப்பா என்றெல்லாம் சொல்லி நம்முடைய அப்பரடிகள் பாராட்டுவார். அதனால இங்கே தேவாசிரிய மண்டபம்னா தேவர்கள் தங்கியிருந்து வழிபாடு செய்கின்ற இடம். யாரெல்லாம் பூவார் திசைமுகன், பூவார் திசைமுகன் பூவில் இருக்கும்படியான திசைமுகன்னர் தெரியும் நமக்கு. பூ என்று பொதுவாக சொன்னாலும் தாமரையில் இருந்து அர்த்தம். வீட்டில் போன் யார் நான்முகன் திசைமுகன் இந்திரன் தெரியும், பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர் ரொம்ப அருமை. அதாவது திருமாலை சொல்லுகிறார், திருமாலை சொல்லுகின்ற பொழுது திருமால் பக்தி உடையவர்கள் எப்படி வைணவத்துல பற்றா சொல்லுவார்களோ அந்த பற்றோடு சொன்னார். அந்த ஏற்றத்தை குறைத்து விடாமல் மாவாள் என்று சொன்னா இலக்குமி, அந்த இலக்குமியானவள் வாழ் அகலம், அகலம்னா மார்பு, அவள் வீடு பொழுதுமே இருக்கும்படியான அந்த மார்பு. ஆகவே ஆழ்வாரல் பாசுரத்துல எப்படி ரொம்ப போட்டி சொன்னார்களோ அதே போல திருமாலை இங்கே தெரிவித்தார். மாவாள் அகலத்து மால் திருமுதல் திருமால் இவரெல்லாம் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது விடாமல் வந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பாங்க. நேற்று யார் இங்க வந்தாங்க, இன்னும் பெரிய கூட்டம் வந்தனர் பிரம்மா நான் மூணு வந்தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு பெரிய கூட்டமா இருக்கு, இந்திரன் தேவேந்திரன் தேவேந்திரன் மாலையில எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, திருமால் வரலாம் திருமால். இப்படி ஓவாது ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து வணங்கும்படியான ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம். திருக்காவனம் இது ரொம்ப அருமையான தமிழாக்கம். தேவாசிரியன் என்பதற்குரிய அருமையான தமிழ் திருக்காவனம். திருக்காவனம் இந்த மாதிரி நல்ல அருமையா பந்தலிட்டு அழகுபடுத்தி தங்குவதற்கு ஏற்ற வசதி உடைய இடம் திருக்காவனம். ஈக்குவல் டு தேவாசிரிய மண்டபம். நாம தான் நாங்க தான் ஏதோ தமிழ் படுத்துறோம் தமிழ் வெறின்னு சொல்லப்படாது. நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அருமையா தமிழில் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரு. இடைக்காலம் ஏறத்தால் ஒரு 14 நூற்றாண்டு இந்த பாண்டியருடைய ஆட்சி போயிட்டு 14 மூவேந்தருடைய ஆட்சி போயிட்டு 15 பிறகுதான் வந்த வினையே இது. 15, 16, 17 வடமொழி ஆதிக்கம், 18, 19, 20 ஆங்கில ஆதிக்கம் சேர்ந்து போச்சு. அதனால இது போச்சு அது வந்தது, அது போச்சு இது வந்தது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எது வந்ததோ அதை ரொம்ப அருமையா பாராட்டுகிற பண்பு நமக்கு உண்டு. பாராட்டுற பண்பு இருக்கிறது நல்லது, நம்ம யாரும் ஊரே யாவரும் கேளுங்கிற பரம்பரை தான் ஒத்துக்கலாம். அடுத்ததை பாராட்டமே நம்மளை விட்டுமே அங்கதான் தகராறு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. பாராட்டுதல் பற்றி யாவரும் கேளிர் யாதும் ஊரே, அதை நம்ம வேதமா வச்சுக்குவோம். ஆனால் நம்ம சொந்த விஷயம் மொழியே நம்முடைய நாடு என்பதையும் கொஞ்சம் விட்டு விட்டு கூடாதுல்ல. அதனால அந்த மொழியை நாம் நினைக்க வேண்டும். அதே ரொம்ப அருமையா திருக்காவனம் என்று ரொம்ப அருமையான சொல்லால் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட தேவாசிரிய மண்டபம் திருக்காவனம். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேல் மேல் நிறந்த நீற்றோடியால் நிறை தூய்மையால் மறந்த அஞ்சடு தோசை போடிதலால் பரந்த ஆயிரம் பாற்கடல் போல்வது. ரொம்ப அருமையா தேக்கடால் பெருமான் அல்லவா. அதனால அந்த திருக்காவணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவாசிரியம் நம்ம வந்து இருந்து பாக்குறதுக்கு நாம கொடுத்துருக்கல அல்லவா. அது 12 நூற்றாண்டுல அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. இப்ப யார் தங்குறானா ஒருத்தரும் இல்ல. அந்த தேவாசிரி மண்டபமே ரொம்ப செறிந்துதான் இருக்கு. அந்த பழைய அமைப்பு அப்படி இருக்கும். அந்த திருக்காவணத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பார்க்கடல் பார்க்கடல் சொல்றீங்க, அதை பார்த்திருக்கோமோ? கிடையாது. எங்க பார்த்திருக்கோம்? நூல்ல பார்த்திருக்கிறோம். நூல்ல பார்த்திருக்கோம். நூல்ல கூட எங்க பார்ப்போம்? அடிக்கடி அடிக்கடி பார்க்கிற இடம் உண்டு. நம்ம திருநீர் பூசண அமைப்பு இருக்குமானால் பார்க்கடலை அடிக்கடி சொல்லுவோம். பஞ்சபுராணம்னு 5 புராணம் பாடுகிறோம் அல்லவா. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். திருவிசைப்பா சொல்லுகின்ற பொழுது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சொல்லுகின்ற பொழுது திருப்பல்லாண்டு 12 பாட்டு தான். இதுல பெரும்பாலும் எல்லா ஓதாமூர்த்திகளும் சரி கூடுமான வரை சொல்லுவதுன்னு கேட்டா இந்த பாட்டு சொல்லுவாங்க. பாலுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடல் இந்ததிரான் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மண்ணி தில்லை தன்னுள் ஆழிக்கு மந்தனவார் இந்த சிற்றம்பலிமையிடமாக பாலி திருத்தம் பயில வல்லானிக்கே பல்லாண்டு கூறுதுமி என்னது பாட்டுக்கு பார்க்கடல் இந்ததிரான் என்ற பாட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. மற்ற மிண்டு மனத்தோர் போவன்கள் மண்ணுக தில்லை பலகனம் பத்தர்கள் இப்படி எல்லா பாட்டு இருக்குது இல்ல. இது விட்டா குடலொளி ஆடலை சொல்லுவாங்க. குடலொளி ஆடொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம்பெருகி விழவொளி விண்ணிலவும் சென்று இன்னி மிக திருவாரூரில் என்று இந்த பாட்டு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பாட்டு தான் கூடுமான வரை சொல்லுவேன். திருப்பல்லாண்டு நமக்கும் உண்டு. நமக்கு 13 பாட்டு. நான் நேற்று தான் சொன்னேன். இப்ப நம்ம வாழ்த்து கொடுக்கறமே திருமண வாழ்த்து, 60 ஆண்டு நிறைய வாழ்த்து இதெல்லாம் கொடுக்கறமே, 60 நிறைய வாழ்த்து. இதை நாம ஏதோ வந்து பாடி இப்ப 60 நிறைய வாழ்த்துக்கு இது சொல்றது இல்ல. திருமணத்துக்கு சொல்லுவோம். வெண்ணிலாவும் வானும் போல, வீரனும் கூர் வாழும் போல, பாலும் சுவையும் போல, தமிழும் மனம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இது என்ன இருந்தாலும் இது நம்முடைய சொல்லுதான். இது நம்முடைய சொல்ல சொல்லிய வாழ்த்துவதை விட இந்த திருப்பல்லாண்ட வாழ்த்துறதுன்னு வச்சுவோம். இது நல்ல மரபு. திருமணமா இந்த 13 பாட்டு, 60 நிறைவு விழாவா இந்த 13, 80 நிறைவு விழாவா இந்த 13 பாட்டு. அவ்வளவு அழகான பாட்டு. இந்த பாட்டை நம்ம எழுதி அவர்களுக்கு வந்து அந்த கண்ணாடி போட்டு கொடுத்து அந்த வீட்டில் இருந்தா கூட நல்ல மங்களம் நிறையும். ஒரு கடப்பாடாக வைக்கலாம். சும்மா நம்ம சொல்லி என்ன வீரனும் கூட வாழும் போலும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வீரனும் வாழும் என்னைக்குமே இருக்குதே. ஒரு காலையில வயசாகி போச்சு கீழே போட்டுறான். அது மாதிரி இவங்க சொல்றதை விட நம்ம சொல்லுக்கு இருக்கிறத விட ஞானிகளுடைய சொல்லுக்கு நல்ல மதிப்பு. ஞானிகள் சொல்லு அந்த திருப்பல்லாண்ட போடலாம். ரொம்ப அருமையா 13 பாட்டு படிச்சு முடியுமானால் நீங்க அந்த வாரத்துல படிக்கலாம். இல்ல கொஞ்சம் திவனுக்கு நேரம் ஆச்சு போச்சுன்னு சொன்னா முதல் பாட்டும் கடைசி பாட்டும் படிச்சது. ஆனா 13 பாட்டும் எழுதி கொடுத்தது. இவர் மரபாவே கூட வைத்தான். அருமையான பாட்டு. எல்லாம் பெருமானி வாழ்த்துவது. பெருமானி வாழ்த்தும் போது நம்ம என்ன நினைக்கலாம்? என்னையா பெருமானி வாழ்த்துவது நமக்கு தெரியுது. ஆமா, பெருமானி என்ன பண்ண, நம்ம வாழ்த்தி தான் அவர் வாழணுமே. நாம வாழ்த்தியா வாழ்றது இல்லையே. அவன் என்றும் இருக்கிற பரம்பொருள். இது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, என்றும் உள்ள பரம்பொருளை மேலும் நம்ம பல்லாண்டு வாழ்க என்பதுன்னு கேட்டீங்கன்னா, சுருக்கமா நம்முடைய அன்பு மீதுவரையும் நன்றியும் காட்டி நாம் வாழத்தான், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப அருமையா திருவாசகத்துல வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான். ஆண்டவனை வாழ்த்துவது எதுக்குனாரு? எல்லாம் அடியோங்கள் வாழதான் சுயநலம் தான், வேற வழி. ஆகவே வாழ்த்துவதெல்லாம் பெருமானை எதுக்குன்னு கேட்ட, நம்மை ஞானிகள் வாழ்த்துவது நாம் வாழ. யார் வாழ்த்தப்படுமோ அவங்க வாழ. ஆனா நம்ம திருப்பல்லாண்டு பெருமானை வாழ்த்துவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீன் நம்ம தான் வாழ. வாழ்த்தப்படுகின்ற இறைவன் வாழ்வதில்லை. அவன் என்னைக்கு வாழ்றான்? பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுது. அருமையா சொல்லி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த வரி எங்க வந்தா கேட்டீங்கன்னா, நீ வாழ்த்திதான் ஆன்மாக்கள் வாழ்த்திதான் ஆண்டவன் வாழ்வான்ங்கிற நினைப்பு வந்துடாது, வந்துடக்கூடாது. அவன் பண்டும் உண்டவன் உள்ளவன், இன்றும் இருப்பவன், இனி என்றும் இருப்பவன். அதனால நீ உன்னுடைய வாழ்த்தினால அவனுக்கு ஒன்னும் பெரிய வளம் இல்லை. அந்த வாழ்த்து தான் உனக்கு தான்ப்பா திரும்ப வளம். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுவது. அருமையான பல்லாண்டு. சேந்தனார் என்பவர் இல்லையிலே பாடியிருக்கேன். அதனால இப்ப வந்து எனக்கு கேட்டா பார்க்கடல் போன்றது என்று சொன்ன பார்க்கடல். அப்போ இதோ இப்பொழுது நாம் திருவாரூர் தேவாசிரியன் மண்டபம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப அருமையா வச்சுக்கங்களேன். ரொம்ப அருமையா வனப்பாக இருக்கு. இதெல்லாம் மின்விளக்கள் பொருத்திப்பட்டு ரொம்ப அருமையா ஜில்ஜில்னு அது இவர் சொல்ற மாதிரி மாசில் வீணை மாலை மதியம் வீசு கண்டல் நீங்கிற வேனில் மூசு வந்தடை பொய்கையும் போன்றதே ஈசன் என்று இணைந்து நிலவுங்க மாதிரி அருமையா இருக்கு. அங்கு இது எப்படி இருக்கினாரு சேக்கலார் வந்தார். இதோ இப்பொழுது தேவாசிரிய மண்டபத்தை ஒலியும் ஒளியும் ஒலியும் ஒளியும் காட்டு அப்படியே எடுத்தார். ரொம்ப அருமையா இதோ பார் ஒளி என்று சொன்னார். ஒளி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளம் வெள்ளம் அல்லவா ஒளி, அது எப்படி இருக்காம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அறந்தை தீர்க்கும் அடி அவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால். நீங்க பார்க்கிறத பாக்கலப்பா, பார்க்கவும் போறதில்லை. அதற்கு பதிலா இதுவும் இந்த திருக்காவணத்துல தேவாசிரம் மண்டத்துல எல்லா அடியோட இருக்கிறாங்களே பேர இருக்காங்களே அவங்க மேல என்ன இருக்குது அருமையான திருநீர் இருக்கு. அது திருநீர் எப்படி இருக்குது இவ்வளவு ஒவ்வொரு அடியோட ரொம்ப அருமையாக உடம்பெல்லாம் திருநீர் அப்படி பூச இனியது நீர் பேச இனியது நீர் காண இனியது நீர் என்றெல்லாம் திருநீட்டை பற்றி பேசினார்களே பூச இனியது நீர் உடம்பெல்லாம் பூசிட்டாங்க. வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று சொல்லிவிட்டார் நாவுக்கரசர். நாவுக்கரசர் திருமேனியை எதுல பாக்கலாம்? நாவுக்கரசர் திருமேனி எதுல பாக்கிறது?
4: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: உயிர் விளக்கம் என்பது இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிற அதிகாரமாகும். அதில் வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். எனவே இறைவனுடைய திருவருள் இல்லாமல் தன்னுடைய தற்பவ நிலையில் நானே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்குரிய ஆற்ற உனக்கு எப்படி வந்தது? வஞ்சத்தோடு நீ எடுத்துக்கொள்கிறாயா? அப்படியானால் தரக்கூடிய இறைவன் தூங்கினானா அல்லது வேறிடத்திற்கு சென்று விட்டானா? எனவே ஒருவன் வைத்திருக்கிற நிதியை நாம் திருடிக் கொள்கிறோம் என்று சொன்னால் ஒன்று அவனுக்கு தெரியாமல் திருட வேண்டும், இல்லை என்றால் அவன் வைத்துவிட்டு போனதை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். வச்சுட்டு போயிருவான், வச்சுட்டு போயிட்டானா எடுத்துட்டு வருவோம் சொல்லுவோம். இல்ல அவனுக்கு அறியாமல், தூங்குதல் என்பது கூட அறியாது, அவன் அறியாது நாம் எடுத்துக் கொள்கிறோமா என்பதுதான். எனவே துஞ்சினனோ அல்லது போயினனோ சொல். இறைவனுடைய திருவருளை அவன்தான் தர வேண்டுமே தவிர வஞ்ச மனத்தினாலே நாம் கொள்ள முடியாது. வாழ்வியை உயிர் விளக்கம் பெற வேண்டுமானால் உயிர் நமக்கு மேலாக இருக்கிற இறைவனை நம்ப வேண்டும். அந்த இறைவனுடைய ஆற்றலினாலேதான் நாம் செயல்படுகிறோம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படி வருவதற்குரிய நிலையில்தான் உயிர் விளக்கம் அமைகிறது என்று சொல்லி 7வது பாடல் நமக்கு இப்பொழுது தொடங்க வேண்டும். தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள். இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நம்முடைய அறியாமையை நாம் நீக்கிக் கொள்ள முடியாது. சூரியனுடைய ஒளி கற்றை, அதான் தனக்கு நிழல் என்றாம் ஒளி கவரும் தம்பம். தம்பம் என்றால் தூண் என்பது பொருள். இங்கு படிகத்தால் ஆகிய தூண் என்று நாம் கொள்ளலாம். எனவே தனக்கென வேர் ஒளி தோன்றாத வண்ணம் சூரிய கிரணம் பட்ட காரணத்தால், சூரிய கிரணத்தை கவர்ந்து கொண்ட காரணத்தினாலே தனக்குரிய ஒளியை வெளிவிடுகிற தூண். அது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சொல்றார். ஒளி தனக்கு நிழல் என்றாம் தம்பம், ஒளி கவரும் தம்பம் என தனித்தனியாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். தனக்கு நிழல் என்றாம் தம்பம், சூரிய ஒளியினுடைய ஒளி நடு நிசையில் நடு உச்சியில் படுகிற பொழுது அதற்குரிய நிழல். இப்ப நாமே தம்பம் வேணாம், நாமே போய் நிற்கணும்னு வச்சுங்க, நமக்கு நிழல் விழுகாது. நம்முடைய நிழலே நமக்கு துணையாக இருக்க முடியாது, நிழல் விழுகாது. ஆக நிழல் நமக்குள்ளே அடங்கி விடுகிறது. நிழல் ஒரு ஒளிப்பட்டால் நிழல் விழுக வேண்டும். ஆனால் உச்சிக்கு பொழுதில் சூரியனுடைய ஒளிக்கண்ணங்களை முழுமையாக நம்முடைய உடம்பின் மேல் படுகிற போது நமக்கு அது ஒளி கிடைக்க, அந்த நிழல் கிடைக்காது. அதுபோல

தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி எந்த களங்கமும் இல்லாது இருப்பது போல ஆன்மா சிவஞானத்தோடு கூடினால்தான் மற்ற நிறங்களாக இருக்கக்கூடிய பாசங்களை அது ஏற்றுக்கொள்ளாது. எப்படி சூரிய ஒளியினுடைய முழுமையான கிரணங்களை ஒரு தூண் பெற்றுக்கொண்டு நிழல் இல்லாது தோன்றுகிறதோ அதுபோல நாம் உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், உயிரானது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிற மலங்களினுடைய பற்றுதல் நம்மிடத்தில் இருத்தல் கூடாது. எனவே பிற மலங்களுடைய பற்றுதல் இல்லாமல் நாம் இருப்பதற்கு நாம் சூரிய ஒளியை பெற்றிருக்கிற கம்பம் போல முழுமையாக இறைவனுடைய திருவருளை பெற்றிருத்தல் வேண்டும். எனவே அப்பொழுதுதான் தூய்மை. இப்ப தூய்மை நிழல் இல்லை, மற்ற நிறங்கள் இல்லை, அதுபோல நம்மிடத்திலே பிற குற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய திருவருள்தான் நம்முடைய அறியாமையை போக்க முடியும் அல்லது வினை நிலையை மாற்ற முடியும். இதைத்தான் தனக்கு நிழல் என்றா, தனக்கு சூரிய ஒளி நேரடியாக படுவதனாலே முழுமையும் கவர்ந்து கொள்வதாலே தனக்கு நிழல் இல்லாம் ஒளி கவர் ஒளியினால் கவரப்பெற்றிருக்கிற தம்பம் தூண். தம்பம் என்பதற்கு நாம் தூண் என்று பொருள் கொள்ள வேண்டும். என கவர நில்லாது இருள், இறைவனுடைய திருவருளை நாம் ஏற்றுக்கொள்ள. இந்த உயிர் விளக்கத்தில் மூலம் நாம் சொல்லிக்கொண்டே வர்றோம், இதுவரை நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த இறைவனுடைய திருவருள் பின்னாக இருக்க, நாம் இப்பொழுது இறைவனுடைய சிவப்பேற்றினை பெற நாம் அதனை கைப்பற்றிக் கொண்டு முன்னே செல்ல வேண்டும். அதுபோல நாம் இறைவனுடைய திருவருளை பற்றவில்லை என்று சொன்னால் மேலும் நம்மிடத்தில், ஏன்னா இப்ப இறைவனுடைய சொன்னேன், இறைவனுடைய திருவருள் தான் நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். நாம அனுபவிக்க இல்லை, இறைவனுடைய திருவள்ளமை அனுபவிக்க வைக்கிறது. அதாவதுதான் பின்னாடி நம்ம பார்க்க போற பாட்டுல முன் பின் என்று காட்டப் போறார், முன்னால் சென்றவர் பின்னால் சென்றவர் என்று காட்டப் போறார். அப்ப இறைவனுடைய திருவருளுக்கே அதுதான் நம்மளை இங்க இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனால் பெறுகிற இன்ப துன்பங்களால் இருக்கக்கூடிய மாசுகள் வருமானால் அவற்றை நீக்குவதற்கு நம்மிடத்திலே நிழல் இல்லாத தம்பம் போல இறைவனுடைய திருவருளை பற்றி கொண்டு வாழ தலைப்படுவோமையானால் இந்த தூண் எப்படி தன்னுடைய உண்மையான நிலையை பெறுகிறதோ அதுபோல நம் ஆன்மாவும் பெற முடியும், இறைவனுடைய திருவருளால் தான் பெற முடியும் என்று காட்டுகிறார். தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம் தம்பம் என தம்பம் என ஓம உருபு கவர நில்லாது இருள். எனவே இறைவனுடைய திருவருளை நாம் கவர நம்மிடத்தில் இருக்கிற அறியாமை நில்லாது இருள் நம்மிடத்தில் இருக்காது. சைவ சித்தாந்தத்திலே கூட இது வந்ததனால் இது போகிறது என்று சொல்வதில்லை, ரெண்டும் அட்டத்தில் வரும். இப்ப இருள் நீக்க இப்ப லைட்டு போடுறோம், ஒரு ரூம்ல இருட்டா இருக்கு, லைட்டு போட்டோம், லைட்டு போட்டதுனால இருள் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்படின்னா லைட்டு போடவும் இருள் போகவும் ஒரே இடத்துல நிற்குது. அப்ப மல நீக்கமும் சிவப்பேரும் அட்டத்தில் நடக்கும். அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை. மல நீக்கம் பெற்றதால் அதன் பிறகு திருவருள் சிவப்பேறு கிடைத்தது என்று நாம் நினைக்க கூடாது. இறைவனுடைய திருவருள் சத்திரிபாதத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வருமானால் மலநீக்கமும் சிவப்பேரும் அட்டடத்தில் நடக்கும். எப்படி ஒளி வந்தவுடன் வருகிற பொழுது வந்ததும் தெரியாது. எனவே இப்ப அந்த நிகழ்ச்சிகள் நடப்பது இல்லாத இருள் என்றார். எனக்கவர நில்லாத இருள் தானே விலகக்கூடியதாக அமையும். இறைவனுடைய திருவருள் வருமானால் நம்மிடத்திலே அந்த இருள் நில்லாது என்றார். நம்மை பற்றி கொண்டு நின்ற இருளானது இறைவனுடைய திருவருளாலே அதை நாம் கவர்ந்து கொள்வோமையானால் நம்மை விட்டு அகன்று விடும். அப்பொழுது ஆன்மா தூய்மையாகிறது. உயிர் விளக்கம் என்பதே கூட ஆன்மத்தினுடைய தூய்மையை சொல்வதுதான். எனவேதான் இரண்டாவதாக சொல்கிறவர்கள் காட்சி என்றும், அடுத்ததாக ஆன்ம லாபம் என்றும் நாம் சொல்லுகிறோம். அடுத்த பாடலாக நமக்கு சொல்வது, உற்கை தரும் பொற்கை உடையவர் போல உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உற்கை தரும் பொற்கை, உற்கை கொள்ளி கட்டை, உற்கை என்றால் கொள்ளிக்கட்டை என்பது பொருள். உற்கை பொற்கை தரும் பொற்கை, பொன் என்றால் நாம் சாதாரணமாக தங்கம் என்று நினைப்போம், இங்கே தங்கம் போன்ற நிலையில் அழகு என்ற பொருள் கொள்ள வேண்டும். எனவே பொற்கை அழகான கையினை உடையவர்கள், அழகா உமாவதி சிவபரன் கொள்ளிக்கட்டை வச்சிருக்கவன் கை அழகா இருக்குமா?

0: ஒரு நயமாக சொல்லுகிறார். ஏன் அழகாக இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய திருவருள் பெற்ற ஆன்மாவாயிட்டேன், இறைவனுடைய திருவருள் பெற்ற ஆன்மாவாயிட்டேன். அப்ப அது ஒரு அழகா தான், அழகு இல்லாம இருந்தா கூட அழகா தோணும் பலருக்கு. சில நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இறைவனுடைய திருவருளால் நம்ம அங்கேயிருந்து வரும்போது நல்லாத்தானே நடந்து வராருமோ, ஆனா அவருக்கே கூட ஊனம் இருக்கும். ஆனா இறைவனுடைய திருவருளால் அந்த ஊனத்தை மறந்து விட்டு இறைவனுடைய திருவருளுக்காக இயங்குற பொழுது ஊனம் தெரிவதில்லை. ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்காக வேலை பார்க்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டு கல்யாணம், கல்யாணம் காலையில 6 மணிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சா மத்தியானம் காலை சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சாப்பாடு கிடையாது, சாப்பிடவே மனசு என்ன சாப்பிடல, எங்க வரலாம் ஏதோ ஒரு குடிக்க கொடு போதும். கல்யாணம் முடிச்ச பிறகு அப்பான்னு உட்கார்ந்த பிறகுதான் பசியே தோணும். அப்ப போனா வெறும் சாம்பார் கூட இருக்காது. அதுக்கு முன்னாடி பெருமாமா நாமளே சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவன் பந்தி பரிமாறி எல்லாம் சாப்பிட்டு போயிடுவான். நாம உடம்பக்காரன் சாப்பிட போறது ஒண்ணு இருக்காது, முதல்ல போட்ட சாம்பார் மாதிரி இருக்காது, இப்ப போட்ட சாம்பார் அது ரசமாயி ரசமாயி தண்ணியாகவும் ஆயிடும். நல்ல பசி நேரமா இருக்கும், நமக்கு அது ஏற்றுடைய வராது. ஏனென்றால் பணி செய்கிற பொழுது இருந்த வேட்கை இல்லை, இப்பொழுது பணி முடிந்த பிறகு அதிலே ஒரு விருப்பம் வருகிறது. உற்கை பொற்கை என்கிறார், பொன்னால் அழகு பெற்ற கையுடையவர். எதை உற்கை தரும், தீக்கு தீவட்டியாக இருக்கக்கூடிய தீவட்டி பிடித்துக் கொண்டு போவார்கள். எனவே அந்த தீக்குச்சி தீக்கட்டியை பிடித்துக் கொண்டு போகிறார், கட்டையை பிடித்துக் கொண்டு போறோம். டார்ச் வச்சு வச்சுக்கத்தான், டார்ச் வச்சு வச்சு இப்படி அப்படிச்சுக்கிறோம், டார்ச் வச்சு வச்சு நம்ம டார்ச் வச்சு முன்னாடி தான் பிடிச்சிக்கிறோம், அப்படி பிடிச்சிட்டா சரி முகத்தே பிடிச்சிக்கிட்டு நிற்பேன் அது வேற. இப்ப டார்ச் பண்ணி ஒழுங்கா விளக்க பிடிதான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அப்ப விளக்க பிடிச்சிட்டு போற போது முன்னாடி விளக்க பிடிச்சு அது தெரிஞ்சாதான் நாம நடந்து போலாம், இல்ல நமக்குத்தான் தெரியணுமோ லைட் எப்படி பிடிச்சுக்கிட்டு வழியில் நடந்து போனா எங்காவது போய் விழுக வேண்டியது. போதான் பொற்கை தான் சொல்றாரு, உற்கை தரும் பொற்கை உடையவர் போல, ஒளிக்கு பின்னே நடந்து செல்லுகிறவர்களை போல, அதான் அந்த ஓமை. எனவே தீவட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தீக்கடைக்கோலை பிடித்துக் கொண்டு செல்லுகிறவர்கள் அதன் வழியே பின்னே தொடர்ந்து செல்லுவது போல, உண்மை பின் மெய்ப்பொருளார் இறைவனுடைய திருவருள் இப்பொழுது உண்மை பொருளாக வளர்ந்திருக்கிறது. இறைவனுடைய திருவருள் இறைவனை நாடி செல்லக்கூடிய சிவப்பேற்றுக்குரிய ஒரு வழித்தடமாக அமைகிறது. எனவேதான் எம்பெருமானுடைய திருவ உண்மை பின், உண்மை என்றால் மெய்ப்பொருள் என்பது பொருள், அந்த மெய்ப்பொருளுக்கு பின்னே நிற்கை அதனோடு நிற்பதுதான் அருளார் நிலை. இறைவனுடைய திருவருள் பெற்றவர்கள் இப்பொழுது அந்த வழியிலே தாங்கள் செல்வார்களே ஆனால், அப்படி சொல்ல முடியுமானால், அவர்கள் எங்கே பண்ணார் நிற்கை அருளார் நிலை என்றார். அருளை பெற்றிருக்கிறவர்கள் சிவப்பேற்றினை நோக்கி செல்லுகின்ற நிலை அதுதான். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, திருவருள் பயனிலே 2 பகுதியாக பிரிக்கிறார். 1, 2வது அதிகாரத்தில் சொல்ல பெற்றிருக்கிற 4வது அதிகாரத்தில் சொல்ல பெற்றிருக்கிற திருவருள் நிலை, அந்த திருவருள் நிலை இப்பொழுது இறைவனுடைய அந்த திரு சிவப்பேறு அடைவதற்குரிய நிலையில் இறைவனை சென்று அடைய வேண்டும். இறைவனை சென்று அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இறையருள் காட்டியிருக்கக்கூடிய வழியிலேயே பின்னால் சென்றால் இறைவனுடைய பெற்றை அடைய முடியும். அப்ப முதல் 5 அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை சொன்ன பிறகு, அதன் பிறகு பிறகு அதிகாரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையில் இறைவனுடைய அருளை பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதாக அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் நீங்க சொன்னார், உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்றார். அருளை பெற்றிருக்கிறவர்கள் இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கிற ஜீவன் முத்திரளாக கூட கொள்ளலாம். அந்த முத்தி அடைவதற்குரிய சூழல் அருளால் நிலை, அருளை பெற்றிருக்கிறவர்கள் நிலை எப்படி அந்த வெளிச்சத்துக்கு பின்னே நம்முடைய வாழ்க்கை நடந்து செல்வனுடைய வாழ்க்கை அமைகிறதோ, அதுபோல இறைவனுடைய திருவருளின் வழிப்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் நமக்குரிய நிலை என்றால் அதன்படி நடந்துதான் ஆக வேண்டும். இப்ப சம அடியாருடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தொண்டை செய்தவர்கள் கடைசி வரை அந்த தொண்டை செய்வார்கள், அது மாற்றவே கிடையாது. அதுல இடையூறு வந்தாலும் கூட அந்த இடையூரை தவிர்த்து கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். நாம அப்படி இல்லை, கார்த்திகை மாசம்னா ஒரு சாமி, பங்குனி மாசம் ஒரு சாமி, வைகாசி மாதம் ஒரு சாமி, பள்ளிக்கு நடக்கிறேங்கிறான் தை மாசம், சரி வைகாசி மாசங்கிறான் நான் திருச்செந்தூருக்கு நடக்கிறேங்கிறான், திருத்தணிக்கு நடக்கிறேங்கிறான். திடீர்னு சொல்லிட்டு காசிக்கு நடக்கிறேங்கண்ணா. அப்ப ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு சாமியை நம்மளே மாத்திப்படுறோம். வழிபடு தெய்வமாக நாம் ஒரே தெய்வத்தை வைத்துக் கொள்வது இல்லை. ஒன்றை நம்முடைய பணிகள் கூட ஒரு பணியை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பணியை செய்வதே இல்லை, உடனே வேற ஒரு இடத்துக்கு போயிடும், வேற ஒரு பணி. இப்ப இந்த கோச்சில தேவாரந்து வாசம் படிச்சுட்டு இருப்பான், அப்புறம் அவனுக்குள்ள ஈகோ வந்துடும், அவன் ஒரு கோச்சி ஆரம்பிச்சு. இப்ப ஊர்லாம் பாத்தீங்கன்னா 10 கோச்சி இருக்கு, 10 சங்கங்கள், 10 நிறுவனம். ஏன்? அவருடைய ஈகோ. ஆனால் நம்முடைய அடியார்கள் அப்படி வாழ இல்லை, ஒரே நெறியில் வாழ்ந்தார்கள். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். அதனால உண்மை பொருள் இருக்கை அருளார் நிலை என்றார். உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டவர்கள் அதன் வழியே செல்ல வேண்டும். நாம சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டே இருக்கிற போது சனீஸ்வரன் விடாமல் சுத்துவோம். அதுலேயும் சொல்ல போனா வேறு வழி மங்கன பாடிக்கிட்டு வேற திட்டுவோம். வேறு வழி மங்கன் வந்து இது நவக்கிரகங்களுக்கு நல்லதா? அவை நல்ல நல்ல, ஒன்னும் உங்களால செய்ய முடியாது. இறைவன் என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால, ஏய் சனீஸ்வரா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடன் நல்ல நல்ல நல்ல, நீ ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னத்துக்கு லாயக்கல, ஒன்னே சுத்தி வர்றேன். இது என்ன அநியாயம் சார்? இறைய தடை ஏற்படும், கிரகங்களால் தடை ஏற்படும் என்கிற பொழுது கிரகங்கள் ஒன்னும் செய்யாது, இறைவன் என் உள்ளத்திலே இருப்பதினாலே என்று சொல்லப்பட்ட பதிகம். நாம் அது மெய்ப்பொருள் வழியே செய்கிறதில்லை. மெய்ப்பொருளாக இருந்தால் இறைவனை வழிபட்டு கொண்டு இறைவனுடைய திருவருளை துய்த்துக் கொண்டு இருப்பது. அதை விட்டுட்டு இந்த சிறுசாமி எல்லாம் விட்டுட்டு நீ தான் காப்பாத்தணும் போயிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுறது கதை? இப்ப பாத்தீங்கன்னா அதான் நம்முடைய திருமுறையாளர்கள் பாடிய சிவன்கோயில் விளக்கத்திற்கு ஆளு இல்ல, இருக்கிற அம்மன் கோயில் எல்லாம் யூனிவர்சிட்டி ஆயிட்டு இருக்கு, இது எங்க போய் முடியும் தெரியல. அதனால பொற்கை உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்பது 8வது சூத்திரம், 8வது குறள். உமா சிவத்தினுடைய வாழ்க்கைக்கு வருது. அதனால பட்டகட்டையில் பகிர்கொண்டு போவார். ஒரு வார்த்தையில் அவர் மனம் திருந்திட்டார், எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம எவ்வளவு சொன்னாலும் திருந்ததுலையும் சத்தியம் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கோம், அது வேற. அவர் ஒரே வார்த்தையில் இப்ப சத்தினி பாதம் நிகழ்வதற்குரிய காலம் அவருக்கு வந்ததால் அந்த ஒரு வார்த்தைக்கு ஞானத்தினுடைய நிலை அவருக்கு புரிந்தது. சும்மா சொன்னா அதே கேட்ட அந்த தெருவில் போனவன் எத்தனை பேர் கேட்டிருப்பேன், அவனுக்கெல்லாம் அது தெரியல. பட்டகட்டையினோட தாம் ஏறி இருக்கிற பல்லக்கு அவருக்கு நினைவு போறது. பல்லக்குல ஏறவனுக்கெல்லாம் அது வருமா? வராது. எவன் யாருக்கு இறைவனுடைய சத்தினி பாதம் நிகழ்வதற்குரிய காலம் நிகழ்கிறதோ அவருக்கு அவருக்கு அந்த ஞான மொழி தெரிய உணர தலைப்படும். அதாவது உண்மை பின் நிற்கை, உண்மை மெய்ப்பொருளுக்கு பின்னே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருப்பதுதான் அருளால் நிலை. ஐம்புலனால் தாங்கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலனால் தாமார் அதற்கு. இந்த எல்லாம் இப்ப நம்ம அறிவு வெளி அறிவு விளக்கம் பெற வேண்டும், உயிர் விளக்கம் பெற வேண்டும். உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்றால் உயிர் விளக்கத்திற்கு 5 புலன்கள் தான் விளக்கத்தை தரக்கூடியது. இப்ப உயிர் அறிவு பெறணும், உயிர் ஒன்ன தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குடுவையில் இருக்கிற தண்ணீரை தெரியும்னா கண்டு பார்த்தா தான் இது தெரியும். கண்ணே இல்லாமல் இருப்பது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அதை சொல்லுவாங்களே, யானையை 5 குடல்களை தடவி பார்த்தது போல என்று சொல்லுவார்கள். எனவே 5 புலன்களினாலே தான் அறிவுக்கு விளக்கம், உயிருக்கு விளக்கம் தெரிகிறது. அது இதுவரை நாம் அனுபவித்த ஒன்று. ஆனால் இப்பொழுது இறைவனுடைய திருவுருளை உணர்வதற்கு இவை பயன்படுமா? ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார். சார், உலகத்தில் இருக்கிற பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. உலகத்தில் உள்ள பொருள்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த 5 புலன்களும், இந்த 5 புலன்கள் அறிவு வராது. கண்ணால் தெரிய இப்ப புத்தகத்தை படிக்கிற இப்ப அமைப்பாளர் எல்லாரும் புத்தகம் வச்சுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்ற. அப்ப புத்தகத்தை வைத்துக் கொண்டு படித்தால் அதுக்கு நம்ம விளக்கம் தானே, கண்ணு புத்தகத்தை பார்க்குது, அந்த புத்தகத்தை பார்க்கறதுனாலதான் நமக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியுது. அப்படின்னா கண்ணால அறிவுக்கு விளக்கம் கிடைக்கிறது. இது 5வது சூத்திரம் வரை, 5வது அதிகாரம் வரை. இனிமேல் அந்த புலன்களால் நாம் அறிவு பெறுகிறோம் என்பது அல்ல. அப்படியானால் இந்த 5 புலன்களால் இவே இறைவனுடைய சிவப்போரை சிவப்பேற்றி நாம் அடைய முடியுமா? முடியாது. 5புலனால் தாம் கண்டது அன்றால் அது ஒழிய 5புலன் யார்? தாம் யார் அதற்கு? தாம் யாராக இருக்கிறோம் அதற்கு? எனவே 5புலன்களினாலே இப்ப புலன்களின் மூலமாக நாம் இறைவனுடைய திருப்பு சிவப்பேற்றை அடைந்து விட முடியுமா என்றால், புலன்களை உருவினால்தான் அறிய முடியும். தன்னை மறந்தால்தான் இறைவனுடைய திருவருளை அறிய முடியும். இந்த ஐந்து புலன்களினாலேயே இறைவனுடைய சிவப்பேற்றினை அடைந்து விடலாம் என்றால் அப்ப ஐம்பது புலன்களுக்கு பெருமை உண்டா? ஐந்து புலன்களால் அறிய முடியுமா? மனம் என்ற ஒன்று எப்பொழுது இறைவனிடத்தில் ஈடுபடுகிறதோ அப்பொழுதுதான் அறிய முடியும். மனத்தை செலுத்த வேண்டும், ஐக்கியமாக வேண்டும். அது ஐக்கியமானதால் சிறப்புடையதாக இருக்கும். நாம் எந்த செயலை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த செயலோடு ஒன்றுதல் வேண்டும். ஐந்து புலன்களினாலே இறைவனுடைய திருவருளை முழுமையாக நாம் அறிந்துவிட முடியாது. அவை நமக்கு உடலினுடைய கருவிகளாக இருந்து உயிருக்கு புற அறிவை தருமே தவிர அகத்திலே இருக்கக்கூடிய இறைவனை அதை காண்பதற்கு அந்த ஐந்து புலன்கள் நிச்சயம் நமக்கு உதவாது. அதனால சார், ஐம்புலன் தான் கண்டதென்றால், ஐம்புலனால் தான் காண முடியும் என்றால் அது ஒழிய அது முடியாது. ஐம்புலன் யார்? ஐம்புலன் அவ்வளவு சிறப்புடையதா? அல்லது உயிர் தான் தான் அறிய முடியும், இந்த ஐந்து புலன்களை வைத்துக் கொண்டு அறிய முடியும் என்று உயிர் தன்னிச்சையாக தப்பமாக நினைக்க முடியுமா? நான் என்னுடைய ஐந்து புலன்களை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சிருவேன் நினைக்க முடியுமா? தாம் யார்? உயிர் யார்? உயிருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐந்து புலன்களாக இருக்கிற கருவிகள் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய திருவருள் நமக்கு மேலும் மேலும் கிடைக்கத்தான் சிவப்பேற்றினை அடைய முடியும். அதாவது சிக்கன பிடித்துக் கொண்டேன் எங்கெழுந்து எழு அருள்வது இனியே, உனையின் சிக்கன பிடித்துக் கொண்டேன் என்கிறார் முனிவாசகர். சிக்கன பிடித்து பிடித்தேன், நீ எங்கு எழுந்து அருள்வது இனியே? நீ வேறு எங்கே எழுந்து அருள முடியும்? என் உள்ளத்தில் இருக்கிற உன்னை நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன், நீ வேறு எங்கும் செல்ல முடியாது, எங்கு எழுந்து அருள்வது இனியே என்பார். எனவே அதுபோல இறைவனுடைய திருவருளை நாம் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உயிரின் வேட்கையினாலே, உயிரினுடைய வேட்கை, உயிர் வேட்கைப்பட வேண்டும், உயிர் அதை நோக்கி செல்ல வேண்டும். எப்படி நிழலை தேடி செல்லுகின்ற ஒரு மனிதன் எப்படி யாரும் அழைக்காமல் செல்லுகிறானோ அதுபோல இந்த இந்த உயிரானது தன்னுடைய வேட்கையினாலே இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் சின்முத்திரை. சின்முத்திரை என்பதை கூட இறைவனை நோக்கி செல்லுகிற உயிர். அப்படி சென்றால் இறைவன் அந்த உயிரை நோக்கி வருவான் என்பதுதான். மூன்று மலங்களையும் நீக்கி, குற்றங்களை நீக்கி, இறைவனுடைய திருவருளை நினைத்து செல்லுமானால், உயிர் செல்லுமானால் சுட்டி காட்டுகிற விரல், சுட்டி காட்டும் அறிவினை உடையதுதான் நம்முடைய ஆன்மா. எனவே சுட்டி காட்டும் விரல் ஆட்காட்டி விரல் என்று சொல்வார்கள். எனவே இந்த ஆட்காட்டி விரல் என்ற ஒன்று உயிர் நாடி செல்லுமானால் இறைவனாக இருக்கின்ற இந்த கட்டை விரல் இறை உயிரை தேடி வரும் என்பதுதான் சின்முத்திரையாக காட்டுவார்கள். அதுபோல ஐம்புலனார் தமரார் அதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த ஐந்து புலன்களால் முடியுமா? அல்லது ஐந்து புலன்களை உடையதாக இருக்கிற உயிரால் முடியுமா? யார் அதற்கு? ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் அன்றால் அது ஒழிய அது முடியாது. தம்மால் காண முடியும் என்றால் அது முடியாது. தாமே தருமவரை தம் வழியினால் கருதலாமோ இவன் யார் அதற்கு? இறைவனுடைய அருளால் சிவப்பேறு கிடைக்குமே தவிர தானே சிவப்பேறு அடைந்து விடலாம் என்று சொல்வதற்கு இவன் யார்? உயிர் என்பதை முதல் பாடலில் சொன்ன பெருமான் அடுத்த பாடலை காட்டுகிறார். என் அறிவினாலேதான் நான் அனைத்தையும் சிந்தித்துக் கொண்டேன், என் அறிவினாலேதானே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன். அப்படியானால் என் அறிவினால் இறைவனுடைய திருவடி பேற்றை வீட்டை பெற முடியாதான்? பெற முடியாது. நீ என்ன பெரிய மனுஷன் நீ பெறதுக்குங்கிறார். என்னுடைய அறிவினாலே, சிற்றறிவினாலே அல்லது அறிவினாலே இந்த உலகத்து பொருளுடைய உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிந்து கொண்ட எனக்கு இந்த வீட்டு பேர் கிடைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டினா, தாமே தருமவரை, இறைவன் அவனே தானே வழிவந்து தலை ஆட்கொண்டான் என்று சொல்வான். தானே தலையளித்து ஆட்கொண்ட பெருமான், தானே தலையளித்து தானே வருவான். நீ நினைத்து பார்க்கலாம், மற்ற காப்பியங்கள் எல்லாம் இறைவனுடைய மேலே நோக்கி செல்லக்கூடியவை. பெரிய புராணம் ஒன்று மட்டும்தான் இறைவன் அடியவரை நோக்கி வருவதை சொல்லுவது. மற்ற காப்பியங்கள் எந்த காப்பியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவையெல்லாம் இறைவனுடைய பெருமையை சொல்லி இறைவனை நோக்கி இந்த ஆன்மாக்கள் சென்று வீடு பெற்றார்கள், முக்தி பெற்றார்கள் என்று எழுதும். ஆனால் பெரிய புராணம் மட்டும்தான் இறைவன் அடியவரை நோக்கி வந்து அவர்கள் வீட்டு கதவை தட்டுகிறான். அடியவரை நோக்கி வருவான் என்று சொல்ல, அதனாலதான் பெரிய புராணமாக ஆயிற்று, தொண்டர் புராணமாக ஆயிற்று. எனவே சிவபெருமான் நம்மை நோக்கி வருவார். தாமே தரும் அவரை நீ நினைத்து செய்ய வேண்டாம். உன்னுடைய இறைவன் தந்திருக்கிற திருவருளால் உன்னுடைய பணியை விடாது செய்வாயானால், விடாது செய்ய வேண்டும். செய்கிற பொழுது அந்த செய்கின்றவற்றுக்கு இடையூறு வரத்தான் செய்யும், இடையூறு வராமல் இருக்காது, இடையூறு வரத்தான் செய்யும். இடையூறு இல்லைன்னா அந்த காரியம் கூட, நாம் எடுத்துக்கிட்ட காரியம் கூட சிறப்படையாது. இறை தொண்டுக்கு நாம் முற்படுவோமையானால், இன்னும் சொல்ல போனா சாமி கும்பிடுறவங்க தான் ரொம்ப காசு பணம் எல்லாம் இல்லாம இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க வீட்டுல எல்லாம் தர்மம் வச்சு பாரு, இப்ப சோத்துக்கே இல்லாம இருக்காமா. அன்னதானம் கட்டியிருப்பான், அன்னசத்திரம் கட்டியிருப்பான், பசுமடம் வச்சிருந்திருப்பான், அவன் புள்ள இன்னைக்கு பாலுக்கு கெஞ்சிட்டு உட்காந்து. இறைவன் சோதனை செய்வான், அந்த சோதனையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த சோதனையிலும் இறைவனை நாம் நினைத்திருக்க வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலுக்கு போய்த்தான் தீர்வேனா போய்த்தான் தீரணும். கஷ்டம் வந்தாலும் சரி, சம்பந்தபுரமே வந்தாலும் சரிதான், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு கோயில் போயிட்டு தான் வரும். ஆனா நம்ம அப்படி இல்லை, சரி நாளைக்கு போய்க்கலாம்னு நினைக்கிறோம், அப்ப இன்னும் ஒரு 10 பிறவி உண்டுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால தப்பு இல்லை. அதனால என்ன அர்த்தம்னா, இன்னொரு 10 பிறவி பிறந்து மறுபடியும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அத சாமி தான் நம்மள பிறகுதான் நமக்கு முட்டி கிடைக்கும். அதனால நீங்க பிறவிக்கு தான் நமக்கு முக்கியம். பிறவி நீக்கணும்னா ஒழுங்கா கும்பிடணும், பிறவி வேணும்னா எப்படி வேணாலும் கும்பிடலாம், தப்பே கிடையாது. தாமே தரும்பவரை தம் வலியினால் கருதலாமே, இவரார் அதற்கு தம் வலியினால் கருதலாம் என்றால், நான் என்னுடைய வலிமையினால் இறையருள் தருகின்ற நன்மை அனைத்தையும் பெறுவேன் என்று சொன்னான். இறைவனுடைய சிவப்பேற்றை பெறுவேன் என்று சொன்னான். அப்படித்தானே இருக்கு அறக்கர் ரூபம் பூரா, அவ்வளவுதானே. எங்களால் முடியும். இறைவிடத்திலே வந்து அருள் பெற்றார்கள், தவம் செய்தார்கள். கந்தர்கள் இவன்பா படிக்கிறோம், அந்த கந்தனுடைய வரலாற்றில் இருக்கிற 3 அரக்கர்களும் ஆதானவன் கண்மம் ஆகியக்கூடிய 3 அரக்கர்களும் இறைவனை வழிபட்டார்கள். இறைவனுடைய அருள் கிடைத்தது, அருள் கிடைத்த பிறகு மாறிப்போனார்கள். நீ அதுதான் இப்ப நீங்க பண்ண, அருள் கிடைத்த பிறகு மாறக்கூடாது என்பதுதான் உயிர் விளக்கம். இப்ப 3 பேரும் நல்லா சாமியை கும்பிட்டு தானே முழுமையான அறிவு விட்டாங்க. யாரு என்னை கொல்லப்படாது, அது கொல்லப்படாது, இது கொல்லப்படாது, எல்லாம் சாவுக்கே கேட்டான் எல்லா பேரும். இதை யாரும் கொல்லப்படாது, அவனுக்கு பயம், சாவுன்னா பயம். நான் அதான் சொல்லுவேன், நல்லவேளை ஆண்டவன் நமக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு தெரிய வச்சு, டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. சொன்ன உங்களுக்கு என்னைக்கு தேதி, இறந்த தேதி மாத்திரம் ஆண்டவன் நமக்கு சொல்லிட்டான்னு வச்சுங்க, பேங்க் காரன் கூட லோன் தரமாட்டான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே. அருக்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று உண்மை விளக்க என்கின்ற ஞான சாஸ்திரத்தில் 43வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய முயலுகிறேன். உண்மை விளக்க என்ற இந்த நூல் 53 பாடல்களை உடையது. அது பதி பசு பாகம் முப்பொருளையும் தெளிவாக சொல்லுவது. பசு என்பது ஆணவம் கண்ணம் ஆகிய மலங்களோடு கூடியிருப்பதனாலே அதுக்கு பசு என்று பெயர். மலங்களோடு சேராமல் இருப்பதனாலே கடவுளுக்கு பதி என்று பெயர். மலங்களோடு சேராமல் இருக்கின்ற பதியோடு பசு சேர வேணுமானால் மலம் போனால் அந்த பதியோடு சேரலாம். மலம் போகின்ற வரையிலும் பதியோடு பசு சேர முடியாது. சுத்தமா இருக்கிறவனோட சுத்தம் இல்லாதவன் சேர முடியாது. சுத்தமா இருக்கிறவனோட சேரணும்னா இவன் சுத்தமா இருந்தா தான் சேர முடியும். நல்ல செலவு வஸ்திரம் நாகரிகமா லட்சணமா அழகா ஒருத்தர் இருக்கிறான்னா பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல சுத்தமா இருக்கிறவன் தான் உட்கார முடியும். அசுத்தமா இருக்கிறவன் போய் உட்கார இவனும் பூசுவான், அவன் இவனை தள்ளிட்டு போய் உட்கார்ந்துருவான். இவன் பக்கத்துல வந்தானே அவன் தூர போயிடுவான். கடவுள் சுத்தம், நம்ம அதுக்கு நேர் மாறு அவ்வளவுதான். கடவுள் சுத்தம், ஆன்மா அசுத்தம். ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்து நம்ம கூட அது ஒரு பெரிய சிறப்பு தான். அசுத்தமாயுள்ள ஆன்மா சுத்தமாகிய சிவத்தோடு சேருவதற்கு அசுத்தமாயிருக்கிற மலம் போகவும். அப்படி அந்த ஆன்மாவில் இருக்கிற மலம் போவதற்கு வழியும் சிவனை வகுத்து வைத்திருக்கிறார். அதான் சைவத்தில் உள்ள தனிச்சிறப்பு. முன்மமல அறுவித்து முதலாய முதல்வன்றான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாயகிரியை ஏற்றுவித்த என்பது திருவாசகம். அதனால எதனால ஆன்மா அசுத்தமா போச்சுன்னா மலத்தோடு சேர்ந்ததுனால அசுத்தமா போச்சு. ஆணவங்கண்ணமாய் ஆகிய மலத்தோடு சேர்ந்ததுனால ஆன்மா அசுத்தமா போச்சு. அதை கழுவவே முடியாதா? கழுவிடலாம், கழுவிடலாம். அதை யாரு கழுவா? அவதான் கழுவுவா. அவ கழுவுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அவளை வந்திப்பது, வாழ்த்துவது. அதுக்கு மந்திரம் தான் அஞ்சல். மலங்களை போக்குவது எது வந்து கேட்டால் அஞ்சல். ஆன்மாவை சுத்தப்படுத்துவது எது வந்து கேட்டால் அஞ்சல். சிவனிடத்தில் உண்டி சேர்ப்பது எது வந்து கேட்டால் அஞ்சல். அதனாலதான் அந்த அஞ்சலத்தை பதிகம்னு ஒன்னு பாடி இருக்கிறாரு ஞானசம்பந்தர். நமச்சிவாய பதிகம்னு ஒன்னு பாடி இருக்கிறாரு அப்பர் சுவாமி. நமச்சிவாய பதிகம், சுந்தர நமச்சிவாய பதிகம். திருவாசகம் முதல்ல எடுத்த விடுப்பிலேயே நமச்சிவாய வாழ்வுன்னு. அதனால அந்த அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிப்பவர்களுக்கு மலம் போகும். அப்படி விதிப்படி உச்சரிக்காதவர்களுக்கு மலம் போகாது. அதனால அந்த அஞ்சலத்தை உச்சரிக்கிற முறைமையே இந்த பாடலிலே இந்த ஆசிரியராகிய திருவதி மனவாசம் கடந்தார் இந்த பாடலிலே நமக்கு விளக்கி காட்டுகிறார். அஞ்சலத்து என்பது சூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாட்சரம், மகா பஞ்சாட்சரம் என்றெல்லாம் பல வகையாக உள்ளது. அப்படிப்பட்ட அந்த பல வகையாக இருக்கின்ற அந்த பஞ்சாட்சரங்களிலே பக்குவம் இல்லாதவர்களாய் இருப்பவர்களுக்கு உபதேசிக்கின்ற மந்திரம் முதலிலே சூல பஞ்சாட்சரம். கொஞ்சம் பக்குவம் வந்தவர்களுக்கு உபதேசிப்பது சூக்கும பஞ்சாட்சரம். அதற்கு மேலும் பக்குவம் உள்ளவர்களுக்கு உபதேசிக்கிறது அதிசூக்கும பஞ்சாட்சரம். அப்படி பஞ்சாட்சரம் உபதேசம் பெறுவதற்கு அந்தந்த ஆன்மாவுக்கு தகுதி பொறுத்து ஆச்சாரியன் உபதேசிப்பார். சமய நீச்சையிலே முதல்ல உபதேசிக்கிற மந்திரம் சூல பஞ்சாட்சரம். சூல பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க அவனுக்கு பக்குவம் வந்த ஒரு பாடு சூக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்றோம். பெரிய முறை, பெரிய முறை. அதை அறிந்த செய்வர்களே இல்லை. அத சொல்ல போனா இப்ப அப்படி அந்த செய்வர்களே இல்லை. ஆச்சாரியர்களிலும் இல்லை, மாணவர்களிலும் இல்லை. அதனாலே இந்த அஞ்சலத்தில் சூலபஞ்சாச்சரத்தில் நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம். நகாரம் மகாரம் சிகார வகாரம் யகாரம் இந்த அஞ்சலத்தும் வரிசையாக வரும். நம சிவாய என்று வரும். நகாரம் மகாரம், சிகாரம் வகாரம் யகாரம். இந்த அஞ்செழுத்து அஞ்சு பொருளை உடையது, அஞ்சு பொருளை உடையது. அது அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்பார் சுந்தரர். அஞ்சு பதம் என்றால் அஞ்சு வகையான பொருள்களை உடையது. அது சிகாரம் சிவம், வகாரம் அருள், யகாரம் உயிர், நகாரம் சிரோதானம், மகாரம் மலம். இப்படி அஞ்சு அஞ்சு வகையாக உள்ளபடியினாலே சூலவஞ்சாச்சரத்திலே முதலிலே சொல்லப்படுவது நகாரம் முதலாக உச்சரிப்பது. அப்படி நகாரம் முதலாக உச்சரித்தால் ஆணவ மலம் போகாது. நகாரம் முதலாக உச்சரித்தால் ஆணவ மலம் போகாது. அப்படி மனம் போக வேணுமானால் சிகாரம் முதலாக உச்சரிக்கவும், சிகாரம் முதலாக உச்சரித்தல். அந்த ஒரு வித்தியாசத்தை, இந்த மந்திரத்துக்கும் அந்த மந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மாணிக்கவாசகர் திருவாதத்துல ரொம்ப தெளிவா சொன்னார். மாணிக்கவாசகர் ரொம்ப தெளிவானார், அதனால நல்ல தெளிவா சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த தூலபஞ்சாத்திரை சொல்லும் போது நமச்சிவாயன்னு பொதுவா சொல்லிவிடுறாரு. போற்றியோ நமச்சிவாய, போற்றியோ நமச்சிவாய என்றெல்லாம் சொல்லு. நமச்சிவாய என்று உன்னடி மணியா என்றெல்லாம் இப்படி நமச்சிவாய மந்திரத்தை பற்றிய ஒரு பெருமை சொல்லுகிறாரா? சூலவன் சூக்க வஞ்சாச்சரத்தை சொல்லும் போது தவம் செய்தேன் அதனால சிவாய நம என பெற்றேன். நமச்சிவாயத்தை சொல்லும் போது ஒரு பொதுவான முறையில சொல்லிவிட்டு, சூக்க வஞ்சாச்சரத்தை சொல்லும் போது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். பஞ்சாச்சரம் சூலவஞ்சாச்சரம் சொல்லும் போது பொதுவாக சொல்லுகிறார் நமச்சிவாய வாழ்க, போற்றியோ நமச்சிவாய, நமச்சிவாய என்று உன்னடிமணியா பேயனாயில் சித்திரா பத்து. இதுல எல்லாம் நமச்சிவாயத்தை பொதுவாக சொல்லிவிட்டு சிவாயனமோன்னு சொல்லும் போது என்னமா சொல்றாருன்னா, ஓ நானே தவம் செய்தேன் அதனாலே சிவாயனமா என பெற்றேன். ஓ நானே ஆச்சரியம் ஆச்சரியம், பஞ்சாச்சரம் உபதேசம் கிடைக்கிறது சாதாரணமா? நல்ல ஆச்சாரியன் மூலமாக பஞ்சாச்சர உபதேசம் கிடைச்சிருச்சுன்னா மாணிக்கம் தான், அது பெற்றது மாணிக்கம், சொன்னதும் மாணிக்கம் தான், என்ன சந்தேகமே கிடையாது. அந்த அமைப்பு அமையறது சாமானியமா இல்லை. அந்த மாதிரி ஆச்சாரியனும் அந்த மாதிரி செய்யணும். மாணிக்கவாசகர் இப்படி கிடைச்சது, நல்ல ஆச்சாரியன் கிடைச்சால் நல்ல சீடராக இவர் அமைந்தார். அதனாலதான் ஓ அத நானேயோங்கிறது, நானேயோங்கிறத ஓங்கிறத முன்னாடி ஓ நானே, அப்படி ஓ நானே ஓ ஆச்சரியம். இப்ப எனக்கு எதிர்பாராத ஒரு லாபம் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ஏழை பத்தாயிரம் ரூபா இந்த சொற்பொழிவு கொடுப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சொற்பொழிவு பண்றனா திடீர்னு லட்சம் ரூபாய் கொடுக்க, ஓ அப்படியா எனக்கு லட்சம் ரூபாயா என்று சொல்லுவது போல, பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்க, பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாகன்னு இன்னொருத்தர் சொல்லி இருந்தார், ராதா பட்டேல போய் சொற்பொழிவு பண்ணுங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாக அப்படின்னு, நானும் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பாகன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியா கொடுக்கும் போது ஒரு லட்சத்தை கொடுத்தி வச்சுக்கோ, எனக்கு என்னமா இருக்கு, அடே அப்பா போ சொல்லுபடியா இருக்குமா இருக்காத, அப்படியா லட்சம் ரூபாய் பரவாயில்ல கொடுங்க, ஆச்சரியமான சொல்லு வந்து விடும், ஆச்சரியமான சொல்லு வந்து ஓ நானே தவம் செய்தேன், ஓ நானே தவம் செய்தேன் சிவாயனம் என்ன. அதுக்கு மேலேயும் அந்த பஞ்சாச்சரத்தினுடைய பெருமை, தேனாய் அந்த பஞ்சாச்சரத்தை உச்சரிப்பதனாலே தேனாய் இன்ன முதமாய் சித்திக்கிஞ்ச விவரமான் தானே வந்து எனது உடம்பு வந்து அடியேற்க அருள் செய்தார். அந்த தூக்கு பஞ்சாச்சரத்தினுடைய பெருமை அப்படி சொல்றாரு. மா அப்பர் சுவாமி என்ன பண்ணினாரு, திருவாயு ஒலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புரிகிறார். அந்த பஞ்சாச்சர தூக்கு பஞ்சாச்சரத்துடைய சிறப்பை எப்படி எல்லாம் சொல்லுகிறாரு பாருங்க, நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சிவகதி எதுல கேக்குறாரு, சிவாய நம்மனு சொல்லி திருநீர் பூசுற குருசாமி சிவகதி இல்ல, அவர் இல்லன்னு சொல்ல முடியுமா? நீதான் சொல்லி வச்சிருக்க ஆகமத்துல சிவாய நம்மனு சொல்லி பூஜை, உனக்கு முக்கியத்தாரு நீதான் சொல்லி வச்சிருக்க, நான் அப்படித்தான் பூஜை கொடு அவ்வளவு பிடிச்சுக்கிட்டாரு. திருவாய் ஒலிய அதுக்கு அந்த பஞ்சாச்சரம் சொல்றதுக்கு தூக்கு பஞ்சாச்சரம் சொல்லுகிற வாய என்ன சொல்றாரு, திருவாய் ஒலி சொல்லாத வாயெல்லாம் விருவாய், சொல்லாத வாயெல்லாம் சும்மா சோறு திங்கிற வாய். நம்ம வாய் பஞ்சாச்சரம் சொல்லிட்டு சோறு திங்கும், சோறு திங்கும் போதும் பஞ்சாச்சரம் சொல்லுது உண்டா இல்லையா? இந்த பாக்கியம் எந்த ஜென்மத்துக்கு கிடைக்கப்பா பாப்பா பாப்பா விருவாய சப்பரான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாவ அப்பாவிகள் இவத்துக்காகவே ருஷிதான் பாக்குறான், நாவினால ருஷிதான் பாக்குறான். நாவினால எதை சொல்ல போனோம், நாக்கை கொண்டரன் நாமும் நவீகிறோம். அதனால சூக்கு வஞ்சாச்சரம் அவ்வளவு சிறப்புடையது என்பதை சொல்லி அந்த சூக்கு வஞ்சாச்சரத்தை ஓதினால் மலம் போகும், தூலவஞ்சாச்சரத்தை ஓதினால் மலம் போகாது. ஆகையால் தூலவஞ்சாச்சரம் இம்மை வாழ்வை தரும், சூக்கு வஞ்சாச்சரம் முத்தியை தரும். தூலவஞ்சாச்சரம் இம்மை வாழ்வை தரும், சூக்கு வஞ்சாச்சரம் வீடு பெற்றை தரும். அதனாலே என்ன காரணம் என்றால், தூலவஞ்சாச்சரத்துல மலங்கள் முன்னே நிக்குது, மலங்கள் முன்னே, நகாரம் மகாரம் ரெண்டும் மலங்கள், அது திரவதான சக்தி, இது மலம் வழங்குதா, மலங்கள் முன்னே. சூக்கு வஞ்சாச்சரத்துல என்ன முன்னே நிக்குது, சிவம் முன்னே நிக்குது. சூக்கு வஞ்சாச்சரத்துல சிவம் முன்னே நிக்குது, எடுத்த உடனே சிவாய. தூலவஞ்சாச்சரத்துல மலம் முன்னணிக்குது, அகார மகாரம் முன்னணிக்குது, நம சிவா இது பின்னணிக்குது, இது பின்னே அது முன்னே. சூக்கு வஞ்சாச்சரத்துல அது முன்னே இது பின்னே, அதுக்கு மேலே ரகசிய வெளியில சொல்ல முடியாது. அதற்கு மேலே பஞ்சாச்சரம் இந்த நகாரம் மகாரம் இல்லாமலே உச்சரிக்கிற முறம், நகாரம் மகாரம் இல்லாமலே அஞ்செழுத்து உச்சரிக்கிற முறம் இருக்கு, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அது அது என்ன சொல்றது, அது அதனால அது இருதலை மாணிக்கம், இருதலை மாணிக்கம் உண்டு. நகாரம் மகாரம் இல்லாமலே அஞ்செழுத்து, நகாரம் மகாரம் இல்லாமலே அஞ்செழுத்து, அது வந்து நல்ல ஆச்சாரியன் மூலமா நல்ல மாணவனுக்கு உபதேசிக்கிற அது முத்தி பஞ்சாக்கரம். அந்த பஞ்சாக்கரத்துக்கு முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர். ஆகையினாலே அப்படி பஞ்சாச்சரத்தை உச்சரிக்கிற முறையே இந்த திருப்பாட்டில எப்படி சொல்லுகிறாருன்னா, ஆதி மலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாகா. ஆதி மலம் இரண்டும், ஆதியாகிய திரோதான சக்தியாய நகாரத்தையும் வந்து மலம் என்கின்ற மகாரத்தையும் ஆதியாய் ஓதினால், முதலாக வைத்து ஓதினால், ஆதி மலம் இரண்டு ஆதியாய் ஓதினால், ஆதியாகிய நகாரத்தையும் மலம் என்கின்ற மகாரத்தையும் இரண்டையும் முதன்மையாக வைத்து உச்சரித்தால், ஆதி மலம் இரண்டு ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாக, அது பிறவியை சேதிக்காது மும்மலமும் தீர்வாக. சேதிப்பது, சேதிப்பதுன்னா நீக்குவது, அதனால பிறவியை சேதிக்காது மும்மலமும் தீர்வாக, மலங்கள் போகாது. அதை திருவருட் பயன்லையும் சொன்னாரு இதே ஆசிரியர், திருவருட் பயன் இந்த ஆசிரியர், நம்முதலா ஓதில் அருள் நாடாது, நம் முதலா நம் மகார முதலாக நம்முதலா ஓதில் அருள் நாடாது, ஆதலினால் சிம்முதலா ஓது நீ செந்து, நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ செந்து. திருக்குறள் திருவருட் பயன், நம்முதலா ஓதில் அருள் நாடாது, அருள் நாடாது அருள் உன்னை பார்க்காது அருள் கிடைக்காது, நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ செந்து என்று இந்த ஆசிரியரே அது திருவர் பயன்ல சொன்னார். அதான் உமாவிஷன், ஆமா உமாவிஷம் சொன்னார் அந்த திருவர் பயன்ல. உமாவிஷம் இப்படி அந்த கருத்தை சொன்னார். இந்த ஆசிரியராகிய மனவாசகம் கடந்தார், ஆதி மலம் இரண்டு ஆதியாய் ஓதினால் சேதியாம் மும்மலமும் தீர்வாகா, ஐயாலும் மும்மலமும் தீராது பிறவியை சேதிக்காது. பின்ன என்ன செய்யறது என்று கேட்டியா, மாறி விதிப்படி ஓது, மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே, போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம், போதம் ஆகிய ஆன்மபோதத்தினாலே ஆன்ம அறிவினாலே மதித்தற்கு அரிதாகிய பேரின்பத்திலே நீ வாழலாம். சித்தறிவாலே மதிக்க முடியாததா இருக்கிற பேரின்பம், அவன் சொத்த மதிக்கவே முடியாது பாங்கிறாங்க அல்லவா, அளவில்லாத சொத்தை பார்த்து பெரிய வீட்டை பாக்குறான்னு வச்சுக்கோ, துரும் பங்களா பாக்குறா, மதிப்பே போட முடியாது, சொல்றோம் இல்லையா, மதிப்பே போட முடியாதுப்பா அவ்வளவு பெருசா இருக்குது என்று சொல்லுவது போல, பேரின்பத்தை நம்முடைய அறிவினாலே மதிக்க முடியுமா, முடியாது. நல்ல கவனமா கேட்கணும், பேரின்பத்தை நம்ம அறிவினாலே மதிக்க முடியுமா, நம்ம பெரிய சொத்தையே மதிக்க முடியாது பேரின்பத்தை மதிக்க முடியுமா, அதனாலே போதம் மதிப்பறிதாம், அதனால ஆன்ம அறிவினாலே மதிப்பதற்கு அரிதாக இருக்கின்ற இன்பத்தையே வாழலாம், எந்த இன்பத்தே பேரின்பத்தே வாழலாம். அதுக்கு நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா, மாறி விதிப்படி ஓத அஞ்சலி, மாறி முன்னால போடுறது பின்னால போடு, பின்னால போடுறது முன்னால போட்டு மாறி. ரொம்ப அழகா இருக்கு. சித்தாந்தம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன காரணம், சித்தாந்தம் சொல்லும் போதெல்லாம் சித்தாந்த நூலை சொல்லும் போது மற்ற நூலை சொல்றத விட ஆனந்தமா தெரியும். அது அந்த அருமை அறிந்த மக்கள் ரொம்ப குறைச்ச ஒரு கல்வியும் கேள்வியும் அதில் அதற்கு விஷயம் தெரிந்த மக்கள் குறைவான இடத்துலதான் அதிகபட்சம் சொல்ல முடியா இருக்கு. என்ன பண்றது, மாறி விதிப்படி ஓதஞ்செழுத்தேன். அதையால மாறி ஓதுதல், மாறி ஓதுதலாக ஆவது. அதையால சிகாரம் முதலாக சிகாரத்தை முன்னே வைத்து நகாரத்தை மகாரத்தை பின்னே வைத்து. இப்ப தூலபஞ்சாச்சரத்துல நகார மகாரம் முன்னே இருக்கு, அதை மாறி போட்டுக்கோ, இப்படி போட்டுக்கோ. மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே, விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. விதிப்படி என்பதுதான் அது. விதி என்கின்ற சொல்லு ரொம்ப வெயிட்டு உள்ளது. விதிங்கிற இந்த ரெண்டு எழுத்து இருக்குது பாருங்க, ரொம்ப வெயிட்டு உள்ளது, ரொம்ப வெயிட்டு உள்ளது. வெயிட்டுனா புரியுதா, அதுக்கு இருக்கிற பவர், அந்த சொல்லுக்கு பவர் அளவே இல்லை. அவன் தலை விதி தீர்ந்து வச்சா, அவன் தலையில அப்படி விதிச்சு விதிதான், விதிதான் விதிக்கு பரமாவுக்கு விதின்னு. விதி மாலறியா மலன் முதல்வா, விதி மாலறியா மலன் முதல், விதி பரமாவுக்கு விதின்னு வேறு, தலை விதிக்கு விதின்னு வேறு, ஆகம விதிக்கும் விதின்னு தான். பெரும்புலர் காலை மொழி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர் உண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புநல் விளக்குத்துவம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பு நீர் கட்டி போல்வர் கடவுள் வருட்டார். விதி என்ப முறைப்படி, ஆகம விதிப்படி முறைப்படி, தலை விதிப்படி. அந்த விதிக்கிற சொல்லுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலே விதிப்படி ஓது. என்ன விதிப்படி, ஆச்சாரியன் உனக்கு உபதேசித்த விதிப்படி, ஆகம விதிப்படி, இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட முறைப்படி ஓது அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்தையும் விதிப்படி மாறி விதிப்படி ஓது, மாறி விதிப்படி ஓது. அது ஊனக்கண் பாச உணராப்பதிய ஞானக்கண்ணினை சிந்தனாடி உராத்துணை சேர்த்தன பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தை என்பது கூட சிவஞான போதும். விதி அங்கேயும் விதியே அந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். ஆகையினாலே இப்படி ஆதி மலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியாம் உம்மலமும் தீர்வாக. நீ வாழ்வது எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால், கடவுளை அடைவதற்காக, மலம் தீர்வதற்காக, குற்றம் போவதற்காக, குற்றமில்லாத பொருளை சேர்வதற்காக, குற்றம் போவதற்காக, குற்றமில்லாத பொருளை சேருவதற்காக. அதான் மாணிக்கவாசர் செடுக்கமல திரளனன் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். அவங்க எல்லாம் குற்றம் இல்லாதவங்க கூட வந்துட்டாங்க. நான் குற்றமுள்ளவே நின்று விட்டு பழுத்த செடுக்கமல திரளனன் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். யான் பாவியன் புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லாக்கல்வி ஞானமில அழுக்கு மனத்து அடியேன் உடையாயும் நடக்கிறது. குற்றமில்லாத பரமஞானிகள் உன்னோடு வந்து விட்டார்கள். அவர்தான் பழுத்த மன தெரியார். குற்றம் உள்ளவனாகிய சிறியன் கடையே இங்கே நின்று விட்டேன், உன்னோடு வந்து விட்டார்கள், நான் நின்று விட்டேன். அது காரணம் அவங்கள்ட்ட குற்றம் இல்லை, எனக்கு குற்றம் இல்லை என்று சொல்கிறார். ஆகையினாலே ஆன்மாவுக்கு உள்ள குற்றம் என்னவென்று கேட்டால், ஆணவன் கண்ணன் ஆகியாகிய மலங்கள். அந்த மலங்கள் தீர்வதற்கு வழி எது என்று கேட்டால், பஞ்சாட்சரத்தை ஊதுதலே. பஞ்சாட்சரத்தை வீடு வரப்ப அறுத்து மெச்சினர் பீடை எடுப்பன பின்ன நாடுகளும் ஆடு கொடுப்பன மண்ணுமாரடா ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே என்பது சம்பந்தர வியாபாரம். அதனாலே அஞ்செழுத்த விட்ட வழியே கிடையாது. அஞ்செழுத்தினாலதான் ஆன்மா சிவத்தோடு சேர முடியும். அதை பத்தி நம்முடைய நூல்களிலே சொல்லியிருக்கிறது அளவே இல்லை, அளவே இல்லை. அது நம்ம சூத சங்கீதின்னு ஒரு நூல் சொல்லுது, இந்த அஞ்செழுத்த ஒரு நூறு கோடி ஆண்டு விரிப்பெனு விரிக்கலாம். உரைத்த அஞ்செழுத்தின் வீறு, வீறுனா பெருமை, அஞ்செழுத்தினுடைய பெருமை, வீறுனா பெருமை. உரைத்த அஞ்செழுத்தின் வீறு இங்கு ஒரு நூறு கோடி ஆண்டு விரிக்கணும் விரிக்கலாம். அஞ்செழுத்தினுடைய பெருமையே நூறு கோடி வருஷம் சொன்னா கூட சொல்லி முடியாதாம். அப்படின்னா நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருப்போம் அஞ்செழுத்தினுடைய பெருமையே. ஒரு நூறு கோடி ஆண்டு விரிப்பினு விரிக்கலாக, ஆயினும் விவரர் போற்றி சுருக்கமாய் உரைப்பாம். முன்னை துகளது குடிலையோடு இருக்குமாறு எழுத்தாயிரில் இறைவன் அஞ்செழுத்து மன்னோ என்பது சூதசிங்கர். அதனாலே பஞ்சாட்சரம் ஒருவனுக்கு கிடைத்து விட்டதானால் அவனுக்கு சிவன் கிடைத்து விட்டான். பஞ்சாட்சரம் கிடைத்து விட்டால் சிவன் கிடைத்து விட்டான். பஞ்சாட்சரம் வேறு, சிவன் வேறல்ல. அது இந்த நூலிலே சொல்றார், பஞ்சாட்சரம் வேறு, சிவன் வேறல்ல. ஆடும்படிகள் ஆடும்படிகள் அப்பனே அஞ்செழுத்தம் கூடும் மகரம் உதரம் வலதூர் சகரம் பகரும் முகம் முடிய வாப்பாறு என்பது அந்த தூல பஞ்சாட்சர சொல்றாரு. அதாவது சேர்க்கின் துடிசகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கு அகரம் அவயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி முயலகனால் தங்கு மகரவதுதார் என்பது சூக்கு பஞ்சாட்சரத்தையும் சொல்றாரு. சூக்கு பஞ்சாட்சரத்தையும் சொல்றாரு, தூல பஞ்சாட்சரத்தையும் சொல்றாரு. பஞ்சாட்சரமே சிவபெருமானுடைய வடிவம், பஞ்சாட்சரமே சிவபெருமானுடைய வடிவம். பஞ்சாட்சரம் சிவனும் பேதமே கிடையாது. சந்தனம் யாரு? இவர்தான். சந்தனத்துக்கு இவருக்கு ஏதாவது பேதம் உண்டா? சந்தனம்னா இவருதான், இவர்தான் சந்தனம். சந்தனம்னா இவரு, இவர்தான் சந்தனம். நல்லா புரியுதா? அதனால பஞ்சாட்சரம் சிவனே, சிவனே பஞ்சாட்சரம். வேத மந்திர சுரூபா நமோ நம. அதனாலே அப்படி ஆதி மலையரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாக போதம் மதிப்பரிதா இன்பத்தை வாழலா மாறி விதிப்படியோது அஞ்செழுத்துமே என்பது இந்த 43வது பாடல். அதற்கு மேல 44வது பாடல்ல அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை சொல்றார். அந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்டது என்றால் எல்லாமே அஞ்செழுத்துங்கிறார். எல்லாமே அஞ்செழுத்து. அஞ்செழுத்துல எல்லாமே இருக்கு. அஞ்செழுத்துல எல்லாமே இருக்கு. உலகம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, கடவுள் இருக்கிறது. உலகம் எத்தனை வகைப்பட்டது? மூன்று வகைப்பட்டது. கடவுள், உயிர்கள், உலகம். இவ்வளவுதானே? இவ்வளவுதான் உலகமே. கடவுள், உயிர்கள், உலகம் மூணு தானப்பா. உயிர்களை உலகத்துல விட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்க, மேல மேய்ச்சிக்கிட்டு இருக்க, தெரியாம இருந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்க. இந்த மூணும் எதுல இருக்குது? பஞ்சாட்சரத்தில் இருக்கு. நகார மகார இரண்டும் உலகம், யகாரம் உயிர்கள், சிகார வகாரம் கடவுள். சிகாரமும் வகாரமும் கடவுள், யகாரம் உயிர்கள், யகாரம் உயிர்கள், நகார மகாரம் உலகம் மூணு தான். அதனால பஞ்சாட்சரத்தில் எல்லாம் இருக்குது. பதி, பசு, பாசம் மூணு. சிகாரவகாரம் பதி, சிகாரவகாரம் பதி, யகாரம் பசு, நகாரம் அகாரம் பாசம். பதி, பசு, பாசம். இப்படி இப்படி இந்த சூக்குபஞ்சாட்சரத்தை சொன்னா வரிசையா வரும். பதி, பசு, பாசம். புரியுதா? சிவாய நம்மனு சொன்னோம்னு வச்சுக்க. பதி, பசு, பதி, பசு, பாசம் எனப்பகர் மூங்கில் பதியினை போர் பசு பாசம் அநாதி திருமந்தம். மூணு நித்திய பொருள் சொல்றது. நித்திய பொருள் மூன்று அழியாதது. மூன்று அழியாது. பாசமும் அழியாது, பசுவும் அழியாது, பதியும் அழியாது. இந்த மூணு எதுல இருக்குது? பஞ்சாட்சரத்தில். சிகார விகாரம் பதி, யகாரம் பசு, நகாரம் மகாரம் பாசம். விளங்குதா? இந்த பாசத்துக்கும் பதிக்கும் நடுவில் இது இருக்குது, பசு இருக்கு. நடுவில் இருந்தாலும் இங்கிட்டு பாக்குறது இல்ல, அங்கிட்டு தான் பாக்கு. ஒரு அதிசயம். இந்த பக்கம் திருட இருக்கிறானா, இந்த பக்கம் நல்லவன் இருக்கிறானா, நடுவில் இது நிக்குது. இது எங்க பாக்குது? திருடன் பக்கம் தான் சேர்ந்துருக்கு. நல்லவன் பக்கம் திரும்பி பாக்கல. இது இத்தை வயது ஏதும் பழக்கம் இல்லாத வெற்று இருக்கு வீடு மகேனாரு. திருவர் பயன்லதான் இத்தை வரை இருந்து எத்தனையோ கூடி காலமா இந்த ஆன்மா சிவனோடவே இருந்து கூட கொஞ்சம் கூட பழக்கம் வச்சுக்காம இருக்கிற இந்த உயிருக்கு உயிர் வெற்று உயிரா போச்சு. ஒண்ணும் இல்லாம போச்சு, வெற்று உயிரா போச்சு, வெத்தாளா போயிட்டான். இத்தை வரை இயந்தோம் எவ்வளவு காலம் கூடி இருக்கு தெரியுமா? உயிர் சிவனோட எவ்வளவு காலம் கூடி இருக்கு தெரியுமா? 10 வருஷமா, 5 வருஷமா? ஐயோ சொல்லி முடியுமா? காலம் அளவிட்டு சொல்ல முடியுமா? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதத்தான் அந்த ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. மாவிஷம் இத்தை வரை, இத்தை வரைங்கிறதுனால எத்தனையோ காலம் என்று பொருள். இத்தை வரை என்போம் ஏதும் பழக்கம், ஏதும்னா கொஞ்சம் கூட பழக்கம் வச்சுக்காம. ஐயோ ஏதும் பழக்கம் இல்ல, வெற்று இருக்கு, வீடு மிகை. வீடு ஆகிய ஒரு காலத்துல சிவனே வந்து வீடு கொடுத்தா கூட அந்த வீடு இதுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா பழக்கம் இல்ல, அந்த வீட்டை பத்தியே கேட்டது இல்லைன்னா அது பெருசாவே தெரியாது. வெற்று இருக்கு, வீடு மிகை. ஆகையினாலே இப்படி அஞ்செழுத்தானது எப்படிப்பட்டது என்றால் முப்பொருளையும் தன்னுள்ளே அடக்கி இருப்பது. முப்பொருளையும் தன்னுள்ளே அடக்கி இருப்பது. அதுக்கு மேலே நூல்களிலே சொல்லப்படுவது எது வந்து கேட்டால் இந்த பதிப்பு சுபாசத்தை தாஞ்சு. பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி, பசு, பாசம் தெரித்தல் என்பது சிவபிரகாசம். அதனாலே அப்படி இந்த ஆகமம் இருக்குவாரு. சிவாகமம், சிவாகமம் எதை சொல்லுகிறது என்றால் இந்த பதி பசுவாசத்துக்கு பதி பசுவாசத்துக்கு ஆ என்பது பசு, கா என்பது பதி, மா என்பது மலம். ஆ என்பது பசு, கா என்பது பதி, மா என்பது மலம். இந்த முப்பொருளையும் உணர்த்துவதுதான் ஆகமம். பதிவு சுபாசத்தை உணர்த்துவதுதான் ஆகமம். ஆகமத்தினுடைய சிறப்பு அதுதான். மூணு எழுத்துட்ட ஆகம இன்னும் வந்து அதையால அது துணையாக முற்றாக வரும். ஆகமம் தான் பேர். ஆகமாம் ஆகி நின்று, ஆகமாம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்வ என்று வருது அல்லவா. அதனால ஆகமம் என்ற சொல்லுக்கு பதி பசு பாசம் மூன்றையும் உணர்த்துகின்ற நூல், வீட்டு நூல்னு வருது. ஆகமத்துக்கு வீட்டு நூல்னே இது. அதனாலதான் இந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு, அஞ்சலுத்தே ஆகமமும் எடுத்துல அஞ்சலுத்தே ஆகம் ஆகமமா அஞ்சலுத்து தான். 28 ஆகமமா அஞ்சலுத்துனுடைய விரிவு. 28 ஆகமத்துல எவ்வளவு எழுத்துருக்கும், எத்தனை எழுத்துருக்கு, லட்சம் இருக்கும். அத்தனை எழுத்துக்களும் இந்த அஞ்சலுத்தினுடைய விரிவுன்னாரு. அஞ்சலுத்தினுடைய விரிவு எத்தனை காணி பாய் இருந்த ஒரு காவிரியினாலே, ஒரு காவிரியினாலே எத்தனை கோடி காணி பாயுது, 10 காணி 5 காணியா பாயுது, எத்தனை கோடி காணி பாயுது. அதுபோல இந்த அஞ்சலுத்து தான் 28 ஆகமமாகவும் இருக்கிறது. ஆகமம் பதிவு சுபாசத்தை உணர்த்துதா இந்த அது விரிவாக சொல்லுது. இது தொகுத்து சொல்லுது, பஞ்சாட்சரம் தொகுத்து சொல்லுது, அது விரிவாக சொல்லுது. அதனாலே அஞ்சலுத்தே ஆகமமும் முப்பொருளுத்த சிவாகமும் முழுவதும். அதனால அஞ்சலுத்தினுடைய விரிவு தான் அந்த 28 ஆகமும். பதியினுடைய லட்சணத்தை சொல்லி, பதியினுடைய லட்சணத்தை சொல்லி, பதியை வணங்குகின்ற முறையை சொல்லி, பதி தருகின்ற பயனை சொல்லி, பதியினுடைய லட்சணத்தை சொல்லி, பதியை வணங்குகின்ற பயனை சொல்லி, முறையை சொல்லி, பதி தருகின்ற பயனை சொல்லி, அதுக்கு மேலே பசுவினுடைய லட்சணத்தை சொல்லி, பசுவினுடைய லட்சணத்தை சொல்லி, பசு இருக்கின்ற சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த குறையெல்லாம் சொல்லி, நீ பதியை சேர்ந்து கொள்ளு, பதிய வணங்கு, பதிய வணங்கினால் நீ பதியாவாய் என்று சொல்லி பதியை ஈடுபடுத்துதல். அதுக்கு மேல பாசத்தினுடைய லட்சணத்தை சொல்லி, பாசம் என்ன இப்படி எல்லாம் மோசம் பண்ணுதுன்னு இந்த பதிக்கு பசுவுக்கு புத்தி சொல்லி, பசுவுக்கு புத்தியை சொல்லி பதியோடு சேர்த்து வைக்கிறது ஆகும். பதியோடு மோசக்காரனோட நீ சேர்ந்துகிட்டு ரொம்ப சொந்தக்காரன் நடிச்சுட்டாரு. உனக்கு நான் என்ன சொல்றது, என்ன சொல்றது, வாழ்கின்றாய் வாழாத வலிவிடப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் காப்பான. பதி பத்து பார்த்தோம் இந்த பாட்டு, நீ மோசம் பண்றவனோட சேர்ந்துகிட்டு இருக்க, நல்ல மனசோட சேரல. நீ சேர்ந்துகிட்டு அலையும் போதே எனக்கு தெரியுமாடா நீ உருப்படி ஆக மாட்டா. அவனோட சேர்ந்துகிட்டு அலையும் போதே எனக்கு தெரியும் நீ உருப்படி ஆக மாட்டா, கேட்டு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமற் காப்பானை ஏத்தாதே, பதியை ஏத்தாதே, ஆளாமற் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு. எவன் கேடு செய்வானோ அவனோட சேர்ந்துகிட்டு அலையில சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலம் வீழ்கின்றாய். இந்த பாட்டு அப்படி இருக்குது இல்லையா, வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ளது. சூடு சுரணையான பாட்டு திருவாசக, சூடு சுரணையா சொல்லு, நல்ல சூடு. இது மாதிரி வேற எங்க இப்படி பாட்டை பார்க்க முடியாது இருக்கு. ஆனா இது மாதிரி சூடு கெட்டு போவ ஜாக்கிரத, நீ உருப்படியா வாழல, நீ வாழ்கிறவன் நினைச்சுக்கிட்டு அலையிற, நீ வாழல. அதனாலே பாசத்தோடு சேர்ந்தால் வாழ மாட்டாய், பதியோடு சேர்ந்தால் வாழ்வாய். அந்த பதி பசுவாத லட்சணங்களை நன்றாக விளக்கி அந்த பதியினுடைய பெருமையும் பசுவினுடைய சிறுமையும் பாசத்தினுடைய மோசத்தையும் சொல்வது ஆகமம். அதனாலதான் அஞ்சலுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும். அதனால் அண்ணல் ஆகிய சிவருமானுடைய வேதம் இருக்கிறதே ஆகமத்தை சொல்லி அப்புறம் வேதத்தை சொல்றாரு. வேதம் இருக்கிறது அது அந்த அஞ்செழுத்து ஆகமத்தோடு, ஆகமத்தில அஞ்செழுத்து மிகவும் தொடர்புடையதனால, அஞ்செழுத்து ஆகமத்தில மிகவும் தொடர்புடையதனால அஞ்செழுத்தே ஆகமம்னு உருவாக்கி புடைச்சார். நல்லா புரியுதுங்களா, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்றாரு போல அஞ்செழுத்தே ஆகமம், ஆகமத்தையும் அஞ்செழுத்தையும் உருவாக்கி தர புனைச்சு விட்டாரு. இதுல வருதா புரியுது, அதுல அஞ்செழுத்தே ஆகமம். ஆகமத்துக்கும் அஞ்சலுக்கும் அவ்வளவு தொடரும், அவ்வளவு தொடரும். வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் கொஞ்சம் பழகும். அதத்தான் அண்ணல் அருமறைன்னு தனியா அங்கிட்டு சொன்னார். அண்ணல் ஜெயகுருமான செய்த வேதம், வேதத்துல நடுவுல இருக்குது அஞ்சல், வேதத்தினுடைய நடுவுல இருக்கு, வேதத்துல நடுவுல, வேத நடுவா இருக்கிற வேதம் யஜுர்வேதம், வேதத்துல நடுவேதம் யஜுர் இருக்கு, யஜு சாமம் மூன்று கையால அதர்வனம் தொகுப்பு. அதனால வேதத்தை வேத திரையின்னு சொல்றது, வேத திரையி என்று சொல்லு, மூன்றுதான் திரையின்னா மூணு தானே. அதனாலே இந்த மூன்று வேதங்களிலே நடுவில் இருப்பது எது என்று கேட்டால் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்தில் நடுவில் இருப்பது எது என்று கேட்டால் ஸ்ரீ ருத்ரம். ருத்ரத்தினுடைய நடுவில் இருப்பது எது என்று கேட்டால் பஞ்சாட்சரம். அதனாலதான் அஞ்சலத்தை ஆகமும் அண்ணல் அருமறையும் வேதத்துல இப்படி தேடிக்கிட்டு போகணும். வேதத்துல வேதத்தை நடுவில் இருக்குது, ஆகமத்துல பல இடங்கள்ல நிறைய இருக்கிறது. அதனால அண்ணல் அருமறையும் அருமறை என்கின்ற அருமையாகிய வேதமும் அஞ்சலத்தை ஆதி புராணம் அனைத்தும் ஆதியாகிய சௌருமானுடைய புராணங்கள் அனைத்தும் அஞ்சலத்து புராணங்களில் சொல்லப்படுவதெல்லாம் பதிய சொல்லுகுது, பசுவை சொல்லுது, பாசத்தை சொல்லுது. புராணங்களில் சொல்லப்படுவதெல்லாம் பதிவு சுவாசத்தை தான் சொல்லுது. உயிர்கள் உயிர்கள் விடுகின்ற துன்பங்கள், அதற்கு மேலே அந்த உயிருக்கு அருள் செய்கின்ற இறைவனுடைய கருணை, சிவருமான் இப்படி இன்னாருக்கு இன்ன தளத்துல இந்த மாதிரி அருளை செய்தா, இந்த மாதிரி சாபத்தை நினைப்பிக்கனா, இந்த மாதிரி பாபத்தை நினைக்கிறா, இந்த மாதிரி அருளை பண்ணினா, இந்த மாதிரி அவருக்கு நோய் நீங்கி, இந்த மாதிரி புத்திரப்பேர் கிடைச்சது என்று சொல்லுகிற புராண வரலாறுகள் ஆதி புராணம் அனைத்து அஞ்சலத்து. அப்ப அங்க பதியனுடைய பெருமை வந்துருது, பதியனுடைய பெருமை வந்துருது. பசு அதுகிட்ட கெஞ்சி வாங்கிச்சு, பசுவானது பதிக்கிட்ட கெஞ்சி வாங்கிச்சு. தோத்திரம் பண்ணினான், ஏத்தினான், பாடினான், பூசித்தான், அதனாலே சிவன் அருள் செய்தான். அப்படித்தானே வருது. அப்ப பதி பதி பசுவினுடைய தன்மையும் தெரியுது, அந்த பதியுடைய தன்மையும் தெரியுது. நடுவில் இது பாசத்தில கட்டுப்பட்டு துன்பத்தை அடைந்த தன்மை, துன்பத்தில இது சுழன்று கொண்டு அதன் பிறகு பதி கிட்ட போய் கேட்கிறபடியால இது பாசத்தினுடைய தன்மையும் தெரியுது. பாசத்தினால நான் துன்பம் மோசமா போனேன், பாசத்தினால மோசமா போனேன், இப்ப எனக்கு அருள் பொண்ணுன்னு கேக்குது. இதுதான் புராணமே. ஆதி புராணம் அனைத்தும் அஞ்சலத்தே, அஞ்சலத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்சலத்தே ஆனந்த தாண்டவம், அஞ்சலத்தே ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவங்கிறத அளவில்லாத பெருமை புரிந்தியும், அளவில்லாத பெருமை புரிந்து. அதை பத்தி இதுல பல பாடல் அந்த ஆனந்த தாண்டவத்துக்கு மாத்திரம் 53 பாட்டுல 10 பாட்டுக்கு பக்கமா ஆனந்த தாண்டவத்தை பத்தி எழுதுறாரு.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நமக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவிதம். இறைவனுக்கும் அவனுடைய திருவருளுக்கும் உள்ள சம்பந்தம் தாதான்மியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது நூற்பா. இந்த இரண்டாவது நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டது? இறைவனுடைய பொது இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு வினை, பாசம், வினையாகிய பாசத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அது பாசம், வினை என்பது பாசம். ஏனென்றால் ரெண்டாவது நூற்பா பாச உண்மைன்னு இப்போ முதல்ல பார்த்துருக்குறோம். முதல் நூற்பா பதி உண்மை, ரெண்டாவது நூற்பா பாச உண்மை என்று முன்னாலே எழுதியிருக்கிறோம். எனவே ரெண்டாவது நூற்பா பாசத்தினுடைய இருப்பு, பாச உண்மை. இங்கே பாசம் என்பது வினை, மாயை. மாயையிலிருந்தானே இந்த தனுகர்ண புவன போகங்களை தருகிறான். எனவே மாயை வினை இவையெல்லாம் இந்த ரெண்டாம் நொற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பாச உண்மை பதியினுடைய பொது இலக்கணம். அடுத்த நூறுப்பாவுக்கு போவோம். அடுத்து மூன்று நாலு பின்னால் வைத்துக் கொள்வோம். இப்போ எங்கே போகணும்? ஐந்து. ஏனென்றால் அது இந்த திரோதான சக்தியை பற்றி சொல்லுகிறது. அந்த சம்பந்தம் நமக்கு ஐந்தாம் நூறுப்பா இறைவனுடைய திரோதான சக்தியினுடைய இலக்கணம் ஐந்தாம் நூறுப்பா. ரொம்ப எளிமையான ஒரு நொறுப்பா. இந்த திரோதான சக்தி அதுதான் உயிர்களோடு உடனாக இருந்து அறிவை விளக்கி கொண்டிருக்கிறது. இறைவனுடைய சக்தி தான் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து அறிவை விளக்குகிறது. ஆக ஒன்றாக வேறாக உடனாக இருப்பவன் யாரு? இறைவன் என்று சொன்னாலும் சரி,

மறைத்தல் தொழிலை செய்யும். மறைத்தல் தொழிலை செய்வது திருதான சக்தி, அதை சொல்லுகிறார். எனவே உயிர்களிடத்துல மறைந்திருந்து செயல்படுகிறது. அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார், ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி, ஐம்பொறிகள், இவை தாமாக அறிகின்றனவா? கண் தானாக பார்க்கிறதா? காது தானாக கேட்கிறதா? உயிர் உடன் இருந்து செலுத்தினால்தான் இந்த ஐம்பொறிகளும் தத்தம் தொழிலை செய்யும். உயிர் பொருந்தவில்லை என்றால் இந்த ஐம்பொறிகள் ஒன்றும் செய்ய மாட்டா. அதுபோல இறைவனுடைய சக்தி, திரோதான சக்தி உயிர்களிடத்திலே பொருந்தி நின்று உடனாக இருந்து செலுத்தினால்தான் உயிர்கள் செயல்படும். அதான் உவமை. எப்படி நம்முடைய ஐம்பொறிகள் ஆன்மாவால் செலுத்தப்படுகின்றனவோ அதுபோல உயிர்களும் திரோதான சக்தியால் செலுத்தப்படுகின்றன. இப்ப நூற்பாவை பாருங்க, விளங்கும். விளம்பிய உள்ளத்து, முதல்ல ஓமையை சொல்லுகிறார், ஓமையை விளக்குகிறார். என்ன ஓமை பார்த்தோம்? ஐம்பொறிகள் ஆன்மாவால் தான் செயல்படுகின்றன. அதான் ஓமை. விளம்பிய உள்ளத்து, உள்ளம் என்றால் ஆன்மா, உள்ளத்து என்ன? ஆன்மாவால், விளம்பிய ஆன்மாவால், ஆன்மாவினுடைய உதவியினால். உள்ளம்னா ஆன்மா, உள்ளம் என்றால் ஆன்மா அல்லது உயிர். விளம்பிய உள்ளத்து, முந்தின சூத்திரத்திலே சொன்ன விளம்பியன சொன்ன முந்தின சூத்திரத்திலே சொன்ன ஆன்மாவினால். முந்தின சூத்திரம் எது? நாலாம் சூத்திரம். அதில் ஆன்மாவினுடைய இலக்கணம். எனவே அங்கே முதலிலே சொன்ன அந்த ஆன்மாவினால்தான் விளம்பிய உள்ளத்தால் ஆள் அங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். உள்ளத்தால் ஆன்மாவால் மெய் வாய் கண் மூக்கு, ஒன்று குறைத செவி, அதை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். மெய்கண்டார் மறந்து விட்டார் என்று நினைக்கக்கூடாது. ஆக நமக்கு வேலை வைக்கிறார், சேர்த்து கொள்ளுங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி, விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு என்ன செய்கின்றன? அளந்து அறிந்து. இந்த ஐம்பொறிகளும் அளந்து அறிகின்றன. எதை? உலகப் பொருள்களை அளந்து அறிகின்றன. யாருனுடைய உதவியால்? உயிரினுடைய. உயிர் கூட இருந்து உடனிருந்து செலுத்துவதனால்தான் இந்த கருவிகள் செயல்படுகின்றன, தாமாக அறியவில்லை. விளம்பிய உள்ளத்தால் மெய்வாய் கண்மூக்கு அளந்து அறிகின்றன. அளந்து அறிந்து அடுத்து என்ன போடுகிறார்? அறியா. அளந்து அறிந்து அறியா, அந்த ஐம்பொறிகள் தம் இயல்பை அறிய மாட்டா, தம்மை அறிய மாட்டா. எதை அறிய மாட்டா? அதாவது உயிர் செலுத்தித்தான் நான் பார்க்கிறேன் என்று கண் அறியாது, உயிர் செலுத்தித்தான் நான் கேட்கிறேன் என்று காதுக்கு அறிவு கிடையாது. இப்படி இந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவால் செலுத்தப்பட்டாலும் ஆன்மாவினால்தான் நான் அறிகிறேன் என்ற அறிவு இந்த ஐம்பொறிகளுக்கு கிடையாது. அளந்து அறிந்து அறியா.

0: எது எதை அறியா? தம்மையும் அறியா, தன்னை செலுத்துகிற திரோதான சக்தியையும் அறிய மாட்டான். தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற திருவருளையும் அறியாது. அளந்தறிந்து அறியா, சுருக்கமாக சொல்லுகிறார், அளந்தறிந்து அறியா. இது வழங்குதா? இது உவமை, எடுத்துக்காட்டு. அதுபோல அதுபோல ஆங்கவை போல, ஆங்கு அவை போல, எவை போல? அந்த ஐம்பொறிகளைப் போலவே, ஆங்கவை போல தாம். தாம் என்றால் உயிர்கள், தாம் என்றால் உயிர்கள், ஆன்மாக்கள். தாம் தாம் தம் உணர்வின், உணர்வுன அறிவு, தம் உணர்வின், தம்முடைய அறிவுக்கு, தம் உணர்வின் தமீன துணை, தமீன துணை, தம்முடைய அறிவுக்கு துணையாக இருக்கிற, தம் உணர்வின் தமி, துணையாக இருப்பது எது? அருள். துணையாக இருக்கிற அருளை, அருளை, அருள் என்றால் எந்த அருள்? ரெண்டும் அருள் தான். இந்த இடத்துல எந்த அருள்? திரோதான சக்தியாகிய அருள். அருள் திரோதான சக்தியாகிய அருள். தம் உணர்வின் தமியருளை தமியருளை அடுத்து சில சொற்களை சேர்த்து கொள்ள வேண்டும். சூத்திரத்தில் இல்லை, முந்தின வரியில இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அடியில் இருக்கிற தாம் தம் உணர்வின் தமி அருள் என்று இருக்கிறதல்லவா, அந்த அருளால், ஒரு ஆள் அங்கேயும் சேர்க்கணும், தமி அருளால் திரதான சக்தியினுடைய, திரதான சக்தியினால் ரெண்டாவது அடியிலிருந்து எடுக்கணும். அளந்து அறிந்து அறியா, அளந்தறிந்து அறியா என்றதை அப்படியே இங்கே எடுத்து இங்கே சேர்த்து கொள்ள வேண்டும். தாம் தாம் தம் உணர்வின் தமியாகிய திரோதான சக்தியால் அளந்து அறிந்து, உலகப் பொருள்களை அளந்து அறிந்து அறியா. எதை? எவற்றை அறியா? தம்முடைய இயல்பை அறிய மாட்டார், அந்த திரோதான சக்தியையும் அறிய மாட்டார். ஆக இங்கே சொற்களை எப்படி சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையை கவனித்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தால் செவி அளந்தறிந்து அறியா, அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருளால் அளந்தறிந்து அறியா. அந்த அறியா என்பதில் ரெண்டு கொள்ள வேண்டும். தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகிற திரோதானத்தையும் அறியா என்று ரெண்டையும் அறிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கடைசி வரியில, கடைசி வரி, காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இந்த இத்தனை செயல்களையும் எல்லா உயிர்களையும் இப்படி செலுத்துகிறதே இந்த இறைவன் அல்லது திரோதான சக்தி? ஏதாவது மாற்றமடைகிறதா? ஏதாவது மாற்றமடைகிறதா? இப்போ சூரிய ஒளி இருக்கிறது, இந்த உலகத்தில் என்னென்ன செயலையெல்லாம் செய்கிறது? தண்ணீரை வற்ற வைக்கிறது, மலர்களை மலர வைக்கிறது, பல செயல்களை செய்கிறதே சூரிய ஒளி. அதனாலே அந்த ஒளி ஏதாவது மாற்றம் அடைகிறதா? அதுபோல அந்த சூரிய ஒளி சாக்கடையிலையும் விழுகிறது, அந்த நாற்றம் அதில் படுகிறதா? நல்ல மல நறுமணம் உடைய மலரிலே படுகிறது, அதனாலே மனம் பெறுகிறதா? எனவே சூரிய ஒளி எந்த விகாரமும் அடைவது இல்லை. அதே போல எல்லா உயிர்களையும் இயக்கினாலும் இறைவனோ அவனுடைய சக்தியோ சிறிதும் மாறுதல் அடையாது. அதை கடைசி வரியிலே சொல்லுகிறார். இறைவன் மாற்றமடையாதவன். அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். அதற்கு என்ன உவமை? நான் சொன்னது சூரிய ஒளி, இங்கே வேறொரு உவமை சொல்லுகிறார். ஆமா, காந்தக்கல்லின் முன்னால் இரும்புத்துகள், இரும்புத்தூள், அதை வைத்தால் அந்த காந்தம் என்ன செய்கிறது? ஈர்த்து கொள்ளுகிறது. எனவே அந்த இரும்பு தான் செயல்படுகிறதே தவிர காந்தம் இருந்தபடியே இருக்கிறது, இருந்தபடியே இருக்கிறது. அதனுடைய முன்னிலையில எல்லாம் நடக்கிறது. அதுபோல இறைவனுடைய முன்னிலையிலே எல்லா உயிர்களும் செயல்படுகின்றன. கடைசி வரியில காந்தம் கண்ட பசாசம்னா இரும்பு, பசாசம் என்றால் இரும்பு, இரும்பு இரும்பை போ இரும்பு துண்டை போல காந்தம் கண்ட பசாசம் போல, பசாசம் என்றால் இரும்பு, பசாசத்து அவையேன உயிர்கள், அவைன உயிர்கள், அந்த இரும்பு துகளை போல உயிர்கள் இறைவனால் செயல்படுகின்றன. காந்தத்தின் முன்னிலையிலே செயல்படுகிற இரும்பு போல உயிர்கள் இறைவனுடைய முன்னிலையில எல்லா செயல்களையும் செய்கின்றன. காந்தம் கண்ட பசாசத்தவையே. எனவே இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து ஆன்மாவினுடைய உதவியினால்தான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளும் உலகத்தை அறிகின்றன. ஆனால் அந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற உயிரையும் அறிய மாட்டா. அதுபோல எல்லா ஆன்மாக்களும் திரோதான சக்தியினுடைய உதவியினால்தான் அறிவு விளக்கம் பெற்று செயல்படுகின்றன. ஆனால் அவை அந்த உயிர்கள் தம்மையும் அறியா தம்மை செலுத்துகிற அந்த திரோதான சக்தியையும் இறைவனையும் அறிய மாட்டான். இறைவனுடைய முன்னிலையிலே எல்லா உயிர்களும் காந்தத்தின் முன்னால் இரும்பு செயல்படுவதைப் போல செயல்படுகின்றன. அதனால் அந்த காந்தம் எப்படி மாற்றமடையாதோ அதே போல இறைவனுடைய சக்தியும் மாறாமல் இருக்கும் என்பது இந்த ஐந்தாம் நூற்பாவினுடைய கருத்து. விளங்கிவிட்டதா?
1: Shivaya, you're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org in aanmeega anbargalukku vanakkam. Neengal kekkavirukkum nigazhchi saiva siddhanta poduvaguppu. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவத்திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: அடுத்தாப்புல நான்காவது பாடலுக்கு செல்வோம். நான்காவது பாடல் முழுக்க முழுக்க திரு ஐந்தெழுத்தின் பேதங்களை பற்றிய பாடல் இல்லையா? நன்னதியாவதும் இல்லையா, நலமிக கொடுப்பதும், நடுக்கத்தை எடுப்பதும், நமது வல்வினைகளுக்கெல்லாம், நமது துன்பத்துக்கெல்லாம் தீவினைய விதவிதமா சொல்றா ஞான சம்பந்த பெருமாள் இல்லையா? அவினைக்கு வினையாம் என்ற பெரிய தீக்குழி தீவினை என்பார். அதை என்ன சொல்லுவார்? தீக்குழி தீவினை என்பார் இல்லையா, திண்ணிய தீவினை என்பார், திருவிழி தீவினை என்பார், தெருவிழி தீவினை என்பார் இல்லையா. அந்த தீவினைக்கு நிறைய அடைமொழிகளை சொல்வார். அவ்வளவு கொடுமையான தன்மையுடையது இந்த தீவினை. வந்தம்மை தீண்டப்பெறா என்று வேண்டுவார் இல்லையா. அப்படிப்பட்ட தீவினைகள்லாம் நம்மை தாக்கும் பொழுது நாம் அஸ்திரமாக அவைகளை அழிக்கக்கூடிய ஆயுதமாக எதை உபயோகிக்க வேண்டும்? வினைப்பகைக்கு அஸ்திரமாவது அஞ்செழுத்துமே இல்லையா. அப்புறம் அஞ்செழுத்த ஒவ்வொன்னா சொல்லி வந்துட்டு அஞ்செழுத்துமே அனைத்துமா இல்லையா. ஆனந்த மா முத்தியுமா, ஆனந்த தாண்டவமும் அஞ்செழுத்துதான், ஆனந்த மா முத்தியும் அஞ்செழுத்துதான் இல்லையா. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்லையா. அஞ்செழுத்து ஆகமம் அஞ்செழுத்து எல்லாம், புராணம் அஞ்செழுத்து, இப்படி எல்லாமாக இருப்பது அஞ்செழுத்து. அவன் ஆடும் அம்பலமும் அஞ்செழுத்துதான் இல்லையா. அம்பலமாவது அகில சராச்சரம், அம்பலமாவது ஆதி பிராணடி, அம்பலமாவது அப்புத்தி மண்டலம், அம்பலமாவது அஞ்செழுத்தாமை. ஆக எல்லாமாக இருப்பதும் அஞ்செழுத்து. அதனால கடைசியில என்ன பண்ணா, ஆனந்த தாண்டவம் மா முத்தியும் என்னதான். அதனால அவன் கொள்கிற அருள் திருமேனியும் அஞ்செழுத்து. ஆக இப்படிப்பட்ட அந்த ஐந்தெழுத்தின் வேதங்களை எல்லாம் இந்த பாடல்ல சொல்ற. உங்களுக்கு நம்ம இங்க வர சிறப்பு வந்தாச்சு. அஞ்செழுத்தினுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாதாரண அந்த 51 அக்ஷரங்கள் உள்ள அடங்கக்கூடிய எழுத்துக்கள் அல்ல இல்லையா. இவையெல்லாம் மனவாசம் கடந்தால் மெய்கண்டா தேவநாயனார்ட்ட கேட்பார் இல்லையா. எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கள் எல்லாம் அழியக்கூடிய தன்மை உடையனவே, அதே மாதிரிதானா இந்த எழுத்துக்களும் என்று கேட்பார். நமக்கு வர சந்தேகங்களை எல்லாம் அவர் கேட்பார் இல்லையா. அது சாதாரண எழுத்துக்கள் அல்ல. இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதம் பொருள் கூடையவை இல்லையா. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லாகும், பொருளுடைய சொல்லாகும். அதுல ஐந்தெழுத்து எதை குறிக்கிறது? சி என்பது சிவத்தையும், வா என்பது அருளையும், அப்புறம் ஏ என்பது ஆன்மாவையும், ந என்பது விரோதான சக்தியையும், ம என்பது மலத்தையும் குறிக்கும். மாயா கர்மம் எல்லாம் எங்க போச்சு? மாயா கர்மங்கள்லா எதுல அடங்கும்? மாயா மலம் கர்ம மலம் எதுல அடங்கும்? நேல அடங்கும். நே மேல இல்ல, நேல. மாயா கர்மங்கள்லாம் எதுல அடங்கிரும்? திரோதானத்துல அடங்கிரும். சிகாரம் சிவத்தையும், பகாரம் திருவருளையும், யகாரம் ஆன்மாவையும், மகாரம் ஆணவ மலத்தையும், மகாரம் ஆணவ மலத்தையும், நகாரம் திரோதான சக்தியையும், மாயை கண்மங்களும் சேர்த்து வேணா பிராக்கெட்ல போட்டுடுங்க. மாயை கண்மங்களும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லு. சிந்தை பராமரியா பெண் திருவார் ஒரு புக் இல்லையா என்று சுந்தரர் பாடுவார் இல்லையா. அதுபடி இவை ஐந்தும் தனித்தனி எழுத்துக்கள் ஆகாது, ஐந்தும் அஞ்சு பதம் என்று சொல்லப்படுகிறது. இதுல அந்தந்த பக்குவ படிமுறையின் படிமுறைக்கு தக்கவாறு அந்த ஆச்சாரியனே அந்த ஆன்மாவுக்கு அந்த மந்திரத்தை உபதேசிப்பார். நான் அந்த மந்திரத்தை உபதேசிக்க சொல்ல போறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய பக்குவம் அறிந்து அந்த குருவே அதற்குரிய மந்திரத்தை உபதேசிப்பார். இன்னும் உலக விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து நம்முதலாக உபதேசிப்பர். நம்முதலான நமசிவாய மந்திரம் உபதேசிக்கப்படும். என்ன சமய திசையில உள்ளவங்களுக்கு எல்லாம் பொதுவாக உபதேசிக்கப்படுவது என்னது? நம் முதலாக ஓதுதல். அது என்னது? நமசிவாய மந்திரம். உலக பற்றுக்களில் ஓரளவாவது விடுபட்டவர்கள் தான் சிகாரம் முதலாக உபதேசிக்கலாம். அது அந்த குருவினுடைய அவருடைய இச்சைதான். நம் என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து அதற்கு தக்கவாறு உபதேசிப்பார். விசேட தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் நிச்சயமாக உலகப்பற்றுக்களை கொஞ்சம் துறந்து இருக்க வேண்டும். ஏன்னா அதுல நம எங்க போயிரும்னா பின்னாடி போயிரும். படிப்படியாக இது எழுத்துக்கள் குறைந்து வருவதனால அதுல அஞ்சு எழுத்து இருக்க, இதுல மூணு எழுத்து இருக்க, இதுல ரெண்டு எழுத்து இருக்குங்களே, எல்லாமே என்னதுதான் ஐந்து எழுத்து, எல்லாமே ஐந்து எழுத்து தான். முதல்ல என்ன ஆகுது, உலகப்பற்றும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சாஸ்திர வகுப்புகள் எல்லாம் வந்து கேட்டதுனால நமக்கு இறைப்பற்றும் இருக்கு. எதுக்கு ஆனா முக்கியத்துவம் கொடுக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆன்மாக்கள்னா நமக்கு முக்கியத்துவம். நம என்பது என்னது, இந்த உலக போகங்களுக்கு, இந்த உலக பதார்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. ஆனா இந்த பக்கம் வந்தாச்சு, இந்த பக்கம் வராதவங்களை பற்றிய பேச்சே இல்ல. அவங்களுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மவர்கள்லயே இல்லையா, சைவ சைவர் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவங்களே எப்படி இருக்கிறாங்க. நாமளும் முதல்ல ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். மந்திரம்னா என்னன்னு தெரியாது, தீட்சைனா என்னன்னு தெரியாது. ஐந்து எழுத்து என்றால் எத்தனை நம்ம சைவ பெருமக்களுக்கு தெரியும், தெரியாது. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப முதல் மந்திரம் வந்து உலக பதார்த்தங்களிலும் ஈடுபாடு, இறை பற்றும் உண்டு. அந்த மாதிரி நிலைமையில உள்ள அந்த முதலாக அந்த சமய உணர்வுகளுக்கு, சமய எண்ணங்களுக்கு, சமய ஆச்சாரங்களுக்கு புகக்கூடியவங்க சொல்லக்கூடிய மந்திரம். அடுத்தாப்புல உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்கியத்துவம் வந்துடும், இந்த அந்த பரன்பால் கொண்ட அன்பு அதிகமாகிவிடும். எது குறைந்து விடும், உலக பதார்த்தங்களில் உள்ள அந்த நாட்டம் குறைந்துவிடும். அப்பொழுது அவர்கள் எந்த நிலைமைக்கு முன்னேறி விடுகிறார்கள், எந்த இரண்டாவது சொல்லப்படுகிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். அதிலும் பக்குவப்பட்ட பின் என்ன நடக்கிறது,
4: பின்னோக்கி தள்ளப்படுகிறது.
3: முதல்ல அது முதன்மையாக அந்த ஆன்மாவுக்கு தோன்றுகிறது. இந்த உலக பதார்த்தங்களும் உலக சிந்தனைகளும் முதன்மையாக தோன்றுகிறது. அப்புறம் பக்குவப்பட்டபின் அந்த சிந்தனைகள் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படுகிறது. சிவசிந்தனை மட்டும் சிவசிந்தனை முன்னடியாக இருக்கிறது. இன்னும் மேலும் பக்குவப்பட்டபின் என்ன ஆயிருது, வேண்டவே வேண்டாம், இந்த உலக பதார்த்தங்கள் நாட்டமே வேண்டாம் என்று காந்தச்சோரன அவற்றின் மேல் வெறுப்பு வந்து விடுகிறது. அவற்றை விட்டு நீங்குகிறது, அறிவால் அவற்றை விட்டு நீங்குகிறது. ஐவரால் எனக்கு இங்கு ஆவது ஒன்று இல்லை, நமது நாவுக்கர் சுப்பிரமணியன் சொல்றார் இல்லையா. அதுபடி இந்த கருவி கரணங்களை வைத்து எனக்கு ஆகப்போவது ஒன்று இல்லை என்று திருவருளாகிய கருவியை உறுதியாக இந்த ஆன்மா பற்றி கொள்கிறது. அந்த நிலைதான் என்னது, அந்த நிலையில் அது உச்சரிப்பது என்னது, மூன்றாவது மந்திரம். அதுல என்ன இல்ல, நாமக்கள் இல்லை. உலக பதார்த்தங்களுக்கு, உலக சிந்தனைகளுக்கு அந்த ஆன்மாவிடம் இடமே இல்லை. இன்னும் மேலும் பக்குவப்படுகிறது. அப்ப என்ன ஆயிருது, எது பெயருது, எதனுள் அடங்கி விடுகிறது, அருளில் அடங்கி விடுகிறது. ஏ என்பது தன்னையும் அருளில் ஒப்படைத்த நிலை. அது அதத்தான் நமது மணிவாசகர் உயிர் உன்னிப்ப முப்பத்துல சொல்ற உயிர் உண்ணப்பட்ட நிலை, உயிர் உண்ணப்பட்ட நிலை. திருவருளால் விழுங்கப்பட்ட நிலை. அப்ப அங்க என்பது இல்லை, அந்த படிமுறைக்கு போயிருக்கணும். நான் என்பது இல்லை, எனது என்பது இல்லை, எல்லாம் இயே என்ற அந்த பக்குவம் வர்றதுதான் எனது. அவங்க ஓதக்கூடிய மந்திரம் தான் அந்த மந்திரம். அதுக்கும் அப்புறம் அந்த என்ன பண்ணுது, அந்த வகாரமாகிய அருள் இந்த யகாரமாகிய ஆன்மாவை சிகாரமாகிய சிவத்தோடு கூட்டுவிக்கிறது. அதுதான் அதுக்கு அடுத்த நிலை. அடுத்த நிலையில் வகாரம் யகாரத்தை சிவத்தோடு கூட்டுவிக்கிறது. இந்த நிலையில இந்த நிலையை ஆன்மா அடையும் பொழுது அந்த நிலைக்கு பெயர் என்னது, மின்மல சூரியம் அல்லது சுகப்பிரபை. சுகப்பிரபை அப்படியே சுகம் தோன்றுவது போல் இருக்கும், ஆனா உண்மையான சுகங்க இல்ல. சுக பிரபை மின்மல சூரியம் சுக பிரபை அல்லது அருள் நிலை அல்லது அருள் நிலை எனப்படும் அருளோடு ஆன்மா இயந்த நிலை. அதுக்கு அடுத்த நிலைதான் துரியாதீதம், மின்மல துரியாதீதம். அங்க பிரபை கிடையாது, அங்க பரம சுகம். அதுவே என்னது, பரம சுகம். மின்மல துரியாதீதம் பரம சுகம். நித்தை நித்தை நிலை. தாய்மானவர் சுவாமிகிட்ட கேட்பார், ஏப்பா உன் நண்பர்கள்லாம் பரமசுகம் பரமசுகம்னு சொல்லிட்டு அடைஞ்சிட்டேன் அடைஞ்சிட்டேன்னு அந்த பரமசுகத்தோடு அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்களே, அதை நான் பெறுவதற்கு எத்தனை நாள் சொல்லும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்பார். அந்த சுகத்தை நான் பெறுவதற்கு எத்தனை நாள் செல்லும், நமக்கெல்லாம் என்ன எத்தனை பிறவிகள் இல்லையா, அந்த பரமசுகத்தை அடைவதற்கு இன்னும் எத்தனை பிறவிகள் ஆகும் தான் நாம அவன்கிட்ட கேட்கணும். சுவாமி தாய்மானவர் இன்னும் எத்தனை நாள் செல்லும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேட்கிறார். உன்னுடைய அன்பர்கள் எல்லாம் பரமசுகம் பரமசுகம் என்று சொல்கிறார்களே, அப்ப அந்த பரமசுகம் என்பது என்னது, இந்த மின்மல புரியாது, அதனை நான் அடைவதற்கு எத்தனை நாள் செல்லும் சொல்வாய் என்று அந்த பராபரத்திட்ட வேண்டுவார். ஆக அந்த நிலையை அடைவதற்கு அவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள். எப்பொழுது தருவாய், நான் எப்பொழுது அடைவேன் என்று அதே சிந்தனை இல்லையா என்று இருப்பதாக அவர் பாடுவார். ஆக இதுதான் இந்த ஐந்தெழுத்தின் பேதங்கள். இப்ப அந்த மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது இத தெரியலையா, முதலில் வந்து சூல பஞ்சாக்கரம், இரண்டாவது சூக்கும பஞ்சாக்கரம், மூன்றாவது அதிசூக்கும பஞ்சாக்கரம், நான்காவது காரண பஞ்சாக்கரம், ஐந்தாவது மகாகாரண பஞ்சாக்கரம். அதுலயும் சில பேதங்கள் உண்டு. இந்த மூன்றாவது இதையே காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லுவாங்க, முத்தி பஞ்சாக்கரம். அந்த மூன்றாவது பஞ்சாக்கரத்தையே அதிசூக்கும பஞ்சாக்கரம் முத்தி பஞ்சாக்கரம் என்றெல்லாம் சொல்வார்கள். சில பேர் அதனையே காரண பஞ்சாக்கிரமம் என்றும் சொல்கிறார்கள். அதை நமக்கு நம்ம ஒரு முறைப்படியே வைத்துக் கொள்ளலாம். மகாதனு மகாதனும்பாங்க, மகா வாக்கியம் இருதலை மாணிக்கம். ஆமா, உடையாள் உண்டல் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் அடியேன் உன் அடியார் நடுவுள். அதுக்கப்புறம் இவ்வளவும் என்ன சொல்லி முடிக்கிறார், அடியே நடுவுள் இருவரும் இருப்பதானால் போதுமே, அதன முற்றிய நிலை. அதுக்கப்புறம் என்ன கேக்குறார், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். அடியே நடுவுள் இருவீரும் இருப்பீர்கள் போதுமே, அடியார் நடுவுள் இருக்கலைனா அந்த அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு வரும். இந்த தேகத்தோட இருக்கும் பொழுதே அவ்வளவு பெரிய நிலைமையை அடைந்தாலும், சீவன்முத்தி நிலையை அடைஞ்சாலும் அதை விட்டு நழுவுவதற்கு வாய்ப்பு வரும். அதனாலதான் அடியார் நடுவுள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் என்ன சொல்றார், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். எழுபிறக்கும் எழுபிறப்பும் உன் அடியேன், உன் அடியாருக்கு அடியேன் ஆவேணும். சுந்தரவர்மா எழுபிறப்பும் உன் அடியாருக்கு அடியேன் ஆவான். அவர்களுடைய அடிப்பொடியை என் திரு என்னுடைய முடியில் சூட்டிக் கொள்வேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு காரணம் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான். ஆக இப்படியாக பல பேதங்கள் பேசப்படுகிறது. நமது சுவாமி உமாபதி சிவம் இதுல குறிப்பாக சொல்கிறார், எட்டெழுத்து மந்திரம் என்பார், ஐந்தெழுத்து மந்திரம் என்பார், நாலெழுத்து என்பார், ஆறெழுத்து என்பார், அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத, பிஞ்செழுத்து என்பார், பெரு எழுத்து என்பார் இல்லையா, பேசும் எழுத்து, பேசா எழுத்து என்றெல்லாம் சொல்வார் இல்லையா. இதுல வந்து இந்த பஞ்சாக்கரங்களை பத்தி பேசும் பொழுது அந்த மந்திரத்தின் உறுப்புகள் சீசங்கள் பேசப்படுகின்றன. இப்ப எட்டெழுத்து மந்திரம் என்று சொல்லப்படுவது ஒற்று நீக்கி பார்க்க வேண்டும். அதுல எத்தனை எழுத்து இருக்கு, ஒற்றுகளை கணக்குல எடுக்க கூடாது, புள்ளி வச்ச எழுத்த கணக்குல எடுக்க கூடாது. அப்ப எவ்வளவு என்ன வருது, எட்டு வருதா? சிவாய என்பதுல நம்ம என்பதுல ஐந்து எழுத்து, அப்புறம் ஓம் ஆறு, ஏழு, இதுல எட்டு, இதுவே எட்டெழுத்து மந்திரம். இதுல ஓம் என்பது மூல பிசாக்கரம் அல்லது பிரணவம், ஓம் என்ற பிரணவம். எட்டெழுத்து பேதம், எட்டெழுத்து பேதம், பேதங்கள் அதனுடைய வித்தியாசங்கள்ல இந்த மந்திரங்களை எப்படி விதவிதமா சொல்றோம் அப்படிங்கறதுல ஒரு வகை. இதுல வந்து ஓம் என்பது பிரணவம், ஓம் என்பது பிரணவம், அது மூல பிசாக்கரம் என்று சொல்லப்படும். அது மூல பிசாக்கரம் என்று சொல்லப்படும். மத்த இந்த இருக்கியா, இதுதான் பீசங்கள், இதுதான் அதனுடைய பீச எழுத்துக்கள், வித்து எழுத்துக்கள். பீச எழுத்துக்கள்னா வித்து எழுத்துக்கள். இது வந்து இந்த முறைப்படி சொல்லும் பொழுது அது என்ன ஆயிரும், ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரம் பார்த்தோம் என்ன, தூல பஞ்சாக்கரம், அப்புறம் ஓம் சிவாய அது நாலெழுத்து, இது ஆறெழுத்து மந்திரம். அதுல மட்டும் என்னது, தூல பஞ்சாக்கரம், எப்படி போட்டாலும் ஆறெழுத்து தான் வரும், ஆனா அதுல தூல பஞ்சாக்கரம். அப்புறம் நாலெழுத்து என்பது ஓம் சிவாய, என்பதை பேசும் எழுத்து என்று சொல்வார்கள். இணைந்து இணைந்து சொல்லும் பொழுதும் அதற்கு என்ன சொல்லுவோம், பேசும் எழுத்துன்னு சொல்லுவாங்க. பேசும் எழுத்துங்கிறத சில பேர் என்ன மட்டும் சொல்றாங்க, திருவருளை மட்டும், ஆனா அதை மந்திரமாக சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லணும். இது சொன்னாலும் சரி அது சொன்னாலும் சரி அது என்ன ஆயிரும், பேசும் எழுத்தாகிவிடும். மந்திரம் சொல்லும் பொழுது சேர்ந்துதான் சொல்லணும், எழுத்துன்னு தனியா சொல்லதா இருந்தா வேணா எதை சொல்லலாம், வ மட்டும் சொல்லலாம். அப்புறம் பேசா எழுத்து, அந்த பெரு எழுத்து, பேசா எழுத்து அல்லது பெரு எழுத்து, ஐந்தெழுத்து, எட்டெழுத்து, ஆறெழுத்து, நாலெழுத்து, பேசும் எழுத்து, பேசா எழுத்து அல்லது பிஞ்செழுத்து, பெரு எழுத்து, பெரு எழுத்து இருக்கு. அப்புறம் நமது சித்தியார்ல இன்னும் விரிவாக சொல்லப்படுகிறது, யார் பீசங்களோடு இணைத்து மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும், மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதெல்லாம் பேசப்படுகிறது. இப்போ சின்ன குழந்தை இருக்கு, அது படிச்சதுன்னா என்ன பண்ணும், அதுக்கு மனசுல பதியணும்னா என்ன பண்ணும், அது படிச்சுன்னா வீட்டுல எந்த அறையில இருந்தாலும் நமக்கு காதுல விழும் அப்படிதானே. குழந்தை அந்த பாடத்தை படிச்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்ல தெரியும். அவ்வளவு கத்தி படிச்சாதான் அதுக்கு மனசுல ஆகும். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயிருது, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கு. அப்ப என்ன பண்ணும்? அப்ப கொஞ்சம் சத்தம் இருக்கும், அதுக்கு மட்டும் கேட்கும். முதல்ல உள்ளது நமக்கும் கேட்கும், அதுக்கும் கேட்கும். அவ்வளவு கத்தி படிக்கணும், வீட்டே தூக்கிடும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவப்பட்ட வீணு என்ன ஆகும், அதுக்கு மட்டும் கேட்கும். அதே நேரத்தையும் மூணு எட்டி பார்த்தா சத்தம், அந்த அறையில அரை பக்கம் போனா சத்தம் கேட்கும். மூணு படிச்சுட்டு இருக்கும். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போனா ஒண்ணு மனசால அப்படியே சொல்லி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும். இன்னும் அதை விட இன்னும் மேலான நிலைக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடிய அந்த முனைவர் பட்டத்துக்கு அதுக்கு தயார் பண்றவங்க அந்த மனசாலையும் அவங்க அறிவாலேயே தூங்கும் போதும் அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரிதான் இந்த பக்குவம் குறைஞ்ச நிலையில நம் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கக்கூடிய நிலையில் மந்திரங்களை உச்சரிப்பார்கள். அது உரை, அது என்ன சொல்லப்படும், உரை என்று சொல்லப்படும். அதுக்கடுத்த நிலையில தன் செவிக்கு மட்டும் இருங்க, நீங்க அந்த இது எடுத்திருக்கீங்களா, அதுல அவ்வளவு இருக்கு. இப்ப ரெண்டு பேருக்கும் கேட்கும்படி சொல்லும் போது எதெல்லாம் என்ன நடக்கும், அங்க நம் உறுப்புகள் எதெல்லாம் செய்யும். நான் பேசுறது இப்ப எனக்கும் கேட்கணும் உங்களுக்கும் கேட்கணும். அப்படின்னா எதெல்லாம் செயல்படுது, பல்லு, நாக்கு, உதடு, அன்னம், இதெல்லாம் சேருது. அப்போ அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா பிராணவாயுவோடு சேர்ந்து வருது. அது என்னது, என்ன வைகரி வாக்காக, ஸ்தூல வைகரி வாக்காக வெளியில வருகிறது. அதுபடி அதை விட குறைய குறைய அந்த சின்ன குழந்தைக்கும் அந்த அந்த அப்படி வரிசையா குறைஞ்சிட்டே வர மாதிரி என்ன ஆயிரும், பக்குவப்பட. அது சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் பெருசது, அதை விட கொஞ்சம் வயசுல பக்குவப்பட்டது. அதுபடி நாம் பக்குவப்படப்படப்பட கடைசியில எதால் கணிக்கிறது, கருவிகளே இல்லாம அறிவால் கணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். முதல்ல இந்த இதெல்லாம் வேலை செய்யும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசால மட்டும் வேலை செய்யறது, மனசால மட்டும் கணிக்கிறது மந்திரத்தை, அது மானதம் என்று சொல்லப்படும். அதையும் தாண்டிய நிலை மனது என்ற கருவியும் அங்க தேவையில்லை. மனது என்ற கருவியும் தேவையில்லை, அறிவால் கணித்தல் அதுதான் என்னது, சுத்த மானதம் என்று சொல்லப்படும். அது சுத்த மானதம். அப்ப அப்படியே நிலைமை ஓங்கி ஓங்கி போக போக கருவிகள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவத்திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: கட்டிப்பட்ட கருந்தினும் பனிமலர் குழற்பாவி நல்லாரினும் கனிமுடி கவித்து வாழும் மரத்தினும் இனியன் தன் அடைந்தாற்று இடை மருதனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று முதலும் கண்டாரை விதப்படுத்த கனிந்த வாயளவும் பெருமிதொரு துறவோடு குறைவத்திற் பொறுத்தே திண்ணகனார் மனத்தார்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் நகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துருசை சிவஞானமாமுனிவன் மனத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலகத்தில் சிரத்தில் ஓதிரினாள் என்றும் உண்ணிவைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம். இத்திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வி தருளும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வலியுரிமை கொண்ட நாயகி உடனாகிய ஸ்ரீ சிவந்தியப்ப பெருமானுடைய பொன்போன்ற திருவடி தாமரைகளை மனமுடிமைகளாலே போற்றி ஒழுத்திக் கொண்டு திருக்கைலாயபுரம் வரை திருவாரூரை ஆதினத்து 24வது அருப்பிடத்திலே எழுந்தொழியிருந்து சித்தாந்த செய்வ அருட்பரிவாளனம் புரிந்தொழி வருகின்ற சீலத்தை குருமகாசனியாமுடைய திருவடிகளை திசைநோக்கி வணங்கிக் கொண்டு நம்முடைய இந்த சிறப்பு வகுப்பிற்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் அருளி செய்த உபதேச பகுருடை குறித்த சிந்தனையை செய்வதற்காக அடியேனை பணித்துள்ளார்கள். திருவாவூரை ஆதீன பண்டார சாத்திரங்கள் 14 ஒன்றாக திகழ்வதுதான் இந்த உபதேசப்பவருடைய ஆகும். முதலே திருவாவூரிலே ஆதீன பண்டார சாத்திரங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பண்டாரம் என்ற சொல்லானது பேச்சு வழக்கிலே பலவாறாக பொருள் பண்ணப்பட்டு வந்தாலும் அதற்குரிய உண்மை பொருள் என்னவென்றால் கருவூலம் என்பதாகும். ஆங்கிலத்திலே ட்ரெஷரி என்று சொல்வார். கருவூலம் என்பதுதான் பண்டாரம். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முண்டுவினே என்று நம்முடைய மணிவாசக பெருமான் அருள் செய்துள்ளார். பெருமான் நமக்கு ஒரு அருள் கருவூலத்தை வழங்க வருகின்றார். வந்து முந்துமினே என்று சொன்னார். ஏனென்றால் கொஞ்சம் காலம் தாழ்த்தினால் நாட்கள் விரைவாக ஓடிவிடும். வினைகள் அடுத்து வரக்கூடிய வினைகள் அது பற்றிய சிந்தனை செய்ய விடாமல் நம்முடைய அறிவை மறைத்துவிடும். ஆகவே வினைகள் வந்து அருளை பெறுவதற்கு பெருந்தடையா இருப்பன. அதனாலதான் சுந்தரமுகசாமி சொல்வார், முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமல். ஒரு பெரிய ரேஸ்லதான் நாம இருக்கிறோம். அந்த வினைகள் முந்துதான் நாம முந்துதான் இருக்கும். ஆக அந்த ஐந்தெழுத்தை பிடித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்மை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்ற நோக்கோடு வரக்கூடிய வினைகள் அவை வீழ்ந்துவிடும் என்று அப்பருவமான் சொல்லுவார். வல்லவாறு சிவாய நமவன நல்ல மேவிய நாதன் அடிதோட வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே என்பார். தில்லை பதிகத்திலே சொன்னாரே, படைக்கலமாக உன் நாமத்தில செஞ்சும் என் நாவிற்கொண்டேன் என்று சொன்னார். படைக்கலம்னா அது எப்படி, எதை வீழ்த்துவதற்காக பெருமான் நாமத்தை படைக்கலமாக கொள்கிறோம் என்பதை இந்த திருக்குறுந்தொகையிலே வெளிப்படுத்தி வருகின்றார். வெல்ல வந்த வினைப்பகையை வீழ்த்துவது, ஏன்னா பகைவன் ஒருத்தான் படைக்கலம் வேணும். பகை யாரு, அவன் பகை இவன் பகைன்னு சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் பகை. நாம ஈட்டிய வினைகள் தான் நமக்கு பகை. அந்த பகையை வீழ்த்த வல்ல ஒரே படைக்கலம் எது என்றால் அது அஞ்செழுத்து தான் என்று சொன்ன. ஆகையினாலே அந்த வினைகள் வந்து நம்மை நம் அறிவை திசை திருப்புவதற்கு முன்பாக நாம் முந்திக்கொண்டு பெருமான் அருள்கின்ற மூல பண்டாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். பெருமான் குருமூர்த்திகள் வாயிலாகத்தான் அருள்வார். அந்த முறையிலே திருவாவூரிலே ஆதீன குருமூர்த்திகள் வாயிலாக நமக்கு அருளி செய்த ஞான கருவூலங்கள் தான் இந்த பண்டார சாத்திரங்களா. கருவூலம் என்று சொன்னால் அதிலே பொன்னும் மணியும் பணமும் குவிந்திருக்கும். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திவினே என்று பாடிய மணிவாசக பெருமான் பாண்டிய மன்னனுடைய அவனுக்கு அமைச்சராக இருந்தபடியினாலே அவனுடைய உத்தரவுபடி அங்கு அரசாங்க கருவூலத்திலிருந்து பொன்னும் மணியும் அள்ளி கொண்டு சென்றான். அந்த கருவூலம் அனித்தியமானது, அந்த கருவூலத்து செல்வம் அனித்தியமானது என்று சொல்லி பெருமான் உடல் பொருள் ஆவியோடு அதையும் தாம் ஏற்று இல்லையா. இன்னும் சிலர் அறியாமையோடு வினவிக் கொண்டிருக்கின்றார், அரசாங்க பணத்தை அவர் இப்படி தான் சந்தித்த குருவிடம் ஒப்படைக்கலாமான். அவர் அரசாங்க பணத்தை மட்டும் தன்னையே ஒப்படைத்து விட்டார், அப்புறம் அவர் எதை தனக்குன்னு வச்சிருக்க முடியும். உடல் பொருள் ஆதி மூன்றையும் ஒப்படைச்சாச்சு, அதுல இந்த அரசாங்க பணமும் சேர்ந்து அடக்கம் தான். அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி என்று சொன்னார் சித்தியார்ல. எல்லா உலகத்துக்கும் சர்வலோகங்களுக்கும் அரசனாக இருப்போம்னு ஒப்படைத்தான். ஏன் அது புரியாததுனால பல இன்னல்களை அந்த அரசன் சந்தித்தான். வைகையிலே பெருவெள்ளம் வந்தது, அதன் மூலம் உணர்த்தினார். ஆக அந்த கருவூலத்தை தாம் பெற்றுக் கொண்டு கொண்டது எந்தன்னு சொல்லும் போது என்னை கொள்ளும் போது என்னை சார்ந்த அனைத்தையும் சேர்ந்து கொண்டு அவருக்கு தாம் கொண்டு விட்டான். அதை ஏற்றுக்கொண்டு எது அழிவில்லாத கருவூலமோ அதை இவருக்கு வழங்குகின்றார். தாம் பெற்ற அந்த அருட்கூல கருவூலத்தை நாமும் பெற வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பதுதானே ஞானிகளுடைய நோக்கு. கள்ளத்தலைவர் துயர் கருதி தாம் கருணை வெள்ளத்தலைவர் மிக என்ற அது மாதிரி தாம் பெற்ற கருவூலத்தை உலகோறும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே என்ற. ஆக அதை பெறுவதற்கு நாம் இங்கே முந்தி வந்திருக்கின்றோம். பல்வேறு சூழ்நிலைகள் அது மிகவும் பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. ஏனென்றால் அந்த மூல பண்டாரத்தை அவன் வழங்கி இருக்கின்றான் நம்ம குருமூர்த்திகள் மூலம். அதை நம்ம வந்து மற்ற உலகியல் அலுவல்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது, அவையெல்லாம் வினைப்படங்கள் தான். இங்க வந்து சிந்திக்கிறோமே, இதுதான் சிவபுண்ணியத்தின் பயன். வினைகளும் செய்கின்றோம், சிவபுண்ணியமும் செய்கின்றோம். சிவபுண்ணியமே செய்யாமல் வினைகள் மட்டுமே செய்பவர்களுக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காது. சிவபுண்ணியம் செய்வதனால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே பிற வினைக பயன்கள் அவற்றை குறுக்கிடாமல் பெருமான் நிறுத்தி வைத்து நமக்கு இந்த சிவபுண்ணிய பலனை ஊட்டுகின்றார். அந்த மூல பண்டாரத்தினுடைய அந்த செல்வ பகுதிகள் தான் அதே பெயரை தாங்கியே இங்கு இருக்கின்றன பண்டார சாஸ்திரங்கள் என்று சொல்லி. இப்ப திருக்கைநாய விரம்பரை திருவாவுடைய ஆதீனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய சந்தானாச்சாரியர்கள் மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம், இந்த பரம்பரையில நேரடியாக வந்ததுதான் நம்ம திருவாவுடைய ஆதீனம். உமாவதி சிவத்துக்கு ரெண்டு சீடர்கள், உமாதி சீடர் உமாதி சிவம் வழியில மூணாவது சீடராக இருந்தவர்கள் தான் நம்முடைய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள். திருவாவுடைய ஆதீனத்தை நிறுவிய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள் அவர்கள் உமாவதி சிவம் அவர்களுடைய சீடருக்கும் சீடருக்கும் சீடர். எப்படி மெய்கண்டாருக்கும் உமாவதி சிவத்துக்கும் என்ன இடைவெளியோ அதே இடைவெளிதான். ரெண்டு சீடர்கள் நடுவில் இருக்காங்க, அவ்வளவுதான். அவ்வளவு நெருக்கமானது சந்தானக்குறவர் பரம்பரைக்கு அவ்வளவு நெருக்கமானது நம்முடைய திருவாவுடைய ஆதீனம். அந்த நமச்சிவாயமூர்த்திகளின் நேரடி சீடர்கள் அவர்கள் தான் இந்த பண்டார சாத்திரங்கள், பண்டார சாத்திரங்களிலே பன்னிரெண்டை அருளி செய்திருக்கின்றார். பதினான்கு மெய்கண்ட சாத்திரங்கள் மாதிரியே ஆதீன பண்டார சாத்திரங்களும் பதினான்கு, ரெண்டுத்தையும் கூட்டினா 28 வருது. சிவாகமங்கள் 28, இவ்வளவு ஒரு பொருத்தம் பாருங்க. ஆகவே அந்த 14 பண்டார சாத்திரங்களிலே 12 அருளி செய்யப்பட்டவை நமச்சிவாயமூர்த்திகள் நேரடி சீடர்களால். தட்சிணாமூர்த்தி தேசிகர் என்று ஒரு சீடர், அம்பலவான தேசிகர் மற்றொரு சீடர். தட்சிணாமூர்த்தி தேசிகர் இரண்டு சாத்திரங்கள் அருள் செய்துள்ளார், அம்பலவான தேசிகர் ஏனைய 10 சாத்திரங்களையும் அருள் செய்துள்ளார். 10, 2, 12 மீது 2 கொஞ்சம் கால இடைவெளி விட்டுதான் வந்திருக்கின்றன. பெருமான் திருவருள் எந்தெந்த காலத்துல வரணுமோ அந்த காலத்துல வந்து என்னவென்றால், 8வது குருமகா சன்னிதானம் மாசுராமணி தேசிகர் அவர்களுடைய அருளாட்சி காலத்திலே இவர்களுடைய குருமூர்த்தம் திருவெண்காட்டிலே உள்ளது. மாசுராமணி தேசிகர் திருவாவடுதுறை திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம், மூவர் முதலிகளாலும் பாடப்பெற்றது. ஆக அந்த பாடல் பெற்ற திருத்தலத்திலே அங்கே எழுந்திருக்க மாசுராமணி பெருமான், கோமுத்தீஸ்வர பெருமாள் என்று ரெண்டு திருநாமங்கள் உண்டவர். அந்த மாசுராமணி பெருமானுடைய திருநாமம்னா 8வது குருமகாசன் ஞானம். அவர்கள் திருஞான சம்பந்தர் மீது ஒரு பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார்கள். திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் யாரு? 8வது குருமகாசன் ஞானம் மாசுராமணி தேசிகரவர்கள் திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் என்று பாடியுள்ளார், ஒரு இலக்கியம் பாடியுள்ளார்கள். அவருடைய அருளாட்சி காலத்தில்தான் சுவாமிநாத தேசிகர் என்ற ஒரு ஆச்சாரிய மூர்த்திகள் இருந்தார்கள். அந்த சுவாமிநாத தேசிகர் அவர்கள் தசகாரியம் என்று ஒரு சாத்திரம் செய்தார்கள். அதுதான் 13வது பண்டார சாத்திரம். 8வது குருமாசன அருளாட்சியில அவர்களிடம் தமிழ் பெற்ற மாணவர் தான் சங்கரநமச்சிவாய புலவர். தமிழ் படித்தவர்களுக்கு நிச்சயமா சங்கரநமச்சிவாய புலவர் தெரியாம இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ் பட்டம் படித்தவர்கள் கண்டிப்பாக நன்னூல் என்ற இலக்கண நூலை படித்திருக்க வேண்டும். நன்னூல் படிக்காமல் தமிழ் பட்ட படிப்பு இல்லை. நன்னூல் உரையிலெல்லாம் சிறந்த உரையாக கொள்ளப்படுவது சங்கரநமச்சிவாயர் உரைதான். ஆக தமிழ் முதுகலை படிப்பிலே இது பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. நிறைய செய்திகள் இருக்கின்றன சங்கரநமச்சிவாயர் உரையில. அந்த சங்கரநமச்சிவாய புலவர் அவர்கள் சாமிநாத தேசிகருடைய மாணாக்கர். இந்த சுவாமிநாத தேசிகர் அவர்கள் செய்த நூல் ஒரு தசகாரியம் என்பது, அவர்கள் பெயராலே அது அழைக்கப்படும், சுவாமிநாத தேசிகர் தசகாரியம். ஏன்னா அதற்கு முன்பாக முதல்ல 12 சாத்திரங்கள் சொன்னா அதிலேயே தசகாரியம் பெயர்ல 2 சாத்திரங்கள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி தேசிகர் 2 சாத்திரங்கள் செய்தார், அம்பலவான தேசிகர் 10 செய்தார், மொத்தம் 12 சொன்னேன். அதுல தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் ஒன்று செய்திருக்கின்றார், அம்பலவான தேசிகரும் தசகாரியம் செய்திருக்கின்றார். தசகாரியம் என்ற கருத்து சைவ சித்தாந்தத்தில் மிக முக்கியமானது. அது ஆன்மா முக்தி அடையக்கூடிய படிநிலைகள் அல்லவா? ஆகையினாலே பிரபஞ்ச வைராக்கியம் ஏற்படுவதற்கும் சிவபிரான் திருவடியிலே பக்தி பெருகுவதற்கும் அந்த தசகாரிய சிந்தனை ரொம்ப துணை செய்வது. அதனால அந்த தசகாரியத்தை பத்தி மூன்று ஞானாசிரியர்களுமே நூல் செய்துள்ளார்கள். தசகாரியம் என்ற ஒரே பெயரில் செய்துள்ளதால் அதனை வேறுபடுத்தி அறிவதற்கு அந்தந்த நூலாசிரியர்களின் பெயரை முன்பாக சேர்த்துக் கொள்கின்றோம். தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம், அம்பலவான தேசிகர் தசகாரியம், சுவாமிநாத தேசிகர் தசகாரியம். சுவாமிநாத தேசிகர் தான் 13வது சாஸ்திரம் செய்தார்கள். 14வது பண்டார சாஸ்திரம் எப்போது எழுந்தது என்று சொன்னால் அது 10வது குருமகாசன் நிதானம் வேலப்ப தேசிக மூர்த்திகள் அவருடைய அருளாட்சியிலே 10வது குருமகாசன் வேலப்ப தேசிகர் அவர்கள் இவர்களுடைய குருமூர்த்தம் இந்த மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோவிலே உள்ளது. அங்கு பலரும் சென்று தியானம் செய்து வழிபடுகின்றார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகின்றன. இது நிதர்சனமான உண்மை. சங்கரங்கோவில் பகுதியிலே கேட்டீர்கள் சொன்னால் அவர்கள் இன்னும் நன்றாக சொல்வார். பலரும் தாமாகவே முன் வந்து பல தொண்டுகள் செய்கின்றார்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இருந்து பெரியோர்கள் வரை இளைஞர்களும் அவர் வருகின்றார்கள் அவரை வழிபடுவதற்கு. அவருடைய குருமூர்த்தம் சங்கரங்கோவிலே உள்ளது. அந்த 10வது குருமூர்த்திகள் வேலப்ப தேசிக மூர்த்திகள் அவருடைய அருளாட்சியிலே சின்னப்பட்டமாக, சின்னப்பட்டம் இளைய சன்னிதானம் என்பார்கள், துதிய புலவர் என்பார்கள். துதிய என்றால் இரண்டாவது குருமகா சன்னிதானத்துக்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள். அப்படி இருந்தவர்கள் அவர்களுடைய திருநாமமும் வேலப்ப தேசிகர். அதை வேறுபடுத்தி கூறுவதற்காக என்ன சொல்வார் என்றால் அவர்கள் முத்தியடைந்த தலம் பேரூர், கோயம்புத்தூர் மாவட்டத்து பேரூர். ஆகவே இவர்களை பேரூர் வேலப்ப தேசிகர் என்று அழைப்பார்கள். இவருடைய குருமூர்த்தம் பேரூர்லதான், அங்க முக்கியமானால் அங்கதான் பேரூர் வேறுபடுத்தியவர்கள். இவர்கள் தான் சிவஞான போதத்திற்கு திராவிட மாபாடியம் கண்ட, மேலும் அந்த மாபாடியத்தோடு சேர்த்து 28 அரும்பெரும் நூல்களை அருள் செய்த மாதவ சிவஞான சுவாமிகளின் ஞானாசிரியர். மாதவ சிவஞான சுவாமிகளின் ஞானாசிரியர் யார் என்றால் இவர்கள் தீட்சா குரு, ஞானாசிரியர் இவர்கள் தான். இவர்கள் அவர்களுக்கு ஞான தீட்சை அருள் செய்தது தமிழ், சமஸ்கிருதம், இலக்கண இலக்கியம், திருமுறை, சாத்திரம், புராணம் அனைத்தையும் போதித்து அனுபவ ஞானத்தையும் கொடுத்தவர்கள். அவர்களுக்கு இல்லாமல் ஞானாசிரியர் இந்த பெருந்தகை தான் பேரூர் வேலப்ப தேசிய மூர்த்திகள். காஞ்சி புராணத்திலே இவர்கள் மீது துதி வைத்துள்ளார்கள். எவ்வக கோட்படுபொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி மெய்வகை அஞ்சு அவத்தையினும் போதுமுறை நிற்குமுறை விளங்க தோற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்து அழுத்தி நாயன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தால் சென்னி சேர்ப்பான் என்று சொல்லி காஞ்சிபுராணத்திலே தம்முடைய ஞானாசிரியர் மீது துதிப்பாட வைத்துள்ளார்கள் மாதவ சிவஞான சுவாமிகள். இத்தகைய அருமை பெருமைக்குரிய நம்முடைய பேரூர் வேலப்ப தேசிகர் அவர்கள் 14வது பண்டார சாத்திரமாக விளங்கக்கூடியது பஞ்சாக்கர பகுருடை என்ற சாத்திரத்தை அருளி செய்தவர்கள். ஆகவே இப்படி 14 சாத்திரங்கள், பண்டார சாத்திரங்கள் விளங்குகின்றன. அவற்றிலே முதல் 12 சாத்திரங்கள் நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி சீடர்களாலே அருளி செய்யப்பட்டவை சொன்னார். தட்சிணாமூர்த்தி தேசிகர், அம்பலவான தேசிகர் என்ற இரண்டு குருமூர்த்திகள். அதிலே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் அருளி செய்த சாத்திரங்கள் இரண்டு. ஒன்று தசகாரியம், அவர்கள் பெயராலே வழங்கப்படுவது தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம். மற்றொன்றுதான் இந்த உபதேச பகருடை. மற்ற 10 அம்பலவான தேசிய மூர்த்திகளே அருளி செய்யப்பட்டது. இந்த 14 சாத்திரங்களும் உரையுடன் நம்முடைய ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மைய பாடத்திட்டத்திலே வைக்கப்பட்டுள்ளது. ஆக 2 ஆண்டுகள், 24 வகுப்புகள், அதுதான் மைகண்ட சாத்திரங்களையும் பார்க்கிறோம். ஆகவே இவை வந்து ஒரு அறிமுகம் செய்து கொள்ளத்தக்க வகையிலே அதை அறிமுகப்படுத்தப்படும். அந்த அளவுக்கு தான் அங்கே நேரம் உண்டு. இந்த உபதேச பகருடையிலே இந்த நூலினுடைய பொருள் என்னவென்றால் தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சின்னப்பட்டமாக துதிய குறவராக விளங்கி வந்தவர்கள். இவர்கள் நமச்சிவாய மூர்த்திகள் குருமுதல்வராக விளங்கி வந்த அந்த அருளாட்சி காலத்திலேயே தட்சிணாமூர்த்தி தேசிகரவர்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டார்கள். தட்சிணாமூர்த்தி தேசிகர் அருளாட்சிக்கு பிறகு மறைஞான தேசிகர் என்ற குருமூர்த்திகள் இரண்டாவது மகா சன்னிதானமாக விளங்கி வந்தார்கள். அவர்கள் சைலதாரையாக எப்போதும் நிச்சையிலேயே இருக்கக்கூடியவர்கள், ஞான நிச்சையிலேயே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு பிறகுதான் நமச்சாய மூர்த்திகளின் மற்றொரு சீடராகிய அம்பலமான தேசியவர்கள் மூன்றாவது குருமூர்த்திகளாக திருவாவூர் திருக்கையாய் பரம்பரை திருவாரூர் ஆதீனத்தின் மூன்றாவது குருமகா சன்னிதானமாக திகழ்ந்தவர்கள் தான் அம்பலமான தேசியர். அவர்கள் 10 பண்டார சாஸ்திரங்களை அருள் செய்துள்ளார்கள். அந்தந்த காலத்தின் தேவைக்கு ஏற்றபடியான சில சாஸ்திரங்களையும் பொதுவான சைவ சித்தாந்த செய்திகளை சொல்லுகின்ற முறையிலும் அவர்கள் 10 சாத்திரங்கள். இதே பகுருடை என்று அழைக்கப்படுகின்ற நூல்கள் 3. இப்ப நம்ம பார்க்க இருக்கின்ற நூல் தட்சிணாமூர்த்தி தேசிகர் அருள் செய்த உபதேச பகுருடை. அம்பலமான தேசிகர் அவர்கள் அருள் செய்த ஒரு பகுருடை நூல் சித்தாந்த பகுருடை. அதுபோல அடியேன் குறிப்பிட்ட சிவஞான சுவாமிகளின் ஞானாசிரியர் பேரூர் வேலப்ப தேசிகர் அவர்கள் அருள் செய்த நூல் பஞ்சாக்கர பகுருடை. பகுருடை என்று அழைக்கப்படுகின்ற நூல்கள் 3 உள்ளன. இதுல மிகவும் விரிவானது சித்தாந்த பகுருடை. மிக விரிவானது. எப்படி மெய்கண்ட சாத்திரங்கள்ல சிவஞான சித்தியார் மிக விரிவாக இருக்கிறதோ, பரபக்கம் சுபக்கம்னு விரிவாக, அது மாதிரி இதுலயும் பரபக்கமும் உண்டு சுபக்கமும் உண்டு. ஒரே நீளமான பாடல் ஐயா அவர்கள் மூலமாக நெஞ்சு விடுத்துவது பார்த்தீர்கள் அல்லவா? ஒரே நீட்டுக்கு அந்த பாட பாடல் வருகின்றது, கன்னிகளாக வருகின்றதோ அது மாதிரிதான் இந்த சித்தாந்த இந்த 3 பகருடை நூல்களுமே அது மாதிரிதான். அதுல சித்தாந்த பகருடை மிக விரிவானது. அதுல பரபக்க செய்திகளும் உண்டு சுபக்க செய்திகளும் உண்டு. மிக விரிவாக உள்ளது சித்தாந்த பகருடை. அதையும் அவசியம் அதை தாங்கள் படிக்க வேண்டும். திருவருளை திருவருளது கூட்டி வைக்கும். இது உபதேச பகருடை நடுத்தரமானது. பஞ்சாக்கர பகருடை அளவில் சிறியது. உபதேச பகருடை 2 பகருடைக்கும் நடுத்தரமாக உள்ளது. உபதேச பகருடையானது என்ன பொருளிலே உள்ளது என்று சொன்னால், குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் தனக்கு அருளி செய்த உபதேசத்தை நாமெல்லாம் அறிந்து கொள்ளும்படி, நம்முடைய தகுதிக்கு ஏற்றவையிலே நாமும் அறிந்து உய்யும்படி, இதெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறது. எவ்வளவு பெரிய கருணை பாருங்கள். நமச்சிவாய மூர்த்திகள் அவர்கள் அந்த சிவமே தான் அவர்கள். அவர்களிடம் தட்சிணாமூர்த்தி தேசிகர் உபதேசம் பெற்றார். அதையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ளும்படி பாடலாக பாடி வைத்திருக்கின்றார் சொன்னால் அது நாம பெற்றுள்ள எவ்வளவு பெரிய பேறுபாடு. தமிழ்ல தான் இருக்கிறது, ஆனா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமா அறிந்து கொள்ள முடிகிறது? அறிந்து கொள்ளணும்னா அதற்கு முன்னைத்தவம் நிறைய வேண்டும் அல்லவா? அதனால தட்சிணாமூர்த்தி தேசியவர்கள் எத்தனை சிறப்பாக இதனை பாடியுள்ளார். நம் மீது வைத்த கருணை, அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கின்றார் என்பது கூட இரண்டாவது. அதை நமக்கு சொல்லணும்னு என்ன இருக்கு, நாமளும் உய்யணுங்கிற ஒரு அருள் திறந்தான். நமக்கு நமச்சிவாய மூர்த்திகள் எப்படி உபதேசம் செய்தார்களோ அதை அப்படியே பாடி உள்ளார்கள். சித்தாந்த சாஸ்திரங்களை தட்சிணாமூர்த்தி தேசிகருக்கு நமச்சிவாய மூர்த்திகள் போதித்துள்ளார்கள். ஞானாசிரியர் சீடனை ஆட்கொள்ளும் போது பல்வேறு தீக்கைகளை செய்வார். அதிலே ஒரு தீக்கை சாத்திர தீக்கை என்பது. சாத்திர பாடத்தை போதித்த திருவாத ஊரர் புராணம் என்பது மணிவாசக பெருமானின் வரலாற்றை கூறுகின்ற நூல். அது நம்முடைய ஆதீன அருளாளர் கடவுள் மாமுனிவராலே ஏற்றப்பெற்றது. மிகச்சிறப்பானது. மணிவாசகருடைய வரலாற்று அருள் வரலாற்றின் மகிமை அறிந்து கொள்ளணும்னா அவசியம் திருவாத ஊழல் புராணம் படிக்கும். அந்த திருவாத ஊழல் புராணத்திலே மணிவாசகருக்கு சிவபெருமான் குருவாக வந்து தீக்கை அருளும் முறைகளை எல்லாம் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே இந்த சாத்திர தீக்கையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சைவ சித்தாந்தம் எல்லாம் அங்க சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு போதிக்கின்றார். இவர் 16 வயதிற்குள்ளே எல்லா சாத்திரங்களையும் கற்று தெளிந்தவர் தான் மணிவாசகர். இருந்தாலும் சிவபெருமான் வந்து ஏன் திரும்ப சொல்றார் என்ன, அது சுவாமியின் மூலமாக கேட்கும் போதுதான் அந்த அனுபவம் ஏற்படும். தாமாக படிப்பதோ போதகாசிரியர் மூலமாக படிப்பதோ, நீங்க தாமாக படித்தால் தெளிவு கிடைக்காது, போதகாசிரியர் மூலம் படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் அனுபவம் என்பது எப்ப கிடைக்கும், அது சிவபெருமானே குருவாக வந்து அருள் செய்யும் போதுதான். ஏன் முத்தின்னு படிக்கிறோம்னா அந்த முத்தி அனுபவமே அந்நிய மின்மையின் அறங்கடல் தெருமைன்னா அறங்கடலே சென்றுடுவான் கேட்கிறான் இல்லையா, கேட்கின்ற சீதன் அறங்கடலே சென்று விடுவான். அது சிவபெருமானே எங்க குருவாக வந்து உபதேசிக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு உபதேசம் மணிவாச பெருமான் கிடைத்தது. சித்தாந்த சாஸ்திர

விளக்கம் தந்து தெளிவுபடுத்துகின்றார். விளக்கம் தரும் போது அந்த விளக்கத்தின் மேலும் ஐயம் வைக்கின்றார், அதற்கும் விளக்கம் தருகின்றார். இருவா இருவது என்பது மெய்கண்ட சாஸ்திரங்களிலே ஒரு நூல். அது சிவஞான சித்தியார் அருள் செய்த அருளந்தி சிவாச்சாரியோட அருள் செய்யப்பட்டது இருவா இருவது. அதிலே சித்தாந்தத்திலே உள்ள ஐயங்கள் கேட்கப்படும். யார் அருளந்தி சிவம் மெய்கண்டாரிடம் கேட்பார், அதற்கு அவர் சொல் விளக்கம் சொல்வார், அந்த விளக்கத்தின் மேலும் ஐயம் கேட்பார். கடைசியில் அந்த ஐயம் கேட்ட அளவில் தான் அது இருக்குமே ஒழிய விளக்கங்கள் நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது. ஒரு சில இடங்களே கோடிட்டு காட்டுவார், இந்த திருமுறை பகுதியை பார்த்து தெரிஞ்சு கொள்வார் யாக. அந்த அளவுல தான் இருக்கும் அது. வினாவென்பா மாதிரி வினாக்கள் வினாக்களை கொண்டது. ஆனா உபதேசப்பவருடையதான் ஐயங்களை, ஐயங்கள் தடைகள் கூட எழுப்புகின்றார். எப்படி இது பொருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு தடைகள் கூட எழுப்புகின்ற. அது எல்லாற்றுக்கும் விளக்கமான விடைகள் கொண்டது உபதேசப்பவருடன். எல்லா ஐயங்களுக்கும் இங்க விளக்கம் இருக்கு. அப்படி நமசிவாயமூர்த்திகள் நமக்கு சாஸ்திர உபதேசம் செய்து அதிலே உனக்கு எழுந்த ஐயப்பாடுகளை எல்லாம் நீ வினவலாம் என்று உத்தரவு தந்து அதன்படி இவர் ஐயப்பாடுகளை எல்லாம் கேட்கின்றார். அந்த ஐயப்பாடுகளுக்கு எல்லாம் விடை தந்து தெளிவு தருகின்றார் நமசிவாயமூர்த்திகள். இந்த முறையிலே அமைந்துள்ளது உபதேசப்பவர்கள். நமசிவாயமூர்த்திகள்னா யாரு? அவர் தமக்கு குருவாக வந்திருக்கின்றாரே, இப்படி ஞான திசையெல்லாம் பண்ணுகின்றாரே, இந்த நமசிவாயமூர்த்திகள் யாரு என்றார், முழுமுதற் பரம்பொருளாகி சிவபெருமானே இவ்வாறு ஒரு திருநாமம் கொண்டு மானுட சட்டை தாங்கி நமசிவாய தேசிகராக எழுந்தருளினார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அப்போ முழுமுதற் பரம்பொருளாகி சிவபெருமானே குருவாக இப்படி வந்திருக்கிறான்னா அந்த முழுமுதற் பரம்பருடைய சிவபெருமானுடைய இயல்பு என்ன? அந்த இயல்பை சொல்லி தொடங்குகின்றார். இப்படிப்பட்ட இயல்புடைய சிவபெருமான் பக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் ஆட்கொள்வதற்கு உருவாக வருவது வழக்கம். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அடியேனையும் ஆட்கொள்ள குருவாக இருந்தது விட்டான். பக்குவ ஆன்மாக்களை தான் ஆட்கொள்வான், ஆனால் அன்பு இல்லாத அடியேனையும் ஆட்கொள்ள இருந்தது வந்து விட்டான். இருந்தவழி வந்து பல்வேறு தீட்சைகளை புரிந்தார். அது என்னென்ன தீட்சை? ஒவ்வொரு தீட்சையும் குறிப்பிடுகின்றார். இந்த சாத்திர தீட்சை மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, ஒவ்வொரு தீட்சையுமே குறிப்பிடுகின்றார். நயன தீட்சை, பரிச தீட்சை, வாசக தீட்சை, மாணவ தீட்சை, யோக தீட்சை, அந்த ஒவ்வொரு தீட்சையும் தனக்கு நமஸ்காரமூர்த்திகள் பண்ணதுனால என்ன பயன் தனக்கு ஏற்பட்டது என்பதையும் குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு சாத்திர தீட்சை பண்ணி சாத்திர சித்தாந்த உபதேசம் செய்து இதன்பால் ஏற்பட்டுள்ள ஐயங்களை கேட்டு தெளிவு பெறுவாயாக. சொன்ன பிறகு அவர் ஐயங்களை கேட்பதும் அவர் விளக்கம் தருவதுமாக இந்த நூல் அமைந்துள்ளது. அப்ப அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை என்று சொன்னது போல சிவபெரும் முழுமுதற் பரம்பொருளாக சிவபெருமானே குருநாதனாக வருகின்றார் என்று குறிப்பிடுகின்ற ஆசிரியர், முழுமுதற் பரம்பொருள்னா அந்த பரம்பொருளாகிய அந்த சிவபரம்பொருளின் இயல்பு எப்படிப்பட்டது, அவன் எப்படி யாருக்கெல்லாம் அறியவனாக இருக்கின்றான், எப்படிப்பட்ட உயர்நிலையில் இருக்கின்றான், அவன் ஐந்தொழில் செய்யக்கூடியவன், அந்த அந்த ஐந்தொழில்களை ஏன் செய்கின்றான், எப்படி செய்கின்றான் என்பதெல்லாம் விளக்கி இப்படிப்பட்ட பரமபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான், பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் வழக்கமுடைய அந்த பெருமான் தன்னையும் ஆட்கொள்ள இப்படி குருவாக வந்தான், எதற்காக இந்த நான் இந்த திருநாமத்தோடு வந்தான், திருவாவூர்துறை திருத்தலத்திலே வந்து அந்த குருவாக எழுந்தொழிக்கின்றான், எதற்காக திருவாவூர்துறையிலே எழுந்தொழினார், எதற்காக இந்த திருநாமத்தை கொண்டார் என்று ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் நமக்கு செய்த தீக்கைகளை எல்லாம் சொல்லி அந்த தீக்கைகளால் தான் பெற்ற பயன்களையும் எடுத்து சொல்லி முடிவிலே சித்தாந்த சாத்திர உபதேசமாகிய இந்த சாத்திர தீட்சையும் குறிப்பிட்டு அதிலே தமக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் கேட்டு தெளிவு பெற சொன்னமையினாலே அந்த ஐயங்களை எல்லாம் கேட்கின்றார். அவர் விளக்கம் தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டு முடிவிலே உள்ள நிறைவு அடைந்து குருநாதரை போற்றி பரவுகின்றார். அந்த போற்றுதலோடு நிறைவடைகின்றது இந்த உபதேச பொருளை சாத்திரம். மிக அருகையும் அருமையான அமைப்பு, பெரிய பாடலா இருக்கிறதுனால நம்ம அந்தந்த பகுதியை பார்க்கும் போது அந்தந்த பகுதியில தான் நம்ம கவனம் செல்ல முடிய, அப்படி தொகுப்பா பார்ப்பது கொஞ்சம் அரிதா இருக்கும் முதல்ல. அதனாலதான் முதல்லயே இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்குது நூல்னு தொகுத்து சொல்லிவிட்டேன். இப்போது இந்த பாடலை நாம பார்க்கலாம். நெஞ்சுவிடு தூது அதே செய்யுள் அமைப்பு தான், அதனால உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஐயா அவர்கள் நெஞ்சுவிடு தூது நடத்தினது இப்ப நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அது மாதிரியே கன்னிகள் பெற்று வரக்கூடிய கலிவெருப்பம், அது உமாதிசிவம் அவர்கள் அருள் செய்தார்கள். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் இவர்கள்.

0: அதை அப்படியே பின்பற்றி செய்கின்றார்கள்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

ஓம் சிவாய நம. சைவந்தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 17 படலம் முதல் 18 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

போற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிக்கே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி. பிரியர்களே, குழந்தைகளே, எம்பெருமான் ரமிசாரண்யத்து முனிவர்களாகின்ற கண்ணுவர் கர்கர் முதலியோருக்கு ஹரபக்தர் என்ற பெரியவரை கொண்டு அவர்களால் ஆற்றுப்படுத்தப்பட்டு அவர்கள் மதுரைக்கு வந்தபொழுது மூலஸ்தானத்திலே தன்னை வழிபட்டு அவர்கள் மறையின் பொருளை வினவவும் பெருமான் சுந்தர தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருளி நால் வேதங்களின் பொருளை உரைத்தான். நால் வேதங்களின் பொருள் என்பது பரஞ்ஞானமாக பஞ்சகிருத்திய பாராயணனாகின்ற பெருமானே வேதங்களின் பொருள். வேத விழுப்புருள் என்பது பகவானே தான். ஆனால் வேதம் என்பது எப்படி இருக்கின்றது? அந்த பகவானை எய்துவிக்கும் மார்க்கமாக இருக்கின்றது. ஆறும் பேரும் இரண்டும் வேதத்தின் பொருள். மலைநாட்டிலே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், இமாலயத்தில் கேதார்நாத் இருக்கு. கேதார்நாத் என்ற அது ஒரு சிகரம், அது ஒரு மலை முடிச்சு போகிற வழியும் மலை தான். மலைநாட்டிலே சென்று சேர்கின்ற இடமும் மலையாக இருக்கும், செல்லுகின்ற வழியும் மலையாக இருக்கும். அப்படி பகவானை வேதத்தின் பொருள் என்பது பகவான், அவனை அடைவிக்கின்ற மார்க்கமும் பகவான். இப்போ வேதத்துக்கு ரெண்டு பொருள், ஒன்று நம்முடைய அனுஷ்டானம் மார்க்கம், இன்னொன்று அதனுடைய பலன். இப்போ ரெண்டா வேதத்தினுடைய பொருள் இருக்கு. சரியை கிரியை யோகம் அப்படிங்கிறது மார்க்கம், ஞானம் அப்படிங்கிறது மார்க்கம் போல தோன்றும் ஆனால் பலன். ரெண்டாவது சுவாமி இருக்கார், நமசிவாயவே ஞானமும் கல்வியும். அப்போ ஞானமும் கல்வியும்னு சொன்னதுனால கல்வி என்பது என்ன? ஞானம் ஒழிந்த ஏனைய மூன்று, யோகம் கிரியை சரியை. அப்போ பகவான் எல்லாமா இருக்கார். அவர் தன்னை எய்துவிப்பதற்காக இந்த வேதங்களை தன்னுடைய திருவாக்கினால சொல்லியிருக்கிறார். எல்லா சாஸ்திரங்களும் வேதத்துக்கு அனுகுணமாக வைதிகமாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிற தெளிவெல்லாம் ஒருவனுக்கு, இதெல்லாம் ஒருவனுக்கு எப்போ புரியும் அப்படின்னா குரு கிருப்பையினால் புரியும், பகவான்கிட்ட அவன் வச்சிருக்கிற பக்தியினால் புரியும். அப்போ குருவினிடத்தில் கிருப்பையும் நல்ல குரு கிடைக்கிறதும் பகவான்கிட்ட பக்தி கிடைக்கிறதும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவன் நிறையா புண்ணியங்களை பண்ணியிருந்தா கிடைக்கும். சிவ புண்ணியங்களை பண்ணியிருக்கணும், அதற்கு பசு புண்ணியங்களை பண்ணியிருக்கணும், அதற்கு பெரியவாளுக்கு அடங்கி இருக்கணும். இப்படி பல ஜென்மாக்களில் பண்ணின புண்ணியத்தினுடைய ஒரு பலனால தான் நம்முடைய கடைசி ஜென்மாவில் நம்முடைய சுவாமியை நம்ம சுவாமின்னு தெரிஞ்சுக்கிறோம், அவன்கிட்ட ஒரு பக்தி வர்றது, அச்சஞ்சலமாக பகவான்கிட்ட ஒரு பக்தி வர்றது அப்படின்னா அது கடைசி ஜென்மா. அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மா இருந்தாலும் நம்ம அதுக்கு பற்றி பயம் கிடையாது, பிறக்கிறதுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். யானேதும் பிறப்பு அஞ்சேன், பகவான்கிட்ட பக்தி வந்துடுத்துன்னா பிறப்பதற்கு பயப்பட வேண்டாம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் அப்படின்னு. வேத சாரம் என்பது சைவம் தான், ஆனால் வேதம் எடுத்தெடுப்பில் பார்த்தா அப்படி இருக்காது. அதனால்தான் அதில் ஒரு மயக்கம் வருது. என்ன காரணம்னா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி வேதம் இருக்கு. உத்தம அதிகாரிக்கு அது சைவ சமய உண்மைகளை போதிக்கிறது. அதிகாரி வேதம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, எல்லாருக்கும் ஒன்று போல மருந்து மாத்திரை கிடையாது. ஆனால் எல்லா மருந்து மாத்திரையும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். அதுபோல் வேதத்தில் எல்லாமே இருக்குது. உத்தம அதிகாரிக்கு எப்படி இருக்குது? சித்தாந்தமாக இருக்குது. உத்தம அதிகாரி விஷயத்தில் அது சித்தாந்தமாக இருக்குது. அதுதான் உண்மையான வேதப்பொருள். வேதத்தின் சாரம்தான் வேதத்தின் பொருள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புராணக்காரர் இங்கே நமக்கு சொல்கிறார். இதை நம்ம சுருக்கி சொல்லியிருக்கோம், நிறையா சொல்லணும், சுருக்கி சொல்லியிருக்கோம். நீங்கள்லாம் நிறையா புத்தகங்களை படித்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வீரபாண்டியன் இந்த நாட்டை ஆண்டு வந்துட்டு போது இந்த அற்புதம் லீலை நடந்தது. அதே வீரபாண்டியன் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக நிறைய விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறார். அஷ்டமி விரதம், சதுர்தசி விரதம், சோமவார விரதம், இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, அந்த பேரை சுவாமி மாற்ற போறார். எல்லோருக்குமே ஊழ்வலின்னு ஒன்று உண்டு, ஜன்மாந்திர அந்த பாபம் புண்ணியம் அதெல்லாம் உண்டு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் ஒரு தடவை அந்த விக்ரம பாண்டியன் வேட்டைக்கு போகும்பொழுது அவன் வேட்டையாட இருந்த சமயத்தில் ஒரு புலி அவனை விழுங்கெடுத்து அப்படியே அவனுக்கு ஒரு கதி கிடச்சிது. அப்படி இருக்கும்பொழுது இது சின்ன குழந்தையாக இருக்கான், விக்ரம பாண்டியனுக்கு பிறந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தையாக இருக்கு. சின்ன குழந்தைன்னா உங்களை மாதிரி. அந்த குழந்தைக்கு முடிசூட்டணும்னு மந்திரிகள் பார்க்குறா. பார்க்கும்பொழுது
அந்த கஜானாவை போய் திறந்து பார்த்தா அந்த ரத்தன கிரீட்டமும் அங்கே காணும். நிறையா ராஜாங்கத்துக்கு சொந்தமான திரவியங்களும் காணும். என்ன ஆச்சுன்னு அவ யோசிக்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த விக்ரம பாண்டியனுக்கு நிறையா ஆசை மனைவிகள் இருந்திருக்கா. அந்த ஆசை மனைவிகளுக்கு பிறந்த குழந்தைகள் அவெல்லாம் பட்டத்துக்கு உரியவர்கள் இல்லை. அவர்கள் தகப்பனார் இறந்திருக்கிற இந்த காலத்தில் இதுதான் தக்க சமயம்னு சொல்லி எல்லாரும் வந்து சோர்ந்து கவனம் இல்லாமல் இருப்பா என்பதை பயன்படுத்தி கொண்டு அவ அந்த மணி முடியையும் நிறையா திரவியத்தையும் அபகரிச்சுண்டு கண்காணாமல் போயிட்டான். அப்படி இருக்கும்பொழுது சரி இது வந்து ஈஸ்வரனுடைய இச்சை, இதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம் என்று சொல்லி வீரபாண்டியனுக்கு பண்ண வேண்டிய அந்திம கர்மாக்களை எல்லாம் இந்த குழந்தையை கொண்டு பண்ண வச்சுட்டு மந்திரிகள்லாம் இந்த இளங்குமரனுக்கு எப்படியா இருந்தாலும் முடிசூட்டி ஆக வேண்டும். ராஜா இல்லாமல் பூமி இருக்காது, சந்திரன் இல்லாமல் ஆகாசம் இருந்தால் எப்படி நன்னா இருக்காதோ அதுபோல் ராஜா இல்லாமல் ராஜாங்கம் இருக்கக்கூடாது. அதனால் இவனுக்கு முடிசூட்டணும். முடி இல்லாமல் முடிசூட்டினா ஜனங்கள் ஒத்துக்க மாட்டா, ஜனங்கள்லாம் ரொம்ப மரப பேணிட்டு வருவான். இதான் ராஜான்னு சொல்லிட்டு தலையில் கிரீட்டம் இல்லைன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அவளுக்காக நம்ம ஒரு கிரீட்டம் பண்ணி ஆகணும். அந்த கிரீட்டத்தை பண்ணுறதுக்கு நிறையா ரத்தனங்கள் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா அதை கொண்டு பண்ணலாம். பணத்தை கொண்டு ரத்தனங்களை வாங்கணும். ரத்தனங்களை வாங்குறதுங்கிறது டக்குன்னு பால் வாங்குற மாதிரி, தயிர் வாங்குற மாதிரி, விறகு வாங்குற மாதிரி ஈஸி கிடையாது. எல்லா ரத்தனங்களும் மார்க்கெட்டில் டக்குன்னு கிடைக்காது. அப்போ ரத்தனங்களை வந்து நம்ம கொட்டேஷன் கொடுத்து அதை வந்து நம்ம அந்த உத்தமமான ரத்தனங்களாக தான் ராஜாவுக்கு முடியல தயார் பண்ணணும். அப்போ அதுக்கு பல தேசங்களுக்கு ஓலை போக்கி அந்த வியாபாரிகளை கூப்பிட்டு பார்த்து அவள்கிட்ட யார் நல்ல ரத்தனங்களை சகாயமான விலையில் தராளோ அதை பொறுக்கி எடுத்து தான் ஒரு ராஜாங்க காரியம்னா எடுத்தேன் கவிழ்த்தேன் பண்ணக்கூடாது. நாளைக்கு கேள்விகள்லாம் வரும், ஊழல் பண்ணிட்டான்னு வரும். அதுக்கு ஜாகிரதையாக இருந்துக்கணும். அன்னிலேருந்து இன்னி வரையும் ஒரே மாதிரி தான் தேசம் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை பகவான்கிட்டே விண்ணப்பிப்போம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சொக்கநாதர் நமக்கு வந்து தெளிவான மார்க்கத்தை காமிப்பார். அன்னிலேருந்து இன்னி வரையும் நமக்கு ஒரு சிரமம்னா சுவாமிகிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணணும், பகவானே எனக்கு ஒரு வழி காட்டுங்கோ, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னு மந்திரிமார்கள்லாம் இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரா. அப்படி வரும்போது கீழே கோபுரத்துக்கிட்ட வரா. அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், மனத்திருந்த கருத்தெறிந்து முடிக்கின்றவன் சுவாமி. ஒரு விண்ணப்பம் வச்சு தான் சுவாமி அனுகிரகம் பண்ணணுங்கிறது இல்லை, நினச்ச உடனே அவர் அனுகிரகம் பண்ணுவார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அவர் ஒரு மாணிக்க வியாபாரியாகத்தானே வரார் வெளியில். சுவாமி ரத்தன வியாபாரி வேஷத்தில் வரார். ரத்தன வியாபாரின்னா சாதாரண வியாபாரி மாதிரி அழுக்காவாக இருப்பா, பட்டு வஸ்திரம் கட்டின்னு இருப்பார். பட்டு வஸ்திரத்தை அவர் வந்து கச்சமாக கட்டின் இருக்கார், உத்தரையும் போட்டுருக்கார், திருப்புண்டர தாரணம் பண்ணிட்டுருக்கார். மார்பில் ஒரு நவரத்ன ஆகாரம், சூரியனுடைய ஒளி மழுங்குற மாதிரி தரிச்சுட்டுருக்கார். எல்லா விதமான ரத்தனங்களையும் தனித்தனியாக கருப்பு துணியில் பொதிஞ்சு ஒரு பெரிய மூட்டை வெள்ளப்பட்டுனால கட்டி முதுகில் தாங்கிட்டு இருக்கார். அப்படி அவர் வரார். வந்தால் அவரை பார்த்து இவா வணங்குறா. அவர் கேட்குறாரு, ஏன் இப்போ எல்லாம் உங்கள் மூஞ்சிலெலாம் துக்கமாக இருக்கே, என்ன விஷயம்னு கேட்குறார். இதே மாதிரி இந்த பாண்டிய தேசத்துக்கு ஒரு சிரமம் வந்துடுத்து, இந்த குழந்தைய நாங்கள் வந்து ராஜாவாக ஏற்றுக்க போகிறோம், இவனுக்கு பட்டம் கட்டணும், அதுக்கு மணிமுடி தயாரிக்கணும், அதுக்கு நவரத்தனங்கள் எங்கே கிடைக்கும்ங்கிற சுவாமியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அப்படியா, நீங்கள் நினச்சத சுவாமி உங்களுக்கு கொடுத்துட்டார். இங்கே பாருங்கோ, இதான் ஈஸ்வர இச்சைங்கிறது. நான் இந்த ரத்தனங்களை பாண்டிய தேசத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு நினச்சின்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ரத்தனங்களெல்லாம் பாருங்கோ, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இங்கே வாங்கணும்னு நான் சொல்லலை, முதல்ல பாருங்க. வியாபாரிகள்லாம் அப்படி தான் பண்ணுவாள், கடைக்குள்ளே போனோன்னே எல்லா லைட்டையும் போட்டுருவா. அதேமாதிரி முதல்ல சுவாமி என்ன பண்ணார், அந்த பட்டு துணியை பிரித்தார், ஒரு கருப்பு கம்பளத்தை விரித்தார், அதை கிழக்கு நோக்கி விரித்தார். எல்லாத்துலேயும் அவாவா சாஸ்திரம், அவாவா மரபு இருக்குது. அந்த துணி கம்பளத்தை கிழக்கு நுனியாக விரித்தார், அதில் நடுப்புற ஒரு பொட்டலத்தை அவிழ்த்தார், அதில் முழுக்க மாணிக்கங்கள் தான் இருக்கின்றன. மாணிக்கங்களே 9 ஜாதியாம். அப்படி 9 விதமான மாணிக்கங்களை நடுப்புற வச்சார். நவகிரகத்தில் நடுப்புற சூரியன் இருக்கிற மாதிரி வச்சார். 8 திக்கிலையும் இந்திர அக்னி யம நிறுத்தி வருண வாயு சோம ஈசான 8 திக்கிலையும் 8 விதமான ரத்தனங்கள் எல்லாம் குவியல் குவியலாக வச்சார். எல்லாம் கண்ணை பறிக்கிறது. சொன்னார், இதெல்லாம் ஒரிஜினல், இது நல்ல முகூர்த்தம் பாருங்க சகுனம், நீங்கள் எதிர்பார்க்கிறதே நான் கொண்டு வந்திருக்கிறேன், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவா, அப்படி அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் ரத்தனம்,
வலன் அப்படிங்கிற அசுரனுடைய உடம்புல விளைந்த ரத்தனம் இதெல்லாம். மற்றதெல்லாம் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, டூப்ளிகேட் நிறையா இருக்கு, அதை நம்பி ஏமாறாதீங்க. போட்டிருப்பா எங்கள் கடைக்கு கிளைகள் இல்லை. சாமி சொல்கிறார் என்னுடைய அனுகிரகத்துக்கும் கிளைகள் இல்லை, முழுக்க எங்கிட்டேருந்தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஒரிஜினல் ரத்தனம்னு சொல்கிறீங்களே, வலன்கிற அசுரனுடைய உடம்புலேருந்து பிறந்ததுங்கிறீங்களே, அது என்ன வரலாறு அப்படின்னு கதை கேட்குறான் சுவாமிகிட்ட. அவர் சொல்கிறார் வலன்னு ஒரு அசுரன் இருந்தான் பழங்காலத்தில், அவன் பரமசிவ பக்தன், பரமேஸ்வர்கிட்ட பக்தி பண்ணி பரமேஸ்வரனுக்கு பிரத்யட்சமாகி நிறைய வரங்கள் கொடுத்தார். கொடுத்தபோது அவன் வரம் கேட்டான், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது யுத்தத்தில்ங்கிற வரத்தை கொடுங்க, அதனால் எனக்கு மிருத்யு இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கல, என்னுடைய வினைகள் திருந்து இந்த உடம்பை விட ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னால், இந்த சரீரம் நான் தாங்கியிருக்கிற இந்த சரீரம் இருக்கேன், உங்களை நிறையா பூஜை பண்ணிருக்கேன், இந்த சரீரம் எல்லா மனுஷ சரீரங்களை போலவோ தேவ சரீரங்களை போலவோ வந்து ஒரு கதி அடையாமல், இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நவரத்தனங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு சரீரமாக இதாகணும், என்னுடைய சரீரத்திலேருந்து நவரத்தனங்களும் விளையணும், அப்படியே அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் அனுகிரகம் பண்ணிட்டார். இவன் அபராஜித வரம் வாங்கியிருக்கான், யாரும் தன்னை ஜெயிக்க முடியாதுங்கிற வரம் வாங்கியிருக்கிறதுனால இவன்கிட்ட தேவதைகள்லாம் போரிட்டு தோத்து தான் போகிறான். அப்போ இந்திரன் என்ன பண்ணுறார், இவனை சூழ்ச்சியினால் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தேவதா சைன்யத்தை அழைச்சின்னு வர்றார். கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுத பணியாக வர்றார். ஆயுதங்கள் இல்லாதவாள்கிட்ட சண்டை போட மாட்டான் பழங்காலத்தில் தர்மம். அப்படியே கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் தேவர்கள் வரதை பார்த்துட்டு வலன் என்ன இப்படி வரையிலே என்ன விசேஷம்னு கேட்குறார். இந்திரன் சொல்கிறார், உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய தபசையும் கண்டு நான் மெச்சுகின்றேன், அதனால் ஏதாவது உனக்கு வரம் வேணும்னா நான் தேவேந்திரன்கிறதுனால எங்கிட்ட வரம் கட்டி நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு நிறையா வரம் தரேன் அப்படின்னா. அதுக்கு வலன் சொன்னா, திரிமூர்த்திகளாலும் தேடப்படுற பகவான்கிட்டேருந்து நான் வரம் வாங்கியிருக்கேன், நீ எனக்கு எறும்பு மாதிரி கொசு மாதிரி, உங்ககிட்ட நான் வரம் இதுக்கே கேட்கணும், அதுக்கு பதிலாக நீ எங்கிட்ட வரம் கேட்டுக்கோ, நான் உங்ககிட்ட வரம் கேட்குறதுங்கிறது எனக்கு அவமானம், நான் என்ன உங்ககிட்ட சண்டை போட்டு தோத்து புறமிதுகிட்டு ஓடினேனா, நீ என்னை ஜெயிச்சியா, நீ என்னை மன்னிச்சு வரம் கொடுக்குறது, நீ தான் தோத்து போனவன், ஆகவே நான் வேணா உனக்கு வரம் கொடுக்குறேன், ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா. இந்திரன் இதைத்தான் இவன் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதனால் இந்திரன் என்ன சொன்னார், தேவர்களுடைய திருப்திக்காக கைலாச பர்வத்தத்திலேயே ஒரு பக்கத்தில் இருந்துட்டு நான் ஒரு உத்தமமான யாகம் பண்ண போகிறேன், அந்த யாகத்தில் தேவர்களுடைய ஆவிர்வாகமாக ஆகக்கூடிய ஒரு பசுவாக நீங்கள் வரணும், உங்களை பசுவாக அந்த யாகத்தில் வரித்து நாங்கள் யாகம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே, ஓமிதி சத்தியம் நேதி அசத்தியம், ஒத்துக்கொண்டதை மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அசத்தியம்னு பேர், அது ஒத்துக்கொண்டதை மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது, ஆகவே நான் அசத்தியமான ஆக விரும்பல, அதனால நீங்கள் சொன்னபடி நான் வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை பார்த்து சொல்கிறான், நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு நாலு பேர் நினைப்பா, நான் அப்படி நினைக்கல, உன்னை பகைவன் நான் நினைக்கல, மேவலன் நல்லை நீ நட்டவன், நீ தான் உண்மையான நல்லவன். என்ன காரணம்னா, யாராக இருந்தாலும் படைக்கப்பட்டவர்கள் அந்த உடம்பை விட்டுட்டு ஒரு நாள் புறப்படணும், எல்லாருக்கும் நிர்யாணம்ங்கிறது உண்டு, மரணம்ங்கிறது உண்டு, அதில் மறிக்கிற காலத்தில் ஒருவன் புகழோடு மறித்தான், ஒரு வள்ளல் தன்மையோடு மறித்தான் என்று சொன்னால் அது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய இந்த சரீரம் தேவர்களுக்கு உணவாக போகிறது, சரீரத்துக்குள்ளே இருக்கிற வப்பங்கிற பகுதி அந்த ஆகுதியாக போகிறது, அந்த வப்பாகோமம் ஆனோன்னா தேவர்களுக்கு அது போஜ்யமாக போகிறது. என்னுடைய மற்ற சரீரம் இருக்க பகவானுடைய அந்த வரத்தினால நவரத்தனங்களாக ஆகி எல்லார் கைக்கும் போகிறது, தபஸ்விகள் கைக்கு போகிறது, அதனால எனக்கு நீ என்ன உன்னுடைய சூழ்ச்சியினால எனக்கு அறமும் புகழும் உண்டாயின. ததீச்சி தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்த காரணத்தினால அவருக்கு ஒரு முறை புகழ் உண்டாயிற்று, ஆனால் எனக்கு அதே புகழ் இரட்டிப்பாக இரண்டு முறை உண்டாகின்றது. ததீச்சி போல உனக்கு சகாயம் பண்ணினேன் என்று ஒன்று, இரண்டாவது இந்த உடம்பு அவர் உடம்பை போல இறந்து மண்ணாகாமல் மணியாக போகின்றது என்று சொல்லி இந்திரனுக்கு நன்றி சொன்னான். இந்திரன் யாக சங்கல்பம் பண்ணிட்டான். அப்போ இவன் நேர போய் இந்த யூபஸ்தம்பத்தில் என்னை கட்டிடும் அப்படின்னு போய் சொல்லிட்டான். அப்போ ஒரு பெரிய சிங்கத்தை சிலந்தி வலையினால் கட்டினதை போல, சிங்கத்தை சிலந்தி வலையினால் கட்ட முடியுமா, கட்ட முடியாது, சிங்கமே சும்மா இருந்தால் தான் கட்ட முடியும், அதுபோல் இவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த யாகத்தில் மந்திரத்தினாலையும் மற்ற கிரியைகளினாலையும் இவனுடைய உயிரை போக்கி இவன் உடம்பை கிழித்து அதில் இருக்கிற பப்பையின்ற பகுதியை எடுத்து அவள் ஹோமம் பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினான்.
பகவான் கொடுத்த அந்த வரத்தினால வலனுடைய சரீரத்திலிருந்து நவரத்னங்கள் உண்டாகின. அந்த நவரத்னங்கள், வலன் வந்து பெரிய அசுரன், அந்த சரீரத்திலிருந்து உண்டான ரத்னங்கள் பூமியில பல பகுதிகளிலையும் அதனுடைய வித்துக்கள் போய் விழுந்து பூமியில பல பகுதிகளில் இன்று வரையும் அந்த வலனுடைய அம்சமாகத்தானே, சரீர அம்சமாகத்தானே நவரத்னங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் மாணிக்கமாச்சு, பல்லெல்லாம் முத்துக்களாகின, அவருடைய உடம்புல இருக்கிற முடி வைடூரியம் ஆயிற்று, அவன் உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பு வைரமாச்சு, பித்தம் அப்படிங்கிற அந்த ஜலம் மரகதமாச்சு, நெய்த்தன்மை கொண்ட அந்த வெளுப்பு தோல் நினம் இருக்க மாம்சம் அது கோமேதகமாச்சு, அவருடைய சிவப்பு தசை பவளமாச்சு, அவருடைய நீண்ட கண்கள் இந்திரநீலமாயிற்று, அவருடைய கோழை அதாவது ஃப்ளெம் அது என்னாச்சு, புருஷராகம் அப்படிங்கிற ரத்னமாச்சு. இப்படி அவருடைய சரீரத்திலிருந்தே உத்தமமான ரத்னங்கள் தோன்றின அப்படின்னு இந்த வணிகர் சொல்கிறார். சொல்லிவிட்டும் நவரத்னங்களும் அதில் என்னென்ன ஜாதி இருக்குது, அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத விஸ்தாரமாக சொல்கிறார். உதாரணத்துக்கு கொஞ்சோண்டு நான் அவங்க சொல்கிறேன். இந்த ரத்னங்களில் மாணிக்கங்கிறதுல எல்லாருக்கும் ரொம்ப ஆசை உண்டு, மாணிக்கம் ரொம்ப அழகு சிவப்பு ரத்னம். அந்த மாணிக்கத்தை தான் முதல்ல சொல்கிறார், சூரியனை போல நடுப்புற வச்சு காமிக்கிறார். அந்த மாணிக்கத்துக்கு மட்டும் 9 நிறம் கொண்ட மாணிக்கங்கள் இருக்கின்றன. எல்லா மாணிக்கம் ஒன்று போல இருக்காது, தாமரப்பூ மாதிரி நிறத்தில் இருக்கிறது ஒன்று இருக்குது, மாதுளம்பூ மாதிரி இருக்கிறது ஒன்று இருக்குது, மாதுளை பழத்துக்குள்ளே இருக்கிற வித்து இருக்கே அதை போன்ற நிறத்தில் ஒன்று இருக்குது, வித்தினுடைய நிறம் வேறு, பூவோட நிறம் வேறு, அக்னி போல இருக்கிற மரக மாணிக்கம் இருக்குது, செங்குபுளை மலர் போல இருக்கிற மாணிக்கம் இருக்குது, மின்மினி பூச்சி நிறம் வெளிர் சிவப்பு அது போல இருக்கிற மாணிக்கம் இருக்குது, நார்த்தம்பழம் மாதிரி இருக்கிற கலரில் இருக்கிற மாணிக்கம் இருக்குது, தீபம் போல சுடர் போல மாணிக்கம் இருக்குது, இந்திரகோபம்னு ஒரு பூச்சி அது மழை பெஞ்சுவிட்டா தம்பளை பூச்சின்னு பேர், நிறையா பறக்கும், சிகப்பு புள்ளியாக இருக்கும் அதோட, அது போல் கலரில் மாணிக்கம் இருக்குது. இப்படி மாணிக்கங்களே 9 கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதில் இந்த இத்தனை மாணிக்கங்களுக்குள்ள நவரத்னங்கள்லேயும் ஜாதி இருக்குது, இதெல்லாம் இந்த அந்தனர் ஜாதி அரசர் ஜாதின்னு இருக்குது, ஒவ்வொரு ரத்னத்துக்குள்ளேயும் ஜாதி இருக்குது, அந்த ரத்னத்தினுடைய வெரைட்டிஸில் இதெல்லாம் உத்தம ஜாதி அப்படின்னு இருக்கு. அதில் மாணிக்கத்தில் 4 ஜாதி இருக்குது, சாதரங்கம், குருவிந்தம், சௌகந்திகம், கோலாங்கம்னு, அதுதான் பத்மராகம், ரத்தவிந்து, நீலகந்தி, ஸ்பட்டிதம் அப்படிங்கிற பேர்லையும் சொல்கிறார். அதெல்லாம் எங்கெங்கே உண்டாருது, இந்த லோகத்தில் எந்தெந்த தேசத்தில் உண்டாருது, ஒன்று காம்போஜ் தேசத்தில் உண்டாருது, ஒன்று வந்து அங்க தேசத்தில் உண்டாருது அப்படின்னு சொல்கிறார். அவர் இங்கெங்கே இதெல்லாம் உண்டா இந்த ரத்னங்கள்லாம் உண்டாகின்றன அப்படி. கிருதயுகத்தில் உண்டார ரத்னம் எந்த பூமியில் எந்த பகுதியில் உண்டாருது, திரேதாயுகத்தில் இந்த மாணிக்கம் எந்த நாட்டில் உண்டாருது, நம்முடைய கலியுகத்தில் மாணிக்கம்ங்கிறது சிங்கள தேசத்தில் உண்டாருது அப்படின்னு சொன்னார். அதாவது மலையில் தான் மாணிக்கம் உண்டாகும், சிம்ல தேசத்தில் இருக்கிற மலையில் இன்றைக்கும் குகையில் மாணிக்கமானது அகழ்ந்தெடுத்த கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அதில் நவரத்னங்களில் முத்தும் வைரமும் அந்தன ஜாதி, பவழமும் மணியும் அரச ஜாதி, புருஷராகம் வைடூரியம் கோமேதகம்ங்கிறது வணிக ஜாதி, நீலம் மரகதம்ங்கிறது 4வது ஜாதி அப்படின்னு சொன்னார். இந்த மணிகள்லேயே குணங்கள் இருக்கு, இந்த மணிகளை அணிவதனால அந்தந்த குணமானது ஒருத்தனுக்கு கிடைக்கும். முத்தும் மரகதமும் பளிங்கும் சாத்விக குணம் கொண்டவை, இல்லை பளிங்க சேர்த்துருக்கார் 10வது ரத்னமாக. நீலம் அப்படிங்கிற ஒரே ரத்னம் மட்டும் தாமச குணம் கொண்டது, ஏனைய 6 ரத்னங்களும் ராஜச குணம் கொண்டவை அப்படின்னு சொன்னார். அப்புறம் சுக்ரநீதி அப்படிங்கிற புஸ்தகத்தை எடுத்து சொல்கிறார் சுவாமி, நவ மணிகளுக்குள்ள உத்தமமாக கருதப்படுறது வைரம், என்ன காரணம்னா அது ஏனைய மணிகளை துளைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது, ஓட்டப்படும், தன்னையும் ஓட்டப்படும். கோமேதகம் பவழம் என்ற ரெண்டும் நவரத்னங்களில் மிகவும் மட்டம் அப்படின்னு சொல்கிறார். மரகதம் மாணிக்கம் முத்து இவை நவரத்னங்களில் ஒஸ்தி, நீலம் புஷ்பராகம் வைடூரியம் இவை ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு மத்தியமமான ரத்னங்கள் அப்படின்னு சொல்லி, இது உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். நவரத்னங்களுக்கும் அவர் நீளமாக நிறைய சொல்கிறார். இவாளுக்கு அப்படியே மயக்கமாக இருக்குது, என்ன சுவாமி அவளை மயங்க அடிக்கிறார், இத்தனை விஷயம் இருக்கா பெருமானே, நல்ல வேளை விஷயம் தெரியாமல் ஏதோ ஒரு கடையில் ஏதோ கிடைக்கிறதுன்னு சொல்லி உத்தமமான பாண்டியராஜாவுக்கு நாங்கள் டெம்பரரியாக தாற்காலிகமாக ஒரு தப்பான முடி கவித்துவிடாமல் நீங்கள் ஒஸ்தியான ரத்னங்களை கொடுக்குறீள், நிச்சயமாக உங்கள்கிட்ட தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ சுவாமி சொன்னார், அவசரப்படாதீங்கோ, ரத்னங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் கிழக்கு நோக்கி இந்த துணியை விரித்தேன், இதையே உங்கள் கையில் நான் கொடுக்கணும்னா அதுக்கு வேறு
தந்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடக்குனைக்கு உட்கார்ந்தார். அந்த மூல மந்திரத்தை தான் ஜபம் பண்ணார். சொக்கநாத பெருமானுடைய விமானத்தை பார்த்து கும்பிட்டார், கணத்தில் போட்டுண்டார். அப்புறம் என்ன பண்ணார், மாணிக்கங்கள்லாம் எடுத்து அந்த மந்திரிமார்கள் கையிலையும் அந்த குழந்தை கையிலையும் கொடுத்து அவளை வணங்கி அந்த வியாபாரி சொல்கிறார், இந்த குமரனுக்கு இந்த ரத்தனங்களால் தங்கத்தில் ஒரு முடி பண்ணி நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுங்கோ, இவனுக்கு அபிஷேக பாண்டியன்னு பேர் வைங்க, மாத்தாதீங்க, இவனுக்கு என்ன வேணால் பேர் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இவனுடைய பட்டாபிஷேகத்துலேருந்து இவனுக்கு அபிஷேக பாண்டியன்னு பேர், அது இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. என்னென்னா இவன் தாங்குகிற இந்த உத்தமமான முடியை யாரும் தாங்கலை என்று சொல்லிட்டு இதனால் இவனுக்கு எல்லையில்லாத ஆயுசும் எல்லையில்லாத தனங்களும் கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவ கொடுத்தார். கொடுத்துட்டு அவன் என்ன பண்ண, இந்த நீங்கள் கொடுத்த இந்த நவரத்னங்களுக்கும் உள்ள கிரயத்தை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அவ வந்து என்ன பண்ணுறா, அவள் கொண்டு வந்த மூட்டையை திறக்கிறா. திறக்கும்போது சுவாமி என்ன பண்ணிட்டார், புன்னகையோடு மறைஞ்சிட்டார். அதை வாங்கிக்கலாம புன்னகையோடு மறைந்து விட்டார். மறைந்த அவர் ஆகாசத்தில் ரிஷபாரூடராக தோன்றி சொக்கநாத பெருமானாகிய நான் தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று காட்சி கொடுத்து மறைந்தார். அப்போ அதை பார்த்த மந்திரிகள்லாம் இவர் இவ்வளோ கதை சொல்லி கொடுத்துருக்கிறார், வந்தவர் சொக்கநாத பெருமானே தெரிஞ்சிருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த மந்திர இந்த ரத்தனங்கள்லாம் உண்மையிலேயே இவர் வலனுடைய அந்த உடம்புல பிறந்த ரத்தனங்கள்னு சொன்னாலும் அந்த ரத்தனங்கள் தானா, இல்லை சொக்கநாத பெருமானே வந்த ரத்தனங்கள் கொடுக்குறாருனா நவகிரகங்களையுமே நவரத்னங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். நவகிரகங்களும் நவரத்ன வர்ணமாக இருக்கு, நவகிரகங்களையே நவரத்னமாக மாற்றிட்டாரோ, அப்படி இல்லை தலையிலேருந்து கால் வரையும் அவர் போட்டுருக்கிற சர்ப்பங்கள்லாம் உத்தமமான சர்ப்பங்கள், அந்த சர்ப்பத்தினுடைய தலையிலலாம் மாணிக்கங்களும் மரகதங்களும் இருக்கின்றன, அதையே வந்து கட்டி கொடுத்துட்டாரோ என்று அவர்கள்லாம் ஆச்சரியப்படும்படி அற்புதமான ரத்தனங்கள் இருக்கின்றன. நல்ல அந்த தச்சர்களை கூப்பிட்டு கொல்லர்களை கூப்பிட்டு அவர்கள் வசம் இந்த ரத்தங்களை ஒப்படைச்சு ஸ்வர்ணத்தில் அவற்றெல்லாம் பதித்து அருமையான ஒரு மாணிக்க முடியை தயார் பண்ணி ஒரு நல்ல நாளிலே அபிஷேக பாண்டியனுக்கு அதை கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஆக்கினார்கள். அந்த அபிஷேக பாண்டியன் முறையாக இந்த தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது பரம பக்தனவன் ஒரு சித்திர மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் இந்த சொக்கநாத பெருமானுக்கு பலவிதமான திரதங்களாலும் அபிஷேகம் பண்ணி வைக்கிறான். அதில் பச்சை கற்பூரம், உஸ்தியான பச்சை கற்பூரம் அவனுக்கு கிடச்சிருக்கு. அந்த பச்சை கற்பூரத்தை கரைச்சி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கமகமேங்கிற வாசனையில் சுவாமி திவ்யமாக காட்சி தரார். அந்த காட்சியை கண்டு மகாதேவா பரமேஸ்வரா இந்த காட்சியில் உன்னை கற்பூர சுந்தரன் கூப்பிடணும் போல எனக்கு ஆசையாக இருக்குது, இன்னிலேருந்து உனக்கு கற்பூர சுந்தரன் பேர். ஏன்னா இன்னைக்கும் சுவாமிக்கு நிறைய பேரில் கற்பூர சுந்தரன், கடம்பவன சுந்தரன் அப்படின்லாம் அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அப்போ இந்த கற்பூர ஜலத்தினால அன்னிலேருந்து சுவாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு அவன் பிரத்யேகமாக தான் விரும்பி அபிஷேகம் பண்ணுற திரவியத்தில் அந்த கற்பூரத்தை கொண்டானான். அப்படி அவன் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு சுவாமிக்கு அழகு பார்த்துட்டு இருக்கான். சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறதுன்னு ஒன்று உண்டு. இதில் என்ன ஒரு சூக்ஷ்மம் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நாமெல்லாம் பொது ஜனங்கள், நாமெல்லாம் வந்து சுவாமியை கிட்டக்கு போய் பார்க்கணும் கிட்டக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சாமியை கிட்டக்கு போய் பார்க்குறதுல எந்த கித்தாப்பும் கிடையாது. சுவாமிக்கு கிட்டக்க போக போக நமக்கு வந்து யோகியதை இருக்கணும். நாம் வந்து அந்த பூர்ணமான ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இல்லாமல் சுவாமிக்கிட்ட போனால் நமக்கு தப்பு தான், அது பயந்து தான் போகணும். நம்ம ஒரு சாயரக்ஷனாக அனுஷ்டானம் பண்ணாமல் கூட சாமிக்கிட்ட போக முடியாது. ஆனால் சுவாமிக்கு தேவையான அந்த உபச்சாரங்களை பண்ணுறவா சுவாமிக்கிட்ட போகலாம், சுவாமிக்கு தேவையானதை பண்ணுறவா சுவாமிக்கிட்ட போகலாம். அப்போ எட்டிலேருந்து பார்க்க தான் தரிசனம்னு பேர். இதில் சுவாமிக்கு பூஜை பண்ணுற பூஜைக்காரர் கூட சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அர்த்த மண்டபத்துக்கு வெளியில் வரணும்னு விதி. தரிசனம்ங்கிறது கர்ப்ப கிரகத்தில் என்றைக்குமே கிடையாது. சுவாமியை அழகு பார்க்குறதுங்கிறது எட்டிலேருந்து பார்க்குறது தான். சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது தான் கிட்டக்கிருந்து பண்ணுறது. அதனால் உள்ளே இருக்கிறவாள்லாம் தொண்டர்கள் தான். அவளும் தரிசனத்துக்காக எங்கே வரா, வெளியில் தான் வரா, அதுதான் அவளுக்கும் சௌபாகியம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அப்படியா எட்டி போய் நின்று அழகு பார்க்குறான். இப்படி இவன் வந்து அழகு பார்த்து சுவாமியோட பூஜையை ரொம்ப நேரம் தாழ்த்துறான். அப்படி தாழ்த்துறதுனால சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் அவங்க பூஜை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் யார், இந்திரன். அந்த இந்திரனுக்கு லேட்டாக போச்சு, இவன் பூஜை பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட விடை பெற்று கொண்டு போகணும். சுவாமி நம்முடைய பூஜைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். நாம் அவரை வந்து என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், ஆவாகனம் பண்ணுறோம். பரமேஸ்வர விஷயத்தில் ஆவாகனம்ங்கிறது அபிமுகீகரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கிறதுனாலையும் பிரதிஷ்டிதமான லிங்கத்தில் அவர் எப்பொழுதும் உரையிறதுனாலையும் அவரை கலாகிருஷ்ணம் பண்ணாத வரையிலும் அவர் அங்கே இருக்கிறதுனாலையும் கலாகிருஷ்ணம் பண்ணாலும் அவர் வந்து சில கலைகளோடு அங்கே இருக்கிறதுனாலையும்
கலாகிருஷ்ணன் மட்டும்தான் அதை முழுக்க அதை விட்டுட்டு போக மாட்டார். அங்கே இருக்கிறதுனாலையும் நர்மதா பானங்களில் நித்தியமாக அவருடைய சாநித்தியம் இருக்குன்னு புராணங்கள் சொல்கிறதுனாலையும் நாம் இதர தெய்வங்களை வந்து தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஆவாகயாமின்னு சொன்னால் கூட அது ஆவாகனம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா அபிமுகீகரணம். பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார், நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அவ்வளோதான். நம்ம பூஜை பண்ணும்போது அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கணும். இவன் பூஜை பண்ணாங்க ஏற்றுண்டு இருப்பார். அதனால் ரொம்ப நேரம் பூஜை பண்ணுறது கூட சில நேரங்களில் தப்பு, அவரை கட்டி போடுற மாதிரி ஆகும். அப்போ நம்ம திருப்திக்கு அவரை பூஜை பண்ணிவிட்டு பராங் முகார்க்கியம்னு ஒரு அர்க்கியம் கொடுக்கணும் சிரசில். சுவாமி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இருங்கோ. அந்த அர்க்கியத்தை இவன் கொடுத்தப்பறம் தான் இன்னும் பூஜை பண்ண முடியும். அதனால் இந்த பராங் முகார்க்கியத்தை கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணின்னு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு நீ போயிட்டு வா நாளைக்கு வாங்கிட்டு புரட்டப்புறம் இந்திரன் பூஜை பண்ணுறான். இந்திரன் பூஜை பண்ணிவிட்டு சொர்க்கத்துக்கு போகிறார். இந்திரன் லேட்டாக வந்தோன்னா வருணன் அங்கே இந்திரனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார். அவர் சொல்கிறார், என்ன இந்திரா நீ லேட்டாக வந்திருக்க, மூஞ்சி கூட வாடி இருக்கே, என்ன விஷயம் கேட்குறேன். அது நான் நினச்ச நேரத்தில் சுவாமியை நினச்சப்படி பூஜை பண்ண முடியல, ரொம்ப இருந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே தர்பாருக்கு வரணுமேங்கிறதுக்காக கை சுருக்க பூஜை முடிச்சுன்னு வந்துட்டேன். அதான் எனக்கு மனசு ரொம்ப கேதமாக இருக்குது. எப்பொழுதும் பண்ணுற மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை விஸ்தாரமாக என்னோட திருப்தியாக பண்ண முடியல இந்த தடவை. அபிஷேக பாண்டியன் முந்தினுட்டான். ஏன்னா இந்த கதை மாதிரியே இன்னொரு கதை இருக்குது. இந்த செங்கல்பட்டு பக்கத்தாப்பில் புலி பூஜை பண்ண ஒரு ஊர் இருக்குது. காட்டில் ஒரு புலி நித்தப்படி அந்த சுவாமியை பூஜை பண்ணுவான். அது வெடிகாலமே வந்து குளத்தில் குளிச்சுட்டு புஷ்பங்கள்லாம் பரிசுன்னு வந்து பூஜை பண்ணிவிடும். ஒரு நாள் வழிபோக்கன் ஒத்தன் சுவாமியை பார்த்தோன்னா பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் பிரம்மபுரத்தில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டான். அப்போ அவன் பூஜை பண்ணின அந்த அடையாளம் இருக்குது சுவாமி மேலே. இந்த புலி வந்தது எனக்கு முன்னாடி உன்னை ஒருத்தன் பூஜை பண்ணியிருக்கான்னா நீ எப்படி விட்ட? நான் தானே உன்னை டெய்லி பூஜை பண்ணுவேன் முதல்ல, நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. என் பக்தன் ஒருத்தன் வருவான், நீ அவன் பூஜை பண்ண அப்புறம் நீ பூஜை பண்ணு. நீ இன்னைக்கு வந்திருக்க, அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது. நீ வழிபோக்கன் இன்னைக்கு வந்திருக்க, அவன் நித்தியப்படி வர்றவன், அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? நீ எப்படி எனக்கு முன்னாடி அவன் பூஜையை ஏத்துண்ட அப்படின்னு சொல்லிட்டு புலி என்ன பண்ணிட்டு தான் சுவாமி கணத்தில் ஓங்கி ஒன்று கொடுத்துருத்தான். அந்த புலி பிராண்டின அந்த குறியோட சுவாமி இருக்கார் இன்னைக்கு அங்கே அற்புதமான க்ஷேத்திரம், பெரிய கோயில் என்ன செங்கல்பட்டு பக்கத்தாப்புல இருக்கு. அதுபோல் இப்போ அபிஷேக பாண்டியன் வந்து பூஜை பண்ணினதுனால இவர் நின்றுட்டு இருக்கார். திருவாசகத்தை சொல்கிறார், சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் பக்தாள்லாம், வாழ்க வாழ்கன்னு, ஈஸ்வரடி போற்றி எந்தடி போற்றி அப்படிங்கிற மாதிரி வாழ்க வாழ்க என்றெல்லாம் அவனை வந்து வாழ்த்துறான். அதுக்கு அருகெடுத்தல்னு பேர். சுவாமியை வந்து வாழ்த்துறதுக்கு அருகெடுப்பார் பயனும் மறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்பின்பு அல்லது எடுக்க விட்டோம். எத்தனை தேவதைகள் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் வாழ்த்துறதுக்கும் வந்திருந்தாலும் அவள்லாம் வரிசையில் நிற்கணுமே தவிர இந்த திருப்புரந்துரை பெருமானை நாம் பூஜை பண்ணி நாம் வாழ்த்தின அப்புறம் தான் அவள் வரிசையில் வந்து தான் வாழ்த்தணுமே தவிர தேவதைகள்ங்கிறதுனால அவள் நம்மளை ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் திருவாச்சகத்தில். அதன்படி இந்திரன் நின்றுட்டு போயிருக்கான். வருணன் கேட்டோன்னே அந்த சொக்கலிங்க பெருமானை நான் பூஜை பண்ணிட்டு வரதுக்கு லேட்டாகிடுச்சுன்னு வருத்தமாக இருக்கு, நீ வேற வந்து இதை கேட்டு என்னை கிளப்பாத அப்படிங்கிறார். உன்னை வருணன் கேட்குறான், அது என்ன அந்த சொக்கலிங்கம்ங்கிறது? இந்த பூமியில் இல்லாத லிங்கமா? இந்த பூமியில் இருக்கிற லிங்கத்தை விடலாம் ஒஸ்தியா? ஏதோ ஒரு லிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ண வேண்டியதானே, நீ எதுக்காக பூமிக்கு போய் அந்த சொக்கலிங்கத்தை தான் பூஜை பண்ணணும், எதுக்காக நீ அங்கே போகிற அடிக்கட்டுன்னு அப்படிலாம் பேசாத. அந்த சொக்கலிங்கத்தோட மகிமை உனக்கு தெரியாது, அது என்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினது, என்னுடைய யானையினுடைய பழியை போக்கினது, எனக்கு இந்த இந்திரலோகத்தை வாசத்தை நீட்டித்து கொடுக்கறது, எத்தனையோ கிருபை பண்ணுறது, அது பண்ணுற கிருப்பையெல்லாம் அளவிடவே முடியாது. அதை வேணால் அதனுடைய கிருப்பையை வேணால் நீ சோதனை பண்ணி பார்த்துக்கோ, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ சோதித்து பார்த்துக்கோ அப்படின்னு

0: இந்திரன் சொன்னாரா? உடனே அந்த வருணனுக்கும் ஒரு தீராத வயத்து நோய் இருந்தது. அந்த வயத்து நோய் இந்த சொக்கநாத பெருமான் தீர்ப்பாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், இந்த சொக்கநாத பெருமானுடைய மகிமையை தெரிந்து கொள்வோம், இவர் முதல்ல தான் இருக்கிற மதுரையை காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம், அப்புறம் நம்மளை காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமுத்திரத்தை கூப்பிட்டான். சமுத்திரத்தை கூப்பிட்டு இந்த மதுரை மேலே பொங்கி இந்த மதுரையை அழித்து விடு என்று சமுத்திரத்துக்கு வருணனானவன் ஆணையிட்டான். ஆணையிட்ட உடனே அந்த சமுத்திரமானது பொங்கிண்டு வருது. அந்த பொங்கிண்டு வர சமுத்திரத்தை பார்த்து மக்கள்லாம் பயப்படுறா, இது இந்த மதுரையை அழிக்க வருகின்றதே என்று சொல்லி அந்த அபிஷேக பாண்டியன் காலில் போய் விடுறா மக்கள்லாம். அபிஷேக பாண்டியன் தவிக்கிறான். மந்திரிமார்களோடு கூட அவன் நேர கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு வந்து சுவாமியுடைய திருவடியில் விழுந்து, பகவானே, இதுக்கு முன்னாடி இது போல பலமுறை இந்த மதுரைக்கு ஆபத்து வந்திருக்கு, ஒவ்வொரு முறையும் நீங்கள் தான் காப்பாற்றியிருக்கிறீர்கள், எங்களுக்கு உங்களை தவிர வேற கதி கிடையாது, ஆகவே நீங்களே இந்த மதுரையை இப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் திருவடியில் விழுந்து அவன் வேண்டியவுடனே, பகவான் நீ பயப்பட வேண்டாம், நான் காக்கின்றேன் என்று ஆசிரியராக சொல்லிவிட்டு தன்னுடைய ஜட்டையிலேருந்து 4 மேகங்களை உண்டாக்கினார் சுவாமி. சுவாமி ஜட்டையிலேருந்து நிகிரக அனுகிரக மூர்த்தங்களெல்லாம் உண்டாக்குவார். தன்னுடைய ஜட்டையிலேருந்து அவர் வீரபத்ரர் உண்டாக்கினார். அவர் என்ன பண்ணார், தக்ஷனுடைய யாகத்தை நிகிரகம் பண்ணார். தன்னுடைய ஜட்டையிலேருந்து 4 மேகங்களை உண்டாக்குறார். இது மதுரையை காப்பாற்ற போகிறது, அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கணும். சுவாமியுடைய ஜட்டை என்பது என்ன அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவாமியுடைய ஜட்டை என்பது அவருடைய தபஸ். அதனால தான் அவருக்கு தூர் ஜட்டின்னு பேர். அவரை போல யாராலும் ஜட்டை தாங்க முடியாது. அவரை போல தபஸ்வி உலகத்தில் கிடையாது. தபத்தில் பெருமான யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது. அந்த தபஸ்னால தான் அவர் தன்னுடைய பஞ்ச கிருத்தியங்களை நன்னா பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னு வேதமானது சொல்கிறது. அப்போ அந்த 4 மேகங்களும் சுவாமியுடைய ஜட்டையிலிருந்து புறப்பட்டு அவை இந்த பொங்கி வர சமுத்திரத்தை அதில் வாய் வச்சு உறிஞ்சிடுத்தும். ஒட்டு மொத்தமாக உறிஞ்சினோடனே அந்த சமுத்திரமானது வறண்டு போச்சு. எப்படி வறண்டு போச்சுன்னா, பரமேஸ்வரனே உண்மையான தெய்வம் என்பதை தெரிந்தவர்களுடைய பிறவிக்கடல் எவ்வாறு வற்றுமோ, எந்த பிறவியில் பரமேஸ்வரனுக்கு சமமான தெய்வம் கிடையாது, அவர் தான் நம்மால் உபாசிக்க தகுந்த தெய்வம், அவரை உபாசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா இதர தெய்வங்களை உபாசிக்க தேவையே இல்லை. சிவ ஏகோ தேயகா சிவங்கரகா சர்வமன்யத் பரித்தியஜ்ய என்ற வேதவாக்கியம் இருக்கு. இதெல்லாம் இதர தேவதைகளுடைய உபாசனையை வந்து நிவாரணம் பண்ணி நிந்தனை பண்ணுறது இல்லை. இது உத்தம அதிகாரி பட்சத்தில் வருது. உத்தம அதிகாரி பட்சத்தில் வருது. உத்தம அதிகாரிங்கிறவன் யாரு? மோட்சத்தை தவிர வேற இச்சை இல்லாதவன். மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன இருக்கு? எல்லாம் வேணும் அவளுக்கெல்லாம். மனைவி வேண்டும், மக்கள் வேண்டும், காசு வேண்டும், கல்வி வேண்டும், எல்லாம் வேண்டும் அவளுக்கு. அவள்லாம் மத்தியம அதிகாரிகள். உத்தம அதிகாரிகளுக்கு பகவான் தவிர எதுவுமே வேண்டாம். அந்த உத்தம அதிகாரி பகவான் தவிர யாரையும் உபாசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அப்படி பரமேஸ்வரன் தான் பரமாத்மா என்பதை தெரிந்து கொண்டவன் அந்த சிவஞானத்தினாலேயே பகவானுக்கு சமமாக யாரும் கிடையாது, அவனுக்கு அதிகமாக யாரும் கிடையாது என்று அந்த சிவ தத்துவ விவேகத்தினாலேயே, இப்படி சுவாமியை சுவாமின்னு தெரிஞ்சுக்கிறதுனாலேயே, அவன் சுவாமி நான் அவனுக்கு அடியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பாசுபத ஞானம். இதுதான் ஞானம்னு சொல்லப்படுறது. இந்த ஞானத்தினாலேயே அவனுடைய பிறவி வெற்றிவிடும். அப்போ சிவப்பெரும் கடவுள் யாருக்கும் தேவனை தெளிந்தோர் 7 பவப்பெரும் பவம் போல பசையர வறந்ததன்றே. அப்படி அந்த கடலானது வற்றி போயிற்று, முதலியானது காக்கப்பட்டது. இப்படி இவர் சொல்கிறார். அப்புறமா என்ன சொல்கிறார், இந்த லோகத்தில் எத்தனை படிச்சிருந்தாலும் ஒத்தனால பரமேஸ்வருடைய உத்கர்ஷத்தை புரிஞ்சிக்க முடியல. எல்லாத்தையும் பிரமாணமாக நினைக்கிறான். இங்கே இது சொல்லியிருக்கு, அங்கே அது சொல்லியிருக்கு, எல்லா தெய்வங்களும் ஒன்றுன்னு ஒருத்தன் சொல்கிறான், பெரிய வித்வானே சொல்கிறான். அப்போ இவ்வளவு படித்த வித்வானே இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறார், அவன் படிப்பை மட்டும் நீ பார்க்குற, அவன் பாபம் கண்ணை மறைக்கிறதுன்ற. பாவத்தினால அவன் படித்த படிப்பு அவனுக்கு உண்மையான அர்த்தத்தை தரல. பாவகாரிகள் பார்ப்பரிது என்பதால் தேவதேவன் சிவன் பெரும் தன்மையே. தேவோத்தமான தேவதோத்தமனான பரமேஸ்வருடைய உத்கர்ஷத்தை பாவம் பண்ணினவன் வித்வானாக இருந்தாலும் அறிய மாட்டான். ஆனால் பாவத்தினால அந்த வித்யானது மழுங்கி போடுது என்று பார்க்கும். அப்போ சிவ கிருப்பையினால சிவ புண்ணியத்தினால மகாதேவரே உத்கிருஷ்டமான தெய்வம்ங்கிற அறிந்து இந்த பிறவி நோயை நாம் அவனை உபாசித்து நீக்கிக்கொள்வோம் என்று பார்க்கின்றோம். இது வருணன் விட்ட கடலை வற்ற செய்தது அப்படிங்கிற ஒரு லீலை. இந்த அளவில் இன்றைய நம்முடைய சொற்பொழிவை முடித்துக்கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: எல்லா இடங்களிலேயும் அவர் இருக்கிறான், எல்லா தன்மைகளிலேயும் இருக்கிறான். நிறைவுடன் யாண்டுமாகி எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான். நிறைவுடன் அவனுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அவனை இது குறைவாக இருக்கிறது இல்லை, இவனுக்கு இந்த இந்த தன்மை கிடையாது, இந்த குணம் கிடையாது, இந்த இடத்துல கிடையாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாவற்றிலேயும் இருக்கக்கூடியவன், எல்லா தன்மையுமாக இருக்கக்கூடியவன் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி, குற்றமே இல்லாத எந்த விதமான மாசுமருவும் இல்லாத மூர்த்தி. இப்ப இந்த பாட்டுக்கு வரலாம். அப்பேற்பட்ட வேதங்களினாலே யதவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சகா என்று எவன் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றானோ நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருவமும் உருவமாகி. ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இறைவன் அருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான். அருவம் கண்ணுக்கு தெரியாதது, உருவம் ஒரு பொருளாக இருக்கக்கூடியது. இதுல என்ன தொக்கி நிற்கிறதுனா அருவமும் அருவமாகவும் உருவும் உருவமாகவும் ஆகி. அப்படின்னா இவன் வந்து அதுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். அருவம் உருவம் அருவுருவம் என்று சொல்லுவார்கள். இதுக்கு உதாரணம் சொல்றேன். நான் இருக்கிறேன் இப்போ, நான் வந்து உருவம் ஒத்துக்கிறீங்களே பாக்குறீங்க தானே, அதை வச்சு தானே கண்ணால பார்க்கிறோம் இல்லையா. என்ன பார்க்கறீங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், குள்ளு சொல்லுவாங்களே குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சரியா, இப்ப என்ன பார்க்க முடியுது? நான் உருவம், நான் உருவம். காற்று இப்பொழுது இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது, உணர முடிகிறது, ஆனா பார்க்க முடியவில்லை, அது அருவம். இங்க இருக்கிறது இந்த விளக்கினுடைய ஒளி இருக்கிறதே, தீபத்தினுடைய ஜோதி இருக்கிறதே, அந்த ஜோதி உருவமா அருவமா யோசிச்சு பாருங்க. அது உருவமா அருவமா? கண்ணுக்கு தெரிகிறது, ஆனா இப்படித்தானே சொல்ல முடியுமா? மாறிக்கொண்டே இருக்கிறது, அது சலனமுடையது. அந்த ஜோதி க்ஷயமுடையது, அதாவது அழியக்கூடியது. இந்த அக்னிக்கு அதுதான் ரேபம் என்று சொல்லுவார்கள். அக்னியை பற்றி சொல்லும் பொழுது ரேபம் என்று சொல்லுவார்கள். ரகாரம் ரம் என்கின்ற அக்ஷரத்தினால சொல்லப்படக்கூடியது, அழியக்கூடியது, அடிந்து அணிந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். இப்ப பார்த்தது கிடையாது, அது மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வர்க்க சலனம் ஆகி கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வினாடிக்கு முன்பு பார்த்த ஜோதி இது கிடையாது. சயின்ஸ் பிரகாரம் அதுதான் சரி. ஆக அது மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனா என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறதுனா அது அருவுருவம். இதுக்கு தான் லிங்காகாரமான, லிங்கம்னா அடையாளம் அர்த்தம், குறின்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. லிங்கம்னா அடையாளம் அர்த்தம். இந்த பிரபஞ்சமே மில்கி வே என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, இந்த பிரபஞ்சமே இந்த லிங்கத்தினுடைய வடிவல் போல ஓவல் ஷேப்ல இருக்கிறது, நீள்வட்டமாக இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆனா இதுக்கு முதல்ல அண்டப்பகுதியின் உண்டைப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் வகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கருதின் துண்ணனுப்புடைய சிறியவாக பெரியோந்தரியின் வேதியன் தொகையிடும் மாலவன் மிகு மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோட மாப்பேர் ஒளியும் நீக்கமும் நிலையும் தூக்கமடு சூரத்து துறை சூலை மாறுதத்து எரியது வழியர் கொட்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் படைவோன் படைத்தவை காப்போன் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்று சொல்லும்படியாக அப்பொழுதே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை சிவலிங்க வடிவம் காமிக்கும். சிவலிங்கம் உருவமா அருவமா? கண்ணால பார்க்கிறது, ஓவல் ஷேப்ல இருக்கு, ஒரு நீள்வட்ட வடிவம். இது வந்து அருவம் என்றும் சொல்ல முடியாது, உருவம் என்றும் சொல்ல முடியாது. இதுக்கு தான் இது எங்கேயாவது கண்ணு காது மூக்கு ஏதாவது இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. இப்ப நாமா வச்சு பார்க்கலாம், சில இடத்துல அதுக்கு நாகாபரணமும் மீசையும் எல்லாம் வைத்து பார்க்கிறோம் இல்லையா, அப்படி வைத்து பார்க்கலாம். ஆனால் எதுவும் இல்லாத ஒன்று, இது குறி அடையாளம், அவ்வளவுதான். இறைவனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்கிறான், அவன் பிரபஞ்சமாகவே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் இது சுட்டி காட்டப்பட்டது. அதனால தான் இதுக்கு பேர் லிங்கம்னு பேர், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அருவம் என்கின்ற தன்மை உண்டு. இந்த 3 தன்மைகளிலேயும் இறைவன் இருக்கிறான். இங்கே அருவமும் உருவும் ஆகி, அப்படின்னா இறைவன் அருவுருவமாகவும் இருக்கிறான், இது ஒரு பொருள். ரெண்டாவது, இறைவன் அருவுருவமாகவே இருக்கிறான். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்கு, ஜோதி பிளம்புங்கிற கருத்துக்கு இது பொருத்தமாக இருக்கும். இது ரெண்டாவது கருத்து. மூன்றாவது விஷயம் என்னன்னா, அருவம் உருவம் அருவுருவம் இதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு விஷயமும் இருக்குன்னா அதுவும் அவன் தான். இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடியதுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும்? கனவுல ஒரு புலி துரத்துகிறது என்ன, நிஜமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம கனவுல பார்த்து பயப்படுறதுதான் ரொம்ப, கனவுல சந்தோஷமா இருக்கவோ அதுங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியல, நினவுல தான் சந்தோஷமா இருக்க முடியல, கனவுலையும் சந்தோஷமா இருக்க முடியல, அது அடுத்த விஷயம். இப்ப கனவுல இருக்கக்கூடிய அந்த அனுபவம், உயர்த்து கொட்டக்கூடிய அனுபவம் எல்லாம் இருக்கிறதே அது ஒரு பொருள். அந்த இடத்துல ஏதோ நடக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திற்கு உருவம் கிடையாது, அருவமும் கிடையாது, அருவுருவமும் கிடையாது. இந்த அனுபவமாகவே இருக்கப்பட்ட தன்னை இறைவன் அனுபவம். அதனால்தான் சும்மாயிரு சொல்லறே என்றாலுமே அம் மாபொருளன்றும் அறிந்திலனே, அம்மா பொருளன்றும் அறிந்திலனே, அப்படியே சும்மா இருக்குனாள் என்னாலோ, தாய்மானவர் பாடுற மாதிரி அனுபவம் எந்தை அருள்நாடி இருக்குனாள் என்னாலோ. அந்த அனுபவம் எப்படிப்பட்டது, அந்த அனுபவம் என்கின்ற தன்னை உணர்வு இருக்கின்றதே அந்த உணர்வு வித்தியாசப்படுகிறது. இது அடுத்த கருத்து. இது மாதிரி எத்தனையோ கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. நம்முடைய நேரம் கருதி ரெண்டாவது இப்படியே போயிட்டு இருந்தோம்னா முடிக்க மாட்டோம், வருஷக்கணக்கில் ஆனாலும் இதிலே உட்கார்ந்துருப்போம். அதனால கொஞ்சம் முன்னாலே நான் செல்லுகிறேன். அருவமும் உருவும், அதாவது இந்த உண்மை தொகை எதுக்குன்னா இதுவுமாகவும் இருக்கிறான், இன்னொன்று இதை தவிர வேறாகவும் இருக்கிறான். அதான் முக்கியமான பொருள். அருவமும் உருவமாகி அப்படின்னா அருவமும் உருவமும் இல்லாத தன்மையிலேயும் இறைவன் இருக்கிறான். இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டும் இல்லாதவனாக இங்கே இருக்கிறான். இதே இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். பிரம்மன் ஸ்துதி அவசார படத்தில் சொல்லும் பொழுது இந்த கந்த புராணத்தில் உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கலாம் வீடு தண்டில். உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே, இதைத்தான் சொல்லுவார். ஒன்றுமே இல்லாதவனாக உருவு தொழில் பெயர் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறான். உருவெனவும் அருவெனவும் உளதெனவும் இளதனவும் உளலுவன பரசமய கலையாதமாரமட உழைய விழ உணர்வ விழ உளம விழ உயிர விழ புழபடியை உணரும் அவர் அனுபூதியானதுவும் மணனாறு சீரடியே. அருணகிரநாதர் பாடுவார். உருவெனவும் அருவெனவும் உளதெனவும் இளதெனவும் உளலுவன பரசமய கலையார வாரமர. இது உருவா அருவான்னு இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். உருவாய் அருவாய், இது அருணகிரிநாதர் பாடுவார். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். உருவமும் அருவும் ஆகி இன்னொரு விஷயமும் உண்டு. இறைவன் இப்படித்தான் இருக்கிறான். அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. இவன் உருவமாகத்தான் இருக்கிறான், இல்லை அருவமாகத்தான் இருக்கிறான். இங்கே இந்து மதத்தினுடைய பெரிய விஷயமே இதுதான். இறைவனுடைய தன்மையை புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள். மற்றவங்கள்லாம் இல்லை இல்லை இவன் இப்படித்தான் இருப்பான், அவனுக்கு உருவமே பண்ணப்படாது, உருவத்தை நீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் பாவிகள், இல்லைன்னு சொன்னா அவனை அடிச்சு கொள்ளு, உருவ வழிபாடு கூடாது, அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் உண்டு. சமயங்கள் எத்தனையோ உண்டு. இல்லை உருவன்னா இருக்கு அருவமாக இல்லை இப்படி சொல்லக்கூடியவங்களும் உண்டு. ரெண்டுமே கிடையாது. சைவ சித்தாந்தம் எல்லாம் இவன் அத்வைதத்தையும் ஒப்புக்கொள்வது கிடையாது. எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் நாம் பிரம்மம் நீ பிரம்மம் இதெல்லாம் சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இறைவன் இந்த மூன்றாக இருக்கிறான், உலகமாக இருக்கிறான், உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களாக தானாக இருக்கிறான். மூன்றும் வேற வேற என்றைக்கும் இருக்கக்கூடியது. பசு பதி பாசம் அனாதி என்று சித்தாந்தம் சொல்லும், இருக்கட்டும், அது அடுத்தது வரலாம். இறைவனை இதுதான் இப்படி என்ன தன்மையன் என்று அவனை அளக்கொணாதவனாக இருக்கிறான். அருவமும் உருவமாகி அவன் அதுவாகவும் இருக்கிறான், இப்படியும் இருக்கிறான், ரெண்டாகவும் இருக்கிறான். அவனை இப்படித்தான் சொல்ல முடியாது. இது அல்லாத தன்மையிலேயும் இருக்கிறான். அருவமும் உருவும் அருவுருவும் ஆகி அனாதியாய், அவனுக்கு ஆதி கிடையாது, அவனுக்கு தோற்றம் கிடையாது. எப்ப தோற்றம் கிடையாதோ இதுல தொக்கி நிற்கக்கூடிய பொருள் என்ன என்றால் அவனுக்கு மறைவும் கிடையாது. எப்பொழுது தோன்றுதல் இல்லையோ அப்ப அவனுக்கு மறைவும் கிடையாது, அனாதியாக இருக்கிறான். அது சொல்லவே வேண்டாம், அந்தமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம். எப்பொழுது பிறந்தானா, டேட் ஆஃப் பர்த்னு இருந்ததுன்னா எக்ஸ்பைரி டேட் ஏதாவது ஒன்று இருக்கணும், இப்போ அது கிடையவே கிடையாது. இல்லை சார் இவன் இறக்க போகிறான், இன்னைக்கு இறந்துருவான் அப்படின்னா அடுத்தது கிடையாதுன்னு வரும். இறைவனுக்கு ஒரு குறை ஏற்படும். இவன் இன்னைக்கு பிறந்தானா அதுக்கு முன்னாடி இல்லைன்னு வரும். இதில் இன்னொரு கருத்தும் சொல்கிறேன். சைவ சித்தாந்தம் இறைவனுடைய பிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது. இறைவனுக்கு பிறப்பு கிடையாது என்று சொல்லும். காரணம் என்னன்னா, சித்தாந்த பிரகாரம் பசு பதி பாசம் அனாதி, இந்த உலகங்கள் எல்லாம் அனாதியாக இருக்கக்கூடியது, மாறும், உள்ளது மறைவதில்லை, இல்லது வருவதில்லை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான கருத்து. இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம இறந்து விடுகிறோம், நெருப்புல பூதியாகவோ அல்லது மண்ணுக்குள்ளேயோ ஆகிவிடுகிறோம். சரி, மண்ணுக்குள்ளே எப்படி இருந்தாலும் மண்ணுக்குள்ள போறோமா, மண்ணுல இருந்து ஒரு புல் முளைக்கிறது, புல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுகிறது, அதை இன்னொன்று சாப்பிடுகிறது, இப்படியே வந்து அதுவும் போகிறது. இது ஒரு சுழற்சி, நான் இல்லாமல் போகவில்லை. யோசிக்க வேண்டும், இந்த உடல் அதே மாதிரி இந்த உயிரும் கூட இன்னொரு இடத்திலே கொண்டு போய் அதைத்தானே பாடுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கடங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவரச்சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் பெருமான். எல்லாச்சு, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன், எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி பிறந்து பிறந்து பிறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே தான் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம அதில் சலிக்கிறதே இல்லை. பட்டினத்தாரம் பாடுவார, அம்மா சலித்து போ, பிரம்மனே கூட அடைச்சி போய் வேணா எத்தனை தடவை பிறக்கிறான்னு அவனும் வேதாவும் கை சலித்து போயிருந்தானோ. அம்மா எத்தனை அன்னையர், அன்னையர் எத்தனை அன்னையோ, எத்தனை பெண்டிரோ, எத்தனை மனைவியரோ, எத்தனை பிள்ளைகளோ, ஆனால் நம்ம மட்டும் பிறக்கிறதுக்கு சலிக்கிறதே இல்லை, பிறந்து பிறந்து வருகிறோம். இங்கே சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியதுன்னா, நான் ஒரு பொருள் இல்லாத பொருள் வராது, இருக்கிற பொருள் அழியாது, மாறும் ஆனால் அழியாது. அதான் முக்கியமான விஷயம், என்றைக்குமே அழியாது. இப்போ இந்த பொருள் எல்லாம் இருக்கின்றன, இறைவனும் இருக்கிறான். நடுவில் ஒன்று தோன்றியது என்று சொன்னால் அதுக்கு இதுக்கு முன்னால அவன் இல்லை, இப்போ தான் இருந்தான்னு வரும். அப்போ அவனுக்கு முடிவு என்கின்ற ஒரு குணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாலே இல்லை, இப்பொழுது வந்திருக்கிறான், அப்போ இவன் வந்து அடுத்தது இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேன்னு தெரியும், இன்றைக்கு இருப்பாரே நாளைக்கு இருப்பார் என்று எண்ணமோர் சதமில்லையே என்று பாடுவாரே. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை, இந்த உடல் இருக்காது குறைஞ்சபட்சம். ஆனால் நான் தான் இந்த ஆத்மா எங்கேயோ, இந்த உயிரானது எங்கேயோ போகிறது, அதை விடலாம். ஆனால் இறைவன் வந்து அனாதியாக தனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தன்னை தோற்றுவித்தவர்கள் காரணம் யாரும் இல்லாதவனாக நிஷ்காரணனாக இருக்கிறான். அதான் முக்கியமான விஷயம், தனக்கு ஒரு காரணம் இல்லாதவனாக தானே எல்லாவற்றிற்கும் காரணனாக இருக்கப்பட்டவன். எல்லா காரணத்துக்கும் காரியத்திற்கும் முக்கியமாக இறைவனாகவே இருக்கிறான், அனாதியாய். இவன் அனாதி என்று சொன்ன காரணத்தினாலே இவன் ஒருத்தன் தான் நினைக்க வேண்டாம், இவன் அப்படியே இருக்கிறான், அவனை தவிர வேற கிடையாது. எல்லாம் அப்படின்னா என்ன ஆகும், பலவாய் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான். இவன் எப்பொழுது சிவனாக இருக்கின்றானோ அதே சிவன் பிரம்மனானான் விஷ்ணுவானான் உயிர்களானான் எல்லாமாகவும் தன்னுடைய கருணையின் திறத்தினாலே ஆகிறான். தன்னுடைய கருணையை எல்லாருக்கும் கொடுத்த காரணத்தினாலே, அதுக்காக பிரம்மா சிவனாக முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாராயணன் சிவனாக முடியாது, நான் சிவனாக முடியாது, சிவனுடைய கருணை அருள் பெற்றவனாக மாற முடியும். நான் நான் தான் சிவன், சிவன் தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு தன்னுடைய குணத்தை கொடுத்து தன்னிடத்திலே சேர்க்க முடியுமே தவிர தானாகவே அவர்கள் மாற முடியாது. சிவன் அவன் ஒருவனே இருக்க முடியும். பிரம்மமாய் நின்ற அனாதியாய் அருவமும் உருவமாகி அனாதியாய் இவனுக்கு எந்த விதமான ஆதியோ அல்லது காரணமோ இல்லாதவனாக பலவாய் எல்லா பொருள்களாகவும் இவன் இருக்கிறான். ஒன்றாய் ஒரே பொருள், எது, பரபிரம்மமாக இருக்கப்பட்ட ஈஸ்வரன் சிவையேவ கேவலகா சிவங்கரகா, எவன் நன்மையை செய்கின்றானோ சிவன் என்கின்ற பெருளிலே எவன் இருக்கின்றானோ சிவனனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று பாடுவாரே அது மாதிரி இருக்கிறான். இதையே ரொம்ப அழகாக கச்சியப்பர் பிறகும் சொல்லுகிறார், ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்த நின்ற விமல. இதுக்கு முதலே பார்த்தோம் நம்ம என்ன சொன்னார்கள், ஓர்க்குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். ஆதியும் நடுவும் ஈரும், ஆதி மத்தியாந்தரகிதனாக இருக்கப்பட்டவன் ஆதி அந்த ரகிதனாக இருக்கப்பட்டவன் ஆதி மத்திய அந்தமாக எல்லாருக்கும் இருக்கிறான். ஆதியும் நடுவும் ஈரும், ஈரும் தான் முடிவு நிறுத்தம். அருவமும் உருவும், அருவமும் அவனே அருவமும் உருவமாகி ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி, அதாவது ஒப்புமின்றி தனக்கு சமமானவனாக இன்னொருத்தர் கிடையாதான், அசமானவனாக இருக்கிறான். இதை முதலே பார்த்தோம் ராமாயணத்துல ரொம்ப அழகா இதை சொல்லுவார், அப்பிரதிரூபாய, பிரதிரூபம் தனக்கு ஈக்குவலா தனக்கு சமமாக இருக்கப்பட்ட இன்னொரு ரூபம், அப்பிரதிரூபாய ருத்ராயா பிரதிரூபாய என்று இந்த இடத்துல சொல்லப்படும். ருத்ராயா பிரதிரூபாய என்று அப்பிரதிரூபாய தனக்கு சமமானவனாக இன்னொருத்தர் கிடையாது. ஒப்பும் ஏதுவும், ஏதுன்னா ஹேது என்கின்ற வடமொழி சொல், காரணம்னு அர்த்தம். இவன் வந்ததுக்கு காரணம் உண்டா, இவனை யாராவது பிறக்க வைத்தவர்கள் உண்டா, இதுக்கு தான் பாடுவாங்க இந்த பேர். எனக்கு ஒரு அப்பா அம்மா உண்டு, உனக்கு உண்டா? தந்தைதா இருந்தால் உலகத்தில் உமக்கின்ற தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு ரொம்ப அழகாக பாடுவார்கள் இல்லையா இந்த காலத்துல. ஒருத்தன் கல்லால் அடிக்க, ஒருத்தன் வில்லால் அடிக்க, ஒருத்தன் துப்ப, அப்பா அம்மா இருந்தா உனக்கெல்லாம் இந்த கஷ்டம் வந்திருக்குமா அப்படின்ட்டு

அடிக்கே ரொம்ப அழகா கேவி சுந்தராம்பாள் பாடி கேட்கணும். சரியான குரல், நமக்கெல்லாம் குரலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஏதோ பாடணும்னு ஆசையில் பாடுகிறோம். அவர் பாடுவாரே அது மாதிரி, தந்தை தாய் இல்லாதவன் எனக்கு இருக்கும் உனக்கு இருக்கான்னா இதனாலேயே உனக்கு குறை உண்டுண்ணா, எனக்கு அப்பா அம்மா உண்டு உனக்கு அப்படி ஒரு அப்பா அம்மா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்வார்கள். ஏது ஒப்பும் ஹேதுவும் இப்படி வேண்டாம் சொல்லலாம் இல்லையா. இந்த பசங்க என்ன பண்ணானா, ஒரு ஸ்கூல்ல கேட்டார்கள், கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார் எல்லாவற்றையும் அழிக்கிறார்னு. ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான் வாத்தியார் இடத்துல, என்னன்னா கடவுளாலே தன்னாலே அழிக்க முடியாத ஒரு பொருளை படைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இறைவனாலே அழிக்க முடியாத ஒரு பொருளை அவனால படைக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா குற்றம் வரும், ஆமான்னு சொன்னா இன்னொரு குற்றம், ஏன் அவனால அழிக்க முடியாதுன்னு வரும். இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நல்லா கேட்கலாம், ஆனா இதுக்கும் சித்தாந்தம் பதில் சொல்லுகிறது, அது அடுத்த விஷயம். இப்போ ஒப்பும் தனக்கு சமமானவர்கள் யாரும், சமம் உடையவர்கள் யாரும் இல்லாதவன், ஹேது காரணம் இல்லாதவன், வரவும் போக்கும், அதாவது இவன் இப்ப வந்தான் இப்ப போனான், டேட் ஆஃப் பர்த் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து இவனுக்கு கிடையாது. இதனால தான் முதல்ல ஆரம்பிச்ச சைவ சித்தாந்தத்தில் இறைவனுக்கு பிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது. இது வைஷ்ணவத்தில் எல்லாம் பிறப்பு உண்டு என்று சொல்வார்கள், அவன் அஜாயமானஹோ அஜாயமானஹா பகுதா விஜாயேதே என்று பல்பிறவி பெருமான் என்று சொல்வார்கள். ஆனால் இறைவன் அப்படி சொல்வது கிடையாது சிவபெருமானை. காரணம் என்னன்னா, இறைவன் ஒரு ரூல்ஸ், இப்படி தான் இருக்கணும், உலகம் இப்படிப்பட்டது, ஒரு தன்மை அவன் போட்டு இருக்கிறான். நெருப்புன்னா சுடணும், சுடலைன்னா அதுக்கு பேர் நெருப்பு கிடையாது, அந்த தண்ணி போய்விட்டது அது நெருப்பு கிடையாது. தண்ணினா குளிர்ச்சியா இருக்கணும், இல்லைன்னா சுடு தண்ணின்னு தான் சொல்லுவோம், சுடக்கூடிய தண்ணீர், தண்ணி போய்விட்டது அது சுடுநீர், அது அவ்வளவுதான், சுடு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். அதுக்கு தண்ணி போயிட்டதுன்னா குழம்பாக ஆறு மாதிரி வருது, இதுக்கு பேர் மலை கல்லுன்னு சொல்லுவோமா, கல்லுன்னா எப்படி இருக்கணும், திடமாக இருக்கணும், திடமாக இருக்கிறது காரணத்தினால அதுக்கு பேர் கல்லுன்னு பேர். தண்ணி போய்விட்டால் அந்த பொருளினுடைய பெயர் போய்விடும், அதுக்கு ரூப நாமங்கள் எல்லாம் மாறிவிடும். அதே மாதிரி தான் உலகத்திலே வந்து பிறந்தால் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் உண்டு இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பகவான் போட்டிருக்கான் இல்லையா. கர்ப்பத்திலே வாசம் செய்யும் பொழுது இந்த குற்றங்கள் பீடிக்கத்தான் செய்யும், மலம் அவதை சேரும், மலம்னா குற்றங்கள், குற்றங்கள் இந்த உயிரை சாரும். இப்ப இறைவன் வந்து பிறந்தான்னு சொன்னா இந்த பிறப்பிலே வரக்கூடிய குற்றங்கள் அவனை சாரும். அதனால தான் சித்தாந்தம் பிறந்தான் என்பதை ஒப்புக்கொள்வது கிடையாது. சொல்லலாம் பிறந்தான் பிறந்தான் ஆனா குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சேத்துல போய் ஒரு வைரத்தை போட்டா சேற்றினுடைய தன்மை என்ன ஆகும், அது வந்து சேரானது அவற்றை மறைக்கும், இல்ல இல்ல அங்கே போனாலும் வந்து என்ன ஆகிறது, அது வந்து பிரகாசிக்கிறது, தொடச்சாத்தான் பிரகாசிக்கும். சொல்லலாம் அங்கிருந்து வந்து ரத்னமாக இருக்கப்பட்டவன் இங்கே வந்து சேற்றிலே சம்சார சேற்றிலே வந்து பிறந்தான், ஆனால் தன்னுடைய ஒளி மங்காதவன், எப்போ சேறு அவனுடைய ஒளியை மறைத்திருக்கும், இதை யோசித்து பார்க்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய உதாரணத்தில் இருக்கக்கூடிய குறை அதுதான். என்ன உதாரணம், சேருத்துல போய் விழுந்தாலும் ஆமா ரத்னமானது தன்னுடைய தன்மை இழக்காது, ஆனால் அதனுடைய ஒளி மங்கும், எப்படி மங்கும், சேரானது மறைக்கும். இதே போலத்தான் எல்லாவற்றிற்கும் உண்டு, செம்பானது அதுல கழிம்பு ஏறும், ஒன்றிற்கும் உண்டு, நம்ம சொல்லுகிறோம் தகரம்னா துருப்பிடிக்கும் அப்படின்னு, இரும்புனா துருப்பிடிக்கும், செம்பின்னா கழிம்பு ஏறும். அதே போலத்தான் இந்த உடலிலே வந்து பிறந்தால் இதற்கு என்று இருக்கக்கூடிய குறைகள் வரும். அதனால தான் சிவபெருமானுக்கு பிறப்பு கிடையாது, ஒரு இடத்திலே பிறந்தான் என்று சொல்லப்படுவது கிடையாது, ஒப்புக்கொள்வது கிடையாது. இதுல இன்னொரு கருத்து உண்டு, நம்ம என்ன சொல்லுகிறோம், பல பேரை இவர் வந்து அப்படியே இறைவனுடைய அவதாரம், சிவனுடைய அவதாரம் யாரையும் சொல்ல முடியாது, கிடையவே கிடையாது. குருவை வந்து சிவனாக நினைத்துக் கொள்ளலாம், நினைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனா சிவன் வேறு, இவர் வேறு, அது யாராக இருந்தாலும் சரி, அதை சொல்லுவது அவர்களே அப்படியே சிவனே வந்து மகேஸ்வரனே இங்க வந்து பிறந்தான்னு நம்முடைய ரொம்ப அன்பின் பார்ப்பட்டு நம்ம சொல்லலாம்.

அவனுக்கு கிடையாது. உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றிய, இதைத்தான் முதல்லயே பார்த்தோம், கிடையாது. உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இல்லாதவன், உருவு அருவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார். உதியா பிறக்காதவன், மரியா இறக்காதவன், உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார். அப்படியாக ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பம் இன்றி அவனுக்கு வந்து இதனால இவன் சந்தோஷப்பட்டுட்டான் துக்கப்பட்டுட்டான் அவனுக்கு இந்த மாசுகள் ஒட்டுவது கிடையாது. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடியது இவையெல்லாம் அனாதி, ஆணவமலம் அனாதி, இந்த தத்துவங்கள் எல்லாம் கந்தபுராணத்தில் அப்படியே வரும், நம்ம பின்னால பார்க்க போகிறோம். இப்படி இவனுக்கு ஒரு துன்பம் உண்டா இன்பம் உண்டா, கிடையாது. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் உண்டு. ஏன்னா அனுபவம் இருக்கும் பொழுது, ஒன்றை சார்ந்திருக்கும் பொழுதுதான் இன்பமோ துன்பமோ வருகிறது. இவனுக்கு கிடையவே கிடையாது, இவன் சார்ந்திருப்பதில்லையே. எல்லாவற்றையும் சாராது இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் கருணை கொடுக்கக்கூடியவன். ஆதலினாலே இவனுக்கு இன்பமும் துன்பமும் கிடையாது, வேதமும் கடந்து நின்ற விமலனாக இருக்கிறான். அதனாலதான் அனாதியாய் பலவாய் இன்னொன்று உண்டு. பலவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது சைவ சித்தாந்த பிரகாரம் இறைவன் எல்லாமாக இருக்கிறான், படைத்தவன் இறைவனே. ஆனால் உயிர்கள் வேறுபட்டவை, உயிர்கள் வேறுபட்டவை, நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த உயிர்கள் ஜீவாத்மாக்கள் வேறு. இறைவன் ஒன்றாகி உடனாகி வேறாகி இருக்கிறான், சைவ சித்தாந்தம் சொல்லும். நம்ம கூடயே சேர்ந்து நமக்குள்ளேயே உள்ளே அங்குஷ்ட பிரமாணமாக உள்ளே நமக்கு உள்ளே இருக்கிறான். சின்ன ஒரு அங்குலத்தில் நம்முடைய ஹிருதயாகாசத்திலே தகராகாசம் என்று சொல்லும்படியாக இறைவன் உள்ளே அமர்ந்திருக்கிறானா? எல்லா பொருள்களும் இறைவனாலே படைக்கப்பட்டவை, தன்னிடத்திலே இருந்து தோற்றுவிக்கப்பட்டவை. அவனிடத்திலே அனாதியாக இருந்த அந்த பொருள்களை வெளியில கொண்டு வந்து ஜீவாத்மாக்களை தருகிறான். அவை வேறு, அவையோடு சேர்ந்திருக்கிறான், உடனாய் வேறாய் தனித்தும் இருக்கிறான், இயைந்து அவற்றோடு அவற்றிற்கு உள்ளேயும் இருக்கிறான். இந்த மூன்று தன்மைகளிலேயும் இறைவன் இருக்கிறான். அந்த சித்தாந்தத்தை கருத்து தான் இங்க சொன்னார், அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்த ஒருவன்கிற வார்த்தைக்கு ஒப்பிலாதவன் அப்படிங்கிற பொருளும் உண்டு. சிவ ஏவ அப்படிங்கிற வார்த்தை வருகிறது இல்லையா வேதங்களிலே, சிவ ஏவ கேவலாக, அந்த ஏவ அப்படிங்கிறது வருது இல்லையா, அதுதான் இது. ஒன்றாய் இதையே ரொம்ப அழகா இவரும் சொல்லுவார், ஒருவனாகிய சிவபெருமான் என்று சிவபிரான் என்று தாய்மான சுவாமிகள் பாடுவார். அவன் ஒருவனாகிய சிவபிரான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. உயிர்கள் பலவாக இருக்கின்றன, ஆனால் இறைவன் ஒருவனாக இருக்கிறான், இறைவன் ஒருவனாக இருக்கிறான். இது கந்தபுராணத்தில் அதை அந்த தத்துவங்களை எல்லாம் கதையாகவே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல நடந்த அந்த சரித்திரமாக வருகிறது. அப்படி ஒருவனாக இருக்கப்பட்ட ஒன்றாய் ஒரே பரம்பொருள், ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகம் இன்பக்கேணி என்று பாரதிய ஒன்று. ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி வேதங்களான சொல்லும். ஏகம் சத்து, சத்து பொருளாக இருக்கக்கூடியது பரம்பொருள் ஒன்றுதான். விப்ரா பகுதா வதந்தி, இந்த பெரியவர்கள் எல்லாம் அதை பலபடியாக சொல்லுகிறார்கள், பல தன்மையிலே இருக்கின்ற காரணத்தினால சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான், வெறும் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தால் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இப்ப இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால என்ன பிரயோஜனம்னா, என்னென்னலாம் விஞ்ஞானத்திலே இருந்ததோ, நம்ம பழைய காலத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ, அதெல்லாம் ப்ரூஃப் பண்றதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸா இது வரும். எப்படி இருக்கிறது பார்க்கலாம், கரண்ட் இருக்கிறது, இந்த எலக்ட்ரிசிட்டி, இது எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இப்ப பார்த்தா இந்த இடத்துல லைட்டா இருக்கிறது, அதாவது வெளிச்சம் தருகிறது. இப்ப குளுகுளுன்னு இருக்கிறது ஹீட்டர் போடுகிறோம், வெப்பம் தருகிறது. ஃபேன் போடுகிறோம், காற்றை தருகிறது. ஏசியை போடுகிறோம், குளிர்ச்சியை தருகிறது. கரண்ட் ஒன்று தானே, அதை மடைமாற்றி தருகிறோம், அவ்வளவுதானே. இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒன்றாக இருக்கிறது, இந்த மின்சாரம் ஒன்று, அது சாரமான விஷயம் கூட, இந்த மின்சாரம் ஒன்று, ஆனால் பலவிதமான பொருள்களாக தெரிகின்றன. அதே மாதிரி தான் தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்துக்கு தகுந்தபடியாக இருக்கும். எந்த நிலத்திலே சேருகிறதோ அந்த நிலத்துக்கு தகுந்தபடியாக நிலத்தினுடைய நிறம் பெறும். இதை ரொம்ப அழகாக எளிமையான பொருளாக சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்ம என்ன பண்ணுறோம், காய்கறி கடைக்கு போகிறோம், எல்லாரும் ஒரே ஹோல்சேல் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அவன் சொல்லு என்ன சொல்லுவான், நம்ம கத்திரிக்காய் தான் சார் ரொம்ப அழகு, இந்த பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, ஸ்பெஷல் கத்திரிக்காய் அப்படிமா. ஏற்று கடைக்காரன் இதே மாதிரி தான் சொல்லுவான், எல்லாம் ஒரு இடத்துலேருந்து வந்தது தான், காய்கறி கடை காய்கறி எல்லாம் ஒரு இடத்துலேருந்து

வந்திருக்கிறது. ஆனா இவன் சொல்லக்கூடிய விதம் தான் அப்படி இருக்கும். இன்னொரு அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னன்னு கேட்டா, இந்த ஜீனியிலே சர்க்கரை பொம்மைகள் செய்கிறோம், ஒன்னு ஆனை மாதிரி இருக்கும், ஒன்னு பொம்மை குதிரை மாதிரி பண்ணிருப்போம், இல்ல மீன் மாதிரி பண்ணிருப்போம், கோபுரம் மாதிரி பண்ணிருப்போம், எல்லாம் சர்க்கரை தானே, போட்டா எல்லாம் வாயில கரைஞ்சிருமா இல்லையா, அவ்வளவுதான். சர்க்கரை எப்படியா பலவிதமான வடிவங்களை பெறுகிறதோ அதே போல சாரமாக இருக்கப்பட்ட இறைவன் எல்லா வடிவமாகவும் பலவாகவும் இருக்கிறான். ஆனால் அவனே ஒரே பரம்பொருளாக அது என்னவாக இருக்கிறது, அதுதான் சர்க்கரை. சர்க்கரை என்ற பொருளாக அவன் இருக்கிறான். ஆனால் சர்க்கரையை பல வடிவமாக மாற்றப்படும் பொழுது அவை பலவாக காட்சியளிக்கின்றன. இப்படித்தான் அவன் இருக்கிறான். பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. அவன் எப்படி இருக்கிறான், பிரம்மமாய் பெரிய பரம்பொருளாக, பரம்பொருள் பிரம்மமாய், எல்லாவற்றிலேயும் பிரம்மம்னா பெரியது, எல்லாவற்றிலேயும் நிறைந்திருப்பது, உயர்ந்தது என்ற பொருள்களிலே எல்லாம் சொல்லப்படும் பிரம்மமாய் நின்ற. இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள், யோசிக்க வேண்டும். நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிவலமூர்த்தி, இதை பின்னாடி சொல்ல போகிறார். அடுத்த பாடல் வரும். மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிவலமூர்த்தி. நின்றிடும் ரொம்ப அழகான வார்த்தை, அடிக்கோடிட வேண்டிய வார்த்தை. அவன் இருக்கிறான், அவன் எல்லா இடத்திலேயும் நிலை பெற்றிருக்கிறான். நின்றுங்கிற வார்த்தை நிலை பெற்றிருத்தல், அதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இவன் இப்ப இருந்து சஞ்சலம் உடையதா சலனம் உடையவனான் கிடையாது, பிரம்மமாய் நின்ற பரம்பொருளாக நின்ற. இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. இந்த முக்கியமான கருத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை திருப்பியும் பார்க்கலாம். அருவமும் உருவமாகி இந்த இடத்துல வரும் பொழுது பல நுட்பங்களை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். தயவு பண்ணி ஒண்ணு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே படித்தது கேட்டது அனுபவத்ததை வைத்து சொல்லுகிறேன். இப்ப நான் ஒரு நாலு பாட்டு கோட் பண்ணுகிறேன், மேற்கோள் காட்டுகிறேன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டாம். வேத வேதாந்தங்களிலும் நன்று கற்று உணர்ந்தவர்களெல்லாம் இன்னும் ஆயிரக்கணக்கான மேற்கோள்களை காட்ட முடியும். எல்லா விஷயத்தையும் இதைத்தான் சொல்லுகின்றன. எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி அதை எடுத்துக்கொள்ளுகிறேனே தவிர, இது நிச்சயமான சத்தியமான வார்த்தைகள் என்கின்ற காரணத்தினாலே அவரும் சொல்லியிருக்கிறார், இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி சொல்லுகிறேனே தவிர இதோடு முடிந்து விடுவது கிடையாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, இது வந்து இறக்கி இறக்கி ஊற்றக்கூடிய மணற்கேணி மாதிரி, தொட்டனைத்தூரும் மணற்கேணி. இது என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேனே, அனுபவித்ததை சொல்லுகிறேனே தவிர இவ்வளவு தானா அப்படின்னு நினைக்காதீங்க. அடடே இப்படிதானா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தவறுதலாக சொல்லி இருந்தாலும் கூட தயவு செய்து நீங்கள் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் மனத்திலே ஏற்றி பாடுங்கள், உருவேற்றி பாருங்கள். இதுல இருந்து பலவிதமான கருத்துக்கள் வெளியில தென்படும். ஆதலினாலே தயவு செய்து இவ்வளவுதான் நினைத்துக் கொள்ள வேண்டாம். சில பல கருத்துக்களை நம்ம இங்கே பார்க்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த அருவமும் உருவமாகி என்று வரும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு வருகிறது. என்ன அருவமும் உருவமும் ரெண்டு ஆரம்பிக்கிற வார்த்தையை பாருங்கள், அகாரம் உகாரம், பிரணவத்தை இங்க போடுகிறார். இறைவன் பிரணவஸ்வரூபமாக இருக்கிறான்னு அ இம் உ இம் அகார உகாரம் அகாரங்கள் மூன்றையும் சேர்த்து போட்டார். சரி சார், ஏன் ரெண்டு இம்மும் போடணும், அதை மாத்தப்படாதா, ஒரு இம்மும் போட்டா பத்தாதான்னா கிடையாது. இந்த ஐந்து விதமான நிலைகளிலே சொல்லப்படும் அகார உகார மகாரங்கள் பிறகு இம் பிறகு, அதாவது நாதம் விந்து என்று சொல்லும்படியாக இதை ஐந்தாக பிரிப்பார்கள். இதுக்கு வந்து பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களை சொல்லக்கூடியது இந்த ஓங்கார பிரணவம் என்று சொல்லுவார்கள். இதுல ஐந்து விதமான தன்மைகளிலே இருக்கக்கூடியதை அஞ்சாவது சொல்ல முடியாது, அதை நாலாவது வரைக்கும் தான் சொல்ல முடியும், துரியம் வரைக்கும் சொல்ல முடியும். அந்த துரியம் என்கின்ற நிலை இம் என்று சொல்லப்படும். மகாரத்துக்கு அப்புறம் இம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நாதமாக துரியமாக சொல்லுவார்கள். இந்த அகார உகார மகார இம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை இங்க கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த விந்து என்று சொல்லக்கூடிய பொருளை இங்கே சொல்ல முடியாது, அதனால சொல்லலை, அது வந்து இங்கே மறைந்து இருக்கிறது. பஞ்ச கிருத்தியங்களையும் எவன் செய்கின்றானோ அவன் அருவமும் உருவமாகி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த இரண்டும் சேர்ந்து ஓங்கார சுரூபனாக எவன் இருக்கிறானோ, பஞ்சமூர்த்தியாக இவன் இருக்கிறானோ அவனே முருகப்பெருமான், பஞ்ச கிருத்தியங்களை இவன் செய்கிறானோ அவனே
முருகப்பெருமான் அகார உகார மகாரங்களாக இவன் ஓங்கார சுரூபனாக இருக்கிறானோ அவனே முருகப்பெருமான். அடுத்தது இன்னொரு கருத்தும் இங்க உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உம்மை தொகை மண்டு இது மட்டும் கிடையாது, இதுவும் அதுவும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் இந்த கமா அடுத்தது காமா காமா போட்டுக்கொண்டே போக வேண்டும். அதனால இது மட்டும் கிடையாது, இதுக்கு அப்பாலும் இருக்கிறான். அதைத்தான் அடுத்த வார்த்தையிலும் போட்டார், அருவமும் உருவும் ஆகி. ரொம்ப அழகான வார்த்தை, பிரணவஸ்வரூபமாக ஆனான் அப்படின்னு சொன்னா அவன் வேறேன்னு அர்த்தம். சரி, இவர் இப்ப இவருக்கு வந்து இவர் எம்டியா இப்ப ஆயிருக்கிறார், இவர் ஜெனரல் மேனேஜரா ஆயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவர் ஜெனரல் மேனேஜரா இல்லேன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி அவர் இல்லை, இப்ப இப்படி ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆகி அப்படின்னு சொன்னா இவன் ஆனா எப்பா நாங்கிறதுல இவன் முதல் அனாதியாக இவன் இப்படித்தான் இருக்கிறான். ஆனா இவனுடைய தன்மை அதற்கு அப்பாற்பட்டது, ஓங்காரத்திற்கும் அப்பாற்பட்டது.

0: நாதவிந்து கலாதி நமோ நம. அதுக்கு அப்பாற்பட்டவனும் நாதம் விந்து கலை, இதுக்கு அப்பாற்பட்டவனாக நாத விந்து கலாதி நமோ நம, அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அந்த பொருளைத்தான் அருவமும் உருவமாகி அதுக்கு அப்பாற்பட்டவன். அயனன ஆகி அரியன ஆகி அரணனவாகி அவர் மேல இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. அருணகிரிநாதர் பாடுவார். அருணகிரிநாதர் எங்க தொட்டாலும் சரி ஏராளமான விஷயங்களை அனுபவத்தை நமக்கு சொல்லுவார். அகரமும் ஆகி அவைகளும் ஆகி, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அவையாகி அயனனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று பாடுவார் இல்லையா. அது மாதிரி இந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய அருவம் அ என்று சொல்லக்கூடிய தன்மை அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அந்த ஓங்கார தத்துவனுமாகி இதெல்லாம் ஏராளமான விஷயங்கள் நீங்களே பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான். அது மாதிரி இதெல்லாம் தாண்டி நிற்கின்ற காரணத்தினாலே அருவமும் உருவும் ஆகி இதுக்கு அப்பாற்பட்டவன் நாத விந்து கலைக்கு ஆதியாக அதுக்கும் மேலான பரம்பொருள் அயன் அரி அரண் என்று இருக்கக்கூடியதற்கும் மேலான பரம்பொருள் முருகப்பெருமான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய். இதை இன்னொரு இடத்துல உருவோடு அறுவது என்று பாடுவார் அருணகிரி பெருமான். அது மாதிரி உருவு அருவாக எல்லாக இருக்கக்கூடியவன் பலவாய் ஒன்றாய் இந்த ஆகி என்கின்ற வார்த்தை பலவாய் ஒன்றாய் இது இந்த இடத்துலையும் பார்க்கணும். அனாதியாய் ஆகி பலவாய் பலவாக ஒன்றாய் ஒன்றாக அப்படி ஆகி அப்படியாக அப்படின்னு இந்த தமிழ்ல வார்த்தை வருகிறது பார்த்தீங்களா. அப்படின்னா என்னன்னா திரிந்து அல்லது மாறுபட்டு வந்திருக்கிறான். பலவாகவும் இவனே வந்தான், ஒன்றாகவும் இவனே இருக்கிறான். அவன் அப்படி வந்தான், அவன் அப்படியாக வந்தான், ஒன்றாக இருக்கிறான், பலவாக இருக்கிறான் என்று அவன் தன்னுடைய தன்மை வேறாக இருக்கிறது. இந்த தன்மையிலே மாறுபட்டு திரிந்து வந்திருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான், பிரபஞ்சமாக இருக்கிறான். இந்த கருத்தை தான் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இப்படிதான் வந்து நிற்கும். இப்படி பிரம்மமாய் பரம்பொருளாக மகதோ மகியான் பெரிய பொருள்னார் வேதம் சொல்லும். அனோரணியான் மகதோ மகியான் பெரிய பொருளாக இருக்கிறான், பெரியதுக்கெல்லாம் எவன் பெரியதோ அப்படின்னு சொல்லும். இவன் எல்லாத்துக்கும் நாள்தோறும் அருக்கனில் சோதியமைத்தோன் திருத்தகுமதியில் திண்மை வைத்தோன் தழுதிரல் வீயில் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர்வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலில் உக்கங்கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனைப்பல கோடி எனைப்பரபரமும் அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க. இப்ப வந்த கருத்தெல்லாம் அப்படியே மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரா, அவனுக்கு ஹேத்து கிடையாது ஒப்பு கிடையாது எல்லாம் சொல்லிட்டா. தன்னேரில்லோன் தானே காண்க, ஏன தொல்லையில் அணிந்தோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண, தானே ஆகி வந்த தயாபரன் எம்மிரை என்று பாடுவார். தானே ஆன தன்மை அவனிடத்துல தனியாக உண்டு. அதுதான் அடுத்தது பார்க்க போகிறோம், என்னன்னு பார்க்க போறோம். தானே ஆன தன்மை, இதெல்லாம் மாறுபட்டு திரிந்து வந்த தன்மை. என்ன அருவமும் உருவமும் திரிந்து வந்த தன்மை, அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நிற்கக்கூடியது என்னது திரிந்து வந்த தன்மை. அவன் எப்படிப்பட்ட தன்மை, திரிந்து வந்த தன்மையில் அவனுடைய இயல்பான தன்மை என்ன. அடுத்ததான் சொல்லுவார் நிலைபெற்ற தன்மை எதுன்னு கேட்டா ஜோதி பிழம்பு. ரொம்ப அருமையான வார்த்தை இது, குறித்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்டது, ஜோதி பிழம்பு. யார் சொல்ல முடியும் இது மாதிரி ஒரு வார்த்தை.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட்டார்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஓம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 25 முதல் உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணா, பூஜை முறையில் தவறுதல் நேருமோ என்கிற பயத்தால் எதை கூறாமல் விடுத்தேனோ அதை இப்பொழுது சுருங்க கூறு சொல்கிறேன் கேள். நெய்தீபம் காட்டிய பிறகு நைவேத்தியத்திற்கு முன் ஆவரண பூஜை செய்தல் வேண்டும், அல்லது தீபாராதனைக்கு முன் அதாவது நெய்தீபத்திற்கு முன் ஆவரண பூஜை செய்யப்பட வேண்டும். முதல் ஆவரணத்தில் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற 5 மூர்த்திகளுக்கும், பின் ஹிருதயம், சிரஸ், சிகை, கவசம், நேத்திரம், அஸ்தம் என்கிற 6 அங்கங்களுக்கும் உள்ள மந்திரங்களை கூறி பூஜிக்க வேண்டும். வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, பின் 4 திசைகள் என்கிற வரிசையில் பூஜிப்பது கர்ப்பாவரணம் அல்லது மந்திரசங்காரம் எனப்படும். இல்லையேல் ஹிருதயாய நமஹ முதல் அஸ்த்ராய பட்டு என்கிற 6 அங்கங்களையும் கூறி பூஜிக்கலாம். இதற்கு வெளியில் கிழக்கில் இந்திரன், தெற்கில் யமன், மேற்கில் வருணன், வடக்கில் குபேரன், வடகிழக்கில் ஈசானன், தென்கிழக்கில் அக்னி, தென்மேற்கில் நிருத்தி, வடமேற்கில் வாயு, தென்மேற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் விஷ்ணு அல்லது அனந்தன், வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு கிடையில் பிரம்மாவையும் பூஜிக்க வேண்டும். நடுவில் உள்ள கமலத்திற்கு வெளியில் வஜ்ரம், தண்டம், கட்கம், பாசம், துவஜம், கதை, திருச்சூலம், சக்கரம், பத்மம் வரையிலான லோகபாலகர்களின் திவ்ய ஆயுதங்களை கிழக்கில் தொடங்கி வரிசையாக பூஜிக்கவும். இவ்வாறு 10 திக் பாலகர்களையும் பூஜிக்கும் போது அவர்கள் அனைவரும் 2 கைகளையும் கூப்பிய வண்ணம் இறைவனையே நோக்கி அமர்ந்துள்ளவர்களாக தியானிக்க வேண்டும். ஆவரண தேவதைகளை நமஸ்கரித்து நமஹா என்கிற சொல்லை சேர்த்து அவர்களது பெயரையும் 4 வேற்றுமையில் கூறி புட்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஓமிந்திராய நமஹ புட்பம் சமர்ப்பியாமி என்பது போல. இதேபோல் கர்ப்பாவரணத்திலும் அந்த ஆவரண சம்பந்தமான மந்திரங்களான ஓம் ஈசானாய நமஹ புட்பம் சமர்ப்பியாமி என்றவாறு கூறி பூஜிக்க வேண்டும். யோகம், தியானம், ஹோமம், ஜபம், வெளிப்படையான அல்லது மானசீகமான பூஜையிலும் இப்படியேதான் பூஜிக்க வேண்டும். அப்பொழுது 6 விதமான ஹவிஷ்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவை சுத்தாண்ணம் அதாவது சாதம், முத்கான்னம் அதாவது வெண்பொங்கல், பாயசம், தயிர் சாதம், வெல்லம் கலந்து செய்த பட்சணங்கள், தேன் கலந்த பட்சணங்கள் முதலியனவே. இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ பலவிதமான காய்கறிகளுடன் சேர்த்து வெல்லம் அல்லது கற்கண்டும் சேர்த்து நைவேத்தியத்திற்காக தயாரிக்கலாம். வெண்ணையையும் தயிரையும் நிவேதனம் செய்ய வேண்டும். அப்பம், வடை முதலிய பட்சணங்களையும் இனிப்பான பழங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். செஞ்சந்தனம் தந்து வாசனையுள்ள நல்ல தூயுரை, வாசனையுள்ள நல்ல தூய நீரையும் பானியமாக தர வேண்டும். வாய் சுத்தமாவதற்காக பச்சை கற்பூரம், ஏலம், ஜாதிக்காய், வாசனைப்பாக்கு, வாசனை சுண்ணாம்பு இவைகளோடு கூடிய இளம் வெற்றிலேயையும் தாம்பூலமாக அர்ப்பணிக்கவும். நல்ல சந்தனத்தில் கஸ்தூரி, குங்குமப்பூ, கோரோஜனை முதலியன கலந்து உடற்பூச்சாக இறைவனுக்கு தர வேண்டும். நல்ல நறுமணமுள்ள பூக்களைத்தான் அர்ப்பணிக்க வேண்டும். வாடிய, உதிர்ந்த, நறுமணமற்ற, அசுத்தமான நுட்பங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க கூடாது. நல்ல அழகான பட்டு வஸ்திரம்தான் இறைவனுக்கு உடுத்த வேண்டும். பொன்னாலான திரு ஆபரணங்களைத்தான் சாற்ற வேண்டும். இவை அனைத்தும் நல்ல நடுமண சந்தனத்தால் தடவப்பட்டிருக்க வேண்டும். தூபத்திற்கு சந்தனம், அகரு, பச்சை கற்பூரம், வாசனைக்கட்டை, குங்கிலியம், நெய், தேன் இவை கலந்து செய்யப்பட்ட வாசனையுள்ள ஊதுபத்தியை ஏற்கலாம். காராம்பு சிவின் அதாவது நாக்கும் முளைக்காம்பும் கருணிதமாக உள்ள பசுவின் நெய் கொண்டு தினமும் தீபமேற்றுவது விசேஷம். பஞ்சகவ்யம், காராம்பு சிவின் பால், தயிர், நெய் இவைகளையே அர்ப்பணிக்க வேண்டும். பொன்னால் வேயப்பட்டு ரத்தனங்கள் பதித்த யானை, தங்கத்தாலான ஆசனம் மிகவும் இறைவருக்கு உகப்பானது. பொன்னால் வேயப்பட்டு ரத்தினங்கள் பதித்த யானை தங்கத்தாலான ஆசனம் மிகவும் இறைவருக்கு உகப்பானது. ஆசனத்தின் மேல் நல்ல பட்டு விரிப்பு, அழகான மென்மையான வெத்தை, தலையணை வைக்க வேண்டும். இவை இல்லையெனில் வேறு விதமான அழகான மென்மையான பஞ்சசேனத்தையும் அமைக்கலாம். கடலை நோக்கி ஓடும் நதியின் நீரை நன்கு வெள்ளை துணியில் வெடிகட்டி சீதனமாக அதாவது குளிர்ச்சியாக இறைவருக்கு திருவபிஷேகம் செய்வது சிறந்தது. நவரத்தன்கள் பதித்த பொன்மயமான தண்டத்தோடு கூடிய வெண்கொற்ற கொடையையும் அர்ப்பணிக்கலாம். வெண்சாமரமோ பொன் கைப்பிடி வைத்ததாக இருத்தல் நலம். நல்லதொரு தூய்மையான திருக்கண்ணாடியின் நிலவழி போல், அன்னம் போல், குந்தபுஷ்பம் போல், நன்கு வெளுப்பான சங்கத்தின் துணி அதாவது சங்கின் ஒளி இறைவருக்கு மிகவும் பிரியமானது. இந்த சங்கத்தின் முன்புறமும் பின்புறமும் தங்கப்போன் போட்டு ரத்தனம் பதித்திருந்தால் மிகவும் நல்லது. சங்கொலியை தவிர வேரிகை, மிருதங்கம், முரசு, படகம் அதாவது ஒரு வகை பறை முதலிய வாத்தியங்களையும் முழக்கலாம். பூஜை பாத்திரங்கள் பொன்னாலும் செய்து கொள்ளலாம். சிற்பக்கலையில் கூறிய உள்ளபடி இறைவனுக்கு கோயில் எழுப்பலாம். அதற்கு நாற்புறமும் பெரிய பெரிய மதச்சுவர்கள் அமைக்கலாம். மலைபோல் உயர்ந்த ரத்ன சிகரம் அமைக்கலாம். கதவுகள் பொன் வேய்ந்ததாக அமைக்கலாம். கோவிலில் உள்ளிருக்கும் நூற்றுக்கணக்கான தூண்களில் பொன் ரத்தனங்கள் இழைக்கலாம். முத்துப்பந்தல் அமைத்து பவழத்தோரணங்கள் அமைக்கலாம். கோபுரத்தின் சிகரமானது கலசம் போன்று முகுடம் வைத்து முத்தலைச்சூலம் போல் இருக்க வேண்டும்.
4: சிவபூஜைக்கான பொருட்கள் அனைத்தும் நியாயமான வழியில் சம்பாதித்த பணத்தினாலேயே ஆக்கப்பட்டவரையாக இருக்க வேண்டும். தவறான வழியில் சம்பாதித்திருந்தாலும் உண்மையான பக்தி பாவனையோடு செய்வானேயாக அவனுக்கு பாவம் ஊட்டாது. ஏனெனில் இறைவன் பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். நியாயமான முறையில் சம்பாதித்ததுதான். ஆனால் பக்தி இல்லையெனில் அவனது பூஜையை இறைவன் ஏற்க மாட்டார். செய்யும் பூஜை பயன்பெற வேண்டுமானால் அதற்கான காரணம் இறைபக்தியே. தனது செல்வச் செழிப்புக்கு ஏற்ப சிவபெருமானை குறித்து செய்யப்படும் பூஜை சிறியதோ பெரியதோ, செய்பவன் ஏழையோ செல்வந்தனோ, எப்படி இருப்பினும் பக்தி இருக்குமாயின் அதன் பலன் ஒன்றுபோலத்தான். ஏழையானவன் பரம பக்தியோடு சிவனை பூஜிக்கலாம். ஆனால் செல்வந்தன் பக்தியின்றி பூஜிப்பானாயின் அதனால் பயன் ஒன்றுமில்லை. இறைவன் அதனை ஏற்பதில்லையே. சிவபக்தியின்றி தன் அனைத்து சொத்துக்களையும் செலவழித்தாலும் அவன் சிவாராதனையின் பயனை பெற முடியாது. ஏனெனில் பூஜையில் பக்தி ஒன்றே முக்கிய காரணம். பக்தியா பிரஜோதித குறியாதல் வித்தோபி மாணவஹா மகா விபவ சாரோபி ந குர்யாத் பக்தி வர்ஜிதா சர்வஸ்வபியோ தத்யா சிவே பக்தி விவர்ஜிதா நதேன பலபாக்ஸ் பலபாக்ஸ்யாத் பக்திரே மாத்திர காரணம். பக்தியில் பூஜை ஒன்றே முக்கிய காரணமாகும். சிவபிரானிடம் பக்தியின்றி செய்யப்படும் கடும் தவமோ வேள்வியோ ஒருவனை சிவனாரின் வாசஸ்தலமான திருக்கையிலேயே அடைவிக்காது. ஆகவே ஸ்ரீகிருஷ்ணா சிவபிரானது ஆராதனையில் பக்தி ஒன்றே முக்கியம். இது மிகவும் ரகசியமானது என்பதில் ஐயமே இல்லை. பாவக்கடலை தாண்டுவதற்கான ஒரே ஒரு உபாயம் சிவபக்தியான திருவோடம் ஒன்றே. பாவக்கடலை தாண்டுவிக்கும் உடனே சிவபக்தி. பாவக்கடலை தாண்டுவதற்கான ஒரே ஒரு உபாயம் சிவபக்தியான திரு ஓடம் ஒன்றே. பாவக்கடலை தாண்டு வைக்கும் ஓடமே சிவபக்தி. ஆகவே பக்தி பாவனை உள்ளவனுக்கு ரஜோகுணமோ தமோகுணமோ தடை கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணா திரு ஐந்தெழுத்து ஓதுதல், தியானம், ஹோமம், வேள்வி, தவம், தானம், அத்தியனம் ஆகிய அனைத்தும் ஒரு பாவனையே என்பதில் என்ன ஐயம்? 1000 சாந்திராயண விரதம், 100 பிராஜாபக்தி என்கிற வேள்வி, மாதத்திற்கு ஒரு நாள் பிரதோஷத்தன்று உபவாசம், மற்றும் உள்ள பல பல விரதானுஷ்டானங்கள், இவை அனைத்தும் சிவபக்தனுக்கு எதற்கு? இவ்வுலகில் பக்தியற்ற மனிதர்கள் அற்பமான பயன்களை கருதி மலகு குகைகளில் தவம் புரிகிறார்கள். ஆனால் பக்தனோ காதலாகி கசிந்து ஒருகும் பக்தி பாவத்தினாலேயே முக்தி பெறுகிறான். யோகிகள் சத்துவகுணத்தில் நிற்கிறார்கள். ஏனெனில் சத்துவமே முக்தி அளிக்கும் கர்மம். கர்மயோகிகள் ரஜோகுணத்தினால் மயங்கி சித்திகளை தரக்கூடிய ராஜசமான கர்மங்களை செய்கிறார்கள். அசுரர்களும் ராட்சசர்களும் தமோகுணம் நிறைந்தவர்கள். இவ்வுலக இன்பத்திற்காக இவர்களும் இவர்களைப் போன்ற மற்ற மனிதர்களும் சிவபிரானை பூஜிக்கிறார்கள். தாமசமோ ராஜசமோ சாத்விகமோ எந்த பாவனையில் இருந்தாலும் பக்தி ஒன்றையே தழுவி பூஜை செய்பவன் நன்மையை பெறுவான், நன்மையை பெறுகிறான். பாவக்கடலை தாண்டுவதற்காகத்தான் பக்தி என்கிற படகு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் பக்தனுக்கு முக்குணங்களால் ஒன்றும் பயனில்லை. இழிகுலத்தவன், மிக மிக தாழ்ந்த குலத்தவன், மூர்க்கன் அதாவது நாத்திகன், தன் அனுஷ்டானங்களை விட்டு நிலை கீழ் இறங்கினவன், இவர்களில் யாராயிருந்தால் என்ன? சிவபிரானையே பக்தியோடு அடைக்கலம் புகுவானாயின் அவன் தேவர்களாலும் கொண்டாடப்படுவான் ஆவான். ஆகவே முழு காதலுடன் பக்தியுடன் சிவபூஜை செய்தல் வேண்டும். பக்தியற்றவனுக்கு இகவர சுகமில்லை. இது வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் வேதம் கற்ற சான்றோர்களாலும் நன்கு பரிசீலிக்கப்பட்டு நிச்சயம் செய்யப்பட்டது. உபமன்யு முனிவர் கூறுகிறார், எதுகுலச்சுடரே ஸ்ரீகிருஷ்ணா, பிரம்மஹத்தி செய்தவன், கற்குடியன், திருடியவன், குருவின் மனைவியிடம் தவறாக நடந்தவன், பெற்றோர்களை கொண்டவன், வீரகத்தி செய்தவன் அதாவது வித்தியத்தை தரையில் விட்டவன், சிசுகத்தி செய்தவன் ஆகியோர் உண்மை மனதோடு சிவ ஐந்தெழுத்தை ஓதி சிவபூஜை செய்வார்களாகி அவர்கள் 12 வருடங்களில் அந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் ஆவார்கள். புலன் அடக்கத்துடன் பிட்சையாக பெற்ற அன்னத்தை ஒருவேளை மட்டுமே உண்டு பக்தியோடு சிவபூஜையை செய்வானாகி அவன் சிவனையே அடையலாம். பெரும் பாவம் செய்தவன் ஆகிலும் பக்தியோடு திரு ஐந்தெழுத்தை சொல்லி சிவபூஜை செய்வானாகி அவன் அந்த பெரும் பாவத்தில் இருந்தும் விடுதலை அடைகிறான். எவன் ஒருவன் பெரும் பக்தியுடன் திருவைந்தெழுத்தை ஓதுவானோ அவன் அந்த மந்திரத்தின் பெருமையால் சிவன் உலகை அடைகிறான். தனது அனைத்து சொத்துக்களையும் தானமாக தந்து முடித்த தவமோ வேள்வியோ எதுவானாலும் சிவபூஜையின் பெருமையில் கோடியில் ஒரு பங்களவுக்கு கூட இணையாகாது. உலகியல் தடைகளில் கட்டுண்டவனோ விடுதலை பெற்றவனோ யாராக இருப்பினும் பக்தியோடு பஞ்சாட்சரம் ஓதுவானாகி அவன் முத்தனாவான். ஸ்ரீருத்ரசூக்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பாதகமில்லை. பெரிய பெற இயலாத மனித பிறவி பெற்றும் சிவபூஜையை ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனது பிறவியே வீணானதுதான். பிற இயலாத மனித பிறவி பெற்றும் சிவபூஜையை ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனது மனித பிறவியே வீணானதுதான். ஏனெனில் அவன் மோட்சத்தை பெற விரும்பாதவன் ஆவான். மனித பிறவியானது கிடைத்தற்கு அரிது. மனித பிறவி பெற்றவன் சிவபூஜை செய்தல் வேண்டும். இல்லையே அவன் பிறவி வீண். பூஜை செய்பவன் பிறவியே பயன் உள்ளதாகும். அவனே உயர்ந்த மனிதன், சிவபக்தியிலேயே ஒன்றியவன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன், சிவனையே நினைந்து உருகுபவன். இவர்களுக்கு துன்பம் ஏது? துர்லபம் பிராப்பிய மானுஷ்யம் ஏர்சகந்து வினாகினம் தேஷாம் ஹி சபலம் ஜன்ம கிருதார் கிருதார்த்தாஸ்தே நரோத்தமாக பவ பக்தி பராயேச்ச பவ பிரணத சேதசா பவ சம் சம்ஸ்மரணே சம்ஸ்மரணோத் யுக்தா நதே துக்கஸ்ய பாகினா. சிவபக்தியிலேயே ஒன்றியவன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன், சிவனையே நினைந்து உருகுபவன். இவர்களுக்கு துன்பம் என்பது ஏது? மனங்கவர் வீடு, அழகிய நடையுடைய பாவனைகள், நிறைந்த அழகான இளம் மனைவி, மனநிறைவு பெருமளவான செல்வம், இவை அனைத்தும் சிவாராதனையின் நற்பயனே ஆகும். தேவருலகில் கோலோச்சும் நிலை வேண்டுபவன் நித்தமும் சிவனது திருவிடிகளையே சிந்தித்து வந்தித்திருக்க வேண்டும். நிறைந்த சௌபாகியம் மனங்கவர் திருமேனி பிரிவு, பலம் தியாக எண்ணம், கருணை உள்ளம், பராக்கிரமம், பெரும்புகழ், இவை அனைத்தும் சிவாராதனை செய்பவனுக்கு பிறக்கு எளிது. இகவர சுகம் வேண்டுபவன் அனைத்தையும் உதறித்தள்ளி சிவனிடமே மனதை அர்ப்பணித்து அவரையே சேவிக்க வேண்டும். வாழ்நாட்களோ வெகு விரைவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இளமை இன்னும் வேகமாக கழிகிறது. நோய் நொடிகள் வெகு வேகமாக நம்மை நெருக்குகின்றன. ஆகவே பினாகபாணியான சிவபரம்பருளை பூஜை செய்வீர். இதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, மூப்பு தலை காட்டவில்லையோ, புலன்களின் சக்தி குறையவில்லையோ, அதாவது புலன்கள் நம் வசத்தில் இருக்கும் போதோ, அதுவரை பகவான் சிவபரம்பருளை பூஜித்து வருவீர். சிவபூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. துவரிதம் ஜீவிதம் யாதி துவரிதம் யாதி யௌவனம் துவரிதம் வியாதிரப்பேதி தஸ்மாத் பூஜ்ய பினாகத்ருக்கு யாவன் நாயாதி மரணம் யாவன் ஆக்கிரமதே ஜரா யாவன்னேந்திரிய வைகல்யம் தாவத் பூஜே சங்கரம் நசிவார்ச்சன துல்யோஸ்தி தர்மோன்யோ புவனத்ரயே. வாழ்நாட்களோ வெகு விரைவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இளமை இன்னும் வேகமாக கழிகிறது. நோய் நொடிகள் வேகமாக நம்மை நெருங்குகின்றன. ஆகவே பினாகபாணியான சிவபரம்பருளை பூஜை செய்வீர். எதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, யாவன்னாயதி மரணம் யாவன்னாக்கிரமதே ஜரா எதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, மூப்பு தலை காட்டவில்லையோ, புலன்களின் சக்தி குறையவில்லையோ, அதாவது புலன்கள் நம் வசத்தில் இருக்கும் போதே, அதுவரை பகவான் சிவபரம்பருளை பூஜித்து வருவீர். சிவபூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. ந சிவார்ச்சன துரியோஸ்தி தர்மோன்யோ புவனத்ரயே. சிவபூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. இனி இறைவனை குறித்து செய்யப்படும் ஹோமத்திற்கான விளக்கத்தை கூறுகிறேன். வேள்விக்கான தீயை ஹோமகுண்டத்திலோ தண்டிலத்திலோ, அதாவது மண் மடக்கிலோ, வேதிகையிலோ, செப்பு பாத்திரத்திலோ அல்லது புது மண் பாத்திரத்திலோ வைத்து அதற்கு வேண்டிய அக்னி சுத்திகளை செய்யவும். பின் இறைவனை மந்திரம் கூறி அவ்வக்னியில் எழுந்தருளச் செய்து ஹோமத்தை தொடங்கவும். குண்டம் ஒரு முழ அளவு சமச்சுதரமாக இருக்க வேண்டும். வேதிகை வட்டமாகவோ நாற்கோணமாகவோ இருக்கலாம். இதனுடன் மண்டலமும் அமைக்கப்பட வேண்டும். குண்டம் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும். அதன் நடுவில் எட்டு தளமுள்ள தாமரை பூவை வரையவும். அது இரண்டு அல்லது நான்கு அங்குல உயரமுள்ளதாக இருக்கட்டும். குண்டத்தின் உட்புறம் இரண்டு சான் உயரத்தில் நாவியான தப்பு, அதாவது நடுப்பகுதி உள்ளதாக கருதப்படுகிறது. பெருவிரலின் நடு மற்றும் உயரத்தில் உள்ள பர்வாவின் அளவு மத்தியபாகம் அல்லது அறையின் பாகம், அதாவது இடுப்பளவு என்று அறியவும். ஒரு முழம் என்பது 24 அங்குலங்கள் கொண்டது என்பது சான்றோர்களின் கணக்கு. ஒன்று இரண்டு அல்லது மூன்று மேகலை, அதாவது சுற்று கொண்டதாக குண்டம் இருக்க வேண்டும். மேகலை அமைப்பு குண்டத்தை அழகுபடுத்துவதாக இருக்க வேண்டும். குண்டத்தின் தெற்கிலோ மேற்கிலோ மேகலைக்கு கொஞ்சம் கீழே அழகான வளவழப்பான அரசியலை போன்றோ, யானையின் கீழ் உதடு போன்றோ இருக்கும் அமைப்பில் யோனி குண்டம் என்று அமைக்கவும். யோனி குண்டத்தின் முன்பகுதியை குண்டத்தை பார்த்த மாதிரி மேகலைக்கு சற்று தள்ளி இருக்க வேண்டும். வேதிகையின் உயரத்திற்கான அளவு நியமம் இல்லை. அது மண் அல்லது மணலினால் அமைக்கலாம். மண்டலம் பசுஞ்சாணியால் வரையப்பட வேண்டும். பாத்திரத்திற்கான அளவில் நியமம் இல்லை. குண்டத்தையும் வேதிகையையும் பசுஞ்சாணம் கொண்டு வெழுகவும். பாத்திரங்களை நன்கு கழுவி வெயிலில் வைத்து உலர வைக்கவும். மற்ற பொருள்களை தூய நீரால் புரோட்சிக்கவும். அவரவர்களது கிரகிய சூத்திரத்தில் கூறியுள்ள மறைப்படி குண்டத்திலும் வேதிகையிலும் ரேகைகள் போடவும். இதற்கு உல்லேகனம் என பெயர். ரேகை போட்ட சமைத்து குச்சியை உடைத்து வடகிழக்கில் போட்டுவிடவும். அக்னியை இடுவதற்கு முன் ரேகை போட்டதன் மீது தர்பையில் நீரை தொட்டு தெளிக்கவும். இதற்குள் பூஜை ஹோமத்திற்கான பொருட்களை சேகரித்து அருகில் வைத்துக் கொள்ளவும். பின் அதை கழுவியோ நீரால் புரட்டி தோதுயதாக்கவும். இதன் பின் சூரியகாந்தி கல்லை உராய்வதனாலோ, அரணிக்கட்டையில் கடைவதனாலோ உண்டாக்கப்பட்ட அக்னியோ, நல்ல ஸ்ரோத்ரியரான அந்தனரது அக்னிஹோத்திர சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அக்னியோ, அல்லது வேறு ஏதாவதோ உத்தமமான தூய இடத்திலான அக்னியோ சட்டத்தில் எடுத்து வந்து அதை வேதிகை அல்லது குண்டத்தின் மேல் மும்முறையாக வரமாக சுற்றி ரம் என்கிற அக்னி வீஜ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே குண்டத்தின் நடுவில் யோனி குண்டமாக யோனி வழியாகவோ வேதிகையாக இருந்தால் தனக்கு எதிரில் இருந்தோ அக்னியை உள்ளே வைக்க வேண்டும். அங்கு அருகில் இருப்பவர் சிதறி விழுந்த தணல்களை ஒன்று சேர்ப்பார். நமது நாடுகில் மூலாதாரத்தில் எரியும் தீய தொப்புள் குடி வழியே வெளிவந்து குண்டத்தில் உள்ள தீயாய் விளங்குகிறது என்று தியானிக்கவும். அக்னியில் சமைத்து ஈடுவது முதலிய அனைத்து சடங்குகளையும் வேள்வி செய்பவன் தனது வேதசாகையின் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடிதான் மூலமந்திரத்துடன் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தவன் சிவமூர்த்தியை பூஜித்து வலப்புறம் மந்திரநியாசங்களை செய்து ஹோமத்திற்கான நெய்யை தேனுமுத்திரை காட்டி சுத்தி செய்யவும். ஹோமக்கிரண்டிகளான சுருபம் இரண்டும் மரத்தால் ஆனதாக இருந்தால் நலம். வெண்கலம் இரும்பு கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தால் அதை உபயோகிக்க கூடாது. ஸ்மிருதி அல்லது ஆகமங்களில் கூறப்பட்டவைகளை ஏற்கலாம் அல்லது ஓட்டை இல்லாத பலாசியிலே அத்தியிலை இவற்றையும் சுற்றுமாக ஏற்கலாம். அதை வேள்வித்தீயில் காட்டி நீரால் புரட்சித்து அதனால் நெய்யை எடுத்து தனது வேதம் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடி ஓம் என்ற சிவபீஜமான பிரணவத்தோடு எட்டு வீஜாட்சரங்களோடும் அக்னியில் ஹோமம் செய்யவும். இவ்வாறு செய்வதற்கு அக்னி சம்ஸ்காரம் என்ற பெயர். முன் கூறிய எட்டு வீஜாட்சரங்கள் இதோ: இந்த ஏழுடன் சிவபீஜாட்சரமான ஓம் என்பதை சேர்க்க மொத்தம் எட்டு வீஜாட்சரங்கள் கிடைக்கின்றன. முன்கூறிய ஏழு வீஜாட்சரங்களும் அக்னிதேவரின் ஏழு நாக்குகளாகும். இதில் நடுநாக்கு பகுரூபாய் என்பதாகும். அதற்கு மூன்று ஜுவாலைகள் மூன்று ஜுவாலை பிளம்புகள் அதாவது சிகைகள் உண்டு. இவற்றில் ஒரு பிளம்பு வலப்புறம் அதாவது தெற்கு நோக்கியும் மற்றொன்று இடப்புறம் அதாவது வடக்கு நோக்கியும் நடுவில் ஒன்று என்று மூன்று தீப்பிழம்புகளும் கொழுந்து விட்டு எரியும். வடகிழக்கு நோக்கி எரியும் நாக்கு ஹிரண்யா என்பது. கிழக்கு நோக்கி இருப்பது கனகா என்பது. தென்கிழக்கு நோக்கும் நாக்கு ரத்தா, தென்மேற்கு நாக்கு கிருஷ்ணா, வடமேற்கு நாக்கு சுப்ரபா, மேற்கு நோக்கும் நாக்கு மருத். இதனுடைய ஒளிகளும் பெயருக்கேற்றவாறுதான். இவற்றை சொல்லும் போது முதலில் அதனுடைய விஜாட்சரத்தை சொல்லி பின் அதன் பெயர் முடிவில் சுவாகா என கூறுதல் வேண்டும். ஓம் பிரம் திரிசிகாயை பகுரூபாயை சுவாகா, தெற்கு நடு வடக்கு என மூன்று ஆகுகள். ஓம் ஸ்தும் ஹிரண்யாயை சுவாகா, வடகிழக்கில் ஓர் ஆகுதி. ஓம் பிரம் கனகாயை சுவாகா, கிழக்கில் ஓர் ஆகுதி. ஓம் ஸ்ரும் ரத்தாயை சுவாகா, தென்கிழக்கில் ஓர் ஆகுதி. ஓம் பும் கிருஷ்ணாயை சுவாகா, தென்மேற்கில் ஓர் ஆகுதி. ஓம் பிரம் சுப்ரபாயை சுவாகா, மேற்கில் ஓர் ஆகுதி. ஓம் த்ரும் மருஜிஹ்வாயை சுவாகா, வடமேற்கில் ஓர் ஆகுதி என்று நெய்யினால் ஆகுதி செய்து குண்டத்தின் மத்திய பகுதியில் ஓம் பிரம் வஹ்னயே சுவாகா என்று சொல்லி மூன்று ஆகுதிகள் செய்ய வேண்டும். இந்த ஆகுதிகள் நெய்யினாலோ அரசங்குச்சியான சமைத்தினாலோ செய்யலாம். இவ்வாறு ஆகுதி செய்தும் குண்டத்தை நீரால் மும்முறை சுற்றவும். இப்படி செய்வதால் அந்த அக்னி சிவபிரானுடையதாக ஆகிறது. பின் அந்த அக்னியில் நல்லதொரு சிங்காதனத்தை கற்பனையாக இட்டு அதில் அர்த்தநாரீஸ்வரரான சிவபிரான் விற்றிருப்பதாக தியானித்து ஆவாகனம் செய்து பூஜையை செய்யவும். பாத்தியம் அர்க்கியம் முதலிய உச்சாரங்களை செய்து தூபதீபங்களை காட்டி மறுபடியும் பிரசேகம் செய்து சமத்து குச்சிகளினால் ஹோமம் செய்யவும். சமைத்து குச்சி பலாசம் அல்லது அத்தி அல்லது ஹோமம் செய்வதற்கான சமைத்துக்களான மாங்குச்சி பலாக்குச்சி போன்றதாக இருக்க வேண்டும். சமைத்து குச்சிகள் பன்னிரண்டு அங்குலமும் நன்கு உலர்ந்தும் மேற்தோல் அதாவது பட்டை நீக்கப்படாமலும் முடியாமலும் ஒரே மாதிரி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். பத்து அங்குல நீளமுள்ளதும் கூட இருக்கலாம். அதன் பருவம் சுண்டு விரல் அளவே இருக்க வேண்டும். ஒரு சான் அளவு உள்ள சமைத்தையும் உபயோகிக்கலாம். இவ்வாறான அளவு உள்ள சமைத்துகள் கிடைக்கவில்லை எனில் எது கிடைத்ததோ அதை கொண்டும் ஹோமம் செய்யலாம். சமைத்தினால் ஹோமம் செய்தவன் நெய்யினால் ஹோமம் செய்ய வேண்டும். நெய் ஆகுதிகள் அருகம்புல் அளவாக இருக்க வேண்டும். நெய் ஆகுதி செய்தவன் அன்னத்தால் ஹோமம் செய்தல் வேண்டும். அன்ன ஆகுதிக்கான அன்னம் பதினாறு உளுந்து அளவு அதாவது ஒரு சுண்டைக்காய் அளவாக இருக்க வேண்டும். நெற்பொறி, வெங்கடுகு, யவம், வெள்ளையல் இவை அனைத்தோடும் நெய் கலந்து ஹோமம் செய்யவும். முடிந்தால் வட்சணங்கள், லேக்கியங்கள், பாயசம் முதலிய பதார்த்தங்களையும் அதில் கலக்கலாம். இவற்றால் பத்து ஐந்து மூன்று ஆகுதிகள் செய்யவும். இல்லையில் ஒரே ஒரு ஆகுதியாவது செய்யவும். சுபத்தினால் நெய்யையும் சுருசத்தினால் சமைத்து முதலியவற்றையும் அன்னத்தை கையினாலும் ஹோமம் செய்ய வேண்டும். கங்கை முதலிய தெய்வீக தீர்த்தங்களையும் ரிஷி தீர்த்தங்களையும் கூட ஆகுதிகளுக்கு பயன்படுத்தலாம். அதாவது இந்த தீர்த்தங்களினால் புரட்சிக்கப்பட்ட உரிய பதார்த்தங்களை ஹோமத்தில் சேர்க்கலாம் என்பது பொருள். நீரினால் ஆகுதி தந்தால் தீ அணைந்து போகும் அல்லவா? முன் குறிப்பிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த ஏதாவது ஒரு பொருளை கொண்டும் சதியோடு ஹோமம் செய்யலாம். பின் மந்திரத்தோடு தாய்ச்சித்த ஹோமமாக மூன்றினை ஆகுதிகள் தரவும். பின் ஹோமத்தின் மீதமுள்ள நெய்யினால் சுருக்கென்கிற ஹோமக்கண்டியை கரண்டியை நிரப்பி அதன் நுனிப்புறம் புஷ்பம் வைத்து அதை தர்பை கூற்றத்தோடு சுருவத்தை தலைகளாக கவித்து மூடிய வண்ணம் வைத்து ஓம் நம சிவாய ஓஷட்டி என்று கூறிய வண்ணம் ஒரு யவம் என்கிற தானிய வளவாக நெய் ஹோமத்தில் விடுமாறு தாரையாக ஹோமம் செய்யவும். இதுவே பூர்ணாகுதியாகும். பூர்ணாவுதி செய்தவன் அக்னியை நீரால் மூன்று முறை சுற்றவும் பின் தீயில் ஆவாகனம் செய்த இறைவனை அங்கிருந்து தண்ணீரப்பிடம் செல்லலாம் என வேண்டி விசர்ஜனம் செய்து அக்னியையும் விசர்ஜனம் செய்யும். அதாவது நமது தொப்புளில் அந்த அக்னி வந்து அமர்ந்து விட்டதாக பாவித்துக் கொள்ளவும். இவ்வாறில்லாவிட்டாலும் சிவாகமங்களில் கூறப்பட்டபடி வாகீஸ்வரி என்கிற தேவதையின் கர்ப்பத்திலிருந்து வெளித்தோன்றிய அக்னியை முறைப்படி சடங்குகள் செய்து அதையும் பூஜிக்கலாம். பின் சமைத்துக் கொண்டு அன்பாதானம் என்ற சடங்கை செய்து குண்டத்தின் நாற்புறமும் தற்பையினால் பருதி அதாவது எல்லைக்கோடு இட்டு வடக்கு புறமுள்ள பருதியின் அருகில் ஹோமபாத்திரங்களை சாதனம் செய்வதற்காக இரண்டு இடங்களில் தர்ப்பைகளை தனித்தனியாக பரப்பி அங்கு இரண்டு இரண்டு பாத்திரங்களை வைக்கவும். அதில் ஒன்றான புரோக்ஷணி பாத்திரத்தை எடுத்து அதில் சிறிது நீரை விட்டு அபிமந்திரித்து அந்த நீரால் மீதியுள்ள ஹோமப் பொருட்களை புரோட்சித்து அதை தெற்கு பகுதியில் உள்ள பருதியின் பக்கத்தில் வைக்கவும். பின்பு பிரணே பிரணீதா பாத்திரத்தை எடுத்து அதில் நீரை விட்டு அபிமந்திரித்து அதை வடகிழக்கு மூலையில் வைக்கவும். நெய்யை ஆட்சிபாத்திரத்தில் விட்டு கூற்றத்தால் அதை சம்ஸ்காரம் செய்துவிட்டு ஹோமக்கண்டிகளான சுப் சுவம் இரண்டையும் தீயில் காட்டி நீர்த்தளித்து தர்பையினால் துடைத்து சுத்தி செய்யவும். அதன் பின் பிதாவான செவிர்மானால் மாதாவான வாகீஸ்வரியிடம் கர்ப்பதானம் வம்சவனம் சிவந்தோன்னயனம் முதலிய சடங்குகளை செய்வித்து அந்த சடங்குகளுக்காக கர்ப்பாதான கர்ப்பகல்பயாமி நமகஸ்வாகா என்று கூறி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹோமம் என தனித்தனியாக ஹோமம் செய்யவும். பின் வாகீஸ்வரியின் கர்ப்பத்திலிருந்து அக்னி தோன்றியதாக பாவிக்கவும். அவருக்கு மூன்று கால்கள், ஏழு கைகள், நான்கு கொம்புகள், இரண்டு தலைகள், தேன் போன்று மஞ்சளான மூன்று திருக்கண்கள், சடைமுடியில் சந்திரகலை, சிவந்த திருமேனி, சிவப்பு ஆடை, சந்தனம், சிவப்பு மாலை திருவாபரணங்கள், மார்பில் பூணூல், அறையில் மூன்று மேகலைகள், வலக்கரங்களில் சக்தி ஆயுதம், சுக்கு சிவம், இடது கரங்களில் தோமரம், பனை ஓலை, விசிறி, நெய்பாத்திரம். இவ்வாறு அக்னியை தியானம் செய்து ஜாதகர்மா என்கிற சடங்கை அவருக்காக செய்யவும். தொப்புள் கொடியை வெட்டி சூதகம் என்கிற தீட்டு போவதற்காக சுத்தி செய்யவும். நெய் ஆகுதி வந்து அந்த அக்னிக்கு சிவசம்பந்தமாக ருச்சி என பெயர் சூட்டவும். இதன் பின் சூடாகர்மம் உபநயனம் முதற்கொண்டு ஆத்தோரியாமம் என்கிற சடங்கு வரை செய்யவும். இந்த சடங்குகளின் பெயர்கள் அதாவது ஆசிரியரின் குறிப்பாக சொல்லுகிறார், எந்தெந்த சடங்குகள் செய்ய வேண்டும் என்று உபநயனம், ரதபந்தனம், சமாவர்த்தனம், விவாகம், உபாகர்மா, உச்சர்ஜனம், ஏழு பாக இயக்கங்கள் அதாவது ஹூதம், பிரபூதம், ஆகூதம், சூலகவம், பலிகரணம், பத்தியவரோகணம், அஷ்டகாஹோமம் முதலிய ஏழு பாக இயக்கங்கள், ஏழு ஹவிர் இயக்கங்கள் அதாவது அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ணமாசம், சாதுர்மாசியம், ஆக்ரேயனேஷ்டி, நிரூட வசுவந்தம், சௌத்ராமணி என்கிற ஏழு ஹவிர் இயக்கங்கள், ஏழு சோம இயக்கங்கள் அதாவது அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், உத்யம், ஷோடசி, வாஜவேயம், அதிராத்திரம், ஆத்தோரியாமம் முதலிய ஏழு சோம இயக்கங்கள். ஆக உபநயனம் முதற்கொண்டு ஆத்தோரியாமம் என்கிற சடங்கு வரை இந்த சடங்குகளை செய்யலாம். இவ்வளவும் செய்தபின் ஸ்ரெஷ்ட கிருதம் என்கிற அஜ்ஜே ஹோமத்தை செய்து நெய் தாரையாக வசோத்தாரா ஹோமம் செய்ய வேண்டும். பின்பு ரம் என்கிற அக்னிபீஜம் சொல்லி அக்னிக்கு பரிசேஷம் செய்யவும். பின்பு பிரம்மா விஷ்ணு சிவன் ஈசானன் அஷ்டதிக் பாலகர்கள் அவர்களுடைய அஸ்திரங்கள் ஆகிய அனைத்தையும் ஹோமகுண்டத்தை சுற்றி தூபதி வைவேத்திய வலி முதலியவைகளை தந்து பூஜித்து ஹோமம் செய்கிற யஜமானன் பூர்ணாவுதிக்கான அனைத்து திரவியங்களையும் தயார் செய்து வைத்துக் கொண்டு ஹோமத்தில் சிவபிரானுக்கு திரும்பவும் சுருக்கமாக பூஜை செய்து முடிவில் பூர்ணாவுதி செய்யவும். இவ்வாறு விரிவாக செய்ய இயலாத சாதகன் தனது பிரம்மச்சாரி இன்வாழ்வான் என்கிற ஆசிரமத்திற்கு ஏற்ப உள்ள அக்னி காரியத்தை செய்து அதை சிவார்ப்பணம் செய்யவும். இதை நன்கு அறிந்தவன்தான் வேள்வியை செய்ய வேண்டும். இதற்கென தனியான விதிமுறை ஒன்றுமில்லை. சிவாக்னியின் திருநீற்றை பத்திரப்படுத்தி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அக்னிஹோத்திரம் செய்த விபூதியையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். விவாக அக்னியான உபாசன அக்னியையும் அதன் பஸ்மாவையும் கூட சேர்த்து வைத்தால் நல்லது. காராம்பசு சாணமிடும் போது அது நிலத்தில் விழுவதற்கு முன் எடுத்து வைத்தால் மிகவும் உத்தமம். நீர்த்ததாகவோ மிகவும் கெட்டியாகவோ கெட்ட நாற்றமுடையதாகவோ உலர்ந்ததாகவோ இல்லாமல் இருந்தால் நல்லது. சாணம் நிலத்தில் வீழ்ந்து விட்டால் மேற்புறமும் கீழ்ப்புறமும் உள்ளதை விடுத்த நடுவில் உள்ள சாணத்தை எடுத்துக் கொள்ளலாம். அந்த சாணத்தை உருண்டையாக உருட்டி சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தி அந்த உலர்ந்த உண்டைகளை ஒன்றாக குவித்து அதில் சிவாக்னியை இட்டு தீமூட்டி விரஜாகோமமும் திருவைந்தரத்து ஹோமம் செய்து அந்த உருண்டைகள் நன்கு வெந்தவுடன் மேலுள்ள கருமையான பகுதியை நீக்க உள்ளே வெண்மையான பகுதியான திருநீற்றை திருடலாம். இதை விபூதி சம்படத்தில் சேகரித்துக் கொள்ளவும். விபூதி சம்படம் தாமிரத்தாலோ மரத்தாலோ மண்ணாலோ கல்லாலோ வேறு ஏதாவது ஒன்றினாலோ கூட ஆகியிருக்கலாம். பார்க்க அழகாக இருந்தால் நலம். பொன்னே போல் போற்ற வேண்டிய விபூதியை நல்ல தூயதான இடத்தில் தான் வைக்க வேண்டும். சுத்தமற்ற கைகளினால் திருநீரை தரக்கூடாது. தூய்மையான இடத்தில் போடவும் கூடாது. தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதிகளில் படக்கூடாது. அதை அசட்டை செய்யவோ தாண்டவோ கூடாது. உரிய நேரத்தில் அதை எடுத்த மந்திரம் ஓதி நெற்றி தோல் முதலிய இடங்களை எட்டுக்கொள்ளலாம். தகுதியற்றவனுக்கு தரக்கூடாது. சிவபிரானை உத்வாசம் செய்வதற்கு, அதாவது தன்னிடத்திற்கு எழுந்தருளமாறு வேண்டுவதற்கு முன் விபூதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் விசர்ஜனத்திற்கு பின் அது சண்டிகேஸ்வரரின் உரிமையாகி விடுகிறது. இவ்வாறு அக்னிகாரன் காரியங்கள் அனைத்தும் முடிந்தவன் ஆகமவிதிப்படியோ தன் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடியோ எட்டு திக்பாலகர்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பலிதானம் செய்யவும், பின் தூய இடத்தில் சாணத்தால் வெளியில் சுத்தம் செய்து அங்குவோர் ஆசனமிட்டு அதில் ஆகம புத்தகத்தை வைத்து முறைப்படி பூஜிக்கவும், புத்தகத்திற்கு எதிரில் குருவிற்காக ஆசனமிட்டு அவரையும் பூஜிக்கவும், பின் பெரியோர்களுக்கெல்லாம் உரிய முறைப்படி பூஜனை செய்து அன்னதானம் செய்யவும், பின்பு சிவபிரானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட அன்னத்தை தானம் சத்தையோடு உண்டு ஆசிரமம் செய்து சிவத்தியானத்துடன் திருவைந்தடத்தை ஓதவும். சண்டிகேஸ்வரருக்கு சமர்ப்பித்த அன்னத்தை தவறியும் உட்கொள்ளக்கூடாது. சிவனுக்கு அர்ப்பணித்ததில் சண்டிகேஸ்வரருக்கான பங்கை தனியாக ஒதுக்கி வைத்து மீதியைத்தான் நாம் ஏற்கலாம். அவருக்கான பாகத்தை நாம் ஏற்கக்கூடாது. இங்கு நான் சிவபிரான் தத்துவமசி என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சாதகன் உண்டு ஆச்சமனம் செய்து பின் மிகுந்த நேரத்தில் சிவாகமங்களை படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். இரவு வந்ததும் முதல் யாமம், அதாவது முதல் 3 மணி நேரம் கழிந்ததும் இறைவன் இறைவிக்காக நல்ல ஒரு பள்ளி அறை அமைத்து அதில் நல்ல ஒரு படுக்கையையும் அமைத்து அவரையில் வட்டணங்கள் பால் சந்தனம் பூமாலை முதலில் வைத்து மனதினாலோ அல்லது பிரத்யட்சமாகவோ இறைவனையும் இறைவியையும் அச்சயனத்தில் படுத்துள்ளதாக பாவித்து அவர்களது திருவடிகளின் கீழ் படுத்துக் கொள்ளலாம். உபாசகன் இல்வாழ்வானாக இருப்பின் தன் மலையாளையும் அங்கேயே படுத்துக் கொள்ள செய்யலாம். இல்லறத்தானாக இல்லையெனில் தனித்து படுக்க வேண்டும். விடிவோரை வந்ததும் சிவத்தியானத்துடன் எழுந்திருந்து இறைவன் இறைவி சிவகணங்கள் ஆகிய அனைவரையும் மனதால் தொழுது பின் காலைக்கடன்களை முடிக்கவும், பின் சங்கு முதலிய மங்கள வாத்தியங்களை முழக்கி இறைவனையும் இறைவியையும் எழுப்பவும், பின்பு அப்பொழுது மலர்ந்த நறுமணப்பூக்களால் அவர்களை அர்ச்சனை செய்து பூஜித்து அதன்பின் முன்கூறிய அனைத்து கர்மங்களையும் தொடங்கலாம். சிவாய.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: திரு தெல்லேனம் திருத்தில்லையில் அருளியது சிவனோடு அடைவு. தெல்லேனம் எனப்படுவது அம்மானைப் போன்று பண்டைய தமிழ் மகளிர் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டாகும். இதிலே சிவபெருமானுடைய மேலான தன்மைகளை எடுத்து கூறி அவனை அடைவதற்காக பாடப்பட்டதே இப்பகுதியாகும். சிவனோடு அடைவு என்னும் உட்கருவினைக் கொண்டு மாணிக்க வாசகப் பெருமான் பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டது.

கருவெந்து விழ கடைக்கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா பாடித்தல்லே நம் கொட்டாமோ. அரையாடு நாகம் அசைத்த பிரானவன் இன்மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

உலகினுக்கு நன்மை செய்ய பிள்ளை பெற்றார், உயிர்கள் நல்ல கதியடைய கூத்து கண்டான், பல வயிர்கள் விளைவு பெற பாடுபட்ட பண்பு மிக்க பேருளவன் வியாக்கிரவாதன். நலமிக்க பதஞ்சலியும் இருவர் கூடி நாட்டிற்கு செய்த நன்மை அளவும் உண்டோ, பல மிகவும் பெற

0: மஞ்சுமக்க இசைந்திட்டான் மதுரை தன்னில் என்னதான் இருந்தாலும் மஞ்சுமக்க எப்படித்தான் இசைந்தானோ மாமியூரில் கண்ணல் மொழி கயற்கண்ணி கணவனாரை கரையடைக்க எப்படித்தான் விடை தந்தாளோ கண்ணல் மொழி கயற்கண்ணி கணவனாரை கரையடைக்க எப்படித்தான் விடை தந்தாளோ இன்னபடி செய்வதற்கு வாதவூரன் எம்பியன தமிழ் பாடல் இசைத்ததம்மா இசைத்ததம்மா
1: திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே. பதஞ்சலி வியாக்கிரபாதாள் திருவடி வாழ்க.
1: அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசி அப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலபுராணத்திலே மாணிக்க வாசக தோத்தர முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத ஒரு பெருங்கருணையினாலே நம்மையும் ஒரு பொருளாக்க வேண்டியும்னி தனக்கு பக்கத்திலே இருந்த ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் முதலான அடியவர்களை எல்லாம் இங்கே நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக அவனை புகழ்ந்து பாடலை பாடச் செய்து அந்த பாடலின் மூலமாக நமக்கு பத்தியை உண்டு பண்ணி அந்த பத்தியின் மூலமாக நமக்கு முத்தியை கொடுப்போம். அப்படி எல்லாம் செய்தது அவனுடைய எல்லை இல்லாத கருணை, நம்ம மேல வச்ச பிரியத்தினால. கடவுளுக்கு நம்ம மேல பிரியம், நமக்கு கடவுள் மேல பிரியம் கொஞ்சம் கொஞ்சமா வருது, வராம இருக்கிறவா நிறைய. கடவுளுக்கு நம்ம மேல பிரியம், கடவுளிடத்திலே பிரியம் உள்ளவர்கள் குறைவு. தாய்க்கு பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் பிரிய இருக்கும், எல்லா பிள்ளைகளிடத்திலயும் பிரிய இருக்கும். எல்லா பிள்ளைகளும் தாயத்துல பிரிய இருக்கும், தாய்க்கு எல்லா பிள்ளைகளிடத்திலயும் பிரிய இருக்கும். தாய் ஒரு அஞ்சு புள்ள நாலு புள்ள பத்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லா பிள்ளைகளிடத்திலயும் அவனுக்கு பிரிய இருக்கும். ஆனா எல்லா பிள்ளைகளும் தாயினிடத்துல பிரியமா இருக்காங்க. ஒன்னு பிரியமா இருக்கும், ஒன்னு பிரியம் இல்லாம இருக்கும், ஒன்னு பிரியமும் பிரியம் இல்லாம இருக்கும், ஒன்னு பிரிஞ்சுக்கும். இப்படி அதனால தாய போல இருக்கிற பரமேஸ்வரனுக்கு நம்ம மேல பிரியம், நமக்கு அவன் மேல பிரியம் வர்றது சாமானியமா இல்ல. அதுக்குத்தான் இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் சொல்லி இப்படி சாமி இவ்வளவு பெருமையுடையவரு, அதனாலே அவரிடத்துல அனுபவிச்சு இன்னும் நம்ம ஒசந்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த நூல்கள்லாம். பிரியம் உண்டாவதற்காக, பிரியம்னா அன்புன்னு சொல்றது, பிரியம் என்றாலும் அன்பு என்றாலும் பக்தி என்றாலும் ஒன்று. பிரியம், அன்பு, பக்தி, விருப்பம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஒரு பொருளிலே ஒருவனுக்கு பிரியம் வந்துருச்சுன்னா அந்த பொருளை எப்படியாவது அடைந்து விடுவான், அப்பொழுது முடியவில்லை ஆனால் பின்னால் அடைந்து விடுவான், இந்த ஜென்மத்தில ஆகலாம் அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பொருளை அடைந்து விடுவான். ஒரு பொருளிலே பிரியம் வந்துருச்சுன்னா பல்வா சாப்பிடணும் பிரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், எப்படியாவது வாங்கி சாப்பிட்டுருவோம். அது போல ஒரு பொருளிலே பிரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பொருளை கட்டாயம் ஜீவன்கள் அடைந்து விடும், அது இப்பொழுது முடியாவிட்டாலும் பிறகு அடைந்து. அதனால அந்த பிரியத்திலே சுவாமி மேல பிரிய வைக்கிறதா இந்த ஜென்மத்துல மிக பெருசு. சுவாமி மேல பிரிய வைக்கிறதா ரொம்ப உசந்தம். மற்றைய பொருளிலே பிரிய வைக்கிறதுக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. மற்றைய பொருள் இருக்குது பாரு, பணம், வீடு, சாப்பாடு, வஸ்திரங்கள், ஆபரணங்கள், மனைவி மக்கள், இதில் பிரிய வைக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. சொல்லித்தரணுமா, தானா பிரியம் வந்துடும். சுவாமி இடத்திலே பிரியம்தான் வந்து உபதேசத்தின் மூலமாக உண்டு, நூல்கள் மூலமாக, பெரியவர்களுடைய கேள்வியின் மூலமாக அப்படி சாமி இடத்துல பிரிய வைக்கிறது. பிரியம்னா அன்பு. அப்படி அன்பு வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நூல்கள் கேள்வி. இந்த நூல்கள் கேள்வி இல்லையானால் சாமி இடத்துல அன்பு வராது. அப்படி அன்பு வருவதற்காகத்தான் இந்த ஆலயங்கள், அருளாளர்கள், பாடல்கள் இவைகளெல்லாம் நமக்கு சாமி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொடுத்து என் மேல அன்பு வைங்கன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. வணங்க தலை வைத்து, வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தன் ஜீரடியார் கூட்டம் வைத்து, எம்பெருமான் அணங்கூடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் போலி உய்யாமோன்னு சொல்றாரு அல்லவா மாணிக்க வாசகர். இது மாதிரி இத்தனை வகையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வச்சு அதற்கு மேல தன்னிடத்துல பத்தி உண்டாகும்படியாக புத்தியை கொடுக்கறோம். வெளியில சாமி ஆடுறாருன்னா பார்க்கலாம்னு மனசு வரும் அல்லவா, அந்த பாக்குறது அந்த சாமியை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் அல்லவா, அதற்கு மேல அவனை வணங்க தலை வேணும் அல்லவா, அவனை வாழ்த்த வாய் வேணும் அல்லவா, எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாரா. அதான் வணங்க தலை வைத்து, வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து, எம்பெருமான அணங்குடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் ஓலி உய்யாமோ என்பது திருவாசகம். அதனால சுவாமி இடத்துல அன்பு அவசியமா இருக்கணும். சுவாமி இடத்துல அன்பு பிரியம் அவசியமா இருக்கும். என்னன்னா இந்த தேகத்தை கொடுத்தது சுவாமி பிரதானம். மனுஷ ஜென்மத்தை ஆடு மாடா பறக்க வைக்காம மனுஷனா பறக்க வச்சிருக்காங்கல்ல, அதுக்காக இடத்துல பிரிய வைக்கணும். அப்படி அந்த பிரியத்தை வச்சு கும்பிட்டோம்னா இதுக்கு மேல தெய்வமாக ஆக்குவான். அப்புறம் வீட்டுங்கு வந்து வினைப்பிரிவு சாராமல் இருக்க முடியாகவும் செய்வான். இந்த மாதிரி பிறக்கலாமா பறக்காம இருக்கலாமா, பிறக்கிறது நல்லதா பறக்காம இருக்கிறது நல்லதா, பிறக்காம இருக்கிறதானே நல்லது. பிறந்தான்னா துன்பங்கள் இருக்கும். மனுஷ பிறவின்னா எப்படியும் துன்பங்கள் இருக்கும். வியாதியினால துன்பம், மனைவி மக்களால துன்பம், பொருளால துன்பம், உறவினால துன்பம், கடனால துன்பம், இன்னும் எத்தனை எத்தனையோ துன்பங்கள் ஒன்று ரெண்டு.

வயிறு நிறையும், கேட்டா செவியினால கேட்டா மனம் நிறைவுண்டா. அதனால இப்போ ஒரு மணி நேரம் இந்த புராணத்தை கேட்கறீங்கன்னா நீங்க கைலாயத்திலிருந்து தவம் பண்ற போல, அது சிவ சன்னிதானத்திலே சிவ புராணத்தை அன்போடு கேட்கறீங்கன்னா இதை விட உயர்ந்த தவமே கிடையாது. குகையிலிருந்து மலையிலிருந்து பட்டினியா கடந்து தூங்காம உண்ணாம இருந்து உறங்காம இருந்து தவம் பண்றதை விட இது பெருசுமா. உண்ணாம உறங்காம பட்டினியா இருந்து இரவும் பகலுமா சிவநாமத்தை ஜெபித்து தவம் பண்றதை விட பெருசு இந்த ஒரு மணி நேரம் இந்த புராணத்தை ஊர்முகப்பட்ட சிந்தனையோட பிரியமா கேட்கறீங்கன்னா அது சிவ ரகசியம்னு ஒரு நூல் சொல்லுது. சிவ ரகசியம்னு ஒரு நூல் திடமான பக்தியோடு ஒரு நாளைக்கு சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான். ஒரு நாள் திடமான பக்தியோடு சிவபெருமான் பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான், அது பெருசல்லன்னுச்சு. சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவாங்கிறது சிவபெருமானுடைய பெருமைக்கு பொருத்தமல்ல. கேட்டவனுடைய வம்சத்தாரனெல்லாம் சிவலோகத்துக்கு போவான். சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவாங்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே. சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான், அது பெருசு இல்லவே. சிவபெருமானுக்கு கேட்டவனுடைய சொந்தக்காரெல்லாம் சிவலோகத்துக்கு போவாரா அப்படின்னு சொல்லு. நம்ம அப்பன் பாட்டேன் முன்ன போனவங்க அம்மா ஐ தாத்தா எல்லாம் சிவலோகத்துக்கு போவாங்களா? இப்ப அவங்களெல்லாம் சிவலோகத்துக்கு போச்சொல்லாம்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா? உங்க அம்மா அப்பா அம்மா பாட்டன் தாத்தன் இந்த மாதிரி முன்னோர்கள் எல்லாம் சிவலோகத்துக்கு போலாது தேவலாமா, இல்ல அவங்க செஞ்ச பாவத்துக்காக நரகத்துல கிடக்கலாமா கஷ்டப்படலாமா எப்படி நினைக்கிறீங்க? சிவலோகத்துக்கு போச்சொல்லணும் இல்ல போச்சொல்லணும் இல்ல. நம்ம எங்க அவங்கள கண்டுபிடிச்சு போச்சொல்ல முடியும்? நம்மளால அவங்க இருக்கிறதுக்கு போய் கண்டுபிடிச்சு போச்சொல்ல முடியுமா? சிவபெருமான் சொன்னோம்னா போச்சொல்லிடுவாரு. அதுக்குத்தான் இந்த கதையை கேட்கணும். உரமாதாம் பக்தியோடு ஒரு நாள் உமை பரம அதனை கேட்போர் பகவந்தன் புறமது எய்துதல் புதுமையதோ அவர் மரபலான் சிவரோகத்தின் வைகுமாள் என்பது அந்த சிவரகசியம். அதனாலே கேட்ட அன்பர் உடைய முன்னோர்கள் மூவர் சுற்றம் முரணூறு நரகடை ஆளாமியருள் அரசை போற்றின்னு சொல்றார் அல்லவா மாணிக்க வாசகர். அதனாலே கேட்டவர்களுக்கு மாத்திரம் சிவலோகம் இல்லை, அவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் சிவலோகம். அதை ஞானசம்பந்தர் நாளாய போகாமேன் அஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சி அரண்நாமம் கேடாய் நம் கிளை கிடைக்கும் கெடுபடா திறமருளி கோடாய நீக்குமவன் கோழிலி எம்பெருமானே என்பது திருஞான சமுதர் தேவார். அதனாலே கேட்கின்றவர்களுக்கு சிவலோகம் கிடைக்கும். அது மாத்திரமில்ல, அவருடைய சொந்தக்காரர்கள் முன்னோர்களுக்கு எல்லாம் சிவலோகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த புராண கேள்வி. கேள்வி என்பது சிவபெருமானை பற்றிய கேள்வியை கேட்கிற கேள்வி என்பது சாதாரணமானதில்லை. எல்லா தவத்தையும் விட உயர்ந்த தவம், எல்லா தவங்களையும் விட. அதான் முன்ன சொன்னேன், உண்ணாம உறங்காம மலை குகையில இருந்து பட்டினியா கிடந்து செய்கின்ற தவத்தை விட உயர்ந்தது இந்த சாமியினுடைய பெருமையை கேட்கறது. அதனாலதான் எப்போதும் கேளும் கண்ணாரு திருநாவுக்கரசர், எப்போதும் கேளும் கண்ணாரு. செவிகாள் என்மின்களும் சிவனெம்மரை செம்பவள எரிபோல் மேனிப்பராந்தரை எப்போதும் செவிகாள் என்மின்களோ என்று திருநாவுக்கரசர் திருமங்க மாலையிலே பாடினார். அந்த முறையிலே இந்த புராணங்களிலே முதலிலே சிவபெருமான் விநாயகர் உத்தரத்திலிருந்து அதற்கு மேலே சுவாமி அம்பாள் மறுபடி விநாயகர் சுப்பிரமணியர் வைரவர் இடவதேவர் முதலானவர்கள்லாம் தோத்திரம் பண்ணி அதற்கு மேலே நால்வராகிய திருஞான சம்பந்தர் முதலான சமயாச்சாரிகள் தோத்திரம் இதில் சொல்லப்படுகிறது. எல்லா புராணங்கள்லேயும் அவங்கள முதல்ல கும்பிட்டு பாடி இந்த மாதிரி தோத்திரம் சொல்ல போறேன் அதுக்கு நீங்கள் துளசியுங்கள் என்று சொல்லி புராண ஆசிரியர்கள் பாடுகிற வழக்கம். அந்த முறையிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமு சுவாமிகள் ஆகிய மூவருடைய தோத்திரங்களும் முன்னே சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல போறது மாணிக்க வாசகர் தோத்திரம். மாணிக்க வாசகரை பத்தி தெரியாதவர்களே இருக்க முடியாது. அதிகபட்சம் பக்த கூட்டத்தில் மாணிக்க வாசகரை பத்தி தெரியாம இருக்க மாட்டோம். மற்ற சமயவாதிகள் கூட மாணிக்க வாசகரை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சுந்தரரை தெரியாது, ஞான சம்பந்தரை தெரியாது, மாணிக்க வாசகரை புறச்சமயவாதிகள் அயல் நாட்டுக்காரன் கூட மாணிக்க வாசகரை தெரிஞ்சு பத்திவிடும். திருவாசகத்தை வேற மதத்துக்காரன் கூட படிக்கிறான் திருவாசகத்தை. அதனாலே மாணிக்க வாசகர் உலகம் அறிந்தவர். ஆகையால நமக்கு அவர் செய்திருக்கிற உபகாரம் அளவில்லாத உபகாரம். மாணிக்கவாசர் செய்திருக்கிற உபகாரம் அளவில்லாத உபகாரம். என்ன உபகாரம் தெரியுமா? மந்திரி வேலையை ராசிநாமா பண்ணிவிட்டு சாமியார் ஆகி, மந்திரி வேலையை ராசிநாமா பண்ணிவிட்டு சாமியார் ஆகி பாட்டு பாடி அந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்காரு. மந்திரி வேலையை வேண்டாம் ராசினா பண்ணிட்டு சாமியார் ஆனாரு. சாமியார் என்ன பண்ணாரு? சிவபெருமான் கொடுத்த உபதேசத்தை பாட்டா பாடி கொடுத்தாரு.

0: சிவபெருமான் கொடுத்த உபதேசம், மாணிக்க வாசகத்தை உபதேசம் பண்ணி வச்சார். மற்றவங்களை எல்லாம் மற்ற வகையில ஆழ்ந்து கொண்டார். ஒருத்தருக்கு சாமியாரா வந்தாரு, ஒருத்தருக்கு பைரவரா வந்தாரு, ஒருத்தருக்கு பிரம்மச்சாரியா வந்தாரு, ஒருத்தருக்கு ஓலையை கொடுத்து ஆண்டாரு, இன்னொருத்தருக்கு சூழ நோயை கொடுத்து ஆண்டாரு, இன்னொருத்தருக்கு பாலை கொடுத்து ஆண்டாரு. இப்படி ஓட்டையை எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு அவரை வழக்கு கிழித்து வம்பு கிழித்து ஆண்டு கொண்டாரு. இப்படி எல்லாம் பல பேரு ஆண்டு கொண்டிருக்கிறாரு. மாற்று வேடம் போட்டு சுந்தரருக்கே முதல்ல தெரியலே இல்ல இன்னாருன்னு கல்யாணத்தை வந்து தடுத்த அந்த கிழவன் சிவபெருமான் என்று சுந்தரரால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் அந்த வழக்கு போட்டு ஓலையை கிழிச்சு வழக்கு போட்டு அதன் பிறகு பஞ்சாயத்துக்கு போய் அப்புறம் கண்டுபிடிச்சு அப்புறம் சிவபெருமான் தான் என்று உறுதி பண்ணினார். யாரு? சுந்தரர். மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டிலே அவதாரம் பண்ணினவர். திருவாதபூர் அதிகபட்சம் எல்லாரும் போய் எப்பயோ போகாதவங்க போகும். மதுரைக்கு பக்கத்துல ஒரு 14 கிலோமீட்டர்ல இருக்குது திருவாதபூர். திருவாதபூர் வாதபுரீஸ்வரர், அங்கதான் மாணிக்க வாசகர் அவதாரம் பண்ணவர். எங்க இருந்தார் மாணிக்க வாசகர்? கைலாயத்துல இருந்தவர் திருவாதபூருக்கு வந்தார். நமக்கால் கைலாயத்துல சிவபெருமான பக்கத்துல இருந்தவர், சிவபெருமான போய் செயலாளர், அவர் தான் நந்தி தேவர். திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக வந்தார். திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக வந்த அவதாரம். திருநந்தி தேவர் யாரிடத்தில் உபதேசம் பெற்றவர்? சிவபெருமானத்தில் உபதேசம் பெற்றவர். அதனாலே அவருடைய அம்சமாக அவர் வந்து பிறந்திருக்கிற காரணத்தினாலே அவருக்கு உபதேசம் வேற வேறு செய்து வச்சா சரிப்படாது, நாமே போய் செய்து வைப்போம்னு அவரே வந்தார். சாதாரண வேற மன குறுக்களை வச்சு செஞ்சோம்னு சொன்னா அவனுக்கு பொருத்தமா தெரியாது, அதனால நாமே குரு வேஷம் போட்டுக்கிட்டு போய் உபதேசம் பண்ணி வைப்போம்னு சொல்லி திருப்பெருந்துறையில வந்து உபதேசம் பண்ணி வச்சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையாக ஆண்டு கொண்டாரா? ஒவ்வொரு வகையாக ஆண்டு கொண்டாரு. முதல்ல அவங்க திகச்சு போனாங்க, யாருன்னு தெரியாம திகச்சு போனாங்க. அப்புறம்தான் முடிவில் வந்து தெளிய வச்சாரு. மாணிக்க வாசகர் அப்படி இல்லை, முதல்லயே தெளிய வச்சார், திகைக்காம தெளிய வச்சார். அவர் என்ன எண்ணி இருந்தாரு? எப்பொழுது குரு வருவான், எப்பொழுது நமக்கு ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. நினைச்சபடியே வந்துட்டார். நினைத்தபடியே ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து திருப்பெருந்துறையில எழுந்தருளி இருந்தார். குருந்த மரத்தடியில எழுந்தருளி இருந்தார். மாணிக்க வாசகர் எதுக்கு போனாரு? குதிரவாக போனார். அரிமர்த்தன பாண்டியனுக்கு முதலமைச்சராக இருந்து 16 வயசுல 64 கலையும் கற்று விட்டார். 16 வயசுல 64 கலைகளையும் கற்று அந்த கல்வியினுடைய அவருடைய சிறப்பை எல்லாம் தெரிஞ்சு பாண்டியன் வரவழைத்து அவருக்கு முதலமைச்சர் பதவி தந்தான். பாண்டிய நாட்டிலே முதலமைச்சர் பதவி. அப்படி பாண்டிய நாட்டு முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்யும் காலத்திலே பாண்டியன் குதிரை வாங்க கிழக்கு கடற்கரைக்கு சென்று வர சொன்னார். அவர் பரிவாரங்களோடு சென்றார், பல்லக்கரை சென்றார். அவரை ஆண்டு கொள்வதற்காக சிவபெருமான் எழுந்தருளி இருந்தார். எங்கே? ஆவுடையார் கோயில் சொல்றாங்கல்லவா திருப்பெருந்துறை, அங்கே குருந்த மரத்தடியில் எழுந்தருளி சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகூடி மதியுதித்த எண்ணப்பிரகாசம் குருநாதன் எழுந்தருளி இருந்தது. இப்ப தட்சிணாமூர்த்தியை பாக்குறீங்கல்ல, அதே வடிவத்துலதான் மாணிக்க வாசகர் வந்து நீங்க நினைச்சீங்கன்னா ஆச்சரியமா தெரியும். யாருக்கு அது மாதிரி செய்யலாமா? யாருக்கு அது மாதிரி உபதேசம் பண்ணல? மற்றவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு வேடத்துல வந்து மறைமுகமா வந்து ஆண்டு கொண்டாரு. மாணிக்க வாசகருக்கு ஜனகாதி முனிவர் பரமதேவனுடைய புத்திரனாய் ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி கல்லால மரத்துக்கடியில் இருந்து உபதேசம் பண்ணினாரோ அதே திருமேனியை கொண்டு உபதேசம் பண்ணினார். மனித வடிவத்தில் இருந்த மாணிக்க வாசகருக்கு இந்த பரமதேவனுடைய புத்திரனாய் ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலம் சிவஞான போதம். இந்த கையில சிவஞான போதம், சிவஞான போதம் என்கிற ஞானங்கள். இந்த கையில சின்முத்திரன் சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலமணி சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம் நல்ல குருந்தடி நீழல் மாதவர்கள் சூடம் சிவஞான தேசிகனாய் குரு குரு குருனா அம்மா அப்பா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அதனாலே அப்படி சிவஞான தேசிகனாய் தென் திசையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று எண்ணி யார் எண்ணிக்கிட்டு இருந்தா? சிவபெருமான் எண்ணிக்கொண்டிருந்தாரு. சிவபெருமான் எண்ணிக்கொண்டிருந்தாரு. எல்லாரும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சிவபெருமான் மாணிக்க வாசகர் எண்ணிக்கொண்டிருந்தார். இது எப்படி இருக்குது? எல்லாரும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சிவபெருமான் மாணிக்கவாசன் வருவான், வாதபுரன் வருவான், குதிரை வாங்க வருவான் எண்ணிக் கொண்டிருந்தான். சிவஞான தேசிகனாய் தென் திசையை நோக்கி திருவாத ஊரன்தான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். பாட்டும் பொருளும் தெரிஞ்சதுன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. சிவஞானம் என்பது எவ்வளவு பெருசு, அதுக்கு மேல பெருசே இல்லை. சிவஞானம் என்பது எவ்வளவு பெருசு, அதுக்கு மேல பெருசே இல்லை அப்படி சொல்லுவோம். சிவஞானம்னா அது பெற்று விட்டா வேற ஒன்றும் பெற வேண்டியது இல்லை அப்படிப்பட்டது. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது சிவஞானத்தை தான் காட்ட முடியுமா. அப்படிப்பட்ட அந்த சிவஞானத்தை மாணிக்கவாசல் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். வாங்குறவன் தான் போய் காத்துக்கிட்டு இருப்பான் கொடுக்கறவன். இப்ப பணம் 10,000 வேணும்னு சொன்னோம்னு வச்சு கொடுத்துட்டேன், நாளை காலையில 10 மணிக்கு வந்துறியா அப்படின்னு அவர் சொன்னாருன்னா இவன் வாங்குறவன் என்ன பண்ண, 9:30 மணிக்கே போயிடுவான் காத்துக்கிட்டு. வாங்குறவன் காத்துக்கிட்டு இருப்பான், அவன் மெல்ல கூட வரலாம் உண்டா இல்லையா. இங்க அப்படி இல்லை, இது சாதாரண பொருளும் அல்ல. ஆனா அதுக்கு மேல பொருளே இல்லை. எதுக்கு மேல, சிவஞானத்துக்கு மேல உயர்ந்த பொருள் இல்லை. சிவஞானத்துக்கு மேல உயர்ந்த பொருள் இல்லை, சாதாரண. அந்த சிவஞானத்தை கொடுப்பதற்கு காத்திருந்து கொடுத்தார் யாருக்கு, மாணிக்கவாசன். சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தார். திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம், அதிக சிவயோகம் இருந்ததுனால ஜெயபெருமான் காத்திருந்து கொடுத்தார். அப்படி சென்றாரு குருந்தவரத்தடியில சுவாமி எழுந்தொழிந்தார். பல்லக்கில போனார் மாணிக்கவாசன். அப்படி போன போது அங்கே வேத ஆகம முதலான ஒலிகள் எல்லாம் வந்தது, சத்தம் வந்தது. இந்த மாதிரி வேத ஆகம ஒலிகள் வருகிறதே அது என்னன்னு பாருன்னு தன்னுடைய ஏவலர்களை விட்டாரு. அந்த ஏவலர்கள் போய் பார்த்தார்கள். பார்த்தபோது இவர் ஆச்சாரிய மூர்த்தமா பூரணச்சந்திரனை போல, கோடி சந்திரன் உதித்தார் போல, கோடி பூரணச்சந்திரன், கோடி பூரணச்சந்திரன் உதித்தார் போல எழுந்தருள் இருந்தார். தெற்கு முகமாக அவரை சுத்தியே நட்சத்திர கூட்டங்களை போல சிவகணங்கள் இருந்தது. அதை வந்து சொன்னார்கள் மாணிக்கவாசனத்துல சொன்னார்கள். பல்லக்கு விட்டு இறங்கினாரு, போனாரு சாமி கிட்ட போனாரு, கீழே விழுந்தாரு. கொண்டு போன படத்தை எல்லாம் சாமி திருவடியில வச்சுட்டார். குதிரை வாங்க போன படத்தை அப்படியே சாமி திருவடியில காணிக்க வச்சுட்டார். அழுதார், வேற ஒண்ணும் சொல்லு, அழுதார். யார் அழுதா, அவரை இவருக்கு பிடிச்சுக்கிச்சு, இவரை அவருக்கு பிடிச்சுக்கிச்சு. எப்படி, திருவாத ஊரரை சிவபெருமானுக்கு பிடிச்சுக்கிச்சு, சிவபெருமானுக்கு திருவாத ஊரரை பிடிச்சுக்கிச்சு. அதனால அப்படி அழுத உடனே அவருக்கு என்ன பண்ணாரு, எல்லா தீட்சையும் பண்ணி வச்சாரு. அது தீட்சை என்ன, இந்த பகுதியில் தீட்சை எங்க தெரியுமா, ஓரளவு தெரியும், சரியா தெரியாது. எல்லா தீட்சையும் பண்ணி வச்சார். அப்படி எல்லா தீட்சையும் பண்ணி வச்ச உடனே அவர் என்ன ஆனாரு, அந்த குதிரை வாங்க வந்த முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டார். ஆடை ஆபரணம் எல்லாம் போச்சு, கையால ஒரு வஸ்திரம், கையால இடுப்புல ஒரு துண்டு, முதலமைச்சர் இடுப்புல ஒரு துண்டு, விரித்த குஞ்சி, திருநீர், உருத்தராச்சம், திருநீர், உருத்தராச்சம், கையால கும்பிட்ட கையு, அழுத கண்ணு, தொழுத கை, இப்படி ஆயிட்டார். முதலமைச்சர், பாண்டி நாட்டு முதலமைச்சர், மந்திரி சாமியார் ஆவானா, இந்த காலத்துல இருக்கிற மந்திரியும் சாமியார் ஆவானா. அப்பா, சாமியாரை கண்டாலே மந்திரிக்கு பிடிக்காது, சாமியாரை கண்டா மந்திரிக்கு பிடிக்காது. மந்திரி என்ன நினைப்பாங்க, இன்னும் மந்திரி ஆகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மந்திரி என்னாரு, போன உடனே சாமியை கண்டாரு சாமியார் ஆகிட்டார். சாமியை கண்டாரு சாமியார் ஆகிட்டார். சாமியார் ஆக்கி விட்டார். ஆர் ஆக்கிட்டார், சிவபெருமான். சிந்தனை தனக்காக்கி, நாயினே தன் கண்ணினன் திருப்பாத போதுக்காக்கி, வந்தனை அம்மலக்கு ஆக்கி, வாக்கும் மணிவார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலங்களான வந்தனையாட் கொண்டுள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை, தந்தனை செந்தாமரைக்காடு அறையமெனி தனிச்சுடரை இரண்டு மெலி தனிய நேர்க்கே, செந்தழல் புரைதிரி மேனியும் காட்டி, திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய், ஆரம்பதே பள்ளி எழுந்தருளாய் என்று திருமேனியை காட்டி உபதேசத்தை பண்ணி வச்சு அவரை சிவமாக ஆக்கி பரமஞானியாக ஆக்கிவிட்டார். அப்படி பரமஞானியாக ஆக்கின உடனே எல்லாம் மறந்து வச்சு. ஊர் என்ன மறந்து வச்சு, ஊர் மறந்து வச்சு, பேர் மறந்து வச்சு, சொந்தக்காரங்க மறந்து வச்சு, தன்னுடைய மந்திரி பதவி என்கிற அந்த வேலை மறந்து வச்சு, வந்த வேலையும் மறந்து வச்சு, குதிரை வாங்க வந்தாரல்ல அது மறந்து வச்சு. மறக்கும்படியா பண்ணிட்டேன், தன்னை நினைக்கும்படியா பண்ணின, மற்றதெல்லாம் மறக்க முடியா பண்ணேன். தன்னை நினைக்கும்படியா பண்ணினான், மற்றவையெல்லாம் மறக்க முடியா பண்ணேன். பரமஞானிகள் கடவுளை நினைப்பார்கள், உலகத்தை மறப்பார்கள். ஞானம் இல்லாதவர் உலகத்தையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, கடவுளை நினைக்க மாட்டேன். ஞானம் உள்ள பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வுன்னு கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஞ்ஞானிகள் கடவுளை நினைக்கவே மாட்டேன். அஞ்ஞானிகள் கடவுள் நினைக்கிறோம், நம்ம கடவுளையும் நினைக்கிறோம், உலகத்தையும் நினைக்கிறோம், காசு பணத்தையும் நினைக்கிறோம், வீடு வாசல் நம்ம பேரன் பேத்தி சொந்தக்காரர் எல்லாத்தையும் நினைக்கிறோமா, அதோட சாமியை நினைக்கிறோம். அதனால இப்பொழுது முதலமைச்சராக இருந்த திருவாதவருடிகள் பரமஞானி ஆயிட்டார். முதல்லயே ஞானபாத உபதேசம், ஞானபாதம் வாதவோரனை மதித்தொரு குருக்களென ஞானபாத வெளியிட்டு நரியிற் குழுவை வாசியாவின நடத்து வகை உற்றரச நண்பு காணம் ஆடையாடை தர பற்றிமன் அகைத்துவே ஆதி மீது நடம் முட்டு மண் நடுத்து மகள் மாது வாணிதரு புட்டு நுகர் பித்தனரும் கந்த வேலை என்பது மதுரை திருப்பூர். அதனால முதல்லயே சாமியார் ஆக்கி எல்லாவற்றையும் மறக்க முடிய பண்ணிட்டார்.
1: நம் அவனுடைய நாமங்கட்டாள் முன்னம் அவனுடைய நாமங்கட்டா
0: நாமம்னா புரியுதா, பஞ்சாட்சரத்தை முதலீடு முத்தி பஞ்சாட்சம்
1: முன்னம்.

0: அன்னையோ அத்தனையோ அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆதாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே என்பது அப்புள் சுவாமி எழுதி தாண்டவன். அதனால சிவநாமத்தை கேட்டவுடனே அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்படி மறந்து போன பிற்பாடு அந்த கூட வந்த காவலர்கள் பரிசனங்கள் அவரோட வந்த மற்ற படைகள் எல்லாமே நம்ம முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாரு, நம்ம முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த கூட வந்தவனுக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியல, பக்கத்துல வர முடியல, பேச முடியல, இப்படி ஆயிட்டாரேன்னு ஒரு வகையில விஷமம். என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு எல்லாரும் போய் அவர்கிட்ட பேச பயந்துகிட்டு அதன் பிறகு நேரம் மதுரைக்கு போனா அங்க போய் இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் குதிரை வாங்க போன முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாருன்னு நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான். ராஜா கிட்ட ஹரிவர்த்தன பாண்டியத்துல போய் குதிரை வாங்கினவரு சாமியார் உட்கார்ந்து இருந்தாரு, சாமியாரு திருவடியில பணத்தை எல்லாம் வச்சுட்டாரு, இவரு சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா பாண்டியனுக்கு என்னமா இருக்க சந்தோஷமா இருக்குமா? பணமில்லாத கோபத்தோடந்தான் வருத்தத்தோடந்தான் உடனே தன்னுடைய ஆட்கள் மூலமாக ஓலை எழுதி அனுப்பிச்சான். முதலமைச்சர் காண்பதாக குதிரை வாங்க சென்றவராகி நீங்கள் இதுவரையிலும் வரவில்லை, ஆகையினாலே உடனே குதிரை வரவும் அப்படின்னு ஓலை அனுப்பிச்சான். ஓலையை கொண்டு போய் மாணிக்க வாசகிட்ட கொடுத்தான். அப்படி கொடுத்த உடனே அவரு பார்த்து இந்த ஓலையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாரு. யார்கிட்ட? சாமியாராக்கனாரு பாரு, அந்த சாமியார்ட்ட கொண்டு கொடுத்தாரு. இந்த ஓலை வந்துச்சு சாமி அப்படி. அதை பார்த்த உடனே சாமி என்ன பண்ணாரு தெரியுமா? நீ கவலைப்படாது, யாரு ஆத்மநாத சாமி உள்ளாரு, ஆத்மநாத சாமி திருப்பரந்துரக சாமிக்கு பேர் என்ன? ஆத்மநாத சாமி உள்ளாரு, கவலைப்படாதரா மாணிக்க வாசகா, ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் போய் சொல்லு அப்படின்னா.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு மந்திரி சருக்கம், தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வேகமாக நடந்து செல்கின்ற பரி கொண்டிட அந்த குதிரைகளை கொல்ல நற்பயணத்தை முயன்றனர். பெரிய ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நன்று பெரிதாகும், நீண்ட ஒரு பயணம். மதுரையிலிருந்து அந்த சோழநாட்டு கடற்கரை என்று இவர் சொல்கின்றாரே, அந்த இடத்திற்கு நீண்ட தொலைவு இருக்கின்றது. ஆகவே நீண்ட பயணத்திற்கு தயார் செய்கின்றார் நம்முடைய குருநாதர். அப்ப அடுத்த பாட்டில் சொல்றார், பாண்டியன் போய் குதிரை வாங்கிட்டு சொன்னானே, அதை ஏன் இவற்ற சொன்னா தெரியுமா? குதிரை வாங்க போன இவர் குருநாதனை பெறப்போகின்றார். இவருடைய இவருக்கு பதிகின்ற சக்தி தான் அந்த பாண்டியனை இந்த வேலையை இவற்ற கொடுக்க முடியாது பண்ணது. எந்த ஒரு சக்தி என்றால் திருவருள். திருவருள் என்ன பண்ணிச்சு, இன்னொருத்திட்ட அந்த வேலையை கொடுத்துருந்தான் ஒழுங்கா குதிரையை மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான், பிரச்சனையே இருக்காது. நாமெல்லாம் இவ்வளவு பெரிய புராணத்தை படிக்க வேணாம், ஒழுங்கா போய் குதிரையை வாங்கிட்டு வந்திருப்பான். இன்னொரு மந்திரிட்ட கொடுத்துருந்தா, நம்ம குருநாதன் கொடுத்ததுனால குதிரை ஒண்ணுமே வரல. அப்படி பொறுப்பா இவர் செய்வார் நம்பி அவன் கொடுத்துட்டானே, அப்ப அவனா செய்யல, திருவுருளே செஞ்சது. இப்ப திருவுருள் செய்ததுனால அந்த திருவுருளை போன்று இருக்கின்றான் பாண்டியன். அதனால்தான் பின்னால் பாண்டியன் தன்னை சிறைப்பிடுத்தி கையிலும் காலிலும் விலங்கிட்டு அந்த நீரில்லாத வைகையிலே சுடுகின்ற மணலிலே கவிழ வைத்து முதுகிலே பாறைகளை ஏற்றி சாட்டையினால் அடித்து, ஐயரே கொடுத்த காசெல்லாம் திருப்பி பைசா சுத்தமா வரலன்னா இப்படிதான் டெய்லி அடி வாங்கணும் அப்படின்னு தண்டலார்களை கொண்டு அடித்தார்கள். எந்த மதுரையிலே மிகுந்த மதிப்போடு அவர் குதிரை மீது ஏறி சென்றாரோ, பல்லக்கிலே சென்றாரோ, அதே மதுரையில அவமானப்பட்டார். ரெண்டே சமமா பாவித்தார், அதுக்காக வருத்தப்படல என்று பார்க்கின்றோம். அப்ப அவ்வாறு அவன் பாண்டியன் அவரை நன்றாக ஒருத்தான். ஒருத்த பிறகும் பாண்டியன் மீது சிறிதாவது வருத்தம் கொண்டாரா? எங்கேயாவது திருவாசகத்திலேயோ திருக்கோவையாரிலோ ஒரு இடத்திலேயாவது இந்த பாண்டியன் கொடுங்கோல் மன்னன், மோசக்காரன், சரியான அறிவில்லாதவன், ஒன்னு கிடக்க ஒன்னு புரிஞ்சுக்கிறவன், அவனுக்கு நான் உண்மையா இருந்தேன் ஆனா என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிருக்காரா? 658 பாட்டு திருவாசகம், 400 பாட்டு திருக்கோவையார். இதுல சில இடங்கள்ல பாண்டியர் வரார், வருகின்ற இடங்கள் எல்லாம் பாண்டியனை உயர்வாக கூறுவாரே தவிர ஒரு இடத்துல கூட அத்தனை அடி வாங்கிட்டு அவனை பத்தி திட்டல. என்ன காரணம்னா, சிவஞானத்தை பெற்ற நம்முடைய குருநாதருக்கு பாண்டிய மன்னனிடம் செய்த தொண்டின் காரணமாகத்தான் இறைவர்களை பெற்றோம் என்ற உறுதிப்பாடு தெளிவு இருந்தது. இவன்ட்ட வேலை பார்த்ததுனால்தான் சாமி கிடைச்சிருக்கிறாரு, பிறவி இல்லாத பெருவாழ்வு கிடைத்தது. ஆகவே இந்த பாண்டிய மன்னனே நமக்கு திருவுருளாக இருந்திருக்கிறான் என்று குருநாதர் உணர்ந்திருக்கிறார். அதைத்தான் இங்க நம்முடைய கடவுள் மாமுனிவர் சொல்றார். என்ன சொல்றாருனா, போய் குதிரை வாங்கிட்டு வானு இவற்ற அந்த பொண்ணை கொடுத்த காரணத்தினாலேயே அவன் சொன்னது போய் குதிரை வாங்கிட்டு வான் தான். ஆனா அதனுடைய உண்மை பொருள் எப்படி விளைந்ததுன்னா, குதிரை வாங்க இருக்கிற பொண்ணை எடுத்துட்டு போய் குரு தட்சிணையா கொடுத்து மேலான ஞானத்தை வாங்கிட்டு வா என்று சொல்வது போல் அமைந்து விட்டது. ஒருவன் தனக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசானுக்கு சிறிதாவது தட்சிணை தராமல் அந்த கல்வியினை கற்க கூடாது. அப்ப ஞானத்திலே மிக உயர்ந்த ஞானம் பிறவினை அறுக்கின்ற ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு குருநாதனுக்கு நம்ம உடம்பையே செருப்பா தச்சு போடலாம், உயிரையே அவருக்கு தியாகம் பண்ணலாம். அவருக்கு கொடுக்கிற தட்சிணைக்கு ஒரு லிமிட் இருக்கா? சிவஞானத்தையே வழங்குகின்ற குருநாதனுக்கு கொடுக்கிற தட்சிணை இத்தனை 1000 கொடுக்கலாம், இத்தனை பவுன் கொடுக்கலாம், ஒரு லிமிட் இருக்கா? கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும், மீதி வச்சுக்காம. என்பதனால அந்த 49 கோடி பொண்ணே அவர் கையில கொடுத்துட்டார். அப்ப அந்த 49 பொண்ணு யாருடைய பொண்ணு? பாண்டியனுடைய பொண்ணு. இப்ப தன் கையில இருந்த அத்துணை பொண்ணையும் குருநாதன் கொடுத்ததுனால நம்முடைய குருநாதர் மேலான ஞானத்தை பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொன் பாண்டியன் அறவழியிலே ஈட்டிய பொன் என்பதனால, அது பாண்டியனுடைய பொன் என்பதனால பாண்டியனும் திருவடி பற்றினை பெற்றான். இதான் தன் கையில இருக்கிற காசை பாக்கி வச்சுக்காம கரவின்றி இந்த குருநாதருக்கு கொஞ்சம் கொடுப்போம், மீதியை வச்சுக்கிட்டு குதிரை வாங்கலாம், அல்லது மீதியை வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம், திட்டம் போடலாம் இல்லையா? அப்படி போடாம சில குழந்தைகளுக்கு கைய காமி என்ன இருக்குன்னு காமிச்சா கையை விரிச்சு காமிச்சிடும், அதுல 4 சாக்லேட் இருந்தா 4 சாக்லேட்டும் கீழே விழுந்துடும். புத்திசாலியா இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், டிராயர்ல இந்த பக்கம் ஒரு சாக்லேட்டு கிட்காட்டு, இந்த பக்கம் ஒரு 5 ஸ்டார் வச்சுக்கிட்டு, அதுல 50 பைசா ஒரு எக்லேசம் மட்டும் கையில வச்சுட்டு காட்டும். ஆனா குருநாதர் என்ன பண்றாரு, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு. அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, முழுவதும் கொடுத்தார். இவர் தன்னிடம் இருப்பதை முழுவதும் கொடுத்த காரணத்தினாலே பெருமானை முழுவதும் பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொருள் பாண்டியன் பொருள் என்பதனால பாண்டியன் நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருணனை போற்றி. உடம்பிலிருந்து பிரிந்த ஒரு உயிர் நரகத்திற்கு போகணும், அல்லது சொர்க்கத்திற்கு போகணும், அல்லது மீண்டும் பூமிக்கு வரணும், இந்த 3 இடத்துக்கும் போகாமல் அரிமர்த்தன பாண்டியனுடைய உயிர் பெருமானுடைய திருவடியிலே ஒடுங்கிற்று. நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை. இது குருநாதர் வாழ்கின்ற ஜீவித காலத்திலேயே, அவர் உடம்பிலே உயிரோடு வாழ்கின்ற காலத்திலே அரிவர்தன பாண்டியன் பெருமானுடைய திருவடியை பெற்றான். அதை ரெக்கார்ட் பண்ற அவன் என்ன அடிச்சான்னு சொல்லல என்று பார்க்கணும். அவன் சாமியை அடிச்சான், சாமியா ஒரு அடி அடிச்சதையே சாமி அடிச்சான்னு சொல்றாரு. அப்படி அடிச்ச பொழுதும் பெருமான் அவனை, தன்னை அடிப்பதற்கு ஆள் இல்லை, இவன் கிட்டதான் நம்ம அடி வாங்கணும் என்று சொல்லி பெருமான் அவனை அடிக்கின்ற ஊழியத்தை பெற்றுக் கொண்டார். தொண்டு சாமி போய் பிரம்மாவை போய் பார்த்து என்ன அடினா பிரம்மா நடுங்கிடுவாரு, விஷ்ணுவை போய் என்ன ஒரு கிள்ளு கிள்ளுனா விஷ்ணு நடுங்கி ஓடிடுவாரு. பிரம்ம விஷ்ணுக்களும் செய்வதற்கு அஞ்சுகின்ற காரியத்தை அரிமர்த்தம் பண்ணி தான் செய்தான். சாமிக்கு வேண்டி இருந்தது, நம்மளை தான் அடிச்சா தேவலாமே யோசிச்சார், இதை செய்யறதுக்கு யாருமே இல்லையே யோசிச்சார். அப்ப அவர் விரும்பி செய்த காரணத்துல மோட்சத்தை கொடுத்துட்டார். தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் என்று பார்க்கின்றோம். அப்ப பாண்டியன் வந்து அருளுக்கு ஒரு முகவா வாயிலாக இருக்கின்றான், முகமனாக இருக்கின்றான். மெய்த்தவர் உற்ற பெருந்துறை வித்தகரை குறுகும்படி, மெய்த்தவர் உற்ற பெருந்துறை வித்தகர், வித்தகம் என்றால் ஞானம், வித்தகன் என்றால் குருநாதன், ஞானமே வடிவாகியவன் ஒளிசை மாறுடமாக இருக்கின்றவன் குருநாதன். பெருந்துறை குருநாதர், அந்த பெருந்துறை எப்படிப்பட்டது, மெய்த்தவர் உற்ற பெருந்துறை. இந்த பூமியிலே உண்மையான தவம் செய்யாதவனால திருப்பெருந்துறையில காலை வைக்க முடியாது. திருப்பெருந்துறையில இறங்கி தரிசனம் பண்ணணும்னா அதற்கு தவம் வேண்டும், தொடர்ந்து தரிசனம் பண்ணணும்னா தவம் வேண்டும், பெருந்தவம் வேண்டும், அங்கே இருந்து தரிசனம் பண்ணணும்னா மேலான தவம் வேண்டும். திருவாவூரே ஆதினத்திலேயே ஒரு சன்னிதானம், திருப்பெருந்துறைக்கு வந்துட்டு அங்கேயே இருந்து குருநாதரையும் ஆத்மநாதரையும் வழிபட்டு கொண்டு இருந்தாராம். அவருக்கு அந்த ஊரை விட்டு வெளில வரத்துக்கே மனசு வரல. அப்ப எல்லா லெட்ஜர்ஸையும் கணக்கு புத்தகங்களையும் இங்க கொண்டு காட்ட வேண்டியிருக்கு. திருவாவூர்லேருந்து ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் வண்டி வச்சுக்கிட்டு வந்து ஆபீசஸ் எல்லாம் வந்து இவருடைய உத்தரவு வாங்கிட்டு கழுத்து வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. அப்ப சொன்னாங்களா, நீங்க ரொம்ப நாள் இங்க இருந்துட்டீங்க, நாங்க ஒவ்வொருத்தரையும் செலவு பண்ணிக்கிட்டு இங்க வந்து உங்கள்கிட்ட கழுத்து வாங்க வேண்டியிருக்கு, நீங்க திரும்பவும் திருவாவூர்த்துக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரு, நான் இனிமே எப்பவுமே திருவாவூர்த்துக்கு வரமாட்டேன், இன்னொரு சன்னிதானம் உங்களுக்கு கிடைப்பாருன்ட்டு உடனே அப்பாயின்மெண்ட். அப்படிப்பட்ட ஊர் திருப்பெருந்துறை, அதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு உயிர் சிந்தித்திருக்கிறது, திருப்பெருந்துறைக்கு வந்த பிறகு எங்கேயும் போக கூடாது, அது பெருந்துறை, அதான் மெய்த்தவர் உற்ற பெருந்துறை, உண்மையான தவம் கொண்டவர்களே வந்து சேர்கின்ற திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறை வித்தகரை குறுகும்படி, அங்கிருக்கின்ற ஆன்மநாத சுவாமியை சென்று சேரும்படி, அவரை நெருங்கும்படி, இத்தகு நற்பொருள் கொண்டு நீர் இப்படி இருச்சலும் என்றனின், இந்த நல்ல பணத்தை கொண்டு நீங்கள் இவ்வாறு பயணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டுகின்ற காரணத்தினாலே பாண்டியன் தானே சொன்னா இந்த காசை எடுத்துட்டு போங்க, இப்படி போங்க, இந்த பல்லாக்கில் போங்க, வேண்டிய தொண்டர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பணத்தோடு போகும்போது செக்யூரிட்டி வேணும், படை வேணும். ஒரு பேங்க்ல இருந்து கேஷ் மூவ் ஆகுதுன்னா ஆயுதம் தாங்கிய காவலர்கள் ரெண்டு பேராவது வராங்க கூட. 49 கோடி பொண்ணு டிரான்ஸ்பர் ஆகுது மதுரையிலேருந்து திருப்பெருந்துறைக்கு. இப்ப சைன்யத்தோட தான் போறாரு, இப்படி போங்க, இந்த வழியில போங்க, இந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்படி குருநாதனிடத்திலே ஆற்றுப்படுத்துகின்ற காரணத்தினாலே குதிரை வாங்கிட்டுவான்னு சொன்னா கூட, அப்படி இவர் சொன்னாலும் இவர் எங்கு சென்றார், திருப்பெருந்துறையிலே சென்று குருநாதன் திருவடியிலே சென்று சேர்ந்தார், மெஞ்ஞானத்தை பெற்றார். அப்படி ஆற்றுப்படுத்திய காரணத்தினாலே பாண்டியன் பாண்டியனாக இல்லை, திருவுருளாக இருந்தான். திருவுருள் தான் பாண்டியன் உருக்கொண்டது. அத்தகு புக்தி ஒழிந்து உயிர் அற்புத முக்தி பெறும்படி உயிர்த்துள்ள சக்தியுடன் பொறு ஒத்தனன், ஒத்தனன் உத்தம பஞ்சவன், உத்தம பஞ்சவன் சொன்னார். பஞ்சவன் என்றால் பாண்டியன், உத்தம பஞ்சவன் என்று சொன்னால் பாண்டியரிலேயே மிகச்சிறந்த பாண்டியன். அந்த அரிமர்தன பாண்டியனுக்கு முன்னாடியும் பாண்டியர்கள் உண்டு, அரிமர்தன பாண்டியனுக்கு பின்னும் பாண்டிய வம்சம் இருக்கு. ஆனால் இந்த பாண்டியனை உத்தம பஞ்சவன் சொல்ற என்ன காரணம்னா, இவன் நம்முடைய குருநாதருடைய தொண்டினை பெற்றிருக்கிறான். உலகத்திலாம் யார் குருநாதரோ அவர், அந்த குருநாதர் இவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே இருக்க இந்த மனிதரிலேயே மாணிக்கம் யாரு, கடவுள் தான் மனிதர்களை படைக்கின்றான். கடவுள் அருளை நம்பிதான் மனித வாழ்க்கை நிகழ்கின்றது. சாமியுடைய அருள் இல்லாம நம்ம வாழ்க்கை நடக்குமா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, விரும்பிய சாப்பாடு கிடைக்காது. விரும்பிய சாப்பாடு கிடைக்கணும், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும், எல்லாத்துக்குமே கடவுள் அருள் வேண்டியிருக்கு. அப்ப கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர் தான் கடவுளுக்கு தொண்டு செய்யணும். அப்பர் பிரம்மன் அதான் சொன்னார், நான் சொல்லி சாமி கேட்கணுமா, சாமி சொல்லி நான் கேட்கணுமா, சாமி சொல்லிதான் நான் கேட்கணும், நான் சொல்லி சாமி கேட்கிற மாதிரி 10 பாட்டு பாடி 11வது பாட்டில் நெருக்கி பெருமானை வற்புறுத்தி விட்டேனே என்று அழுத, அதுக்காக தான் சாமி திருவாய்மூருக்கு வான்னு சொன்னார். அப்படி உலகத்தையெல்லாம் தொண்டு கொள்கின்ற ஒரு கடவுள், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தொண்டு செய்திருக்கு சொன்னா அந்த மனிதன் மனிதருள் மாணிக்கம். நம்ம குருநாதர் சொல்ல சொல்ல திருவாசகம் எழுதியிருக்கிறார், எல்லோரையும் தொண்டு கொள்கின்ற கடவுள், அந்த கடவுளை ஒரு மனிதன் தொண்டு கொண்டான், அவர்தான் திருவாதூர் அடிகள் என்பதனால் அவர் வந்து மனிதருள் மாணிக்கம். அந்த குருநாதர் இந்த பாண்டிய மன்னனுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறார், அவன் உத்தம பஞ்சவன், பாண்டியருளே சிறந்தவன் என்று சொன்னார். அவன் அத்தகு புக்தி ஒழிந்து அத்த குபுக்தி, அதாவது எல்லா வினைகளுக்கும் காரணமாகின்ற குபுக்தி, அந்த குச்சிதமான புக்தி, குறுகிய அறிவு, அந்த அறிவு ஒழிந்து கண்டித்தமான ஞானம், ஏகதேச ஞானம் ஒழிந்து அற்புத முக்தி பெறும்படி. அற்புதம் என்றால் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியப்படாததான் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியாத ஒன்றை தான் அதிசயமாக கருதுகின்றோம். கழியாத களி எனக்கே பெருமான் எதை அளிக்க வேண்டும்னா, இதுவரையிலும் யாரும் அடையாத இன்பத்தை எனக்கு இறைவன் வந்து காட்ட வேண்டும், அல்லது இதுவரையிலும் நான் துய்க்காத இன்பத்தை எனக்கு காட்ட வேண்டும், கழியாத களி எனக்கு அருள வேண்டும் என்று நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்றார். அதுதான் அற்புதம். அந்த அற்புதமான முக்தியை பெறும்படியாக உயித்துள சக்தி, சக்தி என்பது சக்தி நிபாதம், அந்த திருவருள் அதனுடன் பொரு ஒத்தனன் அதற்கு சமமாக இருந்தான். இந்த பாண்டிய மன்னன் நம்முடைய குருநாதரை செலுத்துகின்ற சக்தி நிபாதம் போலவே செயல்பட்டான். குதிரையை வாங்கிட்டுவான்னு சொன்னது காரணத்தினால மன்னன் சொன்னான் என்று கருதக்கூடாது, அருளே அங்கனம் சொன்னது என்ற பொருளிலே வருகின்றது. அடுத்த பாடல், பற்றிலர் பெற்ற சிவன் கழல் பற்றினரை. இந்த உலகத்திலே பெருமானுடைய திருவடியை யார் பற்றியிருக்கின்றார்கள் என்று கேட்டால், இந்த உலக பற்றுக்களை அறுத்தவர்கள் பற்றியிருக்கின்றார்கள். எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சாலும் அவர்கள்லாம் பெருமானை பற்றியிருக்கிறார்கள் சொல்ல முடியாது. மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் உலகியல் இன்பங்களுக்காகவும் துன்பங்களை தவிர்ப்பதற்காகவும் கடவுளை வழிபடுகின்றவர்கள்லாம் பெருமானை பற்றியுள்ளவர்கள் அல்லர். பெருமான் எப்படிப்பட்டவன், பற்றற்றார் சேர் பழம்பதியை. அப்புறம் பெருமான் உலகிலே அகப்புற பற்றுக்களை அறுத்தவர்கள் தான் நடராஜ பெருமானை சென்றடைவார்கள். அப்படிப்பட்ட தலைவன். உலகத்திலே புறப்பற்றினை ஒழித்த புற சமயத்தார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நம்ம குருநாதர் சொல்றாரு, புறப்பற்றினை ஆராய்ச்சினால் ஒழிக்கலாம். உலகம் நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, யாக்கை நிலையில்லாதது, வாழ்வு நிலையில்லாதது. நேற்றைக்கு போல இன்றைக்கு வாழ்வு கிடையாது. நேற்றைக்கு மன்னன், இன்றைக்கு கைதி. உலகெங்கும் அரசியல் அப்படிதான் இருக்கு. நேற்றைக்கு ஒரு மன்னன், இன்றைக்கு கைதி. வெளிநாடுகள் தோறும் அப்படிதான் இருக்கு. ஒன்றலா உயிர் வாழ்க்கைன்னு சுந்தரமணி சுவாமி சொல்றார். ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அரு மாநிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கென பேசும் இதுவும் பொய்யனவே நினைவனமே. நிறைய சம்பாதிச்சு வச்சு பல தலைமுறைக்கு சாப்பிடலாம், இந்த செல்வம் சாசனமா இருக்குன்னு நினைக்காத, எல்லாம் புஸ்வானமா பஞ்சு மிட்டாய் போல கரைஞ்சு போடும். ஒன்றலா உயிர் வாழ்க்கை, சிரமப்படாம வாழணும்னா அதுக்கு கடவுள் அருள் தேவை. இத வந்தி சொல்றா, எனக்கு என்ன வயசாச்சுன்னே தெரியாது. வந்தி, வந்தின்னு ஒரு கிழவி இருந்தா மதுரையில, அவ 100+, 10 வருஷம் முன்னாடி கேட்டபோது 102 வயசு சொன்னா, 10 வருஷம் அப்புறம் கேட்டபோது 103 சொல்ற. 10 வருஷம் ஓடினதே அவளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட கிழவி, அவளுக்கு ஒரு பொறுப்பு வந்தது. இங்க பாரு, நீ இந்த கரையை அடைக்கணும்னு சொன்னா, அவ சொல்ற, இத்தனை நாள் வரையிலும் துன்பம் என்பதே அறியாது பிட்டு வித்துக்கிட்டு இருந்தேனா, இன்னைக்கு எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு, வினை யாரை விட்டது. அப்ப உண்மையான வாழ்க்கை, இறைவனுடைய அருளினாலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கல்வியையோ செல்வத்தையோ ஈவன் ஒழுக்கத்தையோ கூட சேர்த்து வைப்பதிலே இல்ல, இடும்பையின்றி வாழ்வதுதான். இடும்பையின்றி வாழ்வதற்கு இறைவன் அருள் வேண்டும். சிரமப்படாம வாழணும்னா கடவுள் அருள் வேண்டும். ஒரு சிரமம் இல்லாம வாழணும்னா, அப்படி 100 வயசு சிரமப்படாம வாழ்ந்த ஒரு கிழவிக்கே இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. 4 பேர் வரான், வாசலுக்கு வரான், நீ போய் அந்த மண் எடுத்து கொட்டி போனா அவள மண்ணை எப்படி தூக்குவ முடியுமா? அப்ப சொக்கநாதா, டெய்லி இந்த பிட்டை உனக்கு வித்துட்டு, உனக்கு வந்து நேவேத்தியம் பண்ணிட்டு தானே வித்தேனா, எனக்கு யார் துணை இருக்காங்கன்னு கேட்ட உடனே சொக்கரே வந்துட்டேன். அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டு அவர் சொல்றாரு, பாட்டி இந்த பிட்டெல்லாம் நீ மனுஷாளுக்கா விற்கிற, 10 பைசாக்கும் 20 பைசாக்குமா விற்கிற? இந்த பிட்டோட குவாலிட்டி எப்படிப்பட்டது தெரியுமா? இது இது இந்த சொக்கன்தான் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட டேஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி இருக்கு. பிட்டோட சுவை எப்படி இருக்கு? சொக்கன் மட்டுமே நுகரம் வண்ணம் அந்த பிட்டு உயர்ந்த சுவையோடு இருக்கு. மனிதர் உண்ண தகாத பிட்டு இது. அதாவது உயர்ந்த பொருள் எதுவுமே மனிதன் வந்து நுகரத்தகாதது, கடவுள் நுகரத்தக்கதுங்கிற அந்த கொள்கை அன்பர்களுக்கு இருந்தது. அதிபத்தர் பொன்னாலாகிய நவமணி உறுப்பினாலாகிய ஒரு மீனை தொண்டர்கள் பிடித்து கரை சேர்த்ததை கண்டார். கண்டோடு நினைத்தாரா, இந்த மீன் மனிதனால் நுகரத்தகாது, இது பொன்னம்பல வணர்க்கே உரியது. அதனால இந்த மீனிடத்திலே ஏனைய மீனவர்களுக்கு ஆசை வருவதற்கு முன்பாக, ஆசை வந்துட்டதுன்னா நேவேதத்தை ஒருத்தன் பார்த்துட்டான்னு அர்த்தம். ஒருத்தன் இது நல்லா இருக்குமே நினைச்சிட்டாலே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. அதனாலதான் ஜாகிரதை என்ன பண்றாங்க, பெருமானுக்கு அன்றாடம் சமைக்கிற பரிஜாரகன் தான் அதை பார்ப்பான். என்ன, அவன் தாயை போன்றவன். ஒரு தாய் குழந்தைக்கென்று பருப்பு சாதம் கலக்கும் போது தான் உண்ணணுங்கிற எண்ணம் வராது. அதே போல பெருமானுக்கென்று அன்றாடம் சமைக்கின்ற பரிஜாரகனுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர அதை தான் சுவைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆகவே அவன் மட்டுமே பார்க்க முடியாத அந்த நைவேத்தியம் சாமிக்கு போய் சேருது. அப்ப ஏனையோர்கள் அந்த மீனை பார்த்து விட்டால் அவர்களுக்கு ஆசை உண்டாகிவிடும், அப்ப பெருமானுக்கு உரியது அல்லாதாகிவிடும் என்று கருதி அந்த மீனை என்ன பண்ணாரு, யார் கண்ணையும் தெரியாம அதை மட்டும் நல்ல பலங்கொண்ட மட்டும் தோள்களாலே சுற்றி சுழற்றி நடுக்கடலில் வீசினாராம். நீ சிதம்பரத்துக்கு போய் சேரு, நாகப்பட்டினத்திலிருந்து சிதம்பரத்துக்கு போய் சேரு என்று அதிபத்தை அந்த மீனை தூக்கி வீசி எறிந்தார். அதே போல புறப்பற்றினை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த புறப்பற்றினை ஒழிப்பதற்கு சிந்தித்தால் போதும், இறைவன் அருள் வேண்டும். ஆனால் சிந்தித்து புறப்பற்றினை ஒழித்தவர்கள் கூட அகப்பற்றினை ஒழிக்க முடியாது. அப்ப அகப்பற்று என்பது என்ன என்றால், தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுவது அகப்பற்று, தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று கருதுவது புறப்பற்று. புறப்பற்றினை ஒழித்த புறச்சமைகள் கூட அகப்பற்றினை ஒழிக்க வழியில்லாது இருப்பார்கள். அகப்பற்றினை ஒழிப்பதற்கு அவர்கள் திருப்பெருந்தறி குருநாதனுடைய அருளை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை திருவாசன் சொல்லுது. உயிருண்ணிப்பத்துல ஒரு பாட்டு சொல்றார், பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம் மின். பற்றாங்கவை அற்றீர் அவை என்று பன்மையிலே சொல்வதனால அது புறப்பற்று. ஏன்னா புறப்பற்று பல பொருள்கள் மாற்றி விளையும், பல பொருள்கள் மாற்றி விளைவதனால அது பல பற்று என்று உபசரிக்கப்படும். பெண் மீது ஆசை, மண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, மகன் மீது ஆசை, பதவி மீது ஆசை என்று பொருளை பொருள் மீது நிகழ்கின்ற ஆசை புறப்பற்று என்பதனால அது அவை என்று பன்மையாக சொல்லப்படும். ஆனால் அகப்பற்று என்பது ஒன்றுதான், தன் மீது உள்ள பற்று. அது எப்பொழுது நீங்கும், தன்னை விட இனிய ஒரு பொருளை கண்டால் ஒழிய தன் மீது இருக்கின்ற பற்று நீங்காது. உயிருக்கு உயிராக இருக்கின்ற ஒரு பொருள், என்னெஞ்சே உன்னில் இனியான் கண்டாய், மனமே நீ எனக்கு இனியவன் தான், ஆனா உன்னை விட எனக்கு விருப்பமானவன், நீ தப்பு பண்ணினாலும் அவன் தப்பு பண்ண மாட்டான், உனக்கு கூட எனக்கு எது நல்லதுன்னு தெரியாது, அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியும். வேண்டத்தக்கது அறிகின்ற ஒரு பொருள், அவன் வேண்ட முழுதும் தருகின்ற பொருளா இருந்தா கூட அவன் வேண்டுவதை நான் வேண்டினால் உயலாம், நான் வேண்டுவதை அவனிடம் கேட்டு பெற்றால் உய முடியாது. அதனால கவிஞர்கள் எப்படி பாடியிருக்கிறாங்கன்னா, நினைப்பதெல்லாம் நடவாவண்ணம் நீ அருள் புரிவாய் தின்னம். சாமி நான் நினைச்சா அதை நடக்கவே கூடாது அப்படி அனுகிரம் பண்ணிக்க, எனக்கு எங்க போனாலும் தோல்வி ஏற்பட வேண்டும், எனக்கு எங்க போனாலும் அடி வர வேண்டும், கடைசியில எது நிக்குதோ அது நீ விரும்பி கொடுத்தது அதை கொண்டு நான் பழிச்சுக்கணும். நினைப்பதெல்லாம் நடவாவண்ணம் நீ அருள் புரிவாய் தின்னம், ஞானிகளுடைய கொள்கை. ஏன்னா வேண்டத்தக்கது அறிந்த பொருள் அது நம்மினும் நமக்கு இனிய பொருள் என்ற ஞானம், கடவுளை குருமுகமாக கடவுளுக்கு ஒரு அறிமுகம் வேண்டுமே, கடவுளை அறிந்தவன் தானே கடவுளை அறிமுகப்படுத்த முடியும். பற்றி எறிகின்ற ஒரு விளக்குத்தான் ஒரு திரிக்கு சுடரினை தர முடியும், ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. மெய்ஞானத்தை பெற்றவன் தான் மெய்ஞானத்தை தர முடியும். ஆகவே கடவுளை குருநாதன் தான் காட்ட முடியும். அப்ப குருவள் மூலம் திருவுருளை பெற்றவனுக்கு தான் அகப்பற்று நீங்கும். அதனால சொல்றார், பற்றாங்கவை அற்றீர் புறப்பற்றுக்கள் பலவற்றையும் ஒழித்த பெருமக்களே நீங்கள் பாதி கிடறு தாண்டி இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஆபத்து தான் விளையும். பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி, இந்த உலகத்திலே பற்ற வேண்டிய ஒரு பற்று இருக்கின்றது, அது எம்பெருமானுடைய திருவடி என்ற பற்று. பெருமானுடைய திருவடியை பற்றாமல் இந்த வாழ்க்கை பயணம் இனிதே நிறைவுறாது. பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர். சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே, கெட்டு போறவங்களே, பாவி தொழும்பர்கள், வாழ்க்கை வீணடிக்கின்ற பெருமக்களே, பற்றுகின்ற பற்றினை பற்ற வேண்டும். பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி நீங்கள் எத்தனை பற்றினை ஒழித்தாலும் பிரயோஜனம் இல்லை. பரமஹம்சர் ஒருத்தர் வந்து சொன்னானா, பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு. ஒருவன் சொன்னா, நான் பற்றுகளை சிறிது சிறிதாக ஒழித்த கடவுளை அடைய போகின்றேன், பத்து பொண்டாட்டியில ரெண்டு பொண்டாட்டியை விட்டுட்டேன் அப்படின்னா, பத்து பொண்டாட்டியில ரெண்டு பொண்டாட்டியை விட்டுட்டேன். பரமசர் சொல்றாரு, அந்த நிலையில இருப்பவர்களால கடவுளை என்றைக்கு அடைய முடியாது, அந்த ரெண்டு பொண்டாட்டி திடீர்னு நாலு பொண்டாட்டி ஆயிடுவா, அப்புறம் அதிகரிச்சிடும். விட்டா ஒட்டு மொத்தமா விடணும், ஒட்டு மொத்தமா விடுவதற்கு பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும், பிடிக்க வேண்டியதை பிடிக்காதவனால ஒட்டு மொத்தமா உலகத்தை விட முடியாது. ஆகவே பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி இந்த பற்றுகளை பீஸ்மீலா விட்டவனுக்கெல்லாம் தோல்விதான் ஏற்படும். அப்புறம் என்ன ஆவாம், ஒரு அவசரத்துக்கு பழைய குருடி கதவை திரடி என்று பார்க்கின்றோம். அதை சொல்றார், நற்றாம் கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம்மின். வந்து என்ன செய்யணும், போய் நேரா கடவுளை பிடிச்சிடறேன், ஏய் சும்மா இருடா, நேர போய் கடவுளை பிடிச்சிட போறியா நீ, பற்ற வேண்டிய கடவுளை பற்றுகின்ற வழி என்ன தெரியுமா, நேர போய் கடவுளை பிடிக்கிறேன்னு நினைச்சாலே வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும், நினைத்தது நடக்காது. என்ன பண்ணணும், அந்த கடவுளை பிடித்திருக்கிறான் அவன் தான், அவனை முதல்ல பிடி. கடவுளை பிடித்தவனை நீ பிடித்துக் கொண்டால்தான் அந்த கடவுளை பிடிக்க முடியும். தெற்றால் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்று அங்கவன் கழல் பேணினருடும் கூடுமின் கலந்தே. அந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய திருவிடையை பற்றி அறிந்து, கற்று என்றால் பற்றி அறிந்து, அவன் கழல் பேணினர். அந்த திருப்பெருந்தூர் பெருமானுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்றார்களே மெய்யடியார்கள், அவர்களை முதல்ல போய் பிடிச்சுக்க. எம்பெருமானை நேரடியா பிடித்துக் கொள்ள முடியாது, எம்பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை முதலில் பிடித்துக்கொள். அதனால்தான் நம்பி ஆரூரர் தொடர்ந்து தன்னுடைய பாதங்களிலே தன்னை அடித்தொண்டன் என்று சொல்லுவார். தொண்டன் சொல்ல மாட்டார், தொண்டன் என்றால் கடவுளுக்கு தொண்டன், அடித்தொண்டன் என்றால் கடவுளுடைய அடியார்களுக்கு தொண்டன். கடவுளுடைய அடியார்களுக்கு தொண்டன் என்பவன் கடவுளை உறுதியாக பெறுவான். கடவுளுக்கு தொண்டன் என்பவன் சமயத்தில் அவனுக்கு சலிப்பு ஏற்படும். இந்த கடவுளுக்கு நான் இத்தனை நேரம் இத்தனை காலம் ஊழியம் செய்திருக்கிறேன், இந்த கடவுளுக்கு கருணையே இல்லை, கடைசியில எனக்கு சீட்டு கொடுக்காம இன்னொரு சீட்டு கொடுத்துட்டார், இனிமே இந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன். கடவுளை நேரடியாக வழிபடுவர்களுடைய பக்தி அப்படித்தான் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு தொண்டுபிடிக்கின்ற அடையாளர்களை வணங்கி வழிபடுவர்களுடைய பக்தி உறுதிப்பாடாக என்று அதை இங்க சொல்றார். அந்த திருவாசத்தை மனத்தில் வச்சுக்கிட்டு பாடுறார். பற்றிலர் பெற்ற சிவன்கழல் பற்றினரை, இந்த உலகத்திலே பற்றுக்களை மொத்தமாக அறுத்தவர்கள் எந்த பெருமானுடைய திருவடியை பற்றியிருக்கின்றார்களோ அந்த பெருமானுடைய திருவடியை நம்முடைய குருநாதர் பற்றி கொண்டிருக்கிறார். அந்த குருநாதரை கலை வன்தமிழ் உற்ற மலைக்கிரை வந்தனை ஒக்க, நல்ல கலை வளப்பம் கொண்ட வளப்பமான தமிழ், அந்த தமிழினை உற்ற மலைக்கு, அந்த தமிழினை கருதி தெற்கே இருக்கின்ற புதிய மலையிலே வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த புதிய மலைக்கு இறைவன் யாரு? அகத்திய மாமுனிவன். ஒக்க மதித்து அகத்திய முனிவன் என்று இவனை மதிக்கின்றார்கள் சேரனும் சோழனும். இதுல இதெல்லாம் வந்து உயர்வு நிகழ்ச்சியாக கற்பனையா இந்த புராணத்துல வருது. நம்ம குருநாதர் பயணம் மேற்கொள்கின்றார். குருநாதரை பாண்டிய மன்னன் வந்து தன்னை போலவே கருதுகின்றான் என்பதனால பாண்டிய மன்னருக்கு அடங்கி வாழ்கின்ற சேரனும் சோழனும் நம்ம குருநாதருக்கு தங்களுடைய படைகளை எல்லாம் தொண்டு செய்வதற்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு இந்த புரைந்துரையாக இந்த பதிகத்துல சொல்றார். சொல்லும் பொழுது சேர மன்னனும் சோழ மன்னனும் அகத்திய முனிவரை போலவே நம்முடைய குருநாதரை கருதினார்கள். இதெல்லாம் திருவிழர் பண்ண கருத்து. திருவிழர் பண்ணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சோமவார விரதத்தை அகத்திய முனிவர் மூவேந்தர்களும் உபதேசித்தார். ஆகவே மூவேந்தர்களுக்கும் யார் குருநாதர்? அகத்திய மாமுனிவர். இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு மந்திரியாரிக்கின்ற ஒருவரை சேரனும் சோழனும் மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பாண்டியனுக்கு மந்திரி என்ற குறுகிய எண்ணத்திலே மதிக்க மாட்டார்கள். அவருடைய கல்வி கேள்வி ஒழுக்கங்களினாலே அவர் அகத்திய மாமுனிவரை போல கருதத்தக்கவர் என்ற காரணத்தினாலே அவருக்கு பாண்டியனுக்கு மந்திரியா இருந்தாலும் கூட அவர் தகுதி வாய்ந்தவர், அவர் அகத்திய முனிவரை போல மதித்து ஒழுக வேண்டும் என்று சேர மன்னனும் சோழ மன்னனும் தங்கள் படைகளையும் துணை செய்வதற்கு அனுப்பினார்கள் என்று சொல்றார். ஒக்க மதித்து அருள் கொண்டலை, அருள் கொண்டல்னு நம்முடைய குருநாதர் சொல்றார். அருள் மேகம், கருணை மேகம் வந்த நம்முடைய குருநாதருக்கு வில் துவசத்தன், துவசம் துவஜம் என்றால் கொடி, வில்லினை தன் கொடியிலே கொண்டவன், வில் துவசத்தன் நெடும்படை மிக்க புலி கொடியன் படை, பெருமை வாய்ந்த புலியினை தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சோழமனுடைய படையும், வில்லினை தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சேரமனுடைய படையும் துணை செய்ய வந்தன. அதுல மிக்க புலின்னு சொல்றார், பெண்மை பொருந்திய புலின்னு சொல்றார். ஏன்னா சேரன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற வில்லு அவன் போரிடுவதற்கு பயன்படுத்துகின்ற, அவன் வெற்றிக்கு துணை செய்கின்ற ஒரு வில். பாண்டியன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற மீன் அந்த பாண்டிய நாட்டினுடைய நீர்நிலைகளிலே துள்ளி திரிகின்ற மீன், அல்லது அந்த மீனை போன்ற கண்ணினை கொண்ட அந்த அங்கையற்கண் அம்மை, அந்த அம்மையினுடைய கண்ணை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு மீன் வச்சுக்கலாம். ஆனால் சோழன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற புலி அது காட்டிலே திரிகின்ற ஒரு வேட்டை புலி அல்ல, அது தில்லையிலே அம்பலவாணரை பக்தி செய்து உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்த அன்பு நெருக்கே வழிகாட்டியா இருக்கின்ற புலிக்கால் முனிவர் என்ற புலி. சோழ மன்னர்களுக்கு மார்க்கதரிசி குருநாதன் யாருன்னா வியாக்கிரபாத முனிவர். ஆகவே அந்த புலிக்கால் முனிவரையே கருதி தங்கள் குருநாதனையே அந்த கொடியில் எழுதினார்கள் யாரு? அதனால அந்த புலியினை மேன்மை பொருந்திய புலி, மிக்க புலி என்று சொல்ற. மிக்க புலிக்கொடையன் படை மற்றள கொற்றவர் தம்படை வர்க்கமும் முற்கொண்டிருந்தன. சேர சோழ பாண்டியருடைய அந்த மூவேதருடைய படைகளும் ஏனைய தேசத்து அரசருடைய படைகளும் நம்முடைய மந்திரியானவர் அந்த வடகிழக்கு கடற்கரையை நோக்கி பயணிக்கும் பொழுது அவர்கள் துணை செய்வதற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: அங்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொல்காப்பியர் அந்த குறிப்புகள் எல்லாம் இதுக்கு வராது. அப்ப இந்த பாண்டிய மன்னர்கள் இந்த உக்கிரப்பிரவதி பாண்டிய மன்னன் காலத்திலேதான் இந்த திருக்குறள் அரங்கு வருகின்றது. இங்கே 49 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்ப இங்கே இருந்த நூல்களில்தான் அகத்தியர் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இல்லை, தொல்காப்பியம் தான் இன்றைக்கு கிடைக்கிற ஆக பழமையான நூல். இன்றைக்கு நாங்கள் சங்க இலக்கியம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, குறுந்தொகை, நட்டிணை, புறநானூறு, அகநானூறு, ஐந்துநூறு, பத்து பாட்டு, எட்டு தொகை எல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா. இந்த சங்க நூல்கள் எல்லாம் இந்த கடைச்சங்க காலத்து நூல்கள், கடைசி சங்க காலத்து நூல்கள். எங்களுக்கு அதுக்கு முந்தி இருந்த நூல்களிலே கிடைத்தது தொல்காப்பியம் மட்டும், அது இடைச்சங்க காலத்துக்குரியது. முதற்சங்க காலத்து நூல்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்ற நூல்கள் கிடைக்கவில்லை.
4: இப்ப நீங்கள் சொல்லபடி பார்த்தால், முதலாவது மனிதன் ஆதாம் ஏவாள் தோன்றிய காலத்தில் இருந்து அதற்கு பிறகு வந்த
3: இஸ்ரவேலர்களுடைய முதலாவது மனிதர்,
4: நாங்கள் அறிகின்ற அந்த மனிதன் தானே, நாங்கள் அறிகின்ற ஆதாம் ஏவாள் அந்த
3: மனிதன் கேட்டால் அவர்களுக்கு அவன் தான் முதலாவது மனிதன். அவர்களுடைய ஜெனரேஷன், அந்த ஜீனியாலஜி ஆஃப் தி இஸ்ரேல் யூதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய முதல் மனிதன் வந்து ஆதாம் ஏவாள்.
4: சரி, அப்படி என்று பார்த்தால் அவர்களுக்கு முதலும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
3: மதத்தின்படி அதற்கு முன்னாலேயும் மனிதர்கள் இருந்திருக்கின்றார்கள்.
4: அதுக்கு முன்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு
3: முன்னாள் விஞ்ஞானம் அதைத்தானே சொல்லுகின்றது. என்னுடைய இப்ப இருக்கிற மனிதன் வந்து என்ன மனிதன், இது மட்டுமில்லை, பல வகையான மனித இனங்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா. மனிதர்களிலேயே 9,00,000 வகைகள் இருக்கின்றன என்று சொல்லி சொல்லுகின்றார்களே.
4: சரி,
3: சொல்லுவார்கள் இருந்து ஊர்வ 11,00,000 ஊர்வன,
4: ஓகே,
3: 9 மானிடம், 900,000 மானிட வர்க்கங்கள் இருக்கின்றன,
4: ஓகே,
3: 900,000 நீர் வரவை நாட்காலோர் பப்பத்து, நீர் வாழ்வன பறவைகள் நாட்கால் விலங்குகள் வந்து 10,00,000. சீரிய பந்தமாந்தேவர் 14,00,000 வகையான தேவர்கள் இருக்கிறார்கள். அயன் படைத்த அந்தமில் சீர்த்தாவரம் 4,5, தாவர வர்க்கங்கள் வந்து 20,00,000, 4,5 × 20. இது எங்க இருக்குது, திருக்குறள். திருக்குறள் ஒரு குறள் வருது இல்லையா, எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பொரு. எழுபுறப்பண்டா தலைவர் யோசிக்கிறது மனுஷனுக்கு ஈழுதான் பிறப்புண்டு. ஈழு பிறப்பல்ல, மனுஷனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பிறப்பு இருக்கின்றது. அதை அருணகிரிநாதர் சொல்லுவார், இழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இழுகடல் மணல் என்னா கூட அது அதைவிட கூட நான் பிறந்த தரம் என்று சொல்லுவார். அந்த பிறப்புகள்ல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய், கல்லாய் என்றால் பல பேர் கேட்பார்கள் கல்லுக்கு உயிர் இருக்கிறதான் இருக்கிறது. முருகை கற்கள் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இன்றைக்கு வளரும்.
4: விக்கிரங்கள் சேர்ந்த போது ஆண்கள் பெண்கள் பிரிக்கிறார்கள்,
3: ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து அது கற்களை படிக்க பாய்கிறார்கள். அந்த பழம் இருக்கின்றது. அப்படி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் இப்படித்தானே வருகின்றது. அந்த வகைப்பாடு வந்து அங்கே இருக்கின்றது.
4: அப்படி என்று பார்த்தால் இந்த ஆதாம் ஏவாள் வர்றாரு, இந்த ஜூத மக்களுக்குரிய அந்த மனித அந்த ஜீனுக்குரியதே தவிர முழு உலகத்துக்கு உரியது அல்ல. அப்படியா,
3: அது அவர்கள் ஆதாமோடு வருவது யாருக்கு உரியது என்பது அவர்கள் தான் சொல்ல வேண்டும், நான் அதை சொல்லக்கூடாது. ஆனா எங்களுடைய மதத்தின்படி இதுக்கு முன்னரே கோடானு கோடி மரணங்களாக இருக்கின்றது. இந்த உலக படைப்பு என்பது வந்து சொல்லுவார்கள், இது மண்வந்தனம் என்று சொல்லுவோம் நாங்கள். ஒவ்வொரு மண்வந்தனத்திலேயும் மனித படைப்புக்கு ஒரு தொடங்குகின்றது. இந்த 9 மண்மந்த இது திருப்பி திருப்பி ரிகரன்ட் சைக்கிள்ஸ் நடக்குது. இப்ப இருக்கிற மனித வர்க்கத்தை விட சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆன மனித வர்க்கங்களும் இருந்திருக்கலாம். விஞ்ஞானம் இதைத்தான் இப்ப சொல்ல கொண்டு வருகின்றது என்று கேட்டால் இந்த மிஸ்ஸிங் லிங்க் பார்க்கிறார்கள்,
4: மிஸ்ஸிங் லிங்க் பார்க்கிறார்கள், டிஎன்ஏ
3: பார்க்கிறார்கள். அதிலே வந்து சிலவர்களை பார்த்தால் அவர்கள் கூர்ப்பிலே முன்னேற்றமடைந்த மனித இனம் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்க அதற்கும் பிற்காலமாக குறிப்பிலே பின்னடைந்த மனிதனவும் வருகின்றது. அப்படியும் வருகிறது. அப்ப இந்த காலத்தில் அதுவும் இருந்திருக்கின்றது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இனி இந்த இந்த படைப்புகள் எல்லாம் இந்த பூமிக்கு, we are not 8th century, நாங்கள் இந்த பூமிதான் உலகத்தின் மையம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. கூடானு கோடியான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. ஜில்லியன்ஸ் அண்ட் ஜில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் ஆர் தேர். இதுதான் கரண்ட் காஸ்மாலஜி.
4: நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நாம் வந்து அதாவது வந்து எனக்கு விருப்பமானதே படிக்கிறது ஆகிறது. அன்றைக்கு நினைக்கின்றேன் சிஎஃப்ஆர்பி டெண்டன் ஒரு ஒரு வார விடுமுறை நாளிலே ஒரு ஆய்வியலாளர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்தவர், டிஎன்ஏ ஆய்வை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த மனிதனுடைய டிஎன்ஏ என்பது ஒரு சிறு பகுதி அளவே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. 99.9% டிஎன்ஏ பற்றிய ஆய்வுகள் இன்னும் தெளிவாக இல்லை. இது ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங், இல்லை என்றால் ஒரு ஒரு ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துடைய மிச்சமாக கூட இது இருக்கலாம். ஏதோ ஒரு உயிரினம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து வந்து போட்ட கழிவாக கூட அதிலிருந்து கூட ஒரு உயிரினம் தோன்றி இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். இதை கேட்கும் போது மிக மிக அது ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கு.
3: எங்களுடைய புராணங்கள், என்னுடைய இதிகாசங்களை பார்த்தால் இந்த வரலாறு நிறையவே இருக்கின்றது. அவர் இன்னைக்கு கனபேர் அவை புனே கதைகள் என்று சொல்லிக்கொண்டு வந்தார் கடந்த 100 வருடங்களாக. இன்னைக்கு பார்த்தா இந்த புனே கதைகள்லாம் உண்மையான கதைகளாக கொண்டு வருகின்றன. 21ஆம் தேதி பிப்ரவரி மாசம் நகலின் மெகசின்ஸ்ல அட்டை படத்து தலைப்படம் போட்டிருந்தார்கள், புதிய உலகங்கள் கண்டுபிடிப்பு. இது புதுக்க 1235 பிளானட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 55-56 பிளானட்ஸ் வந்து மங்கனை போன்ற உயிர்கள் இருப்பதற்குரிய சாத்திய கூறு இருக்கின்றது. இது வந்து 400 ஒரு பங்குதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப இதை விட இதுக்கு வந்தாலும் எவ்வளவோ இருக்கு. நான் அந்த 400வதுக்கு போகும்பொழுது புறவு சொல்லுவார்கள், இன்னும் ஒரு 400 ஒரு பங்குதான் தெரியுது, தந்தாலும் இன்னும் இருக்கு. மாணிக்க வாசகர் இந்த திருவண்ட பகுதியிலே அழகாக சொல்லுவார், அண்ட பகுதியின் உண்டை புறக்கம், அண்ட பகுதி முழுக்க உருண்டை உருண்டை கூலங்களாக இருக்கின்றது. பாருங்களா, உருண்டை கூலங்கள் என்ற அமைப்பு அங்கே வந்துவிட்டது. அண்டை பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், அதுதான் சயின்ஸ் சொல்லுது. From the cataclysmic explosion of the Big Bang, the current universe is still expanding. அதாவது விஞ்ஞானம் சொல்லுது, ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ல நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு எவிடன்ஸ் வந்து ரெண்டு, ஒன்று இந்த சரௌண்டிங்ல இருக்கிற மைக்ரோவேவ் ரேடியேஷன். ரேடியேஷன் இருந்தா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருந்திருக்க வேண்டும், அனுமானம் தொகுதிகளையும் நட்சத்திரங்களை பார்த்தால் நமக்கு கிட்ட இருக்கிற கோலங்கள் என்ன விட்டு மெதுவாக விலகுது, தூர இருக்கிற கோலங்கள் என்ன விட்டு விரைவாக விலகுது. இது எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறது பாசிபிள். ஒரு இடத்துல கொண்டு வெடிச்சால் அதிலிருந்து வெடிச்சு பறக்கிறதுல விரைவாக பறக்கிற கோலம் வந்து தூரத்தில் இருக்கும், அது இன்னும் விரைவாக போய்கொண்டே இருக்கும். மெதுவாக பறக்கிறது உண்டு வந்து கிட்டவாக இருக்கும், அது மெதுவாக விலகி கொண்டிருக்கும். இது ரெண்டையும் வச்சுதான் இந்த கெட்ட கலர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு இருக்கிற எவிடன்ஸ். ஒன்று அனுமானம் இன்ஃபரன்ஸ், மற்றது அப்சர்வேஷன். சைவத்திலே எங்களுக்கு 3 அடிப்படை பிரமாணங்கள் உண்டு. ஒன்று புஸ்தகங்கள், உரை புஸ்தகங்கள் வந்து உரை. இரண்டாவது வந்து எங்களுடைய அனுமானம், அதாவது ஒரு இடத்திலே ஊகிக்கிறது. ஒரு இடத்திலே புகை வந்தால் அங்கே வந்து
4: நெருப்பு
3: இருக்கிறது என்று ஊகிக்கிறது ஒன்று இருக்கு, அனுமானம். மூன்றாவது வந்து காட்சி
4: பார்க்கிறது.
3: இந்த மூன்றையும் அனுமானங்களாக நாங்கள் எடுக்கின்றோம். சில பேர் புஸ்தகத்தை மட்டும்தான் எடுப்பார்கள், யோசிக்க மாட்டார்கள், அனுமானமும் கொடுக்க மாட்டார்கள். இதை பைபிளிலேயே இயேசு கிறிஸ்துவருக்கும் நடந்திருக்கும் போது அவர் சொல்ல பரிசெய்யர்கள் என்ன செய்கின்றார்கள், புஸ்தகத்தை வார்த்தைக்கு பார்த்து சொல்லுவார்கள், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்குது, நீ என்ன இப்படி செய்கிறீர், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு, நீ என்ன இப்படி செய்ய. என்ன சொன்னார்கள், அவர் நோயாளியை குணப்படுத்துகின்ற போது சொன்னார்கள், இன்றைக்கு ஓய்வு நாள், நீ எப்படி குணப்படுத்துவீர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இதே நிலையைத்தான் மீண்டும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். புத்தகத்திலே விக்கிரகாராதனைக்கு நீங்க விக்கிரகத்தை வணங்கின்றீர்கள், புத்தகத்தில் இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள். இப்படி புஸ்தகத்தையே பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை காண்கின்றோம். இதை சொல்லுவார்கள், இந்த மூன்று வகையான இதுகளை பற்றி சொல்லுவார்கள், அளவை காண்டல் கருதல் உரை. சித்தியார்ல இந்த என்னென்ன விதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அழகாக ஒரு வரவிலக்கணம் போட்டிருக்கிறார்கள். அந்த வரவிலக்கணத்தின்படி பார்த்தால் ஒன்று நூல், நூலறிவு வேணும். எங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச வேண்டியில்லை, எங்களுடைய அறிஞர்கள் ஞானிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் பார்க்கணும். இன்றைக்கு வந்து இந்த வானொலியிலேயோ அல்லது ஒரு அவையிலேயோ எழும்பி இந்த மதத்தை பற்றி சமயத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? வாட் இஸ் அத்தாரிட்டி ஐ ஹேவ்? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஐ ஹேவ்? என்ன தகுதி இருக்கின்றது என்றால், இது ஒன்றும் நான் சொல்வதில்லை, திஸ் இஸ் ட்ரூத், ஒன்றும் நான் சொல்லுவதில்லை. எங்கள் ஞானியர்கள், எங்களுடைய முன்னிருந்த அருளாளர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதைத்தான் சொல்லுகின்றேன். நத்திங் இஸ் மை ஓன் வேர்ட்ஸ். அதுதான் என்னுடைய அத்தாரிட்டி. ஒரு நாளில் என்ன அத்தாரிட்டி என்று கேட்டால், இந்த இந்த ஞானிகள் மட்டுமல்ல, இதிலே இறைவன் நேரடியாக சொன்னதும் இருக்கின்றது. இறைவன் வெளிப்படுத்திய வெளிப்பாடு, இறைவன் எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன. இப்ப இஸ்லாத்திலே சொல்லுவார்கள், தங்களுக்கு குர்ஆன் வந்து வெளிப்படுத்தப்பட்டது,
5: இறக்கப்பட்டது,
3: தேவரூடாக முகமது நபிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவத்தில் சொல்லுவார்கள், தங்களுடைய நூல்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டன, அவர்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அவருடைய ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டன. ஜூதர்களுக்கும் அதே தான் சொல்லுவார்கள். அப்ப இப்படியெல்லாம் வெளிப்பாடுகளும் இந்து மதத்திலேயும் அதே தான் சொல்லுகின்றோம். எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நூல்களவை வேதங்களும் ஆகமங்களும், இவை ரெண்டும் இறைவனுடைய வசனம். வேதமோடு ஆகமம் மெய்யா இறைவன் நூல், இறைவனிடம் இருந்து நீரே வந்தது. பேதமது என்பவர், சில பேர் சொல்வார்கள் ஆகமம் வேறு வேதம் வேறு, இது தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு. பேதமது என்பவர் பெரியோருக்கு அபேதமே,
5: பெரியோர்களுக்கு அது பேதம் இல்லை.
3: அந்த அனுபவ நிலையில போகின்ற பொழுது இந்த பேதம் தெரியாது. நடந்து போகின்ற பொழுதுதான் கீழே இருக்கிற மேடு பள்ளம் எல்லாம் தெரியும். பறந்து போறவருக்கு மேலே இருக்கிற வேடுமெல்லாம் தெரியுமா? தெரியாது. சொல்வார்கள் அறிமறை ஆகமங்கள் முதல் நூலாக இனால், இது சிவஞான சித்தியார். மறை என்பது வேதம், ஆகமம் இவை ரெண்டும் முதல் நூல். முதல் நூல் என்ற என்ன? வினையின் நீங்கி விளங்கிய வரைவின் வினவன் கண்டது முதநூல் ஆகும். இது தொல்காப்பியம். இயல்லையாகவே வினைகள் பாசங்கள் இல்லாத இறைவனாய் இருக்க வேணும். விளங்கிய அறிவு முற்றறிவா இருக்க வேணும். முற்றறிவு உங்களுக்கு எல்லாம் குறைந்த அறிவு, சுட்டறிவு, சுட்டிக்காட்டினா அறிவோம், சிற்றறிவு, சிறு அறிவு. இறைவன் தான் பேரறிவு. அது இது என்னாது அனைத்து அறிவாகும். அது இது என்றறிந்து உந்தீபர அவிழ்ந்த சடையான் என்று உந்தீபர, இது மைகண்ட சாஸ்திரம், இது நாலேஜ் டோட்டாலிஸ். அப்ப அப்படிப்பட்டவர் செய்கிற முதல் நூல் தான் எங்களுக்கு நூலாக பிரமாணமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய தோற்றம் வந்து எங்களுக்கு பல கோடிக்கணக்கான வருடங்களாக தொடர்ந்து வருகின்ற ஒன்று. எங்களுக்கு ஐந்து விதமான அழிவுகள் இருக்கின்றன. ஊழிக்காலங்களை பற்றி எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இல்லையா? ஐந்து விதமான ஊழிக்காலங்கள் இருக்கின்றன உண்மையிலே. அந்த ஐந்து விதமான ஊழிக்காலங்களிலே ஒன்று வந்து இந்த இப்போ நாங்கள் பார்க்கறதெல்லாம் ஊழி அல்ல, அது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, அவ்வளவுதான். இதை பற்றி ஒரு கொஞ்சம் பார்க்க வேணும் என்றால் இந்த 2012 என்ற திரைப்படத்தை பார்த்தால் விளங்கும் அந்த ஊழி எப்படி இருக்கும் என்றது ஒரு அளவுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் அது 2012 உலகம் முடியும் என்று அல்ல, அப்படிப்பட்ட இதை சொல்லவில்லை. இதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள் இருக்கின்றன. இதுக்கு முந்தையே இப்படிப்பட்ட சுனாமி கடலின்
5: சில பகுதிகள் அவ்வப்போது
3: பவுண்டரிஸ் மாறும், ஆல்வேஸ் அது நடக்கும். மற்றது அதைவிட இந்த இதில் சொல்லுவார்கள், இது ஏன் வருகின்றது என்று கேட்டால், இது ஒன்று அந்த தொடர்ந்தேச்சியானதுகளில் காலம் காலமாக கோடிக்கணக்கான வருடங்களினூடாக வருகின்றது. சொல்லுவார்கள் எங்களுக்கு வந்து 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம். இந்த ஒவ்வொரு கல்பத்திலேயும் வந்து ஒரு முறை உலக அழிவு நடக்கும். அந்த கல்பத்திலே நடக்கின்ற அழிவு வந்து 3 உலகங்களுக்கு நடக்கும். பூலோக, புவர்லோக, சுவலோகம். இந்த பூலோக, புவர்லோக, சுவலோகத்தை பற்றி காயத்ரி மந்திரத்திலே வருகின்றது இல்லையா? ஓம் பூரி புவஸ்வஹா என்றுதான் காயத்ரி மந்திரம் வருகின்றது. இந்த 3 அழிவும் நடக்கும். இந்த பூலோகம் என்றால் என்ன?
5: மனிதன் வாழ்கின்ற
3: இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமிக்கு பெயர் பாரத வருஷம். இந்த பூமிக்கு முழு பூமிக்கும் பெயர் பாரத வருஷம். அதில் பரதகண்டம் என்பதுதான் இந்தியா. பல பேர் யோசிப்பார்கள் இந்தியாவுக்கு பரதகண்டம், இது பாரத வருஷம். இந்த பூலோகம் என்பது இந்த எங்களுடைய இந்த
5: மண்டலத்திலே,
3: இந்த மண்டலத்தில் இருக்கின்ற இந்த மில்கி வே என்று சொல்லுகின்ற ஆகாயங்கை, இந்த மில்கி வே இருக்கிற எங்கட கேலக்சி தான் பூலோகம். இதுக்கு அப்பாற்பட்ட கேலக்சியை தான் சொல்றது புவர்லோகம். அதற்கு மங்காலே இருப்பதுதான் சுவர்லோகம். இது மூன்று தான் அழியும். இந்த 432 கோடி வருடங்களுக்கு ஒரு முறை. எவ்வளவு காலம் இப்படி அழிந்திருக்கும்? இன்னொரு 432 கோடி வருடங்களுக்கு அழிந்திருக்கும். அதற்கு பிற்பாடு மீண்டும் இந்த 3 உலகங்களும் மீண்டும் படைக்கப்படும். இதைவிட கோடான கோடி எண்பத் தொகுதிகள் இருக்கின்றன, அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதுக்குரிய அழிவு காலங்கள் வேறு. இது ஒரு அழிவு. இதை விட இன்னொரு அழிவு இருக்கின்றது. இடையில இந்த 432 கோடிக்கு இடையிலேயும் வந்து 71 முறை இருக்கா இந்த பூலோகம் மட்டும் அழியும். சொல்லுவார்கள் மண்மந்திரம். இப்போ ஒவ்வொரு மண்மந்திரத்திலையும் வந்து 71 சதுர்யுகங்கள் இருக்கின்றது. குறிப்பிட வேண்டும், அந்த 432 தரத்துள்ள 13 தரம் அழியும். அது ஏண்டா 71 சதுர்யுகங்கள் வந்து ஒரு மண்மந்திரம். அப்ப இந்த 71 சதுர்யுகங்கள், அதாவது 3,57,20,000 வருஷம், எவ்ரி டைம் 3,57,20,000 வருஷங்கள் கழிகின்ற பொழுது இந்த பூலோகத்துக்கு மட்டும் ஒரு அழிவு நிகழும். அந்த அழிவு வந்து ஒரு கிரிதயுக காலம், 17,28,000 வருஷங்கள் நிலைத்திருக்கும், அமைந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த பூலோகம் மட்டும் திருப்பி படப்புக்கு வரும். இது ஒரு பிரளயம். மற்றது ஒவ்வொரு கல்பம் 432 வருஷத்துக்கு ஒரு முறை வருவது ஒரு பிரளயம். ரெண்டு பிரளயம் சொல்லி போட்டோம். இந்த ரெண்டு தான் இந்த கணக்கு சொல்லலாம். அதுக்கு அங்கால வந்து இதை விட ஜில்லியன்ஸ் ஆஃப் ஜில்லியன்ஸ் இருக்கின்றது. ஆனால் விளங்கப்படுறது அது கஷ்டம். அதுக்கு அங்கால இருக்கின்ற அழிவு என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த இல இருக்கிற 108 சக 56 புவனங்கள், 108 56 164 எனக்கு 164 புவனங்களும் ஸ்ரீஹண்ட ருத்ரன் என்று சொல்லுங்களே அரகதத்தில் சிவன், அவரூடாக இங்கே இருக்கிற பிரம்மா விஷ்ணுக்கள் உட்பட இந்த தேவர்கள் இந்த உலகங்கள் எல்லாம் அங்கே ஸ்ரீஹண்ட ருத்ரனிடம் ஒடுங்கும். இதை சொல்லுவார்கள் அவாந்தர பிரளயம். இது 3rd பிரளயம். இத்தனையோ கோடானு கோடி கோடி கோடி வருடங்களுக்கு ஒரு முறைகள் ஸ்ரீகண்ட தத்துவர் இருக்கிற புவனங்கள், அவரோட சேர்ந்த வித்யா தத்துவ புவனங்கள் எல்லாம் சேர்ந்து அனந்தேஸ்வரிடம் இன்னும் ஏராளமான கோடானு கோடி வருடங்களின் பின்னர் ஒடுங்கும். இது சொல்லுவார்கள் மத்திம பிரளயம். அது 4th பிரளயம். அனந்தேஸ்வரர் இருக்கிற சித்த வித்யா தத்துவங்கள் உள்ள சித்தமாய தத்துவ புவனங்கள் எல்லாம் ஈட்டிலே மகாசிவன் பரசிவனிடம் போய் ஒடுங்கும். அதைத்தான் மகா பிரளயம் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் பேரூழி, ஊழிக்காலத்திலே அது பேரூழி, அதான் கடைசி மகாசங்காரம் என்று சொல்வது இதைத்தான். இந்த சங்காரத்தை செய்வது சிவன். எல்லாம் அவனிடம் போய் ஒடுங்குது. எல்லாம் ஒடுங்குற பொழுது சகலமும் பிரம்ம விஷ்ணு எல்லாரும் ஒடுங்கிடணும். அந்த நேரத்திலே சொல்லுவார்கள்

0: இந்த தகைக்கிற பூமி தான் அங்க சுடலை, இறைவன் ஆடுகின்ற பூமி. இங்கே எரிகின்ற சாம்பல் தான் இந்த மடலையில் ஒட்டி கொண்டிருக்குது. ஏன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறது? ஒரு இடம் ஒட்டி இல்லாது. There is nothing existing for them. அதான் இவனுடைய மண்டுவர்கள் இருப்பதும் இதுகள் இருப்பதுமாக சொல்வது அதைத்தான். இதுதான் சங்காரகாரணன். ஆனால் அங்கே ஒடுங்கினால் மற்ற தோற்றிய திதியே ஒடுங்கி நலத்து உள்ளதாம். திருப்பி அங்கே இருந்துதான் வெளியில வருகிறது. அவனவனிருந்துதான் திருப்பியும் எல்லாம் மீண்டு வருகிறது. ஆனவழித்தான் சங்கார கடவுளாகிய சிவன் தான் முழுமுதற் கடவுள் என்று சைவம் சொல்லுது. இது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒத்து ஒத்துசைவாக போகின்றது.
1: நிறைய நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். நான் நிறைய பேரை எடுக்க வேண்டியிருக்கிறது நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஒரு நேயர் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள். நான் உங்களை விட்டு இன்னொருவருக்கு செல்ல போகின்றேன். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
2: அதாவது வந்து சிவனுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. எத்தனை பிரளயங்கள் வந்து போனாலும் சிவன் இறப்பது கிடையாது, சிவன் சிவனாகவே இருப்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீர்கள்?
0: அதேதான் என்னுடைய சமயங்களும் சொல்லுகின்றது. பிறவாயாக்கை பெரியோன். ஆனால் இந்த ஒன்டோலாஜிக்கல் ஹையராக்கியில நிறைய நிறைய தெய்வங்கள் வந்து போகின்றன. இந்த பரசுவத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கின்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களுக்கு சிவனுடைய மேக்சிமம் ரிப்ரசன்டேட்டிவ் வந்து ஸ்ரீகண்டருத்ரர். இந்த ஸ்ரீகண்டருத்ரருடைய அந்த புராணங்களுக்கெல்லாம் அதுதான் ஹீரோ. இந்த புராணங்கள் வந்து இந்த பிரகதி மாயா தத்துவத்தில் உள்ள 164 புவனங்கள் இருக்கிற விஜயங்களை பற்றி தான் சொல்லுது. இங்கே இருக்கிற யோகங்கள், இங்கே நடக்கின்ற சம்பவங்களை பற்றி தான் சொல்லுது. இந்த 164 புவனங்களையும் சொல்லுவார்கள் குணத்துவம் உள்ள புவனங்கள். அதாவது குணம், அதாவது சத்ரகுணம், ரஜோகுணம், தமோகுணம் கலப்புகள் உள்ள உலகங்கள். இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் உட்பட, இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் உட்பட எல்லாருக்கும் இந்த குணதோஷங்கள் உண்டு. இங்கே இருக்கிற பிரம்மாவை குணி பிரம்மா, இங்கே இருக்கிற விஷ்ணுவை குணி விஷ்ணு, இங்கே இருக்கிற ருத்ரனை குணருத்ரன் என்று சொல்லுவார்கள். அதான் சிவராத்திரியிலே என்னுடைய பசங்களுக்கு இந்த கேள்விகள் சொல்லியிருக்கிறவர்கள் கேட்டார்கள், இவர்கள் கடவுள் என்றா ஏன் சண்டை பிடிக்கணும்ண்டு? நல்ல கேள்வி. சின்ன பசங்கள் கேட்கிறாங்க, இவர்கள் கடவுள் என்றா ஏன் சண்டை பிடிக்கணும்? பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமனிதோடைய கதை சொல்லுகின்றவர்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் ஆழமான விஷயம் என்று நாங்கள் சொல்லுவதில்லை. மிகவும் கஷ்டமான ஆழம். ஆனால் இதை சொல்ல வேண்டி வந்துட்டது. அப்ப இந்த என்னுடைய ஹிந்து காஸ்மாலஜி, என்னுடைய ஹிந்து கோட்ஸ் இந்த ஹையராக்கி அதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இதிலே இந்த மட்டத்துக்குள்ளே இருக்கின்ற படியினாலே இவர்களுக்கு குணதோஷங்கள் உண்டு. நம்மை போல குணதத்துவத்தில் உள்ள பிரகிருதி மாயா தத்துவத்தில் குணதத்துவத்தில் உள்ள புவனங்கள்ல இருக்கிறபடியினால இவர்களுக்கு இந்த தோஷங்கள் உண்டு. ஆனபடியினால இவர்களுக்கு கோபம், குரோதம், எரிச்சல், பொறாமை, தாழ்ச்சி, உயர்ச்சி எல்லாம் உண்டு. ஆனபடியினால இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. இதை இவ்வளவுதான் புராணங்கள்ல இருக்கு. புராணங்கள்ல இதற்கு அப்பாற்பட்ட உலகங்களை பற்றிய விவரணங்கள் இருந்தாலும் கூட அங்கே நடக்கின்ற கதைகளோ சம்பவங்களோ ஒன்றுமே தெரியாது.
3: MBBS உடம்பு மருத்துவராயும் மட்டும் பாக்கல, நான் அவரை ஒரு ஆன்மீக மருத்துவராயும் டாக்டராயும் நான் பாக்குறேன். என் கேள்வி என்னென்னா, சொந்தக்காரர் ஊராக்கள் இந்த விரதம் இருக்கேக்க, குறிப்பா ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேக்க, அதை என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு டொய்லெட்டு கரைய சாப்பிடறது சாப்பிட்டு கொண்டு வேக்கு ருசியா சாப்பிட்டு கொண்டு மற்றது கரைக்கிறது முழுக்க இறைவனை பத்தி கரைக்காமல் ஊரை பத்தி கரைக்கிறது. அப்ப நான் வந்து விரதம் இருக்கா சொல்றேன், நீ விரதம் இருக்க, நான் சொல்றேன் வந்து நானும் விரதம் இல்லை, நீங்களும் விரதம் இருக்கலன்னு நான் சொல்றேன். என்ன விரதம் என்று சொன்னா ஆண்டவனை பத்தி நினைக்கவனும் ஆண்டவனை பத்தியே பேசவனும், இதுதான் எந்த கருத்து விரதம். அப்ப டாக்டர், அந்த விரதத்தின் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்னன்னு, சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமை விரதத்தை எக்ஸாம்பிள் கொடுத்து நான் கட் பண்ணி ரேடியோல கேட்டு டாக்டர்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: இந்த விரதங்களை பற்றிய இதுல சொல்லுகின்ற பொழுது ஆர்மனாவுடைய சைவ வினாவிடையிலேயே இந்த விரதவியல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த விரதவியல் என்ற பகுதியிலே இவர் அந்த விரதங்களை பற்றி சொல்லுவார். அப்ப விரதமாவது யாது என்ற கேள்விக்கு ஆர்மனா அவர் சொல்றார் சைவனாவிடல, மனம் பொறி வழி போகாது நிற்ற பொருட்டு. அதாவது மனம் வந்து புலன்கள் வழியில போகாது. கண்ணொண்ட பார்க்கும், காலொண்ட கேட்கும், வாயொண்ட பேசும் அல்லது சுவைக்கும், மூக்கொண்ட முகரும், உடம்பொண்ட இச்சிக்கும். அப்ப அது வழி போகாது நிற்ற பொருட்டு, உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். இது வந்து எல்லாரும் எல்லாமே ஒரே மாதிரி செய்யணும்னு இல்ல. அவர் வயோதிபர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், மருந்துகள் எடுப்பவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், மற்றது வேலை நிமித்தம் உள்ளவர்கள், உடல் உழைப்பு உள்ளவர்கள் இருப்பார்கள். அவரவருக்கு பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கி

0: ஆயினும் மனம் வாக்கு காயம், மனத்தால வாக்கால உடம்பால மூன்று நாளும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுதல் விரதம். இதுதான் விரதத்தினுடைய டெபினிஷன். ஆனால் உண்மையில பார்த்தா என்று கேட்டால் என்னுடைய மனுஷ மனம் சும்மா இருக்காது. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், தியான யோகத்தை பற்றி சொல்லுவார், ஒரு இடத்திலே தனியாக இருந்து உடம்பை நேராக வைத்து மூக்கு நுனியை பார்த்து என்னையே சிந்தித்து எல்லாம் சொல்ல முடிய. இந்த அர்ஜுனன் சொல்லுவான், எல்லாம் சொல்லிட்டா கிருஷ்ணா மனம் ஒரு குரங்கு, அதை அடக்குவது இப்படி நிலைத்துவது கஷ்டம். இது பகவத்கீதையில அர்ஜுனனுடைய கான்சென்ட்ரேஷன் தவிர நம்மள ஒருவருக்கும் வராது. அவருடைய வில்வித்தையிலே ரெண்டு கட்டங்கள் இருக்கின்றன. அதை பாஞ்சாலியை அவன் அந்த போட்டியிலே வெல்லுகின்ற பொழுது இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரத்தில் இருந்து கொண்டு பின்புறமாக அம்பெய்து அந்த மீனை வீழ்த்தினான் என்று வருகின்றது. துரோணாச்சாரியர் பல பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கின்ற பொழுதும் எல்லாரையும் கேட்கின்ற அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கனியை விழுத்தவனும் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், ஒருவருமே விழுத்த முடியவில்லை. எல்லாரும் கேட்பார், மரம் தெரியுதா ஓம், கிளை தெரியுதா ஓம், அங்க பழம் தெரியுதா ஓம், அதுல பழத்துடைய காம்பு தெரியுதா, ஸ்டெம் தெரியுதா ஓம், இங்கே அடியண்டா அங்க விழாது. அர்ஜுனன் வரும்பொழுது கேட்கிறார், மரம் தெரியுதா இல்லை, கிளை தெரியுதா இல்லை, இலை தெரியுதா இல்லை, பழம் தெரியுதா இல்லை, அவ என்னதான் தெரியுது எனக்கு, அந்த காம்பு மட்டும் தெரியுது, விடு. அவன் விட்டா நாடியே அப்படியே பலம் விழுந்தது. இதான் நம்ம கான்சென்ட்ரேஷன், ஒருமைப்பாடு. இப்படிப்பட்ட அர்ஜுனனே பகவத்கீதையில சொல்லுகிறான், இந்த மனத்து ஒருமைப்படுதல் கடினம். 24 மனத்து காலமும் உறவனையை சிந்தித்துக் கொண்டிருத்தலும் உறவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருத்தலும் உறவனுடைய இதை செய்து கொண்டிருத்தலும் தான் ஐடியல், உண்மை. ஆர்மனார் சொன்ன மாதிரி ஆனால் ஒரு முயற்சி. அவர் சொல்லுகிறார், பொருவினின் நிற்ற பொருட்டு நில்லண்டு வெள்ளையில நிற்பதற்காக முயற்சிக்க வேணும். முயற்சிக்கும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு லெவல்ல நின்று முயற்சிப்பார்கள். அவரவர்களை அந்தந்த லெவல்ல தட்டி கொடுக்கணும். ஒருவர் இப்பதான் கிண்டர் கார்டன் படிக்கிறார், ஒருவர் இப்பதான் முதலாம் வகுப்பு படிக்கிறார், இன்னொருத்தர் ஹைஸ்கூல் படிக்கிறார், இன்னொருத்தர் யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கிறார், இன்னொருத்தர் போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கிறார். அப்ப ஒவ்வொருவருக்கும் லெவல் வித்தியாசம். அப்ப எல்லாரையும் நாங்க போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல வந்திருந்து இந்த மனம் மனித வாக்குகளால முழுமையாக இறைவனை நினைவு என்று சொல்லுவது கடினம். ஆனாலும் அந்த விரதமன்றம் நினைவு வருகின்ற பொழுது, இன்றைக்கு விரதமன்றம் இந்த நாள் விரதமன்றம் வருகிறது, வெள்ளிக்கிழமை இன்றைக்கு விரதமன்ற நாள் வருகிறது, அப்ப தன்னை அறியாமல் நினைப்பு வருகிறது. இன்றைக்கு மத்தியம் சாப்பிடப்படாது, அது என்ன நினைவு, சரி முழு நேரமும் கும்பிடாவிட்டாலும் காலையில ஒருக்கா கும்பிடுவார்கள், சாப்பிடும் பொழுது என்றாலும் ஒரு நேரம் சாப்பாட்டை விட்டு இருந்து மறுபடியும் சாப்பிடுவோம் ஊக்கா நினைப்பார்கள். அப்படி ஒரு சில நேரங்கள் என்றாலும் இந்த நினைப்பு வந்து போகுது. இதிலே படிந்து கொண்டு போக போக அந்த விரதத்தினுடைய டெபினிஷன் தெரிஞ்சிருக்க வேணும். தெரிந்திருந்தால் என்னை அறியாமலே we will slip into that. It's not we will, we should try. நாங்கள் இதுக்காக வலிந்து பிடித்து மூச்சடக்கி உணவடக்கி இடத்துல எதுவும் செய்யணும் இல்லை, இவைகளை தெரிஞ்சிருக்க வேணும். இப்படி நாவடிலே இருக்குது, இதுதான் விரதத்தினுடைய முறை, இதுதான் விரதத்தினுடைய தத்துவம். ஆனால் நான் இன்றைக்கு என்னால் இயன்றதை உலகத்தை செய்கிறேன், இதை தெரிந்து கொண்டு இப்படி செய்து கொண்டு போக போக without of effort it comes effortlessly. ஒரு எஃபர்ட் இல்லாம எஃபர்ட்லெஸ்லிய we will gradually slip into that.
1: ஆலயத்தை பற்றி நீங்கள் நேயர்கள் எல்லாரும் அறியக்கூடியதாக சொல்ல வேணும். இந்திரன் வந்து தான் ஒரு சாபத்தால் அங்க பிறந்ததும், மலைஞனாக பிறந்ததும், மகாவிஷ்ணு வந்து ஆமையாக பிறந்தவிட்ட மலையில சிக்கினது கொண்டதெல்லாம் கணக்க
0: தலைமுறையான வரலாறு.
1: ஓ, அது எனக்கு ஒரு பேப்பர்ல பார்த்து தான் கண்டுகொண்டேன். அப்படியா ஒரு நாள் வரதாச பெருமாள் ஆலயம் கொண்டு இருக்கிறதுதான் தெரிஞ்சு கொண்டேன். அந்த வரலாறுகளை நீங்க சொல்லுவீங்களா? என்ன மாதிரி நேரம்?
0: நிச்சயமாக
1: இருக்குது அந்த பாக்க.
0: நிச்சயமாக என்னன்னு கேட்டால், எங்களுடைய ஈழத்து வரலாற்றிலே பல பழமையான கோயில்கள் இருக்கின்றன. தேவாரம் பெற்ற தலங்களாக திருக்கேதீஸ்வரம், திருக்கோணீஸ்வரம் இருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த விஷ்ணு கோயில்கள் என்று சொல்கின்ற பொழுது தென்னாலை வரதராஜ பெருமா கோயில் பழமையான ஒரு கோயில். அதே மாதிரியாக வெளிநகரை அண்டு காலியிலே காலி வந்தால் என்ன தென்முனையிலே ஒரு கோயில் இருந்தது. பூர்த்திகேயர் அளித்த கோயில்களே அதுவும் ஒன்று. அதை திருப்ப மீள அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள், அது அமைக்கப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை. இவையெல்லாம் இலங்கையில் இருந்த பழமையான கோயில்கள். இரண்டாவது விஷயம் என்று கேட்டால், இது எல்லாம் பெருமாள் கோயில்கள். அந்த பெருமாள் கோயில்களா இருந்த பொழுது அங்கே பூஜை செய்கின்ற அன்னர்கள் வந்து ஆதிசைவ பிராமணர்கள். அங்கே பிரசாதமாக கொடுக்கப்படுவது திருநூறு. அப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது. மற்ற இதே மாதிரியாக வள்ளிபுரத்தில் இருக்கிற ஆழ்வார் கோயில் இருக்கின்றது, பழமையான கோயில்கள். மிகவும் பழமையான பழமை வாய்ந்த கோயில்கள். அதே மாதிரியாக மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இருக்கின்றது, கீரிமலை இருக்கின்றது, இவையும் பழமையான கோயில்கள். இவற்றைப்பற்றி எல்லாம் புராணங்களிலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
1: அந்த காலத்திலேயே ஏழு வீதிகளை அந்த அரசன் கட்டினதாகவும், அந்த கல்லுகளைத்தான் கொண்டு போய் சங்கான கோட்டை
0: திருமதி வசந்தா நடராஜா அவர்கள் இந்த இளைஞருடைய திருக்கோயிலுடைய வரலாற்றை பற்றி பல பாகங்களாக எழுதியிருக்கின்றார்கள். அதிலே ரெண்டு புத்தகங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றன. அவருடைய கட்டுரை தொடர்ந்து நான் நினைக்கிறேன், உதயம் பத்திரிகையில் நினைக்கிறேன், தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டுரைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த நூலையும் வேண்டி பார்த்தால் இந்த தல வரலாற்று இளைஞருக்கு பல கோயில்களுடைய தல வரலாறு அங்கே போய் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. திருக்கோணமலையில கூட ஆறு கோபுரங்கள், தலத்தாறு கோபுர என்று சொல்லி அருணனாலும் திருக்கோணமலையை பாடுகின்றார். ஆறு கோபுரங்கள் இருந்த திருக்கோணமலை, திருக்கோணமலையுடைய பழைய கோயில் அமைப்பை பற்றிய மேப், அவையுடைய அமைப்பு, அங்கே இருந்த கஜான அந்த அறைய பற்றிய குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு நாட்டு மியூசியங்களில் இருந்து, போர்ச்சுகீயர் நாடுகளுடைய மியூசியங்களில் இருந்து அவர்கள் இன்றைக்கு
2: அது இப்பொழுது திருக்கோணம் அந்த உண்மையான கோயில் வந்து கடலுக்கு கீழே இருப்பதாக சொல்வது உண்மையா அல்லது அது
0: பழைய அது சொல்லுவார்கள், பழைய கோயில் வந்து கடலுக்கு அடியிலே இருந்தது பிற்பாடு இதன் சொல்லி அதை பற்றி அங்கே இருந்த தூண் அவற்றை பற்றிய படங்கள் அவை ஒருவர் போய் பார்த்திருக்கின்றார். அது வந்து அது பற்றிய விவரங்களும் வந்திருக்கின்றது.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: நான் மனோகரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் என்ன கேள்வி என்னென்றால், நடராஜர் சிலையில் இருக்கிற இந்த திருவாசியில சுடர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு கோயில் வித்தியாசமா இருக்கிறதா? நான் அறிகிறேன், 27 சுடர் என்றால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜருக்கு 18 சுடராக அறிந்தேன். இதனை விளக்குவீர்களா?
0: இதிலே வந்து இந்த சுடர்களின் எண்ணிக்கை வித்தியாசப்படும். 51 சுடர்கள் இருக்கிறது, 36 சுடர்கள் இருக்கிறது, 18 சுடர் இருக்கின்றது, இப்படி வெவ்வேறு விதங்களாக இருக்கின்றது. இந்த திருவாசி வந்து இந்த சுடர்கள் வந்து அண்டஸ் தொகுதிகள், காஸ்மிக் யூனிட்ஸ், ஆல் த காஸ்மிக் யூனிட்ஸ் தான் இந்த சுடர்கள் விளக்குகின்றன. இது வந்து அண்ட நடராஜ வடிவத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம் நாங்கள். ஒன்று அண்டம், மற்றது அணு. ரெண்டு விதத்திலும் பார்க்கலாம். அண்டமாக பார்க்கின்ற பொழுது அண்ட தொகுதி எல்லாவற்றின் தோற்றத்துக்கு காரணமான அவர், ஒடுக்கத்துக்கு காரணமான அவர், அண்ட தொகுதியில் சுழற்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. நடராஜர் விக்கிரத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு 2D தான் பார்க்கிறோம். காலத்தொகுதியை கொண்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டு நிக்கிற நேரம் தான் பார்க்கிறோம். அப்படி இல்லை, அவர் சுழன்று ஆடிக்கொண்டிருக்கிறார். 3D பார்க்க வேணும். யாராவது பொறியியல் வல்லுநர்கள் அதை செய்ய வேணும். 3D சுழன்று கொண்டிருக்கிற நடராஜர் செய்யலாம். இரண்டு பார்த்தா அது ஜடை விரிந்து பறக்கின்றது, அறையில் இருக்கிற அரை கச்சை விரிந்து பறக்கின்றது. அப்போ த்ரீ டைமென்ஷனல் இஸ் இன் மோஷன், இஸ் நாட் ஸ்டாட்டிக், இஸ் இன் மோஷன். அதாவது அவருடைய பஞ்ச கிருத்தியங்களை குறைக்குது. எங்களுக்கு இறைவன் வந்து ஒருபோதும் ஓய்ந்திருப்பதில்லை. படைத்தல், காத்தல், அழித்தல், இது எல்லா சமயங்கள்லையும் சொல்லுவார்கள். தலைய சமயம் வந்து படைத்தல் காத்தலை சொல்லுகின்றது, அழித்தலை ஒரு வித்தியாசமாக சொல்லுகின்றது. ஒன்றையும் அழிக்க முடியாது, இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இது சைவத்தினுடைய சத்காரிய வாதம். இதை சைவத்துக்கு மட்டுமல்ல, அந்த காலத்துல கிரேக்கு தத்துவ ஞானியாலே சொல்லியிருக்கிறார், எக்ஸ் நிஹிலோ நிஹில் ஃபிட்.
2: ஏன் விஞ்ஞானம் அதான் சொல்லுது?
0: விஞ்ஞானம் அதைத்தான் சொல்லுது. அதாவது இது வந்து ட்ரூத், மெய். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர். நாங்கள் சிவம் அண்டுகின்றோம். என்னுடைய சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 மெய் என்று சாஸ்திரம், ட்ரூத் ரிவீல்டு. அது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமாக காணுகின்றார்கள். அவ்வளவுதான். அப்ப இந்த அந்த அண்டமாக பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது கேட்டால், இதை சொல்லுவார்கள், ஓங்காரமே நல் திருவாசி. இந்த பாட்டு வருகின்றது, உண்மை விளக்கத்தில் இந்த பாட்டு இருக்கின்றது. உண்மை விளக்கத்தில் பார்த்த உண்மை விளக்கம் என்பது 14 நூல்கள்லேயே உண்டு. இந்த 14 நூல்களில் உண்மை விளக்கத்தில் வந்து இந்த ஒவ்வொரு விதமான அந்த இறைவனுடைய நமச்சிவாய மந்திரம், அந்த மந்திரங்களுடைய அர்த்தம், அந்த மந்திரங்களை பார்க்கின்ற பொழுது அந்த நடராஜ ஞானமா நடராஜ பெருமான் வந்து நமச்சிவாய மந்திர வடிவமாகவே இருக்கின்றார். நமசிவாய இதுல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் இவருடைய ஒவ்வொரு அங்கமாக அந்த நடராஜ பெருமான்னு சொல்லுவார்கள். அவர் பஞ்சாட்சர சுரூபி, மந்திரமே சூரியா என்று சொல்லி வருகின்றது. இதனுடைய திருமணிகள்லேயும் உண்டு. இதிலே ஓங்காரம், ஓங்காரமே நல் திருவாசியா என்ற பாட்டு வருகின்றது. அங்கே அந்த உண்மை விளக்கத்திலே அந்த பாட்டு இருக்கின்றது. இந்த ஓங்காரமே நல் திருவாசியா இருக்கின்ற பொழுது இந்த ஓம் என்ற நாதம் இறைவன் சங்கார காலத்திலிருந்து மீண்டும் உலகத்தை படைக்கின்ற பொழுது என்ன செய்கின்றான், நாதம் வருகின்றது, வீணை வாசிக்கின்றான். அதான் வேயிரு தோழி பங்கன் வந்து மிக நல்ல வீணை தடவி, வீணையிலிருந்து நாதம் என்கிற தத்துவம் சுத்த மாயையிலிருந்து பிறக்கின்றது. அதுதான் படைப்பின் முதல். அந்த நாத தத்துவத்தில் இருந்துதான் இந்த ஓங்காரம் வருகின்றது இல்லையா. அந்த ஓம் என்ற இதிலே இருந்துதான் பிறகங்கால மற்ற படைப்புகள் தொடங்குகின்றன. இந்த கோஸ்மிக் யூனிட்ஸ் எல்லாம், இந்த கோஸ்மிக் யூனிட்ஸ் எல்லாம் தே ஆர் ஆல்வேஸ் இன் த மோஷன், தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் த்ரூ த்ரீ ஃபேஸஸ் ஆஃப் அப்பியரன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் டிசல்யூஷன். எங்களுடைய அழைப்பு வந்து இல்லாமல் அனிகிலேஷன் அல்ல, சொல்லுவது டிசல்யூஷன். அது அப்படியே போய் ஒடுங்கும், தோற்றிய திதியே ஒடுங்கி நலத்து உளதாம். ஒடுங்கினதிலிருந்து திருப்பி வரும் வெளியில, அந்தமே ஆதி என்மனார் புலவர், எங்கே முடிந்ததோ அங்கே இருந்து திருப்பி வரும். அப்ப இது காஸ்மிக் யூனிட்ஸ் இதன்படி வருகின்றது. அப்ப இதுக்குரிய லட்சணங்கள் வந்து ஆகமங்கள்ல இருக்கின்றது. நர்ராஜருடைய உருவத்தை சிற்ப சாஸ்திரங்கள்ல இன்ன பிரமாணங்களை அமைக்கின்ற பொழுது இத்தனை இத்தனை இதுகளாக அமைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இது நீங்கள் அந்த ஒரு கொஸ்மிக் லோடாக நடராஜரை பார்க்கின்ற பொழுது, இதே லோட் தான் அணுவுக்குள்ளேயும் இருக்கின்றார். அணுவை பார்த்தீங்கன்னா இலத்திரன் இப்படி சுத்தி அப்படி நீள்வட்டமாக உங்களோட ஒன்று குறுக்கும் குறுக்குமாக சுத்தி கொண்டிருக்கு. அதுக்குள்ளே நடராஜர் இதே மாதிரி ஆடிக்கொண்டிருக்கின்றார். இங்கே வந்து அந்த வெளியிலே இருக்கின்ற அந்த திருவாசியில் இருக்கின்ற சுடர்கள் சப் அட்டமிக் பார்ட்டிகிள்ஸ், கான்ஸ்டன்ட் மோஷன். இப்படி ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம்.
2: நன்றி டாக்டர். நாங்கள் இன்றைக்கு மிக சுவாரஸ்யமான பல விடயங்களை பேசுகின்றோம். இன்றைக்கு நிறைய நேயர்கள் உங்களோடு பேசுவதற்கு வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நன்றி. மீண்டும்
0: நாங்கள் அடுத்த முறை சந்திக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: கியத்வா தாட்சிண்யம் தவதிவ மதாசாத கியதி கதா வா மத்ராக்ஷாம் வாசி கருணா பூரித த்ருஷா துராசா பூயிஷ்டே துரதிகம க்ருஹத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனகே மதாயாசம் கிண்ணவ்யபசயதி கஸ்ய உபகிருதயே வதேயம் ப்ரீதிச்சே தவதிவ கிருதார்த்தாலுவயம். சிவானந்த லஹரி பிரகரணம், பரத்வாதால் அனுகிரகம் பண்ணின இந்த பிரகரணத்துல பரமசிவ வைபவத்தை சொல்லக்கூடியதான வியாஜத்துல ஆத்ம தத்துவத்தை அழகா விஸ்தாரமாக சொல்லிட்டு இருக்கார். அதுல 19வது ஸ்லோகம் பார்க்கணும். துராசா பூயிஷ்டே துரதிப கிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனகே மதாயாசம் கிம் வியபனயசி கத்ய உபகிருதயே வதேயம் பிரீதிச்சே தவ சிவ கிருதார்த்தா கலுவயம் அப்படின்னு ஸ்லோகம். இதுல பரமேஸ்வரன் என்னுடைய துன்பங்களை ஏன் போக்காம இருக்காய் அப்படின்னு கேட்கிற. சாதாரணமாக கேட்கறது ஒண்ணு, பக்தியோட என்னுடைய துன்பங்களை போக்காம இருக்கிறத காரணம் என்னன்னு பிரார்த்தனை பண்றது. ஏன்னா எப்படிப்பட்டதான நிலையில நாம் இருக்கோம் அப்படிங்கறத பார்த்து வருந்துற. இந்த உலகம் எப்படி இருக்க அப்படின்னு, துராசா பூயிட்டே இந்த உலகத்துல நாம் இருக்கக்கூடியதான இந்த உலகத்தை பத்தி அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றார். அனுபவிக்கக்கூடியதான நிலையில எப்படி இருக்கும், இதுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு சில விசேஷங்கள் போடுறார். எப்படி துராசா பூயிட்ட ஒண்ணு, துரதிப கிரகத்வார கடகே ரெண்டு, துரந்தே சம்சாரே மூணாவது கவலை, துரித நிலையே நாலு, துக்க ஜனகே அஞ்சு. இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான இந்த சம்சாரம் இருக்க, இந்த சூழ்நிலைகள் எங்க இருந்துட்டு இருக்குமோ இத பத்தி ஒரு அஞ்சு விசேஷம் போட்டிருக்க. எப்படி முதல்ல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம சுற்று இருக்கவா எப்படி இருக்க, துராசா பூயிட்ட எல்லோருக்கும் பேராசை இருக்கு. எல்லாம் எனக்கு ஒருவனுக்கே வரணும், மற்றவர்களுக்கு வரப்படாது, எல்லா நண்பர்களும் நமக்கு தான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கா ஜனங்கள். அதனால என்ன சொன்னார், அவ நமக்கு எப்பொழுதுமே துன்புறுத்தலை கொடுத்துட்டே இருக்க. ஏன்னா இருக்கிற பொருள் ரொம்ப குறைச்சும், அது தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லோருக்கும் இருக்கு. அவரும் சௌக்கியமா இருக்கட்டும், நாமும் சௌக்கியமா இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சினால் நாம் முன்னால் அடையணும், சேமத்தை அடைவோம் எனக்கூடியதான எண்ணம் இல்ல மனுஷருக்கு. அவ யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இருந்துட்டு இருக்கா. இது பிராயண ஜனங்களுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால்தான் துராசா பூயிட்டே, துராசையானது அதிகமா இருக்கு அவளுக்கு. இன்னொத்தனை கெடுத்தாலும் தான் முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்துட்டு இருக்கலாம். அதை ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா முதல்ல. அதுக்கப்புறம் துரதிப கிரகத்வார கடகே, நம்மளை இந்த தலையெழுத்தானது என்ன பண்றதுன்னு, கெட்டவாளுடைய வீட்டுக்கு முன்னாலும் நம்ம கொண்டு போய் நிறுத்தறது. பணக்காரால் கொழுப்பு பிடித்தவ, நம்மள அனாவசியமாக அவமானம் பண்ணக்கூடியவ, இப்படிப்பட்டவாளை சேவிக்க வேண்டியதான சூழ்நிலை வந்துடும். எங்கேயுமே என்ன பண்றது, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, வேற எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி, அவளை சேவிச்சுட்டு அவள்தான் நல்ல எழுத்த குட் புக்ஸ்ல இருந்தா தான் முன்னுக்கு வர முடியுங்கிற ஒரு பரிஸ்தி வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு கேக்குறார். துரதிப கிரகத்வார கட்டகே துரதிபாள், கெட்ட எண்ணம் இருக்கிறவா, அவளுடைய வீட்டுக்கு முன்னாலும் நம்ம போய் சேவை பண்ண வேண்டியதான சூழ்நிலை வந்துடுறது. அப்படி இருந்தாதான் வாழ முடியும்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை வச்சுட்டு மனசுல கவலைப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா பரமேஸ்வரா, என்ன பண்றதுங்கிறது. துராசா பூயட்டே துரதிப கிரகத்வார கட்டகே துரந்தே சம்சாரே, அதற்கு மேல இந்த சம்சாரம் இந்த துன்பம் இருக்க இதுக்கு முடிவு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா முடிவே தெரியல. அது ஒண்ணு, துரந்தேங்கிற மட்டும் ரெண்டு அர்த்தம், அது வந்து முடிவில்லைன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, எந்த முடிவும் நல்லதாக இல்லை. நாம எந்த ஒரு பிளான் பண்ணினாலும் என்னால் நல்லது வரும் என்று நினைச்சோமையானாலும் நல்லதாக வரும் மாதிரி காணப்படுறதே அதே துன்பத்தில் வந்து முடியுது. எதனால வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இது நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று நினைக்கிறோமே, அந்த நன்மையே நமக்கு வந்து துன்பத்தில் வந்து முடிகிறது. என்ன பண்றது பாருங்க, சம்சாரத்தில் இப்படித்தான் இருக்கு. பொருள் இருக்க வாங்கினோம்னு பார்த்தா வாங்கின பிறகு அந்த பொருளுக்கு மார்க்கெட்டே இல்லை சார், நீங்க விற்க முடியாதுன்ட்டோம், அது நன்னா இல்ல. என்ன பண்றது, நன்னாவும் இல்ல, நன்னா இருக்குன்னு நினைச்சு வாங்கினோம், சரி போனா போறது அதை விட்டுலாம் சொன்னா விற்க முடியாது சாருங்கிறான். ஏன்னா இது யாரும் வாங்கல, அவுட் டேட்டடுங்கிறான். நீங்க வாங்கி வாங்கினதெல்லாம் ஃபெயிலியர் மாடலுங்கிறான். கை வச்சதெல்லாம் இப்படி போச்சுன்னா வாழ்க்கையில் என்ன பண்றது பாருங்க. இதுதான் ஆச்சாரியா சொல்ல, துரந்தே சம்சாரே அந்தம் முடிவு, எப்பொழுதுமே நமக்கு இஷ்டமா இல்லையே அப்படின்னா வாழ்க்கை இருக்கு, நான் என்ன பண்ணுவேங்கிறது. துராசா பூயிட்டே துரதிப கிரகத்வார கட்டகே துரந்தே சம்சாரே துரித நிலையே, அதுக்கு மேல என்ன, எப்ப பார்த்தாலும் இது எங்க பார்த்தாலும் ஒரு துன்பத்தை தான் கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல, பாபத்தை விட வைக்கிறது. துரித நிலையே, எதை பண்ணினாலும் ஒரு பாபத்தை கொடுக்கக்கூடியதான செயலாகத்தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றேன், புண்ணியம் பண்ணுவோம்னு நினைச்சோமையானா புண்ணியம் பண்ணவே முடியல மனுஷனால, ஏதோ விதமாக பாபம் வந்து சேர்றது. என்ன பண்றது, அப்படித்தான் இருக்கும்னு சொல்ற வேற. ஆகையால் துரித நிலையே, அதுக்கு மேல துக்க ஜனகே, எல்லாமும் சேர்ந்து மனுஷனுக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டே இருக்கு. இப்படி இவனுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது அஞ்சு விதமான துன்பங்களை இவர் சொல்லியிருக்கார். ஒன்னு, பக்கத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கு பேராசையோடு இருக்கா, அவ பேராசையோடு இருக்கிறதுனால நம்மள சௌக்கியமா இருக்க முடியல. ஒன்னு, ரெண்டாவது துரதிப கிரகத்வார கட்டிக்கே, இந்த துன்பமானது என்ன பண்றது, கெட்ட வாழ்டிய கொழுப்பு பிடிச்ச வாழ்டிய நமக்கு அவமானம் பண்ண வாழ்டிய வீட்டுக்கு முன்னால போய் நம்ம நின்றுண்டு எல்லா காரியமும் செஞ்சு கொள்ள வேண்டியதான் நிறத்துல இருக்கு. நம்ம எதை பண்ணினாலும் அது கெடுதலாகத்தான் முடிகிறது. துரந்தே சம்சாரே, அதுக்கு மேல துரித்த நிலையே, இருக்கிறது முழுக்க என்ன பாப சம்பூயமா இருக்கு, எங்க பார்த்தாலும் பாபம் தான் வருது. துக்க ஜனக்கே, இவ்வளவு இருக்க சுவாமின். ஆகையால் இந்த உலகம்னு நம்ம பார்த்தோமையானால் உலகத்துல எதுவும் சுவாரஸ்யமா ஒண்ணு இல்ல. மாமுபே புனர் ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம், பகவானே சொல்ற இந்த சம்சாரம் என்ன, துக்காலயம், துன்பத்துக்கு இருப்பிடம். ஒரு முன்னா நம்ம இருக்கக்கூடியதான இந்த ஊர் துக்காலயம், தேவாலயம் பார்த்திருக்கோம். பகவான் என்ன பண்றார், இது துக்காலயம், துன்பம் இருக்கிறதுக்கு இருப்பும் இடம், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் சின்ஸ் ஆஃப் ப்ரொமிசரி. என்ன பண்றது, அப்படின்னா இருக்க யார பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை சொல்லிட்டே இருக்கான். சந்தோஷமா திருப்தியா இருக்கிறது போருமுன்னு சொல்றானா, எதை கேட்டாலும் அது வேற ஜாஸ்தியா சார், என்ன கிலோ 300 ரூபாய் ஆயிடுச்சு சார், அரிசிகள 55 ரூபாய் ஆயிடுச்சு சார், 65 ரூபாய் ஆயிடுச்சு சார், என்ன பண்றது சார், இதேதான் பேச்சு. அதுக்கு என்ன, அவனும் பழக்க வேண்டாமா, மனுஷியாளுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு துன்பத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். காய்கறி கிலோ 85 ரூபாய்ங்கிறான், இருக்கட்டுமே, உங்களால வாங்க முடியும்னா வாங்குங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ண முடியும், அவ்வளவுதானே பண்ண முடியும். அதுக்காக அழுது பிரயோஜனம் உண்டா, கத்தி பிரயோஜனம் உண்டா? ஆனா எல்லாரும் காலம்பரணி இதால பேசிட்டு இருக்கா டெலிபோன்ல, ராமநாமா சொல்லப்படாதா? இதுதான் இது என்ன ஜனங்களுக்கு அந்த துக்க நிலையம், துக்காலயம். சரி சார், துக்காலயமாக இருக்கட்டும், அதாவது பர்மனண்டா இருக்க, எதுவும் பர்மனன்ட் இல்ல, அசாஸ்வதம். பகவான் சொல்றார் இந்த உலகத்தை பத்தி, மாமு பேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹா சம்சித்திம் பரமாங்கதா. என்ன சரணாகத்தை அடைஞ்சா இது மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டேன், மறுபிறவு எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்ப்பா. அனித்யம் சுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம். இன்னொரு இடத்துல பகவத்கீதையில சொல்லும் பொழுது அனித்யம் அசுகம் அசாஸ்வதம்னு சொன்ன மாதிரியே இந்த லோகம் எப்படி இருக்கு, அனித்யமான லோகமா இருக்கு. எதை பார்த்தாலும் நம்ம பர்மனன்ட்னு எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் அனித்யமா போயிடும். அப்படியே இந்த பக்கம் நாலு மாசமா இந்த தெருவில் போனேன்னா போகல, வேற எதுவும் போயிட்டு இருந்தேன், ஒரு தரம் போனேன்னா என்ன, எல்லா வீடும் பிளாட்டா கட்டிட்டான், பழைய வீடு ஒண்ணுமே ஞாபகமே இல்லைன்னு. இனிமேல நம்ம ஞாபகம் என்ன தெரு நம்ம அப்படின்னு தான் வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாமே மாறிட்டு இருக்கேன்னு அனித்யம். அதுக்கப்புறம் அசுகம், சுகமே இல்லை இந்த லோகத்துல. ஆகையால் இந்த லோகத்தை அடைஞ்சு இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு பகவான் சொல்ற பார்த்தா கேட்டல. அது மாதிரி இந்த உலகம் இப்படி இருக்கப்பா, இப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டேங்கிறீர்கள்? மதாயாசம் கிம் நவ்யபனயசி, ஹே பரமேஸ்வரா, என்னுடைய ஆயாசத்தை என்னுடைய துன்பத்தை ஏன் நீங்க போக மாட்டேங்கிற சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேன், அதோட மட்டுமில்ல உங்களுக்கோ இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு காரியம், சுலபமாக நீக்க விடலாம். நீங்க நானும் உங்க பக்தனா இருக்கேன், உங்க பக்தனா இருந்து உங்களை தேடிட்டு இருக்கும் பொழுது உங்களை நாடிட்டு இருக்கிற என்னுடைய பாபத்தை ஏன் துன்பத்தை ஏன் போக்க மாட்டேங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். மதாயாசம் கிம் நவ்யபசயதி, இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் பண்ணலைங்கிறது. சில சமயத்துல அப்படி யாரதோ இல்லையோ, ஒருத்தருக்கு சகாயம் பண்ணணும் நினைக்கிறேன், அவளுக்கு சகாயப்பட்டா நமக்கு வேண்டிய அவளுக்கு பிடிக்கல, என்ன பண்றது? அதனால ஒரு இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கேன் சார், என்னால பண்ண முடியாதுங்கிற இடம் அப்படிங்கிற கத்தியா உபகிருத்தையே. யாருக்கு நீங்க சகாயம் பண்ணணும், யார் இடத்துல எனக்கு சகாயம் பண்ணினா உங்களுக்கு யாருக்கு கெட்ட பேர் வரும், யார் இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும்? கத்தியா உபகிருத்தையே, யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறத சொல்லுங்க பாக்கலாம். யாரோ ஒருத்தர் பிளீஸ் பண்ணணும், நமக்கு ஹெல்ப் பண்ணினா அவருக்கு கோபம் வரும், அதனால நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கீங்களோ? கஷ்யோபகிருதையே, இந்த இடத்துல கஷ்யோபகிருதையேங்கிற இடத்துல கஹான்னா பிரம்மா, பிரம்மதேவருக்கு உபகாரம் பண்றீரோ அப்படின்னு கேக்குறார். ஏன்னா பிரம்மதேவர் என் தலையில எழுதி வச்சிருக்கார், இவன் துன்பத்தை அனுபவிக்கணும் வாழ்நாள் முழுக்கான எழுதி வச்சிருக்கார் போல இருக்கு. ஆகையால் நீங்க வந்து அத என்னுடைய தலையெழுத்தை மாத்தி விட்டீங்கன்னா பிரம்மதேவருக்கு கோபம் வருமோன்னுமோ, அதனாலதான் மணலியோங்கிற அந்த கத்தியாங்கிற இடத்துல ரெண்டு அர்த்தம். யாருடைய ஒரு மரியாதைக்காக நீங்க காப்பாத்தாம இருக்கள், யாருடைய தயை எதிர்பார்த்துட்டு என்ன காப்பாத்தாம இருக்கள் அப்படின்னு கத்தியான்னு ஒரு அர்த்தம். இல்ல பிரம்மதேவருக்கு கோபம் வருங்கிறதுக்காக நீங்க வருத்தப்படுவாருங்கிறதா காப்பாத்தாம இருக்கோ? கத்திய உபகிருத்தையே, கஹானா பிரம்மதேவர், கஹான்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் கூட. தவ கக்கிம் எத்தப்பதவனுத்தமம், கஹான்னு சொன்னா மகாவிஷ்ணுன்னு கூட அர்த்தம். சம்ஸ்கிருதத்தை நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். கத்திய உபகிருதையே, அவளுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படின்னு நினைச்சுண்டு நான் உங்களுக்கு சகாயம் பண்ணினா அவ மனசுல வருத்தப்படுவாங்கிறதுக்காக பண்ணாம இருக்கலோ என்னமோ தெரியலையப்ப. இவ தாயாதம் கிம் நவ்யபனயசி கத்திய உபகிருதையே வதேயம் பிரீதிஸ்தே சிவ தவ சிவகிருத்த அர்த்த கலுவயம். அப்ப ஒண்ணும் வேண்டாம், நீங்க அது பண்ணும் இது பண்ணும் வேண்டாம், எங்க இடத்துல பிரீத்தியோட இருங்க போறோம். இன்னைக்காவது ஒரு நாள் பிரீத்தியோட நீங்க எங்களோட இருந்ததுன்னு தெரிஞ்சா போறோம் உலகத்துல, அதுக்கப்புறம் நான் சௌக்கியமா இருந்துருவேன். ஏன்னா சாதாரணமா பாருங்க, நீங்க எங்கயோ போயிட்டு இருந்தால் இந்த ஊர்ல கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்தார், அவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து சார் உங்க ஆத்துக்கு முன்னால நீங்க நின்றுட்டு இருந்தது, அவர் ஏதோ வந்தார், ஏதோ வந்துட்டு கார் இறங்கி வந்து உங்களோட பேசி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்டு போனார். அவர் அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கெல்லாம் பார்த்தார், இனிமேல உங்ககிட்ட யாரும் பயப்படல, வாழ் ஆட்டுறது இல்ல. என்னடான்னு பார்த்தேன், ஒண்ணுமில்ல சார், இந்த ஆளுக்கு வந்து அவரே கார்ல வந்து இறங்கி அட்ரஸ் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போனார் சார். இவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கா எல்லாரும். என்னடா சின்ன, அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய பிரீதியை என் மேல காமிச்சா போறோம். என்னுடைய பாபத்தை போக்கடிக்கணும் அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, உங்களுடைய பிரீத்தியை காமிச்சா போறோம், நான் சௌக்கியமா வாழ்ந்துடுவேங்கிறேத்தவா, எனக்கு பிரீத்தியா உள்ளவனவன் அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களுடைய பிரீதி எங்க மேல இருந்ததுன்னா இருக்குன்னு காமிச்சேளையானால் போறோம் சுவாமி, நாங்க சௌக்கியமா ஆனந்தமா இருப்போம். ஆகையால் பரமேஸ்வரனுடைய பிரீத்தி இருக்க பார்த்தல, இது சகலக்ஷேமத்தை கொடுக்கும்ங்கிறது தான் இங்க தாத்பரியம். இந்த உலகத்துல வைராக்கியம் வேணும் மனுஷாளுக்கு, அது சௌக்கியம் இது சௌக்கியம் நமக்கு இந்த இங்கேயே இருந்தோமே ஆனால் இதுலயே மாட்டிட்டு இருக்கமே தவிர ஒண்ணும் கிடையாது. இந்த வைராக்கியம் வரணுங்கிறத பரீட்ச லோகான் கர்மதி தான் பிராமணோ நிர்வேதமாயாத், உலகத்தை எல்லாம் பார்த்து நிஜமா சாரம் ஒண்ணும் இல்ல, சாரம் இருக்குன்னு நினைச்சு ஊர்ல ஜனங்கள்லாம் ஓடிட்டு இருக்க, காசுனால சுகம் வரும், பதவினால சுகம் வரும், மற்ற பதார்த்தங்கள் ஆள்கட்ட இருந்தா சுகமா இருக்கும், இவைகள்லாம் நினைக்கிறான் ஒண்ணும் இல்ல. நன்னா யோஜனை பண்ணி பார்த்தேனால் வைராக்கியமேவா பயம், ஒன்னும் யோகம் இல்ல, வைராக்கியத்தோட இருக்கணும். அந்த வைராக்கியம் இருக்கணும் ஏன்னா பரமேஸ்வர அனுக்கிறம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இத சொல்றதுக்காகத்தான் இப்படி அழகாக இந்த உலகத்தினுடைய ஸ்வரூபத்தை உண்மையை சொல்லிவிட்டு துராசா பூயிஷ்டமாகவும் துரதிப கிரகத்வார கடகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் துரந்தமான முடிவில்லாதான இந்த சம்சாரத்திலையும் துரித்த நிலையே எப்பொழுதும் பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்க, நான் பாபம் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சா முடிய மாட்டேங்கிறது. மனுஷர்களுக்கு ஏதோ ஒரு பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்கப்பா. துக்கதனக்கே எல்லாமே நமக்கு மனுஷர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதே ஹே பரமேஸ்வர, மதாயாசம் கிம் வியபனயசி, என்னுடைய துன்பத்தை ஏன் போக்காமல் இருக்காய், கஸ்ய உபக்கிரதைய, யாருக்கு நீங்க தாட்சியம் பட்டிருக்க, யாருக்கு சாயம் பண்ணு என்ன பண்ணாம விட்டு இருக்க சொல்லுங்க பாக்கலாம். வதா ஹே பரமேஸ்வரா சொல்லப்பா, இயம் பிரீத்தி தவ சிவா, உங்களுடைய பிரீதி எங்களுக்கு இருக்கவையனா பரமேஸ்வரா, கிருதார்த்தா கலுவயம், நாங்க கிருதார்த்தா ஆயிடுவோம்ப்பா அப்படின்னு இந்த பேராசையை பத்தி ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். அதே மாதிரியே அடுத்ததா இந்த ஸ்லோகத்துல சதா மோகாட்டவியாம் ஜனதி யுவதி நாம் குஜகிரோ நடத்தி ஜடிதி ஸ்வைரமபித கபாலின் பிக்ஷோமே ஹிருதய கவி மத்யந்த சபதம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. இந்த மனசு இருக்கே நம்ம மனசு, இதுல ஒரு லட்சணம் சொல்லிட்டாரு இந்த மனசுக்கு. மனுஷர்களுக்கு என்ன பேராசை அதிகமா இருக்கு, அது இல்லேன்னு யாராவது சொல்ல முடியுமோ? எப்பொழுதுமே எந்த நிலைக்கு வந்த போதிலும் மனுஷன் இன்னும் முன்னுக்கு வரணும் இன்னுக்கு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கான். அது அதோட இருந்தா போறோம், இன்னொத்தனை கெடுத்துட்டு தான் முன்னுக்கு வரணும்னு பாக்கிறான் பார்த்தீங்கள, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மனசுல அது மட்டும் இல்ல, சாபல்யம் ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கு. இந்த மனசுக்கு இருக்கக்கூடியதான ரெண்டு தோஷங்கள்ல இன்னொரு தோஷம் என்னன்னா சாபல்யம். இந்த சாபல்யம்னா சபல சித்தம்னு பேர், ஒரு நிலையில இருக்காரு, இங்கிருந்து அங்கே ஓடுறது அங்கிருந்து இங்கே ஓடுறது, இந்த மனுஷனுடைய சுபாவம் பாருங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம இந்த கடையில வாங்குறோம் அந்த கடையில வாங்குறோம் மாத்தி மாத்தி வாங்குறோம் பார்த்தீங்க, இங்கிருந்து அங்கே போறது அங்கிருந்து இங்க தாவறது இது நன்னா இல்லைங்கிறது இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இந்த சபலமாக மனுஷனா இருக்கக்கூடியதான பதார்த்தம் இருக்க, இது ரெண்டாவது தோஷம் மனசுல. இந்த சாபல்யம் ஒரு மாதிரி இல்லாம இருக்கிறதுன்னு பாத்தீங்களா, இதனுடைய சுவாவம் யாருக்குன்னா உலகத்துல குரங்குக்கு, அது ஒரு இடத்துல நிக்காது, எப்பவும் ஒரு இடத்துல ஒரு க்ஷணம் நிக்காது, இங்கேயும் அங்கேயும் தாவிட்டு தான் இருக்கும். அதான் அதுக்கு சபல சித்தம்னு சபலம்னு சொன்னாலே முதல்ல யார சொல்வா, குரங்க சொல்வா. அந்த குரங்கு மாதிரி இருக்கப்பா என்னுடைய மனசு, இந்த மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, குரங்க அடட்டி வைக்க முடியுமா, நிறுத்தி வைக்க முடியுமா? மனுஷாலேயே முடியல, குரங்கு பரியந்தம் போறல, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காளா, வெடுமன எழுந்து சமையல் கட்டுக்கு போய் அங்க இருக்க ரெண்டு கடலை பருப்பு வாயில போட்டு வரான். என்ன குறைஞ்சு போச்சு, வயர் நிறைய சாப்பிட்டோ இல்லையோ, மறுபடியும் இவரு சாப்பிடலையோ. அப்புறம் போய் ஏதாவது அல்மாரியா கதவை திறந்து அப்படி பார்த்துட்டு மறுபடியும் மூடிட்டு வரான். என்ன சாதிச்சு, அனாவசியமான காரியங்கள் எத்தனை பண்ணிட்டு இருக்கோம் நம்மள வாழ்க்கையிலே நீங்களே பாருங்க, வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். நாமவே ஒரு இடத்துல இருக்காமல் இங்கும் அங்கும் போயிட்டு இருக்கிறதுங்கிற சுபாவம். நீங்க ஏன் போல வயசா எடுத்து எழுந்துக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா மனசு மட்டும் இங்க இங்கே ஓடிட்டு இருக்க எல்லாருக்கும். இப்படி இந்த சாபல்யம் இருக்க இது ரெண்டாவது தோஷம். இது என்ன பண்றது, இந்த மனசு சதா மோகாட்டவியாம் சரதி, இந்த மோகாட்டவியில எப்பொழுதும் சுத்திக் கொண்டே இருக்கு. மோகம் எனக்கூடியதான காடு, இந்த சம்சாரமானது ஒரு காடா சொல்லியிருக்க. இந்த காட்டுக்குள்ள இங்கே அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த காட்டுல என்னன்னா சிலதெல்லாம் பழம் ரொம்ப நன்னா இருக்க பாக்கிறதுக்கு, ரொம்ப நன்னா இருக்கேன்னு சாப்பிட்டமையானால் வாயில் எடுக்கும். அப்படி விஷபூரிதமான மரங்கள்லாம் உருட்டங்கள்லாம் இருக்கும் காட்டல், நமக்கு தெரியாது. ரொம்ப அழகா இருக்கேன் நன்னா இருக்கேன்னு சாப்பிடக்கூடாது, எது தெரியுமோ அதான் சாப்பிடணும். அதே போலயே சில பழங்கள்லாம் இருக்கும், அது என்னடா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி மோகம் ஒன்னு சுகமா இருக்கிறது துன்பமாகவும், துன்பத்தை கொடுக்கறது சுகமாகவும் காணப்பக்கிறது தான் இந்த உலகத்துல. பாருங்க அழகா ரொம்ப நன்னா இருக்கேன், எல்லாம் பிளாஸ்டிக் புட்பம், நிஜம் புட்பத்தை விட அது நல்லா இருக்கு. சில இடத்துல பொம்மை வச்சிருக்கா, அந்த காய்கறி மாதிரி நிஜம் காய்கறி கடையில பாக்கிறது கூட அவ்வளவு நன்னா இல்ல, அவ்வளவு பிரெஷா வச்சிருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக். என்ன நிஜமானதை விட இந்த டூப்ளிகேட் தான் ரொம்ப நன்னா இருக்கு, மனச கவர்றது. இதான் மோகாட்ட வீதுவே. எது நிஜமா நல்லதோ அது நல்லதா காணப்படல, எது நிஜமா பொய்யான பதார்த்தமோ அந்த பொய்யான பதார்த்தம் உண்மையான பதார்த்தம் விட அழகா இருக்கு. ஆனா இந்த பதார்த்தங்கள்ல தான் மனுஷன் சுத்தி கொண்டே இருக்கார். அதோட மட்டும் யுவதி நாம் குச்சகுரோ, ஸ்திரீகள் இடத்துல போயிட்டு இருக்கு இவனுடைய மனசு. அதே மாதிரி அவளேசன்னு வச்சுக்காதீங்க, அவளும் புருஷாளர் தான் போயிட்டு இருக்கு. விவகாரம் இல்லைன்னா உலகத்துல லவ் எப்படி, யார பார்த்தாலும் இந்த லவ்ங்கிறான். பார்த்து சங்கா சஞ்சாயத்தே காம காமா குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹா ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ. நமக்கு இது தகுமா, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கெல்லாம் தகுமா, ஒண்ணு யோஜனை பண்ண தெரியல இந்த சந்தர்ப்பத்தில். புத்தி நாசாத் பிரணத்யதி, என்ன பண்றோம். இப்படி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல ஒரு அபிமானமோ ஒரு அட்ராக்ஷன் வருது பார்த்தீங்களா, இது என்ன இந்த மனசு பண்ணக்கூடியதான வேலை. சதா மோகாடவியம் சரதி யுவதி நாம் குசகிரோ நடதி ஆசா சாகாது. இந்த குரங்கு என்ன பண்றதான், ஆசா சாகாது பேராசை எனக்கூடியதான கிளைகள்ல இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. நடத்தி ஆசாது ஆசை எனக்கூடியதான கிளைகள்ல, இது ஆசை பண்ணும் அது ஆசை பண்ணும், இது இருந்தா போறாதா அது வேணும், அதற்கே போறாதா இன்னொன்னு வேணும், போடும்னு என்னைக்காவது நினைச்சிடும் நம்ம பாருங்க கிடையாது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பேப்பர்ல எத்தனை பதார்த்தம் அட்வர்டைஸ் பண்றான், கிளாசிஃபைடு ஒரு பேப்பரே போடுறான், போறாதோ அது முழுக்க படிக்கிறான். காரணம் என்னது, ராமநாத சொல்றது இல்ல, ராமாயணம் படிக்கிறது இல்ல, இதை படிச்சுட்டு இருக்கான். ஏண்டா உனக்குதான் ஒன்னும் வேண்டாமே, ஒன்னும் வாங்க போறது இல்லையன்னு. என்ன மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு பாக்கறேன், பொழுது போக்கிட்டு இருக்கோமோ. அட்டத்தி இங்கும் அங்கும் சொல்லி கொண்டிருக்க, எல்லா பக்கத்திலையும் இங்க இருந்தா போறாதான், அங்க எப்படி இங்க எப்படி, ஒவ்வொரு இடத்துலயும் மயிலாப்பூர் டைம்ஸ், மந்தவள்ளி டைம்ஸ், அடையார் டைம்ஸ், அதுவே இருக்கிற பேப்பர் போறாதுன்னு, இது வேற அந்த ஊர்ல என்ன இருக்கு இந்த ஊர்ல என்ன இருக்கு, இது இதை நம்ம ஆனந்தமா வச்சுட்டே இருக்கோம் முழுக்க. இங்கும் அங்கும் சுத்தி கொண்டிருக்கே என் மனசே. பரமேஸ்வரா நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உன்னிடத்துல ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். என்ன, உனக்கோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பிக்சர் எடுத்துட்டு இருக்க. பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு வீட்லயும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. கபாலின்னு அவருக்கு தான் கபாலம் கையில மண்டை ஓட வச்சுட்டு இங்கே எங்கேயும் பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அவர் சுவாவம் அப்படி. ஆனா யாருன்னு அவர் சாதாரணமா மட்டும் நினைக்கலையும். அவருடைய ஆத்தக்காரி அம்பாள் இருக்காளே, அன்னபூர்ணா, கையில தங்க பாத்திரம். அந்த தங்க பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் ரத்னங்கள்லாம் செதுக்கி இருக்க, அதுக்குள்ள ரத்னங்கள்லாம் செதுக்கினதான தங்க கரண்டி. அந்த தங்க கரண்டி கையில வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. அத ஆத்துக்காரி அப்படி இருக்கா. இவர் எப்படி ஒவ்வொரு ஆத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. அப்படிதான் அந்த பரமேஸ்வர அபிப்பிராயம் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஆத்துக்கார ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தம்பதிகள் ஒரு மாதிரி எண்ணத்துல இருக்கிறது ரொம்ப ரேர். ஒருத்தர் ஒரு மாதிரினா ஒருத்தர் ஒரு மாதிரி, என்ன பண்றது? ஒருத்தர் எங்க ஆத்துக்கு ஒருத்தர் வந்த, அம்மா எங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஓஎன்ஜிசில இருக்கேன். ஆத்துக்கார என்ன பண்றாரு? ஏர் இண்டியால பைலட்டா இருக்காரு. ஒருத்தர் மேல போறாரு, ஒரு அம்மா கீழே போறாரு. இது என்ன விவகாரம்? அவ பண்ணக்கூடியதான விவகாரமே இப்படி இருக்குன்னா நான் என்ன பண்றது? ஆனாலும் ஏதோ வாழ்க்கை நடக்கின்றே இருக்கு சார். கல்யாணம் பண்ணிட்டாச்சு, 30 வருஷம் இருந்துட்டு இருக்க வாழ்க்கையோட. ஆனா விவகாரம் என்ன? எல்லா பிரவர்த்திகளும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்னடா கபாலின் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அம்பாளோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். ஆனா அந்த அம்மா சொல்ற, ஏ பரமேஸ்வர, நீங்களோ பிச்சை எடுக்கிற, பிச்சை எடுக்கிறது இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நீச்சமான ஒரு தொழில். சில பேர் அதுல வரத்துக்கு முன்னாலே இல்ல போம்பா, சில பேர் உங்க வேற வேலை இல்லையாம்பா, டெய்லி வரு. இதெல்லாம் ஏன் சார் கேட்கறது? இருந்தா போடுங்க, இல்லன்னா இல்லப்பான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா. ஆனா விவகாரம் என்னன்னா, ஏதோ ஒரு தகாத வார்த்தையை போட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எனக்கும் ஒரு சகாயம் பண்ற போல இருக்கும், நீ உனக்கும் ஒரு வசதியா இருக்கும். அதனால என்ன பண்றான்னு தெரியுமா? உன கையில ஒரு குரங்க கொடுக்கறேன்பா. குரங்க கையில வச்சுங்க, இத குரங்க வச்சுட்டு நீங்க பிச்சை எடுங்க. இப்ப என்னடா ஆகும்? சுலபமா பிச்சை போடுவா. ஏன் சுலபமா பிச்சை போடுற அப்படின்னா, இந்த குரங்க அட்டியா இருக்கிறவன் குரங்க கொஞ்ச நேரம் இப்படி இப்படி ஆக்கிண்டே இருந்தான்னு வச்சுங்களேன், ராமான்னு சொல்லு அது சொல்லு இது சொல்லு ஆக்கிண்டே இருந்தா, அந்த ஆத்துல இருக்க குடிக்கிறான் சின்ன குழந்தைகள் இருக்க பார்த்தீங்களா, அவன் வேடிக்கை வந்து பாப்பா. ஒரு 10 நிமிஷம் இவன் இந்த குரங்க ஆக்கிண்டே இருந்தா அந்த குழந்தை எல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறமா, அந்த ஆத்துல இருக்கிறமா, நீ என்ன பண்ணுவ தெரியுமா? நான் ரெண்டு கையிலயும் அரிசியை கொண்டு வந்து இவருக்கு போடுவான். ஏண்டான்னு, இந்த குழந்தைகளோட நம்ம கட்டி பிடிக்கிறது இந்த வேலை இருக்கிற சந்தர்ப்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப 10 நிமிஷம் பாத்துட்டானோ இல்லையோ, விவகாரம் போனா போறதுன்னு போடுவான். இப்ப என்ன உமக்கு நல்லதல்ல? ஆனா இந்த குரங்கான மனசை என்னால கட்டப்படுத்த முடியல, நான் உனக்கு கொடுத்து விட்டேன், நானும் க்ஷேமமா இருக்கேன். ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா பெனிஃபிட்டா இருக்கப்பா. விவகாரம் என்ன? ஏ பரமேஸ்வரா, என் மனது எனக்கூடியதான குரங்க உனக்கு கொடுக்கிறேன். கப்பாலின் என்னுடைய மனசுங்கிற குரங்கு, ஹிருதயம் அப்பி ஹிருதய கபிம், என் மனது எனக்குடியதான குரங்க உங்ககிட்ட கொடுத்துறேன். அத்தியந்த ஜபலம், என்ன இது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறதப்பா. உன்னை பார்த்துட்டே இருந்தா இன்னொன்னு யோஜனை பண்றது. பகவான ஜபம் பண்ணும் பொழுது வேற என்ன கடை பத்தி யோஜனை என்ன? அந்த 10 நிமிஷம் ஜபம் பண்றதே உட்கார்றதே கஷ்டம், 10 நாள் கொடுத்துறோம் அப்படின்னு உட்கார்ற சமயத்துல அந்த 10 நிமிஷத்துல மனசு வேற எங்கெங்கோ கேக்குறது. அப்பதான் பெல் அடிக்கிறது, அப்பதான் டெலிபோன் வருது, என்ன பண்றது தெரியலையே. இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே பரமேஸ்வர, என்னுடைய மனசு நிக்க மாட்டேங்கிறதப்பா. ஆகையால் நான் இதை உனக்கு கொடுத்தேன். அப்புறம் பரமேஸ்வரன் கேட்கிறாராம், நீ எனக்கு குரங்க கொடுத்து விடுவ, அந்த குரங்க நான் எப்படி புடிச்சுக்கிறது? அது மாதிரி என்னையும் கீறிட்டு போயிடுதுன்னு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப குரங்க புடிச்சுக்கிறது ரொம்ப கட்டமாப்பா, உன் குரங்க உங்ககிட்டயே இருக்கட்டும், என்கிட்ட வேண்டான்ட்டார் பரமேஸ்வரன். என்ன பண்ணுவேன்? அதுக்குதான் சொல்ற, உனக்கு ஒரு உபாயம் வேற பண்றேன்ப்பா. என்ன? குரங்குக்கு என்ன பண்ணுவார்? குரங்கு கழுத்துல இல்லையோ அதனுடைய வயத்திலேயோ கயிறை கட்டிவிடுவா. அந்த கயிறை அதை கட்டிவிட்டு இந்த கயிறுடைய இன்னொரு நுனி இருக்கு பச்சல, இதை கையில வச்சுக்கோ. அப்ப என்ன, அந்த குரங்கு இங்கே இருக்காது, அது எங்கே எங்கே சுத்தின்னு இருக்கும். சுத்திட்டு இருந்தாலும் அது ஓடி போகாம அந்த கயிறை நீக்க ஒரு கையில பிடிச்சுக்கலாம். இப்ப குரங்குக்கும் சந்தோஷம், என்ன தன் கையில பிடிச்சுக்கல பாத்தீங்கல, இது பாட்டுக்கு இங்கே இங்கே சுத்தர விடுறார், அதுக்கும் சந்தோஷம். உன்னை விட்டு ஓடி போயிட்டாதுன்னு உனக்கும் தைரியம் இருக்கும். இவ்வாறு ஆனந்தமாக பிச்சை எடுக்கலாம்ப்பா, நல்லா கிடைக்கும் உனக்கு. ஏ பரமேஸ்வரா அயல் இது பண்ணுனர். ஓஹோ என்ன கயறுன்னு, உன் மனச கட்டக்கூடியதான கயறு.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நமஹ ப்ரணவாதாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. அத சதுர்த்தோத்யாயஹ ஜன்மௌஷதி மந்திர தவ சமாதிஜா சித்தயஹ ஜாத்யந்திர பரிணாம ப்ரகிருத்யா பூராத் நிமித்தம் அப்ரயோஜகம் ப்ரகிருதீனாம் வர்ண பேதஸ்து தத க்ஷேத்ரிகவத் நிர்மாண சித்தான்யஸ்மிதா மாத்ராத் ப்ரகிருதி பேதே ப்ரயோஜகம் சித்தம் ஏகம் அநேகேஷாம் தத்த ஞானஜம் மனாஷயம் கர்மா சுக்லா கிருஷ்டம் யோகினஹ த்ரிவிதம் இதரேஷாம் ததஸ்தத் விபாகானுகுணானாம் ஏவா விவ்யக்திர்வாசனானாம் ஜாதி தேச கால வியவைதானாம் ஸ்மிருதி சம்ஸ்காரயோரேக ரூபத்வாத் தாசாம் அநாதித்தம் சாஷ்யோ நித்யத்வாத் ஹேது பலாஶ்ரயாலம்பனைஹி சங்கிரீதத்வாத் ஏஷாம் அபாவே ததபாவஹ அதீதானாகதம் ஸ்வரூபதோ அஸ்தி அத்வவேதாத் தர்மாணாம் தே வ்யக்த சூக்ஷ்மாஹ குணாத்மானஹ பரிணாம ஏகத்வாத் வஸ்து தத்வம் வஸ்து சாம்யே சித்த பேதா தயோர் வ்யக்த பந்தா நச ஏக சித்த தந்திரம் வஸ்து தத் அப்ரமாணகம் ததா கிம் ஸ்யாத் தத் முஞ்சிட்டல அதுல தது உபராக அபேக்ஷித்வா சித்தஸ்ய வஸ்து ஜ்ஞாதா ஜ்ஞாதம் சதா ஜ்ஞாதா சித்த விருத்தயஹ தத் பிரபோஹ புருஷஸ்ய பரிணாமித்வாத் ந தத் ஸ்வபா முன்னாடி பின்னாடி வந்துருக்கு. சித்தாந்திர திருஷ்யே புத்தி புத்தே அதி பிரசங்க ஸ்மிருதி சங்கரச்ச அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத சித்தம் சேத் சித்தாந்திரேன கிருஷ்யேத புத்தி புத்தி ஏன கிருஷ்யேத. அப்போ சித்தம் வந்து ஒரு சித்தத்தினால வேறொரு சித்தத்தினால கிரகணம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா புத்தி வேறொரு புத்தினால எப்படி கிரகணம் பண்ண முடியும், எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றான். இது வந்து மத்தர் சித்தாந்தங்களோட முக்கியமா இங்க யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா பூர்வபக்ஷி ஆலய விஞ்ஞானி. அப்படி அவன் பௌத்தர்கள் பௌத்தர்கள் தான் இங்க வந்து முக்கியமா. சாபி அந்யா சாபி அந்நியன இது அதி பிரசங்க. இது அனவஸ்தா தோஷம். ஒரு சித்தம் இன்னொரு சித்தத்தினால அந்த சித்தம் இன்னொரு சித்தத்தினாலன்னு அனவஸ்தா தோஷம் முடிவில்லாம போயிட்டே இருக்கும். ஸ்மிருதி சங்கரச்ச அது மாத்திரம் இல்ல, ஸ்மிருதியானது முதல் சித்தத்துல பார்த்ததும் ரெண்டாவது சித்தத்துல பார்த்ததும் கன்ஃபியூஷன் வரணும். யாவந்தோ புத்தி புத்தினாம் அனுபவ அனுபாவ தாவத்திய ஸ்மிருதய பிராப்னுவந்தி. புத்தி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கோ என்ன மாதிரி இருக்கோ அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரியான அனுபவங்களானது உண்டாகும். இப்போ சங்கராச்ச ஏக ஸ்மிருதி அனவதாரணம் சாத் இது ஏவம் புத்தி பிரதி சம்வேதினம் புருஷம் அபலபத்பிஹி வைநாசிகைஹி சர்வம் ஏவ ஆகுலீகிருதம். அப்போ அந்த ஸ்மிருதியானத நாம தீர்மானம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால, ஸ்மிருதி கலப்படமா இருக்கிறதுனால எப்படி யார் என்ன மாதிரி எப்ப எங்க பார்த்தது அப்படிங்கறது ஒண்ணும் தெளிவா நம்ம நிச்சயம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால வைநாசிகர்களோட இந்த சித்தம் சித்தாந்தம் முழுவதும் வந்து ஆகுலீகிருதம் கலப்படமா கலவையா குப்ப மாதிரி இருக்கு, கிச்சடி மாதிரி இருக்கு, ஒன்னும் புரிய முடியாத ஒரு நிலையில இருக்கு. தேது பௌத்தஸ்வரூபம் எத்திர குவச்சன கல்பயந்த நியாயின சங்கச்சந்தே. அப்போ இந்த சித்தமானது இல்லை. இப்போ சித்தமானது ஒரு ஒரு சித்தமா தோன்றி தோன்றி தோன்றி தோண்டி வந்துட்டு இருக்கு. இப்ப யார் அனுபவிப்பாங்க இந்த சித்தத்து விஷயத்தெல்லாம் அப்படின்னா, பௌத்துக்கு ஒருத்தர் கல்பனை பண்றான் வேற ஒருத்தரை. புருஷன் ஒத்துக்காத விஷயத்தினால ஆத்மா ஒத்துக்கல அப்படிங்கறதுனால இப்ப ஒரு ஒரு விஷயத்தையும் அவன் வேற வேறையா சொல்ல முடியும், சொல்றதுக்கு முயற்சி பண்றான். அதாவது ஒரு சாலிடான ஒரு சித்தாந்தம் இல்ல, நம்ம கிட்ட உண்மை இல்ல அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பொய் சொல்லுவோம். அந்த ஒரு பொய்ய பிளாக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த பொய்ய சொல்லுவோம். அந்த பொய் பொய் வந்து அதி பிரசங்கம் வாங்கும்போது திருப்பி இன்னொரு பொய், அப்படி பொய் பொய்யா கூடி போய் முதல்ல சுத்தமா சுத்தாந்தமே பொய் பொய்யா இருக்கும். அந்த மாதிரி இவன் என்ன பண்றான் பாருங்க, தே பௌத்ரு ஸ்வரூபம் எத்திர கொச்சன கல்பயந்த நியாயின சங்கச்சந்தே. அவன் இந்த ஆலய விஞ்ஞானம்னு சொல்லிட்டு எந்த ஒரு போக்தா சுரூபத்தை அவன் ஒத்துக்கிறானோ அது நியாயமாவே வராது. ஆலய விஞ்ஞானம்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம நாமரூபம்னு சொல்லி சொல்றோம் ஜெகத்துல. அவன் இதே நாம ரூபத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறான், ரூபம் நாமம் அப்படின்ட்டு. நாமத்தை நாலு வகையா பிரிப்பான், ஏன்னா ரூபம் இருக்கு, ரூபத்தை நான் பாக்குறேன் இந்த பார்வை, அதனால உண்டார ஒரு சம்வேதனா ஒரு ஞானம், அதுக்கப்புறம் அதோட பிரத்யீகரணம், அதுக்கப்புறம் அதனுடைய அனுபவம், அப்படி நாலு வகை அஞ்சு வகையா பிரியறது ஆலய விஞ்ஞானம்னு சொல்லிட்டு. பஞ்சஸ்கந்தம் அப்படிமாத நாம ரூப, அந்த நாமம் வந்து நாலு வகையா பிரியறது திருப்பி, சங்யா வேதனா அப்படின்னு பல பல பேர், சம்ஸ்காரம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒன்று பேர் இருப்பாங்க. அப்படி கேச்சித்து சத்துவ மாத்திரமபி பரிகல்பிய அர்த்தி ச சத்துவோ யஹ ஏதான் பஞ்சஸ்கந்தா நிக்ஷிப்ய அந்யாஷ்ச பிரதிசந்ததா தீதி உக்துவா தத ஏவ புனஸ்திரஸ்யந்தி. சில பேர் என்ன பண்றாங்க, சத்துவத்தை ஒத்துக்கிறாங்க, சத்துவ மாத்திரத்தை ஒத்துண்டு என்ன பண்றாங்க, பஞ்சஸ்கந்தத்துல இதை பிரிவு பண்ண பாக்குறாங்க. ஆலய விஞ்ஞானம் அப்படி ஒரு ஒரு பஞ்சஸ்கந்தமும் எழுந்து எழுந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும், ஒரு அலை மாதிரி வந்துட்டு இருக்கும் அது. அப்படி அந்த மாதிரி ஒத்துன்று அவங்களும் கடைசியில் என்ன பண்றாங்க, இந்த பஞ்சஸ்கந்தத்திலேயே அவங்களும் மாட்டின்றாங்க. ஆலய விஞ்ஞான ரூபத்துல விஞ்ஞானஸ்கந்தம், விஞ்ஞானஸ்கந்தம், சந்யாஸ்கந்தம், அப்புறம் வேதனாஸ்கந்தம், சித் ஸ்கந்தம், அதுக்கப்புறம் நாமரூபம். நாமரூபத்துல நாமத்துலதான் மற்றதெல்லாம் வர்றது, அனுபவம் சித்தம் அப்படிங்கிறது. ஸ்கந்தானாம் மகா நிர்வேதாய விராகாய அனுத்பாதாய பிரசாந்தையே குரோர் அந்திக்கே பிரம்மச்சரியம் சரிஷ்யாமி இது உக்துவா சத்வசிய புனக சத்துவம் ஏவ அபஹ்னுவதே. அப்ப என்ன பண்றான், இந்த பஞ்சஸ்கந்தத்தை விஞ்ஞானம் சங்யா வேதனா சம்ஸ்கார ரூபம் அப்படிங்கிற இந்த பஞ்சஸ்கந்தத்தை வச்சுட்டு எதுக்கு இது அப்படின்னா, இது பஞ்சஸ்கந்தம் நிக்ஷிப்பிய அஞ்ச சத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றான். மகா நிர்வேதாய அப்புறம் வைராக்கியம் வர்றது இவனுக்கு. வைராக்கியம் வந்த உடனே என்ன பண்றான், உக்ஸ குருமேவா பிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு போய் குருட்ட போறான். இவன் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னா யாரு, ஸ்ரோத்ரியன் வேதத்தை படிச்சவன் இல்ல, இவன் இவன் பௌத்த சித்தாந்தத்தை படிச்சான். அந்த பிரம்மனிஷ்டன் சொல்லக்கூட இல்ல, இங்க சூன்ய நிஷ்டன். அந்த பஞ்சஸ்கந்தத்துல அந்த விஞ்ஞானாத்மா விஜயானவாதியில விஞ்ஞானத்துல நிஷ்டமா இருக்கிறவர், அவர்கிட்ட போய் குருவை போய் சரணடைஞ்சு குரு கிட்ட இந்த பஞ்சஸ்கந்தத்தை பத்தி வித்யா கத்துப்பானா. எப்படி சத்தம் ஏவ அப்பே, அவன் எந்த எதை வந்து படிக்கணும்னு போறானோ அதுவே அவன் வந்து விட்டுட்டுறான் உண்மையில. தாங்கிய யோகாதயஸ்து பிரவாதாக ஸ்வசப்தேன புருஷம் ஏவ சுவாமினம் சித்தசிய பௌக்தாரம் பயந்தி. ஆனா சாங்கிய யோகத்தை யாரு சொல்றாங்களோ, சாங்கியம் யோகத்தை பட்சமா வச்சுட்டு இருக்காங்களோ, சூன்யவாதிகளை பத்தி பேசல நம்ம, சாங்கிய யோக பட்சத்துல வச்சிருக்கிறவங்க இங்க ஸ்வசப்தேன, ஸ்வ அப்படிங்கறதுல இங்க புருஷன் ஆத்மா ஸ்வம் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துறாங்க. பிரவாதாக பிரகிருஷ்டாவாதாக அப்படின்னு அர்த்தம். கதம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன் அந்த புருஷன்ல புருஷனா தான் சுவசப்திய சப்தத்துல எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, காரணம் தான் சித்தே அப்பிரதிசங்கிரமாய அப்பிரதிசங்கிரமாய சத் ஆகாரா பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம் சங்கிரமாய தத் ஆகாரா பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம் சித்தே அப்பிரதிசங்கிரமாய தத் ஆகாரா பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம் சித்தே அப்பிரதிசங்கிரமாய. சித்தம் வந்து சைத்தன்யத்து மூலியமாக ஆக்கார ஆபத்தோ, எந்த விஷயத்தை எது மூலியமா பாக்குறதோ அந்த ரூபமா இது ஆறுது. சைத்தன்ய சுரூபமா இந்த சித்தானது புத்தி சுரூபமா ஆறுது. ஆயி சோ புத்திக்கு சம்வேதனம், அந்த புத்திக்கு இந்த புருஷனுடைய புத்தியில அது பிரகாசிக்கிறது விஷயத்த. இந்த இடத்துல ரெண்டு மதம் திருப்பியும், ஏன்னா ரெண்டு பேரு யோக சூத்திரத்துல அவங்க சித்தாந்தத்தை திணிக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பண்ணுவாரு இந்த வேலைய வாசஸ்பதி மிஸ்ரர், இந்த இடத்துலயும் பண்ணிட்டாரு. விஜயான பிக்ஷு அவரும் புதுசா ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தோம்னு ஆசைப்பட்டு அவரும் பண்ணிட்டாரு. இப்ப இவர் ரெண்டு பேரோடையும் பிரச்சனை இங்க இருக்கு. என்ன பிரதிபிம்பம் பிம்பம் அப்படிங்கிற விஷயத்த, பிரதிபிம்பம்ங்கிறது இங்க பின்னாடி வர்றது, இது வந்து வேதாந்த பிம்ப பிரதிபிம்பவாதம் பத்தி பேசல. இங்கே பிரதிபிம்பம் ஒத்துக்கிறாங்க, அதுவும் பாஷ்யத்துல வர்றது உங்களுக்கு. இப்போ இந்த பிரதிபிம்பமா இருக்கிற நிலையில இவங்களுக்கு வித்தியாசம் உண்டாருது. வாசஸ்பதி என்ன சொல்றாரு அப்படின்னா, சிதாபாசன் அப்படின்னு வேதாந்திகள் எப்படி சொல்லு ஒத்துக்கிறாங்களோ அந்த நிலையில ஒத்துக்கிறாரு. இங்க புருஷன் அந்த புத்தியில புருஷாபாசமா ஒரு நிலை தோற்றுவான், சித்த சித்த பிரதிபிம்பமான ஒரு நிலை உண்டாகும். அதனால புத்தியில வந்து அந்த புருஷன் பிரதிபிம்பமா இருக்கிறதுனால அவன் வந்து விஷயத்த அறிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறான் வாசஸ்பதி மிஸ்வரோட சித்தாந்தம் அது. அதனால என்னது, அச்சேதனமா இருக்கிற சித்தமானது சேத்தனாவத்து இவ லிங்கம் அப்படின்னு சாக்கியத்தை சொன்ன மாதிரி சைத்தன்ய மாதிரி பிரகாசிக்கிறது புருஷனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால. உண்மையில என்ன, அசங்கோஹி அயம் புருஷ அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் எதோடையும் சம்பந்தப்படாதவன் இந்த சித்தோட மாத்திரம் எப்படி சம்பந்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். அப்போ இது இவ அப்படின்ற ஒரு பரிபாஷையிலாகத்தான் அங்க நின்று சைத்தன்யத்தோட சம்பந்தம் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு. ஆனா அங்க விஞ்ஞான பிக்ஷு என்ன பண்ணிடுவாரு, திருப்பி கொண்டு வந்து சித்தத்தோட பிரதிபிம்பம் புத்தியில அப்படின்ட்டு சித்தத்தை தான் புத்தியில பிரதிபிம்பம் ஆச்சுட்டு அது மூலியமா விஷயத்த தெரிஞ்சுக்கிறான் இந்த புருஷன், இந்த சித்தத்துல பிரதிபிம்பானிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிறான் புருஷன் அப்படின்ட்டு அங்க விஞ்ஞான பிக்ஷு சொல்றாரு. பிரதிபிம்பம் ரெண்டு பேருமே ஒத்துண்டுதான் ஆனும் பாஷ்யத்துல ஒத்துண்டதுனால, ஆனா எங்க பிரதிபிம்பம் மாறுது அப்படின்ட்டு வேதாந்தத்துல சொல்ற அதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை வருது, எங்க பிரதிபிம்பம் மாறுது அப்படிங்கறத பத்தி. அபரிணாமினி பௌத்திரு சக்தி அப்பிரதிசங்கிரமாச்ச பரிணாமினி அர்த்தே பிரதிசங்கராத்தா இவ தத்விருத்தி அனுபததி. அப்படியே அப்பிரதிசங்கிரமா இருக்கிற இந்த அபரிணாமினி மாற்றமடையதா இருக்கிற இந்த சைத்தன்யமானது பௌத்திரு சக்தி அபரிணாமினி பௌத்து சக்தி, பௌத்து சக்தி பௌத்து சக்தினா புருஷன், புருஷன் சைத்தன்யம் எப்படி அப்பரிணாமினி மாற்றமற்றது ஏற்கனவே சொல்லியாச்சு மாற்றமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பிரதிசங்கிரமாச்ச பரிணாமினி அர்த்தே, அப்படி அந்த சைத்தன்யமானது பரிணாமினி அர்த்தம், பரிணாமினி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா மாற்றமடைய கூடியதா இருக்கிற இந்த விஷயத்துல சித்தத்துல பிரதிசங்கிராந்த இவ தத்விருத்தி அனுபத்தி அதோட சம்பந்தப்பட்டது மாதிரி அந்த இடத்துல சஞ்சாரிக்கிற மாதிரி ஒரு விருத்தியை உண்டு பண்றது, தன்னுடைய விருத்தியை இருத்தல் வித்திய இருத்தல் விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்மிதா மாத்திரம் இது, அஸ்மிதா விருத்தினால அதை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இடையில அஸ்மிதா விருத்தின்ற ஒரு விருத்தி இங்க ஒத்துக்கிறார் பாஷ்யத்துல. இந்த அஸ்மிதா விருத்தி தான் ரெண்டு பேரையும் சம்பந்தப்படுத்துற ஒரு பாலம், புருஷன் எதோனையும் சம்பந்தப்படாத புருஷனோ சித்தமோ சம்பந்தப்படுறதுக்கு அஸ்மிதா விருத்தி தான் காரணம் அப்படிங்கிறாரு. தஸ்மா தஸ்யாஷ்ச பிராப்த சைத்தன்ய உபகிரக சுரூபாயாக புத்தி விருத்தே அனுகாரிய மாத்திரதையா புத்தி விருத்தி புத்தி விருத்தி அவிசிஷ்டாகி ஞான விருத்தி ஆக்ஷாயதே. அப்படி தஸ்யாஷ்ச பிராப்த சைத்தன்ய உபகிரக சுரூபாயாக, அப்படி அந்த புத்தி விருத்தியானது எந்த விருத்தியா அந்த புருஷனானது உண்டாயிருக்காரோ அந்த புத்தியில அந்த புத்தி விருத்தியில அவிசிஷ்டா இவ, அவிசிஷ்டா இவ அப்படின்னு சொல்ல விருத்தி அவிசிஷ்டா இவ அவிசிஷ்டாஹி அவிசிஷ்டாயினா சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறது அங்க, அது அந்த சுரூபமா அது தன்னுடைய சுரூபத்தை எழுந்துட்டு சைத்தன்ய சுரூபமா அது சைத்தன்யம் அடைஞ்சது மாதிரி பிரகாசிக்கிறது. புத்தி விருத்தியர் அனுகாரியத்தையா புத்தி விருத்திக்கு அனுகாரியம் பண்ற மாதிரி புத்தி விருத்தியை பிரகாசிக்கிற மாதிரி ஆச்ச உத்தம். எப்படி தெரியும் உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லியிருக்கு என்னது, என்ன பார்த்தாலும் நச்ச விவரம் கிரி நாம்.

இருட்டான ஒரு குகையில இல்ல, இல்ல கடலுக்கு அடியில இல்ல, வேற எங்க இருக்கு? குஹாயாம் ஹிதம். அந்த குகை இங்க எங்கேயுமே இல்ல, வேற எங்க இருக்கு? சஸ்வதம் சாஸ்வதம் புத்திவிருத்தியும் அவிசிஷ்டம் கவையோ வேதந்தே. புத்திவிருத்தியில இது சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறதா, அஸ்மிதா ரூபமா சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறதா இது அறியப்படுறதா. கவிகள், கவிகள்னா ஞானிகள், கிராந்த தர்ஷின் இருந்தோம், அவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி கதை அபியுகம் இது, அதனால இங்க இந்த விஷயம் தெரியறது என்னது? திரஷ்டு திருஷ்டியோகோ உபரக்தம் சித்தம், திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம், திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம், திரஷ்டு திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம். திரஷ்டு பார்ப்பானான இந்த புருஷன் திருஷ்யம் விஷயத்தோட உபரக்தம் உண்டான சம்பந்தமானது, அப்படிப்பட்ட சித்தமான சம்பந்தமுடைய சித்தமானது எதுக்கு, யாருக்கு அப்படின்னா சர்வார்த்தம், எல்லா விஷயத்துக்கும் பொதுவா இருக்குது. அப்படி புத்தி தான் இங்க சொல்லப்படுறது, திருஷ்டி திருஷ்டி சித்தம் சொல்லிட்டு. மனோஹி மந்தவியேன அர்த்தேன உபரக்தம் தத் ஸ்வயம் ச மனம், மனஸ்தான் இங்க மந்தவியத்தை எந்த விஷயத்தை சிந்திக்கணுமோ அந்த சிந்திக்கிற விஷயத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. மனசு எந்த விஷயத்தை சிந்திக்கிறோமோ அந்த சிந்திக்கிற விருத்தியோட விஷயத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. தத் ஸ்வயம் ச விஷயத்துவாது விஷயினா புருஷேன ஆத்மீயா விருத்தியா அபிசம்பந்தம் ததேதது சித்தம் ஏவ. அப்படி மனசும் கூட எப்படியா இருக்கு, மனசு மந்தவிய விஷயத்த சிந்திக்கக்கூடிய விஷயத்த சிந்திக்கிறதா இருக்கு, மனசும் கூட விஷயமாயிடுறது புத்திக்கு புருஷனுக்கு, புத்திக்கு புத்தி மூலமா புருஷனுக்கு. அப்படிங்கறதுனால ஆத்மீயா விருத்தியா அபிசம்பந்தம், ஆத்மீயா விருத்தியானா புருஷாக்கார விருத்தினால அங்க சம்பந்தப்பட்டதா இருக்கு மனசு விஷயமா இருக்கு. புருஷனுக்கு புருஷாக்கார விருத்தினால புத்தி மூலியமா மனசு விஷயமாறுது. தாது ஏதது சித்தம் ஏவ திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் விஷய விஷயினீர் விஷய விஷய நிர்வாசம். அப்படி இந்த இந்த விருத்தி தான் சித்ரூப விருத்தினால தான் அது விஷய விஷய நிர்வாசம், விஷயத்தையும் அந்த விஷயத்த உடையதையும் மனசையும் பிரகாசிக்கிறதா இருக்கு. சேத்தன அச்சேத்தன சேத்தன அச்சேத்தன சேத்தன அச்சேதன சொரூப சொரூபாபண்ணம், சேத்தனமாகவும் அச்சேதனமாகவும் உள்ள சொரூபத்தை அடைஞ்சுதா இருக்கு. விஷயாத்மகம் அபி அவிஷயாத்மகம் இவ அச்சேதனம் சேத்தனம் இவ ஸ்படிக மணி கல்பம் சர்வார்த்தம் இச்சுச்சதே. விஷயாத்மகமா இருக்கார் மாதிரி தோணினாலும் அவிஷயமா விஷயமா இல்லாத மாதிரியும், அதாவது சைத்தன்யம் இல்லாத நிலையிலையும் சைத்தன்யம் மாதிரி விஷயம் ஆகாதது ஆனா விஷயமான மாதிரி, சைத்தன்யம் இல்லை இது ஆனா சைத்தன்யமான மாதிரி, அப்படி ஒரு தோற்றத்தை அழிக்கிறது அதத்தான் ஸ்படிக மணி கல்பம்னு சொல்லி. ஸ்படிக மணி மாதிரி, ஸ்படிக மணி தெளிவா இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான நிறத்தை வைக்கிறோமோ அதோட உபரக்தமான மாதிரி, அதோட அந்த நிறம் ஏறின மாதிரி எப்படி தோன்றதோ அதே மாதிரி இந்த புருஷனோட சந்நிதியில இருக்கிறதுனால இந்த புத்தி என்னது அதுவும் சைத்தன்யம் அடைஞ்ச மாதிரி ஒரு தோணலா இருக்கு. தது அனேன சித்த சாரூபியன பிராந்தாக கேச்சது ததேவ சேத்தன வித்யாகும். அப்படியே ஸ்படிகமணிக்கு பின்னாடி ஒரு செம்பத்தி பூ வைக்கிறீங்க, ஸ்படிகமணி என்ன ஆறுது செகப்பதர் ஆயிடுறது. அது எடுத்துட்டு மஞ்ச பூவை வைக்கிறீங்க, ஸ்படிகமணி மஞ்ச பூ ஆயிடுறது. அந்த மாதிரி இப்ப இந்த சித்தமானது தெளிவா இருக்கிற சித்தம் அதோட புருஷன் சம்பந்தப்பட்ட உடனே சைத்தன்யமான சம்பந்தப்பட்ட உடனே அது என்ன ஆறுது சைத்தன்யம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுறது. இந்த நிலையத்தான் இந்த முட்டாள் பௌத்தர்கள் என்ன பண்றாங்க புரிஞ்சுண்டு, இது அது சைத்தன்யம் அடைஞ்ச மாதிரி நிலை அப்படின்றத புரிஞ்சுண்டு அவங்க அதை சைத்தன்யம் ஒத்துறாங்க. அப்புறே சித்த மாத்திரம் ஏவ இதம் சர்வம், மத்த பேரெல்லாம் சொல்றாங்க இது எல்லாம் வந்து சித்தம் தான், இந்த ஜெகத்தே என்னது சித்த மாத்திரம் ஏவ இதம் சர்வம்னா இந்த இதம் சர்வம் ஜெகத்து முழுவதும் என்னது சித்தத்திலேயே தோன்ற விருத்தி தான், விருத்தியை தவிர இந்த ஜகத்துக்கு இருப்பே இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க. ஜகத்தோட அஸ்தித்வம் என்ன நாஸ்தி சூன்யம் தானே, சூன்யத்துல இருந்து வர்றது எல்லாமே, சூன்யத்துல எல்லாமே போறது, சூன்யம் தான் இருக்கு இது. ஆதவ் அந்தவ் என்னாத்தி மத்தியபி தத்ததா அப்படிங்கிறாங்க. அப்படி சூன்யம் தான் முன்னாடி இருந்தது, சூன்யம் தான் பின்னாடி இருந்தது, நடுவில் மாத்திரம் எங்கே தர முடியும், அப்ப இப்பவும் அந்த நிலையில தான் இருக்கு. புத்தியில இருக்கிற மாதிரி தோன்றது நம்மளுடைய கற்பனைனால நம்மள அவித்யானால அப்படின்வாங்க. அதனால நாஸ்தி கலு அயம் கவாதீர் கடாதிஷ்ட சகாரணோ லோக இது. அப்படி காரண சகித்தமான இந்த லோகமானது இல்லவே இல்லை, அதாவது பானை அப்படின்னு இருக்கு, பானை காரணம் களிமண், மாடுன்னு இருக்கு, மாடு கண்ணுக்குட்டி, அந்த மாதிரியான காரண காரியமான சம்பந்தத்தோட இந்த லோகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால அணு கம்பெனி ஆகாதே, அதனால நம்ம என்ன

0: பண்ணவங்க மேல கருணை உடனும். ஏன்னா சொல்லிருக்கு ஏற்கனவே மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானா புண்ணியா புண்ணியச. அதனால இங்க உங்களை பல கருணை பண்ணும். யாரு ஏன் அவங்க மைத்ரி கருணா, கருணா யாருகிட்ட? புண்ணிய அபுண்ணிய துக்கமான துக்கிகள்கிட்ட, பாவம் உடையவங்க கிட்ட. சோ பாவம் அப்படின்னு அம்மல கருணை தான் படணும். கஸ்மாத் ஏன் அப்படின்னு கேட்டா, அஸ்தி தேஷாம் பிராந்தி பீஜம் சர்வ ரூபாக்கார நிர்வாகம் சித்தமிதி. அவங்களுக்கு இந்த பிராந்திக்கு காரணமான ஒரு நிலை இருக்கு. சர்வ ரூபாக்கார நிர்வாசம் சித்தமிதி, எல்லா ரூபத்தையும் பிரகாசிக்கிறதான சித்தமானது அவங்களுக்கு அவங்க மேல கருணை படுறதுக்கு காரணம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சமாதி பிரஜ்ஞாயாம் பிரஜ்ஞேயோ பிரஜ்ஞேயோ அர்த்தஹ பிரதிபிம்பி பூதஹ தஸ்ய ஆலம்பனி பூதத்வாத் அந்யஹ. அப்போ சமாதி காலத்துல எந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறோமோ, சித்தத்தோட நிரோதத்தினால எந்த விஷயமான எந்த புருஷனானது அறியப்படுறவனா இருக்கானோ, அந்த புருஷனாவன் ஆலம்பனையா இருக்கான் இந்த சித்தத்துக்கு, பாத்திர சித்தத்துக்கு அவன் தான் பாத்திரமா இருக்கான், தியான யோக்கியமான விஷயமா ஆறான். அதனால இந்த சித்தத்தை புரிஞ்சுக்கிறதாக, இந்த சித்தத்தை அனுபவிக்கிறதான ஒரு புருஷன் ஒருத்தன் இருக்கான். இவங்க என்ன பண்றாங்க, சித்தத்தோட நிறுத்திடுறாங்க பௌத்தர்கள். ஆனா இங்க எப்படி சித்தத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு புருஷன் இருக்கான். சச்சேது அர்த்தஹ சித்த மாத்திரம் சியாது கதம் பிரஜ்ஞா ஏவ பிரஜ்ஞா ஏவ பிரஜ்ஞா ரூபம் அவதாரியத. அப்படி சித்தம் சித்தம் வந்து தடேவ அர்த்தஹ சச்சேத் அர்த்தஹ சித்த மாத்திரம் சியாத். அந்த இடத்துல அர்த்தமானது விஷயமான ஜெகத்தானது சித்தத்துல உண்டார ஒரு உத்தி மாத்திரமா சித்தமா மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது எப்படி பிரகாசிக்கிறது? யார் பிரகாசிக்கிறது? சித்தத்துல உண்டானதை யார் பிரகாசிக்கிறது? சித்தத்துல உண்டானது, சித்தத்துல உண்டானதையே சித்தத்தையே சித்தமே பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னா கர்ம கர்த்தர் விரோதம்னு சொல்லுவான். நானே செய்யறேன், நானே அதை அனுபவிக்கிறேன், அந்த செயலும் நானு அனுபவிக்கிறது நான். என்னது இது? நம்மளுடைய இடத்துல இது வந்து மிச்சம் பிரெட். மாவு என்ன பண்றது? தன்னைத்தானே பசிச்சுக்கிறது, தன்னைத்தானே சப்பாத்தியா போட்டுக்கிறது, தன்னைத்தானே சாப்பிடுறது. இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். கர்ம கர்த்திரு விரோதம்னு சொல்லுவான். ஒரே இடத்துல கர்மாவும் கர்த்தாவும் இருக்க முடியாது அப்படின்ட்டு. தஸ்மாத் பிரதிபிம்போ பூத்தோ அர்த்த பிரஜ்ஞாயாம் ஏன் அவதாரியதே ச புருஷைத்தி. அப்படி பிரதிபிம்பமா இருக்கிற அந்த பிரஜ்ஞால, அந்த சித்தத்துல சித்தத்தை தோன்ற பிரஜ்ஞால பிரதிபிம்பமா, புத்தியில பிரதிபிம்பமா யார் தோன்றானோ அவன் தான் புருஷன். அந்த புருஷன் பிரதிபிம்பமா இருக்கிற புருஷன்னால்தான் விஷயமானது சித்தத்தினால அறியப்படுறது. அதனால ஏவம் கிரகித்து கிரகண கிராஜ சுரூப சித்த பேதாத் திரயம் அபி ஏதது ஜாதிதக பிரவிஜந்தே தே சம்யக் தரிஷ்ண தைஹி அதிகதக புருஷைதி. அப்படி கிரகித்து கிரகண கிராஜ்யம் அப்படின்னு மூணு சுரூபத்துல இது அறியப்படுறதா இருக்கிறதுனால, ஏன்னா முன்னாடி சொன்னோம் கிரகித்ரு கிரகண கிராஜ்ய பேத மூணுமே சமாப்பண்ணம், இவன் மூணுமே ஒன்னா பிரிவு இல்லாத வேற நிலை ஏதாம ஆன மாதிரி அப்படிப்பட்ட நிலை திரயம் ஏத்தது. திரயம் அப்படி ஏத்தது ஜாதித. இப்படி இந்த மூணுமே அந்தந்த ஜாதி அந்தந்த ஜாத்தின்னு சொல்லி சொன்னா உண்மையில என்ன சொரூபமோ அது, இது கிரகண சொரூபம், இது கிராகி சொரூபம், இது கிராக சொரூபம்னு ஒன்னொன்னுக்கும் அதனுடைய உண்மைய சொரூபத்தை நம்ம பிரிச்சு புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தே சம்யக் தர்ஷன தை அதிகத புருஷ. அதுதான் சம்யக் தர்ஷனத்தினால சாங்கிய தர்ஷனத்தினால எந்த புருஷனானவன் அறியப்படுறவனா இருக்கானோ அப்படி அறியப்படுறது. குதச்ச ஏதது எப்படி இது அப்படின்னு கேட்டா, தது அசங்கேய வாசனாபி தது அசங்கேய வாசனாபிஹி சித்திரம் அபி பராத்தம் சம்மத்திய காரித்வாத் அசங்கேய வாசனாபிஹி சித்திரம் அபி பராத்தம் சம்மத்திய காரித்வாத். தது அசங்கேய வாசனாபிஹி, அந்த வாசனைகளானது எப்படி சித்தத்துல உண்டார், அந்த வாசனைகளானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, சித்திரம் அபி பல வகையான வாசனைகள், பல வகைப்பட்டதான வாசனைகள், பல வாசனைகள் பல வகைப்பட்டதான விசித்திரமான வாசனைகள், ஒன்னு ஒன்னும் வேற ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத பல வகைப்பட்டதான வாசனைகள் இருந்தாலும் கூட பரார்த்தம், அது சுவார்த்தத்துக்கு தனக்குத்தானே ஒரு செயலும் செய்யறதில்லை வேற எதுக்கு. ஏன்னா சித்தம் அப்படிங்கிறது என்னது? பிரகிருத்தியோட காரியம். பிரகிருத்தி என்ன பண்றது? சுவார்த்தமீவ பரார்த்த ஆரம்பக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தனக்கு செய்யற மாதிரி இன்னொன்னுத்துக்கோசரம் ஆரம்பிக்கிறது செயல. என்னத்துக்கு பராத்தம் சொல்லி சொன்ன? போக அபவர்க்கார்த்தம். புருஷனுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறத பிரதான காரியமா வச்சுட்டு, பிரதானமானது முக்கிய காரியமா வச்சுட்டு பிரவர்த்தி செய்யறது. அதனால சமூகத்திய காரியத்துவா அது எல்லாத்தையும் கூட்டமா வச்சுட்டு பிரவர்த்தி செய்யறது அந்த பராத்த காரியம். தது ஏதது சித்தம் அசங்கேயாபிஹி வாசனாபிரேவ சித்திரீகிருதம் அபி. அப்படியே இந்த சித்தமானது எண்ணிக்கை கடங்காத பல வகைப்பட்டதான பல மாதிரியான வாசனைகளோட சம்பந்தப்பட்டதாக விசித்திரமா இருந்தாலும் கூட, சித்திரீகரணம் ஆனாலும் கூட, அது பல வகையாக பூசப்பட்டிருந்தாலும் கூட, பரார்த்தம் பரஸ்ய போகாபவர்கார்த்தம் அப்படி மத்ததுக்கோசரம், மத்ததுக்கோசரம் அப்படின்னு சொல்லி சொன்னா புருஷனுடைய போகத்துக்கும் மோட்சத்துக்கும், தனக்கோசரம் ந சுவார்த்தம் சம்மத்திய காரித்வா கிரகவத்து சம்மத்திய காரினா சித்தேன ந சுவார்த்தேன பூத்தவியம். பரார்த்தம் மத்ததுக்கோசரம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சம்ஹத்தி காரித்வாத். அப்படி சம்ஹத்திய காரித்வாத்னா கூடிருந்து, சம்ஹத்தியனா நன்றாக கொன்று அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஹத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா அழிப்பு அப்படிங்கிறது இல்ல, இங்க சம்ஹத்தியன்னா கூடியிருந்து அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பல அங்கங்கள் உடையதாக இருக்கிற இது ஒன்னாகி கிரகவத்துன்னு சொல்லியிருக்கான். கிரகம்னா சொல்லி ஒரு வீடுன்னா வாசல் ஜன்னலு செவரு எல்லாமே இருந்தா தான் ஒரு வீடுன்னு சொல்ல முடியும். அப்படி அந்த மாதிரி இல்லாட்டி நமக்கு உதவி புரியிற எல்லா விஷயமும் அதுக்கு ஏற்றதான எல்லா வகையான சாதனம் சாமகிரியும் இருந்தா தான் நமக்கு செயல்பாடுக்கு வர முடியும் அப்படிங்கறதுனால சித்தேன சுவார்த்தேன வவித்தவ்யம். இப்படி சித்தமானது கூடியிருந்து செய்யறதுனால இது தனக்கோசரம் அப்படிங்கறது ஒண்ணுமே பண்ண முடியாது. ந சுகச்சித்தம் சுகார்த்தம் ந ஞானம் ஞானார்த்தம். இப்ப இங்க ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரு, ந சுகச்சித்தம் சுகார்த்தம் ந ஞானம் ஞானார்த்தம் உபயமபி ஏதது பரார்த்தம் எஸ்ய போகாபவர்கேன ச அர்த்தேன அர்த்தவான் புருஷ ச ஏவ பர. இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை முக்கியமா தியானம் பண்ணணும். ந சுகச்சித்தம் சுகார்த்தம் ந ஞானம் ஞானார்த்தம்னு சொல்லி சொல்லியிருக்கு. சுகச்சித்தமானது சுகத்துக்கோசரம் இல்ல, ஞான சித்தமானது ஞானமுடைய சித்தமானது ஞானத்துக்கோசரம் இல்ல அப்படின்னு சாமானியமா பார்த்தா இதுல மேலோட்டமா பார்த்தா இந்த மாதிரி சொல்லி அர்த்தம் கொடுத்துடலாம். ஆனா உண்மை என்ன, இது நம்ம ஆஸ்திக வைதிக தர்ஷனத்தை படிச்சுட்டு இருக்கோம், ஆஸ்திக தர்ஷனத்தை படிச்சுட்டு இருக்கோம். ஆஸ்திக தர்ஷனம்னா வேத மூலம் இருக்கு, வேதத்தை ஒத்துக்கிறாங்க இவங்க. இது எங்கேருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரதானிக்கு முடிச்சிருந்து அடிக்கிறாங்க. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அந்த இடத்துல வராங்க. ந பதி பதி காமாய ந பத்தி பத்தி காமாய ந பாரியா பாரியா காமாய ந வித்த வித்த காமாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்றது, சுகச்சித்தம் சுகார்த்தம் ந சுகார்த்தம். எந்த விஷயத்த நீ ஈடுபட்டு இருக்கோ அந்த விஷயத்துக்கோசரம் இல்ல, சுகார்த்தம்னு சொல்லி சொன்னா சுகத்துக்கோசரம் இல்லன்றதுல, அந்த விஷயத்துக்கோசரம் இல்ல நீ ஈடுபடுறது, அந்த விஷயத்துக்கோசரம் இல்ல ஞானத்துக்கோசரம் அந்த விஷயத்துல ஈடுபடுறது இல்ல. வேற எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தனக்காக புருஷனுக்காக ஈடுபடுறது எதுக்கு, அந்த விஷயத்துல ஒண்ணும், ஏன்னா லாபமோ நஷ்டமோ அந்த விஷயத்துக்கு இல்ல, ஈடுபட்டாலும் ஈடுபடாட்டாலும் அந்த விஷயத்துக்கு லாபமோ நஷ்டமோ இல்ல, நமக்கு புருஷனுக்கு லாபமோ நஷ்டமோ உண்டாது. அதனால என்ன சொல்றது, உபயம் அபி ஏதது பரார்த்தம், ஞானமும் சரி சுகமும் சரி இது எல்லாமே பரார்த்தமா இருக்கு. அதனால எஸ்ட போகாபவர்கேரச்சா அர்த்தேன அர்த்தவான் புருஷ சயவ பரக. இந்த போக அபவர்க்கம் ரெண்டுத்தினாலையும் எவன் ஒருத்த முழுமை அடைஞ்சவனா இருக்கானோ அவன் தான் பரன், பரக அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க மேன்மையானவன் அர்த்தம் அப்படிங்கிற எடுத்துக்காம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், புருஷ அப்படின்னு எடுத்துக்கணும், அதாவது சித்தத்திலிருந்து வேறுபட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரம் பரக அப்படின்னு சொல்லி சொன்னா சிரேஷ்டம் அப்படின்ற அர்த்தத்துல வரும், இங்க சிரேஷ்டம்ங்கிறதோட வேறு அந்நிய அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சித்தம் சித்தத்தை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த புருஷன். நான் பரக சாமானிய மாத்திரம், பரக அப்படின்னு சொல்லி சொன்னா சாமானியமா ஒரு அகம் சப்த வாச்சியமா இருக்கிற அகங்காரத்தை இங்க சொல்லல, ஏன்னா அகங்காரம் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பரம்பரை வருது, அந்த இடத்துல சொல்லல, அந்த இடத்துல சொல்லல. பின்ன எத்து கிஞ்சித்து பரம் சாமானிய மாத்திரம் சொரூபேன உதாஹர உதாஹரேது வைநாசிக்க தத் சர்வம் சம்மத்திய காரியத்தால் பராசமே சாது. ஏன்னா எந்த கிஞ்சித் பரம் சாமானிய மாத்திரம் சொரூபேன உதாஹரேது, இத இந்த இவன் வந்து போக்திரு போக்தா அப்படின்னு சொல்லிட்டு வைநாசிகன் பௌத்தன் எதை பரஹ சாமானியமா அகங்காரம் தான் போக்தா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். அவங்க சொல்றது சொரூபேன உதாரேத் வைநாசிகேன தத் சர்வம் சம்மத்திய காரியத்துவத், அதுவும் கூட அந்த அகங்காரமும் கூட எதுக்கு கூட்டமா சேர்ந்து நான் சுகத்தை அனுபவித்தனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சுரூபத்துல ஞானம் உண்டாருது அப்படிங்கறதுனால அதுவும் என்ன பண்றது, அந்த பர சாமானியமா இருக்கிற அகமும் கூட மத்த இந்திரியங்களோடையும் மத்ததோடையும் சேர்ந்து சம்பந்தப்பட்டதா ஞானம் கொடுக்கறது புருஷனுக்கு. அதனால பரார்த்தம் ஏவ, அதுவும் கூட பரார்த்தம் தான். எஸ்து அசௌ பரோ விசேஷ சன சம்பத்திய காரி புருஷைதி. ஆனா யார் இந்த விசேஷமான பாவமா இருக்காரோ இந்த புருஷன், அவர் சம்பத்திய காரி இல்லை, இதோட சம்பந்தப்பட்டு செயல்படுறவர் இல்ல, அசங்கனா இருக்காரு அவரு, இதோட சங்கம் இல்லாதவரா இருக்காரு. சம்பத்திய காரினா சங்கம், சங்க உடையவரா இல்ல அவர், இந்த சங்கத்துல சேர்ந்தவரா இல்ல அவரு. விசேஷ தர்ஷினா விசேஷ தர்ஷன ஆத்மபாவ பாவ ஆத்மபாவ பாவனா வினிவிருத்தி விசேஷ தர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவிருத்தி விசேஷ தர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவிருத்தி யாரு இந்த விசேஷ தர்ஷனத்தை அதாவது ஆத்ம ஞானத்தை வேக ஞானத்தை அடைஞ்சாரோ அந்த வேக ஞானமானது என்ன பண்றது ஆத்மபாவ பாவனா ஆத்மபாவத்தினுடைய பாவனைய நீக்கிறது ஆத்மபாவனுடைய பாவனை அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு பார்ப்போம் அது ஒரு ஒரு கீவேர்டு இங்க பிராவிருஷி திருணாங் திருண அங்குரஸ்ய உத்பேதனே தத் பீஜ சத்தா அனுமியதே நம்ம ஒரு ஒரு புல் மழை மழை பெய்யறது மழை பெய்யும் போது ஒரு புல்லு பிளந்துட்டு வருது தரைய பிளந்துட்டு வருது நாம என்ன பண்றோம் புரிஞ்சுக்கிறோம் அங்க அந்த புல்லுக்கான வேறு அந்த புல்லுக்கு வேறு ஒண்ணு இருக்கு அந்த வேருக்கு காரணமான ஒரு பீஜம் ஒண்ணு இருந்திருக்கு அங்க இந்த புல் வளர்றதுக்கு அங்க காரணமான பீஜம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் அதாவது பீஜ சத்தா அனுமியட்டே அப்படி அந்த பீஜ சத்தையே அந்த பீஜமானது இருக்கு அப்படின்றத அனுமானம் பண்றோம் ததா மோக்ஷ மார்க்க ஸ்ரவணேன எஸ்ய ரோமஹர்ஷ ரோமஹர்ஷ அஸ்ருபாதௌ திருஷ்யதே அப்போ இந்த மாதிரி யோக சாஸ்திரத்தை இந்த மோக்ஷ சாஸ்திரத்தை பத்தி கேட்கும் போது கண் அப்படி கலங்கிறது மயிர்கூச்செறியறது இப்பளங்காங்கி நடுங்கிறது உடம்பெல்லாம் இந்த மாதிரியான பாவனைகள் எல்லாம் யாருக்கு உண்டாருதோ திருஷ்யதே தத்ர அஸ்தி தத்ராபி அஸ்தி விசேஷ தர்ஷன பீஜம் அப்பா இதெல்லாம் லட்சமா வச்சு என்ன புரிஞ்சுக்கணும் இங்கேயும் விசேஷ தர்ஷனத்துக்கு அதாவது வேகச்சியாத்திக்கு பீஜமானது காரணமானது இருக்கு வேகச்சியாத்தி அடையறதுக்கான முயற்சியானது இருக்கிறதுக்கு தகுதியானவரா இருக்கார் அப்படின்றது அபவர்க்க பாகியம் மோட்சத்தை அடையறதுக்கு தகுதியானவரா இவர் இருக்கார் அப்படின்ட்டு ஆனா இன்னொரு விஷயம் புரிஞ்சுருந்தோம் இப்ப இந்த மாதிரி மயிர்கூச்சிறது இந்த மாதிரி தண்ணி கண்ணுலேருந்து வர்றது அப்படின்னா இதுக்கு இதுதான் காரணம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டா உடனே நீ கண்ணுல தண்ணி வந்துடும் உடனே மயிர்கூச்சிருக்கமா இருக்கும் நம்ம நம்மளே நாமளே சினிமால பாக்குறோம் சினிமா தியேட்டர் எல்லாம் இந்த சக்தி படம் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது படம் போட்டான்னு வச்சுக்கோங்க மாரியம்மா படம் எல்லாம் உடனே அந்த டும் டும் டும் டும் அந்த உடுக்கிய கேட்டு எல்லாம் எழுந்து ஆடுங்க அந்த போட்டோ பிடிச்சு போட்டிருப்பான் பேப்பர்ல அந்த மாதிரி கொடுத்தா அந்த சவுண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் கொடுத்துரும் அந்த மாதிரி அதுவும் காரணமா இருக்கும் உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி மயிர்கூச்சிக்கு இந்த மாதிரி உடம்புல ஒரு நடுக்கம் அதிர்வு உண்டு பண்றதுக்கு அதுவும் காரணமா இருக்கலாம் அதனால விசேஷ தர்ஷன பீஜம் அப்பவர்த்திய பாக்கியம் அதனால அது மோட்சத்துக்கு தான் காரணம்னு நடத்தன்ற கூடாது கர்மாபி கர்ம அபிநிவர் நிர்வர்த்தித்தம் இது அனுமியதே அப்போ இவர் இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு தேவையான கர்மத்தெல்லாம் ஒழுங்கா செஞ்சிருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியுது தஸ்ய ஆத்மபாவ பாவனா சுவாபாவிகி பிரவர்த்ததே அந்த ஆத்மபாவ பாவனையானது இங்கே அவருக்கு ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு உண்டான இந்த மாதிரியான பாவனையானது பிரவருத்தியா இருந்தது இயல்பாவே இருக்கு அவருக்கு உண்டாருது எஸ் அபாவாது இதம் முக்தம் ஸ்வபாவம் முக்வா தோஷாத் ஏஷாம் பூர்வபக்ஷே ருச்சிர் பவதி அருச்சிஷ்ச நிர்ணய பவதி தத்ர ஆத்மபாவ பாவனா கோஹம் ஆசம் கதம் அகம் ஆசம் இந்த இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆத்மபாவ பாவனை இந்த மாதிரி மயக்கூச்சிரத்தெல்லாம் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப நமக்கு யாருக்கு இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்டா யாருக்கு பூர்வபக்ஷிலதான் ருச்சி இருக்கு அவன் சொல்றதா நம்ம கரெக்டு வேதாந்த சித்தாந்த பட்சத்தை சொன்னா இது என்ன இது அந்த காரணத்தினால தப்பு அப்படின்னு குதார்க்கிகமா இருக்கிற புத்திக்கு இந்த ஆத்மபாவ பாவனா வராது ஆத்மபாவனா பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா கோஹம் ஆசம் நான் யாரு கதம் அகம் ஆசம் நான் எப்படி இருந்தேன் கிம் ஸ்விதிதம் இதெல்லாம் என்னது கதம் ஸ்விதிதம் இதெல்லாம் எப்படி வந்தது கே பவிஷ்யாம நான் என்ன ஆவேன் கதம்பா பவிஷ்யாம என்னவா எப்படித்தான் ஆவேன் நான் இப்படிங்கிற இந்த மாதிரியான இது இந்த மாதிரியான சிந்தனையானது நம்மளை பத்தி நான் ஏன் வந்தேன் என்ன பண்ண போறேன் என்ன ஆவேன் அப்படின்ற இந்த மாதிரி நம்மளை பத்தி நம்மளுடைய இருத்தலை பத்தியான கேள்விகளானது ஆத்மபாவ பாவனா சது விசேஷ தரிசனம் நிவர்த்ததே இந்த ஆத்மபாவ பாவனையான இந்த மாதிரியான சிந்தனையானது வேகச்சியாத்தி உண்டான உடனே நீங்கிடும் புத்தக எப்படி அப்படின்னு கேட்டா சித்தத்தையே விசித்திர பரிணாம புருஷஸ்து அசத்திய புருஷஸ்து அசத்தியாம் அவித்யாயாம் சுத்த சித்த தர்மைஹி அபராமிருஷ்டைதி இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எங்க உண்டாக முடியும் சித்தத்துடைய மாற்றம் இது புருஷன் இந்த மாதிரி எந்த மாற்றத்துக்கும் உட்பட்டவன் இல்ல அதனால அந்த அவித்யாவானது இல்லாம இருக்கிற நிலையில இந்த மாதிரி சுத்தமான புருஷன்ல மலமற்ற புருஷன்ல இந்த மாதிரி எந்த தோஷமும் உண்டாக முடியாது இந்த மாதிரி எந்த விருத்தியும் உண்டாக முடியாது ததோ அஸ்ய ஆத்மபாவ பாவனா குஷலத்திய நிவர்த்ததேதி. அப்படி இவன் எந்த இதுலயும் சம்பந்தப்படாத இருக்கிறதுனால, இந்த தத்துவ நிர்ணயமானது உண்டாயிட்டதுனால இவருக்கு, இந்த குஷலருக்கு, இந்த ஞானிக்கு, இந்த யோகிக்கு இந்த மாதிரியான சிந்தனையானது எதுவுமே வர்றதில்லை. விருத்தி என்னதெல்லாம் அடங்கி போயிட்டு, இது எல்லாம் விருத்தி தானே, எல்லாமே அடங்கி போயிட்டதுனால அவர் இதுலயும் தப்பிச்சிடுறாரு. சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Ketkavirkkum Adutha Nigazhchi Sorpozhivu. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: குருவாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த. ஏற்கனவே இறைவனுக்கு நமக்குள்ள சம்பந்தம் வந்து, அந்த சம்பந்தம் எப்ப இருந்துகிட்டே இருக்காதான் அந்நியம் இன்மை. சிவபெருமானும் நம்மளும் என்னைக்குமே அனன்யமா இருந்ததில்ல. அந்நியம் அனன்யம், இந்த அனநியம்ங்கிறது தான் என்ன சொன்னாரு, அந்நியம் இன்றி. இது ஏற்கனவே வந்து சிவஞான போ சிவஞான சித்தியார் 253 அதை வந்து முற்று உருவகமாக இப்ப இந்த குரு வரு குரு வருவதற்கு இந்த குரு எப்ப வர்றாரு அப்படின்னு கேட்டா, இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பு வந்த பிறகுதான். இருவினைனா என்ன அர்த்தம்? இருவினை ஒப்பு என்று சொன்னால், அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, நீ செய்த ஒரு நல்வினைக்கு ஒரு தீவினைக்கு ஒரு நல்வினையை செய்து காம்பன்சேட் பண்ணிட முடியாது. அது சிவபிரகாசத்துல தெளிவா சொல்ற, ஒரு ஒரு தீவினைய ஒரு நல்வினையை செய்து காம்பன்சேட் பண்ணிட முடியாது. அது போலாலும் பிராயச்சித்தங்கள் அது வேற, அது வேற. ஒரு நல்வினை ஒரு தீவினையை காம்பன்சேட் பண்ணாது. அப்ப நல்வினைக்குள்ள பயன் தீவினைக்குள்ள பயன் ரெண்டும் கிடைச்சிட்டு தான் இருக்கும். அது நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் அந்த வினையினாலே வருகின்றன என்ற ஒரு நிலையை மாறி, இன்பத்தையும் துன்பத்தையும் நேர ஒரே நிலையிலே நாம் கருதுவதுதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு அவங்களுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை சொல்லலாம்ட்டு, அது வந்து பெரிய அறிஞர் சொல்ல, ஈக்வானிமிட்டி. ஈக்வானிமிட்டி EQUANIMITY. அதாவது அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். அதாவது அவன் ஒரு அர்த்தத்தில் சொல்றான், நம்ம சொல்ல அர்த்தத்தில் கூட அதான் இங்கிலீஷ்ல ஈக்குவலன்ட், வேற அதோட வேற ஈக்குவலன்ட் சொல்ல முடியாது. அதை சேக்கலார் சொல்லி காமிச்சார், ரொம்ப அருமையாக சேக்கலாருக்கு உதாரணம் சொன்னார், ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். நாம என்ன பண்றோம், ஒரு ஓட்டையும் பாக்குறாங்க, ஒரு பொண்ணையும் பாக்குறாங்க, ரெண்டும் இதை விட உயர்ந்ததுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராதான். ஏன் வராது என்றால், இதுவும் இறைவனுடைய மாயா காரியம் தான். இது ஓடாக இருப்பதற்கும் இது பொன்னாக இருப்பதற்கும் காரணம் இறைவன் அவங்களுக்கு தெரியுது. இது ஏன் ஓடா இருக்கு, இது ஏன் பொன்னா இருக்கு என்றால், ஓடாக இருப்பதற்கும் இறைவன் தான் காரணம், பொன்னாக இருப்பதற்கும் இறைவன் தான் காரணம். ரெண்டுக்கு உள்ள அடிப்படை மாயை தான். ஓடு என்பது மாயையினுடைய ஆக்கம்தான், தங்கம் என்பது மாயையினுடைய ஆக்கம்தான். ஆகவே இதுவும் ஒரு மாயை, அதுவும் ஒரு மாயை. அதனால என்ன தெரியாது அவங்களுக்கு, இதை விட சுப்பீரியர் நினைக்க மாட்டாங்களாம். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் என்ன பண்றாரு, உழவார பணியில பொண்ணையும் மண்ணையும் தூக்கி அதையுமே என்ன பண்ணிட்டாரு, கார்பேஜ் ஒதுக்கி போட்டேன். சேக்கலா வச்சு காமிக்கிறார் இல்லையா, அதான் அது. அதுபோல ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார்.
4: நடக்கத்தால் வருவதா
3: இல்ல, அது வந்து அந்த பல்வேறு ஞான சாதனையினால வருவதுதான். சரியா யோகங்கள் செய்யும் போது அந்த எண்ணம் வரும், அது நம்ம முயற்சியில வர்றதில்லை, எதுவுமே முயற்சியில வர்றதே இல்லை. அது இன்னொன்று சொன்னார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்று வீடும் வேண்டா விரலில் வழங்கினார். இது என் திருக்கூட்ட சிறப்பு கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார். அதாவது வறுமை வந்தாலும் சரி, ஆக்கம்னா செல்வம், கேடு என்பது வறுமை, ஆக்கம் என்பது செல்வம். செல்வத்திலேயும் வறுமையிலேயும் அவருடைய மனநிலை ஒன்றுபோல இருக்கும். அது அப்படிப்பட்ட அவங்கதான் திருக்கூட்டம்னர். அதாவது இறைவனுடைய உண்மையா உண்மை அடியார்களுடைய திருக்கூட்டம் எப்படி இருக்கும், ஒரு 10 பாட்டுல சொன்னார். அதுக்கு பேரு திருக்கூட்ட சிறப்பு. அந்த இறைவனுடைய பெருமையை நினைந்து இருக்கக்கூடிய கூட்டம் தான் திருக்கூட்டம். இறைவன் பெருமையை நினைக்காம போடுற மீட்டிங் எல்லாம் தெருக்கூட்டம். We are attending so many meetings. அதனால அங்கே அந்த ரெண்டும் தவம் காரணமாக வருகிறார், குருவாய் வந்து உணர்த்துகிறார். அந்த குருவாய் என்று ஆக்கச்சொல் கொடுத்ததுனால இறைவனே குருவாய் வருகிறார் என்று பெறப்படுகிறது. ஏற்கனவே இறைவனுக்கு நமக்குள்ள சம்பந்தம் அனாதி. அந்த சம்பந்தம் அனாதினால சொன்னாரு, அந்நியம் இன்மையின். நீயும் சிவபெருமானும் ஏற்கனவே ஒரு டச் வச்சுட்டு தான் இருக்கிறீங்க. புதுசா நீ ஒண்ணு இறைவனுக்கு போய் அடையல. ஒரு ஏற்கனவே இறைய விடமாட்ட, எல்லாத்தையும் ஒரு கிழிச்சு பிடிச்சா வச்சுட்டு இருக்க. அதனால இந்த இருவினை ஒப்ப திருமந்திரம் 1527 தெளிவா சொல்லிடுற, இருவினை நேரொப்பில் இன்னொரு சக்தி குருவென வந்து குணம்பல நீக்கி. அப்படியே இந்த 10 சூத்திரத்தினுடைய சாரம், அப்படி இந்த 8 சூத்திரத்தினுடைய சாரம் திருமந்திரம் 1527. இருவினை நேரொப்பில் இன்னொரு சக்தி குருவென வந்து குணம்பல காட்டி குணம்பல நீக்கி தரும் என்று திருமந்திரம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அதை எங்க சொன்னாரு, அதை கிராஸ் ரெஃபரன்ஸ் செஞ்சுக்கணும். திருவருட் பயன் 51 சொன்னார், நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி ஒழல். அந்த பாட்டுக்கும் அன்மை ரொம்ப, திருவருட் பயனுக்கு இந்த அன்மையம் கொண்டு கூட்டுறதெல்லாம் பல பேர் பல விதமா பண்ணிருக்கிறாங்க. ஆனா நம்ம சிவபாத சுந்தரம் இருக்காரு, அவர் ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறார். சிவபாத சுந்தரம் அவருடைய திருவருட் பயன்கள் கூட ரொம்ப சிறப்பா இருக்கும். நீடும் இருவினைகள் அப்படின்னாரு. ஏன் சொன்னா நீடும் இருவினைகள்னா இது அப்படியே ஒண்ணு குட்டி போட்டுக்கிட்டே போகுது, அதனால அது நீண்டுகிட்டே போதாம். நீடும் இருவினைகள் நேராக நேராதல், நேராக நேராதல் சொல்லாட்சியர், நேராக நேராதல். நேராக என்றால் அந்த இருவினை ஒப்பு வருவது, நேராதல் என்றால் குருவாக வருவது. இதைதான் மாணிக்குமார் சுவாமிகள் அருமையா நான் சொன்ன திருவாசல் அதான் சொன்னார், என் வினை ஒத்தபின். எப்பொழுது இறைவன் என் ஆட்கொள்ள வருகிறான் சொன்னாரு, என் வினை ஒத்தபின். அது திருக்கழுக்குண்ட பதிகம், பிணக்கிலாத பெருந்துரை பெருமான். இப்படி ஒரு ஸ்கில்ல நம்ம வளர்த்துக்கணும். அதாவது அந்த நம்முடைய சாத்திரங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் திருமுறைகள்ல எங்க கரெக்டா, அந்த அனலாகி கரெக்டா எங்க வருது, திருமுறைகள் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தா மாணிக்கவாசனுடைய இந்த திருவாக்குல அற்புதமா வருது. பிணக்கிலாத பெருந்துரை பெம்மான், நாமங்கள் பேசுவதற்கு இணக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல். இந்த விதை வந்து மறுபடியும் முளைக்காம, என் வினை ஒத்த பின், எனக்கு இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் நீ வந்தங்கிற, என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அதே போல இந்த கருத்து இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் குரு வருவார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம். அதே போல திருஞான சம்பந்தர் புராணம் குறித்துக் கொள்ளுங்கள், 819. திருஞான சம்பந்த புராணம் 819 சொல்ற சேக்கலா பெருமான் சொன்னாரு, அந்த பாண்டியனுடைய இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் சம்பந்தர் வந்தார். அப்ளை பண்ணி காட்டுறேன், தென்னவன் மாறந்தானும் சிவபுர தலைவர் தீண்டு பொன்னவில் ஒன்றையார்தம் திருநீறு பூச பெற்று முன்னை வல்வினையும் நீங்கி முதல்வனை அறியின்தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. சேர்க்கல தெளிவா சொல்ல, வினைகள் ஒத்து, அந்த கூண்பாண்டியனுடைய வினைகள் இருக்கு பாருங்க, அந்த இருவினை ஒப்பு வந்து தராசு தட்டு மாறி நிக்கிறான். துளைனா தராசு தட்டு, சேர்க்கலா வச்சு காட்டுறேன். வினைகள் ஒத்து துளை என நிற்றலாலே. அப்போ இருவினை ஒப்பு இருவினை ஒப்பு மலபரிவாக ரெண்டு வந்து அடுத்தடுத்து நிகழ்வது. அந்த இருவினை ஒப்பு வருகின்ற காலத்துல தான் கரெக்டா குருநாதர் வர்ற. அதுக்கப்புறம் அந்த நிலைகளை பற்றி பார்ப்போம். அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வரலாற்றுல பாத்தீங்கன்னா, அவர் திருப்பெருந்துறை அவர் திருவண்ணைநல்லூர்ல ஆட்கொள்ளப்படுகிறார். திருவண்ணைநல்லூர்ல ஆட்கொள்ளப்பட்டு அடுத்த இரண்டாவது எந்த ஊர்ல போய் பதியம் பாடினார் என்றால் திருத்துறையூர்ல தான் பதியம் பாடினார். பித்தாபரை சூடி பாடி முடிச்சிட்டார் முதல்ல. அவருடைய சுந்தரருடைய இரண்டாவது பதிகம் என்ன? திருத்துறையூர் பதிகம். அந்த திருத்துறையூர் பதிகத்துல இறைவன்ட்ட என்ன வேண்டுகோள் வச்சார் தெரியுமா உங்களுக்கு? தலைவா, உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநரியே. அந்த பதியத்துல பத்து பாட்டிலையும் அதே சொல்வார். இந்த பதியத்து ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த பதியம் பூராமே எப்படி முடியும் தெரியுமா? தலைவா, உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநரியே. என்ன ஆட்கொண்டுட்ட, ஆனா ஆட்கொண்டோட முடியல, மறுபடியும் தவநரியே எனக்கு விளக்கி காட்டு. ஏன் சொல்றாரு? இறைவனே காட்சி பொருளா வந்தாச்சு, அப்புறம் ஏன் வேண்டிக் கொள்வேன் தவநரியேன்னு சொல்லணும் என்று கேட்டா, அதன் பின்பு சில சாதனைகள் இருக்குங்கிறக்காக தான். இறைவனே காட்சி பொருளாக வந்த உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடல. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு ஒரு சாதனைன்னு ஒண்ணு வேண்டியது இருக்கு. அந்த சாதனை எனக்கு வேணும் என்பதற்காக தான் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநரியே. இத நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் சொல்லும்போது அதான் சொன்னாரு, ஞானம் இல்லாமல் வீடு வேறு இல்லை என்பதுதான் என்ன சொன்னார், அல்லது இல்லைங்கிற வாழ்பாட்டில் சொன்னார். அல்லது இல்லை, நெகட்டிவ்ல சொல்லி பாசிட்டிவ்ல சொல்லி வலியுறுத்துவது, அது தமிழ் தமிழ் இலக்கணத்தில் அல்லது இல்லைங்கிற வாய்பாடு. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்றாங்க பாருங்க, அதுல வந்து அதுக்கு பேர் லிப்டோட்ஸ் பேர், லிப்டோட்ஸ் LITOTES. அதுக்கு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இங்கிலீஷ்லயுமே. அதான் நெகட்டிவ்ல சொல்லி அஃபர்மேட்டிவ் வலியுறுத்துறது. LITOTES வரும் லிப்டோட்ஸ். அது மேல் அங்க சாமி எழுதினார், மேல் சரியகிரியா யோகங்கள் என்றால் பூர்வ ஜென்மத்திலே சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறியாகிய, நன்னெறின்னு சொன்னா ஞான மார்க்கத்தை குறிக்கும். அதே போலதான் சன்மார்க்கம், சன்மார்க்கம்னு சொன்னா ஞான நெறிக்கு இன்னொரு பேர் தான் சன்மார்க்கம். இப்ப தமிழ்நாட்டில் அதுல ஒரு குழப்பம், சன்மார்க்கம்னா என்னன்னு கேட்டா, இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன என்ன அத்தாய் போச்சு தெரியுமா? ராமலிங்க சாமி சொன்னதுதான் சன்மார்க்கம் அப்படி இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிலை. சித்தியார்ல என்ன சொல்ற, நமக்கு சைவ அதாவது ஆகமங்கள்ல சன்மார்க்கம் என்றால் ஞான மார்க்கத்துக்கு இன்னொரு பேரு சன்மார்க்கம். இப்ப கிரியா மார்க்கத்துக்கு தாத மார்க்கம், சித்தியார்ல சொல்லிடுறா இல்லையா தாத மார்க்கம். எங்க இது விளக்கம் இருக்கு? சிவஞான சித்தியாதையை புரிஞ்சுக்கிட்டா கூட நல்லதுதான். பல செய்திகள் வந்து நான்கு சரியகிரிய யோகம் ஞானம்னு சொல்றோம் இல்லையா, 271 சிவஞான சித்தியார் 271 சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் நாளுக்கு பேசினார். சரியா மார்க்கத்துக்கு தாத மார்க்கம்னு பேரு, கிரியா மார்க்கத்துக்கு புத்திர மார்க்கம்னு பேரு, யோக மார்க்கத்துக்கு சகமார்க்கம்னு பேரு, ஞான மார்க்கத்துக்கு சன்மார்க்கம்னு பேரு. இந்த நான்கு மார்க்கத்தையும் மார்க்கத்திலிருந்தே சிந்திக்கிறோம். சன்மார்க்கம் சகமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அவைதாம் ஞான யோகான சரியகியா என நவிற்றுவதும் செய்வர். அவற்றை சரியா மார்க்கம் கிரியா மார்க்கம் யோக மார்க்கம் என்றும் சொல்லலாம் அப்படி அவரே சொல்லார். சிவஞான சித்தியா 270. ஆனா இன்னைக்கு என்ன போச்சுன்னா, ராமலிங்க சுவாமி சொல்றதுதான் சன்மார்க்கம், வடலூருக்கு போய் வழிபடுவதுதான் சன்மார்க்கம். புத்திர மார்க்கம் ஏன் சொல்றாங்கன்னா, நல்ல கேள்வி இது. புத்திர மார்க்கம் ஏன் சொல்றாங்கன்னா, அந்த விசேட தீட்சையை பெற்றுக் கொண்ட பிறகுதான் உண்மையாக நம்ம சிவபுத்திரர் ஆகிறோம். சமய தீட்சையை பெற்றுக் கொண்டவனுக்கு சமயின் பேர், அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. சமய தீட்சை பெற்றுக் கொண்டவன் நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க சமயத்துல, அதுக்கு பேர் என்னது? சமயி. விசயதீட்சியை பெற்றுக் கொண்டவன என்ன பேரு? புத்திரன். விசயதீட்சியை பெற்றுக் கொண்டவன புத்திரன் பேர். நிர்வாண தீட்சியை பெற்றுக் கொண்டவன அவனுக்கு பேரு சாதகன். சாதகன் நிர்வாண தீட்சியை பெற்றுக் கொண்டவனுக்கு சாதகன். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றுக் கொண்டவன் ஆச்சாரியன். சமயி, புத்திரன், சாதகன், ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்பது எல்லாருக்கும், அதாவது நமக்கு ஞான குருவா யார கொள்றோமோ அவங்களும் எதாவது ஆச்சாரியன் தான். ஆனா ஆச்சாரியன் இலக்கணம் சொல்லும் பொழுது அவங்க ஒரு இலக்கணம் சொல்றாங்க, நம்ம ஒன்று சொல்றோம். ஆச்சாரியன் என்ற பெயர் இருக்கு காமன், ஆனா ஆச்சாரியனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? அந்த இலக்கணத்துல அவங்க சொல்றது வேற, நம்ம சொல்றது வேற. எல்லாமே அவங்க எல்லாருமே ஞானம்தான் முடிவுன்னு சொல்றாங்க. இப்ப வேதாந்தத்துல வந்து பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், கர்ம மார்க்கம் அப்படி சொல்றாங்க. கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம். இதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. என்னன்னு கேட்டாரு, ராமானுஜர் என்ன வலியுறுத்தினாருன்னா, ராமானுஜர் கிட்டத்தட்ட ஒரு இஸ்கான், இஸ்கானுடைய கான்செப்ட் தான். இஸ்கான் என்ன சொல்லுது? பக்தி செலுத்தினாலே போதும். ஆகவே அவங்க பேரே என்ன சொல்றாங்க? பக்தி வேதாந்தம்னு பேர் வச்சுட்டான். பக்தி வேதாந்தம். சும்மா இறைவனுடைய நாமத்தை சொல்லி போட்டு நல்லா ஆடினால். இந்த கான்செப்ட் ராமானுஜர் ரொம்ப வலியுறுத்தினார். ஆகவே அவர் என்ன சொல்லிட்டாரு? பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். இந்த சங்கரருக்கு ராமானுஜருக்கு அதான் வித்தியாசம். சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். ஆனா சங்கரர் என்ன சொன்னாரு? ஞானம் வந்த பிறகுதான் இறைவனிடத்துல உண்மையான பக்தியை செலுத்த முடியும். அது வரைக்கும் நீ செய்த பக்தி வந்து அவ்வளவு பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஞானம் வந்த பிறகு பக்தியா, பக்தி வந்த பிறகு ஞானமா? அதான் கர்மயோகங்கள். என்ன நம்முடைய உலகியல் கர்மங்கள் செய்யறோம் இல்லையா, அந்த உலகியல் கர்மங்கள் செய்யும் பொழுதே அந்த கர்மத்தை சிறப்பா செஞ்சா அதுவே இறைவன் செய்யற சேவைன்ட்டான். அதான் கர்மம், அதான் கர்ம மார்க்கம். அதனால சைவம் என்ன சொல்லிச்சு? இதை சொல்லவே இல்லை. தான் கவனிக்க வேண்டியது, சைவம் சொல்றது பெரிய விஷயம். அவங்க பேரே இப்படி கொடுக்கல, பக்தி மார்க்கம் யோகம் அப்படி கொடுக்கல. அவங்க என்ன சரியா மார்க்கம், கிரியா மார்க்கம் அப்படிதான் கொடுத்தாங்க. அப்போ பக்தி என்றது ஒரு நிலை அல்ல, அதாவது சரியே கிரியை யோகம் ஞானங்கிறது ஒரு நிலை, ஒரு ஸ்டெப். அதோட என்னன்னா, தி ஃபோர் வேஸ் ஆஃப் சைவேசம் எழுதியிருக்காங்க சில பேர். தப்பு, எழுதக்கூடாது. சரியே கிரிய யோகம் ஞானம், ஃபோர் வேஸ் இன் சைவேசம்
4: சொல்லக்கூடாது.
3: கேட்டா ஃபோர் வேஸ்னா என்ன ஆயிருது? எந்த வழியா உள்ள நுழையலாம்? ஒரு ஆடிட்டோரியத்துக்கு நாலு என்ட்ரன்ஸ் இருக்குன்னா நாலு எட்டதே நுழையலாம். ஆனா சொல்ல அதான் சொல்றேன், ஃபோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் சைவிசம், ஃபோர் ஸ்டெப்ஸ் தான்
4: படிகள்.
3: அப்ப இந்த படியை கால வைக்காம அந்த படிக்கு போக முடியாது இல்லையா? ஆகவே அதான் கரெக்ட். ஃபோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் சைவிசம், நாட் ஃபோர் வேஸ் ஆஃப் சைவிசம். அது இன்னொரு நிலை, அது மறுபடியும் அது பெருமிட்டு, அதாவது அது உரட்சி வகையால் 16 சரியில் சரியே, சரியில் கிரியே, சரியில் யோகம், சரியில் ஞானம் அப்படி வரும். இப்ப நம்ம நிக்கிற நிலை என்ன? இப்ப நாம வந்து ஞானங்களை சிந்திக்கிறோம், இன்னும் நம்ம சிவதீட்சை பெறல, அந்த சாதனங்களை மேற்கொள்ளல, அப்படி ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் இப்ப நம்ம செய்யற சாதனைக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன பெயர் வைக்கணும்னு கேட்டா சரியையில் ஞானம். இப்ப நம்ம பண்றது சரியையில் ஞானம். ஏதோ கோயிலுக்கு போறோம், வழிபடுறோம், கோயிலுக்கு நம்மளான தொண்டுகளை செய்யறோம், அப்ப சரியைக்கு வந்துடுறோம் இல்லையா? ஆனா இந்த ஞான நூல்களை சிந்திக்கும் பொழுது சரியையில் ஞானம். இப்ப நம்ம நிக்கிற நிலை வந்து நல்லே சரியையில் ஞானம். அப்ப பைபாஸ் பண்றது இல்ல, அதெல்லாம் என்ன சொன்னாரு? அந்த ரெண்டு உதாரணம் சொன்னார். நம்முடைய அமெரிக்க சாமியா இருப்ப அற்புதமா விளக்கினார், சரியா இருப்ப அருமையா. ஒரு வெள்ளக்காரா இருந்தா கூட கான்செப்ட் எப்படி புரியறாரு பாருங்க, அதான் முக்கியம். அவர் எப்படி விளக்கினாரு அப்படின்னா, அந்த எஃகு, லார்வா, இந்த கிரிசாலிஸ், பட்டர்ஃபிளை. ஒரு பட்டர்ஃபிளை பாரு, பூச்சி டக்குன்னு வருமா? முதல்ல ஒரு எஃகா இருக்கணும் அது, அப்புறம் லார்வா, அப்புறம் கிரிசாலிஸா, அதுக்கடுத்து பாருங்க என் பேர் உண்டு கிரிசாலிஸ் நினைக்கிறேன், கிரிசாலிஸ். 4th பட்டர்ஃபிளை,
4: பீபா,
3: பீபாவா? கிரிசாலிஸ் வார்த்தை யூஸ் பண்றாரு, கிரிசாலிஸ். அப்போ ஒரு வண்ணாத்தி பூச்சியானது வண்ணாத்தி பூச்சியா வந்துடாது, முட்டையா இருந்து புழுவா இருந்து கூட்டு புழுவா இருந்தா வரணும். அது மாதிரி இப்ப புரியுது இல்லையா? இதே தாய்மானவர் என்ன சொன்னாரு, விரும்பும் சரிய முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. முதல்ல அரும்பு, அப்புறம் மலர், அப்புறம் காய், அப்புறம் ஒரு கை. பழம் டக்குனு பொத்துன்னு வானத்திலிருந்து பழம் விழுமா? அது அரும்பாக இருந்து மலராக இருந்து காயாக இருந்துதான் கனியாக வர முடியும். கனின்னு ஒரு புது ஸ்டேஜ் வந்துட முடியாது உடனே. இப்ப என்ன புரியுதுல, என்ன அருமையா வளர்க்கிறாங்க பாருங்க. அதான் அந்த தாய்மானவருடைய நுட்பம். விரும்பும் தெளிவா சொல்லிட்டார், விரும்பும் சரியே முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. இப்போ அரும்பு மலர் காய்கறிங்கிறத ஃபோர் வேஸ்ட்னு சொல்லுவீங்களா? நீங்க நாலு பருவம்னு தான் சொல்லலாம், நாலு ஸ்டெப் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஃபோர் வேஸ்ட்ல ஃபோர் ஸ்டேஜஸ் வேணா சொல்லலாம், ஃபோர் ஸ்டேஜஸ் ஸ்டெப்ஸ், அது ஃபோர் ஸ்டெப்ஸ் இன் சைவிசம். அதனாலதான் அந்த அழுத்தி சொன்ன, நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். மீகண்டாருடைய வாக்கு
4: சரிகையில் யோகம் என்ற
3: அந்த சிவபெருமானுடைய அந்த பெருமையை உணர்ந்து அதே சமயத்தில் மனசுக்குள்ள உலகியல் லாபங்களை கருதி செய்தால் அது உபாயச்சரியை. நான் எனி வர்ஷிப் வித் சம் முண்டேன் பெனிஃபிட்ஸ் சம் இன்டென்ஷன், அது உபாயம். உபாயத்தில் உபாயச்சரிய உபாயக்கிரிய உபாய அப்படி அப்படின்னு வரும். அதனாலதான் இப்ப ரெண்டே ஒரு காட்சி காணிங்க, திருவானைக்கால சிலந்தியும் பூஜை பண்ணுச்சு, யானையும் சிவபுத்தர் பூஜை பண்ணுச்சு. அவங்க ரெண்டு பேருமே பூர்வ ஜென்மத்தில் ரெண்டு கந்தர்வர்களா இருந்தவங்க. கோச்சங்கள் சோழனுக்கு மட்டும்தான் ரெண்டு பூர்வ ஜென்மம் வருது. கோச்சங்கள் சோழனா இருந்து அதுக்கு முன்னாடி சிலந்தி பூஜையா இருந்தார், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, மாலியவான் என்ற கந்தர்வராக இருந்தார். கந்தர்வ தேவர்கள் ஒரு இனம், கந்தர்வ இனம். அந்த கந்தர்வ இனத்துல மாலியவான் என்ற ஒரு அப்ப அவர் பேர் வந்து மாலியவான். இந்த மாலியவான் என்ற கந்தர்வராக இருந்தார். அதே போல யானையும் ஒரு கந்தர்வனாக இருந்தது. அப்பதான் சிலந்தியா வர, அந்த யானையும் அப்படிதான், யானையும் இன்னொரு கந்தர்வனாக இருந்துதான் யானையா வருது. இப்ப என்னன்னு கேட்டா அங்க கவனிக்கணும். இப்போ சிலந்தி பண்ணது உபாயசரி, அது உபாயம் ஞானத்தில் சரி. ஏன்னா அவர்கள் வந்து யோகம்ங்கிற நிலை வரைக்கும் அந்த பூர்வ ஜென்மத்தை அடைஞ்சிட்டாங்க. எங்கேயுமே அந்த எந்த எந்த இடத்துல விடுறீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் அதனாலதான் சிவபுண்ணியத்துக்குள்ள சிறப்பு. அதை விளக்க போறேன் இன்னைக்கு. அதுக்கு பேர் தான் இறப்பில் தவம்ன, பின்னாடி வரப்போகுது விளக்கம். சிவபுண்ணியத்துக்குள்ள சிறப்பு என்னவென்றால், சிவபுண்ணியங்கள் ஏற்கனவே நாம் பல பிறவிகளில் செய்த சிவபுண்ணியமானது அழிந்து விடாமல் அப்படியே இருக்கும். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட பயன்கள் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா அதனுடைய பலனை கொடுத்தவன அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் வேத கிரியைக்கும் ஆழ்ம கிரியைக்கும் வித்தியாசம். இப்ப 1000 அஸ்வமேத 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தவன் இந்திரன், இந்திர பதவிக்கு போலான்னா அந்த இந்திர பதவியில இருந்த உடனே இருந்து அனுபவிச்ச உடனே என்ன ஆகும், அந்த 100 அஸ்வமேத யாகத்தினுடைய பலனும் அழிந்து போய்விடும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டது தவம் தானா? வேதத்தில் சொல்லப்பட்டது தவம் தான், ஆனா அது இறப்புடைய தவம். ஆனா ஆகமத்தில் சொல்லப்பட்டது இறப்பில் தவம். அதனாலதான் அரவிந்தநாதர் சொன்னார், மக்கப்பத்தியாகி மருவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே மகபதியாகி. மகபதி மகம்னா யாகம், அந்த யாகங்கள் செய்தனால அவன் இந்திரனானா. திருப்புகள் திருப்புகள் திருப்புகள் மகபதியாகி மருவும் வலாரி. அந்த வலாரிங்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு அசுரன். அந்த வலாரிங்கிற அசுரனை, வலாரி அப்படிங்கிற அசுரனை வந்து அவனால வெல்ல முடியல இந்திரனால. அந்த வலாரிங்கிற அசுரனை வெல்லுவதற்காக தான் அது வலாரி தலாரிம்பர். கந்தர் அனுபூதியில சொல்லும் பொழுது வலாரி தலாரிம்பர், வலாரி ஆண்ட இடத்துக்கு அந்த வலாரி ஒரு இடத்தை ஆளுகிறான், அது தலம். அந்த வலாரி என்ற அந்த அந்த தலத்தை வந்ததுனால ஒரு வகையில வலாரி, இன்னொரு அவன் வந்து அந்த தலத்தை ஆளுதனால தலாரி. வலாரி தலாரிம்பர் கந்தர் அனுபூதியில ரொம்ப அற்புதமான அந்த விளக்கங்கள். அப்போ யாகத்தினுடைய பயனாகத்தான் அவன் இந்திரனாகிறான். மகபதியாகி, மகபதியாகி என்ன யாகத்தை செய்ததனாலும் இந்த இந்திர பதவி. அந்த இந்திரனுடைய மகளாக தான் தெய்வ யானை அவதாரம் பண்ற. இந்திரனுடைய மகள் தானே தெய்வ யானை. அதை நான் வேடிக்கையா சொல்வேன். என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, முதன் முதல்ல அரசியல்ல கூட்டு வச்சவன் அந்த இந்திரன் தான். தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு 7 கட்சி 8 கட்சியை சேர்ந்துகிட்டு கூட்டணி வச்சேன். இங்க தமிழ்நாட்டு அரசியல் இப்ப கூட்டணி இல்லாம எந்த அரசாங்கம் வர முடியாது. இந்திய அரசியலும் அப்படி ஆகி போச்சு. இனிமே நோ சிங்கிள் பார்ட்டி கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட். இதான் திஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் டெல்லி. அதனால கூட்டணி யாரோட வச்சான்? முசுகுந்த சக்கரவர்த்தியோட கூட்டணி வச்சான். முசுகுந்த சக்கரவர்த்தியோட கூட்டணி. அப்போ மந்திரி பிரதானிகள்லாம் சொன்னாங்க, இந்த வலாரிங்கிற அசுரனை வெல்லுவதற்கு தகுதியான ஆளு தேவலோகத்திலே கிடையாது. அது ஒரு பூலோகத்துல முருகப்பெருமானுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் பூரணமாக பெற்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டா தான் நாம இந்த வலாரிங்கிற அசுரனை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க மந்திரிகள்லாம். உடனே அதுக்காக என்ன பண்ணாரு, அவரோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சு வலாரிங்கிறவனை சமகாரம் பண்ணியாச்சு, அழிச்சாச்சு. இப்ப அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய மிஷன் முடிஞ்சது, நான் பூலோகத்துக்கு போறேன்னாரு. அப்போ அந்த இவரன் சொன்னா, இப்படி எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. வந்து எனக்கு எவ்வளவு பெரிய விவகாரம் பண்ணிருக்கீங்க, என்னால வெல்ல முடியாத ஒருத்தனை வென்றிருக்கீங்க. ஆனா அதுக்கு பதில என்ன வேணும்னே நீங்க கேட்கலையே. இங்கெல்லாம் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் எம்பியில எத்தனை சீட்டு எனக்கு தர்ற, மினிஸ்டர்ல எத்தனை சீட்டு தர்ற, அப்படிதானே பேரம். எல்லா அரசியல தான் நடக்கு இல்லையா. முதல்ல ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதுல தகராறு வரும். எனக்கு எத்தனை 7 MP MP 10 MP எனக்கு, அதுல வேற எந்த மினிஸ்டர் பதவி எனக்கு வேணும், அதுல ஒரு தகராறு. இப்படிதான் இருக்கு இன்னைக்குள்ள அரசியல். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு, அதான் அதான் இருவினை ஒப்பு, அதுதான் இருவினை ஒப்பு. அப்ப நான் போயிட்டு வரேன், எனக்கு விடை கொடுங்க. அவருக்கு திருப்தியே வரல. அவருக்கு என்ன திருப்தி வரலன்னா, இப்படி நம்ம வந்து செய்ந்தண்டி கொண்ட குற்றம் அவனுக்கு வந்துருதே இல்லையா, அவனுக்கு வந்துருதேங்கிறக்காக தான் இல்லை, ஏதாவது இங்க வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ நான் நாளைக்கு சொல்றேன், கண்டிப்பா உனக்கு ஒரு கைமாறுக்கு ஏதாவது செய்யணும் நாளைக்கு சொல்றேங்கிறேன். அப்போ அந்த அன்றைக்கு இரவு அந்த முசுகுந்த சக்கரவர்த்திய கனவுல சிவபெருமான் வர்ற வந்து என்ன சொல்றாருன்னா, இந்திரன் இருக்கான் பாரு, இவன் பூஜை பண்ற தியாகராஜா. அவர் சொல்றாரு, நீ என்னைய வேணும்னு கேளுங்கிற, என்னைய வேணும்னு கேளு. அது ஒரு அருமையான கதை. அவருக்கு
4: தியாகராஜன் சிவன்
3: அதான் உருவமூர்த்தியா இருக்கக்கூடிய சிவபெருமா. அதாவது அதுக்குதான் சப்த விடங்க தலங்கள்னு பேரு. தமிழ்நாட்டுல சப்த விடங்க தலங்கள்னு ஒரு 7 தலங்கள் இருக்கு. அந்த சப்த விடங்க தலங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதியோட இன்னொரு சன்னதி இருக்கும், அதுதான் தியாகராஜா சன்னிதி. அந்த தியாகராஜா சன்னிதி இருக்கக்கூடிய இடம் தான் சப்த விடங்க தலங்கள்னு பேரும்.
4: சக்கரவர்த்தி
3: இல்ல, அவன் உண்மையிலேயே வழிபட்டு வர்றான். அதாவது அது ஆமா ஆமா, அது அது கதை. நீங்க அடுத்த கதை ஸ்டெப்புக்கு போறீங்க கேட்டுருவாரு. இப்ப என்ன என்ன அந்த கதையை சொல்லி முடிச்சிருவான். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் அது. அப்போ இவர் என்ன பண்றாரு, எனக்கு நீ பூஜை பண்ற தியாகராஜா வேணும்னு கேக்குற. அப்போ அவரு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவன் அவர் வந்து அவன் அந்த ஆன்மாத்த மூர்த்தி அவரை பூஜை பண்ணிட்டே வரா ரொம்ப நாளா. அவனால குடுக்க முடியாத ஒண்ணு என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பான், இந்த லோகத்தையே கேட்டாலும் கொடுத்துருப்பான். ஆனா அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை விடுறதுக்கு மனசு இல்ல. அதுக்காக என்ன பண்ண, அவர் ஏமாத்தினான். அதாவது ஏமாத்தல, அவன் என்ன பண்ணான்னா, நமக்கு இந்த ஜெகராஜா விடுறதுக்கு மனசு இல்ல, ஆனா அவருக்கு நம்ம கொடுத்த பிராமிசையும் காப்பாத்தணும் இல்லையா, என்ன பண்றதுன்னு பார்த்தான். அதாவது என்னுடைய வேண்டுகோளும் நிறைவேறணும், அவருடைய வேண்டுகோளும் நிறைவேறணும், அது சிவபெருமானே முடிவு செய்யட்டும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணா, உடனே தேவ தட்சனை கூப்பிட்டான். த செலஸ்டியல் கார்பெண்டர், அதான் தேவ தட்சன். அவரை கூப்பிட்டு இதே நடராஜா மாதிரி ஒரு ஆறு நடராஜாவை செய்யணும், இதே தியாகராஜா மாதிரி ஆறு தியாகராஜாவை செய்யணும், இதே மாதிரி இருக்கணும் பார்த்த, அது மாதிரி செய். இந்த ஏழையும் வைக்கிறேன், ஏழையும் வச்சு சிவபெருமானுக்கு உண்மையிலேயே என்கிட்ட இருக்கணும்னு என்ன இருக்கா, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போடுற என்ன இருக்கா,
4: அவர் சிலையை தான் கேட்டானா?
3: ஆமா, அந்த மூர்த்தி தானே, மூர்த்தியே நான் கொண்டு போய் வழிபடுறேன்னு கேட்டாரு. அப்போ அவர் உண்மையிலே கேட்கிறாரு, ஏன்னா இவர் செய்த உபகாரத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும், அவர் கேட்கறத கொடுத்தாதான் சிறப்பு. ஏன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு, இப்ப கம்பல் பண்ணி ஏதாவது ஒண்ணு கேளுகளும் தொந்தரவு பண்ணி தான் கேட்கிறாரு. இப்ப அவரா கேட்கல, நீயா ஏதாவது ஒண்ணு வேணும் வேணும் கேளுனாரு, கேட்டது கேட்டார், கேட்டவொடனே சிக்கல் வந்துருச்சு. இப்போ இல்ல, இவருக்கு கொடுக்க மனசு இல்ல. அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த செலஸ்டியல் கார்பெண்டரை கூப்பிட்டு, தட்சனை கூப்பிட்டு, அது மாதிரி ஆறு சிலையை செய்ய சொல்லி எதுக்காக செய்தாருன்னா, ஏமாத்துறதுக்கு இல்ல, என்ன எதுக்காக செஞ்சாருன்னா, இத பார்த்துட்டு இந்த உண்மையான நடராஜா இருக்கு, உண்மையான தியாகராஜா இருக்காரு இல்லையா, அவரு அவரையே அவர் கேட்டாருன்னா சிவபெருமான் அங்க போனதுதான் விரும்புறாருன்னு அர்த்தம். அதுக்காண்டி கொஞ்சம் கூட அந்த லட்சணங்கள் வேறுபாடு இல்லாம நீ செய்யணும்னு சொன்னார் சிற்பிக்கு. அது சிற்பி அவன் பெரிய தேவ தட்சனாச்சே, ஆகவே மயன், அவன் பேர் மயன், அவன் செஞ்சான். இந்த ஏழு தியாகராஜன் ஒண்ணு போல வச்ச. இப்ப இவருக்கு என்ன சஸ்பென்ஸ், நம்ம ஆன்மார்த்த மூர்த்தி நம்ம வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போகணும்னு நினைக்கிறாரா, அவரை டிஸ்கிரஷனே விட்டுரும். இப்ப டிஸ்கிரஷன் லெப்ட் டு லார்ட் சிவா இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, அந்த ஏழு சிலையில ஒண்ணு போல இருக்கு, பார்த்தா அங்க அடையாளங்கள் எல்லாம் ஒண்ணு போல இருக்கு, ஒண்ணு எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் தெரியல. அப்ப அந்த உண்மையான தியாகராஜா இருக்காரு பாருங்க, அங்க இருந்து சிவபெருமா அதுல காட்சி கொடுத்து நான் தான் உண்மையான ஆளுன்னு காமிச்சாரு. அதனால அவர் என்ன, அவர் இந்த நிலையை கேட்கிறாரு, இந்த தியாகராஜா வேணும்னாரு. இப்ப அவனுக்கு என்ன போச்சுன்னா, அதான் உயிரே. அதனால அவன் என்ன சொன்னா, சரி அவரே போறா இருந்தா அந்த ஆறு பேர் வேண்டியதுல ஏழையுமே கொண்டு போங்க. அந்த ஏழு தியாகராஜா கொண்டு வந்தா ஏழு தளங்கள்ல பண்ற, அதுல அந்த ஒரிஜினல் தியாகராஜா தான் திருவாரூர். அந்த ஏழு தளங்களுக்கு தான் சப்த விடங்க தலங்கள். அதத்தான் தியாகராஜாவை பாடும் பொழுது அங்க அப்பர் சுவாமி இந்த கதையை சொன்னார். உயிராவணம் இருந்து உற்று நோக்கிங்கிற அப்பர் தேவாரத்துல சொல்றா இருப்பாரு, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின் உரி எழுதி அப்படிங்கிற தேவாரத்தை சொல்வாரு. அமரர் நாடு ஆளாதே ஆறூராண்டு ஐராவணமே. தேவலோகத்தை ஆளாம பூலோகத்துக்கு போனார் இல்லையா, ஆகவே அது அப்பர் சொல்றாரு, அமரர் நாடு ஆளாதே ஆறூராண்டு ஐராவணமே. ஐராவணம், ஐராவணம் சிவபெருமானுடைய யானை, ஐராவதம் இந்திரனுடைய யானை. ஐராவதத்துக்கு நாலு கொம்பு, ஒரு ஒரு சைட்ல ரெண்டு கொம்பு, மொத்தம் நாலு கொம்பு இருக்கும் ஐராவதத்துக்கு, அது வெள்ளையானை. சிவபெருமானுடைய யானைக்கு வந்து ஒரு சைடுக்கு ஆயிரம் கொம்பு, ரெண்டாயிரம் கொம்பு, அதுதான் சிவபெருமானுடைய உண்மையான வாகனம் அதுதான். இது தர்ம தேவதை ரிஷபமா இருந்து காத்து இப்ப பண்ற அவ்வளவுதான். ரிஷப வாகனம் எதுக்குன்னு கேட்டா, தர்ம தேவதை தான் இந்த கற்பகாலம் முடிகிற வரைக்கும் ரிஷப வாகனத்துல இருக்கணும்னு கேட்டதுனால அதன்படி இந்த கற்பம் முடிகிற வரைக்கும், ஸ்வேத வராக கல்பம் வரைக்கும் தான் அது. அங்க தியாகராஜா சன்னிதி வச்சிருக்கிறாங்க, அந்த தியாகராஜா சன்னிதி எங்கெல்லாம் இருக்கிற சப்த விடங்க தலங்கள்ல அது வராது. அதுல வந்து அந்த தியாகராஜா வச்சாச்சுன்னா முன்னாடி வந்து என்ன வைக்கணும்னு கேட்டா முசுகுந்தர் வைக்கணும். சிற்ப சுவாசத்துல ஒரு இப்ப சிவன் வச்சா நம்ம நந்தி வைக்கணும் இல்லையா, அதே போல தியாகராஜருடைய சந்நிதிக்கு உருவமூர்த்தியா இருப்பாரு.
4: சிவனை ஜானையில கொண்டு போறதுண்டா திருவிழாக்கு
3: இருக்கு. அந்த இதுல வந்து திருவாரூர்ல வந்து ஒரு நாள் திருவிழா அப்படி வரும், ஒரு நாள் திருவிழா வரும். ஆமா, யான வாகனம் உண்டு, எல்லா கோயிலுமே யான வாகனம் உண்டு. அது வந்து அதே போலதான் முருகனுக்கு மூணு வாகனம் உண்டு, முருகனுக்கு யானை உண்டு, மயில் உண்டு, அப்புறம் ஆடு உண்டு. ஆடு திருச்செந்தூர் இரண்டாம் திருவிழா அன்னைக்கு திருச்செந்தூர்ல ஆட்டு வாகனத்துலதான் வருவார். ஐராவணம் வந்து என்ன, அந்த ஐராவணத்துல ஏன் வராருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தெய்வயானமேக்கு சீதனமாக கொடுத்துருக்கான் இந்திரன். அது மாமனார் வீட்டுக்காரர், அது பாதிலா வீட்டுக்காரர். இந்த
4: முந்தி சக்கரவர்த்தின்னு சொன்னீங்க,
3: தேவன் சக்தி மட்டும் இல்லையே, தேவர தேவலோகத்து இந்திரனால வெல்ல முடியாத ஆற்றல் இருக்கிறது இருக்கேன். அதனாலதான் அந்த தெய்வயானை திருமணம் திருமணம் நடக்கும் பொழுது பூலோகத்துல இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அழைப்பு.
5: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவா எனும் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: நாவரசரும் ஷண்பை நகர் அரசரும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருஞான சம்பந்தருக்கு வரும் அவருடைய வரலாற்றில் என்ன சொல்லுகிறார்? நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சே ஆண்ட கொடியவர்கள். சே ஆண்ட என்றால் கொடியாக ரிஷபத்தை உடைய பெருமான் என்று பொருள். சே ஆண்ட கொடியவர்தம், கொடியவர் சொன்னால் கொடுமையானவர் அர்த்தம் கூடாது, கொடியை உடையவர். சிறமுறத்து சிறுவருக்கு மூவாண்டு உலகு உய்ய நிகழ்ந்ததனை முடிகின்றேன். இவருக்கு மூவாண்டுல நடந்த நிகழ்ச்சியும் உலக உய்தியின் பொருட்டாகத்தான். அவருக்கு சூழல் எடுத்து ஆட்கொள்ள பெற்றதும் உலக உய்தி பெறும் பொருட்டாகத்தான் என்பதை அறிந்து கொண்டு அவர் எப்படி இறைவரால் ஆட்கொள்ள பெற்றார்கள் என்பதை சற்றே சிந்திப்போம். பெருமக்களே, நாம் நேரே இப்போ திருமுனைப்பாடி நாடு செல்கிறோம். தொன்மைமுறை வருமண்ணின் துகளென்று துகளில்லா நன்மை நிலை ஒழுக்கத்து நலம் திறந்த குடிமல்கி சென்னிமதி புனையவளர் மணிமாட செழும்பதிகள் மண்ணி நிறைந்துள்ளது திருமுனைப்பாடி வளநாடு. இன்றைக்கு கடலூர் மாவட்டம் என்ன சொல்ற, தொல்காலம் தொட்டு வருகின்ற புழுதியும் தூசி இருக்குமே தவிர அங்கு வாழும் புண்ணியருடைய உள்ளத்திலே மாசு இருக்காது. புழுதி தூசு காணலாம், உள்ள மாசு காண இயலாத மாந்தர்கள் வாழ்பவர்கள் திருவாமூர்த்தியே திருமுனைப்பாடி நாட்டில். அது பின்னாலே வந்த ஓமதி சிவாச்சாரியர் இன்னும் விரித்து சொன்னார், மாறுபடு பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் வணிகன் உயர் இழப்பத்தாங்கள் கூறிய சொல் பிழையாது செந்தி குழியில் 70 பேரும் மூழ்கி கங்கை ஆரணி செஞ்சடை திருவாரங்காட்டப்பன் அண்டமுற நிமிந்தாடு மணியின் கீழ் நீ பேறு பெறும் வேளாளர் பெருமை எம்மா பிரித்தளவிட்டு இவ்வளவென பேசலாமோ. வேளாளர் பெருமை அவ்வளவு சிறப்பு. அந்த அடுத்த பாட்டில் என்ன சொல்றார், அழகா சொல்லு, அங்கு பாயு நதி தென்பண்ணி நதி, அது மலையிலிருந்து பிறக்கும் பொழுது மலைவிடு பண்டமான முத்து மாணிக்க முத்து மலையிலே உள்ள மூங்கிலே விளையும், மூங்கிலே விளையும் முத்து மாணிக்கம் ரத்தினம் இவற்றை திரட்டிக் கொண்டு காடுகள் வெளியே வரும்போது காட்டிலே உள்ள முல்லை போன்ற மலர்கள் இவற்றையும் திரட்டிக் கொண்டு அந்த பெண்ணையாறு திருமுனைப்பாடி நாட்டினுடைய இரண்டு கரையிலும் அந்த பொருள்களை எல்லாம் பரிசில் போல செலுத்தி பெருமானை வழிபடுமாம். இப்படி ஆசிரியர் பெருமான் சொல்ல இந்த பாடல் சேகரிடர் பெருமான் பாடலை பார்ப்போம். புனப்பெண்ணை மணியினுடும் புறவினரும் புதுமலரின் கணப்பெண்ணில் திரை சுமந்து கரைமருந்து பெரும்பகத்தே இனப்பெண்ணை உடம்பெண்ணை எரிந்துளவு எவ்வுலகும் வனப்பெண்ண வரும் பெண்ணை மானதி வாய் வளம் பெருகும் என்பது பெரியவரான பாடல். இது எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் ஆசிரியர் ஒரு கேள்வி பிறக்கின்றது. திருமுண்டீச்சரம் திருத்தாண்டகத்தில் இருந்து. அங்கே திருத்தாண்டகத்தில் அரசர்கள் சொல்கிறார்கள், புரிந்த உடையார் துவராலி உடம்பை மூடி உழிதரும் ஊமர் அவர் உணராவண்ணோ பரிந்தவங்கான்

சிவலோகங்கான் அவன் என் சிந்தையானே என்பது அப்பருடைய திருச்சண்டகம். அது அந்த பெண்ணையாரி பழங்கால் நதிகள் இப்பயே பிடித்தான், நம்ம தான் கும்பிடல. சிக்கிரா சுவாமி காவியை சொல்லும் போது அது அடியவரோடு அடியவருக்கு சமமான நதி என்று சொல்றார். பொங்குலா மலர் நீரால் வழிபட்டு செம்பன் வார்கரை எண்ணின் சிவாலயத்து எம்பிரான இறைஞ்சலின் இன்புள்ளி கும்பர் நாயகருக்கு அன்பரும் ஒப்புமார். ஒன்று சொல்லலாம், இந்த பாடல்கள் திருநாட்டு சிறப்பில் இடம்பெற்ற பாடல்கள். காவிரியை சிலேடை இரட்டுற மொழிதல் என்னும் உத்தி அணி கை கொண்டு ஆசிரியர் தெய்வ சேக்கியார் அடிகள் முதலிலே நான்முகனோடு, பிறகு கங்கையோடு, பிறகு உமா பார்வதியோடு, கடைசியாக அடியவரோடு கௌரியங்கள் அந்த வரிசை மேலேறி செல்லும் திறன் தெரியும். முதல்ல பிரம்மா, அவரை விட உயர்ந்தது கங்கை, அதை விட உயர்ந்தது அம்மை உமை. அம்மை உமையை விட உயர்ந்தவர்கள் அடியார்கள். நான் சொல்லுங்க ஆசிரியர் திருவாக்கு கௌரியங்கள், இந்த நிலையில தான் இன்னைக்கு அடியார் வழிபாடு இருக்கா என்பதை சற்றே சிந்தியுங்கள், சற்றே. அடுத்து ஒரு பாட்டு சொல்றாரு, கடைஜர்மிடை வயற்குறைத்த கரும்பு குறை பொடி கொகி சாறு, பிடைதொடுத்த தேங்கிழியை இடிந்தொழுகு நீத்தமுடன், புடைபறந்த நிமிருளிப்ப புதுப்புணர் போல் மடை உடைப்ப, உடைமடைய கரும்பு கட்டி நடைப்ப ஊர்கள். ஒரு பாட்டு என்ன சொல்ல வர்றாரு, கரும்பு இன்னைக்கும் கடலூர் மாவட்டத்துல கரும்பு விளைச்சல் அதிகம், நிறைய கரும்பு, கமுக மரம் மாதிரி, பாக்கு மரம் மாதிரி வருவாரு கரும்பு. உடவர்களுக்கு அவ்வளவு உயரம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதனுடைய உயரத்தை மிட்டப்படுத்தி அங்கங்கே வெட்டுகிறாங்க. கணுக்கள் வெட்டப்பட்டதனால் சாறுகள் ஆறு போல பாய்கிறது, பாய்கின்ற கரும்பு சாறு அந்த கரும்பு கழியிலே தேனீக்கள் கட்டிய தேன் கூட்டையும் சிதைக்க தேனும் சாறும் கலந்து ஒரு வெள்ளமாக பாய்கிறது, கரும்பு சாறும் தேனும். இது வயல் வரப்பை உடைக்க உழவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கிருந்தோ செங்கல்லை எடுத்து வந்து அடைக்கவில்லை, அந்த கரும்பு சாறு காய்ச்சுகிறார்களே, காய்ச்சிய வெள்ள கட்டி கொண்டு அரைக்கின்றார். இதை ஏன் ஆசிரியர் சொல்ல வேண்டும், அவருக்கு எதற்கு இது மாதிரி திருச்சிகள் சொல்ல வேண்டிய அவசியம் என்று யோசிக்கிறோம். விடை கிடைக்கிறது, கொஞ்சம் உணர்விலே நீர்த்தவராய் தர்மசேனராய் தடம் புரண்டு சென்ற தம்பியாரை செறிவுடைய சைவ நெறியிலே செலுத்த அந்த நீர்த்தன்மை இல்லாது செறிவுடைத்தன்மை உடையவராகிய திலகவதியார் எனும் கரும்பினால் காட்சிய வெள்ள கட்டி கொண்டு அந்த வரப்பை உடைத்து செல்கின்ற கரும்பு ஆறாகிய சாராகிய அந்த வெள்ளத்தை அவர்கள் அடைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாவரசரை மாற்ற வேறு உபாயத்தை கை கொள்ளாமல் அதிக வீரட்டேஸ்வரர் அவருடைய தமக்கையாரை கொண்டே செய்கின்றார் என்பதை அறிகின்றோம். இப்படியாக அந்த இயற்கை விருதனிலே கூட அந்த சைவத்தினுடைய உள்ளுரை பொருள் இறைச்சி பொருள் என்று இலக்கண வழக்கிலே சொல்வார், அந்த இலக்கண வழக்கு அங்கு பெறப்படுவதை பார்க்கின்றோம். இனி மெல்ல போவோம். இந்த நாட்டுக்கு சோழ நாடு திருஞான சம்பந்தரை தந்தது, பாண்டி நாடு திருவாரூர் சிவபாக்திய பெருமானாரை தந்தது, ஆனால் திருமுனைப்பாடி நாடு எனும் நடுநாடோ ரெண்டு ஞான பேராசிரியர்களை தந்தது. மரம் தரு தீமறினார மணிகண்டர் வாய்மினரே, அறம் தரு நாவு கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தொருள உலகனால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திரு முனைப்பாடி திறம் பாடும் சீர்பாடு என்கிறது பாடல் கம்பீரமாக. இப்போது அந்த நாட்டை பத்தி சொல்ல வந்த சேகிரா சுவாமிகள் இந்த ஊர் கொண்டு போகிற திருவாமூர் தான் அப்புறம் அவதரித்த ஊர், அவதரித்த நாடு திருமுனைப்பாடி நாடு, இன்றைக்கு கடலூர் மாவட்டம். திருவாமூர் என்பது அந்த கெடிலம், அந்த இடத்துல அது திருமக்கமா திருமுறை மாதிரி இருக்கும், சென்னை நோக்கி போகிற பெரிய சாலையில் அந்த நாவலூர் முதல்ல திருநாவலூர் வரும் சுந்தரபெருமான் அவதரித்த ஊர். இன்னொரு 10 கிலோமீட்டர் போனோம்னா திருவாமூர் வரும் தரிசனம் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அதிக விரட்டம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா மாணிக்குடி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பாதிரிப்புடி, பகுதி எல்லாம் சைவம் விளங்குகின்ற இடங்கள். இப்ப இந்த திருவாமூரை பத்தி சொல்ல போற, இவ்வகைய திருநாட்டில் இணைப்பல ஊர்களும் என்றும் மெய்வளங்கள் ஓங்க வரும் மேன்மை என அங்கவற்றுள் சைவநெறி ஏதாவும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாம் ஊர் திருவாமூர், திருவாம் ஊர் திருவாமூர்.

0: ஒரு சந்தேகம் வருது. சைவ நெறி ஏழுலகம் பாதிப்புன்னு சொன்னாரே, அது எப்படி? நாங்க வாழ்ற உலகம் மத்திய உலகம், மேல ஏழு உலகம் இருக்கு. மகலோகம், தபலோகம், ஜனலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம், வைகுந்தம் என்று கீழே ஏழு உலகம். அதுல விதல சுதல பாதாளம், கீழே ஏழு மேல ஏழு. கீழே இருக்கிறவங்க நரகர்கள், மேல இருக்கிறவங்க தேவர்கள். அடுப்பு இருக்கிற நாம வாடுற இந்த மனித உலகம் தான் பிருத்திவி உலகம். என்ன சொல்றாரு? பிருத்திவி உலகத்தில் அவதரித்த நாவரசரால் மேல் ஏழு உலகத்தில் வாடுறவங்களுக்கும் உயிர் கிடைச்சது, கீழ் ஏழு உலகத்தில் அவலப்படுகின்ற நரகருக்கும் உயிர் கிடைச்சதுங்கிறார். இது சரிதத்தினுடைய நிறைவில ஆசிரியரால் விளக்கப்படுகிறது. அப்பர் பெருமான் சரித நிறைவில் அப்பரடிகள் பொய்ப்பாசம் போக்க வந்த பெருமான் புகழூர் வருகின்றார். அவருக்கு கைலையிலே பெருமான் அடித்து பொருளாமைக்கு கூட இதுதான் காரணம். அவர் கைலை செல்லும் போது அங்கேயே அவருக்கு திருவடி பேரு பெருமான் கொடுத்திருக்க கூடும், கொடுக்க மறுத்து பழுசீர் திருவையாற்றில் கான் என பணித்தது நமக்கா? ஏனெனில் இதுவரும் அரசுகளால் அருளை செய்யப்படாத திருப்பதிகங்கள் இன்னும் இருக்கின்றன. அவை நமக்கு உய்தி தருவது. அவற்றை அவர் அருளி செய்த இடங்கள் இரண்டு, ஒன்று பூந்துருத்தி, மற்றது புகழூர். புகழூரிலே அவர் அருளி செய்த திருப்பதிகங்கள் யாவை என்பதை பட்டியலிடுகிறார் ஆசிரியர் பெருமான். இந்த திரு தாண்டகமும் நீடுதலி தாண்டகமும் முன்புறைவார் வாழ்பதிகள் வழுத்து திரு தாண்டகமும் கொண்டைதரும் சடையார்வால் குறைந்த திரு நேரிசையும் துண்டுதனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். ஆறுயிரின் திருவிருத்தம் தசபுராண தடவும் பார்பரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் நேர்படனின் அறிபூவும் திருப்பதிகம் முதல் பிறவும் பேரருளின் கடலளிக்கும் பெருமான். புகழூர் பெருமான் என்ன சொல்ற? பேரருளின் கடலளிக்கும் பெருமான். சுந்தரமூர் சாமி வரலாற்றை சொல்லும் போது ஏர் கோபுராணத்துல வேற மாதிரி சொல்வார். எதிரில் இன்பம் இன்மையே தருவார். எதிரில்லாத இன்பத்தை இன்பமே தருவார். பொதுவா சைவ நிதி என்னன்னா, இந்த பிறப்புல தவம் செய்யணும், அடுத்த பிறப்புல ஞானம் பெறணும், இதுதான் சைவ நீதி. ஒரு பிறப்புல ஞானம் பெறுவது அரிது, ரொம்ப இடையறா முயற்சி செய்வதற்கு வேணா அது சாத்தியம். சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் பண்ணு. ஏன்னா சிவஞான போது அப்படித்தான் சொல்லுது, தீண்டி வாழ்நாட்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும், மேல் சரியே கிரியா யோகங்களை செய்தொழி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. நாவரசர சாமி இப்படியே நமக்காக செய்யறார் சில சோதனைகள், அவருக்காக அல்ல நமக்காக. அந்நிலமையினில் ஆண்டாரது முக்கியமா உயிர்களை வந்து வாட்டுகிற சோதனைகள் இரண்டு, பெண் இன்னொன்று பொன். தங்கம் அதை காஞ்சனம் என்பர், பெண் காமினி. இந்த காஞ்சனத்தாலும் காமினியாலும் தான் அத்துணை இடர்பாடுகளும். ஐம்புல சேட்டைகளுக்கெல்லாம் உணவளிப்பவர்கள் இவர்கள் தான். இந்த நிலையிலே அரசுகளுக்கு சோதனைகள் நிகழலாயின. அந்நிலைமையில் ஆண்டரசு பணி செய்ய அவர் நன்னிலைமை காட்டுவார். நம்பர் திருமணி முன்பு பொன்னில் வரும் உழவாரம் நுழைந்தவிடம் தான் என்றும் பொன்னினுடைய நவமணிகள் பொலிந்திலங்கு அருள் செய்தார். செல்வன்னும் நவமணியும் சேர்ந்திலங்கு அங்கவையும் கும்பபிரான் திருமுன்பை உருள் பருக்கையுடன் ஊக்க. என்ன பண்ற அப்ப ஒண்ணு சொல்ற, இந்த பட்டு விட்டவங்களுக்கு கூட இது தங்கம் இது கூழாங்கல்னு பிரித்து பார்க்கிற பகுத்தறிவு இருக்கும். அப்புறம் அதை கூட கடந்துட்டார். அவருக்கு தங்கை எது, ஒன்றுக்கும் பயனில்லாத கூழாங்கல் எது என்று கூட தெரியல. அவருக்கு எல்லாமே பயனற்றவையா இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தை வாங்கக்கூடிய தங்கம் கூட பயனற்றதுதான். புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடு இல்லா நிலைமை. சொல்லளவுல கூட வேறுபாடு பார்க்கலையாம். ஏற்கனவே பொருள் வீழ்ச்சியில வேறுபாடு இல்லாம தான் இருக்கார். ரெண்டையுமே ஒதுக்கித்தக்கத்தான் தயாரா இருக்கார். சரி, சொல்லளவு வேறுபாடு கண்டனரோ, இது பொன் என்று கண்டனரோ, இது கூழாங்கல் என்று கண்டனரோ என்று ஐயம் எடாவண்ணம் ஆசிரியர் தெளிவுறுத்து செல்கின்றார். அந்த நிலையிலும் அவர் தாண்டி விட்டார். அது வாயில புகழ் எறிகிறார். அது பானாசுரன் கட்டி அகழி நீ கீழ போது ஏழு உலகத்துக்கு நரகர்கள் பார்க்கின்றார்கள். எது இது? எம்மை உடைய அரசு
1: பிறகேற்று உழவார படையாளி பொன் வேண்டாம், மணி வேண்டாம், வெத்தனம் வேண்டாம் என்று சொல்கிறார்களா? அப்படி என்றால் நமக்கு இனி பொன்னாசை வேண்டாம், காஞ்சனாசை வேண்டாம். கீழ் வாழும் ஏழு உலகத்தவரும் உயிரி பெற்றார்கள். இனி மேலே உள்ள ஏழு உலகம் கீழ்வாழ் நரகத்தினர் பொன்னாசை துறந்து புண்ணியராக நாவரச அருள் செய்தார். இனி மேல பார்ப்போம். அவருக்கு முன்னால வானக முன்னு கொடிகள் வந்திருந்தான வந்து தானநிலை சுருதிகளில் தகுமலங்கார தன்மை கான அமுதம் பறக்கும் கனிவாயை ஒளிபரப்பி வானநிலங்கள் இசை பரப்பி பாடுகின்றார்கள் தேவலோக ரம்பையர். திலோத்தமை, ஊர்வசி, மேனகை போன்றவர்கள் பார்த்தார். பக்கத்துல வந்து அவர் பலவிதமா அவரை தங்களுடைய வலையில வீழ்த்த முயல்கிறார்கள். பார்க்கிறார் சித்திராசன் சொல்ற இத்தன்மை அறம்பயர்கள் எவ்விதம் செயல் புரிய சிந்தையெல்லாம் சாமிட்டு அத்தனா திருவடிக்கு நினைவகவாகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்த்தம் சித்தநிலை தெரியாது. சித்தநிலை தெரியல செய் பணியும் தலை நின்றார் பாக்குறாங்க. கிட்ட வர்றாங்க, நெருப்பு ஜுவால மாறி திருநாவுக்கரசருடைய தூய வெந்நீர் புதைந்த பொன் மேலி ஒளி துளங்குகிறது. அஞ்சுகிறார் இம்மாய பவத்தொடக்காம் இருவினைகள் தமிழ் நோக்கி பெண்ணா பார்க்கல புண்ணிய பாவ வினை தொடக்கா பார்த்தார். உம்மால் இங்கு என்ன குறை உடையேன் நான் திருவாரூர் அம்மானு காணானேன். உடனே இந்த அறம்பெயர்லாம் தேவலோகத்தில் போய் சொல்றாங்க தேவேந்திரன்ட, நீங்க என்னமோ கீழ் அனுப்பி விட்டீங்க, எங்களுடைய பாட்சாவட்ட பலிக்கல. தேவேந்திரன் பார்க்கிறான், ஆம் அறிவு குறைந்து நான் அதை செய்து விட்டேன். நாதோறும் திருவந்தி காப்பு எனும் சாகரட்சியிலே தேவாதி தேவராம் குற்றிடம் கொண்டாரை வழிபடுகின்றேன் என்று உணர்விலே நான் சிறக்கவில்லையே, இந்த பெருந்தகைக்கு இந்த சோதனை செய்யலாமா? திருந்தினேன், புற்றிடம் கொண்டாரை கும்பிட போகிறேன் என்று அவன் திருந்தினான். ஆக வானத்திலே வாழ்பவர்களுக்கு காமினிபால் உள்ள ஆசையை நீக்கி அவர்கள் இறைவர் கடலடி சேர உய்தி காட்டினார். பாதாள லோகத்திலே வாழ்பவருக்கு பொன்னாசை எனும் பொருளாசை நீங்க உய்தி காட்டினார். நரகரை கொடுமைப்படுத்துகின்ற யமனுடைய அதிகாரி யார் தெரியுமோ? ஆடுகேச்சூர பெருமான். அவர் கோயில் கொண்டிருப்பதும் திருவாரூர் தான். ஆகவே திருவாரூரில் இருக்கும் ஆடுகேச்சூரை வழிபட்டு நரகர்கள் உயிர் பெற வேண்டும், திருவாரூரில் இருக்கும் வன்னீகநாதரை வழிபட்டு வானவர் உயிரி பெற வேண்டும் என்று மேலுலகும் கீழுலகும் உயிரி பெறும் வண்ணம் வழிகாட்டி சென்றார் வாய்மீதரன் வா வாகேசர். இந்த பெருந்தகையாருடைய தந்தையார் பெயரும் தாயார் பெயரும் வெறுமனை இடுபுரி பெயராக அமையாது, காரண பெயர்களாக அமைந்தது. புகழெல்லாம் திரண்டு ஒரு வடிவம் பெற்றார் அவர்தான் நாவரசருடைய தந்தையார். இனிய பெண்மைக்குரிய குணங்கள் எல்லாம் திரண்டு பெற்ற பெருமாட்டி ஒருவர் உவர் என்றார் அவர்தான் மாது இனியார். அவரை போல மாது இனி யார்? அப்படிப்பட்ட பிராட்டியார் பெருமானார். சேக்கிதாசன் சொல்றார், புகழனா தமக்குருவி பொருவில் குல குடியின்கள் மகிழவரு மனம் குணர்ந்த மாதினியார் மணி வைத்து திகழுமல செங்கமல நிறையிதரின் அகவையில் திகழ வரும் திருவணைய திலகவதியார் பிறந்தார். அது கூட ஒரு உப்பம் இருக்கு, சாமி வாக்கு சாமியோட செயலாம் உப்பமரும். ஒரு பெரிய முதலமைச்சர் வரணும், அவருக்கு முன்னாடி ஒரு பைலட் ஒண்ணு போவோம், கேரவான் பண்ணி பார்த்துக்கிட்டே போவோம் இல்லையா? இப்ப கூட சாமி விழால திருவீதி ஆண்டாரா, அப்ப முதல்ல போய் பாத்துட்டு வர இல்லையா? அத நாவரசர் வருவதற்கு இந்த நாடு நலம் படைத்ததான்னு பார்க்க தமக்கையா திருவதி இருக்கிறார். இப்ப இவரை அறிமுகப்படுத்தணும், இவருடைய அவதாரத்தை எடுக்கிறார் சேக்கிறார். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகந்ததன் பின் அழகில் கலைத்துறை தகைப்ப கலைவாய்மை காவலர் தொல்கலையின் பெருவேந்தர் அருந்தவத்தோ நெறிவாழ உலகில் வரும் இருளை நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரும். இங்க ஒரு முத்திர வச்சார் ஆசிரியர் பெருமான். பின் இப்ப முன்ன எப்படி இருந்தார், பின்னு சொன்னாரு, முன் என்ன? அது அதிக வீரட்டேஸ்வரரே சொல்றார், மண்ணு தபோதனியா தமக்கு மழைவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒழுகி உன் உடன் பிறந்தான் முன்னவே முடியாது. அவருடைய முன்னேனே சொல்றார் பாருங்க, அதனாலதான் இங்க பின் மலரும். பின் மலர்ந்தவர் முன்னும் மலர்ந்தவர் தான். இன்னொரு அழகு இருக்கு, திலகவதியார் சொன்ன பிறகு சைவத்துக்கு வர்றார் அல்லவா, அதுவும் பின் மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாமே. இந்த குழந்தை பிறக்கிற மறுவொழிந்த இளம் பிறை போல் மைந்தனார் வளர்கின்றார் ஆசிரியர். பிறை வளரும் போது அதனுடைய வடிவமும் ஒளியும் ஒருங்கே வளரும், கலை மெல்ல மெல்ல கூடும், ஒளியும் பெருகும். அதுபோல அரசுகள் வளரும் போது அவருடைய திருமேனியும் வளர்கின்றது, ஞான அறிவும் வளர்கின்றது. இது அக்காவு கூட சொல்ல இவருதான் சொல்றாரு. தந்தையார் களிமகிழ்ச்சி தலை சிறக்க முறமையினார் சிந்தை மறந்தழும் உணர்வில் செழும் கலையின் திறங்கள் எல்லாம் முந்தை முறமையில் பயின்று முதிர அறிவு எதிரும் வகை மைந்தனார் மறு ஒழித்த இளம் பிறை போல் வளர்கின்றார் என்கிறார். இப்ப இந்த நிலையில திலகவதியாரம் அக்கையாருக்கு வயது 12, நாவரசருக்கு 8. அப்ப அவருடைய பேர் மருள் நீக்கியார். நம்முடைய மருளை நீக்க வந்தவர் மருள் மயக்கம். நம்முடைய மயக்கத்தை நீக்க வந்தவருக்கு தாய் தந்தை இட்ட பெயர் மருள் நீக்கியார். சமணர் இட்ட பெயர் தர்மசேனர். பிள்ளையார் இட்ட பெயர் அப்பர். ஈசர் இட்ட பெயர் திரு நாவுக்கரசர். பல பேர் உண்டு. இந்த திலகவதியார் அந்த காலத்துல பெண்களுக்கு தான் பெருமை ஜாஸ்தி. பிள்ளையை பெற்றவங்க எத்தனை உயர்ந்த நிலையில இருந்தாலும் பெண்ணை தேடிதான் சம்பந்தம் பேச செல்வது வழக்கு. அவங்க அனுப்புற அந்த பேச போற பெரியவங்க காலத்தால் சீலத்தால் ஞானத்தால் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. காலத்தால் சொன்னா வயது, சீலம்னு சொன்னா ஒழுக்கம், ஞானம்னு சொன்னா அறிவு. அறிவு ஒழுக்கம் அனுபவம் மூன்று நிரம்பிய பெரியோர்கள் தான் பழைய காலத்துல திருமணம் பேச போவது வழக்கு. இந்த அம்மை திலகவதிய கல்யாணம் பண்ணிக்க ஆண்டகமே தொழியின் கண் அடல் அறி ஏறன உள்ள ஒரு பெரியார். அப்ப நாட்டு ஆண்ட பல்லவ மன்னன் பேர் சிம்ம விஷ்ணுன்னு பேர். அவருடைய மகன்தான் மகேந்திரவர்மன். அவன் கட்டிய கோயில் தான் இந்த குணபர ஈச்சரம் எனும் சிராப்பள்ளி குடைவரை கோயில். அந்த மகேந்திரனுடைய பையன் தான் நரசிம்மவர்மன். அவர்கிட்ட கமாண்டர் இன் சீஃப் சேனாபதியா இருந்தவர் தான் பரஞ்சோதியார் சிறுத்தொண்டர். இதெல்லாம் பிற்கால ஆச்சாரியருடைய கால கணக்குக்கு பெரிதும் துணை செய்கின்றது. கிபி 642 வாதாபி போர் நடந்தது எனும் கல்வெட்டு சான்றும் பிற தடைய சான்றுகளும் கொண்டுதான் பிள்ளையார் அரசுகளுடைய காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. இப்போ அந்த கலிப்பகையார் என்ன பண்றார், இந்த பெண்ணுடைய பெருமையெல்லாம் கேட்டு பெண் பேச அனுபவம் வாய்ந்த முதியோர் அனுப்புற. அவங்க ஞானத்திலையும் சிறந்தவங்க அனுபவமும் வாய்ந்தவங்க. பாக்குற என்ன பார்த்தாங்க பாருங்க, நீ கல்யாணம் பேசுறது குணம் பேசி குலம் பேசி. குணம் தன் பொண்ணை வச்சு நல்லா வாழ்வாரா, ஒத்த குலமா, இதுதான் அந்த காலத்து தகுதியா இருந்தது. இப்போ பணம் பேசி பதவி பேசி சொல்றதுக்க கூச்சிக்க வேண்டாம். காலம் மாறிட்டு பழைய நிலை வந்ததுன்னா சைவ பொற்காலமா இவர் சம்மதிக்கிறார். திலகவதியாருடைய தகப்பனார் புகழ்னார். இதுக்குள்ள என்ன இடர்பாடு, எல்லாம் திருவுருள் வழிபட்டு நடக்குது அல்லவா. இந்த சிம்ம விஷ்ணு மேல சாளுக்கியம் முதலாம் புலிகேசி ஒரு எடுத்து வரும் விக்ரமாதித்த புலிகேசி. அவனுடைய படை மிக பெரிய படை. அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்ட படைபலம் இல்ல பல்லவ மன்னர்கிட்ட. சிம்ம விஷ்ணு பாக்குற தளபதி பிரதம தளபதி ஒரு நக்கலிப்பையர். நீர் நமது சேனைகளை நடத்தி சென்று சாதுரங்க சேனைகளை நடத்தி சென்று போர் எதிர்கொள்க என்று படைக்கிறார். இந்த கல்யாணத்துக்கு முந்தி போர்க்கணம் செல்ல வேண்டியிருக்கு. வேந்தற்கு உத்துழி வினைமேல் நெஞ்சமற்றில் விடைகொண்டு போந்தவரும் பொறுவடையும் உடன்கொண்டு சில நாளில் காய்ந்த சில பகைப்புலத்தை கலந்து கடும் சமர்க்கடலை நீந்துவார் நெடுநாட்கள் நிறைவின்போர் துறைவளை தாங்கிறார். இந்த நிலையில பாருங்க, சைவ சமயத்துல ஒரு கொள்கை சஞ்சிதம் குருவால தீரும், ஆகாமியம் ஏகனாக இறைவனை நிற்க தீரும், பிராரத்தம் அனுபவமாக கழியும் என்பதுதான் சைவ கோட்பாடு. ஆனா மாற்ற வழி உண்டு பிராரத்தத்தை. பிராரத்தத்தை தீக்கிற பொறுப்ப சாமி அடியாற்ற கொடுத்துருக்கோம். அடியார் கூட்டுறவுல இருக்கிறவங்களை பிராரத்தம் தாக்காது, நிச்சயமா தாக்காது. எல்லாருக்கும் அடியார் கூட்டுறவு சாத்தியம் இல்லை. அதனால பிராரத்தம் செய்யும். இப்போ இங்க பாப்போம், இந்த பிராரத்தம் காரணமா சுவாமிகள் புகழனார் உயிர் நீத்து செல்ல வேண்டியது. ஆயனானிட இப்பால் அனங்கனையால் தலைப்பயந்த முத்திரை வச்சுட்டா பாருங்க. அனங்குன்ற முன்னால சொல்லும்போது கண்ணி திருத்தாதையான்பார். இப்ப அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கண்ணியா தான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகலவங்க இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் கொண்டு சைவத்தை தரம் தாக்கி பேசக்கூடாது. உலகியல்ல என்ன வேணா நடக்கணும். காரைக்கால் அம்மா அவ்வளவு அழகு படைச்சவங்க.
2: ஆண்களின் தாய்கள் போற்றும் பேய் வடிவு.
1: எத்தனை வயசுல? 20 வயசுல. 20 வயசுல பேய் வடிவு கேட்கறாங்க. அரை நெருப்பம் அன்னைக்கு 80 வயசுலயே நான் அழகுபடுத்திக்கிட்டே பாக்குறோம். பியூட்டி பார்லர் எங்க இருக்குன்னு கேட்கறோம். யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும். அவங்க சைவ வழக்கத்துல சாமி ஒண்ணுதான் பெரியவர். குரங்கு முசுகுந்த சக்கரவர்த்தியா வந்தவர். வைகாவில சாமிக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி சொன்னார், நீ பாரதத்தை ஆளுகிற 7 சக்கரவர்த்திகளில் ஒருவன் ஆகுகிறார். அவர் சொன்னார் முசுகுந்தர், சக்கரவர்த்தி ஆனா உங்களை மறந்துடுவேனே, இந்த பிறவில குரங்க மாமா தானே இருந்தேன். குரங்க முசுன்னு குரங்கு அதான் முசுகுந்தர். அவர் ஆண்டவோ கரூர், கரூர தலைநகராக கொண்ட ஆண்டவர். அவர் பெருமை இன்னொன்னு உண்டு, தேவேந்திரனுக்கு தமது படைகள் அனுப்பியவர். தேவேந்திரனுக்கு துணையா அவர் காரணமா தான் திருவாரூர் குற்றிடம் கொண்டார் வந்தார் தியாகராஜ சுவாமி. விதிவிட அவ்வளவு பெரியவர். கோவில் வெண்ணில ரெண்டு முனிவர்களுக்கு இடைப்பாடு ஏற்பட்ட போது சமாதானம் பண்ணவர். ஒருத்தர் வெள்ளை கரும்புனார், ஒருத்தர் வெண்ணி ஈசர்னார். பார்த்தார் அவர் வெண்ணி கரும்பு ஈசர்னு ரெண்டு போயிட்டார். ரெண்டு பேருக்கும் பொறுப்பு. இப்ப தகப்பனார் போனவன் அதாவது புகழனார் அம்மா பாக்குறாங்க மாதினியார். அந்த காலத்துல உடன்போக்குன்னு ஒண்ணு உண்டு, மாசதி ஏறல் சொல்றாங்க. இன்னைக்கு அரசாங்க சட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் விலக்கப்பட்டு விட்டன. மற்றவர்கள் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் இடத்துல உப்பு வந்து பாருவோம். சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீப்ப. ரெண்டு குழந்தை பால்மன மாறாத திலகவதியார் மருளிக்கியார் அவங்களை பத்தி பொருளை கருதல. இந்த கற்பு மேம்படு நிலைமை கணவனார நோக்கித்தான் உந்தி செலுத்துது. அவரும் கூட போயிட்டார்.
2: பெற்றுமையால் உடனின்றும் பிரியாத உலகை இத
1: பார்த்தாங்க. தாதையாரும் பயந்த தாயாரும் இறந்ததன் பின் மாதரார் திலகவதியாரும் அவர் பின் வந்த காதலனார் பொருள் நீக்கியாரும் மனக்கவலையினால் பேதுருடன் சுற்றமிடும் பெரும் துயரில் அடைந்தினார். அப்புறம் ஒருவாறு இந்த சுற்றத்தரல மனம் தேற்ற துயரொழிந்து நிற்கும் போது அடுத்த இடி கலிப்பகையார் போர்க்களத்துல உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். பொம்முனமேல் கலிப்பகையார் வேல்வேந்தன் ஏவப்போய் அமுனையில் பல முறுக்கி அவர் உலகம் ஆழ்வதற்கு தம்முடைய கடன் கழித்த என்ன கடன் செஞ்சோற்று கடன் உயிரை கொடுத்தாராம் கலிப்பகையார். இந்த செய்தி வந்து திலகவதியார் பார்த்தாங்க. இது ஒரு அற்புதம் பாருங்க. திலகவதியாருக்கு அந்த மாப்பிள்ளை எப்படி பாரு கூட தெரியாது. கலிப்பகையார் சகப்பா கருப்பா குட்டையா நெட்டையா அழகா அழகில்லையா வீரரா பேரியா கற்றவரா மற்றவரா எதுவுமே தெரியாது. அவருக்கு அம்மா அப்பா வாக்குதான் வேணும். திலகவதியார் பெரிய புராணம் பார்த்தோம்னா குழந்தைகள் எப்படி இருக்கணும், அப்பா அம்மா எப்படி இருக்கணும், வேலைக்காரங்க எப்படி இருக்கணும், எத்தனை விதமான நீதிகள் பாக்குறார் திலகவதியார். எந்தையும் எம் அணையும் அணை அண்ணை அவர்க்கு என்னை கொடுக்க இசைந்தார்கள். அப்பவே கல்யாணம் ஆயிடுங்கிறார் அவர். அந்த இசைவே கல்யாணத்திற்கு சமம். அந்த முறையால் அவர்க்கே உரியது யான் உரியது அங்கே அகிரணி வருது உரியவள் அப்படின்னு சொல்லல. இவ்வுயிர் அவர் உயிரோடு இசை விற்பன். நீ உடல உடல சேர இயலாது. அவர் செத்து போயிட்டார். இந்த உயிரை அவர் உயிரோடு கொண்டு போய் தன் உயிர் கொண்டு அவன் இன்னுயிரை தேடுவேன். அம்மா கதம்ப தயாராயிட்டாங்க. யாரு திலகவதியா பாக்குறார் மருளிக்கியா 8 வயசு குழந்தை பாலகர். அந்நிலையில் மிக புலம்பி அன்னையும் அத்தனையும் அகன்ற பின்னையும் நான் உம்மை வணங்க பெறுதலினால் உயிர் தரித்தேன். என்னை தனி கைவிட்டு ஏகுவீர் எனில் யானும் புண்ணமும் உயிர் நீப்பன். நீங்க என்னை விட்டுட்டு போறதா இருந்தா உங்களுக்கு முன்னே நான் போயிடுறேன். குழந்தை அம்மா பாக்குறாங்க அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை. அவங்க உயிர் வாழ்ந்ததுனால சைவத்துக்கு ஒரு பரமாச்சாரியார் கிடைத்தார். சைவ திருமுறைகளுக்கு 4, 5, 6 திருமுறைகள் கிடைத்தன. யோசிச்சு பாருங்க. தம்பியார் அப்ப கூட மரியாதையா நினைக்கிறாங்க பாருங்க. தம்பிய தம்பின்னு சொல்லல. தம்பியார் உளராக வேண்டும் என வைத்ததையா கும்பருவது அணையும் ஒரு நிலை விளக்க உயிர் தாங்கி உயிரை மட்டும் தாங்கிட்டாங்களாம். அம்புண்மணியும் தாங்க அழகுபடுத்திக்கிற அனைத்துயிருக்கும் அருள் தாங்கி அனைத்து இருக்கும். இது கூட ஒரு காரணம் ஏழுக்கும் விதி பெற. பிம்பரமனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். இந்த செய்திய நாவரசர் மறக்கவே இல்லை. திருவாரூர்ல போய் நினைவுபடுத்தி பாடுற எம்மை யார் இல்லை யான் உள்ளே நல்ல எம்மை இது செய்யவல்ல. ஆரூர் பெருமாண்ட சொல்ற அவருக்கு ஆத்மாத்த மூர்த்தி ஆரூர் பெருமான் தான். யாருக்கு? அரசுகளுக்கு. அது அங்க போய் சொல்ற
2: அம்மை யார் எனக்கு என்றென்று அறத்தினருக்கு அம்மையாரை தந்தா ஆரோ ஐயரே.
1: திருவாரூர்ல போய் சொல்ற ஏ அவருடைய உபாசனா மூர்த்தி அவர் தான். அங்கதான் போய் சொல்லணும்
3: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

திரு வெஞ்சமாக்கூடல் திருத்தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் எரிக்கும் கதிர்வேய் உதிர்முத்தமொடு. இப்பதிகம் அமைந்த பண் கொல்லிக்கவ்வானம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7 திருமுறை பண்புறநீர்மை.

ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருவையாறு காவிரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருவையாறு. காவிரி கோட்டம் என்று கயிலையாளியாம் ஐயாரப்பர் உரைகோயில் போற்றப்பெறுகிறது. பூலோக கயிலாயம், காசிக்கு நிகரான தலம் என்ற சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஐயாரப்பர் காண்டற்கரிய கடவுளாக தீண்டா திருமேனி கொண்டு விளங்குகின்றார். ஐயாரப்பா என்று ஒருமுறை ஒலித்தால் ஏழு முறை அவ்வொளி அடுக்கி வரும் அற்புதமான பிரகாரமுடைய பதி. ஏழிட திருவூர்களில் முதலாவதாக உள்ளது. அதிகாரநந்திக்கு அருளிய வரலாறு அற்புதமானது. அப்பர் சுவாமிகளுக்கு கயிலை காட்சி நல்கிய தலம். சுந்தரர் பெருமானுக்கு காவிரி விலகிய அருள்பாலித்த வரலாறு மெய்சிலிர்க்கச் செய்வதாம். ஆட்கொண்டார் சன்னதி, அறுமுகப் பண்ணவன் வில்லேந்திய வேலவனாக அருள்பாலிக்கும் சன்னதி, அறம்வளர்த்த நாயகி சன்னதி, ஒவ்வொன்றும் அளப்பரும் சிறப்பினதாம். ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்தடிகள், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் பாடிப்பரவிய தலம். திருவருட்பிரகாச வள்ளலார் இத்திருத்தல மேகராக குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த புலனைந்தும் என்ற பாடலை தனியே எடுத்துப் போற்றும் வரலாறு மிக்க மேன்மையுடையதாம். ஆதிசிவப்பிரகாசர் மழையின்றி வான் பொய்த்த காலத்தில் இத்திருத்தல பதிகமாம் புலனைந்தும் எனத் தொடங்கும் பணுவல் மழை பொழியச் செய்து அற்புதம் நிகழ்த்தி அம்பலவாணர் பூசை முட்டின்றி நடக்க தொண்டு செய்தார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்தப் பெருமான் பாடியருளியுள்ள மேகராக குறிஞ்சி பண்கள் ஏழு. அவற்றில் ஒன்று திருவையாற்றுப் பதிகம். இயற்கை எழில் நலம் செறிந்த இத்திருப்பதிகத்தை புந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை திருப்பதிகம் என்பார் சேக்கிழார் பெருமான். புலனைந்தும் எனத் தொடங்கும் பாடல் பண் மேகராக குறிஞ்சி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஆதே

இந்திர பதவி கிட்டும். செவ்வாய்க்கிழமை அந்த வலையை சுற்றி வந்தீங்கன்னா வறுமை பஞ்சம் இதெல்லாம் போயிடும் சார். நிறைய பணம் வரணும். செவ்வாய்க்கிழமை போய் திருவண்ணாமலையே சுற்றுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமைஞ்சிருக்கு பிரதோஷம். இன்றைக்கு இப்ப நாம எல்லாம் என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த சொற்பொழிவை செறிவெடுத்துக் கொண்டே திருவண்ணாமலையை கிரிவலமாக வர இருக்கிறோம். ஏன்? இந்த சொற்பொழிவு முடிந்த தருணத்திற்குள்ளாக நம்முடைய வறுமை நீங்க வேண்டும். என்ன மன துன்பம் இருக்கிறதோ, எந்த மன கஷ்டம் இருக்கிறதோ, அந்த கஷ்டம் இந்த சொற்பொழிவு முடிகிறதுக்குள்ள விதையிடணும். இப்ப நம்ம கிரிவலத்துக்கு புறப்பட்டாச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இருக்கிறோம். முதல்ல விநாயகர் வணக்கம். அல்லல் போக்கும் விநாயகர். விநாயகர் பேரை பாருங்களேன், அல்லல் போக்கும் விநாயகர். ஆரம்பிக்கும் போதே இதோ முடிச்சுட்டேன். எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை நீக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் ஐந்து கரன் ஆனை மகன் இந்தின் இளம் பிறை ஒன்ற எயிற்றன் நந்தி மகன் ஞான கொழுந்தன். அவனை இப்ப நாம புத்தியில வச்சாச்சு. நம்மளோட புத்தியில யார் இருக்கிறாய்? இப்போ விநாயக பெருமான் உட்கார்ந்து வழி நடந்தது. இப்ப திருவண்ணாமலையே கிரிவலம் வரப்போறோம். பெரிய வடமொழி நூலார்கள் சொல்லுவாங்க, மந்திரேச மகாபாகா சத்ருவாக ஸ்தம்பநாயச்சா காரியே ஜனபட்டே யுக்தே ஜெயம் தேகி மம பிரபோ கரீஷ வர்ணரூபாயா கணேசாய நமோ நம சபாவத்தேது வாக் சித்தி ஐஸ்வர்யம் தேகி மே பிரபோ. எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடு. விநாயகர் பெருமான வணங்கும் போது ஐஸ்வர்யத்தை கொடு, செல்வத்தை கொடு. ஏன்? எங்களுடைய பஞ்சமும் வறுமையும் நீங்க வேண்டும் என்பதற்காக. செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள், அம்பிகைக்கு உகந்த நாள். உண்ணாமலை அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என போற்றப்படக்கூடிய அண்ணாமலை நாதர் அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர்னு சொன்ன உடனே நினைக்க முக்தி தரும் தலம் இந்த தலம் திரு அண்ணாமலை. யாரும் நெருங்க முடியாத மலை சார். அப்போ அருள்மிகு உண்ணாமலை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முக்தி கிடைச்சிருமா? கிடைச்சிடும், கிடைச்சிடும். ஆனா அதுக்கப்புறம் வேற வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் வேறு வேறு வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன பண்றது? இன்னும் ப்ரமோஷனே வரல, இன்னும் இன்க்ரிமெண்டே கிடைக்கல, பையனுக்கு வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கல, குழந்தை பேர் வாய்க்கல, ஆண்மக பேர் வாய்க்கல, இப்படி வேற வேற பேச்சுகளை இருக்கக்கூடாது. அல்லாத மகாராஜன்கிறவன் ஒரு கதையை சொன்னாங்க. அவனுக்கு சிவபெருமானே அண்ணாமலை நாதரே குழந்தையாக தோன்றி அல்லாத மகாராஜனை ஆட்சி கொண்டிருக்கிறான், அருள் தந்திருக்கிறான். ஏதாவது ஒன்று இல்லை என்று கேட்டால் திரு அண்ணாமலை உடனே தந்துவிடும். இந்த கோயில் ஆகம விதிகளின்படி சிவாச்சாரிய பெருமக்கள் தான் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒரு தகவலை சொல்லுவாங்க. நிரம்ப கோயில்கள்ல குடமுழுக்கு விழா, திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருவிழாவுக்கு நீங்க போனீங்கன்னா யாகசாலை பூஜை தான் முதல் முதல்ல இருக்கும். முதல்ல பாலாலயம் செய்கின்ற போது அந்த இறைவனினுடைய சக்தியெல்லாம் ஒரு தகட்டுல அல்லது ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு அட்டையில வச்சிருவாங்க. இப்ப என்ன ஆயிருக்குது? சுவாமி பாலாலயம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாலயம் செய்யப்பட்டிருக்கிற கோயில் கருவறைக்குள்ள நாம போகலாம். சட்டையோடையும் போகலாம், சட்டை இல்லாமலும் போகலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம். ஆனா அந்த பாலாலயம் தான் செய்து அந்த ஸ்தபதி ரொம்ப நல்ல உயர்ந்த ஞானனுடைய ஸ்தபதியா இருந்தா நயனோன் மிளனம்னு பேரு. சுவாமியை பிரதிஷ்ட பண்றதுக்கு உடனே நயனோன் மிளனம் அதாவது கண் திறக்கக்கூடிய வைபவம் ஈரத்தோட செய்வாங்க. ஈரத்தோட செய்யக்கூடாது, எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, கடவுள் வணக்கத்தை செய்யக்கூடாது. ஆனா நயனோன் மிளனம் ஈரத்தோட செய்வாங்க. ஸ்தபதியா கண்ணை திறந்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சுவாமி சிலையை பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு முன்பாக அந்த சுவாமி சிலை ஜலவாசம் இருந்திருக்கும், பால் வாசம் இருந்திருக்கும், அந்த தானிய வாசங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த சுவாமியை சிலையை பிரதிஷ்ட பண்ணும் போது கால பூஜை யாகசாலை பூஜை நடைபெறும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, எல்லா அப்பாவிஜய விழாலையும் தான் பாக்குறோமே அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஏன் யாகசாலை பூஜை வச்சிருக்கிறாங்க? நீங்க இன்றைக்கும் பாருங்க, சுவாமி புறப்பாடு ஆகிறதுக்கு முன்னால யாகசாலைக்கு முன்னால நின்று சுவாமிக்கு உத்தரவு கொடுத்ததற்கு பிறகுதான் சுவாமி புறப்பாடு நடைபெறும்.
யாகசால பூஜை கிட்ட போய் நின்று சுவாமி அந்த சோமாஸ்கந்த வடிவம் அங்க போய் நின்ன உடனே அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் கையில தர்ப்பயம் வைத்துக் கொண்டு கொஞ்சம் போல் நெற்பொறியையும் வைத்துக் கொண்டு அப்படி சுவாமி மேல பூவை தூங்குவது போல தூங்குவார்கள். யாகசால பூஜை ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு புறப்பாடு நடக்கும். அப்புறம் தான் கோபுரவாசலுக்கு வந்து தீபோதூபங்கள் காட்டப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெறும். என்ன சார் யாகசால பூஜைக்கு அவ்வளவு சிறப்பா? அங்கிங்கநாதபடி எங்கும் பறந்திருக்கக்கூடிய பரம்பொருளை முதல்ல அருவமா இருக்கிற அந்த பரம்பொருளை அரு உருவ நிலைக்கு கொண்டு வரணும். சாலிடா இருக்கிற ஒரு பொருளை செமி சாலிடா ஆக்கணும். செமி சாலிடா ஆனதுக்கு அப்புறம் தான் அது சாலிடா மாற்ற முடியும். கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருளை கண்ணுக்கு தெரியற மாதிரி குடிச்சு வைக்கணும், அதுக்கப்புறமா அதை கட்டி வைக்கணும். அப்படிதான் பண்ணி வச்சது. மந்திர ஒலிகளை கொண்டு இறைவனை அந்த கல்லுக்குள்ளாக எழுந்தருள செய்திருக்கிறார்கள் வேத வற்பந்தர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். அதனால இதுவும் கல்லு அதுவும் கல்லுன்னு சொல்லிடக்கூடாது, அது உயிரூட்டம் பெற்ற கல். என்ன சார் மந்திரங்களால் உயிரூட்டம் பெற்ற மந்திரங்களால் உயிரூட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நாணித்தம்பமும் நடக்கும். நீங்க கும்பாபிஷேக விழாக்களுக்கு போனீங்கன்னா யாகசாலைக்கும் கருவறைக்குமாக சிவாச்சாரிய பெருமக்கள் வாத்தியங்கள் முழங்க மூன்று முறை போய் போய் வருவாங்க. இடையில யாரும் வரக்கூடாது. யாகசாலைக்கும் கருவறைக்குமா போயிட்டு போயிட்டு வருவாங்க. இடையில யாரும் குறுக்கால வரக்கூடாது. நம்ம நாடு அவ்வளவு நல்ல நாடு, அப்படி போற்றப்பட்ட நாடு. வீட்டுல தயிர் புறவுறாங்கல்ல, பார்த்தா என்னன்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒரு பண்பாடு மிகுந்த பூமி நம்ம பூமி. கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க, நான் என்ன பேசிட்டு இருக்காங்க கேட்கிறேங்கிறது கிடையாது, பழக்கம் கிடையாது. பாலும் தயிரும் பேசிக்கொண்டிருந்தாலுமே நாம் கேட்க மாட்டோம். கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க, என்ன என்ன பத்தியா பேசுறீங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி சுவாமியை உருவாக்குவதற்காக மந்திர உயிரூட்டப்படுவதற்காக மந்திரத்தின் வழியாக உயிரூட்டுவதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் அப்படி போவாங்க. அதற்கு முன்பாக அந்த அருவமாக இருந்த இறைவனை அருவுவதற்கு கொண்டு வரக்கூடிய ஒன்று எது தெரியுமா? இருக்கும். சுவாமிக்கு எப்படி ஆவாகனம் பண்ணுவாங்க? நீங்க கொடுக்குற ஏதாவது ஒரு பொருளை கொடுப்பாங்க, பூர்ணாவுமின்னு நடக்கும். பூர்ணாவுமின் போது நீங்க எதையாவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உடனே நடந்துடும். பிரார்த்தனை பண்ணீங்க பூர்ணாவுமி நடக்க போகுது அப்படின்பாங்க சிவாச்சாரிய பெருமக்கள்லாம். வாசனாதி திரவியங்கள் எல்லாம் ஓம திரவியங்கள் எல்லாம் செலுத்தி பூர்ணாவுதி நடக்கும் போது பிரார்த்தனை பண்ணீங்க. இப்போ இதோ நமக்கு பூர்ணாவுதி நடக்கும் போது திருவண்ணாமலையே வளம் வந்துகிட்டே இருக்கிறோம். இதோ இப்பவே நடந்துருச்சு, நம்முடைய துன்பங்கள் தான் இந்த வினாடி போயிடுச்சு, இனிமே நமக்கு இன்பங்கள் தான் வாய்க்க போகுது. வரது எல்லாமே இன்பமா இருக்க போகுது, எல்லாமே இன்பம், கொஞ்சம் கூட துன்பம் கிடையாது. இன்பத்தை தவிர வேறொன்று கிடையாது. அந்த பூர்ணாவுதி எதுல தராங்க? தேங்காய வச்சு, வெத்தலை பாக்க வச்சு, பழத்தை வச்சு, பட்டு துணியால சுத்தி நெய்ய ஊத்தி எது ஆபரி செய்கிறார்கள்? நெருப்பிலே இடுகிறார்கள். அக்னியினுடைய இரண்டு கரங்களின் வழியாக இறைவன் அவற்றை பெற்றுக் கொள்கிறான் என்பது நியதி அப்படித்தானே சொல்லிட்டு. அப்போ நெருப்பு வடிவம் இறைவன், அவங்ககிட்ட எதை கொடுத்தாலும் போயிடும். நம்ம மகமே என்ன சொல்லுது, எல்லாம் எவ்வளவுதான் நான் பாவத்தையே பண்ணியிருந்தாலும் நான் இறந்து போனேன்னா சூரியன் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு எரிச்சுறது. தப்பந்தாய் எதை எவ்வளவு பண்ணாலும் பரவாயில்ல, சிவபெருமான அக்னி கையில கொடுத்துடுறோம். இந்த உடம்பு செஞ்ச தப்பெல்லாம் இந்த ஆன்மா எடுத்துட்டு போகக்கூடாது, இந்த உடம்போட போயிடணும், எரிச்சு விட்டுறோம். அதுல எங்க சிவபெருமான் மேலானவர் அந்த சாம்பலை எடுத்து தடவி பாக்குறாரு. இன்னைக்காவது ஒரு நாள் இவன் ஓம் நமச்சிவாயா சொல்லிக்கிறானா பாப்போம். ஓம் நமச்சிவாயோ ஒரு நாள் கூட சொல்லலையே, ஒரு முறை கூட சொல்லலையே அப்படின்னு விட்டுறாரு. எப்பவாவது ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு வைங்க, ஓம் நமச்சிவாய உள்ளங்கோள் பரவாயில்ல ஒரே ஒன்று சொல்லியிருக்கலாம். பூசிக்கிடுவோம், பூசிக்கிறோம், பூசி பூசி பாக்குறாரு.
சில பேருக்கு பழக்கம் இருக்கும், வெளியூர்ல இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலா சாப்பிட்டு பார்ப்பாங்க, இந்த ஹோட்டல்ல நல்லா இருந்தா, இந்த ஹோட்டல்ல நல்லா இருந்தா, இந்த ஹோட்டல்ல நல்லா இருந்தா, அப்புறம் ஒவ்வொரு பதார்த்தமா சாப்பிட்டு பார்ப்பாங்க. அடுத்த ஆள் போகும்போது சொல்லுவாங்க, அந்த ஹோட்டல்ல இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, அங்க அது நல்லா இருக்கும். என்ன கேளுங்க, எங்க எது நல்லா இருக்கும், நான் ஒரு பயோமெட்டாவே போட்டு வச்சிருக்கேன். என் நண்பர் வந்து சொல்லுவாரு, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அவன்கிட்ட போன் பண்ணி இங்க எது நல்லா இருக்கும் நான் கேட்டு சாப்பிடுவேன். சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரியில்லை, இந்த ஊர்ல என்ன தலை விசேஷம் இருக்கு, அட அது யாருக்கு வேணும், சாப்பாடு தானே நமக்கு முக்கியம், சாமியா முக்கியம், ஏன்னா சாமி கும்பிடலாம் சாப்பாடு கொடுத்துருது, சாமியை வணக்கலாம் சாப்பாடு கிடைச்சிருது. ஆனா எங்க சாப்பாடு கிடைக்குங்கிறத யாராவது ஒருத்தர் தகவலா சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல, இறை வழிபாடு என்பது எப்போதும் செய்யப்பட வேண்டிய ஒன்று, இடைவிடாது செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. அப்போ ஒரே ஒரு முறை அருள்மிகு உண்ணாமலை நாயகி உடனாகிய அண்ணாமலை நாதர்னு சொன்னா புத்தி கிடைச்சிருமானா, கிடைச்சிடும். எப்ப சொல்லணும்னா வாழ்வினுடைய நிறைவுல சொல்லணும். அத ஞாபகம் வருமா, வருமா? ஒரு பக்கம் வாய் கோணிட்டு நிற்கும், இல்ல நாக்கு கொழறும், முன்னால எமதூதர்கள் வந்து நின்னா பயமா இருக்கும், இது வரைக்கும் நான் சம்பாதிச்சது சேர்த்தது வச்சது போனது வர வேண்டியது கொடுக்க வேண்டியது பத்தி கவலை இல்லை, நாளைக்கு யார்கிட்ட கேட்பான் பார்த்துக்கோ, ஆனா வர வேண்டியது தெரிஞ்ச ஒரு நண்பர் கடன் வாங்கிட்டாரு, ஒருத்தர கடன் வாங்கிட்டாரு, 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. அவங்களெல்லாம் மறைச்சிட்டு சாமிய வந்துச்சுக்கிட்டு நான் மறைச்சிக்கிட்டேன்னா இந்த மறைச்சிக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் சில நன்மையினால் சில தீமைக்கு வேண்டும், இறைவன் புறப்பாட்டினை நம்மால் இப்போது பார்க்க முடியவில்லை. சில நேரங்களில் நானே நமக்கு நம்ம வேலை நம்ம வேலை நான் நிறைய நேரங்களில் பேசியிருப்பேன், பாருங்க என் நிலையை எனக்கு மறைக்கணும் சுவாமி. மகிழ்ச்சி தெரிகின்றவர்கள் புண்ணியசாலிகள், சுவாமியினுடைய பாதம் தெரிஞ்சா புண்ணியந்தானே. 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டார் ஒருத்தட்ட கொடுத்தவரு, எல்லா இடத்துலையும் கடன் வாங்குறது ஒருத்தருக்கு என்னென்னலாம் வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு விதமா முடிச்சுட்டாரு. கடன் முடிஞ்சிருச்சு பாப்பா, சாமி கடன் மிச்சம் இருக்கக்கூடாது, பகை மிச்சம் இருக்கக்கூடாது, நெருப்பு மிச்சம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கடன் போது சில பேர் சொல்லுவாங்க, ஏ கேஸ் நிறுத்திக்கியா, எனக்கு மெயின் ஆஃப் பண்ணி வச்சுது, நெருப்பு மிச்சம் இருக்கக்கூடாது, அதுபோல பகை மிச்சம் இருக்கக்கூடாது, பகை மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு அழிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, சாமிகிட்ட கொடுத்துணும். மிச்சம் சொச்சம் இல்லாம அழிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு, நம்மளால அழிக்க முடியாது. கடன் மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு உட்காந்து ஒரு நாள் சாவகாசமா, இனிமே எங்க அப்பா எனக்கு எல்லா கடனும் வச்சிருந்தாரு, எல்லா கடனையும் அடைச்சுட்டேன், இனிமே எங்க அப்பா வச்சிருக்கிறது எதுவும் இல்லை, இனிமே எனக்கான இனிமே என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனார்ல, அவரு வந்தாரு, சார் அப்பா 50,000 ரூபாய் வந்துருச்சு, ஏன் அவர் 2,000 ரூபாய் ஒரு வருஷம் ஆகுது, இன்னைக்கு வந்து நீங்க வந்து அப்பா 50,000 ரூபாய் சொல்றீங்க, அன்னைக்கே வந்துருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன், இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கணும், எனக்கான வாழ்க்கையை வாழணும் போது நீங்க வந்து இப்ப அப்பா 50,000 ரூபாய் இல்ல தம்பி அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க சரி கொடுங்க, என்ன கொடுங்க, எவ்வளவு தரணும், இல்ல தம்பி அப்பா எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்குறாரு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு நான் வந்தேன். அப்பா நமக்கான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற போது இறைவன் அதை எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம், தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்பா யாரு நமக்கு, அருள்மிகு கற்பகாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலீசரை தவிர வேறொரு தாய் தந்தையர் கிடையாது, தான்மாவுக்கான தாய் தந்தையர்கள் அவர்கள் தான். உடம்புக்கு வேணா நம்ம ஒரு அப்பா அம்மாவை காமிச்சுட்டு இருக்கிறோம், ஹீஸ் மை ஃபாதர் ஹீஸ் மை மதர் எந்த பிறவியில சொல்ல முடியாது, இன்னும் 2-3 பிறப்பை கழிச்சு அவரே நமக்கு பேரனா பெந்தியா வந்து நிக்கலாம், தெரியாது நமக்கு, நம்ம வீட்டு கொல்லையில கட்டுற பசுமாடா வந்து நிக்கலாம், தெரியாது நமக்கு, நம்ம சமைச்சு போட்ட உடனே காகத்துக்கு வைக்கிறோமே அந்த காகமா வந்து இருக்கலாம், தெரியாது, வீட்டு காவலுக்கு வளர்க்கிறோமே அந்த நாயா இருக்கலாம், தெரியாது,
எப்படி பரவும் பரப்பு தெரியாது. சில நேரம் வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வர பொசுவா கூட இருக்கும், டப்புன்னு அடிக்கிறோம், எங்க தாத்தாவா கூட தெரியாது நமக்கு எந்த பிறவி. எல்லாம் பிறந்து இழைத்தே வர மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் பாடல் இயற்றி இருக்கக்கூடிய தலம் இந்த தலம். சிறப்புங்களா, ரொம்பவே இங்கேதான் ஏற்றிருக்கிறார். மார்கழி மாதத்திற்கு முன்பாகவே இந்த தகவலை சொல்றேன். இப்போ விநாயகரை பத்தி பேசுறோம்னா, விநாயகரை வழிபாடு செய்கின்ற போது பொதுவா முட்டில் பாத்தீங்கன்னா விநாயகரை பத்தி பாடுவார். முருகன் இடத்துக்கு வந்தாருன்னா, முருகன் ஆலயம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னா முருகனை பத்தி பாடுவார். சிவன் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்துட்டாருன்னா சிவனை பத்தி பாடுவார். அம்பியை இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு வந்தா அம்பியை பத்தி பாடுவார். பொதுவாக ரொம்பவுடைய வழக்கம் இது. மார்கழி மாசம் வந்து பாருங்க, எல்லா இடத்துலயும் திருவம்பாவை தான் இசைப்பாங்க. மாணிக்க வாசகருக்கு செய்யப்படுகின்ற சிறப்பு அது. அப்போ இவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒன்று இயற்றப்பட்ட தலம் இந்த தலம், திரு அண்ணாமலை தலம். யாராலும் நெருங்க முடியாத ஒரு தலம். திருஞான சம்பந்தர் அங்க பாடியிருக்கிறார். அப்பபெருமான் என போற்றி பரவக்கூடிய திருநாவுக்கரசரும் அந்த தலத்திலே பாடியிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த தலத்துல நிரம்ப தகவல் இருக்கு. பட்டினத்தார் பாடியிருக்கிறாரு, நக்கீரர் பாடியிருக்கிறாரு, பரணர் பாடியிருக்கிறாரு, கபிலர் பாடியிருக்கிறாரு, திருமால் வந்து பூசிச்சிருக்கிறாரு. இந்த காலத்துல அல்லல்கள் எல்லாம் நீங்கி போகும். கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. செல்வம் சொன்னது உண்மைதான் போல இருக்குதுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு தகவல் கிடைக்குது. இந்த காலத்துல இப்ப நான் இருக்கிறது ஐம்பசியில. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அங்க ஜோதி ஏற்றப்படுது. இதுதான் தெரியுமே சார், இது சிறப்பு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள். ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகன் ஆகும் தத்துவம் தான் அந்த ஜோதி தரிசனம். எப்படி ஒரு நண்பரை போய் கேட்கிறேன், ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகன் ஆகும் தத்துவம்னா என்ன சார்? அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர் திருவண்ணாமலையில் இருந்து அவர் சொல்றாரு, இங்க என்னமா செய்வோம், முதல்ல ஒரு விளக்கு ஏற்றுவோம், அதை வச்சு அஞ்சு விளக்கு ஏற்றுவோம். ஓஹோ, அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சு குடிமரத்துக்கிட்ட வழிபாடு செய்து அந்த ஐந்து விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெயையும் ஒரே விளக்கா ஊத்தி திரியையும் ஒன்னாக்கிடும். ஒன்று பல ஆகி பல ஒன்றாகும் தத்துவம் இந்த இடத்து தத்துவம். அப்போ நாமெல்லாம் யாரு? அந்த ஒன்றில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல தீபங்கள். அப்ப நம்ம உயிர் பிரிஞ்சா எங்க போறோம்? இந்த பல தீபங்கள் எல்லாம் ஒரு தீபம் ஆகிவிடுங்கிற தத்துவத்தை வேறு வேறு மதங்கள்ல நமக்கு இப்படி சுட்டி காட்டல. ஒவ்வொரு கார்த்திகைக்கும் தீபத்தை ஏற்றி ஏற்றி வச்சு காட்டுவோம். வீடுகள்ல செய்வாங்க, ஒரு விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா அந்த விளக்கு இருக்கிற எண்ணெயை எரிஞ்சுக்கிட்டு இருக்க இன்னொரு விளக்குல ஊத்திடுவாங்க. என்ன தத்துவம்? தாத்தா இறந்து போயிட்டானா பேரனுக்கு தான் சொத்து. வாழ்ந்துகிட்டு இருக்கிற பையன் சொத்தை கொடுத்துடணும், எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்குல எண்ணெயை சேர்த்துடணும். என் சொத்தெல்லாம் எனக்கு நான் தான் சம்பாதிச்சேன், எடுத்துக்கிட்டு போ, என்ன பண்ண முடியும், எவ்வளவு வேணாலும் ஏமாந்து கூடுமிட்டு ஆவி போனதில் யாரே அனுபவிப்பார் ஆவிகால அந்த பணம். ஏன் திரும்ப திரும்ப சொல்லுவார், இலக்கியத்துக்குள்ள போங்க, இலக்கியம் சொல்லுங்க, இலக்கியம் சொல்லுங்க. இந்த ஆவி போனதுக்கு அப்புறம் யார் அனுபவிப்பா இந்த பணத்தை எல்லாம்? அதனால பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலா புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர்னு சொல்லி வைப்போமே, இப்ப சொல்லி வைப்போம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்திருக்கிறேன். உயிர் போகுன்ற தருவாயில என்ன நடக்கும்னு தெரியாது, நாக்கு எப்படி இழுத்துக்கோன்னு தெரியாது, நெஞ்சத்துல யார் வந்து நிற்பான்னு தெரியாது, உள்ளம் எதை நினைத்து இயங்கும் என்பது தெரியாது. அந்த போதுக்காக இந்த போதே சொல்லி வைப்போம். திரு அண்ணாமலை ஒரு மணி நேரம்னா பத்தாது, ஒரு மணி நேரம்னா பத்தாது. இந்த தகவலை இந்த தரத்தை பத்தின சிறப்பு தான் சொல்றதுக்கு ஒரு மணி நேரம்னா பத்தாது. ஒரு மணி நேரம் பத்துங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுசையும் ரெண்டு லைன்ல சொல்லணுங்கிற மாதிரி. ஒரு மணி நேரம் பத்தவே பத்தாது இந்த திருவண்ணாமலை தரத்தை பற்றி சிந்திப்பதற்கு. என்னென்ன நாள்ல என்னென்ன சிறப்புங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. இதை சுற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கின்றன. இந்த மலையை சுற்றி இந்திரலிங்கம், அக்னிலிங்கம்,
யமலிங்கம், நிருத்திலிங்கம், வர்மலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் அப்படின்னு எட்டு லிங்கங்கள் இந்த மலையை சுற்றி இருக்கின்றன. அப்படி வரும்போதுதான் நாம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அவ்வளவுதானா சார்? இந்த மலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. ரமணர் நாம பார்க்கும்போது புற்றுநோய் வந்துடுச்சு, அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் தான் சொல்றாங்க உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அறுவை சிகிச்சை செய்யலாங்களா? ஏன் மயக்க மருந்துலாம் தரீங்க? அப்புறம் அவன் நினைப்பு போயிடும், இப்படியே செய்யுங்க. நான் மறந்து எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா அவன் நினைவும் போய்விடும் என்று சொன்ன மனிதர் மாமனிதர். தெரியாதனமா எது குத்துல காலை வச்சுட்டாரு. நம்மளால தான் என்ன பண்ணுவோம், டக்குன்னு காலை உதறி ஏழட்டு ரொம்ப நசுக்கி விடுவோம். அது வாழ வீட்டை இடிச்சுச்சுல, இந்த காலுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், நல்லா கடிபடட்டும். சேஷாத்ரி சுவாமி ஒருத்தர் இருந்தாரு, ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போக மனிதரை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, இவர் தான் இருந்திருக்கிறாரு. அந்த தூக்கிட்டு போற ஒரு ஆளு சமயம் வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட, இவர் ஒரு ஆளா தூக்கிட்டு போயிருக்கிறாரு. சேஷாத்ரி சுவாமிகள் யாரோ ஒரு மனிதர் இறந்து போயிருக்கிறாரு, தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த ஒரு வீட்டுல கல்யாணம், பக்கத்துல இருந்தவன சொன்னாராம், ரெண்டு தோல் போடுறான் அப்படின்னு. ரெண்டு தோல் போடுறா என்ன புரியுதுல அவனுக்கு, ஒரே ஆளு ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு நிக்கிறான் இறந்து போன ஒரு ஆளுடைய உடலை. இவரு விடு விடுந்து கல்யாண வீட்டுக்குள்ள போறாரு, அங்க அண்டால சாம்பார் பொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே சாம்பார் ஒத்த கையால கட கட கட கட பிரட்டி வந்து உள் தரையில அங்க உருட்டி விட்டுட்டு, ஒத்தன் செத்ததுக்கே தூக்க ஆள் இல்லாம நான் தூக்கிக்கிட்டு திரியிறேன், எல்லாரும் செத்து போயிடுவீங்களேடா, வாழுங்கடா அப்படின்னு எழுந்து போனாராம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அண்டா சாம்பாரை கவுத்தா என்ன ஆவாங்க? ஓடி வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு இறந்து கிடக்குது. மகான்கள் வெளியே நின்றாலும் கூட ஒரு ஜீவன் உள்ளே கஷ்டப்பட்டால் துன்பப்பட்டால் அந்த மகான்களுக்கும் தெரியும். விசிறிசாமியார் யோகிராம சிவகுமாரன் இப்ப நாம பார்த்துக்கிறோம் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் ஒரு பிச்சைக்காரன், இந்த இடத்துல எங்கேயாவது பாலகுமாரன் இருந்திருந்தா, எழுத்தாளர் பாலகுமாரன் இருந்திருந்தா இத்தனை நேரம் அழுதுப்பேன் சொல்றேன், இந்த நேரத்துக்கு அழுதுப்பேன். யோகிராம சிவகுமாரன் சொல்றது கூட அழுதுப்பேன். மிகப்பெரிய எழுத்தாளர், எழுத்து சித்தர்னு பாராட்டப்பட முடியும். யோகிராம் யோகின்னு சொல்றது கூட அழுதுவர், மகான் ஞான் மகான். அப்படிப்பட்ட மகோன்னதமான மனிதர்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியல. நமக்கு புலப்படக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்றோம், ஆங்கிலேயர்ல வந்து பார்க்கறதுக்காக வந்தாங்களாம் ரமணர். ஆங்கிலேயர்லாம் பார்க்க வந்த உடனே ஆங்கிலேயர்களால் கீழே உட்கார முடியாது, ஆங்கிலேயர்களால் கீழே உட்கார முடியாது. இந்த நேரத்தில் நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், நம்ம கோயிலே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரதோஷத்தோடு கொஞ்சம் சேர் போட்டால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. மேலே உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும், முட்டி வலிக்குது சார். பன்னீர் திருமுறைக்கு கூட்டம் வந்தது தான் காரணம், சேர் போட்டுருக்காங்க அதனால கூட்டம் வந்துச்சு சார், நீங்கள் சேர் போட சொல்லுங்கன்னு. நான் அது பெரிய பெரிய நண்பர்களிடத்தான் சொல்லி சேர் போடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பிரதோஷம் என் பேச்சு இல்லை, அன்னைக்கு சேர்லாம் போட்டுருந்தது. ஆனால் மக்கள் யாரும் எங்களுக்கு உட்கார பிடிக்கிற சார், நான் கீழே உட்காந்துருக்கோம் நான், ஏன் அப்படின்னேன். சேர்ல இடம் இல்லைன்னு உட்காந்து இல்லை, இந்த பக்கமாக தான் சுவாமி வந்தாரு அதனால நாங்கள் அங்கே உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது கீழேன்னு வேணா நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் இந்த பக்கமாக தான் அம்மையும் அப்பனும் உமையொரு வாங்கினாங்க வந்த இடம் இது. அவங்க நீங்க சுவாசிக்கிற காத்து எது தெரியுமா? அவங்க சுவாசிச்ச காத்து மேல உட்கார்ந்து சேர் போட்டுக்கிறாங்க. ரமணன் வந்து கேட்கிறாங்க, சாமி நீங்க கீழே இருந்துகிட்டு அவங்க மேல உட்காராங்களே சொன்னாரு. மேல காமிக்கிறாரு, ஒரு குரங்கு மரத்து மேல இருக்குது. இப்போ அது என்ன விட ரொம்ப உயரத்துல இருக்குது, அப்ப அது என்ன விட ரொம்ப உயரமா இல்ல நான் ரொம்ப தாழ்ந்தவனா? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? உயரம்ங்கிறது அதுல இல்ல, உயரம்ங்கிறது அதுல இல்ல, நம்ம மனசுல இருக்குது. வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, வெள்ளத்தனைய வளர் நீட்டம், உன் உயர்வு என்பது உன் உள்ளத்தனவுதான். நீ என்ன நினைக்கிறியோ அந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கை. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லவன், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சா உங்க வாழ்க்கை உயர்ந்துடும். யாருக்காவது ரெண்டு பேருக்கு தீங்கு செய்யணுங்கிறதுதான் உயர்ந்த வாழ்க்கை, ஒடிந்து விழுந்து. இந்த தலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். ஒரு கல்யாண சமையல் நடந்துட்டு இருக்குது, அங்க ரமணர் போயிருக்கிறாரு.
ரமணர் எங்க இருக்கிறாரு, ரமணர் எங்க இருக்கிறாரு எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்த சாம்பார் அண்டாவை காமிச்சாரு ரமணர், நீ ரமணர் தான் தேடிட்டு இருக்க. ஆமா, இந்த சாம்பார் அண்டாவை காமிக்கிறது. ஏன் சாம்பார் அண்டாவை காட்டுறீங்க? ஆமா, அது ரமண ஆசிரமத்தை சேர்ந்ததுன்னு ரமண அப்படிங்கிற எழுத்து அது பொறிக்கப்பட்டிருக்கு. இதான ஒரு பேர் வச்சு இந்த ஆன்மா வந்திருக்குது. இதற்கு முந்தைய முந்தைய பிறவிகளில் இது எதுவாக இருந்தது என்பது நமக்கு தெரியாது. அடுத்தடுத்த பிறவிகளில் இது எதுவாகும் என்பதும் தெரியாது. இதுலதான் ஏழு தலைமுறைக்கு வச்சிருந்த வச்சு கேவலம் உணவு பொருளை பண்டமா வச்சு பாருங்க. ரெண்டு நாள் வச்சீங்கன்னா மூணாவது நாள் மேல பஞ்சு மாதிரி ஒன்று படரும். வீட்டில் இருக்கிற பையன் சொல்லுவான், முதல்ல அதை தூக்கி வெளில போட்டுட்டு அப்புறம் வா, அந்த இனத்தோட போட்டு அந்த பாத்திரத்தோட தூக்கி போட்டு, அது இருந்தாலுமே அந்த பூசனை வாசனை அடிக்குது. அப்போ பணத்தை சேர்த்து வைக்கிறவன் கதியெல்லாம் என்ன ஆகும்? பொருளை சேர்த்து வைக்கிறவன் கதியெல்லாம் என்ன ஆகும்? இறங்காதுல, சோறு இறங்கல. நிறைய பேருக்கு வீட்டுக்கிட்டே இருக்குது, என்ன தங்கத்தை இழைச்சி ஊத்து, தங்கம் ஏக்கமா இருக்கும், மண்ணை கரைச்சி ஊத்து, மண்ணு ஏக்கமா இருக்கும், அவ கையாவது தண்ணி ஊத்துன்னு சொல்லு, அவ ஏக்கமா இருக்கும். அட, ஏங்கி ஏங்கி இழைத்த பிறப்பு எதற்கு? உண்ணாமலை நாயகி உடனாகிய அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம நம்முடைய வினையை அழிக்கக்கூடிய ஆற்றல், அறுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தலத்துக்கு இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லக்கூடிய பாடல், உண்ணாமலை உமையால் உடனாகிய பெறுவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருவாமணி திகழ மண்ணார்ந்தட வருவித்திறன் மழலை.

0: அதிலும் அண்ணாமலை தொடுவார் வினை வழுவாமண்ணம் அருமை. கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகாது. அருள்மிகு உண்ணாமலை அம்மை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை நாதர் சொன்ன உடனே என் வினைய நோக்கி அம்பு செலுத்துறாரு. முப்புறங்களையே ஒரு கணையால் எய்தவன். இன்னைக்கும் நம்ம கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் அப்படின்னு கோஷ்டத்துல சாமிக்கு பின்னால ஒரு வடிவம் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, என்ன இது, ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள சாமி இருக்கிறாரு, இப்படி இருக்க இப்படி வளர்க்கு இப்படி கோபி இப்படி மேல போயிருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும், கண்ணை இப்படி நேரம் தட்டி வச்சா இருக்குமோ அப்படி இருக்கும். சாமிக்கு பேர் மேல லிங்கோத்பவர்னு எழுதியிருக்கும். என்ன சார் அது, பையன் கேட்பான், அப்பா இது என்னப்பா லிங்கோத்பவர், அப்பா அது கேட்பா அந்த பேர் வந்துச்சு. அதெல்லாம் கேட்கக்கூடாது. வந்தமா கோயிலுக்கு வந்தமா வாயை மூடிக்கிட்டு சாமியை பார்த்தமான்னு வந்துடணும். அப்படிதான் எங்க அப்பா என்ன அழைச்சிட்டு வந்தாரு, நீ நானும் ஒண்ணு அப்படிதான் அழைச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு வயசாக ஆக வேணாம். இந்த லிங்கோத்பவர் வடிவம் தோன்றிய தலம் இந்த தலம், திரு அண்ணாமலை தலம். பிரதோஷம் தோன்றிய தலம் இந்த தலம், திரு அண்ணாமலை தலம். பிரதோஷம் இல்ல, அது முடிஞ்ச உடனே இந்த லிங்கோத்பவர் காலம் நடந்தது பிரதோஷம் அது. பிரதோஷம் தோன்றிய தலம் திரு வைகாவும் வேற ஒரு தலம். அங்க வேடன் சிவபெருமான் மீது வில்வத்தை போட்டு பூசணி செய்திருக்கிறான். திரு வைகாவும் பேரு அந்த தலம். அது ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற தலம். இங்க லிங்கோத்பவ மூர்த்தி லிங்கோத்பவ காலம்னு சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாம் காலத்துக்கு பெயர் லிங்கோத்பவ காலம்னு பெயர். சிவராத்திரி அன்னைக்கு மூன்றாவது காலத்துக்கு பேரு லிங்கோத்பவ காலம்னு பேரு. நீங்க ஒரு கால் தூங்காமல் விழித்திருந்தார், லிங்கோத்பவ காலத்தின் போது வந்து வழிபாடு செய்தார், துன்பம் விலகிடும், பிரார்த்தனை பதிச்சிடும். இந்த லிங்கோத்பவர் காலம்ங்கிறது மூன்றாவது காலம். 10 மணிக்கு முதல் காலம் நடக்கும், 12 1 மணிக்கு ரெண்டாவது காலம் நடக்கும், 3 to 3:30 மூணாவது காலம் முடிஞ்சிடும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கதை சொல்லுங்களே.
1: கதை தானே, சந்தோஷமா சொல்றேன். பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளேன்னு சொல்லுவாங்க. உனக்கு கதை சொல்றதன் மூலமா இன்னைக்கு பெருமானை பத்தி பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சந்தோஷம்தான். உனக்கு ராஜராஜ சோழன் பத்தின ஒரு கதை சொல்றேன். ராஜராஜ சோழன் பெரிய சிவபக்தர். அவர் வந்து பெருமானுக்கு ரொம்ப பெரிய பெரிய கோயில்கள், நிறைய கோயில்கள் கட்டியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கோயில் திருப்பணி செஞ்சிட்டு இருந்த போது நடந்த கதை இது. இப்போலாம் எக்ஸ்கவேட் பண்ண மாடர்ன் மெஷினரிஸ் இருக்கு, ஹெவி மெட்டீரியல்ஸ் லிஃப்ட் பண்ண கிரேன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ட்ரக்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷனுக்கு மெயில் செல்போன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம அத்திமுகம் கோயில் புனரமைப்பு செஞ்சு கும்பாபிஷேகம் செய்ய 1.5 இயர்ஸ் ஆகும்னு ஸ்தபதி சொல்றாரு. அந்த காலத்தில், இந்த காலத்திலே 1.5 இயர்ஸ் ஆகுதுன்னா, அந்த காலத்தில் எல்லாமே மேன் பவர் அனிமல் பவர் தான். அப்போ வேலை எவ்வளோ மெதுவாக நடந்திருக்கும்னு யோசிச்சுப்பாரு.
0: ஆமாம்மா, எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாம அவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் ஆர்கிடெக்சர்ல எப்படி அவங்களால அற்புதமான கோயில கட்ட முடிஞ்சது?
1: அதுதான் ஏன்ஷியன்ட் நாலேஜ். ஏன்ஷியன்ட் நாலேஜுக்கு முன்னால நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நிக்கவே முடியாது. அதை பத்தி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் போதாது ஸ்ருதிமா. அதனால நம்ம கதைக்கு வருவோம். ராஜராஜ சோழன் அற்புதமான கோயில் கட்டும் திருப்பணிய ஆரம்பிச்சாரு. பல ஸ்தபதிகளையும் கல்திச்சர்களையும் பல ஊர்ல இருந்து கோயில் பணிக்காக அழைச்சிட்டு வந்தாரு. அவங்களுக்கெல்லாம் வீடுக்கு, அந்த கோயில் சைட்டுக்கு பக்கத்திலேயே வீடு கட்டி தங்கறதுக்கு ஏற்பாடும் செஞ்சாரு. அவங்களோட எல்லா தேவைகளையும் ராஜா கவனிச்சுக்கிட்டாரு. இவங்க கோயில் கட்டுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாட்டியம்மா வீடும் இருந்திருக்கு. பாட்டியம்மா ரொம்ப சிறந்த சிவபக்தை. தன்னால கோயில் கட்டுற வேலையில இறங்கி, அது வந்து வேலை வந்து கொஞ்சம் கடினமான வேலை, கல் தூக்கணும், மண்ணை தூக்கணும், தூக்கிட்டு நடக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது வந்து இந்த பாட்டியம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால அதெல்லாம் இறங்கி செய்ய முடியாது. அதனால பாட்டியம்மா என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளால வேலை செய்ய முடியாது, ஆனா இந்த கோயில் கட்டுற வேலையில ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நம்மளால என்ன ஹெல்ப் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செய்யணும். அவங்களுக்கு பசிக்கு ஏதாவது கொடுக்கணும், தாகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், அந்த வகையில நம்ம உதவியா இருந்தா போதும் அப்படின்னு அந்த பாட்டியம்மா நினைச்சாங்களாம்.
0: வாவ், அப்ப பாட்டி கோயில் திருப்பணி செஞ்சவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வடை சுட்டு தந்தாங்கன்னு சொல்லுங்க.
1: புத்து, பாட்டினால வடை தான் சுடுவாங்களா? இந்த பாட்டி ரொம்ப எளிமையான பாட்டி, அதனால அவங்க வடை போண்டா பஜ்ஜின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்ததா தெரியல. ஆனா மத்தியான நேரம் வெயில் சுட்டு பொசுக்கும் போது வேலை செய்யறவங்களோட தாகத்தை தணிக்க சீரகம், கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு மணக்க மணக்க நீர்மோர் கலந்து கொடுப்பாங்களாம். கூழ், அதே மாதிரி அவங்களால முடிஞ்ச கம்பங்கூழ், கேப்பக்கூழ், இந்த மாதிரி கூழ் எல்லாம் கிண்டி கொடுப்பாங்களாம். அதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்தபதியும் மற்றவங்களும் டயர்ட்னஸ் தெரியாம வேலை செய்வாங்களாம். இந்த வேலை வந்து பல வருஷம் நடந்திருக்கு. பல வருஷமா பாட்டியம்மாவும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தன் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரெகுலரா நீர் மோரும், தன்னால முடிஞ்ச சாப்பாடும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால ஸ்தபதிக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் பாட்டியம்மா மேல நல்ல பாசமும் அன்பும் வளர ஆரம்பிச்சிருச்சு. கோயில் கட்டி முடிக்கிற நிலைக்கும் வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்தபதி வந்து என்ன நினைச்சாரு, நமக்கு இவ்வளோ நாள் பசியாத்துன இந்த பாட்டியம்மாவுக்கு நம்ம இங்கிருந்து வேலையை, கோயில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது கைமாறு செய்யணும், இந்த பாட்டி ஞாபகமாக நம்மளை ஞாபகமாக வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தாரோ. அப்போது கோயில் வேலை கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லையா, கோபுரம் எழுப்பியாச்சு. கோபுரத்தின் மேலே வந்து ஒரு வெற்று வெளி இருக்கு. அதாவது அந்த நாலு கோபுரம் வந்து நாலு சைடு இருக்கும் இல்லையா, அந்த நாலு சைடு சுவரும் மேலே எழும்னா அந்த மேலே வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், ஒரு வெற்று வெளி இருக்கும். அந்த ஸ்பேஸ் அடைக்க அங்கே மேலே வந்து ஒரு கல் வைக்கணும். அந்த கல் வச்சு அப்புறம் அதன் மேலே தான் வந்து கலசங்கள் வந்து எழுப்புவாங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த வெற்றுவெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வெற்றுவெளி தான் இப்போ கீழே வந்து இருக்கிற லிங்கத்திருமேனிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கும். அதனால் அந்த வெற்றுவெளி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கான கல்லை வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த சபதி. தன்கிட்ட இருந்த கல்லெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை இது வச்சா சரியா வருமா? ஒன்று கல் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்கு, சின்னதாக இருக்கு, இல்லை அவருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு. அவர் வந்து சரி புதுசாக நம்ம வந்து மலையிலிருந்து கல்லை பேர்த்து கொண்டு வரலாம், மலையிலிருந்து கல்லை பேர்த்து கொண்டு வந்து அளவு பார்த்து அங்கே கோபுரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்காரு. ஸ்தபதி வந்து இப்படி யோசிச்சுட்டு பாட்டியம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தாகத்துக்கு நீர்மோர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. போகலான்னு இவர் நினச்சிட்டே போகும்போது தான் அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்காக இருக்கு. என்ன விஷயம்னா, பாட்டி வீட்டு திண்ணைக்கு பக்கத்தில் ஏற்கனவே ஒரு உருண்டையான பெரிய கல் இருந்தது. ஸ்தபதிக்கு ஒரே சந்தோஷம், கல்லும் கிடச்சாச்சு, பாட்டிக்கு பிரதி உபகாரம் செஞ்சாச்சுன்னு ஒரே சந்தோஷம். உடனே ஆளுங்களை அனுப்புகிறாரு, அந்த கல்லை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்புகிறாரு. அவங்க அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்ததும் முதல்ல அந்த கல்லை சுத்தமாக தண்ணி விட்டு கழுவுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அந்த கல் அங்கேயே இருந்தது இல்லையா, அதை புனிதப்படுத்தணும்ல. ஏன்னா அதுதானே கோபுரத்தின் உச்சியில் இருக்க போது, லிங்கத்துக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டாக கோபுரத்தின் உச்சி மேலே அதுதானே இருக்க போது. அதனால் தீர்த்தங்கள் எல்லாம் விட்டு கழுவி புனிதப்படுத்தி லேசாக அதை அங்கே இங்கே செதுக்கி கரெக்டான ப்ராப்பர் அளவுக்கு ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகு அதை கோபுரத்தின் மேலே கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி அங்கே உட்காந்துடுச்சு. அதுக்கு பிறகு அதன் மேலே கலசங்கள் எல்லாம் எழுப்பி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சபதிக்கு என்ன சந்தோஷம், நம்ம ஒரு கோயில் வேலை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம், நமக்கு இவ்வளோ நாள் தாகமும் பசியும் தீர்த்த பாட்டிக்கும் கைமாறு செஞ்சிட்டோம். பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், என்னன்னா என் வீட்டு கல் தான் மேலே இருக்கு, கூரையின் மேலே இருக்கு, என் வீட்டு கல் தான் இருக்குன்னு பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். ராஜாவுக்கும் ஒரே சந்தோஷம், என்னன்னா அற்புதமான கோயில் நம்ம கட்டிட்டோம் பெருமானுக்கு அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கு புது கோயில் கிடச்சிருக்கு. அவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தவங்க இனி பக்கத்துலேயே சாமி கும்பிடலாம், ரொம்ப அற்புதமான கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சடனாக ராஜாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்தது. அம்மா என்ன டவுட்னா, நம்ம இவ்வளோ அற்புதமாக கோயில் கட்டியிருக்கோம், ஆனால் இது வந்து பெருமானுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட். இப்போ நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தேடி தேடி தேடி தேடி வாங்குவோம். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம தேடி வாங்குவோம். ஆனால் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க வாயிலிருந்து நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுவோம்ல. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா பிடிச்சிருக்கான்னு நம்ம அவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி ராஜாவும் இந்த கோயில் தான் கட்டின கோயில் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மறுநாள் பூஜைக்கு கோயிலுக்கு போன போது அவர் வந்து பெருமான் கிட்ட கண்ணை மூடி நின்று கேட்குறாரு, பெருமானே இந்த கோயில் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே எழுந்தருளி இருக்கிறது நீங்கள், உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எனக்கு எந்த வகையிலையாவது உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட கேட்குறாரு. பெருமானுக்கும் ஒரே சந்தோஷம். மறுநாள் நைட்டு பெருமான் மன்னரோட கனவுல வராரு. வந்து, ராஜராஜா நீ கட்டின கோயில் ரொம்ப அழகா இருக்கு, சிற்ப வேலைப்பாடுகள் பிரமிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு உன் கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் அருமையான கோயில்ல பாட்டியோட நிழல்ல சுகமா இருக்கேன்னு சூசகமா பாட்டி வீட்டு கல்லுதான் கோபுரத்தின் உச்சியை அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு.
0: அச்சோ, சாமி சபதைய போட்டு கொடுத்துட்டாரா?
1: போட்டு கொடுக்க அவங்க என்ன தப்பா செஞ்சாங்க? பாட்டியோட பக்தி உலகுக்கு தெரியணும்னு பெருமா நினைச்சாரு. அதனால இந்த திருவிளையாடல் மூலமா அத காமிக்கிறாரு.
0: அப்புறம் என்ன ஆச்சுமா?
1: மன்னனுக்கு தூங்கி எழுந்ததும் ஒரே கலக்கம். என்னடா இது, நாம எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கோம், பெருமான் பாட்டி நிழல்ல சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரேன்னு ஒரே கவலை. யார் அந்த பாட்டி? பெருமானுக்கு அவங்க எப்படி நிழல் கொடுத்தாங்க? ஏன் கோயிலுக்குள்ள பாட்டி எப்படி நிழல் கொடுத்தாங்க அப்படின்னு மன்னர் குழம்பி தவிச்சாரு. உடனே தலைமை ஸ்தபதிய கூப்பிட்டு அனுப்புனாரு. தான் பெருமான் கிட்ட கோயில் பிடிச்சிருக்கான்னு கேட்டதையும் தனக்கு கனவுல வந்து பாட்டி நிழல்ல தான் சௌக்கியமா இருக்கிறதா பெருமான் சொன்னதையும் சொல்லி, உண்மைய சொல்லுங்க ஸ்தபதி, என்ன நடந்தது அப்படின்னு மன்னர் ஸ்தபதிய மிரட்டி கேட்டாரு. ஸ்தபதிக்கு ஒரே ஷாக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு பாட்டிக்கு ஃபேவரா செஞ்ச சின்ன ஒரு விஷயத்த பெருமான் இப்படி சொல்லி கொடுத்துட்டாரேன்னு ஒரே வருத்தம் போச்சு. அவ்வளோ புனிதமான ஒரு கோயிலில் பாட்டி வீட்டு திண்ணையில் கிடந்த ஒரு கல்லை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம். இது தெரிஞ்சா ராஜா நம்மளை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. கையை வெட்டுவாரா, காலை வெட்டுவாரா, இல்லை சிரச்சேதம் பண்ணிடுவாரா? இனிமே நீ வந்து சபதியா இருக்கவே கூடாது, சபதி வேலையை இனிமேல் நீ செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை வந்து இந்த வேலையை விட்டு நீக்கிடுவாரா அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னமோ ஒரே குழப்பம். டபக்குன்னு மன்னர் காலில் விழுந்துட்டாரு. மன்னா, என்னை மன்னிச்சிருங்க, பெருமான் சொன்னது உண்மைதான். கருவறையின் மேல கோபுர உச்சியில இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் பசியும் தாகமும் தீர்த்து நீர்மோரும் களியும் கொடுத்த பாட்டி வீட்டு வாசல்ல இருந்த கல்லு தான். பாட்டிக்கு ஃபேவரா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவங்க வந்து வேலை ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் மோரும் கொடுத்து எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, தன் சொந்த பிள்ளையெல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒன்று பிரதி உபகாரம் செய்யணும்னு நினைச்சோம். கரெக்டா கல்லு வைக்கிற நிலை வந்தது. அப்போ பாட்டி வீட்டில் இருந்த கல்லு அதுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. கல்லுக்கு கல்லுமாச்சு, பாட்டிக்கு உபகாரமும் ஆச்சுன்ட்டு நாங்கள் கொண்டு போய் அந்த கல்லை செதுக்கி வச்சுட்டோம். மன்னா, இதை வந்து பெருமான் இப்படி கனவுல சொல்லி கொடுத்துட்டு போவாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாராம். மன்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. நாம எவ்வளோ பெரிய கோயில் கட்டினோம், பெருமானுக்கு அது பெருசா தெரியல. ஆனா அங்க இருந்தவங்க அத்தனை பேரையும், வேலை செய்யறவங்க அத்தனை பேரையும் தாகத்தையும் பசியும் தீர்த்த பாட்டியோட பணி தான் பெருசா தெரியுது. பெருமான் பொன்னையும் பொருளையும் கேட்கல, நம்மளோட தூய்மையான பக்தியை தான் கேட்கிறாரு அப்படின்னு புரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் ராஜராஜ சோழன் உட்கார்ந்துட்டாராம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. அளவிறந்த வேத ஞானம் கைவரப்பெற்றவரான விசாரசருமர் வேத நாயகனை மனத்துள் இருத்தியபடி சக மறைச்சிறுவர்களுடன் வேத பாடசாலையிலிருந்து தன் இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார் ஒரு நாள். அப்போது பசுவை மேய்க்கும் ஒருவர் ஒரு கோலினால் பசுவை அடிக்க அதைக் கண்டு மனம் பொறாது விசாரசருமனார் விரைந்து சென்று தடுக்கின்றார். இடம் திருச்சேங்கலூர் வீதி.

0: Esa madre, pues.
1: அப்படி போங்க. அடியாத மாடு படியாது பெரிய தொல்லையா போச்சுப்பா.
2: பசுக்களின் பெருமையை நீ அறிவாயா? கூறுகிறேன் கேள். புனிதமான இப்பசுக்கள் எல்லா யோனிகளுக்கும் மேலாகிய பெருமைத்தன்மை உடையன. பொங்குகின்ற தூய தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்தப் பெற்றன. பெருமையை உடைய தேவர்களும் முனிவர்களும் சூழ்ந்து இருக்கை கொண்டு பிரியாத அங்கங்களையும் உடையன ஆனினங்கள் அல்லவோ? ஆய சிறப்பினாலே இன்று அன்றே திரு அம்பலத்தில் நடம்புரிகின்ற நாயனாருக்கு அவர் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனமாகிய ஆனைந்தினையும் கொடுக்கும் உரிமையை உடையன இப்பசுக்கள். எல்லா உலகங்களையும் காக்கின்ற முதற்காரணராகும் திருநீலகண்டராகிய திருக்கூத்துடைய பெருமான் சாத்தும் திருநீற்றை தருகின்ற கோமயம் என்னும் மூலத்தினை தருகின்ற மூர்த்தங்கள் சீலமுடைய இப்பசுக்களே ஆகும் என்றால் முடிவு வேறு என்ன உள்ளது? இனி நினைக்கத்தக்க வேறு தன்மைகளும் உள்ளவோ? நம் சிவபெருமான் தம் பிராட்டியுடனே சேர மிசை கொள்ளும் படியான சினமால் விடைத்தேவரின் குலம் அல்லவா இச்சுரவி குலம்? கன்றுகளுடன் கூடிய இவ்வானிரைகளை இன்பம் தரும் வழியே மேய்த்து காக்கின்ற இதனின் மேல் செய்யத்தக்க கடமை வேறு இல்லை. இதுவே அம்பலக்கூத்தருடைய திருவடிகளை போற்றும் நெறியுமாகும். நீர் இந்நிறைமைக்கும் தொழிலை ஒழிக. இனி இந்நிறையினை யானை

0: இந்த பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயி

நம பார்வதி பதையே மகாதேவ. சிவனை செல்வர்களே, இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனை வேண்டும் என்று சில அன்பர்கள் விரும்பின காரணத்தினால். ஆனால் இன்றைக்கு மூன்று கண்கள் என்கின்ற ஒரு தலைப்பு. அந்த மூன்று கண்களின் வழிய வாயிலாக சிவபெருமானுடைய பெருமையை, பொதுவாக சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பது அடியாருடைய வேண்டுகோள். சிவபெருமானுடைய பெருமையை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மூன்று கண்களை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்கள் இருக்கின்றனவோ, சிவபெருமானுக்கு மூணு கண், திரிலோசனன் என்பது அவருடைய பெயர், மூன்று கண்களை உடையவர். அது ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று அக்னின்னு சொல்வாங்க. அதே போல சிவபெருமானுடைய பெருமையை உணர்கின்ற நமக்கும் மூன்று கண்கள் வேண்டும். நமக்கு என்னென்ன கண்ணெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள். இந்த மூன்று கண்கள் தெளிவாக இருந்தால்தான் சிவபெருமானுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாத்திரங்களை ஓதாது புராணங்களை படித்தாலும் தெரியாது எது உண்மையான புராணம்னு, தெரியாது எந்த புராணத்திற்கு எப்படி தாற்பரியம் கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. அதேபோல் தோத்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தால் அந்த தோத்திரங்களை உண்மையான பொருள் என்பது திருமுறைகளிலே வரக்கூடிய சொற்றொடர்களுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதை சாத்திரத்தை கற்றால்தான் புரிய முடியும். ஆகவே சாத்திரம் ஒரு கண். இப்ப கண் டாக்டர்கிட்ட போறோம், இந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட், அந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட்ங்கிறார். ரெண்டையும் கரெக்ட் பண்ணாதான் கண்ணு நல்லா தெரியுது. அதே போலத்தான் இந்த மூன்றுல ஒரு கண்ணு குறையா இருந்தா கூட கொஞ்சம் பார்வை குறைஞ்சிடும். அதனால நமக்கு மூன்று கண்கள்னு சொன்னேன். அது சாத்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஒரு வரையறுக்கப்பட்ட கொள்கை. உங்க சமயத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும், இல்லைன்னா நம்ம சமயம் பெருமையுடைய சைவம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சொல்லிட்டு போனா பிரயோஜனம் இல்லை. ஒரு சைவன் அல்லாதவன் நம்மிடத்திலே வினவினால் இப்ப சமயத்துக்கு என்ன பெருமை, என்ன கொள்கை என்று கேட்டால், அது திட்டவட்டமான ஒரு கொள்கையை நாம சொல்லணும், இல்லைன்னா அந்த சமயத்தினுடைய பெருமையை நான் உணர்ந்தாலும் ஆக முடியாது. ஆகவே அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சாத்திரங்கள் அல்லது பொருள் நூல்கள், பொருள் நூல்கள். தோத்திரங்கள் புகழ் நூல்கள். என சிவபெருமானை புகழ வேண்டும் என்றால் எப்படி புகழ்வதுனே உனக்கு தெரியாது. பொல்லா வினையின் புகழும் ஆறு ஒன்று அறியேன், உன்னை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியலங்கிறார் மாணிக்கவாசகரே. அவருக்கே தெரியலன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். ஆகவே இறைவனை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ வேண்டும், அதான் உண்மையான புகழ்ச்சி. அப்படி அந்த புகழ் நூல்களாக அருள் செய்தவர்கள் தான் தோத்திரங்கள். அதுக்கு அருமையான தமிழ் சொல்றதா இருந்தா புகழ் நூல்கள், பொருள் சேர்ப்புகள் திருவள்ளுவருடைய ஆட்சி. மூணாவது புராணங்கள். இந்த புராணம் என்றால் என்ன, இந்த புராணம் என்பதற்கு தமிழ் சொல் என்ன என்று கேட்டால், கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு தமிழ் சொல் சொல்ற, தொல் கதை. அதாவது வரலாற்றுக்கு முந்திய கதை. பழங்கதை என்பது வேறு, தொல்கதை என்பது வேறு. ஒரு கால எல்லை சொல்ல முடியுமானா அது பழமை. ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது, நம்முடைய அறிவினாலே ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது அப்படின்னா தொல், அது தொன்மையின் பேர். தொன்மை கோலமே சென்றுவதாய் கொத்தும்பி திருவாசகம் இல்லையா? நீ அம்மையும் அப்பனுமாக நின்ற காலம் எதுன்னு சொல்ல முடியுமா, யார்ட்டையா சொல்ல முடியுமா? தொன்மை கோலம் அப்படின்னு திரு கோத்தும்பியில சொல்றாரு இல்லையா? அப்போ தொல் கதை, அதாவது நம்முடைய வரலாற்றுக்கு முற்பட்ட பல சம்பவங்கள் நமக்கு தெரியாது, அவற்றை எல்லாம் புராணங்களின் வாயிலாக நமக்கு வடித்து கொடுத்தார்கள். அந்த புராணங்கள் எல்லாம் ஒரு கால எல்லையிலே நாம் கொண்டு வர முடியாது. எந்த காலத்தில் நடந்தது அது, பிசியா ஏசியா அப்படின்னு கேட்டா, திரிபுர சம்மாரம் நிகழ்ந்தது எப்பொழுது

0: சிவபெருமான் நஞ்சை உண்டாரே எப்பொழுது? அது ஏதாவது பிசிஎஸ்சியில் சொல்ல முடியுமா? கணக்கு சொல்ல முடியாது. அது கால எல்லையே சொல்ல முடியாது. மாணிக்கவாசகர் ரொம்ப அருமையா சொல்வார், என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிவிழி எரிவிழைத்து கண்ணுதல் எந்தை தலைக்கடைப்பின் நின்றதற்பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்கள் மண்மிசை மால்வரர் மாண்டனர்தான் தோணோக்கம். அந்த திரிபுர சம்ஹாரத்தை எரிச்சாரே, அதாவது அந்த திரிபுரங்கள் மூணையும் எரிச்சார். ஆனா மூணே மூணு அன்பர்கள், அது அன்பர்கள் மூவர்கள். அந்த மூவர் மட்டும் ஊரே தீ பிடிச்சி எரியுதுன்னா பாத்துக்கிடுங்க. ஆனா அந்த மூணு பேர் எரியாம இருக்கிறாங்க. ஏன் எரியாம இருக்கிறாங்கன்னா, அவர்கள் சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். மிச்சவங்கெல்லாம் சிவபூஜையை கைவிட்டான், ஏற்கனவே சிவபூஜை பண்ணிட்டு இருக்கவன் தான் கைவிட்டான், திரிபுரத்து அசுரர்கள். அந்த மூணு பேர் மட்டும் சிவபூஜையை விடாம வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மூணு பேர் யாருன்னா, சிவஞான சாமி சொல்றார் காஞ்சி புராணத்துல, சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. சுதன்மன் சுசீலன் சுபுத்தி என்ற மூன்று அன்பர்கள் மட்டும் சிவபூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினால அவருக்கு அருள் செய்தார் என்பது திரிபுர சம்ஹாரம் சொல்லாத தேவாரமே கிடையாது. இந்த திரிபுர சம்ஹாரம் நஞ்சை உண்டது, தட்சிணைக்கு தண்டனை கொடுத்தது, இதெல்லாம் அடிக்கடி வருது தேவாரத்துல. தேவாரத்தை வராத இளமே இல்லைன்னு சொல்லலாம். அது ஞானசம்பந்த அருமையாக நம்முடைய திருவண்ணாமலை தேவாரத்தை சொன்னார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமாமலை நின்று அதிர வெறுவி தொருவினுள் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. நமக்கு தெரிய வேண்டிய செய்தி, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தார். அருமையா சொல்லிட்டார். அந்த மூவர் யாருன்னா, அதுதான் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. அதே மாணிக்கவாசர் சொன்னார் அருமையாக, உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் உய்யவல்லார்கள், ஊரே தீபிடி செய்யும் போது மூணு பேர் மட்டும் தப்பிச்சாங்க கெட்டிக்காரங்க இல்லையா, அதாவது அவர்கள் உய்யவல்லார்கள். இந்த எரிச்ச வருங்க பாருங்க, இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஊரே எரிச்சுட்டு மூணு பேரை மட்டும் எரிக்காம விட்டான். அப்ப இவன் எய்யவல்லாம், சிவபெருமான் எய்யவல்லாம், அவர்கள் உய்யவல்லார்கள். இந்த சொல்லாச்சு பாருங்க, அது திருவந்தியால அருமையா சொல்ல. ஆகவே இதெல்லாம் எந்த காலம் என்று சொன்னால் சொல்ல முடியாது. அதான் மாளிகா சொன்னாரு, எத்தனையோ பிரம்மர்கள் மால்மிசை மாண்டனர்வான் தோணும். எத்தனை இந்திரர்கள் இந்த சம்பவம் நகழ்ந்த பிறகு எத்தனையோ இந்திரர்கள் எத்தனையோ பிரம்மர்கள் எத்தனையோ திருமால் போயாச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓ கணக்கில் நான் ஆண்டு கணக்கில் சொல்ல முடியாது அப்படின்ட்டார். அப்ப என்ன தெரியுதுன்னா, இதுதான் இதுதான் தொல் கதை புராணங்கள். அந்த புராணங்கள்ல மகாபுராணங்கள் என்று 18 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புராணமும் புராணம் அல்ல, நான் கேட்பதெல்லாம் புராணம் இல்லை. ராமாயணம் புராணமானா இதிகாசம், அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுட்டாங்க. ராமாயண மகாபாரதம் புராணம் இல்லை, அதுக்கு பேர் இதிகாசம்னு பேர், அதுக்கு ஒரு தனி வார்த்தை வச்சிருக்காங்க. புராணங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் புராணம்னு சொல்லல, மகாபுராணங்கள்னு ஒரு 18 புராணம் சொல்லிட்டாங்க. அந்த மகாபுராணங்களை நமக்கு தந்தது யார்? நான் அடுத்த கேள்வி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த புராண கதாபாத்திரங்களின் மேலே வைத்து நாம் சாத்திரத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா. என்ன தண்டனை, ஏன் கிடைத்தது, என்ன அருள் எப்படி கிடைத்தது என்பதுக்கு சாத்திரம் சொல்லுவதுதான் நமக்கு பிரமாணம். அதனாலதான் சாத்திரத்தை படிக்காம வேறு கதையை மட்டும் படிக்காதேன்னா பெரியவங்க சொல்ல காரணம். அதுபோல திருமுறைகளுக்கு ஓதுங்கள், ஆனா பொருள் சொல்லாதீங்க. தேவாரத்தை ஓதுங்க, தேவாரத்துக்கு இதான் அர்த்தம் சொல்லிடாதீங்க. ஏன்னா சாத்திரம் தெரியாமல் அர்த்தம் சொன்னா அது அனர்த்தமாக முடியும். ஆகவே சாத்திரங்கள் புராணங்கள் தோத்திரங்கள் என்ற மூன்று கண்களை நாம ரொம்ப டெஸ்ட் பண்ணி நம்ம கிளீனா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா என்ன தெரியும் என்றால், அவர் முத்துவேலர் சொன்ன மாதிரி, அவன் எவ்வளவு பெருமையை உடையவன், நாம் எவ்வளவு சிறுமையை உடையவர்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா. சிவபெருமானுடைய பெருமை நம்முடைய சிறுமையும் தெரியணும்னா இந்த மூன்று கண்கள் நம்ம தெளிவா இருந்தாதான் தெரியும். இங்க புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த புராணங்களை எல்லாம் யார் சொன்னது, இந்த புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தது? ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி புராண வழக்கில் இருக்கிறார்கள் இருக்குது இல்லையா, பெருமையை தான் சொல்ற. அப்ப இந்த புராணங்கள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், கந்த புராணத்தில் சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அருமையாக புராணங்களை சொல்லும் பொழுது, நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமரன் கூடிட வாதராயன முனி வகுப்ப ஓர்ந்துணர் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தனன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, புராணங்களை தந்தது நந்தியம்பெருமான், கூறியது சரற்குமாரன், வகுத்தது வியாசன், ஓதியது சூதன். சைவத்துக்கு எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா, புராணங்களை, அதாவது சைவம் எந்த புராணங்களை அடிப்படையாக கொள்ளும், ஒரே கதைக்கு ரெண்டு விதமான தாற்பயம் சொல்லுவான். சிவபெருமான் தலையில கங்கை இருக்கு, அதையும் சிவபெருமான் தலையில கங்கை இருக்குன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அது விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து வருது, சிவபெருமான் தலையில தாங்கிட்டாருமா. ஆகவே கங்கை உற்பத்தி ஆகிறது திருமாலுடைய பாதத்துல, அதனால தலையால தாங்கிட்டாரு அவங்க சொல்லுவான் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு எது பிரமாணம்னு தெரியணும். அதான் அதனால என்ன சொன்னாங்கன்னா, மகாபுராணங்கள் என்று சொல்லி, அதாவது புராணங்கள் as told by வியாசர், நமக்கு உடன்பாடு அல்ல. ரொம்ப அழுத்தத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய, ஆகவே ரொம்ப அருமையா சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார், நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட. அதிகார நந்தி இருக்காரு, அவர் தோத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி, புராணத்துக்கும் அவர் தான் அதிகாரி, சாத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி, இந்த மூணுமே அவர் தான். எப்படி அகத்திய மாமுனிவர் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூன்றுக்கும் அவர் தான் அதிகாரி இல்லையா, மூணுமே அவர்கிட்ட தான் வந்து அகத்தியற்றது அப்படின்னு சொல்ல முடியாது பெருமையா. அதே போலத்தான் சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணங்கள் மூன்றையுமே தந்தவன் யார், அதிகார நந்தின் வழியாகத்தான் வந்து. அதான் சொன்னார், நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமரன் கூறிட, அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனற்குமார மகாமுனிவன். வாதராயன முனி வகுப்ப, வாதராயன முனி என்ன பண்ணாரா, வகுத்து தலைப்பு கொடுத்தார் அவ்வளவுதான். நான் பேசுறேன்னு சொன்னா தலைப்பு கொடுங்க அப்படின்னா அவர் கொடுக்கிறார், அந்த கொடுக்கிறவருக்கு தலைப்பை உணரணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ல தலைப்பை போட்டுவிட வேண்டியதான். அதான் சொன்னாரு, வாதராயண முனி வகுப்ப. ஆனா அந்த உண்மை பொருளை ஓதியது யார் என்றால், அவன் சூதன், சூத மகாமுனிவர். அவர் சொன்னார், சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. அப்போ தேவாலயத்துல ஒரு புராணம் ஒரு கதை வருதுன்னு சொன்னா, சூத மகாமுனிவர் அந்த புராணத்தை எப்படி உபதேசம் பண்ணாரோ அப்படி வைத்துக் கொண்டுதான் பார்க்கணும் சைவர்கள். வியாசர் எப்படி சொன்னார்னு பார்க்கக்கூடாது. வியாசருக்கு பிரமாணம் இல்லை, சைவத்திலே வியாசருடைய வார்த்தையை பிரமாணமாக கொள்ளுவது இல்லை. இவ்வளவுக்கு பெரிய மகாபுருஷர் தான் அவரு, வேதத்தை தொகுத்தவர் அவர் தான், புராணத்தை தொகுத்தவர் அவர் தான், அதான் ஞாபகம் வச்சுக்கணும், வேதத்தை தொகுத்தவர் புராணத்தை தொகுத்தவர் அவர் கம்பைல் பண்ணவர் தான் வியாசர். ஆகினால சொன்னவர் அவர் இல்லை, தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம். ஆகினாலதான் என்ன சொன்னாருன்னா, ஒரு அருமையான கதை, ஒரு தடவை காசியில முனிவர்கள் மகாநாடு நடந்தது, அப்பவே மகாநாடு நடக்கும் போல தெரியுது, முனிவர்கள் மகாநாடு. அந்த முனிவர்கள் மகாநாடு நடக்கும் பொழுது அங்க ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் அரட்டை அடிப்போம், அது போல அப்படி கொஞ்சம் அரட்டை அடிச்சாங்க முனிவர்கள் எல்லாம். என்ன அரட்டை வந்ததுன்னு கேட்டா, இந்த வேதத்தின் விழுப்பொருளாக இருக்கக்கூடிய வேத விழுப்பொருள், திருவம்பாயில் சொல்ல இல்லையா, விழுப்பொருள் என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள், அந்த மகா வாக்கியங்களிலே தத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத் என்ற சொல் யாரை குறிக்கும், ஏன்னா வேதத்துல முக்கியமான மகா வாக்கியத்துல போகும்போது அது எந்த கடவுள் பெயரையும் சொல்லல, அதுன்னு சொல்லிருச்சான் மகா வாக்கியம் தத். அது அதான் தாய்மார் சொல்வார், எது எதுன்னு கேட்பார், அங்கிங்கனா அதுபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஊர்த்தியா இருந்தது எது, தன் அருள் வழிக்குள்ளே அகில அன்ன கோடி எல்லாம் தங்கும் படிக்கு உயிர் குயிலா வைத்தது எது அப்படிம்பார். எது அது, எது எதுங்கிறது பதில் தான் அது. அதான் மகா வாக்கியங்கள்ல தத், சிவபிரகாசர் 17வது பாட்டுல சொல்வார், தத் என்ற வார்த்தைக்கு சுரூப சிவம்னு அர்த்தம் சொல்வார் சிவபிரகாசர். ஆகினால அவர் முனிவர்கள் அப்படி லாபிங் சொல்லுவாங்க, அப்படி ஒரு அரட்டை. அப்போ வியாச மகாமுனி வந்திருக்கிறார். அப்ப எல்லா முனிவரும் சொன்னாங்க, இது வியாசத்தை கேட்டாதான் தெரியும், இங்க வந்திருக்கிறது அவர் தான் பெரிய ஆளு, அவர்கிட்ட கேட்டா தெரியும். அவர் முனிவர்கள் எல்லாம் போனாங்க, வியாசத்தை போய் கேட்டாங்க, இது கான்பரன்ஸ் ஹாலுக்கு வெளியில அப்படி வச்சுக்கிடுங்க. அவர் தத்தியந்த பொருளினாலே சுட்டப்படுகின்றவன் யார் அப்படின்னு கேட்டார். அப்ப வியாச சொன்னாரும் மகாவிஷ்ணுவே அப்படின்னார். கேட்ட முனிவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி சாமி உங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா, நம்ம எதிர்பார்த்த பதில் வரல விட்டுருந்து, ஆனா பெரிய ஆளா இருக்காரு, ஊருக்குள்ள பெரிய ஆளா இருக்காரு, வியாசருக்கு மேல படிச்சவங்க யாருமே இல்ல அந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு மேல படிச்சவங்க யாரும் இல்ல, ஆகினால அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சாமி ஒரு முன்ன வேண்டுகோள், உங்களை மறுத்து பேசுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்க அவ்வளவு தூரம் படிக்கல, நீங்க ரொம்ப படிச்சவர் தான், ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, மகா வாக்கியத்துல தத்து என்ற சொல்லினாலே சுட்டப்பட்டவன் மகாவிஷ்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, இதை அந்த விஸ்வநாதர் சந்நிதி முன்னாடி வந்து சொல்லிருங்க போதும். இப்ப அந்த கான்பரன்ஸ் ஹாலுக்கு முன்னாடி சொன்னீங்களே வெளியில, அங்க வந்து சொல்லுங்க. அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனான். போய் அங்க என்ன பண்ணாருன்னா, அங்க வந்து சத்தியம் பண்றது, அதாவது பொய் சொல்றது வேற பொய் சத்தியம் பண்றது வேற, ரெண்டுக்கும் கோர்ட்லயே வித்தியாசம் உண்டு. பொய் சொல்லலாம், சட்டமே அனுமதிக்கு தெரியுமா உங்களுக்கு, பொய் சொல்லலாம், ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொல்லக்கூடாது, நீ சட்டம் அப்படிதான் சொல்லுது. இப்ப வேடிக்கா சட்டமே வாச்சரியமா இருக்கு, சாதாரணமா பொய் சொன்னா லைன்னு பேர் அதுக்கு இங்கிலீஷ்ல, ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொன்னா அதுக்கு பேர் பெருஜூரின்னு பேரு, சட்டத்தை போய் வச்சிருக்கான். ஆகினால அவர் என்ன சொன்னாரு, அந்த போய் மகாவிஷ்ணு அங்க விஸ்வநாத சன்னிதி முன்னாடி போய் அந்த சத்தியம் பண்ணணும் இல்லையா, அப்படி கையை தூக்கினார், அப்படி கையை தூக்கி மகாவிஷ்ணுவே சத்திய அந்த வாக்கையினாலே பிரதிபாலிக்கப்பட்டது அப்படின்னார். உடனே சிவபெருமானு கோபம் வரல, அவருக்கு தான் முக்குணங்களையும் கலந்தவராச்சு, அவருக்கு கோபம் வருமா, கோபம் யாருக்கு வந்ததுன்னா அதிகார நந்திக்கு வந்தது. ஆகவே அவர் சொன்னார், அந்த பொய் சொன்ன கை அப்படியே நிற்க கடவுது அப்படின்னா, ஆக சத்தியம் பண்ணிட்டு கையை எடுத்தா கையக்கள் எடுக்க முடியல, அப்படியே நிக்குது கை. அதுக்கப்புறம் அவர் விஸ்வநாதரை நினைத்து அப்படி ஏங்கி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ற, விஸ்வநாதர் காட்சி கொடுத்தார், காட்சி கொடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு, நான் ஏதாவது உனக்கு சாபம் கொடுத்துருந்தா நான் எடுத்து விட்டுருவேன், ஆனா என்னுடைய அன்பன் சாபம் கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னார். அப்புறம் உடனே விசாலாட்சியை நினைச்சு பாடினார், என்ன இருந்தாலும் அம்மாவுடைய பணம் கொஞ்சம் இறங்கும் இல்லையா, அம்மா தான் என்ன பண்ணா, கடைசியில் அந்த கை வரட்டும், ஆனா ஒன்னே ஒண்ணு, இனிமேல் இந்த விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கங்கைக்கு அந்த படத்துல இருந்தா வணங்கணும், கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்றாங்க, இந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சா கை விழும்னா அம்மா. ஆகினால அந்த காசி விஸ்வநாதர்களுக்கு எழுத்தாப்புல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இது, மகாராஜாஸ் பேலஸ் இருக்கும், நீங்க போனீங்கன்னா அங்க வியாசர் வழிபட்ட லிங்கம்னு ஒன்னு வச்சிருப்பான், அதுக்கு பேரு இன்னைக்கு வியாச காசின்னு பேர், அதுக்கு பேரே வியாச காசி, மூணு லிங்கம் இருக்கு. அதான் சொன்னார் இந்த அருமையான கதையை, அவர் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி, சிவஞானசாமி சொல்லிட்டார், ஹரத சிவாச்சாரியார் சொன்னவர், ஹரத சிவாச்சாரியார் தமிழ்ல மொழிபெயர்த்தவர் சிவஞான சுவாமிகள், அவர் தான் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி. அதே போல கந்த புராணத்தை சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், அதிகார நந்திக்கு தோத்திரம் சொன்னார், அதாவது புராணங்கள்ல எல்லாம் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, எந்த புராணமா இருந்தாலும் சிவபெருமானுடைய பெருமையை சொல்ற புராணமா இருந்தா முதல்ல விநாயகர், அதுக்கப்புறம் சுவாமி, அதுக்கப்புறம் அம்பாள், அப்புறம் சுப்பிரமணிய, விநாயகர் சுப்பிரமணியர் சொன்ன உடனே அதிகார நந்திக்கு தான் அடுத்த வணக்கம் வரும், எந்த புராணத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் அதிகார நந்திக்கு அப்புறம் அப்புறம் தான் நான் சமய குரவர்கள் சந்தான குரவர்களுக்கு வணக்கம் வரும், சில புராணங்கள் அகத்தியருக்கு தனியா வணக்கம் சொல்லும், இது சைவ மகா புராணங்களுடைய எல்லா புராணங்களும் இதே அமைப்புல தான் இருக்கும். அப்போ தட்சிணாமூர்த்தி அது வேதங்கள் நிறைய சொல்லலாம், ஆமா அது வந்து சிவபெருமானுடைய வேதங்கள் வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி நடராஜர் அப்படின்னு சொல்லும் சில புராணம், நந்திக்கு முன்னாடி நந்திக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி நந்திக்கு முன்னாடி தான் வரும், அவர்கள் சிவ முகூர்த்தங்கள்லாம் முடிஞ்ச பிறகுதான் அப்புறம் தான் அதிகார நந்தி வருவார். அப்ப கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார், அதை என்ன அந்த அவருடைய பெருமையை நந்திக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம், அதிகார நந்திக்கு வணக்கம்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? கச்சியப்ப சிவாச்சாரியார், ஐரு புராணம் அமலர்க்கு ஓதியும் செய்யவன் மறைகளும் தெரிந்து மாயையால் மெய்யரு சூழ்வுகள் வியாதன் நீட்டிய கையெடு நந்திதன் கடல்கள் போற்றுவான். ஒரு அடி அடிச்சார். நீ எல்லா மகாபுராணங்களையும் தொகுத்த, ஆனா மாயினாலே நீ வந்து ஒரு பொய் மெய்யில்லாத பொய்யை சொன்னாய். ஆகவே அப்பேற்பட்ட வியாத முனிவர் நீட்டிய கையை ஸ்தம்பிக்கும்படியாக செய்த அதிகார நந்தியே உனக்கு நமஸ்காரம். அது அதிகார நந்தி நீங்க சொல்ல வேண்டிய தோத்திரங்கள், அது அருமையான தோத்திரம். அங்கனன் கையில காக்கும் சிவஞான முனிவருடைய பாடல் காஞ்சி புராணம், அதுவும் ரொம்ப சிறப்பு. அந்த கந்த புராணத்தில் அதிகார நந்திக்கு வரக்கூடிய சிறப்பு நீங்க சொன்னா இன்னும் கொஞ்சம், அதுவும் ரொம்ப சிறப்பு தான். அதிகார நந்தியினுடைய வணக்கத்தை அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். சில பாடல்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆகையினால அப்பேற்பட்ட அந்த வியாச மகாமுனிவர் அவருக்கு முக்குண வயத்தினால் மதிமயங்கினார். இந்த மூன்று குணம் அவங்களுக்கும் வேலை செஞ்சது, அந்த முனிவருக்குமே. ஆகைய மதிமயங்கி தவறு செய்தார். ஆகையதான் சூத மகாமுனிவர் அவர் தான் ரொம்ப அருமையாக நமக்கு புராணங்களை எல்லாம் நீங்கள் எப்படி நோக்க வேண்டும். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுரர் சொன்னார், சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே அப்படின்னு. சூத மகாமுனிவருடைய ஒளிமாலை சொன்னார். அவர் என்னென்ன சைவத்துல புராணங்கள் நமக்கு இப்படி நந்திகிட்ட இருந்து வந்தா கூட சூத மகாமுனிவர் எப்படி உபதேசம் செய்தாரோ அந்த முறையிலேதான் நாம் புராணங்களையும் வரலாறுகளையும் நோக்க வேண்டும். அப்படி நோக்கினால் நமக்கு அதுல குழப்பமே வராது. அப்படி நோக்காம நீங்க பத்திரிகையில வரக்கூடிய புராணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பெருமை, அவனுடைய பெருமை யாராலும் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லி ஆகணும். சொல்வருக்கு அறியானை சொல்லி மாணிக்க வாசல் என்ன வேடிக்கையா. அவன் பெருமையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லருக்கு அறியான், அதுக்காக சொல்லாம விட்டுறாத அப்படின்னா. சொல்லருக்கு அறியானை சொல்லி திருவடிக்கு என்ன அருமையா இந்த சொல்ல ஆட்சி பாருங்க. இதெல்லாம் சிவபுராணத்தை ஓதுறோம், அந்த நுட்பங்களை உணர முடியுதா நம்மளால? அவ்வளவு நுட்பமா பேசுறாரு மாணிக்கவா சுவாமி. ஆகவே அவர் நமக்கு செய்த அந்த ஆன்மாக்களுக்கு அவர் செய்த கருணை என்ன, அதுக்கு பிரதிபலனாக நாம் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அங்கதான் சொல்லுது, உயிர்கள் சிவபெருமானால் படைக்கப்படவில்லை. உயிர்களை சிவபெருமான் படைக்கவில்லை. அவர் படைத்தார் என்று சொன்னால் என்னென்ன சிக்கல்லாம் வருதுன்னு கேட்டா ஏன் படைச்சார்னு ஒரு கேள்வி வரும். நீங்க சிவபெருமான் உயிரை படைச்சார்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் ஞானிகள் எவ்வளவு சிந்திச்சிருக்காங்க பாருங்க. மற்ற மதங்களும் அப்படி சொல்லல, உயிரை கடவுள் படைத்தார்னு சொல்லுது. அப்படி படைத்தார்னு சொல்லியாச்சுன்னா எதுல இருந்து படைத்தார்? ஒரு இல்லாத சூன்யத்திலிருந்து ஒரு பொருள் வர முடியாது. அவர் எதுல இருந்து படைச்சார், ஏன் படைத்தார் அடுக்கடுக்கா கேள்வி வரும். ஆகவேதான் நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க, பதி பசு பாசம் மூன்றும் அனாதி, பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஆனா அப்பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இருட்டு. அதுக்கு தாய்மலர் அருமையா உதாரணம் சொல்வார், இந்த ஆணை எப்படி இருந்தீங்க அப்படின்னா, அந்த இருட்டிலே கண்ணிலா குழவி போல் கிடந்து ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பிறக்கும் போதே குருடு, அதுவும் ஒரு இருட்டறையில பிரசவம் நடந்திருக்கு. வளர்ந்தா என்ன அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கும் இல்லையா? அது போல இருந்தமா இந்த ஆணவ மலம் என்ற இருளிலே இந்த உயிர்கள் எல்லாம் அப்படி இருந்தது. அந்த ஆணவமாகிய இருளிலே இருந்து படைப்பதற்கான, அந்த இருளிலே இருந்து நீக்குவதற்காக கருப்பை, இந்த குழந்தை கருப்பையிலே இருக்கும்போது இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆனா ஆணவ மலத்தோடு கட்டியிருந்த பொழுது இன்பத் துன்ப அனுபவமே அதுக்கு இல்லை, அப்படியே கண்ணிலா குழவி போல அப்படி கிடக்கு. அதனால சுவாமி என்ன பண்றாருன்னா, அதற்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பொருள் மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், அந்த மாயை என்று சொல்லக்கூடிய பொருள்ல இருந்து நமக்கு உடம்பையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம படைப்புங்கிறோம். நமக்கு படைப்புக்கு நமக்கு அர்த்தம் வேற, ஆனா கிறிஸ்தவம் போன்ற சமயங்கள்ல படைப்புக்கு அர்த்தம் வேற. அதுல இருந்து என்ன பண்ணா, மூச்சு காலத்தை ஊத்தினார் வந்தார் நம்ம எல்லாம் பிறந்தவன் வரும். அதுமல்ல எதற்காக படைத்தார்னு கேட்டா, தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தாரம்மா இல்லையா? அவர் மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளை இந்த பாடுபடுத்தணுமா இன்னொரு கேள்வி. ஆனா நம்முடைய சமயத்திலேதான் அந்த கேள்விக்கு இடமே இல்லை. நம்முடைய சமயத்தில் கொள்கை விளக்கம் என்பது அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன் படைத்தார் கொஸ்டினே கிடையாது. அவ படைத்தல் என்று சொல்லுகிறோமே அது என்னவென்றால் இல்லையா, அது ஏற்கனவே இருந்த பொருள் மாயை. மாயை என்பது ஒரு பொருள். அதான் சைவ சித்தாந்தம் சொல்வதற்கும் மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதற்கு என்ன வேறுபாடு என்றால், மாயை என்பது ஒரு பொருள், ஆணவம் என்பது ஒரு பொருள், ஒரு பொருள்னு சொல்லும். அந்த மாயை என்ற பொருளிலே இருந்து தனு கரண புவன போகங்கள், நமக்குள்ள உடம்பு, நாம் வாழ்வதற்குரிய இடம், எல்லாமே அதில் தான் படைச்சு கொடுக்குற. எல்லாம் மாயாகாரியம் தான், உடம்பும் மாயாகாரியம் தான், இந்த உலகமும் மாயாகாரியம் தான். அது எதற்கு படைத்து கொடுக்கிறார் என்று சொன்னால், முத முதல்ல இந்த ஒண்ணுமே தெரியாம இருந்த, அறிவே விளங்காத இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அறிவு வரட்டும். ரொம்ப அருமையா சொல்வார். அது எது போலன்னு உதாரணம் கொடுத்தார் திருவருள் பயன்ல. இதெல்லாம் சாத்திரமும் படிக்கிறீங்க இல்லையா. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை, அருமையான உதாரணம் சொன்னார். விடிய காலம் சூரியன் வரப்போகுது, சந்தேகம் இல்லை. சூரியன் வர்ற வரைக்கும் நீ சும்மா இருக்காத, அதுக்காக ஒரு மெழுகுவர்த்தியை வச்சுக்கோ, ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கோ, ஒரு எலக்ட்ரிக் லைட்டை வச்சுக்கோ. ஆனா சூரியன் வந்த பிறகு இந்த டார்ச் லைட்னாலேயோ இந்த 1000 வாட்ஸ் பல்ப் போட்டாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சூரியன் வந்த பிறகு 40 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான், 1000 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான். அதனால சொன்னார், வெடிவாம் அளவும், வெடிகின்ற வரை நாம் எப்படி ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு நம்முடைய காரியங்களை செயலாற்றுகிறோமோ, ஆனா சூரிய ஒளி வந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளி என்பது வேற ஒளி, இந்த ஒளி இல்லை. அதுபோல சொன்னார், வெடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை, வடிவாதி கண்மத்து வந்து என்று மிக அருமையாக சொல்வேன். ஆகவே அதைத்தான் நம்ம படைப்பு என்று சொல்கிறோம். அந்த படைப்பிலே வரும்பொழுது இப்போ ஒரு கேள்வி, இவர் ஐந்தொழிலை பற்றியெல்லாம் சொல்லணும்னு சொன்னார். நான் நுட்பமான செய்திகள், ஆனால் லேசா சொல்றேன். ஐந்தொழில் என்பது அந்த ஆணவ மரத்தோடு கூடி கிடந்த உயிர் இருக்கிறது அல்லவா, அதற்கு முதன் முதல்ல சூக்கும சரீரம்னு ஒரு சரீரத்தை கொடுத்தார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எனக்கு கிடைத்துக் கொண்டார் என்று சொல்லி அன்பு வடிவமாக நின்று என்ன பண்ணினார்னா, ஐயோ இந்த குறவர்கள் மறவர்கள் வேடர்கள் இருக்கிற இந்த ஜாதிகள் இருக்கிற கொலை செய்கிற ஜாதிகள் இருக்கிற இந்த காட்டிலே, கரடி இருக்கிற காட்டிலே, வேங்க இருக்கிற காட்டிலே, புலி இருக்கிற காட்டிலே உன்னோட ஒருத்தரும் துணையா இல்லையே சார், நீ எப்படி தனியா இருக்கிற ஜாதி அப்படின்னு குறவர்கள் கொலை செய்கிற வேடர்கள் புலி கரடி சிங்கம் முதலான புலி இருக்கிற காட்டில் ஒருத்தரும் துணை இல்லாத அப்படி தனியும் சுந்தரது. இந்த கோழி குழகர்களின் குணம் வேற இருக்கப்பான் கோழி குழகர் கடற்கரை வார்த்தை அப்படிதான் இருக்கு. அங்கே பக்கத்துல ஊர்ல ஜனம் இல்லை, தனியா அந்த கோயில் கண்ட உடனே ஐயோ சார் உனக்கு ஆறு உன இப்படி தனியா இருக்குது அப்படின்னு பாய்ப்போம். கடிதாய் கடற்காற்று வந்து எத்த கடற்காற்று வந்து எத்த கரைவியல் குடிதான் அயலே இருந்தால் சுந்தமாமோ. கண்கள் கண்டன கோடி குழையின் அடிவேள் யார் துணையாக இங்கே கச்சிலை விழுந்ததோரார் கையில் இருந்த வில்லுக்கு கீழே விழுந்திருக்கான். அதை பத்தி நினைவில்லை விழுந்துச்சு. காளையார் மேட இந்த பச்சிலையோடு பூம் பறித்திட்டு நீரு வார்த்து மச்சிது செய்தார் யாரோ. அந்த சாமி கிட்ட தண்ணீர் ஈரம் கிடந்துச்சு, ரெண்டு பச்சிலே பூவும் கிடந்துச்சு. இப்படியே பச்சிலையும் பூவும் போட்டு தண்ணீரும் விட்டு இருக்கிறார்களே, இது யார் செய்தார்களோ என்றார் அவரா. என்றாலும் மருந்து நின்ற அச்சிலை நானும் தானும் நான் இது அறிந்தேன் என்பான். நானும் உடனே சொன்னேன், அதான் நல்வினேன் நானும் நல்வினேன் கூட போய் அந்த அளவுரையிலும் அவன் உதவி செய்கிறான். போலாம்னு சொன்னானா எங்க போலாம்னா அந்த மலை மேல குடிச்சிட்டு இருப்பாரு, போனா கும்பிடலாம்னு சொன்னானா போன ஒரு பாடி இவரு அளவில்லாத அனுபவம்னு அதை கட்டி தடுவ முத்தமிட இப்படி இருந்து அதுக்கு மேல நீ ஆறு ஒட்டுமையா இருக்கிற இப்படி சிங்கம் புலி கரடி இருக்கிற காட்டிலேன்னு சொல்லி அதுக்கு மேல இந்த மாதிரி பன்னீரும் விட்டு பூவும் பச்சனையும் போட்டிருக்கானே யாரு செய்தாங்களோ அப்படின்னு இவரு சொல்லும் போது இவன் சொன்னா எனக்கு தெரியும்னா யாரு நான் அதான் நல்ல நானும் உங்க அப்பனும் வேட்டைக்கு வந்த ஒரு நாள் இந்த வந்த போது ஒரு பாப்பா என்ன பண்ணா தண்ணீரை கொண்டு வந்து இவரை ஆட்டுன ஊத்தன அதுக்கு மேல இந்த இலையும் பூவும் சூட்டுன அதுக்கு மேல ஊட்டுன அன்றைக்கு ஒரு பிராமணன் இப்படி செய்த அன்னைக்கு அவன் தான் செஞ்சிருப்பான். யாரு சொன்னது? அதனால வந்தீரந்தையோடு மாவேட்டையாடி பண்டி குந்திடை வந்து உங்களாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலை பூ சூட்டி சூட்டி பூ சூட்டி ஊட்டி முன்பரங்கோர் பார்ப்பான் சூட்டினால் ஊட்டினான். எதுக்கு நல்லா பூ சூட்டினான் உனக்கு ஊட்டினான் பூ சூட்டினான் உனக்குதான் பூசை பூசை அதுதான் பூ சூட்டினான் உனக்கு ஊட்டி பார்ப்பான் அஞ்சு செய்தான் ஒரு பார்ப்பான் இப்படி அன்றைக்கு செய்தான் இன்றைக்கும் அவன் தான் செய்ததா இருக்கும் நானும் அப்படி சொன்னவனா இருந்துட்டார். நானும் சொல்றது அப்படி ஊற்றிட்டார். அதுதான் இவருக்கு பிரியமா இருக்குமோ தண்ணி ஊற்றி இந்த இலையை போடுறதா பிரியமா இருக்க மாட்டது.
4: உன் நிறைந்தெழுந்தேனு ஒளிவிந்து யாரில் திருநானார் திருக்காலக்கின் நாயாதார்க்கு இனிய செய்ய எண்ணிய இவை போலாம் என்று இது கடை குடித்துக் கொள்ளும்.
3: இதுதான் இவருக்கு பிரியமா இருக்கும். இந்த தண்ணியை ஊட்டி உப்போடதான் பிரியமா இருக்கும்.
4: தனியே இருக்கிறாரு உணவில்லாமல் இருக்கிறாரு என்று இவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த பச்சிலையும் தண்ணீர் ஊற்றி இருந்ததும் தெரிந்தது. தண்ணீர் ஊற்றி அந்த ஈரம் இருந்தது, எதையும் பூவும் கடந்தது. அதோ இது யாரு செய்தார்களோ என்று எண்ணினாரு. கேட்டா தானா பேசிக்கொண்டா அவரை கூட கேட்கல, இது யாரு செய்தார்களோன்னு கேட்டாரு. நினைத்த பேசினாரு. அதை கேட்டு நானும் சொன்னான் ஒரு பார்ப்பான் வந்தான் அவங்க அப்பாவும் வந்தப்போ அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவன் தான் செஞ்சிருப்பான் தலைவரேன்னு. இன்னைக்கு அந்த வர்த்தான் தான் செஞ்சிருப்பான். அப்போ அதுதான் இவருக்கு பிரியமா இருக்குமோ அப்படின்னு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப அதுக்கு ஒரு பிரியமா இருக்கும் ஒரு பச்சனையோ பூவும் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு பூவும் அதுதான் எல்லா நூலையும் துரிசா சொல்லுது. ராமன் செய்கிறோம் பூவும் தண்ணி இல்லையா, நல்லா பார்த்து தெரிஞ்சு நல்ல ஒரு இறைச்சி உனக்கு கொண்டு வரேன் ஜாமி அப்படின்னா நீருங்கிருப்பதென்றாகலாம் மாட்டேன். இந்த இடத்துல பாரு, நானும் கூட நிற்கிறான் அடே, நீ பாத்துக்கடா, நான் போய் இறைச்சி கொண்டு வர்றேன், அல்லது நீ போய் கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும் இல்ல. அந்த நானே தெரியலே கிடையாது, அதுல இருக்கிற நான் கூட இருக்கிற நானே இருக்கிற பரிமாணம் நான் தெரியல. இப்ப அதாவது சொன்னா பாருங்களேன், ஆர் தமராக, யார் உனக்கு துணையாக, தமர்னா துணையாக சொந்தக்காரனாக இங்க நீ இருப்ப, இல்லாமையினால நான் என்னால போக முடியலையே, உங்களை விட்டுட்டு போக முடியலையே. ஆர் தமராக நீ இருந்திருப்பது என்று அகலமாட்டேன், போக மாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நிற்க உங்கள்லேன், போய் இறைச்சி கொண்டு வரலாம், நீ பசியா இருப்ப, போயிட்டா துணை இல்லாம இருப்ப, சோர்ந்தாரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாரா, இப்படி உடம்பு இல்ல, அதனால துணிஞ்சுட்டார், புறப்படவும் வாசிலை எடுத்துக்கொண்டு மலர் கையால் துணிந்து கொண்டார். அப்படி துணிந்தார் சென்று இறைச்சி கொண்டு வந்து சுவாமிக்கு ஊட்டணும் என்று சொல்லி புறப்பட்டார், துணிஞ்சிட்டார். முருகன் என்று அரிதில் நீங்கி மொய்வரை இடிந்து நானன் துண்டு வந்த அடைய முன்னை பிறதுரை வேட்க நீங்கி அவன் பின்னடைய வந்தா நானும் அடையிருக்கான். பிறதுரை வெட்டி நீங்கி பிறதுரை வேட்கிலேயும் எந்த அசையும் இல்லாமல் போயிடுச்சு. பிறதுரைனா தண்ணி இல்ல, தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கல, பசியா, ரெண்டு மணி மூணு மணி ஆச்சா, சாப்பிடணும் வந்தாரா, சாப்பிடவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, வேற எந்த ஆசையும் கிடையாது. பிறதுரை வெட்ட நீங்க அன்பு கொண்டு உயிப்பச்சு, அன்பு தள்ளிக்கிட்டு அவர் திரு முகலியாற்றின் குன்புரை கரையில் ஏறி புது மலர் காவி காவி காதமே எதிரே சென்று இதையெல்லாம் சுட்டு எல்லாம் பக்குவமா வச்சிருந்தான். காட புண்ணைய வந்தியை சுட்டு நல்ல பக்குவப்படுத்தி எப்படி எப்படி செய்யணுமோ அதெல்லாம் செய்து வச்சிருந்தேன். காடை அங்க வரும்போதே இவனு முன்னாடி போய் ஏண்டா இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் விட அவங்களை எதிர்பார்த்துட்டு அவனுக்கும் அல்ல வந்து தலைவர் வந்து தானே சாப்பிடணும், தலைவர் அறம் சாப்பிடக்கூடாது. எதிரே நின்று துடுதுத்தி கடைந்து வைத்தேன், கோடுடை ஏன உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் மாடு நோக்கி கொண்டோம், எதனா எல்லாம் சரியா இருந்தான்னு பார்த்துக்கோம், உறுப்புகள் எல்லாம் சரியா இருந்தான்னு பார்த்துக்கோம். மறித்து நாம் புகைக்கு இன்று நீட நீர் தாட்டதென்னோ எந்தரும் நின்ற நானும் ஊருக்கு போக வேண்டாமா, நேரம் ஒன்று ஊருக்கு போக நேரம் இல்ல, இங்கே எவ்வளவு நேரம் போச்சுன்னா நம்ம ஊருக்கு போறது இல்லையா, அதனாலே வந்து ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு ஊருக்கு காட்டா காடல் இந்த சின்ன நேரம் ஒண்ணுமே பேசுறேன். அந்த காடல் என்னடா காடா கேட்கிறேன், அந்த கதை நானும் என்ன போனாண்டா இவன்
5: தலைவரா இருந்தால அதையெல்லாம் விட்டுட்டு
3: மந்திரி பதவி விட்ட மாதிரி அவருடைய அலுவலில் கண்டாரா மந்திரி பதவி விட்டார். இவர் அந்த தலைமை பதவி விட்டார். வேடல் கூத்துல தலைமை பதவி விட்டார். நலப்பட்டான் தேவருக்கு என்றார். சொன்னார் கண்ணா என்ன அந்த குடும்ப தேவருக்கு முடிவு செஞ்ச நம்ம செஞ்சதை விட இல்ல இல்லையா என்ன செஞ்சு இன்னைக்குதான் போய் பார்த்தேன். அவன் பேசுறான் யாரு தின்ன நான் காடன் பேசுறானா எஞ்சு இதாயி தின்னா என்ன செஞ்சுட்டு இருந்தா தின்ன எவ்வளவு என்ன மால் கொண்டாய் என்னடா உனக்கு அப்படி பெரிய வந்து குடிப்பிட்ட அப்படி என்ன எங்கள் முன்பெரும் முதலி அல்லையோ முதலி இல்லைன்னா எங்களுக்கு எல்லாம் நீ முதல்வர் அல்லவா தலைவர் அல்லவா முகத்தை நோக்கார். அப்படி பேசினவன் ஆகிய காடனுக்கு பதிலும் சொல்லவில்லை அவன் முகத்தை வந்தரும் பந்தில் என்ன எரியில் வதக்கி மிக்க இங்கூறு தசைகள் வெவ்வேறு அம்பினால் இருந்து கொண்டு அதெல்லாம் அந்த இதில் வாட்டினாரு வாட்டி அதை அம்புல கூத்து கொண்டாரு அம்புல கோலினில் போட்டு காட்சி கொழுந்தத பதத்தில் வேவ நல்லபடிய பக்குவமா சாப்பிடறது தகுந்த ஆபல வேக வச்சு வாலிய சுவை முன் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து அது வந்து வேக வச்சு பக்குவமா சாப்பிடுற அளவுக்கு வேக வச்சு அதை வாயில போட்டு சுவையா இருக்கிறத அதுக்கி பார்த்து சுமை இல்லாதது சாலை கூட்டப்படாது இனிய எல்லாம் நல்ல ருசியா இருக்கிறது சருகில இறைத்த கல்லை இறைத்த இலைய தேக்கலையே நாளில அஞ்சலைய தச்சு அது கல்லுங்கிறது கல்லைன்னு சொல்லுவாங்க அதுல ஏழவே கூலி கூட அதன் விசைவிடுவார் அந்த தேக்கலையில அதை வைத்துக் கொண்டார். மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான் என்ன அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட குடும்பத்துக்கு போச்சுடா மயங்கிட்டாண்டா குடும்பத்தை அரும்பரல் இறைச்சி காய்ச்சி அதுக்கு வேறு ஊழா இருந்தார் ருசி இல்லாதது முழுதறான் ருசியா இருக்கிறது இதை வச்சுக்கிறான் காய்கி கொஞ்சம் தின்னு தண்ணி குடிக்க மாட்டேன் பெரும்பதி உடையனேனும் பேச்சிலும் எமக்கும் வேறு தரும் பரிசு உண்டாரார் மற்ற தசை உற தெரியாருந்தார். அதனால நம்மளையும் சாப்பிட சொல்லல நம்மளையும் சாப்பிட சொல்லல அவரும் சாப்பிடல தேவும் ஆள்கொண்டார். இவன் அந்த குருமத்தேவர் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான் ஆள்கொண்டார். இந்த திருநன்மத்திதனை தீர்த்தல் ஆவதொன்று அறியும். இவனே வந்து அந்த குடும்பத்தவர் மேல இருக்கிற ஒரு பிரியத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒன்றும் தெரியல. நம்ம பேசுறதே கேட்டாத்தானே நம்மளுக்கு முகத்தை திரும்பி பார்த்தாத்தானே. அதனாலே தேவராட்டிய நாகனோடு மேவி நாம் கொண்டு தீர்க்க வேண்டும். தேவராட்டின்னு அந்த வேந்தர் குலத்துக்கு சாமி ஆடுறவன் குறி சொல்றவன் தேவராட்டின்னு வெறியாடுறவன் ஒருத்தர் இருப்பார். வெறியாடும் வேலன் வெறியாடும் வேலன் வெறியாடும் வேலன் அப்புறம் அந்த குறி சொல்ற தேவராட்டி அவன் ஒரு கிழவி இந்த ரெண்டு பேரும் இந்த குரத்துக்கு இருப்பாங்க. அதனால நாளைக்கு இன்னைக்கு நாகனோட அந்த தேவராட்டியையும் கூட்டிட்டு வந்து இவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பேசிக்கிறேன். வேட்டைக்காலில் ஏவல் ஆட்களை கொண்டு போது என்று எண்ணி போனார். அதனால மற்ற பேரு வேட்டைக்கு வந்தவன்ல மற்ற பொருளா இருக்கிறோம்ல கூட்டிக்கிட்டு நம்ம போய் அந்த நாகனுகிட்ட சொல்லி அப்ப நாகனுகிட்ட சொல்லி அந்த நாகனையும் தேவராட்டியும் வர சொல்லுவோம் அதுல வந்து சொன்னா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போன. அவன் போனதும் தெரியாது பேசுறதும் அவனுக்கு பேசிக்கிட்டதும் தெரியாது. அந்த மாதிரி ஆக்கி விட்டு அந்த

0: முதலை கண்டு மலையிலும் முளைத்த முதலை கண்டு முளைத்த முதலை முடி விதை மலரை காலில் வளைத்த பொற்றிருப்பால் மாற்றி அப்படி போனாரு. இந்த முன்னையே இந்த பார்ப்பா வச்சிருந்தார் அல்லவா ஜாமி சிறந்த இந்த பூவத்துல அது வந்து எல்லா இதில் இருக்குது, இதுல மாமத்து இருக்குது, வாயில தண்ணி இருக்குது, தலையில பூ இருக்குது, காலு தான் சும்மா இருந்துச்சு செருப்பு காலில் அதை தள்ளி விட்டாரு. செருப்பு காலில் அந்த ஜாமி வந்து தள்ளி அக்கிரமமானது இவருக்கு கிரமமாக சிவனுக்கு கிரமமாக கிரமம்னா அந்த வார்த்தைக்கு புரியுதார்த்தா தெரியுமா? அந்த வார்த்தை அக்கிரமம் தெரியுது, கிரமம் தெரியுமா? அக்கிரமம்னா நியாயம், நியாயம் கிரமம் என்றால் கிரமமாக அக்கிரமமாக ஆடுத்துக்கா கிரம முறையா இந்த காலத்திய பொருக்கு அவர் செய்ததெல்லாம் முறையா இருந்துச்சு, கிரமமா இருந்துச்சு. அந்த சிவகோசரி ஆகிய பார்ப்பாருக்கு அக்கிரமமா
1: முளைத்தேடும் முதலை கண்டு முடிவது மலரை காலி வளைத்த பொற்செருப்பால் மாற்றி
0: அது பேரு பொற்செருப்பு வரா பொற்செருப்பு அந்த தோறு செருப்பு பொற்செருப்பு பொற்செருப்புனா அழகிய செருப்பு இது திருவாசகத்தில் வருது செருப்பு கண்ணப்பொருள் திருவாசகத்தில் வருது அப்பர் தேவாரத்தில் வரும் கண்ணப்பொருடைய செருப்பு உருவா என்ன சொல்றது
1: வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி வாயின் மஞ்சான நீ தன்னை விளைத்த அன்பு உள்வாள் போல உபதரான் முடிவேறி விட்டான்
0: அன்பை உள்வந்தவன் போல தண்ணீர் விட்டார் அபிஷேகம் ஆயிடுச்சு நல்ல வாசனை தீர்த்த அபிஷேகம் அபிஷேகம் ஒரு பாடு என்ன பண்ணுங்க அலங்காரம் அலங்காரம்
1: தலை மீசை சுமந்த பள்ளி தாமத்தை தடங்க அடத்தி மலை மீச தம்பீரானார் முடி மீச வணங்கி சாத்தி சில மீது குளிந்த சிங்கி துண்ணால சேர்த்த கல்லையில மீசை படைத்த ஊரில் திருவமுது
0: இதிலே வைத்து அந்த திருவமுது திருவமுது பஞ்சீமா மிஷன் திருவமுது அத முன்னாடி முன்னாடி நல்ல தசையா அத நல்ல பக்குவமா காட்சி அத நான் வாயில அடிக்கி பார்த்து நாவில சுவைத்து பார்த்து நல்ல சுவையா இருக்கிறத கொண்டு வந்திருக்கிறேன் நீ நிறைய சாப்பிடு
1: ஒழுகிய தசைகள் எல்லாம் கோலி நிறுத்தி ஒரு பதத்திற்காட்சி பள்ளியால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி சார அழகிது நாயனீரே அமுதுகை தருவோம் என்றாரு.
0: அதனால நீ சாப்பிட முடிஞ்சா
1: அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடரு
0: சொன்னாரு வச்சாரு சாப்பிட்டாரு. யாரு சாப்பிட்டா சிவருமா என்ன சாப்பிட்டாரு பந்திமா சாப்பிட்டாரா சாப்பிட்டாரா சாப்பிடறதில்ல மறைத்து அது என்ன பண்ணுவாரு இவருக்கு சாப்பிட்டார். அப்புறம் என்ன பண்றது சாயமாறாரு
1: இன்னமும் வேண்டும் என்னை எழுவெருங்காதல் உண்டு பன்னெடுங்க அறங்கள் ஊபி பகல் அவன் மலையில் தாழ்ந்தார்
0: சுரி இந்த தின்ன நரப்பு கொடுத்து அத்தமனது
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Krishna Yajurvedam, Pancharutram, Namakam. Aramanuakam, Mandiram, Undru, Vilakkavurai, Vilangubavar, Subramani Sharma. Om Namah Shivaya.
4: ஓம் நமஃ சிவாய. మాలాశూలాగ్నిఘంటామణి చషక మహాకేతకట్వాంగ పాశాన్ వీణాం హేనాం కుషేందో సకల పరశుతాలాల్బుధాక్షుగశ్వః దోర్భ్యాం బిభ్రాణమీడ్యం సకలజనంతం శంకరం సర్వరక్షాలోలం కాళే ప్రదోషే కృత నటనమనంత ప్రభం చింతయేహం మహాదేవ శంభో పరమేశ్వరా. அஞ்சு அணுவாக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணயஜுர்வேதத்திலே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது ஆறாவது அணுவாக்கம். பலவிதமான ரூபங்களை ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான் இருக்கிறார், பலவிதமான ரூபம் எடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறத வேதம் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகிறது. எல்லா விதமான விருத்த பதங்களையும் சொல்லி, நெட்டையாக இருக்கக்கூடியவர், குட்டையாக இருக்கக்கூடியவர், படுத்து கொண்டிருக்கக்கூடியவர், ஓடக்கூடியவர், ரதம் உள்ளவர், ரதம் இல்லாதவர், எல்லா விதமான விருத்த பதங்களையும் சொல்லி இதுவாக ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர் இருக்கிறார் அப்படின்னு வேதம் வந்து ஒரு இதை விடாமல் எல்லாத்தையுமே சொல்கிறது. அலை போல் இருக்கக்கூடியவர், ஆழ்கடல் போல் இருக்கக்கூடியவர், பெருவெள்ளம் போல் வரக்கூடியவர், சின்ன ஓடை போல் போகக்கூடியவர் அப்படிங்கிறதாக எல்லா விதமான ரூபங்களையும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறதாக ஆட்ரிபியூட் பண்ணிகிட்டே வர்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ சொல்கிறது. நமோ ஜேஷ்டாய ச கனிஷ்டாய ச நம பூர்வஜாய சாபரஜாய ச நமோ மத்யமாய சாபகல்பாய ச நமோ ஜகன்யாய ச புத்னியாய ச நம சோப்யாய ச பிரதிசர்யாய ச நமோ யாம் நமோ யாம்யாய ச க்ஷேம்யாய ச நம உர்வர்யாய ச கல்யாய ச ஜேஷ்டாய. அப்படிங்கிறது வந்து பெரியவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு மூத்த பையன் இருக்கான் அப்படின்னா ஜேஷ்டபுத்திரன் அப்படிங்கிறது சொல்கிறது வழக்கம். ஜேஷ்டாயன பெரியவர், கனிஷ்டாயன சிறியவர். பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான், சின்னவர்களுக்கெல்லாம் சின்னவரும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான். விருத்தாய அப்படின்னு போன அனுவாக்கத்திலேயே சொல்லித்து இல்லையா, விருத்தன் வயதானவர், வயது முதிர்ந்தவர், எல்லாவற்றிற்கும் முன்னாடி இருந்தவர் அக்ரியாயன்னு சொல்லிட்டோம். சிருஷ்டிக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கார் அப்படின்னா கேள்வியே கிடையாது. அவர் தான் ஜேஷ்டன், அவர் தான் பெரியவர். பெரியவராகவும் கனிஷ்டாய சிறியவராகவும், ஏன்னா அடுத்தடுத்து என்ன வரப்போகிறதோ அது அவர் தான், அவரை தவிர

ராகவும் ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரர் தான் இருக்கிறார். கனிஷ்டாயச்ச, மிகவும் சிறியவராக இருக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ தான் பிறக்கிறது ஒரு வஸ்து அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலேயே சின்ன வஸ்துவாக இருக்கும் இல்லையா. இந்த லோகத்தில் இந்த க்ஷணம் ஒரு வஸ்து ஜனிக்கிறது அப்படின்னா அதுதான் சின்ன வஸ்து இந்த க்ஷணத்துக்கு. அப்போ அந்த ஜனிக்கிற வஸ்துவாகவே ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரன் தான் இருக்கிறான் அப்படிங்கும்போது எல்லாவற்றிற்கும் சின்னவர் அவர் தான். ஆனால் சிருஷ்டிக்கு முன்பே இருக்கார் அப்படிங்கிறதுனால மிகப்பெரியவரும் அவர் தான். ஜேஷ்டாயச்ச கனிஷ்டாய நம பூர்வஜாய, எல்லாவற்றிற்கும் முன்னரே தோன்றியவர் பூர்வஜர். யார் பூர்வத்தில் ஜனித்தவரோ அவர் பூர்வஜர். அபரஜாய, எல்லாத்துக்கும் கடைசியில் யார் எல்லாம் தோன்றினதுக்கப்புறம் யார் அது அபரஜாய அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அப்படிங்கிறதாக அர்த்தம். அதை தான் தமிழ் இன்றைக்கி அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். அப்பற அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதம் இன்றைக்கி தமிழ் அப்புறம் அப்படின்னு மாறி இருக்கு. அபரஜாய, எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இறுதியாக எல்லாவற்றிலும் முடிஞ்சதுக்கப்புறமாக தோன்றக்கூடியவர். இப்படி நம்ம இந்த உலகத்துக்கு வந்து ஒரு அழிவு சொல்கிறோம். இந்த உலகம் சிருஷ்டி அப்படின்னு இருந்தால் ஸ்தித்தின்னு ஒன்று இருக்கும், சம்ஹாரம்னு ஒன்று இருக்கும். அந்த சம்ஹாரத்தில் அழிஞ்சிருது உலகம். இந்த காலாக்னியாக இருக்கக்கூடியவரும் ருத்ர பரமேஸ்வரன் தான். அபரஜாய, ஏன்னா ஏதோ ஒன்று எஞ்சி இருக்கணும் இல்லையா. இந்த உலகம் சிருஷ்டி ஆகிறதுனா சிருஷ்டி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு மூலக்கரு இருக்கணும். அந்த மூலக்கரு அவன் தான். சரி, மூலக்கருவிலேருந்து சிருஷ்டி ஆகிடுத்து, அப்புறம் இப்போ ஸ்தித்தி ஆகின்னு இருக்கு. சம்ஹாரம் ஆகும்பொழுது சம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் ஒன்று எஞ்சணும். ஒரு ஹோமத்தில் ஆரம்பிக்கிறோம், அக்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்னிக்கு ஏதோ ஒரு நமக்கு தேவைப்படுறது. ஒரு கற்பூரை கட்டி வச்சு நம்ம வந்து அக்னியை உண்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் உள்ளுக்குள்ளே ஆகுதி பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் பஸ்மம் எஞ்சி இருக்கு இல்லையா, அந்த எஞ்சி இருக்கக்கூடிய வஸ்துவும் அபரஜாய, அதுவும் அவர் தான் தோன்றுபவர். அந்த கடைசியாக தோன்றுபவரும் அவர் தான். முதலில் தோன்றியவரும் அவர் தான், கடைசியாக தோன்றுபவரும் அவர் தான். அப்போ நடுவில் இருக்கிறது யார்? நமோ மத்தியமாய, நடுவில் இருப்பவரும் அவர்தான். முன்னாடி இருக்கிறவும் அவர்தான், நடுவில் இருப்பவரும் அவர்தான், கடைசியாக வருபவரும் அவர்தான். அவரை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற தியானத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதிலே ஆழ பதிய செய்வதற்காக ஒவ்வொரு பதத்தையும் இங்கே மிக கவனமாக வேதமானது பிரயோகிக்கிறது. பூர்வஜாய, அபரஜாய, மத்தியமாய அப்படிங்கிறதாக சொல்கிறேன். அபகல்பாயச்ச, அபகல்ப அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ், குழந்தையினுடைய இதில் ஒரு ஸ்டேஜ், பக்குவமடையாத ஒரு ஒரு வயது, இளம் வயது வந்து அபகல்பா அப்படின்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த ரூபத்தில் அந்த ரூபத்திலும் இறைவன் போலா அப்படின்னு பேர். ஹிந்தியில் போலேநாத் அப்படின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. எளிதில் ஏமாற்றி விடலாமா இந்த குழந்தைய, அதனால் போலேநாத் தான். அதனால் இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, என்ன செஞ்சாலும் நமக்கு தான் நல்ல, நமக்காக ரொம்ப பக்தி பண்ணுறாளேன்னு இறங்கி வந்துடுவார். அதனால் போலேநாத், ஜெய் போலே அப்படின்னு தான் சொல்லுவார். போலேனா ஒன்றும் தெரியாத குழந்தைன்னு அர்த்தம். அந்த அபகல்ப அப்படிங்கிறது அந்த போலே, அந்த போலே வடிவம் அபகல்பாயச்ச. ஜகன்யாய, அதாவது இப்போ ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவிலிருந்து ஒன்று பிறக்கிறது அப்படிங்கிறதாக பார்க்கிறோம். நாலு விதமான சிருஷ்டி இருக்கிறது இந்த உலகத்திலே, நாலு விதமாக பிறக்கும். ஒரு பிரதே ஒரு ஒரு வஸ்துவிலிருந்து இன்னொரு வஸ்து பிறக்கிறதுன்னு பார்க்கணும். அப்படி தான் நம்ம சிருஷ்டி நடக்கிறது இல்லையா லோகத்தில். அப்படி ஒரு வஸ்துவிலிருந்து பிறப்பவராக இருக்கக்கூடியவர் ஜகன்யர். ஜகன்யாய புத்னியாய, அடுத்த வார்த்தை புத்னியாயன்னு சொல்கிறது. எப்படி மரங்களுடைய வேர்களிலிருந்து கிளைகள் இருக்கிறதோ அது மாதிரி தோன்றக்கூடியவர் ஜகன்யாய அப்படிங்கிறது. இப்போது மனுஷிய ஜனனம் எப்படி வந்து ஒரு உடலின் இடைப்பிரதேசத்திலிருந்து தோன்றுகிறதோ அது ஜெகன்யாய. புத்னியாய அப்படிங்கிறது கீழே வேறு எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துன்னு போகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ மேலே மரம் மேலே எவ்வளோ வளர்ந்துருக்கோ அதை பொறுத்து கீழே இருக்கக்கூடிய வேரும் வேகமாக வளர வளரதான் மேலே இருக்கக்கூடிய மரம் வளர்றது இல்லையா, அந்த மாதிரியான வளர்ச்சி. சோப்யாய, அதாவது நம்முடைய கர்ம வினைகள் தொடரும்போது இந்த மானிட உலகிலே பிறப்பவர் நாம் எல்லாருமே சோப்பியர்கள் அப்படின்னு பேர் நமக்கு. உபாப்யாம் ஏவ மனுஷ்யலோகம், நமக்கு ரெண்டுமே இருக்குது. எது? அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தெங்கும் புழுவழுக்கு மூடின்னு சிவபுராணத்தில் சொல்கிறது போல, உபாப்யாம் இரண்டுக்கும் நடுவே, உபாப்யாம் ஏவ மனுஷ்யலோகம், எதா இந்த ரெண்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும், வாழணும். எதர் அது பாவமாக இருக்கும் இல்லாட்டி புண்ணியமாக இருக்கும். பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரபீடனம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவும் ஒவ்வொரு வேலையும் ஒன்று புண்ணியமாக இருக்கும் இல்லை பாவமாக இருக்கும். புண்ணியமாக இருந்தாலும் மீண்டும் பிறப்பு, பாவமாக இருந்தாலும் மீண்டும் பிறப்பு. என்றைக்கு அகர்மாவை அடைகிறோமோ, என்றைக்கு அந்த
கர்ம பா கர்த்திருவ பாவத்தை

0: என்னைக்கு நாம் விடுறோமோ, கர்த்தாபாவத்தை என்னைக்கு நாம் விடுகின்றோமோ, அந்த கர்த்தாபாவத்தை விடும்பொழுது தான் நாம் இந்த ஜனதமரண சக்கரத்திலிருந்து வெளியில் போகிறோம். அப்போ இந்த இரு வினை, ஒன்று பாவம் இன்னொன்று புண்ணியம், அப்படி இருக்கக்கூடிய இந்த மானிட உலகில் பிறக்கிறார்னா உபாப்யாம் ஏவ மனுஷ்யலோகம், அதுக்கு தான் சோப்யாய அப்படிங்கிறதாக சொல்கிறது. பிரதிசரியாய சரஹா அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது, பிரதிசரஹா அப்படிங்கிறது. அதனால தான் இதுக்கு பிரபஞ்சம் அப்படின்னு பேர். இந்த பிரபஞ்சத்துக்கே அதனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது, பிரதிசரியாய. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போபவர் பிரதிசரியாய, பிரபஞ்சமாக இருக்கக்கூடியவர். யாம்யாய, யமலோகத்தில் பாபியை சிக்ஷிப்பவர் யாம்யர். க்ஷேம்யாயனா சொர்க்கலோகத்தில் க்ஷேமத்தை உண்டு பண்ணுபவர் க்ஷேம்யர். ரெண்டுமே பரமேஸ்வரன் தான், பாவமும் பரமேஸ்வரன் தான், புண்ணியமும் பரமேஸ்வரன் தான். இந்த அறிவு எப்போ நமக்கு ஏற்பட்டுடுத்தோ அப்போ அந்த கர்த்தாபாவத்தை நாம் விட்டுடுவோம். இது நாம் செஞ்சது, இது நான் செய்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீர்கள் அப்படிங்கிற அகங்கார மமதையானது அழிந்து விடும். இன்றைக்கி நாம் ஒரு புண்ணிய காரியம் பண்ணினோம் அப்படின்னா புண்ணிய காரியம் அவன் பண்ண வச்சான், அவன் அனுமதி கொடுக்கலேன்னா நம்ம அந்த புண்ணிய காரியத்தை பண்ண முடியுமா? ஒரு பாவகாரியம் பண்ணினோம், அவனுடைய சங்கல்பம் இல்லைன்னா ஒரு பாவகாரியம் நடக்குமா? அதை மேலுக்கு போட்டுக்காமல் நம்ம அடுத்ததுக்கு நகர்ந்து போயிடணும். அதுக்காக அந்த பாபகாரியத்தை நான் மீண்டும் மேலும் மேலும் பண்ணுவேன், நான் மீண்டும் மீண்டும் அதே பாபகாரியத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னா அது நாம் தெரிந்தே செய்வது தவறு. ஒன்று நடந்துடுத்து, அவன் சங்கல்பம் இல்லாமையே நடக்கும் அப்படின்னு மேலுக்கு போட்டுக்காமல் நடந்து போயிடுறது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை உயர்த்தி செல்லும். ஆனால் அதுலேயே நம்ம உட்காந்துட்டு இருந்துட்டோம், இல்லை பரவாயில்ல அவரோட சங்கல்பம் இல்லாமையே நடக்கும் அப்படின்னு மேலும் மேலும் பாபகாரியத்தில் மனதை ஈடுபடுத்துவதுங்கிறது நாம் தெரிந்தே செய்வது, அது பாவமாகும், அது குற்றம். அப்போது புண்ணியம் அப்படிங்கிறது வந்து அவனுடைய அனுமதியின் பேரில் தான் நாம் ஒரு புண்ணியம் செய்ய முடியும். அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கும்போது நாம் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் அது இறைவனுடைய அனுகிரகத்தினால்தான், அது இறைவனுடைய திரு உள்ளத்தினால்தான் அப்படிங்கிறத நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அப்போ நாம் கர்த்தாபாவத்தை விட்டு அவனுடைய கையில் ஒரு கருவியாக நாம் மாறிவிடுவோம். வெறும் தியானம் சிவத்தியானமே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் தவறான காரியம் செய்வதற்கு, சரி தவறுங்கிறதே இது மனசு தானே முடிவெடுக்கிறது. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனேன்னு தானே நமக்கு மணிவாசகர் கூறுகிறார். இப்போ மனம் என்னைக்கு கழியிறதோ அந்த இடத்துல தானே ஈஸ்வரன் தோன்றான். இப்போ இயற்பகை நாயனார் இருந்தார், அவர் செய்ததை சரின்னு சொல்லுவோமா தவறுன்னு சொல்லுவோமா? நம்முடைய சிறுதொண்ட நாயனார் பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தார், சரின்னு சொல்லுவேளா தவறுன்னு சொல்லுவேளா? அப்போது இது சரி தவறு அப்படிங்கிற இந்த இருமைப்பட்ட உலகிலிருந்து மேற்பட்ட உலகத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ சிவத்தியானம், அந்த அளவுக்கு நாம் சிவத்தியான பரர்களாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோமோ அது நாம் செய்யும் கர்மாவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அதுக்குண்டான படிதான் இப்படி இறைவனை நினைப்பது, இறைவனுடைய புகழை பாடுவது, இறைவனை பற்றி சிந்திப்பது. இது எல்லாமே யாம்யாய க்ஷேம்யாய, யமலோகத்தில் பாவிகளை சிக்ஷித்து சொர்க்கலோகத்தில் புண்ணியாத்மாக்களை க்ஷேமத்தை அடைபவர்களை செய்பவர் அப்படிங்கிறதாகவும் அர்த்தம். க்ஷேம்யாய, உருவரியாய, வயல்களுக்கு வயல்களில் இருப்பவர் உருவரியர். கல்யாய, களத்தில் இருப்பவர். இப்படி இருக்கக்கூடியவராக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறது. நம ஸ்லோக்யாய சாவசான்யாய ச நமோ வன்யாய ச கக்ஷ்யாய ச நம ஸ்ரவாய ச ப்ரதிஸ்ரவாய ச. ஸ்லோக்யாய, மிகவும் புகழ்ந்து பேசப்படக்கூடியவர், வேத மந்திரங்களால் போற்றப்படக்கூடியவர் ஸ்லோக்யாய. அவசான்யாய, வேதமும் வேதத்தின் அந்தமாக வேதாந்தமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் தான் அவசான்யாய. அப்போ இன்னி கூட அவசானம்ங்கிற மலையாள வார்த்தை இருக்குது, அது சம்ஸ்கிருத பதத்திலிருந்து வந்தது தான் அவசான்யாய. வேத முடிவில் இருக்கக்கூடியவர், எல்லாவற்றின் முடிவிலும் இருக்கக்கூடியவர் இறைவன் தானே. வேதத்தின் முடிவு வேதாந்தம்னு மட்டும் ஏன் சொல்லணும்? எல்லாவற்றினுடைய முடிவுமே ஸ்ரீருத்ர பரமேஸ்வரன் தான். நமோ வன்யாய, வனத்தில் இருக்கக்கூடியவர். கக்ஷியாய, வனம் மட்டும் கிடையாது, புதர் செடி இந்த செடி கொடி மண்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் இருப்பவர். ஸ்ரவாய, ஒலி வடிவினர். பிரதிஸ்ரவாய, எதிரொலியாக இருப்பவர். இப்படி எல்லா விதமான ரூபங்களாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறதாக சொல்கிறது. வரும் காலத்தில் மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் ஹாம் தர்மாய நமஹ, ஓம் ஹாம் ஜ்ஞானாய நமஹ, ஓம் ஹாம் வைராக்யாய நமஹ, ஓம் ஹாம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் ஹாம் பத்மாய நமஹ, ஓம் ஹாம் கணபதயே நமஹ, ஓம் ஹாம் மகாலக்ஷ்மியை நம, ஓம் ஹாம் சதாசிவகுரவே நம, ஓம் ஹாம் அனந்தகுரவே நம, ஓம் ஹாம் ஸ்ரீகண்டகுரவே நம, ஓம் ஹாம் அம்பிகாகுரவே நம, ஓம் ஹாம்.

0: नमः ॐ हां हाटकेश्वराय नमः ॐ हां ब्रह्मणे नमः ॐ हां विष्णवे नमः ॐ हां रुद्राय नमः ॐ हां कपालीशाय नमः ॐ हां अजाय नमः ॐ हां बुद्धाय नमः ॐ हां वज्रदेहाय नमः ॐ हां प्रमर्दनाय नमः ॐ हां विभूतदे नमः ॐ हां अव्ययाय नमः ॐ हां शास्त्रे नमः ॐ हां पिनाकिने नमः ॐ हां त्रिदशाधिपाय नमः ॐ हां अग्निरुद्राय नमः ॐ हां हुताशनाय नमः ॐ हां पिंगलाय नमः ॐ हां खादकाय नमः ॐ हां हराय नमः ॐ हां ज्वलनाय नमः ॐ हां दहनाय नमः ॐ हां बभ्रुवे नमः ॐ हां भस्मांतकाय नमः ॐ हां क्षयांतकाय नमः ॐ हां याम्याय नमः ॐ हां मृत्यवे नमः ॐ हां हराय नमः ॐ हां धात्रे नमः ॐ हां विधात्रे नमः ॐ हां कर्त्रे नमः ॐ हां संयोक्त्रे नमः ॐ हां वियोक्त्रे नमः ॐ हां धर्माय नमः ॐ हां धर्मपतये नमः ॐ हां निरृतये नमः ॐ हां मारणाय नमः ॐ हां हन्त्रे नमः ॐ हां क्रूरदृष्टये नमः ॐ हां भयानकाय नमः ॐ हां ऊर्ध्वशेफाय नमः ॐ हां विरूपाक्षाय नमः ॐ हां धूम्राय नमः ॐ हां लोहिताय नमः ॐ हां दंष्ट्रिने नमः ॐ हां बलाय नमः ॐ हां अतिबलाय नमः ॐ हां पाशहस्ताय नमः ॐ हां महाबलाय नमः ॐ हां श्वेताय नमः ॐ हां जयभद्राय नमः ॐ हां दीर्घबाहवे नमः ॐ हां जलांतकाय नमः ॐ हां मेघनाथाय नमः ॐ गां ॐ हां सुनाथाय नमः ॐ हां शीघ्राय नमः ॐ हां लघवे नमः ॐ हां वायुवेगाय नमः ॐ हां सूक्ष्माय नमः ॐ हां तीक्ष्णाय नमः ॐ हां क्षयांतकाय नमः ॐ हां पञ्चांतकाय नमः ॐ हां पञ्चशिवाय नमः ॐ हां कपर्दिने नमः ॐ हां मेघवाहनाय नमः ॐ हां निधीशाय नमः ॐ हां रूपवते नमः ॐ हां धन्याय नमः ॐ हां सौम्यदेहाय नमः ॐ हां जटाधराय नमः ॐ हां लक्ष्मीधराय नमः ॐ हां रत्नधराय नमः ॐ हां श्रीधराय नमः ॐ हां प्रसादाय नमः ॐ हां प्रकामदाय नमः ॐ हां विद्याधिपाय नमः ॐ हां ईशानाय नमः ॐ हां सर्वज्ञाय नमः ॐ हां ज्ञानभुजे नमः ॐ हां वेदपारगाय नमः ॐ हां सुरेशाय नमः, ॐ हां शर्वाय नमः, ॐ हां ज्येष्ठाय नमः, ॐ हां भूतपालाय नमः, ॐ हां बलिप्रियाय नमः, ॐ हां वृषाय नमः, ॐ हां वृषधराय नमः, ॐ हां अनन्ताय नमः, ॐ हां क्रोधनाय नमः, ॐ हां मारुताशनाय नमः, ॐ हां ग्रसनाय नमः, ॐ हां उदुम्बरीशाय नमः, ॐ हां फणीन्द्राय नमः, ॐ हां वज्रिणे नमः, ॐ हां दंष्ट्रिणे नमः, ॐ हां शंभवे नमः, ॐ हां विभवे नमः, ॐ हां गणाध्यक्षाय नमः, ॐ हां त्र्यक्षाय नमः, ॐ हां त्रिदशेश्वराय नमः, ॐ हां संवाहाय नमः, ॐ हां विवाहाय नमः, ॐ हां नभसे नमः, ॐ हां लिप्सवे नमः।
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: குணங்கள் எவை தெரியுமா? ஆமா, சத்துவம், ராஜசம், தாமசம். தமிழில சத்துவ ரஜஸ் தமஸ் என்பார்கள். இந்த முக்குணங்கள், கவனிக்க வேண்டும், முக்குணங்கள் மாயையினுடைய குணங்கள், மாயையிலிருந்து தோன்றுகிற குணங்கள், மாயையினுடைய குணங்கள். அந்த 36 தத்துவங்கள் தோன்றுகிற முறையை அறிந்திருப்பீர்கள், அதிலே வருகிறது. சத்துவம் என்ற குணம் எப்படிப்பட்டது என்றால், சத்துவ குணம் அமைதி, மென்மை, அறிவு, ஒளி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும். சாந்தம், அறிவு, அறிவு, ஒளி, மென்மை இவையெல்லாம் சத்துவ குணத்தினாலே உண்டாகின்றவை. எனவே மாயையிலிருந்து தோன்றுகிற பொருள்கள் எல்லாவற்றிலும் இந்த சத்துவ குணம் அமைந்திருக்கிறது, இந்த முக்குணங்களும் அமைந்திருக்கும். மாயையிலிருந்து தோன்றுகிற பொருள்கள் எவை? தனு, கரண, புவன, போகந்தான். எனவே நம்முடைய உடம்பிலே இந்த முக்குணங்களும் கலந்திருக்கின்றன. நம்முடைய ஐம்பொறிகளிலே இந்த முக்குணங்கள் கலந்திருக்கின்றன. நம்முடைய மனத்திலே முக்குணங்கள் இருக்கின்றன. நம்முடைய புத்தியிலே முக்குணங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திலே முக்குணங்கள், நுகர்ச்சி பொருள்களிலே முக்குணங்கள். எனவே சுருக்கமாக சொன்னால் உலகமே முக்குண மயம் என்று சொல்லிவிடலாம். எல்லா பொருள்களிலும் இந்த முக்குணங்களும் விரவி இருக்கின்றன. எனவே இது உயிரினுடைய குணங்கள் அல்ல, உயிரினுடைய குணங்கள் அல்ல, மாயையினுடைய குணங்கள். ஆனால் இந்த குணங்களை நாம் அடைகிறோம். இவை நம்முடைய குணங்கள் அல்ல, ஆனாலும் அவற்றை நாம் அடைகிறோம். ஏனென்றால் நாம் இப்போது எதை சார்ந்திருக்கிறோம்? உடம்பை சார்ந்து உடம்பாகவே இருக்கிறோம் அல்லவா? உடம்பின் தன்மையையே நாம் பெற்றிருக்கிறோம். எனவே உடம்பினுடைய தன்மைகளாகிய இந்த முக்குணங்களையும் நம்முடைய குணங்களாக கொண்டிருக்கிறோம். உடம்பினுடைய குணங்களாகிய இந்த மூன்றையும் நம்முடைய குணங்களாக நாம் பெற்றிருக்கிறோம். இது நமக்கு இயற்கையான குணங்கள் அல்ல, செயற்கையாக நம்மிடத்திலே வந்து பொருந்தி இருக்கின்றன. எனவே யாருடைய உடம்பிலே சத்துவ குணம் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நல்ல அமைதி உடையவர்களாக, நற்பண்பு உடையவர்களாக, சான்றாண்மை மிக்கவர்களாக, அறிவாளிகளாக இருப்பார்கள். அறிவாளிகளாக சொன்ன கருத்து உடனே அவர்களுக்கு நன்றாக விளங்கும். எனவே புத்தி கூர்மை அவர்களுக்கு சத்துவ குணம் இருந்தால்தான் உடம்பில் இருக்க வேண்டும். உடம்பு நம் கையிலே இருக்கிறது, உடம்பு கிடைப்பது. எனவே இறைவன் தான் நம்முடைய வினைக்கு ஏற்றபடி யாருடைய உடம்பு எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறான். எனவே சத்துவ குணம் உடைய உடம்பு உடையவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கு தான் ஞானத்திலே நாட்டம் உண்டாகும். ஞான நாட்டம் அவர்களுக்கு தான் வரும். ஆக உங்களுக்கெல்லாம் அந்த வந்திருக்கிறது என்றால், ஆமா, நீங்க செய்த புண்ணியம் தான், வேற என்ன. அதே போல ஒளி, இப்ப கண்ணாடி இருக்கிறது பழ பழ என்று, காரணம் அதுல சத்துவ குணம் அமைந்திருக்கு. இந்த மேலே ஒட்டி இருக்கிறார்களே ஒளி உடைய பொருள், அதெல்லாம் அந்த ஒளித்தன்மை இருந்தால் அது சத்துவ குணம் உடையது என்று பொருள். மென்மை மலர், மலர் மென்மையான மலர், அதுல சத்துவ குணம் நிறைந்திருக்கிறது. எனவே உலகத்து பொருள் எல்லாவற்றிலுமே இந்த குணங்கள் இருக்கின்றன. அதே போல அடுத்தது ராஜசகுணம், ரஜோகுணம். அதனுடைய இயல்பு என்ன என்றால் ஊக்கம். எந்த செயலையும் ஒரு முனைப்போடு இறங்கி செய்வார்கள், முன்வந்து துணிவோடு செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உடம்புல இந்த ராஜசகுணம் நிறைய இருக்கிறது, ஊக்கம். அதே போல மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம், அதுவும் ராஜசகுணத்தாலே வருவது. வேகம், வேகம். இப்ப ஆற்றிலே வெள்ளம் வேகமாக ஓடுகிறது என்றால் அந்த வெள்ளத்துல ராஜசகுணம் இருக்கிறது. புயல் காற்று சுழன்று அடிக்கிறது, புயலிலே ராஜசகுணம் இருக்கிறது. நெருப்பு பற்றி எரிகிறது என்றால் அது ராஜசகுணம். இப்படி நாம் எல்லா பொருளிலையும் பார்க்கலாம். எனவே சத்துவ குணத்தோடு ராஜசகுணமும் வேண்டி இருக்கிறது இல்லையா? ராஜசகுணமும் வேண்டி இருக்கிறது, ஊக்க வேண்டுமே. அடுத்து மூன்றாவது குணம் தாமசம், தமோ குணம். அது என்ன தமோ குணம்? தூக்கம்தான், வேற என்ன. ஆமா, மடி, சோம்பல், துயில், இதுக்கெல்லாம் காரணம் தாமசம். அந்த இச்சை, காம இச்சைக்கு காரணம் இந்த தாமச குணம். இச்சை, உலக இச்சை அவர்களுக்கு மிகுதியாக இருக்கும். இருள், இருள் என்ற பொருளிலே இந்த தாமச குணம் மிகுந்திருக்கிறது. இருள், இருட்டுல இந்த தாமச குணம் இருக்கு. கல், பாறங்கள் இருக்கிறதே கல்லிலே தாமச குணம் இருக்கிறது, பாறை. இப்படி இந்த மூன்று குணங்களும் கலந்துதான் இருக்கும் எல்லா பொருளிலையும், ஒன்று மட்டும் இருக்காது. இந்த மூன்று குணங்களும் எல்லா பொருளிலும் இருக்கிறது, மாறி மாறி இது ஒன்று ஒவ்வொன்று மேம்படும், மாறி மாறி. எல்லா காலத்திலும் ஒரே குணம் தான் மேலோங்கி இருக்கும் என்று இல்லை. ஒரு நேரத்துல ஒரு குணம், இன்னொரு நேரத்துல இன்னொரு குணம். இப்படி இந்த முக்குணங்களும் மாறி மாறி அமையும். அதற்கு ஏற்ப நம்முடைய குணங்களும் மாறுகின்றன. ரொம்ப அமைதி குணம் உடையவர்களும் சில சமயம் கோபப்படுகிறார்களே, அந்த சமயத்தில் அவர்களுக்கு ராஜச குணம் வந்து விடுகிறது. அதே இந்த முக்குணங்களையும் உடையவர்கள் இந்த மூன்று மும்மூர்த்திகளும் நம்மை போலவே. அதுல யாருக்கு எந்த குணம் அதிகம் என்றால் பிரம்மதேவனிடத்துல ராஜச குணம் அதிகம். பிரம்மனுக்கு ராஜச குணம், அதனாலே அவன் செய்கிற தொழில் என்னது? படைத்தல். படைப்பதற்கு அந்த ராஜச குணம் வேண்டும். பிறகு காத்தர் கடவுளாகிய திருமாலுக்கு என்ன குணம் என்றால் சத்துவ குணம். அவருக்கு சத்துவ குணம் திருமாலுக்கு. அளித்தற் கடவுள் உருத்திரனுக்கு தாமச குணம், தாமத குணம், தாமச குணம் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த முக்குணங்களுக்கு மூன்று நிறங்களை சொல்லுவார்கள். சத்துவ குணத்துக்கு நிறம் வெள்ளை, வெண்மை, வெண்மைதான் சத்துவ குணத்துக்கு அடையாளம். ராஜச குணத்துக்கு அடையாளம் செம்மை, செந்நிறம். தாமச குணத்துக்கு அடையாளம் கருமை, கருமை, கருப்பு. அந்த முக்குணங்களுக்கு ஏற்ப மூன்று நிறங்கள். அதனால்தான் பிரம்மதேவன் செந்தாமரையில் இருக்கிறான், செம்மை. திருமாலுக்கு வெண்மை நிறம், திருமாலுக்கு நிறமே வெள்ளைதான். திருமாலுடைய நிறம் இயற்கையிலே வெண்மைதான். எப்போது அந்த நீல நிறத்தை அடைந்தா தெரியுமா? அவருக்கு இயல்பான நிறம் வெண்மைதான். அந்த பார்க்கடலிலே நஞ்சு உண்டான போது அந்த நஞ்சினுடைய வேகத்தினால பாவம் அவர் உடம்பு கருத்து விட்டது. அதனால்தான் அவர் நீலம் நிறம் உடையவர். ஆமா, உருத்திரனுக்கு, உருத்திரனுக்கு கருமை நிறம் என்று வைத்திருக்கோம். மேலும் இந்த அறம், பொருள், இன்பம் என்று வைத்திருக்கிறோமே, நீதி மூன்று, அதுல அறம், அறத்திற்கு கடவுள் யார் என்றால் திருமால். அறத்திற்கு திருமால், பொருளுக்கு பிரம்மதேவன், இன்பத்திற்கு உருத்திரன். அறம், பொருள், இன்பம் என்று மும்மூர்த்திகளை அந்த மூன்று புருஷார்த்தங்கள் என்பார்களே, அந்த மூன்றுக்கும் தலைவராக வைத்திருக்கிறார்கள். எனவே இவர்களெல்லாம் குணமூர்த்திகள், குணங்களை உடைய குணமூர்த்திகள். சிவபெருமான் குணம் கடந்தவர், குணாதீதர், குண அதீதர், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சிவபெருமானுக்கும் உருத்திரன் என்ற பெயர் உண்டு. இந்த மும்மூர்த்திகளில் ஒருவராகிய உருத்திரனுக்கும் சிவபெருமான் ஆகிய உருத்திரனுக்கும் வேறுபாடு காட்டுவதற்காக இந்த மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய உருத்திரனை குணிருத்திரன் என்பார்கள். மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய உருத்திரன், அவனுக்கு என்ன பேரு? குணிருத்திரன். ஆனால் சிவபெருமான் ஆகிய ருத்திரனுக்கு என்ன பெயர்? மகாருத்திரன். எனவே இப்படி இந்த மூவருமே சிவபெருமானுடைய ஏவலை பெற்று ஒவ்வொரு உலகத்தை ஆட்சி புரிகிறார்கள். ஒவ்வொரு பகுதியை பிரம்மன் படைக்கிறான், ஒவ்வொரு பகுதியை திருமால் காக்கின்றார், உருத்திரன் ஒவ்வொரு பகுதியைத்தான் அளிக்கின்றான். அதை ஏகதேசம் என்பார்கள். ஏகதேசம்னா பகுதி. பாடுகிறார் இல்லையா, 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்கிறார் அப்பர் சுவாமிகள். எனவே மற்ற எல்லா கடவுளருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. ஆனால் ஈறு இல்லாதவன், அழிவற்றவன் சிவபெருமான் ஒருவனே. எனவே இங்கே இந்த அந்தம் ஆதி என்ற தொடருக்கு விளக்கம் பார்க்கிற போது மெய்கண்டார் எப்படி சொல்லுகிறார்? இந்த திருமாலை இந்த மூன்று தொழில்களிலே எது சிறந்த தொழில்? படைத்தல் தொழிலா, காத்தல் தொழிலா, அழித்தல் தொழிலா, எது சிறந்த தொழில்? இங்கே மெய்கண்டார் சொல்லுகிறார், அழித்தல் தொழில்தான், அழித்தல் தொழில்தான் மேலானது. எப்படி என்றுதான் இப்ப பார்க்க வேண்டும். இப்போ படைத்தல் கடவுள், அவருக்கு பேரே என்ன? படைத்தற் கடவுள். அவருக்கு படைத்தல் மட்டும்தான் செய்வதற்கு அதிகாரம், அதனால்தான் அவருக்கு அந்த பேரு. காத்தல் கடவுளுக்கு காத்தல் என்ற ஒரு தொழில் மட்டும்தான் உரியது, அதனாலே அவர் காத்தற் கடவுள். அழித்தற் கடவுளாகிய சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்கிற போது எல்லாவற்றையும் ஒடுக்கி விடுகிறார். இந்த இரண்டு பேரையும் சேர்த்து அப்போதுதானே அது சர்வசங்கார காலம் என்று சொல்ல முடியும். அவர்கள் ரெண்டு பேரையும் நிறுத்தி வைத்தால் அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? வேலை இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியுமா? எனவே எல்லா உலகங்களும் ஒடுங்குகிற அந்த ஊழி காலத்திலே எல்லா உயிர்களோடு இந்த திருமாலையும் பிரம்மனையும் ஒடுக்கி விடுகிறார். அதுதான் முற்றளிப்பு. அப்படி ஒடுக்கி அவர் ஒருவரே தனியாக எஞ்சி இருக்கிறார். அப்படியானால் மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்றால் அந்த தோற்றுதல் தொழிலை செய்கிறவர் யாரு? யார் அழித்தல் தொழிலை செய்கிறார்களோ அவர்தான் மீண்டும் படைத்தல் தொழிலையும் செய்ய வேண்டும். எனவே அழித்தல் தொழிலிலே படைத்தல் தொழிலும் வந்து விடுகிறது. இந்த ரெண்டு தொழிலை செய்கிறவர் மூன்றாவது தொழிலை செய்ய மாட்டாரா? காத்தல் தொழில் அவருக்கு என்ன பெரிய காரியமா? எனவே முத்தொழிலையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருப்பது அழித்தல் தொழில். அதனாலே அந்த சங்கார கடவுளாகிய சிவபெருமான் தான் தலைமையான கடவுள். அவர்தான் உலகத்திற்கு முதல்வர். இதுதான் மெய்கண்டார் கூறுகிற வாதம். இத்தனை கருத்தையும் ரெண்டே வார்த்தை தான், அந்தம் ஆதி, அவ்வளவுதான். அந்தமே ஆதி என்று மட்டும் சொல்லவில்லை. அடுத்த என்ன சொல்லுகிறார்? என்மனார் புலவர். நான் இப்படி சொல்லவில்லை என்று இவ்வாறு ஆராய்ந்து புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்மனார் புலவர் என்று மெய்கண்டார் முடிக்கிறார் இந்த முதல் நூற்பாவை. எனவே உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் யாரென்றால் அவர் சிவபெருமான் என்று முதலிலே பொதுவாக கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவி அவர் யார் என்று சிறப்பான முறையிலே சிவபெருமான் தான் உலகிற்கு முதற்கடவுள், அழித்தற் கடவுளே முதற்கடவுள் என்று நிறுவினார். இது முதலாவது நூற்பா. மேலும் அந்த அநேகேஸ்வரவாதிகள் என்ன சொல்லுவார்கள்? தங்கள் கொள்கைக்கு ஆதரவாக ஒரு பெரிய தேரை ஒருவராக செய்கிறார்கள். பல தச்சர்கள் கூடி அந்த தேரை செய்வதை போல இந்த பெரிய உலகத்தை பல கடவுளர் கூடி படைத்து நடத்துகிறார்கள். ஆகவே பல கடவுளரை நாம் கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்படி பார்த்தாலும் அந்த அத்தனை தச்சர்களும் தங்கள் மனம் போனபடியா வேலை செய்கிறார்கள்? அவர்களிலே ஒரு தலைமை தச்சன் இருக்கிறான், அவனுடைய ஏவலை கேட்டுத்தானே செய்கிறார்கள் மற்ற அனைவரும். அதே போல சிவபெருமானுடைய ஏவலை கேட்டுத்தான் ஏனைய கடவுளர் அந்த ஒவ்வொரு பகுதி உலகத்தை படைக்கிறார்கள், காக்கிறார்கள், அழிக்கிறார்கள் என்ற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதல் நூற்பா, அடுத்த நூற்பாவுக்கு போகலாம். இரண்டாவது சூத்திரம்.
3: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: ஐம்பத்தி ஏழாவது பாட்டு. அழிப்பு இழைப்பாற்றல் ஆக்கம் அவரவர் கண்மமெல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்களெல்லாம் மறைப்பு அருள் செய்திதானும் பழிப்பு ஒளி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே எல்லாம். அந்த ஐந்து தொழில்களினுடைய பயனை குறிப்பிடுகிறார். ஐந்தொழில்களின் பயன், ஒவ்வொரு தொழிலும் உயிர்களுக்கு எந்த வகையிலே பயன்படுகின்றன அந்த வரிசை முறையிலே சொல்லவில்லை. ஐந்து தொழில்களையும் முதலிலே அழிப்பு, அந்த அழித்தல் தொழில் என்பது, அழித்தல் தொழில் என்பது உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து ஒடுக்குவது, மாயையிலே ஒடுக்குவது, அது அழித்தல். எதற்காக அவன் அந்த உடம்பு முதலியவற்றை பிரிக்கிறான் என்றால் உயிர்களுக்கு ஆமா ஓய்வு கொடுப்பதற்காக, இழைப்பு ஆற்றுவதற்காக. அதாவது இந்த உயிர்கள் இந்த உடம்போடு பல பல பிறவிகளிலே பிறந்து பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து ஒரு சலிப்பு அடைந்திருக்குமே, அந்த சலிப்பை இழைப்பை மாற்றுவதற்காக, இழைப்பாறுவதற்காக இந்த அழிப்பினை செய்கிறோம். அழிப்பு இழைப்பாற்றல். அந்த நன்மையை கருதித்தான் இறைவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். ஆக அழித்தல் தொழில் என்றாலே அது ஒரு கொடிய தொழில் போல நமக்கு தெரிந்தாலும், ஏனென்றால் இந்த உடம்போடு நாம் எத்தனையோ பிறவிகளிலே பழகிவிட்டோம். ஒரு நாள் பழகினாலேயே பேயோடு பழகினாலும் பிரிவது அரிது என்பார். அப்படி இருக்கிற போது இந்த அருமையான உடம்போடு இத்தனை காலம் பழகிவிட்டு திடீரென்று பிரிவது என்றால் மன வராதுதான். ஆனாலும் அந்த உயிர்களுக்கு இழைப்பு தருவதற்காக இந்த நன்மையை செய்கின்றான். எனவே இறைவனுடைய தொழில்கள் எல்லாம் நன்மை குறித்தனவே. ஒன்றாவது கொடுமையான தொழில் இல்லை, அழிப்பு இழைப்பாற்று. அடுத்து ஆக்கம். ஆக்கம் என்றால் தோற்றம், தோற்றுவித்தல், படைத்தல். படைத்தல் தொழிலினுடைய நோக்கம், அதன் பயன் என்ன? ஆக்கம் எதற்காக படைத்தலை செய்கிறான் என்றால், முன்பு செய்த வினைப்பயன்களை அனுபவித்து கழிப்பதற்காக. இந்த பிறவியிலே முன்பு செய்த வினைகளை ஊட்டி அனுபவிக்க வைத்து அவற்றை நீக்குகிறான். ஆக வினை நீக்கத்திற்காகத்தான் இந்த பிறவியை கொடுக்கிறான். ஆக்கம் அவ்வவர் கண்மமெல்லாம் கழித்திடல். பிறகு காப்பது, அந்த குறித்த காலம் வரை இந்த உடம்பு முதலியவற்றை நிலைபெறுத்துவது எதற்காக? காப்பது கண்ம ஒப்பில், அதாவது இருவினை ஒப்பு வரும்படியாக செய்து, அதாவது இந்த உடம்பை இறைவன் நிலைபெறுத்துவதனாலே இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உயிரானது சிறிது சிறிதாக வினை இருவினை ஒப்பை பெற வேண்டும். இந்த வினை துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க கடைசியிலே என்ன முடிவுக்கு வருவோம்? கடைசியிலே எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்முடைய கையில ஒன்றே இல்லை என்பது தெரிந்துவிடும். அது தெரியாத வரைக்கும் போராடுவோம். இந்த துன்பத்தை எப்படியாவது விலக்கிக் கொள்ள வேண்டும், தவிர்க்க வேண்டும். நல்ல வழியிலோ தீய வழியிலோ இந்த துன்பம் வரக்கூடாது. இன்பத்தையே பெற வேண்டும் என்று எல்லாவித முயற்சிகளும் செய்து கடைசியிலே ஒரு காலகட்டத்தில் ஆக இதெல்லாம் நம்முடைய கையிலே ஒன்று இல்லை, எல்லாம் ஈசன் செயல், ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும் என ஆளும் ஈசன் செயல் என்ற உண்மை கடைசியில தெரிகிற போது, சரி இறைவன் என்ன கொடுக்கிறானோ அதை மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவ நிலை வரும். அது அந்த பக்குவம் வருகிற வரை நமக்கு பிறவி வந்து உண்டுதான் இருக்கும். அது வரைக்கும் இந்த உடம்பை கொடுக்கிறான். இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவ நிலையை வருவிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே உடம்பை நிலைநிறுத்தி நம்மை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வைக்கிறான். இந்த வண்ணான் சலவை செய்கிறவன் அந்த அழுக்கு ஆடையை கல்லிலே போட்டு அடி அடி என்று அடிக்கிற போதுதான் அந்த ஆடையை பற்றி கொண்டிருந்த அழுக்கானது நீங்குகிறது. அதுபோல இன்ப துன்பத்திலே மீண்டும் மீண்டும் இந்த உயிரை அழுத்துகிற போது அந்த ஆணவ பலமானது அந்த உயிரை விட்டு இப்ப சிறிது சிறிதாக நீங்கு. ஆக இறைவன் செய்வது அந்த நன்மை கருதி கண்ம ஒப்பில் தெளித்திடல். தெளித்திடல்னா நீக்குதல். மலங்கள் எல்லாம், மலங்கள் எல்லாவற்றையும் ஒரு சேர நீக்குதல் தான் இந்த காத்தலினுடைய பயன். பிறகு கண்ம ஒப்பில் அது என்னது? அது மறைப்பு. கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பு. அது மறைத்தல் தொழிலினுடைய பயன். அது மறைத்தல் எங்கே நிகழும்? உயிரிடத்திலே நிகழும். உயிரிடத்திலே இறைவன் மறைந்திருந்து இந்த மும்மலங்களையும் தூண்டி செயல்படுத்தி அந்த மும்மலங்களின் வழியாக உயிர்களுக்கு அந்த திரிபு உணர்ச்சியை விபரீத அறிவை உண்டாக்கி இன்ப துன்பங்களை அதன் வழியாக கொடுத்து அனுபவிக்க வைத்து பக்குவப்படுத்துதல். அப்படி பக்குவப்படுத்தி அந்த மலங்களை நீக்குதல், தெளித்திடல் மலங்கள் எல்லாம் கண்ம ஒப்பில், அது மறைத்தல். பிறகு அருள் செய்திதானும், அருளல் என்ற செயல் என்னவென்றால், அருள் செய்திதானும், செய்தினா செயல், அருட்செயலாவது அந்த பழிப்பு ஒளி நின்றிருக்கிறதல்லவா, அதை விட்டு விடுங்கள், அதை கடைசியில் பார்ப்போம். அருள் செய்திதானும் பந்தம் வீடு, அப்படி கூட்ட வேண்டும். அருள் அருட்செயல் என்ன என்றால் பந்தம் வீடு, பந்தத்திலிருந்து விடுவித்தல். ரெண்டையும் சேர்க்க வேண்டும். பந்தத்திலிருந்து வீடு என்றால் விடுவித்தல், கட்டிலிருந்து விடுவித்தல், பந்தம் வீடு, அதுதான் இறைவன் செய்கிற அருட்செயல், அருளல் துளி. பந்தத்திலிருந்து விடுவித்து பேரின்பத்தை வழங்குதல். பார்த்திடில் அருளே எல்லாம், எல்லா தொழில்களும் முடிவில் அருளல் தான். ஐந்து தொழில்களையும் ஒரே தொழிலே அடக்கிவிடலாம், அருளல், அவ்வளவுதான். இறைவனுடைய செயல் அனைத்துமே அருளல். எனவே விரித்தால் ஐந்தாக விரித்து சொல்லலாம், அடக்கினால் ஒன்றிலே அடக்கிவிடலாம், அருளல். இனி மறைத்தல் அருளல் என்ற இரண்டிலேயும் அடக்கி சொல்லுவார்கள் நம்முடைய திருமுறைகளில் எல்லாம். பந்தமும் வீடும் படைப்போம் காண்க என்று திருவாசகத்திலே வருகிறது. பந்தமும் வீடும் படைப்போம் காண்க. பந்தம் என்றால் மறைத்தல், வீடு என்றால் அருளல். பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு, இப்போ திருப்பூர் சுண்ணத்தில் பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆடப்பொருள் சுண்ணம் இடித்தும் நாமே என்று வரும். அது எப்படி அடக்குவது என்றால், அந்த மறைத்தல் என்பதிலே முதல் மூன்று தொழில்களை அடக்கிவிடலாம். மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றுமே மறைத்தலிலே அடங்கிவிடும் இல்லையா? ஆக மறைத்தலை எப்போது செய்கிறான்? மறைத்தல எப்போது நிகழ்கிறது? இந்த உலக வாழ்க்கையில வாழுகிற போதுதானே. படைத்தல் காத்தல் இவையெல்லாம் நிகழ்கிற போதுதான் அந்த மறைத்தலும் உடன் நிகழ்கிறது. எனவே மறைத்தலிலே முதல் மூன்று தொழில்களும் அடங்கிவிடும். அடுத்து அந்த முதல் மூன்று தொழில்களிலே இந்த ஐந்தையும் அடக்குவார்கள்.

ஒட்டுவதா? ஆமா, அழித்தலிலே தான் நடக்க வேண்டும், அழித்தலிலே தான் நடக்க வேண்டும். கொஞ்சம் மிரட்டுனா உடனே மிரண்டேன். எப்படி என்றால், அந்த அழித்தலுக்கும் அருளலுக்கும் அந்த ஒற்றுமை இருக்கிறது. இப்ப அழித்தலிலே உயிர்கள் போய் ஒடுங்கி இருக்கின்றன. அழித்தலிலே, அழித்தற காலத்துல, அந்த சங்கார காலத்துல உயிர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஒடுங்கி இருக்கின்றன. அதே போல அருளலிலும் அப்படித்தானே. அருளலிலே இறைவன் அந்த பக்குவப்பட்ட உயிரை தன்னுடைய திருவருள் வியாபகத்துல அடங்கும்படி செய்கிறான். அந்த முத்தி பெற்ற உயிர்கள், அருளலால முத்தி பெற்ற உயிர்கள் இறைவனுடைய திருவடி கீழே அடங்கி இருக்கின்றன. எனவே அதே போல அழித்தலிலே அந்த மும்மலங்களும் செயலற்று இருக்கின்றன. அதே போல அருளலிலே மும்மலங்களும் நீங்கி இருக்கின்றன என்று இப்படியெல்லாம் ஒற்றுமை காட்டலாம். அந்த வகையிலே அருளல் அழித்தலிலே அடங்குகிறது என்று இப்படி அந்த ஐந்து தொழில்களை பலவிதங்களிலே நாம் பார்க்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களிலே ஐந்துள்ளிலும் அடங்கும். பிறகு மறைத்தல், அருளல் என்ற இரண்டு தொழில்களிலே ஐந்துள்ளிலும் அடங்கும். அருளல் என்ற ஒரு தொழிலிலேயும் அடங்கிவிடும் என்று இப்படியாக பார்க்கலாம். எனவே பார்த்திடின் அருளே எல்லாம், இந்த ஒரு வரி விட்டோமே இல்ல, எந்த வரி என்ன? பழிப்பு ஒளி, பழிப்பை ஒழிப்பாயாக. அதாவது இறைவனுடைய செயல்கள் கொடுமையானவை என்று இறைவனை பழித்தலை மட்டும் நீ செய்யாதே. அவனுடைய செயல்களெல்லாம் அருளல். எனவே மறைத்தல் என்பது கொடுமையான தொழில், அழித்தல் என்பது கொல்லாத தொழில் என்றெல்லாம் இறைவனை நீ ஏசாதே. அதன் பழித்தலை ஒளி மாணவனே என்று அறிவுரை. அடுத்து இனி அடுத்த பகுதியில இதுவரை இறைவனுடைய ஐந்தொழில்களை சொன்னவர், இந்த ஐந்து தொழில்களை இறைவன் உருவம் கொண்டு திருமேனி கொண்டு செய்கிறானா அல்லது உடம்பு இல்லாமலேயே செய்கிறான்? ஆனா ஒரு தொழிலை செய்ய வேண்டுமென்றால் உடம்பு வேண்டுமே. உடம்பு இல்லாமல் செயல் செய்ய முடியாது. இறைவனுக்கு உடம்பு உண்டா என்ற அந்த வினாவுக்கு இனி விடை. இறைவனுக்கு உடம்பு வடிவம் உண்டா? மாணவருடைய கேள்வி தொடங்க, என்ன கேள்வி? அருவமா? இறைவனுடைய வடிவம் அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கருத்தா வடிவு எனக்கு உணர்த்து என்று மாணவர் கேட்கிறார். பெருமான், ஆசிரிய பெருமானே, இறைவனுடைய வடிவம் அருவமா? அருவமான புலப்படாத வடிவமா? அருவம் என்றால் புலப்படாத உருவம். அருவம் என்பது புலப்படாதது. வடிவங்கள் மூன்று வகை. வடிவம் மூன்று வகை: அருவம், அரு உருவம், உருவம் என்ற மூன்று வகை. இந்த மூன்றுக்கும் பொதுவான பெயர் வடிவம். இந்த மூன்றுக்கும் பொதுவான பெயர் வடிவம். வடிவத்தினுடைய மூன்று வகைதான் இவை. அருவம் என்பது புலப்படாதது. புலப்படாதது என்றாலும் அது ஒரு வரம்புபட்டு நிற்கும். இறைவன் வரம்பு இல்லாதவன், எல்லையற்றவன். அந்த எல்லையற்ற பரம்பொருள் ஒரு வரம்புபட்டு நிற்கிற போது, புலப்படாமல் நிற்கிற போது அது அருவம். அருவம் அது புலப்படாது. உருவம் என்பது அந்த கை, கால், முகம் முதலிய உறுப்புகளோடு கூடியிருப்பது உருவம், அது புலப்படுவது. அரு உருவம் என்றால் ஒரு கால் புலப்படும், ஒரு கால் புலப்படாது. ஒரு கால் புலப்படும், ஒரு கால் புலப்படாது. அப்படி என்ன பொருள் இருக்கிறது உலகத்தில்? அப்படி பொருள் இருக்கா? இருக்கிறது இல்ல. நமக்கு தெரிந்த பொருள் அது, நமக்கு தெரியாது.

0: நமக்கு தெரிந்த பொருள் நெருப்பு தீ இருக்க தீ இருக்கிறதெல்லாம் விறகுல மறைந்திருக்கிறது, அது புலப்படாமல் இருக்கிறது. சில சமயம் புலப்படுது இல்ல, தீக்குச்சியில நெருப்பு மறைந்திருக்கிறது, பொருத்தினால் அது பற்றுகிறது இல்லையா. எனவே நெருப்பு அருவுருவம் என்பார். ஒரு கால புலப்பட்டு இன்னொரு சமயம் புலப்படாமல் இருக்கு. அதுபோல இறைவன் அந்த ஒளிப்பிழம்பாக இருக்கிறான். ஒளிப்பிழம்பு, ஒளிப்பிழம்பு என்றால் அங்கே முகம் கையாலெல்லாம் இருக்காது, பிழம்பு மட்டும்தான் இருக்கும். அது அரு உருவம், அதுதான் சிவலிங்க. அதனுடைய அடையாளம் தான் அந்த சிவலிங்க வடிவம், ஒளிப்பிழம்பினுடைய அடையாளம். எனவே இப்படி வடிவங்கள் மூன்றாக சொல்லப்படுகின்றன. இந்த மூன்றிலே இறைவனுக்கு உரிய வடிவம் ஏது என்று மாணவர் கேட்கிறார், ஐயத்தோடு சந்தேகத்தோடு கேட்கிறார். கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து என்னில். ஆசிரியருடைய விட என்ன? இந்த மூன்றும் தான், இந்த மூன்றுமே இறைவனுக்குரிய வடிவங்கள். அருவமும் ரூபாரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமை. அடுத்த பாட்டுல அடுத்து மாணவர் கேட்கிறார், இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்றால் அவனுக்கு அந்த உருவத்தை படைத்து கொடுத்தவன் யார்? எப்படி கேள்வி? இப்ப நமக்கு இந்த உருவம் இருக்கிறது, நமக்கு படைத்து கொடுக்க ஒருவன் இருக்கிறான். அதுபோல இறைவனுக்கும் உருவம் இருக்கிறது என்றால் அதை யார் படைத்து கொடுத்தது? அதுக்கு என்ன விடை கூறுகிற பாருங்க. நன்னிடும் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும். அது கேள்வி. அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை இச்சை. இச்சை என்றால் அந்த இறைவன் தன்னுடைய இச்சையினாலே, தன்னுடைய விருப்பத்தினாலே தானே உருவம் கொள்ளுவான் என்பது ஆசிரியர் விட. இச்சை ஒரே வார்த்தை தான், மற்ற கருத்தையெல்லாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். இச்சை அது இறைவனுடைய விருப்பம் போல நிகழ்வது. ஆக இறைவனுக்கு இன்னொருவன் உருவத்தை படைத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை. உடனே மாணவர் கேட்கிறார், இச்சையேல் இச்சையேல். இறைவன் தன்னுடைய விருப்பப்படி உருவம் கொள்வான் என்றால் பலரும் இச்சை, பலரும் இச்சை. என்ன சொல்லுகிறான் இப்போ? இறைவன் தன் விருப்பப்படி உருவம் கொள்ளுகிறான் என்றால் அப்படி வேறு யாராவது தன் விருப்பப்படி உருவம் எடுத்திருக்கிறார்களா? இப்போ இந்த அனுமான அளவை பார்த்தோமே, அந்த அனுமான அளவையில இப்ப தூரத்துல மலை மேல புகையை கண்டவுடனே நெருப்பு இருப்பதை துணிகிறோம். அதற்கு முன்னாலே அவர்கள் கண்டிருக்கிறார்கள், சமையல் அறையில அந்த நெருப்பையும் புகையையும் கண்ட அனுபவம் இருக்கு. எனவே ஒரு உதாரணம் காட்ட வேண்டும், அப்படி காட்டினால்தான் இது நிறுவப்படும். ஏற்கனவே புகையும் நெருப்பும் விட்டு நீங்காத தொடர்பு உடையவை என்பதை பார்த்திருந்தால்தான் இதை சொல்ல முடியும். அதே போல இறைவன் இச்சையினால் உருவம் கொள்ளுகிறான் என்றால் அதே போல வேறு யாராவது முன்னாலே இச்சையினாலே உருவம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி யாராவது எடுத்திருக்கிறார்களா என்று மாணவர் கேட்கிறார். இச்சையேல் பலரும் இச்சை, பலரும் தங்கள் இச்சைப்படி வடிவம் எடுத்திருக்க வேண்டும். ஒரு முன் உதாரணம் வேண்டுமே, அப்படி யாராவது எடுத்திருக்கிறார்களா? அதற்கு ஆசிரியர் விடை சொல்லுகிறார், கண்ணிய உருவம் கொள்ளேம் யாம். மனிதர்களாகிய நாம் அப்படி இச்சைப்படி உருவம் கொள்ள முடியாது. ஆனால் யோக சித்தர்கள் இருக்கிறார்களே, யோகிகள், அவர்கள் தங்கள் நினைத்த வடிவத்தை எடுக்கிறார்களே. யோகிகள் போல இறைவனும் தன்னுடைய உருவத்தை எடுப்பான் என்று உதாரணம் காட்டுகிறார். எண்ணிய யோக சித்தர் போல் உரு இசைப்பன் உருவத்தை கொள்வான். யோகிகளைப் போல நினைத்த வடிவத்தை இறைவன் எடுப்பான் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். உடனே மாணவர் எப்படி மடக்குகிறார், அப்படி அந்த யோகிகளை போல இறைவன் வடிவம் எடுப்பான் என்றால் இறைவனை யோகிகளில் ஒருவராகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு யோகிதான் என்று சொல்லுகிறான். அந்த பாட்டை பாருங்களேன், 60. வித்தக யோக சித்தர் வேண்டுரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் எண்ணில் அவர்களில் ஒருவனாவான். இறைவன் அவர்களிலே ஒருவனாவான். அதற்கு மேலே அவனை எப்படி கொள்ள முடியும்? அதற்கு ஆசிரியர் விடை கூறுகிறார். இப்படி தடையும் விடையுமாக இந்த செய்யுட்கள் அமைந்திருக்கின்றன. தடை விடை உரையாடல். அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை என்ன? அத்தகையவர்களெல்லாம் ஆக்குவது அருளால். அந்த யோகிகள் தாங்கள் வேண்டிய வடிவத்தை எடுக்கிறார்கள் என்றால் அது இறைவனுடைய அருளாலே. அந்த அருளையே உடையவனாயிற்று இறைவன். அவன் தன்னுடைய வடிவத்தை தானாக எடுக்க மாட்டானா என்கிறார். அத்தகையவர்களுக்கெல்லாம் ஆக்குவது அருளால். உடனே மாணவர் இன்னொரு கேள்வி அது தொடர்பாக. அப்படி என்றால் வடிவம் என்று வந்துவிட்டாலே அது மாயையிலிருந்துதானே வர வேண்டும். எனவே இறைவன் மாயையிலிருந்து உருவம் எடுக்கிறான் என்றால் அது இப்படி எடுக்கிறானே எப்படியோ? வடிவம் என்றால் மாயைதானே. அப்படி என்றால் மாயை என்ற தலை இறைவனுக்கு வந்துவிட்டதே என்று சொல்லுகிறான். இறைவனும் மாயையிலே அகப்படுவானா? எப்படியெல்லாம் குதர்க்கமாக கேட்கிறான் பாருங்க. வைத்தது மாயை எண்ணில் வடிவெல்லாம் மாயையாமே. அப்பனா எல்லா வடிவமும் மாயைதானே? இறைவனுடைய வடிவமும் மாயையோ? அதற்கு விடை அடுத்த பாட்டில் மறுக்கிறார். நீ அப்படி சொல்லுவது பொருந்தாது. இறைவனுடைய வடிவம் மாயையிலிருந்து வந்தது அன்று. மாயைதான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆக மாயா சரீரமெல்லாம் யாருக்கு வரும் என்றால் ஆணவமலம். ஆணவமலம் காரணமாக மலத்தை பற்றினா ஆணவமலம் காரணமாக வருவதோர் வடிவமாகும். ஆணவமலம் காரணமாக அதை நீக்குவதற்காக வருகின்ற வடிவமாகும். மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன்? இறைவன் எப்படிப்பட்டவன்? இந்த ஆணவமலம் நீங்கிய முத்தர்களுடைய அறிவிலே இருந்து விளக்கத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன். ஆய ஆணவம் அகன்ற ஆணவமலம் நீங்கிய அறிவோடு அந்த முத்தர்களுடைய அறிவையும் தொழிலையும் ஆர்க்கும்னா செலுத்துகிற அந்த ஆணவமலம் நீங்கிய முத்தர்களுடைய அறிவையும் அறிவிலே இருந்து அவற்றை செலுத்துகின்றவன் இறைவன். அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எல்லா ஞான தொழில் முதல் நன்னலாலே. அவன் எல்லா அறிவும் உடையவன். எல்லா ஞானம் முற்றறிவு உடையவன். எல்லா ஞானம் தொழில் எல்லா தொழில் அதாவது எல்லா வல்லமையும் உடையவன். சர்வ வல்லமை படைத்தவன். தொழில் என்றால் வல்லமை. முதல் எல்லா முதன்மையும் உடையவன். முழு முதல்வன். இவ இப்படிப்பட்ட தன்மையை நன்னலாலே இறைவன் புரிந்து இருப்பதனால் அவன் எல்லா அறிவும் எல்லா வல்லமையும் எல்லா முதன்மையும் உடையவன். ஆதலாலே காயமோ மாயை அன்று. அவனுடைய காயம் உடம்பு மாயா காரியம் அன்று. காண்பது சக்தி தன்னா. காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால். இறைவன் எடுக்கின்ற அந்த உருவம் எதனாலே அமைந்தது என்றால் அவனுடைய சக்தி, சக்தியே அவனுக்கு வடிவமாக திருமேனியாக அமைகிறது. அருள் திருமேனி இறைவனுக்கு. அருள் என்றால் அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம்தான் அவனுக்கு வடிவம். எனவே ஞான சொருபியாக அறிவு வடிவமாக இறைவன் இருக்கிறான். அறிவுதான் அவனுக்கு வடிவம். காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால். அந்த வரியை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவிலே அந்த மாணவன் ஓய்ந்து விடவில்லை, இன்னமும் அவனுக்கு நிறைவு வரவில்லை. சரி, சக்தியே வடிவமாக இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும், வடிவம் என்று வந்து விட்டாலே அது பரிணாமம் தானே. பரிணாமம் ஒன்று இன்னொன்றாக மாறுவது பரிணாமம். இப்ப மாயை நமக்கு உடம்பாக பரிணமித்திருக்கிறது, அதுபோல சக்தியை வடிவமாக இருந்தாலும் அது பரிணாமம் தானே. பரிணாமம் என்றால் தோன்றி அழியக்கூடியது தானே. அப்படி என்றால் இறைவனுடைய வடிவத்துக்கு அழிவு உண்டா என்று கேட்கிறான். அடுத்து 62வது பாட்டுல, சக்தியே வடிவென்றாலும் தான் பரிணாமமாகும். வடிவமெல்லாம் பரிணாமம்தான். அப்படியானால் நித்தமோ அழியும். அந்த நித்தனாகிய இறைவனுக்கு அழிவு உண்டு என்று ஆகும். நித்தமோ அழியும் அத்தால், அதனால், அத்தால்னா அதனால் நின்மலன் அருவே. இவனுடைய முடிவு, மாணவனுடைய முடிவு என்ன? நீங்கள் சொல்வது போல இறைவனுக்கு உருவம் இல்லை, உருவம் இருந்தால் பரிணாமமாகவும் அழியும். எனவே இறைவனுடைய வடிவம் அருவம் என்றுதான் கொள்ள வேண்டும் என்று மாணவர் சொல்லுகிறார். நின்மலன் அருவே என்னில் என்று நீ சொன்னால், அதற்கு அதை மறுக்கிறார் ஆசிரியர். என்ன அந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? ஏதோ எல்லா பொருள்களுடைய இயல்பையும் அறிந்து விட்டவனைப் போல நீ பேசிக்கொண்டு போகிறாயே, எல்லாம் உனக்கு தெரியுமோ? அத்துவா மார்க்கத்து உள்ளா நல்லன், அத்துவா மார்க்கத்து உள்ளா நலன் இவன் அருமை தன்னை புத்தியை உடையாய் போல இருந்தனை, ரொம்ப புத்திசாலி போல பேசுகிறாயே. அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன். அத்துவா மார்க்கம் என்ன? அத்துவா தெரியும் இல்லையா? இந்த ஆறு, இந்த ஆறு எவை? உலகத்தினுடைய கூறுகள். அத்துவாக்கள் என்பவை உலகத்தினுடைய ஆறு கூறுகள். பன்னம் பதமந்திரம் தத்துவம் புவனம் கலை. எனவே அத்துவா மார்க்கம் என்றால் உலகத்தினுடைய இயல்பு. அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன், அவன் உலகத்தினுடைய இயல்பை உடையவன் அல்லன். உலகப் பொருள்களுடைய இயல்பு வேறு, இவனுடைய இயல்பு வேறு. உலகப் பொருளினுடைய இயல்பை வைத்துக் கொண்டு இறைவனை நீ பேசாதே. உலகப் பொருள்களுடைய வடிவம்தான் பரிணாமம், தோன்றி அழியும். இறைவனுடைய வடிவம் அப்படி அன்று. அருமை தன்னை அவனுடைய அரிய இயல்பை சொல்லுகிறேன். புத்தியை உடையை போல இருந்தனை. உடையை போல இருந்தனைனா என்ன அர்த்தம்? நீ புத்திசாலி இல்லை, உடையை போல நீ பேசுகிறாய். பேசுகிறாய் புகழ கேள், நீ நான் சொல்லுவதை கேள், கொஞ்சம் பொறுமையாக கேள். நீ என்ன சொன்னாய்? இறைவனுடைய உருவம் கொள்ளக்கூடாது, இறைவன் அருவம்தான், புலப்படாத அருவம்தான் இறைவனுக்கு உண்டு என்று சொல்லுகிறாய். அது பொருந்தாது. உலகினில் பதார்த்தமெல்லாம், உலகத்திலே காணப்படுகிற பொருள்கள் எல்லாம் ஒன்று உருவமாக இருக்கும், இல்லை என்றால் அருவமாக இருக்கும். உருவம் அருவம் என்ற இரண்டிலே உலகப் பொருள்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று இன்னொன்றாக மாற முடியாது. உருவப் பொருள்கள் அருவப்பொருளாக மாற முடியாது. இப்ப காற்று இருக்கிறது, காற்று அருவம், அது உருவமாக வர முடியுமா? அதே போல உருவப்பொருள் அருவமாக மாற முடியுமா? முடியாது. அது அந்தந்த பொருளுக்கு வரையறுத்த வடிவங்கள், ஒன்று இன்னொன்றாக ஆக முடியாது. எனவே இறைவனும் நீ சொல்வதைப் போல அருவம் என்றால் அவன் நினைத்த வடிவத்தை எடுக்க முடியாது என்ற மாட்டாமை இறைவனுக்கு வந்து உரிமை. எனவே இறைவனை அருவம் என்று நீ வரையறுத்து சொல்லக்கூடாது என்கிறார். உலகினில் பதார்த்தமெல்லாம் பொருள்கள் எல்லாம் உருவமோடு அருவமாகி இந்த ரெண்டு வகைப்பட்டு நிலவிடும் விளங்குகின்றன. ஒன்று ஒன்றாக இந்த அருவமும் உருவமும் ஒன்று இன்னொன்றாக மாறமாட்டார். நின்ற அந்நிலையே போல அழகிலா எல்லையற்ற அறிவன்தானும் அந்த பேரறிவுடைய இறைவன் அருவமே என்னில் நீ சொல்வது போல அருவப்பொருள் என்றால் குலவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூடுவன், உலகப் பொருள்களிலே ஒருவனாய் இறைவன் ஆகிவிடுவான் குறித்திடாயே. இதை நீ நினைவிலே கொள். அடுத்த பாட்டோட பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்லாம், பத பதார்த்தங்கள் அல்லாம். பந்தம்னா கட்டு, வீடுனா முத்தி. கட்டு வீடு என்ற இரண்டு நிலையிலே எல்லா பொருள்களும் அமைந்திருக்கின்றன. பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள், பதம்னா நிலை, பதம்னா நிலை. பந்தம் வீடு என்ற இரண்டு நிலைகளிலே பதார்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. உலகப் பொருள்கள் எல்லாம் இந்த இரண்டு நிலைகளிலே அமைந்திருக்கின்றன. கட்டு நிலையில் உள்ளவை, வீட்டு நிலையில் உள்ளவை. பத அப்படிப்பட்ட பொருள்களிலே ஒருவனல்லன் இறைவன், பத பதார்த்தங்கள் அல்லான். அந்தமும் ஆதி இல்லான், அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், முதலும் முடிவும் இல்லாதவன், அளப்பு இலன். அவனை அளவைகளிலே அகப்படுத்த முடியாது, அளவைகளுக்கு அப்பால் பட்டவன். ஆதலாலே எந்தைதான் எம்முடைய தந்தையாகிய இறைவன் ஞானசமுந்தர் சொல்கிறார் அல்லவா, எந்தையாரவர் எவ்வகையார் போலோ என்று கேட்பதைப் போல எந்தைதான் இன்னன் என்றும் இறைவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியுமா? இன்னன் என்றும் இன்னது ஆம், இன்னது ஆகி வந்திடான், இப்படி வருவான், இப்படி வரமாட்டான் என்றெல்லாம் அவனை நாம் சொல்ல முடியாது. இன்னது ஆம், இன்னது ஆகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கொடு மாற்றம் இன்றே என்று கூறி இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்ய
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருக்கூட்ட சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: வழிபாட்டு திருக்கூட்டம், சைவ சித்தாந்த பெருமந்த திருக்கூட்டம், இப்படி எல்லாம் நிறைய திருக்கூட்டங்கள் இருக்கும். இந்த திருக்கூட்டம் என்பதற்கும் இந்த தீனாவை கொஞ்சம் வேறுபட சுவாமிகள் சொல்லக்கூடாது. தீனாவை தேனாவா திருத்தினா எங்கேயோ போயிடும். அந்த கூட்டம் இருக்குதே, அது யாருக்கும் பயன் இல்லாத கூட்டம். அது என்னன்னு கேட்டா, ஏதேனும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா உடனே 10 பேர் கூட்டிடுவாங்க. கூட அதுக்கு என்னன்னு பேரு அப்படின்னு கேட்டா, கூடுகிற இடம் தெரு ஆனதுனால தெருவில் கூடிய கூட்டம் சீக்குவல் டு அந்த கூட்டம். அது நம்ம சொல்ல வேண்டாம், பெரியவங்க இருக்கிற இடத்துல அந்த கூட்டம் வேறு. ஆனால் இங்க திருக்கூட்டம் என்று அழைக்கப்படுகின்ற நிலை வேறு. இது இமயமலை மேலே இருப்பது போல. இங்க திருக்கூட்டம் என்றால் திருவினை அடைகின்ற கூட்டம் திருக்கூட்டம். திருங்கிறது என்ன என்று கேட்டால் நேராய பொருள். சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அந்த சிறப்பென்னும் செம்பொருளாக இருக்கிற பெரிய திரு. இந்த திருவிற்கு மேலாக உயிர் பெறத்தகந்த எந்த ஒன்றும் இல்லை, பெற வேண்டுவதும் இல்லை. அதான் சென்றடையாத தெருவுடையானை திராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிரும்மி என்று ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அருமையாக சொன்னார். திருவே என் செல்லுமே தேனே வானூர் என்றெல்லாம் நம்முடைய அப்பர் சுவாமி சொன்னார். ஆகவே திரு என்பது இந்த ஆன்மாக்கள் நிறைவாக எய்தப்பெற வேண்டிய முத்திச்செல்வம். அந்த முத்திச்செல்வத்தை வழங்குகின்ற பெருமான் சிவபெருமான். ஆகவே அந்த பெருமானை அடைந்து அந்த முத்திச்செல்வத்தை பெறுகிற கூட்டம் தான் திருக்கூட்டம் என்று சொல்ல முடியும். ஆகவே இங்க கூட்டம் என்பது தொகுதி என்ற பொருள். ஆனா இங்க திருவி அடைகின்ற கூட்டம், இந்த கூட்டம் எதுவாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படியாதவர்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டவர்களாக இருக்கலாம், அயல்நாட்டவர்களாக இருக்கலாம். இதற்கு மொழியோ ஜாதியோ நாடோ மற்றவையோ எதையும் கடந்தது. ஆதலால் தான் சொற்றிருத்த அந்த தொகையிலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாற்ற முடியும். இப்படி ஒரு அழைப்பு இந்த தமிழ் மண்ணில்தான் சமயத்துக்கு தான் தோன்றிச்சு. சொல்லும் கர்வம் அடையக்கூடாது, பெருமிதம் அடையலாம். கர்வம் வேறு, பெருமிதம் வேறு. கர்வம் என்பது இது எங்கேயுமே பரப்பிக்கிட்டு இது தவிர வேற எது என்னாம இருப்பது. பெருமிதம் என்பது உரிய காலத்துல எண்ணி மகிழ்ச்சி கொள்வது. பெருமிதத்தோடு அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்த்துபடியும் திருக்கூட்டத்தில் நினைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற வேலூர்ல இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு பகுதியில் இருக்கிற தஞ்சை மாவட்டத்தில் இருப்பது மட்டும் அல்லது தமிழகத்தில் இருப்பது மட்டும் அல்லது இந்திய பெருநாட்டில் இருப்பது மட்டும் என்று நினைத்து விடாமல் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார் இந்த திருக்கூட்டம் எங்கே இருக்கும் என்று கேட்டால் சுந்தரமூர்த்தி சாமி ரொம்ப அருமையாக சொன்னார். நாடு மொழி இனம் இவற்றையெல்லாம் கடந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஆன்மாக்கள் திருவினை அடைகின்ற எண்ணம் உடையதாயிருக்கு அவையெல்லாம் திருக்கூட்டம். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கு மடியும் என்று சொல்லி அந்த அப்பாலும் அடிசார்ந்தார் என்று இந்த அடிசார்ந்தாருக்கு இலக்கணமும் அவரே சொன்னார். திருத்தொண்டத்துல என்ன செய்யணும், சித்தத்தை சிவன்பாலே வைக்கணும், அப்புறம் பரமனையே பாடணும், அப்பாலும் அடிசாரணும். அப்ப மனத்தை மொழியை உடம்பை இந்த மூன்றானும் பெருமானையே நாடி வருகிற கூட்டம் இருக்குதே, அடைந்து வருகிற கூட்டம் இருக்குது, அது திருக்கூட்டம் என்பதை திருத்தொண்ட தொகையை. திருத்தொண்ட தொகை ஒரு தனி ஒரு அமைப்புடையது. அந்த ஒரு தொகையை மட்டுமே ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை எண்ணி பார்க்கக்கூடிய அருமையான பாடம். 11 பாட்டும் 11 பாட்டு தான். ஆதலால் தான் நம்முடைய கேட்கிறார் பெருமான் திருத்தொண்ட தொகையை சொல்லுகின்ற பொழுது மட்டும் ரொம்ப அச்சத்தோடு பக்தியோடு கூறுவார். மாதவம் செய்த செந்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர, இந்த செந்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போடுவார். சரி, இது எதற்காக செய்தார் சாமியினர்? ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெந்நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகையினும் கணித்து பெறுவார். அப்படிய ஒவ்வொன்றா என்ன எண்ணி பாக்குற, இந்த உலகம் உய்ய உலகம் உலகம்னா என்னையா, நாம் உய்ய நாம் மட்டுமா, இதை அருளிய நம்பி சைவ நெந்நெறியின் சீலம் உய்ய சைவ சமய நெறியே பிழைக்குமாறு செய்யும். இப்படி இந்த திருத்தொண்ட தொகை அணுகின்ற காரணம் அதனுடைய அருமையான அந்த நெறிமுறைகள் தான் நமக்கு. அதுதான் நம்முடைய பெரிபுராணத்துக்கு தொகை நூலாய் முதல் நூலாய் அமைந்து நம்பியாண்டார் நம்பிகள் நூல் அந்த ஆதி வகை நூலாய் அமைந்து இது விரி நூலாய் அமைந்த ஒரு அருமையான பாங்கு நமக்கு. ஒரு கட்டுக்கோப்பு இருக்குதே, அந்த கட்டுக்கோப்பு வேற எந்த பெருங்காப்பியத்திற்கும் இல்லை, இந்த ஒரு பெருங்காப்பியம் தான். அந்த வகையிலே திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்லும் போது திருவை அடைகின்ற கூட்டம் திருக்கூட்டம். அது எங்க இருக்கிறது, அப்பாலும் அடிசார்ந்தும் இருக்கு, அது இங்குதான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அத்துணை பெரிய அருமையான கூட்டம் என்றாலும் இங்கே நமக்கு திருக்கூட்ட சிறப்பு என்று அருளுகின்றது திருவாரூரில் இருக்கின்ற திருக்கூட்டம் என்று வருகிறது. ஏன் என்று கேட்டா, இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற திருக்கூட்டத்தினால் தான் இந்த திருத்தொண்ட தொகையே எழுந்தது. ஆதலால் இங்க பொதுவா எங்கிருந்து பெருமானை வழிபட்டாலும் அவர்கள் எல்லாம் திருக்கூட்டத்தை சார்ந்திருந்தாலும் கூட இங்கே நாம் இந்த பகுதியில் அனுப்பதெல்லாம் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற திருவாரூர் இருக்கின்ற திருக்கூட்டத்திற்கு. ஆதலால் இப்பொழுது வழக்கம் போல் சொல்லுவது சாமியை சொல்றது தப்பு, இருந்தாலும் நாம் எல்லாம் திருவாரூருக்கு செல்கிறோம். திருவாரூர் அங்கே அருமையான தேவாசிரிய மண்டபம், கோயில்ல முன் மண்டபமாக இருக்கிற தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் இருக்கின்ற திருக்கூட்டத்தை பற்றி நம்முடைய சேக்கடா பெருமான் மிக அற்புதமாக சொல்கிறார். பாடல் ரொம்ப குறைவு தான், இருந்தாலும் பல அரிய செய்திகளை இங்கே வைத்து நமக்கு பேசுகிறார். பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில், பூங்கோயில் பூங்கோயில் பெருமான் எழுந்தருள் இருக்கிற நம்ம திருவாரூர்ல இருக்கிற கோயிலுக்கு பூங்கோயில் என்று ரொம்ப அருமையானது. பூனை அழகு மனம் மிக உயர்வு எல்லாவற்றையும் சொல்லலாம். பூங்கோயிலாக இருக்கிறது அந்த கோவிலில் நம்முடைய பெருமான் வீற்றிருக்கிறாராம். ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில், ஆதி தேவர் அந்த பெருமான் ஒருவன் தான் என்று கால எல்லைக்கு எட்டாத பரம்பொருளாக இருக்கிறார். எப்ப அந்த ஆதி என்று சொல்லுமோ அதோடு நீ இன்னொரு சொல்லி இணைத்து அந்தமும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாத. ஆனாலும் இந்த தோற்றத்திற்கு தொடக்கமாக இருக்கிற காரணமாக இருப்பதனால் ஆதி தேவர். அவருக்கு ஒரு ஆதி இல்லை, அந்தமும் இல்லை. இந்த உயிரினுடைய தோற்றம் உயிர்களுக்கு வேண்டிய உலகத்தை படைத்துக் கொடுக்கின்ற அமைப்பிலே அவன் தான் மூல காரணம். யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்று கட்டியப்பட்ட கண்டபிராணத்தில் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்று என்பதனால இந்த ஆதினா எல்லாவற்றையும் மூல காரணமாக இருக்கிற மூர்த்தி ஆதி தேவர். அவர் எங்கே இருக்கிறார்? அமர்ந்த பூங்கோயிலில். அமர்ந்தன்னு சொல்ல இது ஒரு அருமையான சொல், தமிழ் சொல்ல அல்லவா, அதனால ஒன்றும் அமர்தல் என்று சொன்ன உடனேயே நேர நம்முடைய கவனம் தொல்காப்பி சொல்லியிருக்கணும். வேற எந்த எந்த நூல்லையும் அது அந்த மாதிரி அந்த பொருளை அப்படி சொல்லவில்லை. ஆனா அந்த பொருளை நாம் எடுத்த அளவுல பின்வாங்கி விட்டோம். தொல்காப்பியம் படிக்கும் போது ஒரே படிக்கின்ற பொழுது இருக்கிற நினைவு இருக்கணும் தவிர பின்னால் வருகின்ற பொழுது சொல்லி எடுத்து அந்த அருமை பாட்டை தொடர்ந்து நாம் நினைவு கூறவில்லைதான். அது நம்முடைய தலைவர்களுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அமர்தல் என்றால் நாம் என்ன நினைக்கிறோம், உட்கார்ந்து இருப்பது அமர்தல் அப்படின்னு வச்சிடும், அவ்வளவுதான். பரவாயில்ல, அமர்தல் உட்கார்ந்து இருப்பது ஒரு பொருள் உண்டுதான். ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்றாங்க, விருப்பத்தோடு வீட்டிருக்கின்றது தான் அமர்தல்னு பேர். அமர்தல்னா சில நீங்கள என்ன சார் அங்க உட்கார்ந்து பாப்பா பாக்கத்துல ஒவ்வொரு பொருத்தல சார் அவர் ஒரு மணி நேரம் இங்க உட்காருட்டாரு உட்காந்துட்டேன், அது அமர்தல் இல்ல, அதுமே உட்காந்துருதுன்னு இருக்கும். நீங்க பாருங்க ஒரு மணி நேரம் அங்க போயிருந்தேன் உட்காந்தேன்னு தெரியலீங்க, அவ்வளவு உயர்ந்தது. அந்த மாதிரி விருப்பத்தோடு உட்கார்ந்துருந்தாதான் அமர்தல்னு பேர். அது எப்படி சொன்னார் தொல்காப்பியர், அமர்தல் மேவல். மேவல்னு சொல்லிட்டாரு, மேவல் என்பதற்கு என்ன பொருள் தெரியணும், விருப்போடு வீட்டிருக்கல் என்று பேர். நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன், பல்கலைக்கழகங்களுடைய காதல ஏறுமா ஏறாதான்னு தெரியாது. உரையோட படித்தால் அன்றி விளங்காது. நாம இங்கே கீழே வந்துட்டோம், பொசுக்கணும் கைகாட்சி பிறந்தாச்சு பிறந்தாச்சுன்னு. ஆகவே நம்ம தமிழ்லாம் ரொம்ப குடிச்சோரான தமிழா போயிட்டு இந்த காலத்துல மீண்டும் நாம் அந்த தமிழை தொட வேண்டும் என்ற தொல்காப்பிய தமிழை தொட வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற உரையாசிரியர் உரை இல்லைன்னு என்ன தெரியும், ஒன்று தெரியல. அமர்தல் மேவல்னு சொல்லிட்டாரு, இப்ப மேவல்னாலே விளங்கலையே. அமர்தல் மேவல்னு சொல்லிட்டாரு, உரை விளங்குது. அந்த அவர் காலத்துல கிமு என்பதுல வாழ்ந்த தமிழனுக்கு அமர்தல் என்றால் மேவல்னு சொன்னா போதுமானதா இருந்தது. கிமுல கிபிருதான் நூற்றாண்டுல விருப்போடு வீட்டிருத்தல் என்று விளங்கியல என்றது. இப்ப அதுவும் விளங்கல, அது என்ன விருப்போடு வீட்டிருத்தல் அது ஒண்ணு விளங்கல, அதுவும் விளங்கலன்னு போட்டோம். ஆசையா உட்கார்ந்து இருக்க பாரு, அதுக்குத்தான் அமர்தல். அப்படி சொல்லுங்க, இதை கீழே மொழி இப்படியா கீழிறங்கும் என்பது நமக்கு வருத்தமா இருக்கு. அதனால ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில், இந்த தோற்றத்திற்கெல்லாம் உலக தோற்றத்திற்கெல்லாம் மூல காரணமாய் நிற்கின்ற மூர்த்தி விரும்பி எழுந்திரொளி இருக்கின்ற பூங்கோயில், அது எது, திருவாரூர் கோயில். அவர் யாருனாரு, பூதநாயகர். இந்த பூதம் இந்த வரும்போது பூதம் தான் நம்ம வந்து பெரும்பாலும் நிலம் நீர்த்தி வழி வழி இந்த ஐம்பெரும் பூதங்களை பெரும்பாலும் சொல்லிட்டு வரும். அதற்கும் தலைவர் தான், அந்த ஐம்பெரும் பூதங்களுக்கும் தலைவர் தான், அதுல ஒண்ணும் தப்பில்லை. ஆனாலும் பூதம் என்று வருகின்ற பொழுது உயிர்கள் என்ற பொருள் சொல்லுவார். பூதம் என்பதற்கு உயிர்கள் என்ற பொருள் சிறப்புடையது. இப்ப ஞான சம்பந்தருடைய தோற்றத்தை சொல்லுவார், வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை போலியே. பூத பரம்பரை போலியே என்றால் என்னத்தம், உயிருடைய அந்த எண்ணிக்கை இருக்குது, உயிர்கள் காலங்காலமாக காலங்காலமாக தழைத்து செழித்து ஓங்க ஞான சம்பந்தர் அவதாரம் செய்தார் என்று சொல்லுவோம். அந்த பூத பரம்பரை அந்த உயிர்களுடைய வழி வழியாக என்று சொல்லுவோம். ஆகவேதான் இங்கேயும் பூதநாயகர், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமான், புற்று இடம் கொண்டவர். அங்கே புற்றிலேயே நல்ல புற்று, அந்த புற்ற இடமாக கொண்டிருக்கிறார், அதுக்கு புற்றிடம் கொண்ட பெருமான்னு பேர். அதனாலதான் அந்த தலத்தை நம்ம என்ன சொல்றோம், பிருதிவி தலம். பிருதிவி தலம்னா மண், புற்றுங்கிறது மண் தானே, மண்ணுக்குரிய ஐம்பெரும் பூதங்கள்ல மண்ணுக்குரிய பதி திருவாரூர் என்று சொல்றோம். இதே போல காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம், மண்ணுக்குரிய பதி இங்கே காஞ்சிபுரம் சொல்லி பெருமாட்டியே அங்க இருக்கிற அந்த மணலால் எடுத்து பெருமானை வழிபாடு செய்து தழுவக்கூடிய இடம் அது. அதனால இப்ப நீங்க மற்றதுக்கெல்லாம் ஐம்பெரும்புல தலத்துக்கு இது ஒன்றுக்கு தான் ரெண்டு இருக்கு, ஒன்று திருவாரூர் இன்னொன்று காஞ்சிபுரம் இருக்கு. இப்ப திருவாரூரா காஞ்சிபுரமான அப்படி எல்லாம் நம்ம ஒண்ணு பட்டிமன்றம் போடப்படாது. இந்த பேச்சே இந்த சைவத்துக்கு வரக்கூடாது, சமயத்துக்கு வரக்கூடாது. இது என்னுடைய முடிந்த முடிவு அல்லவா. இந்த எண்ணமே வரக்கூடாது. எண்ணி ஆராயணும், ஆராயணும். அதாவது மண்ணுக்குரிய திருப்பதியாக ரெண்டு இருப்பதுல ரெண்டு இருக்கும் என்று சொல்லும் போது எதையும் புறக்கணிக்க வேண்டாம். ஆனாலும் என்ன செய்யணும், அது பெருமானுக்குரிய திருப்பதி. இது காஞ்சிபுரம் பெருமாட்டிக்குரியது, அம்மையப்பர் அங்க அப்பாவுக்குரியது, அம்மாவுக்குரியது. இது போல பிரதிவிக்கு மட்டும்தான் இருக்கணும், வேற எதுக்கும் இல்ல. இப்ப காற்றுக்கு, காற்றுக்கு என்ன சொல்லலாம், காலத்தி வானம் விண் சிதம்பரம் ஒன்றுதான். அப்புறம் அப்பு திருவானைக்காவல் தான், தீ திருவண்ணாமலை. ஆனால் அங்கே இப்படி இரண்டும் இருப்பதனால, இரண்டும் காரணமா இருப்பதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டா, அது பெருமானுக்குரியதாக, இது பெருமாட்டிக்குரியதாக நாம் வைத்துக்கொண்டோம் அல்லவா. அப்படிதான் அந்த அளவுல நாம் நிறைவு கொள்ளணும். ஆகவே பூதநாயகர் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பவன், புற்றியிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீள் சூடல் முண்டில் சூழ், சோதி மாமணி நீள் சூடல் முண்டில். பெருமானுடைய திருமுன்னிலை இருக்கு. திருமுன்னிலை என்ன அர்த்தம், அவருடைய முன்பு. அந்த முன் எப்படி அதைத்தான் நம்ம என்ன பண்ணப்ப சந்நிதின்னு வச்சுட்டோம். அருமையான தமிழ் சொல் திருமுன்பு என்பது, அது அருமையான வட சொல் சந்நிதி என்பது. பெருமான் சந்நிதியில, ஏ சந்நிதியில வைக்காதப்பா, எட்ட நிலை சந்நிதினா பெருமானுடைய திருமுன்னிலையில். இப்ப திருமுன்னிலைன்னு ஏன் சொல்றோம், இப்ப நம்ம எல்லாம் தாழ்ல போற முன்னிலை வைப்பாருன்னு, நம்ம மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வெறும் முன்னிலைதான். பெருமானுடைய இடம் திருமுன்னிலை. எப்படி நாம எல்லாம் சேர்ந்தா வெறும் கூட்டம், அடிவர் சேர்ந்தா திருக்கூட்டம் ஆகுதோ, அது போல நமக்கு இருக்கிறத முன்னிலைதான். முன்னிலை வைப்பர் என்னன்னு போடுவோம், திருமுன்னிலைன்னு கிடையாது. பெருமான் எழுந்தருள் இருக்கிறதுக்கு முன்னதான் திருமுன். அதைத்தான் வட சொல்ல சந்நிதி சந்நிதி சந்நிதின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருமுன்னிலை, ஜோதி மாமணி நீள் சூடல் முண்டில் சூழ், அருமையான மணிகள் இழைக்கப்பட்ட அருமையான அந்த முன் திருமுண்டில் அவருடைய பார்வையிலே முன் இருக்கின்ற இடம். அந்த இடத்துல மூதையில் திருவாயில் முன்னாயது, அந்த மதிர்கள் எல்லாம் சொன்ன இடத்துல முன்னே இருக்கிற மண்டபம் தான் இந்த மண்டபம். எது இப்ப இந்த திருக்கூட்டம் இருக்கின்ற இடம் அப்பந்த இடத்துல இருக்கிறது. எனவே புற்றிடங்கொண்டார் கோவிலில் பெருமானுடைய திருமுன்னிலையிலே மதிலை சார்ந்து இருக்கிற இடம்தான் தேவாசிரியர் மண்டபம் என்று சொல்லி ரொம்ப அருமையா அந்த இருக்கையை சொன்னார். என்ன பொருள், அதை விளக்கிட்டார் அவரே, சேக்கடாரே விளக்கிட்டார். ஒண்ணு நீங்க போய் அகராதிகரா இதெல்லாம் பார்த்து கவலைப்பட வேணாம்ப்பா. தேவர்கள் ஆசிரியர்கள்னா தங்குதல், தேவர்கள் தங்கி வழிபடுகின்ற இடம் தேவாசிரிய மண்டபம். அப்போ திருவாரூர் கோவிலை மன்னவர்கள் மட்டுமின்றி விண்ணவர்களும் வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் விடாம. அதுதான் அப்பர் சுவாமி எல்லாம் ரொம்ப அருமையா சொல்லும் போது, ஏப்பா ஐராவணம் ஏராதி. உனக்கு விண்ணுலகத்துல சிவலோகத்துல ஐராவணம்ங்கிற ஒரு யானை இருக்கு, அந்த யானை ரொம்ப 1000 கொம்புகளை உடையது. அந்த யானையில நீ போலாம், அது இருக்க கூட ஆனேரி ரெண்டே கொம்புடைய காலமாட்டிலே இருக்க எவ்வளவு எளிமைப்பான். அமரர் நாடு ஆளாதி, தேவர்கள் கற்பதரவும் காமதேனும் எல்லாம் இருக்கிடம், இந்திரன் மால்கரமன் எல்லாம் இருக்கிறவர்கள், அந்த இடத்து நீ ஆளாமல் திருவாரூருடைய ஆண்டனி பெருமையினர் எளிமையினர். அப்போ உனக்கு பெரிய யானை ஐராவதம் இருக்கு, அதை நீ விட்டுட்டு இங்க காலமாட்டல. பெரிய இடங்கள் தேவலோகத்துல தங்கியிருக்கலாம் அருமையாகவே, ஆனால் இங்க திருவாரூருடைய ஆடுகிறார். இப்படிப்பட்ட எளிமைப்பா என்றெல்லாம் சொல்லி நம்முடைய அப்பறவைகள் பாராட்டுவார். அதனால இங்கே தேவாசிரிய மண்டபம்னா தேவர்கள் தங்கியிருந்து வழிபாடு செய்கின்ற இடம். யாரெல்லாம், பூவார் திசைமுகன், பூவார் திசைமுகன் பூவில் இருக்கும்படியான திசைமுகன். தெரியும் நமக்கு பூ என்று பொதுவா சொன்னாலும் தாமரையில் இருந்து அர்த்தம். வீட்டில் போன் யார், நான்முகன் திசைமுகன் இந்திரன் தெரியும். பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர் ரொம்ப அருமை. அதாவது திருமாலை சொல்லுகிறார், திருமாலை சொல்லுகின்ற பொழுது திருமால் பக்தி உடையவர்கள் எப்படி வைணவத்துல பற்றா சொல்வார்களோ அந்த பற்றோடு சொன்னார். அந்த ஏற்றத்தை குறைத்து விடாமல் மாவாள் என்று சொன்னா இலக்குமி, அந்த இலக்குமியானவள் வாழ் அகலம், அகலம்னா மார்பு, அவள் வீடு பொழுதுமே இருக்கும்படியான அந்த மார்பு. ஆகவே ஆழ்வார்கள் பாசுரத்துல எப்படி ரொம்ப போட்டி சொன்னார்களோ அதே போல திருமாலை இங்கே தெரிவித்தார். மாவாடகலத்து மால் திருமுதல் திருமால் இவரெல்லாம் வானவர் ஓவாதியவரும் நிறைந்து உறைந்துள்ளது. விடாமல் வந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பாங்க. நேற்று யாரு ஐயா வந்தாங்க? ஒரு பெரிய கூட்டம் வந்தனர். பிரம்மா நான் மூணு வந்தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. இந்திரன் தேவேந்திரன் தேவேந்திரன் மாலையில எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. திருநாள் வரலாம் திருநாள். இப்படி ஓவாத ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து வணங்கும்படியான ஓவாதியவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம். திருக்காவனம் இது ரொம்ப அருமையான தமிழாக்கம். தேவாசிரியன் என்பதற்குரிய அருமையான தமிழ் திருக்காவனம். திருக்காவனம் இந்த மாதிரி நல்லா அருமையா பந்தடித்து அழகுபடுத்தி தங்குவதற்கு ஏற்ற வசதி உடைய இடம் திருக்காவனம். ஈக்குவல் டு தேவாசிரிய மண்டலம். நாம தான் நாங்க தான் ஏதோ தமிழ் படுத்துறோம் தமிழ் வெறியன்னு சொல்லப்படாது. நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அருமையா தமிழில் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரு. இடைக்காலம் ஏற்றால் ஒரு 14 நூற்றாண்டு இந்த பாண்டியருடைய ஆட்சி போயிட்டு 14 மூவேந்தருடைய ஆட்சி போயிட்டு 15 பிறகுதான் வந்த வினையேது. 15, 16, 17 வடமொழி ஆதிக்கம், 18, 19, 20 ஆங்கில ஆதிக்கம் சேர்ந்து போச்சு. அதனால இது போச்சு அது வந்தது, அது போச்சு இது வந்தது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எது வந்ததோ அதை ரொம்ப அருமையா பாராட்டுகிற பண்பு நமக்கு உண்டு. பாராட்டுற பண்பு இருக்கிறது நல்லது. நம்ம யாரும் ஊரே யாவரும் கேளுங்கிற பரம்பரை தான் ஒத்துக்கலாம். அடுத்ததை பாராட்டுமே நம்மளை விட்டு விடுறோமே அங்கதான் தகராறு. வேற ஒண்ணும் இல்லை. பாராட்டுதல் பற்றி வரல. யாவரும் கேளிர் யாதும் ஊரே அதை நம்ம வேதமா வச்சுக்குவோம். ஆனால் நம்ம சொந்த விஷய மொழியே நம்முடைய நாடு என்பதையும் கொஞ்சம் விட்டு விட்டு கூடாதுல்ல. அதனால அந்த மொழியை நாம் நினைக்க வேண்டும். அது ரொம்ப அருமையா திருக்காவனம் என்று ரொம்ப அருமையான சொல்லால் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட தேவாசிரிய மண்டபம் திருக்காவனம். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றோடியால் நிறை தூய்மையால் மறந்த அஞ்செழு தோசை போடிதலால் பரந்த 1000 பாற்கடல் போல்வது. ரொம்ப அருமையா தேக்கடால் பெருமான் அல்லவா. அதனால அந்த திருக்காவணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவாசிரியம் நம்ம வந்து இருந்து பாக்குறதுக்கு நாம கொடுத்துக்கல அல்லவா. அது 12 நூற்றாண்டுல அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. இப்ப யார் தங்குறானா ஒருத்தரும் இல்ல. அந்த தேவாசிரி மண்டபமே ரொம்ப தெரிந்துதான் இருக்கு. அந்த பழைய அமைப்பு அப்படி இருக்கும். அந்த திருக்காவணத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பார்க்கடல் பார்க்கடல் சொல்றீங்க, அதை பார்த்திருக்கோமோ? கிடையாது. எங்க பார்த்திருக்கோம்? நூல்ல பார்த்திருக்கிறோம். நூல்ல பார்த்திருக்கோம். நூல்ல கூட எங்க பார்ப்போம்? அடிக்கடி அடிக்கடி பார்க்கிற இடம் உண்டு. நம்ம திருநீர் பூசண அமைப்பு இருக்குமானால் பார்க்கடலை அடிக்கடி சொல்லுவோம். பஞ்சபுராணம்னு 5 புராணம் பாடுகிறோம் அல்லவா. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். திருவிசைப்பா சொல்லுகின்ற பொழுது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு சொல்லுகின்ற பொழுது திருப்பல்லாண்டு 12 பாட்டு தான். இதுல பெரும்பாலும் எல்லா ஓதாமூர்த்திகளும் சரி கூடுமான வரை சொல்லுவதுன்னு கேட்டா இந்த பாட்டு சொல்லுவாங்க. பாலுக்கு பாலகன் வேண்டியெழுதிர பார்க்கடல் இந்தபிரான் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆழிக்கு மந்தனவார் இந்த சித்தம் வலிமையிடமாக பாலி திருட்டம் பயில வல்லானிக்கே பல்லாண்டு கூடுதுனி என்னது பாட்டுக்கே பார்க்கடல் இந்தபிரான் என்ன பாட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. மற்ற மிண்டு மனத்தோர் போவன்கள் மண்ணு மண்ணுகதில்லை பலகனம் பத்தர்கள் இப்படி எல்லா பாட்டு இருக்குது இல்ல. இது விட்டா குடலொடி ஆடொலி சொல்லுவாங்க. குடலொடி ஆடொலி கூத்தொழி ஏத்தொழி எங்கும் குழாந்தொழி விழவொழி விண்ணலவும் சென்று இன்னிமிகு திருவாரூர் என்று இந்த பாட்டு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பாட்டு தான் கூடுமானவரை சொல்லுவோம். திருப்பல்லாண்டு நமக்கும் உண்டு, நமக்கு 13 பாட்டு. நான் நேற்று தான் சொன்னேன். இப்ப நம்ம வாழ்த்து கொடுக்கறமே திருமண வாழ்த்து, 60 நிறைய வாழ்த்து இதெல்லாம் கொடுக்கறமே, 60 நிறைவு வாழ்த்து. இதை நாம ஏதோ வந்து பாடி இப்ப 60 நிறைவு வாழ்த்துக்கு இது சொல்றது இல்ல. திருமணத்தை சொல்லுவோம். வெண்ணிலாவும் வானும் போல, வீரனும் கூர் வாழும் போல, பாலும் சுவையும் போல, தமிழும் மனம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு. இது என்ன இருந்தாலும் இது நம்முடைய சொல்லுதான். இது நம்முடைய சொல்ல சொல்லிய வாழ்த்துவதை விட இந்த திருப்பல்லாண்ட வாழ்த்துறதுன்னு வச்சுவோம். இது நல்ல மரபு. திருமணமா இந்த 13 பாட்டு, 60 நிறைவு விழாவா இந்த 13, 80 நிறைவு விழாவா இந்த 13 பாட்டு. அவ்வளவு அழகான பாட்டு. இந்த பாட்டை நம்ம எழுதி அவர்களுக்கு வந்து அந்த கண்ணாடி போட்டு கொடுத்து அந்த வீட்டில் இருந்தா கூட நல்ல மங்களம் நிறையும். ஒரு கடப்பாடாகவே வைக்கலாம். சும்மா நம்ம சொல்லி என்ன வீரனும் கூட வாழும் போலும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வீரனும் வாழும் என்னைக்குமே இருக்குதே. ஒரு காலையில் வயசாகி போச்சு கீழே போட்டுறான். அது மாதிரி சொல்றதை விட நம்ம சொல்லுக்கு இருக்கிறத விட ஞானிகளுடைய சொல்லுக்கு நல்ல மதிப்பு. ஞானிகள் சொல்லு அந்த திருப்பல்லாண்ட போடலாம் ரொம்ப அருமையா. 13 பாட்டு படிச்சு முடியுமானால் நீங்க அந்த வாரத்துல படிக்கலாம். இல்ல கொஞ்சம் டிஃபனுக்கு நேரம் ஆச்சு போச்சுன்னு சொன்னா முதல் பாட்டும் கடைசி பாட்டும் படிச்சது. ஆனா 13 பாட்டும் எழுதி கொடுத்தது. இவர் மரபாவே கூட வைத்தான். அருமையான பாட்டு எல்லாம் பெருமானி வாழ்த்துவது. பெருமானி வாழ்த்தும் போது நம்ம என்ன நினைக்கலாம்? என்னையா பெருமானி வாழ்த்துவது நமக்கு தெரியுதானு? ஆமா பெருமானி என்ன பண்ண நம்ம வாழ்த்துதான் அவர் வாழணுமே. நாம வாழ்க்கையா வாழ்றது இல்லையே. அவன் என்றும் இருக்கிற பரம்பொருள். இது என்ன பொருள் கேட்டீங்கன்னா, என்றும் உள்ள பரம்பொருளை மேலும் நாம பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்பதுன்னு கேட்டீங்கன்னா, சுருக்கமா நம்முடைய அன்பு மீதுரையும் நன்றியும் காட்டி நாம் வாழத்தான், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப அருமையா திருவாசகத்துல, வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான். ஆண்டவன் வாழ்த்துவது எதுக்குனாரு, எல்லாம் அடியோங்கள் வாழதான் சுயநலம் தான், வேற வழி. ஆகவே வாழ்த்துவதெல்லாம் பெருமானை எதுக்குன்னு கேட்ட, நம்மை ஞானிகள் வாழ்த்துவது நாம் வாழ, யார் வாழ்த்த பெருமா அவங்க வாழ. ஆனா நம்ம திருப்பெல்லாம் அந்த பெருமானை வாழ்த்துவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் வாழ. வாழ்த்தப்படுகின்ற இறைவன் வாழ்வதில்லை, அவதான் என்னைக்கு வாழ்றான். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுது. அருமையா சொல்லி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த வரி எங்க வந்தா கேட்டீங்கன்னா, நீ வாழ்த்திதான் ஆன்மாக்கள் வாழ்த்திதான் ஆண்டவன் வாழ்வான்ங்கிற நினைப்பு வந்துடாது, வந்துடக்கூடாது. அவன் பண்டும் உண்டவன் உள்ளவன், இன்றும் இருப்பவன், இனி என்றும் இருப்பவன். அதனால நீ உன்னுடைய வாழ்த்தினால அவனுக்கு ஒண்ணு பெரிய வளம் இல்லை, அந்த வாழ்க்கை உனக்கு தான் பா திரும்ப வளம். பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுவது. அருமையான பல்லாண்டு சேந்தனார் என்பவர் பிள்ளையிலே பாடியிருக்கிறார். அதனால இப்ப வந்து என்ன கேட்டா, பார்க்கடல் போன்றது என்று சொன்ன பார்க்கடல். அப்போ இதோ இப்பொழுது நாம் திருவாரூர் தேவாசிரியன் மண்டபம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப அருமையா பிரச்சனைகளேன், ரொம்ப அருமையா வனப்பாக இருக்கு. இதெல்லாம் மின்னுளக்கள் பொருத்திப்பட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு அது இவர் சொல்ற மாதிரி, மாசில் வீணை மாலை மதியம் வீசு தண்டல் நீங்கள வேனில் மூசு வந்தடை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணை நிலைங்கிற மாதிரி அருமையா இருக்கு. அங்கே இது எது எப்படி இருக்கினாரு, சேக்கலார் வந்தார். இதோ இப்பொழுது தேவாசிரிய மண்டபத்தை ஒலியும் ஒளியும் ஒலியும் ஒளியும் காட்டு அப்படியே எடுத்தார். ரொம்ப அருமையா, இதோ பார் ஒளி என்று சொன்னார். ஒளி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன இந்த பள்ளம் வெள்ளம்ங்கிற அந்தளி அல்லவா ஒளி, அது எப்படி இருக்காம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். ஆரந்தை தீர்க்கும் அடி அவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால். நீங்க பார்க்கிறத பார்க்கலப்பா, பார்க்கவும் போறதில்லை. அதற்கு பதிலா இதுவும் இந்த திருக்காவணத்துல தேவாசிரம் மண்டத்துல எல்லா அடியோர்ல இருக்கிறாங்களே, பேர இருக்காங்களே, அவங்க மேல என்ன இருக்குது, அருமையான திருநீர் இருக்கு. அந்த திருநீர் எப்படி இருக்குது, வெள்ளோடு ஒவ்வொரு அடியோரும் ரொம்ப அருமையாக உடம்பெல்லாம் திருநீர் அப்படி பூச இனியது நீர், பேச இனியது நீர், காண இனியது நீர் என்றெல்லாம் திருநீட்டை பற்றி பேசினார்களே, பூச இனியது நீர் உடம்பெல்லாம் பூசிட்டாங்க. வெந்நீர் சன்னித்த மேனியான் என்று சொல்லிவிட்டார் நாவுக்கரசர். நாவுக்கரசர் திருமேனியை எதுல பாக்கலாம், நாவுக்கரசர் திருமேனி எதுல பாக்கிறது.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
1: உயிர் விளக்கம் என்பது இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிற அதிகாரமாகும். அதில் பஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். எனவே இறைவனுடைய திருவருள் இல்லாமல் தன்னுடைய தற்பவ நிலையில் நானே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்குரிய ஆற்றல் உனக்கு எப்படி வந்தது? வஞ்சத்தோடு நீ எடுத்துக்கொள்கிறாயா? அப்படியானால் தரக்கூடிய இறைவன் தூங்கினானா அல்லது வேறிடத்திற்கு சென்று விட்டானா? எனவே ஒருவன் வைத்திருக்கிற நிதியை நாம் திருடிக் கொள்கிறோம் என்று சொன்னால் ஒன்று அவனுக்கு தெரியாமல் திருட வேண்டும், இல்லை என்றால் அவன் வைத்துவிட்டு போனதை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். வச்சுட்டு போயிடுவான், வச்சுட்டு போயிட்டான எடுத்துட்டு வருவோம் சொல்லுவோம். இல்ல அவனுக்கு அறியாமல் தூங்குதல் என்பது கூட அறியாது, அவன் அறியாது நாம் எடுத்துக் கொள்கிறோமா என்பதுதான். எனவே துஞ்சினனோ அல்லது போயினனோ சொல். இறைவனுடைய திருவருளை அவன்தான் தர வேண்டுமே தவிர வஞ்ச மனத்தினாலே நாம் கொள்ள முடியாது. வாழ்வியை உயிர் விளக்கம் பெற வேண்டுமானால் உயிர் நமக்கு மேலாக இருக்கிற இறைவனை நம்ப வேண்டும். அந்த இறைவனுடைய ஆற்றலினாலேதான் நாம் செயல்படுகிறோம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படி வருவதற்குரிய நிலையில்தான் உயிர் விளக்கம் அமைகிறது என்று சொல்லி ஏழாவது பாடல் நமக்கு இப்பொழுது தொடங்க வேண்டும். தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள். இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நம்முடைய அறியாமையை நாம் நீக்கிக் கொள்ள முடியாது. சூரியனுடைய ஒளி கற்றை, அதான் தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம். தம்பம் என்றால் தூண் என்பது பொருள். இங்கு படிகத்தால் ஆகிய தூண் என்று நாம் கொள்ளலாம். எனவே தனக்கென வேர் ஒளி தோன்றாத வண்ணம் சூரிய கிரணம் பட்ட காரணத்தால், சூரிய கிரணத்தை கவர்ந்து கொண்ட காரணத்தினாலே தனக்குரிய ஒளியை வெளிவிடுகிற தூண். அது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சொல்லார். ஒளி தனக்கு நிழல் என்றாம் தம்பம், ஒளி கவரும் தம்பம் என தனித்தனியாக நாம் அதனை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். தனக்கு நிழல் என்றாம் தம்பம், சூரிய ஒளியினுடைய ஒளி நடு நிசையில் நடு உச்சியில் படுகிற பொழுது அதற்குரிய நிலை. இப்ப நாமே தம்பம் வேணாம், நாமே போய் நிக்கிறோம்னு வச்சுங்க, நமக்கு நிழல் விழுகாது. நம்முடைய நிழலே நமக்கு துணையாக இருக்க முடியாது, நிழல் விழுகாது. ஆக நிழல் நமக்குள்ளே அடங்கி விடுகிறது. நிழல் ஒரு ஒளிப்பட்டால் நிழல் விழுக வேண்டும். ஆனால் உச்சிக்கு பொழுதில் சூரியனுடைய ஒளிக்கண்ணங்களை முழுமையாக நம்முடைய உடம்பின் மேல் படுகிற போது நமக்கு அது ஒளி கிடைக்க அந்த நிழல் கிடைக்காது. அது போல எனவே ஒரு நடு பகல் நண்பகல், அது நம்ம மத்தியானம்னு சொல்லுவோம். நம்முடைய வழக்கு சொல்ல மத்தியான நேரம் என்று சொல்லுவோம். அதுல தனக்குரிய நிலைகளையும் தான் பெற்றிருக்கிற சூரியன் ஒளியினாலே தன்னுடைய ஒளியை மட்டும் காட்டும். ஏனென்றால் மற்ற நிறங்களை காட்டுவதுதான் போன வகுப்புல சொன்னேன். மாலை நிறத்து வண்ணத்தையோ காலை நிறத்து வண்ணத்தையோ அந்த தம்பம் காட்டாது. ஏனென்றால் ஒளியை முழுமையாக அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சூரிய ஒளியை. அதனால அது எந்த தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி எந்த களங்கமும் இல்லாது இருப்பது போல ஆன்மா சிவஞானத்தோடு கூடினால்தான் மற்ற நிறங்களாக இருக்கக்கூடிய பாசங்களை அது ஏற்றுக்கொள்ளாது. எப்படி சூரிய ஒளியினுடைய முழுமையான கிரணங்களை ஒரு தூண் பெற்றுக்கொண்டு நிழல் இல்லாது தோன்றுகிறதோ அது போல நாம் உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், உயிரானது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிற மலங்களினுடைய பற்றுதல் நம்மிடத்தில் இருத்தல் கூடாது. எனவே பிற மலங்களுடைய பற்றுதல் இல்லாமல் நாம் இருப்பதற்கு நாம் சூரிய ஒளியை பெற்றிருக்கிற கம்பம் போல முழுமையாக இறைவனுடைய திருவருளை பெற்றிருத்தல் வேண்டும். எனவே அப்பொழுதுதான் தூய்மை. நிழல் இல்லை, மற்ற நிறங்கள் இல்லை, அதுபோல நம்மிடத்திலே பிற குற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய திருவருள்தான் நம்முடைய அறியாமையை போக்க முடியும், அல்லது வினை நிலையை மாற்ற முடியும். இதைத்தான் தனக்கு நிழல் என்றா, தனக்கு சூரிய ஒளி நேரடியாகப்படுவதனாலே முழுமையும் கவர்ந்து கொள்வதாலே தனக்கு நிழல் இல்லாம் ஒளி கவர் ஒளியினால் கவரப்பெற்றிருக்கிற தம்பம் தூண். தம்பம் என்பதற்கு நாம் தூண் என்று பொருள் கொள்ள வேண்டும். என கவர நில்லாது இருள், இறைவனுடைய திருவருளை நாம் ஏற்றுக்கொள்ள. இந்த உயிர் விளக்கத்தின் மூலம் நாம் சொல்லிக்கொண்டே வர்றோம், இதுவரை நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த இறைவனுடைய திருவருள் பின்னாக இருக்க, நாம் இப்பொழுது இறைவனுடைய சிவப்பேற்றினை பெற நாம் அதனை கைப்பற்றிக் கொண்டு முன்னே செல்ல வேண்டும். அதுபோல நாம் இறைவனுடைய திருவருளை பற்றவில்லை என்று சொன்னால் மேலும் நம்மிடத்தில், ஏன்னா இறைவனுடைய சொன்னேன், இறைவனுடைய திருவருள் தான் நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். நாம அனுபவிக்க இல்லை, இறைவனுடைய திருவருளமை அனுபவிக்க வைக்கிறது. அதாவதுதான் பின்னாடி நம்ம பார்க்க போற பாட்டுல முன் பின் என்று காட்ட போறார், முன்னால் சென்றவர் பின்னால் சென்றவர் என்று காட்ட போறார். அப்ப இறைவனுடைய திருவருளுக்கே அதுதான் நம்மளை இங்க இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனால் பெறுகிற இன்ப துன்பங்களால் இருக்கக்கூடிய மாசுகள் வருமானால் அவற்றை நீக்குவதற்கு நம்மிடத்திலே நிழல் இல்லாத தம்பம் போல இறைவனுடைய திருவருளை பற்றி கொண்டு வாழ தலைப்படுவோமையானால் இந்த தூண் எப்படி தன்னுடைய உண்மையான நிலையை பெறுகிறதோ அதுபோல நம் ஆன்மாவும் பெற முடியும், இறைவனுடைய திருவருளால் தான் பெற முடியும் என்று காட்டுகிறார். தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம் என ஓம உருபு கவர நில்லாது இருள். எனவே இறைவனுடைய திருவருளை நாம் கவர நம்மிடத்தில் இருக்கிற அறியாமை நில்லாது இருள் நம்மிடத்தில் இருக்காது. சைவ சித்தாந்தத்திலே கூட இது வந்ததனால் இது போகிறது என்று சொல்வதில்லை, ரெண்டு அட்டத்தில் வரும். இப்ப இருள் நீக்க இப்ப லைட்டு போடுறோம், ஒரு ரூம்ல இருட்டா இருக்கு, லைட்டு போட்டோம், லைட்டு போட்டதுனால இருள் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்படின்னா லைட்டு போடவும் இருள் போகவும் ஒரே இடத்துல நிற்குது. அப்ப மல நீக்கமும் சிவப்பேரும் அட்டத்தில் நடக்கும். அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை. மல நீக்கம் பெற்றதால் அதன் பிறகு திருவருள் கிடைத்து சிவப்பேறு கிடைத்தது என்று நாம் நினைக்க கூடாது. இறைவனுடைய திருவருள் சத்தியபாதத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வருமானால் மலநீக்கமும் சிவப்பேரும் அட்டடித்து நடக்கும். எப்படி ஒளி வந்தவுடன் வருகிற பொழுது வந்ததுன்னு தெரியாது. எனவே இப்ப அந்த நிகழ்ச்சிகள் நடப்பது இல்லாது இருள் என்றார். எனக்கவர நில்லாது இருள் தானே விலகக்கூடியதாக அமையும். இறைவனுடைய திருவருள் வருமானால் நம்மிடத்திலே அந்த இருள் நில்லாது என்றார். நம்மை பற்றி கொண்டு நின்ற இருளானது இறைவனுடைய திருவருளாலே அதை நாம் கவர்ந்து கொள்வோமையானால் நம்மை விட்டு அகன்று விடும். அப்பொழுது ஆன்மா தூய்மை ஆகிறது. உயிர் விளக்கம் என்பதே கூட ஆன்மத்தினுடைய தூய்மையை சொல்வதுதான். எனவேதான் இரண்டாவதாக சொல்கிறவர்கள் காட்சி என்றும், அடுத்ததாக ஆன்ம லாபம் என்றும் நாம் சொல்லுகிறோம். அடுத்த பாடலாக நமக்கு சொல்வது உற்கை தரும் பொற்கை உடையவர் போல உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உற்கை தரும் பொற்கை, உற்கை கொள்ளிக்கட்டை, உற்கை என்றால் கொள்ளிக்கட்டை என்பது பொருள். உற்கை பொற்கை தரும் பொற்கை, பொன் என்றால் நாம் சாதாரணமாக தங்கம் என்று நினைப்போம், இங்கே தங்கம் போன்ற நிலை அழகு என்ற பொருள் கொள்ள வேண்டும். எனவே பொற்கை அழகான கையினை உடையவர்கள், அழகா உமாவதி சிவபரன் கொள்ளிக்கட்டை வச்சிருக்கவன் கை அழகா இருக்குமா, அது ஒரு நயமாக சொல்லுகிறார். ஏன் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய திருவருள் பெற்ற ஆன்மாவாயிற்றே, இறைவனுடைய திருவருள் பெற்ற ஆன்மாவாயிற்றே. அப்ப அது ஒரு அழகாத்தான், அழகு இல்லாம இருந்தா கூட அழகா தோணும் பலருக்கு. சில நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இறைவனுடைய திருவருளால் நம்ம அங்கேயிருந்து வரபோது நல்லாத்தானே நடந்து வராருமோ, ஆனா அவருக்கே கூட ஊனம் இருக்கும். ஆனா இறைவனுடைய திருவருளால் அந்த ஊனத்தை மறந்து விட்டு இறைவனுடைய திருவருளுக்காக இயங்குற பொழுது ஊனம் தெரிவதில்லை. இப்ப சொல்லப்போனா ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்காக வேலை பார்க்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டு கல்யாணம், கல்யாணம் காலையில 6 மணிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சா மத்தியானம் காலை சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சாப்பாடு கிடையாது, சாப்பிடவே மனசு என்ன சாப்பிடல, எங்க வேலை வேணா ஏதோ ஒரு குடிக்க கொடு போதும். கல்யாணம் முடிச்ச பிறகு அப்பான்னு உட்கார்ந்த பிறகுதான் பசியே தோணும். அப்ப போனா வெறும் சாம்பார் கூட இருக்காது, அதுக்கு முன்னாடி பிரமாவை நாமளே சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அவனை சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவன் பண்டி பரிமாறி எல்லாம் சாப்பிட்டு போயிடுவான். நாம உடம்பக்காரன் சாப்பிட போறது ஒண்ணும் இருக்காது. முதல்ல போட்ட சாம்பார் மாதிரி இருக்காது. இப்ப போட்ட சாம்பார் அது ரசமாயி ரசமாயி தண்ணியாகவும் ஆயிடும். நல்ல பசி நேரமா இருக்கும். நமக்கு அது ஏற்று உடையது வராது. ஏனென்றால் பணி செய்கிற பொழுது இருந்த வேட்கை இல்லை, இப்பொழுது பணி முடிந்த பிறகு அதிலே ஒரு விருப்பம் வருகிறது. உற்கை பொற்கை என்கிறார். பொன்னால் அழகு பெற்ற கையுடையவன் எதை உற்கை தரும். தீக்கு தீவட்டியாக இருக்கக்கூடிய தீவட்டி பிடித்துக் கொண்டு போவார்கள். எனவே அந்த தீக்குச்சி தீக்கட்டியை பிடித்துக் கொண்டு போகிறார். கட்டையை பிடித்துக் கொண்டு இப்ப நம்ம டார்ச் வச்சு எடுத்துக்கிட்டா இப்ப டார்ச் வச்சு வச்சு இப்படியா பிடிச்சுக்கிறோம். டார்ச் வச்சு வச்சு நம்ம டார்ச் வச்சு முன்னாடிதான் பிடிச்சோம். அப்படி பிடிச்சுட்டா சரி முகத்தே பிடிச்சுக்கிட்டு அது வேற. இப்ப டார்ச் பண்ணி ஒழுங்கா விளக்க பிடிதான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்ப விளக்க பிடிச்சிட்டு போற போது முன்னாடி விளக்க பிடிச்சு அது தெரிஞ்சாதான் நாம நடந்து போலாம். இல்ல நமக்குத்தான் தெரியணுமோ லைட் எப்படி பிடிச்சுக்கிட்டு வழியில் நடந்து போனா எங்காவது போய் விழுக வேண்டியது. பொற்கை தான் சொல்றார். உற்கை தரும் பொற்கை உடையவர் போல, ஒளிக்கு பின்னே நடந்து செல்லுகிறவர்களை போல, அதான் அந்த ஓமை. எனவே தீவட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தீக்கடைக்கோலை பிடித்துக் கொண்டு செல்லுகிறவர்கள் அதன் வழியே பின்னே தொடர்ந்து செல்லுவது போல, உண்மை பின் மெய்ப்பொருளார் இறைவனுடைய திருவருள் இப்பொழுது உண்மை பொருளாக வளர்ந்திருக்கிறது. இறைவனுடைய திருவருள் இறைவனை நாடி செல்லக்கூடிய சிவப்பேற்றுக்குரிய ஒரு வழித்தடமாக அமைகிறது. எனவேதான் எம்பெருமானுடைய திருவ உண்மை பின், உண்மை என்றால் மெய்ப்பொருள் என்பது பொருள். அந்த மெய்ப்பொருளுக்கு பின்னே நிற்கை அதனோடு நிற்பதுதான் அருளார் நிலை. இறைவனுடைய திருவருள் பெற்றவர்கள் இப்பொழுது அந்த வழியிலே தாங்கள் செல்வார்களே ஆனால்

முன்னால் சென்றால் இறைவனுடைய பெற்றை அடைய முடியும். அப்ப முதல் அஞ்சு அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை சொன்ன பிறகு, அதன் பிறகு அதிகாரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையில் இறைவனுடைய அருளை பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதாக அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நீங்க சொன்னார், உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்றார். அருளை பெற்றிருக்கிறவர்கள் இறைவனுடைய திருவுருளை பெற்றிருக்கிற ஜீவன் முத்திரர்களாக கூட கொள்ளலாம். அந்த ஏனென்றால் இந்த முத்தி அடைவதற்குரிய சூழல் அருளால் நிலை. அருளை பெற்றிருக்கிறவர்கள் நிலை எப்படி அந்த வெளிச்சத்துக்கு பின்னே நம்முடைய வாழ்க்கை நடந்து செல்வனுடைய வாழ்க்கை அமைகிறதோ, அதுபோல இறைவனுடைய திருவருளின் வழிப்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் நமக்குரிய நிலை என்றால் அதன்படி நடந்துதான் ஆக வேண்டும். சமம் அடியாருடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தொண்டை செய்தவர்கள் கடைசி வரை அந்த தொண்டை செய்வார்கள், அது மாற்றவே கிடையாது. அதில இடையூறு வந்தாலும் கூட அந்த இடையூரை தவிர்த்து கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். நாம அப்படி இல்லை. கார்த்திகை மாசம்னா ஒரு சாமி, பங்குனி மாசம் ஒரு சாமி, வைகாசி மாதம் ஒரு சாமி, பழனிக்கு நடக்கிறேங்கிறான் தை மாசம், சரி வைகாசி மாசங்கிறான் திருச்செந்தூருக்கு நடக்கிறேங்கிறான், திருத்தணிக்கு நடக்கிறேங்கிறான், திடீர்னு சொல்லிட்டு காசிக்கு நடக்கிறேங்கிறான். அப்ப ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சாமியை நம்மளே மாத்திப்போம். வழிபடு தெய்வமாக நாம் ஒரே தெய்வத்தை வைத்துக் கொள்வதில்லை. ஒன்றை நம்முடைய பணிகள் கூட ஒரு பணியை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பணியை செய்வதே இல்லை, உடனே வேறொரு இடத்துக்கு போயிடும், வேறொரு பணி. இப்ப இந்த கோச்சில தேவாரம் திருவாசம் படிச்சுட்டு இருப்பான், அப்புறம் அவனுக்குள்ள ஈகோ வந்துடும், அவன் ஒரு கோச்சி ஆரம்பிச்சு, இப்ப ஊர் பாத்தீங்கன்னா 10 கோச்சி இருக்கு, 10 சங்கங்கள், 10 நிறுவனம், ஏன் அவருடைய ஈகோ. ஆனால் நம்முடைய அடியார்கள் அப்படி வாழ இல்லை, ஒரே நெறியில் வாழ்ந்தார்கள். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். அதனால உண்மை பொருள் இருக்கை அருளார் நிலை என்றார். உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டவர்கள் அதன் வழியே செல்ல வேண்டும். நாம சிவபெருமானை வழிபட்டு கொண்டே இருக்கிற போது சனீஸ்வரன் விடாமல் சுத்துவோம், அதிலே சொல்ல போனா வேறு வழி மங்கன பாடிக்கிட்டு வேற திட்டுவோம், வேறு வழி தொழில் மங்கன் வந்து இது நவகிரகங்களுக்கு நல்லதா, அவை நல்ல நல்ல, ஒன்னும் உங்களால செய்ய முடியாது, இறைவன் என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால. ஏய் சனீஸ்வரா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடன் நல்ல நல்ல நல்ல, நீ ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னத்துக்கு லாயக்கல, ஒன்னே சுத்தி வர்றேன். இது என்ன அநியாயம் சார்? இறைய தடை ஏற்படும், கிரகங்களால் தடை ஏற்படும் என்கிற பொழுது கிரகங்கள் ஒன்னும் செய்யாது, இறைவன் என் உள்ளத்திலே இருப்பதினாலே என்று சொல்லப்பட்ட பதிகம். நாம் அது மெய்ப்பொருள் வழியே செய்கிறதில்லை. மெய்ப்பொருளாக இருந்தால் இறைவனை வழிபட்டு கொண்டு இறைவனுடைய திருவருளை துய்த்துக் கொண்டு இருப்பது. அதை விட்டுட்டு இந்த சிறுசாமி எல்லாம் விட்டுட்டு நீ தான் காப்பாத்தனு போய் சொன்னா அப்புறம் என்ன ஆகுறது கதை? இப்ப பாத்தீங்கன்னா அதான் நம்முடைய திருமுறையாளர்கள் பாடிய சிவன்கோயில் எல்லாம் விளக்கத்திற்கு ஆளு இல்ல, இருக்கிற அம்மன் கோயில் எல்லாம் யூனிவர்சிட்டி ஆகிட்டு இருக்கு, இது எங்க போய் முடியும் தெரியல. அதனால பொற்கை உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்பது 8வது சூத்திரம், 8வது குறள். உமா சிவத்தினுடைய வாழ்க்கைக்கு வருது. அதனால பட்டகட்டையில் பகிர்கொண்டு போவிப்பாரு, ஒரு வார்த்தையில் அவர் மனம் திருந்திட்டார். எவ்வளவு பெரிய விஷயம், இப்ப நம்ம எவ்வளவு சொன்னாலும் திருந்ததுலேயும் சத்தியம் பண்ணிட்டு அவர் உட்கார்ந்துருக்கோம், அது வேற. அவர் ஒரே வார்த்தையில் சத்தினி பாதம் நிகழ்வதற்குரிய காலம் அவருக்கு வந்ததால் அந்த ஒரு வார்த்தைக்கு ஞானத்தினுடைய நிலை அவருக்கு புரிந்தது. சும்மா சொன்னா அதே கேட்ட அந்த தெருவில் போன எத்தனை பேர் கேட்டிருப்பேன், அவனுக்கெல்லாம் அது தெரியல. பட்டகட்டையினோட தாம் ஏறி இருக்கிற பல்லக்கு அவருக்கு நினைவுக்கு வருது, பல்லக்குல ஏறவனுக்கெல்லாம் அது வருமா? வராது. எவன் யாருக்கு இறைவனுடைய சத்தினி பாதம் நிகழ்வதற்குரிய காலம் நிகழ்கிறதோ அவருக்கு அவருக்கு அந்த ஞான மொழி தெரிய உணரம் தலைப்படும். அதாவது உண்மை பின் நிற்கை, உண்மை மெய்ப்பொருளுக்கு பின்னே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருப்பதுதான் அருளால் நிலை. ஐம்புலனால் தாங்கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலனால் தாமார் அதற்கு. இந்த எல்லாம் இப்ப நம்ம அறிவு வெளி அறிவு விளக்கம் பெற வேண்டும், உயிர் விளக்கம் பெற வேண்டும். உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்றால் உயிர் விளக்கத்திற்கு 5 புலன்கள் தான் விளக்கத்தை தரக்கூடியது. இப்ப உயிர் அறிவு பெறணும், உயிர் ஒன்ன தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குடுவையில் இருக்கிற தண்ணீரை தெரியும்னா கண்ணு பார்த்தா தான் இது தெரியும், கண்ணே இல்லாமல் இருப்பது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடப்படாது. அதை சொல்லுவாங்களே, யானையை 5 கூடங்களை தடவி பார்த்தது போல என்று சொல்வார்கள். எனவே 5 புலன்களினாலே தான் அறிவுக்கு விளக்கம்.

0: உயிருக்கு விளக்கம் தருகிறது. அது இதுவரை நாம் அனுபவித்த ஒன்று. ஆனால் இப்பொழுது இறைவனுடைய திருவுருளை உணர்வதற்கு இவை பயன்படுமா? ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார். சார், உலகத்தில் இருக்கிற பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. உலகத்தில் உள்ள பொருள்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஐந்து புலன்களும், இந்த ஐந்து புலன் கட்டி அறிவு வராது. கண்ணால் தெரிய புத்தகத்தை படிக்கிற இப்ப அமைப்பாளர் எல்லாரும் புத்தகம் வச்சுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்ற. அப்ப புத்தகத்தை வைத்துக் கொண்டு படித்தால் அதுக்கு நம்ம விளக்கம் தானே, கண்ணு புத்தகத்தை பார்க்குது, அந்த புத்தகத்தை பாக்குறதுனாலதான் நமக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியுது. அப்படின்னா கண்ணால அறிவுக்கு விளக்கம் கிடைக்கிறது. இது ஐந்தாவது சூத்திரம் வரை, ஐந்தாவது அதிகாரம் வரை. இனிமேல் அந்த புலன்களால் நாம் அறிவு பெறுகிறோம் என்பது அல்ல. அப்படியானால் இந்த ஐந்து புலன்களால் இவே இறைவனுடைய சிவப்போரை சிவப்பேற்றை நாம் அடைய முடியுமா? முடியாது. ஐம்புலனால் தாம் கண்டது அன்றால் அது ஒழிய. ஐம்புலன் யார்? தாம் யார்? அதற்கு தாம் யாராக இருக்கிறோம்? அதற்கு. எனவே ஐம்புலன்களினாலே, இப்ப புலன்களின் மூலமாக நாம் இறைவனுடைய திருப்பு சிவப்பேற்றை அடைந்துவிட முடியுமா என்றால், புலன்களை உருவினால்தான் அறிய முடியும். தன்னை மறந்தால்தான் இறைவனுடைய திருவருளை அறிய முடியும். இந்த ஐந்து புலன்களினாலேயே இறைவனுடைய சிவப்பேற்றினை அடைந்து விடலாம் என்றால், அப்ப ஐம்பது புலன்களுக்கு பெருமை உண்டா? ஐந்து புலன்களால் அறிய முடியுமா? மனம் என்ற ஒன்று எப்பொழுது இறைவனிடத்தில் ஈடுபடுகிறதோ அப்பொழுதுதான் அறிய முடியும். மனத்தை செலுத்த வேண்டும், ஐக்கியமாக வேண்டும். அது ஐக்கியமானத்தான் சிறப்புடையதாக இருக்கும். நாம் எந்த செயலை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த செயலோடு ஒன்றுதல் வேண்டும். ஐந்து புலன்களினாலே இறைவனுடைய திருவுருளை முழுமையாக நாம் அறிந்துவிட முடியாது. அவை நமக்கு உடலினுடைய கருவிகளாக இருந்து உயிருக்கு புற அறிவை தருமே தவிர, அகத்திலே இருக்கக்கூடிய இறைவனை அதை காண்பதற்கு அந்த ஐந்து புலன்கள் நிச்சயம் நமக்கு உதவாது. அதாவது சார், ஐம்புலன் தான் கண்டதென்றால், ஐம்புலனால் தான் காண முடியும் என்றால் அது ஒழிய அது முடியாது. ஐம்புலன் யார்? ஐம்புலன் அவ்வளவு சிறப்புடையதா? அல்லது உயிர்தான் தான் அறிய முடியும், இந்த ஐந்து புலன்களை வைத்துக் கொண்டு அறிய முடியும் என்று உயிர் தன்னிச்சையாக தப்பமாக நினைக்க முடியுமா? நான் என்னுடைய ஐந்து புலன்களை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சிருவேன் நினைக்க முடியுமா? தாம் யார்? உயிர் யார்? உயிருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐந்து புலன்களாக இருக்கிற கருவிகள் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய திருவருள் நமக்கு மேலும் மேலும் கிடைக்கத்தான் சிவப்பேற்றினை அடைய முடியும். அதாவது, சிக்கன பிடித்துக் கொண்டேன் எங்களுந்து எழு அருள்வது இனியே, உனையின் சிக்கன பிடித்துக் கொண்டேன் என்கிறார் முனிவாசகர். சிக்கன பிடித்து பிடித்தேன், நீ எங்கு எழுந்து அருள்வது இனியே? நீ வேறு எங்கே எழுந்து அருள முடியும்? என் உள்ளத்தில் இருக்கிற உன்னை நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன், நீ வேறு எங்கும் செல்ல முடியாது, எங்கு எழுந்து அருள்வது இனியே என்பார். எனவே அதுபோல இறைவனுடைய திருவருளை நாம் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உயிரின் வேட்கையினாலே, உயிரினுடைய வேட்கை, உயிர் வேட்கைப்பட வேண்டும், உயிர் அதை நோக்கி செல்ல வேண்டும். எப்படி நிழலை தேடி செல்லுகின்ற ஒரு மனிதன் எப்படி யாரும் அழைக்காமல் செல்லுகிறானோ, அதுபோல இந்த உயிரானது தன்னுடைய வேட்கையினாலே இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் சின்முத்திரை. சின்முத்திரை என்பதை கூட இறைவனை நோக்கி செல்லுகிற உயிர். அப்படி சென்றால் இறைவன் அந்த உயிரை நோக்கி வருவான் என்பதுதான். மூன்று மலங்களையும் நீக்கி, குற்றங்களை நீக்கி, இறைவனுடைய திருவரையை நினைத்து செல்லுமானால், உயிர் செல்லுமானால், சுட்டிக்காட்டுகிற விரல் சுட்டிக்காட்டும் அறிவினை உடையதுதான் நம்முடைய ஆன்மா. எனவே சுட்டிக்காட்டும் விரல் ஆட்காட்டி விரல் என்று சொல்வார்கள். எனவே இந்த ஆட்காட்டி விரல் என்ற ஒரு உயிர் நாடி செல்லுமானால், இறைவனாக இருக்கின்ற இந்த கட்டை விரல் இறை உயிரை தேடி வரும் என்பதுதான் சின்முத்திரையாக காட்டுவார்கள். அதுபோல ஐம்புலனார் தமரார் அதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த ஐந்து புலன்களால் முடியுமா? அல்லது ஐந்து புலன்களை உடையதாக இருக்கிற உயிரால் முடியுமா? யார் அதற்கு? ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் அன்றால் அது ஒழிய அது முடியாது. தம்மால் காண முடியும் என்றால் அது முடியாது. தாமே தருமவரை தம் வழியினால் கருதலாமோ இவன் யார் அதற்கு? இறைவனுடைய அருளால் சிவப்பேறு கிடைக்குமே தவிர, தானே சிவப்பேர் அடைந்து விடலாம் என்று சொல்வதற்கு இவன் யார்? உயிர் என்பதை முதல் பாடலில் சொன்ன பெருமான் அடுத்த பாடலில் காட்டுகிறார். என் அறிவினாலே தான் நான் அனைத்தையும் சிந்தித்துக் கொண்டேன், என் அறிவினால்தானே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன். அப்படியானால் என் அறிவினால் இறைவனுடைய திருவடி பேற்றை வீட்டை பெற முடியாதான்? பெற முடியாது. நீ என்ன பெரிய மனுஷன் நீ பெறதுக்குங்கிறார். என்னுடைய அறிவினாலே, சிற்றறிவினாலே அல்லது அறிவினாலே இந்த உலகத்து பொருளுடைய உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டேன். அப்படி தெரிந்து கொண்ட எனக்கு இந்த வீட்டு பெயர் கிடைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீனா, தாமே தருமவரை, இறைவன் அவனே தானே வழிவந்து தலை ஆட்கொண்டான் என்று சொல்வான். தானே தலையளித்து ஆட்கொண்ட பெருமான், தானே தலையளித்து தானே வருவான். நினைத்து பார்க்கலாம், மற்ற காப்பியங்கள் எல்லாம் இறைவனுடைய மேலே நோக்கி செல்லக்கூடியவை. பெரிய புராணம் ஒன்று மட்டும்தான் இறைவன் அடியவரை நோக்கி வருவதை சொல்லுவது. மற்ற காப்பியங்கள், எந்த காப்பியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவையெல்லாம் இறைவனுடைய பெருமையை சொல்லி இறைவனை நோக்கி இந்த ஆன்மாக்கள் சென்று வீடு பெற்றார்கள், முக்தி பெற்றார்கள் என்று எழுதும். ஆனால் பெரிய புராணம் மட்டும்தான் இறைவன் அடியவரை நோக்கி வந்து அவர்கள் வீட்டு கதவை தட்டுகிறான். அடியவரை நோக்கி வருவான் என்று சொல்ல, அதனாலதான் பெரிய புராணமாக ஆயிற்று, தொண்டர் புராணமாக ஆயிற்று. எனவே சிவபெருமான் நம்மை நோக்கி வருவான். தாமே தரும் அவரை, நீ நினைத்து செய்ய வேண்டாம். உன்னுடைய இறைவன் தந்திருக்கிற திருவருளால் உன்னுடைய பணியை விடாது செய்வாயானால், விடாது செய்ய வேண்டும். செய்கிற பொழுது அந்த செய்கின்றவற்றுக்கு இடையூறு வரத்தான் செய்யும், இடையூறு வராம இருக்காது, இடையூறு வரத்தான் செய்யும். இடையூறு இல்லைன்னா அந்த காரியம் கூட, நாம் எடுத்துக்கிட்ட காரியம் கூட சிறப்படையாது. இறை தொண்டுக்கு நாம் முற்படுவோமையானால், இன்னும் சொல்ல போனா சாமி கும்பிடுறவங்களுக்கு தான் ரொம்ப காசு பணம் எல்லாம் இல்லாம இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க வீட்டுல எல்லாம் தர்மம் வச்சு பாரு, இப்ப சோத்துக்கே இல்லாம இருக்காமா, அன்னதானம் கட்டியிருப்பான், அன்னசத்திரம் கட்டியிருப்பான், பசுமடம் வச்சிருந்திருப்பான், அவன் புள்ள இன்னைக்கு பாலுக்கு கெஞ்சிட்டு உட்காந்து. இறைவன் சோதனை செய்வான், அந்த சோதனையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த சோதனையிலும் இறைவனை நாம் நினைத்திருக்க வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலுக்கு போய்த்தான் தீர்வேனா, போய்த்தான் தீரணும். கஷ்டம் வந்தாலும் சரி, சம்பந்தபுரமே வந்தாலும் சரிதான், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு கோயில் போயிட்டு தான் வரும். ஆனா நம்ம அப்படி இல்லை, சரி நாளைக்கு போய்க்கலாம்னு நினைக்கிறோம், அப்ப இன்னும் ஒரு 10 பிறவி உண்டுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால தப்பு இல்லை. அதனால என்ன அர்த்தம்னா, இன்னொரு 10 பிறவி பிறந்து மறுபடியும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அத சாமி தான் நம்மள பிறகுதான் நமக்கு முட்டி கிடைக்கும். அதனால நீங்க பிறவிக்கு தான் நமக்கு முக்கியம். பிறவி நீக்கணும்னா ஒழுங்காக்கும் முடியும், பிறவி வேணும்னா எப்படி வேணாலும் கும்பிடலாம், தப்பே கிடையாது. தாமே தரும்பவரை தம் வழியினால் கருதலாமே, இவரார் அதற்கு தம் வலியினால் கருதலாம் என்றால், நான் என்னுடைய வலிமையினால் இறையருள் தருகின்ற நன்மை அனைத்தையும் பெறுவேன் என்று சொன்னான். இறைவனுடைய சிவப்பேற்றை பெறுவேன் என்று சொன்னான். அப்படித்தானே இருக்கு அறக்கர் ரூபம் பூரா, அவ்வளவுதானே, எங்களால் முடியும். இறைவனிடத்திலே வந்து அருள் பெற்றார்கள், தவம் செய்தார்கள். கந்தர்களின் படிக்கிறோம், அந்த கந்தனுடைய வரலாற்றில் இருக்கிற 3 அறக்கர்களும் ஆதானவன் கண்மமாகிய 3 அறக்கர்களும் இறைவனை வழிபட்டார்கள். இறைவனுடைய அருள் கிடைத்தது, அருள் கிடைத்த பிறகு மாறிப்போனார். நீ அதுதான் இப்ப நீங்க பண்ண, அருள் கிடைத்த பிறகு மாறக்கூடாது என்பதுதான் உயிர் விளக்கம். இப்ப 3 பேரும் நல்லா சாமியை கும்பிட்டு தானே முழுமையான அறிவு விட்டாங்க. யாரு என்னை கொல்லப்படாது, அது கொல்லப்படாது, இது கொல்லப்படாது, எல்லாம் சாவுக்கே கேட்டான் எல்லா பேரும், என்னை யாரும் கொல்லப்படாது. அவனுக்கு பயம், சாவுன்னா பயம். நான் தான் சொல்லுவேன், நல்லவேளை ஆண்டவன் நமக்கு டேட் ஆஃப் பர்த் தெரிய வச்சு, டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. சொன்ன உங்களுக்கு என்னைக்கு தேதி, இறந்த தேதி மாத்திரம் ஆண்டவன் நமக்கு சொல்லிட்டான்னு வச்சுங்க, பேங்க் காரன் கூட லோன் தர மாட்டான்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: வன்மை தரும் ஆகமத்தின் வைத்து

0: திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதீபதையே அருக்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று உண்மை விளக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்தில் 43வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய முயலுகிறேன். உண்மை விளக்கம் என்ற இந்த நூல் 53 பாடல்களை உடையது. அது பதி பசு பாகம் முப்பொருளையும் தெளிவாக சொல்லுவது. பசு என்பது ஆணவம் கண்ணம் ஆகிய மலங்களோடு கூடியிருப்பதனாலே அதுக்கு பசு என்று பெயர். மலங்களோடு சேராமல் இருப்பதனாலே கடவுளுக்கு பதி என்று பெயர். மலங்களோடு சேராமல் இருக்கின்ற பதியோடு பசு சேர வேணுமானால் மலம் போனால் அந்த பதியோடு சேரலாம். மலம் போகின்ற வரையிலும் பதியோடு பசு சேர முடியாது. சுத்தமா இருக்கிறவனோட சுத்தம் இல்லாதவன் சேர முடியாது. சுத்தமா இருக்கிறவனோட சேரணும்னா இவன் சுத்தமா இருந்தா தான் சேர முடியும். நல்ல செலவ வஸ்திரம் நாகரிகமா லட்சணமா அழகா ஒருத்தர் இருக்கிறான்னா பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு அதுக்கு தகுந்தாப்புல சுத்தமா இருக்கிறவன் தான் உட்கார முடியும். அசுத்தமா இருக்கிறவன் போய் உட்கார இவனும் பூசுவான், அவன் இவனை தள்ளிக்கிட்டு போய் உட்கார்ந்துருவான். இவன் பக்கத்துல வந்தானே அவன் தூர போயிடுவான். கடவுள் சுத்தம் நம்ம அதுக்கு நேர் மாறு அவ்வளவுதான். கடவுள் சுத்தம், ஆன்மா அசுத்தம். ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்து நம்ம கூட அது ஒரு பெரிய சிறப்பு தான். அசுத்தமாயுள்ள ஆன்மா சுத்தமாகிய சிவத்தோடு சேருவதற்கு அசுத்தமாயிருக்கிற மலம் போகவும், அப்படி அந்த ஆன்மாவில் இருக்கிற மலம் போவதற்கு வழியும் சிவனை வகுத்து வைத்திருக்கிறார். அதான் சைவத்தில் உள்ள தனிச்சிறப்பு. முன்மமலா அறிவித்து முதலாய முதல்வன்றான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாயகிரியை ஏற்றுவித்த என்பது திருவாசகம். அதனால எதனால ஆன்மா அசுத்தமா போச்சுன்னா மலத்தோடு சேர்ந்ததுனால அசுத்தமா போச்சு. ஆணவம் கண்ணமாய் ஆகிய மலத்தோடு சேர்ந்ததுனால ஆன்மா அசுத்தமா போச்சு. அது கழுவவே முடியாத கழுவி விடலாம். கழுவிடலாம் அதை யாரு கழுவா? அவ தான் கழுவுவா. அவ கழுவுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அவளை வந்திப்பது வாழ்த்துவது. அதுக்கு மந்திரம் தான் அஞ்சலு. மலங்களை போக்குவது எது வந்து கேட்டால் அஞ்சலு. ஆன்மாவை சுத்தப்படுத்துவது எது வந்து கேட்டால் அஞ்சலு. சிவனிடத்தில் உண்டி சேர்ப்பது எது வந்து கேட்டால் அஞ்சலு. அதனாலதான் அந்த அஞ்சலுத்த பதிகம்னு ஒண்ணு பாடி இருக்கிறாரு ஞானசம்பந்தர். நமச்சிவாய பதிகம்னு ஒண்ணு பாடி இருக்கிறாரு அப்பர் சுவாமி. நமச்சிவாய பதிகம், சுந்தரம் நமச்சிவாய பதிகம். திருவாசகம் முதல்ல எடுத்த வடுப்பிலேயே நமச்சிவாய வாழ்வுன்னு. அதனால அந்த அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிப்பவர்களுக்கு மலம் போகும். அப்படி விதிப்படி உச்சரிக்காதவர்களுக்கு மலம் போகாது. அதனால அந்த அஞ்சலத்தை உச்சரிக்கிற முறைமையே இந்த பாடலிலே இந்த ஆசிரியராகிய திருவதிய மனவாசம் கடந்தார் இந்த பாடலிலே நமக்கு விளக்கி காட்டுகிறார். அஞ்சலத்து என்பது சூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாட்சரம், மகா பஞ்சாட்சரம் என்றெல்லாம் பல வகையாக உள்ளது. அப்படிப்பட்ட அந்த பல வகையாக இருக்கின்ற அந்த பஞ்சாட்சரங்களிலே பக்குவம் இல்லாதவர்களாய் இருப்பவர்களுக்கு உபதேசிக்கின்ற மந்திரம் முதலிலே சூல பஞ்சாட்சரம். கொஞ்சம் பக்குவம் வந்தவர்களுக்கு உபதேசிப்பது சூக்கும பஞ்சாட்சரம். அதற்கு மேலும் பக்குவம் உள்ளவர்களுக்கு உபதேசிக்கிறது அதிசூக்கும பஞ்சாட்சரம். அப்படி பஞ்சாட்சரம் உபதேசம் பெறுவதற்கு அந்தந்த ஆன்மாவுக்கு தகுதி பொறுத்து ஆச்சாரியன் உபதேசிப்பார். சமய நீச்சையில முதல்ல உபதேசிக்கிற மந்திரம் சூல பஞ்சாட்சரம். சூல பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க அவனுக்கு பக்குவம் வந்த ஒரு பாடு சூக்கும பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்றான். பெரிய முறை, பெரிய முறை. அதை அறிந்த சைவர்களே இல்லை. அதை சொல்ல போனா இப்ப அப்படி அந்த சைவர்களே இல்லை. ஆச்சாரியர்களிலும் இல்லை, மாணவர்களிலும் இல்லை. அதனாலே இந்த அஞ்சலத்துல சூலபஞ்சாச்சரத்துல நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம். நகாரம் மகாரம் சிகார வகாரம் யகாரம் இந்த அஞ்சலத்தும் வரிசையாக வரும். நம சிவாய என்று வரும். நகாரம் மகாரம், சிகாரம் வகாரம் யகாரம். இந்த அஞ்செழுத்து அஞ்சு பொருளை உடையது, அஞ்சு பொருளை உடையது. அது அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்பார் சுந்தரர். அஞ்சு பதம் என்றால் அஞ்சு வகையான பொருள்களை உடையது. அது சிகாரம் சிவம், வகாரம் அருள், யகாரம் உயிர், நகாரம் சிரோதானம், மகாரம் மலம். இப்படி அஞ்சு அஞ்சு வகையாக உள்ளபடியினாலே சூலவஞ்சாச்சரத்திலே முதலிலே சொல்லப்படுவது நகார முதலாக உச்சரிப்பது. அப்படி நகார முதலாக உச்சரித்தால் ஆணவ மலம் போகாது, நகார முதலாக உச்சரித்தால் ஆணவ மலம் போகாது. அப்படி மனம் போக வேணுமானால் சிகார முதலாக உச்சரிக்கவும், சிகார முதலாக உச்சரித்தல். அந்த ஒரு வித்தியாசத்தை, இந்த மந்திரத்துக்கு அந்த மந்திரத்துக்கு உள்ள வித்தியாசத்தை மாணிக்க வாசகர் திருவாதத்துல ரொம்ப தெளிவா சொன்னார். மாணிக்க வாசகர் ரொம்ப தெளிவானார், அதனால நல்ல தெளிவா சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த தூலபஞ்சாத்திர சொல்லும் போது நமச்சிவாயன்னு பொதுவா சொல்லிவிடுறாரு. போற்றியோ நமச்சிவாய, போற்றியோ நமச்சிவாய என்றெல்லாம் சொல்லு. நமச்சிவாய என்று உன்னடி பணியா என்றெல்லாம் இப்படி நமச்சிவாய மந்திரத்தை பற்றிய ஒரு பெருமை சொல்லுகிறார. சூலவன் சூக்க வஞ்சாச்சரத்தை சொல்லும் போது தவம் செய்தேன் அதனாலே சிவாய நம என பெற்றார். நமச்சிவாயத்தை சொல்லும் போது ஒரு பொதுவான முறையில சொல்லிவிட்டு சூக்க வஞ்சாச்சரத்தை சொல்லும் போது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றார். பஞ்சாச்சரம் சூலவஞ்சாச்சரம் சொல்லும் போது பொதுவாக சொல்லுகிறார், நமச்சிவாய வாழ்க, போற்றியோ நமச்சிவாய, நமச்சிவாய என்று உன்னடிபணியா பேயனாயில் சித்திலாபத்து. இதுல எல்லாம் நமச்சிவாயத்தை பொதுவாக சொல்லிவிட்டு சிவாய நமன்னு சொல்லும் போது என்னமா சொல்றாருன்னா, ஓ நானே தவம் செய்தேன் அதனாலே சிவாய நம என பெற்றேன். ஓ நானே ஆச்சரியம் ஆச்சரியம், பஞ்சாச்சரம் உபதேசம் கிடைக்கிறது சாதாரணமா? நல்ல ஆச்சாரியன் மூலமாக பஞ்சாச்சர உபதேசம் கிடைச்சிருச்சுன்னா மாணிக்கம் தான், அது பெற்றது மாணிக்கம், சொன்னதும் மாணிக்கம் தான், என்ன சந்தேகமே கிடையாது. அந்த அமைப்பு அமையறது சாமானியமா இல்லை. அந்த மாதிரி ஆச்சாரியனும் அந்த மாதிரி செய்யணும். மாணிக்க வாசகர் இப்படி கிடைச்சது, நல்ல ஆச்சாரியன் கிடைச்சால் நல்ல சீடராக இவர் அமைந்தார். அதனாலதான் ஓ நானேயோங்கிறது, நானேயோங்கிறத ஓங்கிறத முன்னாடி ஓ நானே, அப்படி ஓ நானே, ஓ ஆச்சரியம். இப்ப எனக்கு எதிர்பாராத ஒரு லாபம் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ஏழை 10,000 ரூபாய் இந்த சொற்பொழிவு கொடுப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சொற்பொழிவு பண்றனா, திடீர்னு 1,00,000 ரூபாய் கொடுத்து, ஓ அப்படியா, 1,00,000 ரூபாயா என்று சொல்லுவது போல, 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்க, 10,000 ரூபாய் கொடுப்பாகன்னு இன்னொருத்தர் சொல்லி இருந்தார், ராதா பட்டேல போய் சொற்பொழிவு பண்ணுங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாக அப்படின்னு, நானும் 10,000 ரூபாய் தான் கொடுப்பாகன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியா கொடுக்கும் போது 1,00,000 கொடுத்து வச்சுக்கோ, எனக்கு என்னமா இருக்கு, அப்ப போ சொல்லுபடியா இருக்குமா இருக்காத, அப்படியா 1,00,000 ரூபாய் பரவாயில்லையே கொடுங்க, ஆச்சரியமான சொல்லு வந்து, ஆச்சரியமான சொல்லு வந்து, ஓ நானே தவம் செய்தேன், ஓ நானே தவம் செய்த சிவாயனம் என்ன. அதுக்கு மேலேயும் அந்த பஞ்சாச்சரத்தினுடைய பெருமை, தேனாய் அந்த பஞ்சாச்சரத்தை உச்சரிப்பதனாலே தேனாய் இன்னமுதமாய் சித்திக்கிஞ்சவருமான் தானே வந்து எனது உடம்பு வந்து அடியேற்க அருள் செய்தான். அந்த சுக்கு பஞ்சாச்சரத்தினுடைய பெருமை அப்படி சொல்றாரு. அப்பர் சுவாமி என்ன பண்ணினாரு, திருவாய் ஒலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புரிகிறார். அந்த பஞ்சாச்சர சுக்கு பஞ்சாச்சரத்துடைய சிறப்பை எப்படி எல்லாம் சொல்லுகிறாரு பாருங்க, நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சிவகதி எதுல கேக்குறாரு, சிவாய நம்மனு சொல்லி திருநீர் பூசலம் குருசாமி சிவகதி இல்ல, அவர் இல்லன்னு சொல்ல முடியுமா, நீதான் சொல்லி வச்சிருக்கிற ஆரம்பத்துல சிவாய நம்மனு சொல்லி பூஜிச்சிருக்கிற உனக்கு முத்திய தாரின் நீதான் சொல்லி வச்சிருக்கிற, நான் அப்படித்தான் பூஜை கொடு அவ்வளவு இல்லக்குவாங்க பிடிச்சுக்கிட்டாரு திருவாய் ஒலிய. அதுக்கு அந்த பஞ்சாச்சரம் சொல்றதுக்கு சூக்கு பஞ்சாச்சரம் சொல்லுகிற வாய என்ன சொல்றாரு, திருவாய் ஒலி, சொல்லாத வாயெல்லாம் விருவாய், சொல்லாத வாயெல்லாம் சும்மா சோறுங்கிற வாய், நம்ம வாய் பஞ்சாச்சரம் சொல்லிட்டு சோறுங்க, சோறுங்கும் போது பஞ்சாச்சரம் சொல்லுது உண்டா இல்லையா, இந்த பாக்கியம் எந்த ஜென்மத்துக்கு கிடைக்கப்பா பாப்பா பா, விருவாய சப்பரான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாவ அப்பாவிகள் சிவத்துக்காகவே ருஷிதான் பாக்குறேன், நாவினால ருஷிதான் பாக்குறேன். நாவினால எதை சொல்ல போனோம், நாக்கை கொண்டனன் நாமும் நவிக்கிறோம். அதனால சூக்கு வஞ்சாச்சரம் அவ்வளவு சிறப்புடையது என்பதை சொல்லி அந்த சூக்கு வஞ்சாச்சரத்தை ஓதினால் மலம் போகும், தூலவஞ்சாச்சரத்தை ஓதினால் மலம் போகாது. ஆக தூலவஞ்சாச்சரம் இம்மை வாழ்வை தரும், சூக்கு வஞ்சாச்சரம் முத்தியை தரும். தூலவஞ்சாச்சரம் இம்மை வாழ்வை தரும், சூக்கு வஞ்சாச்சரம் வீடு பெற்றை தரும். அதனாலே என்ன காரணம் என்றால், தூலவஞ்சாச்சரத்துல மலங்கள் முன்னே நிக்குது, மலங்கள் முன்னே, நகாரம் மகாரம் ரெண்டு மலங்கள், அது திரவதான சக்தி, இது மலதானம், வழங்குதா, மலங்கள் முன்னே. சூக்கு வஞ்சாச்சரத்துல என்ன முன்னே நிக்குது, சிவம் முன்னே நிக்குது. சூக்கு வஞ்சாச்சரத்துல சிவம் முன்னே நிக்குது, எடுத்த உடனே சிவாய. தூலவஞ்சாச்சரத்துல மலம் முன்னே நிக்குது, அகார மகாரம் முன்னே நிக்குது, நம சிவா, இது பின்னே நிக்குது, இது பின்னே அது முன்னே. சூக்கு வஞ்சாச்சரத்துல அது முன்னே இது பின்னே, அதுக்கு மேலே ரகசிய வெளியில சொல்ல முடியாதத, அதற்கு மேலே பஞ்சாச்சரம் இந்த நகார மகாரம் இல்லாமலே உச்சரிக்கிற முறை, நகாரம் மகாரம் இல்லாமலே அஞ்செழுத்து உச்சரிக்கிற முறை இருக்கு, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அது அது என்ன சொல்றது, அது அதனால அது இருதலை மாணிக்கம், இருதலை மாணிக்கம், நகார மகாரம் இல்லாமலே அஞ்செழுத்து, நகார மகாரம் இல்லாமலே அஞ்செழுத்து. அது வந்து நல்ல ஆச்சாரியன் மூலமா நல்ல மாணவனுக்கு உபதேசிக்கிற அது முத்தி பஞ்சாக்கரம், அந்த பஞ்சாக்கரத்துக்கு முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர். ஆகையினாலே அப்படி பஞ்சாச்சரத்தை உச்சரிக்கிற முறைமை இந்த திருப்பாட்டில எப்படி சொல்லுகிறார்னா, ஆதி மலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாகா. ஆதி மலம் இரண்டும், ஆதியாகிய திரோதான சக்தியாகிய நகாரத்தையும் வந்து மலம் என்கின்ற மகாரத்தையும் ஆதியாய் ஓதினால், முதலாக வைத்து ஓதினால், ஆதி மலம் இரண்டு ஆதியாய் ஓதினால், ஆதியாகிய நகாரத்தையும் மலம் என்கின்ற மகாரத்தையும் இரண்டையும் முதன்மையாக வைத்து உச்சரித்தால், ஆதி மலம் இரண்டு ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாகா, அது பிறவியை சேதிக்காது மும்மலமும் தீர்வாக, சேதிப்பது, சேதிப்பதுனா நீக்குவது, பிறவியை சேதிக்காது மும்மலமும் தீர்வாகா, நம் மலங்கள் போகாது. அதை திருவருட் பயன்லையும் சொன்னார் இதே ஆசிரியர், திருவருட் பயன் இந்த ஆசிரியர், நம்முதலா ஓதில் அருள் நாடாது, நம் முதலா நம் அகார முதலாக நம் முதலா ஓதில் அருள் நாடாது, ஆதலினால் சிம்முதலா ஓது நீ சென்று, நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று, திருக்குறள் திருவருட் பயன், நம்முதலா ஓதில் அருள் நாடாது அருள் நாடாது அருள் உன்னை பார்க்காது அருள் கிடைக்காது, நம்முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று என்று இந்த ஆசிரியரே திருவர் பயன்ல சொன்னார். அதான் உமாதி சொன்ன, உமாதிசிவம் சொன்னார் அந்த திருவர் பயன்ல, உமாதிசிவம் இப்படி அந்த கருத்தை சொன்னார். இந்த ஆசிரியராகிய மனவாசகம் கடந்தார், ஆதி மலம் இரண்டு ஆதியாய் ஓதினால் சேதியாம் உம்மலமும் தீர்வாகா, ஐயாலும் மும்மலமும் தீராது பிறவியை சேதிக்காது. பின்ன என்ன செய்யறது என்று கேட்டியா, மாறி விதிப்படி ஓது, மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே, போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம், போதம் ஆகிய ஆன்ம போதத்தினாலே ஆன்ம அறிவினாலே மதித்தற்கு அரிதாகிய பேரின்பத்தே நீ வாழலாம், சித்தறிவாலே மதிக்க முடியாததாயிருக்கிற பேரின்பம், அவன் சொத்த மதிக்கவே முடியாதுப்பாங்கிறாங்கல்லவா, அளவில்லாத சொத்த பார்த்து பெரிய கூட்ட பாக்குறான்னு வச்சுக்கோ, துரும்பங்களா பாக்குறான், மதிப்பே போட முடியாது, சொல்ற முடியாது, மதிப்பே போட முடியாதுப்பா, அவ்வளவு பெருசா இருக்குது என்று சொல்லுவது போல பேரின்பத்தை நம்முடைய அறிவினாலே மதிக்க முடியுமா, முடியாது. நல்ல கவனமா கேட்கணும், பேரின்பத்தை நம்ம அறிவினாலே மதிக்க முடியுமா, நம்ம பெரிய சொத்தையே மதிக்க முடியாது பேரின்பத்தை மதிக்க முடியுமா, அதனாலே போதம் மதிப்பறிதாம், ஆன்ம அறிவினாலே மதிப்பதற்கு அரிதாக இருக்கின்ற இன்பத்தே வாழலாம், எந்த இன்பத்தே, பேரின்பத்தே வாழலாம். அதுக்கு நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா, மாறி விதிப்படி ஓதாஞ்சலுக்கு, மாறி முன்னால போடுறது பின்னால போடு, பின்னால போடுறது முன்னால போட்டுக்கும் மாறி. ரொம்ப அழகா இருக்கு. சித்தாந்தம் சொல்லும் போதுல எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன காரணம்? சித்தாந்தம் சொல்லும் போதெல்லாம் சித்தாந்த நூலை சொல்லும் போது மற்ற நூலை சொல்றது விட ஆனந்தமா தெரியும். அது அந்த அருமை அறிந்த மக்கள் ரொம்ப குறைச்ச ஒரு கல்வியும் கேள்வியும் அதுல அதற்கு விஷயம் தெரிந்த மக்கள் குறைவான இடத்துலதான் அதிகபட்சம் சொல்ல முடியாது. இருக்கு என்ன பண்றது? மாறி விதிப்படி ஓதஞ்செழுத்து மாறி ஓதுதல், மாறி ஓதுதலாக ஆவது சிகார முதலாக சிகாரத்தை முன்னே வைத்து நகாரத்தை மகாரத்தை பின்னே வைத்து. இப்ப தூலபஞ்சாச்சரத்துல நகார மகாரம் முன்னே இருக்கு, அதை மாறி போட்டுக்கோ, இப்படி போட்டுக்கோ. மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே, விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. விதிப்படி என்பதுதான் அது. விதி என்கின்ற சொல்லு ரொம்ப வெயிட் உள்ளது. விதிங்கிற இந்த ரெண்டு எழுத்து இருக்குது பாருங்க, ரொம்ப வெயிட் உள்ளது, ரொம்ப வெயிட் உள்ளது. வெயிட்னா புரியுதா? அதுக்கு இருக்கிற பவர், அந்த சொல்லுக்கு பவர் அளவே இல்லை. அவன் தலை விதி தீர்ந்து போச்சா? அவன் தலையில அப்படி விதிச்சு விதிதான், விதிதான் விதிக்கு பரமாவுக்கு விதின்னு. விதி மாலறியா மலன் முதல்வா, விதி மாலறியா மலன் முதல். விதி பரமாவுக்கு விதின்னு வேறு, தலை விதிக்கு விதின்னு வேறு, ஆகம விதிக்கும் விதின்னு தான். பெரும்புலர் காலை மூலி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர் உண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பு நல் விளக்குத்துவம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பு நீர் கட்டி போல்வர் கடவுள் வருகிறார். விதி என்பது முறைப்படி, ஆகம விதிப்படி முறைப்படி, தலை விதிப்படி. அந்த விதிக்கிற சொல்லுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனாலே விதிப்படி ஓது. என்ன விதிப்படி? ஆச்சாரியன் உனக்கு உபதேசித்த விதிப்படி, ஆகம விதிப்படி, இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட முறைப்படி ஓது அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்தையும் விதிப்படி மாறி விதிப்படி ஓது, மாறி விதிப்படி ஓது. அது ஊனக்கண் பாச உணராப்பதிய ஞானக்கண்ணினை சிந்தனாடி உராத்துணை சேர்த்தன பாசம் உருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்பது கூட சிவஞானபுரம் விதி. அங்கேயும் விதியே அந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். ஆகையினாலே இப்படி ஆதி மலம் இரண்டு ஆதியாய் ஓதினால் சேதியாம் மும்மலமும் தீர்வாக. நீ வாழ்வது எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் கடவுளை அடைவதற்காக, மலம் தீர்வதற்காக, குற்றம் போவதற்காக, குற்றமில்லாத பொருளை சேர்வதற்காக, குற்றம் போவதற்காக, குற்றமில்லாத பொருளை சேர்வதற்காக. அதான் மாணிக்கவாசர் செடுக்கமல திரளன் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். அவங்க எல்லாம் குற்றம் இல்லாதவங்க கூட வந்துட்டாங்க. நான் குற்றம் உள்ளவே நின்று விட்டு பழுத்து செடுக்கமல திரளன் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். யான் பாவியன் புழுக்கனுடை புன்குடம்பை பொல்லாக்கல்வி ஞானமில அழுக்கு மனத்து அடியன் உடையாயும் நடக்கிறது. குற்றமில்லாத பரமஞானிகள் உன்னோடு வந்து விட்டார்கள். அவர்தான் பழுத்த மன தெரியாது. குற்றம் உள்ளவனாகிய சிறியன் கடையே இங்கே நின்று விட்டேன், உன்னோடு வந்து விட்டார்கள், நான் நின்று விட்டேன். அது காரணம் அவங்கள்ட்ட குற்றம் இல்லை, என்கிட்ட குற்றம் இல்லை என்று சொல்கிறார். ஆகையினாலே ஆன்மாவுக்கு உள்ள குற்றம் என்னவென்று கேட்டால் ஆணவம் கண்ணம் ஆகிய மலங்கள். அந்த மலங்கள் தீர்வதற்கு வழி எது என்று கேட்டால் பஞ்சாட்சரத்தை ஊதுதலே. பஞ்சாட்சரத்தை ஊது, வீடு வரப்ப அறுத்து மெச்சினர் பீடை எடுப்பன பின்ன நாடுகளும் ஆடு கொடுப்பன மண்ணுமாரடா ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே என்பது சம்பந்தர் வியாபாரம். அதனாலே அஞ்செழுத்த விட்டா வழியே கிடையாது. அஞ்செழுத்தினாலதான் ஆன்மா சிவத்தோடு சேர முடியும். அதை பத்தி நம்முடைய நூல்களிலே சொல்லியிருக்கிறது அளவே இல்லை, அளவே இல்லை. அது நம்ம சூத சங்கீதம்னு ஒரு நூல் சொல்லுது, இந்த அஞ்செழுத்த ஒரு நூறு கோடி ஆண்டு விரிப்பெனு விரிக்கலாம். உரைத்த அஞ்செழுத்தின் வீறு, வீறுனா பெருமை, அஞ்செழுத்தினுடைய பெருமை, வீறுனா பெருமை. உரைத்த அஞ்செழுத்தின் வீறு இங்கு ஒரு நூறு கோடி ஆண்டு விரிக்கணும் விரிக்கலாம். அஞ்செழுத்தினுடைய பெருமையே நூறு கோடி வருஷம் சொன்னா கூட சொல்லி முடியாதாம். அப்படின்னா நம்ம எவ்வளவு தெரிஞ்சுப்போம் அஞ்செழுத்தினுடைய பெருமையே? ஒரு நூறு கோடி ஆண்டு விரிப்பினு விரிக்கலாக, ஆயினும் விவரர் போற்றி சுருக்கமாய் உரைப்பாம். முன்னை துகளது குடிலையோடு இருக்குமாறு எழுத்தாயீரில் இறைவன் அஞ்செழுத்து மன்னோ என்பது சூதசிங்கம். அதனாலே பஞ்சாட்சரம் ஒருவனுக்கு கிடைத்து விட்டதானால் அவனுக்கு சிவன் கிடைத்து விட்டான். பஞ்சாட்சரம் கிடைத்து விட்டால் சிவன் கிடைத்து விட்டான். பஞ்சாட்சரம் வேறு, சிவன் வேறல்ல. அது இந்த நூலிலே சொல்றார். பஞ்சாட்சரம் வேறு, சிவன் வேறல்ல. ஆடும்படிகள் அப்பனே அஞ்செழுத்தம் கூடும் மகரம் உதரம் வலதூர் சகரம் பகரும் முகம் முடிய வாப்பாறு என்பது அந்த தூல பஞ்சாயத்தில் சொல்றாரு. அதுக்காக சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகிறம் ஆர்க்கு அகரம் அவயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி முயலகனால் தங்கு மகரவதுதார் என்பது சூக்கு பஞ்சாட்சரத்தையும் சொல்றாரு. சூக்கு பஞ்சாட்சரத்தையும் சொல்றாரு, தூல பஞ்சாட்சரத்தையும் சொல்றாரு. பஞ்சாட்சரமே சிவபெருமானுடைய வடிவம், பஞ்சாட்சரமே சிவபெருமானுடைய வடிவம். பஞ்சாட்சரம் சிவனும் பேதமே கிடையாது. சந்தனம் யாரு? இவர்கள். சந்தனத்துக்கு இவருக்கு ஏதாவது பேதம் உண்டா? சந்தனம்னா இவருதான், இவர்தான் சந்தனம். சந்தனம்னா இவரு, இவர்தான் சந்தனம். நல்லா புரியுதா? அதனால பஞ்சாட்சரம் சிவனே, சிவனே பஞ்சாட்சரம். வேத மந்திர சுரூபா நமோ நமோ. அதனாலே அப்படி ஆதி மலையரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மரமும் தீர்வாக போதம் அடிப்படிதா இன்பத்தை வாழலாமாறி விதிப்படியோது அஞ்செழுத்துமே என்பது இந்த 43வது பாடல். அதற்கு மேல 44வது பாடல்ல அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை சொல்றார். அந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்டது என்றால் எல்லாமே அஞ்செழுத்துங்கிறார். எல்லாமே அஞ்செழுத்து. அஞ்செழுத்துல எல்லாமே இருக்கு. அஞ்செழுத்துல எல்லாமே இருக்கு. உலகம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, கடவுள் இருக்கிறது. உலகம் எத்தனை வகைப்பட்டது? மூன்று வகைப்பட்டது. கடவுள், உயிர்கள், உலகம். இவ்வளவுதானே? இவ்வளவுதான் உலகமே. கடவுள், உயிர்கள், உலகம், மூணு தானப்பா. உயிர்களை உலகத்துல விட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்க, மேல மேய்ச்சிக்கிட்டு இருக்க, தெரியாம இருந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்க, இவ்வளவுதான். இந்த மூணும் இதுல இருக்குது, பஞ்சாட்சரத்தில் இருக்கு. நகார மகார இரண்டும் உலகம், யகாரம் உயிர்கள், சிகார வகாரம் கடவுள். சிகாரமும் வகாரமும் கடவுள், யகாரம் உயிர்கள், யகாரம் உயிர்கள், நகார மகாரம் உலகம், மூணுதான். அதனால பஞ்சாட்சரத்தில் எல்லாம் இருக்குது. பதி, பசு, பாசம், மூணு. சிகார வகாரம் பதி, சிகார வகாரம் பதி, யகாரம் பசு, நகார மகாரம் பாசம். பதி, பசு, பாசம், இப்படி இப்படி. இந்த சூக்கு பஞ்சாட்சரத்தை சொன்னா வரிசையா வரும். பதி, பசு, பாசம், புரியுதா? சிவாய நம்மன்னு சொன்னம்னு வச்சுக்க. பதி பசு, பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதி இணைப்போ பசு பாசம் அனாதி திருமந்தம். இம்மூணு நித்திய பொருள் சொல்றது. நித்திய பொருள் மூன்று அழியாதது, மூன்று அழியாது. பாசமும் அழியாது, பசுவும் அழியாது, பதியும் அழியாது. இந்த மூணு எதுல இருக்குது? பஞ்சாட்சரத்தில். சிகார வகாரம் பதி, யகாரம் பசு, நகாரம் மகாரம் பாசம். விளங்குதா? இந்த பாசத்துக்கும் பதிக்கும் நடுவில் இது இருக்குது, பசு இருக்கு. நடுவில் இருந்தாலும் இங்கிட்டு பாக்கறது இல்ல, அங்கிட்டு தான் பாக்கு. ஒரு அதிசயம். இந்த பக்கம் திருடன் இருக்கிறானா, இந்த பக்கம் நல்லவன் இருக்கிறானா, நடுவில் இது நிக்குது. இது எங்க பாக்குது? திருடன் பக்கம் தான் சேர்ந்துருக்கு, நல்லவன் பக்கம் திரும்பி பாக்கல. இது இத்தையும் ஏதும் பழக்கம் இல்லாத வெற்று இருக்கு வீடு மகேனாரு. இது திருவர் பயன்ல இத்தை வரை இருந்து எத்தனையோ கூடி காலமா இந்த ஆன்மா சிவனோடவே இருந்து கூட கொஞ்சம் கூட பழக்கம் வச்சுக்காம இருக்கிற இந்த உயிருக்கு உயிர் வெற்று இரா போச்சு, ஒண்ணுமில்லாம போச்சு, வெற்று இரா போச்சு, வெத்தாளா போயிட்டான். இத்தை வரை இயந்தோம் வெற்று வீடு மிகை. வீடு ஆகிய ஒரு காலத்துல சிவனே வந்து வீடு கொடுத்தா கூட அந்த வீடு இதுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா பழக்கம் இல்ல, அந்த வீட்டை பத்தியே கேட்டது இல்லைன்னா அது பெருசாவே தெரியாது. வெற்றி இருக்கு, வீடு மிகை. ஆகையினாலே இப்படி அஞ்செழுத்தானது எப்படிப்பட்டது என்றால் முப்பொருளையும் தன்னுள்ளே அடக்கி இருப்பது. முப்பொருளையும் தன்னுள்ளே அடக்கி இருப்பது. அதுக்கு மேல நூல்களிலே சொல்லப்படுவது எது என்று கேட்டால் இந்த பதிவு சுவாசத்தை தாஞ்சது. பலகலை, ஆகமம், வேதம் யாவையினும் கருத்து பதி, பசு, பாசம் தெரித்தல் என்பது சிவபிரகாசம். அதனாலே அப்படி இந்த ஆகமம் இருக்குவாரு சிவாகமம். சிவாகமம் எதை சொல்லுகிறது என்றால் இந்த பதி பசுவாசத்து தான் இருக்கும். பதி பசுவாசத்து தான் இருக்கும். ஆ என்பது பசு, கா என்பது பதி, மா என்பது மலம். ஆ என்பது பசு, கா என்பது பதி, மா என்பது மலம். இந்த முப்பொருளையும் உணர்த்துவதுதான் ஆகமம். பதிவு சுபாசத்தை உணர்த்துவதுதான் ஆகமம். ஆகமத்தினுடைய சிறப்பு அதுதான். மூணே எழுத்துட்ட ஆகம இம்மு வந்து அதையால அது துணையாக முற்றாக வரும். ஆகமம் தான் பேர். ஆகமாம் ஆகி நின்று, ஆகமாம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்வு என்று வருது அல்லவா. அதனால ஆகமம் என்ற சொல்லுக்கு பதி பசு பாசம் மூன்றையும் உணர்த்துகின்ற நூல், வீட்டு நூல் வருது. ஆகமத்துக்கு வீட்டு நூல். அதனாலதான் இந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு, அஞ்சலுத்தே ஆகமமும் எடுத்து எடுக்கல. அஞ்சலுத்தே ஆகம் ஆகமமா அஞ்செழுத்து தான். 28 ஆகமும் அஞ்செழுத்துனுடைய விரிவு. 28 ஆகமத்துல எவ்வளவு எழுத்து இருக்கும், எத்தனை எழுத்து இருக்கு, லட்சம் லட்சம் லட்சம் இருக்கும். அத்தனை எழுத்துக்களும் இந்த அஞ்செழுத்தினுடைய விரிவுன்னாரு. அஞ்செழுத்தினுடைய விரிவு. எத்தனை காணி பாயுது இந்த ஒரு காவிரியினாலே, ஒரு காவிரியினாலே எத்தனை கோடி காணி பாயுது. 10 காணி 5 காணியா பாயுது, எத்தனை கோடி காணி பாயுது. அதுபோல இந்த அஞ்செழுத்து தான் 28 ஆகமமாகவும் இருக்கிறது. ஆகமம் பதிவு சுபாசத்தை உணர்த்துதா. இந்த அது விரிவாக சொல்லுது, இது தொகுத்து சொல்லுது. பஞ்சாட்சரம் தொகுத்து சொல்லுது, அது விரிவாக சொல்லுது. அதனாலே அஞ்செழுத்தே ஆகமமும் முப்பொருளத்தை சிவாகமும் முழுவதும். அதனால அஞ்செழுத்தினுடைய விரிவு தான் அந்த 28 ஆகமும். பதியினுடைய லட்சணத்தை சொல்லி, பதியினுடைய லட்சணத்தை சொல்லி, பதியை வணங்குகின்ற முறையை சொல்லி, பதி தருகின்ற பயனை சொல்லி, பதியினுடைய லட்சணத்தை சொல்லி, பதியை வணங்குகின்ற பயனை சொல்லி, முறையை சொல்லி, பதி தருகின்ற பயனை சொல்லி, அதுக்கு மேலே பசுவினுடைய லட்சணத்தை சொல்லி, பசுவினுடைய லட்சணத்தை சொல்லி, பசு இருக்கின்ற சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த குறையெல்லாம் சொல்லி, நீ பதியை சேர்ந்து கொள்ளு, பதியை வணங்கு, பதியை வணங்கினால் நீ பதியாவாய் என்று சொல்லி பதியை ஈடுபடுத்துதல். அதுக்கு மேல பாசத்தினுடைய லட்சணத்தை சொல்லி, பாசம் உன்னை இப்படி எல்லாம் மோசம் பண்ணுதுன்னு இந்த பதிக்கு பசுவுக்கு புத்தி சொல்லி, பசுவுக்கு புத்தியை சொல்லி பதியோடு சேர்த்து வைக்கிறது ஆகும். பதியோடு மோசக்காரனோட நீ சேர்ந்துகிட்டு ரொம்ப சொந்தக்காரன் வச்சுக்கிட்டார. உனக்கு நான் என்ன சொல்றது, உனக்கு என்ன சொல்றது, வாழ்கின்றாய் வாழாத நிச்சயமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் காப்பான. பதிவு பார்த்தோம் இந்த பாட்டு, நீ மோசம் பண்றவனோட சேர்ந்துகிட்டு இருக்க, நல்ல மனசனோட சேரல. நீ சேர்ந்துகிட்டு அலையும் போதே எனக்கு தெரியுமாடா நீ உருப்படி ஆக மாட்டா. அவனோட சேர்ந்துகிட்டு அலையும் போதே எனக்கு தெரியும் நீ உருப்படி ஆக மாட்டா, கேட்டு போவேன் எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமற் காப்பானை ஏத்தாதே, பதியை ஏத்தாதே, ஆளாமற் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு. எவன் கேடு செய்வானோ அவனோட சேர்ந்துகிட்டு அலையிற, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்ற. இந்த பாட்டு அப்படி இருக்குது இல்லையா, வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ளது. சூடு சுரணையான பாட்டு திருவாசக, சூடு சுரணையா சொல்லு, நல்ல சூடு. இது மாதிரி வேற எங்க இப்படி பாட்டு பார்க்க முடியாது இருக்கு. ஆனா இது மாதிரி சூடு கெட்டு போவ ஜாக்கிரத, நீ உருப்படியா வாழல, நீ வாழுகிறவன் நினைச்சுக்கிட்டு அலையிற, நீ வாழல. அதனாலே பாசத்தோடு சேர்ந்தால் வாழ மாட்டாய், பதிவோடு சேர்ந்தால் வாழ்வாய். அந்த பதிவு சுவாத லட்சணங்களை நன்றாக விளக்கி அந்த பதியினுடைய பெருமையும் பசுவினுடைய சிறுமையும் பாசத்தினுடைய மோசத்தையும் சொல்வது ஆகமம். அதனாலதான் அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும். அதனால் அண்ணல் ஆகிய சிவருமானுடைய வேதம் இருக்கிறதே ஆகமத்தை சொல்லி அப்புறம் வேதத்தை சொல்றாரு. வேதம் இருக்கிறதே அது அந்த அஞ்செழுத்து ஆகமத்தோடு, ஆகமத்தில அஞ்செழுத்து மிகவும் தொடர்புடையதனால, அஞ்செழுத்து ஆகமத்தில மிகவும் தொடர்புடையதனால அஞ்செழுத்தே ஆகமம்னு ஒரு வாக்கியத்தில் புடைச்சார். நல்லா புரியுதுங்களா, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்றாரு போல அஞ்செழுத்தே ஆகமம், ஆகமத்தையும் அஞ்செழுத்தையும் ஒரு வாக்கியத்தில் புனைச்சு விட்டாரு. இதுல வருதா புரியுது, அதுல அஞ்செழுத்தே ஆகமம். ஆகமத்துக்கும் அஞ்சலுக்கும் அவ்வளவு தொடரும், அவ்வளவு தொடரும். வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் கொஞ்சம் பழகு. அதத்தான் அண்ணல் அருமறைவுனு தனியா அங்கிட்டு சொன்னார். அண்ணல் ஜெயவர்மாதி செய்த வேதம் வேதத்துல நடுவுல இருக்குது அஞ்சல், வேதத்தினுடைய நடுவுல இருக்கு. வேதத்துல நடுவுல வேதம் நடுவா இருக்கிற வேதம் யஜுர்வேதம். வேதத்துல நடுவேதம் யஜுர்வேதம் இருக்கு. யஜு சாமம் மூன்று அதர்வளம் தொகுப்பு. அதனால வேதத்தை வேத திரையின்னு சொல்லு, வேத திரையி என்று சொல்லு. மூன்றுதான் திரையின்னா மூணு தானே. அதனாலே இந்த மூன்று வேதங்களிலே நடுவில் இருப்பது எது என்று கேட்டால் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்தில் நடுவில் இருப்பது எது என்று கேட்டால் ஸ்ரீருத்ரம். ருத்ரத்தினுடைய நடுவில் இருப்பது எது என்று கேட்டால் பஞ்சாட்சரம். அதனாலதான் அஞ்சலத்தை ஆகமும் அண்ணல் அருமறையும் வேதத்துல இப்படி தேடிக்கிட்டு போகணும். வேதத்துல வேதத்தை நடுவில் இருக்குது, ஆகமத்துல பல இடங்கள்ல நிறைய இருக்கிறது. அதனால அண்ணல் அருமறையும் அருமறை என்கின்ற அருமையாகிய வேதமும் அஞ்செழுத்து ஆதி புராணம் அனைத்தும் ஆதியாகிய சிவபெருமானுடைய புராணங்கள் அனைத்தும் அஞ்செழுத்து. புராணங்களில் சொல்லப்படுவதெல்லாம் பதியை சொல்லுகுது, பசுவை சொல்லுது, பாசத்தை சொல்லுது. புராணங்களில் சொல்லப்படுவதெல்லாம் பதி பசு பாசத்தை தான் சொல்லுது. உயிர்கள், உயிர்கள் விடுகின்ற துன்பங்கள், அதற்கு மேலே அந்த உயிருக்கு அருள் செய்கின்ற இறைவனுடைய கருணை. சிவபெருமான் இப்படி இன்னாருக்கு இந்த தலத்துல இந்த மாதிரி அருளை செய்தா, இந்த மாதிரி சாபத்தை நினைப்பா, இந்த மாதிரி பாபத்தை நினைக்கிறா, இந்த மாதிரி அருளை பண்ணினா, இந்த மாதிரி அவருக்கு நோய் நீங்கியது, இந்த மாதிரி புத்திர பேர் கிடைச்சது என்று சொல்லுகிற புராண வரலாறுகள் ஆதி புராணம் அனைத்து அஞ்சலத்து. அப்ப அங்க பதியனுடைய பெருமை வந்துருது, பதியனுடைய பெருமை வந்துருது. பசு அதுகிட்ட கெஞ்சி வாங்கிச்சு. பசுவானது பதிக்கிட்ட கெஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணினான், ஏத்தினான், பாடினான், பூசித்தான். அதனாலே சிவன் அருள் செய்தான். அப்படித்தானே வருது. அப்ப பதி பதி பசுவினுடைய தன்மையும் தெரியுது, அந்த பதியுடைய தன்மையும் தெரியுது. நடுவில் இது பாசத்தில கட்டுப்பட்டு துன்பத்தை அடைந்த தன்மை, துன்பத்தில இது சுழன்று கொண்டு அதன் பிறகு பதி கிட்ட போய் கேட்கிறபடியனால இது பாசத்தினுடைய தன்மையும் தெரியுது. பாசத்தினால நான் துன்பம் மோசமா போனேன், பாசத்தினால மோசமா போனேன், இப்ப எனக்கு அருள் பொண்ணுன்னு கேக்குது. இதுதான் புராணமே. ஆதி புராண அனைத்தும் அஞ்செழுத்தே, அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவங்கிறத அளவில்லாத பெருமை புரிந்தியும், அளவில்லாத பெருமை புரிந்து. அதை பத்தி இதுல பல பாடல் அந்த ஆனந்த தாண்டவத்துக்கு மாத்திரம் 53 பாட்டுல 10 பாட்டுக்கு பக்கமா ஆனந்த தாண்டவத்தை பத்தி எழுதுறாரு.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் பார்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நமக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவிதம். இறைவனுக்கும் அவனுடைய திருவருளுக்கும் உள்ள சம்பந்தம் தாதான்மியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது நூற்பா. இந்த இரண்டாவது நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டது? இறைவனுடைய பொது இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு வினை, பாசம், வினையாகிய பாசத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அது பாசம், வினை என்பது பாசம். ஏனென்றால் ரெண்டாவது நூற்பா பாச உண்மைன்னு இப்போ முதல்ல பார்த்துருக்குறோம். முதல் நூற்பா பதி உண்மை, ரெண்டாவது நூற்பா பாச உண்மை என்று முன்னாலே எழுதியிருக்கிறோம். எனவே ரெண்டாவது நூற்பா பாசத்தினுடைய இருப்பு, பாச உண்மை. இங்கே பாசம் என்பது வினை, மாயை. மாயையிலிருந்தானே இந்த தனுகர்ண புவன போகங்களை தருகிறான். எனவே மாயை வினை இவையெல்லாம் இந்த ரெண்டாம் நொற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பாச உண்மை பதியினுடைய பொது இலக்கணம். அடுத்த நூற்பாக போவோம். அடுத்து மூன்று நாலு பின்னால் வைத்துக் கொள்வோம். இப்போ எங்கே போகணும்? ஐந்து. ஏனென்றால் அது இந்த திரோதான சக்தியை பற்றி சொல்லுகிறது. அந்த சம்பந்தம் நமக்கு ஐந்தாம் நூற்பா இறைவனுடைய திரோதான சக்தியினுடைய இலக்கணம் ஐந்தாம் நூற்பா. ரொம்ப எளிமையான ஒரு நொறுப்பா. இந்த திரோதான சக்தி அதுதான் உயிர்களோடு உடனாக இருந்து அறிவை விளக்கி கொண்டிருக்கிறது. இறைவனுடைய சக்தி தான் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து அறிவை விளக்குகிறது. ஆக ஒன்றாக வேறாக உடனாக இருப்பவன் யாரு? இறைவன் என்று சொன்னாலும் சரி, இறைவனுடைய சக்தி என்றாலும் ஒன்றும் வேறுபாடு இல்லை, எல்லாம் ஒன்றுதான். என்ன சார் முதல்ல இறைவன் என்று சொன்னீர்கள், இப்போது இறைவனுடைய சக்தி என்கிறீர்கள் என்றால் ரெண்டும் ஒன்றுதான். இப்ப நான் எடுத்தேன் என்றும் சொல்லலாம், என் கை எடுத்தது என்று சொல்லலாம், இல்ல ஏதாச்சும் வேறுபாடு இருக்கா? கை போல இறைவனுக்கு சக்தி, கை போல இறைவனுக்கு சக்தி. அந்த ஐந்தாம் சூத்திரத்தில் திரோதான சக்தி என்ன செய்யும்? மறைத்தல் தொழிலை செய்யும். மறைத்தல் தொழிலை செய்வது திரோதான சக்தி, அதை சொல்லுகிறார். எனவே உயிர்களிடத்துல மறைந்திருந்து செயல்படுகிறது. அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார், ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி ஐம்பொறிகள், இவை தாமாக அறிகின்றனவா? கண் தானாக பார்க்கிறதா? காது தானாக கேட்கிறதா? உயிர் உடன் இருந்து செலுத்தினால்தான் இந்த ஐம்பொறிகளும் தத்தம் தொழிலை செய்யும். உயிர் பொருந்தவில்லை என்றால் இந்த ஐம்பொறிகள் ஒன்றும் செய்ய மாட்டா. அதுபோல இறைவனுடைய சக்தி திரோதான சக்தி உயிர்களிடத்திலே பொருந்தி நின்று உடனாக இருந்து செலுத்தினால்தான் உயிர்கள் செயல்படும். அதான் உவமை. எப்படி நம்முடைய ஐம்பொறிகள் ஆன்மாவால் செலுத்தப்படுகின்றனவோ அதுபோல உயிர்களும் திரோதான சக்தியால் செலுத்தப்படுகின்றன. இப்ப நூற்பாவை பாருங்க, விளங்கும். விளம்பிய உள்ளத்து முதல்ல ஓமையை சொல்லுகிறார், ஓமையை விளக்குகிறார். என்ன ஓமை பார்த்தோம்? ஐம்பொறிகள் ஆன்மாவால் தான் செயல்படுகின்றன. அதான் ஓமை. விளம்பிய உள்ளத்து, உள்ளம் என்றால் ஆன்மா. உள்ளத்து என்ன? ஆன்மாவால், விளம்பிய ஆன்மாவால். ஆன்மாவினுடைய உதவியினால் உள்ளம்னா ஆன்மா. உள்ளம் என்றால் ஆன்மா அல்லது உயிர். விளம்பிய உள்ளத்து, முந்தின சூத்திரத்திலே சொன்ன விளம்பியன சொன்ன முந்தின சூத்திரத்திலே சொன்ன ஆன்மாவினால். முந்தின சூத்திரம் எது? நாலு, நாலாம் சூத்திரம். அதில் ஆன்மாவினுடைய இலக்கணம். எனவே அங்கே முதலிலே சொன்ன அந்த ஆன்மாவினால்தான் உளம்பிய உள்ளத்தால் ஆள் அங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். உள்ளத்தால் ஆன்மாவால் மெய் வாய் கண் மூக்கு ஒன்று குறைத செவி அதை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். மெய்கண்டார் மறந்து விட்டார் என்று நினைக்கக்கூடாது. ஆக நமக்கு வேலை வைக்கிறார், சேர்த்துக்கொள்ளுங்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு என்ன செய்கின்றன? அளந்து அறிந்து. இந்த ஐம்பொறிகளும் அளந்து அறிகின்றன. எதை? உலகப் பொருள்களை. உலகப் பொருள்களை அளந்து அறிகின்றன. யாருனுடைய உதவியால்? உயிரினுடைய. உயிர் கூட இருந்து உடனிருந்து செலுத்துவதனால்தான் இந்த கருவிகள் செயல்படுகின்றன. தாமாக அறியவில்லை. விளம்பிய உள்ளத்தால் மெய்வாய் கண்மூக்கு அளந்து அறிகின்றன. அளந்து அறிந்து அடுத்து என்ன போடுகிறார்? அறியா. அளந்து அறிந்து அறியா. அந்த ஐம்பொறிகள் தம் இயல்பை அறிய மாட்டா, தம்மை அறிய மாட்டா. எதை அறிய மாட்டா? அதாவது உயிர் செலுத்தித்தான் நான் பார்க்கிறேன் என்று கண் அறியாது. உயிர் செலுத்தித்தான் நான் கேட்கிறேன் என்று காதுக்கு அறிவு கிடையாது. இப்படி இந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவால் செலுத்தப்பட்டாலும் ஆன்மாவினால்தான் நான் அறிகிறேன் என்ற அறிவு இந்த ஐம்பொறிகளுக்கு கிடையாது. அளந்து அறிந்து அறியா. எதை அறியா? தம்மையும் அறியா, தன்னை செலுத்துகிற திரோதான சக்தியையும் அறிய மாட்டான். தன்னை அறியாது, தன்னை செலுத்துகிற திருவருளையும் அறியாது. அளந்தறிந்து அறியா, சுருக்கமாக சொல்லுகிறார். அளந்தறிந்து அறியா. இது வழங்குதா? இது உவமை, எடுத்துக்காட்டு. அதுபோல ஆங்கவை போல, ஆங்கு அவை போல, எவை போல? அந்த ஐம்பொறிகளைப் போலவே, ஆங்கவை போல தாம். தாம் என்றால் உயிர்கள். தாம் என்றால் உயிர்கள், ஆன்மாக்கள். தாம் தாம் தம் உணர்வின், உணர்வுன அறிவு, தம் உணர்வின் தம்முடைய அறிவுக்கு, தம் உணர்வின் தமீன துணை, தமீன துணை, தம்முடைய அறிவுக்கு துணையாக இருக்கிற, தம் உணர்வின் தமி துணையாக இருப்பது எது? அருள். துணையாக இருக்கிற அருளை, அருளை, அருள் என்றால் எந்த அருள்? ரெண்டும் அருள் தான். இந்த இடத்துல எந்த அருள்? திரோதான சக்தியாகிய அருள். அருள் திரோதான சக்தியாகிய அருள். தம் உணர்வின் தமி அருளை தமி அருளை அடுத்து சில சொற்களை சேர்த்து கொள்ள வேண்டும். சூத்திரத்தில் இல்லை, முந்தின வரியில இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அடியில் இருக்கிற தாம் தம் உணர்வின் தமி அருள் என்று இருக்கிறதல்லவா, அந்த அருளால் ஒரு ஆள் அங்கேயும் சேர்க்கணும். தமி அருளால் திரதான சக்தியினுடைய, திரதான சக்தியினால் ரெண்டாவது அடியிலிருந்து எடுக்கணும். அளந்து அறிந்து அறியா. அளந்தறிந்து அறியா என்றதை அப்படியே இங்கே எடுத்து இங்கே சேர்த்து கொள்ள வேண்டும். தாம் தாம் தம் உணர்வின் தமி

தம் உணர்வின் தமியருளால் பழந்தறிந்து அறியா. அந்த அறியா என்பதெல்லாம் ரெண்டு கொள்ள வேண்டும், தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகிற திருதானத்தையும் அறியா என்று ரெண்டையும் அறிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கடைசி வரியில, கடைசி வரி, காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இந்த இத்தனை செயல்களையும் எல்லா உயிர்களையும் இப்படி செலுத்துகிறதே இந்த இறைவன் அல்லது திரோதான சக்தி? ஏதாவது மாற்றமடைகிறதா? ஏதாவது மாற்றமடைகிறதா? இப்போ சூரிய ஒளி இருக்கிறது, இந்த உலகத்தில் என்னென்ன செயலையெல்லாம் செய்கிறது? தண்ணீரை வற்ற வைக்கிறது, மலர்களை மலர வைக்கிறது, பல செயல்களை செய்கிறதே சூரிய ஒளி. அதனாலே அந்த ஒளி ஏதாவது மாற்றம் அடைகிறதா? அதுபோல அந்த சூரிய ஒளி சாக்கடையிலையும் விழுகிறது, அந்த நாற்றம் அதில் படுகிறதா? நல்ல மல நறுமணம் உடைய மலரிலே படுகிறது, அதனாலே மனம் பெறுகிறதா? எனவே சூரிய ஒளி எந்த விகாரமும் அடைவது இல்லை. அதே போல எல்லா உயிர்களையும் இயக்கினாலும் இறைவனோ அவனுடைய சக்தியோ சிறிதும் மாறுதல் அடையாது. அதை கடைசி வரியிலே சொல்லுகிறார். இறைவன் மாற்றமடையாதவன். அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். அதற்கு என்ன உவமை? நான் சொன்னது சூரிய ஒளி, இங்கே வேறொரு உவமை சொல்லுகிறார். ஆமா, காந்தக்கல்லின் முன்னால் இரும்பு துகள், இரும்பு தூள், அதை வைத்தால் அந்த காந்தம் என்ன செய்கிறது? ஈர்த்து கொள்ளுகிறது. எனவே அந்த இரும்பு தான் செயல்படுகிறதே தவிர காந்தம் இருந்தபடியே இருக்கிறது, இருந்தபடியே இருக்கிறது, அதனுடைய முன்னிலையில எல்லாம் நடக்கிறது. அதுபோல இறைவனுடைய முன்னிலையிலே எல்லா உயிர்களும் செயல்படுகின்றன. கடைசி வரியில காந்தம் கண்ட பசாசம்னா இரும்பு, பசாசம் என்றால் இரும்பு, இரும்பு இரும்பை போ இரும்பு துண்டை போல காந்தம் கண்ட பசாசம் போல, பசாசம் என்றால் இரும்பு, பசாசத்து அவையேன உயிர்கள், அவைன உயிர்கள், அந்த இரும்பு துகளை போல உயிர்கள் இறைவனால் செயல்படுகின்றன. காந்தத்தின் முன்னிலையிலே செயல்படுகிற இரும்பு போல உயிர்கள் இறைவனுடைய முன்னிலையில எல்லா செயல்களையும் செய்கின்றன. காந்தம் கண்ட பசாசத்தவையே. எனவே இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து, ஆன்மாவினுடைய உதவியினால்தான் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்பொறிகளும் உலகத்தை அறிகின்றன. ஆனால் அந்த ஐம்பொறிகள் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற உயிரையும் அறிய மாட்டா. அதுபோல எல்லா ஆன்மாக்களும் திரோதான சக்தியினுடைய உதவியினால்தான் அறிவு விளக்கம் பெற்று செயல்படுகின்றன. ஆனால் அவை, அந்த உயிர்கள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகிற அந்த திரோதான சக்தியையும் இறைவனையும் அறிய மாட்டான். இறைவனுடைய முன்னிலையிலே எல்லா உயிர்களும் காந்தத்தின் முன்னால் இரும்பு செயல்படுவதைப் போல செயல்படுகின்றன. அதனால் அந்த காந்தம் எப்படி மாற்றமடையாதோ அதே போல இறைவனுடைய சக்தியும் மாறாமல் இருக்கும் என்பது இந்த ஐந்தாம் நூற்பாவினுடைய கருத்து. விளங்கிவிட்டதா?

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்தாப்புல நான்காவது பாடலுக்கு செல்வோம். நான்காவது பாடல் முழுக்க முழுக்க திரு ஐந்தெழுத்தின் பேதங்களை பற்றிய பாடல் இல்லையா. நன்னறியாவதும் இல்லையா, நலமிக கொடுப்பதும், நடுக்கத்தை எடுப்பதும், நமது வல்வினைகளுக்கெல்லாம், நமது துன்பத்துக்கெல்லாம் தீவினைய விதவிதமா சொல்லுவா ஞான சம்பந்த பெருமா இல்லையா. அவினைக்கு வினையாம் என்ற பெரிய தீக்குழி தீவினை என்பார். அதை என்ன சொல்லுவார், தீக்குழி தீவினை என்பார் இல்லையா. திண்ணிய தீவினை என்பார், திருவிழி தீவினை என்பார், தெருவிழி தீவினை என்பார் இல்லையா. அந்த தீவினைக்கு நிறைய அடைமொழிகளை சொல்வார். அவ்வளவு கொடுமையான தன்மையுடையது இந்த தீவினை. வந்தம்மை தீண்டப்பெறா என்று வேண்டுவார் இல்லையா. அப்படிப்பட்ட தீவினைகள்லாம் நம்மை தாக்கும் பொழுது நாம் அஸ்திரமாக அவைகளை அழிக்கக்கூடிய ஆயுதமாக எதை உபயோகிக்க வேண்டும், வினைப்பகைக்கு அஸ்திரமாவது அஞ்செழுத்துமே இல்லையா. அப்புறம் அஞ்செழுத்த ஒவ்வொன்னா சொல்லி வந்துட்டு அஞ்செழுத்துமே அனைத்துமா இல்லையா. ஆனந்த மா முத்தியுமா, ஆனந்த தாண்டவமும் அஞ்செழுத்துதான், ஆனந்த மா முத்தியும் அஞ்செழுத்துதான் இல்லையா. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்லையா. அஞ்செழுத்தே ஆகமம் அஞ்செழுத்தே எல்லாம், புராணம் அஞ்செழுத்தே, இப்படி எல்லாமாக இருப்பது அஞ்செழுத்து. அவன் ஆடும் அம்பலமும் அஞ்செழுத்துதான் இல்லையா. அம்பலமாவது அகில சராச்சரம், அம்பலமாவது ஆதி பிரானடி, அம்பலமாவது அப்புத்தி மண்டலம், அம்பலமாவது அஞ்செழுத்தான். ஆக எல்லாமாக இருப்பதும் அஞ்செழுத்து. அதனால கடைசியில என்ன பண்ணா, ஆனந்த தாண்டவம் மா முத்தியும் என்னதான். அதனால அவன் கொள்கிற அருள் திருமேனியும் அஞ்செழுத்து. ஆக இப்படிப்பட்ட அந்த ஐந்தெழுத்தின் வேதங்களை எல்லாம் இந்த பாடல்ல சொல்ற. உங்களுக்கு நம்ம இங்க வர சிறப்பு வந்தாச்சு. அஞ்செழுத்தினுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாதாரண அந்த 51 அக்ஷரங்கள் உள்ள அடங்கக்கூடிய எழுத்துக்கள் அல்ல இல்லையா. இவையெல்லாம் மனவாசம் கிடந்தால் மெய்கண்டா தேவநாயனார்ட்ட கேட்பார் இல்லையா. எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கள் எல்லாம் அழியக்கூடிய தன்மை உடையனவே, அதே மாதிரிதானா இந்த எழுத்துக்களும் என்று கேட்பார். நமக்கு வர சந்தேகங்களை எல்லாம் அவர் கேட்பார் இல்லையா. அது சாதாரண எழுத்துக்கள் அல்ல, இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதம் பொருள் உடையவை இல்லையா. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லாகும், பொருளுடைய சொல்லாகும். அதுல ஐந்தெழுத்து எதை குறிக்கிறது, சி என்பது சிவத்தையும், வா என்பது அருளையும், அப்புறம் ஏ என்பது ஆன்மாவையும், ந என்பது விரோதான சக்தியையும், ம என்பது மலத்தையும் குறிக்கும். மாயா கர்மம் எல்லாம் எங்க போச்சு, மாயா கர்மங்கள்லாம் எதுல அடங்கும், மாயா மலம் கர்ம மலம் எதுல அடங்கும், நேல அடங்கும், நே மேல இல்ல நேல. மாயா கர்மங்கள்லாம் எதுல அடங்கிரும், திரோதானத்துல அடங்கிரும். சிகாரம் சிவத்தையும், வகாரம் திருவருளையும், யகாரம் ஆன்மாவையும், மகாரம் மல ஆணவ மலத்தையும், மகாரம் ஆணவ மலத்தையும், நகாரம் திரோதான சக்தியையும், மாயை கண்மங்களும் சேர்த்து வேணா பிராக்கெட்ல போட்டுடுங்க. மாயை கண்மங்களும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லு. சிந்தை பராமரியா தென் திருவார் ஒரு புக் இல்லையா. என்று சுந்தரர் பாடுவார் இல்லையா. அதுபடி இவை ஐந்தும் தனித்தனி எழுத்துக்கள் ஆகாது, ஐந்தும் அஞ்சு பதம் என்று சொல்லப்படுகிறது. இதுல அந்தந்த பக்குவ படிமுறையின் படிமுறைக்கு தக்கவாறு அந்த ஆச்சாரியனே அந்த ஆன்மாவுக்கு அந்த மந்திரத்தை உபதேசிப்பார். நான் அந்த மந்திரத்தை உபதேசிக்க போறேன் சொல்ல போறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய பக்குவம் அறிந்து அந்த குருவே அதற்குரிய மந்திரத்தை உபதேசிப்பார். இன்னும் உலக விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து நம்முதலாக உபதேசிப்பர். நம்முதலான நமசிவாய மந்திரம் உபதேசிக்கப்படும். என்ன சமய திசையில உள்ளவங்களுக்கு எல்லாம் பொதுவாக உபதேசிக்கப்படுவது என்னது? நம் முதலாக ஓதுதல். அது என்னது? நமசிவாய மந்திரம். உலக பற்றுக்களில் ஓரளவாவது விடுபட்டவர்கள் தான் சிகார முதலாக உபதேசிக்கலாம். அது அந்த குருவினுடைய அவருடைய இச்சைதான். நம் என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து அதற்கு தக்கவாறு உபதேசிப்பார். விசேட தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் நிச்சயமாக உலக பற்றுக்களை கொஞ்சம் துறந்து இருக்க வேண்டும். ஏன்னா அதுல நம எங்க போயிரும்னா பின்னாடி போயிரும். படிப்படியாக இது எழுத்துக்கள் குறைந்து வருவதனால அதுல அஞ்சு எழுத்து இருக்க, இதுல மூணு எழுத்து இருக்க, இதுல ரெண்டு எழுத்து இருக்க, எல்லாமே என்னதுதான் ஐந்து எழுத்து. எல்லாமே ஐந்து எழுத்து தான். முதல்ல என்ன ஆகுது? உலக பற்றும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சாஸ்திர வகுப்புகள் எல்லாம் வந்து கேட்டதுனால நமக்கு இறை பற்றும் இருக்கு. எதுக்கு ஆனா முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆன்மாக்கள்னா நமக்கு முக்கியத்துவம். நம என்பது என்னது? இந்த உலக போகங்களுக்கு, இந்த உலக பதார்த்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. ஆனா இந்த பக்கம் வந்தாச்சு, இந்த பக்கம் வராதவங்களை பத்திய பேச்சே இல்ல. அவங்களுக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மவர்கள்லயே இல்லையா சைவ சைவர் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவங்களே எப்படி இருக்கிறாங்க? நாமளும் முதல்ல ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். மந்திரம்னா என்னன்னு தெரியாது, தீட்சைனா என்னன்னு தெரியாது. ஐந்து எழுத்து என்றால் எத்தனை நம்ம சைவ பெருமக்களுக்கு தெரியும்? தெரியாது. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப முதல் மந்திரம் வந்து உலக பதார்த்தங்களிலும் ஈடுபாடு, இறை பற்றும் உண்டு. அந்த மாதிரி நிலைமையில உள்ள அந்த முதலாக அந்த சமய உணர்வுகளுக்கு, சமய எண்ணங்களுக்கு, சமய ஆச்சாரங்களுக்கு புகக்கூடியவங்க சொல்லக்கூடிய மந்திரம். அடுத்தாப்புல உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்கியத்துவம் வந்துடும்? இந்த அந்த பரன்பால் கொண்ட அன்பு அதிகமாகிவிடும். எது குறைந்து விடும்? உலக பதார்த்தங்களில் உள்ள அந்த நாட்டம் குறைந்துவிடும். அப்பொழுது அவர்கள் எந்த நிலைமைக்கு முன்னேறி விடுகிறார்கள்? எந்த இரண்டாவது சொல்லப்படுகிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். அதிலும் பக்குவப்பட்ட பின் என்ன நடக்கிறது?
3: பின்னோக்கி தள்ளப்படுகிறது.
2: முதல்ல அது முதன்மையாக அந்த ஆன்மாவுக்கு தோன்றுகிறது. இந்த உலக பதார்த்தங்களும் உலக சிந்தனைகளும் முதன்மையாக தோன்றுகிறது. அப்புறம் பக்குவப்பட்டபின் அந்த சிந்தனைகள் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படுகின்றன. சிவசிந்தனை மட்டும் முன்னடியாக இருக்கிறது. இன்னும் மேலும் பக்குவப்பட்டபின் என்ன ஆயிருது? வேண்டவே வேண்டாம், இந்த உலக பதார்த்தங்கள் நாட்டமே வேண்டாம் என்று காண்ட சோதனை அவற்றின் மேல் வெறுப்பு வந்து விடுகிறது, அவற்றை விட்டு நீங்குகிறது. அறிவால் அவற்றை விட்டு நீங்குகிறது. ஐவரால் எனக்கு இங்கு ஆவது ஒன்று இல்லை. நமது நாவுக்கர் சுப்பிரமணியன் சொல்றார் இல்லையா, அதுபடி இந்த கருவி கரணங்களை வைத்து எனக்கு ஆகப்போவது ஒன்று இல்லை என்று திருவருளாகிய கருவியை உறுதியாக இந்த ஆன்மா பற்றி கொள்கிறது. அந்த நிலைதான் என்னது, அந்த நிலையில் அது உச்சரிப்பது என்னது, மூன்றாவது மந்திரம். அதுல என்ன இல்ல, நாமாக்கள் இல்லை. உலக பதார்த்தங்களுக்கு உலக சிந்தனைகளுக்கு அந்த ஆன்மாவிடம் இடமே இல்லை. இன்னும் மேலும் பக்குவப்படுகிறது. அப்ப என்ன ஆயிருது, எது பெயருது, எதனுள் அடங்கி விடுகிறது, அருளில் அடங்கி விடுகிறது. ஏ என்பது தன்னையும் அருளில் ஒப்படைத்த நிலை. அது அதத்தான் நமது மணிவாசகர் உயிர் உன்னிப்பத்துல சொல்றார், உயிர் உண்ணப்பட்ட நிலை, உயிர் உண்ணப்பட்ட நிலை. திருவருளால் விழுங்கப்பட்ட நிலை. அப்ப அங்க ஏ என்பது இல்லை. அந்த படிமுறைக்கு போயிருக்கணும். நான் என்பது இல்லை, எனது என்பது இல்லை, எல்லாம் இயே என்ற அந்த பக்குவம் வர்றதுதான் எனது. அவங்க ஓதக்கூடிய மந்திரம் தான் அந்த மந்திரம். அதுக்கும் அப்புறம் அந்த என்ன பண்ணுது, அந்த வகாரமாகிய அருள் இந்த யகாரமாகிய ஆன்மாவை சிகாரமாகிய சிவத்தோடு கூட்டுவிக்கிறது. அதுதான் அதுக்கு அடுத்த நிலை. அடுத்த நிலையில் வகாரம் யகாரத்தை சிவத்தோடு கூட்டுவிக்கிறது. இந்த நிலையில இந்த நிலையை ஆன்மா அடையும் பொழுது அந்த நிலைக்கு பெயர் என்னது, மின்மல சூரியம் அல்லது சுகப்பிரபை. சுகப்பிரபை அப்படியே சுகம் தோன்றுவது போல் இருக்கும், ஆனா உண்மையான சுகங்க இல்ல. சுக பிரபை மின்மல சூரியம் சுக பிரபை அல்லது அருள் நிலை அல்லது அருள் நிலை எனப்படும் அருளோடு ஆன்மா இயந்த நிலை. அதுக்கு அடுத்த நிலைதான் சுரியாதீதம், மின்மல சுரியாதீதம். அங்க பிரபை கிடையாது, அங்க பரம சுகம். அதுவே என்னது, பரம சுகம். மின்மல சுரியாதீதம் பரம சுகம் நித்தை நித்தை நிலை. தாய்மானவர் சுவாமிகிட்ட கேட்பார், ஏப்பா உன் நண்பர்கள் எல்லாம் பரமசுகம் பரமசுகம்னு சொல்லிட்டு அடைஞ்சிட்டேன் அடைஞ்சிட்டேன்னு அந்த பரமசுகத்தோட அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்களே, அதை நான் பெறுவதற்கு எத்தனை நாள் சொல்லும், கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்பார். அந்த சுகத்தை நான் பெறுவதற்கு எத்தனை நாள் செல்லும், நமக்கெல்லாம் என்ன எத்தனை பிறவிகள் இல்லையா, அந்த பரமசுகத்தை அடைவதற்கு இன்னும் எத்தனை பிறவிகள் ஆகும் தான் நாம அவன்கிட்ட கேட்கணும். சுவாமி தாய்மானவர் இன்னும் எத்தனை நாள் செல்லும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேட்கிறார். உன்னுடைய அன்பர்கள் எல்லாம் பரமசுகம் பரமசுகம் என்று சொல்கிறார்களே, அப்ப அந்த பரமசுகம் என்பது என்னது, இந்த மின்மல புரியாது, அதனை நான் அடைவதற்கு எத்தனை நாள் செல்லும் சொல்வாய் என்று அந்த பராபரத்திட்ட வேண்டுவார். ஆக அந்த நிலையை அடைவதற்கு அவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள். எப்பொழுது தருவாய், நான் எப்பொழுது அடைவேன் என்று அதே சிந்தனை இல்லையா என்று இருப்பதாக அவர் பாடுவார். ஆக இதுதான் இந்த ஐந்தெழுத்தின் பேதங்கள். இப்ப அந்த மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது இத தெரியும் இல்லையா, முதலுக்கு வந்து ஸ்தூல பஞ்சாக்கரம், இரண்டாவது சூக்கும பஞ்சாக்கரம், மூன்றாவது அதிசூக்கும பஞ்சாக்கரம், நான்காவது காரண பஞ்சாக்கரம், ஐந்தாவது மகாகாரண பஞ்சாக்கரம். அதுலயும் சில பேதங்கள் உண்டு. இந்த மூன்றாவது இதையே காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லுவாங்க, முத்தி பஞ்சாக்கரம். அந்த மூன்றாவது பஞ்சாக்கரத்தையே அதி தூக்கம பஞ்சாக்கரம், முத்தி பஞ்சாக்கரம் என்றெல்லாம் சொல்வார்கள். சிலவே அதனையே காரண பஞ்சாக்கிரமம் என்றும் சொல்கிறார்கள். அதை நமக்கு நம்ம ஒரு முறப்படியே வைத்துக் கொள்ளலாம். மகாதனு, மகாதனும் பாங்க, மகா வாக்கியம், இருதலை மாணிக்கம். ஆமா, உடையாள் உண்டல் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் அடியேன் உன் அடியார் நடுவுள். அதுக்கப்புறம் இவ்வளவும் என்ன சொல்லி முடிக்கிறார்? அடியே நடுவுள் இருவரும் இருப்பதானால் போதுமே, அதன முற்றிய நிலை. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறார்? அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். அடியே நடுவுள் இருவீரும் இருப்பீர்கள் போதுமே. அடியார் நடுவுள் இருக்கலைனா அந்த அளவு விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு வரும். இந்த தேகத்தோட இருக்கும் பொழுதே அவ்வளவு பெரிய நிலைமையை அடைந்தாலும், சீவன்முத்தி நிலையை அடைஞ்சாலும் அதை விட்டு நழுவுவதற்கு வாய்ப்பு வரும். அதனாலதான் அடியார் நடுவுள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் என்ன சொல்றார்? அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். எழுபிறக்கும் எழுபிறப்பும் உன் அடியேன், உன் அடியாருக்கு அடியேன் ஆவேணும். சுந்தரவர்மா, எழுபிறப்பும் உன் அடியாருக்கு அடியேன் ஆவான். அவர்களுடைய அடிப்பொடியை என்னுடைய முடியில் சூட்டிக் கொள்வேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு காரணம் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான். ஆக இப்படியாக பல பேதங்கள் பேசப்படுகிறது. நமது சுவாமி உமாபதி சிவம் இதுல குறிப்பாக சொல்கிறார், எட்டெழுத்து மந்திரம் என்பார், ஐந்தெழுத்து மந்திரம் என்பார், நாலெழுத்து என்பார், ஆறெழுத்து என்பார், அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத, பிஞ்செழுத்து என்பார், பெரு எழுத்து என்பார் இல்லையா, பேசும் எழுத்து, பேசா எழுத்து என்றெல்லாம் சொல்வார் இல்லையா. இதுல வந்து இந்த பஞ்சாக்கரங்களை பத்தி பேசும் பொழுது அந்த மந்திரத்தின் உறுப்புகள், சீசங்கள் பேசப்படுகின்றன. இப்ப எட்டெழுத்து மந்திரம் என்று சொல்லப்படுவது ஒற்று நீக்கி பார்க்க வேண்டும். அதுல எத்தனை எழுத்து இருக்கு? ஒற்றுக்களை கணக்குல எடுக்க கூடாது, புள்ளி வச்ச எழுத்த கணக்குல எடுக்க கூடாது. அப்ப எவ்வளவு என்ன வருது? எட்டு வருதா? சிவாய என்பதுல, சிவாய நம என்பதுல ஐந்து எழுத்து, அப்புறம் ஓம் ஆறு, இதுவே எட்டெழுத்து மந்திரம். இதுல ஓம் என்பது மூல பிசாக்கரம் அல்லது பிரணவம். ஓம் என்ற பிரணவம் எட்டெழுத்து பேதம், எட்டெழுத்து பேதம். அந்த பேதங்கள் அதனுடைய வித்தியாசங்கள்ல, இந்த மந்திரங்களை எப்படி விதவிதமா சொல்றோம் அப்படிங்கறதுல ஒரு வகை. இதுல வந்து ஓம் என்பது பிரணவம், ஓம் என்பது பிரணவம், அது மூல பீசாக்கரம் என்று சொல்லப்படும். அது மூல பீசாக்கரம் என்று சொல்லப்படும். மத்த இந்த இருக்கியா, இதுதான் பீசங்கள், இதுதான் அதனுடைய பீச எழுத்துக்கள், வித்து எழுத்துக்கள். பீச எழுத்துக்கள்னா வித்து எழுத்துக்கள். ஆறெழுத்து, இது வந்து இந்த முறைப்படி சொல்லும் பொழுது அது என்ன ஆயிரும்? ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரம் மட்டும் என்ன, தூல பஞ்சாக்கரம். அப்புறம் ஓம் சிவாய, அது நாலெழுத்து. ஆறெழுத்து மந்திரம் அதுல மட்டும் என்னது, தூல பஞ்சாக்கரம். எப்படி போட்டாலும் ஆறெழுத்து தான் வரும், ஆனா அதுல தூல பஞ்சாக்கரம். அப்புறம் நாலெழுத்து என்பது ஓம் சிவாய. என்பதை பேசும் எழுத்து என்று சொல்வார்கள். இணைந்து சொல்லும் பொழுதும் அதுக்கு என்ன சொல்லுவோம்? பேசும் எழுத்துன்னு சொல்லுவாங்க. பேசும் எழுத்துங்கிறத சில பேர் என்ன மட்டும் சொல்றாங்க, திருவருளை மட்டும். ஆனா அதை மந்திரமாக சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லணும். இது சொன்னாலும் சரி, அது சொன்னாலும் சரி, அது என்ன ஆயிரும்? பேசும் எழுத்தாகிவிடும். மந்திரம் சொல்லும் பொழுது சேர்ந்துதான் சொல்லணும். எழுத்துன்னு தனியா சொல்லதா இருந்தா வேணா எதை சொல்லலாம், வ மட்டும் சொல்லலாம். அப்புறம் பேசா எழுத்து, அந்த பெரு எழுத்து, பேசா எழுத்து அல்லது பெரு எழுத்து, ஐந்தெழுத்து, எட்டெழுத்து, ஆறெழுத்து, நாலெழுத்து, பேசும் எழுத்து, பேசா எழுத்து அல்லது பிஞ்செழுத்து, பெரு எழுத்து, பெரு எழுத்து இருக்கு. அப்புறம் நமது சித்தியார்ல இன்னும் விரிவாக சொல்லப்படுகிறது, யார் சீசங்களோடு இணைத்து மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும், மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய முறைகள் என்ன என்பதெல்லாம் பேசப்படுகிறது. இப்போ சின்ன குழந்தை இருக்கு, அது படிச்சதுன்னா என்ன பண்ணும், அதுக்கு மனசுல பதியணும்னா என்ன பண்ணும், அது படிச்சுன்னா வீட்டுல எந்த அறையில இருந்தாலும் நமக்கு காதல விழும், அப்படிதானே? குழந்தை அந்த பாடத்தை படிச்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவ்வளவு கத்தி படிச்சாதான் அதுக்கு மனசுல ஆகும். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயிருது, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கு, அப்ப என்ன பண்ணும், அப்ப கொஞ்சம் சத்தம் இருக்கும், அதுக்கும் அதுக்கு மட்டும் கேட்கும். முதல்ல உள்ளது நமக்கும் கேட்கும் அதுக்கும் கேட்கும், அவ்வளவு கத்தி படிக்கணும், வீட்டே தூக்கிடும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவப்பட்டவின் என்ன ஆகும், அதுக்கு மட்டும் கேட்கும். அதே நேரத்தையும் முணுமுணுன்ட்டு எட்டி பார்த்தா சத்தம், அந்த அறையில அரை பக்கம் போனா சத்தம் கேட்கும், முணுமுணுன்ட்டு படிச்சுட்டு இருக்கும். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போனா ஒண்ணு மனசால அப்படியே சொல்லி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கும். இன்னும் அதை விட இன்னும் மேலான நிலைக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடிய அந்த முனைவர் பட்டத்துக்கு அதுக்கு தயார் பண்றவங்க அந்த மனசாலையும் அவங்க அறிவாலேயே தூங்கும் போதும் அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரிதான் இந்த பக்குவம் குறைஞ்ச நிலையில நம் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கக்கூடிய நிலையில் மந்திரங்களை உச்சரிப்பார்கள். அது உரை, அது என்ன சொல்லப்படும், உரை என்று சொல்லப்படும். அதுக்கடுத்த நிலையில தன் செவிக்கு மட்டும் இருங்க, நீங்க அந்த இது எடுத்திருக்கீங்களா, அதுல அவ்வளவு இருக்கு. இப்ப ரெண்டு பேருக்கும் கேட்கும்படி சொல்லும் போது எதெல்லாம் என்ன நடக்கும், அங்க நம் உறுப்புகள் எதெல்லாம் செய்யும், நான் பேசுறது இப்ப எனக்கும் கேட்கணும் உங்களுக்கும் கேட்கணும், அப்படின்னா எதெல்லாம் செயல்படுது, பல்லு, நாக்கு, உதடு, அன்னம், இதெல்லாம் சேருது. அப்போ அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா பிராணவாயுவோடு சேர்ந்து வருது. அது என்னது, என்ன வைகரி வாக்காக, ஸ்தூல வைகரி வாக்காக வெளியில வருகிறது. அதுபடி அதை விட குறைய குறைய அந்த சின்ன குழந்தைக்கும் அந்த அந்த அப்படி வரிசையா குறைஞ்சிட்டே வர மாதிரி என்ன ஆயிரும், பக்குவப்பட பக்குவப்பட பக்குவப்பட, அது சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் பெருசது அதை விட கொஞ்சம் வயசுல பக்குவப்பட்டது. அதுபடி நாம் பக்குவப்படப்படப்பட கடைசியில எதால் கணிக்கிறது, கருவிகளே இல்லாம அறிவால் கணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். முதல்ல இந்த இதெல்லாம் வேலை செய்யும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசால மட்டும் வேலை செய்யறது, மனசால மட்டும் கணிக்கிறது மந்திரத்தை, அது மானதம் என்று சொல்லப்படும். அதையும் தாண்டிய நிலை மனது என்ற கருவியும் அங்க தேவையில்லை, மனது என்ற கருவியும் தேவையில்லை, அறிவால் கணித்தல் அதுதான் என்னது, சுத்த மானதம் என்று சொல்லப்படும். அது சுத்த மானதம். அப்ப அப்படியே நிலைமை ஓங்கி ஓங்கி போக போக கருவிகள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: பனியினும் கட்டிப்பட்ட கருந்தினும் பனிமலர் குழற்பாவி நல்லாரினும் கனிமுடி கவித்து வாழும் மரத்தினும் இனியன் தன்னடைந்தார் சிவிடை மருதனே. கருணை கொடுத்திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை விதப்படுத்த கனிந்த வாயிடவும் பெருமிதொரு துறவோடு குறைவத்திற் பொறுத்தே திண்ணகனார் மனத்தார்கள் தெரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளத்துறை சிவஞானமாமுனிவன் மனத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிரினாள் என்றும் உண்ணிவைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம். இத்திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வாழ்வி தரலும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வழியடிமை கொண்ட நாயகி உடனாகிய ஸ்ரீ சிவந்தியப்ப பெருமானுடைய பொன்போன்ற திருவடி தாமரைகளை மனமுடிமைகளாலே போற்றி வலுத்திக் கொண்டு திருக்கைலாயவரம் வரை திருவாரூரை ஆதினத்து 24வது அருப்பிடத்திலே எழுந்தொழியிருந்து சித்தாந்த செய்வ அருட்பரிபாலனம் புரிந்தொழி வருகின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருமகாசனியாமுடைய திருவடிகளை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு நம்முடைய இந்த சிறப்பு வகுப்பிற்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் அருளி செய்த உபதேச பகுருடை குறித்த சிந்தனையை செய்வதற்காக அடியேனை பணித்துள்ளார்கள். திருவாவூரிலே ஆதீன பண்டார சாத்திரங்கள் 14 ஒன்றாக திகழ்வதுதான் இந்த உபதேச பகுருடையாகும். முதலிலே திருவாவூரிலே ஆதீன பண்டார சாத்திரங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பண்டாரம் என்ற சொல்லானது பேச்சு வழக்கிலே பலவாறாக பொருள் பண்ணப்பட்டு வந்தாலும் அதற்குரிய உண்மை பொருள் என்னவென்றால் கருவூலம் என்பதாகும். ஆங்கிலத்திலே ட்ரெஷரி என்று சொல்வார். கருவூலம் என்பதுதான் பண்டாரம். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முண்டுவினே என்று நம்முடைய மணிவாசக பெருமான் அருளி செய்துள்ளார். பெருமான் நமக்கு ஒரு கருவூலத்தை வழங்க வருகின்றார். வந்து முந்துமினே என்று சொன்னார். ஏனென்றால் கொஞ்சம் காலம் தாழ்த்தினால் நாட்கள் விரைவாக ஓடிவிடும். வினைகள் அடுத்து வரக்கூடிய வினைகள் அது பற்றிய சிந்தனை செய்ய விடாமல் நம்முடைய அறிவை மறைத்துவிடும். ஆகவே வினைகள் வந்து அருளை பெறுவதற்கு பெருந்தடையா இருப்பன. அதனாலதான் சுந்தரமூர் சுவாமி சொல்வார், முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன். ஒரு பெரிய ரேஸ்ல தான் நாம இருக்கிறோம். அந்த வினைகள் முந்துதான் நாம உண்டுதான் இருக்கும். ஆக அந்த ஐந்தெழுத்தை பிடித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்மை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்ற நோக்கோடு வரக்கூடிய வினைகள் அவை வீழ்ந்துவிடும் என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். வல்லவாறு சிவாய நமவன நல்ல மேவிய நாதன் அடிதோட வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே என்பார். தில்லை பதிகத்திலே சொன்னாரே, படைக்கலமாக உன் நாமத்தெழு செஞ்சும் என் நாவிற்கொண்டேன் என்று சொன்னார். படைக்கலம்னா அது எப்படி, எதை வீழ்த்துவதற்காக பெருமான் நாமத்தை படைக்கலமாக கொள்கிறோம் என்பதை இந்த திருக்குறுந்தொகையிலே வெளிப்படுத்தி வருகின்றார். வெல்ல வந்த வினைப்பகையை வீழ்த்துவது, ஏன்னா பகைவன் ஒருத்தான் படைக்கலம் வேணும். பகை யாரு, அவன் பகை இவன் பகைன்னு சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் பகை. நாம ஈட்டிய வினைகள் தான் நமக்கு பகை. அந்த பகையை வீழ்த்த வல்ல ஒரே படைக்கலம் எது என்றால் அது அஞ்செழுத்து தான் என்று சொன்னார். ஆகையினாலே அந்த வினைகள் வந்து நம்மை நம் அறிவை திசை திருப்புவதற்கு முன்பாக நாம் முந்திக்கொண்டு பெருமான் அருள்கின்ற மூல பண்டாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். பெருமான் குருமூர்த்திகள் வாயிலாகத்தான் அருள்வார். அந்த முறையிலே திருவாரூரை ஆதீன குருமூர்த்திகள் வாயிலாக நமக்கு அருளி செய்த ஞான கருவூலங்கள் தான் இந்த பண்டார சாத்திரங்களா. கருவூலம் என்று சொன்னால் அதிலே பொண்ணும் மணியும் பணமும் குவிந்து மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திவினே என்று பாடிய மணிவாசக பெருமான் பாண்டிய மன்னனுடைய அவனுக்கு அமைச்சராக இருந்தபடியினாலே அவனுடைய உத்தரவுபடி அங்கு அரசாங்க கருவூலத்திலிருந்து பொண்ணும் மணியும் அள்ளி கொண்டு சென்றான். அந்த கருவூலம் அனித்தியமானது, இந்த கருவூலத்து செல்வம் அனித்தியமானது என்று சொல்லி பெருமான் உடல் பொருள் ஆவியோடு அதையும் தாம் ஏற்று இல்லையா. இன்னும் சிலர் அறியாமையோடு வினவிக் கொண்டிருக்கின்றார், அரசாங்க பணத்தை அவர் இப்படி தான் சந்தித்த குருவிடம் ஒப்படைக்கலாமான். அவர் அரசாங்க பணத்தை மட்டும் தன்னையே ஒப்படைத்து விட்டார், அப்புறம் அவர் எதை தனக்குன்னு வச்சிருக்க முடியும். உடல் பொருள் ஆவி மூன்றையும் ஒப்படைச்சாச்சு, அதுல இந்த அரசாங்க பணமும் சேர்ந்து அடக்கம் தான். அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி என்று சொன்னார் சித்தியார்ல. எல்லா உலகத்துக்கும் சர்வலோகன சர்வலோகங்களுக்கும் அரசனாக இருப்போம் ஒப்படைத்தான். இல்லையா, அது புரியாததுனால பல இன்னல்களை அந்த அரசன் சந்தித்தான். வைகையிலே பெருவெள்ளம் வந்தது, அதன் மூலம் உணர்த்தினார். ஆக அந்த கருவூலத்தை தாம் பெற்றுக் கொண்டு கொண்டது எந்தெண்ணெய்னு சொல்லும் போது என்னை கொள்ளும் போது என்னை சார்ந்த அனைத்தையும் சேர்ந்து கொண்டு அவருக்கு காம் கொண்டு விட்டான். அதை ஏற்றுக்கொண்டு எது அழிவில்லாத கருவூலமோ அதை இவருக்கு வழங்குகின்றார். தாம் பெற்ற அந்த அருட்கோள கருவூலத்தை நாமும் பெற வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பதுதானே ஞானிகளுடைய நோக்கு. கள்ளத்தலைவர் துயர் கருதி தாம் கருணை வெள்ளத்தலைவர் மிக என்றார். அது மாதிரி தாம் பெற்ற கருவூலத்தை உலகோறும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே மூல பண்டாரம் வழங்குகின்றான் என்று முந்துவினே என்றார். ஆக அதை பெறுவதற்கு நாம் இங்கே முந்தி வந்திருக்கின்றோம். பல்வேறு சூழ்நிலைகள் அது மிகவும் பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. ஏனென்றால் அந்த மூல பண்டாரத்தை அவன் வழங்கி இருக்கின்றான் நம்ம குருமூர்த்திகள் மூலம். அதை நம்ம வந்து மற்ற உலகியல் அலுவல்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது, அவையெல்லாம் வினைப்படங்கள் தான். இங்க வந்து சிந்திக்கிறோமே, இதுதான் சிவபுண்ணியத்தின் பயன். வினைகளும் செய்கின்றோம், சிவபுண்ணியமும் செய்கின்றோம். சிவபுண்ணியமே செய்யாமல் வினைகள் மட்டுமே செய்வர்களுக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காது. சிவபுண்ணியம் செய்வதனால நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே பிற வினை பயன்கள் அவற்றை குறுக்கிடாமல் பெருமான் நிறுத்தி வைத்து நமக்கு இந்த சிவபுண்ணிய பலனை ஊட்டுகின்றார். அந்த மூல பண்டாரத்தினுடைய அந்த செல்வ பகுதிகள் தான் அதே பெயரை தாங்கியே இங்கு இருக்கின்றன, பண்டார சாஸ்திரங்கள் என்று சொல்லி. இப்ப திருக்கைலாய விரம்பரை திருவாவுடைய ஆதீனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய சந்தானாச்சாரியர்கள் மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம், இந்த பரம்பரையில நேரடியாக வந்ததுதான் நம்ம திருவாவுடைய ஆதீனம். உமாவதி சிவத்துக்கு ரெண்டு சீடர்கள், உமாதி சீடர் உமாதி சிவம் வழியில மூணாவது சீடராக இருந்தவர்கள் தான் நம்முடைய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள். திருவாவூரின் ஆதீனத்தை நிறுவிய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள் அவர்கள் உமாவதி சிவம் அவர்களுடைய சீடருக்கும் சீடருக்கும் சீடர். எப்படி மெய்கண்டாருக்கும் உமாவதி சிவத்துக்கும் என்ன இடைவெளியோ அதே இடைவெளிதான். ரெண்டு சீடர்கள் நடுவில் இருக்காங்க, அவ்வளவுதான். அவ்வளவு நெருக்கமானது சந்தானக்குறவர் பரம்பரைக்கு, அவ்வளவு நெருக்கமானது நம்முடைய திருவாவூர் ஆதீனம். அந்த நமச்சிவாயமூர்த்திகளின் நேரடி சீடர்கள் அவர்கள் தான் இந்த பண்டார சாத்திரங்கள், பண்டார சாத்திரங்களிலே பன்னிரெண்டை அருளி செய்திருக்கின்றார். 14 மெய்கண்ட சாத்திரங்கள் மாதிரியே ஆதீன பண்டார சாத்திரங்களும் 14, ரெண்டுத்தையும் கூட்டினா 28 வருது. சிவாகமங்கள் 28, இவ்வளவு ஒரு பொருத்தம் பாருங்க. ஆகவே அந்த 14 பண்டார சாத்திரங்களிலே 12 அருளி செய்யப்பட்டவை நமச்சிவாயமூர்த்திகள் நேரடி சீடர்களால். தட்சிணாமூர்த்தி தேசிகர் என்று ஒரு சீடர், அம்பலவான தேசிகர் மற்றொரு சீடர். தட்சிணாமூர்த்தி தேசிகர் 2 சாத்திரங்களும் அருள் செய்துள்ளார். அம்பலவான தேசிகர் ஏனைய 10 சாத்திரங்களையும் அருள் செய்துள்ளார். 10-2 12 மீது 2 கொஞ்சம் கால இடைவெளி விட்டுதான் வந்திருக்கின்றன. பெருமான் திருவருள் எந்தெந்த காலத்தில் வரணுமோ அந்த காலத்தில் வந்து என்னவென்றால், 8வது குருமகா சன்னிதானம் மாசுராமணி தேசிகர் அவர்களுடைய அருளாட்சி காலத்திலே இவர்களுடைய குருமூர்த்தம் திருவெண்காட்டிலே உள்ளது. மாசுராமணி தேசிகர் திருவாவடுதுறை திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம், மூவர் முதலிகளாலும் பாடப்பெற்றது. ஆக அந்த பாடல் பெற்ற திருத்தலத்திலே அங்கே எழுந்திருக்க மாசுராமணி பெருமான், கோமுத்தீஸ்வர பெருமாள் என்று ரெண்டு திருநாமங்கள் உண்டவர். அந்த மாசுராமணி பெருமானுடைய திருநாமம்னா 8வது குருமகாசன்னிதானம். ஒரு அவர்கள் திருஞான சம்பந்தர் மீது ஒரு பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார்கள். திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் யாரு? 8வது குருமகாசன்னிதானம் மாசுராமணி தேசிகரவர்கள் திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் என்று பாடியுள்ளார், ஒரு இலக்கியம் பாடியுள்ளார்கள். அவர்களுடைய அருளாட்சி காலத்தில்தான் சுவாமிநாத தேசிகர் என்ற ஒரு ஆச்சாரிய மூர்த்திகள் இருந்தார்கள். அந்த சுவாமிநாத தேசிகர் அவர்கள் தசகாரியம் என்று ஒரு சாத்திரம் செய்தார்கள். அதுதான் 13வது பண்டார சாத்திரம். 8வது குருமாசன அருளாட்சியில அவர்களிடம் தமிழ் பெற்ற மாணவர் தான் சங்கரநமச்சிவாய புலவர். தமிழ் படித்தவர்களுக்கு நிச்சயமா சங்கரநமச்சிவாய புலவர் தெரியாம இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ் பட்டம் படித்தவர்கள் கண்டிப்பாக நன்னூல் என்ற இலக்கண நூலை படித்திருக்க வேண்டும். நன்னூல் படிக்காமல் தமிழ் பட்ட படிப்பு இல்லை. நன்னூல் உரையில எல்லாம் சிறந்த உரையாக கொள்ளப்படுவது சங்கர நமச்சிவாயர் உரைதான். ஆக தமிழ் முதுகலை படிப்பிலே இது பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. நிறைய செய்திகள் இருக்கின்றன சங்கர நமச்சிவாயர் உரையில. அந்த சங்கர நமச்சிவாய புலவர் அவர்கள் சாமிநாத தேசிகருடைய மாணாக்கர். இந்த சாமிநாத தேசிகர் அவர்கள் செய்த நூல் ஒரு தசகாரியம் என்பது. அவர்கள் பெயராலே அது அழைக்கப்படும், சாமிநாத தேசிகர் தசகாரியம். ஏன்னா அதற்கு முன்பாக முதல்ல 12 சாத்திரங்கள் சொன்னா அதிலேயே தசகாரியம் பெயர்ல 2 சாத்திரங்கள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி தேசிகர் 2 சாத்திரங்கள் செய்தார், அம்பலவன் தேசிகர் 10 செய்தார், மொத்தம் 12 சொன்னேன். அதுல தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் ஒன்று செய்திருக்கின்றார், அம்பலவன தேசிகரும் தசகாரியம் செய்திருக்கின்றார். ஏன்னா தசகாரியம் என்ற கருத்து சைவ சித்தாந்தத்தில் மிக முக்கியமானது. அது ஆன்மா முக்தி அடையக்கூடிய படிநிலைகள் அல்லவா? ஆகையினாலே பிரபஞ்ச வைராக்கியம் ஏற்படுவதற்கும் சிவபிரான் திருவடியிலே பக்தி பெருகுவதற்கும் அந்த தசகாரிய சிந்தனை ரொம்ப துணை செய்வது. அதனால அந்த தசகாரியத்தை பத்தி 3 ஞானாசிரியர்களுமே நூல் செய்துள்ளார்கள். தசகாரியம் என்ற ஒரே பெயரில் செய்துள்ளதால் அதனை வேறுபடுத்தி அறிவதற்கு அந்தந்த நூலாசிரியர்களின் பெயரை முன்பாக சேர்த்துக் கொள்கின்றோம். தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம், அம்பலவான தேசிகர் தசகாரியம், சுவாமிநாத தேசிகர் தசகாரியம். சுவாமிநாத தேசிகர் தான் 13வது சாத்திரம் செய்தார்கள். 14வது பண்டார சாத்திரம் எப்போது எழுந்தது என்று சொன்னால் அது 10வது குருமகாசன் நிதானம் வேலப்ப தேசிக மூர்த்திகள் அவருடைய அருளாட்சியிலே. 10வது குருமகாசன் வேலப்ப தேசிகர் அவர்கள் இவர்களுடைய குருமூர்த்தம் இந்த மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோவிலே உள்ளது. அங்கு பலரும் சென்று தியானம் செய்து வழிபடுகின்றார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகின்றன. இது நிதர்சனமான உண்மை. சங்கரங்கோவில் பகுதியிலே கேட்டிருந்து சொன்னால் அவர்கள் இன்னும் நன்றாக சொல்வார். பலரும் தாமாகவே முன் வந்து பல தொண்டுகள் செய்கின்றார்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இருந்து பெரியோர்கள் வரை இளைஞர்களும் அவர் வருகின்றார்கள் அவரை வழிபடுவதற்கு. அவருடைய குருமூர்த்தம் சங்கரங்கோவிலே உள்ளது. அந்த 10வது குருமூர்த்திகள் வேலப்ப தேசிக மூர்த்திகள் அவருடைய அருளாட்சியிலே சின்னப்பட்டமாக, சின்னப்பட்டம் இளைய சன்னிதானம் என்பார்கள், சுருதிய புலவர் என்பார்கள். சுருதிய என்றால் 2வது குருமகா சன்னிதானத்துக்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள். அப்படி இருந்தவர்கள் அவர்களுடைய திருநாமமும் வேலப்ப தேசிகர். அதை வேறுபடுத்தி கூறுவதற்காக என்ன சொல்வார் என்றால் அவர்கள் முத்தியடைந்த தலம் பேரூர், கோயம்புத்தூர் மாவட்டத்து பேரூர். ஆகவே இவர்களை பேரூர் வேலப்ப தேசிகர் என்று அழைப்பார்கள். இவருடைய குருமூர்த்தம் பேரூர்ல தான், அங்க முத்தியடைந்ததனால் அங்கதான் பேரூர் வேறுபடுத்தியவர் அவர்கள். இவர்கள் தான் சிவஞான போதத்திற்கு திராவிட மாபாடியம் கண்ட, மேலும் அந்த மாபாடியத்தோடு சேர்த்து 28 அரும்பெரும் நூல்களை அருள் செய்த மாதவ சிவஞான சுவாமிகளின் ஞானாசிரியர். மாதவ சிவஞான சுவாமிகளின் ஞானாசிரியர் யார் என்றால் இவர்கள் தீட்சா குரு, ஞானாசிரியர் இவர்கள் தான். இவர்கள் அவர்களுக்கு ஞான தீட்சை அருள் செய்தது தமிழ், சமஸ்கிருதம், இலக்கண இலக்கியம், திருமுறை, சாத்திரம், புராணம் அனைத்தையும் போதித்து அனுபவ ஞானத்தையும் கொடுத்தவர்கள். அவர்களுக்கு ஞானாசிரியர் இந்த பெருந்தரை தான் பேரூர் வேலப்ப தேசிய மூர்த்திகள். காஞ்சிபுராணத்திலே இவர்கள் மீது துதி வைத்துள்ளார்கள். எவ்வக போட்படுபொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி நெய்வகை அஞ்சு அவத்தையினும் ஓதுமுறை நிற்குமுறை விளங்க தோற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்து அழுத்தி நாயன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தால் சென்னி சேர்ப்பான் என்று சொல்லி காஞ்சிபுராணத்திலே தம்முடைய ஞானாசிரியர் மீது துதிப்பாட வைத்துள்ளார்கள் மாதவ சிவஞான சுவாமிகள். இத்தகைய அருமை பெருமைக்குரிய நம்முடைய பேரூர் வேலப்ப தேசிகர் அவர்கள் 14வது பண்டார சாத்திரமாக விளங்கக்கூடியது பஞ்சாக்கர பகுருடை என்ற சாத்திரத்தை அருளி செய்தவர்கள். ஆக இப்படி 14 சாத்திரங்கள், பண்டார சாத்திரங்கள் விளங்குகின்றன. அவற்றிலே முதல் 12 சாத்திரங்கள் நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி சீடர்களாக அருள் செய்யப்பட்டவை சொன்ன தட்சிணாமூர்த்தி தேசிகர், அம்பலவான தேசிகர் என்ற இரண்டு குருமூர்த்திகள். அதிலே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் அருளி செய்த சாத்திரங்கள் இரண்டு. ஒன்று தசகாரியம், அவர்கள் பெயராலே வழங்கப்படுவது தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம். மற்றொன்றுதான் இந்த உபதேச பவருடை. மற்ற பத்தும் அம்பலவான தேசிய மூர்த்திகளே அருளி செய்யப்பட்டது. இந்த 14 சாத்திரங்களும் உரையுடன் நம்முடைய ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மைய பாடத்திட்டத்திலே வைக்கப்பட்டுள்ளது. ஆக 2 ஆண்டுகள் 24 வகுப்புகள், அதுதான் மைகண்ட சாத்திரங்களையும் பார்க்கிறோம். ஆகவே இவை வந்து ஒரு அறிமுகம் செய்து கொள்ளத்தக்க வகையிலே அதை அறிமுகப்படுத்தப்படும். அந்த அளவுக்கு தான் அங்க நேரம் உண்டு. இந்த உபதேச பகருடையிலே இந்த நூலினுடைய பொருள் என்னவென்றால், தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இவர்கள் அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சின்னப்பட்டமாக சுருதிய குறவராக விளங்கி வந்தவர்கள். இவர்கள் நமச்சிவாயமூர்த்திகள் குருமுதல்வராக விளங்கி வந்த அந்த அருளாட்சி காலத்திலேயே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டார்கள். நமச்சிவாயமூர்த்தி தேசிகர் அருளாட்சிக்கு பிறகு மறைஞான தேசிகர் என்ற குருமூர்த்திகள் இரண்டாவது மகா சன்னிதானமாக விளங்கி வந்தார்கள். அவர்கள் சைலதாரையாக எப்போதும் நிச்சையிலேயே இருக்கக்கூடியவர்கள், ஞான நிச்சையிலேயே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு பிறகுதான் நமச்சிவாயமூர்த்திகளின் மற்றொரு சீடராகிய அம்பலவான தேசிகரவர்கள் மூன்றாவது குருமூர்த்திகளாக திருவாவூர் திருக்கையாய் பரம்பரை திருவாரூர் ஆதீனத்தின் மூன்றாவது குருமகா சன்னிதானமாக திகழ்ந்தவர்கள் தான் அம்பலவான தேசிகர் அவர்கள். 10 பண்டார சாத்திரங்களை அருள் செய்துள்ளார்கள். அந்தந்த காலத்தின் தேவைக்கு ஏற்றபடியான சில சாத்திரங்களையும் பொதுவான சைவ சித்தாந்த செய்திகளை சொல்லுகின்ற முறையிலும் அவர்கள் 10 சாத்திரங்கள். இதே பகுருடை என்று அழைக்கப்படுகின்ற நூல்கள் 3. இப்ப நம்ம பார்க்க இருக்கின்ற நூல் தட்சிணாமூர்த்தி தேசிகர் அருள் செய்த உபதேச பகுருடை. அம்பலவான தேசிகர் அவர்கள் அருள் செய்த ஒரு பகுருடை நூல் சித்தாந்த பகுருடை. அதுபோல அடியேன் குறிப்பிட்ட சிவஞான சுவாமிகளின் ஞானாசிரியர் பேரூர் வேலப்ப தேசிகர் அவர்கள் அருள் செய்த நூல் பஞ்சாக்கர பகுருடை. பகுருடை என்று அழைக்கப்படுகின்ற நூல்கள் 3 உள்ளன. இதுல மிகவும் விரிவானது சித்தாந்த பகுருடை. மிக விரிவானது, எப்படி மெய்கண்ட சாத்திரங்கள்ல சிவஞான சித்தியார் மிக விரிவாக இருக்கிறதோ, பரபக்கம் சுபக்கம்னு விரிவாக, அது மாதிரி இதுலயும் பரபக்கமும் உண்டு சுபக்கமும் உண்டு. ஒரே நீளமான பாடல் ஐயா அவர்கள் மூலமாக நெஞ்சு விடுத்துவது பார்த்தீர்கள் அல்லவா, ஒரே நீட்டுக்கு அந்த பாடல் வருகின்றது, கன்னிகளாக வருகின்றதோ அது மாதிரிதான் இந்த சித்தாந்த. இந்த 3 பவருடைய நூல்களுமே அது மாதிரிதான். அதுல சித்தாந்த பவருடைய மிக விரிவானது. அதுல பரபக்க செய்திகளும் உண்டு சுபக்க செய்திகளும் உண்டு, மிக விரிவாக உள்ளது சித்தாந்த பவருடைய. அதையும் அவசியம் அதை தாங்கள் படிக்க வேண்டும். திருவருளை திருவருளது கூட்டி வைக்கும். இது உபதேச பகருடை நடுத்தரமானது. பஞ்சாக்கர பகருடை அளவில் சிறியது, உபதேச பகருடை 2 பகருடைக்கும் நடுத்தரமாக உள்ளது. உபதேச பகருடையானது என்ன பொருளிலே உள்ளது என்று சொன்னால், குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள் தனக்கு அருளி செய்த உபதேசத்தை நாமெல்லாம் அறிந்து கொள்ளும்படி, நம்முடைய தகுதிக்கு ஏற்றவையிலே நாமும் அறிந்து உய்யும்படி, இதெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறது எவ்வளவு பெரிய கருணை பாருங்கள். நமச்சிவாயமூர்த்திகள் அவர்கள் அந்த சிவமே தான் அவர்கள். ஏன் அவர்களிடம் தட்சிணாமூர்த்தி தேசிகர் உபதேசம் பெற்றார், அதையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ளும்படி பாடலாக பாடி வைத்திருக்கின்றார் சொன்னால், அது நாம பெற்றுள்ள எவ்வளவு பெரிய பேரு பாரு. தமிழ்ல தான் இருக்கிறது, ஆனா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமா அறிந்து கொள்ள முடிகிறது. அறிந்து கொள்ளணும்னா அதற்கு முன்னைத்தவன் நிறைய வேண்டும் அல்லவா. இதனால தட்சிணாமூர்த்தி தேசியவர்கள் எத்தனை சிறப்பாக இதனை பாடியுள்ளார், நம் மீது வைத்த கருணை, அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கின்றார் என்பது கூட இரண்டாவது. அதை நமக்கு சொல்லணும்னு என்ன இருக்கு, நாமளும் உய்யணுங்கிற ஒரு அருள் திறந்தான் நமக்கு. நமச்சிவாயமூர்த்திகள் எப்படி உபதேசம் செய்தார்களோ அதை அப்படியே பாடியுள்ளார்கள். சித்தாந்த சாஸ்திரங்களை தட்சிணாமூர்த்தி தேசிகருக்கு நமச்சிவாயமூர்த்திகள் போதித்துள்ளார்கள். ஞானாசிரியர் சீடனை ஆட்கொள்ளும் போது பல்வேறு தீக்கைகளை செய்வார். அதிலே ஒரு தீக்கை சாத்திர தீக்கை என்பது. சாத்திர பாடத்தை போதித்தார். திருவாதவூரர் புராணம் என்பது மணிவாசக பெருமானின் வரலாற்றை கூறுகின்ற நூல். அது நம்முடைய ஆதீன அருளாளர் கடவுள் மாமுனிவராலே இயற்றப்பட்டது. மிகச் சிறப்பானது. மணிவாசகருடைய வரலாற்று அருள் வரலாற்றின் மகிமை அறிந்து கொள்ளணும்னா அவசியம் திருவாதவுளர் புராணம் படிக்கும். அந்த திருவாதவுளர் புராணத்திலே மணிவாசகருக்கு சிவபெருமான் குருவாக வந்து தீக்கை அருளும் முறைகளை எல்லாம் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே இந்த சாத்திர தீக்கையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சைவ சித்தாந்தம் எல்லாம் அங்க சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு போதிக்கின்றார். இவர் 16 வயதிற்குள்ளே எல்லா சாத்திரங்களையும் கற்று தெளிந்தவர் தான் மணிவாசகர். இருந்தாலும் சிவபெருமான் வந்து ஏன் திரும்ப சொல்றார் என்ன, அது சுவாமியின் மூலமாக கேட்கும் போதுதான் அந்த அனுபவம் ஏற்படும். தாமாக படிப்பதோ போதகாசிரியர் மூலமாக படிப்பதோ, நீங்க தாமாக படித்தால் தெளிவு கிடைக்காது, போதகாசிரியர் மூலம் படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் அனுபவம் என்பது எப்ப கிடைக்கும், அது சிவபெருமானே குருவாக வந்து அருள் செய்யும் போதுதான். ஏன் முத்தின்னு படிக்கிறோம்னா அந்த முத்தி அனுபவமே, அந்நிய மின்மையின் அறங்கடல் தெருமைன்னா அறங்கடலே சென்றுடுவான் கேட்கிறான் இல்லையா, கேட்கின்ற சீதன் அறங்கடலே சென்று விடுவான். அது சிவபெருமானே எங்க குருவாக வந்து உபதேசிக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு உபதேசம் மணிவாச பெருமான் கிடைச்சது. சித்தாந்த சாத்திர உபதேசம் எல்லாம் அங்க செய்கின்றார். அதான் சாத்திர தீட்சை. அது மாதிரி நமச்சிவாயமூர்த்திகளும் தட்சிணாமூர்த்தி தேசிகருக்கு சாத்திர உபதேசங்களை செய்துள்ளார். சாத்திர தீட்சை புரிந்துள்ளார். அந்த சாத்திர உபதேசம் செய்த பிறகு இதுதான் உனக்கு சித்தாந்த சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசித்தோம், இதிலே உனக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை எல்லாம் எம்மிடம் வினவி தெளிவு பெறலாம் என்று உத்தரவு கொடுக்கின்றார் நமச்சிவாயமூர்த்திகள். அந்த உத்தரவின்படி சீடராகிய தட்சிணாமூர்த்தி தேசிகர் சித்தாந்தம் கேட்டதிலே தமக்கு ஏற்பட்டுள்ள ஐயங்களை எல்லாம் வினவுகின்றார். அந்த ஐயங்களுக்கு நமச்சிவாயமூர்த்திகள் விளக்கம் தருகின்றார், விளக்கம் தந்து தெளிவுபடுத்துகின்றார். விளக்கம் தரும்போது அந்த விளக்கத்தின் மேலும் ஐயம் கேட்கின்றார், அதற்கும் விளக்கம் தருகின்றார். இருவா இருவது என்பது நைகண்ட சாஸ்திரங்களிலே ஒரு நூல். அது சிவஞான சித்தியார் அருள் செய்த அருளந்தி சிவாச்சாரியாரே அருள் செய்யப்பட்டது. இருவா இருவது அதிலே சித்தாந்தத்தில் உள்ள ஐயங்கள் கேட்கப்படும். யாரு அருளந்தி சிவம் மெய்கண்டாரிடம் கேட்பார், அதற்கு அவர் விளக்கம் சொல்வார், அந்த விளக்கத்தின் மேலும் ஐயம் கேட்பார். கடைசியில் அந்த ஐயம் கேட்ட அளவில் தான் அது இருக்குமே ஒழிய விளக்கங்கள் நமக்கு கிடைக்குமா என்று சொன்னார், கிடைக்காது. ஒரு சில இடங்களே கோடிட்டு காட்டுவார், இந்த திருமுறை பகுதியை பார்த்து தெரிஞ்சு கொள்வாயாக. அந்த அளவுல தான் இருக்கும் அது. வினாவென்பா மாதிரி வினாக்கள் வினாக்களை கொண்டது. ஆனா உபதேசப்பவருடையதான் ஐயங்களை, ஐயங்கள் தடைகள் கூட எழுப்புகின்றார். எப்படி இது பொருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு தடைகள் கூட எழுப்புகின்றார். அது எல்லாற்றுக்கும் விளக்கமான விடைகள் கொண்டது உபதேசப்பவருடன். எல்லா ஐயங்களுக்கும் இங்க விளக்கம் இருக்கு. அப்படி நமச்சிவாயமூர்த்திகள் தமக்கு சாத்திர உபதேசம் செய்து அதிலே உனக்கு எழுந்த ஐயப்பாடுகளை எல்லாம் நீ வினவலாம் என்று உத்தரவு தந்து அதன்படி இவர் ஐயப்பாடுகளை எல்லாம் கேட்கின்றார். அந்த ஐயப்பாடுகளுக்கு எல்லாம் விடை தந்து தெளிவு தருகின்றார் நமச்சிவாயமூர்த்திகள். இந்த முறையிலே அமைந்துள்ளது உபதேசப்பவருடன். நமச்சிவாயமூர்த்திகள்னா யாரு, அவர் தமக்கு குருவாக வந்திருக்கின்றாரே, இப்படி ஞான தீட்சையெல்லாம் பண்ணுகின்றாரே, இந்த நமச்சிவாயமூர்த்திகள் யாரு என்றார், முழுமுதற் பரம்பொருளாகி சிவபெருமானே இவ்வாறு ஒரு திருநாமம் கொண்டு மானுடச்சட்டை தாங்கி நமச்சிவாய தேசிகராக எழுந்தருளினார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அப்போ முழுமுதற் பரம்பொருளாக சிவபெருமானே குருவாக இப்படி வந்திருக்கிறான்னா அந்த முழுமுதற் பரம்பொருளுடைய சிவபெருமானுடைய இயல்பு என்ன, அந்த இயல்பை சொல்லி தொடங்குகிறார். இப்படிப்பட்ட இயல்புடைய சிவபெருமான் பக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் ஆட்கொள்வதற்கு குருவாக வருவது வழக்கம். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அடியேனையும் ஆட்கொள்ள குருவாக இருந்தது விட்டான். பக்குவ ஆன்மாக்களை தான் ஆட்கொள்வான், ஆனால் அன்பு இல்லாத அடியேனையும் ஆட்கொள்ள இருந்தது வந்து விட்டான். இருந்தொழி வந்து பல்வேறு தீட்சைகளை புரிந்தார். அது என்னென்ன தீட்சை, ஒவ்வொரு தீட்சையும் குறிப்பிடுகின்றார். இந்த சாத்திர தீட்சை மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, ஒவ்வொரு தீட்சையுமே குறிப்பிடுகின்றார். நயன தீட்சை, பரிச தீட்சை, வாசக தீட்சை, மானத தீட்சை, யோக தீட்சை, அந்த ஒவ்வொரு தீட்சையும் தனக்கு நமச்சிவாயமூர்த்திகள் பண்ணதுனால என்ன பயன் தனக்கு ஏற்பட்டது என்பதையும் குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு சாத்திர தீட்சை பண்ணி சாத்திர சித்தாந்த உபதேசம் செய்து இதன்பால் ஏற்பட்டுள்ள ஐயங்களை கேட்டு தெளிவு பெறுவாயாக சொன்ன பிறகு ஒரு ஐயங்களை கேட்பதும் அவர் விளக்கம் தருவதுமாக இந்த நூல் அமைந்துள்ளது. அப்ப அறுபதத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளைய பெருமை என்று சொன்னது போல சிவபெரும் முழுமுதற் பரம்பொருளாக சிவபெருமானே குருநாதனாக வருகின்றார் என்று குறிப்பிடுகின்ற ஆசிரியர், முழுமுதற் பரம்பொருள்னா அந்த பரம்பொருளாகிய அந்த சிவபரம்பொருளின் இயல்பு எப்படிப்பட்டது, அவன் எப்படி யாருக்கெல்லாம் அறியவனாக இருக்கின்றான், எப்படிப்பட்ட உயர்நிலையில் இருக்கின்றான், அவன் ஐந்தொழில் செய்யக்கூடியவன், அந்த அந்த ஐந்தொழில்களை ஏன் செய்கின்றான், எப்படி செய்கின்றான் என்பதெல்லாம் விளக்கி இப்படிப்பட்ட பரமபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான், தக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் வழக்கமுடைய அந்த பெருமான் தன்னையும் ஆட்கொள்ள இப்படி குருவாக வந்தான், எதற்காக இந்த நான் இந்த திருநாமத்தோடு வந்தான், திருவாவடுதுறை திருத்தலத்திலே வந்து அந்த குருவாக எழுந்திருக்கின்றான், எதற்காக திருவாவடுதுறையை எழுந்தொழினார், எதற்காக இந்த திருநாமத்தை கொண்டார் என்று ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் நமக்கு செய்த தீக்கைகளெல்லாம் சொல்லி அந்த தீக்கைகளால் தான் பெற்ற பயன்களையும் எடுத்து சொல்லி முடிவிலே சித்தாந்த சாத்திர உபதேசமாகிய இந்த சாத்திர தீட்சையும் குறிப்பிட்டு அதிலே தமக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் கேட்டு தெளிவுபட சொன்னமையினாலே அந்த ஐயங்களை எல்லாம் கேட்கின்றார், அவர் விளக்கம் தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்டு முடிவிலே உள்ள நிறைவு அடைந்து குருநாதரை போற்றி பரவுகின்றார். அந்த போற்றுதலோடு நிறைவடைகின்றது இந்த உபதேச பொருளை காத்தல். மிக அருகையும் அருமையான அமைப்பு, பெரிய பாடலா இருக்கிறதுனால நம்ம அந்தந்த பகுதியை பார்க்கும் போது அந்தந்த பகுதியில தான் நம்ம கவனம் செல்ல முடிய, அப்படி தொகுப்பா பார்ப்பது கொஞ்சம் அரிதா இருக்கும் முதல்ல. அதனாலதான் முதல்லயே இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்குது நூல்னு தொகுத்து சொல்லிவிட்டேன். இப்போது இந்த பாடலை நாம பார்க்கலாம். நெஞ்சுவிடு தூது அதே செய்யுள் அமைப்பு தான், அதனால உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஐயா அவர்கள் நெஞ்சுவிடு தூது நடத்தினது இப்ப நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அது மாதிரியே கன்னிகள் பெற்று வரக்கூடிய கலிவெருபம் அது உமாதித்தம் அவர்கள் அருள் செய்தார்கள். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் இவர்கள், அதை அப்படியே பின்பற்றி செய்கின்றார்கள்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் நமஸ்சிவாய்.

ஓம் சிவாய நமன். சைவந்தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 17 படலம் முதல் 18 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

போற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி. பிரியர்களே, குழந்தைகளே, எம்பெருமான் ரமீசாரண்யத்து முனிவர்களாகின்ற கண்ணுவர் கர்கர் முதலியோருக்கு ஹரபக்தர் என்ற பெரியவரை கொண்டு அவர்களால் ஆற்றுப்படுத்தப்பட்டு அவர்கள் மதுரைக்கு வந்தபொழுது மூலஸ்தானத்திலே தன்னை வழிபட்டு அவர்கள் மறையின் பொருளை வினவவும் பெருமான் சுந்தர தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருளி நால் வேதங்களின் பொருளை உரைத்தான். நால் வேதங்களின் பொருள் என்பது பரஞ்ஞானமாக பஞ்சகிருத்திய பாராயணனாகின்ற பெருமானே வேதங்களின் பொருள். வேத விழுப்புருள் என்பது பகவானே தான். ஆனால் வேதம் என்பது எப்படி இருக்கின்றது? அந்த பகவானை எய்துவிக்கும் மார்க்கமாக இருக்கின்றது. ஆறும் பேரும் இரண்டும் வேதத்தின் பொருள். மலைநாட்டிலே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், இமாலயத்தில் கேதார்நாத் இருக்கு. கேதார்நாத் என்ற அது ஒரு சிகரம், அது ஒரு மலை முடிச்சு போகிற வழியும் மலை தான். மலைநாட்டிலே சென்று சேர்கின்ற இடமும் மலையாக இருக்கும், செல்லுகின்ற வழியும் மலையாக இருக்கும். அப்படி பகவானை வேதத்தின் பொருள் என்பது பகவான், அவனை அடைவிக்கின்ற மார்க்கமும் பகவான். இப்போ வேதத்துக்கு ரெண்டு பொருள், ஒன்று நம்முடைய அனுஷ்டானம் மார்க்கம், இன்னொன்று அதனுடைய பலன். இப்போ ரெண்டா வேதத்தினுடைய பொருள் இருக்கு. சரியை கிரியை யோகம் அப்படிங்கிறது மார்க்கம், ஞானம் அப்படிங்கிறது மார்க்கம் போல தோன்றும் ஆனால் பலன். ரெண்டாவது சுவாமி இருக்கார், நமசிவாயவே ஞானமும் கல்வியும். அப்போ ஞானமும் கல்வியும்னு சொன்னதுனால கல்வி என்பது என்ன? ஞானம் ஒழிந்த ஏனைய மூன்று

அதற்கு பெரியவாளுக்கு அடங்கி இருக்கணும். இப்படி பல ஜென்மாக்கள்ல பண்ணின புண்ணியத்தினுடைய ஒரு பலனாலதான் நம்முடைய கடைசி ஜென்மால நம்முடைய சுவாமியை நம்ம சுவாமின்னு தெரிஞ்சுக்கிறோம். அவன்கிட்ட ஒரு பக்தி வருது, அச்சஞ்சலமா பகவான்கிட்ட ஒரு பக்தி வருது அப்படின்னா அது கடைசி ஜென்மா. அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மா இருந்தாலும் நம்ம அதுக்கு பத்தி பயம் கிடையாது, பிறக்கிறதுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். யானேதும் பிறப்பு அஞ்சேன், பகவான்கிட்ட பக்தி வந்துடுத்துன்னா பிறப்பதற்கு பயப்பட வேண்டாம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் அப்படின்னு. வேத சாரம் என்பது சைவம் தான், ஆனால் வேதம் எடுத்து எடுப்பில் பார்த்தா அப்படி இருக்காது. அதனால தான் அதில் ஒரு மயக்கம் வருது. என்ன காரணம்னா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி வேதம் இருக்கு, உத்தம அதிகாரிக்கு அது சைவ சமய உண்மைகளை போதிக்கிறது. அதிகாரி பேதம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, எல்லாருக்கும் ஒன்று போல மருந்து மாத்திரை கிடையாது. ஆனால் எல்லா மருந்து மாத்திரையும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். அதுபோல் வேதத்தில் எல்லாமே இருக்கு. உத்தம அதிகாரிக்கு எப்படி இருக்குது, சித்தாந்தமாக இருக்கு. உத்தம அதிகாரி விஷயத்தில் அது சித்தாந்தமாக இருக்கு. அதுதான் உண்மையான வேதப்பொருள், வேதத்தின் சாரம்தான் வேதத்தின் பொருள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புராணக்காரர் இங்கே நமக்கு சொல்கிறார். இதை நம்ம சுருக்கி சொல்லியிருக்கோம், நிறையா சொல்லணும், சுருக்கி சொல்லியிருக்கோம். நீங்கள்லாம் நிறையா புஸ்தகங்களை படித்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது வீரபாண்டியன் இந்த நாட்டை ஆண்டு வந்துட்டு போது இந்த அற்புதம் லீலை நடந்தது. அதே வீரபாண்டியன் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக நிறையா விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறார். அஷ்டமி விரதம், சதுர்தசி விரதம், சோமவார விரதம், இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, அந்த பேரை சுவாமி மாற்ற போகிறார். எல்லோருக்குமே ஊழ் வலின்னு ஒன்று உண்டு, ஜென்மாந்திர அந்த பாபம் புண்ணியம் அதெல்லாம் உண்டு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் ஒரு தடவை அந்த விக்ரம பாண்டியன் வேட்டைக்கு போகும்பொழுது அவன் வேட்டையாட இருந்த சமயத்தில் ஒரு புலி அவனை விழுங்கிடுத்து, அப்படியே அவனுக்கு ஒரு கதி கிடச்சிது. அப்படி இருக்கும்பொழுது இது சின்ன குழந்தையாக இருக்கான், விக்ரம பாண்டியனுக்கு பிறந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தையா இருக்கு. சின்ன குழந்தைன்னா உங்களை மாதிரி. அந்த குழந்தைக்கு முடிசூட்டணும்னு மந்திரிகள் பார்க்குறா. பார்க்கும்பொழுது அந்த கஜானாவை போய் திறந்து பார்த்தா அந்த ரத்தன கிரீட்டமும் அங்கே காணும், நிறையா ராஜாங்கத்துக்கு சொந்தமான திரவியங்களும் காணும். என்ன ஆச்சுன்னு அவ யோசிக்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த விக்ரம பாண்டியனுக்கு நிறையா ஆசை மனைவிகள் இருந்திருக்கா. அந்த ஆசை மனைவியர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அவெல்லாம் பட்டத்துக்கு உரியவர்கள் இல்லை. அவர்கள் தகப்பரார் இறந்திருக்கிற இந்த காலத்தில் இதுதான் தக்க சமயம்னு சொல்லி எல்லாரும் வந்து சோர்ந்து கவனம் இல்லாமல் இருப்பா என்பதை பயன்படுத்தி கொண்டு அவ அந்த மணிமுடியையும் நிறையா திரவியத்தையும் அபகரிச்சுண்டு கண் காணாமல் போயிட்டான். அப்படி இருக்கும்பொழுது சரி இது வந்து ஈஸ்வரனுடைய இச்சை, இதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம் என்று சொல்லி வீரபாண்டியனுக்கு பண்ண வேண்டிய அந்திம கர்மாக்களை எல்லாம் இந்த குழந்தையை கொண்டு பண்ண வச்சுட்டு மந்திரிகள்லாம் இந்த இளங்குமரனுக்கு எப்படியா இருந்தாலும் முடிசூட்டியாக வேண்டும், ராஜா இல்லாமல் பூமி இருக்காது, சந்திரன் இல்லாமல் ஆகாசம் இருந்தால் எப்படி நல்லா இருக்காதோ அதுபோல் ராஜா இல்லாமல் ராஜாங்கம் இருக்கக்கூடாது. அதனால் இவருக்கு முடிசூட்டணும். முடி இல்லாமல் முடிசூட்டினா ஜனங்கள் ஒத்துக்க மாட்டான், ஜனங்கள்லாம் ரொம்ப மரப பேணிட்டு வருவா. இதான் ராஜான்னு சொல்லிட்டு தலையில் கிரீட்டம் இல்லைன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அவளுக்காக நம்ம ஒரு கிரீட்டம் பண்ணி ஆகணும். அந்த கிரீட்டத்தை பண்ணுறதுக்கு நிறையா ரத்தனங்கள் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா அதை கொண்டு பண்ணலாம். பணத்தை கொண்டு ரத்தனங்களை வாங்கணும். ரத்தனங்களை வாங்குறதுங்கிறது டக்குன்னு பால் வாங்குற மாதிரி, தயிர் வாங்குற மாதிரி, விறகு வாங்குற மாதிரி ஈஸி கிடையாது. எல்லா ரத்தனங்களும் மார்க்கெட்டில் டக்குன்னு கிடைக்காது. அப்போ ரத்தனங்களை வந்து நம்ம கொட்டேஷன் கொடுத்து அதை வந்து நம்ம அந்த உத்தமமான ரத்தனங்களாக தான் ராஜாவுக்கு முடியல தயார் பண்ணணும். அப்போ அதுக்கு பல தேசங்களுக்கு ஓலை போக்கி அந்த வியாபாரிகளை கூப்பிட்டு பார்த்து அவள்கிட்ட யார் நல்ல ரத்தனங்களை சகாயமான விலையில் தராளோ அதை பொறுக்கி எடுத்து தான் ஒரு ராஜாங்க காரியம்னா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பண்ணக்கூடாது. நாளைக்கு கேள்விகள்லாம் வரும், ஊழல் பண்ணிட்டான்னு வரும். அதுக்கு ஜாகிரதையாக இருந்துக்கணும். அன்னிலேருந்து இன்னி வரையும் ஒரே மாதிரி தான் தேசம் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை பகவான்கிட்டே விண்ணப்பிப்போம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சொக்கநாதர் நமக்கு வந்து தெளிவான மார்க்கத்தை காமிப்பார். அன்னிலேருந்து இன்னி வரையும் நமக்கு ஒரு சிரமம்னா சுவாமிகிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணணும், பகவானே எனக்கு ஒரு வழி காட்டுங்க, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன் அப்படின்னு மந்திரிமார்கள்லாம் இந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரா. அப்படி வரும்பொழுது கீழே கோபுரத்துக்கிட்ட வரா. அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், மனத்திருந்த கருத்தறிந்து முடிக்கின்றவன் சுவாமி.

0: ஒரு விண்ணப்பம் வச்சுதான் சுவாமி அனுகிரகம் பண்ணணுங்கிறது இல்லை, நினைச்ச உடனே அவர் அனுகிரகம் பண்ணுவார். அதனால அவர் என்ன பண்றார், அவர் ஒரு மாணிக்க வியாபாரியாகத்தானே வர்றார் வெளியில. சுவாமி ரத்ன வியாபாரி வேஷத்துல வர்றார். ரத்ன வியாபாரின்னா சாதாரண வியாபாரி மாதிரி அழுக்காவா இருப்பா, பட்டு வஸ்திரம் கட்டின்னு இருப்பார். பட்டு வஸ்திரத்தை அவர் வந்து கச்சமா கட்டின்னு இருக்கார், உத்திரையும் போட்டுருக்கார், திருப்புண்டர தாரணம் பண்ணிட்டு இருக்கார், மார்பல ஒரு நவரத்ன ஆகாரம், சூரியனுடைய ஒளி மழுங்குற மாதிரி தரிச்சுட்டு இருக்கார். எல்லா விதமான ரத்தனங்களையும் தனித்தனியா கருப்பு துணியில பொதிஞ்சு ஒரு பெரிய மூட்டை வெள்ள பட்டுனால கட்டி முதுகில் தாங்கிட்டு இருக்கார். அப்படி அவர் வரார். வந்தா அவரை பார்த்து இவா வணங்குறா. அவர் கேட்கிறார், ஏன் இப்ப எல்லாம் உங்க மூஞ்சில் எல்லாம் துக்கமா இருக்கே, என்ன விஷயம்னு கேட்கிறார். இதே மாதிரி இந்த பாண்டிய தேசத்துக்கு ஒரு சிரமம் வந்துடுத்து, இந்த குழந்தைய நாங்கள் வந்து ராஜாவா ஏத்துக்க போறோம், இவனுக்கு பட்டம் கட்டணும், அதுக்கு மணிமுடி தயாரிக்கணும், அதுக்கு நவரத்தனங்கள் எங்கே கிடைக்கும்ங்கிற சுவாமியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அப்படியா, நீங்கள் நினைச்சத சுவாமி உங்களுக்கு கொடுத்துட்டார், இங்கே பாருங்க, இதான் ஈஸ்வர இச்சைங்கிறது. நான் இந்த ரத்தனங்களை பாண்டிய தேசத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு நினச்சின்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ரத்தனங்களெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இங்கே வாங்கணும்னு நான் சொல்லலை, முதல்ல பாருங்க. வியாபாரிகள்லாம் அப்படி தான் பண்ணுவா, கடைக்குள்ளே போனோன்னே எல்லா லைட்டையும் போட்டுருவா. அதேமாதிரி முதல்ல சுவாமி என்ன பண்ணார், அந்த பட்டு துணியை பிரித்தார், ஒரு கருப்பு கம்பளத்தை விரித்தார், அதை கிழக்கு நோக்கி விரித்தார். எல்லாத்துலேயும் அவாவா சாஸ்திரம், அவாவா மரபு இருக்குது. அந்த துணி கம்பளத்தை கிழக்கு நுனியாக விரித்தார், அதில் நடுப்புற ஒரு பொட்டலத்தை அவிழ்த்தார், அதில் முழுக்க மாணிக்கங்கள் தான் இருக்கின்றன. மாணிக்கங்களே 9 ஜாதியாக, அப்படி 9 விதமான மாணிக்கங்களை நடுப்புற வச்சார். நவகிரகத்தில் நடுப்புற சூரியன் இருக்கிற மாதிரி வச்சார். 8 திக்கிலையும் இந்திர அக்னி யம நிறுத்தி வருண வாயு சோம ஈசானு 8 திக்கிலையும் 8 விதமான ரத்தனங்கள் எல்லாம் குவியல் குவியலாக வச்சார். எல்லாம் கண்ணை பறிக்கிறது. சொன்னார், இதெல்லாம் ஒரிஜினல், இது நல்ல முகூர்த்தம் பாருங்க சகுனம், நீங்கள் எதிர்பார்க்கிறதே நான் கொண்டு வந்திருக்கிறேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவா, அப்படி அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் ரத்தனம், வலன் அப்படிங்கிற அசுரனுடைய உடம்பில் விளைந்த ரத்தனம் இதெல்லாம். மற்றதெல்லாம் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, டூப்ளிகேட் நிறையா இருக்கு, அதை நம்பி ஏமாறாதீங்க. போட்டிருப்பா, எங்கள் கடைக்கு கிளைகள் இல்லை. சாமி சொல்கிறார், என்னுடைய அனுகிரகத்துக்கும் கிளைகள் இல்லை, முழுக்க எங்கிட்ட இருந்தால் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஒரிஜினல் ரத்தனம்னு சொல்கிறீங்களே, வலன்கிற அசுரனுடைய உடம்புலேருந்து பிறந்ததுங்கிறீங்களே, அது என்ன வரலாறு அப்படின்னு இவ கதை கேட்குறா சுவாமிகிட்ட. அவர் சொல்கிறார், வலன்னு ஒரு அசுரன் இருந்தான் பழங்காலத்தில், அவன் பரமசிவ பக்தன், பரமேஸ்வர்கிட்ட பக்தி பண்ணி பரமேஸ்வரனுக்கு பிரத்யட்சமாகி நிறைய வரங்கள் கொடுத்தார். கொடுத்தபோது அவன் வரம் கேட்டான், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது யுத்தத்தில்ங்கிற வரத்தை கொடுங்க, அதனால் எனக்கு மிருத்தியும் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கல, என்னுடைய வினைகள் திருந்து இந்த உடம்பை விட ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னால், இந்த சரீரம் நான் தாங்கியிருக்கிற இந்த சரீரம் இருக்கேன், உங்களை நிறையா பூஜை பண்ணிருக்கேன், இந்த சரீரம் எல்லா மனுஷ சரீரங்களை போலவோ தேவ சரீரங்களை போலவோ வந்து ஒரு கதி அடையாமல், இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நவரத்தனங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு சரீரமாக இதாகணும், என்னுடைய சரீரத்திலேருந்து நவரத்தனங்களும் விளையணும், அப்படியே அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் அனுகிரகம் பண்ணிட்டார். இவன் அபராஜித வரம் வாங்கியிருக்கான், யாரும் தன்னை ஜெயிக்க முடியாதுங்கிற வரம் வாங்கியிருக்கிறதுனால இவன்ட்ட தேவதைகள்லாம் போரிட்டு தோத்து தான் போகிறான். அப்போ இந்திரன் என்ன பண்ணுறார், இவனை சூழ்ச்சினால் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தேவதா சைன்யத்தை அழைச்சின்னு வர்றார். கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதம் பண்ணியாக வர்றார். ஆயுதங்கள் இல்லாதவாள்கிட்ட சண்டை போட மாட்டா பழங்காலத்தில் தர்மம். அப்படி கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் தேவர்கள் வரதை பார்த்துட்டு வலன், என்ன இப்படி வரையிலே, என்ன விசேஷம்னு கேட்குறார். இந்திரன் சொல்கிறார், உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய தபசையும் கண்டு நான் மெச்சுகின்றேன், அதனால் ஏதாவது உனக்கு வரம் வேணும்னா நான் தேவேந்திரன்கிறதுனால என்கிட்ட வரம் கெட்டு நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு நிறையா வரம் தரேன் அப்படின்னா. அதுக்கு வலன் சொன்னால், திரிமூர்த்திகளாலும் தேடப்படுற பகவான்கிட்டேருந்து நான் வரம் வாங்கியிருக்கேன், நீ எனக்கு எறும்பு மாதிரி கொசு மாதிரி, உங்ககிட்ட நான் வரம் இதுக்கே கேட்கணும், அதுக்கு பதிலாக நீ எங்கிட்ட வரம் கேட்டுக்கோ, நான் உங்ககிட்ட வரம் கேட்குறதுங்கிறது எனக்கு அவமானம், நான் என்ன உங்ககிட்ட சண்டை போட்டு தோற்று புறமிதுகிட்டு ஓடினேனா, நீ என்னை ஜெயிச்சியா, நீ என்னை மன்னிச்சு வரம் கொடுக்குறது, நீ தான் தோத்து போனவன், ஆகவே நான் வேணால் உனக்கு வரம் கொடுக்குறேன், ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா. இந்திரன் இதைத்தான் இவன் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அதனால் இந்திரன் என்ன சொன்னார், தேவர்களுடைய திருப்திக்காக கைலாச பர்வத்திலேயே ஒரு பக்கத்தில் இருந்துட்டு நான் ஒரு உத்தமமான யாகம் பண்ண போகிறேன். அந்த யாகத்தில் தேவர்களுடைய ஆவிர்வாகமாக ஆகக்கூடிய ஒரு பசுவாக நீங்கள் வரணும், உங்களை பசுவாக அந்த யாகத்தில் வரித்து நாங்கள் யாகம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே, ஓமிதி சத்தியம் நேதி அசத்தியம், ஒத்துக்கொண்டதை மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அசத்தியம்னு பேர். அது ஒத்துக்கொண்டதை மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே நான் அசத்தியமான ஆக விரும்பலை, அதனால் நீங்கள் சொன்னபடி நான் வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை பார்த்து சொல்கிறான், நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு நாலு பேர் நினைப்பா, நான் அப்படி நினைக்கல. உன்னை பகைவன் நான் நினைக்கல, மேவலன் நல்லை, நீ நட்டவன், நீ தான் உண்மையான நல்லவன். என்ன காரணம்னா, யாராக இருந்தாலும் படைக்கப்பட்டவர்கள் அந்த உடம்பை விட்டுட்டு ஒரு நாள் புறப்படணும். எல்லாருக்கும் நிர்யாணம்ங்கிறது உண்டு, மரணம்ங்கிறது உண்டு. அதில் மரிக்கிற காலத்தில் ஒருவன் புகழோடு மரித்தான், ஒரு வள்ளல் தன்மையோடு மரித்தான் என்று சொன்னால் அது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய இந்த சரீரம் தேவர்களுக்கு உணவாக போகிறது, சரீரத்துக்குள்ளே இருக்கிற வப்பங்கிற பகுதி அந்த ஆகுதியாக போகிறது, அந்த வப்பாஹோமம் ஆனோன்னா தேவர்களுக்கு அது போஜ்யமாக போகிறது. என்னுடைய மற்ற சரீரம் இருக்க பகவானுடைய அந்த வரத்தினால நவரத்தனங்களாக ஆகி எல்லார் கைக்கும் போகிறது, தபசுவிகள் கைக்கு போகிறது. அதனால் எனக்கு நீ என்ன உன்னுடைய சூழ்ச்சியினால எனக்கு அறமும் புகழும் உண்டாயின. ததீச்சி தன்னுடைய முதுகெலும்பை கொடுத்த காரணத்தினால அவருக்கு ஒரு முறை புகழ் உண்டாயிற்று, ஆனால் எனக்கு அதே புகழ் இரட்டிப்பாக இரண்டு முறை உண்டாகின்றது. ததீச்சி போல உனக்கு சகாயம் பண்ணினேன் என்று ஒன்று, இரண்டாவது இந்த உடம்பு அவர் உடம்பை போல இறந்து மண்ணாகாமல் மணியாக போகின்றது என்று சொல்லி இந்திரனுக்கு நன்றி சொன்னான். இந்திரன் யாக சங்கல்பம் பண்ணிட்டான். அப்போ இவன் நேர போய் இந்த யூபஸ்தம்பத்தில் என்னை கட்டிடு அப்படின்னு போய் சொல்லிட்டான். அப்போ ஒரு பெரிய சிங்கத்தை சிலந்தி வலையினால் கட்டினதை போல, சிங்கத்தை சிலந்தி வலையினால் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. சிங்கமே சும்மா இருந்தால் தான் கட்ட முடியும். அதுபோல் இவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த யாகத்தில் மந்திரத்தினாலையும் மற்ற கிரியைகளினாலையும் இவனுடைய உயிரை போக்கி இவன் உடம்பை கிழித்து அதில் இருக்கிற வப்பை என்ற பகுதியை எடுத்து அவள் ஹோமம் பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினான். பகவான் கொடுத்த அந்த வரத்தினால வலனுடைய சரீரத்திலிருந்து நவரத்தனங்கள் உண்டாகின. அந்த நவரத்தன வலன் வந்து பெரிய அசுரன். அந்த சரீரத்திலிருந்து உண்டான ரத்னங்கள் பூமியில் பல பகுதிகளிலையும் அதனுடைய வித்துக்குள் போய் விழுந்து பூமியில் பல பகுதிகளில் இன்று வரையும் அந்த வலனுடைய அம்சமாகத்தானே, சரீர அம்சமாகத்தானே நவரத்தனங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் மாணிக்கமாச்சு, பல்லெல்லாம் முத்துக்களாகின. அவருடைய உடம்புல இருக்கிற முடி வைடூரியம் ஆயிற்று, அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்பு வைரமாச்சு, பித்தம் அப்படிங்கிற அந்த ஜலம் மரகதமாச்சு, நெய்த்தன்மை கொண்ட அந்த வெளுப்பு தோல் நினம் இருக்க மாம்சம் அது கோமேதகமாச்சு, அவருடைய சிவப்பு தசை பவளமாச்சு, அவருடைய நீண்ட கண்கள் இந்திரநீலமாயிட்டு, அவருடைய கோழை அதாவது ஃப்ளெம் அது என்னாச்சு, புருஷராகம் அப்படிங்கிற ரத்தனமாச்சு. இப்படி அவருடைய சரீரத்திலிருந்தே உத்தமமான ரத்தனங்கள் தோன்றின அப்படின்னு இந்த வணிகர் சொல்கிறார். சொல்லிவிட்டு நவரத்தனங்களும் அதில் என்னென்ன ஜாதி இருக்குது, அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத விஸ்தாரமாக சொல்கிறார். உதாரணத்துக்கு கொஞ்சோண்டு நான் அவங்க சொல்கிறேன். இந்த ரத்தனங்களில் மாணிக்கங்கிறதுல எல்லாருக்கும் ரொம்ப ஆசை உண்டு. மாணிக்கம் ரொம்ப அழகு, சிவப்பு ரத்தனம். அந்த மாணிக்கத்தை தான் முதல்ல சொல்கிறார், சூரியனை போல நடுப்புற வச்சு காமிக்கிறார். அந்த மாணிக்கத்துக்கு மட்டும் 9 நிறம் கொண்ட மாணிக்கங்கள் இருக்கின்றன. எல்லா மாணிக்கமும் ஒன்று போல இருக்காது. தாமரைப்பூ மாதிரி நிறத்தில் இருக்கிறது ஒன்று இருக்குது, மாதுளம்பூ மாதிரி இருக்கிறது ஒன்று இருக்குது, மாதுள பழத்துக்குள்ளே இருக்கிற வித்து இருக்கே அதை போன்ற நிறத்தில் ஒன்று இருக்குது. வித்தினுடைய நிறம் வேறு, பூட நிறம் வேறு. அக்னி போல இருக்கிற மரக மாணிக்கம் இருக்குது, செங்குவளை மலர் போல இருக்கிற மாணிக்கம் இருக்குது, மின்மினி பூச்சி நிறம் வெளிர் சிவப்பு அது போல இருக்கிற மாணிக்கம் இருக்குது, நார்த்தம்பழம் மாதிரி இருக்கிற கலரில் இருக்கிற மாணிக்கம் இருக்குது, தீபம் போல சுடர் போல மாணிக்கம் இருக்குது, இந்திரகோபம்னு ஒரு பூச்சி அது மழை பெஞ்சுவிட்டா தம்பளை பூச்சின்னு பேர், நிறையா பறக்கும், சிகப்பு புள்ளியாக இருக்கும் அதோட, அதுபோல் கலரில் மாணிக்கம் இருக்குது. இப்படி மாணிக்கங்களே 9 கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதில் இந்த இத்தனை மாணிக்கங்களுக்குள்ள நவரத்தனங்கள்லேயும் ஜாதி இருக்குது. இதெல்லாம் இந்த அந்தனர் ஜாதி அரசர் ஜாதின்னு இருக்குது. ஒவ்வொரு ரத்தனத்துக்குள்ளேயும் ஜாதி இருக்குது. அந்த ரத்தனத்தினுடைய வெரைட்டிஸில் இதெல்லாம் உத்தம ஜாதி அப்படின்னு இருக்குது. அதில் மாணிக்கத்தில் 4 ஜாதி இருக்குது, சாதரங்கம், குருவிந்தம், சௌகந்திகம், கோலாங்கம்னு. அதுதான் பத்மராகம், ரத்தவிந்து, நீலகந்தி, ஸ்படிதம் அப்படிங்கிற பேர்லையும் சொல்கிறார். அதெல்லாம் எங்கெங்கே உண்டாருது, இந்த லோகத்தில் எந்தெந்த தேசத்தில் உண்டாருது, ஒன்று காம்போஜ தேசத்தில் உண்டாருது, ஒன்று வந்து அங்க தேசத்தில் உண்டாருது அப்படின்னு சொல்கிறார் அவர். இங்கெங்கே இதெல்லாம் உண்டா, இந்த ரத்தனங்கள்லாம் உண்டாகின்றன அப்படி. கிருதயுகத்தில் உண்டார ரத்னம் எந்த பூமியில், பூமியில் எந்த பகுதியில் உண்டாருது, திரேதாயுகத்தில் இந்த மாணிக்கம் எந்த நாட்டில் உண்டாருது, நம்முடைய கலியுகத்தில் மாணிக்கம்ங்கிறது சிங்கள தேசத்தில் உண்டாருது அப்படின்னு சொன்னார். அதாவது மலையில் தான் மாணிக்கம் உண்டாகும், சிம்ல தேசத்தில் இருக்கிற மலையில் இன்றைக்கும் குகையில் மாணிக்கமானது அகழ்ந்திருத்த கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். அதில் நவரத்தனங்களில் முத்தும் வைரமும் அந்தன ஜாதி, பவழமும் மணியும் அரச ஜாதி, புருஷராகம் வைடூரியம் கோமேதகம்ங்கிறது வணிக ஜாதி, நீலம் மரகதம்ங்கிறது நாலாவது ஜாதி அப்படின்னு சொன்னார். இந்த மணிகள்லேயே குணங்கள் இருக்குது, இந்த மணிகளை அணிவதனால அந்தந்த குணமானது ஒருத்தனுக்கு கிடைக்கும். முத்தும் மரகதமும் பளிங்கும் சாத்விக குணம் கொண்டவை, இல்லை பளிங்க சேர்த்துருக்கார் பத்தாவது ரத்னமாக. நீலம் அப்படிங்கிற ஒரே ரத்னம் மட்டும் தாமச குணம் கொண்டது, ஏனைய ஆறு ரத்னங்களும் ராஜச குணம் கொண்டவை அப்படின்னு சொன்னார். அப்புறம் சுக்லநீதி அப்படிங்கிற புஸ்தகத்தை எடுத்து சொல்கிறார் சுவாமி, நவ மணிகளுக்குள்ள உத்தமமாக கருதப்படுறது வைரம். என்ன காரணம்னா அது ஏனைய மணிகளை துளைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது, ஓட்டப்படும், தன்னையும் ஓட்டப்படும். கோமேதகம் பவழம் என்ற ரெண்டும் நவரத்னங்களில் மிகவும் மட்டம் அப்படின்னு சொல்கிறார். மரகதம் மாணிக்கம் முத்து இவை நவரத்னங்களில் ஒஸ்தி, நீலம் புஷ்பராகம் வைடூரியம் இவை ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு மத்தியமமான ரத்னங்கள் அப்படின்னு சொல்லி, இது உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். நவரத்னங்களுக்கும் அவர் நீளமாக நிறைய சொல்கிறார். இவாளுக்கு அப்படியே மயக்கமாக இருக்குது, ஏன்னா சுவாமி அவளை மயங்க அடிக்கிறார். இத்தனை விஷயம் இருக்கா பெருமானே, நல்ல வேளை விஷயம் தெரியாமல் ஏதோ ஒரு கடையில் ஏதோ கிடைக்கிறதுன்னு சொல்லி உத்தமமான பாண்டியராஜாவுக்கு நாங்கள் டெம்பரரியாக தாற்காலிகமாக ஒரு தப்பான முடி கவித்துடாமல் நீங்கள் ஒஸ்தியான ரத்தங்களை கொடுக்குற, நிச்சயமாக உங்கள்கிட்ட தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ சுவாமி சொன்னார், அவசரப்படாதீங்கோ, ரத்தனங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் கிழக்கு நோக்கி இந்த துணியை விரித்தேன், இதையே உங்கள் கையில் நான் கொடுக்கணும்னா அதுக்கு வேறு தந்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்தார். அந்த மூல மந்திரத்தை தான் ஜபம் பண்ணார். சொக்கநாத பெருமானுடைய விமானத்தை பார்த்து கும்பிட்டார், கணத்தில் போட்டுண்டார். அப்புறம் என்ன பண்ணார், மாணிக்கங்கள்லாம் எடுத்து அந்த மந்திரிமார்கள் கையிலையும் அந்த குழந்தை கையிலையும் கொடுத்து அவளை வணங்கி அந்த வியாபாரி சொல்கிறார், இந்த குமரனுக்கு இந்த ரத்தனங்களால் தங்கத்தில் ஒரு முடி பண்ணி நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுங்கோ, இவனுக்கு அபிஷேக பாண்டியன்னு பேர் வைங்கோ, மாற்றாதீங்க, இவனுக்கு என்ன வேணால் பேர் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இவனுடைய பட்டாபிஷேகத்துலேருந்து இவனுக்கு அபிஷேக பாண்டியன்னு பேர், அது இன்னொருத்தருக்கு வரக்கூடாது, என்னென்னா இவன் தாங்குகிற இந்த உத்தமமான முடியை யாரும் தாங்கலை என்று சொல்லிட்டு, இதனால் இவனுக்கு எல்லையில்லாத ஆயுசும் எல்லையில்லாத தனங்களும் கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவள் கொடுத்தார். கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணா, இந்த நீங்கள் கொடுத்த இந்த நவரத்னங்களுக்கும் உள்ள கிரயத்தை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அவள் வந்து என்ன பண்ணுறா, அவள் கொண்டு வந்த மூட்டையை திறக்கிறா. திறக்கும்போது சுவாமி என்ன பண்ணிட்டார், புன்னகையோடு மறைஞ்சிட்டு அதை வாங்கிக்கலாம, புன்னகையோடு மறைந்து விட்டார். மறைந்த அவர் ஆகாசத்தில் ரிஷபாரூடராக தோன்றி, சொக்கநாத பெருமானாகிய நான் தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று காட்சி கொடுத்து மறைந்தார். அப்போ அதை பார்த்த மந்திரிகள்லாம், இவர் இவ்வளோ கதை சொல்லி கொடுத்துருக்கிறார், வந்தவர் சொக்கநாத பெருமானே தெரிஞ்சிருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த மந்திர இந்த ரத்தனங்கள்லாம் உண்மையிலேயே இவர் வலனுடைய அந்த உடம்புல பிறந்த ரத்தனங்கள்னு சொன்னாலும் அந்த ரத்தனங்கள் தானா, இல்லை சொக்கநாத பெருமானே வந்த ரத்தனங்கள் கொடுக்குறாருனா நவ கிரகங்களுமே நவரத்னங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். நவ கிரகங்களும் நவரத்ன வர்ணமாக இருக்குது, நவ கிரகங்களையே நவரத்னமாக மாற்றிட்டாரோ, அப்படி இல்லை, தலையிலேருந்து கால் வரையும் அவர் போட்டுருக்கிற சர்ப்பங்கள்லாம் உத்தமமான சர்ப்பங்கள், அந்த சர்ப்பத்தினுடைய தலையிலெல்லாம் மாணிக்கங்களும் மரகதங்களும் இருக்கின்றன, அதையே வந்து கட்டி கொடுத்துட்டாரோ என்று அவர்கள்லாம் ஆச்சரியப்படும்படி அற்புதமான ரத்னங்கள் இருக்கின்றன. நல்ல அந்த தச்சர்களை கூப்பிட்டு கொல்லர்களை கூப்பிட்டு அவர்கள் வசம் இந்த ரத்தங்களை ஒப்படைச்சு ஸ்வர்ணத்தில் அவற்றெல்லாம் பதித்து அருமையான ஒரு மாணிக்க முடியை தயார் பண்ணி ஒரு நல்ல நாளிலே அபிஷேக பாண்டியனுக்கு அதை கொண்டு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஆக்கினார்கள். அந்த அபிஷேக பாண்டியன் முறையாக இந்த தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது பரம பக்தனவன் ஒரு சித்திர மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் இந்த சொக்கநாத பெருமானுக்கு பலவிதமான திரவியங்களாலும் அபிஷேகம் பண்ணி வைக்கிறான். அதில் பச்சைக்கருப்பூரம், உஸ்தியான பச்சைக்கருப்பூரம் அவனுக்கு கிடச்சிருக்கு. அந்த பச்சைக்கருப்பூரத்தை கரைச்சி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கமகமேங்கிற வாசனையில் சுவாமி திவ்யமாக காட்சி தர்றார். அந்த காட்சியை கண்டு மகாதேவா பரமேஸ்வரா இந்த காட்சியில் உன்னை கற்பூர சுந்தரன் கூப்பிடணும் போல எனக்கு ஆசையாக இருக்குது. இன்னிலேருந்து உனக்கு கற்பூர சுந்தரன் பேர். ஏன்னா இன்றைக்கும் சுவாமிக்கு நிறைய பேரில் கற்பூர சுந்தரன், கடம்பவன சுந்தரன் அப்படிலாம் அவருக்கு நிறைய பேர் இருக்குது. அப்போ இந்த கற்பூர ஜலத்தினால அன்னிலேருந்து சுவாமிக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு அவன் பிரத்யேகமாக தான் விரும்பி அபிஷேகம் பண்ணுற திரவியத்தில் அந்த கற்பூரத்தை கொண்டானான். அப்படி அவன் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு சுவாமிக்கு அழகு பார்த்துட்டுருக்கான். சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறதுன்னு ஒன்று உண்டு. இதில் என்ன ஒரு சூக்ஷ்மம் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். நாமெல்லாம் பொது ஜனங்கள், நாமெல்லாம் வந்து சுவாமியை கிட்டக்கு போய் பார்க்கணும் கிட்டக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சாமியை கிட்டக்கு போய் பார்க்குறதுல எந்த கித்தாப்பும் கிடையாது. சுவாமிக்கு கிட்டக்க போக போக நமக்கு வந்து யோக்கியதை இருக்கணும். நாம் வந்து அந்த பூர்ணமான ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இல்லாமல் சுவாமிக்கிட்ட போனால் நமக்கு தப்பு தான், அது பயந்து தான் போனோம். நம்ம ஒரு சாயரக்ஷனாக அனுஷ்டானம் பண்ணாமல் கூட சாமிக்கிட்ட போக முடியாது. ஆனால் சுவாமிக்கு தேவையான அந்த உபச்சாரங்களை பண்ணுறவா சுவாமிக்கிட்ட போகலாம், சுவாமிக்கு தேவையானதை பண்ணுறவா சுவாமிக்கிட்ட போகலாம். அப்போ எட்டிலேருந்து பார்க்குறது தான் தரிசனம்னு பேர். இதில் சுவாமிக்கு பூஜை பண்ணுற பூஜைக்காரர் கூட சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அர்த்த மண்டபத்துக்கு வெளியில் வரணும்னு விதி. தரிசனம்ங்கிறது கர்ப்பகிரகத்தில் என்றைக்குமே கிடையாது. சுவாமியை அழகு பார்க்குறதுங்கிறது எட்டிலேருந்து பார்க்குறது தான். சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது தான் கிட்டக்கிருந்து பண்ணுறது. அதனால் உள்ளே இருக்கிறவாள்லாம் தொண்டர்கள் தான். அவளும் தரிசனத்துக்காக எங்கே வரா, வெளியில் தான் வரா. அதுதான் அவளுக்கும் சௌபாகியம் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அப்படியா எட்டி போய் நின்று அழகு பார்க்குறான். இப்படி இவன் வந்து அழகு பார்த்து சுவாமியோட பூஜையை ரொம்ப நேரம் தாழ்த்துறான். அப்படி தாழ்த்துறதுனால சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் அவங்க பூஜை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் யார்? இந்திரன். அந்த இந்திரனுக்கு லேட்டாக போச்சு. இவன் பூஜை பண்ணிட்டு சுவாமிகிட்ட விடை பெற்றுக்கொண்டு போகணும். சுவாமி நம்முடைய பூஜைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். நாம் அவரை வந்து என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், ஆவாகனம் பண்ணுறோம். பரமேஸ்வர விஷயத்தில் ஆவாகனம்ங்கிறது அபிமுகீகரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கிறதுனாலையும் பிரதிஷ்டிதமான லிங்கத்தில் அவர் எப்பொழுதும் உரையிறதுனாலையும் அவரை கலாகிருஷ்ணம் பண்ணாத வரையிலும் அவர் அங்கே இருக்கிறதுனாலையும் கலாகிருஷ்ணம் பண்ணாலும் அவர் வந்து சில கலைகளோடு அங்கே இருக்கிறதுனாலையும் கலாகிருஷ்ணம் பண்ணுறதுனால முழுக்க அதை விட்டுட்டு போக மாட்டார். அங்கே இருக்கிறதுனாலையும் நர்மதா பானங்களில் நித்தியமாக அவருடைய சாநித்தியம் இருக்குன்னு புராணங்கள் சொல்கிறதுனாலையும் நாம் இதர தெய்வங்களை வந்து தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஆவாகயாமின்னு சொன்னால் கூட அது ஆவாகனம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா அபிமுகீகரணம். பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார், நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளோதான். நம்ம பூஜை பண்ணும்போது அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கணும். இவன் பூஜை பண்ணாங்க ஏற்றுண்டு இருப்பார். அதனால் ரொம்ப நேரம் பூஜை பண்ணுறது கூட சில நேரங்களில் தப்பு, அவரை கட்டி போடுற மாதிரி ஆகும். அப்போ நம்ம திருப்திக்கு அவரை பூஜை பண்ணிவிட்டு பராங் முகார்க்கியம்னு ஒரு அர்க்கியம் கொடுக்கணும் சிரசில். சுவாமி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இருங்கோ. அந்த அர்க்கியத்தை இவன் கொடுத்தப்புறம் தான் இன்னும் பூஜை பண்ண முடியும். அதனால் இந்த பராங் முகார்க்கியத்தை கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணி சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு நீ போயிட்டு வா நாளைக்கு வாங்கிட்டாரு. புரட்டப்புறம் இந்திரன் பூஜை பண்ணுறான். இந்திரன் பூஜை பண்ணிவிட்டு சொர்க்கத்துக்கு போகிறார். இந்திரன் லேட்டாக வந்தோன்னா வருணன் அங்கே இந்திரனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார். அவர் சொல்கிறார், என்ன இந்திரா நீ லேட்டாக வந்திருக்க, மூஞ்சி கூட வாடி இருக்கே, என்ன விஷயம் கேட்குற. அது நான் நினச்ச நேரத்தில் சுவாமியை நினச்சப்படி பூஜை பண்ண முடியல, ரொம்ப இருந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே தர்பாருக்கு வரணுமேங்கிறதுக்காக கை சுருக்க பூஜை முடிச்சுன்னு வந்துட்டேன். அதான் எனக்கு மனசு ரொம்ப கேதமாக இருக்குது. எப்பொழுதும் பண்ணுற மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை விஸ்தாரமாக என்னோட திருப்தியாக பண்ண முடியல இந்த தடவை. அபிஷேக பாண்டியன் முந்தினுட்டான். ஏன்னா இந்த கதை மாதிரியே இன்னொரு கதை இருக்குது. இந்த செங்கல்பட்டு பக்கத்தாப்பில் புலி பூஜை பண்ண ஒரு ஊர் இருக்குது. காட்டில் ஒரு புலி நித்தப்படி அந்த சுவாமியை பூஜை பண்ணுவான். அது வெடிகாலமே வந்து குளத்தில் குளிச்சுட்டு புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிடும். ஒரு நாள் வழிபோக்கன் ஒத்தன் சுவாமியை பார்த்தோன்னா பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் பிரம்மமூர்த்தியில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டான். அப்போ அவன் பூஜை பண்ணின அந்த அடையாளம் இருக்குது சுவாமி மேலே. இந்த புலி வந்தது, எனக்கு முன்னாடி உன்னை ஒருத்தன் பூஜை பண்ணியிருக்கான்னா நீ எப்படி விட்ட? நான் தானே உன்னை டெய்லி பூஜை பண்ணுவேன் முதல்ல, நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. என் பக்தன் ஒருத்தன் வருவான், நீ அவன் பூஜை பண்ணப்புறம் நீ பூஜை பண்ணு. நீ இன்னைக்கு வந்திருக்க, அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது. நீ வழிபோக்கன் இன்னைக்கு வந்திருக்க, அவன் நித்தியப்படி வர்றவன். அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நீ எப்படி எனக்கு முன்னாடி அவன் பூஜையை ஏற்றுண்ட அப்படின்னு சொல்லிட்டு புலி என்ன பண்ணிட்டு தான் சுவாமி கணத்தில் ஓங்கி ஒன்று கொடுத்துருத்தான். அந்த புலி பிராண்டின அந்த குறியோட சுவாமி இருக்கார் இன்னைக்கு அங்கே அற்புதமான க்ஷேத்திரம், பெரிய கோயில் என்ன செங்கல்பட்டு பக்கத்தாப்புல இருக்கு. அது போல் இப்போ அபிஷேக பாண்டியன் வந்து பூஜை பண்ணினதுனால இவர் நின்றுட்டுருக்கார். திருவாசகத்தை சொல்கிற சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற பக்தாள்லாம் வாழ்க வாழ்கன்னு. ஈஸ்வரடி போற்றி என்னடி போற்றி அப்படிங்கிற மாதிரி வாழ்க வாழ்க என்றெல்லாம் அவனை வந்து வாழ்த்துறான். அதுக்கு அருகெடுத்தல்னு பேர் சுவாமியை வந்து வாழ்த்துறதுக்கு. அருகெடுப்பார் பயனும் மறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்பின்பு அல்லது எடுக்க விட்டோம். எத்தனை தேவதைகள் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் வாழ்த்துறதுக்கும் வந்திருந்தாலும் அவள்லாம் வரிசையில் நிற்கணுமே தவிர இந்த திருப்பெருந்துறை பெருமானை நாம் பூஜை பண்ணி நாம் வாழ்த்தினப்புறந்தான் அவள் வரிசையில் வந்து தான் வாழ்த்தணுமே தவிர தேவதைகள்ங்கிறதுனால அவள் நம்மளை ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் திருவாச்சகத்தில். அதன்படி இந்திரன் நின்றுட்டு போயிருக்கான். வருணன் கேட்டோன்னே அந்த சொக்கலிங்க பெருமானை நான் பூஜை பண்ணிட்டு வரதுக்கு லேட்டாகிடுச்சுன்னு வருத்தமாக இருக்கு, நீ வேற வந்து இதை கேட்டு என்ன கிளப்பாத அப்படிங்கிறார். உன்னை வருணன் கேட்குறான், அது என்ன அந்த சொக்கலிங்கம்ங்கிறது, இந்த பூமியில் இல்லாத லிங்கமா, இந்த பூமியில் இருக்கிற லிங்கத்தை விடலாம் ஒஸ்தியா, ஏதோ ஒரு லிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ண வேண்டியதானே, நீ எதுக்காக பூமிக்கு போய் அந்த சொக்கலிங்கத்தை தான் பூஜை பண்ணணும்னு எதுக்காக நீ அங்கே போகிற அப்படிக்கட்டோன்னு, அப்படிலாம் பேசாத, அந்த சொக்கலிங்கத்தோட மகிமை உனக்கு தெரியாது, அது என்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினது, என்னுடைய யானையினுடைய பழியை போக்கினது, எனக்கு இந்த இந்திரலோகத்தை வாசத்தை நீட்டித்து கொடுக்கறது, எத்தனையோ கிருபை பண்ணுறது, அது பண்ணுற கிருப்பையெல்லாம் அளவிடவே முடியாது, அதை வேணா அதனுடைய கிருப்பையை வேணா நீ சோதனை பண்ணி பார்த்துக்கோ, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ சோதிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு இந்திரன் சொன்னாரா. உடனே அந்த வருணனுக்கும் ஒரு தீராத வயத்து நோய் இருந்தது. அந்த வயத்து நோய் இந்த சொக்கநாத பெருமான் தீர்ப்பாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த சொக்கநாத பெருமானுடைய மகிமையை தெரிந்து கொள்வோம், இவர் முதல்ல தான் இருக்கிற மதுரையை காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம், அப்புறம் நம்மளை காப்பாற்றுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமுத்திரத்தை கூப்பிட்டான். சமுத்திரத்தை கூப்பிட்டு இந்த மதுரை மேலே பொங்கி இந்த மதுரையை அழித்து விடு என்று சமுத்திரத்துக்கு வருணனானவன் ஆணையிட்டான். ஆணையிட்ட உடனே அந்த சமுத்திரமானது பொங்கிண்டு வருது. அந்த பொங்கிண்டு வர சமுத்திரத்தை பார்த்து மக்கள்லாம் பயப்படுறா, இது இந்த மதுரையை அழிக்க வருகின்றதே என்று சொல்லி அந்த அபிஷேக பாண்டியன் காலில் போய் விடுறான் மக்கள்லாம். அபிஷேக பாண்டியன் தவிக்கிறான். மந்திரிமார்களோடு கூட அவன் நேராக கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு வந்து சுவாமியுடைய திருவடியில் விழுந்து, பகவானே இதுக்கு முன்னாடி இது போல பலமுறை இந்த மதுரைக்கு ஆபத்து வந்திருக்கு, ஒவ்வொரு முறையும் நீங்கள் தான் காப்பாற்றியிருக்கிறீர்கள், எங்களுக்கு உங்களை தவிர வேற கதி கிடையாது, ஆகவே நீங்களே இந்த மதுரையை இப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் திருவடியில் விழுந்து அவன் வேண்டியவுடனே, பகவான் நீ பயப்பட வேண்டாம், நான் காக்கின்றேன் என்று ஆசிரியராக சொல்லிவிட்டு தன்னுடைய ஜட்டையிலேருந்து 4 மேகங்களை உண்டாக்கினார் சுவாமி. சுவாமி ஜட்டையிலேருந்து நிகிரக அனுகிரக மூர்த்தங்களெல்லாம் உண்டாக்குவார். தன்னுடைய ஜட்டையிலேருந்து தான் அவர் வீரபத்ரர் உண்டாக்கினார். அவர் என்ன பண்ணார், தக்ஷனுடைய யாகத்தை நிகிரகம் பண்ணார். தன்னுடைய ஜட்டையிலேருந்து 4 மேகங்களை உண்டாக்குறார். இதை மதுரையை காப்பாற்ற போகிறது அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கணும். சுவாமியுடைய ஜட்டை என்பது என்ன அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவாமியுடைய ஜட்டை என்பது அவருடைய தபஸ், அதனால தான் அவருக்கு தூர் ஜட்டின்னு பேர். அவரை போல யாராலும் ஜட்டை தாங்க முடியாது, அவரை போல தபஸ் உலகத்தில் கிடையாது, தவத்தில் பெருமானை யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது. அந்த தபஸ்னால தான் அவர் தன்னுடைய பஞ்ச கிருத்தியங்களை நன்னா பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னு வேதமானது சொல்கிறது. அப்போ அந்த 4 மேகங்களும் சுவாமியுடைய ஜட்டையிலிருந்து புறப்பட்டு அவை இந்த பொங்கி வர சமுத்திரத்தை அதில் வாய் வச்சு உறிஞ்சிடுத்தும் ஒட்டு மொத்தமாக. உறிஞ்சினோடனே அந்த சமுத்திரமானது வறண்டு போச்சு. எப்படி வறண்டு போச்சுன்னா, பரமேஸ்வரனே உண்மையான தெய்வம் என்பதை தெரிந்தவர்களுடைய பிறவிக்கடல் எவ்வாறு வற்றுமோ, எந்த பிறவியில் பரமேஸ்வரனுக்கு சமமான தெய்வம் கிடையாது, அவர் தான் நம்மால் உபாசிக்க தகுந்த தெய்வம், அவரை உபாசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா இதர தெய்வங்களை உபாசிக்க தேவையே இல்லை. சிவ ஏகோ தேயகா சிவங்கரகா சர்வமன்யத் பரித்தியஜ்ய என்ற வேதவாக்கியம் இருக்கு. இதெல்லாம் இதர தேவதைகளுடைய உபாசனையை வந்து நிவாரணம் பண்ணி நிந்தனை பண்ணுறது இல்லை. இது உத்தம அதிகாரி பட்சத்தில் வருது, உத்தம அதிகாரி பட்சத்தில் வருது. உத்தம அதிகாரிங்கிறவன் யாரு, மோட்சத்தை தவிர வேற இச்சை இல்லாதவன். மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன இருக்கு, எல்லாம் வேணும் அவளுக்குலாம், மனைவி வேண்டும், மக்கள் வேண்டும், காசு வேண்டும், கல்வி வேண்டும், எல்லாம் வேண்டும் அவளுக்கு. அவள்லாம் மத்தியம அதிகாரிகள். உத்தம அதிகாரிகளுக்கு பகவான் தவிர எதுவுமே வேண்டாம். அந்த உத்தம அதிகாரி பகவான் தவிர யாரையும் உபாசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அப்படி பரமேஸ்வரன் தான் பரமாத்மா என்பதை தெரிந்து கொண்டவன் அந்த சிவஞானத்தினாலேயே பகவானுக்கு சமமாக யாரும் கிடையாது, அவனுக்கு அதிகமாக யாரும் கிடையாது என்று அந்த சிவ தத்துவ விவேகத்தினாலேயே, இப்படி சுவாமியை சுவாமின்னு தெரிஞ்சுக்கிறதுனாலேயே, அவன் சுவாமி நான் அவனுக்கு அடியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பாசுபத ஞானம். இதுதான் ஞானம்னு சொல்லப்படுறது. இந்த ஞானத்தினாலேயே அவனுடைய பிறவி வெற்றிவிடும். அப்போ சிவப்பெரும் கடவுள் யாருக்கும் தேவனை தெளிந்தோர் 7 பவப்பெரும் பவம் போல பசையர வறந்ததன்றே. அப்படி அந்த கடலானது வற்றி போயிட்டு முதலியானது காக்கப்பட்டது. இப்படி இவர் சொல்கிறார். அப்புறமா என்ன சொல்கிறார், இந்த லோகத்தில் எத்தனை படிச்சிருந்தாலும் ஒத்தனால பரமேஸ்வருடைய உத்கர்ஷத்தை புரிஞ்சிக்க முடியல. எல்லாத்தையும் பிரமாணமாக நினைக்கிறான், இங்கே இது சொல்லியிருக்கு, அங்கே அது சொல்லியிருக்கு, எல்லா தெய்வங்களும் ஒன்றுன்னு ஒருத்தன் சொல்கிறான், பெரிய வித்வானே சொல்கிறான். அப்போ இவ்வளவு படித்த வித்வானே இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறார், அவன் படிப்பை மட்டும் நீ பார்க்குற, அவன் பாபம் கண்ணை மறைக்கிறதுன்ற. பாவத்தினால அவன் படித்த படிப்பு அவனுக்கு உண்மையான அர்த்தத்தை தரல. பாவகாரிகள் பார்ப்பரிது என்பதால் தேவதேவன் சிவன் பெரும் தன்மையே. தேவோத்தமான தேவதோத்தமனான பரமேஸ்வருடைய உத்கர்ஷத்தை பாவம் பண்ணினவன் வித்வானாக இருந்தாலும் அறிய மாட்டான். ஆனால் பாவத்தினால அந்த வித்யானது மழுங்கி போகுது என்று பார்க்கும். அப்போ சிவ கிருப்பையினால சிவ புண்ணியத்தினால மகாதேவரே உத்கிருஷ்டமான தெய்வம்ங்கிற அறிந்து இந்த பிறவி நோயை நாம் அவனை உபாசித்து நீக்கிக் கொள்வோம் என்று பார்க்கின்றோம். இது வருணன் விட்ட கடலை வற்றச் செய்தது அப்படிங்கிற ஒரு லீலை. இந்த அளவில் இன்றைய நம்முடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: எல்லா இடங்களிலேயும் அவர் இருக்கிறான், எல்லா தன்னைகளிலேயும் இருக்கிறான். நிறைவுடன் யாண்டுமாகி எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான். நிறைவுடன் அவனுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அவனை இது குறைவாக இருக்கிறது இல்லை, இவனுக்கு இந்த தன்மை கிடையாது, இந்த குணம் கிடையாது, இந்த இடத்துல கிடையாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாவற்றிலேயும் இருக்கக்கூடியவன், எல்லா தன்மையுமாக இருக்கக்கூடியவன் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி, குற்றமே இல்லாத எந்த விதமான மாசுமருவும் இல்லாத மூர்த்தி. இப்ப இந்த பாட்டுக்கு வரலாம். அப்பேற்பட்ட வேதங்களினாலே எதவாசோ நிவர்த்தந்தே அப்பாப்பிய மனசாசகா என்று எவன் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றானோ, நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருவமும் உருவமாகி ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இறைவன் அருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான். அருவம் கண்ணுக்கு தெரியாதது, உருவம் ஒரு பொருளாக இருக்கக்கூடியது. இதுல என்ன தொக்கி நிற்கிறதுனா, அருவமும் அருவமாகவும் உருவும் உருவமாகவும் ஆகி. அப்படின்னா இவன் வந்து அதுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். அருவம் உருவம் அருவுருவம் என்று சொல்லுவார்கள். இதுக்கு உதாரணம் சொல்றேன். நான் இருக்கிறேன், இப்போ நான் வந்து உருவம், ஒத்துக்கிறீங்களா? பார்க்கறீங்க தானே, அதை தானே கண்ணால பார்க்கிறோம் இல்லையா? என்ன பார்க்கறீங்க? நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், குள்ளு சொல்லுவாங்களே குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சரியா? இப்ப என்ன பார்க்க முடியுது? நான் உருவம், நான் உருவம். காற்று இப்பொழுது இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது, உணர முடிகிறது, ஆனா பார்க்க முடியவில்லை. அது அருவம். இங்க இருக்கிறது இந்த விளக்கினுடைய ஒளி இருக்கிறதே, தீபத்தினுடைய ஜோதி இருக்கிறதே, அந்த ஜோதி உருவமா அருவமா? யோசிச்சு பாருங்க, அது உருவமா அருவமா? கண்ணுக்கு தெரிகிறது, ஆனா இப்படித்தானே சொல்ல முடியுமா? மாறிக்கொண்டே இருக்கிறது, அது சலனமுடையது. அந்த ஜோதி க்ஷயமுடையது, அதாவது அழியக்கூடியது. இந்த அக்னிக்கு அதுதான் ரேபம் என்று சொல்லுவார்கள். அக்னியை பற்றி சொல்லும் பொழுது ரேபம் என்று சொல்லுவார்கள். ரகாரம் ரம் என்கின்ற அக்ஷரத்தினால சொல்லப்படக்கூடியது, அழியக்கூடியது, அடிந்து அணிந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். இப்ப பார்த்தது கிடையாது, அது மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பாருங்க, சலனம் ஆகி கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வினாடிக்கு முன்பு பார்த்த ஜோதி இது கிடையாது. சயின்ஸ் பிரகாரம் அதுதான் சரி. ஆக அது மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனா என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறதுனா அது அருவுருவம். இதுக்குதான் லிங்காகாரமான. லிங்கம்னா அடையாளம் அர்த்தம், குறின்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. லிங்கம்னா அடையாளம் அர்த்தம். இந்த பிரபஞ்சமே மில்கி வே என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? இந்த பிரபஞ்சமே இந்த லிங்கத்தினுடைய வடிவம் போல ஓவல் ஷேப்ல இருக்கிறது, நீள்வட்டமாக இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆனா இதுக்கு முதல்ல அண்டப்பகுதியின் உண்டைப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் வகை நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் உலைகளின் துண்ணனுப்புடைய சிறியவாக பெரியோந்தரியின் வேதியன் தொகையிடும் மாலவன் மிகு மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோட மாப்பேர் ஒளியும் நீக்கமும் நிலையும் தூக்கமுடு சூரத்து தூளை சூளை மாறுதத்து எரியது வழியில் கொட்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைக்கும் படைவோன் படைத்தவை காப்போன் காப்பவை கறப்போன் கறப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்று சொல்லும்படியாக அப்பொழுதே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை சிவலிங்க வடிவம் காமிக்கும். சிவலிங்கம் உருவமா அருவமா? கண்ணால பார்க்கிறது, ஓவல் ஷேப்ல இருக்கு, ஒரு நீள்வட்ட வடிவம். இது வந்து அருவம் என்றும் சொல்ல முடியாது, உருவம் என்றும் சொல்ல முடியாது. இதுக்கு தான் இது எங்கேயாவது கண்ணு காது மூக்கு ஏதாவது இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. இப்போ நாமா வச்சு பார்க்கலாம், சில இடத்துல அதுக்கு நாகாபரணமும் மீசையும் எல்லாம் வைத்து பார்க்குறோம் இல்லையா, அப்படி வைத்து பார்க்கலாம். ஆனால் எதுவும் இல்லாத ஒன்று, இது குறி அடையாளம் அவ்வளவுதான். இறைவனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்கிறான், அவன் பிரபஞ்சமாகவே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் இது சுட்டி காட்டப்பட்டது. அதனால தான் இதுக்கு பேர் லிங்கம்னு பேர், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அருவுருவம் என்கின்ற தன்மை உண்டு. இந்த மூன்று தன்மைகளிலேயும் இறைவன் இருக்கிறான். இங்கே அருவமும் உருவும் ஆகி அப்படின்னா இறைவன் அருவுருவமாகவும் இருக்கிறான், இது ஒரு பொருள். ரெண்டாவது, இறைவன் அருவுருவமாகவே இருக்கிறான் என பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்கு, ஜோதி பிழம்புங்கிற கருத்துக்கு இது பொருத்தமாக இருக்கும். இது ரெண்டாவது கருத்து. மூன்றாவது விஷயம் என்னன்னா, அருவம் உருவம் அருவுருவம் இதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு விஷயமும் இருக்குன்னா அதுவும் அவன் தான். இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடியதுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும், கனவுல ஒரு புலி துரத்துகிறது என்ன, நிஜமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம கனவுல பார்த்து பயப்படுறதா ரொம்ப, கனவுல சந்தோஷமா இருக்கவோ அங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியல, நினவுல தான் சந்தோஷமா இருக்க முடியல, கனவுலையும் சந்தோஷமா இருக்க முடியல, அது அடுத்த விஷயம். இப்போ கனவுல இருக்கக்கூடிய அந்த அனுபவம், உயர்த்து கொட்டக்கூடிய அனுபவம் எல்லாம் இருக்கிறதே அது ஒரு பொருள். அந்த இடத்துல ஏதோ நடக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திற்கு உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அரு உருவமும் கிடையாது. இந்த அனுபவமாகவே இருக்கப்பட்ட தன்னை இறைவன் அனுபவம். அதனால தான் சும்மாயிரு சொல்லறே என்றலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திலனே, அம்மா பொருளென்றும் அறிந்திலனே, அப்படியே சும்மா இருக்கினாள் என்னாலோ, தாய்மானவர் பாடுற மாதிரி அனுபவம் எந்தை அருள்நாடி இருக்கிறாள் என்னாலோ. அந்த அனுபவம் எப்படிப்பட்டது, அந்த அனுபவம் என்கின்ற தன்னை உணர்வு இருக்கின்றதே அந்த உணர்வு வித்தியாசப்படுகிறது, இது அடுத்த கருத்து. இது மாதிரி எத்தனையோ கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. நம்முடைய நேரம் கருதி ரெண்டாவது இப்படியே போயிட்டு இருந்தோம்னா முடிக்க மாட்டோம், வருஷக்கணக்கிலானாலும் இதிலே உட்கார்ந்து இருப்போம். அதனால கொஞ்சம் முன்னாலே நான் செல்லுகிறேன். அருவமும் உருவும், அதாவது இந்த உண்மை தொகை எதுக்கு, இதுவுமாகவும் இருக்கிறான், இன்னொன்று இதை தவிர வேறாகவும் இருக்கிறான், அதான் முக்கியமான பொருள். அருவமும் உருவமாகி அப்படின்னா அருவமும் உருவமும் இல்லாத தன்மையிலேயும் இறைவன் இருக்கிறான், இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டும் இல்லாதவனாக இங்கே இருக்கிறான். இதே இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார், பிரம்மன் ஸ்துதி அவசார படத்தில் சொல்லும் பொழுது இந்த கந்தபுராணத்தில், உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கலாம் வீடு தண்டின். உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே, இதைத்தான் சொல்லுவார். ஒன்றுமே இல்லாதவனாக, உருவு தொழில் பெயர் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறான். உருவெனவும் அருவெனவும் உளதெனவும் இளதனவும் உளலுவன பரசமய கலையாத வாரமட உழைய விழ உணர்வ விழ உளம விழ உயிர விழ புடபடியை உணரும் அவர் அனுபூதியானதுவும் மணனாறு சீரடியே. அருணகிர நதர்படுவர், உருவெனவும் அருவெனவும் உளதெனவும் இளதெனவும் உளலுவன பரசமய கலையார வாரமர, இது உருவா அருவான இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன, இவற்றையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். உருவாய் அருவாய், இது அருணகிரிநாதர் பாடுவார். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். உருவமும் அருவும் ஆகி இன்னொரு விஷயமும் உண்டு. இறைவன் இப்படித்தான் இருக்கிறான்னு அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. இவன் உருவமாகத்தான் இருக்கிறான், இல்ல அருவமாகத்தான் இருக்கிறான். இங்கே இந்து மதத்தினுடைய பெரிய விஷயமே இதுதான், இறைவனுடைய தன்மையை புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள். மற்றவங்கள்லாம் இல்லை இல்லை இவன் இப்படித்தான் இருப்பான், அவனுக்கு உருவமே பண்ணப்படாது, உருவத்தை நீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் பாவிகள், இல்லைன்னு சொன்னா அவனை அடிச்சு கொள்ளு, உருவ வழிபாடு கூடாது, அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் உண்டு சமயங்கள் எத்தனையோ உண்டு. இல்ல உருவன்னா இருக்கு அருவமாக இல்லை இப்படி சொல்லக்கூடியவங்களும் உண்டு. ரெண்டுமே கிடையாது. சைவ சித்தாந்தம் எல்லாம் இவன் அத்வைதத்தையும் ஒப்புக்கொள்வது கிடையாது. எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் நாம் பிரம்மம் நீ பிரம்மம் இதெல்லாம் சைவ சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இறைவன் இந்த மூன்றாக இருக்கிறான், உலகமாக இருக்கிறான், உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களாக தானாக இருக்கிறான், மூன்றும் வேற வேற என்றைக்கும் இருக்கக்கூடியது. பசு பதி பாசம் அனாதி என்று சித்தாந்தம் சொல்லும், இருக்கட்டும் அது அடுத்தது வரலாம். இறைவனை இதுதான் இப்படி இன்ன தன்மையன் என்று அவனை அளக்கொணாதவனாக இருக்கிறான். அருவமும் உருவமாகி அவன் அதுவாகவும் இருக்கிறான், இப்படியும் இருக்கிறான், ரெண்டாகவும் இருக்கிறான். அவனை இப்படித்தான் சொல்ல முடியாது, இது அல்லாத தன்மையிலேயும் இருக்கிறான். அருவமும் உருவும் அருவுருவும் ஆகி அனாதியாய், அவனுக்கு ஆதி கிடையாது, அவனுக்கு தோற்றம் கிடையாது. எப்ப தோற்றம் கிடையாதோ இதுல தொக்கி நிற்கக்கூடிய பொருள் என்ன என்றால் அவனுக்கு மறைவும் கிடையாது. எப்பொழுது தோன்றுதல் இல்லையோ அப்ப அவனுக்கு மறைவும் கிடையாது, அனாதியாக இருக்கிறான். அது சொல்லவே வேண்டாம், அந்தமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம். எப்பொழுது பிறந்தானா, டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா எக்ஸ்பைரி டேட் ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்ப அது கிடையவே கிடையாது. இல்லை சார், இவன் இறக்க போகிறான், இன்னைக்கு இறந்துருவான் அப்படின்னா அடுத்தது கிடையாதுன்னு வரும், இறைவனுக்கு ஒரு குறை ஏற்படும். இவன் இன்னைக்கு பிறந்தானா அதுக்கு முன்னாடி இல்லேன்னு வரும். இதுல இன்னொரு கருத்தும் சொல்கிறேன், சைவ சித்தாந்தம் இறைவனுடைய பிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது, இறைவனுக்கு பிறப்பு கிடையாது என்று சொல்லும். காரணம் என்னன்னா, சித்தாந்த பிரகாரம் பசு பதி பாசம் அனாதி, இந்த உலகங்கள் எல்லாம் அனாதியாக இருக்கக்கூடியது, மாறும், உள்ளது மறைவதில்லை இல்லது வருவதில்லை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான கருத்து. இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம இறந்து விடுகிறோம், நெருப்புல பூதியாகவோ அல்லது மண்ணுக்குள்ளேயோ ஆகிவிடுகிறோம். சரி, மண்ணுக்குள்ளே எப்படி இருந்தாலும் மண்ணுக்குள்ளே போகிறோமா, மண்ணுல இருந்து ஒரு புல் முளைக்கிறது, புல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுகிறது, அதை இன்னொன்று சாப்பிடுகிறது, இப்படியே வந்து அதுவும் போகிறது. இது ஒரு சுழற்சி, நான் இல்லாமல் போகவில்லை. யோசிக்க வேண்டும், இந்த உடல் அதே மாதிரி இந்த உயிரும் கூட இன்னொரு இடத்திலே கொண்டு போய் அதைத்தானே பாடுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் வனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவரச்சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் பெருமான். எல்லாச்சு, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன், எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி பிறந்து பிறந்து பிறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே தான் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம அதில் சலிக்கிறதே இல்லை. பட்டினத்தாரும் பாடுவார், அம்மா சலித்து போ, பிரம்மனே கூட அடைச்சி போய் வைனா எத்தனை தடவை பிறக்கிறான்னு அவனும் வேதாவும் கை சலித்து போயிருந்தானோ. அம்மா எத்தனை அன்னையர், அன்னையர் எத்தனை அன்னையோ, எத்தனை பெண்டிரோ, எத்தனை மறைவியரோ, எத்தனை பிள்ளைகளோ, ஆனால் நம்ம மட்டும் பிறக்கிறதுக்கு சலிக்கிறதே இல்லை, பிறந்து பிறந்து வருகிறோம். இங்கே சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியதுன்னா, ஒரு பொருள் இல்லாத பொருள் வராது, இருக்கிற பொருள் அழியாது, மாறும் ஆனால் அழியாது. அதான் முக்கியமான விஷயம், என்றைக்குமே அழியாது. இப்போ இந்த பொருள் எல்லாம் இருக்கின்றன, இறைவனும் இருக்கிறான், நடுவில் ஒன்று தோன்றியது என்று சொன்னால் அதுக்கு இதுக்கு முன்னால அவன் இல்லை இப்போ தான் இருந்தான்னு வரும். அப்போ அவனுக்கு முடிவு என்கின்ற ஒரு குணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாலே இல்லை இப்பொழுது வந்திருக்கிறான், அப்போ இவன் வந்து அடுத்தது இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேன்னு தெரியும், இன்றைக்கு இருப்பாரே நாளைக்கு இருப்பார் என்று எண்ணமோர் சதமில்லையே என்று பாடுவாரே, இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை, இந்த உடல் இருக்காது குறைஞ்சபட்சம். ஆனா நான்னா இந்த ஆத்மா எங்கேயோ, இந்த உயிரானது எங்கேயோ போகிறது, அதை விடலாம். ஆனா இறைவன் வந்து அனாதியாக தனக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தன்னை தோற்றுவித்தவர்கள் காரணம் யாரும் இல்லாதவனாக நிஷ்காரணனாக இருக்கிறான். அதான் முக்கியமான விஷயம், தனக்கு ஒரு காரணம் இல்லாதவனாக தானே எல்லாவற்றிற்கும் காரணனாக இருக்கப்பட்டவன், எல்லா காரணத்துக்கும் காரியத்திற்கும் முக்கியமாக இறைவனாகவே இருக்கிறான் அனாதியாய். இவன் அனாதி என்று சொன்ன காரணத்தினாலே இவன் ஒருத்தன்தான் நினைக்க வேண்டாம், இவன் அப்படியே இருக்கிறான், அவனை தவிர வேற கிடையாது. எல்லாம் அப்படின்னா என்னாகும், பலவாய் எல்லா பொருள்களாகவும் இருக்கிறான். இவன் எப்பொழுது சிவனாக இருக்கின்றானோ அதே சிவன் பிரம்மனானான் விஷ்ணுவானான் உயிர்களானான் எல்லாமாகவும் தன்னுடைய கருணையின் திறத்தினாலே ஆகிறான். தன்னுடைய கருணையை எல்லாருக்கும் கொடுத்த காரணத்தினாலே, அதுக்காக பிரம்மா சிவனாக முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாராயணன் சிவனாக முடியாது, நான் சிவனாக முடியாது, சிவனுடைய கருணை அருள் பெற்றவனாக மாற முடியும். நான் நான் தான் சிவன், சிவன் தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு தன்னுடைய குணத்தை கொடுத்து தன்னிடத்திலே சேர்க்க முடியுமே தவிர தானாகவே அவர்கள் மாற முடியாது. சிவன் அவன் ஒருவனே இருக்க முடியும். பிரம்மமாய் நின்று அனாதியாய் அருவமும் உருவமாகி அனாதியாய் இவனுக்கு எந்த விதமான ஆதியோ அல்லது காரணமோ இல்லாதவனாக பலவாய் எல்லா பொருள்களாகவும் இவன் இருக்கிறான். ஒன்றாய் ஒரே பொருள் எது, பரபிரம்மமாக இருக்கப்பட்ட ஈஸ்வரன் சிவையேவ கேவலகா சிவங்கரகா, எவன் நன்மையை செய்கின்றானோ சிவன் என்கின்ற பெருளிலே எவன் இருக்கின்றானோ சிவனனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று பாடுவாரே அது மாதிரி இருக்கிறான். இதையே ரொம்ப அழகா கச்சியப்பர் பிறகும் சொல்லுகிறார், ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி வேதமும் கடந்து நின்ற விமல. இதுக்கு முதலே பார்த்தோம் நம்ம என்ன சொன்னார்கள், ஓர்குமரந்தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். ஆதியும் நடுவும் ஈரும், ஆதி மத்தியாந்தரகிதனாக இருக்கப்பட்டவன், ஆதி அந்த ரகிதனாக இருக்கப்பட்டவன், ஆதி மத்திய அந்தமாக எல்லாருக்கும் இருக்கிறான். ஆதியும் நடுவும் ஈரும், ஈரும்னா முடிவு நிறுத்தம். அருவமும் உருவும், அருவமும் அவனே அருவமும் உருவுமாகி, ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமின்றி, அதாவது ஒப்புமின்றி தனக்கு சமமானவனாக இன்னொருத்தர் கிடையாதான், அசமானவனாக இருக்கிறான். இதை முதலே பார்த்தோம் ராமாயணத்துல ரொம்ப அழகா இதை சொல்லுவார். அப்பிரதிரூபாய, பிரதிரூபம் தனக்கு ஈக்குவலா தனக்கு சமமாக இருக்கப்பட்ட இன்னொரு ரூபம், அப்பிரதிரூபாய ருத்ராயா பிரதிரூபாய என்று இந்த இடத்துல சொல்லப்படும். ருத்ராயா பிரதிரூபாய என்று அப்பிரதிரூபாய தனக்கு சமமானவனாக இன்னொருத்தர் கிடையாது. ஒப்பும் ஏதுவும், ஏதுனா ஹேது என்கின்ற வடமொழி சொல், காரணம்னு அர்த்தம். இவன் வந்ததுக்கு காரணம் உண்டா, இவனை யாராவது பிறக்க வைத்தவர்கள் உண்டா, இதுக்கு தான் பாடுவாங்க இந்த பேர், எனக்கு ஒரு அப்பா அம்மா உண்டு உனக்கு உண்டா, தந்தைதா இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு ரொம்ப அழகாக பாடுவார்கள் இல்லையா. இந்த காலத்துல ஒருத்தன் கல்லால் அடிக்க, ஒருத்தன் வில்லால் அடிக்க, ஒருத்தன் துப்ப, அப்பா அம்மா இருந்தா உனக்கெல்லாம் இந்த கஷ்டம் வந்திருக்குமா அப்படின்ட்டு

லால் போரூபன் அடிக்க. ரொம்ப அழகா கேவி சுந்தராம்பாள் பாடி கேட்கணும். சரியான குரல், நமக்கெல்லாம் குரலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஏதோ பாடணும்னு ஆசையில் பாடுகிறோம். அவர் பாடுவாரே அது மாதிரி, தந்தை தாய் இல்லாதவன் எனக்கு இருக்கும் உனக்கு இருக்கான்னா இதனாலேயே உனக்கு குறை உண்டுண்ணா, எனக்கு அப்பா அம்மா உண்டு உனக்கு அப்படி ஒரு அப்பா அம்மா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்வார்கள். ஏது ஒப்பும் ஹேதுவும் இப்படி வேண்டாம் சொல்லலாம் இல்லையா. இந்த பசங்க என்ன பண்ணானா, ஒரு ஸ்கூல்ல கேட்டார்கள், கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார் எல்லாவற்றையும் அழிக்கிறார்னு. ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான் வாத்தியார் இடத்துல, என்னன்னா கடவுளாலே தன்னாலே அழிக்க முடியாத ஒரு பொருளை படைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இறைவனாலே அழிக்க முடியாத ஒரு பொருளை அவனால படைக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா குற்றம் வரும், ஆமான்னு சொன்னா இன்னொரு குற்றம், ஏன் அவனால அழிக்க முடியாதுன்னு வரும். இந்த கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நல்லா கேட்கலாம், ஆனா இதுக்கும் சித்தாந்தம் பதில் சொல்லுகிறது, அது அடுத்த விஷயம். இப்போ ஒப்பும் தனக்கு சமமானவர்கள் யாரும், சமம் உடையவர்கள் யாரும் இல்லாதவன், ஹேது காரணம் இல்லாதவன், வரவும் போக்கும், அதாவது இவன் இப்ப வந்தான் இப்ப போனான், டேட் ஆஃப் பர்த் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து இவனுக்கு கிடையாது. இதனால தான் முதல்ல ஆரம்பிச்ச சைவ சித்தாந்தத்துல இறைவனுக்கு பிறப்பை ஒப்புக்கொள்வது கிடையாது. இந்த வைஷ்ணவத்தில எல்லாம் பிறப்பு உண்டு என்று சொல்வார்கள், அவன் அஜாயமானஹோ அஜாயமானஹா பகுதா விஜாயேதே என்று பல்பிறவி பெருமான் என்று சொல்வார்கள். ஆனால் இறைவன் அப்படி சொல்லுவது கிடையாது சிவபெருமானை. காரணம் என்னன்னா இறைவன் ஒரு ரூல்ஸ், இப்படித்தான் இருக்கணும், உலகம் இப்படிப்பட்டது, ஒரு தன்மை அவன் போட்டு இருக்கிறான். நெருப்புன்னா சுடணும், சுடலைன்னா அதுக்கு பேர் நெருப்பு கிடையாது, அந்த தண்ணி போய்விட்டது அது நெருப்பு கிடையாது. தண்ணினா குளிர்ச்சியா இருக்கணும், இல்லைன்னா சுடு தண்ணீர் தான் சொல்லுவோம், சுடக்கூடிய தண்ணீர், தண்ணி போய்விட்டது அது சுடுநீர், அது அவ்வளவுதான், சுடு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். அதுக்கு தண்ணி போயிட்டதுன்னா குழம்பாக ஆறு மாதிரி வருது, இதுக்கு பேர் மலை கல்லுன்னு சொல்லுவோமா, கல்லுன்னா எப்படி இருக்கணும், திடமாக இருக்கணும், திடமாக இருக்கிறது காரணத்தினால அதுக்கு பேர் கல்லுன்னு பேர். தண்ணி போய்விட்டால் அந்த பொருளினுடைய பெயர் போய்விடும், அதுக்கு ரூப நாமங்கள் எல்லாம் மாறிவிடும். அதே மாதிரி தான் உலகத்திலே வந்து பிறந்தால் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் உண்டு இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பகவான் போட்டிருக்கான் இல்லையா. கர்ப்பத்திலே வாசம் செய்யும் பொழுது இந்த குற்றங்கள் பீடிக்கத்தான் செய்யும், மலம் அவதை சேரும், மலம்னா குற்றங்கள், குற்றங்கள் இந்த உயிரை சாரும். இப்ப இறைவன் வந்து பிறந்தான்னு சொன்னா இந்த பிறப்பிலே வரக்கூடிய குற்றங்கள் அவனை சாரும். அதனால தான் சித்தாந்தம் பிறந்தான் என்பதை ஒப்புக்கொள்வது கிடையாது. சொல்லலாம் பிறந்தான் பிறந்தான் ஆனா குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சேத்துல போய் ஒரு வைரத்தை போட்டா சேற்றினுடைய தன்மை என்ன ஆகும், அது வந்து சேரானது அவற்றை மறைக்கும், இல்ல இல்ல அங்கே போனாலும் வந்து என்ன ஆகிறது, அது வந்து பிரகாசிக்கிறது, தொடச்சாத்தான் பிரகாசிக்கும். சொல்லலாம் அங்கிருந்து வந்து ரத்னமாக இருக்கப்பட்டவன் இங்கே வந்து சேற்றிலே சம்சார சேற்றிலே வந்து பிறந்தான், ஆனால் தன்னுடைய ஒளி மங்காதவன், எப்போ சேறு அவனுடைய ஒளியை மறைத்திருக்கும், இதை யோசித்து பார்க்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய உதாரணத்தில் இருக்கக்கூடிய குறை அதுதான். என்ன உதாரணம், சேரத்துல போய் விழுந்தாலும் ஆமா ரத்னமானது தன்னுடைய தன்மை இழக்காது, ஆனால் அதனுடைய ஒளி மங்கும், எப்படி மங்கும், சேரானது மறைக்கும். இதே போலத்தான் எல்லாவற்றிற்கும் உண்டு, செம்பானது அதுல களிம்பு ஏறும், ஒன்றிற்கும் உண்டு, நம்ம சொல்லுகிறோம் தகரம்னா துருப்பிடிக்கும் அப்படின்னு, இரும்புனா துருப்பிடிக்கும், செம்பின்னா களிம்பு ஏறும். அதே போலத்தான் இந்த உடலிலே வந்து பிறந்தால் இதற்கு என்றிருக்கக்கூடிய குறைகள் வரும். அதனால தான் சிவபெருமானுக்கு பிறப்பு கிடையாது, ஒரு இடத்திலே பிறந்தான் என்று சொல்லப்படுவது கிடையாது, ஒப்புக்கொள்வது கிடையாது. இதுல இன்னொரு கருத்து உண்டு, நம்ம என்ன சொல்லுகிறோம், பல பேரை இவர் வந்து அப்படியே இறைவனுடைய அவதாரம், சிவனுடைய அவதாரம் யாரையும் சொல்ல முடியாது, கிடையவே கிடையாது. குருவை வந்து சிவனாக நினைத்துக் கொள்ளலாம், நினைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனா சிவன் வேறு இவர் வேறு, அது யாராக இருந்தாலும் சரி, அதை சொல்லுவது அவர்களே அப்படியே சிவனே வந்து மகேஸ்வரனே இங்க வந்து பிறந்தான்னு நம்முடைய ரொம்ப அன்பின் பார்ப்பட்டு நம்ம சொல்லலாம். இதாவது நாம சிஷ்யர்கள் சொல்றோம், இப்ப இருக்கிற சாமியார்களை பார்த்தா நான் தான் கடவுள்னு அவன் தான் மாறுதட்டிக்கிறான், நான் தான் கடவுள் வந்து கும்பிடு, நான் தான் கடவுள் வந்து கும்பிடுன்னுட்டு. இவங்களை பார்த்தா கடவுளே நமக்கு வந்து ஏண்டா அப்படின்னு ஆகி போயிடுறது, கோயிலுக்கு போறதுக்கே பயமா இருக்கு, ஏன்னா அங்க உட்காந்துட்டு நான் தான் கடவுள் இவன் தான் அடிச்சுக்கிறான், அங்க இருக்கிற சாமி என்னப்போ அவர் தான் நான், அவர் வந்து உள்ள இருக்கிறார் நான் வந்து வெளியில இருக்கிறேன், நான் வந்து நடமாடும் கடவுள் அப்படின்னு சொல்லிடுறான். பேசுறதுக்கு கத்து கொடுக்கவே வேண்டாம், நல்லா பேச்சில சிறந்தவர்கள் அதுவும் தமிழ்நாட்டில் வேண்டப்பட்ட ஆளுக இருக்கிறாங்க, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனா இறைவன் வந்து அப்படிப்பட்டவன் அல்ல, அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அதனால தான் வரவும் போக்கும் இன்றி அவனுக்கு கிடையாது.
உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றிய இதைத்தான் முதல்ல பார்த்தோம். கிடையாது, உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இல்லாதவன், உருவு அருவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார், உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார். உதியா பிறக்காதவன், மரியா இறக்காதவன், உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார். அப்படியாக ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பம் இன்றி அவனுக்கு வந்து இதனால இவன் சந்தோஷப்பட்டுட்டான் துக்கப்பட்டுட்டான் அவனுக்கு இந்த மாசுகள் ஒட்டுவது கிடையாது. ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடியது இவையெல்லாம் அனாதி, ஆணவமலம் அனாதி, இந்த தத்துவங்கள் எல்லாம் கந்தபுராணத்தில் அப்படியே வரும், நம்ம பின்னால பார்க்க போகிறோம். இப்படி இவனுக்கு ஒரு துன்பம் உண்டா இன்பம் உண்டா கிடையாது, இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் உண்டு. ஏன்னா அனுபவம் இருக்கும் பொழுது ஒன்றை சார்ந்திருக்கும் பொழுதுதான் இன்பமோ துன்பமோ வருகிறது. இவனுக்கு கிடையவே கிடையாது, இவன் சார்ந்திருப்பது இல்லையே. எல்லாவற்றையும் சாராது இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் கருணை கொடுக்கக்கூடியவன், ஆதலினாலே இவனுக்கு இன்பமும் துன்பமும் கிடையாது. வேதமும் கடந்து நின்ற விமலனாக இருக்கிறான். அதனால தான் அனாதியாய் பலவாய் இன்னொன்று உண்டு. பலவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது சைவ சித்தாந்த பிரகாரம் இறைவன் எல்லாமாக இருக்கிறான், படைத்தவன் இறைவனே. ஆனால் உயிர்கள் வேறுபட்டவை, உயிர்கள் வேறுபட்டவை, நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த உயிர்கள் ஜீவாத்மாக்கள் வேறு. இறைவன் ஒன்றாகி உடனாகி வேறாகி இருக்கிறான் சைவ சித்தாந்தம் சொல்லும். நம்ம கூடயே சேர்ந்து நமக்குள்ளே உள்ளே அங்குஷ்ட பிரமாணமாக உள்ளே நமக்கு உள்ளே இருக்கிறான். சின்ன ஒரு அங்குலத்தில் நம்முடைய ஹிருதயாகாசத்திலே தகராகாசம் என்று சொல்லும்படியாக இறைவன் உள்ளே அமர்ந்திருக்கிறானா? எல்லா பொருள்களும் இறைவனாலே படைக்கப்பட்டவை, தன்னிடத்திலே இருந்து தோற்றுவிக்கப்பட்டவை. அவனிடத்திலே அனாதியாக இருந்த அந்த பொருள்களை வெளியில கொண்டு வந்து ஜீவாத்மாக்களை தருகிறான். அவை வேறு, அவையோடு சேர்ந்திருக்கிறான், உடனாய் வேறாய் தனித்தும் இருக்கிறான், இயைந்து அவற்றோடு அவற்றிற்கு உள்ளேயும் இருக்கிறான். இந்த மூன்று தன்மைகளிலேயும் இறைவன் இருக்கிறான். அந்த சித்தாந்தத்தை கருத்து தான் இங்க சொன்னார், அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்த ஒருவன்கிற வார்த்தைக்கு ஒப்பிலாதவன் அப்படிங்கிற பொருளும் உண்டு. சிவ ஏவ அப்படிங்கிற வார்த்தை வருகிறது இல்லையா வேதங்களிலே, சிவ ஏவ கேவலாக, அந்த ஏவ அப்படிங்கிறது வருது இல்லையா, அதுதான் இது. ஒன்றாய் இதையே ரொம்ப அழகா இவரும் சொல்லுவார், ஒருவனாகிய சிவபெருமான் என்று சிவபிரான் என்று தாய்மான சுவாமிகள் பாடுவார். அவன் ஒருவனாகிய சிவபிரான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. உயிர்கள் பலவாக இருக்கின்றன, ஆனால் இறைவன் ஒருவனாக இருக்கிறான், இறைவன் ஒருவனாக இருக்கிறான். இது கந்தபுராணத்தில் அதை அந்த தத்துவங்களை எல்லாம் கதையாகவே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல நடந்த அந்த சரித்திரமாக வருகிறது. அப்படி ஒருவனாக இருக்கப்பட்ட ஒன்றாய் ஒரே பரம்பொருள், ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகம் இன்பக்கேணி என்று பாரதிய ஒன்று. ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி வேதங்களான சொல்லும். ஏகம் சத்து, சத்து பொருளாக இருக்கக்கூடியது பரம்பொருள் ஒன்றுதான். விப்ரா பகுதா வதந்தி, இந்த பெரியவர்கள் எல்லாம் அதை பலபடியாக சொல்லுகிறார்கள், பல தன்மையிலே இருக்கின்ற காரணத்தினால சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான், வெறும் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தால் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இப்ப இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால என்ன பிரயோஜனம்னா, என்னென்னலாம் விஞ்ஞானத்திலே இருந்ததோ நம்ம பழைய காலத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸா இது வரும். எப்படி இருக்கிறது பார்க்கலாம், கரண்ட் இருக்கிறது, இந்த எலக்ட்ரிசிட்டி, இது எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இப்ப பார்த்தா இந்த இடத்துல லைட்டா இருக்கிறது, அதாவது வெளிச்சம் தருகிறது. இப்ப குளுகுளுன்னு இருக்கிறது ஹீட்டர் போடுகிறோம், வெப்பம் தருகிறது. ஃபேன் போடுகிறோம், காற்றை தருகிறது. ஏசியை போடுகிறோம், குளிர்ச்சியை தருகிறது. கரண்ட் ஒன்று தானே, அதை மடைமாற்றி தருகிறோம், அவ்வளவுதானே. இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒன்றாக இருக்கிறது, இந்த மின்சாரம் ஒன்று, அது சாரமான விஷயம் கூட, இந்த மின்சாரம் ஒன்று, ஆனால் பலவிதமான பொருள்களாக தெரிகின்றன. அதே மாதிரி தான் தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்துக்கு தகுந்தபடியாக இருக்கும். எந்த நிலத்திலே சேருகிறதோ அந்த நிலத்துக்கு தகுந்தபடியாக நிலத்தினுடைய நிறம் பெறும். இதை ரொம்ப அழகாக எளிமையான பொருளாக சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்ம என்ன பண்ணுறோம், காய்கறி கடைக்கு போகிறோம், எல்லாரும் ஒரே ஹோல்சேல் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அவன் சொல்லு என்ன சொல்லுவான், நம்ம கத்திரிக்காய் தான் சார் ரொம்ப அழகு, இந்த பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, ஸ்பெஷல் கத்திரிக்காய் அப்படிமா. ஏத்து கடைக்காரன் இதே மாதிரி தான் சொல்லுவான், எல்லாம் ஒரே இடத்துலேருந்து வந்தது தான்.
காய்கறி கடை காய்கறி எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறது. ஆனா இவன் சொல்லக்கூடிய விதம் தான் அப்படி இருக்கும். இன்னொரு அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னன்னு கேட்டா, சி இந்த ஜீனியிலே சர்க்கரை பொம்மைகள் செய்கிறோம், ஒன்னு ஆன மாதிரி இருக்கும், ஒன்னு பொம்மை குதிரை மாதிரி பண்ணியிருப்போம், இல்ல மீன் மாதிரி பண்ணியிருப்போம், கோபுரம் மாதிரி பண்ணியிருப்போம், எல்லாம் சர்க்கரை தானே, போட்டா எல்லாம் வாயில கரைஞ்சிருமா இல்லையா, அவ்வளவுதான். சர்க்கரை எப்படியா பலவிதமான வடிவங்களை பெறுகிறதோ அதே போல சாரமாக இருக்கப்பட்ட இறைவன் எல்லா வடிவமாகவும் பலவாகவும் இருக்கிறான், ஆனால் அவனே ஒரே பரம்பொருளாக அது என்னவாக இருக்கிறது, அதுதான் சர்க்கரை. சர்க்கரை என்ற பொருளாக அவன் இருக்கிறான், ஆனால் சர்க்கரையை பல வடிவமாக மாற்றப்படும் பொழுது அவை பலவாக காட்சியளிக்கின்றன. இப்படித்தான் அவன் இருக்கிறான், பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பு. அவன் எப்படி இருக்கிறான், பிரம்மமாய் பெரிய பரம்பொருளாக, பரம்பொருள் பிரம்மமாய், எல்லாவற்றிலேயும் பிரம்மம்னா பெரியது, எல்லாவற்றிலேயும் நிறைந்திருப்பது, உயர்ந்தது என்ற பொருள்களிலே எல்லாம் சொல்லப்படும் பிரம்மமாய் நின்ற. இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள், யோசிக்க வேண்டும். நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிவலமூர்த்தி, இதை பின்னாடி சொல்ல போகிறார். அடுத்த பாடல் வரும், மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிவலமூர்த்தி. நின்றிடும் ரொம்ப அழகான வார்த்தை, அடிக்கோடியிட வேண்டிய வார்த்தை. அவன் இருக்கிறான், அவன் எல்லா இடத்திலேயும் நிலை பெற்றிருக்கிறான். நின்றுங்கிற வார்த்தை நிலை பெற்றிருத்தல், அதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இவன் இப்ப இருந்து சஞ்சலமுடையதா சலனமுடையவனான்னா கிடையாது, பிரம்மமாய் நின்ற பரம்பொருளாக நின்ற. இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பு. இந்த முக்கியமான கருத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை திருப்பியும் பார்க்கலாம். அருவமும் உருவமாகி இந்த இடத்துல வரும் பொழுது பல நுட்பங்களை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். தயவு பண்ணி ஒன்னு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே படித்தது கேட்டது அனுபவத்ததை வைத்து சொல்லுகிறேன். இப்ப நான் ஒரு நாலு பாட்டு கோட் பண்ணுகிறேன், மேற்கோள் காட்டுகிறேன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டாம். வேத வேதாந்தங்களிலும் நன்று கற்று உணர்ந்தவர்களெல்லாம் இன்னும் ஆயிரக்கணக்கான மேற்கோள்களை காட்ட முடியும். எல்லா விஷயத்தையும் இதைத்தான் சொல்லுகின்றன. எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி அதை எடுத்துக்கொள்ளுகிறேனே தவிர, இது நிச்சயமான சத்தியமான வார்த்தைகள் என்கின்ற காரணத்தினாலே அவரும் சொல்லியிருக்கிறார், இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி சொல்லுகிறேனே தவிர இதோடு முடிந்து விடுவது கிடையாது. ஒரு விஷயம், ரெண்டாவது இது வந்து இறைக்க இறைக்க ஊற்றக்கூடிய மணற்கேணி மாதிரி, தொட்டனைத்தூரும் மணற்கேணி. இது என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேனே, அனுபவித்ததை சொல்லுகிறேனே தவிர இவ்வளவு தானா அப்படின்னு நினைக்காதீங்க. அடடே இப்படிதானா அப்படின்னு நினைக்கிறேன்.

சரி சார், ஏன் ரெண்டையும் போடணும், அதை மாற்றப்படாதா? ஒரையும் போட்டா பத்தாதான்னா கிடையாது. இந்த ஐந்து விதமான நிலைகளிலே சொல்லப்படும் அகார உகார மகாரங்கள், பிறகு இம், பிறகு அதாவது நாதம், விந்து என்று சொல்லும்படியாக இதை ஐந்தாக பிரிப்பார்கள். இதுக்கு வந்து பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களை சொல்லக்கூடியது இந்த ஓங்கார பிரணவம் என்று சொல்லுவார்கள். இதுல ஐந்து விதமான தன்மைகளிலே இருக்கக்கூடியதை அஞ்சாவது சொல்ல முடியாது, அதை நாலாவது வரைக்கும் தான் சொல்ல முடியும், துரியம் வரைக்கும் சொல்ல முடியும். அந்த துரியம் என்கின்ற நிலை இம் என்று சொல்லப்படும் மகாரத்துக்கு அப்புறம் இம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நாதமாக துரியமாக சொல்லுவார்கள். இந்த அகார உகார மகார இம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை இங்க கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த விந்து என்று சொல்லக்கூடிய பொருளை இங்கே சொல்ல முடியாது, அதனால சொல்லலை, அது வந்து இங்கே மறைந்து இருக்கிறது. பஞ்ச கிருத்தியங்களையும் எவன் செய்கின்றானோ அவன் அருவமும் உருவமாகி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த இரண்டும் சேர்ந்து ஓங்கார சுரூபனாக எவன் இருக்கிறானோ, பஞ்சமூர்த்தியாக இவன் இருக்கிறானோ அவனே முருகப்பெருமான், பஞ்ச கிருத்தியங்களை இவன் செய்கிறானோ அவனே முருகப்பெருமான், அகார உகார மகாரங்களாக இவன் ஓங்கார சுரூபனாக இருக்கிறானோ அவனே முருகப்பெருமான். அடுத்தது இன்னொரு கருத்தும் இங்க உண்டு, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உம்மை தொகை மண்டு இது மட்டும் கிடையாது, இதுவும் அதுவும் அப்படிங்கிற மாதிரி, இதுவும் இந்த கமா அடுத்தது காமா காமா போட்டுக்கொண்டே போக வேண்டும். அதனால இது மட்டும் கிடையாது, இதுக்கு அப்பாலும் இருக்கிறான். அதைத்தான் அடுத்த வார்த்தையிலும் போட்டார், அருவமும் உருவும் ஆகி. ரொம்ப அழகான வார்த்தை, பிரணவஸ்வரூபமாக ஆனான் அப்படின்னு சொன்னா அவன் வேறேன்னு அர்த்தம். சரி, இவர் இப்ப இவருக்கு வந்து இவர் எம்டியா இப்ப ஆயிருக்கிறார், இவர் ஜெனரல் மேனேஜரா ஆயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் ஜெனரல் மேனேஜரா இல்லேன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி அவர் இல்லை, இப்ப இப்படி ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆகி அப்படின்னு சொன்னா இவன் ஆன எப்பா நாங்கிறது இவன் முதல் அனாதியாக இவன் இப்படித்தான் இருக்கிறான். ஆனா இவனுடைய தன்மை அதற்கு அப்பாற்பட்டது, ஓங்காரத்திற்கும் அப்பாற்பட்டது.

நாதவிந்து கலாதி நமோ நம. அதுக்கு அப்பாற்பட்டவனும் நாதம் விந்து கலை, இதுக்கு அப்பாற்பட்டவனாக நாத விந்து கலாதி நமோ நம, அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அந்த பொருளைத்தான் அருவமும் உருவமாகி அதுக்கு அப்பாற்பட்டவன். அயனன ஆகி அரியன ஆகி அரணனவாகி அவர் மேல இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. அருணகிரிநாதர் பாடுவார். அருணகிரிநாதர் எங்க தொட்டாலும் சரி ஏராளமான விஷயங்களை, அனுபவத்தை நமக்கு சொல்லுவார். அகரமும் ஆகி அவைகளும் ஆகி, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அவையாகி அயனனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று பாடுவார் இல்லையா. அது மாதிரி இந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய அருவம் அ என்று சொல்லக்கூடிய தன்மை, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அந்த ஓங்கார தத்துவனுமாகி, இதெல்லாம் ஏராளமான விஷயங்கள், நீங்களே பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான். அது மாதிரி இதெல்லாம் தாண்டி நிற்கின்ற காரணத்தினாலே அருவமும் உருவும் ஆகி இதுக்கு அப்பாற்பட்டவன், நாத விந்து கலைக்கு ஆதியாக அதுக்கும் மேலான பரம்பொருள், அயன் அரி அரண் என்றிருக்கக்கூடியதற்கும் மேலான பரம்பொருள் முருகப்பெருமான், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய். இதை இன்னொரு உருவோடு அறுவது என்று பாடுவார் அருணகிரி பெருமான். அது மாதிரி உருவு அருவாக எல்லாம் இருக்கக்கூடியவன் பலவாய் ஒன்றாய். இந்த ஆகி என்கின்ற வார்த்தை பலவாய் ஒன்றாய், இது இந்த இடத்தையும் பார்க்கணும். அனாதியாய் ஆகி பலவாய் பலவாக ஒன்றாய் ஒன்றாக, அப்படி ஆகி அப்படியாக அப்படின்னு இந்த தமிழ்ல வார்த்தை வருகிறது பார்த்தீங்களா. அப்படின்னா என்னன்னா

0: திரிந்து அல்லது மாறுபட்டு வந்திருக்கிறான். பலவாகவும் இவனே வந்தான், ஒன்றாகவும் இவனே இருக்கிறான். அவன் அப்படி வந்தான், அவன் அப்படியாக வந்தான், ஒன்றாக இருக்கிறான், பலவாக இருக்கிறான் என்று அவன் தன்னுடைய தன்மை வேறாக இருக்கிறது. இந்த தன்மையிலே மாறுபட்டு திரிந்து வந்திருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான், பிரபஞ்சமாக இருக்கிறான். இந்த கருத்தை தான் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இப்படிதான் வந்து நிற்கும். இப்படி பிரம்மமாய் பரம்பொருளாக மகதோ மகியான் பெரிய பொருள்னார் வேதம் சொல்லும். அனோரணியான் மகதோ மகியான் பெரிய பொருளாக இருக்கிறான், பெரியதுக்கெல்லாம் எவன் பெரியதோ அப்படின்னு சொல்லும். இவன் எல்லாத்துக்கும் நாள்தோறும் அருக்கனில் சோதியமைத்தோன் திருத்தகுமதியில் திண்ணை வைத்தோன் தண்திரல்வியில் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர்வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் உக்கங்கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனைப்பல கோடி எனைப்பிரபலமும் அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேறில்லோன் தானே காண்க. இப்ப வந்த கருத்தெல்லாம் அப்படியே மாணிக்கவாசகர் சொல்லிட்டாரா? அவனுக்கு ஹேது கிடையாது, ஒப்பு கிடையாது, எல்லாம் சொல்லிட்டா. தன்னேரில்லோன் தானே காண்க, ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண, தானே ஆகி வந்த தயாபரன் எம்மிரை என்று பாடுவார். தானே ஆன தன்மை அவனிடத்துல தனியாக உண்டு. அதுதான் அடுத்தது பார்க்க போகிறோம், என்னன்னு பார்க்க போறோம். தானே ஆன தன்மை, இதெல்லாம் மாறுபட்டு திரிந்து வந்த தன்மை. என்ன அருவமும் உருவமும் திரிந்து வந்த தன்மை, அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நிற்கக்கூடியது என்னது? திரிந்து வந்த தன்மை. அவன் எப்படிப்பட்ட தன்மை? திரிந்து வந்த தன்மையில் அவனுடைய இயல்பான தன்மை என்ன? அடுத்ததான் சொல்லுவார். நிலைவற்ற தன்மை எதுன்னு கேட்டா ஜோதி புலம்பு. ரொம்ப அருமையான வார்த்தை இது, குறித்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்டது? ஜோதி பிழம்பு. யார் சொல்ல முடியும் இது மாதிரி ஒரு வார்த்தை?
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 7வதான வாயுவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 25 முதல் உபமன்னி முனிவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணா பூஜை முறையில் தவறுதல் நேருமோ என்கிற பயத்தால் எதை கூறாமல் விடுத்தேனோ அதை இப்பொழுது சுருங்க கூறு சொல்கிறேன் கேள். நெய்தீபம் காட்டிய பிறகு நைவேத்தியத்திற்கு முன் ஆவரண பூஜை செய்தல் வேண்டும், அல்லது தீபாராதனைக்கு முன் அதாவது நெய்தீபத்திற்கு முன் ஆவரண பூஜை செய்யப்பட வேண்டும். முதல் ஆவரணத்தில் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கிற 5 மூர்த்திகளுக்கும், பின் ஹிருதயம் சிரஸ் சிகை கவசம் நேத்திரம் அஸ்தம் என்கிற 6 அங்கங்களுக்கும் உள்ள மந்திரங்களை கூறி பூஜிக்க வேண்டும். வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு பின் 4 திசைகள் என்கிற வரிசையில் பூஜிப்பது கர்ப்பாவரணம் அல்லது மந்திரசங்காரம் எனப்படும். இல்லையேல் ஹிருதயாய நமஹா முதல் அஸ்த்ராய பிரது என்கிற 6 அங்கங்களையும் கூறி பூஜிக்கலாம். இதற்கு வெளியில் கிழக்கில் இந்திரன், தெற்கில் யமன், மேற்கில் வருணன், வடக்கில் குபேரன், வடகிழக்கில் ஈசானன், தென்கிழக்கில் அக்னி, தென்மேற்கில் நிருதி, வர வடமேற்கில் வாயு, தென்மேற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் விஷ்ணு அல்லது அனந்தன், வடக்கு வடகிழக்கு கிழக்கு கிடையில் பிரம்மாவையும் பூஜிக்க வேண்டும். நடுவில் உள்ள கமலத்திற்கு வெளியில் வஜ்ரம் தண்டம் கட்கம் பாசம் துவஜம் கதை திருச்சூலம் சக்கரம் பத்மம் வரையிலான லோகபாலகர்களின் திவ்ய ஆயுதங்களை கிழக்கில் தொடங்கி வரிசையாக பூஜிக்கவும். இவ்வாறு 10 திக் பாலகர்களையும் பூஜிக்கும் போது அவர்கள் அனைவரும் 2 கைகளையும் கூப்பிய வண்ணம் இறைவனையே நோக்கி அமர்ந்துள்ளவர்களாக தியானிக்க வேண்டும். ஆவரண தேவதைகளை நமஸ்கரித்து நமஹா என்கிற சொல்லை சேர்த்து அவர்களது பெயரையும் 4ஆம் வேற்றுமையில் கூறி புட்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது
4: ஓம் இந்திராய நமஹ புஷ்பம் சமர்ப்பியாமி என்பது போல. இதே போல் கர்ப்பாவரணத்திலும் அந்த ஆவரண சம்பந்தமான மந்திரங்களான ஓம் ஈசானாய நமஹ புஷ்பம் சமர்ப்பியாமி என்றவாறு கூறி பூஜிக்க வேண்டும். யோகம், தியானம், ஹோமம், ஜபம், வெளிப்படையான அல்லது மானசீகமான பூஜையிலும் இப்படியே தான் பூஜிக்க வேண்டும். அப்பொழுது ஆறு விதமான ஹவிஸ்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவை சுத்தாண்ணம் அதாவது சாதம், முத்கான்னம் அதாவது வெண்பொங்கல், பாயசம், தயிர் சாதம், வெல்லம் கலந்து செய்த பட்சணங்கள், தேன் கலந்த பட்சணங்கள் முதலியனவே. இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ பலவிதமான காய்கறிகளுடன் சேர்த்து வெல்லம் அல்லது கற்கண்டும் சேர்த்து நைவேத்தியத்திற்காக தயாரிக்கலாம். வெண்ணையையும் தயிரையும் நிவேதனம் செய்ய வேண்டும். அப்பம், வடை முதலிய பட்சணங்களையும் இனிப்பான பழங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். செஞ்சந்தனம் தந்து வாசனையுள்ள நல்ல தூயுரை வாசனையுள்ள நல்ல தூய நீரையும் பானியமாக தர வேண்டும். வாய் சுத்தமாவதற்காக பச்சைக்கற்பூரம், ஏலம், ஜாதிக்காய், வாசனைப்பாக்கு, வாசனை சுண்ணாம்பு இவைகளோடு கூடிய இளம் வெற்றிலேயையும் தாம்பூலமாக அர்ப்பணிக்கவும். நல்ல சந்தனத்தில் கஸ்தூரி, குங்குமப்பூ, கோரோஜனை முதலியன கலந்து உடற்பூச்சாக இறைவனுக்கு தர வேண்டும். நல்ல நறுவணவள்ள பூக்களைத்தான் அர்ப்பணிக்க வேண்டும். வாடிய உதிர்ந்த நறுமணமற்ற அசுத்தமான நுட்பங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க கூடாது. நல்ல அழகான பட்டு வஸ்திரம்தான் இறைவனுக்கு கொடுத்த வேண்டும். பொன்னாலான திரு ஆபரணங்களைத்தான் சாற்ற வேண்டும். இவை அனைத்தும் நல்ல நடுமண சந்தனத்தால் தடவப்பட்டிருக்க வேண்டும். தூபத்திற்கு சந்தனம், அகரு, பச்சை கற்பூரம், வாசனைக்கட்டை, குங்கிலியம், நெய், தேன் இவை கலந்து செய்யப்பட்ட வாசனையுள்ள ஊதுபத்தியை ஏற்கலாம். காராம்பு சிவின் அதாவது நாக்கும் முளைக்காம்பும் கருணிதமாக உள்ள பசுவின் நெய் கொண்டு தினமும் தீபமேற்றுவது விசேஷம். பஞ்சகவ்யம், காராம்பு சிவின் பால், தயிர், நெய் இவைகளையே அர்ப்பணிக்க வேண்டும். பொன்னால் வேயப்பட்டு ரத்தனங்கள் பதித்த யானை தங்கத்தாலான ஆசனம் மிகவும் இறைவருக்கு உகப்பானது. பொன்னால் வேயப்பட்டு ரத்தினங்கள் பதித்த யானை தங்கத்தாலான ஆசனம் மிகவும் இறைவருக்கு உகப்பானது. ஆசனத்தின் மேல் நல்ல பட்டு விரிப்பு, அழகான மென்மையான வெத்தை, தலையணை வைக்க வேண்டும். இவை இல்லையெனில் வேறு விதமான அழகான மென்மையான பஞ்சசேனத்தையும் அமைக்கலாம். கடலை நோக்கி ஓடும் நதியின் நீரை நன்கு வெள்ளை துணியில் வெடிகட்டி சீக்கிரமாக அதாவது குளிர்ச்சியாக இறைவருக்கு திருவபிஷேகம் செய்வது சிறந்தது. நவரத்தன்கள் பதித்த பொன்மயமான தண்டத்தோடு கூடிய வெண்கொற்ற கொடையையும் அர்ப்பணிக்கலாம். வெண்சாமரமோ பொன் கைப்பிடி வைத்ததாக இருத்தல் நலம். நல்லதொரு தூய்மையான திருக்கண்ணாடியின் நிலவழி போல், அன்னம் போல், குண்டபுஷ்பம் போல், நன்கு வெளுப்பான சங்கத்தின் துணி அதாவது சங்கின் ஒளி இறைவருக்கு மிகவும் பிரியமானது. இந்த சங்கத்தின் முன்புறமும் பின்புறமும் தங்கப்போன் போட்டு ரத்தனம் பதித்திருந்தால் மிகவும் நல்லது. சங்கொலியைத் தவிர வேரிகை, மிருதங்கம், முரசு, படகம் அதாவது ஒரு வகை பறை முதலிய வாத்தியங்களையும் முழக்கலாம். பூஜை பாத்திரங்கள் பொன்னாலும் செய்து கொள்ளலாம். சிற்பக்கலையில் கூறிய உள்ளபடி இறைவனுக்கு கோயில் எழுப்பலாம். அதற்கு நாற்புறமும் பெரிய பெரிய மதச்சுவர்கள் அமைக்கலாம். மலைபோல் உயர்ந்த ரத்ன சிகரம் அமைக்கலாம். கதவுகள் பொன் வேய்ந்ததாக அமைக்கலாம். கோவிலில் உள்ளிருக்கும் நூற்றுக்கணக்கான தூண்களில் பொன் ரத்தனங்கள் இழைக்கலாம். முத்துப்பந்தல் அமைத்து பவளத்தோரணங்கள் அமைக்கலாம். கோபுரத்தின் சிகரமானது கலசம் போன்று முகுடம் வைத்து முத்தலைச்சூலம் போல் இருக்க வேண்டும். சிவபூஜைக்கான பொருட்கள் அனைத்தும் நியாயமான வழியில் சம்பாதித்த பணத்தினாலேயே ஆக்கப்பட்டவரையாக இருக்க வேண்டும். தவறான வழியில் சம்பாதித்திருந்தாலும் உண்மையான பக்தி பாவனையோடு செய்வானேயாகில் அவனுக்கு பாவம் ஊட்டாது. ஏனெனில் இறைவன் பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். நியாயமான முறையில் சம்பாதித்ததுதான். ஆனால் பக்தி இல்லையெனில் அவனது பூஜையை இறைவன் ஏற்க மாட்டார். செய்யும் பூஜையை பயன்பெற வேண்டுமானால் அதற்கான காரணம் இறைபக்தியே. தனது செல்வச்செழிப்புக்கு ஏற்ப சிவபிரானை குறித்து செய்யப்படும் பூஜை சிறியதோ பெரியதோ, செய்பவன் ஏழையோ செல்வந்தனோ, எப்படி இருப்பினும் பக்தி இருக்குமாயின் அதன் பலன் ஒன்று போலத்தான். ஏழையானவன் பரம பக்தியோடு சிவனை பூஜிக்கலாம். ஆனால் செல்வந்தன் பக்தி என்று பூஜிப்பானாயின் அதனால் பயன் ஒன்றுமில்லை. இறைவன் அதனை ஏற்பதில்லையே. சிவபக்தியின்றி தன் அனைத்து சொத்துக்களையும் செலவழித்தாலும் அவன் சிவாராதனையின் பயனை பெற முடியாது. ஏனெனில் பூஜையில் பக்தி ஒன்றே முக்கிய காரணம். பக்தியா பிரஜோதித குருயாதல்பவித்தோபி மாணவஹா மகா விபவ சாரோபி ந குர்யாத் பக்தி வர்ஜிதா சர்வஸ்வபியோ தத்யாச்சிவே பக்தி விவர்ஜிதா நதேன ஃபலபாக்ஸ ஃபலபாக்ஸயஸ்யாத் பக்திரே மாத்திர காரணம். பக்தியில் பூஜை ஒன்றே முக்கிய காரணமாகும். சிவபிரானிடம் பக்தி என்று செய்யப்படும் கடும் தவமோ வேள்வியோ ஒருவனை சிவனாரின் வாசஸ்தலமான திருக்கையிலேயே அடைவிக்காது. ஆகவே ஸ்ரீகிருஷ்ணா சிவபிரானது ஆராதனையில் பக்தி ஒன்றே முக்கியம். இது மிகவும் ரகசியமானது என்பதில் ஐயமே இல்லை. பாவக்கடலை தாண்டுவதற்கான ஒரே ஒரு உபாயம் சிவபக்தியான திருவோடம் ஒன்றே. பாவக்கடலை தாண்டவிக்கும் உடனே சிவபக்தி. பாவக்கடலை தாண்டுவதற்கான ஒரே ஒரு உபாயம் சிவபக்தியான திரு ஓடம் ஒன்றே. பாவக்கடலை தாண்டு வைக்கும் உடனே சிவபக்தி. ஆகவே பக்தி பாவனை உள்ளவனுக்கு ரஜோகுணமோ தமோகுணமோ தடை கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணா திரு ஐந்தெழுத்து ஓதுதல், தியானம், ஹோமம், வேள்வி, தவம், தானம், அத்தியனம் ஆகிய அனைத்தும் ஒரு பாவனையே என்பதில் என்ன ஐயம்? 1000 சாந்திராயண விரதம், 100 பிராஜாபத்தியம் என்கிற வேள்வி, மாதத்திற்கு ஒரு நாள் பிரதோஷத்தன்று உபவாசம், மற்றும் உள்ள பல பல பிரதானுஷ்டானங்கள், இவை அனைத்தும் சிவபக்தனுக்கு எதற்கு? இவ்வுலகில் பக்தியற்ற மனிதர்கள் அற்பமான பயன்களை கருதி மலகு குகைகளில் தவம் புரிகிறார்கள். ஆனால் பக்தனோ காதலாகி கசிந்து வருகும் பக்தி பாவத்தினாலேயே முக்தி பெறுகிறான். யோகிகள் சத்துவகுணத்தில் நிற்கிறார்கள், ஏனெனில் சத்துவமே முக்தி அளிக்கும் கர்மம். கர்மயோகிகள் ரஜோகுணத்தினால் மயங்கி சித்திகளை தரக்கூடிய ராஜசமான கர்மங்களை செய்கிறார்கள். அசுரர்களும் ராட்சசர்களும் தமோகுணம் நிறைந்தவர்கள். இவ்வுலக இன்பத்திற்காக இவர்களும் இவர்களைப் போன்ற மற்ற மனிதர்களும் சிவபிரானை பூஜிக்கிறார்கள். தாமசமோ ராஜசமோ சாத்மீகமோ எந்த பாவனையில் இருந்தாலும் பக்தி ஒன்றையே தழுவி பூஜை செய்பவன் நன்மையை பெறுவான், நன்மையை பெறுகிறான். பாவக்கடலை தாண்டுவதற்காகத்தான் பக்தி என்கிற படகு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் பக்தனுக்கு முக்குணங்களால் ஒன்றும் பயனில்லை. இடி குலத்தவன், மிக மிக தாழ்ந்த குலத்தவன், மூர்க்கன் அதாவது நாத்திகன், தன் அனுஷ்டானங்களை விட்டு நிலை கீழ் இறங்கினவன், இவர்களில் யாராயிருந்தால் என்ன? சிவபிரானையே பக்தியோடு அடைக்கலம் புகுவானாயின் அவன் தேவர்களாலும் கொண்டாடப்படுவான் ஆவான். ஆகவே முழு காதலுடன் பக்தியுடன் சிவபூஜை செய்தல் வேண்டும். பக்தியற்றவனுக்கு இகவர சுகமில்லை. இது வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் வேதம் கற்ற சான்றோர்களாலும் நன்கு பரிசீலிக்கப்பட்டு நிச்சயம் செய்யப்பட்டது. உபமன்யு முனிவர் கூறுகிறார், எதுகுலச்சுடரே ஸ்ரீகிருஷ்ணா, பிரம்மஹத்தி செய்தவன், கற்குடியன், திருடியவன், குருவின் மனைவியிடம் தவறாக நடந்தவன், பெற்றோர்களை கொண்டவன், வீரகத்தி செய்தவன் அதாவது வித்தியத்தை தரையில் விட்டவன், சிசுகத்தி செய்தவன் ஆகியோர் உண்மை மனதோடு சிவ ஐந்தெழுத்தை ஓதி சிவபூஜை செய்வார்களாகி அவர்கள் 12 வருடங்களில் அந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் ஆவார்கள். புலன் அடக்கத்துடன் பிச்சையாக பெற்ற அன்னத்தை ஒருவேளை மட்டுமே உண்டு பக்தியோடு சிவபூஜையை செய்வானாகில் அவன் சிவனையே அடையலாம். பெரும் பாவம் செய்தவன் ஆகிலும் பக்தியோடு திரு ஐந்தெழுத்தை சொல்லி சிவபூஜை செய்வானாகில் அவன் அந்த பெரும் பாவத்தில் இருந்தும் விடுதலை அடைகிறான். எவன் ஒருவன் பெரும் பக்தியுடன் திருவைந்தெழுத்தை ஓதுவானோ அவன் அந்த மந்திரத்தின் பெருமையால் சிவன் உலகை அடைகிறான். தனது அனைத்து சொத்துக்களையும் தானமாக தந்து முடித்த தவமோ வேள்வியோ எதுவானாலும் சிவபூஜையின் பெருமையில் கோடியில் ஒரு பங்களவுக்கு கூட இணையாகாது. உலகியல் தடைகளில் கட்டுண்டவனோ விடுதலை பெற்றவனோ யாராக இருப்பினும் பக்தியோடு பஞ்சாட்சரம் ஓதுவானாகில் அவன் முத்தனாவான். ஸ்ரீருத்ரசூக்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பாதகமில்லை. பெரிய பெற இயலாத மனித பிறவி பெற்றும் சிவபூஜையை ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனது பிறவியே வீணானதுதான். பிற இயலாத மனித பிறவி பெற்றும் சிவபூஜையை ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனது மனித பிறவியே வீணானதுதான். ஏனெனில் அவன் மோட்சத்தை பெற விரும்பாதவன் ஆவான். மனித பிறவியானது கிடைத்தற்கு அறிவு. மனித பிறவி பெற்றவன் சிவபூஜை செய்தல் வேண்டும், இல்லையே அவனது பிறவி வீண். பூஜை செய்பவனது பிறவியே பயன் உள்ளதாகும். அவனே உயர்ந்த மனிதன், சிவபக்தியிலேயே முன்றியவன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன், சிவனையே நினைந்து உருகுபவன். இவர்களுக்கு துன்பம் ஏது? துர்லபம் பிராப்திய மானுஷ்யம் ஏர்சகந்து விநாகினம் கேஷாங்கி சபலம் ஜன்ம கிருதார்த்தாஸ்தே நரோத்தமாக பவ பக்தி பராயேச்ச பவ பிரணத சேதசா பவ சம்ஸ்மரணே சம்ஸ்மரணோத் யுக்தா நதே துக்கஷ்ச பாகினா. சிவபக்தியிலேயே ஒன்றியவன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன், சிவனையே நினைந்து உருகுபவன். இவர்களுக்கு துன்பம் என்பது ஏது? மனங்கவர் வீடு, அழகிய நடையுடைய பாவனைகள், நிறைந்த அழகான இளம் மனைவி, மனநிறைவு பெருமளவான செல்வம், இவை அனைத்தும் சிவாராதனையின் நற்பயனே ஆகும். தேவருலகில் கோலோச்சும் நிலை வேண்டுபவன் நித்தமும் சிவனது திருவிடிகளையே சிந்தித்து வந்தித்திருக்க வேண்டும். நிறைந்த சௌபாகியம், மனங்கவர் திருமேனி பிரிவு, பலம், தியாகேண்ணம், கருணை உள்ளம், பராக்கிரமம், பெரும் புகழ் இவை அனைத்தும் சிவாராதனை செய்பவனுக்கு பிறக்கு எளிது. இகவர சுகம் வேண்டுபவன் அனைத்தையும் உதறி தள்ளி சிவனிடமே மனதை அர்ப்பணித்து அவரையே சேவிக்க வேண்டும். வாழ்நாட்களோ வெகு விரைவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இளமை இன்னும் வேகமாக கழிகிறது. நோய் நொடிகள் வெகு வேகமாக நம்மை நெருக்குகின்றன. ஆகவே பிநாதபாணியான சிவபரம்பருளை பூஜை செய்வீர். இதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, மூப்பு தலைகாட்டவில்லையோ, புலன்களின் சக்தி குறையவில்லையோ, அதாவது புலன்கள் நம் வசத்தில் இருக்கும் போதோ, அதுவரை பகவான் சிவபரம்பருளை புஜித்து வருவீர். சிவபூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. துவரிதம் ஜீவிதம் யாதி துவரிதம் யாதி யௌவனம் துவரிதம் யாதிரப்பேதி தஸ்மாத் பூஜ்ய பினாகத்ருக்கு யாவன் நாயாதி மரணம் யாவன் ஆக்கிரமதே ஜரா யாவன்னேந்திரிய வைகல்யம் தாவத் பூஜய சங்கரம் நசிவார்ச்சன துல்யோஸ்தி தர்மோன்யோ புவனத்ரயே. வாழ்நாட்களோ வெகுவிரைவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இளமை இன்னும் வேகமாக கழிகிறது. நோய் நொடிகள் வெகு வேகமாக நம்மை நெருங்குகின்றன. ஆகவே பிநாக பாணியான சிவபரம்பருடைய பூஜை செய்வீர். எதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, யாவன்னாயதி மரணம் யாவன்னாக்கிரமதேஜரா, எதுவரை மரணம் நம்மிடம் நெருங்கவில்லையோ, மூப்பு தலை காட்டவில்லையோ, புலன்களின் சக்தி குறையவில்லையோ, அதாவது புலன்கள் நம் வசத்தில் இருக்கும் போதே, அதுவரை பகவான் சிவபரம்பருளை பூஜித்து வருவீர். சிவ பூஜைக்கு சமமாக மூவுலகிலும் இதுவே எதுவுமே இல்லை. ந சிவார்ச்சன துரியோஸ்தி தர்மோன்யோ புவனத்ரயே. சிவ பூஜைக்கு சமமாக மூவுலகிலும் எதுவுமே இல்லை. இனி இறைவனை குறித்து செய்யப்படும் ஹோமத்திற்கான விளக்கத்தை கூறுகிறேன். வேள்விக்கான தீயை ஹோமகுண்டத்திலோ தண்டிலத்திலோ, அதாவது மண் மடக்கிலோ, வேதிகையிலோ, செப்பு பாத்திரத்திலோ அல்லது புது மண் பாத்திரத்திலோ வைத்து அதற்கு வேண்டிய அக்னி சுத்திகளை செய்யவும். பின் இறைவனை மந்திரம் கூறி அவ்வக்னியில் எழுந்தருளச் செய்து ஹோமத்தை தொடங்கவும். குண்டம் ஒரு முழ அளவு சமச்சுதரமாக இருக்க வேண்டும். வேதிகை வட்டமாகவோ நாற்கோணமாகவோ இருக்கலாம். இதனுடன் மண்டலமும் அமைக்கப்பட வேண்டும். குண்டம் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும். அதன் நடுவில் எட்டு தளமுள்ள தாமரைப்பூ வரைய பூவை வரையவும். அது இரண்டு அல்லது நான்கு அங்குல உயரம் உள்ளதாக இருக்கட்டும். குண்டத்தின் உட்புறம் இரண்டு சான் உயரத்தில் நாவியான தப்புள், அதாவது நடுப்பகுதி உள்ளதாக கருதப்படுகிறது. பெருவிரலின் நடு மற்றும் உயரத்தில் உள்ள பர்வாவின் அளவு மத்தியபாகம் அல்லது அறையின் பாகம், அதாவது இடுப்பளவு என்று அறியவும். ஒரு முழம் என்பது 24 அங்குலங்கள் கொண்டது என்பது சான்றோர்களின் கணக்கு. ஒன்று இரண்டு அல்லது மூன்று மேகலை, அதாவது சுற்று கொண்டதாக குண்டம் இருக்க வேண்டும். மேகலை அமைப்பு குண்டத்தை அழகுபடுத்துவதாக இருக்க வேண்டும். குண்டத்தின் தெற்கிலோ மேற்கிலோ மேகலைக்கு கொஞ்சம் கீழே அழகான வளவழப்பான அரசியலை போன்றோ, யானையின் கீழ் உதடு போன்றோ இருக்கும் அமைப்பில் யோனி குண்டம் என்று அமைக்கவும். யோனி குண்டத்தின் முன்பகுதி குண்டத்தை பார்த்த மாதிரி மேகலைக்கு சற்று தள்ளி இருக்க வேண்டும். வேதிகையின் உயரத்திற்கான அளவு நியமம் இல்லை. அது மண் அல்லது மணலினால் அமைக்கலாம். மண்டலம் பசுஞ்சாணியால் வரையப்பட வேண்டும். பாத்திரத்திற்கான அளவில் நியமம் இல்லை. குண்டத்தையும் வேதிகையையும் பசுஞ்சாணம் கொண்டு வழுகவும். பாத்திரங்களை நன்கு கழுவி வெயிலில் வைத்து உலர வைக்கவும். மற்ற பொருள்களை தூய நீரால் புரோட்சிக்கவும். அவரவர்களது கிரக சூத்திரத்தில் கூறியுள்ள முறைப்படி குண்டத்திலும் வேதிகையிலும் ரேகைகள் போடவும். இதற்கு உல்லேகனம் என பெயர். ரேகை போட்ட சமைத்து குச்சியை உடைத்து வடகிழக்கில் போட்டுவிடவும். அக்னியை இடுவதற்கு முன் ரேகை போட்டதன் மீது தர்பையில் நீரை தொட்டு தெளிக்கவும். இதற்குள் பூஜை ஹோமத்திற்கான பொருட்களை சேகரித்து அருகில் வைத்துக் கொள்ளவும். பின் அதை கழுவியோ நீரால் புரட்சித்தோ தூயதாக்கவும். இதன் பின் சூரியகாந்தி கல்லை உராய்வதனாலோ அரணிக்கட்டையில் கடைவதனாலோ உண்டாக்கப்பட்ட அக்னியோ, நல்ல ஸ்ரோத்ரியரான அந்தனரது அக்னிஹோத்திர சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அக்னியோ, அல்லது வேறு ஏதாவதோ உத்தமமான தூய இடத்திலான அக்னியோ சட்டத்தில் எடுத்து வந்து அதை வேதிகை அல்லது குண்டத்தின் மேல் மும்முறையாக வலமாக சுற்றி ரம் என்கிற அக்னி வீஜ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே குண்டத்தின் நடுவில் யோனி குண்டமாக யோனி வழியாகவோ வேதிகையாக இருந்தால் தனக்கு எதிரில் இருந்தோ அக்னியை உள்ளே வைக்க வேண்டும். அங்கு அருகில் இருப்பவர் சிதறி விழுந்த தணல்களை ஒன்று சேர்ப்பார். நமது நாடுகில் மூலாதாரத்தில் எரியும் தீய தொப்புள் குடி வழியே வெளிவந்து குண்டத்தில் உள்ள தீயாய் விளங்குகிறது என்று தியானிக்கவும். அக்னியில் சமைத்து இடுவது முதலிய அனைத்து சடங்குகளையும் வேள்வி செய்பவன் தனது வேதசாகையின் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடிதான் மூலமந்திரத்துடன் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தவன் சிவமூர்த்தியை பூஜித்து வலப்புறம் மந்திரநியாசங்களை செய்து ஹோமத்திற்கான நெய்யை தேனுத்திரை காட்டி சுத்தி செய்யவும். ஹோமக்கிரண்டிகளான சுருவம் இரண்டும் மரத்தால் ஆனதாக இருந்தால் நலம். வெண்கலம் இரும்பு கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தால் அதை உபயோகிக்க கூடாது. ஸ்மிருதி அல்லது ஆகமங்களில் கூறப்பட்டவைகளை ஏற்கலாம், அல்லது ஓட்டை இல்லாத பலாசியிலே அத்தியிலே இவற்றையும் சுருவமாக ஏற்கலாம். அதை வேள்வித்தீயில் காட்டி நீரால் புரட்சித்து அதனால் நெய்யை எடுத்து தனது வேதம் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடி ஓம் என்ற சிவபீஜமான பிரணவத்தோடு எட்டு வீஜாட்சரங்களோடும் அக்னியில் ஹோமம் செய்யவும். இவ்வாறு செய்வதற்கு அக்னி சம்ஸ்காரம் என்ற பெயர். முன் கூறிய எட்டு வீஜாட்சரங்கள் இதோ: ப்ரம் ஸ்தும் ப்ரம் ஷும் பும் ட்ரம் ப்ரம். இந்த ஏழுடன் சிவபீஜாட்சரமான ஓம் என்பதை சேர்க்க மொத்தம் எட்டு வீஜாட்சரங்கள் கிடைக்கின்றன. முன் கூறிய ஏழு வீஜாட்சரங்களும் அக்னிதேவன் ஏழு நாக்குகளாகும். இதில் நடுநாக்கு பகுரூபா என்பதாகும். அதற்கு மூன்று ஜுவாலைகள், அதாவது மூன்று ஜுவாலை பிழம்புகள், அதாவது சிகைகள் உண்டு. இவற்றில் ஒரு பிழம்பு வலப்புறம் அதாவது தெற்கு நோக்கியும், மற்றொன்று இடப்புறம் அதாவது வடக்கு நோக்கியும், நடுவில் ஒன்று என்று மூன்று தீப்பிழம்புகளும் கொழுந்து விட்டு எரியும். வடகிழக்கு நோக்கி எரியும் நாக்கு ஹிரண்யா என்பது, கிழக்கு நோக்கி இருப்பது கனகா என்பது, தென்கிழக்கு நோக்கும் நாக்கு ரத்தா, தென்மேற்கு நாக்கு கிருஷ்ணா, வடமேற்கு நாக்கு சுப்ரபா, மேற்கு நோக்கும் நாக்கு மருத். இதனுடைய ஒளிகளும் பெயருக்கேற்றவாறுதான். இவற்றை சொல்லும் போது முதலில் அதனுடைய விஜாட்சரத்தை சொல்லி பின் அதன் பெயர் முடிவில் சுவாகா என கூறுதல் வேண்டும். ஓம் பிரம் திரிசிகாயை பகுரூபாயை சுவாகா, தெற்கு நடு வடக்கு என மூன்று ஆகுதல். ஓம் ஸ்தும் ஹிரண்யாயை சுவாகா, வடகிழக்கில் ஓர் ஆகுதி. ஓம் பிரம் கனகாயை சுவாகா, கிழக்கில் ஓர் ஆகுதி. ஓம் ஸ்ரும் ரத்தாயை சுவாகா, தென்கிழக்கில் ஓர் ஆகுதி. ஓம் பும் கிருஷ்ணாயை சுவாகா, தென்மேற்கில் ஓர் ஆகுதி. ஓம் த்ரும் சுப்ரபாயை ஸ்வாஹா, மேற்கில் ஓர் ஆகுதி. ஓம் த்ரும் மருஜிஹ்வாயை ஸ்வாஹா, வடமேற்கில் ஓர் ஆகுதி என்று நெய்யினால் ஆகுதி செய்து குண்டத்தின் மத்திய பகுதியில் ஓம் ரம் பஹ்னயே ஸ்வாஹா என்று சொல்லி மூன்று ஆகுதிகள் செய்ய வேண்டும். இந்த ஆகுதிகள் நெய்யினாலோ அரசங்குச்சியான சமைத்தினாலோ செய்யலாம். இவ்வாறு ஆகுதி செய்தும் குண்டத்தை நீரால் மும்முறை சுற்றவும். இப்படி செய்வதால் அந்த அக்னி சிவபிரானுடையதாக ஆகிறது. பின் அந்த அக்னியில் நல்லதொரு சிங்காதனத்தை கற்பனையாக இட்டு அதில் அர்த்தநாரீஸ்வரரான சிவபிரான் விற்றிருப்பதாக தியானித்து ஆவாகனம் செய்து பூஜையை செய்யவும் பாத்தியம் அர்க்கியம் முதலிய உச்சாரங்களை செய்து தூபதீபங்களை காட்டி மறுபடியும் பிரசேடனம் செய்து சமத்து குச்சிகளினால் ஹோமம் செய்யவும். சமைத்து குச்சி பலாசம் அல்லது அத்தி அல்லது ஹோமம் செய்வதற்கான சமைத்துக்களான மாங்குச்சி பலாக்குச்சி போன்றதாக இருக்க வேண்டும். சமைத்து குச்சிகள் 12 அங்குலமும் நன்கு உலர்ந்தும் மேற்தோல் அதாவது பட்டை நீக்கப்படாமலும் முடியாமலும் ஒரே மாதிரி உள்ளதாகவும் இருக்க வேண்டும். 10 அங்குல நீளம் உள்ளதும் கூட இருக்கலாம். அதன் பருவம் சுண்டு விரல் அளவே இருக்க வேண்டும். 1 சாண் அளவு உள்ள சமைத்தையும் உபயோகிக்கலாம். இவ்வாறான அளவு உள்ள சமைத்துகள் கிடைக்கவில்லை எனில் எது கிடைத்ததோ அதை கொண்டும் ஹோமம் செய்யலாம். சமைத்தினால் ஹோமம் செய்தவன் நெய்யினால் ஹோமம் செய்ய வேண்டும். நெய் ஆகுதிகள் அருகம்புல் அளவாக இருக்க வேண்டும். நெய் ஆகுதி செய்தவன் அன்னத்தால் ஹோமம் செய்தல் வேண்டும். அன்ன ஆகுதிக்கான அன்னம் 16 உளுந்து அளவு அதாவது ஒரு சுண்டைக்காய் அளவாக இருக்க வேண்டும். நெற்பொறி, வெண்கடுகு, யவம், வெள்ளையல் இவை அனைத்தோடும் நெய் கலந்து ஹோமம் செய்யவும். முடிந்தால் பட்சணங்கள், லேக்கியங்கள், பாயசம் முதலிய பதார்த்தங்களையும் அதில் கலக்கலாம். இவற்றால் 10, 5, 3 ஆகுதிகள் செய்யவும். இல்லையில் ஒரே ஒரு ஆகுதியாவது செய்யவும். சுவத்தினால் நெய்யையும் சுருசத்தினால் சமைத்து முதலியவற்றையும் அன்னத்தை கையினாலும் ஹோமம் செய்ய வேண்டும். கங்கை முதலிய தெய்வீக தீர்த்தங்களையும் ரிஷி தீர்த்தங்களையும் கூட ஆகுதிகளுக்கு பயன்படுத்தலாம். அதாவது இந்த தீர்த்தங்களினால் புரோட்சிக்கப்பட்ட உரிய பதார்த்தங்களை ஹோமத்தில் சேர்க்கலாம் என்பது பொருள். நீரினால் ஆகுதி தந்தால் தீ அணைந்து போகும் அல்லவா? முன் குறிப்பிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த ஏதாவது ஒரு பொருளை கொண்டும் சத்தியோடு ஹோமம் செய்யலாம். பின் மந்திரத்தோடு தாயச்சித்த ஹோமமாக 3 ஆகுதிகள் தரவும். பின் ஹோமத்தில் மீதமுள்ள நெய்யினால் சுருக்கென்கிற ஹோமக்கண்டியை கரண்டியை நிரப்பி அதன் நுனிப்புறம் புஷ்பம் வைத்து அதை தர்பை குற்றத்தோடு சுருவத்தை தலைகளாக கவித்து மூடிய வண்ணம் வைத்து ஓம் நம சிவாய பௌஷட்டி என்று கூறிய வண்ணம் ஒரு யவம் என்கிற தானிய வளவாக நெய் ஹோமத்தில் விடுமாறு தாரையாக ஹோமம் செய்யவும். இதுவே பூர்ணாவுதியாகும். பூர்ணாவுதி செய்தவின் அக்னியை நீரால் 3 சுற்றவும். பின் தீயில் ஆவாகனம் செய்த இறைவனை அங்கிருந்து தண்ணீரப்பிடம் செல்லலாம் என வேண்டி விசர்ஜனம் செய்து அக்னியையும் விசர்ஜனம் செய்யும். அதாவது நமது தொப்புளில் அந்த அக்னி வந்து அமர்ந்து விட்டதாக பாவித்துக் கொள்ளவும். இவ்வாறில்லாவிட்டாலும் சிவாகமங்களில் கூறப்பட்டபடி வாகீஸ்வரி என்கிற தேவதையின் கர்ப்பத்திலிருந்து வெளித்தோன்றிய அக்னியை முறைப்படி சடங்குகள் செய்து அதையும் பூஜிக்கலாம். பின் சமைத்துக் கொண்டு அன்பாதானம் என்ற சடங்கை செய்து குண்டத்தின் நாற்புறமும் கற்பையினால் பரிதி அதாவது எல்லைக்கோடு இட்டு வடக்கு புறமுள்ள பரிதியின் அருகில் ஹோமபாத்திரங்களை சாதனம் செய்வதற்காக 2 இடங்களில் தர்பைகளை தனித்தனியாக பரப்பி அங்கு 2 பாத்திரங்களை வைக்கவும். அதில் ஒன்றான புரோக்ஷணி பாத்திரத்தை எடுத்து அதில் சிறிது நீரை விட்டு அபிமந்திரித்து அந்த நீரால் மீதியுள்ள ஹோமப் பொருட்களை புரோட்சித்து அதை தெற்கு பகுதியில் உள்ள பருதியின் பக்கலில் வைக்கவும். பின்பு பிரணீதா பாத்திரத்தை எடுத்து அதில் நீரை விட்டு அபிமந்திரித்து அதை வடகிழக்கு மூலையில் வைக்கவும். நெய்யை ஆட்சி பாத்திரத்தில் விட்டு கூற்றத்தால் அதை சம்ஸ்காரம் செய்துவிட்டு ஹோமக்கண்டிகளான சுப் சுரவம் 2 தீயில் காட்டி நீர்த்தடித்து தர்பையினால் துடைத்து சுத்தி செய்யவும். அதன் பின் பிதாவான சிவபெருமானால் மாதாவான வாகீஸ்வரியிடம் கர்ப்பதானம், வம்சவனம், சிவந்தோன்னயனம் முதலிய சடங்குகளை செய்வித்து அந்த சடங்குகளுக்காக கர்ப்பாதான கற்பகல்பயாமி நமகஸ்வாகா என்று கூறி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹோமம் என தனித்தனியாக ஹோமம் செய்யவும். பின் வாகீஸ்வரியின் கர்ப்பத்திலிருந்து அக்னி தோன்றியதாக பாவிக்கவும். அவருக்கு 3 கால்கள், 7 கைகள், 4 கொம்புகள், 2 தலைகள், தேன் போன்று மஞ்சளான 3 திருக்கண்கள், சடைமுடியில் சந்திரகலை, சிவந்த திருமேனி, சிவப்பு ஆடை, சந்தனம், சிவப்பு மாலை திருவாபரணங்கள், மார்பில் பூணூல், அறையில் 3 மேகலைகள், வலக்கரங்களில் சக்தி ஆயுதம், சுக்கு சுருவம், இடது கரங்களில் தோமரம், பனை ஓலை, விசிறி, நெய்ப்பாத்திரம். இவ்வாறு அக்னியை தியானம் செய்து ஜாதகர்மா என்கிற சடங்கை அதற்காக செய்யவும், தொப்புள் கொடியை வெட்டி சூதகம் என்கிற தீட்டு போவதற்காக சுத்தி செய்யவும், பெண்ணையாவது இருந்த அந்த அக்னிக்கு சிவசம்பந்தமாக ருச்சி என பெயர் சூட்டவும், இதன்பின் சூடாகர்மம் உபநயனம் முதற்கொண்டு ஆத்தோரியாமம் என்கிற சடங்கு வரை செய்யவும். இந்த சடங்குகளின் பெயர்கள், அதாவது ஆசிரியரின் குறிப்பாக சொல்லுகிறார், எந்தெந்த சடங்குகள் செய்ய வேண்டும் என்று உபநயனம், ரதபந்தனம், சமாவர்த்தனம், விவாகம், உபாகர்மா, உச்சர்ஜனம், ஏழு பாக யஜங்கள், அதாவது ஹூதம், பிரஹூதம், ஆஹூதம், சூலகவம், பலிகரணம், பிரத்யவரோகணம், அஷ்டகாஹோமம் முதலிய ஏழு பாக யஜங்கள், ஏழு அவிர் யஜங்கள், அதாவது அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ணமாசம், சாதுர்மாசியம், ஆக்ரேயணேஷ்டி, நிரூடவசுபந்தம், சௌத்ராமணி என்கிற ஏழு அவிர் யஜங்கள், ஏழு சோமயஜங்கள், அதாவது அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், உத்யம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், ஆத்தோரியாமம் முதலிய ஏழு சோம யஜங்கள். ஆக உபநயனம் முதற்கொண்டு ஆத்தோரியாமம் என்கிற சடங்கு வரை இந்த சடங்குகளை செய்யலாம். இவ்வளவும் செய்தவன் ஸ்ரெஷ்ட கிருதம் என்கிற அஜ்ய ஹோமத்தை செய்து நெய் தாரையாக வசோத்தாரா ஹோமம் செய்ய வேண்டும். பின்பு ரம் என்கிற அக்னிபீஜம் சொல்லி அக்னிக்க பரிசேஷம் செய்யவும். பின்பு பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஈசானன், அஷ்டதிக் பாலகர்கள் அவர்களுடைய அஸ்திரங்கள் ஆகிய அனைத்தையும் ஹோமகுண்டத்தை சுற்றி தூவதீவனை வேத்திய வலி முதலியவைகளை தந்து பூஜித்து ஹோமம் செய்கிற யஜமானன் பூர்ணாவதிக்கான அனைத்து திரவியங்களையும் தயார் செய்து வைத்துக் கொண்டு ஹோமத்தில் சிவபிரானுக்கு திரும்பவும் சுருக்கமாக பூஜை செய்து முடிவில் பூர்ணாவதி செய்யவும். இவ்வாறு விரிவாக செய்ய இயலாத சாதகன் தனது பிரம்மச்சாரி இன்வாழ்வான் என்கிற ஆசிரமத்திற்கு ஏற்ப உள்ள அக்னி காரியத்தை செய்து அதை சிவார்ப்பணம் செய்யவும். இதை நன்கு அறிந்தவன்தான் வேள்வியை செய்ய வேண்டும். இதற்கென தனியான விதிமுறை ஒன்றுமில்லை. சிவாக்னியன் திருநீற்றை பத்திரப்படுத்தி சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அக்னிஹோத்திரம் செய்த விபூதியையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். விவாக அக்னியான உபாசன அக்னியையும் அதன் பஸ்மாவையும் கூட சேர்த்து வைத்தால் நல்லது. காராம்பசு சாணமிடும் போது அது நிலத்தில் விழுவதற்கு முன் எடுத்து வைத்தால் மிகவும் உத்தமம். நீர்த்ததாகவோ மிகவும் கெட்டியாகவோ கெட்ட நாற்றமுடையதாகவோ உலர்ந்ததாகவோ இல்லாமல் இருந்தால் நல்லது. சாணம் நிலத்தில் வீழ்ந்து விட்டால் மேற்புறமும் கீழ்ப்புறமும் உள்ளதை விடுத்து நடுவில் உள்ள சாணத்தை எடுத்துக் கொள்ளலாம். அந்த சாணத்தை உருண்டையாக உருட்டி சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தி அந்த உலர்ந்த உருண்டைகளை ஒன்றாக குவித்து அதில் சிவாக்னியை இட்டு தீமூட்டி விரஜாகோமமும் திருவேந்திரத்து ஹோமமும் செய்து அந்த உருண்டைகள் நன்கு வெந்தவுடன் மேலுள்ள கருமையான பகுதியை நீக்க உள்ளே வெண்மையான பகுதியான திருநீற்றை பெறலாம். இதை விபூதி சம்படத்தில் சேகரித்துக் கொள்ளவும். விபூதி சம்படம் தாமிரத்தாலோ மரத்தாலோ மண்ணாலோ கல்லாலோ வேறு ஏதாவது ஒன்றினாலோ கூட ஆகியிருக்கலாம். பார்க்க அழகாக இருந்தால் நலம். பொன்னே போல் போற்ற வேண்டிய விபூதியை நல்ல தூயதான இடத்தில் தான் வைக்க வேண்டும். சுத்தமற்ற கைகளினால் திருநீரை தரக்கூடாது. தூய்மையான இடத்தில் போடவும் கூடாது. தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதிகளில் படக்கூடாது. அதை அசட்டை செய்யவோ தாண்டவோ கூடாது. உரிய நேரத்தில் அதை எடுத்த மந்திரம் ஓதி நெற்றி தோல் முதலிய இடங்களை எட்டுக் கொள்ளலாம். தகுதியற்றவனுக்கு தரக்கூடாது. சிவபிரானை உத்வாசம் செய்வதற்கு, அதாவது தன்னிடத்திற்கு எழுந்தருளமாறு வேண்டுவதற்கு முன் விபூதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் விசர்ஜனத்திற்கு பின் அது சண்டிகேஸ்வரரின் உரிமையாகி விடுகிறது. இவ்வாறு அக்னிகாரன் காரியங்கள் அனைத்தும் முடிந்தவன் ஆகமதிப்படியோ தன் கிரகி சூத்திரத்தில் கூறியுள்ளபடியோ எட்டு திக்பாலகர்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் பலிதானம் செய்யவும். பின் தூய இடத்தில் சாணத்தால் வெளுகி சுத்தம் செய்து அங்குவோர் ஆசனமிட்டு அதில் ஆகம புத்தகத்தை வைத்து முறைப்படி பூஜிக்கவும். புத்தகத்திற்கு எதிரில் குருவிற்காக ஆசனமிட்டு அவரையும் பூஜிக்கவும். பின் பெரியோர்களுக்கெல்லாம் உரிய முறைப்படி பூஜனை செய்து அன்னதானம் செய்யவும். பின்பு சிவபிரானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட அன்னத்தை தானம் சத்தையோடு உண்டு ஆசிரமம் செய்து சிவத்தியானத்துடன் திருவைந்தடத்தை ஓதவும். சண்டிகேஸ்வரருக்கு சமர்ப்பித்த அன்னத்தை தவறியும் உட்கொள்ளக்கூடாது. சிவனுக்கு அர்ப்பணித்ததில் சண்டிகேஸ்வரனுக்கான பங்கை தனியாக ஒதுக்கி வைத்து மீதியைத்தான் நாம் ஏற்கலாம். அதற்கான பாகத்தை நாம் ஏற்கக்கூடாது. இங்கு நான் சிவபிரான் தத்துவமசி என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சாதகன் உண்டு ஆச்சமனம் செய்து பின் மிகுந்த நேரத்தில் சிவாகமங்களை படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். இரவு வந்ததும் முதல் யாமம், அதாவது முதல் 3 மணி நேரம் கழிந்ததும் இறைவன் இறைவிக்காக நல்லதொரு பள்ளியறை அமைத்து அதில் நல்ல ஒரு படுக்கையையும் அமைத்து அவரையில் வட்டணங்கள், பால், சந்தனம், பூமாலை முதலில் இணைத்து மனதினாலோ அல்லது பிரத்யட்சமாகவோ இறைவனையும் இறைவியையும் அச்சயனத்தில் படுத்துள்ளதாக பாவித்து அவர்களது திருவடிகளின் கீழ் படுத்துக் கொள்ளலாம். உபாசகன் இல்வாழ்வானாக இருப்பின் தன் மலையாளையும் அங்கேயே படுத்துக் கொள்ளச் செய்யலாம். இல்லறத்தானாக இல்லையெனில் தனித்து படுக்க வேண்டும். விடிவோரை வந்ததும் சிவத்தியானத்துடன் எழுந்திருந்து இறைவன் இறைவி சிவகணங்கள் ஆகிய அனைவரையும் மனதால் தொழுது பின் காலைக்கடன்களை முடிக்கவும். பின் சங்கு முதலிய மங்கள வாத்தியங்களை முடக்கி இறைவனையும் இறைவியையும் எழுப்பவும். பின்பு அப்பொழுது மலர்ந்த நறுமணப் பூக்களால் அவர்களை அர்ச்சனை செய்து பூஜித்து அதன்பின் முன்கூறிய அனைத்து கர்மங்களையும் தொடங்கலாம். சிவாய.
5: சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: திருத்தெல்லேனம் திருத்தில்லையில் அருளியது சிவனோடு அடைவு. தெல்லேனம் எனப்படுவது அம்மானை போன்று பண்டைய தமிழ் மகளிர் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டாகும். இதிலே சிவபெருமானுடைய மேலான தன்மைகளை எடுத்து கூறி அவனை அடைவதற்காக பாடப்பட்டதே இப்பகுதியாகும். சிவனோடு அடைவு என்னும் உட்கருவினை கொண்டு மாணிக்கவாசகப் பெருமான் பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டது.

கருவெந்து விழக் கடைக்கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா பாடித்தல்லேனம் கொட்டாமோ. அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவன் இன்மேல் வரையாடு மங்கை

அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கழல்கள் சித்தம் புகுந்தவா தெல்லேனம் கொட்டாமோ ஓளைச் சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உலனாய் கிடந்து தடுமாறும்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

மிக்க பேருளவன் வியாக்கிரவாதன் நலமிக்க பதஞ்சலியும் இருவர் கூடி நாட்டிற்கு செய்த நன்மை அளவும் உண்டோ பல மிகவும் பெற

மஞ்சுமக்க இசைந்திட்டான் மதுரை தன்னில் என்னதான் இருந்தாலும் மஞ்சுமக்க எப்படித்தான் இசைந்தானோ மாமியூரில் கண்ணல் மொழி கயற்கண்ணி.

அப்படி செய்வதற்கு வாத ஊரன் எம்பியன தமிழ் பாடல் இசைத்ததம்மா இசைத்ததம்மா.

0: திருச்சத்திரம் பலனோ பார்வதீபதே பதஞ்சலி வியாக்கிரபாதாள் திருவடி வாழ்க.
1: அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசி அப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலபுராணத்திலே மாணிக்க வாசக தோத்தரம் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத ஒரு பெருங்கருணையினாலே நம்மையும் ஒரு பொருளாக்க வேண்டிய தனக்கு பக்கத்திலே இருந்த ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் முதலான அடியவர்களை எல்லாம் இங்கே நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக அவனை புகழ்ந்து பாடலை பாடச் செய்து அந்த பாடலின் மூலமாக நமக்கு பத்தியை உண்டு பண்ணி அந்த பத்தியின் மூலமாக நமக்கு முத்தியை கொடுப்போம். அப்படி எல்லாம் செய்தது அவனுடைய எல்லை இல்லாத கருணை, நம்ம மேல வச்ச பிரியத்தினால. கடவுளுக்கு நம்ம மேல பிரியம், நமக்கு கடவுள் மேல பிரியம் கொஞ்சம் கொஞ்சமா வருது, வராம இருக்கிறவா நிறைய. கடவுளுக்கு நம்ம மேல பிரியம், கடவுளிடத்திலே பிரியம் உள்ளவர்கள் குறைவு. தாய்க்கு பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் பிரிய இருக்கும், எல்லா பிள்ளைகளிடத்திலயும் பிரிய இருக்கும். எல்லா பிள்ளைகளும் தாயத்துல பிரிய இருக்கும், தாய்க்கு எல்லா பிள்ளைகளிடத்திலயும் பிரிய இருக்கும். தாய் ஒரு அஞ்சு புள்ள நாலு புள்ள பத்து இருக்கிறான்னு வச்சுக்கோ, எல்லா பிள்ளைகளிடத்திலயும் அவனுக்கு பிரிய இருக்கும். ஆனா எல்லா பிள்ளைகளும் தாயினிடத்துல பிரியமா இருக்காரு. ஒன்னு பிரியமா இருக்கும், ஒன்னு பிரியம் இல்லாம இருக்கும், ஒன்னு பிரியமும் பிரியம் இல்லாம இருக்கும், ஒன்னு பிரிஞ்சுக்கும். இப்படி அதனால தாய போல இருக்கிற பரமேஸ்வரனுக்கு நம்ம மேல பிரியம், நமக்கு அவன் மேல பிரியம் வர்றது சாமானியமா இல்ல. அதுக்குத்தான் இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் சொல்லி இப்படி சாமி இவ்வளவு பெருமையுடையவர், அதனாலே அவரிடத்துல அனுபவிச்சு இன்னும் நம்ம உசந்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த நூல் வேண்டாம். பிரியம் உண்டாவதற்காக, பிரியம்னா அன்புன்னு சொல்றது. பிரியம் என்றாலும் அன்பு என்றாலும் பக்தி என்றாலும் ஒன்று. பிரியம், அன்பு, பக்தி, விருப்பம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஒரு பொருளிலே ஒருவனுக்கு பிரியம் வந்துருச்சுன்னா அந்த பொருளை எப்படியாவது அடைந்து விடுவான், அப்பொழுது முடியவில்லையானால் பின்னால் அடைந்து விடுவான், இந்த ஜென்மத்தில ஆகலாம் அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பொருளை அடைந்து விடுவான். ஒரு பொருளிலே பிரியம் வந்துருச்சுன்னா பல்வா சாப்பிடணும் பிரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், எப்படியாவது வாங்கி சாப்பிட்டுருவான். அது போல ஒரு பொருளிலே பிரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பொருளை கட்டாயம் ஜீவன்கள் அடைந்து விடும், அதை இப்பொழுது முடியாவிட்டாலும் பிறகு அடைந்து. அதனால அந்த பிரியத்திலே சுவாமி மேல பிரிய வைக்கிறதா இந்த ஜென்மத்துல மிக பெருசு. சுவாமி மேல பிரிய வைக்கிறதா ரொம்ப உசந்தம். மற்ற பொருளிலே பிரிய வைக்கிறதுக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. மற்ற பொருள் இருக்குது பாரு, பணம், வீடு, சாப்பாடு, வஸ்திரங்கள், ஆபரணங்கள், மனைவி மக்கள், இதுல பிரிய வைக்கிறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. சொல்லித்தரணுமா, தானா பிரியம் வந்துடும். சுவாமி இடத்திலே பிரியம் தான் வந்து உபதேசத்தின் மூலமாக வரும், நூல்கள் மூலமாக, பெரியவர்களுடைய கேள்வியின் மூலமாக. அப்படி சாமி இடத்துல பிரிய வைக்கிறது, பிரியம்னா அன்பு. அப்படி அன்பு வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நூல்கள் கேள்வி. இந்த நூல்கள் கேள்வி இல்லையானால் சாமி இடத்துல அன்பு வராது. அப்படி அன்பு வருவதற்காகத்தான் இந்த ஆலயங்கள், அருளாளர்கள், பாடல்கள், இவைகளெல்லாம் நமக்கு சுவாமி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொடுத்து என் மேல அன்பு வைங்கன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. வணங்க தலை வைத்து, வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தன் ஜீரடியார் கூட்டம் உயர்த்து, எம்பெருமான் அணங்குடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் ஓல்லி உய்யாமோன்னு சொல்றாரு அல்லவா மாணிக்க வாசகர். இது மாதிரி இத்தனை வகையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வச்சு அதற்கு மேல தன்னிடத்துல பத்தி உண்டாகும்படியாக புத்தியை கொடுக்கணும். வெளியில சாமி ஆடுறாருன்னா பார்க்கலாம்னு மனசு வரும் அல்லவா, அந்த பாக்குறது அந்த சாமியை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் அல்லவா, அதற்கு மேல அவனை வணங்க தலை வேணும் அல்லவா, அவனை வாழ்த்த வாய் வேணும் அல்லவா, எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாரா. அதான் வணங்க தலை வைத்து, வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து, எம்பெருமான அணங்குட அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் ஓலி உய்யாமோ என்பது திருவாசகம். அதனால சுவாமி இடத்துல அன்பு அவசியமா இருக்கணும். சுவாமி இடத்துல அன்பு பிரியம் அவசியமா இருக்கும். என்னன்னா இந்த தேகத்தை கொடுத்தது சுவாமி பிரதானம். மனுஷ ஜென்மத்தை ஆடு மாடா பறக்க வைக்காம மனுஷனா பறக்க வச்சிருக்கான்ல, அதுக்காக இடத்துல பிரிய வைக்கணும். அப்படி அந்த பிரியத்தை வச்சு கும்பிட்டோம்னா இதுக்கு மேல தெய்வமாக ஆக்குவான். அப்புறம் வீட்டுங்க வந்து வினைப்பிரிவு சாராமல் இருக்க முடியாகவும் செய்வான். இந்த மாதிரி பறக்கலாமா பறக்காம இருக்கலாமா, பறக்கிறது நல்லதா பறக்காம இருக்கிறது நல்லதா, பறக்காம இருக்கிறதான நல்லது. பிறந்தான்னா துன்பங்கள் இருக்கும். மனுஷ பிறவின்னா எப்படியும் துன்பங்கள் இருக்கும். வியாதியினால துன்பம், மனைவி மக்களால துன்பம், பொருளால துன்பம், உறவினால துன்பம், கடனால துன்பம், எத்தனை எத்தனையோ துன்பங்கள். ஒன்னு ரெண்டு அன்பு. அந்த துன்பங்கள் எல்லாம் வராம இருக்கணும்னா பிறப்பு இல்லாம இருக்கணும். துன்பங்கள் எல்லாம் வர பிறப்பு இல்லைன்னா எங்க போறத சிவரோடு கலந்து விடுவோம். பிறப்பு இல்லாதவங்களோடு சேர்ந்து கொண்டா பிறப்பு இல்லை. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பெறுவதற்காகத்தான் இந்த பிறவியிலே சுவாமியை மறவாமல் அவரை வணங்குவது, வாழ்த்துவது, கும்பிடுவது, பூசிப்பது, அவனுடைய புகழை செவியினால கேட்பது இப்படி எல்லாம். அந்த முறையிலே இந்த தலபுராண அவிநாசி தலபுராணம் என்கின்ற புராணம் சில மாதங்களாக இங்க நடைபெறுகிறது. அவற்றை கேட்கறதுனால என்ன பயன்னா, சாப்பிடுறதுனால என்ன பயன், வயிறு நிறையும். அதே போல கேட்பதுனால மனம் நிறையும். சாப்பிட்டா வயிறு நிறையும், கேட்டா செவியினால கேட்டா மனம் நிறைவுண்டா. அதனால இப்போ ஒரு மணி நேரம் இந்த புராணத்தை கேட்கறீங்கன்னா நீங்க கைலாயத்திலிருந்து தவம் பண்ற போல, அது சிவ சன்னிதானத்திலே சிவ புராணத்தை அன்போடு கேட்கறீங்கன்னா இதை விட உயர்ந்த தவமே கிடையாது. குகையிலிருந்து, மலையிலிருந்து, பட்டினியா கடந்து, தூங்காம உண்ணாம இருந்து, உறங்காம இருந்து தவம் பண்றதை விட இது பெருசுமா. உண்ணாம உறங்காம பட்டினியா இருந்து இரவும் பகலுமா சிவநாமத்தை ஜெபித்து தவம் பண்றதை விட பெருசு இந்த ஒரு மணி நேரம் இந்த புராணத்தை ஊர்முகப்பட்ட சிந்தனையோட பிரியமா கேட்கறீங்கன்னா. அது சிவ ரகசியம்னு ஒரு நூல் சொல்லுது. சிவ ரகசியம்னு ஒரு நூல் திடமான பக்தியோடு ஒரு நாளைக்கு சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான். ஒரு நாள் திடமான பக்தியோடு சிவபெருமான் பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான். அது பெருசல்லன்னுச்சு. சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவாங்கிறது சிவபெருமானுடைய பெருமைக்கு பொருத்தமல்ல. கேட்டவனுடைய வம்சத்தாரனெல்லாம் சிவலோகத்துக்கு போவான். சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவாங்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே. சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகத்துக்கு போவான். அது பெருசு இல்லவே. சிவபெருமானுக்கு கேட்டவனுடைய சொந்தக்காரெல்லாம் சிவலோகத்துக்கு போவாரா அப்படின்னு சொல்லு. நம்ம அப்பன் பாட்டேன் முன்ன போனவங்க அம்மாயி தாத்தா எல்லாம் சிவலோகத்துக்கு போவாங்களாம். இப்ப அவங்களெல்லாம் சிவலோகத்துக்கு போச்சொல்லாம் நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா? உங்க அம்மா அப்பா அம்மா பாட்டன் தாத்தன் இந்த மாதிரி முன்னோர்கள் எல்லாம் சிவலோகத்துக்கு போலாது தேவலாமா, இல்ல அவங்க செஞ்ச பாவத்துக்காக நரகத்துல கிடக்கலாமா, கஷ்டப்படலாமா, எப்படி நினைக்கிறீ? சிவலோகத்துக்கு போச்சொல்லும் இல்ல, போச்சொல்லும் இல்ல. நம்ம எங்க அவங்கள கண்டுபிடிச்சு போச்சொல்ல முடியும்? நம்மளால அவங்க இருக்கிறதுக்கு போய் கண்டுபிடிச்சு போச்சொல்ல முடியுமா? சிவபெருமான் சொன்னோம்னா போச்சொல்லிடுவாரு. அதுக்குத்தான் இந்த கதையை கேட்கறது. உரமாதாம் பக்தியோடு ஒரு நாள் உமை பரம அதனை கேட்போர் பகவந்தன் புறமது எய்துதல் புதுமையதோ அவர் மரபலான் சிவரோகத்தின் வைகுமாள் என்பது அந்த சிவரகசியம். அதனாலே கேட்ட அன்பர் உடைய முன்னோர்கள் நூவேள் சுற்றம் முரநூறு நரகடை ஆளாமியருள் அரசை போற்றின்னு சொல்றார் அல்லவா மாணிக்க வாசகர். அதனாலே கேட்டவர்களுக்கு மாத்திரம் சிவலோகம் இல்லை, அவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் சிவலோகம். அதை ஞானசம்பந்தர் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அறநாமம் கேடாய் நம் கிளை கிடைக்கும் கேடுபடா திறமருடி கோடாய நீக்குமவன் கோழிலி எம்பெருமானே என்பது திருஞான சமுதர் தேவார். அதனாலே கேட்கின்றவர்களுக்கு சிவலோகம் கிடைக்கும். அது மாத்திரமில்லை, அவருடைய சொந்தக்காரர்கள் முன்னோர்களுக்கு எல்லாம் சிவலோகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த புராண கேள்வி. கேள்வி என்பது சிவபெருமானை பற்றிய கேள்வியை கேட்கிற கேள்வி என்பது சாதாரணமானதில்லை. எல்லா தவத்தையும் விட உயர்ந்த தவம், எல்லா தவங்களையும் விட. அதான் முன்ன சொன்னேன், உண்ணாம உறங்காம மலை குகையில இருந்து பட்டினியா கிடந்து செய்கின்ற தவத்தை விட உயர்ந்தது இந்த சாமியினுடைய பெருமையை கேட்கறது. அதனாலதான் எப்போதும் கேளும் கண்ணாரு திருநாவுக்கரசர், எப்போதும் கேளும் கண்ணாரு. செவிகால் என்மின்களும் சிவனெம்மரை செம்பவள எரிபோல் மேனிப்பராந்தர எப்போதும் செவிகால் என்மின்களோ என்று திருநாவுக்கரசர் திருமங்க மாலையிலே பாடினார். அந்த முறையிலே இந்த புராணங்களிலே முதலிலே சிவபெருமான் விநாயகர் உத்தரத்திலிருந்து அதற்கு மேலே சுவாமி அம்பாள் மறுபடி விநாயகர் சுப்பிரமணியர் வைரவர் இடவதேவர் முதலானவர்கள்லாம் தோத்திரம் பண்ணி அதற்கு மேலே நால்வராகிய திருஞான சம்பந்தர் முதலான சமயாச்சாரிகள் தோத்திரம் இதில் சொல்லப்படுகிறது. எல்லா புராணங்கள்லேயும் அவங்கள முதல்ல கும்பிட்டு பாடி இந்த மாதிரி தோத்திரம் சொல்ல போறேன், அதுக்கு நீங்கள் துளசியுங்கள் என்று சொல்லி புராண ஆசிரியர்கள் பாடுகிற வழக்கம். அந்த முறையிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமு சுவாமிகள் ஆகிய மூவருடைய தோத்திரங்களும் முன்னே சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல போறது மாணிக்க வாசகர் தோத்திரம். மாணிக்க வாசகரை பத்தி தெரியாதவர்களே இருக்க முடியாது. அதிகபட்சம் பக்த கூட்டத்தில் மாணிக்க வாசகரை பத்தி தெரியாம இருக்க மாட்டோம். மற்ற சமயவாதிகள் கூட மாணிக்க வாசகரை தெரிஞ்சு வச்சுக்கலாம். சுந்தரரை தெரியாது, ஞானசம்பந்தர் தெரியாது, மாணிக்கவாசகர புரட்சவயவாதிகள் அயல் நாட்டுக்காரன் கூட மாணிக்கவாசகரை தெரிஞ்சு பத்திவன் திருவாசகத்தை வேற மதத்துக்காரன் கூட படிக்கிறான் திருவாசகத்தை. அதனாலே மாணிக்கவாசகர் உலகம் அறிந்தவர், அதனால நமக்கு அவர் செய்திருக்கிற உபகாரம் அளவில்லாத உபகாரம். மாணிக்கவாசகர் செய்திருக்கிற உபகாரம் அளவில்லாத உபகாரம். என்ன உபகாரம் தெரியுமா? மந்திரி வேலையை ராசிநாமா பண்ணிவிட்டு சாமியார் ஆகி, மந்திரி வேலையை ராசிநாமா பண்ணிவிட்டு சாமியார் ஆகி பாட்டு பாடி அந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்காரு. மந்திரி வேலையை வேண்டாம் ராசிநாமா பண்ணிட்டு சாமியார் ஆனாரு. சாமியார் ஆனா என்ன பண்ணாரு? சிவபெருமான் கொடுத்த உபதேசத்தை பாட்டா பாடி கொடுத்தாரு. சிவபெருமான் கொடுத்த உபதேசம் மாணிக்கவாசகத்தை உபதேசம் பண்ணி வச்சாரு. மற்றவங்களை எல்லாம் மற்ற வகையில ஆண்டு கொண்டார். ஒருத்தருக்கு சாமியாரா வந்தாரு, ஒருத்தருக்கு பைரவரா வந்தாரு, ஒருத்தருக்கு பிரம்மச்சாரியா வந்தாரு, ஒருத்தருக்கு ஓலையை கொடுத்து ஆண்டாரு, இன்னொருத்தருக்கு சூழ நோயை கொடுத்து ஆண்டாரு, இன்னொருத்தருக்கு பாலை கொடுத்து ஆண்டாரு. இப்படி ஓட்டையை எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு அவரை வழக்கு கிழித்து வம்பு கிழித்து ஆண்டு கொண்டாரு. இப்படி எல்லாம் பல பேரு ஆண்டு கொண்டிருக்கிறாரு. மாற்று வேடம் போட்டு சுந்தரருக்கே முதல்ல தெரியலே இல்ல இன்னாருன்னு கல்யாணத்தை வந்து தடுத்த அந்த கிழவன் சிவபெருமான் என்று சுந்தரரால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் வந்து வழக்கு போட்டு ஓலையை கிழிச்சு வழக்கு போட்டு அதன் பிறகு பஞ்சாயத்துக்கு போய் அப்புறம் கண்டுபிடிச்சு அப்புறம் சிவபெருமான் தான் என்று உறுதி பண்ணினார். யாரு? சுந்தரர். மாணிக்கவாசகர் பாண்டி நாட்டிலே அவதாரம் பண்ணினவர். திருவாதபூர் அதிகபட்சம் எல்லாரும் போய் எப்பயோ போகாதவங்க போகும். மதுரைக்கு பக்கத்துல ஒரு 14 கிலோமீட்டர்ல இருக்குது திருவாதபூர். திருவாதபூர் வாதபுரீஸ்வரர் அங்கதான் மாணிக்கவாசகர் அவதாரம் பண்ணவர். எங்க இருந்தார் மாணிக்கவாசகர்? கைலாயத்துல இருந்தவர் திருவாதூருக்கு வந்தார். நமக்கார் கைலாயத்துல சிவபெருமான பக்கத்துல இருந்தவர். சிவபெருமான போய் செயலாளர் அவர் தான் நந்தி தேவர். திருநந்தி தேவர் தான் மாணிக்கவாசகராக வந்தார். திருநந்தி தேவர் தான் மாணிக்கவாசகராக வந்த அவதாரம். திருநந்தி தேவர் யாரிடத்துல உபதேசம் பெற்றவர்? சிவபெருமானத்துல உபதேசம் பெற்றவர். அதனாலே அவருடைய அபிஷேகமாக அவர் வந்து பிறந்திருக்கிற காரணத்தினாலே அவருக்கு உபதேசம் வேற வேறு செய்து வச்சா சரிப்படாது, நாமே போய் செய்து வைப்போம்னு அவரே வந்தார். சாதாரண வேற மன குறுக்களை வச்சு செஞ்சோம்னு சொன்னா அவனுக்கு பொருத்தமா தெரியாது. அதனால நாமே குருவேஷம் போட்டுக்கிட்டு போய் உபதேசம் பண்ணி வைப்போம்னு சொல்லி திருப்பெருந்துறையில வந்து உபதேசம் பண்ணி வச்சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையாக ஆண்டு கொண்டாரா? ஒவ்வொரு வகையாக ஆண்டு கொண்டாரு. முதல்ல அவங்க திகச்சு போனாங்க, யாருன்னு தெரியாம திகச்சு போனாங்க. அப்புறம்தான் முடிவில் வந்து தெளிய வச்சாரு. மாணிக்கவாசகர் அப்படி இல்லை, முதல்லயே தெளிய வச்சார், திகைக்காம தெளிய வச்சார். அவர் என்ன எண்ணி இருந்தாரு? எப்பொழுது குரு வருவான், எப்பொழுது நமக்கு ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. நினைச்சபடியே வந்துட்டார். நினைத்தபடியே ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து திருப்பெருந்துறையில எழுந்தருளி இருந்தார். குருந்த மரத்தடியில எழுந்தருளி இருந்தார். மாணிக்கவாசகர் எதுக்கு போனாரு? குதிரை வாங்க போனார். அரிமர்த்தன பாண்டியனுக்கு முதலமைச்சராக இருந்து 16 வயசுல 64 கலையும் கற்று விட்டார். 16 வயசுல 64 கலைகளையும் கற்று அந்த கல்வியினுடைய அவருடைய சிறப்பை எல்லாம் தெரிஞ்சு பாண்டியன் வரவழைத்து அவருக்கு முதலமைச்சர் பதவி தந்தான். பாண்டி நாட்டிலே முதலமைச்சர் பதவி. அப்படி பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்யும் காலத்திலே பாண்டியன் குதிரை வாங்க கிழக்கு கடற்கரைக்கு சென்று வர சொன்னார். அவர் பரிவாரங்களோடு சென்றாரு, பல்லக்கரை சென்றாரு. அவரை ஆண்டு கொள்வதற்காக சௌரம்

கடியிலிருந்து உபதேசம் பண்ணினாரோ அதே திருமேனியை கொண்டு உபதேசம் பண்ணினார். மனித வடிவத்தில் இருந்த மாணிக்க வாசகருக்கு இந்த பரமதேவனுடைய புத்தர்களாகி ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலம் சிவஞான போதம். இந்த கையில சிவஞான போதம், சிவஞான போதம் என்கிற ஞானங்கள். இந்த கையில சின்முத்திரம், சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி. நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம், நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூடம். சிவஞான தேசிகனாய் குரு, குரு குருனா அம்மா அப்பா, குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். அதனாலே அப்படி சிவஞான தேசிகனாய் திருந்து செய்ய நோக்கி திருவாத ஊரன்றால் வருவான் என்று எண்ணி, யார் எண்ணிக்கிட்டு இருந்தார், சிவபெருமான் எண்ணிக்கொண்டிருந்தார், சிவபெருமான் எண்ணிக்கொண்டிருந்தார். எல்லாரும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருப்பார்கள், சிவபெருமான் மாணிக்க வாசகர் எண்ணிக்கொண்டிருந்தார். இது எப்படி இருக்குது, எல்லாரும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருப்பார்கள், சிவபெருமான் மாணிக்க வாசகர் வருவான், வாதவுரன் வருவான், குதிரை வாங்க வருவான் எண்ணிக்கொண்டிருந்தார். சிவஞான தேசிகனாய் தெந்து செய்ய நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். பாட்டும் பொருளும் தெரிஞ்சதுன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. சிவஞானம் என்பது எவ்வளவு பெருசு, அதுக்கு மேல பெருசே இல்லை. சிவஞானம் என்பது எவ்வளவு பெருசு, அதுக்கு மேல பெருசே இல்லை அப்படின்னு சொல்லணும். சிவஞானம்னா அது பெற்று விட்டா வேற ஒன்றும் பெற வேண்டியதில்லை அப்படிப்பட்டது. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது சிவஞானத்தை தான் காட்ட முடியுமா. அப்படிப்பட்ட அந்த சிவஞானத்தை மாணிக்க வாசகர் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். வாங்குறவன் தான் போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க கொடுக்கறவன்ட்ட. இப்ப பணம் 10,000 வேணும்னு சொல்லணும்னு வச்சு கொடுத்துட்டேன், நாளை காலையில 10 மணிக்கு வந்துருயா அப்படின்னு அவர் சொன்னாருன்னா இவன் வாங்குறவன் என்ன பண்ண, 9:30 மணிக்கே போயிடுவான் காத்துக்கிட்டு இருப்பான். வாங்குறவன் காத்துக்கிட்டு இருப்பான், அவன் மெல்ல கூட வரலாம் உண்டா இல்லையா. இங்க அப்படி இல்லை, இது சாதாரண பொருளும் அல்ல, ஆனா அதுக்கு மேல பொருளே இல்லை. எதுக்கு மேல, சிவஞானத்துக்கு மேல உயர்ந்த பொருள் இல்லை, சிவஞானத்துக்கு மேல உயர்ந்த பொருள் இல்லை, சாதாரண. அந்த சிவஞானத்தை கொடுப்பதற்கு காத்திருந்து கொடுத்தார் யாருங்க, மாணிக்கவாசகர். சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தார். திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம், அதிக சிவயோகம் இருந்ததுனால சிவபெருமான் காத்திருந்து கொடுத்தார். அப்படி சென்றாரு, குருந்த மரத்தடியிலே சுவாமி எழுந்தொழி இருந்தார். பல்லக்கில் போனார் மாணிக்க வாசகர். அப்படி போன போது அங்கே வேத ஆகம முதலான ஒலிகள் எல்லாம் வந்தது, சத்தம் வந்தது. இந்த மாதிரி வேத ஆகம ஒலிகள் வருகிறதே அது என்னன்னு பாருன்னு தன்னுடைய ஏவலர்களை விட்டாரு. அந்த ஏவலர்கள் போய் பார்த்தார்கள். பார்த்தபோது இவர் ஆச்சாரிய பொருத்தமா பூரணச்சந்திரனை போல, கோடி சந்திரன் உதித்தார் போல, கோடி பூரணச்சந்திரன், கோடி பூரணச்சந்திரன் உதித்தார் போல எழுந்தருள் இருந்தார். தெற்கு முகமாக அவரை சுத்தியே நட்சத்திர கூட்டங்களை போல சிவகணங்கள் இருந்தது. அதை வந்து சொன்னார்கள், மாணிக்க வாசகத்துல சொன்னார்கள். பல்லக்கு விட்டு இறங்கினாரு, போனாரு சாமி கிட்ட, போனாரு கீழே விழுந்தாரு. கொண்டு போன பணத்தை எல்லாம் சாமி திருவடியில வச்சுட்டாரு. குதிரை வாங்க போன பணத்தை அப்படியே சாமி திருவடியில காணிக்க வச்சுட்டாரு. அழுதாரு, வேற ஒண்ணு அழுதா, நான் அழுதா, அவரை இவருக்கு பிடிச்சுக்கிச்சு, இவரை அவருக்கு பிடிச்சுக்கிச்சு. இப்படி திருவாத ஊரரை சிவபெருமானுக்கு பிடிச்சுக்கிச்சு, சிவபெருமானுக்கு திருவாத ஊரரை பிடிச்சுக்கிச்சு. அதனால அப்படி அழுத உடனே அவருக்கு என்ன பண்ணாரு, எல்லா தீட்சையும் பண்ணி வச்சாரு. அது தீட்சைன்னா இந்த பகுதியில் தீட்சைன்னு தெரியுமா, ஓரளவுக்கு தெரியும், சரியா தெரியாது. எல்லா தீட்சையும் பண்ணி வச்சாரு. அப்படி எல்லா தீட்சையும் பண்ணி வச்ச உடனே அவர் என்ன ஆனாரு, அந்த குதிரை வாங்க வந்த முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டார். ஆடை ஆபரணம் எல்லாம் போச்சு, கையால ஒரு வஸ்திரம், கையால இடுப்புல ஒரு துண்டு, முதலமைச்சர் இடுப்புல ஒரு துண்டு, விரித்த குஞ்சி, திருநீரு உருத்தராச்சம், திருநீரு உருத்தராச்சம், கையால கும்பிட்ட கையு, அழுத கண்ணு தொழுத கை, இப்படி ஆயிட்டார். ஆறு முதலமைச்சர், பாண்டி நாட்டு முதலமைச்சர், மந்திரி சாமியார் ஆவானா, இந்த காலத்துல இருக்கிற மந்திரியெல்லாம் சாமியார் ஆவானா, அப்பா சாமியாரை கண்டாலே மந்திரிக்கு பிடிக்காது, சாமியாரை கண்டா மந்திரிக்கு பிடிக்காது. மந்திரி என்ன நினைப்பாங்க, இன்னும் மந்திரி ஆகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மந்திரி என்னாரு, போன உடனே சாமியை கண்டாரு சாமியார் ஆகிட்டார், சாமியை கண்டாரு சாமியார் ஆகிட்டார், சாமியார் ஆக்கி விட்டார். ஆர் ஆக்கிட்டார், சிவபெருமான். சிந்தனையின் தனக்காக்கி, நாயினேன் தன் கண்ணினன் திருப்பாத போதுக்காக்கி, வந்தனை அம்மலங்கே ஆக்கி, வாக்கு மணிவார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலங்களார வந்தனையாட் கொண்டுள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை, தந்தனை செந்தாமரைக்காடு அறையவினி தனிச்சுடரை.

0: தனியன் தனியனருக்கே செந்தழல் புரைதனி மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரம்பதே பள்ளி எழுந்தருளாய் என்று திருமேனியை காட்டி உபதேசத்தை பண்ணி வச்சு அவரை சிவமாக ஆக்கி பரமஞானியாக ஆக்கி விட்டாங்க. அப்படி பரமஞானியாக ஆக்கின உடனே எல்லாம் மறந்து வச்சு, என்ன மறந்து வச்சு, ஊர் மறந்து வச்சு, பேர் மறந்து வச்சு, சொந்தக்காரர் மறந்து வச்சு, தன்னுடைய மந்திரி பதவி என்கிற அந்த வேலை மறந்து வச்சு, வந்த வேலையும் மறந்து வச்சு, குதிரை வாங்க வந்தாரல்ல அது மறந்து வச்சு, மறக்கும்படியா பண்ணிட்டேன், தன்னை நினைக்கும்படியா பண்ணன, மற்றதெல்லாம் மறக்க முடியா பண்ண, தன்னை நினைக்க முடியா பண்ணினான், மற்றவர்கள் மறக்க முடியா பண்ண. பரமஞானிகள் கடவுளை நினைப்பார்கள், உலகத்தை மறப்பார்கள். ஞானம் இல்லாதவர் உலகத்தையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, கடவுளை நினைக்க மாட்டாங்க. ஞானம் உள்ள பெரியோர்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வுன்னு கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஞ்ஞானிகள் கடவுளை நினைக்கவே மாட்டாங்க. அஞ்ஞானிகள் கடவுள் நினைக்கும், நம்ம கடவுளையும் நினைக்கிறோம், உலகத்தையும் நினைக்கிறோம், காசு பணத்தையும் நினைக்கிறோம், வீடு வாசல் நம்ம பேரன் பேத்தி சொந்தக்காரர் எல்லாத்தையும் நினைக்கிறோமா, அதோட சாமியும் நினைக்கிறோம். அதனால இப்பொழுது முதலமைச்சராக இருந்த திருவாதங்குடிகள் பரமஞானி ஆயிட்டார். முதல்லயே ஞானபாத உபதேசம், ஞானபாதம் வாத ஊரனை மதித்தொரு குருக்களன ஞானபாத வெளியிட்டு நரியிற் குழுவை வாசியாமின நடத்து வகை உற்றரச நண்புகானம் ஆடை ஆடைதர பற்றிமன் அகைத்துவையே ஆதி மீது நடம் முட்டு மண் அடுத்து மகள் மாது வாணிதரு புட்டு நுகர் பித்தனரும் கந்த வேளை என்பது மதுரை திருப்பூர். அதனால முதல்லயே சாமியாராக்கி எல்லாவற்றையும் மறக்க முடிய
1: பண்ணிட்டார்.
0: புரியுதா? பஞ்சாச்சரத்தை முத்தி பஞ்சாச்சரம்
1: முன்னம்.

0: அட்டாள் பெயர்த்து அவனுக்கு பிச்சியான அன்னையோ அத்தனையோ அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆதாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே என்பது அப்துல் சுவாமி எடுத்து தாண்டவன். அதனால சிவநாமத்தை கேட்டவுடனே அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்படி மறந்து போன பிற்பாடு அந்த கூட வந்த காவலர்கள் பரிசனங்கள் அவரோட வந்த மற்ற படைகள் எல்லாமே நம்ம முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த கூட வந்து உனக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியல, பக்கத்துல வர முடியல, பேச முடியல, இப்படி ஆயிட்டாருன்னு ஒரு வகையில விஷமா என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டு எல்லாரும் போய் அவர்கிட்ட பேச பயந்துகிட்டு அதன் பிறகு நேரம் மதுரைக்கு போனா அங்க போய் இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் குதிரை வாங்க போன முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டாருன்னு நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான். ராஜா கிட்ட அரிமர்த்தன பாண்டியத்துல போய் குதிரை வாங்கினவரு சாமியார் உட்கார்ந்து இருந்தாரு, சாமியார் திருவடியில பணத்தை எல்லாம் வச்சுட்டாரு, இவரு சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா பாண்டியனுக்கு என்னமா இருக்க சந்தோஷமா இருக்குமா? பணமில்லாத கோபத்தோடந்தான் வருத்தத்தோடந்தான் உடனே தன்னுடைய ஆட்கள் மூலமாக ஓலை எழுதி அனுப்பிச்சான். முதலமைச்சர் காண்பதாக குதிரை வாங்க சென்றவராகி நீங்கள் இதுவரையிலும் வரவில்லை, ஆகினாலே உடனே குதிரை வரவும் அப்படின்னு ஓலை அனுப்பிச்சான். ஓலையை கொண்டு போய் மாணிக்க வாசகிட்ட கொடுத்தான். அப்படி கொடுத்த உடனே அவரு பார்த்து இந்த ஓலையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாரு. யார்கிட்ட? சாமியாராக்கன் ஆறுவாரு அந்த சாமியார்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. இந்த ஓலை வந்துச்சு சாமி அப்படி. அதை பார்த்த உடனே சாமி என்ன பண்ணாரு தெரியுமா? நீ கவலைப்படாது, யாரு
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு மந்திரி சருக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வேகமாக நடந்து செல்கின்ற பரி கொண்டிட அந்த குதிரைகளை கொல்ல நற்பயணத்தை முயன்றனர். பெரிய ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நன்று பெரிதாகும், நீண்ட ஒரு பயணம். மதுரையிலிருந்து அந்த சோழநாட்டு கடற்கரை என்று இவர் சொல்கின்றாரே, அந்த இடத்திற்கு நீண்ட தொலைவு இருக்கின்றது. ஆகவே நீண்ட பயணத்திற்கு தயார் செய்கின்றார் நம்முடைய குருநாதர். அப்ப அடுத்த பாட்டில் சொல்றார், பாண்டியன் போய் குதிரை வாங்கிட்டு வான்னு சொன்னானே, அதை ஏன் இவற்ற சொன்னா தெரியுமா? குதிரை வாங்க போன இவர் குருநாதனை பெறப்போகின்றார். இவருடைய இவருக்கு பதிகின்ற சக்தி தான் அந்த பாண்டியனை இந்த வேலையை இவற்ற கொடுக்க முடியாது பண்ணது. எந்த ஒரு சக்தி என்றால் திருவருள். திருவருள் என்ன பண்ணிச்சு, இன்னொருத்திட்டு அந்த வேலையை கொடுத்துருந்தா ஒழுங்கா குதிரையை மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான், பிரச்சனையே இருக்காது. நாமெல்லாம் இவ்வளவு பெரிய புராணத்தை படிக்க வேணாம், ஒழுங்கா போய் குதிரையை வாங்கிட்டு வந்திருப்பான். இன்னொரு மந்திரிட்ட கொடுத்துருந்தா, நம்ம குருநாதர் கொடுத்ததுனால குதிரை ஒண்ணுமே வரல. அப்படி பொறுப்பா இவர் செய்வார் நம்பி அவன் கொடுத்துட்டானே, அப்ப அவனா செய்யல, திருவுருளே செஞ்சது. இப்ப திருவுருள் செய்ததுனால அந்த திருவுருளை போன்று இருக்கின்றான் பாண்டியன். அதனால்தான் பின்னால் பாண்டியன் தன்னை சிறைப்பிடித்து கையிலும் காலிலும் விலங்கிட்டு அந்த நீரில்லாத வைகையிலே சுடுகின்ற மணலிலே கவிழ வைத்து முதுகிலே பாறைகளை ஏற்றி சாட்டையினால் அடித்து, ஐயரே கொடுத்த காசெல்லாம் திருப்பி பைசா சுத்தமா வரலன்னா இப்படிதான் டெய்லி அடி வாங்கணும் அப்படின்னு தண்டலார்களை கொண்டு அடித்தார்கள். எந்த மதுரையிலே மிகுந்த மதிப்போடு அவர் குதிரை மீது ஏறி சென்றாரோ, பல்லக்கிலே சென்றாரோ, அதே மதுரையில அவமானப்பட்டார். ரெண்டே சமமா பாவித்தார், அதுக்காக வருத்தப்படல என்று பார்க்கின்றோம். அப்ப அவ்வாறு அவன் பாண்டியன் அவரை நன்றாக ஒருத்தான் ஒருத்த பிறகும் பாண்டியன் மீது சிறிதாவது வருத்தம் கொண்டாரா? எங்கேயாவது திருவாசகத்திலேயோ திருக்கோவையாரிலேயோ ஓரிடத்திலேயாவது இந்த பாண்டியன் கொடுங்கோல் மன்னன், மோசக்காரன், சரியான அறிவில்லாதவன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறவன், அவனுக்கு நான் உண்மையா இருந்தேன் ஆனா என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிருக்காரா? 658 பாட்டு திருவாசகம், 400 பாட்டு திருக்கோவையார். இதுல சில இடங்கள்ல பாண்டியர் வரார், வருகின்ற இடங்கள் எல்லாம் பாண்டியனை உயர்வாக கூறுவாரே தவிர ஒரு இடத்துல கூட அத்தனை அடி வாங்கிட்டு அவனை பத்தி திட்டல. என்ன காரணம்னா, சிவஞானத்தை பெற்ற நம்முடைய குருநாதருக்கு பாண்டிய மன்னனிடம் செய்த தொண்டின் காரணமாகத்தான் இறைவர்களை பெற்றோம் என்ற உறுதிப்பாடு தெளிவு இருந்தது. இவன்ட்ட வேலை பார்த்ததுனால்தான் சாமி கிடைச்சிருக்கிறாரு, பிறவி இல்லாத பெருவாழ்வு கிடைத்தது. ஆகவே இந்த பாண்டியன் மன்ன பாண்டிய மன்னனே நமக்கு திருவுருளாக இருந்திருக்கிறான் என்று குருநாதர் உணர்ந்திருக்கிறார். அதைத்தான் இங்க நம்முடைய கடவுள் மாமுனிவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, போய் குதிரை வாங்கிட்டு வானு இவற்ற அந்த பொண்ணை கொடுத்த காரணத்தினாலேயே அவன் சொன்னது போய் குதிரை வாங்கிட்டு வான் தான், ஆனா அதனுடைய உண்மை பொருள் எப்படி விளைந்ததுன்னா, குதிரை வாங்க இருக்கிற பொண்ணை எடுத்துட்டு போய் குரு தட்சிணையா கொடுத்து மேலான ஞானத்தை வாங்கிட்டு வா என்று சொல்வது போல் அமைந்து விட்டது. ஒருவன் தனக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசானுக்கு சிறிதாவது தட்சிணை தராமல் அந்த கல்வியினை கற்க கூடாது. அப்ப ஞானத்திலே மிக உயர்ந்த ஞானம் பிறவினை அறுக்கின்ற ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு குருநாதனுக்கு நம்ம உடம்பையே செருப்பா தச்சு போடலாம், உயிரையே அவருக்கு தியாகம் பண்ணலாம். அவருக்கு கொடுக்கிற தட்சிணைக்கு ஒரு லிமிட் இருக்கா? சிவஞானத்தை வழங்குகின்ற குருநாதனுக்கு கொடுக்கிற தட்சிணை இத்தனை 1000 கொடுக்கலாம், இத்தனை பவுன் கொடுக்கலாம், ஒரு லிமிட் இருக்கா? கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும், மீதி வச்சுக்காம. என்பதனால அந்த 49 கோடி பொண்ணே அவர் கையில கொடுத்தார். அப்ப அந்த 49 பொண்ணு யாருடைய பொண்ணு? பாண்டியனுடைய பொண்ணு. இப்ப தன் கையில இருந்த அத்துணை பொண்ணையும் குருநாதன் கொடுத்ததுனால நம்முடைய குருநாதர் மேலான ஞானத்தை பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொன் பாண்டியன் அறவழியிலே ஈட்டிய பொன் என்பதனால, அது பாண்டியனுடைய பொன் என்பதனால பாண்டியனும் திருவடி பற்றினை பெற்றான். இதான் தன் கையில இருக்கிற காசை பாக்கி வச்சுக்காம கரவின்றி இந்த குருநாதருக்கு கொஞ்சம் கொடுப்போம், மீதியை வச்சுக்கிட்டு குதிரை வாங்கலாம், அல்லது மீதியை வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம், திட்டம் போடலாம் இல்லையா? அப்படி போடாம சில குழந்தைகளுக்கு கையை காமி என்ன இருக்குன்னு காத்தா கையை விரிச்சு காமிச்சிடும், அதுல 4 சாக்லேட் இருந்தா 4 சாக்லேட்டும் கீழே விழுந்துடும். புத்திசாலியா இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், டிராயர்ல இந்த பக்கம் ஒரு சாக்லேட்டு கிட்காட்டு, இந்த பக்கம் ஒரு 5 ஸ்டார் வச்சுக்கிட்டு, அதுல 50 பைசா ஒரு எக்லேசம் மட்டும் கையில வச்சுட்டு காட்டும். ஆனா குருநாதர் என்ன பண்றாரு, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு. அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, முழுவதும் கொடுத்தார். இவர் தன்னிடம் இருப்பதை முழுவதும் கொடுத்த காரணத்தினாலே பெருமானை முழுவதும் பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொருள் பாண்டியன் பொருள் என்பதனால பாண்டியன் நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருணினை போற்றி. உடம்பிலிருந்து பிரிந்த ஒரு உயிர் நரகத்திற்கு போகணும், அல்லது சொர்க்கத்திற்கு போகணும், அல்லது மீண்டும் பூமிக்கு வரணும், இந்த 3 இடத்துக்கும் போகாமல் அரிமர்த்தன பாண்டியனுடைய உயிர் பெருமானுடைய திருவடியிலே ஒடுங்கிற்று. நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை. இது குருநாதர் வாழ்கின்ற ஜீவித காலத்திலேயே, அவர் உடம்பிலே உயிரோடு வாழ்கின்ற காலத்திலே அரிபரதல பாண்டியன் பெருமானுடைய திருவடியை பெற்றான். அதை ரெக்கார்ட் பண்ற அவன் என்ன அடிச்சான்னு சொல்லல என்று பார்க்கணும். அவன் சாமியை அடிச்சான், சாமியை ஒரு அடி அடிச்சதையே சாமி அடிச்சான்னு சொல்றாரு. அப்படி அடிச்ச பொழுதும் பெருமான் அவனை தன்னை அடிப்பதற்கு ஆள் இல்லை, இவன் கிட்டதான் நம்ம அடி வாங்கணும் என்று சொல்லி பெருமான் அவனை அடிக்கின்ற ஊழியத்தை பெற்றுக் கொண்டார். தொண்டு சாமி போய் பிரம்மாவை போய் பார்த்து என்ன அடினா பிரம்மா நடுங்கிடுவாரு, விஷ்ணு போய் என்ன ஒரு கிள்ளு கிள்ளுனா விஷ்ணு நடுங்கி ஓடிடுவாரு. பிரம்ம விஷ்ணுக்குள்ள செய்வதற்கு அஞ்சுகின்ற காரியத்தை அரிமர்த்த பண்ணி தான் செய்தான். சாமிக்கு வேண்டி இருந்தது, நம்மளை அடிச்சா தேவலாமேன்னு யோசிச்சார், இதை செய்யறதுக்கு யாருமே இல்லையன்னு யோசிச்சார். அப்ப அவர் விரும்பி செய்த காரணத்துல மோட்சத்தை கொடுத்துட்டார். தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் என்று பார்க்கின்றோம். அப்ப பாண்டியன் வந்து அருளுக்கு ஒரு வாயிலாக இருக்கின்றான், முகமனாக இருக்கின்றான். மெய்த்தவர் உற்ற பெருந்துரை வித்தகரை குறுகும்படி, மெய்த்தவர் உற்ற பெருந்துரை வித்தகர், வித்தகம் என்றால் ஞானம், வித்தகன் என்றால் குருநாதன், ஞானமே வடிவாகியவன் ஒளிசை மாரடமாக இருக்கின்றவன் குருநாதன். பெருந்துரை குருநாதர், அந்த பெருந்துரை எப்படிப்பட்டது, மெய்த்தவர் உற்ற பெருந்துரை. இந்த பூமியிலே உண்மையான தவம் செய்யாதவனால திருப்பெருந்துரையில காலை வைக்க முடியாது. திருப்பெருந்துரையில இறங்கி தரிசனம் பண்ணணும்னா அதற்கு தவம் வேண்டும், தொடர்ந்து தரிசனம் பண்ணணும்னா தவம் வேண்டும், பெருந்தவம் வேண்டும், அங்கே இருந்து தரிசனம் பண்ணணும்னா மேலான தவம் வேண்டும். திருவாவூரே ஆதீனத்திலேயே ஒரு சன்னிதானம், திருப்பெருந்துரைக்கு வந்துட்டு அங்கேயே இருந்து குருநாதரையும் ஆத்மநாதரையும் வழிபட்டு கொண்டு இருந்தாராம். அவருக்கு அந்த ஊரை விட்டு வெளில வரத்துக்கே மனசு வரல. அப்ப எல்லா லெட்ஜர்ஸையும் கணக்கு புத்தகங்களையும் இங்க கொண்டு காட்ட வேண்டியிருக்கு. திருவாவூர்லேருந்து ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் வண்டி வச்சுக்கிட்டு வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து இவருடைய உத்தரவு வாங்கிட்டு கழுத்து வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. அப்ப சொன்னாங்களாம், நீங்க ரொம்ப நாள் இங்க இருந்துட்டீங்க, நாங்க ஒவ்வொருத்தரையும் செலவு பண்ணிக்கிட்டு இங்க வந்து உங்கள்ட்ட கழுத்து வாங்க வேண்டியிருக்கு, நீங்க திரும்பவும் திருவாவூர்த்துக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரு, நான் இனிமே எப்பவுமே திருவாவூர்த்துக்கு வரமாட்டேன், இன்னொரு சன்னிதானம் உங்களுக்கு கிடைப்பாருட்டார், உடனே அப்பாயின்மெண்ட். அப்படிப்பட்ட ஊர் திருப்பெருந்துரை, அதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு உயிர் சிந்தித்திருக்கிறது, திருப்பெருந்துரைக்கு வந்த பிறகு எங்கேயும் போக கூடாது, அது பெருந்துரை, அதான் மெய்த்தவர் உற்ற பெருந்துரை, உண்மையான தவம் கொண்டவர்களே வந்து சேர்கின்ற திருப்பெருந்துரை. அந்த திருப்பெருந்துரை வித்தகரை குறுகும்படி, அங்கிருக்கின்ற ஆன்மநாத சுவாமியை சென்று சேரும்படி, அவரை நெருங்கும்படி, இத்தகு நற்பொருள் கொண்டு நீர் இப்படி இருச்சலும் என்றனின், இந்த நல்ல பணத்தை கொண்டு நீங்கள் இவ்வாறு பயணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டுகின்ற காரணத்தினாலே பாண்டியன் தானே சொன்னா, இந்த காசை எடுத்துட்டு போங்க, இப்படி போங்க, இந்த பல்லாக்கில் போங்க, வேண்டிய தொண்டர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பணத்தோடு போகும்போது செக்யூரிட்டி வேணும், படை வேணும். ஒரு பேங்க்ல இருந்து கேஷ் மூவ் ஆகுதுன்னா ஆயுதம் தாங்கிய காவலர்கள் ரெண்டு பேராவது வராங்க கூட. 49 கோடி பொண்ணு டிரான்ஸ்பர் ஆகுது மதுரையில இருந்து திருப்பெருந்துருக்கு. இப்ப சைன்யத்தோட தான் போறாரு, இப்படி போங்க, இந்த வழியில போங்க, இந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்படி குருநாதனிடத்திலே ஆற்றுப்படுத்துகின்ற காரணத்தினாலே குதிரை வாங்கிட்டுவான்னு சொன்னா கூட, அப்படி இவர் சொன்னாலும் இவர் எங்கு சென்றார், திருப்பெருந்துரையிலே சென்று குருநாதன் திருவடியிலே சென்று சேர்ந்தார், மெய்ஞானத்தை பெற்றார். அப்படி ஆற்றுப்படுத்திய காரணத்தினாலே பாண்டியன் பாண்டியனாக இல்லை, திருவுருளாக இருந்தான். திருவுருள் தான் பாண்டியன் உருக்கொண்டது. அத்தகு புக்தி ஒழிந்து உயிர் அற்புத முக்தி பெறும்படி உயிர்த்துள்ள சக்தியுடன் பொறு ஒத்தனன், ஒத்தனன் உத்தம பஞ்சவன், உத்தம பஞ்சவன் சொன்னார். பஞ்சவன் என்றால் பாண்டியன், உத்தம பஞ்சவன் என்று சொன்னால் பாண்டியரிலேயே மிகச்சிறந்த பாண்டியன். அந்த அரிமர்தன பாண்டியனுக்கு முன்னாடியும் பாண்டியர்கள் உண்டு, அரிமர்தன பாண்டியனுக்கு பின்னும் பாண்டிய வம்சம் இருக்கு. ஆனால் இந்த பாண்டியனை உத்தம பஞ்சவன் சொல்ற என்ன காரணம்னா, இவன் நம்முடைய குருநாதருடைய தொண்டினை பெற்றிருக்கிறான். உலகத்திலெல்லாம் யார் குருநாதரோ அவர், அந்த குருநாதர் இவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதரிலேயே மாணிக்கம் யாரு, கடவுள் தான் மனிதர்களை படைக்கின்றார். கடவுள் அருளை நம்பிதான் மனித வாழ்க்கையை நிகழ்கின்றது. சாமியுடைய அருள் இல்லாம நம்ம வாழ்க்கை நடக்குமா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சிரிக்காது, விரும்பிய சாப்பாடு கிடைக்காது. விரும்பிய சாப்பாடு கிடைக்கணும், சாப்பிட்ட சாப்பாடு சிரிக்கணும், எல்லாத்துக்குமே கடவுள் அருள் வேண்டியிருக்கு. அப்ப கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர் தான் கடவுளுக்கு தொண்டு செய்யணும். அப்பர் பெருமான் அதான் சொன்னார், நான் சொல்லி சாமி கேட்கணுமா, சாமி சொல்லி நான் கேட்கணுமா, சாமி சொல்லிதான் நான் கேட்கணும், நான் சொல்லி சாமி கேட்கிற மாதிரி 10 பாட்டு பாடி 11வது பாட்டில் நெருக்கி பெருமானை வற்புறுத்தி விட்டேனே என்று அழுத, அதுக்காக தான் சாமி திருவாய்மூருக்கு வான்னு சொன்னார். அப்படி உலகத்தையெல்லாம் தொண்டு கொள்கின்ற ஒரு கடவுள், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தொண்டு செய்திருக்குன்னு சொன்னா அந்த மனிதன் மனிதருள் மாணிக்கம். நம்ம குருநாதர் சொல்ல சொல்ல திருவாசகம் எழுதியிருக்கிறார், எல்லோரையும் தொண்டு கொள்கின்ற கடவுள், அந்த கடவுளை ஒரு மனிதன் தொண்டு கொண்டான், அவர் தான் திருவாதூர் அடிகள் என்பதனால் அவர் வந்து மனிதருள் மாணிக்கம். அந்த குருநாதர் இந்த பாண்டிய மன்னனுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறார் என்பதனால் அவன் உத்தம பஞ்சவன், பாண்டியருள்ளே சிறந்தவன் என்று சொன்னார். அவன் அத்தகு புக்தி ஒழிந்து அத்த குபுக்தி, அதாவது எல்லா வினைகளுக்கும் காரணமாகின்ற குபுக்தி, அந்த குச்சிதமான புக்தி, குறுகிய அறிவு, அந்த அறிவு ஒழிந்து கண்டித்தமான ஞானம், ஏகதேச ஞானம் ஒழிந்து அற்புத முக்தி பெறும்படி. அற்புதம் என்றால் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியப்படாததான் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியாத ஒன்றை தான் அதிசயமாக கருதுகின்றோம். கழியாத களி எனக்கே பெருமான் எதை அளிக்க வேண்டும்னா, இதுவரையிலும் யாரும் அடையாத இன்பத்தை எனக்கு இறைவன் வந்து காட்ட வேண்டும், அல்லது இதுவரையிலும் நான் துய்க்காத இன்பத்தை எனக்கு காட்ட வேண்டும், கழியாத களி எனக்கு அருள வேண்டும் என்று நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்றார். அதுதான் அற்புதம். அந்த அற்புதமான முக்தியை பெறும்படியாக உய்துள சக்தி, சக்தி என்பது சக்தி நிபாதம் அந்த திருவருள், அதனுடன் பொரு ஒத்தனன் அதற்கு சமமாக இருந்தான். இந்த பாண்டிய மன்னன் நம்முடைய குருநாதரை செலுத்துகின்ற சக்தி நிபாதம் போலவே செயல்பட்டான். குதிரையை வாங்கிட்டு காரணத்தினால மன்னன் சொன்னான் என்று கருதக்கூடாது, அருளே அங்கனம் சொன்னது என்ற பொருளிலே வருகின்றது. அடுத்த பாடல், பற்றிலர் பெற்ற சிவன் கடல் பற்றினரை. இந்த உலகத்திலே பெருமானுடைய திருவிடையை யார் பற்றியிருக்கின்றார்கள் என்று கேட்டால், இந்த உலக பற்றுகளை அறுத்தவர்கள் பற்றியிருக்கின்றார்கள். எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சாலும் அவர்கள்லாம் பெருமானை பற்றியிருக்கிறார்கள் சொல்ல முடியாது. மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் உலகியல் இன்பங்களுக்காகவும் துன்பங்களை தவிர்ப்பதற்காகவும் கடவுளை வழிபடுகின்றவர்கள்லாம் பெருமானை பற்றியுள்ளவர்கள் அல்லர். பெருமான் எப்படிப்பட்டவன், பற்றற்றார் சேர் பழம்பதியை. அப்புறம் பெருமான் உலகிலே அகப்புற பற்றுகளை அறுத்தவர்கள் தான் நடராஜ பெருமானை சென்று அடைவார்கள். அப்படிப்பட்ட தலைவன். உலகத்திலே புறப்பற்றினை ஒழித்த புறச்சமயத்தார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நம்ம குருநாதர் சொல்றாரு, புறப்பற்றினை ஆராய்ச்சினால் ஒழிக்கலாம். உலகம் நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, யாக்கை நிலையில்லாதது, வாழ்வு நிலையில்லாது. நேற்றைக்கு போல இன்றைக்கு வாழ்வு கிடையாது. நேற்றைக்கு மன்னன், இன்றைக்கு கைதி. உலகெங்கும் அரசியல் அப்படிதான் இருக்கு. நேற்றைக்கு ஒரு மன்னன், இன்றைக்கு கைதி. வெளிநாடுகள் தோறும் அப்படிதான் இருக்கு. ஒன்றலா உயிர் வாழ்க்கைன்னு சுந்தரமணி சுவாமி சொல்றார். ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அரு மாநிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கென பேசும் இதுவும் பொய்யனவே நினைவனமே. நிறைய சம்பாதிச்சு வச்சு பல தலைமுறைக்கு சாப்பிடலாம், இந்த செல்வம் சாஸ்வதமா இருக்குன்னு நினைக்காத, எல்லாம் புஸ்வானமா பஞ்சு மிட்டாய் போல கரைஞ்சு போடும். ஒன்றலா உயிர் வாழ்க்கை, சிரமப்படாம வாழணும்னா அதுக்கு கடவுள் அருள் தேவை. இத வந்தி சொல்றா, எனக்கு என்ன வயசாச்சுன்னே தெரியாது. வந்தி, வந்தின்னு ஒரு கிழவி இருந்தா மதுரையில, அவ 100+. 10 வருஷம் முன்னாடி கேட்ட போது 102 வயசு சொன்ன, 10 வருஷம் அப்புறம் கேட்ட போது 103 சொல்ற. 10 வருஷம் ஓடினதே அவளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட கிழவி. அவளுக்கு ஒரு பொறுப்பு வந்தது. இங்க பாரு, நீ இந்த கரையை அடைக்கணும்னு சொன்னா, அவ சொல்ற, இத்தனை நாள் வரையிலும் துன்பம் என்பதே அறியாது பிட்டு வித்துக்கிட்டு இருந்தேனா, இன்னைக்கு எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு, வினை யாரை விட்டது. அப்ப உண்மையான வாழ்க்கை, இறைவனுடைய அருளினாலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கல்வியோ செல்வத்தையோ ஈவன் ஒழுக்கத்தையோ கூட சேர்த்து வைப்பதில் இல்ல, இடும்பையின்றி வாழ்வதுதான். இடும்பையின்றி வாழ்வதற்கு இறைவன் அருள் வேண்டும். சிரமப்படாம வாழணும்னா கடவுள் அருள் வேண்டும். ஒரு சிரமம் இல்ல வாழணும்னா, அப்படி 100 வயசு சிரமப்படாம வாழ்ந்த ஒரு கிழவிக்கே இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. 4 பேர் வரான், வாசலுக்கு வரான், நீ போய் அந்த மண்ணை எடுத்து கொட்டி போனா அவள மண்ணை எப்படி தூக்குவ முடியுமா? அப்ப சொக்கநாதா, டெய்லி இந்த பிட்டை உனக்கு வித்துட்டு, உனக்கு வந்து நேவேத்தியம் பண்ணிட்டு தானே வித்தேனா, எனக்கு யார் துணை இருக்காங்கன்னு கேட்ட உடனே சொக்கரே வந்துட்டார். அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டு சொல்றாரு, பாட்டி இந்த பிட்டெல்லாம் நீ மனுஷாளுக்கா விக்கிற, 10 பைசாக்கும் 20 பைசாக்குமா விக்கிற? இந்த பிட்டோட குவாலிட்டி எப்படிப்பட்டது தெரியுமா? இது இந்த சொக்கன்தான் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட டேஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி இருக்கு. பிட்டோட சுவை எப்படி இருக்கு? சொக்கன் மட்டுமே நுகரம் வண்ணம் அந்த பிட்டு உயர்ந்த சுவையோடு இருக்கு. மனிதர் உண்ணத்தகாத பிட்டு இது. அதாவது உயர்ந்த பொருள் எதுவுமே மனிதன் வந்து நுகரத்தகாதது, கடவுள் நுகரத்தக்கதுங்கிற அந்த கொள்கை அன்பர்களுக்கு இருந்தது. அதிபத்தர் பொன்னாலாகிய நவமணி உறுப்பினாலாகிய ஒரு மீனை தொண்டர்கள் பிடித்து கரை சேர்த்ததை கண்டார். கண்டோடு நினைத்தாரா, இந்த மீன் மனிதனால் நுகரத்தகாது, இது பொன்னம்பல வணர்க்கே உரியது. அதனால இந்த மீனிடத்திலே ஏனைய மீனவர்களுக்கு ஆசை வருவதற்கு முன்பாக, ஆசை வந்துட்டதுன்னா நேவேதத்தை ஒருத்தன் பார்த்துட்டான்னு அர்த்தம். ஒருத்தன் இது நல்லா இருக்குமே நினைச்சிட்டாலே சுவாமிக்கு நேவேதம் பண்ண முடியாது. அதனால்தான் ஜாகிரதையா என்ன பண்றாங்க, பெருமானுக்கு அன்றாடம் சமைக்கிற பரிஜாரகன் தான் அதை பார்ப்பான். என்ன, அவன் தாயை போன்றவன். ஒரு தாய் குழந்தைக்கென்று பருப்பு சாதம் கலக்கும் போது தான் உண்ணணுங்கிற எண்ணம் வராது. அதே போல பெருமானுக்கென்று அன்றாடம் சமைக்கின்ற பரிஜாரகனுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர அதை தான் சுவைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆகவே அவன் மட்டுமே பார்க்க முடியாத அந்த நைவேத்தியம் சாமிக்கு போய் சேருது. அப்ப ஏனையோர்கள் அந்த மீனை பார்த்து விட்டால் அவர்களுக்கு ஆசை உண்டாகிவிடும், அப்புறம் பெருமானுக்கு உரியது அல்லாதாகிவிடும் என்று கருதி அந்த மீனை என்ன பண்ணார், யார் கண்ணையும் தெரியாம அதை மட்டும் நல்ல பலங்கொண்ட மட்டும் தோள்களாலே சுற்றி சுழற்றி நடுக்கடலில் வீசினாராம். நீ சிதம்பரத்துக்கு போய் சேரு, நாகப்பட்டினத்திலிருந்து சிதம்பரத்துக்கு போய் சேரு என்று அதிபத்த அந்த மீனை தூக்கி வீசி எறிந்தார். அதே போல புறப்பற்றினை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த புறப்பற்றினை ஒழிப்பதற்கு சிந்தித்தால் போதும், இறைவன் அருள் வேண்டும். ஆனால் சிந்தித்து புறப்பற்றினை ஒழித்தவர்கள் கூட அகப்பற்றினை ஒழிக்க முடியாது. அப்ப அகப்பற்று என்பது என்ன என்றால், தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுவது அகப்பற்று, தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று கருதுவது புறப்பற்று. புறப்பற்றினை ஒழித்த புறச்சமைகள் கூட அகப்பற்றினை ஒழிக்க வழியில்லாது இருப்பார்கள். அகப்பற்றினை ஒழிப்பதற்கு அவர்கள் திருப்பெருந்தறை குருநாதனுடைய அருளை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை திருவாசன் சொல்லுது. உயிருண்ணிப்பத்துல ஒரு பாட்டு சொல்றார், பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம்மின். பற்றாங்கவை அற்றீர், அவை என்று பன்மையிலே சொல்வதனால அது புறப்பற்று. என்ன புறப்பற்று? பல பொருள்கள் மாற்றி விளையும், பல பொருள்கள் மாற்றி விளைவதனால அது பல பற்று என்று உபசரிக்கப்படும். பெண் மீது ஆசை, மண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, மகன் மீது ஆசை, பதவி மீது ஆசை என்று பொருளை பொருள் மீது நிகழ்கின்ற ஆசை புறப்பற்று என்பதனால அது அவை என்று பன்மையாக சொல்லப்படும். ஆனால் அகப்பற்று என்பது ஒன்றுதான், தன் மீது உள்ள பற்று. அது எப்பொழுது நீங்கும்? தன்னை விட இனிய ஒரு பொருளை கண்டால் ஒழிய தன் மீது இருக்கின்ற பற்று நீங்காது. உயிருக்கு உயிராக இருக்கின்ற ஒரு பொருள், என்னெஞ்சே உன்னில் இனியான் கண்டாய், மனமே நீ எனக்கு இனியவன் தான், ஆனா உன்னை விட எனக்கு விருப்பமானவன். நீ தப்பு பண்ணினாலும் அவன் தப்பு பண்ண மாட்டான், உனக்கு கூட எனக்கு எது நல்லதுன்னு தெரியாது, அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியும். வேண்டத்தக்கது அறிகின்ற ஒரு பொருள், அவன் வேண்ட முழுதும் தருகின்ற பொருளா இருந்தா கூட அவன் வேண்டுவதை நான் வேண்டினால் உயலாம், நான் வேண்டுவதை அவனிடம் கேட்டு பெற்றால் உய முடியாது. அதனால கவிஞர்கள் எப்படி பாடியிருக்கிறாங்கன்னா, நினைப்பதெல்லாம் நடவாவண்ணம் நீ அருள் புரிவாய் திண்ணம். சாமி நான் நினைச்சா அதை நடக்கவே கூடாது அப்படி அனுகிரகம் பண்ணிக்க, எனக்கு எங்க போனாலும் தோல்வி ஏற்பட வேண்டும், எனக்கு எங்க போனாலும் அடி வர வேண்டும், கடைசியில எது நிக்குதோ அது நீ விரும்பி கொடுத்தது அதை கொண்டு நான் பழச்சுக்கணும். நினைப்பதெல்லாம் நடவாவண்ணம் நீ அருள் புரிவாய் திண்ணம், ஞானிகளுடைய கொள்கை. ஏன்னா வேண்டத்தக்கது அறிந்த பொருள் அது நம்மினும் நமக்கு இனிய பொருள் என்ற ஞானம், கடவுளை குருமுகமாக, கடவுளுக்கு ஒரு அறிமுகம் வேண்டுமே, கடவுளை அறிந்தவன் தானே கடவுளை அறிமுகப்படுத்த முடியும். பற்றி எறிகின்ற ஒரு விளக்குத்தான் ஒரு திரிக்கு சுடரினை தர முடியும், ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. மெய்ஞானத்தை பெற்றவன் தான் மெய்ஞானத்தை தர முடியும். ஆகவே கடவுளை குருநாதன் தான் காட்ட முடியும். அப்ப குருவள் மூலம் திருவுருளை பெற்றவனுக்கு தான் அகப்பற்று நீங்கும். அதனால சொல்றார், பற்றாங்கவை அற்றீர் புறப்பற்றுக்கள் பலவற்றையும் ஒழித்த பெருமக்களே நீங்கள் பாதி கிணறு தாண்டி இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஆபத்து தான் விளையும். பற்றாங்கவை அற்றீர், பற்றும் பற்றாங்கது பற்றி, இந்த உலகத்திலே பற்ற வேண்டிய ஒரு பற்று இருக்கின்றது, அது எம்பெருமானுடைய திருவடி என்ற பற்று. பெருமானுடைய திருவடியை பற்றாமல் இந்த வாழ்க்கை பயணம் இனிதே நிறைவுறாது. பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர். சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே, கெட்டு போறவங்களே, பாவி தொழும்பர்கள், வாழ்க்கை வீணடிக்கின்ற பெருமக்களே, பற்றுகின்ற பற்றினை பற்ற வேண்டும். பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி நீங்கள் எத்தனை பற்றினை ஒழித்தாலும் பிரயோஜனம் இல்லை. பரமம்சற்ற ஒருத்த வந்து சொன்னானா, பரமம்சர் ஒரு கதை சொல்றாரு, ஒருவன் சொன்னா நான் பற்றுகளை சிறிது சிறிதாக ஒழித்து கடவுளை அடைய போகின்றேன், பத்து பொண்டாட்டியில ரெண்டு பொண்டாட்டியை விட்டுட்டேன் அப்படின்னா, பத்து பொண்டாட்டியில ரெண்டு பொண்டாட்டியை விட்டுட்டேன். பரமசர் சொல்றாரு, அந்த நிலையில இருப்பவர்களால கடவுளை என்றைக்கு அடைய முடியாது, அந்த ரெண்டு பொண்டாட்டி திடீர்னு நாலு பொண்டாட்டி ஆயிடுவா, அப்புறம் அதிகரிச்சிடும். விட்டா ஒட்டு மொத்தமா விடணும், ஒட்டு மொத்தமா விடுவதற்கு பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும், பிடிக்க வேண்டியதை பிடிக்காதவனால ஒட்டு மொத்தமா உலகத்தை விட முடியாது. ஆகவே பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி இந்த பற்றுகளை பீஸ்மீலா விட்டவனுக்கெல்லாம் தோல்விதான் ஏற்படும். அப்புறம் என்ன ஆவா, ஒரு அவசரத்துக்கு பழைய குருடி கதவை திரடி என்று பார்க்கின்றோம். அதை சொல்றார், நற்றாம்கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம்மின். வந்து என்ன செய்யணும், போய் நேர கடவுளை பிடிச்சிடறேன், ஏய் சும்மா இருடா, நேர போய் கடவுளை பிடிச்சிட போறியா நீ, பற்ற வேண்டிய கடவுளை பற்றுகின்ற வழி என்ன தெரியுமா, நேர போய் கடவுளை பிடிக்கிறேன்னு நினைச்சாலே வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும், நினைத்தது நடக்காது. என்ன பண்ணணும், அந்த கடவுளை பிடித்திருக்கிறான் அவன்தான், அவனை முதல்ல பிடி. கடவுளை பிடித்தவனை நீ பிடித்துக் கொண்டால்தான் அந்த கடவுளை பிடிக்க முடியும். தெற்றால் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்று அங்கவன் கழல் பேணினரோடும் கூடுமின் கலந்தே. அந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய திருவடியை பற்றி அறிந்து, கற்று என்றால் பற்றி அறிந்து, அவன் கழல் பேணினர், அந்த திருப்பெருந்தூர் பெருமானுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்றார்களே மையடியார்கள், அவர்களை முதல்ல போய் பிடிச்சுக்க. எம்பெருமானை நேரடியாக பிடித்துக் கொள்ள முடியாது, எம்பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை முதலில் பிடித்துக்கொள். அதனால்தான் அம்பி ஆரூரர் தொடர்ந்து தன்னுடைய பாடல்களிலே தன்னை அடித்தொண்டன் என்று சொல்வார். தொண்டன் சொல்ல மாட்டார், தொண்டன் என்றால் கடவுளுக்கு தொண்டன், அடித்தொண்டன் என்றால் கடவுளுடைய அடியார்களுக்கு தொண்டன். கடவுளுடைய அடியார்களுக்கு தொண்டன் என்பவன் கடவுளை உறுதியாக பெறுவான். கடவுளுக்கு தொண்டன் என்பவன் சமயத்தில் அவனுக்கு சலிப்பு ஏற்படும். இந்த கடவுளுக்கு நான் இத்தனை நேரம் இத்தனை காலம் ஊழியம் செய்திருக்கிறேன், இந்த கடவுளுக்கு கருணையே இல்லை, கடைசியில எனக்கு சீட்டு கொடுக்காம இன்னொரு சீட்டு கொடுத்துட்டார், இனிமே இந்த கோயிலுக்கு நான் போகமாட்டேன். கடவுளை நேரடியாக வழிபடுவர்களுடைய பக்தி அப்படித்தான் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு தொண்டுபிடிக்கின்ற அடையாளர்களை வணங்கி வழிபடுவர்களுடைய பக்தி உறுதிப்பாடாக என்று அதை இங்க சொல்றார். அந்த திருவாசத்தை மனத்தில் வச்சுக்கிட்டு பாடுறார். பற்றியலர் பெற்ற சிவன்கழல் பற்றினரை, இந்த உலகத்திலே பற்றுக்களை மொத்தமாக அறுத்தவர்கள் எந்த பெருமானுடைய திருவடியை பற்றியிருக்கின்றார்களோ அந்த பெருமானுடைய திருவடியை நம்முடைய குருநாதர் பற்றி கொண்டிருக்கிறார். அந்த குருநாதரை கலை வன்தமிழ் உற்ற மலைக்கிரை வந்தனை ஒக்க, நல்ல கலை வளப்பம் கொண்ட வளப்பமான தமிழ், அந்த தமிழினை உற்ற மலைக்கு அந்த தமிழினை கருதி தெற்கே இருக்கின்ற புதிய மலையிலே வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த புதிய மலைக்கு இறைவன் யாரு? அகத்திய மாமுனிவன். ஒக்க மதித்து அகத்திய முனிவன் என்று இவனை மதிக்கின்றார்கள் சேரனும் சோழனும். இதுல இதெல்லாம் வந்து உயர்வு நிகழ்ச்சியா கற்பனையா இந்த புராணத்துல வருது. நம்ம குருநாதர் பயணம் மேற்கொள்கின்றார். குருநாதரை பாண்டிய மன்னன் வந்து தன்னை போலவே கருதுகின்றான் என்பதனால பாண்டிய மன்னருக்கு அடங்கி வாழ்கின்ற சேரனும் சோழனும் நம்ம குருநாதருக்கு தங்களுடைய படைகளை எல்லாம் தொண்டு செய்வதற்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு இந்த புரைந்துரையாக இந்த பதிகத்தில் சொல்றார். சொல்லும் பொழுது சேர மன்னனும் சோழ மன்னனும் அகத்திய முனிவரை போலவே நம்முடைய குருநாதரை கருதினார்கள். இதெல்லாம் திருவிழர்ப்பண கருத்து. திருவிழர்ப்பணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சோமவார விரதத்தை அகத்திய முனிவர் மூவேந்தர்களுக்கு உபதேசித்தார். ஆகவே மூவேந்தர்களுக்கும் யாரு குருநாதர்? அகத்திய மாமுனிவர். இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு மந்திரியா இருக்கின்ற ஒருவரை சேரனும் சோழனும் மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பாண்டியனுக்கு மந்திரி என்ற குறுகிய எண்ணத்திலே மதிக்க மாட்டார்கள். அவருடைய கல்வி கேள்வி ஒழுக்கங்களினாலே அவர் அகத்திய மாமுனிவரை போல கருதத்தக்கவர் என்ற காரணத்தினாலே அவருக்கு பாண்டியனுக்கு மந்திரியா இருந்தாலும் கூட அவர் தகுதி வாய்ந்தவர், அவர் அகத்திய முனிவரை போல மதித்து ஒழுக வேண்டும் என்று சேர மன்னனும் சோழ மன்னனும் தங்கள் படைகளையும் துணை செய்வதற்கு அனுப்பினார்கள் என்று சொல்றார். ஒக்க மதித்து அருள் கொண்டலை, அருள் கொண்டல்னு நம்முடைய குருநாதர் சொல்றார். அருள் மேகம், கருணை மேகம் வந்த நம்முடைய குருநாதருக்கு வில் துவசத்தன், துவசம் துவஜம் என்றால் கொடி, வில்லினை தன் கொடியிலே கொண்டவன், வில் துவசத்தன் நெடும்படை மிக்க புலி கொடியன் படை, பெருமை வாய்ந்த புலியினை தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சோழமனுடைய படையும் வில்லினை தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சேரமனுடைய படையும் துணை செய்ய வந்தன. அதுல மிக்க புலின்னு சொல்றார், பெண்மை பொருந்திய புலின்னு சொல்றார். ஏன் என்ன, சேரன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற வில்லு அவன் பொருடுவதற்கு பயன்படுத்துகின்ற அவன் வெற்றிக்கு துணை செய்கின்ற ஒரு வில், பாண்டியன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற மீன் அந்த பாண்டிய நாட்டினுடைய நீர்நிலைகளிலே துள்ளி திரிகின்ற மீன், அல்லது அந்த மீனை போன்ற கண்ணினை கொண்ட அந்த அங்கையற்கண் அம்மை, அந்த அம்மையினுடைய கண்ணை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு மீன் என்று வச்சுக்கலாம். ஆனால் சோழன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற புலி அது காட்டிலே திரிகின்ற ஒரு வேட்டை புலி அல்ல, அது தில்லையிலே அம்பலவாணரை பக்தி செய்து உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்த அன்பு நெறிக்கே வழிகாட்டியா இருக்கின்ற புலிக்கால் முனிவர் என்ற புலி. சோழ மன்னர்களுக்கு மார்க்கதரிசி குருநாதன் யாருன்னா வியாக்கிரபாத முனிவர். ஆகவே அந்த புலிக்கால் முனிவரையே கருதி தங்கள் குருநாதனையே அந்த கொடியில் எழுதினார்கள் யாரு? அதனால அந்த புலியினை மேன்மை பொருந்திய புலி, மிக்க புலி என்று சொல்ற. மிக்க புலிக்கொடையன் படை மற்றுள்ள கொற்றவர் தம்படை வர்க்கமும் முற்கொடையெழுந்தன. சேர சோழ பாண்டியருடைய அந்த மூவேதருடைய படைகளும் ஏனைய தேசத்து அரசருடைய படைகளும் நம்முடைய மந்திரியானவர் அந்த வடகிழக்கு கடற்கரையை நோக்கி பயணிக்கும் பொழுது அவர்கள் துணை செய்வதற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: அங்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொல்காப்பியர் அந்த குறிப்புகள் எல்லாம் இதுக்கு வராது. அப்ப இந்த இந்த பாண்டிய மன்னர்கள் இந்த உக்கிர பெருவழி பாண்டிய மன்னன் காலத்திலேதான் இந்த திருக்குறள் அரங்கேறுகின்றது. இங்கே 49 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்ப இங்கே இருந்த நூல்களில்தான் அகத்தியல் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இல்லை, தொல்காப்பியம் தான் இன்றைக்கு கிடைக்கிற ஆக பழமையான நூல். இன்றைக்கு நாங்கள் சங்க இலக்கியம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, குறுந்தொகை, நட்டிணை, புறநானூறு, அகநானூறு, ஐங்குநூறு, பத்து பாட்டு, எட்டு தொகை எல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா. இந்த சங்க நூல்கள் எல்லாம் இந்த கடை சங்க காலத்து நூல்கள், கடைசி சங்க காலத்து நூல்கள். எங்களுக்கு அதுக்கு முந்தி இருந்த நூல்களிலே கிடைத்தது தொல்காப்பியம் மட்டும், அது இடைச்சங்க காலத்துக்குரியது. முதற்சங்க காலத்து நூல்களை பற்றிய குறிப்புகள் நூல்கள் கிடைக்கவில்லை.
4: இப்ப நீங்கள் சொல்லோடி பார்த்தால், முதலாவது மனிதன் ஆதாம் ஏவாள் தோன்றிய காலத்திலிருந்து அதற்கு பிறகு வந்த
3: 88 முதலாவது மனிதர்
4: நாங்கள் அறிகின்ற அந்த மனிதன் தானே, நாங்கள் அறிகின்ற ஆதாம் அவள் அந்த
3: என்ன கேட்டால், அவர்களுக்கு அவன் தான் முதலாவது மனிதன். அவர்களுடைய ஜெனரேஷன், அந்த ஜீனியாலஜி ஆஃப் தி இஸ்ரேல் யூதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய முதல் மனிதன் வந்து ஆதாம் அவள்.
4: சரி, அப்படி என்று பார்த்தால் அவர்களுக்கு முதலும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
3: மதத்தின்படி அதற்கு முன்னாலேயும் மனிதர்கள் இருந்திருக்கின்றார்கள்.
4: அதுக்கு முன்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு
3: விஞ்ஞான மதத்தான் சொல்லியிருந்தது. என்னுடைய இப்ப இருக்கிற மனிதன் வந்து என்ன மனிதன், இது மட்டுமில்லை, பல வகையான மனித இனங்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா. மனிதர்களிலேயே 9,00,000 வகைகள் இருக்கின்றன என்று சொல்லி சொல்லுகின்றார்களே.
4: சரி,
3: சொல்லுவார்கள் இருந்து ஊர்வ 11,00,000 ஊர்வன,
4: ஓகே,
3: 9 மானிடம், 900,000 மானிட வர்க்கங்கள் இருக்கின்றன,
4: ஓகே,
3: 900,000 நீர் வரவை நாட்காலோர் பப்பத்து, நீர் வாழ்வன பறவைகள் நாட்கால் விலங்குகள் வந்து 10,10,000. சீரிய பந்தமாந்தேவர் 14,00,000 வகையான தேவர்கள் இருக்கிறார்கள். அயன்படைத்த அந்தமில் சீர்தாவரம் 4-5, தாவர வர்க்கங்கள் வந்து 20,00,000, 4.5 20. இது எங்க இருக்குது, திருக்குறள். திருக்குறள் ஒரு குறள் வருது இல்லையா, எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பறை. எழுபுறப்பண்டா தலைவர் யோசிக்கிறது மனுஷனுக்கு ஈடுதான் பிறப்பண்டு, ஈடு பிறப்பல்ல, மனுஷனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பிறப்பு இருக்கின்றது. அதை அருணகிரிநாதர் சொல்லுவார், ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் இனதிடர் பிறவி அவதாரம். ஏழு கடல் மணல் எண்ணினா கூட அது அது அதை விட கூட நான் பிறந்ததரம் என்று சொல்லுவார். அந்த இந்த பிறப்புகள்ல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய், கல்லாய் என்றா பல பேர் கேட்பார்கள் கல்லுக்கு உயிர் இருக்கிறதான் இருக்கிறது. முருகை கற்கள் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இன்றைக்கு வளரும்.
4: விக்கிரங்கள் சேர்ந்த போது ஆண்கள் பெண்கள் பிரிக்கிறார்கள்,
3: ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து அது கற்களை
4: படிக்க பாய்கிறார்,
3: படிக்க பாய்கிறார்கள் அந்த பழங்கள் இருக்கின்றது. அப்படி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் இப்படித்தான் வருகின்றது. அந்த வகைப்பாடு வந்து அங்கே இருக்கின்றது.
4: அப்படி என்று பார்த்தால் இந்த ஆதாம் ஏவாள் வர்றாரு, இந்த ஜூத மக்களுக்குரிய அந்த மனித அந்த ஜீனுக்குரியதே தவிர முழு உலகத்துக்கு உரியது அல்ல. அப்படியா,
3: அது அவர்கள் நாதாமோடு வருவது யாருக்கு உரியது என்பது அவர்கள் தான் சொல்ல வேண்டும், நான் அதை சொல்லக்கூடாது. ஆனா எங்களுடைய மதத்தின்படி இதுக்கு முன்னரே கூடான கோடி மரணங்களாக இருக்கின்றது. இந்த உலக படைப்பு என்பது வந்து சொல்லுவார்கள் இது மண்வந்தரம் என்று சொல்லுவோம் நாங்கள். ஒவ்வொரு மண்வந்தரத்திலேயும் மனித படைப்புக்கு ஒரு தொடங்குகின்றது. இந்த 9 மண்வந்தரம் இது திருப்பி திருப்பி ரிகரன்ட் சைக்கிள்ஸ் நடக்குது. இப்ப இருக்கிற மனித வர்க்கத்தை விட சூப்பர் இன்டெலிஜென்டான மனித வர்க்கங்களும் இருந்திருக்கலாம். விஞ்ஞானம் இதைத்தான் இப்ப சொல்ல கொண்டு வருகின்றது என்று கேட்டால் இந்த மிஸ்ஸிங் லிங்க் பார்க்கிறார்கள்,
4: மிஸ்ஸிங் லிங்க் பார்க்கிறார்கள், டிஎன்ஏ
3: பார்க்கிறார்கள். அதிலேயும் வந்து சிலவர்களை பார்த்தால் அவர்கள் கூர்ப்பிலே முன்னேற்றமடைந்த மனித இனம் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்க அதற்கும் பிற்காலமாக கூர்ப்பிலே பின்னடைந்த மனிதனவும் வருகின்றது. அப்படியும் வருகிறது. அப்ப இந்த காலத்தில் அதுவும் இருந்திருக்கின்றது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இனி இந்த இந்த படைப்புகள் எல்லாம் இந்த பூமிக்கு, we are not 8th century, நாங்கள் இந்த பூமிதான் உலகத்தின் மையம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், கூடான கோடியான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. ஜில்லியன்ஸ் அண்ட் ஜில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் ஆர் தேர். இதுதான் கரண்ட் காஸ்மாலஜி.
4: நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நாம் வந்து அதாவது வந்து எனக்கு விருப்பமானதே படிக்கிறது ஆகிறது. அன்றைக்கு நினைக்கின்றேன் சிஎஃப்ஆர்பி டெண்டன் ஒரு ஒரு வார விடுமுறை நாளிலே ஒரு ஆய்வியலாளர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்தவர், டிஎன்ஏ ஆய்வை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த மனிதனுடைய டிஎன்ஏ என்பது ஒரு சிறு பகுதி அளவே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. 99.9% டிஎன்ஏ பற்றிய ஆய்வுகள் இன்னும் தெளிவாக இல்லை. இது ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங், இல்லை என்றால் ஒரு ஒரு ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துடைய மிச்சமாக கூட இது இருக்கலாம். ஏதோ ஒரு உயிரினம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து வந்து போட்ட கழிவாக கூட அதிலிருந்து கூட ஒரு உயிரினம் தோன்றி இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். இதை கேட்கும் போது மிக மிக அது ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கு.
3: எங்களுடைய புராணங்கள், என்னுடைய இதிகாசங்களை பார்த்தால் இந்த வரலாறு நிறையவே இருக்கின்றது. அவர் இன்னைக்கு கணபேர் அதை புனை கதைகள் என்று சொல்லிக்கொண்டு வந்தார். கடந்த 100 வருடங்களாக இன்னைக்கு பார்த்தா இந்த புனை கதைகள் தான் உண்மையான கதைகளாக கொண்டு வருகின்றன. 21st பிப்ரவரி மாசம் நெக்லின் மேகசின்ஸ்ல அட்டை படத்து தலைப்படம் போட்டிருந்தார்கள், புதிய உலகங்கள் கண்டுபிடிப்பு. இப்ப புதுக்க 1235 planets கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 55-56 planets வந்து மனிதனை போன்ற உயிர்கள் இருப்பதற்குரிய சாத்திய கூறு இருக்கின்றது. இது வந்து 400 பங்குதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப இதை விட இதுக்கு வந்தாலும் எவ்வளவோ இருக்குது. நான் அந்த 400 போகும்பொழுது புறவு சொல்லுவார்கள், இன்னும் ஒரு 400 பங்குதான் தெரியுது, கண்டாலும் இன்னும் இருக்கு. மாணிக்க வாசகர் இந்த திருவண்ட பகுதியிலே அழகாக சொல்லுவார், அண்ட பகுதியின் உண்டை புறக்கம், அண்ட தொகுதி முழுக்க உருண்டை உருண்டை கூலங்களாக இருக்கின்றது. பாருங்களா, உருண்டை கூலங்கள் என்ற அமைப்பு அங்கே வந்துவிட்டது. அண்டை பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், அதான் சயின்ஸ் சொல்லுது. From the cataclysmic explosion of the Big Bang, the current universe is still expanding. அதனால விஞ்ஞானம் சொல்லுது, ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ல நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு எவிடன்ஸ் வந்து ரெண்டு, ஒன்று இந்த சரௌண்டிங்ல இருக்கிற மைக்ரோவேவ் ரேடியேஷன், ரேடியேஷன் இருந்தால் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருந்திருக்க வேண்டும், அனுமானம் இன்ஃபரன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒப்சர்வேஷன்,
4: பார்த்து
3: பார்க்கிறது. என்னத்தை பார்க்கிறாங்க, பூமி சுத்தி கொண்டிருக்குது, சூரியன் நிலையா இருக்கிறா, சூரியனும் சுத்தி கொண்டுதான் இருக்குது. அப்ப இப்படி எல்லா தொகுதிகளையும் மண்டத்தொகுதி நட்சத்திரங்களை பார்த்தால் நமக்கு கிட்ட இருக்கிற கோலங்கள் எம்மை விட்டு மெதுவாக விலகுது, தூர இருக்கிற கோலங்கள் எம்மை விட்டு விரைவாக விலகுது. இது எக்ஸ்ப்ளோஷன் நடக்கதான் இது பாசிபிள். ஒரு இடத்துல கொண்டு வெடிச்சால் அதுலேருந்து வெடிச்சு பறக்கிறதுல விரைவாக பறக்கிற கோலம் வந்து தூரத்தில் வெடிக்கும், அது இன்னும் விரைவாக போய்கொண்டே இருக்கும். மெதுவாக பறக்கிறது உண்டு வந்து கிட்டவாக இருக்கும், அது மெதுவாக விலகி கொண்டிருக்கும். ரெண்டையும் வச்சுதான் இந்த கெட்ட கலகு எக்ஸ்ப்ளோஷனுக்கு இருக்கிற எவிடன்ஸ். ஒன்று அனுமானம் இன்ஃபரன்ஸ், மற்றது ஒப்சர்வேஷன். சைவத்திலே எங்களுக்கு 3 அடிப்படை பிரமாணங்கள் உண்டு. ஒன்று புஸ்தகங்கள், உரை, புஸ்தகங்கள் வந்து உரை. இரண்டாவது வந்து எங்களுடைய அனுமானம், அதாவது ஒரு இடத்திலே ஊகிக்கிறது. ஒரு இடத்திலே புகை வந்தால் அங்கே வந்து நெருப்பு இருக்கிறது என்று ஊகிக்கிறது ஒன்று இருக்கு, அனுமானம். மூன்றாவது வந்து காட்சி,
4: பார்க்கிறது.
3: இந்த மூன்றையும் அனுமானங்களாக நாங்கள் எடுக்கின்றோம். சில பேர் புஸ்தகத்தை மட்டும்தான் எடுப்பார்கள், யோசிக்க மாட்டார்கள், அனுமானமும் கொடுக்க மாட்டார்கள். இதை பைபிளிலேயே இயேசு கிறிஸ்துவருக்கும் நடந்திருக்கின்றது. பரிசேயர்கள் என்ன செய்கின்றார்கள், புஸ்தகத்தை வார்த்தைக்கு பார்த்து சொல்லுவார்கள், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்குதே, நீ என்ன இப்படி செய்கிறீர், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு, நீ என்ன இப்படி செய்ய. என்ன சொன்னார்கள், அதை நோயாளியை குணப்படுத்துகின்ற பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு ஓய்வு நாள், நீர் எப்படி குணப்படுத்துவீர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இதே நிலையைத்தான் மீண்டும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். புத்தகத்திலே விக்கிரகாராதனைக்கு நீங்கள் விக்கிரகத்தை வணங்குகின்றீர்கள், புத்தகத்திலே இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள். இப்படி புஸ்தகத்தையே பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலவையை காண்கின்றோம். இதை சொல்லுவார்கள், இந்த 3 வகையான இதுகளை பற்றி சொல்லுவார்கள், அளவை, காண்டல், கருதல், உரை. சித்தியார்ல இந்த என்னென்ன விதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அழகாக ஒரு வரவிலக்கணம் போட்டிருக்கிறார்கள். அந்த வரவிலக்கணத்தின்படி பார்த்தால் ஒன்று நூல், நூலறிவு வேணும். எங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச வேண்டியில்லை, எங்களுடைய அறிஞர்கள் ஞானிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் பார்க்கணும். இன்றைக்கு வந்து இந்த வானொலியிலேயோ அல்லது ஒரு அவையிலேயோ எழும்பி இந்த மதத்தை பற்றி சமயத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? வாட் இஸ் அத்தாரிட்டி ஐ ஹேவ்? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஐ ஹேவ்? என்ன தகுதி இருக்கின்றது என்றால் இது ஒன்றும் நான் சொல்வதில்லை. திஸ் இஸ் ட்ரூத். ஒன்றும் நான் சொல்லுவதில்லை. எங்கள் ஞானியர்கள், எங்களுடைய முன்னிருந்த அருளாளர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதைத்தான் சொல்லுகின்றேன். நத்திங் இஸ் மை ஓன் வேர்ட்ஸ். அதுதான் என்னுடைய அத்தாரிட்டி. ஒரு நாளில் என்ன அத்தாரிட்டி என்று கேட்டால், இந்த ஞானிகள் மட்டுமல்ல, இதிலே இறைவன் நேரடியாக சொன்னதும் இருக்கின்றது. இறைவன் வெளிப்படுத்திய வெளிப்பாடு. இறைவன் எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன. இப்ப இஸ்லாத்திலே சொல்லுவார்கள், தங்களுக்கு குர்ஆன் வந்து வெளிப்படுத்தப்பட்டது,
5: இறக்கப்பட்டது,
3: தேவரூடாக முகமது நபிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவத்தில் சொல்லுவார்கள், தங்களுடைய நூல்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டன, அவர்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அவருடைய ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தப்படுதுன. ஜூதர்களுக்கும் அதே தான் சொல்லுவார்கள். அப்ப இப்படி எல்லாம் வெளிப்பாடு, இந்து மதத்திலேயும் அதே தான் சொல்லுகின்றோம். எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நூல்களவை வேதங்களும் ஆகமங்களும், இவை ரெண்டும் இறைவனுடைய வசனம். வேதமோடு ஆகமம் மெய்யா இறைவன் நூல், அது இறைவன் வந்து நீரே வந்தது. பேதமது என்பர் சில பேர் சொல்லுவார்கள், ஆகமம் வேறு, வேதம் வேறு, இது தமிழ் வேறு, சமஸ்கிருதம் வேறு. பேதமது என்பர் பெரியோருக்கு அபேதமே,
5: பெரியவர்களுக்கு அது பேதம் இல்லை.
3: அந்த அனுபவ நிலையில போகின்றவர்களுக்கு இந்த பேதம் தெரியாது. நடந்து போகின்றவர்கள்தான் கீழே இருக்கிற மேடு பள்ளம் எல்லாம் தெரியும். பறந்து போறவருக்கு மேலே இருக்கிற வேடுமன்னு தெரியுமா? தெரியாது. சொல்லுவார்கள், அறிமறை ஆகமங்கள் முதல் நூலாக இனால் சிவஞான சித்தியார். மறை என்பது வேதம், ஆகமம் இவை ரெண்டும் முதல் நூல். முதல் நூல் என்ற என்ன? வினையின் நீங்கி விளங்கிய வரைவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். இது தொல்காப்பியம். இயல்பாகவே வினைகள் பாசங்கள் இல்லாத இறைவனாக இருக்க வேணும். விளங்கிய அறிவு முற்றறிவா இருக்க வேணும். முற்றறிவு உங்களுக்கு எல்லாம் குறைந்த அறிவு, சுட்டறிவு, சுட்டிக்காட்டினா அறிவோம், சிற்றறிவு, சிறு அறிவு. இறைவன் தான் பேரறிவு. அது இது என்னாது அனைத்து அறிவாகும். அது இது என்றறிந்து உந்தீ பெற அவிழ்ந்த சடையான் என்று உந்தீ பெற. இது மைகண்ட சாஸ்திரம். இது நாலேஜ் டோட்டாலிஸ். அப்ப அப்படிப்பட்டவர் செய்கிற முதல் நூல் தான் எங்களுக்கு நூலாக பிரமாணமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய தோற்றம் வந்து எங்களுக்கு பல கோடிக்கணக்கான வருடங்களாக தொடர்ந்து வருகின்ற ஒன்று. எங்களுக்கு ஐந்து விதமான அழிவுகள் இருக்கின்றன. ஊழிக்காலங்களை பற்றி எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இல்லையா? ஐந்து விதமான ஊழிக்காலங்கள் இருக்கின்றன உண்மையில. அந்த ஐந்து விதமான ஊழிக்காலங்களிலே ஒன்று வந்து இந்த இப்போ நாங்கள் பார்க்கறதெல்லாம் ஊழி அல்ல, அது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, அவ்வளவுதான். இதை பற்றி ஒரு கொஞ்சம் பார்க்க வேணும் என்றால் இந்த 2012 என்ற திரைப்படத்தை பார்த்தால் விளங்கும் அந்த ஊழி எப்படி இருக்கும் என்றது ஒரு அளவுக்கு பார்க்கறதுக்கு. ஆனா அது 2012 உலகம் முடியும் என்று அல்ல, அப்படிப்பட்ட இதை சொல்லவில்லை. இதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள் இருக்கின்றன. இதுக்கு முந்தையே இப்படிப்பட்ட சுனாமி
5: கடலின் சில பகுதிகள் அவ்வப்போது
3: பவுண்டரிஸ் மாறும், ஆல்வேஸ் அது நடக்கும். மற்றது அதைவிட இந்த இதில் சொல்லுவார்கள், இது ஏன் வருகின்றது என்று கேட்டால், இது ஒன்று அந்த தொடர்ந்தேச்சியானதுகளில் காலம் காலமாக கோடிக்கணக்கான வருடங்களினூடாக வருகின்றது. சொல்லுவார்கள், எங்களுக்கு வந்து 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம். இந்த ஒவ்வொரு கல்பத்திலேயும் வந்து ஒரு முறை உலக அழிவு நடக்கும். அந்த கல்பத்திலே நடக்கின்ற அழிவு வந்து 3 உலகங்களுக்கு நடக்கும். பூலோக, புவர்லோக, சுவலோகம். இந்த பூலோக, புவர்லோக, சுவலோகத்தை பற்றி காயத்ரி மந்திரத்திலே வருகின்றது இல்லையா? ஓம் பூரு புவஸ்வஹா என்றுதான் காயத்ரி மந்திரம் வருகின்றது. இந்த மூன்றுடைய அழிவும் நடக்கும். இந்த பூலோகம் என்றால் என்ன?
5: மனிதன் வாழ்கின்ற
3: இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமிக்கு பெயர் பாரத வருஷம். இந்த பூமிக்கு முழு பூமிக்கும் பெயர் பாரத வருஷம். அதுல பரதகண்டம் என்பதுதான் இந்தியா. பல பேர் யோசிப்பார்கள், இந்தியாவுக்கு பரதகண்டம், இது பாரத வருஷம். இந்த பூலோகம் என்பது இந்த எங்களுடைய இந்த
5: மண்டலத்திலே,
3: இந்த மண்டலத்தில் இருக்கின்ற இந்த மில்கி வே என்று சொல்லுகின்ற ஆகாய கங்கை, இந்த மில்கி வே இருக்கிற எங்கட கேலக்சி தான் பூலோகம். இதுக்கு அப்பாற்பட்ட கேலக்சியைத்தான் சொல்றது புவர்லோகம். அதற்கு மங்காள இருப்பதுதான் சுவர்லோகம். இது மூன்று, இது மூன்றும் தான் அழியும். இந்த 432 கோடி வருடங்களுக்கு ஒரு முறை எவ்வளவு காலம் இப்படி அழிந்திருக்கும்? இன்னொரு 432 கோடி வருடங்களுக்கு அழிந்திருக்கும். அதற்கு பிற்பாடு மீண்டும் இந்த 3 உலகங்களும் மீண்டும் படைக்கப்படும். இதை விட கோடான கோடி எண்பத் தொகுதிகள் இருக்கின்றன, அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதுக்குரிய அழிவு காலங்கள் வேறு. இது ஒரு அழிவு. இதை விட இன்னொரு அழிவு இருக்கின்றது. இடையில இந்த 432 கோடிக்கு இடையிலேயும் வந்து 71 முறை இருக்கா இந்த பூலோகம் மட்டும் அழியும். அதை சொல்லுவார்கள் மண்மந்திரம். இப்போ ஒவ்வொரு மண்மந்திரத்திலையும் வந்து 71 சதுர்யுகங்கள் இருக்கின்றது. குறிப்பிட வேண்டும், அந்த 432 தரத்துல 13 தரம் அழியும் அது. ஏன்னா 71 சதுர்யுகங்கள் வந்து ஒரு மண்மந்திரம். அப்ப இந்த 71 சதுர்யுகங்கள், அதாவது 3,57,20,000 வருஷம், எவ்ரி டைம் 3,57,20,000 வருஷங்கள் கழிகின்ற பொழுது இந்த பூலோகத்துக்கு மட்டும் ஒரு அழிவு நிகழும். அந்த அழிவு வந்து ஒரு கிரிதயுக காலம், 17,28,000 வருஷங்கள் நிலைத்திருக்கும், அமர்ந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த பூலோகம் மட்டும் திருப்பி படப்புக்கு வரும். இது ஒரு பிரளயம். மற்றது ஒவ்வொரு கல்பம் 432 கோடி வருஷத்துக்கு ஒரு முறை வருவது ஒரு பிரளயம். ரெண்டு பிரளயம் சொல்லி போட்டோம். இந்த ரெண்டு தான் இந்த கணக்கு சொல்லலாம். அதுக்கு அங்கால வந்து இதைவிட ஜில்லியன்ஸ் ஆஃப் ஜில்லியன்ஸ் இருக்கின்றது. ஆனால் விளங்கப்படுறதுக்கு அது கஷ்டம். அதுக்கு அங்கால இருக்கின்ற அழிவு என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த இல இருக்கிற 108 சக 56 புவனங்கள், 164 புவனங்களும் ஸ்ரீகண்ட ருத்ரோ என்று சொல்லும் அரகரத்தில் சிவன், அவரூடாக இங்கே இருக்கிற பிரம்மா விஷ்ணுக்கள் உட்பட இந்த தேவர்கள் இந்த உலகங்கள் எல்லாம் அங்கே ஸ்ரீகண்ட ருத்ரரிடம் ஒடுங்கும். இதை சொல்லுவார்கள் அவாந்தர பிரளயம். இது 3வது பிரளயம். இத்தனையோ கோடானு கோடி கோடி கோடி வருடங்களுக்கு ஒரு முறைகள் ஸ்ரீகண்டத்துவர் இருக்கிற புவனங்கள், அவரோட சேர்ந்த வித்யாதத்துவ புவனங்கள் எல்லாம் சேர்ந்து அனந்தேஸ்வரிடம் இன்னும் ஏராளமான கோடானு கோடி வருடங்களின் பின்னர் ஒடுங்கும். இதை சொல்லுவார்கள் மத்திம பிரளயம், அது 4வது பிரளயம். அனந்தேஸ்வரர் இருக்கிற சித்த வித்யா தத்துவங்கள் உள்ள சித்தமாயா தத்துவ புவனங்கள் எல்லாம் ஈட்டிலே மகாசிவன் பரசிவனிடம் போய் ஒடுங்கும். அதைத்தான் மகா பிரளயம் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் பேரூழி, ஊழிக்காலத்திலே அது பேரூழி, அதான் கடைசி மகாசங்காரம் என்று சொல்வது இதைத்தான். இந்த சங்காரத்தை செய்வது சிவன். எல்லாம் அவனிடம் போய் ஒடுங்குது. எல்லாம் ஒடுங்குற பொழுது சகலமம் பிரம்ம விஷ்ணு எல்லாரும் ஒடுங்கிடணும். அந்த நேரத்திலே சொல்லுவார்கள் அந்த தொகுதியில் ஒடுங்குறது வந்து இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. சின்ன சின்ன இப்ப சின்ன சுனாமி நடக்கிற மாதிரி அந்த தொகுதியில இந்த கருந்தொழுகளாக சின்ன சின்ன குகலக தொகுதிகள் ஒடுங்கிக் கொண்டுதான் இருக்குது. ஒடுங்கிக்கு எப்படி நடக்குது? இப்ப விரிவடைந்து கொண்டிருக்கிற உலக தொகுதி, இந்த விரிவடைந்து கொண்டிருக்கின்ற ஜடத்தொழுகின்ற பிடி கூட கூட ஒடுங்க தொடங்கும். எங்கே ஒடுங்கும்? தோன்றின இடத்துக்கே ஒடுங்கும். இப்படி கிட்ட கிட்ட வர வர நெருக்கத்தினால வெப்பம் அதிகரிக்கும், தகிக்கும். அதான் இறைவன் வந்து சுடலை சுடலை ஆடுகின்றார் என்று சொல்லுகணும் இல்லையா? அப்படியே வந்து ஒடுங்கி இந்த கருங்குழியிலே போய் ஒடுங்கும். இந்த பிளாக் ஹோல்ல எங்கே ஒடுங்குது? அங்க பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியில ஒடுங்கும். அதுதான் சிவம். இந்த தகிக்கிற பூமி தான் அங்க சுடலை, இறைவன் ஆடுகின்ற பூமி. இங்கே எரிகின்ற சாம்பல் தான் இந்த உடலில் ஒட்டி கொண்டிருக்குது. ஏன் அங்கே போய் ஒட்டி கொண்டிருக்குது? ஒரு இடம் ஒட்டையிலாது. There is nothing existing for them. அதான் இவனுடைய மண்டுவர்கள் இருப்பதும் இதுகள் இருப்பதுமாக சொல்வது அதைத்தான். இதுதான் சங்காரகாரணன். ஆனால் அங்கு ஒடுங்கினால் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம். திருப்பி அங்கே இருந்துதான் வெளியில வருகிறது. அவனவனிருந்துதான் திருப்பியும் எல்லாம் மீண்டு வருகிறது. ஆனவடித்தான் சங்கார கடவுளாகிய சிவன் தான் முழுமுதற் கடவுள் என்று சைவம் சொல்லுது. இது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒத்து ஒத்துசைவாக போகின்றது.
6: நிறைய நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். நான் நிறைய பேரை எடுக்க வேண்டியிருக்கிறது நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஒரு நேயர் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள். நான் உங்களை விட்டு இன்னொருவருக்கு செல்ல போகின்றேன். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
7: அதாவது வந்து சிவனுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. எத்தனை பிரளயங்கள் வந்து போனாலும் சிவன் இறப்பது கிடையாது, சிவன் சிவனாகவே இருப்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீர்கள்?
3: அதேதான் என்னுடைய சமயங்களும் சொல்லுகின்றது. பிறவாயாக்கை பெரியோன். ஆனால் இந்த ஒன்டோலாஜிக்கல் ஹயராக்கியில நிறைய நிறைய தெய்வங்கள் வந்து போகின்றன. இந்த பரசுவத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கின்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களுக்கு சிவனுடைய மேக்சிமம் ரிப்ரசன்டேட்டிவ் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரருடைய இந்த புராணங்களுக்கு எல்லாம் அதுதான் ஹீரோ. இந்த புராணங்கள் வந்து இந்த பிரகதி மாயா தத்துவத்தில் உள்ள 164 புவனங்கள் இருக்கிற விஜயங்களை பற்றி தான் சொல்லுது. இங்கே இருக்கிற யோகங்கள், இங்கே நடக்கின்ற சம்பவங்களை பற்றி தான் சொல்லுது. இந்த 164 புவனங்களையும் சொல்லுவார்கள் குணத்துவம் உள்ள புவனங்கள். அதாவது குணம், அதாவது சத்ரகுணம், ரஜோகுணம், தமோகுணம் கலப்புகள் உள்ள உலகங்கள். இங்கு இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் உட்பட, இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் உட்பட எல்லாருக்கும் இந்த குணதோஷங்கள் உண்டு. இங்கே இருக்கிற பிரம்மாவை குணி பிரம்மா இங்கே இருக்கிற விஷ்ணுவை குணி விஷ்ணு, இங்கே இருக்கிற ருத்ரனை குணிருத்ரன் என்று சொல்லுவார்கள். அதான் சிவராத்திரியிலே இந்த பசங்களுக்கு இந்த கேள்விகள் சொல்லியிருக்கிறவர்கள் கேட்டார்கள், இவர்கள் கடவுள் என்றா ஏன் சண்டை பிடிக்கணும்ண்டு. நல்ல கேள்வி, சின்ன பசங்கள் கேட்கிறாங்க, இவர்கள் கடவுள் என்றா ஏன் சண்டை பிடிக்கணும், பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமனிதனுடைய கதை சொல்லுகின்ற பொழுது கேட்கிறாங்க. அப்பொழுது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் ஆழமான விஷயம் என்று நாங்கள் சொல்லுவதில்லை, மிகவும் கஷ்டமான ஆழம். ஆனால் இதை சொல்ல வேண்டி வந்துட்டது. அப்ப இந்த என்னுடைய ஹிந்து காஸ்மாலஜி, என்னுடைய ஹிந்து கோட்ஸ் இந்த ஹையர் ஆக்கி அதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இதிலே இந்த மட்டத்துக்குள்ளே இருக்கின்ற படியினாலே இவர்களுக்கு குணதோஷங்கள் ஒன்று நம்மை போல குணதத்துவத்தில் உள்ள பிரகிருதி மாயா தத்துவத்தில் குணதத்துவத்தில் உள்ள குணங்கள்ல இருக்கிறபடியினால இவர்களுக்கு இந்த தோஷங்கள் உண்டு. ஆனபடியினால இவர்களுக்கு கோபம், குரோதம், எரிச்சல், பொறாமை, தாழ்ச்சி, உயர்ச்சி எல்லாம் உண்டு. ஆனபடியினால இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. இதை இவ்வளவுதான் புராணங்கள்ல இருக்கு. புராணங்கள்ல இதற்கு அப்பாற்பட்ட உலகங்களை பற்றிய விவரணங்கள் இருந்தாலும் கூட அங்கே நடக்கின்ற கதைகளோ சம்பவங்களோ ஒன்றுமே தெரியாது.
8: MBBS உடம்பு மருத்துவராயும் மட்டும் பாக்கல, நான் அவரை ஒரு ஆன்மீக மருத்துவராயும் டாக்டராயும் நான் பாக்குறேன். என் கேள்வி என்னென்னா, சொந்தக்காரர் ஊராக்கள் இந்த விரதம் இருக்கேக்க, குறிப்பா ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேக்க, அதை என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு டொய்லெட்டு கரைய சாப்பிடறது சாப்பிட்டு கொண்டு வேக்கு ருசியா சாப்பிட்டு கொண்டு மற்றது கரைக்கிறது முழுக்க இறைவனை பத்தி கரைக்காமல் ஊரை பத்தி கரைக்கிறது. அப்ப நான் வந்து விரதம் இருக்கலா சொல்றேன், நீ விரதம் இருக்க, நான் சொல்றேன் வந்து நானும் விரதம் இல்லை, நீங்களும் விரதம் இருக்கலன்னு நான் சொல்றேன். என்ன விரதம் என்று சொன்னா ஆண்டவனை பத்தி நினைக்கவனும் ஆண்டவனை பத்தியே பேசவனும், இதுதான் எந்த கருத்து விரதம். அப்ப டாக்டர், அந்த விரதத்தின் கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் என்ன? சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமை விரதத்தை எக்ஸாம்பிள் கொடுத்து நான் கட் பண்ணி ரேடியோல கேட்டு.
3: நன்றி. இந்த விரதங்களை பற்றிய இதுல சொல்லுகின்ற பொழுது ஆர்மனாவுடைய சைவ வினாவிடையிலேயே இந்த விரதவியல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த விரதவியல் என்ற பகுதியிலே இவர் அந்த விரதங்களை பற்றி சொல்லுவார். அப்ப விரதமாவது யாது என்ற கேள்விக்கு ஆர்மனாவர் சொல்றார் சைவினாவிடல, மனம் பொறி வழி போகாது நிற்ற பொருட்டு, அதாவது மனம் வந்து புலன்கள் வழியில போகாது, கண்ணொண்ட பார்க்கும், காலொண்ட கேட்கும், வாயொண்ட பேசும் அல்லது சுவைக்கும், மூக்கொண்ட முகரும், உடம்பொண்ட இச்சிக்கும், அப்ப அது வழி போகாது நிற்ற பொருட்டு, உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். இது வந்து எல்லாரும் இல்லாம ஒரே மாதிரி செய்யணும்னு இல்ல, அவர் வயோதிபர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், மருந்துகள் எடுப்பவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், மற்றது வேலை நிமித்தம் உள்ளவர்கள், உடலுழப்பு உள்ளவர்கள் இருப்பார்கள், அவரவருக்கு பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். மனம், வாக்கு, காயம், மனத்தால வாக்கால உடம்பால மூன்று நாளும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுதல் விரதம். இதுதான் விரதத்தினுடைய டெபினிஷன். ஆனால் உண்மையில பார்த்தா என்று கேட்டால் என்னுடைய மனுஷ மனம் சும்மா இருக்காது. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், தியான யோகத்தை பற்றி சொல்லுவார், ஒரு இடத்திலே தனியாக இருந்து உடம்பை நீராக வைத்து மூக்கு நுனியை பார்த்து இன்னையே சிந்தித்து எல்லாம் சொல்ல முடிய, இந்த அர்ஜுனன் சொல்லுவான், எல்லாம் சொல்லிட்டா கிருஷ்ணா, மனம் ஒரு குரங்கு, அதை அடக்குவது இப்படி நிலைத்துவது கஷ்டம். இது பகவத்கீதையில அர்ஜுனனுடைய கான்சென்ட்ரேஷன் தான் நம்மள ஒருவருக்கும் வராது. அவருடைய வில்வித்தையிலே ரெண்டு கட்டங்கள் இருக்கின்றன. அதை பாஞ்சாலியை அவன் அந்த போட்டியிலே வெல்லுகின்ற பொழுது இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரத்தில் இருந்து கொண்டு பின்புறமாக அம்பெய்து அந்த மீனை வீழ்த்தினான் என்று வருகின்றது. துரோணாச்சாரியர் பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கின்ற பொழுதும் எல்லாரையும் கேட்கின்ற, அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கனியை வீழ்த்தவனும் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், ஒருவருமே விழுத்த முடியவில்லை, எல்லாரும் கேட்பார், மரம் தெரியுதா ஓம், கிளை தெரியுதா ஓம், அங்க பழம் தெரியுதா ஓம், அதுல பழத்துடைய காம்பு தெரியுதா, ஸ்டெம் தெரியுதா ஓம், இங்கே அடியா அங்க விழாது. அர்ஜுனன் வரும்பொழுது கேட்கிறார், மரம் தெரியுதா இல்லை, கிளை தெரியுதா இல்லை, இலை தெரியுதா இல்லை, பழம் தெரியுதா இல்லை, அப்ப என்னதான் தெரியுது எனக்கு, அந்த காம்பு மட்டும் தெரியுது, விடு, அவன் விட்டா நாடியே அப்படியே பலம் விழுந்தது. இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன், ஒருமைப்பாடு. இப்படிப்பட்ட அர்ஜுனனே பகவத்கீதையில சொல்லுகிறான், இந்த மனத்தை ஒருமைப்படுதல் கடினம் என்று. 24 மனத்து காலமும் உறவனையை சிந்தித்துக் கொண்டிருத்தலும், உறவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருத்தலும், உறவனுடைய செய்து கொண்டிருத்தலும் தான் ஐடியல், உண்மை. ஆர்மனார் சொன்ன மாதிரி ஆனால் ஒரு முயற்சி. அவர் சொல்லுகிறார், பொருவினின் நிற்ற பொருட்டு நில்லண்டு வெள்ளையில நிற்பதற்காக முயற்சிக்க வேணும். முயற்சிக்கும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு லெவல்ல நின்று முயற்சிப்பார்கள், அவரவர்களை அந்தந்த லெவல்ல தட்டி கொடுக்கணும். ஒருவர் இப்பதான் கிண்டர் கார்டன் படிக்கிறார், ஒருவர் இப்பதான் முதலாம் வகுப்பு படிக்கிறார், இன்னொருத்தர் ஹைஸ்கூல் படிக்கிறார், இன்னொருத்தர் யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிறார், இன்னொருத்தர் போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் லெவல் வித்தியாசம். அப்ப எல்லாரையும் நாங்க போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல வந்திருந்து இந்த மனமனித வாக்குகளால் முழுமையாக இறைவனை இணையும் என்று சொல்வது கடினம். ஆனாலும் அந்த விரதமன்றம் நினைவு வருகின்றவர்கள் இன்றைக்கு விரதமன்றம் இந்த நாள் விரதமன்று வருகிறது, வெள்ளிக்கிழமை இன்றைக்கு விரதமன்ற நாள் வருகிறது. அப்ப தன்னை அறியாமல் நினைப்பு வருகிறது, இன்றைக்கு மச்சம் சாப்பிடப்படாது, அது என்னொரு நினைவு. சரி, முழு நேரமும் கும்பிடாவிட்டாலும் காலையில ஒருக்கா கும்பிடுவார்கள், சாப்பிடும் பொழுதுண்டாலும் ஒரு நேரம் சாப்பாட்டை விட்டு இருந்து மறுபடியும் சாப்பிடுவோம் உட்கா நினைப்பார்கள். அப்படி ஒரு சில நேரங்கள் என்றாலும் இந்த நினைப்பு வந்து போகுது. இதில் படிந்து கொண்டு போக போக அந்த விரதத்தினுடைய டெபினிஷன் தெரிஞ்சிருக்க வேணும். தெரிந்திருந்தால் என்னை அறியாமலே we will slip into that. It's not we will, you should try. நாங்கள் இதுக்காக வலிந்து பிடித்து மூச்சடக்கி உணவடக்கி இடத்துல எதுவும் செய்யணும் இல்லை, இவைகளை தெரிஞ்சிருக்க வேணும். இப்படி நாவடிலே இருக்குது, இதுதான் விரதத்தினுடைய முறை, இதுதான் விரதத்தினுடைய தத்துவம். ஆனால் நான் இன்றைக்கு என்னால் இயன்றதை உலகத்தை செய்கிறேன், இதை தெரிஞ்சு

0: பேப்பரில பார்த்து தான் கண்டு கொண்டேன். அப்படியா ஒரு நல்ல வரதாச பெருமாள் ஆடி கொண்டு இருக்கிறதான் தெரிஞ்சு கொண்டேன். அந்த வரலாறுகளை நீங்க சொல்லுவீங்களா? என்ன மாதிரி நேரம்?
1: நிச்சயமாக
0: பார்க்க
1: நிச்சயமாக. என்னன்னு கேட்டால், எங்களுடைய ஈழத்து வரலாற்றிலே பல பழமையான கோயில்கள் இருக்கின்றன. தேவாரம் பெற்ற தலங்களாக திருக்கேதீஸ்வரம், திருக்கோணீஸ்வரம் இருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த விஷ்ணு கோயில்கள் என்று சொல்கின்ற பொழுது தென்னால வரதராஜ பெருமாள் கோயில் பழமையான ஒரு கோயில். அதே மாதிரியாக தெவினிவரை அண்டு காலியிலே காலி கண்டால் என்ன தென்முனையிலே ஒரு கோயில் இருந்தது. பூர்த்திக்கேயர் அளித்த கோயில்களே அதுவும் ஒன்று. அதை திருப்ப மீள அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அது அமைக்கப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை. இது எல்லாம் இலங்கையில் இருந்த பழமையான கோயில்கள். இரண்டாவது விஷயம் என்று கேட்டால், இது எல்லாம் பெருமாள் கோயில்கள். அந்த பெருமாள் கோயில்களா இருந்த பொழுது அங்கே பூஜை செய்கின்ற அன்னர்கள் வந்து ஆதிசைவ பிராமணர்கள். அங்கே பிரசாதமாக கொடுக்கப்படுவது திருநூறு, அப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது. மற்ற இதே மாதிரியாக வள்ளிபுரத்தில் இருக்கிற ஆழ்வார் கோயில் இருக்கின்றது, பழமையான கோயில்கள். மிகவும் பழமையான பழமை வாய்ந்த கோயில்கள். அதே மாதிரியாக மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இருக்கின்றது, கீரிமலை இருக்கின்றது. இவையும் பழமையான கோயில்கள். இவற்றை பற்றி எல்லாம் புராணங்களிலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
0: அந்த காலத்திலேயே ஏழு வீதிகளை அந்த அரசன் கட்டினதாகவும், அந்த கல்லுகளைத்தான் கொண்டு போய் சங்கான கோட்டை
1: திருமதி வசந்தா நடராஜா அவர்கள் இந்த இளைஞருடைய திருக்கோயிலுடைய வரலாற்றை பற்றி பல பாகங்களாக எழுதியிருக்கின்றார்கள். அதிலே ரெண்டு புத்தகங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றன. அவருடைய கட்டுரை தொடர்ந்து நான் நினைக்கிறேன், உதயம் பத்திரிகையில் நினைக்கிறேன், தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டுரைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த நூலையும் வேண்டி பார்த்தால் இந்த தல வரலாற்று இளைஞர் இருக்க பல கோயில்களுடைய தல வரலாறு அங்கே போய் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. திருக்கோணமலையில கூட ஆறு கோபுரங்கள், தலத்தாறு கோபுர என்று சொல்லி அருணனாலும் திருக்கோணமலையை பாடுகின்றார். ஆறு கோபுரங்கள் இருந்த திருக்கோணமலை, திருக்கோணமலையுடைய பழைய கோயில் அமைப்பை பற்றிய மேப், அவையுடைய அமைப்பு, அங்கே இருந்த கஜான அந்த அறைய பற்றிய குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு நாட்டு மியூசியங்களில் இருந்து, போர்ச்சுகீயர் நாடுகளுடைய மியூசியங்களில் இருந்து அவர்கள் இன்றைக்கு
2: அது இப்பொழுது திருக்கோணம் அந்த உண்மையான கோயில் வந்து கடலுக்கு கீழே இருப்பதாக சொல்வது உண்மையா அல்லது அது
1: பழைய அது சொல்லுவார்கள், பழைய கோயில் வந்து கடலுக்கு அடியிலே இருந்தது பிற்பாடு சொல்லி அதை பற்றி அங்கே இருந்த தூண் அவற்றை பற்றிய படங்கள் அவை ஒருவர் போய் பார்த்திருக்கின்றார். அது அது பற்றிய விவரங்களும் வந்திருக்கின்றது.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: நான் மனோகரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க மனோகரன்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் என்ன கேள்வி என்னென்றால், நடராஜர் சிலையில் இருக்கிற இந்த திருவாசியில சுடர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு கோயில் வித்தியாசமா இருக்கிறதா? நான் அறிகிறேன், 27 சுடர் என்றால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜருக்கு 18 சுடராக அறிந்தேன். இதனை விளக்குவீர்களா?
1: இதிலே வந்து இந்த சுடர்களின் எண்ணிக்கை வித்தியாசப்படும். 51 சுடர்கள் இருக்கிறது, 36 சுடர்கள் இருக்கிறது, 18 சுடர் இருக்கின்றது, இப்படி வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. இந்த திருவாசி வந்து இந்த சுடர்கள் வந்து அண்டஸ் தொகுதிகள், காஸ்மிக் யூனிட்ஸ். ஆல் த காஸ்மிக் யூனிட்ஸ் தான் இந்த சுடர்கள் விளக்குகின்றன. இது வந்து அண்ட நடராஜ வடிவத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம் நாங்கள். ஒன்று அண்டம், மற்றது அணு. ரெண்டு விதத்திலும் பார்க்கலாம். அண்டமாக பார்க்கின்ற பொழுது அண்ட தொகுதி எல்லாவற்றின் தோற்றத்துக்கு காரணமான அவர், ஒடுக்கத்துக்கு காரணமான அவர், அண்ட தொகுதியில் சுழற்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. நடராஜர் விக்கிரத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு 2D தான் பார்க்கிறோம். காலத்தொகுதியை கொண்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டு நிக்கிற நேரம் தான் பார்க்கிறோம். அப்படி இல்லை, அவர் சுழன்று ஆடிக்கொண்டிருக்கிறார். 3D பார்க்க வேணும். யாராவது பொறியியல் வல்லுநர்கள் அதை செய்ய வேணும். 3D சுழன்று கொண்டிருக்கிற நடராஜர் செய்யலாம். இரண்டு பார்த்தா அது ஜடை விரிந்து பறக்கின்றது, அறையில் இருக்கிற அரை கச்சை விரிந்து பறக்கின்றது. அப்போ த்ரீ டைமென்ஷனல் இஸ் இன் மோஷன், இஸ் நாட் ஸ்டாட்டிக், இஸ் இன் மோஷன். அதாவது அவருடைய பஞ்ச கிருத்தியங்களை குறைக்குது. எங்களுக்கு இறைவன் வந்து ஒருபோதும் ஓய்ந்திருப்பதில்லை. படைத்தல், காத்தல், அழித்தல், இது எல்லா சமயங்கள்லையும் சொல்லுவார்கள். தலைய சமயம் வந்து படைத்தல் காத்தலை சொல்லுகின்றது, அழித்தலை ஒரு வித்தியாசமாக சொல்லுகின்றது. ஒன்றையும் அழிக்க முடியாது, இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இது சைவத்தினுடைய சத்காரிய வாதம். இதை சைவத்துக்கு மட்டுமல்ல, அந்த காலத்துல கிரேக்கு தத்துவ ஞானியாலே சொல்லியிருக்கிறார், எக்ஸ் நிஹிலோ நிஹில் ஃபிட்.
2: ஏன் விஞ்ஞானம் அதான் சொல்லுது?
1: விஞ்ஞானம் அதைத்தான் சொல்லுது. இது அதாவது இது வந்து ட்ரூத், மெய், அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயர். நாங்கள் சிவம் அண்டுகின்றோம், என்னுடைய சித்தாந்த

0: ശാസ്ത്രങ്ങൾ പതിനാൽക്കും പേരെ മെയ് കണ്ട ശാസ്ത്രം The truth revealed. அது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமாக காணுகின்றார்கள். அவ்வளவுதான். அப்ப இந்த அந்த அண்டமாக பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது கேட்டால், இதை சொல்லுவார்கள், ஓங்காரமே நல் திருவாசி. இந்த பாட்டு வருகின்றது. இது உண்மை விளக்கத்திலே இந்த பாட்டு இருக்கின்றது. உண்மை விளக்கத்திலே பார்த்தா உண்மை விளக்கம் என்பது பதினாலு எங்களுடைய பதினாலு நூல்கள்லயே உண்டு. இந்த பதினாலு நூல்கள்ல உண்மை விளக்கத்துல வந்து இந்த ஒவ்வொரு விதமான அந்த இறைவனுடைய நமச்சிவாய மந்திரம், அந்த மந்திரங்களுடைய அர்த்தம், அந்த மந்திரங்களை பார்க்கின்ற பொழுது அந்த நடரா ஞானமா நடராஜ பெருமான் வந்து நமச்சிவாய மந்திர வடிவமாகவே இருக்கின்றார். நமசிவாய இதிலே ஒவ்வொரு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் இறைவனுடைய ஒவ்வொரு அங்கமாக அந்த நடராஜ பெருமான்னு சொல்லுவார்கள். அவர் பஞ்சாட்சர சுரூபி, மந்திரமே சூரியா என்று சொல்லி வருகின்றது. இவனுடைய திருமணிகள்லேயும் உண்டு. இதிலே ஓங்காரம், ஓங்காரமே நல் திருவாசியா என்ற பாட்டு வருகின்றது. அங்கே அந்த உண்மை விளக்கத்திலே அந்த பாட்டு இருக்கின்றது. இந்த ஓங்காரமே நல் திருவாசியா இருக்கின்ற பொழுது இந்த ஓம் என்ற நாதம் இறைவன் சங்கார காலத்திலிருந்து மீண்டும் உலகத்தை படைக்கின்ற பொழுது என்ன செய்கின்றான், நாதம் வருகின்றது. வீணை வாசிக்கின்றான். அதான் வேயிரு தோழி பங்கன் வந்து மிக நல்ல வீணை பதவி. வீணையிலிருந்து நாதம் என்கிற தத்துவம் சுத்தமாயிலிருந்து பிறக்கின்றது. அதுதான் படைப்பின் முதல். அந்த நாத தத்துவத்தில் இருந்துதான் இந்த ஓங்காரம் வருகின்றது இல்லையா. அந்த ஓம் என்ற இதிலே இருந்துதான் பிறகங்கால மற்ற படைப்புகள் தொடங்குகின்றன. இந்த காஸ்மிக் யூனிட்ஸ் எல்லாம், இந்த காஸ்மிக் யூனிட்ஸ் எல்லாம் தே ஆர் ஆல்வேஸ் இன் த மோஷன். தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் த்ரூ த்ரீ ஃபேசஸ் ஆஃப் அப்பியரன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் டிசல்யூஷன். எங்களுடைய அழைப்பு வந்து இல்லாமல் அனிகிலேஷன் அல்ல, சொல்லுவது டிசல்யூஷன். அது அப்படியே போய் ஒடுங்கும். தோற்றிய திதியே ஒடுங்கி நலத்து உள்ளதாம். ஒடுங்கினதிலிருந்து திருப்பி வரும் வெளியில. அந்தமே ஆதி என்மனார் புலவர், எங்கே முடிந்ததோ அங்கே இருந்து திருப்பி வரும். அப்ப இது காஸ்மிக் யூனிட்ஸ் இதன்படி வருகின்றது. அப்ப இதுக்குரிய லட்சணங்கள் வந்து ஆகமங்கள்ல இருக்கின்றது. நடராஜருடைய உருவத்தை சிற்ப சாஸ்திரங்கள்ல இன்ன பிரம்மாணன்படி அமைக்கின்ற பொழுது இத்தனை இத்தனை இதுகளாக அமைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இது நீங்கள் அந்த ஒரு கொஸ்மிக் லோடாக நடராஜரை பார்க்கின்ற பொழுது இதே லோட் தான் அணுவுக்குள்ளே இருக்கின்றார். அணுவை பார்த்தீங்கன்னா இலத்தன் இப்படி சுத்தி அப்படி நீள்வட்டமாக உங்களோட ஒன்று குறுக்கும் குறுக்குமாக சுத்தி கொண்டிருக்கு. அதுக்குள்ளே நடராஜர் இதே மாதிரி ஆடிக்கொண்டிருக்கின்றார். இங்கே வந்து அந்த வெளியிலே இருக்கின்ற அந்த திருவாசியில் இருக்கின்ற சுடர்கள் சப் அட்டமிக் பார்ட்டிகிள்ஸ், தி ஐ கான்ஸ்டன்ட் மோஷன். இது ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம்.
1: நன்றி டாக்டர். நாங்கள் இன்றைக்கு மிக சுவாரஸ்யமான பல விடயங்களை பேசுகின்றோம். இன்றைக்கு நிறைய நேயர்கள் உங்களோட பேசுவதற்கு வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்ய இருக்கின்றோம். நன்றி.
0: மீண்டும் நாங்கள் அடுத்த முறை சந்திக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கியத்வா தாட்சிண்யம் தவ சிவ மதாசாத கியதி கதா வா மத்ராட்சாம் வாசி கருணா பூரித த்ருஷா துராசா பூயிஷ்டே துரதிகம கிருஹத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனகே மதாயாசம் கிண்ணம் வியபசயதி கஸ்ய உபகிருதயே வதேயம் பிரீதிச்சே தவ சிவ கிருதார்த்தாலு வயம். சிவானந்த லஹரி பிரகரணம் பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணின இந்த பிரகரணத்துல பரமசிவ வைபவத்தை சொல்லக்கூடியதான வியாஜத்துல ஆத்ம தத்துவத்தை அழகா விஸ்தாரமாக சொல்லிட்டு இருக்கார். அதுல 19வது ஸ்லோகம் பார்க்கணும். துராசா பூயிஷ்டே துரதிப கிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனகே மதாயாசம் கிம் வியபனயசி கத்திய உபகிருதயே வதேயம் பிரீதித்தே தவ சிவ கிருதார்த்தா கலுவயம் அப்படின்னு ஸ்லோகம். இதுல பரமேஸ்வரன் என்னுடைய துன்பங்களை ஏன் போக்காம இருக்காய் அப்படின்னு கேட்கிற. சாதாரணமாக கேட்கறது ஒண்ணு, பக்தியோட என்னுடைய துன்பங்களை போக்காம இருக்கிறது காரணம் என்னன்னு பிரார்த்தனை பண்றது. ஏன்னா எப்படிப்பட்டதான நிலையில நாம் இருக்கோம் அப்படிங்கறத பார்த்து வருந்துற. இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, துராசா பூயிட்டே இந்த உலகத்துல நாம் இருக்கக்கூடியதான இந்த உலகத்தை பத்தி அவருடைய அபிப்பிராயத்தை சொல்றார். அனுபவிக்கக்கூடியதான நிலையில எப்படி இருக்கும், இதுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு சில விசேஷங்கள் போடுறார். எப்படி துராசா பூயிட்டே ஒண்ணு, துரதிப கிரகத்வார கடகே ரெண்டு, துரந்தே சம்சாரே மூணாவது கவலை, துரித நிலையே நாலு, துக்க ஜனகே அஞ்சு. இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான இந்த சம்சாரம் இருக்க, இந்த சூழ்நிலைகள் எங்க இருந்துட்டு இருக்குமோ இத பத்தி ஒரு அஞ்சு விசேஷம் போட்டிருக்க. எப்படி முதல்ல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம சுற்று இருக்கவா எப்படி இருக்க, துராசா பூயிட்ட எல்லோருக்கும் பேராசை இருக்கு. எல்லாம் எனக்கு ஒருவனுக்கே வரணும், மற்றவர்களுக்கு வரப்படாது, எல்லா நண்பர்களும் நமக்கு தான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கா ஜனங்கள். அதனால என்ன சொன்னார், அவ நமக்கு எப்பொழுதுமே துன்புறுத்தலை கொடுத்துட்டே இருக்க. ஏன்னா இருக்கிற பொருள் ரொம்ப குறைச்சும், அது தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லோருக்கும் இருக்கு. அவரும் சௌக்கியமா இருக்கட்டும், நாமும் சௌக்கியமா இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சினால் நாம் முன்னால் அடைவோம், க்ஷேமத்தை அடைவோம் எனக்கூடியதான எண்ணம் இல்லை மனுஷருக்கு. அவ யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இருந்துட்டு இருக்கா. இது பிராயண ஜனங்களுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால்தான் துராசா பூயிட்டே, துராசையானது அதிகமா இருக்கு அவளுக்கு. இன்னொத்தனக்கு எடுத்தாலும் தான் முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருந்துட்டு இருக்கலாம். அதை ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா முதல்ல. அதுக்கப்புறம் துரதிப கிரகத்வார கடகே, நம்மள இந்த தலையெழுத்தானது என்ன பண்றதுன்னு, கெட்டவாளுடைய வீட்டுக்கு முன்னால நம்ம கொண்டு போய் நிறுத்தறது. பணக்காரால் கொழுப்பு பிடித்தவ, நம்மள அனாவசியமாக அவமானம் பண்ணக்கூடியவ, இப்படிப்பட்டவாளை சேவிக்க வேண்டியதான சூழ்நிலை வந்துடும். எங்கேயுமே என்ன பண்றது, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, வேற எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி, அவளை சேவிச்சிருந்தா அவள் தான் நல்ல எழுத்து நல்ல குட் புக்ஸ்ல இருந்தா தான் முன்னுக்கு வர முடியுங்கிற ஒரு பரிஸ்தி வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு கேக்குற. துரதிப கிரகத்வார கட்டகே துரதிபாள், கெட்ட எண்ணம் இருக்கிறவா, அவளுடைய வீட்டுக்கு முன்னாலும் நம்ம போய் சேவை பண்ண வேண்டியதான சூழ்நிலை வந்துடுறது. அப்படி இருந்தாதான் வாழ முடியும்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை வச்சுட்டு மனசுல கவலைப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா பரமேஸ்வரா, என்ன பண்றதுங்கிறது. துராசா போயிட்டே துரதிப கிரகத்வார கட்டகே துரந்தே சம்சாரே, அதற்கு மேல இந்த சம்சாரம் இந்த துன்பம் இருக்க இதுக்கு முடிவு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா முடிவே தெரியல. அது ஒண்ணு. துரந்தேங்கிற மட்டும் ரெண்டு அர்த்தம், அது வந்து முடிவில்லைன்னு ஒரு அர்த்தம், ரெண்டாவது எந்த முடிவும் நல்லதாக இல்லை. நாம எந்த ஒரு பிளான் பண்ணினாலும் என்னால் நல்லது வரும் என்று நினைச்சோமையானாலும் நல்லதாக வரும் மாதிரி காணப்படுறதே தவிர அதே துன்பத்தில் வந்து முடியுது. எதனால வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இது நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று நினைக்கிறோமே, அந்த நன்மையே நமக்கு வந்து துன்பத்தில் வந்து முடிகிறது. என்ன பண்றது பாருங்க, சம்சாரத்தில் இப்படித்தான் இருக்கு. பொருள் இருக்க வாங்கினோம்னு பார்த்தா வாங்கின பிறகு அந்த பொருளுக்கு மார்க்கெட்டே இல்லை சார், நீங்க விற்க முடியாதுன்ட்டான். அது நன்னா இல்ல, என்ன பண்றது, நன்னாவும் இல்ல, நன்னா இருக்குன்னு நனுக்கு வாங்கினோம், சரி போனா போறது அதை விட்டுலாம் சொன்னா விற்க முடியாது சார்ங்கிறான். ஏன்னா இது யாரும் வாங்கல, அவுட் டேட்டடுங்கிறான். நீங்க வாங்கி வாங்கினதெல்லாம் ஃபெயிலியர் மாடல்ங்கிறான். கை வச்சதெல்லாம் இப்படி போச்சுன்னா வாழ்க்கையில் என்ன பண்றது பாருங்க. இதான் ஆச்சாரியா சொல்ல, துரந்தே சம்சாரே, அந்த முடிவு எப்பொழுதுமே நமக்கு இஷ்டமா இல்லையே அப்படின்னா வாழ்க்கை இருக்கு, நான் என்ன பண்ணுவேங்கிற. துராஜா பூயிட்டே துரதிப கிரகத்வார கட்டகே துரந்தே சம்சாரே துரித நிலையே, அதுக்கு மேல என்ன, எப்ப பார்த்தாலும் இது எங்க பார்த்தாலும் ஒரு துன்பத்தை தான் கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல, பாபத்தை விட வைக்கிறது. துரித நிலையே, எதை பண்ணினாலும் ஒரு பாபத்தை கொடுக்கக்கூடியதான செயலாகத்தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றேன், புண்ணியம் பண்ணுவோம் நினைச்சோமையானா புண்ணியம் பண்ணவே முடியல மனுஷால, ஏதோ விதமாக பாபம் வந்து சேர்றது. என்ன பண்றது, அப்படித்தான் இருக்கும்னு சொல்ற வேற. ஆகையால் துரிதனிலையே, அதுக்கு மேல துக்கஜனக்கே, எல்லாமும் சேர்ந்து மனுஷனுக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டே இருக்கு. இப்படி இவனுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது அஞ்சு விதமான துன்பங்களை இவர் சொல்லியிருக்க. ஒன்னு, பக்கத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கு பேராசையோடு இருக்கா, அவ பேராசையோடு இருக்கிறதுனால நம்மள சௌக்கியமா இருக்க முடியல, ஒன்னு. ரெண்டாவது, துரதிப கிரகத்வார கட்டிக்கே, இந்த துன்பமானது என்ன பண்றது, கெட்ட வாழ்டிய கொழுப்பு பிடிச்ச வாழ்டிய நமக்கு அவமானம் பண்ண வாழ்டிய வீட்டுக்கு முன்னால போய் நம்ம நின்று எல்லா காரியமும் செஞ்சு கொள்ள வேண்டியதான் நிறத்துல இருக்கு. நம்ம எதை பண்ணினாலும் அது கெடுதலாகத்தான் முடிகிறது. துரந்தே சம்சாரே, அதுக்கு மேல துரித நிலையே இருக்கிறது முழுக்க என்ன, பாப சம்பூரியமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பாபம் தான் வரும். துக்கஜனக்கே இவ்வளவு இருக்க சுவாமின். ஆகையால் இந்த உலகம்னு நம்ம பார்த்தோமே ஆனால் உலகத்துல ஏதும் சுவாரஸ்யமா ஒண்ணு இல்ல. மாமுபேத்ய புனர் ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம், பகவானே சொல்ற இந்த சம்சாரம் என்ன, துக்காலயம் துன்பத்துக்கு இருப்பிடம். ஒரு முன்னா நம்ம இருக்கக்கூடியதான இந்த ஊர் துக்காலயம், தேவாலயம் பார்த்திருக்கோம். பகவான் என்ன பண்றார், இது துக்காலயம், துன்பம் இருக்கிறதுக்கு இருப்பும் இடம், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் சின்ஸ் ஆஃப் ப்ரொமிசரி. என்ன பண்றது, அப்படின்னா இருக்க யார பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை சொல்லிட்டே இருக்கான். சந்தோஷமா திருப்தியா இருக்கிறது போரும்னு சொல்றானா, எதை கேட்டாலும் அது வேற ஜாஸ்தியா சார், என்ன கிலோ 300 ரூபாய் எடுத்து சார், அரிசிகள 55 ரூபாய் ஆயிடுச்சு சார், 65 ரூபாய் ஆயிடுச்சு சார், என்ன பண்றது சார், இதேதான் பேச்சு. அது என்ன, அவனும் பழக்க வேண்டாமா, வாரம் என்னடா, மனுஷியாளுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு துன்பத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். காய்கறி கிலோ 85 ரூபாங்கிறான், இருக்கட்டுமே. உங்களால வாங்க முடியும்னா வாங்குங்க, இல்லன்னா வேற ஏதாவது பண்ண முடியும், அவ்வளவுதானே பண்ண முடியும். அதுக்காக அழுது பிரயோஜனம் உண்டா, கத்தி பிரயோஜனம் உண்டா? ஆனா எல்லாரும் காலம் பேசிட்டு இருக்கா டெலிபோன்ல, ராமநாமா சொல்லப்படாதோ? இது என்ன, ஜனங்களுக்கு அந்த துக்க நிலையம், துக்காலயம் தரிசர் துக்காலயமாக இருக்கட்டும், அதாவது பர்மனண்டா இருக்க, எதுவும் பர்மனன்ட் இல்ல, அசாஸ்வதம். பகவான் சொல்றார் இந்த உலகத்தை பத்தி, மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்புனுவந்தி மகாத்மானஹா சம்சித்திம் பரமாங்கதா. என்ன சரணாகத்தை அடைஞ்சா இது மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டேன், மறுபிறவு எடுக்க மாட்டேன். என்ன அப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபமப்பா, அனித்யம சுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இன்னொரு இடத்துல பகவத்கீதையில சொல்லும் பொழுது அனித்யம் அசுகம் அசாஸ்வதம்னு சொன்ன மாதிரி இந்த லோகம் எப்படி இருக்கு, அனித்யமான லோகமா இருக்கு. எதை பார்த்தாலும் நம்ம பர்மனன்ட் எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் அனித்யம். அப்படி அப்படி இந்த பக்கம் நாலு மாசமா இந்த தெருவில் போனேன்னா போகல, வேற எதுவும் போயிட்டு இருந்தேன், ஒரு தரம் போனேன்னா என்ன, எல்லா வீடும் பிளாட்டா கட்டிட்டான், பழைய வீடு ஒண்ணுமே ஞாபகமே இல்லைன்னு. இனிமேல நம்ம ஞாபகம் என்ன தெருவு நம்ம அப்படின்னு தான் வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாமே மாறிட்டு இருக்கேன்ன, அனித்யம். அதுக்கப்புறம் அசுகம், சுகமே இல்லை இந்த லோகத்துல. ஆகையால் இந்த லோகத்தை அடைஞ்சு இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு பகவான் சொல்ற பத்தியெல்லாம் கேட்டல. அது மாதிரி இந்த உலகம் இப்படி இருக்கப்பா, இப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டேங்கிற, மதாயாசம் கிம் நவ்யபனயசி, ஏ பரமேஸ்வரா என்னுடைய ஆயாசத்தை என்னுடைய துன்பத்தை ஏன் நீங்க போக மாட்டேங்கிற சொல்லுங்க பாக்கல, இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேன். அதோட மட்டுமில்ல, உங்களுக்கா இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு காரியம், சுலபமாக நீக்க விடலாம். நீங்க நானும் உங்க பக்தனா இருக்கேன், உங்க பக்தனா இருந்து உங்களை தேடிட்டு இருக்கும் பொழுது உங்களை நாடிட்டு இருக்கிற என்னுடைய பாபத்தை ஏன் துன்பத்தை ஏன் போக்க மாட்டேங்கிற கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். மதாயாசம் கிம் நவ்ய பசயதி, இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் பண்ணலைங்கிற. சில சமயத்துல அப்படி ஆறுதோ இல்லையோ, ஒருத்தருக்கு சகாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளுக்கு சகாயப்பட்டா நமக்கு வேண்டிய அவளுக்கு பிடிக்கல, என்ன பண்றது, அதனால ஒரு இக்கட்டுல மாட்டிட்டு இருக்கேன் சார், என்னால பண்ண முடியாதுங்கிற இடம் அப்படிங்கிற. கத்தியா உபகிருத்தையே, யாருக்கு நீங்க சகாயம் பண்ணணும், யார் இடத்துல எனக்கு சகாயம் பண்ணினா உங்களுக்கு யாருக்கு கெட்ட பேர் வரும், யார் இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும், கத்தியா உபகிருத்தையே, யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். யாரோ ஒருத்தர் பிளீஸ் பண்ணணும், நமக்கு ஹெல்ப் பண்ணினா அவருக்கு கோபம் வரும், அதனால நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கீங்களோ. கஷ்யோபகிருதையே, இந்த இடத்துல கஷ்யோபகிருதையேங்கிற இடத்துல கஹான்னா பிரம்மா, பிரம்மதேவருக்கு உபகாரம் பண்றீரோ அப்படின்னு கேக்குறார். ஏன்னா பிரம்மதேவர் என் தலையில எழுதி வச்சிருக்கார், இவன் துன்பத்தை அனுபவிக்கணும் வாழ்நாள் முழுக்கான் எழுதி வச்சிருக்கார் போல இருக்கு. ஆகையால் நீங்க வந்து அத என்னுடைய தலையெழுத்தை மாத்தி விட்டீங்கன்னா பிரம்மதேவருக்கு கோபம் வருமோன்னுமோ, அதனாலதான் மணலியோங்கிற. அந்த கத்தியாங்கிறதுல ரெண்டு அர்த்தம், யாருடைய ஒரு மரியாதைக்காக நீங்க காப்பாத்தாம இருக்கள், யாருடைய தயை எதிர்பார்த்து என்ன காப்பாத்தாம இருக்கள் அப்படின்னு கத்தியான்னு ஒரு அர்த்தம். இல்ல பிரம்மதேவருக்கு கோபம் வருங்கிறதுக்காக நீங்க வருத்தப்படுவாருங்கிறதா காப்பாத்தாம இருக்கோ, கத்திய உபகிருத்தையே. கஹான்னா பிரம்மதேவர், கஹான்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் கூட. தவ கக்கிம் எத்தப்பதவனுத்தமம், கஹான்னு சொன்னா மகாவிஷ்ணுன்னு கூட அர்த்தம், சம்ஸ்கிருதம் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். கத்திய உபகிருதையே, அவளுக்கெல்லாம் கோபம் வரும் அப்படின்னு நினைச்சுண்டு நான் உங்களுக்கு சகாயம் பண்ணினா அவ மனசுல வருத்தப்படுவாங்கிறதுக்காக பண்ணாம இருக்கோ, நம்ம தெரியலையப்ப. இவ தாயாதம் கிம் நவ்யபனயதி கத்திய உபகிருதையே வதேயம் பிரீதிச்சே சிவ தவ சிவகிருத்தலுவயம். அப்ப ஒண்ணும் வேண்டாம், நீங்க அது பண்ண இது பண்ணு வேண்டாம், எங்க இடத்துல பிரீத்தியோட இருங்க போறோம். இன்னைக்காவது ஒரு நாள் பிரீத்தியோட நீங்க எங்களோட இருந்ததுன்னு தெரிஞ்சா போறோம் உலகத்துல, அதுக்கப்புறம் நான் சௌக்கியமா இருந்துருவேன். ஏன்னா சாதாரணமா பாருங்க, நீங்க எங்கேயோ போயிட்டு இருந்த, இந்த ஊர்ல கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்தார், அவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்து சார் உங்க ஆத்துக்கு முன்னால நீங்க நின்றுட்டு இருந்த, அவர் ஏதோ வந்தார், ஏதோ வந்துட்டு கார் இறங்கி வந்து உங்களோட பேசி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்டு போனார். அவர் அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கெல்லாம் பார்த்தார், இனிமேல உங்ககிட்ட யாரும் பயப்படுறது வாழ் ஆட்டுறது இல்ல. என்னடான்னு பார்த்தேன், ஒண்ணுமில்ல சார், இந்த ஆளுக்கு வந்து அவரே கார்ல வந்து இறங்கி அட்ர கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போனார் சார், இவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கா எல்லாரும். என்னடாச்சுன்னு அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய பிரீதியை என் மேல காமிச்சா போறோம், என்னுடைய பாபத்தை போக்கடிக்கணும் இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, உங்களுடைய பிரீத்தியை காமிச்சா போறோம், நான் சௌக்கியமா வாழ்ந்துடுவேங்கிற வதேயம் பிரீத்தி சேத்தவா, எனக்கு பிரீத்தியா உள்ளவனவன் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏ சிவ கிருதார்த்தா கலுவயம், உங்களுடைய பிரீதி எங்க மேல இருந்ததுன்னா இருக்குன்னு காமிச்சேனால் போறோம் சுவாமி, நாங்க சௌக்கியமா ஆனந்தமா இருப்போம். ஆகையால் பரமேஸ்வரனுடைய பிரீத்தி இருக்கு பார்த்தா, இது சகலக்ஷேமத்தை கொடுக்கும்ங்கிறது தான் இங்க தாத்பரியம். இந்த உலகத்துல வைராக்கியம் வேணும் மனுஷாளுக்கு, அது சௌக்கியம் இது சௌக்கியம் நமக்கு இங்கேயே இருந்தோமே ஆனால் இதுலயே மாட்டிட்டு இருக்கோமே தவிர ஒண்ணும் கிடையாது. இந்த வைராக்கியம் வரணுங்கிறத பரீட்சை லோகான் கர்மதி தான் பிராமணோ நிர்வேதமாயார், உலகத்தை எல்லாம் பார்த்து நிஜமா சாரம் ஒண்ணும் இல்ல, சாரம் இருக்குன்னு நினைச்சுட்டு ஊர்ல எல்லாம் ஜனங்கள்லாம் ஓடிட்டு இருக்க, காசுனால சுகம் வரும், பதவினால சுகம் வரும், மற்ற பதார்த்தங்கள் ஆழ்கட்டு இருந்தா சுகமா இருக்கும் இவைகள்லாம் நினைக்கிறான், ஒண்ணும் இல்ல. நன்ன யோஜனை பண்ணி பார்த்தேனால் வைராக்கியமேவா பயம், ஒன்னும் உபயோகம் இல்ல, வைராக்கியத்தோட இருக்கணும். அந்த வைராக்கியம் இருக்கணும் ஏன்னா பரமேஸ்வர அனுக்கிறான் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இத சொல்றதுக்காகத்தான் இப்படி அழகாக இந்த உலகத்தினுடைய ஸ்வரூபத்தை உண்மையை சொல்லிவிட்டு துராசா பூயிஷ்டமாகவும் துரதிப கிரகத்வார கடகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் துரந்தமான முடிவில்லாதான இந்த சம்சாரத்திலையும் துரித்த நிலையே எப்பொழுதும் பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்க, நான் பாபம் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சா முடிய மாட்டேங்கிறது, மனுஷர்களுக்கு ஏதோ ஒரு பாபம் பண்ண வேண்டியதான சூழ்நிலை இருக்கப்பா. துக்கதனக்கே எல்லாமே நமக்கு மனுஷர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதே ஹே பரமேஸ்வரா, மதாயாசம் கிம் வேபனயசி, என்னுடைய துன்பத்தை ஏன் போக்காமல் இருக்காய், கஸ்திய உபக்கிரதைய யாருக்கு நீங்க தாட்சியம் பட்டிருக்கள், யாருக்கு சகாயம் பண்ணுன்னு என்ன பண்ணாம விட்டு இருக்க சொல்லுங்க பாக்கலாம், வதா ஹே பரமேஸ்வரா சொல்லப்பா. இயம் பிரீத்தி தவ சிவா, உங்களுடைய பிரீத்தி எங்களுக்கு இருக்கவையனால் பரமேஸ்வரா, கிருதார்த்தா கலுவயம், நாங்க கிருதார்த்தா ஆயிடுவோம்ப்பா அப்படின்னு இந்த பேராசைய பத்தி ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். அதே மாதிரியே அடுத்ததா இந்த ஸ்லோகத்துல சதா மோஹாட்டவியாம் ஜலதி யுவதி நாம் குஜகிரோ நடத்தியாசி ஜடிதி ஸ்வைரமபித கபாலின் பிட்சோமே ஹிருதய கவி மத்யந்த பதம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. இந்த மனசு இருக்கே நம்ம மனசு, இதுல ஒரு லட்சணம் சொல்லிட்டாரு இந்த மனசுக்கு. மனுஷர்களுக்கு என்ன பேராசை அதிகமா இருக்கு, அது இல்லேன்னு யாராவது சொல்ல முடியுமோ? எப்பொழுதுமே எந்த நிலையிலுக்கு வந்த போதிலும் மனுஷன் இன்னும் முன்னுக்கு வரணும் இன்னுக்கு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கான். அது அதோட இருந்தா போறோம், இன்னொத்தனை கெடுத்துட்டு தான் முன்னுக்கு வரணும்னு பாக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மனசுல அது மட்டும் இல்ல, சாபல்யம் ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கு. இந்த மனசுக்கு இருக்கக்கூடியதான ரெண்டு தோஷங்கள்ல இன்னொரு தோஷம் என்னன்னா சாபல்யம். இந்த சாபல்யம்னா சபல சித்தம்னு பேர், ஒரு நிலையில இருக்காது, இங்கிருந்து அங்கே ஓடுறது அங்கிருந்து இங்கே ஓடுறது, இந்த மனுஷனுடைய சுபாவம் பாருங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம இந்த கடையில வாங்குறோம் அந்த கடையில வாங்குறோம் மாத்தி மாத்தி வாங்குறோம் பார்த்தீங்களா, இங்கிருந்து அங்கே போறது அங்கிருந்து இங்கே தாவறது இது நன்னா இல்லைங்கிறது இப்படியே பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சபலமாக மனுஷனா இருக்கக்கூடியதான பதார்த்தம் இருக்க, இது ரெண்டாவது தோஷம் மனசுல. இந்த சாபல்யம் ஒரு மாதிரி இல்லாம இருக்கிறதுன்னு பாத்தீங்களா, இதனுடைய சுவாவம் யாருக்குன்னு உலகத்துல குரங்குக்கு, அது ஒரு இடத்துல நிக்காது, எப்பவும் ஒரு இடத்துல ஒரு க்ஷணம் நிக்காது, இங்கேயும் அங்கேயும் தாவிட்டு தான் இருக்கும். அதான் அதுக்கு சபல சித்தம்னு சபலம்னு சொன்னாலே முதல்ல யார சொல்வா, குரங்க சொல்வா. அந்த குரங்க மாதிரி இருக்கப்பா என்னுடைய மனசு, இந்த மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, குரங்கு அகட்டி வைக்க முடியுமோ, நிறுத்தி வைக்க முடியுமோ? மனுஷாலேயே முடியல, குரங்கு பரியந்தம் போறல, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கால வெறும்னு எழுந்து சமையல் கட்டுக்கு போய் அங்க இருக்க ரெண்டு கடலை பருப்பு வாயில போட்டு வரா. என்ன குறைஞ்சு போச்சு, வயர் நிறைய சாப்பிட்டோ இல்லையோ, மறுபடியும் ஏதாவது சாப்பிடலையோ, அப்புறம் போய் ஏதாவது அல்மாரி கதவு திறந்து அப்படி பார்த்துட்டு மறுபடியும் மூடிட்டு வரோம். என்ன சாதிச்சு, அனாவசியமான காரியங்கள் எத்தனை பண்ணிட்டு இருக்கோம் நம்மள வாழ்க்கையிலே நீங்களே பாருங்க, வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். நாமவே ஒரு இடத்துல இருக்காமல் இங்கும் அங்கும் போயிட்டு இருக்கிறதுங்கிற சுபாவம். நீங்க ஏன் போல நேரம் வயசா எடுத்து எழுதுக்க முடியல அவ்வளவுதான், ஆனா மனசு மட்டும் இங்க இங்கே ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இப்படி இந்த சாபல்யம் இருக்க, இது ரெண்டாவது தோஷம். இது என்ன பண்றது, இந்த மனசு சதா மோகாட்டவியாம் சரதி, இந்த மோகாட்டவியில எப்பொழுதும் சுத்திக் கொண்டே இருக்கு. மோகம் எனக்கூடியதான காடு, இந்த சம்சாரமானது ஒரு காடா சொல்லியிருக்க, இந்த காட்டுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த காட்டுல என்னன்னு சிலதெல்லாம் பழம் ரொம்ப நன்னா இருக்க பாக்கிறதுக்க, ரொம்ப நன்னா இருக்கேன்னு சாப்பிட்டோமையானால் வாயில் எடுக்கும். அப்படி விஷபூரிதமான மரங்கள்லாம் உருட்டங்கள்லாம் இருக்கும் காட்டல், நமக்கு தெரியாது. ரொம்ப அழகா இருக்கேன் நன்னா இருக்கேன்னு சாப்பிடக்கூடாது, எது தெரியுமோ அதான் சாப்பிடணும். அதே போலயே சில பழங்கள்லாம் இருக்கும், அது என்னடா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி மோகம் ஒண்ணு சுகமா இருக்கிறது துன்பமாகவும், துன்பத்தை கொடுக்கறது சுகமாகவும் காணப்பக்கிறது தான் இந்த உலகத்துல. பாருங்க அழகா ரொம்ப நன்னா இருக்கேன், எல்லாம் பிளாஸ்டிக் புட்பம், நிஜம் புட்பத்தை விட அது நல்லா இருக்கு. சில இடத்துல பொம்மை வச்சிருக்கா, அந்த காய்கறி மாதிரி நிஜம் காய்கறி கடையில பாக்கிறது கூட அவ்வளவு நன்னா இல்ல, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன் சார், கிட்ட போய் பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக். என்ன நிஜமானதை விட இந்த டூப்ளிகேட் தான் ரொம்ப நன்னா இருக்கு, மனசை கவர்றது. இதான் மோகாட்ட ரீதுவே, எது நிஜமான நல்லதோ அது நல்லதா காணப்படல, எது நிஜமா பொய்யான பதார்த்தமோ அந்த பொய்யான பதார்த்தம் உண்மையான பதார்த்தம் விட அழகா இருக்கு. ஆனா இந்த பதார்த்தங்கள்ல தான் மனுஷன் சுத்தி கொண்டே இருக்கார். அதோட மட்டும் யுவதி நாம் குச்சகுரவு, ஸ்திரீகள் இடத்துல போயிட்டு இருக்கு இவனுடைய மனசு. அதே மாதிரி அவளேசுன்னு வச்சுக்காதீங்க, அவளும் புருஷாளர் தான் போயிட்டு இருக்கு. விவகாரம் இல்லைன்னா உலகத்துல லவ் எப்படி, யார பார்த்தாலும் இந்த லவ்ங்கிறான். பத்தடி சங்கா சஞ்சாயதே காமஹ காமஹ க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹ ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்சாத் புத்தி நாசோ. நமக்கு இது தகுமா, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கேவைகள்லாம் தகுமா, ஒன்னும் யோஜனை பண்ண தெரியல இந்த சந்தர்ப்பத்துல. புத்தி நாசாத் பிரணத்யதி, என்ன பண்றோம் இப்படி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல ஒரு அபிமானமோ ஒரு அட்ராக்ஷன் வருது பார்த்தீங்களா, இது என்ன இந்த மனசு பண்ணக்கூடியதான வேலை. சதா மோகாடவியம் சரதி யுவதி நாம் குசகிரவு நடதி ஆசா சாகாது, இந்த குரங்கு என்ன பண்றதான், ஆசா சாகாது பேராசை எனக்கூடியதான கிளைகள்ல இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. நடத்தி ஆசாது ஆசை எனக்கூடியதான கிளைகள்ல, இது ஆசை பண்ணும் அது ஆசை பண்ணும், இது இருந்தா போறாதா அது வேணும், அதற்கே போறாதா இன்னொன்னு வேணும் போடும்னு என்னைக்காவது நினைச்சிடும் நம்ம பாருங்க, கிடையாது. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பேப்பர்ல எத்தனை பதார்த்தம் அட்வர்டைஸ்மெண்ட் கிளாசிஃபைடு ஒரு பேப்பரே போடுறோம், போறாதோ அது முழுக்க படிக்கிறோம். காரணம் ராமநாதன் சொல்றது இல்ல, ராமாயணம் படிக்கிறது இல்ல, இதை படிச்சுட்டு இருக்கான். ஏண்டா உனக்குதான் ஒண்ணும் வேண்டாமே, ஒண்ணும் வாங்க போறது இல்லையா, என்ன மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு பாக்கறேன், பொழுது போக்கிட்டு இருக்கோமா. அட்டத்தி இங்கும் அங்கும் சொல்லி கொண்டிருக்க, எல்லா பக்கத்திலையும் இங்க இருந்தா போறாதான், அங்க எப்படி இங்க எப்படி, ஒவ்வொரு இடத்துலயும் மயிலாப்பூர் டைம்ஸ், மந்தவெளி டைம்ஸ், அடையார் டைம்ஸ், அது வேற இருக்கிற பேப்பர் போறாதுன்னு, இது வேற அந்த ஊர்ல என்ன இருக்கு இந்த ஊர்ல என்ன இருக்கு, இது இதை நம்ம ஆனந்தமா வச்சுட்டே இருக்கோம் முழுக்க. ஆசா சா காசு ஜடிதி ஸ்வைதம பீதா, இங்கும் அங்கும் சுத்தி கொண்டிருக்கே என் மனசு. பரமேஸ்வரா நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உன்னிடத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். என்ன, உனக்கோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பிச்சை எடுத்துட்டு இருக்க. பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு வீட்லயும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. கபாலின்னு அவருக்கு தான் கபாலம், கையில மண்டை ஓட வச்சுட்டு இங்க எங்கேயும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. அவர் சுவாவம் அப்படி. ஆனா யாருன்னு அவர் சாதாரணமா மட்டும் நினைக்க தெரியும். அவருடைய ஆத்தக்காரி அம்பாள் இருக்காளே அன்னபூர்ணா, கையில தங்க பாத்திரம். அந்த தங்க பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் ரத்னங்கள்லாம் செதுக்கி இருக்க. அதுக்குள்ள ரத்னங்கள்லாம் செதுக்கினதான தங்க கரண்டி. அந்த தங்க கரண்டி கையில வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. அது ஆத்துக்காரி அப்படி இருக்கா. இவர் எப்படி ஒவ்வொரு ஆத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. அப்படித்தான் அந்த பரமேஸ்வர அபிப்பிராயம் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஆத்துக்கார ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தம்பதிகள் ஒரு மாதிரி எண்ணத்துல இருக்கிறது ரொம்ப ரேர். ஒருத்தர் ஒரு மாதிரினா ஒருத்தர் ஒரு மாதிரி, என்ன பண்றது? ஒருத்தர் எங்க ஆத்துக்கு ஒருத்தர் வந்த, அம்மா எங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஓஎன்ஜிசி ல இருக்கேன். ஆத்துக்கார என்ன பண்றாரு? ஏர் இந்தியால பைலட்டா இருக்காரு. ஒருத்தர் மேல போறாரு, ஒரு அம்மா கீழே போறாரு. இது என்ன விவகாரம்? அவ பண்ணக்கூடியதான விவகாரமே இப்படி இருக்குன்னா நான் என்ன பண்றது? ஆனாலும் ஏதோ வாழ்க்கை நடக்கின்றே இருக்கு சார். கல்யாணம் பண்ணிட்டாச்சு, 30 வருஷம் இருந்துட்டு இருக்க வாழ்க்கையோட. ஆனா விவகாரம் என்ன? எல்லா பிரவர்த்திகளும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்ன கபாலின்னு எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அம்பாளோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த அம்மா சொல்ற, ஏ பரமேஸ்வர, நீங்களோ பிச்சை எடுக்கிற, பிச்சை எடுக்கிறது இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நீச்சமான ஒரு தொழில். சில பேர் அதுல வரத்துக்கு முன்னாலே இல்ல போம்பா, சில பேர் உங்க வேற வேலை இல்லையாம்பா, டெய்லி வரு. இதெல்லாம் ஏன் சார் கேக்குறது? இருந்தா போடுங்க, இல்லன்னா இல்லப்பான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா. ஆனா விவகாரம் என்னதான், ஏதோ ஒரு தகாத வார்த்தையை போட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் எனக்கும் ஒரு சகாயம் பண்ற போல இருக்கும், நீ உனக்கும் ஒரு வசதியா இருக்கும். அதனால என்ன பண்றான் தெரியுமா? உன கையில ஒரு குரங்க கொடுக்கறேன் பாருங்க. குரங்க கையில வச்சுங்க, இத குரங்க வச்சுட்டு நீங்க பிச்சை எடுங்க. இப்ப என்னடா ஆகும்? சுலபமா பிச்சை போடுவா. ஏன் சுலபமா பிச்சை போடுற அப்படின்னா, இந்த குரங்காட்டியா இருக்கிறவன் குரங்க கொஞ்ச நேரம் இப்படி இப்படி ஆக்கிண்டே இருந்தான்னு வச்சுங்களேன், ராமான்னு சொல்லு அது சொல்லு இது சொல்லு ஆக்கிண்டே இருந்தா, அந்த ஆத்துல இருக்க குடிக்கிறான் சின்ன குழந்தைகள் இருக்க பார்த்தீங்களா, அவ வேடிக்கை வந்து பாப்ப ஒரு 10 நிமிஷம் இவன் இந்த குரங்க ஆட்டின் இருந்து அந்த குழந்தை எல்லாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறமா அந்த ஆத்துல இருக்கிற மாமி என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் ரெண்டு கையிலயும் அரிசியை கொண்டு வந்து இவருக்கு போடுவா. ஏன்டா, இந்த குழந்தைகளோட நம்ம கட்டி பிடிக்கிறது இந்த வேலை இருக்கிற சந்தர்ப்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப 10 நிமிஷம் பாத்துட்டானோ இல்லையோ விவகாரம் போனா போறதுன்னு போடுவா. இப்ப என்னாச்சு? உமக்கு நல்லதல்ல. ஆனா இந்த குரங்கான மனசை என்னால கட்டப்படுத்த முடியல, நான் உனக்கு கொடுத்து விட்டேன், நானும் க்ஷேமமா இருக்கேன். ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா பெனிஃபிட்டா இருக்கப்பா. விவகாரம் என்ன? ஹே பரமேஸ்வரா, என் மனது எனக்கூடியதான குரங்க உனக்கு கொடுக்கிறேன். கப்பாலின் பிட்சோமே கிருதி வா ஹிருதய மயி மத்தியந்தபலம். ஏ என்னுடைய மனசுங்கிற குரங்கு, ஹிருதயம் அப்பி ஹிருதய கபிம், என் மனது எனக்கூடியதான குரங்க உங்ககிட்ட கொடுத்துவேன். அத்தியந்த சபலம் என்ன? இது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறதப்பா. உன்னை பார்த்துட்டே இருந்தா இன்னொன்னு யோஜனை மட்டும். பகவான ஜபம் பண்ணும் பொழுது வேற என்ன கடை பத்தி யோஜனை என்ன? அந்த 10 நிமிஷம் ஜபம் பண்றதே உட்கார்றதே கஷ்டம், 10 நாள் கொடுத்துரும் அப்படின்னு உட்கார்ற சமயத்துல அந்த 10 நிமிஷத்துல மனசு வேற எங்கேயிருந்தோ கேக்குறது. அப்பதான் பெல் அடிக்கிறது, அப்பதான் டெலிபோன் வருது, என்ன பண்றது தெரியலையே. இப்படி இவ்வளவு கட்டப்பட்டு இருக்கேனே பரமேஸ்வர, என்னுடைய மனசு நிக்க மாட்டேங்கிறதப்பா. ஆகையால் நான் இதை உனக்கு கொடுத்த ஹிருதய கபி மத்தியந்த கபலம். அப்புறம் பரமேஸ்வரன் கேட்கிறாராம், நீ எனக்கு குரங்க கொடுத்து விடுவ, அந்த குரங்க நான் எப்படி பிடிச்சுக்கிறது? அது மாதிரி என்னையும் கீறிட்டு போயிடுதுன்னு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப குரங்க பிடிச்சுக்கிறதுன்னு ரொம்ப கட்டமாப்ப, உன் குரங்க உங்ககிட்டயே இருக்கட்டும், என்கிட்ட வேண்டான்ட்டார் பரமேஸ்வரன். என்ன பண்ணுவேன்? அதுக்குதான் சொல்றார், உனக்கு ஒரு உபாயம் வேற பண்றேன் பாரு. என்ன? குரங்குக்கு என்ன பண்ணுவார்? குரங்கு கழுத்துல இல்லையே அதனுடைய வயத்திலேயே கயிறை கட்டிவிடுவா. அந்த கயிறை அதை கட்டிவிட்டு இந்த கயிறுடைய இன்னொரு நுனி இருக்கு பத்தில இத கையில வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? அந்த குரங்கு இங்கே இருக்காது, அது எங்கே எங்கே சுத்திட்டு இருக்கும். சுத்திட்டு இருந்தாலும் அது ஓடி போகாம அந்த கயிறை நீக்க ஒரு கையில பிடிச்சுக்கலாம். இப்ப குரங்குக்கும் சந்தோஷம், என்ன தன் கையில பிடிச்சுக்கல பாத்தில, இது பாட்டுக்கு இங்கே இங்கே சுத்தல விடுறார். அதுக்கும் சந்தோஷம், உன்னை விட்டு ஓடி போயிட்டாதுன்னு உனக்கும் தைரியம் இருக்கும். விவகாரம் ஆனந்தமாக பிச்சை எடுக்கலாம்பா, நல்லா கிடைக்கும் உனக்கு. ஏ பரமேஸ்வரா அயல் இது பண்ணுன்னு. ஓஹோ என்ன கயறுன்னு, உன் மனச கட்டக்கூடியதான கயறு.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு யோக கைவல்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
4: நமோ நம. ஹரி ஓம். ஓம் பிரணவாத்தாய சுத்த ஜானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நம. அத சதுர்த்தோத்யாய ஜன்மோஷதி மந்திர தவ சமாதிஜா சித்தய ஜாத்யந்திர பரிணாம பிரகிருத்யா பூராத் நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதீனாம் வர்ண வேதஸ்து ததஃ க்ஷேத்ரிகவத் நிர்மாண சித்தான்யஸ்மிதா மாத்ராத் பிரகிருதி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏகம் அநேகேஷாம் தத்த ஞானஜம் மனாஷயம் கர்மா சுக்லா கிருஷ்டம் யோகினஹ த்ரிவிதம் நிதரேஷாம் ததஸ்தத்விபாகானுகுணானாம் ஏவாவிவ்யக்திர்வாசனானாம் ஜாதிதேசகாலவியவஹிதானாம்ப்யானந்தர்யம் ஸ்மிருதிசம்ஸ்காரயோரேகரூபத்வாத் தாசாம் அநாதித்தம் சாஷ்யோ நித்யத்வாத் ஹேதுஃபலாஶ்ரயாலம்பனைஹி சங்கிரீதத்வாத் ஏஷாம் அபாவே ததபாவஹ அதீதானாகதம் ஸ்வரூபதோ அஸ்தி அத்வவேதாத் தர்மாணாம் தே வ்யக்தசூக்ஷ்மாஹ குணாத்மானஹ பரிணாமைகத்வாத் வஸ்துதத்வம் வஸ்து சாம்யே சித்தபேதாத் தயோர்விவக்தப்பந்ஸா நசேக சித்ததந்த்ரம் வஸ்து தத் அப்ரமாணகம் ததா கிம் ஸ்யாத் தத் முடிஞ்சிட்டல அதுல அனவதாரணம் சித்தாந்தரதுஷ்யத்வே புத்தி புத்தே ரப்தி பிரசங்க ஸ்மிருதி சங்கரச்ச. ஓ, இந்த சூத்திரம் முன்னாடி பின்னாடி வந்துருது. சரி, பார்த்தா என்னடா இது எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. இதுல ரெண்டு இடத்துல அந்த மாதிரி இருக்கு. சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தே அதி பிரசங்க ஸ்மிருதி சங்கரச்ச அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத சித்தம் சேத் சித்தாந்தரேன கிருஷ்யேத புத்தி புத்தி ஏன கிருஷ்யேத. அப்போ சித்தம் வந்து ஒரு சித்தத்தினால வேறொரு சித்தத்தினால கிரகணம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, புத்தி வேறொரு புத்தினால எப்படி கிரகணம் பண்ண முடியும், எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றான். இது வந்து மற்ற சித்தாந்தங்களோட முக்கியமா இங்க யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா பூர்வபக்ஷி ஆலய விஞ்ஞானி. அப்படி அவன் பௌத்தர்கள் பௌத்தர்கள் தான் இங்க வந்து முக்கியமா. சாபி அன்யா சாபி அந்நியன இது அதிப்பிரசங்க. இது அனவஸ்தா தோஷம். ஒரு சித்தம் இன்னொரு சித்தத்தினால, அந்த சித்தம் இன்னொரு சித்தத்தினாலன்னு அனவஸ்தா தோஷம் முடிவில்லாம போயிட்டே இருக்கும். ஸ்மிருதி சங்கரச்ச அது மாத்திரம் இல்ல, ஸ்மிருதியானது முதல் சித்தத்துல பார்த்ததும் ரெண்டாவது சித்தத்துல பார்த்ததும் கன்ஃபியூஷன் வரணும். யாவந்தோ புத்தி புத்தினாம் அனுபவ அனுபாவ தாவத்திய ஸ்மிருதய பிராப்னுவந்தி. புத்தி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கோ என்ன மாதிரி இருக்கோ அந்த புத்திக்கு ஏத்த மாதிரியான அனுபவங்களானது உண்டாகும். இப்போ சங்கராச்ச ஏக ஸ்மிருதி அனவதாரணம் சாத் இது ஏவம் புத்தி பிரதி சம்வேதினம் புருஷம் அபலபத்பிஹி வைநாசிகைஹி சர்வம் ஏவ ஆகுலீகிருதம். அப்போ அந்த ஸ்மிருதியானத நாம தீர்மானம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால, ஸ்மிருதி கலப்படமா இருக்கிறதுனால, எப்படி யார் என்ன மாதிரி எப்ப எங்க பார்த்தது அப்படிங்கறது ஒண்ணும் தெளிவா நம்ம நிச்சயம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால, வைநாசிகர்களோட இந்த சித்தம் சித்தாந்தம் முழுவதும் வந்து ஆகுலீகிருதம் கலப்படமா கலவையா குப்ப மாதிரி இருக்கு, கிச்சடி மாதிரி இருக்கு, ஒன்னும் புரிய முடியாத ஒரு நிலையில இருக்கு. தேது பௌத்தர் சுரூபம் எத்திர குவச்சன கல்பயந்த ந நியாயின சங்கர்ச்சந்தே. அப்போ இந்த சித்தமானது இல்லை. இப்போ சித்தமானது ஒரு ஒரு சித்தமா தோன்றி தோன்றி தோன்றி தோண்டி வந்துட்டு இருக்கு. இப்ப யார் அனுபவிப்பாங்க இந்த சித்தத்து விஷயத்தெல்லாம் அப்படின்னா, பௌத்துக்கு ஒருத்தர் கல்பனை பண்றாங்க வேற ஒருத்தரை. புருஷன் ஒத்துக்காத விஷயத்தினால, ஆத்மா ஒத்துக்கல அப்படிங்கறதுனால, இப்ப ஒரு ஒரு விஷயத்தையும் அவன் வேற வேறையா சொல்ல முடியும், சொல்றதுக்கு முயற்சி பண்றான். அதாவது ஒரு சாலிடான ஒரு சித்தாந்தம் இல்ல, நம்ம கிட்ட உண்மை இல்ல அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பொய் சொல்லுவோம். அந்த ஒரு பைய பிளாக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த பொய்ய சொல்லுவோம். அந்த பொய் பொய் வந்து அதி பிரசங்கம் வாங்கும்போது திருப்பி இன்னொரு பொய், அப்படி பொய் பொய்யா கூடி போய் முதல்ல சுத்தமா சுத்தாந்தமே பொய் பொய்யா இருக்கும். அந்த மாதிரி இவன் என்ன பண்றான் பாருங்க, தே பௌத்ர ஸ்வரூபம் எத்திர கொச்சன கல்பயந்த நியாயின சங்கச்சந்தே. அவன் இந்த ஆலய விஜயானம்னு சொல்லிட்டு எந்த ஒரு பௌக்தா சுரூபத்தை அவன் ஒத்துக்கிறானோ அது நியாயமாவே வராது. ஆலய விஜயானம்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம நாம ரூபம்னு சொல்லி சொல்றோம் ஜெகத்துல. அவன் இதே நாம ரூபத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறான், ரூபம் நாமம் அப்படின்ட்டு. நாமத்தை நாலு வகையா பிரிப்பான். ஏன்னா ரூபம் இருக்கு, ரூபத்தை நான் பாக்குறேன் இந்த பார்வை, அதனால உண்டாரு ஒரு சம்வேதனா ஒரு ஞானம், அதுக்கப்புறம் அதோட பிரத்யீகரணம், அதுக்கப்புறம் அதனுடைய அனுபவம், அப்படி நாலு வகை அஞ்சு வகையா பிரியறது ஆலய விஞ்ஞானம் சொல்லிட்டு. பஞ்சஸ்கந்தம் அப்படிமாத நாம ரூப, அந்த நாமம் வந்து நாலு வகையா பிரியறது திருப்பி, சங்யா வேதனா அப்படின்னு பல பல பேர், சம்ஸ்காரம் அப்படின்னு அதுக்கு ஒன்று பேர் இருப்பாங்க. அப்படி கேச்சிது சத்துவமாத்திரமபி பரிகல்பிய அர்த்தி சத்துவோ ஏதான் பஞ்சஸ்கந்தா நிக்ஷிப்பிய அந்யாச்ச பிரதிசந்ததா தீதி உக்துவா தத ஏவ புனஸ்திரஸ்யந்தி. சில பேர் என்ன பண்றாங்க, சத்துவத்தை ஒத்துக்கிறாங்க, சத்துவ மாத்திரத்தை ஒத்துண்டு என்ன பண்றாங்க, பஞ்சஸ்கந்தத்துல இத பிரிவு பண்ண பாக்குறாங்க. ஆலய விஞ்ஞானம் அப்படியே ஒரு ஒரு பஞ்சஸ்கந்தமும் எழுந்து எழுந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும், ஒரு அலை மாதிரி வந்துட்டு இருக்கும் அது. அப்படியே அந்த மாதிரி ஒத்துண்டு அவங்களும் கடைசியில் என்ன பண்றாங்க, இந்த பஞ்சஸ்கந்தத்திலேயே அவங்களும் மாட்டின்னு இருக்காங்க. ஆல விஜயான ரூபத்துல விஜயானஸ்கந்தம், விஜயானஸ்கந்தம், சந்யாஸ்கந்தம், அப்புறம் வேதனாஸ்கந்தம், சித் ஸ்கந்தம், அதுக்கப்புறம் நாமரூபம். நாமரூபத்துல நாமத்துலதான் மற்றதெல்லாம் வர்றது அனுபவம் சித் அப்படிங்கிறது. ததா ஸ்கந்தானாம் மகா நிர்வேதாய விராகாய அனுபாதாய பிரசாந்தையே குரோர் அந்திக்கே பிரம்மச்சரியம் சரிஷ்யாமி இது உக்துவா சத்வசிய புனக சத்துவம் ஏவ அபாக்னுவதே. அப்ப என்ன பண்றான், இந்த பஞ்சஸ்கந்தத்தை விஞ்ஞானம் சங்யா வேதனா சம்ஸ்கார ரூபம் அப்படிங்கிற இந்த பஞ்சஸ்கந்தத்தை வச்சுட்டு எதுக்கு இது அப்படின்னா, இது பஞ்சஸ்கந்தம் நிக்ஷிப்பியாச்ச சத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றான். மகா நிர்வேதாய அப்புறம் வைராக்கியம் வர்றது இவனுக்கு. வைராக்கியம் வந்த உடனே என்ன பண்றான், உக்ச குருமேவா பிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் போய் குரு கிட்ட போறான். இவன் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னா யாரு, ஸ்ரோத்ரியன் வேதத்தை படிச்சவன் இல்ல, இவன் இவன் பௌத்த சித்தாந்தத்தை படிச்ச அந்த பிரம்மனிஷ்டன் சொல்லக்கூட இல்ல, இங்க சூன்ய நிஷ்டன். அந்த பஞ்சஸ்கந்தத்துல அந்த விஞ்ஞானாத்மா விஜயானவாதியில விஞ்ஞானத்துல நிஷ்டா இருக்கிறவர், அவர்கிட்ட போய் குருவை போய் சரண் அடைஞ்சு குரு கிட்ட இந்த பஞ்சஸ்கந்தத்தை பத்தி வித்யா கத்துப்பானா, எப்படி சத்தம் ஏவ அப்பே. அவன் எந்த எதை வந்து படிக்கணும்னு போறானோ அதுவே அவன் வந்து விட்டுட்டுறான் உண்மையில. சாங்கிய யோகாதயஸ்து பிரவாதாக ஸ்வசப்தேன புருஷம் ஏவ சுவாமினம் சித்தசிய பௌக்தாரம் பயந்தி. ஆனா சாங்கிய யோகத்தை யாரு சொல்றாங்களோ, சாங்கியம் யோகத்தை பட்சமா வச்சுட்டு இருக்காங்களோ, சூன்யவாதிகளை பத்தி பேசல நம்ம, சாங்கிய யோக பத்தி பட்சத்துல வச்சிருக்கவங்க இங்க ஸ்வசப்தேன, ஸ்வ அப்படிங்கறதுலாம் இங்க புருஷன் ஆத்மா ஸ்வம் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துறாங்க. பிரவாதாக பிரகிருஷ்டாவாதாக அப்படின்னு அர்த்தம். கதம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன் அந்த புருஷன்ல புருஷனத்தான் சுவசப்தி சப்தத்துல எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, காரணம் தான் சித்தே அப்பிரதிசங்கிரமாய அப்பிரதிசங்கிரமாயாக தது ஆகாரா பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம் சங்கிரமாயாக தது ஆகாரா பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம் சித்தே அப்பிரதிசங்கிரமாயாக தது ஆகாரா பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம் சித்தே அப்பிரதிசங்கிரமாயாக சித்தம் வந்து சைத்தன்யத்து மூலியமாக தது ஆகார ஆபத்தோ எந்த விஷயத்தை எது மூலியமா பாக்குறதோ அந்த ரூபமா இது ஆறுது. சைத்தன்ய சுரூபமா இந்த சித்தானது புத்தி சுரூபமா ஆறுது. ஆயி சோ புத்திக்கு சம்வேதனம் அந்த புத்திக்கு இந்த புருஷனுடைய புத்தியில அது பிரகாசிக்கிறது விஷயத்த. இந்த இடத்துல ரெண்டு மதம் திருப்பியும், ஏன்னா ரெண்டு பேரு யோக சூத்திரத்துல அவங்க சித்தாந்தத்தை திணிக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பண்ணுவாரு இந்த வேலையை வாசஸ்பதி மிஸ்ரர், இந்த இடத்துலயும் பண்ணிட்டாரு. விஜயான பிக்ஷு அவரும் புதுசா ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து ஆசைப்பட்டு அவரும் பண்ணிட்டாரு. இப்ப இவர் ரெண்டு பேரோடையும் பிரச்சனை இங்க இருக்கு. என்ன பிரதிபிம்பம் பிம்பம் அப்படிங்கிற விஷயத்த, பிரதிபிம்பம்ங்கிறது இங்க பின்னாடி வர்றது, இது வந்து வேதாந்த பிம்ப பிரதிபிம்பவாதம் பத்தி பேசல, இங்கே பிரதிபிம்பம் ஒத்துக்கிறாங்க, அதுவும் பாஷ்யத்துல வர்றது உங்களுக்கு. இப்போ இந்த பிரதிபிம்பமா இருக்கிற நிலையில இவங்களுக்கு வித்தியாசம் உண்டாருது. வாசஸ்பதி என்ன சொல்றாரு அப்படின்னா, சிதாபாசன் அப்படின்னு வேதாந்திகள் எப்படி சொல்லு ஒத்துக்கிறாங்களோ அந்த நிலையில ஒத்துக்கிறாரு. இங்க புருஷன் அந்த புத்தியில பூகாபாசமா ஒரு நிலை தோற்றுவான், சித்த சித்தம பிரதிபிம்பமான ஒரு நிலை உண்டாகும். அதனால புத்தியில வந்து அந்த புருஷன் பிரதிபிம்பமா இருக்கிறதுனால அவன் வந்து விஷயத்தை அறிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறான் வாசஸ்பதி மிஸ்ரோட சித்தாந்தம் அது. அதனால என்னது, அச்சேதனமா இருக்கிற சித்தமானது சேத்தனாவத்து இவ லிங்கம் அப்படின்னு சாங்கியத்தை சொன்ன மாதிரி சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறது புருஷனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால. உண்மையில என்ன, அசங்கோஹி அயம் புருஷ அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் எதோடையும் சம்பந்தப்படாதவன் இந்த சித்தோட மாத்திரம் எப்படி சம்பந்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். அப்போ இது இவ அப்படின்ற ஒரு பரிபாஷையிலாகத்தான் அங்க நின்று சைத்தன்யத்தோட சம்பந்தம் இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு. ஆனா அங்க விஞ்ஞான பிக்ஷு என்ன பண்ணிடுவாரு, திருப்பி கொண்டு வந்து சித்தத்தோட பிரதிபிம்பம் புத்தியில அப்படின்ட்டு சித்தத்தை தான் புத்தியில பிரதிபிம்பம் ஆச்சுட்டு அது மூலியமா விஷயத்த தெரிஞ்சுக்கிறான் இந்த புருஷன், இந்த சித்தத்துல பிரதிபிம்பிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிறான் புருஷன் அப்படின்ட்டு அங்க விஞ்ஞான பிக்ஷு சொல்றாரு. பிரதிபிம்பம் ரெண்டு பேருமே ஒத்துண்டுதான் ஆனும் பாஷத்துல ஒத்துண்டதுனால, ஆனா எங்க பிரதிபிம்பம் மாறுது அப்படின்ட்டு வேதாந்தத்துல சொல்ற அதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை வருது, எங்க பிரதிபிம்பம் மாறுது அப்படிங்கறத பத்தி. அபரிணாமினி போக்திரு சக்தி அப்பிரதிசங்கிரமாச்ச பரிணாமினி அர்த்தே பிரதிசங்கராத்தா இவ தத்விருத்தி அனுபததி. அப்படியே அப்பிரதிசங்கிரமா இருக்கிற இந்த அபரிணாமினி மாற்றமடையதா இருக்கிற இந்த சைத்தன்யமானது போக்திரு சக்தி அபரிணாமினி போக்து சக்தி, போக்து சக்தி போக்து சக்தினா புருஷன், புருஷன் சைத்தன்யம் எப்படி அப்பரிணாமினி மாற்றமற்றது ஏற்கனவே சொல்லியாச்சு மாற்றமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பிரதிசங்கிரமாச்ச பரிணாமினி அர்த்தே அப்படி அந்த சைத்தன்யமானது பரிணாமினி அர்த்தம், பரிணாமினி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா மாற்றமடைய கூடியதா இருக்கிற இந்த விஷய விஷயத்துல சித்தத்துல பிரதிசங்கிராந்த இவ தத்விருத்தி அனுபத்தி அதோட சம்பந்தப்பட்டது மாதிரி அந்த இடத்துல சஞ்சாரிக்கிற மாதிரி ஒரு விருத்தியை உண்டு பண்றது, தன்னுடைய விருத்தியை இருத்தல் வித்தியை இருத்தல் விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்மிதா மாத்திரம் இது, அஸ்மிதா விருத்தினால அது அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இடையில அஸ்மிதா விருத்தின்ற ஒரு விருத்தி இங்க ஒத்துக்கிறார் பாஷ்யத்துல. இந்த அஸ்மிதா விருத்தி தான் ரெண்டு பேரையும் சம்பந்தப்படுத்துற ஒரு பாலம். புருஷன் எதோனையும் சம்பந்தப்படாத புருஷனோ சித்தமோ சம்பந்தப்படுறதுக்கு அஸ்மிதா விருத்தி தான் காரணம் அப்படிங்கிறாரு. தஸ்மா தஸ்யாச்ச பிராப்த சைத்தன்ய உபகிரக சுரூபாயாக புத்தி விருத்தே அணுகாரிய மாத்திரதையா புத்தி விருத்தி விசிஷ் புத்தி விருத்தி அவிசிஷ்டாகி ஞான விருத்தி ஆக்ஷாயதே. அப்படி தஸ்யாச்ச பிராப்த சைத்தன்ய உபகிரக சுரூபாயாக அப்படி அந்த புத்தி விருத்தியானது எந்த விருத்தியா அந்த புருஷனானது உண்டாயிருக்காரோ அந்த புத்தியில அந்த புத்தி விருத்தியில அவிசிஷ்டா இவ அவிசிஷ்டா இவ அப்படின்னு சொல்ல விருத்தி அவிசிஷ்டா இவ அவிசிஷ்டாஹி அவிசிஷ்டாயினா சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறதுங்க அது அந்த சுரூபமா அது தன்னுடைய சுரூபத்தை எழுந்துட்டு சைத்தன்ய சுரூபமா அது சைத்தன்யம் அடைஞ்சது மாதிரி பிரகாசிக்கிறது. புத்தி விருத்தியர் அணுகாரியத்தையா புத்தி விருத்திக்கு அணுகாரியம் பண்ற மாதிரி புத்தி விருத்திய பிரகாசிக்கிற மாதிரி உத்தம் எப்படி தெரியும் உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லியிருக்கு என்னது, என்ன பாதாளம் நச்ச விவரம் கிரீனாம் நைந்தக நைவாந்தகாரம் குக்ஷயோ நோ நோதீனாம் குஹாயஸ்யாம் இதம் பிரம்ம சாஸ்வதம் புத்தி விருத்தி அவிசிஷ்டாம் கவயோ வேதயந்தே இதி. என்ன பாதாளம் நச்ச விவரம் எங்க இருக்கு புத்தி விருத்தி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா பாதாளத்துல இல்ல இல்ல மலை உச்சியில இல்ல இல்ல இருட்டுவான ஒரு குகையில இல்ல அங்க மலை உச்சியில இருக்கிற இருட்டான ஒரு குகையில இல்ல இல்ல கடலுக்கு அடியில இல்ல வேற எங்க இருக்கு குஹாயஸ்யாம் இதம் பிரம்ம அந்த குகை இங்க எங்கேயுமே இல்ல வேற எங்க இருக்கு சஸ்வதம் சாஸ்வதம் புத்தி விருத்தி அவிசிஷ்டம் கவையோ வேதந்தே புத்தி விருத்தியில இது சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறது அஸ்மிதா ரூபமா சைத்தன்யம் மாதிரி பிரகாசிக்கிறதா இது அறியப்படுறதா கவிகள் கவிகள்னா ஞானிகள் கிராந்த தர்ஷின்னு இருக்கும் அவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க எப்படி கதை அபியுகம் இது. அதனால இங்க இந்த விஷயம் தெரியறது என்னது திரஷ்டு திருஷ்டியோகோ உபரக்தம் சித்தம் திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம் திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம் திரஷ்டு திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம் திரஷ்டு பார்ப்பானான இந்த புருஷன் திருஷ்யம் விஷயத்தோட உபரக்தம் உண்டான சம்பந்தமானது அப்படிப்பட்ட சித்தமான சம்பந்தமுடைய சித்தமானது எதுக்கு யாருக்கு அப்படின்னா சர்வார்த்தம் எல்லா விஷயத்துக்கும் பொதுவா இருக்கு அப்படி புத்தி தான் இங்க சொல்லப்படுறது திருஷ்டி திருஷ்டி சித்தம் சொல்லிட்டு மனோஹி மந்தவியேன அர்த்தேன உபரக்தம் தத் ஸ்வயம் ச மனம் மனஸ்தா இங்க மந்தவியத்தை எந்த விஷயத்த சிந்திக்கணுமோ அந்த சிந்திக்கிற விஷயத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு மனசு எந்த விஷயத்த சிந்திக்கிறோமோ அந்த சிந்திக்கிற விருத்தியோட விஷயத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. விஷயினா புருஷேன ஆத்மீயா விருத்தியா அபிசம்பந்தம் தது சித்தம் ஏவ. அப்படி மனசும் கூட எப்படி இருக்கு, மனசு மந்தவிய விஷயத்த சிந்திக்கக்கூடிய விஷயத்த சிந்திக்கிறதா இருக்கு. மனசும் கூட விஷயமாயிடுறது புத்திக்கு, புருஷனுக்கு, புத்திக்கு, புத்தி மூலமா புருஷனுக்கு. அப்படிங்கறதுனால ஆத்மீயா விருத்தியா அபிசம்பந்தம், ஆத்மீயா விருத்தியான புருஷாக்கார விருத்தினால அங்க சம்பந்தப்பட்டதா இருக்கு மனசு விஷயமா இருக்கு. புருஷனுக்கு புருஷாக்கார விருத்தினால புத்தி மூலியமா மனசு விஷயமா இருக்கு. தாது ஏதது சித்தம் ஏவ திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் விஷய விஷயநீர் விஷய விஷய நிர்வாசம். அப்படி இந்த இந்த விருத்தி தான் சித்ரூப விருத்தினால தான் அது விஷய விஷய நிர்வாசம், விஷயத்தையும் அந்த விஷயத்த உடையதையும் மனசையும் பிரகாசிக்கிறதா இருக்கு. சேத்தன அச்சேத்தன சேத்தன அச்சேத்தன சேத்தன அச்சேதன சொரூப சொரூபாபண்ணம் சேத்தனமாகவும் அச்சேதனமாகவும் உள்ள சொரூபத்தை அடைஞ்சதா இருக்கு. விஷயாத்மகம் அப்படி அவிஷயாத்மகம் இவ அச்சேதனம் சேத்தனம் இவ ஸ்படிக மணி கல்பம் சர்வார்த்தம் இச்சுச்சதே. விஷயாத்மகமா இருக்கிற மாதிரி தோணினாலும் அவிஷயமா விஷயமா இல்லாத மாதிரியும், அதாவது சைத்தன்யம் இல்லாத நிலையிலும் சைத்தன்யம் மாதிரி விஷயம் ஆகாதது ஆனா விஷயமான மாதிரி, சைத்தன்யம் இல்லை இது ஆனா சைத்தன்யமான மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை அழிக்கிறது. அதத்தான் ஸ்படிக மணி கல்பம்னு சொல்லி, ஸ்படிக மணி மாதிரி, ஸ்படிக மணி தெளிவா இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான நிறத்தை வைக்கிறோமோ அதோட உபரக்தமான மாதிரி, அதோட அந்த நிறம் ஏறின மாதிரி எப்படி தோன்றதோ அதே மாதிரி இந்த புருஷனோட சந்நிதியில இருக்கிறதுனால இந்த புத்தி என்னது அதுவும் சைத்தன்யம் அடைஞ்ச மாதிரி ஒரு தோணலா இருக்கு. தது அனேன சித்த சாரூபியன பிராந்தாக கேச்சது ததேவ சேத்திர வித்யாகும். அப்படியே ஸ்படிகமணிக்கு பின்னாடி ஒரு செம்பத்தி பூ வைக்கிறீங்க, ஸ்படிகமணி என்ன ஆறுது சிகப்பதாயிடுறது, அது எடுத்துட்டு மஞ்ச பூவை வைக்கிறீங்க ஸ்படிகமணி மஞ்ச பூவாயிடுறது. அந்த மாதிரி இப்ப இந்த சித்தமானது தெளிவா இருக்கிற சித்தம் அதோட புருஷன் சம்பந்தப்பட்ட உடனே சைத்தன்யமான சம்பந்தப்பட்ட உடனே அது என்ன ஆறுது சைத்தன்யம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுறது. இந்த நிலையத்தான் இந்த முட்டால் பௌத்தர்கள் என்ன பண்றாங்க புரிஞ்சுண்டு, இது அது சைத்தன்யம் அடைஞ்ச மாதிரி நிலை அப்படின்றத புரிஞ்சுண்டு அவங்க அந்த சைத்தன்யம் ஒத்துறாங்க. அப்புறே சித்த மாத்திரம் ஏவ இதம் சர்வம், மத்த பேரெல்லாம் சொல்றாங்க இது எல்லாம் வந்து சித்தம் தான், இந்த ஜெகத்தே என்னது சித்த மாத்திரம் ஏவ இதம் சர்வம்னா இந்த இதம் சர்வம் ஜெகத்து முழுவதும் என்னது சித்தத்திலே தோன்ற விருத்தி தான், விருத்தியை தவிர இந்த ஜெகத்துக்கு இருப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க. ஜெகத்தோட அஸ்தித்வம் ஏன்னா நாஸ்தி சூன்யம் தானே, சூன்யத்திலேருந்து வர்றது எல்லாமே, சூன்யத்துல எல்லாமே போறது, சூன்யம் தான் இருக்கு இது. ஆதவ் அந்தவ் என்னாத்தி மத்தியபி தத்ததா அப்படிங்கிறாங்க. அப்படி சூன்யம் தான் முன்னாடியும் இருந்தது, சூன்யம் தான் பின்னாடி இருந்தது, நடுவில் மாத்திரம் எங்கே வர முடியும், அப்ப இப்பவும் அந்த நிலையில தான் இருக்கு. புத்தியில இருக்கிற மாதிரி தோன்றது நம்மளுடைய கற்பனைனால நம்மள அவித்யானால அப்படின்வாங்க. அதனால நாஸ்தி கலு அயம் கவாதீர் கடாதிஷ்ட சகாரணோ லோக இதி. அப்படி காரண சகித்தமான இந்த லோகமானது இல்லவே இல்லை, அதாவது பானை அப்படின்னு இருக்கு, பானை காரணம் களிமண், மாடுன்னு இருக்கு மாடு கண்ணுக்குட்டி, அந்த மாதிரியான காரண காரியமான சம்பந்தத்தோட இந்த லோகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால அணுகம்பனியாக அதனால நம்ம என்ன பண்ணணும் அவங்க மேல கருணை விடணும். ஏன்னா சொல்லியிருக்கு ஏற்கனவே மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானா புண்ணியா புண்ணியச்ச, அதனால இங்க அவங்களை பேர கருணை பண்ணணும். யாரு ஏன் அவங்க மைத்ரி கருணா, கருணா யாருகிட்ட புண்ணிய அபுண்ணிய துக்கமான துக்கிகள்கிட்ட பாவம் உடையவங்க கிட்ட யோ பாவம் அப்படின்னு நம்ம கருணைதான் படணும். கஸ்மாத் ஏன் அப்படின்னு கேட்டா அஸ்தி தேஷாம் பிராந்தி பீஜம் சர்வ ரூபாக்கார நிர்வாகம் சித்தம் இது, அவங்களுக்கு இந்த பிராந்திக்கு காரணமான ஒரு நிலை இருக்கு. சர்வா ரூபாக்கார நிர்வாகம் சித்தம் இது, எல்லா ரூபத்தையும் பிரகாசிக்கிறதான சித்தமானது அவங்களுக்கு அவங்க மேல கருணை படுறதுக்கு காரணம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சமாதி பிரஜ்ஞாயாம் பிரஜ்ஞேயோ பிரஜ்ஞேயோ அர்த்தஹ பிரதிபிம்பீ பூதஹ தஸ்ய ஆலம்பனி பூதத்வாத் அன்யஹ. அப்போ சமாதி காலத்துல எந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறோமோ சித்தத்தோட நிரோதத்தினால எந்த விஷயமான எந்த புருஷனானது அறியப்படுறவனா இருக்கானோ அந்த புருஷனானவன் ஆலம்பனையா இருக்கான் இந்த சித்தத்துக்கு, பாத்திர சித்தத்துக்கு அவன் தான் பாத்திரமா இருக்கான், தியான யோக்கியமான விஷயமா ஆறான். அதனால இந்த சித்தத்தை புரிஞ்சுக்கிறதாக இந்த சித்தத்தை அனுபவிக்கிறதான ஒரு புருஷன் ஒருத்தன் இருக்கான், இவங்க என்ன பண்றாங்க, சித்தத்தோட நிறுத்திடுறாங்க பௌத்தர்கள். ஆனா இங்க எப்படி சித்தத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு புருஷன் இருக்கான். அர்த்தஹ சித்த மாத்திரம் சியாது கதம் பிரஜ்ஞா ஏவ பிரஜ்ஞா ஏவ பிரஜா ரூபம் அவதாரியத. அப்படி சித்தம் வந்து அர்த்ததேவ அர்த்தஹ சச்சேத் அர்த்தஹ சித்த மாத்திரம் சியாது. அந்த இடத்துல அர்த்தமானது விஷயமான ஜெகத்தானது சித்தத்துல உண்டார ஒரு உத்தி மாத்திரமா சித்தமா மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி பிரகாசிக்கிறது? யார் பிரகாசிக்கிறது? சித்தத்துல உண்டானது யார் பிரகாசிக்கிறது? சித்தத்துல உண்டானது சித்தத்துல உண்டானதையே சித்தத்தையே சித்தமே பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னா கர்ம கர்த்தர் விரோதம் சொல்லுவான். நானே செய்யறேன், நானே அதை அனுபவிக்கிறேன். அந்த செயலும் நானு அனுபவிக்கிறேன். நான் என்னது இது நம்மளுடைய இடத்துல இது வந்து மிச்சம் பிரெட்டு மாவு என்ன பண்றது? தன்னைத்தானே பிரசிச்சுக்கிறது, தன்னைத்தானே சப்பாத்தியா போட்டுக்கிறது, தன்னைத்தானே சாப்பிடுறது. இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். கர்ம கர்த்திரு விரோதம் சொல்லுவான். ஒரே இடத்துல கர்மாவும் கர்த்தாவும் இருக்க முடியாது அப்படின்ட்டு. தஸ்மாத் பிரதிபிம்போ பூதோ அர்த்தஹ பிரஜ்ஞாயாம் ஏன அவதாரியதே ச புருஷேதி. அப்படி பிரதிபிம்பமா இருக்கிற அந்த பிரஜ்ஞால அந்த சித்தத்துல சித்தத்துல தோன்ற பிரஜ்ஞால பிரதிபிம்பமா புத்தியில பிரதிபிம்பமா யார் தோன்றானோ அவன்தான் புருஷன். அந்த புருஷன் பிரதிபிம்பமா இருக்கிற புருஷன்னால்தான் விஷயமானது சித்தத்தினால அறியப்படுறது. அதனால ஏவம் கிரகித்து கிரகண கிராஹிய சுரூப சித்த வேதாத் திரயம் அபி ஏதது ஜாதிதர பிரவிஜந்தே தே சம்யக் தரிஷ்ண தைஹி அதிகதர புருஷ இதி. அப்படி கிரகித்து கிரகண கிராஹியம் அப்படின்னு மூணு சுரூபத்துல இது அறியப்படுறதா இருக்கிறதுனால. ஏன்னா முன்னாடி சொன்னோம் கிரகித்து கிரகண கிராஹிய பேத மூணுமே சமாபண்ணம், இவன் மூணுமே ஒன்னா பிரிவு இல்லாத வேற நிலை ஏதாம ஆன மாதிரி அப்படிப்பட்ட நிலை திரையம்.

అసంఖ్యేయ వాసనాభి చిత్రమపి పరార్థం సంహత్య కార్యత్వాత్ తద్ అసంఖ్యేయ వాసనాభి అంద వాసనిగలానది ఎప్పుడు చిత్తత్తులో ఉండాలి అంద వాసనిగలానది ఎప్పుడు పట్టదు అప్పించి సొన్నా చిత్రమపి பல வகையான வாசனைகள் பல வகைப்பட்டதான வாசனைகள் பல வாசனைகள் பல வகைப்பட்டதான விசித்திரமான வாசனைகள் ஒண்ணு ஒண்ணு வேற ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத பல வகைப்பட்டதான வாசனைகள் இருந்தாலும் கூட பரார்த்தம் அது சுவார்த்தத்துக்கு தனக்குத்தானே ஒரு செயலும் செய்யறதில்லை வேற எதுக்கு ஏன்னா சித்தம் அப்படிங்கிறது என்னது பிரகிருத்தியோட காரியம் பிரகிருத்தி என்ன பண்றது சுவார்த்தமீவ பரார்த்த ஆரம்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு தனக்கு செய்யற மாதிரி இன்னொன்னுக்கோசரம் ஆரம்பிக்கிறது செயல என்னத்துக்கு பராத்தம் சொல்லி சொன்ன போக அபவர்க்கார்த்தம் புருஷனுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறதா பிரதான காரியமா வச்சுட்டு பிரதானமானது முக்கிய காரியமா வச்சுட்டு பிரவர்த்தி செய்யறது அதனால சம்மத்திய காரியத்துவா அது எல்லாத்தையும் கூட்டமா வச்சுட்டு பிரவர்த்தி செய்யறது அந்த பராத்த காரியம் ததேதது சித்தம் அசங்கேயாபிஹி வாசனாபிரேவ சித்திரீகிருதம் அபி அப்படியே இந்த சித்தமானது எண்ணிக்கை கடங்காத பல வகைப்பட்டதான பல மாதிரியான வாசனைகளோட சம்பந்தப்பட்டதா விசித்திரமா இருந்தாலும் கூட சித்திரீகரணம் ஆனாலும் கூட அது பல வகையாக பூசப்பட்டிருந்தாலும் கூட பரார்த்தம் பரஸ்ய போகாபவர்கார்த்தம் அப்படி மத்ததுக்கோசரம் மத்ததுக்கோசரம் அப்படின்னு சொல்லி சொன்னா புருஷனுடைய போகத்துக்கும் மோட்சத்துக்கும் தனக்கோசரம் ந சுவார்த்தம் சம்மத்திய காரியத்துவா கிரகவத்து சம்மத்திய காரினா சித்தேன ந சுவார்த்தேன பூத்தவியம் பரார்த்தம் மத்ததுக்கோசரம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சம்ஹத்திய காரித்வாத் அப்படி சம்ஹத்திய காரித்வாத்னா கூடியிருந்து சம்ஹத்தியனா நன்றாக கொன்று அப்படின்னு அர்த்தம் இல்ல ஹத்யா அப்படின்னு சொல்லி சொன்னா அழிப்பு அப்படிங்கிறது இல்ல இங்க சம்ஹத்தியன்னா கூடியிருந்து அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பல அங்கங்கள் உடையதாக இருக்கிற இது ஒன்னாகி கிரகவத்துன்னு சொல்லியிருக்கான் கிரகம்னா சொல்லி ஒரு வீடுன்னா வாசல் ஜன்னல் செவரு எல்லாமே இருந்தா தான் ஒரு வீடுன்னு சொல்ல முடியும் அப்படி அந்த மாதிரி இல்லாட்டி நமக்கு உதவி புரியிற எல்லா விஷயமும் அதுக்கு ஏற்றதான எல்லா வகையான சாதன சாமகிரியும் இருந்தா தான் நமக்கு செயல்பாடுக்கு வர முடியும் அப்படிங்கறதுனால சித்தேன சுவார்த்தேன வவித்தவ்யம் அப்படி சித்தமானது கூடியிருந்து செய்யறதுனால இது தனக்கோசரம் அப்படின்றது ஒண்ணுமே பண்ண முடியாது ந சுகச்சித்தம் சுகார்த்தம் ந ஞானம் ஞானார்த்தம் இப்ப இங்க ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரு ந சுகச்சித்தம் சுகார்த்தம் ந ஞானம் ஞானார்த்தம் உபயமபி ஏதது பரார்த்தம் எஸ் போகாபவர்கேன அர்த்தேன அர்த்தவான் புருஷா சயேவ பரஹ இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை முக்கியமா தியானம் பண்ணணும் ந சுகச்சித்தம் சுகார்த்தம் ந ஞானம் ஞானார்த்தம் சொல்லி சொல்லியிருக்கு சுகச்சித்தமானது சுகத்துக்கோசரம் இல்ல ஞான சித்தமானது ஞானமுடைய சித்தமானது ஞானத்துக்கோசரம் இல்ல அப்படிங்க சாமானியமா பார்த்தா இதுல மேலோட்டமா பார்த்தா இந்த மாதிரி சொல்லி அர்த்தம் கொடுத்துடலாம் ஆனா உண்மை என்ன இது நம்ம ஆஸ்திக வைதிக தர்சனத்தை படிச்சுட்டு இருக்கோம் ஆஸ்திக தர்சனத்தை படிச்சுட்டு இருக்கோம் ஆஸ்திக தர்சனம்னா வேத மூலம் இருக்கு வேதத்தை ஒத்துக்கிறாங்க இவங்க இது எங்கேந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரதானிக்கு முடிச்சிருந்து அடிக்கிறாங்க ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அந்த இடத்துல வராங்க ந பதி பதி காமாய ந பத்தி பத்தி காமாய ந பாரியா பாரியா காமாய ந வித்த வித்த காமாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்றது சுகச்சித்தம் சுகார்த்தம் ந சுகார்த்தம் எந்த விஷயத்த நீ ஈடுபட்டு இருக்கோ அந்த விஷயத்துக்கோசரம் இல்ல சுகார்த்தம்னு சொல்லி சொன்னா சுகத்துக்கோசரம் இல்லன்றது இல்ல அந்த விஷயத்துக்கோசரம் இல்ல நீ ஈடுபடுறது அந்த விஷயத்துக்கோசரம் இல்ல ஞானத்துக்கோசரம் அந்த விஷயத்துல ஈடுபடுறது இல்ல வேற எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தனக்காக புருஷனுக்காக ஈடுபடுறது எதுக்கு அந்த விஷயத்துல ஒண்ணும் ஏன்னா லாபமோ நஷ்டமோ அந்த விஷயத்துக்கு இல்ல ஈடுபட்டாலும் ஈடுபடாட்டாலும் அந்த விஷயத்துக்கு லாபமோ நஷ்டமோ இல்ல நமக்கு புருஷனுக்கு லாபமோ நஷ்டமோ உண்டாது அதனால என்ன சொல்றது உபயம் அபி ஏதது பரார்த்தம் ஞானமும் சரி சுகமும் சரி இது எல்லாமே பரார்த்தமா இருக்கு அதனால எஸ்ட போக அபவர்கேன அர்த்தேன அர்த்தவான் புருஷ சயவ பரஹ இந்த போக அபவர்க்கம் ரெண்டுத்தினாலையும் எவத்த முழுமை அடைஞ்சவனா இருக்கானோ அவன் தான் பரன் பரக அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க மேன்மையானவன் அர்த்தம் அப்படிங்கிற எடுத்துக்காம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் புருஷ அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது சித்தத்திலிருந்து வேறுபட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பரம் பரக அப்படின்னு சொல்லி சொன்னா சிரேஷ்டம் அப்படின்ற அர்த்தத்துல வரும் இங்க சிரேஷ்டம்ங்கிறதோட வேறு அந்நிய அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் சித்தம் சித்தத்தை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த புருஷன் என்ன பரக சாமானிய மாத்திரம் பரக அப்படின்னு சொல்லி சொன்னா சாமானியமா ஒரு அகம் சப்த வாட்சியமா இருக்கிற அகங்காரத்தை இங்க சொல்லல ஏன்னா அகங்காரம் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பரம்பரை வருது அந்த இடத்துல சொல்லல அந்த இடத்த சொல்லல பின்ன எத்து கிஞ்சித்து பரம் சாமானிய மாத்திரம் சொரூபேன உதாஹர உதாஹரேது

0: வைநாசிக்க தத் சர்வம் சம்மத்திய காரியத்துவ பராசமேவ சியாத். ஏன்னா எந்த கிஞ்சித் பரம் சாமானிய மாத்திரம் ஸ்வரூபேன உதாகரித்து. இத இந்த இவன் வந்து போக்திரு போக்தா அப்படின்னு சொல்லிட்டு வைநாசிக்கன் பௌத்தன் எதை பரஹ சாமானியமா அகங்காரம் தான் போக்தா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான். அவங்க சொல்றது ஸ்வரூபேன உதாரத்து வைநாசிக்கேன தத் சர்வம் சம்மத்திய காரியத்துவ, அதுவும் கூட அந்த அகங்காரமும் கூட எதுக்கு கூட்டமா சேர்ந்து நான் சுகத்தை அனுபவித்தனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சுரூபத்துல ஞானம் உண்டாருது அப்படிங்கறதுனால அதுவும் என்ன பண்றது அந்த பரசாமான்யமா இருக்கிற அகமும் கூட மத்த இந்திரியங்களோடையும் மத்ததோடையும் சேர்ந்து சம்பந்தப்பட்டதா ஞானம் கொடுக்கறது புருஷனுக்கு. அதனால பரார்த்தம் ஏவ, அதுவும் கூட பரார்த்தம் தான். எஸ்து அசௌ பரோ விசேஷ சன சம்பத்தியகாரி புருஷைதி. ஆனா யார் இந்த விசேஷமான பாவமா இருக்காரோ இந்த புருஷன், அவர் சம்பத்தியகாரி இல்ல, இதோட சம்பந்தப்பட்டு செயல்படுறவர் இல்ல, அசங்கனா இருக்கார் அவரு, இதோட சங்கம் இல்லாதவரா இருக்காரு. சம்பத்தியக்காரின்னா சங்கம், சங்க உடையவரா இல்ல அவரு, இந்த சங்கத்துல சேர்ந்தவரா இல்ல அவரு. விசேஷதர்ஷின ஆத்மபாவனா வினிவிருத்தி, விசேஷ தர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவிருத்தி, விசேஷ தர்ஷின ஆத்மபாவ பாவனா வினிவிருத்தி. யாரு இந்த விசேஷ தர்ஷனத்தை, அதாவது ஆத்ம ஞானத்தை, வேக ஞானத்தை அடைஞ்சாரோ, அந்த வேக ஞானமானது என்ன பண்றது, ஆத்மபாவ பாவனா, ஆத்மபாவத்தினுடைய பாவனைய நீக்கிறது. ஆத்மபாவனுடைய பாவனை அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு பாப்போம். அது ஒரு ஒரு கீவேர்ட் இங்க எச்சா பிராவருஷி திருணாங் திருணா அங்குரஸ்ய உத்பேதனே தத் பீஜ சத்தா அனுமியதே. நம்ம ஒரு ஒரு புல் மழை மழை பெய்யறது, மழை பெய்யும் போது ஒரு புல்லு பிளந்துட்டு வருது, தரைய பிளந்துட்டு வருது. நாம என்ன பண்றோம் புரிஞ்சுக்கிறோம், அங்க அந்த புல்லுக்கான வேறு, அந்த புல்லுக்கு வேறு ஒண்ணு இருக்கு, அந்த வேருக்கு காரணமான ஒரு பீஜம் ஒண்ணு இருந்திருக்கு. அங்க இந்த புல் வளர்றதுக்கு அங்க காரணமான பீஜம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது பீஜ சத்தா அனுமியட்டே அப்படி, அந்த பீஜ சத்தையே அந்த பீஜமானது இருக்கு அப்படின்றத அனுமானம் பண்றோம். ததா மோக்ஷ மார்க்க ஸ்ரவணேன யஸ்ய ரோமஹர்ஷோ ரோம ஹர்ஷ அஸ்ருபாதோ திருஷ்யதே. அப்போ இந்த மாதிரி யோக சாஸ்திரத்தை, இந்த மோக்ஷ சாஸ்திரத்தை பத்தி கேட்கும் போது கண் அப்படி கலங்கிறது, மயிர்கூச்செறியறது, இப்படி புலகாங்கி நடுங்கிறது உடம்பெல்லாம். இந்த மாதிரியான பாவனைகள் எல்லாம் யாருக்கு உண்டாருதோ திருஷ்யதே தத்ராஸ்தி தத்ராபி அஸ்தி விசேஷ தர்ஷன பீஜம். அப்ப இதெல்லாம் லட்சணமா வச்சு என்ன புரிஞ்சுக்கணும், இங்கேயும் விசேஷ தர்ஷனத்துக்கு, அதாவது வேகச்சியாத்திக்கு பீஜமானது காரணமானது இருக்கு, வேகச்சியாத்தி அடையறதுக்கான முயற்சியானது இருக்கிறதுக்கு தகுதியானவரா இருக்கார் அப்படின்றது. அபவர்க்க பாகியம் மோட்சத்தை அடையறதுக்கு தகுதியானவரா இவர் இருக்கார் அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு விஷயம் புரிஞ்சுருந்தோம், இப்போ இந்த மாதிரி மயிர்கூச்சிறது, இந்த மாதிரி தண்ணி கண்ணுலேருந்து வர்றது அப்படின்னா இதுக்கு இதுதான் காரணம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டா உடனே மீன் கண்ணில் தண்ணி வந்துடும், உடனே மயிர்கூச்சிறது மாதிரி இருக்கும். நம்மளே தான் சினிமாவில் பாக்குறோம், சினிமா தேட்டர்லாம் இந்த சக்தி படம்லாம் அந்த மாதிரி ஏதாவது படம் போட்டான்னு வச்சுக்கோங்க, மாரியம்மா படம்லாம் உடனே அந்த டும் டும் டும் டும் அந்த உடுக்கியை கேட்டு எல்லாம் எழுந்து ஆடுங்க, அதை போட்டோ பிடிச்சு போட்டிருப்பான் பேப்பர்ல, அந்த மாதிரி கொடுத்த அந்த சவுண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் கொடுத்துரும். அந்த மாதிரி அதுவும் காரணமா இருக்கும் உங்களுக்கு, எதுக்கு இந்த மாதிரி மயிர் கூச்சிக்கு, இந்த மாதிரி உடம்புல ஒரு நடுக்கம் அதிர்வு உண்டு பண்றதுக்கு அதுவும் காரணமா இருக்கலாம். அதனால விசேஷ தர்ஷன பீஜம் அப்பவர்க்கிய பாக்கியம் வந்தாலும் மோட்சத்துக்கு தான் காரணம்னு நடத்தின்ற கூடாது. கர்ம அபிநிவர்த்தித்தம் இது அனுமியதே. அப்போ இவர் இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு தேவையான கர்மத்தெல்லாம் ஒழுங்கா செஞ்சிருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியுது. தஸ்ய ஆத்மபாவ பாவனா சுவாபாவிகி பிரவர்த்ததே. அந்த ஆத்மபாவ பாவனையானது இங்கே அவருக்கு ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு உண்டான இந்த மாதிரியான பாவனையானது பிரவருத்தியா இருந்தது, இயல்பாவே இருக்கு அவருக்கு உண்டாருது. எஸ் அபாவாது இதம் முக்தம் ஸ்வபாவம் முக்வா தோஷாத் ஏஷாம் பூர்வபக்ஷே ருச்சிர் பவதி அருச்சிஷ்ச நிர்ணய பவதி தத்ர ஆத்மபாவ பாவனா கோஹம் ஆசம் கதம் அகம் ஆசம். இந்த இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆத்மபாவ பாவனை இந்த மாதிரி மயக்கூச்சிரத்தெல்லாம் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு யாருக்கு இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்டா, யாருக்கு பூர்வபக்ஷிலதான் ருச்சி இருக்கு அவன் சொல்றதான் கரெக்ட். வேதாந்த சித்தாந்த பட்சத்தை சொன்னா இது என்ன, இது அந்த காரணத்தினால் தப்பு அப்படின்னு குதார்க்கிகமா இருக்கிற புத்திக்கு இந்த ஆத்மபாவ பாவனா வராது. ஆத்மபாவனா பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, கோஹம் ஆசம் நான் யாரு, கதம் அகம் ஆசம் நான் எப்படி இருந்தேன், கிம் ஸ்விதிதம், இதெல்லாம் என்னது, கதம் ஸ்விதிதம், இதெல்லாம் எப்படி வந்தது, கே பவிஷ்யாம நான் என்ன ஆவேன், கதம்பா பவிஷ்யாம என்னவா, எப்படித்தான் ஆவேன் நானு, இப்படிங்கிற இந்த மாதிரியான இது, இந்த மாதிரியான சிந்தனையானது நம்மளை பத்தி, நான் ஏன் வந்தேன், என்ன பண்ண போறேன், என்ன ஆவேன் அப்படின்ற இந்த மாதிரி நம்மளை பத்தி, நம்மளுடைய இருத்தல பத்தியான கேள்விகளானது ஆத்மபாவ பாவனா. சது விசேஷ தரிசனம் நிவர்த்ததே, இந்த ஆத்மபாவ பாவனையானது, இந்த மாதிரியான சிந்தனையானது விவேகட்சியாத்தி உண்டான உடனே நீங்கிடும். புத்தக எப்படி அப்படின்னு கேட்டா, சித்தத்தையே விசித்திர பரிணாம, புருஷஸ்து அசத்திய புருஷஸ்து அசத்தியாம் அவித்யாயாம் சுத்த சித்த தர்மைஹி அபராமிருஷ்டி. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எங்க உண்டாக முடியும், சித்தத்துடைய மாற்றம் இது. புருஷன் இந்த மாதிரி எந்த மாற்றத்துக்கும் உட்பட்டவன் இல்ல, அதனால அந்த அவித்யாவானது இல்லாம இருக்கிற நிலையில இந்த மாதிரி சுத்தமான புருஷன்ல, மலமற்ற புருஷன்ல இந்த மாதிரி எந்த தோஷமும் உண்டாக முடியாது, இந்த மாதிரி எந்த விருத்தியும் உண்டாக முடியாது. ததோ அஸ்ய ஆத்மபாவ பாவனா குசலத்தை நிவர்த்ததேதி, அப்படி இவன் எந்த இதுலயும் சம்பந்தப்படாத இருக்கிறதுனால, இந்த தத்துவ நிர்ணயமானது உண்டாயிட்டதுனால இவருக்கு, இந்த குசலருக்கு, இந்த ஞானிக்கு, இந்த யோகிக்கு இந்த மாதிரியான சிந்தனையானது எதுவுமே வர்றதில்லை. விருத்தி என்னவெல்லாம் அடங்கி போயிட்டேன், இதெல்லாம் விருத்தி தானே, எல்லாமே அடங்கி போயிட்டதுனால அவர் இதுலயும் தப்பிச்சிடுறாரு. சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Kekkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: குருவாய் உணர்த்த தவத்தினில் உணர்த்த. ஏற்கனவே இறைவனுக்கு நமக்கு உள்ள சம்பந்தம் வந்து, அந்த சம்பந்தம் எப்ப இருந்துகிட்டே இருக்காதா, அந்நியம் இன்மை. சிவபெருமானும் நம்மளும் என்னைக்குமே அனன்யமா இருந்ததுல, அந்நியம் அனன்யம். அனநியம்ங்கிறது தான் என்ன சொன்னாரு, அந்நியம் இன்றி. இது ஏற்கனவே வந்து சிவஞான போ சிவஞான சித்தியார் 253 அதை வந்து முற்று உருவகமாக இப்ப இந்த குரு வரு குரு வருவதற்கு இந்த குரு எப்ப வர்றார் அப்படின்னு கேட்டா, இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பு வந்த பிறகுதான். இருவினைனா என்ன அர்த்தம், இருவினை ஒப்பு என்று சொன்னால், அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, நீ செய்த ஒரு நல்வினைக்கு ஒரு தீவினைக்கு ஒரு நல்வினை செய்து காம்பன்சேட் பண்ணிட முடியாது. அது சிவபிரகாசத்துல தெளிவா சொல்ற, ஒரு ஒரு தீவினைய ஒரு நல்வினையை செய்து காம்பன்சேட் பண்ணிட முடியாது. அது போலாலும் பிராயச்சித்தங்கள் அது வேற, அது வேற. ஒரு நல்வினை ஒரு தீவினையை காம்பன்சேட் பண்ணாது. அப்ப நல்வினைக்குள்ள பயன் தீவினைக்குள்ள பயன் ரெண்டும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் அந்த வினையினாலே வருகின்றன என்ற ஒரு நிலையை மாறி, இன்பத்தையும் துன்பத்தையும் நேர ஒரே நிலையிலே நாம் கருதுவதுதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு அவங்களுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை சொல்லலாம்ட்டு, அது வந்து பெரிய அறிஞர் சொல்ல, ஈக்வானிமிட்டி. ஈக்வானிமிட்டி, EQUANIMITY. அதாவது அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். அதாவது அவன் ஒரு அர்த்தத்தில் சொல்றான், நம்ம சொல்ல அர்த்தத்துலனா கூட அதான் அதான் இங்கிலீஷ்ல ஈக்குவலன்ட், வேற அதோட வேற ஈக்குவலன்ட் சொல்ல முடியாது. அதை சேக்கலார் சொல்லி காமிச்சார், ரொம்ப அருமையாக சேக்கலாருக்கு உதாரணம் சொன்னார், ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். நாம என்ன பண்றோம், ஒரு ஓட்டையும் பாக்குறாங்க, ஒரு பொண்ணையும் பாக்குறாங்க, ரெண்டும் இதை விட உயர்ந்ததுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராதான். ஏன் வராது என்றால், இதுவும் இறைவனுடைய மாயா காரியம்தான். இது ஓடாக இருப்பதற்கும் இது பொண்ணாக இருப்பதற்கும் காரணம் இறைவன் அவளுக்கு தெரியுது. இது ஏன் ஓடா இருக்கு, இது ஏன் பொண்ணா இருக்கு என்றால், ஓடாக இருப்பதற்கும் இறைவன் தான் காரணம், பொண்ணாக இருப்பதற்கும் இறைவன் தான் காரணம். ரெண்டுக்கு உள்ள அடிப்படை மாயை தான். ஓடு என்பது மாயையினுடைய ஆக்கம்தான், தங்கம் என்பது மாயையினுடைய ஆக்கம்தான். அது இதுவும் ஒரு மாயை அதுவும் ஒரு மாயை. அதனால என்ன தெரியாது அவங்களுக்கு, இதை விட சுப்பீரியர் நினைக்க மாட்டாங்களாம். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் என்ன பண்றாரு, உழவார பணியில பொண்ணையும் மண்ணையும் தூக்கி அதையுமே என்ன பண்ணிட்டாரு, கார்பேஜ் தூக்கி போட்டேன் சேக்கலா வச்சு காமிக்கிறார் இல்லையா. அதான் அது அது போல ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார்.
4: நடக்கத்தால் வருவதா
3: இல்ல, அது வந்து அந்த பல்வேறு ஞான சாதனையினால வருவதுதான். சரியகிரியா யோகங்கள் செய்யும் போது அந்த எண்ணம் வரும், அது நம்ம முயற்சியில வர்றதில்லை, எதுவுமே முயற்சியில வர்றதே இல்லை. அது இன்னொன்னு சொன்னார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்று வீடும் வேண்டா விரலில் வழங்கினார். இது என் திருக்கூட்ட சிறப்பு. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், அதாவது வறுமை வந்தாலும் சரி, ஆக்கம்னா செல்வம், கேடு என்பது வறுமை, ஆக்கம் என்பது செல்வம். செல்வத்திலேயும் வறுமையிலேயும் அவருடைய மனநிலை ஒன்றுபோல இருக்கும். அது அப்படிப்பட்ட அவங்களதான் திருக்கூட்டம்னர், அதாவது இறைவனுடைய உண்மையா உண்மை அடியார்களுடைய திருக்கூட்டம் எப்படி இருக்கும் ஒரு 10 பாட்டுல சொன்னார். அதுக்கு பேரு திருக்கூட்ட சிறப்பு. அந்த இறைவனுடைய பெருமையை நினைந்து இருக்கக்கூடிய கூட்டம் தான் திருக்கூட்டம். இறைவன் பெருமையை நினைக்காம போடுற மீட்டிங் எல்லாம் தெருக்கூட்டம். We are attending so many meetings. அதனால அங்கே அந்த ரெண்டும் தவம் காரணமாக வருகிறார், குருவாய் வந்து உணர்த்துகிறார். அந்த குருவாய் என்று ஆக்கச்சொல் கொடுத்ததுனால இறைவனே குருவாய் வருகிறார் என்று பெறப்படுகிறது. ஏற்கனவே இறைவனுக்கு நமக்குள்ள சம்பந்தம் அனாதி, அந்த சம்பந்தம் அனாதினால சொன்னாரு அந்நியம் இன்மையின். நீயும் சிவபெருமானும் ஏற்கனவே ஒரு டச் வச்சுட்டு தான் இருக்கிறீங்க, புதுசா நீ ஒண்ணு இறைவனுக்கு போய் அடையல, ஒரு ஏற்கனவே இறைய விடமாட்டா, எல்லாத்தையும் ஒரு கிழிச்சு பிடிச்சா வச்சுட்டு இருக்க. அதனால இந்த இருவினை ஒப்ப திருமந்திரம் 1527 தெளிவா சொல்லிடுற, இருவினை நேரொப்பில் இன்னொரு சக்தி குருவென வந்து குணம்பல நீக்கி. அப்படியே இந்த 10 சூத்திரத்தினுடைய சாரம், அப்படி இந்த 8 சூத்திரத்தினுடைய சாரம் திருமந்திரம் 1527. இருவினை நேரொப்பில் இன்னரு சக்தி குருவென வந்து குணம்பல காட்டி குணம்பல நீக்கி தரும் என்று திருமந்திரம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். அதை எங்க சொன்னாரு, அதை கிராஸ் ரெஃபரன்ஸ் செஞ்சுக்கணும். திருவருட் பயன் 51 சொன்னார், நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி ஒழல். அந்த பாட்டுக்கும் அன்மையை ரொம்ப, திருவருட் பையனுக்கு இந்த அன்னுவயம் கொண்டு கூட்டுறதெல்லாம் பல பேர் பல விதமா பண்ணிருக்கிறாங்க. ஆனா நம்ம சிவபாத சுந்தரம் இருக்காரு, அவர் ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறார். சிவபாத சுந்தரம் அவருடைய திருவருட் பையன் கூட ரொம்ப சிறப்பா இருக்கும். நீடும் இருவினைகள் அப்படின்னாரு, ஏன் சொன்னா நீடும் இருவினைகள்னா இது அப்படியே ஒண்ணு குட்டி போட்டுக்கிட்டே போகுது, அதனால அது நீண்டுகிட்டே போதாம். நீடும் இருவினைகள் நேராக நேராதல், நேராக நேராதல் சொல்லாட்சியர் நேராக நேராத, நேராக என்றால் அந்த இருவினை ஒப்பு வருவது, நேராது என்றால் குருவாக வருவது. இதான் மாணிக்கவாச சுவாமிகள் அருமையாக நான் சொன்ன திருவாசல் அதான் சொன்னார், என் வினை ஒத்தபின், எப்பொழுது இறைவன் என் ஆட்கொள்ள வருகிறான் சொன்னாரு, என் வினை ஒத்தபின், அது திருக்கழுக்குண்ட பதிகம், பிணக்கிலாத பெருந்துரை பெருமான். இப்படி ஒரு ஸ்கில்ல நம்ம வளர்த்துக்கணும், அதாவது அந்த நம்முடைய சாத்திரங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் திருமுறைகள் எங்க கரெக்டா, அந்த அனலாகி கரெக்டா எங்க வருது, திருமுறைகள் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தா மாணிக்கவாசனுடைய இந்த திருவாக்கள் அற்புதமா வருது. பிணக்கிலாத பெருந்துரை பெம்மான், நாமங்கள் பேசுவதற்கு இணக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல், இந்த விதை வந்து மறுபடியும் முளைக்காம, என் வினை ஒத்த பின், எனக்கு இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் நீ வந்தங்கிற, என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அதே போல இந்த கருத்து இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் குரு வருவார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம். அதே போல திருஞான சம்பந்தர் புராணம் குறித்துக் கொள்ளுங்கள், 819. திருஞான சம்பந்த புராணம் 819 சொல்ற சேக்கலா பெருமான் சொன்னாரு, அந்த பாண்டியனுடைய இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் சம்பந்தர் வந்தார். அப்ளை பண்ணி காட்டுறேன். தென்னவன் மாறந்தானும் சிவபுர தலைவர் தீண்டு பொன்னவில் ஒன்றையார்தம் திருநீர் பூச பெற்று முன்னை வல்வினையும் நீங்கி முதல்வனை அறியின்தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. சேர்க்கல தெளிவா சொல்ல, வினைகள் ஒத்து, அந்த கூண்பாண்டியனுடைய வினைகள் இருக்கு பாருங்க, அந்த இருவினை ஒப்பு வந்து தராசு தட்டு மாறி நிக்கிறான், துளைனா தராசு தட்டு. அது சேர்க்கலா வச்சு காட்டுறேன். வினைகள் ஒத்து துளை என நிற்றலாலே. அப்போ இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு மலபரிபாக ரெண்டு வந்து அடுத்தடுத்து நிகழ்வது. அந்த இருவினை ஒப்பு வருகின்ற காலத்துலதான் கரெக்டா குருநாதர் வர்ற. அதுக்கப்புறம் அந்த நிலைகளை பற்றி பார்ப்போம். அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த வரலாற்றில் பாத்தீங்கன்னா, அவர் திருப்பெருந்துறை, அவர் திருவண்ணைநல்லூர்ல ஆட்கொள்ளப்படுகிறார். திருவண்ணைநல்லூர்ல ஆட்கொள்ளப்பட்டு அடுத்த இரண்டாவது எந்த ஊர்ல போய் பதியம் பாடினார் என்றால் திருத்துறையூர்ல தான் பதியம் பாடினார். பித்தாபுரை சூடி பாடி முடிச்சிட்டார் முதல்ல. அவருடைய சுந்தரருடைய இரண்டாவது பதிகம் என்ன? திருத்துறையூர் பதிகம். அந்த திருத்துறையூர் பதிகத்தில் இறைவன்ட என்ன வேண்டுகோள் வச்சார் தெரியுமா உங்களுக்கு? தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. அந்த பதியத்துல 10 பாட்டிலே அதே சொல்வார். இந்த பதியது ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த பதியம் பூராம எப்படி முடியும் தெரியுமா? தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. என்ன ஆட்கொண்டுட்ட, ஆனா ஆட்கொண்டோட முடியல, மறுபடியும் தவநெறியே எனக்கு விளக்கி காட்டு. ஏன் சொல்றாரு? இறைவனே காட்சி பொருளா வந்தாச்சு, அப்புறம் ஏன் வேண்டிக் கொள்வேன் தவநெறியன்னு சொல்லணும் என்று கேட்ட, அதன் பின்பு சில சாதனைகள் இருக்குங்கிறக்காக தான். இறைவனே காட்சி பொருளாக வந்த உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடல, அதுக்கப்புறம் இந்த ஆன்மாவுக்கு ஒரு சாதனைன்னு ஒண்ணு வேண்டியது இருக்கு. அந்த சாதனை எனக்கு வேணும் என்பதற்காக தான் தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. இத நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் சொல்லும்போது அதான் சொன்னாரு, ஞானம் இல்லாமல் வீடு வேறு இல்லை என்பதுதான் என்ன சொன்னாரு, அல்லது இல்லைங்கிற வாழ்பாட்டில் சொன்னார். அல்லது இல்லை நெகட்டிவ்ல சொல்லி பாசிட்டிவ்ல சொல்லி வலியுறுத்துவது, அது தமிழ் இலக்கணத்தில் அல்லது இல்லைங்கிற வாய்பாடு அதுக்கு பேரு. இங்கிலீஷ்ல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்றாங்க பாருங்க, அதுல வந்து அதுக்கு பேர் லிப்டோட்ஸ் பேர், லிப்டோட்ஸ் LITOTES, அதுக்கு ஒரு பிகரா ஸ்பீச் இருக்கு இங்கிலீஷ்லயுமே. அதான் நெகட்டிவ்ல சொல்லி அஃபர்மேட்டிவ் வலியுறுத்துறது. LITOTES ஒரு லிட்டோர்ஸ், அது மேல் அங்க சாமி எழுதினார், மேல் சரியகிரியா யோகங்கள் என்றால் பூர்வ ஜென்மத்திலே சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறி ஆகிய, நன்னெறின்னு சொன்னா ஞான மார்க்கத்தை குறிக்கும். அதே போலதான் சன்மார்க்கம், சன்மார்க்கம்னு சொன்னா ஞான நெறிக்கு இன்னொரு பேர் தான் சன்மார்க்கம். இப்ப தமிழ்நாட்டில் அதுல ஒரு குழப்பம், சன்மார்க்கம்னா என்னன்னு கேட்டா, இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன அத்தாய் போச்சு தெரியுமா? ராமலிங்க சாமி சொன்னதுதான் சன்மார்க்கம் அப்படி இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிலை. சித்தியார்ல என்ன சொல்ற, நமக்கு சைவ அதாவது ஆகமங்கள்ல சன்மார்க்கம் என்றால் ஞான மார்க்கத்துக்கு இன்னொரு பேரு சன்மார்க்கம். இப்ப கிரியா மார்க்கத்துக்கு தாத மார்க்கம், சித்தியார் சொல்லிடுறா இல்லையா, தாத மார்க்கம் எங்க அது விளக்கம் இருக்கு? சிவஞான சித்தியாதி புரிஞ்சுக்கிட்டா கூட நல்லதுதான். பல செய்திகள் வந்து நான்கு சரியகிரிய யோகம் ஞானம்னு சொல்றோம் இல்லையா, 271 சிவஞான சித்தியார் 271 சன்மார்க்கம் சகமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் நாளுக்கு பேசினார். சரியா மார்க்கத்துக்கு தாத மார்க்கம்னு பேரு, கிரியா மார்க்கத்துக்கு புத்திர மார்க்கம்னு பேரு, யோக மார்க்கத்துக்கு சகமார்க்கம்னு பேரு, ஞான மார்க்கத்துக்கு சன்மார்க்கம்னு பேரு. இந்த நான்கு மார்க்கத்தையும் மார்க்கத்திலிருந்தே சிந்திக்கிறோம். சன்மார்க்கம், சகமார்க்கம், சர்வுத்திர மார்க்கம், தால மார்க்கம் என்று என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அவைதாம் ஞானயோகான சரியா என நவிற்றுவதும் செய்வர். அவற்றை சரியா மார்க்கம், கிரியா மார்க்கம், யோக மார்க்கம் என்றும் சொல்லலாம். அப்படி அவரே சொல்லார். சிவஞான சித்தியா 270. ஆனா இன்னைக்கு என்ன போச்சுன்னா, அது ராமலிங்க சுவாமி சொல்றதுதான் சன்மார்க்கம், வடலூருக்கு போய் வழிபடுவதுதான் சன்மார்க்கம். அப்படி ஆயிடுச்சு.
4: புத்திர மார்க்கம் என்ன சொல்றாங்க?
3: புத்திர மார்க்கம் ஏன் சொல்றாங்கன்னா, நல்ல கேள்வி இது. புத்திர மார்க்கம் ஏன் சொல்றாங்கன்னா, அந்த விசேட தீட்சையை பெற்றுக்கொண்ட பிறகுதான் உண்மையாக நம்ம சிவபுத்திரர் ஆகிறோம். சமய தீட்சை பெற்றுக்கொண்டவனுக்கு சமயின் பேர், அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. சமய தீட்சை பெற்றுக்கொண்டவன நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க சமயத்துல, அதுக்கு பேர் என்னது? சமயி. விசேட தீட்சை பெற்றுக்கொண்டவன என்ன பேரு? புத்திரன். விசேட தீட்சை பெற்றுக்கொண்டவன புத்திரங்கிற பேர். நிர்வாண தீட்சையை பெற்றுக் கொண்டவுடனே அவனுக்கு பேரு சாதகன். சாதகன்னா நிர்வாண தீட்சையை பெற்றுக் கொண்டவனுக்கு சாதகன். ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றுக் கொண்டவன் ஆச்சாரியன். சமயி, புத்திரன், சாதகன், ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்பது எல்லாருக்கும், அதாவது நமக்கு ஞான குருவா யார கொள்றோமோ அவங்களும் எல்லாம் ஆச்சாரியன் தான். ஆனா ஆச்சாரியன் இலக்கணம் சொல்லும் பொழுது அவங்க ஒரு இலக்கணம் சொல்றாங்க, நம்ம ஒன்று சொல்றோம். ஆச்சாரியன் என்ற பெயர் காமன், ஆனா ஆச்சாரியனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? அந்த இலக்கணத்துல அவங்க சொல்றது வேற, நம்ம சொல்றது வேற. எல்லாமே அவங்க எல்லாருமே ஞானம் தான் முடிவுன்னு சொல்றாங்க. இப்ப வேதாந்தத்துல வந்து பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், கர்ம மார்க்கம் அப்படி சொல்றாங்க. கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம். இதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. என்னன்னு கேட்டாரு, ராமானுஜர் என்ன வலியுறுத்தினாருன்னா, ராமானுஜர் கிட்டத்தட்ட ஒரு இஸ்கான், இஸ்கானுடைய கான்செப்ட் தான். இஸ்கான் என்ன சொல்லுது? பக்தி செலுத்தினாலே போதும். அதுல அவங்க பேரே என்ன சொல்றாங்க? பக்தி வேதாந்தம்னு பேர் வச்சுட்டான். பக்தி வேதாந்தம், சும்மா இறைவனுடைய நாமத்தை சொல்லி போட்டு நல்லா ஆடினாள். இந்த கான்செப்ட் ராமானுஜர் ரொம்ப வலியுறுத்தினார். ஆகவே அவர் என்ன சொல்லிட்டாரு? பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். இந்த சங்கரருக்கு ராமானுஜருக்கு அதான் வித்தியாசம். சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். ஆனா சங்கரர் என்ன சொன்னாரு? ஞானம் வந்த பிறகுதான் இறைவனத்தில் உண்மையான பக்தியை செலுத்த முடியும். அது வரைக்கும் நீ செய்த பக்தி வந்து அவ்வளவு பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஞானம் வந்த பிறகு பக்தியா, பக்தி வந்த பிறகு ஞானமா? அதான் கர்மயோகங்கள் என்னன்னா, நம்முடைய உலகியல் கர்மங்கள் செய்யறோம் இல்லையா, அந்த உலகியல் கர்மங்கள் செய்யும் பொழுதே அந்த கர்மத்தை சிறப்பா செஞ்சா அதுவே இறைவனுக்கு செய்யற சேவைன் தான். அதான் கர்மம், அதான் கர்ம மார்க்கம். அதனால சைவம் என்ன சொல்லிச்சு? இதை சொல்லவே இல்லை. அதான் கவனிக்க வேண்டியது, சைவம் சொல்றது பெரிய விஷயம். அவங்க பேரே இப்படி கொடுக்கல, பக்தி மார்க்கம் யோகம் அப்படி கொடுக்கல. அவங்க என்ன, சரியா மார்க்கம், கிரிய மார்க்கம் அப்படிதான் கொடுத்தாங்க. அப்போ பக்தி என்பது ஒரு நிலை அல்ல, அதாவது சரியை கிரிய யோகம் ஞானங்கிறது ஒரு நிலை, ஒரு ஸ்டெப். அதோட என்னன்னா, தி ஃபோர் வேஸ் ஆஃப் சைவேசம் எழுதியிருக்காங்க சில பேர். தப்பு, எழுதக்கூடாது. சரியை கிரிய யோகம் ஞானம் ஃபோர் வேஸ் இன் சைவேசம்
4: சொல்லக்கூடாது.
3: ஏன்னு கேட்டா, ஃபோர் வேஸ்னா என்ன ஆயிருது? எந்த வழியா உள்ள நுழையலாம்? ஒரு ஆடிட்டோரியத்துக்கு நாலு என்ட்ரன்ஸ் இருக்குன்னா நாலு என்ட்ரன்ஸ் நுழையலாம். ஆனா சைவம் சொல்ல, அதான் சொல்றேன், ஃபோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் சைவிசம், ஃபோர் ஸ்டெப்ஸ் தான்
4: படிகள்.
3: அப்ப இந்த படியை கால வைக்காம அந்த படிக்கு போக முடியாது இல்லையா? அதுவே அதான் கரெக்ட். ஃபோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் சைவிசம், நாட் ஃபோர் வேஸ் ஆஃப் சைவிசம். அது இன்னொரு நிலை, அது மறுபடியும் அது பெர்மியூட், அதாவது அது உரட்சி வகையால் 16. சரியில் சரியே, சரியில் கிரியே, சரியில் யோகம், சரியில் ஞானம் அப்படி வரும். இப்ப நம்ம நிக்கிற நிலை என்ன? இப்ப நாம வந்து ஞானங்களை சிந்திக்கிறோம். இன்னும் நம்ம சிவதீட்சை பெறல, அந்த சாதனங்களை மேற்கொள்ளல, அப்படி ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் இப்ப நம்ம செய்யற சாதனைக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன பெயர் வைக்கணும்னு கேட்டா சரியையில் ஞானம். இப்ப நம்ம பண்றது சரியையில் ஞானம். ஏதோ கோயிலுக்கு போறோம், வழிபடுறோம், கோயிலுக்கு நம்மளான தொண்டுகளை செய்யறோம், அப்ப சரியைக்கு வந்துடுறோம் இல்லையா. ஆனா இந்த ஞான நூல்களை சிந்திக்கும் பொழுது சரியையில் ஞானம். இப்ப நம்ம நிக்கிற நிலை வந்து நல்லே சரியையில் ஞானம். அப்ப பைபாஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் என்ன சொன்னாரு, அந்த ரெண்டு உதாரணம் சொன்னார். நம்முடைய அமெரிக்க சாமியா இருப்ப அற்புதமா விளக்கினார். சரியா இருப்ப அருமையா, ஒரு வெள்ளக்காரா இருந்தா கூட கான்செப்ட் எப்படி புரியறாரு பாருங்க, அதான் முக்கியம். அவர் எப்படி விளக்கினாரு அப்படின்னா, அந்த எக்கு லார்வா இந்த கிரிசாலிஸ் பட்டர்ஃபிளை, ஒரு பட்டர்ஃபிளைய பாரு, பூச்சி டக்குன்னு வருமா? முதல்ல ஒரு எக்கா இருக்கணும் அது, அப்புறம் லார்வா, அப்புறம் கிரிசாலிஸா, அதுக்கு அடுத்த பிறகு பேர் உண்டு கிரிசாலிஸ் நினைக்கிறேன். கிரிசாலிஸ் பட்டர்ஃபிளை பீப்பாவா, இந்த கிரிசாலிஸ் வார்த்தை யூஸ் பண்றாரு கிரிசாலிஸ். அப்போ ஒரு வண்ணாத்தி பூச்சி ஆனது, வண்ணாத்தி பூச்சியா வந்துடாது, முட்டையா இருந்து புழுவா இருந்து கூட்டு புழுவா இருந்தா வரணும். அது மாதிரி இப்ப புரியுது இல்லையா. இதே தாய்மானவர் என்ன சொன்னாரு, விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. முதல்ல அரும்பு, அப்புறம் மலர், அப்புறம் காய், அப்புறம் ஒரு கை. பழம் டக்குனு பொத்துன்னு வானத்திலிருந்து பழம் விழுமா? அது அரும்பாக இருந்து மலராக இருந்து காயாக இருந்துதான் கனியாக வர முடியும். கனின்னு ஒரு புது ஸ்டேஜ் வந்துட முடியாது உடனே. இப்ப என்ன புரியுதுல, என்ன அருமையா வளர்க்கிறாங்க பாருங்க. அதான் அந்த தாய்மானோருடைய நுட்பம். விரும்பும் தெளிவா சொல்லிட்டார், விரும்பும் சரியே முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. இப்போ அரும்பு மலர் காய்கனிங்கிறத ஃபோர் வேஸ்ட்னு சொல்லுவீங்களா? நீங்க நாலு பருவம் தான் சொல்லலாம், நாலு ஸ்டெப் அப்படி சொல்லலாம் இல்லையா. ஃபோர் வேஸ்ல ஃபோர் ஸ்டேஜஸ் வேணா சொல்லலாம், ஃபோர் ஸ்டேஜஸ் ஸ்டெப்ஸ், ஃபோர் ஸ்டெப்ஸ் இன் சைவிசம். அதனாலதான் அந்த அடுத்து சொன்ன, நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். மீகண்டாருடைய வாக்கு.
4: சரிகையில் யோகம் என்ற
3: அது வேணா ஒரு லிஸ்ட் தரேன் உங்களுக்கு.
4: அதை செய்துதான் ஞானத்துக்கு போகணுமோ அல்லது
3: இல்ல இல்ல, சரியில் யோகம் என்பது இந்த நீதிகளை மேற்கொண்டாலே போதும். ஏதோ நம்ம ஒரு அடிப்படை சில ஆசாரங்களை மேற்கொள்றோம் இல்லையா, அது வந்து ஞான நூலை சிந்திச்சாலே சரியில் யோகம் தான். அப்புறம் யோகங்கிற நிலை வேற, அது என்னன்னு சொல்ல போறேன் இன்னைக்கு. அதையும் நான் விளக்க போறேன், யோகம் என்றால் என்னங்கிறத சித்தியாரே சொல்ல போற. யோகம் நாம் சொல்லக்கூடிய யோகம் என்னன்னு இவரே விளக்க போற. இப்போ அது மாதிரி அந்த சிவபெருமானுடைய அந்த பெருமையை உணர்ந்து அதே சமயத்துல மனசுக்குள்ள உலகியல் லாபங்களை கருதி செய்தால் அது உபாயச்சரியை. நான் வர்ஷிப் வித் சம் மொண்டேன் பெனிஃபிட்ஸ் some intention, அது உபாயம். உபாயத்துல உபாயச்சரிய உபாயக்கிரிய உபாய அப்படி அப்படின்னு வரும். அதனாலதான் இப்ப ரெண்டே ஒரு காட்சி காணிங்க, திருவானைக்கால சிலந்தியும் பூஜை பண்ணிச்சு, யானையும் சிவபுத்தர் பூஜை பண்ணிச்சு. அவங்க ரெண்டு பேருமே பூர்வ ஜென்மத்தில் ரெண்டு கந்தர்வர்களா இருந்தவங்க. கோச்சங்கள் சோழனுக்கு மட்டும்தான் ரெண்டு பூர்வ ஜென்மம் வருது. கோச்சங்கள் சோழனா இருந்து அதுக்கு முன்னாடி சிலந்தி பூச்சியா இருந்தார், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, மாலியவான் என்ற கந்தர்வராக இருந்தார். கந்தர்வ தேவர்கள் ஒரு இனம், கந்தர்வ இனம். அந்த கந்தர்வ இனத்துல மாலியவான் என்ற ஒரு அப்ப அவர் பேர் வந்து மாலியவான். இந்த மாலியவான் என்ற கந்தர்வராக இருந்தார். அதே போல யானையும் ஒரு கந்தர்வனாக இருந்தது. அப்பதான் சிலந்தியா வர, அந்த யானையும் அப்படிதான், யானையும் இன்னொரு கந்தர்வனாக இருந்துதான் யானையா வருது. இப்ப என்னன்னு கேட்டா அங்க கவனிக்கணும். இப்போ சிலந்தி பண்ணது உபாய சரி, அது உபாயம் ஞானத்தில் சரி. ஏன்னா அவர்கள் வந்து யோகம்ங்கிற நிலை வரைக்கும் அந்த பூர்வ ஜென்மத்தையும் அடைஞ்சிட்டாங்க. எங்கேயுமே அந்த எந்த எந்த இடத்துல விடுறீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் அதனாலதான் சிவபுண்ணியத்துக்குள்ள சிறப்பு. அதை விளக்க போறேன் இன்னைக்கு. அதுக்கு பேர் தான் இறப்பில் தவம்னர். பின்னாடி வரப்போகுது விளக்கம். சிவபுண்ணியத்துக்குள்ள சிறப்பு என்னவென்றால், சிவபுண்ணியங்கள் ஏற்கனவே நாம் பல பிறவிகளில் செய்த சிவபுண்ணியமானது அழிந்து விடாமல் அப்படியே இருக்கும். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட பயன்கள் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா அதனுடைய பலனை கொடுத்தவன அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் வேத கிரியைக்கும் ஆழ்ம கிரியைக்கும் வித்தியாசம். இப்ப 1000 அஸ்வமேத 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தவன் இந்திரன், இந்திர பதவிக்கு போலான்னா அந்த இந்திர பதவியில இருந்த உடனே இருந்து அனுபவிச்ச உடனே என்ன ஆகும், அந்த 100 அஸ்வமேத யாகத்தினுடைய பலனும் அழிந்து போய்விடும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டது தவம் தானா, வேதத்தில் சொல்லப்பட்டது தவம் தான், ஆனா அது இறப்புடைய தவம். ஆனா ஆகமத்தில் சொல்லப்பட்டது இறப்பில் தவம். அதனாலதான் அரவிந்தநாதர் சொன்னார், மக்கப்பத்தியாகி மருவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே. மக்கப்பதியாகி, மக்கப்பதி மகம்னா யாகம், அந்த யாகங்கள் செய்தனால அவன் இந்திரனானா. திருப்புகள், திருப்புகள், திருப்புகள், மகபதியாகி மருவும் வலாரி. அந்த வலாரிங்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு அசுரன். அந்த வலாரிங்கிற அசுரனை, வலாரி அப்படிங்கிற அசுரனை வந்து அவனால வெல்ல முடியல இந்திரனால. அந்த வலாரிங்கிற அசுரனை வெல்லுவதற்காக தான் அது வலாரி தலாரிம்பார். கந்தர் அனுபூதியில சொல்லும் பொழுது வலாரி தலாரிம்பர், வலாரி ஆண்ட இடத்துக்கு அந்த வலாரி ஒரு இடத்த ஆளுகிறான், அது தலம். அந்த வலாரி என்ற அந்த அந்த தலத்தை வந்ததுனால ஒரு வகையில வலாரி, இன்னொரு அவன் வந்து அந்த தலத்தை ஆளுதனால தரா தலாரி, வலாரி தலாரிம்பர் கந்தர் அனுபூதியில. ரொம்ப அற்புதமான அந்த விளக்கங்கள். அப்போ யாகத்தினுடைய பயனாகத்தான் அவன் இந்திரனாகிறான். மகபதியாகி, மகபதியாகி என்ன, யாகத்தை செய்ததனால இந்த இந்திர பதவி. அந்த இந்திரனுடைய மகளாக தான் தெய்வ யானை அவதாரம் பண்ற. இந்திரனுடைய மகள் தான் தெய்வ யானை. அதை நான் வேடிக்கையா சொல்லுவேன். என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, முதன் முதல்ல அரசியல்ல கூட்டு வச்சவன் அந்த இந்திரன் தான். தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு 7 கட்சி 8 கட்சியை சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சேன். நீங்க தமிழ்நாட்டு அரசியல் இப்ப கூட்டணி இல்லாம எந்த அரசாங்கம் வர முடியாது. இந்திய அரசியல் அப்படி ஆகி போச்சு. இனிமே நோ சிங்கிள் பார்ட்டி கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட். இதான் திஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் டெல்லி. அதனால கூட்டணி யாரோட வச்சான், முசுகுந்த சக்கரவர்த்தியோட கூட்டணி வச்சான், முசுகுந்த சக்கரவர்த்தியோட கூட்டணி. அப்போ மந்திரி பிரதானிகள்லாம் சொன்னாங்க, இந்த வலாரிங்கிற அசுரனை வெல்லுவதற்கு தகுதியான ஆளு தேவலோகத்திலே கிடையாது, அது ஒரு பூலோகத்துல முருகப்பெருமானுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் பூரணமாக பெற்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டா தான் நாம இந்த வலாரிங்கிற அசுரனை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க மந்திரிகள்லாம். உடனே அதுக்காக என்ன பண்ணாரு, அவரோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சு வலாரிங்கிறவனை சமகாரம் பண்ணியாச்சு, அழிச்சாச்சு. இப்ப அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய மிஷன் முடிஞ்சது, நான் பூலோகத்துக்கு போறேன்னாரு. அப்ப அந்த இந்திரன் சொன்னா, இப்படி எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை, வந்து எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்க, என்னால வெல்ல முடியாத ஒருத்தனை வென்றிருக்கீங்க, ஆனா அதுக்கு பதில என்ன வேணும்னே நீங்க கேட்கலையே. இங்க எல்லாம் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் எம்பியில எத்தனை சீட் எனக்கு தர்ற, மினிஸ்டர்ல எத்தனை சீட் தர்ற, அப்படிதானே பேரம். எல்லா அரசியல தான் நடக்கு இல்லையா, முதல்ல ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதுல தகராறு வரும், எனக்கு எத்தனை 7 MP 9 MP 10 MP எனக்கு, அதுல வேற எந்த மினிஸ்டர் பதவி எனக்கு வேணும், அதுல ஒரு தகராறு. இப்படிதான் இருக்கு இன்னைக்குள்ள அரசியல். ஆனா அவர் என்ன கேட்கிறார், அதான் அதான் இருவினை வகுப்பு, அதுதான் இருவினை வகுப்பு. அப்ப நான் போயிட்டு வரேன், எனக்கு விடை கொடுங்க. அவருக்கு திருப்தியே வரல. அவருக்கு என்ன திருப்தி வரலன்னா, இப்படி நம்ம வந்து செய்தி கொண்ட குற்றம் அவனுக்கு வந்துருதே இல்லையா, அவனுக்கு வந்துருதேங்கிறக்காக இல்ல, ஏதாவது இங்க வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ நான் நாளைக்கு சொல்றேன், கண்டிப்பா உனக்கு ஒரு கைமாறுக்கு ஏதாவது செய்யணும் நாளைக்கு சொல்றேங்கிறேன். அப்போ அந்த அன்றைக்கு இரவு அந்த முசுகுந்த சக்கரவர்த்திய கனவுல சிவபெருமான் வர்றார். வந்து என்ன சொல்றாருன்னா, இந்திரன் இருக்கான் பாரு, இவன் பூஜை பண்ற தியாகராஜா சொல்றாரு, நீ என்னைய வேணும்னு கேளுங்கிற, என்னைய வேணும்னு கேளு. அது அருமையான கதை. அவருக்கு
4: தியாகராஜன் சிவன்
3: அதான் உருவமூர்த்தியா இருக்கு சிவபெருமா. அதாவது அதுக்குதான் சப்த விடங்க தலங்கள்னு பேரு. தமிழ்நாட்டுல சப்த விடங்க தலங்கள்னு ஒரு ஏழு தலங்கள் இருக்கு. அந்த சப்த விடங்க தலங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதியோட இன்னொரு சன்னதி இருக்கும், அதுதான் தியாகராஜா சன்னிதி. அந்த தியாகராஜா சன்னிதி இருக்கக்கூடிய இடம் தான் சப்த விடங்க தலங்கள்னு பேரு. இல்ல இல்ல, அவன் உண்மையிலேயே வழிபட்டு வர்றான். அதாவது அது ஆமா ஆமா, அது அதுதான் இருக்காது. நீங்க அடுத்த கதை ஸ்டெப்புக்கு போறீங்க, எனக்கு கேட்டுருவாரு. இப்ப என்ன கதையை சொல்லி முடிச்சிருவோம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் அது. அப்போ இவர் என்ன பண்றாரு, எனக்கு நீ பூஜை பண்ற தியாகராஜா வேணும்னு கேக்குற. அப்போ அவரு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவன் அவர் வந்து அவன் அந்த ஆன்மார்த்த மூர்த்தி அவரை பூஜை பண்ணிட்டே வர்றான். ரொம்ப நாளா அவனால குடுக்க முடியாத ஒண்ணு, என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பான், இந்த லோகத்தையே கேட்டாலும் கொடுத்துருப்பான். ஆனா அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை விடுறதுக்கு மனசு இல்ல. அதுக்காக என்ன பண்ண, அவர் ஏமாத்தினான். அதாவது ஏமாத்தல, அவன் என்ன பண்ணான்னா, நமக்கு இந்த ஜெயராஜா விடுறதுக்கு மனசு இல்ல, ஆனா அவருக்கு நம்ம கொடுத்த பிராமிசையும் காப்பாத்தணும் இல்லையா, என்ன பண்றதுன்னு பார்த்தான். அதாவது என்னுடைய வேண்டுகோளும் நிறைவேறணும், அவருடைய வேண்டுகோளும் நிறைவேறணும், அது சிவபெருமானே முடிவு செய்யட்டும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணா, உடனே தேவதச்சனை கூப்பிட்டான். இந்த செலஸ்டியல் கார்பெண்டர் தேவதச்சன், அவரை கூப்பிட்டு இதே நடராஜா மாதிரி ஒரு ஆறு நடராஜாவை செய்யணும், இதே தியாகராஜா மாதிரி ஆறு தியாகராஜாவை செய்யணும், இதே மாதிரி இருக்கணும் பார்த்த, அது மாதிரி செய்யி. இந்த ஏழையும் வைக்கிறேன், ஏழையும் வச்சு சிவபெருமானுக்கு உண்மையிலேயே என்கிட்ட இருக்கணும்னு எண்ணம் இருக்கா, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போடுற என்ன இருக்கா,
4: அவர் சிலையை தான் கேட்டானா?
3: ஆமா, அந்த மூர்த்தி தானே, மூர்த்தியே நான் கொண்டு போய் வழிபடுறேன்னு கேட்டார். அப்போ அவர் உண்மையிலே கேட்கிறாரு, ஏன்னா இவர் செய்த உபகாரத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும், அவர் கேட்கறத கொடுத்தாதான் சிறப்பு. ஏன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு, இப்ப கம்பல் பண்ணி ஏதாவது ஒண்ணு கேளுகளுன்னு தொந்தரவு பண்ணி தான் கேட்கிறாரு. இப்ப அவரா கேட்கல, நீயா ஏதாவது ஒண்ணு வேணும் வேணும் கேளுனாரு, கேட்டது கேட்டார், கேட்டவுடனே சிக்கல் வந்துருச்சு. இப்போ இல்ல, இவருக்கு கொடுக்க மனசு இல்ல. அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த செலஸ்டியல் கார்பெண்டரை கூப்பிட்டு, தட்சனை கூப்பிட்டு, அது மாதிரி ஆறு சிலையை செய்ய சொல்லி எதுக்காக செய்தாருன்னா, ஏமாத்துறதுக்கு இல்ல, என்ன எதுக்காக செஞ்சாருன்னா, இத பார்த்துட்டு இந்த உண்மையான நடராஜா இருக்கு, உண்மையான தியாகராஜா இருக்கார் இல்லையா, அவரு அவரையே அவர் கேட்டாருன்னா சிவபெருமான் அங்க போனதுதான் விரும்புறாருன்னு அர்த்தம். அதுக்காண்டி கொஞ்சம் கூட அந்த லட்சணங்கள் வேறுபாடு இல்லாம நீ செய்யணும்னு சொன்னார் சிப்பிக்கு. அது சிப்பி அவன் பெரிய தேவதச்சனாச்சே, ஆகவே மயன், அவன் பேர் மயன், அவன் செஞ்சான். இந்த ஏழு தியாகராஜன் ஒன்னு போல வச்ச. இப்ப இவருக்கு என்ன சஸ்பென்ஸ், நம்ம ஆன்மார்த்த மூர்த்தி நம்ம வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போகணும்னு நினைக்கிறாரா, அவரை டிஸ்கிரஷனே விட்டுரும். இப்ப டிஸ்கிரஷன் லெப்ட் டு லார்ட் சிவா இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, அந்த ஏழு சிலையில ஒண்ணு போல இருக்கு, பார்த்தா அங்க அடையாளங்கள் எல்லாம் ஒண்ணு போல இருக்கு, ஒண்ணு எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் தெரியல. அப்ப அந்த உண்மையான தியாகராஜா இருக்கா பாருங்க, அங்க இருந்து சிவபெருமா அதுல காட்சி கொடுத்து, நான் தான் உண்மையான ஆளுன்னு காமிச்சாரங்க. அதனால அவர் என்ன, அவர் இந்திரனை வந்து கேக்குறாரு, இந்த தியாகராஜா வேணும்னார். இப்ப அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அதுதான் உயிரே. அதனால அவர் என்ன சொன்னா, சரி அவரே போறதா இருந்தா இந்த ஆறு பேர் வேண்டியதுல ஏழையுமே கொண்டு போங்க. அந்த ஏழு தியாகராஜாவும் கொண்டு தான் ஏழு தளங்கள்ல இங்க பண்ற, அதுல அந்த ஒரிஜினல் தியாகராஜா தான் திருவாரூர். அந்த ஏழு தலங்களுக்கு தான் சப்த விடங்க தலங்கள், அதத்தான் தியாகராஜாவை பாடும் பொழுது அங்க அப்பர் சுவாமி இந்த கதையை சொன்னார். உயிராவணம் இருந்து உற்று நோக்கிங்கிற அப்பர் தேவாரத்துல சொல்றாரு பாருங்க, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின் உரி எழுதி அப்படிங்கிற தேவாரத்தை சொல்வாரு. அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவணமே, தேவலோகத்தை ஆளாம பூலோகத்துக்கு போனார் இல்லையா, ஆகவே அது அப்புறம் சொல்றாரு அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே. ஐராவணம், ஐராவணம் சிவபெருமானுடைய யானை, ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய யானை. ஐராவதத்துக்கு நாலு கொம்பு, ஒரு ஒரு சைட்ல ரெண்டு கொம்பு, மொத்தம் நாலு கொம்பு இருக்கும் ஐராவதத்துக்கு, அது வெள்ளையான. சிவபெருமானுடைய யானைக்கு வந்து ஒரு சைடுக்கு 1000 கொம்பு 2000 கொம்பு, அதுதான் சிவபெருமானுடைய உண்மையான வாகனம் அதுதான். இது தர்ம தேவதை ரிஷபமா இருந்து காத்து இப்ப பண்ற அவ்வளவுதான். ரிஷப வாகனம் எதுக்குன்னு கேட்டா தர்ம தேவதை தான் இந்த கற்பகாலம் முடிகிற வரைக்கும் ரிஷப வாகனத்தில் இருக்கணும்னு கேட்டதுனால அதன்படி இந்த கற்பம் முடிகிற வரைக்கும் ஸ்வேதவராக கல்பம் வரைக்கும் தான்
4: அது.
3: இது அங்க தியாகராஜ சன்னிதி வச்சிருக்கிறாங்க, அந்த தியாகராஜா சன்னிதி எங்கெல்லாம் இருக்கிற சப்த விடங்க தலங்கள்ல அது வராது. அதுல வந்து அந்த தியாகராஜா வச்சாச்சுன்னா முன்னாடி வந்து என்ன வைக்கணும்னு கேட்டா முசுகுந்தர் வைக்கணும், சிற்ப சுவாசத்துல ஒளி. இப்ப சிவன் வச்சா நம்ம நந்தி வைக்கணும் இல்லையா, அதே போல தியாகராஜருடைய சன்னிதிக்கு உருவமூர்த்தியா இருப்பார்.
4: சிவனை ஜானையில கொண்டு போறதுண்டா திருவிழாக்கள்
3: இருக்கு. அந்த இதுல வந்து திருவாரூர்ல வந்து ஒரு நாள் திருவிழா அப்படி வரும், ஒரு நாள் திருவிழா வரும். ஆமா, யான வாகனம் உண்டு, எல்லா கோயிலுமே யான வாகனம் உண்டு. அது வந்து அதே போலதான் முருகனுக்கு 3 வாகனம் உண்டு, முருகனுக்கு யானை உண்டு, மயில் உண்டு, அப்புறம் ஆடு உண்டு. ஆடு திருச்செந்தூர் 2ஆம் திருவிழா அன்னைக்கு திருச்செந்தூர்ல ஆட்டு வாகனத்துலதான் வருவேன். ஐராவணம் வந்து என்ன, அந்த ஐராவதத்துல ஏன் வராருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தெய்வயான மேய்க்கு சீதனமாக கொடுத்துறான் இந்திரன். அது மாமனார் வீட்டுக்காரர், அது பாதிங்களா வீட்டுக்காரர். அது
4: முந்த சக்கரவர்த்தின்னு சொன்னீங்க,
3: தேவ சக்தி மட்டும் இல்லையே, தேவர தேவலோகத்து இந்திரனால வெல்ல முடியாத ஆற்றல் இருக்கிறது இருக்கேன். அதனாலதான் அந்த தெய்வயானை திருமணம் திருமணம் நடக்கும் பொழுது பூலோகத்துல இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அழைப்பு.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: நாவரசரும் ஷண்பை நகர் அரசரும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருஞான சம்பந்தருக்கு வரும் அவருடைய வரலாற்றில் என்ன சொல்லுகிறார்? நாவாண்ட பலகலையும் நாமதனும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் கொலிவெய்த சே ஆண்ட கொடியவர்கள். சே ஆண்ட என்றால் கொடியாக ரிஷபத்தை உடைய பெருமான் என்று பொருள். சே ஆண்ட கொடியவர்தன், கொடியவர் சொன்னால் கொடுமையானவர் அர்த்தம் கூட, கொடியை உடையவர். சிறபுறத்து சிறுவருக்கு மூவாண்டு உலகு உய்ய நிகழ்ந்ததனை முடிகின்றேன். இவருக்கு மூவாண்டுல நடந்த நிகழ்ச்சியும் உலக உய்தியின் பொருட்டாகத்தான். அவருக்கு சுவயமடுத்து ஆட்கொள்ள பெற்றதும் உலக உய்தி பெறும் பொருட்டாகத்தான் என்பதை அறிந்து கொண்டு அவர் எப்படி இறைவரால் ஆட்கொள்ள பெற்றார்கள் என்பதை சற்றே சிந்திப்போம். பெருமக்களே, நாம் நேரே இப்போ திருமுனைப்பாடி நாடு செல்கிறோம். தொன்மைமுறை வருமண்ணின் துகளந்தி துகளில்லா நன்மை நிலை ஒழுக்கத்து நலம் திறந்த குடிமல்கி சென்னிமதி புனையவளர் மணிமாடச் செழும்பதிகள் மண்ணி நிறைந்துள்ளது திருமுனைப்பாடி வளநாடு. இன்றைக்கு கடலூர் மாவட்டம் என்ன சொல்ற, தொல்காலம் தொட்டு வருகின்ற புழுவியும் தூசி இருக்குமே தவிர அங்கு வாழும் புண்ணியருடைய உள்ளத்திலே மாசு இருக்காது. புழுதி தூசு காணலாம், உள்ள மாசு காண இயலாத மாந்தர்கள் வாழ்பவர்கள் திருவாமூர்த்திலே திருமுனைப்பாடி நாட்டில். அது பின்னாலே வந்து ஓம்பதி சிவாச்சாரியர் இன்னும் விரித்து சொன்னார், மாறுபடு பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் வணிகன் உயர் இழப்பத்தாங்கள் கூறிய சொல் பிழையாது செந்தி குழியில் 70 பேரும் மூழ்கி கங்கை ஆரணி செஞ்சடை திருவாரங்காட்டப்பன் அண்டமுற நிமிந்தாடு மணியின் கீழ் மெய் பேறு வரும் வேளாளர் பெருமை எம்மா பிரித்தளவிட்டு இவ்வளவென பேசலாமோ. வேளாளர் பெருமை அவ்வளவு சிறப்பு. அந்த அடுத்த பாட்டில் என்ன சொல்றார், அழகா சொல்ற, அங்கு பாயும் நதி தென்பண்ணை நதி, அது மலையிலிருந்து பிறக்கும் போது மலைவடு பண்டமான முத்து மாணிக்க முத்து மலையிலே உள்ள மூங்கிலே விளையும், மூங்கிலே விளையும் முத்து மாணிக்கம் ரத்தினம் இவற்றை திரட்டிக் கொண்டு காடுகள் வழியே வரும்போது காட்டிலே உள்ள முல்லை போன்ற மலர்கள் இவற்றையும் திரட்டிக் கொண்டு அந்த பெண்ணையாறு திருமுனைப்பாடி நாட்டினுடைய இரண்டு கரையிலும் அந்த பொருள்களை எல்லாம் பரிசில் போல செலுத்தி பெருமானை வழிபடுமாம். இப்படி ஆசிரியர் பெருமான் சொல்ல இந்த பாடல் சேகர பெருமான் பாடலை பார்ப்போம். புனப்பெண்ணை மணியினுடன் புறவினரும் புதுமலரும் கணப்பெண்ணில் திரை சுமந்து கரைமிறங்கு பெரும்பகத்தே இனப்பெண்ணை உடம்பெண்ணை எரிந்துலகு எவ்வுலகும் வனப்பெண்ண வரும் பெண்ணை மாநதி வாய் வளம் பெருகும் என்பது பெரியவரான பாடல். இது எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் ஆசிரியர் ஒரு கேள்வி பிறக்கின்றது. திருமுண்டீச்சரம் திருத்தாண்டகத்தில் இருந்து அங்கே திருத்தாண்டகத்தில் அரசர்கள் சொல்கிறார்கள், புரிந்த உடையார் துவராளி உடம்பை மூடி உழிதரும் உமர் அவர் உணராவண்ணவன்தான் பண்டமெல்லாம் பறித்துடனே நிரந்து வரு பெண்ணையாறு நிரந்து வரும் இரு கரையும் தடவா ஓடி ரெண்டு கரையும் தடவி முட்டி கொண்டு ஓடுதான் நலனை வளம் கொண்டு சாமியை வளம் வருது நீளே நோக்கி தூரத்தில் போய் அவரை பார்க்குது திருந்துளவு திருமுண்டீச்சரத்தினைய சிவலோகங்கான் அவள் என் சிந்தையானே என்பது அப்பருடைய திருச்சண்டகம். அது அந்த பெண்ணையாரை பழங்கால் நதிகள் இப்பயே அப்படித்தான் நம்ம தான் கும்பிடல. சங்கீதா சுவாமிகள் காவிரியை சொல்லும் போது அது அடியவரோடு அடியவருக்கு சமமான நதி என்று சொல்றார். பொங்குலா மலர் நீரால் வழிபட்டு செந்தூன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரான இறைஞ்சலின் இன்புள்ளி கும்பர் நாயகருக்கு அன்பரும் ஒப்புமார். ஒன்று சொல்லலாம், இந்த பாடல்கள் திருநாட்டு சிறப்பில் இடம்பெற்ற பாடல்கள். காவிரியை சிலேடை இரட்டுற மொழிதல் என உத்தி அணி கைக்கொண்டு ஆசிரியர் தெய்வ சேக்கியார் அடிகள் முதலிலே நான்முகனோடு, பிறகு கங்கையோடு, பிறகு உமா பார்வதியோடு, கடைசியாக அடியவரோடு. கவனியுங்கள், அந்த வரிசை மேலேறி செல்லும் திறன் தெரியும். முதல்ல பிரம்மா, அவரை விட உயர்ந்தது கங்கை, அதை விட உயர்ந்தது அம்மை உமை. கவனியுங்கள், அம்மை உமையை விட உயர்ந்தவர்கள் அடியார்கள். நான் சொல்லுங்க ஆசிரியர் திருவாக்கு, கவனியுங்கள், இந்த நிலையில தான் இன்னைக்கு அடியார் வழிபாடு இருக்கா என்பதை சற்றே சிந்தியுங்கள், சற்றே. அடுத்து ஒரு பாட்டு சொல்றாரு, கடைஞர் விடை வயற்குறைத்த கரும்பு குறை பொடி கொடுசாறு, இடைதொடுத்த தேங்கிழியை இடிந்தொழுது நீத்தமுடன், புடைவறந்த நிமிருளிப்ப புதுப்புணர் போல் மடைவுடைப்ப, உடைமடைய கரும்பு கட்டி நடைப்ப ஊர்கள். ஒரு பாட்டு என்ன சொல்ல வர்றாரு, கரும்பு இன்னைக்கும் கடலூர் மாவட்டத்துல கரும்பு விளைச்சல் அதிகம், நிறைய கரும்பு, கமுக மரம் மாதிரி, பாக்கு மரம் மாதிரி வருவாரு கரும்பு. உடவர்களுக்கு அவ்வளவு உயரம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதனுடைய உயரத்தை மிட்டப்படுத்தி அங்கங்கே வெட்டுகிறாரு. கணுக்கள் வெட்டப்பட்டதனால் சாறுகள் ஆறு போல பாய்கிறது, பாய்கின்ற கரும்பு சாறு, அந்த கரும்பு கழியிலே தேனீக்கள் கட்டிய தேன் கூட்டையும் சிதைக்க தேனும் சாறும் கலந்து ஒரு வெள்ளமாக பாய்கிறது, கரும்பு சாறும் தேனும். இது வயல் வரப்பை உடைக்க உழவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கிருந்தோ செங்கல்லை எடுத்து வந்து அடைக்கவில்லை, அந்த கரும்பு சாறு காய்ச்சுகிறார்களே, காய்ச்சிய வெள்ள கட்டி கொண்டு அடைக்கின்றார். இதை ஏன் ஆசிரியர் சொல்ல வேண்டும், அவருக்கு எதற்கு இது மாதிரி திருச்சிகள் சொல்ல வேண்டிய அவசியம் என்று யோசிக்கிறோம். விடை கிடைக்கிறது, கொஞ்சம் உணர்விலே நீர்த்தவராய் தர்மசேனராய் தடம் புரண்டு சென்ற தம்பியாரை செறிவுடைய சைவ நெறியிலே செலுத்த அந்த நீர்த்தன்மை இல்லாத செறிவுடைத்தன்மை உடையவராகிய திலகவதியார் எனும் கரும்பினால் காட்சிய வெள்ள கட்டி கொண்டு அந்த வரப்பை உடைத்து செல்கின்ற கரும்பு ஆறாகிய சாராகிய அந்த வெள்ளத்தை அவர்கள் அடைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாவரசரை மாற்ற வேறு உபாயத்தை கை கொள்ளாமல் அதிகை வீரட்டேஸ்வரர் அவருடைய தமக்கையாரை கொண்டே செய்கின்றார் என்பதை அறிகின்றோம். இப்படியாக அந்த இயற்கை வர்ணனையிலே கூட அந்த சைவத்தினுடைய உள்ளுரை பொருள், இறைச்சி பொருள் என்று இலக்கண வழக்கிலே சொல்வார், அந்த இலக்கண வழக்கு அங்கு பெறப்படுவதை பார்க்கின்றோம். இனி மெல்ல போவோம். இந்த நாட்டுக்கு சோழ நாடு திருஞான சம்பந்தரை தந்தது, பாண்டி நாடு திருவாரூர் சிவபாக்திய பெருமானாரை தந்தது, ஆனால் திருமுனைப்பாடி நாடு எனும் நடுநாடோ ரெண்டு ஞான பேராசிரியர்களை தந்தது. மரம் தரு தீமறினார மணிகண்டர் வாய்மினரே, அறம் தரு நாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்தொருள உலகனால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திரு முனைப்பாடி திறம் பாடும் சீர்பாடு என்கிறது பாடல் கம்பீரமாக. இப்போது அந்த நாட்டை பற்றி சொல்ல வந்த சேகிரா சுவாமிகள் இந்த ஊருக்கு கொண்டு போகிறார், திருவாமூர் தான் அப்புறம் அவதரித்த ஊர், அவதரித்த நாடு திருமுனைப்பாடி நாடு, இன்றைக்கு கடலூர் மாவட்டம். திருவாமூர் என்பது அந்த கெடிலம், அந்த இடத்துல அது திரும்ப வலப்பக்கமா திரும்புற மாதிரி இருக்கும், சென்னை நோக்கி போகிற பெரிய சாலையில் அந்த நாவலூர் முதல்ல திருநாவலூர் வரும், சுந்தரபெருமான் அவதரித்த ஊர். இன்னொரு 10 கிலோமீட்டர் போனோம்னா திருவாமூர் வரும், தரிசனம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அதிக விரட்டம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வாணிக்குடி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பாதிரிப்புலியம், அவை எல்லாம் சைவம் விளங்குகின்ற இடங்கள். இப்ப இந்த திருவாமூரை பத்தி சொல்ல போற, இவ்வகைய திருநாட்டில் இணைப்பல ஊர்களும் என்றும் மெய்வளங்கள் ஓங்கவரும் மேன்மை என அந்தவற்றுள் சைவ நெறி ஏதோ பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாம் ஊர் திருவாமூர், திருவாம் ஊர் திருவாமூர். ஒரு சந்தேகம் வருது, சைவ நெறி ஏவுலகம் பாலிப்புன்னு சொன்னாரே, அது எப்படி? நாம வாழ்ற உலகம் மத்திய உலகம், மேல 7 உலகம் இருக்கு, மகலோகம் தபலோகம் ஜனலோகம் இந்திரலோகம் பிரம்மலோகம் வைகுந்தம் என்று, கீழே 7 உலகம், அதுல விதல சுதல பாதாளம், கீழே 7 மேல 7, கீழே இருக்கிறவங்க நரகர்கள், மேல இருக்கிறவங்க தேவர்கள், அடுப்பில் இருக்கிற நாம வாழ்ற இந்த மனித உலகம் தான் பிருத்திவி உலகம். என்ன சொல்றார், பிருதிவி உலகத்தில் அவதரித்த நாவரசரால் மேல் 7 உலகத்தில் வாழ்றவங்களுக்கும் உயிரி கிடைச்சது, கீழ் 7 உலகத்தில் அவலப்படுகின்ற நரகருக்கும் உயிரி கிடைச்சதுங்கிறார். இது சரிதத்தினுடைய நிறைவிலே ஆசிரியரால் விளக்கப்படுகிறது. அப்பர் பெருமான் சரித நிறைவிலே அப்பரணிகள் பொய்ப்பாசம் போக்க வந்த பெருமான் புகலூர் வருகின்றார். அவருக்கு கைலையிலே பெருமான் அனைத்து பொருளாமைக்கு கூட இதுதான் காரணம். அவர் கைலை செல்லும் போது அங்கேயே அவருக்கு திருவடி பேர் பெருமான் கொடுத்திருக்க கூடும். கொடுக்க மறுத்து பழுசீர் திருவையாற்றில் கான் என பணித்தது நமக்கா? ஏனெனில் இதுவரும் அரசுகளால் அருளை செய்யப்படாத திருப்பதிகங்கள் இன்னும் இருக்கின்றன. அவை நமக்கு உறுதி தருவது. அவற்றை அவர் அருளை செய்த இடங்கள் இரண்டு, ஒன்று பூந்துருத்தி, மற்றது புகலூர். புகலூரிலே அவர் அருளை செய்த திருப்பதிகங்கள் யாவை என்பதை பட்டியலிடுகிறார் ஆசிரியர் பெருமான். இந்த திருத்தாண்டகமும் நீடுதலி தாண்டகமும் முன்புறைவா வாழ்பதிகள் வழுத்து திரு தாண்டகமும் கொண்டைதரும் சடையார்வால் குறைந்து திரு நேரிசையும் துண்டுதனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். ஆருயிரின் திருவிருத்தம் தசபுராண தடவும் பார்பரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் நேர்படனின் அறிபூவும் திருப்பதிகம் முதல் பிறவும் பேரருளின் கடலளிக்கும் பெருமான். புகலூர் பெருமான் என்ன சொல்ற? பேரருளின் கடலளிக்கும் பெருமான். சுந்தரமூர்த்தி சாமி வரலாற்றை சொல்லும் போது ஏர் கோபுராணத்துல வேற மாதிரி சொல்வார். எதிரும் இன்பம் இம்மையே தருவார். எதிரியாத இன்பத்தை இன்பமே தருவார். பொதுவா சைவ நிதி என்னன்னா, இந்த பிறப்புல தவம் செய்யணும், அடுத்த பிறப்புல ஞானம் பெறணும். இதுதான் சைவ நிதி. ஒரு பிறப்புல ஞானம் பெறுவது அரிது. ரொம்ப இடையறா முயற்சி செய்வோருக்கு வேணா அது சாத்தியம். சாதாரண நிலையில இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா சிவஞான போதம் அப்படித்தான் சொல்லுது. தீண்டி வாழ்நாட்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும். மேல் சரியே கிரியா யோகங்களை செய்தொழி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. சிவஞான ஆகவே இப்ப தவம் செய்யணும். இப்ப ஞானம் வரும்போ தெரியாது. ஆனா புகலூர் போனா இப்பவே ஞானம் வைக்கலாம். அதான் சாமி சொன்னார். பேரருளின் கடலளிக்கும் பெருமான் பாடிட்டு இருக்கும்போது நாவரசர சாமி இப்படியே நமக்காக செய்யறாரு சில சோதனைகள். அவருக்காக அல்ல, நமக்காக. அந்நிலமையினில் ஆண்டாரது முக்கியமா உயிர்களை வந்து வாட்டுகிற சோதனைகள் இரண்டு, பெண் இன்னொன்று பொன்.

0: பொன்னினுடன் நவமணிகள் பொழிந்திலங்கு அருள் செய்தார். செம்பொன்னும் நவமணியும் சேர்ந்திலங்கு அங்கவையும் கும்பபிரான் திருமுன்பு உருள் பருக்கையுடன் ஊக்க என்ன பண்ற அப்பார்
1: ஒன்று சொல்ற.
0: இந்த பட்டு விட்டவங்களுக்கு கூட இது தங்கம் இது கூழாங்கல்னு பிரித்து பார்க்கிற பகுத்தறிவு இருக்கும். அப்புறம் அதை கூட கடந்துட்டார். அவருக்கு தங்கை எது ஒன்றுக்கும் பயனில்லாத கூழாங்கல் எது என்று கூட தெரியல. அவருக்கு எல்லாமே பயனற்றவையா இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தை வாங்கக்கூடிய தங்கம் கூட பயனற்றதுதான். புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடு இல்லாத நிலைமை. சொல்லளவுல கூட வேறுபாடு பார்க்கலையா? ஏற்கனவே பொருள் வீழ்ச்சியில வேறுபாடு இல்லாம தான் இருக்க ரெண்டையுமே ஒதுக்கி தக்கத்தான் தயாரா இருக்கார். சரி, சொல்லளவு வேறுபாடு கண்டனரோ, இது பொன் என்று கண்டனரோ, இது கூழாங்கல் என்று கண்டனரோ என்று ஐயம் எறாவண்ணம் ஆசிரியர் தெளிவுறுத்து செல்கின்றார். அந்த நிலையிலும் அவர் தாண்டி விட்டார். அது வாயில புகழ் எறிகிறார். அது பானாசுரன் கட்டிய அகழி நீர் கீழ போது ஏழு உலகத்துக்கு நரகர்கள் பார்க்கின்றார்கள். எம்மை உடைய அரசு உலகத்து உழவார படையாளி பொன் வேண்டாம் மணி வேண்டாம் வெத்தனம் வேண்டாம் என்று சொல்கிறார்களா? அப்படி என்றால் நமக்கு இனி பொன்னாசை வேண்டாம் காஞ்சனாசை வேண்டாம். கீழ் வாழும் ஏழு உலகத்தவரும் உயிரி பெற்றார்கள். இனி மேலே உள்ள ஏழு உலகம் கீழ்வாழ் நரகத்தினர் பொன்னாசை துறந்து புண்ணியராக நாவரசர் அருள் செய்தார். இனி மேல பார்ப்போம். அவருக்கு முன்னால வானக மின்னு கொடிகள் வந்திருந்தான வந்து தான நிறை சுருதிகளை தகுமலங்கார தன்மை கான அமுதம் பறக்கும் கனிவாயை ஒளிபரப்பி வானநெடுங்கண்கள் இசை பரப்பி பாடுகின்றார்கள் தேவலோக ரம்பையர். திலோத்தமை ஊர்வசி மேனகை போன்றவர்கள் பார்க்கிறார். பக்கத்துல வந்து அவரை பலவிதமா அவரை தங்களுடைய வலையில வீழ்த்த முயல்கிறார்கள். பார்க்கிறார் சக்கிதாசன் சொல்ற இத்தன்மை அறம்பயர்கள் எவ்விதம் செயல் புரிய சிந்தையெல்லாம் சாமிட்டு திருவடிக்கு நினைவகவாகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்த்தம் சித்தநிலை தெரியாது. சித்தநிலை தெரியல செய்யும் தலை நின்றார் பாக்குறாங்க கிட்ட வர்றாங்க. நெருப்பு ஜுவால மாறி திருநாவுக்கரசருடைய தூய வெண்ணீர் புதைந்த போல் மேலி ஒளி துளங்குகிறது அஞ்சுகிறார்கள். இம்மாய பவத் தொடக்காம் இருவினைகள் தமிழ் நோக்கி பெண்ணா பார்க்கல புண்ணிய பாவ வினை தொடக்கா பார்த்தார். சும்மால் இங்கு என்ன குறை உடையேன் நான் திருவாரூர் அம்மானு காணானேன். உடனே இந்த அறம்பெயர்லாம் தேவலோகத்தில் போய் சொல்றாங்க தேவேந்திரன்ட்ட, நீங்க என்னமோ கீழ் அனுப்பி விட்டீங்க எங்களுடைய பாட்சாவட்ட பலிக்கல தேவேந்திரன் பார்க்கிறான். ஆம், அறிவு குறைந்து நான் அதை செய்து விட்டேன். நாதோறும் திருவந்தி காப்பு எனும் சாகரட்சியிலே தேவாதி தேவராம் குற்றிடம் கொண்டாரை வழிபடுகின்றேன் என்று உணர்விலே நான் சிறக்கவில்லையே. இந்த பெருந்தகைக்கு இந்த சோதனை செய்யலாமா? திருந்தினேன் குற்றிடம் கொண்டாரை கும்பிடப் போகிறேன் என்று அவன் திருந்தினான். ஆக வானத்திலே வாழ்பவர்களுக்கு காமினிவால் உள்ள ஆசையை நீக்கி அவர்கள் இறைவர் கடலடி சேர உய்தி காட்டினார். பாதாள லோகத்திலே வாழ்பவருக்கு பொன்னாசை எனும் பொருளாசை நீங்க உய்தி காட்டினார். நரகரை கொடுமைப்படுத்துகின்ற யமனுடைய அதிகாரி யார் தெரியுமோ? ஆடகேஸ்வர பெருமான். அவர் கோயில் கொண்டிருப்பதும் திருவாரூர் தான். ஆகவே திருவாரூரில் இருக்கும் ஆடகேஸ்வரரை வழிபட்டு நரகர்கள் உய்தி பெற வேண்டும். திருவாரூரில் இருக்கும் வன்னீகநாதரை வழிபட்டு வானவர் உயிரி பெற வேண்டும் என்று மேலுலகும் கீழுலகும் உயிரி பெறும் வண்ணம் வழிகாட்டி சென்றார் வாய்மீதரன் வா வாகேசர். இந்த பெருந்தகையாருடைய தந்தையார் பெயரும் தாயார் பெயரும் வெறுமனை இடுபுரி பெயராக அமையாது, காரண பெயர்களாக அமைந்தது. புகழெல்லாம் திரண்டு ஒரு வடிவம் பெற்றார் அவர்தான் நாவரசருடைய தந்தையார். இனிய பெண்மைக்குரிய குணங்கள் எல்லாம் திரண்டு பெற்ற பெருமாட்டி ஒருவர் உவர் என்றார் அவர்தான் மாது இனியார். அவரை போல மாது இனி யார்? அப்படிப்பட்ட பிராட்டியார் பெருமானார். சேக்கிதாசன் சொல்றார் புகழனார் தமக்குருவி பொருவில் குல குடியின்கள் மகிழவரு மனம் புணர்ந்த மாதினியார் மணி வைத்து நிகழுமலர் செங்கமல நிறையிதரின் அகவையில் திகழ வரும் திருவணைய திலகவதியார் பிறந்தார். அது கூட ஒரு உப்பம் இருக்கு. சாமி வாக்கு சாமியோட செயலாம் உப்பமரும்

பெரிய முதலமைச்சர் வரணும், அவருக்கு முன்னாடி ஒரு பைலட் ஒன்று போகும், கேரவான் படி பார்த்துக்கிட்டே போகும் இல்லையா. இப்ப கூட சாமி விழால திருவீதி ஆண்டாரா அப்புறம் முதல்ல போய் பார்த்துட்டு வர்றார் இல்லையா. அதை நாவரசர் வருவதற்கு இந்த நாடு நலம் படைத்ததான்னு பார்க்க தமக்கியார் திருவதி இறங்குறார். இப்ப இவரை அறிமுகப்படுத்தணும், இவருடைய அவதாரத்தை எடுக்கிறார் சேக்கிறார். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகண்டதன் பின் அழகில் கலைத்துறை தகைப்ப கலைவாய்மை காவலர் தொல்கலையின் பெருவேந்தர் அருந்தவத்தோ நெறிவாழ உலகில் வரும் இருளை நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரும். இங்க ஒரு முத்திர வச்ச ஆசிரியர் பெருமான் பின் இப்ப முன்ன எப்படி இருந்தார் பின்னு சொன்னாரே முன் என்ன அது அதிக வீரட்டேஸ்வரரே சொல்றார். மண்ணு தபோதனியா தமக்கு மழைவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒழுகி உன் உடன் பிறந்தான் முன்னவே முனியாமி. அவருடைய முன்னேனே சொல்றார் பாருங்க. அதனாலதான் இங்க பின் மலர்ன்றார். இப்ப பின் மலர்ந்தவர் முன்னும் மலர்ந்தவர் தான். இன்னும் அழகு இருக்கு. திலகவதியார் சொன்ன பிறகு சைவத்துக்கு வர்றார் அல்லவா, அதுவும் பின் மலர்ச்சிக்கு ஒரு காரணமாமே. இந்த குழந்தை பிறக்கிறார் மறு ஒழிந்த இளம் பிறை போல் மைந்தனார் வளர்கின்றார் ஆசிரியர். பிறை வளரும் போது அதனுடைய வடிவமும் ஒளியும் ஒருங்கே வளரும், கலை மெல்ல மெல்ல கூடும் ஒளியும் பெருகும். அதுபோல அரசுகள் வளரும் போது அவருடைய திருமேனியும் வளர்கின்றது, ஞான அறிவும் வளர்கின்றது. இது அக்காவு கூட சொல்ல இவருதான் சொல்றாரு. தந்தையார் களிமகிழ்ச்சி தலை சிறக்க முறமையினார் சிந்தை மலர்ந்தெழும் உணர்வில் செழும் கலையின் திறங்கள் எல்லாம் முந்தை முறமையில் பயின்று முதிர அறிவு எதிரும் வகை மைந்தனார் மறு ஒழித்த இளம் பிறை போல் வளர்கின்றார் என்கிறார். இப்ப இந்த நிலையில திலகவதியாரம் அக்கையாருக்கு வயது 12 நாவரசருக்கு 8 அப்ப அவருடைய பேர் மருள் நீக்கியார். நம்முடைய மருளை நீக்க வந்தவர் மருள் மயக்கம். நம்முடைய மயக்கத்தை நீக்க வந்தவருக்கு தாய் தந்தை இட்ட பெயர் மருள் நீக்கியார். சமணர் இட்ட பெயர் தர்மசேனர். பிள்ளையார் இட்ட பெயர் அப்பர். ஈசர் இட்ட பெயர் திரு நாவுக்கரசர். பல பேர் உண்டு. இந்த திலகவதியார் அந்த காலத்துல பெண்களுக்கு தான் பெருமை ஜாஸ்தி. பிள்ளைய பெற்றவங்க எத்தனை உயர்ந்த நிலையில இருந்தாலும் பெண்ணை தேடிதான் சம்பந்தம் பேச செல்வது வழக்கு. அவங்க அனுப்புற அந்த பேச போற பெரியவங்க காலத்தால் சீலத்தால் ஞானத்தால் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. காலத்தால் சொன்னா வயது, சீலம்னு சொன்னா ஒழுக்கம், ஞானம்னு சொன்னா அறிவு. அறிவு ஒழுக்கம் அனுபவம் மூன்று நிரம்பிய பெரியோர்கள் தான் பழைய காலத்துல திருமணம் பேச போவது வழக்கு. இந்த அம்மை திலகவதிய கல்யாணம் பண்ணிக்க ஆண்டகமே தொழியின் கண் அடல் அரி ஏறன உள்ள ஒரு பெரியார். அப்ப நாட்டு ஆண்ட பல்லவ மன்னன் பேர் சிம்ம விஷ்ணுன்னு பேர். அவருடைய மகன்தான் மகேந்திரவர்மன். அவன் கட்டிய கோயில் தான் இந்த குணபர ஈச்சரம் எனும் சிராப்பள்ளி குடைவரை கோயில். அந்த மகேந்திரனுடைய பையன் தான் நரசிம்மவர்மன். அவர்கிட்ட கமாண்டர் இன் சீஃப் சேனாபதியா இருந்தவர் தான் பரஞ்சோதியார் சிறுத்தொண்டர். இதெல்லாம் பிற்கால ஆச்சாரியருடைய கால கணக்குக்கு பெரிதும் துணை செய்கின்றது. கிபி 642 வாதாபி போர் நடந்தது எனும் கல்வெட்டு சான்றும் பிற தடைய சான்றுகளும் கொண்டுதான் பிள்ளையார் அரசுகளுடைய காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. இப்போ அந்த கலிப்பகையார் என்ன பண்றார், இந்த பெண்ணுடைய பெருமையெல்லாம் கேட்டு பெண் பேச அனுபவம் வாய்ந்த முதியோர் அனுப்புற. அவங்க ஞானத்திலையும் சிறந்தவங்க அனுபவமும் வாய்ந்தவங்க. பாக்குற என்ன பார்த்தாங்க பாருங்க, நீ கல்யாணம் பேசுறது குணம் பேசி குலம் பேசி. குணம் தன் பொண்ணை வச்சு நல்லா வாழ்வாரா, ஒத்த குலமா, இதுதான் அந்த காலத்து தகுதியா இருந்தது. இப்போ பணம் பேசி பதவி பேசி சொல்றதுக்க கூச்சிக்க வேண்டாம். காலம் மாறிட்டு இருக்கு. பழைய நிலை வந்ததுன்னா சைவ பொற்காலமா இவர் சம்மதிக்கிறார். திலகவதியாருடைய தகப்பனார் புகழ்னார். இதுக்குள்ள என்ன இடர்பாடு, எல்லாம் திருவுருள் வழிபட்டு நடக்குது அல்லவா. இந்த சிம்ம விஷ்ணு மேல சாளுக்கியம் முதலாம் புலிகேசி ஒரு எடுத்து வரும் விக்ரமாதித்த புலிகேசி. அவனுடைய படை மிக பெரிய படை. அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்ட படைபலம் இல்ல. பல்லவ மன்னர் சிம்ம விஷ்ணு பாக்குற தளபதி பிரதம தளபதி ஒரு நம்கலிப்பையார். நீர் நமது சேனைகளை நடத்தி சென்று சாதுரம்